என்று அவர் போற்றி செய்ய இடபவாகனா தோன்றி நன்று நீ புரிந்த செய்கை நீ புரிந்த செய்கை நன்று நன்முதல் உடனே கூட ஒன்றி நம் உலகில் வாழ்வா என்று

நெருங்கி அவர் பூர்த்தி செய்ய சுவாமி இடவர் அகலனாய் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து சுவாமி என்ன சொல்ற பாருங்க, நன்மையையும் புரிந்து செய்ய தாயனாலே அற்புதமான தொண்டு செய்தி சுவாமி பாராட்டார். சிவபெருமானுடைய பாராட்டு கிடைக்குமா நமக்கு நான் பேசுறேன். நன்மையையும் புரிந்த செய்தி சுற்றி நன்முதல் உடனே கூட மனைவியாரும் நீரும் ரெண்டு பேரும் அந்த மாதிரி கூட அது விழுந்த திருவிழாவும் தடுக்கிறதுக்கு அணைக்க முற்பட்ட அந்த மாவும் கையில அபிஷேக மக்கள் ரெண்டு பேரையும் சுவாமி அணைக்கிறார் பாருங்க. நன்முதல் உடனே கூட ஒன்றி நம் உலகில் வாழ்வார். இந்த பார்த்து எல்லாரும் கிடைக்குமா? சில வீடுகள்ல கணவன் மோட்சத்துக்கு போவான், மனைவி நரகத்துக்கு போவான். சில இடம் வயசு வருஷம் மாறும், மனைவி நல்ல சுகபக்தியில இருப்பா, அவர் சுகம் போவா, கணவன் சில நரகத்துக்கு போவான். இப்படிதான் பல இடங்கள்ல பல எங்க பக்கத்துல உண்டு. இங்கே அதிசயம் வருவாரு. நன்முதல் உடனே கூட ஒன்றினம் கூட நம் உலகில் வாழ்வா என்ற உடனே நன்ன ஒன்றுடைய ஆதன் ஐயர் மலைகளை புகைத்து சென்றார். சிவாத்தே சுவாமி காட்சி கொடுத்து மறைந்து அருமினார். இந்த அருமையான நாயனாருடைய பெயர் தாயனார் என்றார். அதற்கு ஒரு புது பேர் வரக்கூடிய அறிவாளை கொண்டு தன் கழுத்தை அறிய முற்பட்ட காரணத்தினால நாயனாருடைய பெயர் அறிவாள் தாயனார். அறிவாள் தாயனார் அறிவாள் தாயன் பரிபுரு சிந்தை அன்பர் பரம்பொருளாகி உள்ள பெரியவர் அமுதி செய்ய பெற்றிறேன் என்று மாபின் வரிபடே விடே என் நாமும் மண்கழுத்து அறிவாள் கூட்டி அறிதலால் அறிவாட்டாயர் ஆகினார் தூய நாமும் அறிவாட்டாயர் ஆகினார் தூய நாமும் நம பார்வதி வலே. நாயனார்மை திருநாமம் எல்லாம் மந்திரம் மனதில் தூய பஞ்சாட்சர மந்திரம் போல நாயனார்கள் திருப்பெயர்களே நமக்கு மந்திரம். வேற மந்திரம் தான் வேண்டாம். அடுத்த முன் நாயனார்கள் திருநாமங்கள் சொல்லிட்டே தான் திருநவன நாயனார் திருவடி வணங்குகிறேன், தில்லைவாளர் திருப்படி வணங்குகிறேன், ஏற்பாய் நாயனாரை வணங்குகிறேன் சொல்லிட்டே இருப்பான். தூய நாமம் தான் நம்மை பிறவியிலிருந்து தூக்கக்கூடிய அற்புதமான நாமம். எனவே அறிவாள் கொண்டு தன்னை அறிதலால் அவருடைய திருநாமம் அறிவாட்டாயர் என ஆயிடுச்சு. காரணம் பெயர் அறிவாள் தாயனார் என்று சேர்த்தம்னா அறிவாட்டாயர். அந்த பேருக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். எனவே அறிவாட்டாயனார் என்னும் தூய நாமம் அங்கே கிடைத்தது. இவ்வாறு அமுதன் பரமேஸ்வரன் செய்யலையே என்னை ஏங்கி தன் கழுத்தை அறியல் விட்டார். இவ்வளவு சேக்கரும் செய்த அந்த நாயனாருடைய பெருமைக்கு வீடு இணைந்தார் சேக்கரார் பெருமான். இப்பொழுது அந்த நாயனார் திருவடியை வணங்கி அடுத்து வரக்கூடிய ஆனாயனானாருடைய சரித்திரத்தை முன்னுரையாக தோற்றுவாய் செய்கிற நிறைவு பாசுரத்தை நம்ம காணலாம். எனவே அறிவாட்டாய நாயனாருடைய தூய நாமத்தை நாம் எல்லோரும் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக இந்த புராணத்துல நிறைவான பாசுரம் முன்னிலை முன்னிலை கமரேயாக முதல்வனார் அமுதி செய்ய செங்கலின் அரிசி சிந்த செவிங்குட வடிவின் ஓசை அந்நிலை கேட்ட தொண்டர் அடியினை தொழுது வாட்டி மண் ஆனாயர் செய்கை அறிந்தவார் வடித்தல் விட்டேன். அலரம பார்வதி வதையே.

முன்னிலை கமரையா சன்னதி, முன்னிலைனா சன்னதி, சுவாமி சன்னதிங்கிறோம், சுவாமிக்கு முன்னாடி. இங்கே சிவலிங்க பெருமான் எங்க இருக்கிறார்? கமர் வயர் வெடிப்புக்குள்ள, அந்த வயர் வெடிப்புக்குள்ள அதே சன்னதியாக வந்து சுவாமி காட்சி கொடுக்கிறார். சிவபெருமான் ஒரு தெய்வம் தான், அற்புத தெய்வம் இதனை மட்டுமே இந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வத்தை இங்க பார்க்க முடியுமாயா? சுவாமி இங்கே போய் தேட வேண்டாம், வயல் வரப்புக்குள்ள அந்த வெடிப்புக்குள்ள இருந்து அவர் திருக்கிற வருது. முன்னிலை கமரையாக முதல்வனார் அமுது செய்ய, அந்த முதல்வனாகிய சூரியன் அமுது செய்வதற்காக கொண்டு சென்ற செங்கலின் அரிசி சிந்த, அப்படி சிந்தின உடனே செவியுற வடிவின் ஓசை, அந்த மாவடு என்ன கடிக்கிறது ஓசை, அவர் திருச்செவிக்கு வருமாறு செய்வித்து அந்நிலை கேட்ட தொண்டர் அடியினை தொழுது கொடுத்து, இவருடைய மாபெரும் செய்தி செய்த அறிவாக்க நாயனார் திருப்படி மலர்களை அடியை வணங்குகிறேன். சேக்காறு பெருமை ஒவ்வொரு நாயனார் சரித்திரத்திலையும் முதலே வணங்குவார், நிறைவனே வணங்குவார். அவருடைய திருப்படியை வணங்கல, அது வணங்கினால எனக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. இந்த புத்துணர்ச்சியை கொண்டு, இந்த புதுமையான அருளை கொண்டு அடுத்து விடுகிற ஆனாயனாருடைய பெருமையை ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல அறிந்தவா சேக்காறு பெருமான் சொல்லுவார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு சேக்காறு பெருமான் நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்து பாடுறது ஏதோ அறிந்தவா சொல்றேன்னு சொல்ல மறுத்தருக்கு வணங்குறேன், அந்த பெருமையை சொல்லி வணங்குறேன் என்று அந்த மண்ணும் ஆணாய செய்ய அறிந்தவா வழுத்தருக்கேன் என்று அற்புதமா பேசுற ஒரு பாங்கு இந்த சரித்திரத்திலே நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த சரித்திரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, சிவபெருமானுக்கு அன்னம் கறி முதலியன உயர்ந்த வகையிலே அமுது சேமிப்பது நமது கடமை. சுவாமிக்கு நம்முடைய ராஜராஜேஸ்வர மகாராஜா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில அழகா கட்டியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு மாபெரும் கோயில யாரும் எனக்கு கட்ட முடியல. ராஜராஜேஸ்வர மகாராஜா பிரகதீஸ்வரராக கட்டுறது, அவர் திருமகனா ராஜேந்திர சோழ மகாராஜா கஜகுண்ட சோழபுரம் கோயில் ரெண்டு கோயில் இருப்பாங்க. பிரம்மாண்டமான ஆலை அங்கே பெருமாள் கம்பீரமா விட்டுருக்கிறார். அவருடைய பூஜையில கொஞ்சம் கூட தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் திருநாம அவருடைய பேர்ல 1000 வேலி நிலம் மகாராஜா விட்டுருக்கிறார். அந்த காலத்தில் ஏறத்தால 1000 ஆண்டுகளுக்கு முன்னா ஐபிசி சதயத்துலதான் 1015 ஜென்ம நட்சத்திர விழா நடத்தினாங்க. ஒரு 10-20 நாளைக்கு மேல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில மகாராஜா ராஜேஸ்வர மகாராஜாவுக்கு விழா நடத்தினாங்க. மெதுவா ராஜராஜேஸ்வராவுக்கு சோழருக்கு பெரிய விழா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஓரளவுக்கு அதுல ஐபிசி சதய நட்சத்திரம் அப்படி ஜென்ம நட்சத்திரம் அப்படி பெரிய கோயில் கட்டம் சும்மா 1000 பேர் நிலம் சுவாமிக்கு அமுது கிடைத்து கொஞ்சம் கூட இடையூறக்கூடாது. ஒரு பேடி கிட்டத்தட்ட 6.5 ஏக்கர், 6.5 ஏக்கர் நிலம் ஒரு பேடி. அப்ப 1000 பேரி 6500 ஏக்கர். ஒரு ஏக்கர்ல சராசரியா தன் மாசூல் வந்தா 12 கோட்டை நெல், அல்ல 24 மூடை, 20 மூடை வச்சுக்கணும். ஒரு பூ ஒரு பூக்கு ஒரு ஏக்கர் 20 மூடை நெல் வரும். அப்ப 6500 ஏக்கருக்கு அது 20 ஆக பெருக்கும், கிட்டத்தட்ட 1,30,000 ஒரு பூக்கு. அந்த தஞ்சை மாவட்டத்தில் 2 பூ 3 பூ விளையும். இவ்வளவு நெல்லும் அவருக்கு கிடைச்சி நல்லா எல்லாம் நல்லா கட்டும்னு அவர் செய்தார். இன்றைக்கு அந்த கோயில்ல தீபத்துக்கு என்ன ராத்திரி 7 மணிக்கெல்லாம் வெளிப்பிரகாரம் பண்ணா பயந்து கூட இறந்துதான் லைட்டு கிடையாது, ஒண்ணு கிடையாது, கும்பிட்டான். சாமி சில இருந்து அம்பாள் சிலையும் கூட ஒரே இருட்டு பண்ணாங்க. அவ்வளவு மோசமா இருக்கும் கொஞ்சம் போய் மூல சாணத்தை மத்திரம் விளக்கையும் சுத்து பிரகாரம் போக முடியாது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் நிலைமை பாருங்க, 1000 ஏரி நிலம் வெளியிருக்கிறார். நல்லா அமுதி நல்லா கிடைக்கும். அந்த அமுதி யாருக்கு? அவரா வைத்தீஸ்வரர் காலக்கூடாது, நமக்குத்தானே அது. அவருக்கு அமுது அடிக்கிற நம்ம சாப்பிடுவோம். கோயிலையும் கோயிலையும் கோயில் சார்ந்த ஊழியர்களுக்காக அவர் அணிச்சுக்கிறார். உயர்ந்த எல்லா மன்னர்களும் முக்கரமாண்டி மகாராஜா சங்கர கோயில ஏகப்பட்ட நிலம் நம்ம கோயிலுக்கு
இருக்கார் போல. பராக்கிரம பாண்டிய மன்னர் தென்காசியில அந்த ஆலயத்தை கட்டி ஒரு கல்வெட்டுல இந்த ஆலயத்துல ஏதேனும் அந்த பணிகள்ல பழுது ஏற்பட்டாரா, அந்த பழுதை யார் யார் பிற்காலத்தில் நீக்கிறார்களோ அவர்களுடைய திருவடியை நான் இப்ப வணங்குகிறேன்னு பராக்கிரம பாண்டிய. முன்னாலும் அவர் திருப்பணி செய்யக்கூடிய அவங்களுடைய திருவடியை நான் முன்னதாக வணங்குறேன்னு அந்த பராக்கிரம பாண்டிய எல்லாம் மன்னர் அப்படி இருந்துட்டாங்க பண்ணு. மன்னர்கள் அப்படிப்பட்ட மன்னர்கள் நம்ம தமிழ்நாட்டு வாழ்ந்து. ஆகவே சிவருமானுக்கு நல்ல உயர்ந்த அன்னம் கரியம் கிடைக்கிறோம் தெரிய கொள்ளும். இரண்டாவது அவ்வாறு அமுது படைக்கிற சமயத்துல நமக்கு எது நல்லதோ நமக்கு எது விருப்பமோ அதான் சாமி படைக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க சாமிக்கு நைவேத்தியம் எதுக்கு, அவரா சாப்பிடுதா, இதெல்லாம் தேவையா என்றெல்லாம் சாமி கூடனே பேச நைவேத்தியம் வேண்டாம். அதெல்லாம் அதிகமா புராணங்கள்ல அதிகமா எல்லாம் பேசப்படல, அதெல்லாம் தேவையில்லை, நம்ம தேவாரமே படிச்சா போடணும், நிவேத்தியமா தேவை. அவர் தவறு, நிவேதியம் ஒரு பூஜையில் ஒரு அங்கம், அதை நினைக்கிறது சட்டம், அது அவருக்கு எது விருப்பமோ அதான் விஷயம். பொன்னாப்பிள்ளையாருக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அந்த திருவிழா படிச்சு சாப்பிடணும்னு சொன்னார், நீ சாப்பிடல நான் என் தலையை மோதிடுவேன். அந்த விநாயகர் பெருமான் அதை அறிஞ்சினேன். நம்மளாம் தேவார திருமுறை கொடுக்க காரணமே அவர்தான் பொல்லாப்பிள்ளையா இருந்தான். அனுபவச்சோர சக்கரவர்த்தி நம்பியாண்ட நம்பி கூப்பிட்டு வந்து அந்த அருமையான திருமுறைகளை வெளிப்படுத்தின ராஜராஜ சோழர் நம்ம பார்க்கணும். அமுது படைகள் அப்படைத்தல் முக்கியமான பட்டம், அது என் பெருமாவுடைய சந்நிதியில செய்து அதை நம்மதான் அனுப்பப்படும். ஆக சிவாலயங்களை சென்று திருமுது படைக்கிற சமயத்துல அது மிக சுத்தமாக அமைய வேண்டும். அது நம்முடைய நடைமுறைக்கு அப்படி செய்தா நம்முடைய வாழ்க்கை நன்றா. அதுல சாமிக்கு வெறும் கல்லு புனிதர்களை ஏகப்பட்ட கண்ணை போட்டு அவர் பார்க்க போறாரு அப்படின்னு அமுது படைச்சா இவனுக்கு ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் ஆயிரும், அதுக்கு ஆபரேஷன் போகணும். அதனால நான் அனுபவத்துல சொல்றேன், யார் யாரு சாமிக்கு கோயில வர பார்க்க ஒழுங்கா அமுது படைக்கலையோ அவங்க படுத பாடு நான் பார்க்கிறேன். எங்க பக்கத்துல கருவிடம் ஒரு ஊர் இருக்கு, அங்க பாலநாத பெருமானுக்கு பூஜை பண்றவங்க சாக்கரையா ஜாக்கிரையா இருக்கணும். அமுது அவர் சரியான அமுது படைக்கலாம் வைத்து விடுங்க, அமுது அதான் அவருக்கு காட்டி சாப்பிடு அவ்வளவுதான். நம்ம சாமி யாரையும் தியாகம் பண்ற ஒரு படி போட்டுக்கியா எனக்கு முக்காப்படி எனக்கு வச்சுக்கோ, ஐயே நீ காப்பி விட்டு கொண்டு அப்படிலாம் சாமி இருக்காரு இல்ல. அந்த ஆவி அது போதும், அது போதும். நாம ஊரடிய நமக்கு சாமியா இந்த நிவேதனம் தேவையா. அதனால அப்படி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லும் ஒரு நினைவு, சென்னல் அரிசி செங்கீரை மாவடு இந்த மூன்றையும் அற்புதமா படைக்கிற நாயனா அதற்கு இடையே வந்த போது தன் கழுத்தையே அறிவானா இருக்கும் ஊட்டி எறிய விட்டு பரமேஸ்வரன் அந்த கமல்ல இருந்து திருக்கரத்தில் வேகமா பிடிக்கிறா விடேல் விடேல் என்று சொல்லி மாவடையின் ஓசையை ரெண்டு அரிய செய்திகள் இங்கே இந்த நாயனார் புராணத்தில் நமக்கு கிடைக்கின்றன. அதனால நாமெல்லாம் இந்த அமுது படைக்கிற விஷயத்தை நல்லா என்ன சாமி கொடுத்தது அவருக்கு நம்ம திருமணம் அர்ப்பணம் பண்றோம். அப்பதான் இந்த பூ அவர் கொடுக்கறது, தண்ணீர் அவர் கொடுக்கறது, நெய்வேத்தியம் அவர் கொடுக்கறது, அவர் கொடுத்ததான் நம்ம திரும்பி நம்ம பூசாரம் கொடுக்கற அத அவர் கொடுத்து நம்ம சாமி இதான் சைவ சமயத்துடையது பூஜை கோட்பாடு. இத உண்டாதவர்கள் அவ்வளவு உத்தம முறையும் சொல்ல முடியாது. அதனால இது என்ன சொல்லணும்னா நம்முடைய பெரியவர்கள் ஒரு உதாரணத்து மூலமா சொல்வார், எல்லாமே சிவபெருமான் படைச்சதான். நான் ஒரு 100 லிட்டர் பால அபிஷேகம் பண்ணிட்டேன், எல்லாம் அவர் கொடுத்தத நாம் திரும்ப அவர் படைக்கிறதுக்கு அவர் அருள் பாலித்தா தான் நடக்கும். அதான் 2 மணிக்கு சாப்பிட்டு தாத்தா துணியில் வந்து உட்காருவாரு, பார்த்த பக்கத்துல வெத்தலை பட்டி பேரன் 1.5 வயசு பேரன் அதை தேய்ச்சி மடியில் வந்து படுத்துக்கிட்டான். தாத்தா சாப்பிட்டாச்சு வெத்தலையை மடி மடைக்காரு சுண்ணாம்பலம் வச்சு மடக்கி பேத்தி கையில அதை கொடுத்து தாத்தா வாயில கொடு அப்படிங்க உடனே அது வாயில கொடுத்தோன்னே என் பேத்தி எனக்கு வெத்தல் கொடுத்துருச்சு அப்படின்னு தாத்தா பெருமையா சொன்ன. இதுதான் சிவபெருமான் நம்ம செய்யற தாத்தா ஆகிய சிவபெருமான்
நம்ம கையில கொடுக்கிற அந்த வெத்தலை மடக்கு அத பிள்ளையே தனக்கு பேரை நம்ம கொடுத்ததாக சுவாமி ஒரு சொல்லுவார். அதான் எனவே இத நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக அரிபாண்டா நாயனார் அந்த திவ்ய புராணத்துல இந்த செய்தி நமக்கு மிக அழகாக எடுத்திருக்கிறது. நம்ம 14 சாஸ்திரத்துல திருக்கழிட்டுப்படியார் என்ற சாஸ்திரம், திரு கடவுள் உயிரந்த தேவநாயனார் அப்படின்னு அந்த திருக்கழிப்பில் ஒரு பாடல்ல சுவாமி எங்கேதாவது காட்சி கொடுக்கிறார் அந்த பாடலை இது வருது. கண்ணில் கமலில் கதிர் வாடில் சாணையினில் மருந்து பலகையினில் வாதனையை சொல்லி அகமார்க்கத்தால் அவர்கள் மாற்றினர்கள் ஐயா சகமார்க்கத்தால் அன்றே தான் கமலில் கமலிருந்து கைவிருந்து காட்சிங்க சாஸ்திரம் பேசு. எனவே சாஸ்திரமும் தோத்திரமும் உன்னோட பின்னி கிடக்கிற விஷயத்தை மறந்து விடக்கூடாது. இவ்வாறு நம்முடைய சிவபெருமான் அருளாக இந்த வள்ளல் பிறார்க்கு அமுதி எந்தி வருவோன் உகலும் இங்கே வெள்ளச் சடையா அமுதி செய்யாவிடில் என் தலையை தட்ட தகுமென் வாழ் பூட்டி பூட்டிய தடங்கையினன் கான்

நம்முடைய உமாபேஸ்வர சுவாமிகள் சுவாமிகள் திருத்தொண்டர் புராண சாரத்திலே இந்த நாயனார் சரித்திரத்தை ஒரு பாடல்கள் தாவில் கணமங்கலத்துள் வேளான் உண்மை தாயனார் நாயனார் தமக்கே சென்னல் தூய அரிசி என விளைவது அவையே ஆக துறந்து உணவு வடு அரிசி துளங்கி கீரை ஆவினில் ஐந்து உடன்புணர ஓர் கமரில் சிந்த அடிந்து அறிவாள் கொண்டு ஊட்டி அறியா முன்னே மாவடிவின் முடியும் அரண்களமும் தோன்றி வாழ் விளக்கி அமர தொழ வைத்தது அன்றே பார்வதி பதங்கி அற்புதமான சரித்திரத்துல நாம் இந்த விஷயம் எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த விடே விடேங்கிற ஓசை ஒரு முறை கேட்டா அத சரியா கவனிக்க மாட்டாங்க. ரெண்டு தடவை அவருடைய தின பூஜையில சிவபூஜை முடிஞ்ச உடனே நடராஜ பெருமாளுடைய பாதக்ஷரம் ஓசை இங்கே எப்படி மாவடியுடைய ஓசை கேட்டதோ அங்கே தினமும் அவருடைய சிவபூஜையில நடராஜ பெருமாளுடைய சிலம்பு ஓசை கேட்டு அப்ப அவர் பூஜை முடிஞ்ச உடனே சந்தோஷமா இருக்கும். நம்ம பூஜை சுவாமி ஏற்றுட்டார் திருவஞ்சை கிழத்து முன்னர் குடும்பால் குடும்பால் குழு அந்த குடும்பத்தை வச்சு பூஜை பண்ற ஒரு நாள் அவருடைய சிவபூஜை முடிஞ்சது. அந்த ஓசை கேட்டு தினமும் கேட்கிற நடராஜ பெருமாமி சிலம்பூசை கேட்டார் திகப்படுகிறார். நாம இந்த செய்த பூஜை தப்பு ஏதோ விளையாண்டுச்சு இந்த பூஜையில விளையாட்டு ஆகவேதான் பெருமாளுக்கு சிலம்பூசை கேட்க நமக்கு அனுகிரகம் செய்யவில்லை என்று சொல்லி நான் சிரசு கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்ல கொண்டு மோதம் கொண்டு ஆக அந்த கோட்பாடு கொஞ்சம் தவறுச்சுன்னா வாழ தெரியேன் எப்படி சிலபோசை கேட்குமோ அதை விட ரெட்டிப்பு ஓசை கேட்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டுதான் இன்னைக்கு 4 நிமிஷம் சந்தோஷம் தியாகம் போன சுவாமி அந்த ரெண்டு முறை அந்த சிலம்பூசியை கேட்ட இடத்துல அனுக்கிற மாட்டார். இன்னைக்கு சுவாமி சிலம்பூசி கேட்டு தாமதம் ஏன் அப்படின்னு வான அசலிவாக்க சுவாமி பற்றினார். நம்முடைய திங்கையிலே நமது வந்தோண்ட சுந்தரவிலமான் நம்ம மீது தேவாரம் பாடிக்கிட்டு அந்த பாடலை கேட்டு கொஞ்சம் மகிழ்ந்து நான் உங்க உனக்கு அருள்வாய்க்க தாமதம் ஆயிடுச்சு. ஒரே சமத்துல செய்வார். இவரையும் அவரையும் இணைக்கணும். அதற்காக அந்த பாடலில் ஐசிருந்தோம். அதனால இங்க உனக்கு சிலம்பூசை கேட்க சற்று தாமதித்தோம். அப்படியா? அப்படிப்பட்ட சுந்தரம் சாமியை நான் பார்க்கணும் தரிசிக்கணும் ஆசைன்னு அவர் வந்துச்சு. அங்க வந்து இவர் ரெண்டு பேரும் பிரியா தோழர்களாக சிவபெருமானுக்கு சுந்தரம் சுவாமி தோழர், சுந்தரம் சுவாமிகளுக்கு சேரமரமான தோழர். அந்த நிலையை நான் பார்க்க ஆகவே சிவபெருமான் இந்த மாதிரி விஷயங்கள ரெண்டு ரெண்டு தடவையா செய்து காட்டுவார். அதுல இது ஒன்று அது ஒன்று என்று நான் சொல்லி இந்த அற்புதமான சரித்திரத்தை அப்பூர்த்தி செய்வோமாக. இனி அடுத்து வரக்கூடிய சரித்திரம் ஆனாய நாயனார் என்ற அருமையான சரித்திரம். இந்த சர்க்கம் பூர்த்தியாகி நமக்கு 3 சர்க்கம் இறைமனின் சர்க்கம். இந்த இறைமனின் சர்க்கம் நிறைவான 6 சரித்திரம் ஆனாய நாயனார் என்பதை உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்யுமா. நீண்ட நேரம் இந்த சிந்தனையை பங்கேற்ற உங்களுக்கு நன்றி கூறி இந்த அருமையான குடியிலை நாய்க்கு அமை சமேத மசிலாமணேஸ்வர பெருமாண்டை பொன்னார் திருவடிமலைகள் மலர்களை நாம் எல்லோரும் ஒரு சேர வணங்கி மகிழ்வுமாக இந்த அற்புதமான சன்னிதியிலிருந்து இப்பொழுது மீண்டும் நாங்கள் சந்தர்ப்பம் திரும்புகிறோம். அடுத்த வாரம் மீண்டும் ஆனாயனார சரித்திரத்தோட இங்கே வர உங்களுடைய அருமையை கூறுகிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். பார்வதி பதையே சிக்கவே.

0: துயதோர் மழிகளால் துதித்திடற்கு அறிய செவ்வே செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க வெய்ய சோமாறுகின்ற மேற்படை வாழ்க நான் பொயில் சீரடியார் வாழ்க வாழ்கை புவனம் எல்லாம்
1: சிற்றம்பலம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். கூடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என் கூடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என்

0: அதன் நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே. அழகரவ பார்வதி பதை வெற்றிவேல் முருகனுக்கு சிவனே சொல்களே. கவி நாயகர் கந்தவனம் ஐயா அவர்கள் இது மாதிரி செய்திகளை கேட்க வேண்டிய இன்றியமையாமையை ஏனென்று கேட்டால், சைவ சமயத்திலே நான் அடிக்கடி ஒன்று சொல்வது உண்டு, சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்று ஒருவன் கேட்டால், நான் சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறேன் ஆகவே சைவ சமயம் உயர்ந்தது என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்று சொல்வேன். ஏனென்றால் அப்படி சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமயத்தை பெருமையை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆகவே நம்முடைய சமயம் உயர்ந்தது என்பதை நாம் வந்து அறிவினாலேயும் அனுபூதியினாலேயும் நாம் கண்டுகொண்டோமா? பொதுவாக சாத்திரத்திலே சொல்வார்கள், மூன்று டெஸ்ட், எந்த ஒரு கருத்தும் உண்மையா இல்லையா என்று பார்ப்பதற்கு மூன்று டெஸ்ட் வைக்கணுமா சாஸ்திரத்தில்? ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று யுக்தி, இன்னொன்று அனுபூதி. ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி. அதாவது ஸ்ருதி என்றால் என்னவென்றால், அந்த கருத்தை ஏற்கனவே நம்முடைய ஞான நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? இது ஒரு வரம்பு சைவத்தில். ஒரு சைவன் என்ன சொல்லக்கூடாது, இதுவரை நம்ம ஞானிகள் சொல்லாத ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன்னு சொல்லக்கூடாது. புதிய கண்டுபிடிப்பு என்பது விஞ்ஞானத்தில் இருக்கலாம், விஞ்ஞானத்தில் கூட ரெண்டு வச்சிருக்கலாம், டிஸ்கவரி இன்வென்ஷன் ரெண்டு வச்சிருக்கலாம். அதுபோல விஞ்ஞானத்தில் டிஸ்கவரி இன்வென்ஷன்லாம் இருக்கலாம், ஆனா ஆன்மீகத்தில் சைவ சமயத்தை பொறுத்தவரை டிஸ்கவரி இன்வென்ஷன் ஒன்று கிடையாது, ஏற்கனவே எல்லாம் அவர்கள் கண்டு அறிந்தது தான். ஆகவே நான் சொல்லுகின்ற ஒரு கருத்து, அதை அரண் செய்வதற்கு ஸ்ருதி, வேத ஆகமங்களுக்கு ஒரு பெயர் ஸ்ருதி என்று சொல்வார்கள், அவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு டெஸ்ட். ரெண்டாவது யுக்தி, யுக்தி அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஐக்யூ அப்படிங்கிறாங்க. ஐக்யூ குழந்தைகளுக்கெல்லாம் ஐக்யூ இருக்கான்னு கேட்கறது, அதுதான் யுக்தி என்று சொன்னார்கள். அது அந்த நம்முடைய பகுத்தறிவுக்கு அல்லது நம்முடைய அனுபவத்திற்கு பொருந்துமாறு இருக்கிறதா என்பது ஒன்று, அது யுக்தி. இன்னொன்று அனுபூதி. அனுபூதினா என்ன அர்த்தம், நம்முடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய சொந்த அனுபவத்திலே அது உண்மையாக தோன்றுகிறதா இல்லையா? இப்போ உதாரணமாக ஊழ் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அனுபவத்தில் ஊழ் என்று ஒன்று இருக்கிறது இல்லை என்பதை உணர முடிகிறது அல்லவா? ஒருவன் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான், அவனுக்கு அதிகமான பலன் இல்லை. முயற்சி எடுக்காதவனுக்கு அதிக பலன் விளைகிறது, பார்க்கிறோம், அனுபூதியிலே பார்க்கிறோம். ஆகவேதான் சுருதி, யுக்தி, அனுபூதி, இந்த மூன்றுக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும் நான் சொல்லுகின்ற கருத்து. சைவத்தில் அப்படி வரம்பு வச்சிட்டான், எல்லாமே வரம்புதான் சைவத்தில், எல்லாவற்றுக்கும் ஒரு தனி ஒரு ஒரு இலக்கணம். இலக்கணம் என்றால் கிராமர் அர்த்தம் இல்லை, இந்த இலக்கணம் என்ற வார்த்தைக்கு லட்சணம், அதாவது தமிழில் வந்து இலக்கணம் என்ற வார்த்தை ரெண்டு அர்த்தத்தில் வரும், ஒன்று கிராமர் அப்படிங்கிற பொருளையும் வரும், இன்னொன்று லட்சணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் இலக்கணம் தான் வரும், கேரக்டர், ஒரு தனித்தன்மை. ஆங்கில சொன்னா தமிழில் சொன்ன தனித்தன்மை, அதுக்கும் என்ன பேரு, இலக்கணம் தான் பேர். ஆனா அந்த மொழி இலக்கணத்தை சொல்லும் பொழுது வடமொழியில வேற வச்சிட்டாங்க, இது லட்சணம் இலக்கணம். அங்க என்ன வச்சாங்கன்னா, இங்கே தமிழில இலக்கணம், அங்கே வந்து வேற பெயர் வைக்கும். அதற்கு அவை ரெண்டு பொருள்ல வரும். ஆகவே அந்த ஒரு சைவனுக்கு இருக்க வேண்டிய அல்லது அவன் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு நேர் நெறியை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நேற்று வந்து என்ன சிந்தித்தோம் என்றால், நம்முடைய திருமுறைகளை பற்றி சில செய்திகளை சொன்னேன், இன்னும் சில செய்திகளை சொல்லிவிட்டு அடுத்தால வரக்கூடிய மூன்று கண்கள், என்று சொன்னேன். சாத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், புராணங்கள், இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டுதான் சைவ சமயத்தை அறுதியிட்டு நாம் கூற முடியும், அல்லது சைவ சமயத்தை நாம் நன்றாக புரிந்திருக்கிறோம் என்பதற்கு இந்த மூணிலையும் பயிற்சி இருக்கிறோம். உதாரணமாக ஒன்று சொல்வதாக இருந்தால், எப்பயுமே சில நடைமுறை உதாரணங்களை சொன்னாதான் புரியும். ஒரு டாக்டர் இருக்கிறார், டாக்டருக்கு என்ன தெரியணும், முதல்ல MBBS, MBBS முதல்ல டிகிரி கொடுக்குறாங்க, பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இப்போ ஒரு வைத்தியனுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல மெடிசினை பற்றியும் சர்ஜரியை பற்றி ஓரளவு அடிப்படை தெரியணும். இந்த ரெண்டையும் தெரிஞ்ச பிறகு அப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்றது வேற. அப்புறம் மெடிசினை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், சர்ஜரியை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், அது ஸ்ட்ரீம் மாறிடும், அதுக்கப்புறம் வழி மாறுது. ஆனா ஒரு டாக்டருக்கு அடிப்படை மெடிசினும் தெரியணும், அடிப்படை சர்ஜரியும் தெரியணும், அதுக்கப்புறம் ஏதாவது துறையை வந்து அவர் விசேடமாக எடுத்துக்கொண்டு அதை சிறப்பாக அதை அணுகலாம், அது வேற விஷயம். அதே போலத்தான் ஒரு சைவனுக்கும் இந்த தோத்திரம், சாத்திரம், புராணங்கள் இந்த மூன்றிலையுமே ஒரு அடிப்படை அறிவு இருந்தால்தான் அவன் சரியான முடிவுக்கு வர முடியும், அல்லது ஞானிகள் சொல்லுகின்ற கருத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே ஒரு பொருளை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அது தவறில்லை, ஆனால் அந்த பொருளை பற்றி தவறாக தெரிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆங்கிலத்தில் நான் சொல்வேன், அண்டர்ஸ்டாண்டிங் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எ திங் இஸ் நாட் அ சின், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ சின். அதை விட தெரியாமலே இருக்கலாம். இன்னைக்கு அதுதான் நம்ம சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தானே நெறிப்படுத்துவதற்கு தானே என்னுடைய ஆசிரியர்கள் நூல்கள் எல்லாம் அதுக்கு நெறிப்படுத்துவதுதான், எது சரி என்று தெரிந்து கொள்வதற்கு தான் இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அது அது உண்மை, கவிஞர் சொல்வது முற்றிலும் உண்மை. அது தெரியாமல் தானே போறாங்க, இல்லையா? நான் போவது சரியான பாதையா இல்லையா என்று தெரிவதற்கு ஒரு அதுக்கு ஒரு வழி இல்லாதனாலதான் தவறாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருமுறைகளை பொறுத்தவரை அவைகளை எப்படி வைத்தார்கள் என்று சொன்னால், அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இன்றைக்கு சைவ உலகத்திலே ஒரு பெரிய சர்ச்சை. இறைவனை தமிழிலே வழிபட வேண்டுமா, வடமொழியிலே வழிபட வேண்டுமா என்றெல்லாம் ஒரு பெரிய நிறைய சர்ச்சைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே திருமுறைகளை பொறுத்தவரை அது இறைவனை புகழ்வதற்காக அவர்கள் திருமுறைகளை வைத்துக்கொண்டு, வெறும் திருமுறைகளை மட்டும் வைத்துக்கொண்டு சைவ சமயம் என்ன கடவுள் கொள்கையை கூறுகிறது என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஆகவே அந்த திருமுறை ஆசிரியர்கள் என்ன கருத்தை வலியுறுத்த வருகிறார்கள், நம்முடைய சமயத்தினுடைய கொள்கை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு தான் சாத்திரங்கள். ஆனால் அவர்கள் அந்த சாத்திர திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் சில வேறுபாடுகளை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். திருமுறைகள் இறைவனை புகழ்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன, ஆகவேதான் புகழ் நூல்கள். திருவள்ளுவரும் சொல்லும் பொழுது சொன்னார், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அருமையான சொல்ல கையாது, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை புகழ்ந்தால் மட்டும் போதாது, அது பொருள் சேர் புகழாக இருக்க வேண்டும். ஒரு அளவு போல வைக்கிற அந்த பொருள் சேர் என்பதுதான் அவர்கள் என்ன கருத்தை விளக்க வந்தார்கள் என்பதை மனதிலே வாங்கிக் கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது. அந்த பொருள் அவர்கள் திருமுறையிலே என்ன உணர்த்தினார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு என்ன வேணும், கட்டாயமாக சாத்திரங்கள் தெரிய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கொள்கை விளக்கம். ஆகவே இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணாங்கன்னா, நாலு ஆச்சாரிய மூர்த்திகள், இதுனும் நாலு பேர் தான், அதுவும் நாலு பேர் தான், பெரிய விஷயம். சமயக்குறவர்கள் சமயத்தை நமக்கு விளக்கியவர்களும் நாலு பேர் தான், சமய கொள்கையை விளக்கியவர்களும் நாலு பேர் தான். ஆகவே இவர்கள் சமயக்குறவர்கள் என்று வைத்தார்கள், அவர்கள் சந்தான குறவர்கள் என்று வைத்தார்கள். என்னுக்கு வேறுபா, அந்த சொல் வடமொழியிலே ஆச்சாரியன், ஆச்சாரியன் என்ற வடமொழி வார்த்தைக்கு தமிழ்தான் குறவன். அதற்கு சில பேர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றது? டீச்சர்னு சொல்றதா, டிவைன் டீச்சர்னு சொல்றதா என்றால், அதுக்கு சரியான நியரஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் இஸ் ப்ரீசெப்டார். ப்ரீசெப்டார் அதுதான், தட் இஸ் ஈக்குவல் டேர்ம் ஃபார் ஆச்சாரியன் அண்ட் குரவன். ஆச்சாரியன் என்றால் என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் என்பதற்கு வடமொழியில் இலக்கணம் சொன்னார்கள், ஸ்வயம் ஆச்சரதே ஆச்சாரியக, சொல்லிய வண்ணம் செய்பவன் ஆச்சாரியன். அப்படிதான் விளக்கம். இவர்களை மட்டும் ஆச்சாரியன் என்று ஏன் வைத்திருக்கிறோம்? ஆரம்பமாக அருமையான கேள்வி கேட்ப, 61 நாயன்மார்களையும் ஆச்சாரியன் என்று சொல்லவில்லையே. நாவலர் கேட்கிறார் கேள்வி, ஏன் 63 நாயன்மாரையும் ஆச்சாரியன் சொன்ன என்ன? ஏன் இந்த 4 பேர் மட்டும் ஆச்சாரியன்னு சொல்றீங்க? சைவ சமய குறவர்கள் 4 பேர் தானே சொல்றீங்க. அங்கதான் ஆச்சாரியனுக்கு உன்னை என்ன இலக்கணம் இருக்க வேண்டும் சொல்றார் ஆறு நாவல. ஆச்சாரியன் என்பது எந்த ஸ்டாண்டர்ட், என்ன நாம்ஸ் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்துல, என்ன நாம்ஸை வைத்துக் கொண்டு ஆச்சாரியன் என்று சொல்கிறோம் என்றால், ஆச்சாரியன் ரெண்டு வகையான கடமையை செய்திருக்க வேண்டும். அவன் தான் ஆச்சாரியன். ஒன்று பரமத கண்டனம், இன்னொன்று சுயமத ஸ்தாபனம். அந்த ரெண்டையும் செய்தவன் தான் ஆச்சாரியன். இப்ப 63 நாயன்மார்கள் எல்லாரும் அப்படி செய்யல. அவர்கள் சைவ சமயமே சமயம் என்பதை பல பிறவிகள் அனுபவத்திலே கண்டு அதன்படி ஒழுங்கி அவர்கள் செஞ்சு விட்டார்கள். அவர்களாம் இது தவறு இது சரி நமக்கு அறிவுறுத்தினாங்களா? கண்ணப்பர் நமக்கு ஏதாவது அறிவுறுத்தினாரா? 63 நாயன்மார் வேற யார் நமக்குன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணலையே. ஆகையினாலதான் அந்த ரெண்டு செய்கின்றவன் தான் ஆச்சாரியன். நான் அருமையான சொல்ல, சுயமத பரமத கண்டனம், பிற சமயங்கள் அவற்றின் உள்ளீடற்ற கொள்கைகளை வெளிப்படையாக எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு ஆச்சாரியன் என்றார். அதோடு சுயமத ஸ்தாபனம், தன்னுடைய சமயம் உயர்ந்தது என்பதை நிறுவ வேண்டும். எஸ்டாப்ளிஷ்ட் ஓன் ரிலிஜியன். ஆனா மற்ற சமயங்களை பொறுத்தவரை அதை பற்றிய கருத்தை அவன் தெளிவாக சொல்ல வேண்டும். உங்கள் சமயத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கொள்கை? அதனாலதான் சிவஞான சித்தியார்ல அவர் என்ன பண்ணார், பரபக்கத்தை செய்துவிட்டு தான் சுபக்கத்தை செய்தார். சித்தியார் வழிகாட்டார். சிவஞான போதத்திலையும் அப்படிதான் சொன்னார், கேளாம் புறன். ஒரு சொல்லுக்குதான் பரபக்கம் சொன்ன. அதையெல்லாம் நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய சொல்லணும் எனக்கு ஆசை. ஏன்னா கனடா நாட்டிற்கு முதன் முறையாக வந்திருக்கிறேன், பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவா. அந்த வகையிலே ஆச்சாரியன் அந்த நால்வர்கள் அவர்கள்தான் அந்த செய்தார்கள். பரமத கண்டனம், சுயமத ஸ்தாபனம் என்கின்ற அந்த செய்தி அவர்கள் செய்தார்கள். அந்த திருமுறைகளை பொறுத்தவரை அவர்கள், நான் நேற்றே சொன்னேன், அவர்கள் பாடிய பாடல்களிலே நமக்கு ஒரு விழுக்காடு கூட நமக்கு கிடைக்கவில்லை. அது யாரோ ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொன்னார், 6.67 ஏதோ கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. அவர்கள் பாடிய, மூவரும் பாடிய தேவார பதிகங்கள் எண்ணிக்கை 1,45,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர்கள் பாடிய பாடல்கள் 1,45,000. நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 8,250 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. லெஸ் தன் 1%. ஆகவே அவற்றை என்ன செய்தார்கள் என்றால் வரம்புபடுத்தி, அது 11 திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு வந்து கொடுத்த சேக்கலாவுடைய பெரிய புராணம், அதன் மீது நடராஜ பெருமான் ஆணையினாலே சேர்க்கப்பட்டது. நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறைகளை தொகுத்து கொடுத்து விட்டார். அவர் ஏன் 11 தொகுத்தார்? ஒரு அருமையான விளக்கம் வருகிறது. ஏன் அது? அது ஒரு பெரிய விஷயம். 11 திருமுறை என்று 11 ஏன் தொகுத்தார்? அதுக்கப்புறம் நடராஜ பெருமான் ஆணையினாலே தான் இந்த பெரிய புராணத்தை 12 திருமுறையாக ஏற்றுக்கொள் என்று நடராஜரே அசரீரி வாக்கினால சொன்னதுனாலதான் அதை 12 திருமுறையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த 12 திருமுறைகள், இந்த 12 திருமுறைகளிலே தேவாரம் வந்து இசைப்பாடல். சில திருமுறைகள் இயற்றமிழாக விளங்குகின்றன, சில இசைத்தமிழாக விளங்குகின்றன. அதனாலதான் ரெண்டு பேருக்கும் நன்றி சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ரெண்டு போட்டி சொன்னார் தொகையடியார்ல. ஒன்னு சொன்னார், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பரமானே பாடுவார் அடியாருக்கும் அடியேன். ரெண்டு சொன்னா தொகையடியார்கள். நாயன்மார்கள் எத்தனை பேர்னு கேட்டா 63 சொன்னா 50 மார்க் தான் நான் போடுவேன். நாயன்மார்கள் எத்தனை பேர்னு கேட்டா என்ன சொல்லணும், தனியடியார் 63, தொகையடியார் 9. அப்படிதான் சொல்லணும். மாணிக்கவாசர் தொகையடியார்ல இருக்கிறார், கலந்துடக்கூடாது. மாணிக்கவாசர் இருக்காருன்னா இருக்கார், தொகையடியார்ல இருக்கார். ஆகவே அந்த விளக்கம் சொன்னார், சிவபெருமானை இயற்றமொழினாலே புகழ்கிறவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள். சிவபெருமானை இசைத்தமொழினாலே புகழ்கின்றவர்கள் பரமனையே வாழ்வார் அறியார். ஆகவே ரெண்டு தமிழ், இயற்றமிழ் இசைத்தமிழ், இந்த ரெண்டு தமிழினாலேயும் புகழ்கின்றவர்களை தான் அப்படி தொகுத்து ரெண்டு சிறப்பாக அவர் சொன்னார். பரமனையே வாழ்வார் அடியாருக்கும் அடி ஏகாலத்தில் போட்டார். சிவபெருமான் புகழைத்த பாடுகின்றவன் தான் உண்மையடியான். மனிதர்களை பாடுகிறவர்கள் தெரியும், புலவர்கள் என்று சொன்னாலே, புலவர் என்று சொன்னாலே அந்த கால தமிழ் வரலாற்றை பார்த்தால் அரசனை புகழ்கிறவர்கள். இந்த அரசனை புகழ்ந்து பாடினால் அந்த அரசன் எவ்வளவு பணம் தருவான் என்பதை பார்த்துத்தான் பாடுவார்கள். அப்படிதான் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும். அதுவும் சினிமா கதை வந்து சினிமா அவசரம். அந்த வகையில முதலாவது இடத்தை பெறுகிறார் கம்பர். எப்பொழுது பார்த்தாலும் பொருள் பொருள் பொருளில் அறிந்தவர் கம்பர். ஆகவேதான் காசுக்கு கம்பன்னே அவர் சொல்லிவிட்டான். காசுக்கு கம்பன் கருணைக்கு அருணகிரி, ஆசுக்கு காலமுகில் அவனே தேசுபுகள், ஊழுக்கு கூத்தன் உவக்க புகழேந்தி, கூழுக்கு இங்கு அவை என கூறு என்று கம்பர் எப்பொழுதுமே காசு காசுன்னு தான் அணைஞ்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும், மிகச்சிறந்த புலவர் தான். ஆனாலும் அவர் அந்த காசுக்கு அடிமையாகி விட்டார். அப்படி பொய்யடிமை இல்லாத புலவர் என்றால் அவர்கள் எல்லாம் நாம் வணங்குகின்ற சிவபெருமானை இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இந்த பாடல் வேணுமா? அதாவது ரெண்டு வகையான அந்த அடியார்களையும் புகழ்வதற்காக திருத்தொண்ட தொகையில சுந்தரர் என்ன செய்தார், ரெண்டு பாண்ட, பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். அவர்கள் இயற்றமிழிலே சிவபெருமானை புகழ்ந்தவர்கள். பரமனையே பாடுவார் என்பவர் இசைத்தமிழினாலே சிவபெருமானை புகழ்ந்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்கு நான் அடியவன் சொல்கிறேன். அப்படி இந்த திருமுறைகள், அந்த திருமுறைகளை நம்முடைய தேவாரம், முக்கியமாக தேவாரம் ஒரு பாட்டு, வாரம் என்பதற்கு இசைப்பாட்டு என்றும் ஒரு பொருள் சொல்வார்கள். அதனால தான் ஐயா அவர்கள் கூட பாவாடத்திலையும் இசையும் போட்டிருக்கிறார். பாவாரம் என்பது இசையோடு கூடியது. இசை என்று சொன்னாலே என்ன அர்த்தம், தாளத்தோடும் ராகத்தோடும் இசைவது இசை. இசை ஏன் இசைன்னு பேர் வச்சாங்க, இசைவது. நான் பாடுற பாட்டுக்கும் இருக்கிற தாளத்துக்கும் சம்பந்தமே இருக்கு, இல்லாம இருக்கும். சில பேர் பாடினா அது தாளத்தோடும் ராகத்தோடும் எது இசைகிறதோ அது இசை, அதனால அந்த பேரு இசைன்னு வச்சாங்க. அந்த வகையிலே இந்த தேவாரத்தை, அது இசைப்பாடல், அந்த தேவாரத்தை முதன் முதலிலே அச்சுக்கு கொண்டு வந்து அதை ஒரு நூலாக, எல்லாம் அந்த காலத்தில் ஏட்டில் தான் இருந்தது, அந்த ஏடுகளில் பல சிதைந்து போயின. அதனால தான் பாடபேதங்கள், தமிழ் நூல்களையே பார்த்தால் கீழே குறி போட்டிருப்பாங்க, பாப்பே அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாப்பேன்னா பாடபேதம்னு அர்த்தம். அது இந்த வார்த்தை இப்படியும் வருகிறது இலக்கியத்தில். கம்பராமாயணத்தில் அதிகமான பாடபேதங்கள், அதே போல சைவ திருமுறைகளில் பெரிய புராணத்திலும் நிறைய பாடபேதம் வந்துருச்சு. ஆனால் சிவஞான புகத்தில் பாடபேதமே கிடையாது. ஒரு சிறப்பு என்னவென்றால், எந்த நூல் வந்து அறிஞர்கள் மத்தியிலே மட்டும் புழங்கி கொண்டு வந்ததோ அதுல பாடபேதம் அதிகமா இருக்க, உலக அளவிலே வந்தால் அதுக்கு பாடபேதம் நிறைய வந்துவிடும். அதனால சிவஞான புகத்தில் பாடபேதம் இல்லை, தொல்காப்பியத்தில் பாடபேதம் இல்லை. ஏனென்றால் அதை எல்லாரும் படிக்கல, அறிஞர்கள் மத்தியிலே மட்டும் பழகி கொண்டு வந்தது. ஆனா பெரிய புராணம், கம்பராமாயணம் எல்லாம் எல்லார் மத்தியிலையும் பரவினாலும் பாடபேதம் நிறைய வந்தது. இப்பொழுது அந்த தேவாரத்தை முதன் முதலிலே அச்சுக்கு கொண்டு வந்த பெருமை இலங்கையை சார்ந்தவருக்கு தான் இலங்கை சைவத்திற்கு எப்படி தொண்டு ஆற்றியிருக்கிறது என்றார், யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர் அவர்தான் தேவாரத்தை முதன் முதலாக அச்சிலே பதிப்பித்தார். நிறைய பெருமைகள் இலங்கைக்கு சென்று விட்டது. யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர், யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர் திருவாவூரதிரை ஆதீனத்து 17வது குருமகா சன்னிதானத்துடைய காலத்துல அந்த திருவாவூரதிரை சன்னிதானத்தினுடைய ஒரு ஆசியோடு அந்த திருமுறைகளை பதிப்பித்தார். அந்த திருமுறைகள் மூன்று வகையாக இருக்கின்றன. ஒன்று பண்முறை அல்லது அடங்கன் முறை. தேவாரத்தை முத முதல்ல அச்சில போட்ட சுவாமிநாத பண்டிதர் அவர் எப்படி தொகுத்தார் என்றால், அவர் பெரும்பாலும் அவருடைய நோக்கம் வந்து தேவாரத்தை பாடுகின்ற ஓதுவார்கள் இருக்கிறார்களவே அவர்களுக்கு பயன்படும் வகையிலே தான் அவர் என்ன பண்ணினார், பண்ணை வைத்துக் கொண்டு அந்த 22 பண்கள், அப்புறம் பின்னாடி ஒரு 23வது பண், 23 பண்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மூவரும் பாடிய பண்களிலே தமிழிலே மொத்தம் எத்தனை பண்கள் இருந்தது என்று சொன்னால் 103 பண்கள் இருந்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது. அதுல 23 பண்களிலே பாடிய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மற்ற பண்கள்ல பாடலே அர்த்தம் இல்லை, நமக்கு கிடைக்காத பாடல அந்த பணிலையும் இருக்கலாம், நமக்குதான் நிறைய கிடைக்கலையே. ஆகினால அந்த பண்முறை என்று சொல்லி அந்த பண்முறைக்கு இன்னொரு பேர் தான் அடங்கன் முறை. ஏன்னா ஓதுவார்கள் உடனே இந்த பண்ணுல மொத்தம் 8250 தேவாரத்துல இந்த பண்ணுல எத்தனை பாடல் இருக்கு, இந்த பண்ணுல எத்தனை பாடல் இருக்கு என்பது யாருக்கு தெரியணும், கட்டாயம் இசை வல்லாருக்கு தெரியணும். ஆகவே அவர்களுக்காக தொகுக்கப்பட்ட காரணத்தினாலே அது அடங்கன் முறை என்று ஒரு பெயரை வைத்து அவர் சொன்ன நம்பரிங் தான் இன்றைக்கும் வழக்கில் இருக்கு. ரெண்டு விஷயம், அவர் ஒரு நம்பர் கொடுத்தார், 8வது முறை 8வது பதிகம் 8வது பாடல் என்று அவர் நம்பரிங் சிஸ்டம் கொடுத்தார். அந்த நம்பரிங் சிஸ்டம் தான் இன்றைக்கும் எப்படி பைபிள்ல வந்து 8வது அதிகாரம் 8வது வசனம்னா எல்லாம் தமிழ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் எல்லாத்துலயும் ஒண்ணுதானே, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் இல்லையா. எதுவுமே அப்படி வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த, அதன் பின்பு மக்களுடைய தேவைக்காக அது பெரும்பாலும் பன்னிசை வல்லார்களுக்காக செய்யப்பட்டது. ஆனா நம்ப போன்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் தலைமுறை என்று பின்னாடி தொகுத்தார். அதாவது தலை வரிசையிலே இந்த தலத்துல பாடப்பட்டது எத்தனை, அந்த தலத்துல பாடப்பட்டது எத்தனை, அந்த தலைமுறையில வரும் பொழுது முதன் முதல்ல எது இருக்கும், சிதம்பரம் தான் இருக்கும். கோயில் முதல்ல தலைமுறை வரிசையில சிதம்பரத்தை நம்பர் 1 என்று வைத்துக்கொண்டு தொகுத்தார். ஆகவே தலைமுறை. அதற்கப்புறம் பின்னாடி இப்ப என்ன தேவைப்பட்டது என்றால் வரலாற்று முறை. ஆக இப்ப தேவாரம் வரக்கூடிய எடிஷன் 3 விதமா இருக்கு. அநேகமா பன்முறை யாருமே இப்ப போடுறது இல்லை, பன்முறை இப்பொழுது வர்றது இல்லை, தலைமுறை வரலாற்று முறை என்று இப்பொழுது அவர்கள் என்ன கால வரிசையிலேயே பாடினார்களோ அந்த வரிசையிலேயே தொகுத்து சில பேர் போட ஆரம்பித்தார்கள். இந்த B.R. நடராஜன் என்று இப்பொழுது 12 திருமுறை முறையில் இருக்கிறார், அவர் வரலாற்று முறையிலே தான் போட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பாகவே எங்கள் பகுதியிலே சிவகாசி என்று ஒரு ஊர் இருக்கிறது, அந்த சிவகாசியிலே அருள்நெறி திருக்கூட்டம் அறநெறி கழகம் என்று ஒன்று இருக்கிறது, அவர்கள் தான் முதன் முதலாக வரலாற்று முறையிலே பதிப்பித்தார்கள். ஆக 3 வகையான பதிப்புகள் இருக்கின்றன, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று அடங்கன் முறை அல்லது பன்முறை, 2வது தலைமுறை, 3வது வரலாற்று முறை என்று இந்த 3 முறையிலே இருக்கின்றது. அந்த தேவாரம் பாடிய காலம் 7ஆம் நூற்றாண்டு, தேவாரத்தை தொகுத்த காலம் நம்பியாண்டார் நம்பிகளுடைய காலம், அதனால அது 14க்கு வந்துடும். அப்புறம் தேவாரத்திற்கு இசை அமைத்தது அன்றைக்கே சொன்னேன் நான், அது திருநீலகண்ட யாழ்ப்பாணன் மரபிலே வந்த ஒரு பாடினியாருக்கு அந்த இசைத்திறனை கொடுத்திருக்கிறோம் என்று அசிரீனிவாக்கினாலே. என அதே நடராஜ பெருமான்கிட்டே போய் கேட்டார் அந்த ராஜராஜன் அபய குலசேகரன், அவர்கள் என்ன பண்ணிலே பாடினார்களோ அந்த பண்ணிலே, ஏன்னா அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர்லாம் இல்லை, இருந்தவர்களை பதிந்திருக்கலாம், அப்படி அவர்கள் என்ன பண்ணிலே பாடினார்களோ அந்த பண்ணிலே பாட வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டதுனால நடராஜ பெருமான் அசரீதி வாக்காக சொன்னார், அந்த இசைத்திறனை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த ஒரு பெண்ணுக்கு யான் அளித்திருக்கிறேன், அவளை அழைத்து வந்து பண் வகுத்து கொள்க என்று சொன்ன. ஆகவே மன்னன் என்ன செய்தான் என்று சொன்னா, பெரிய ஆச்சரியம். அவன் நினைத்திருந்தால் அவன் பெரிய சோழ சக்கரவர்த்தி, உடனே அவன் சொல்லியிருக்கலாம் அந்த பெண்ணை இங்கே அழைத்து வாருங்கள்னு சொல்லியிருக்க முடியும் அவனால. ஆனால் அவன் சொல்லவில்லை. ராஜபெருமானே இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மன்னவனே என்ன பண்ணினான், அங்கே படைவட்டாளங்களோடு அந்த திரு எருக்கத்தம்புலியூர், நீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் எருக்கத்தம்புலியூரை சார்ந்தவர், திரு எருக்கத்தம்புலியூர். இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த ஊருக்கு பேர் ராஜேந்திர பட்டணம்னு பேர். நிறைய தலங்கள் தேவாரத்தில் ஒரு பேர் வருது, ஆனால் வழக்கில் வேற பேர் இருக்கு. இந்த ராஜேந்திர பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே அவன் மன்னனே போய் அந்த பெண்ணுக்கு சகல மரியாதையும் செய்து அவளை இசை அமைத்து சொல்லுமாறு நமக்கு செய்தார். ஆகவே தான் வேடிக்கையாக சொல்வேன், சினிமா உலகத்தில் கூட லேடி மியூசிக் டைரக்டர்னு வரல தமிழில். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை லேடி மியூசிக் டைரக்டர் வரல. இன்னும் இளையராஜா, பாரதிராஜா, இன்னும் தேவா என்று தான் இருக்கிறார்கள். ஒரு பெண் டைரக்டர் இன்னும் வரல. ஆனால் இங்கே பாருங்கள், இசையமைத்தது ஒரு பெண். ஒரு பெரிய சிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே ஓரளவுக்கு இந்த சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். இப்பொழுது நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்று கேட்டால், சாத்திரங்கள். இன்னும் அந்த செய்தியை சொல்லிக்கொண்டே சொல்லலாம், இன்னும் சொல்லுவேன். இன்னும் பின்னால் வரக்கூடிய வகுப்புகளிலே இன்னும் அதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டேன் என்று நினைக்க வேண்டாம். தேவைப்படும் போது சில செய்திகளை சொல்வேன். இப்பொழுது அடுத்து நாம் எடுத்துக்கொண்ட சாத்திரங்கள், இந்த சாத்திரங்களுடைய இன்றியமையாமை என்ன, ஏன் சாத்திரங்களை ஒரு சைவன் படிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு செய்தி. ஆக இந்த நால்வருடைய காலத்திலே என்ன ஆகிவிடுகிறது என்றால், சைவ சமயமே சமயம் என்று நிலைநாட்டப்பட்டு விடுகிறது. ஆகவே என்ன ஆச்சு, சமய குழப்பத்தை நீக்கிவிட்டார்கள் நால்வர்கள். ஆனால் அதன் பின்னால இன்னொரு பெரிய குழப்பம் வந்தது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலி போய் திருகு வலி வந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தலைவலி போயிடுச்சு, இப்ப திருகு வலி வந்திருக்குமா? அதுபோல என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால், நால்வருடைய காலத்திற்கு பின்னால் இந்திய நாட்டு, ஏன்னா எங்க இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், இந்தியாவிலே கிட்டத்தட்ட 14க்கு மேற்பட்ட மொழிகள் அரசாங்க மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நம்முடைய சமயத்தை பொறுத்தவரை, தத்துவ ஞானத்தை பொறுத்தவரை, காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்முடைய சமயம், பல்வேறு மொழிகளிலே சமயத்தின் பெருமைகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு பிரச்சனைக்குரிய காஷ்மீர், அந்த காஷ்மீர் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது, இஸ்லாமியர்கள் அதிகமாக வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வரலாற்றை புரட்டினால், காஷ்மீரிலே தான் மிகப்பெரிய ஆகம பண்டிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வழியாக காஷ்மீர் சைவம் என்று ஒரு சைவமே வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால், இந்த சிவாகமங்களுக்கு, சிவாகமங்களை இப்ப நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு 8 நூல்கள் இருக்கின்றன. வேதத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு 6 அங்கம் இருக்கிறது. 6 அங்கம் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு. அந்த 6 அங்கத்தை தெரியாமல் வேதத்தினுடைய கருத்தை தெரிய முடியாது. எப்படி திருமுறையினுடைய கருத்தை நாம் தெரிய முடியாது என்று சொல்கிறோமோ, அதே போலதான் வேதமும். அந்த அதான் நால்வேதம் ஆரங்கம் ஆனா என்று, நால்வேதம் பற்றி நம்முடைய திருமுறைகளை நீங்கள் படித்தால், 4 வேதங்களை பற்றி எங்கெல்லாம் குறிப்பிடாரோ அதற்கு பின்னாடி ஆரங்கமும் சேர்ந்தேதான் வரும். நால்வேதம் ஆரங்கம், அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு 6 அங்கம் முக்கியம். அதே போல ஆகமத்தை புரிந்து கொள்வதற்கு அஷ்ட பிரகரணம் என்று 8 நூல்கள் இருக்கின்றன. ஆகமத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நாம் படிக்க வேண்டிய நூல்கள் அஷ்ட பிரகரணம். அந்த அஷ்ட பிரகரணம் என்று சொல்லக்கூடிய 8 நூல்களிலே ஒரு 5 நூல்களை செய்தவர்கள் காஷ்மீரிலே உள்ள சைவர்கள் தான். அப்படியானால் எப்படி இருக்க வேண்டும், காஷ்மீரிலே ஒரு காலத்திலே சைவம் மேலோங்கி இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு இதை விட என்ன ஒரு சான்று வேண்டும். அப்படி இருந்திருக்கிறது. இன்றைக்கு காஷ்மீர் சைவம் என்றும் இருக்கிறது.
1: சாமவேத சம்மேளன காரியக்ரமம் தத் வேத கோஷேன பிராரபாமஹ. அதுனா தாவது வேத கோஷம் தத் குருதஹ பாராஜி சர்மா மகாபாகா ததா விக்னேஷ சர்மா மகாபாகா.

0: சாமவேதத்துடைய ரசமா இருக்கக்கூடியதே ஓம்காரம் தான். அதுக்குதான் சாந்தோக்கிய உபனிஷத்தே ஓமிக்கேத அக்ஷரம் கீத உபாசீத அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த ஓம் தான் ஸ்வரத்துக்கு ஆதி, ஓம் தான் அந்த ஒரு பகவானுடைய சுரூபமா இருக்கு. அதுலேயே அ உமா சிருஷ்டி ஸ்திதி லயத்துடைய அந்த ஒரு செயற்கை இருக்கு. அதுக்காக அப்பேற்பட்ட அந்த ஓம்காரத்துடைய சாரமா விளங்கக்கூடிய இந்த ஒரு சாமவேதத்துடைய ஸ்வரமண்டலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்ப வந்து கணேச ஸ்ரோதிகள் நமக்கு வந்து விளக்கி இருக்கிறார்.
1: சர்வார்த்த அபத்யோதினா சர்வஜ்ஞ கல்பஸ்தீதி சர்வ பிரகாசகத்வம் சர்வேஸ்வர சாமியஞ்ச போதிதம் சயேவ அஸ்மத் சனாதனமதஸ்ய ஜீவாதுஹு ததீனத்தமேவ ஈஸ்வரசத்துவமபி அதஹ போஜராஜேன அபி உக்தம் பூர்வம் ரவி ரவிசாஸ்திரிணஹ எவம் கதவந்தஹ உச்சயேத் கதிசித்தி தர்மதஸ்சேத் தஸ்ய பிரமாஜவச்சனீஹி கிருதகேதரைஸ்சேத் தேஷாம் பிரகாசலதசாச்ச மகீசுரைஸ்சேத் ஆனந்தரே அனதிபதே உன்மத் பிரணாமஹ. தத்ர ஸ்ரௌதாதிஷு ஸ்மார்த்தேஷு ச கர்மசு விநீஜ்யமானத்வம் தேவதா ப்ரீதி ஜனகத்வம் பிஜானாம் ஆவிஷ்யம் அத்யேயத்வம் உச்சாரணேன சர்வதரீகரணத்தஞ்ச அவகம்யதே தஸ்ய சுஸ்வரயுக்த வர்ணோச்சாரணாதீனம் கேவல மந்திரஸ்ய உச்சாரணேன பலம் நசிச்சதி சுஸ்வரேன உச்சாரிதே சேது எத் பலம் புரோச்சதே தத் பலம் லப்யதே. அதையேவ ஸ்வர வைபரீத்தேன விருத்த பலத்வம் அபி ஸ்மரியதே யசேந்திர சத்ரு ஸ்வரதோ பராதாதிதி இந்திரோஹீன ஸ்வரதோ வர்ணதோ வா மித்யா பிரயுக்தோ நகமத்தமாக ச வாக்வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யசேந்திர சத்ரு ஸ்வரதோ பராதா அப்படின்னு நாரத சிக்ஷை ஏவம் நாரத சிக்ஷாயாம் ஸ்வரஸ்ய வைசிஷ்டியம் உக்தம். அத ஸ்வரரட்சணம் ஆவசியகமிதி பாதி சாமவேதே ஸ்வராணாம் பாகுல்யாத் பிராதான்யாச்ச ஸ்வர அவதானம் ஆவசியகமேவ ஸ்வர பிராதான்யஞ்ச ஆஹ ஜெய்மினிஹி கீது சாமாக்கியா இதி சாந்தோக்கேபி சிலக தால தால்க சம்பாதே கா சாம்னோ கதிகதி ஸ்வர இதிஹோ வாச்சா இதி ృహదారణ్యకేపి ఉద్గీత విద్యాయాం తస్య హేతద్గతాం నహాయస్వం వేద భవతి హాస్యస్వం తస్య స్వరయేవస్వం ఇది సామవిధాన బ్రాహ్మణే స్వరోభావస్వం ఇది ఏవమాయినా సామ్నః సారిష్ట స్వరూపం స్వరయేవేతి జ్ఞాయతే తద్దక్షణార్థమేవ ప్రాచ్యాఖ్య గ్రంథః విలసతి. ప్రాచ్యాఖ్య గ్రంథాన్ ఉద్దిశ్య అనంతరం సంభాషణం కరిష్యామః. இதானீம் மாதபாஷைய குறித்து வச்சாங்க. பல ஜென்மாக்களுக்கு பிறகு பிராமண ஜென்மா கிடைக்கிறதுன்னு முன்னாடி சொல்லிட்டார். அந்த பிராமண ஜென்மாலையும் வேதாத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு சாதிருஷ்யம் வரணும் அப்படின்னா அதுக்கு பல பலவிதமான பெரியோருடைய ஆசீர்வாதம் புண்ணியங்கள் பூர்வ ஜென்ம ஸ்மிருதம் எல்லாம் இருந்தாலும்
2: வேதாத்தியனம் பண்ண முடியும். விஷயங்கள்ல ஆசக்தி ஜாஸ்தி, இப்படிப்பட்ட பல காரணங்கள்னால அந்த வேத நாலு வேதத்தையும் ஒரே சமயத்தில் அவகாகனம் பண்ணிக்கிறதுங்கிறது முடியாது அப்படிங்கிறத அவள் ஞான திருஷ்டி அவள் இருக்கலாம், மகரிஷிகளுக்கெல்லாம் அந்த ஞான திருஷ்டியில் அவள் பார்த்து அதனால என்ன பண்ணா நாலு நாலு பாகமாக பிரித்தா ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அசல் வேதம்.
3: ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
4: உமாபதி சிவாச்சாரியர் என்ன பண்ணார், அவர் அவருடைய ஆசிரமத்துக்கு பெட்ரான் சாம்பன் ஒருத்தர், அவர் வந்து வேற ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்தவர், அவர் வந்து சுசூக பண்ணிட்டு இருக்கார். அப்ப நடராஜர் சிதம்பரம் நடராஜர் என்ன பண்றார், அந்த அவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வஸ்துவில பெட்ரான் சாம்பனுக்கு தீட்சை கொடுக்கவும் அப்படின்னு எழுதி அனுப்புறார். யார், சபாபதி எழுதி அனுப்புறார், சுவாமி எழுதி அனுப்புறார். இதை பார்த்த உடனேவே ஓஹோ அந்த அளவுக்கு பரிபக்வமா இருக்காரான்னு பார்த்துட்டு உமாபதி சிவாச்சாரியார்ன்றவர் அங்க வந்து சைவத்துல சமய குறவர்கள் சந்தான குறவர்கள்னு ரெண்டு பேர், குறவர்னா குரவகா, குருகு குரு குரவகா இருக்கு இல்லையா, அது தமிழ குறவர்கள்னு மாறி இருக்கு. சமய குரோவர்கள் அப்படின்னா சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை பரப்புறவாளுக்கு வந்து சமய குரோவர்கள்னு பேர். சந்தானம்னா பரம்பரை, சந்தான குரோவர்கள்னா குரு சிஷ்ய பரம்பரையில வந்தவாளுக்கு சந்தான குரோவர்கள்னு பேர். இந்த சமய குரோவர்கள் நாலு பேர், தென் ஞானசம்பந்த பெருமான், அடுத்த ரெண்டாவது இருக்கக்கூடியவர் வாகீச பெருமான் நாவுக்கரசர் அப்பர், மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் சுந்தரர், நான்காவது மணிவாசகர். இவெல்லாம் வந்து சமயத்தை ஸ்தாபனம் பண்ணாலே தவிர பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒரு குரு சிஷ்யா கிடையாது. ஆனா ரெண்டாவது சொல்லக்கூடியவர் சந்தான குரவர்கள், அவர்கள் யார் அப்படின்னா மெய்கண்டார். இந்த மெய்கண்டாருடைய சிஷ்யர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவாச்சாரியனுடைய சிஷ்யர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருடைய சிஷ்யர் உமாபதி சிவாச்சாரியார். இவா நாலு பேருக்கும் சந்தான குரவர்கள் பேரு. தமிழ்நாட்டுல தமிழ்ல இந்த சைவ சித்தாந்தத்தை பரப்பினவா இவா. 13வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு சிவஞான போதம் தமிழ்ல எழுதி அதுக்கான உரைகள்ல 14 சாத்திர நூல்கள்னு 14 சாஸ்திரங்களை அவ எழுதினவா. நான்காவதாக இருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் இந்த இதை பார்க்கிறார். பெற்றான் சாம்பனுக்கு தீட்சை கொடுக்கும்னு என்ன பண்றார், சிவ பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் சாத்துஹி தீட்சா, இது நமக்கு வேதாந்த கிரந்தங்கள்லாம் கூட வந்திருக்கு பல இடங்கள்ல, ஐயா பார்த்த ஸ்பர்ஷ தீட்சா, சாத்துஹி தீட்சா, அப்படி ஹௌத்ரி தீட்சா, அந்த மாதிரி சாஸ்திர தீட்சான்னு தீட்சா பல விதம். சாத்துஹி தீட்சான்னு கண்ணுனால பாக்குறார், பூஜை முடிச்சு கண்ணால பார்த்த உடனேவே அவன் இறந்துடுறான். நம்ம வார்த்தையில இறந்துடுறான்னு சொல்றோம், சாஸ்திர வார்த்தையில அவன் வந்து மோட்சத்தை அடைஞ்சிடுறான். அவன் மனைவி ராஜாக்கா முறையிடுறான், இந்த ஐயர் ஏதோ வந்து என்னுடைய ஆத்துக்காரர் வந்து கொண்டுட்டார் அப்படின்னு முறையிடுறா. இவர் அப்படிலாம் இல்ல, சுவாமியினுடைய ஒரு ஆஜ்ஞையினால நான் அவருக்கு தீட்சை கொடுத்துருக்கேன்னு இவர் சொல்றார். நான் நம்ம நம்ப மாட்டேன்னு ராஜா சொல்றார். பரிபக்குவமா இருந்தா யாரா இருந்தாலும் தீட்சை கொடுக்கலாம்னு உமாபதி சிவாச்சார் பக்குவம், பரிபக்குவமா இருந்தா யாரா இருந்தாலும் தீட்சை கொடுக்கலான்னு இவர் சொல்றார். நீ வந்து அதை எனக்கு ஸ்தாபனம் பண்ணிக்காமி, அதை நிரூபணம் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்றார். என்ன பண்றதுன்னு பார்க்கும் பொழுது இவர் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அபிஷேக ஜலம் விழுந்து விழுந்து அந்த அபிஷேக கோமுகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு செடி, ஒரு முள்ளு செடி ஒன்று முளைச்சிருக்கு. அந்த சுவாமியுடைய அபிஷேக தலம் பட்டிருக்கிறதுனால, அதாவது இங்கே ஒரு உபாயம் என்னன்னா, சில பேருக்கு தீட்சை பண்ணிக்க முடியலன்னா அதனால தான் பூஜையெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் பெரிய பெரிய ஆசிரமங்களில் தீர்த்தம் வாங்கிக்கிறதுன்னு ஒரு பழக்கம். எதுக்கு கொடுக்கறதுன்னா பெரிய கஷ்டம்லாம் படாத, எல்லாருக்கும் நம்ம மதத்தில் பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூ வைக்கிறதுன்ற மாதிரி சுலபமான உபாயங்கள்லாம் சொல்லியிருக்கான். அது கடைசியில சில பேருக்கு வந்து என்னால தீட்சை பண்ணிக்க எனக்கு தகுதி இல்ல முடியலன்னு சொன்னா சிவ பூஜை முடிஞ்ச உடனே நீ வந்து சுவாமியோட பாதோதகத்தை வாங்கிக்கோனு அது சொல்லியிருக்கார். அதுவும் உனக்கு தீட்சையினால கிடைக்கக்கூடிய பலன் உனக்கு அதுவே கிடைக்கும்னார். அது போல உமாபதி சிவாச்சாரியர் அபிஷேகம் பண்ணி பண்ணி இந்த அபிஷேக ஜலம் குறிந்து அங்க ஒரு செடி வந்திருக்கு. அந்த இது பாக்குறாரு, பக்குவமான ஆத்மாவாக இருக்கவே ராஜாவை கூப்பிட்டு அவனுக்கு இந்த அபிஷேக ஜலம் கொடுத்து அவனுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்து இவர் பாக்குறார். சாக்குசி தீட்சை பண்ணோம்னா அந்த முள்ளி செடி எரிஞ்சி அதிலிருந்து அந்த ஜீவனானது அந்த ஆத்மாவானது அப்படியே சுவாமியுடைய பதத்தை அடையிறத அவனுக்கு காண்பிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒத்துக்கிறான். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, உயிர் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் வந்து தீட்சை கொடுக்கறது. உற்சவ காலங்கள்ல சாம்பவி தீட்சான்னு அதை சொல்வார். சாம்பவி ஞான சமய சைவ சமய நெறியில சாம்பவி ஞானக்கண்ணினால்னு வருது. அதாவது சுவாமியினுடைய சக்தியை உற்சவ காலங்கள் உற்சவ விக்கிரகமா வரும் பொழுது சிவசக்தி எல்லாரையும் பார்த்த உடனே எல்லாருக்கும் தீட்சை கிடைக்கிறதாக அந்த உற்சவத்துக்கு சாம்பவி தீட்சான்னு பேரு. அப்படி முடியாதவாருக்கு கொடுக்கறதுக்கு கூட ஒரு உபாயம் சொல்லியிருக்கு, அது வந்து சமய சோதனம்னு சொன்ன. இப்படி நாலு இருக்கு. இதுல தேசாம் வேஷம் பதே, தீட்சை ஆன பின்பு அந்த நல்லோர்களுடைய வேஷத்தை இவர் அணிந்து கொள்ள வேண்டும். பதே சிவாலயம், சிவாலயத்துக்கு போகணும். எனவே ஞானம் வந்துருக்குன்றதுனால வீட்டில் உட்கார்ந்துருக்க கூடாது, அதை நீ அனுஷ்டானம் பண்ணணும்னு இங்க சொல்றார். சிவபா சக்தி பாதம் அனந்தரம், இதுக்கு சக்தி பாதம் இந்த தீட்சை, இந்த முதல் ரெண்டு தீட்சை யார் வேணா பண்ணிட்டுலாம், ஆனா சம்பத்தர உஷித்தசிய சிஷ்யஸ்யான்னு மூணாவது நிர்வாண தீட்சை பண்ணும் பொழுது இந்த குருவானவர் இந்த சிஷ்யனை நன்கு பரீட்சை, ஒரு வருஷ காலம் பரீட்சை பண்ணணும். விபரீத குணம் சிஷ்யம், அந்த குண அந்த சிஷ்யனுக்கு குணமானது விபரீதமா இருக்கணுமா. விபரீதம் விபரீதம்னா என்ன அப்படின்னா, எந்த விஷயங்களை கொடுத்தா என்ன ஒரு ரியாக்ஷன் வருமோ மாறுதலான ரியாக்ஷன் வரணும். அதாவது என்ன அப்படின்னா, அவனை வந்து அவனை அடிச்சா அவன் சிரிக்கணும், அவன் சிரிக்கும்படி நீங்க பண்ணீங்கன்னா அவன் வந்து அழணும். அது விபரீத குணம் சிஷ்யம். அப்படி அந்த சிஷ்யனை ஒரு வருஷ காலம் பரீட்சை பண்ணிட்டு அவனுக்கு அந்த மல பரிபாகம், மலம்னா சைவாகமத்துல ஆணவ மலத்துக்கு மலம்னு பேர். மலம்னு மூணு மலம் மும்மலம்னு சொன்னாலும் கூட பிரதானமா மலம்னு சொன்னா ஆணவ மலத்துக்கு பேர். அந்த கர்ம சாமியம் இதெல்லாம் ஆகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு படிகள். கர்ம சாமியம் இருவினை ஒப்புன்வா தமிழ்ல, மலபரிபாதம், அடுத்தது சக்தி நிபாதம் அப்படின்றது மூணு ஸ்டேஜ் வரும். முதல்ல கர்ம சாமியம்னா அந்த ரெண்டும் இந்த சத்கர்மா அது மாதிரி துஷ்கர்மா அந்த ரெண்டுத்துடைய சாமியம் வந்தது. வந்த பிறகு என்ன வரும்னா அந்த மலபரிபாகம் வரும். மலபரிபாகம் வந்தா சக்தி நிபாதம். என்னது சக்தி நிபாதம்னா, சைவத்துல இந்த ஆணவ மலத்தை எப்படி ஒத்துருக்கார் அப்படின்னா, ஆணவம்ன்றது ஒரு திரவியமா ஒத்துருக்கார். ஒரு திரவியம், திரவியம் தான் வந்து நமக்கு ஒரு காரியத்தை பண்ணக்கூடியது. திரவியம்னா என்ன அர்த்தம், குணவத்தம் கிரியாவத்தம் வா திரவிய சாமான்ய லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒரு திரவியம்னு சொன்னா ஒரு கிரியையோடு கூடியதாக இருந்தா அது ஒரு திரவியம்னு அதுக்கு பேர். இந்த ஆணவம்ன்ற மலம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை அதை தடுக்கிறது. எனவே அந்த தடுத்தல் மறைத்தல்ன்ற ஒரு காரியத்தை பண்றதுனால அது திரவியம். ஆணவம்ன்றது ஒரு திரவியம். அந்த திரவியம் நிவர்த்தி, திரவியம் அண்ணண்ட போகணும் அல்லது திரவியத்துடைய காரியம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாம ஒரு வியாபாரம் பண்ணாதான் முடியும். வெறும் ஞானத்தினால மோட்சம் அப்படின்றது சைவம் இங்க ஒத்துக்கல. சைவத்துக்குள்ளேயே இதே சிவஞான போதத்துக்கே நிறைய உரைகள்லாம் இருக்கு. சில உரைகள்ல ஞானத்தினால மோட்சம்ன்றது ஒத்துக்கிறா, சில உரைகள்ல வந்து ஞானத்தினால மோட்சம் கிடையாது, தீட்சைவ மோட்சய தூர்வம் அப்படின்னு தீட்சை தான் மனுஷனை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகும்னு சில உரைகள் சொல்றா. சில உரைகள்ல தீட்சை ஞானத்தை கொடுத்து ஞானத்தினால மோட்சம் அப்படி கொண்டு வரான். இப்படி பல சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் சொல்றாங்க, சின்ன சின்ன பக்கங்கள்லாம் இருக்குங்க. அதுல வந்து இந்த சக்தி நிபாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆணவ மலத்தை பத்தி பேசணும். இந்த ஆணவ மலம் என்ன பண்றது, ஆணவம்னு சொல்லுங்க, மலம்னா ஒரு ஏதோ ஒரு பதார்த்தம். அது அது என்ன பண்றது, நம் உயிருக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் சர்வஜ்ஞத்வம் சர்வ கர்த்திருவம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஆற்றல், இந்த ஆற்றலை மறைக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். அதை மறைக்கிறதுனால அதனுடைய வியாபாரம் மறைத்தல்ற வியாபாரத்தை ஒழிக்கணும். ஒரு திரவியத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னா, நாம வந்து ஒரு கிரியை பண்ணாதான் முடியும் இல்லையா. இப்ப வந்து இந்த ஃபேன் வந்து ஓடுறது, அது ஓடுறதுனால என்ன வருதுன்னு ஒரு வியாபாரம், எனக்கு வந்து எனக்கு காத்து அது கொடுக்கறது. அப்ப அதை காத்து கொடுக்கறதுன்ற ஒரு வியாபாரத்தை நிறுத்தணும்னா, நான் எழுந்து போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் அது நடக்கும். அப்போ ஒரு திரவியத்துல இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா, திருப்பி நாம ஒரு கிரியை பண்ணாதான் முடியும். இப்ப என்ன சொல்லிட்டாருங்க, இந்த ஆணவ மலத்துல இந்த ஒரு ஆவரக வியாபாரம் இருக்கிறதுனால அதை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா, தீக்ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்கணும். வியாபாரம்னா இந்த ஆச்சாரியனுடைய வியாபாரம் நினைச்சுட்டு வேணாம். தீக்ஷா அப்படின்றது சிவசக்தின்னு அர்த்தம் பண்ணிட்டான். தீக்ஷான்னு சொன்னாலும் சிவசக்தினாலும் பரியாயம். நம்ம தீட்சனா ஏதோ உட்காந்து பூஜை பண்ணாதான் நினைச்சுட்டு வேண்டாம். இப்படி இப்படி எடுத்துக்கலாம், எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா, எந்த வியாபாரத்தினால ஒரு ஜீவன்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அஜ்ஞானம்ன்ற வார்த்தையை நான் சொல்றேன், அஜ்ஞானம் நிவர்த்தியாகி ஞானம் வெளிப்படுறதோ அந்த வியாபாரத்துக்கு தீட்சான்னு பேர். வியாபாரம்னா ஒரு செயல். அந்த செயல் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, என்னிடத்துல இருந்தாலும் சரி, சிவசக்திட்டு இருந்தாலும் சரி, அது எல்லாமே தீட்சாதான். வாஸ்தவத்துல எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டானா, சிவனுடைய வியாபாரம். சிவனுடைய வியாபாரம் இதுகொண்டு சிவசக்தி. சிவனுடைய வியாபாரம்னாலும் சிவசக்தினாலும் ஒண்ணு. அப்ப சிவ வியாபார சிவசக்தி தீட்சா எல்லாமே பரியாயமாயிடும். என்ன ஆயிடுச்சு, இவன் வந்து இது ஆணவ மலம் பரிபக்வமானதுக்கு அப்புறம் சுவாமி, நம்ம வார்த்தையில பேசலாம், சுவாமியுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கும். சுவாமியுடைய அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், சிவனிடத்துல ஒரு ஆசை வருமா. சிவன் ஒரு சுவாமி சொல்றாரு, அவர் எங்க இருக்காரு, அவர் எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருமா. அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி என்ன, ஒரு சத்குரு ஆசிரயம் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், நமக்கு வந்து தீட்சையை பண்ணி வச்சு கடைசியில அவனுக்கு மோட்சம் வரும்படி பண்ணுவார்னு ஒரு கிரமத்தை வந்து போட்டு கொடுத்திருக்கார். அதுல என்ன பண்ணுவான், பஜே தேசம் சக்தி பாத்த அனந்தரம். சக்தி பாத்த சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒண்ணு பரசிவ பரசக்தி வந்து தன்னிடத்துல உள்ள பரசிவத்தினுடைய அனுகிரகம் தனக்கு கிடைக்கிறது, தன்னுடைய சக்தியை விழுந்துடணும். நம்முடைய ஆற்றல் அதுல முன்னாடி ஒரு சூத்திரத்துல சிவாதீன திருப்திகான்னு வருது, சிவா பதீன ஸ்வபிருத்திகா, சிவனுக்கு உட்பட்ட தன்னுடைய விருத்தியை உடையவனாக. அந்த ஆவேசம் வந்தவா இருக்கும்போது நான் என்ன பண்ணனு எனக்கே தெரியாதுன்னுவான். அப்ப என்ன எடுத்து, அந்த சுவாமியுடைய வியாபாரம் அதிகமா இருக்கு, இவனுடைய வியாபாரம் அழிஞ்சிருக்கு. இப்ப ஸ்வசக்தி பாத்தகா, தன்னுடைய ஆத்மசக்தி போயிடுத்து, பரஞ்ச அந்த சிவசக்தியினுடைய ஒரு ஆவிர்வாவம் ஜாஸ்தி வந்திருக்கு, அதுக்கு என்ன பேர், சக்தி பாத்தகான்னு பேர். சக்தி பாத்த அனந்தரம் சத்குருனு பிராப்திய தைஹி தீட்சா பூர்வகம் போதித பரமார்த்தத்தன்னு, அவன்னா இந்த நாலஞ்சு தீட்சையை பண்ணி வச்சு நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவான். என்ன பண்ணணும்னா, தேசாம் வேஷம், இதெல்லாம் வந்து சைவ தர்மங்கள். என்னன்னா சைவனுக்கு இருக்கக்கூடிய வேஷம், என்ன வேஷம் அப்படின்னா, பஸ்ம ருத்ராட்ச தாரணம், எப்பொழுதோ விபூதியை தாரணம் பண்றதுன்னு சைவத்தினுடைய ஒரு தர்மம். ருத்ராட்ச தாரணம், ருத்ராட்சத்தை அணிந்திருப்பதுன்றது சைவனுடைய மற்றொரு தர்மம். இதெல்லாம் பண்ணோம்னா தீட்சை ஆயிருக்கும், அட்லீஸ்ட் சமய தீட்சையாக ஆயிருக்கும். அடுத்தது சிவ ஆராம பிரவர்த்தனம், சிவாலயங்களுக்கு தோட்டங்கள் எல்லாம் அமைக்கிறதுக்கு ஆன தர்மமானது இந்த சைவ தர்மம். சிவபக்த வந்தனம், இது என்னது, சிவஞான போதத்துக்கு நியமஜான தீசிக்கன்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்றார், அதுல இதெல்லாம் வர்றது. சிவபக்த வந்தனம், சிவனுடைய அடியார்களை நமஸ்காரம் பண்ணோம். நம்முடைய 63 நாயன்மார்கள் சைவ நெறியில் நம்ம பார்க்க வேண்டாம், 63 நாயன்மார்கள் என்னென்ன பண்ணாரோ ஒவ்வொன்றும் சைவ தர்மம் தான். அவ ஒரு நாயன்மார் என்ன பண்றாருனா ஒரு சைவ தர்மத்தை நமக்கு நடத்தி காண்பிச்சிருக்கான். ஒரே ஒரு எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்றது கஷ்டம், ஒரே ஒரு சைவ தர்மத்தை எடுத்துட்டு தன் வாழ்நாள் முழுக்க அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சுவாரா 63 நாயன்மார்கள். அத சிவபக்த வந்தனம், சிவன் அடியார்களை வணங்குதல், சமயாச்சாரஹா, இதை தவிர்த்து இருக்கக்கூடிய அந்த அனுஷ்டானம் பண்றது, அது போல சிவ பூஜை பண்றது, அக்னிகாரியம் பண்றது, சைவாகமங்களை படிக்கிறது, இதெல்லாம் சமயாச்சாரஹா. சிவ ஆலயம், சிவாலயத்தை கட்டுறது, சிவஸ்தான ஆராம பிரவர்த்தனம், சிவனுக்கு உரிய இருக்கும் கர்ப்பகிரகமோ அல்லது இந்த தோட்டங்களோ இதெல்லாம் வாக்கு பேர் பண்ணும்படி பண்றது, தூண்டறது அடுத்த வாழ, இதெல்லாம் சைவ தர்மம். தூளி சம்மார்ஜனம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தூசி படிஞ்சிருந்தா அதெல்லாம் பெருசு சுத்தம் பண்றது. சலில சேசனம், அந்த ஆலயங்களுக்கு தண்ணி தெளிச்சு அதை சுத்தம் பண்றது. புஷ்ப தாமாதி, பூ கட்டி கொடுக்கறது, பூவை கொண்டு வந்து கொடுக்கறது. பூஜை உபகரண சம்பாதனை பஜே, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சைவனுடைய தர்மங்கள். இல்ல அதுல 4 மார்க்கங்களை சுவாமியை நினைக்கும் போது இவ என்ன பண்ணுவோம், 4 மார்க்கங்களை பிரதானமா சொல்றார். தாச மார்க்கா, சத்புத்திர மார்க்கா, சகமார்க்கா, சன்மார்க்கா. எல்லாரும் சைவர்கள், சிவனையும் தன்னையும் எப்படி நினைக்கணும், ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும்போது எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, சில பேர் தாச மார்க்கா, சுவாமி சிவபெருமான் பரமேஸ்வரன் சுவாமி, நான் அவனது அடிமை அப்படின்னு தான் பண்ணக்கூடிய இந்த எல்லா கடமைகளையும் ஒரு அடிமை பண்ற மாதிரி பண்ணணும். வேற எந்த விதமான நான் அடிமை, அவனுக்கு அடிமை அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டே இருக்கணும் இது எல்லாத்தையும். அது தாச மார்க்கா. அந்த தாச மார்க்கத்துல நின்னவர் யாருன்னா, நான் அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கை தாச மார்க்கத்திலேயே இருந்து அந்த இது பண்ணி கொடுத்துவார். அடுத்து சத்புத்திர மார்க்கா, புத்திர மார்க்கான்னு சொல்ல, சத்புத்திர மார்க்கான்னார். ஒரு நல்ல பிள்ளை எப்படி நடந்துப்பானா அது மாதிரி நடக்கணும்ன்றார். அந்த நிலையில இருந்தவர் ஞானசம்பந்த பெருமாள். ஞானசம்பந்த பெருமாள் சுவாமி எப்படி நினைச்சிருந்தார், அப்பாவா நினைச்சார், இவர் நினைக்கிறது இருக்கட்டும், அவர் இவரை என்னவா நினைச்சார், குழந்தையா நினைச்சார். ஏன் நடந்து வரும்போது கால் அவருக்கு சமப்படுவாருன்னு கேட்டு என்ன பண்றார், பல்லக்கு அனுப்புறார். ஒரு கட்டம் வரும்போது அவருக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டே இருக்கார். எனவே சுவாமிக்கு பணிவிடை பண்ணும்போது தன்னை என்னவா நினைச்சிருந்தார், ஞானசம்பந்தர்னார், சத் புத்திரனாக நினைச்சிருந்தார், சுவாமியோ அப்பாவா நினைச்சிருந்தார். இப்படி நாம நடக்கிறது, இது ஒரு சைவ தர்மம். அடுத்தது சக மார்க்கா, சுவாமியை தன்னுடைய நண்பன் போல நினைக்கிறது. அந்த மார்க்கத்துல இருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. சுவாமி என்ன பண்றார், தான் நினைச்ச இடத்துக்கெல்லாம் வந்து அவர் வந்து அவரை தூது அனுப்பிச்சார். அது மட்டுமா என்ன, எவ்வளவு சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்பான்றார். சங்கிலி நாச்சியாருக்காக என்னுடைய கண்ணை நீ எடுத்துட்டே பான்றார். நீரே வாழ்ந்து போது திட்டார் அவர், நீயே நல்லா இருறா, நல்லா இல்லடா அப்படின்ற அளவுக்கு சுவாமியை நீரே வாழ்ந்து போடுன்னு திட்டார். அந்த அளவுக்கு அவரும் பரிசோதனை பண்ணார், எல்லா ஆலயங்களுக்கும் போய் பாடினார், எல்லா கடமைகளையும் பண்ணார், சைவ தர்மங்களை பண்ணார். ஆனா நினப்பு எப்படி இருந்ததுன்னா, சுவாமி தன்னுடைய ஃப்ரெண்டா நினைச்சார், நண்பனாக நினைச்சிருந்தார். அது வந்து சக மார்க்கா, சன்மார்க்கா. சன்மார்க்கா அப்படின்னா நானும் அவரும் ஒரே பதி பத்னி மாதிரி நினைச்சிருந்தார். அவர் எந்த நிலைமையில இருந்தவர் வந்து மணிவாசக பெருமாள். இப்படி இந்த 4 நிலையில இருந்து கொண்டு சுவாமியை ஆராதனை பண்ணும். தாச மார்க்க, சத்புத்திர மார்க்க, சகமார்க்க, சன்மார்க்கி சிவப்பிரீத்தி சம்பாதையே. இதுக்கு என்ன முதல்ல வேணும், தீட்சை பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஜென்மாந்தர கிருத சிவபக்த ஆராதனம். முதல்ல அடியார்களை ஏதோ ஒரு ஜென்மாவில நாம அடியார்களுக்கு ஏதோ ஒரு நல்லதை பண்ணியிருப்போம், அவள் ஆராதனை பண்ணியிருப்போம். அந்த ஏதோ ஒரு ஜென்மாவில் ஆராதனை பண்ணாதான் இந்த ஜென்மாவில் நமக்கு இந்த இருவினை ஒப்பு, மலபடி பாபம், சக்தி நிபாதம், தீட்சை இதெல்லாம் கிடைக்கும். ஜன்மாந்தர கிருத சிவபக்தாராதன சுக்ருத விசேஷ பரிபாகேன பிரதமதா ஏவ. இதுல 4 விதமான ஒரு பேதம். இது சிவாச்சாரியனை பத்தி போய் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சைவத்துல 4 ஆசிரமங்களும் உண்டு. அந்த ஸ்மிருதியில சொல்றதா மாதிரி அந்த நைஷ்டிக பிரம்மச்சரியம் உண்டு, பௌதிக பிரம்மச்சரியம் உண்டு, வேற நைஷ்டிகமானோட நிலை உண்டு, கிரகஸ்தன் உண்டு, சந்நியாசம் உண்டு, வானப்பிரஸ்தம் எல்லாமே உண்டு. ஆனால் இந்த சைவத்துக்கே இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார்னு சொன்னோம் இல்லையா, அவளுக்கு சந்நியாசத்தை இல்லைன்னு சொல்லு. உனக்கு சந்நியாசம் கிடையாது, யாத்திரை கிடையாது, தீர்த்த யாத்திரை போகக்கூடாது, விரதம் இருக்கக்கூடாது. ஏன் சொல்லிட்டுன்னா, பராற்காலத்தில் பூஜை பண்றான், அந்த சுவாமிக்கு ஆறு காலம் பூஜை பண்ணோம். இவன் பாட்டு தன்னுடைய சுவாமியை விட்டுட்டு இவன் வேற ஒரு கோவிலுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டான, அந்த கோவிலை யாரு கவனிப்பான்? அதனால அதனாலதான் நீங்க பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எந்த சிவாச்சாரியாலும் என்ன பண்ணிக்க மாட்டான், சன்னியாசம் பண்ணி சன்னியாசாசிரமம் அநேகமா அநேகமான யாரும் சன்னியாசம் வாங்கிக்கவே மாட்டான். ஆனால் சைவத்துல வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரியாலை தவிர பிறருக்கு இந்த சன்னியாசம்லாம் உண்டு, எல்லாமே உண்டு. அதுல இதுல என்ன, நான்கு பாதங்களையும் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இந்த கிரியாபாதத்தை சொல்லிருக்கக்கூடிய ஒரு பூஜையை பண்றோம்னா, அந்த கிரியாபாதத்திலேயே பாக்கி பாதங்களுடைய விஷயமானது அடங்கெடுத்து சைவத்தை, அது பாக்கி இடத்துல கூட சுவாரஸ்யம் இருக்கலாம், அது எனக்கு தெரியல. இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சிவபூஜை பண்றோம். சிவபூஜை பண்ணும்பொழுது முதல்ல நா சிவ சிவமர்த்தகே, நாருத்ரோ ருத்ரமர்த்தகே, தேகோ தேவாலய ஸ்ரோக்தா, ஜீவோ தேவ சனாதன, எஜேது அஜ்ஞான நிர்மாலியம், சோகம் பாவையன பூஜை, ஏன் இப்படிலாம் நிறைய வாக்கியங்கள் இருக்கு. பூஜை பண்றதுக்கு முன்னாடி நாமும் அந்த பூஜை பண்ணக்கூடிய சிவனும் ஒரே நிலையில இருக்கணும்னு சொல்றோம். அப்படி பண்ணும்பொழுது இவன் என்ன பண்றான், அந்த பூத சித்தி பண்றான். இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பூஜையை பார்த்துட்டு இருக்கோம். பூஜைன்றது எந்த பாதத்துக்குள்ள வருது, கிரியாபாதத்துக்குள்ள வருது. ஆனா அந்த கிரியாபாதத்துல இருக்கக்கூடிய இந்த பூஜையை பண்ணும்பொழுது ஞானபாத விஷயங்கள், யோகபாத விஷயங்கள், சர்யாபாத விஷயங்கள் எல்லாமே அங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சிடும். இப்ப பூஜை பண்ணும்போது என்ன பண்றான், இந்த பூத்த சுத்தி பண்ணும்போது தன்னுடைய சரீரத்தை 36 தத்துவங்கள்னால, இந்த சைவத்துல 36 தத்துவங்கள், இந்த 36 தத்துவங்கள்னால இந்த சரீரம் ஆச்சு அப்படின்னு தியானம் பண்ணி ஒரு ஒரு தத்துவத்துக்குள்ள ஒரு ஒரு தத்துவமானது லயமடைஞ்சதுன்னு பாவனை பண்றான். இப்படி பண்ணும்பொழுது என்ன விஷயங்கள் தேவைப்படுறதுன்னா, ஞானபாதத்துல இருக்கக்கூடிய தார்சனிக விஷயங்கள்லாம் இங்க தேவைப்படுறது. இவன் பண்ணும் இப்ப கிரியாபாதத்துல ஞானபாதம் வர்றது, அடுத்து கிரியாபாதத்துல யோகபாதம். இவன் பூத சுத்தி பண்ணும் பொழுது பாவனை, என்ன பாவனை அப்படின்னா கருட பாவனை, கருடத்துல கருட மந்திரத்தை உபாசனை பண்றவா என்ன பண்ணுவான், தன்னையே கருடனாக பாவிச்சு அந்த மந்திரத்தை மந்திரத்தை ஜபம் பண்ண பண்ண எங்கேயோ இருக்கவனுக்கு விஷ நிவர்த்தி வர்றதுன்னு பல இடங்கள்ல சிவஞான போதத்திலும் இன்னும் பல இடங்கள்ல வருது. அது போல இவனுக்கு அந்த யோக அபியாசம் இருக்கிறதுனால பாவனை நல்லா பண்ணி பண்ணியும், பிராணாயாமாதிகள்லாம் பண்ணி ஆசனங்கள்லாம் பண்ண பண்ண அதோட கூட இந்த பூத்த சுத்தியை பண்றான். அப்ப என்ன எடுத்து இந்த கிரியாபாதத்துல யோகபாத விஷயங்கள் வர்றது. சரியா பாதம் கேட்கவே வேண்டாம், இவன் எப்படி உடைய உடுத்திக்கணும், பாக்கி என்னென்னலாம் பண்ணிக்கணும். எனவே இந்த கிரியாபாதத்துல பாக்கி எல்லா பாதங்கள் விஷயமும் அடைஞ்சிருக்கு. சிவாச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரியாபாதேது நிபுணக, கிரியைகள்லாம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி நல்ல பிராக்டிஸ்டா இருக்கும், வெல்வர்ஸ் தான் இருக்கும் அந்த கிரியைகள்ல. கிரியாபாதேது நிபுணக, யோகபாத சரியாபாத அனுவர்த்தக, சரியானா சுசுரூஷ பண்றது. இப்ப பெருக்கணும், பெருக்கினாதான் இடத்துல பூஜை பண்ண முடியும்னா இவனுக்கு பெருக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு பெருக்க தெரியாது, இடுப்பு வலிக்கும், பெருக்கா எனக்கு இடுப்பு வலிக்கும்னு சொல்லக்கூடாது. ஒரு சமயம் வந்ததுன்னா சிவாச்சாரியர் பெருக்கணும், ஒரு சமயம் வந்ததுன்னா கோலம்போட தெரிஞ்சுக்கணும். அப்ப பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, பண்ண தெரிஞ்சிருக்கணும். அனுவர்த்தக, அந்த வார்த்தைகள் பாருங்க, கிரியாபாதேது நிபுணக, சர்யாபாத அனுவர்த்தக, யோகபாத கிருதாபியாச. நம்ம பூதசுத்தி பண்ற சமயத்துல பிராணாயாமம் வரமாட்டேன்றதும் சொல்லக்கூடாது. பல சமயம் வந்து பிராணாயாமம் பண்ணி பண்ணி ஆசனங்கள்லாம் போட்டு போட்டு நல்ல சீக்கிரம் போட வரணும். யோகபாத கிருதாபியாச, ஞானபாத அனுரஞ்சக. இவன் பார்த்து ஞானபாத விஷயம் தெரிஞ்சு எல்லாமே மாறிதான், அந்த சிவதத்துவம் ஒண்டிதான் வாஸ்தவமானதுன்னு சொல்லிட்டு பூஜையே பண்ணாம விட்டுட்டா என்ன பண்றது. அதனால ஞானபாத விஷயம் ஒரு ஒரு சைட்ல இருக்கணும், அவ்வளவுதான். கிரியாபாதேது நிபுணக, சர்யாபாத அனுவர்த்தக, யோகபாத கிருதாபியாச, ஞானபாத அனுரஞ்சகான்னு இந்த நான்கு குணங்களோடு கூடியவனாக இருக்கணும். இப்ப கிரியாபாதம் அந்த பண்ணாலேயே உனக்கு இதுல சில பட்சங்கள்லாம் இருக்கு. கிரியா அந்த சாலோக்கிய சாமீத்திய சாரூக்கிய சாயுத்யாத பதங்கள் வரும்பொழுது ஒரு ஒரு காரியங்களை பண்ணும்பொழுது ஒரு ஒரு பதம் கிடைக்கிறது. ஞானபாதத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இவன் தெரிஞ்சுன்னு பண்ணும்பொழுது இவனுக்கு சாலோக்கியம் கிடைக்க சாயுத்யம் கிடைக்கிறதுன்னு சில பேர் சொல்லியிருக்கா. ஆனா இன்னைக்கு அனுஷ்டானத்துல நான்கு பாத விஷயங்களையும் நாம வந்து அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. இவர் சொல்றார், பிரதமதா ஏவ கிரியா சர்யா யோகபாத அர்த்த அனுசந்தானம் வினா ஏவ ஞானபாத அபியாசேன ஸ்ரேயசம் சம்பாதகே இது பாவகான்னு இவர் சொல்லியிருக்கார். ஆனா இந்த மூலத்துல பஜேத்து வேஷம் சிவாலயம்னு சொல்லியிருக்கிறதுனால ஞானபாத விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட கோவிலுக்கு எல்லாம் போனோம், அவன் பாண்டே விபூதி எடுக்காம விபூதி எடுக்காம ருத்ராட்சம் எடுக்காம பல சைவர்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கான். அதாவது சைவ தமிழ்ல சைவ சித்தாந்தம் பேசக்கூடிய பல அறிஞர்கள் பார்க்கும் பொழுது நல்ல சைவ சித்தாந்தம் நல்லா பேசுறான், ஆனா அந்த சாதனம்னு தமிழ்ல சாதனம்னு ருத்ராட்சத்துக்கு சாதனம்னு தேவாரங்கள்லாம் வருது, சாதனத்தை போட்டுக்கிறது இல்ல, இந்த திருநீர் இட்டுக்கிறது இல்ல, ஆனா நல்லா பேசுறா அது மாதிரி இருக்கு, அப்படி இருக்கக்கூடாதுன்றது இதுல தெரியுது. இதுல ஆச்சாரியனை பிரிக்கும் பொழுது இப்ப அன்னைக்குமா உங்களுக்கு ஆச்சாரியகானா யாருன்னு தெரிஞ்சிட்டு இருக்கும். இந்த ஆச்சாரிய அபிஷேகமானவனுக்கு ஆச்சாரியகான்னு பேர். அவன் ரெண்டு விதம், ஒண்ணு விரக்தம் பௌத்திகன்னு ரெண்டு விதம். இந்த விரக்த ஆச்சாரியா அப்படின்றது ஆஜன்ம பிரம்மச்சாரி யதிஹி, இதெல்லாம் ஆகமத்துல ஒத்துன்னு இருக்கக்கூடிய சம்பிரதாயம் சொல்றான். ஆகமத்திலே இந்த சிவாச்சாரிய பரம்பரையை தவிர பாக்கி இருக்கக்கூடிய சைவால் தாராளமாக சன்னியாசிகளாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மதங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தர்மபுரம், அது மாதிரி இப்படி இருக்கக்கூடிய சில மதங்கள்லாம். விரக்தா விரக்தன் ரெண்டு விதம், எப்படி ஆஜன்ம பிரம்மச்சாரி யதிஹி, அதாவது நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொன்ன, எனக்கு எதுவுமே வேணா குருவுடைய வீட்லயே இருந்துறேன்னு சொன்னா அந்த பிரம்மச்சாரியும் விரக்தம் தான். அவனுக்கு பேர் பிரம்மச்சாரி தான், ஆனா என்ன பண்ணுவான் அவன் விரக்தனா இருப்பான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அடுத்து யதி, இவா ரெண்டு பேர் விரக்த ஆச்சாரியால் பேரு, ஆச்சாரியால் பௌத்திக ஆச்சாரியால் இன்னொருத்தர். அந்த பௌத்திக ஆச்சாரியால் ரெண்டு, ஒண்ணு கிரகஸ்தரூபமான பௌத்திக ஆச்சாரியால், வனஸ்தன் வானப்பிரஸ்தரூபமான ஒரு பௌத்திக ஆச்சாரியால்னு இப்படி. இதெல்லாம் தவிர ஒண்ணு என்னன்னா அதிவர்ணாசிரமின்னு ஒண்ணு ஒத்துருக்கான். அது நமக்கு இந்த சிவாத்ர யோகிகள் நீங்க பார்க்கக்கூடிய அந்த பாஷ்யம் அதை எழுதினவர் அதிவர்ணாசிரமி அப்படின்னு அவரை சொல்லியிருக்கா. இவா எல்லாரும் சைவர்கள், இவா எல்லாரும் அவாவாளுடைய தகுதிக்கு தகுந்தார் போல சைவ தர்மங்களை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் ஒரு விஷயம். அடுத்து சைவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் ஜீர்ணோத்தார தசகம்னு ஒரு புஸ்தகத்துல அதை சொல்ற, சைவ க்ஷேத்ர நிவாச பக்த பரமேசாட்சாதி புண்ணியாவளி சுத்தாந்த கரணோ நரஸ்மதி பவம் கிருத்வா த்ரிபாவம் முதா பாகம் ஸ்வேதமதாத்ம ஜீவன கிருதே விண்யஸ்ய பாகத்வயம் தத் புண்ணியேஹனி தாம்ரபாத்திரனி ஹிதம் கிருத்வா சிவாயார்ப்பயேது. இது மாதிரி விஷயம் சைவ சாக்கத்திலையும் வருது. சாக்கத்துல அந்த சண்டியில துர்கா சப்தசக்தியில இந்த கவச அர்ஜல கீழக்கத்துல இது மாதிரி நான் சொல்ற மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் வருது. என்னன்னா ஒரு சைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சைவ க்ஷேத்திர நிவாச சிவக்ஷேத்திரங்கள்லாம் வாசம் பண்ணும். கோயில்ல ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னது போல சிவக்ஷேத்திரங்கள்ல வாசம் பண்ணணும், பக்தர்களுக்கு ஆராதனை பண்ணணும், பரமேஸ்வரர்களுக்கு ஆராதனை பண்ணணும். இந்த மூணும் பண்ணா என்னன்னா அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா என்ன வரும்னா அவனுக்கு தர்மம் சைவ தர்மம் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வருமா. சைவ க்ஷேத்திர நிவாச பக்த பரமேஸ்வர்த்தாதி புண்ணியாவளி சுத்த அந்தஃகரணஹா, என்ன பண்ணலான்னா அப்படி சுத்தமான அந்தஃகரணம் இருந்து நாம உபயம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய சொத்தை மூணு பாகமா பிரி. முதல்ல சொல்லிட்டாரு உனக்கு இஷ்டம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு, பிரிச்சு அல்லது உனக்கு பிரிச்சுட்டாருன்னு பின்னாடி சொல்லக்கூடாது. உன்னுடைய சொத்தம் கிருத்வா த்ரிபாகம் முதா, சந்தோஷத்தோட பண்ணி என்ன பண்ணணும்னா பாகம் கேட்ட மகாத்ம ஜீவன கிருத்து ஒரு பகுதியை உன்னுடைய வாழ்க்கைக்காக வச்சுக்கோ, பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியை என்ன பண்ணுங்க சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. ஜீ விண்ணத்த பாகத்மயம் தத்து புண்ணிய அகனி, ஒரு தாமிர பாத்திரத்துல அந்த எல்லா பணத்தையும் ரெண்டு பாகத்தை வச்சு கிருத்வா சிவாய அர்ப்பகே, என்ன பண்ணணும், எதுக்காக நான் கொடுத்தேன், விரக்திமான் ச புருஷா சம்சார விச்சித்தையே சத்வாங்க பசு தர்ம ஜாலம் அச்சினம் தேவேத தேவம் சிவம். இது யாருக்கு, நாம பார்த்திருக்கக்கூடிய விரக்தாளுக்கு சொல்லிருக்கக்கூடிய விஷயம். விரக்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்சார விரக்திமான் ச புருஷா சம்சார விச்சித்தையே, சம்சாரம்னா உலகம் அது வந்து அறவே ஒழிய வேண்டி என்ன பண்ணணும்னா தெக்வா அங்க பசு தர்ம ஜாலம், பசு சம்பந்தப்பட்ட இந்த சைவத்துல இந்த உயிர்கள் சம்பந்தக்கூடிய எல்லாத்தையும் பசு தர்மம் இன்னொன்னு சொல்லிடுறான். இது வந்து என்னைக்குமே எது மேல அதாவது அவிஸ்வாசம் கூடவே விஸ்வாசத்தோட எல்லாத்தையும் பண்ணணும், நான் புரிஞ்சுன்னு பண்ணணும். இந்த வைதிகமான சம்ஸ்காரங்கள்லாம் இந்த சரீரத்துக்கு ஒண்ணும் இந்த ஆகமத்துல பண்றக்கூடிய இந்த சம்ஸ்காரங்கள்லாம் உயிருக்குன்னு வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு கூடல போட்டுருக்கு, தீட்சா பண்ணிக்கிறோம்னா இந்த உபநயனமான பின்புதான் சமயதீட்சை பண்ணிக்கணும். இந்த உபநயனம் என்ன பண்றதுனார், என் சரீரம் சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரம், தீட்சை என்ன அப்படின்னா என்னுடைய உயிர் சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரம் அப்படி பிரிச்சிருக்கா. அதனால பசு தர்ம ஜாலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவேத தேவம் சிவம் குறியா துவாசம் என்ன பண்ணோம் வசிக்கணும் எங்க, அத அஷ்ட சக்தி சு மகாக்ஷேத்ரேஷு 68 புண்ணியக்ஷேத்திரங்களை சொல்றார். இந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில புண்ணியக்ஷேத்திரங்கள் நம்மால கண்டுபிடிக்க முடியறது, சில புண்ணியக்ஷேத்திரங்கள் அந்த சொல் ஆதாரத்தை சொல்லிருக்கக்கூடிய பேரும் இன்னைக்கு எந்த இடம்ன்றது புரியாம இருக்கு. 68 க்ஷேத்திரங்கள்ல வசிக்கணும். குரியாத்வாசம் தேவ பக்த ஆராதனம், அவருடைய பக்தர்களை ஆராதனை பண்ணணும். தத் சமர்த்தனம் சிவபெருமான ஆராதனை பண்ணணும். தத் ஆவாசாதி ஜீர்ணோத்யம், சிவபெருமானுடைய ஆலயத்தை வந்து ஜீர்ணோத்தாரம் பண்ணணும். ஜீர்ணோத்தாரம் பண்ணா மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டா நினைச்சிடக்கூடாது. அதாவது நாம வந்து ஞான பாத விஷயங்களை கேட்டாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், கோவிலுக்கு ஆலயத்தை ஜீர்ணோத்தாரம் பண்ணா மோட்சம் கிடையாதுன்னு நினைச்சுக்கிறாதீங்க. சொல்றார் ஜீர்ணோத்தாரத்தை சிவலோகாதி பிராப்தேகே சூயமானத்வா ஆகமங்கள் சொல்லியிருக்குப்பா. அதனால ஆலய ஜீர்ணோத்தாரம் பண்ணாலும் உனக்கு மோட்சம் கிடைக்கும். நம்ம ஜீர்ணோத்தாரத்தை கதம் புருஷார்த்த ஹேதுத்வம் இத்தியாசங்க சகல தரிசன சித்தாந்த அனுரோதேன மோட்சா ஏவ பரம புருஷார்த்தா இது சித்தம். சைவத்துல போகம் சொன்னாலும் கூட போகம் ஒரு பாதை, முடியறது எங்கன்னா மோட்சத்துலதான் முடியுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறமா எத்தனை விதமான தர்மங்கள் அப்படின்னா, சிவனுக்கு சேவை பண்றது ஒரு தர்மம், சிவக்ஷேத்திரத்துல வசிக்கிறது ஒரு சைவ தர்மம், சிவபக்தர்களை ஆராதனை பண்றது ஒரு சைவ தர்மம், சிவனை பூஜை பண்றது முதல்ல சேவை பண்றதுன்னா நமஸ்காரம் பண்றது, சமர்த்தனம்னா பூஜை பண்றது, சிவனை பூஜை பண்றது ஒரு சைவ தர்மம், சிவ ஆவாசாதி ஜீர்ணோத்தி இதுதான் நீங்க ரொம்ப தேவைப்படுற விஷயம். பல ஆலயங்கள்லாம் பாவம் பல ராஜாக்கள்லாம் என்ன நினைச்சிருப்பா, நாமெல்லாம் வந்து இந்த மண்ணுனாலேயோ இல்ல செங்கல்னாலேயோ கோவில் கட்டினா பின்னாடி வர்றவெல்லாம் கவனிப்பாலோ இல்லையோன்னு நினைச்சிருந்த பாவம் கருங்கல்ல கட்டியிருக்கான். நம்ம பத்தி அவளுக்கு தெரியல, இதுல கட்டினாலும் நாம கண்டுக்க மாட்டோம்ன்றது அவளுக்கு தெரியல. எத்தனையோ கருங்கல்ல கோவில்கள்லாம் இருக்கு, ஆனா அந்த கோவில் கருங்கல் கோவில் இருக்கு, ஆனா நம்மால ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நிச்சயமா ஜீர்ணோத்தாரம்ன்ற ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து அதுல வந்து ஆலயத்தை நிர்மாணம் பண்றதை காட்டியும் ஜீர்ணோத்தாரம் ரொம்ப முக்கியம்னு அது சொல்லியிருக்கு. அப்புறமா சமய தீட்சானவன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களை வரைக்கும், அது போல ஆலயங்கள்ல வந்து தீர்ப்பாதம்னு நாம சொல்றோம் இல்லையா, அவளுக்கு வந்து ஸ்ரீபாத பாரதாகு பேரு. ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, சிவாலயத்துக்குள்ள பிரவேசம் கோவிலுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னாலே சமய தீட்சாய தான் உள்ளுக்குள்ள போகணும்னு நிலைமை இருந்தது. அது கடைசியா ஏதோ ஜாதி தேசங்கள் உண்டாகிற மாதிரி நடுவுல இருந்தவ யாரோ தப்பு பண்ணியிருக்கான். இந்த தப்பு பண்ணவே பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் தவறாக பேசுறது, அர்த்தவாள் வந்து மனம் கோணும்படி அவளை சொல்றது, அது போல நடுவுல இருந்தவா நடந்துட்டு இருக்கான், நம்ம பெரியவெல்லாம் நடந்துட்டு இருக்கான். அதன் காரணமாக இந்த சமய விஷயமே லோகமாறா மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வாஸ்தவமா எல்லாரும் சமய தீட்சை செய்து கொண்டுதான் ஆலயத்துக்கு போகணும்னு தெரியறது. தீர்ப்பாதம் காங்கிகள்லாம் சமய தீட்சை பண்ணணும், அவளுக்கு வந்து சாட்சியோர் தீட்சையோ ஏதோ ஒரு தீட்சை பண்ணணும்ன்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. என்னென்ன பண்ணக்கூடாது, சாமானிய சமயம் குரு சுசூஷனாதோ அதிகாரி பவதி, சாமானிய சமய தீட்சை பண்ணணும், குரு சுசூஷ பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு, குருவுக்கு பணிவிட பண்றதுக்கே சமய தீட்சை பண்ணும். சமயீச திவிதா, சமய தீட்சானவன் ரெண்டு விதம், லௌகிகா சிவாஸ்திர நீட்சா. ஒரு அழகா பிரிச்சிருக்கா, சமய தீட்சை பண்ணிட்டு லௌகிகன்னா நான் தீட்சை பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஆசிரமத்துக்குள்ள காரியம் நான் பண்ணணும், நான் கிரகஸ்தன் அப்படின்னா என் வீட்டு வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு சைவ விஷயங்களும் நான் பண்ணுவேன் அப்படின்றவன் ஒரு வகை, அவன் வந்து லௌகிகா. இன்னொருத்த சிவாஸ்திரமின்னு பேர், சிவாஸ்திரமினா என்னன்னா என்னுடைய ஆசிரம விஷயங்கள்லாம் நான் விட்டுடுறேன், என்னுடைய வர்ண வர்ண தர்மங்கள் என்னுடைய ஆசிரம தர்மங்கள் எல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு ஆசிரமத்துக்குள்ள நுழைய போறான். அந்த ஆசிரமத்துக்கு பேர் என்ன தெரியுமா, சிவாஸ்திரமஹான்னு பேர். அப்படின்னு நீங்க பாக்கலாம், பல பேர் ஆலயங்கள் என்ன பண்ணுவா, காஷாயமோ இல்ல வெள்ள வஸ்திரமோ கட்டிட்டு வீட்டுக்கே போக மாட்டான், இப்ப பார்த்தாலும் கோவில்ல ஏதாவது ஒரு பணிவிட பண்ணிட்டே இருப்பா. சிவாஸ்திரமீச்சா இது உபயோகோ சாதாரணம் தர்மஹ தீஷ்டா உபதிஷே, அந்த சமயோபதேச சமய தீட்சை ஆன பின்பு குருவானவர் நமக்கு உபதேசம் பண்ணணும். என்னென்ன நீ பண்ணணும், என்ன பண்ணும், பரஸ்திரீ பரத்ரவிய அபேட்சனம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, பரேஷாம் இதெல்லாம் சாமானிய தர்மங்கள், அதாவது நம்ம மதங்கள் ஏதோ பெரிய விஷயத்துதான் உபதேசம் பண்றது, மனித அடிப்படை விஷயங்கள்லாம் போதனம் பண்றதில்லன்னு நினைச்சுன்றாதீங்க. சாமானிய தர்மங்களை உபதேசம் பண்ணிட்டு தான் விசேஷ தர்மத்தை உபதேசம் பண்றது. பரஸ்திரீ அபேட்சனம் கூடாது, பரத்ரவிய அபேட்சனம் கூடாது, பரேஷாம் அனிஷ்ட சிந்தனம் கூடாது, அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது, அகிருத்தியே அபினிவேசனம், இவன் நல்லவனா இருப்பான், அடுத்தவனை வந்து கெட்ட விஷயங்கள்ல வந்து இவன் புகுத்தும்படி பண்ணிடுவான், அல்லது இவருக்கு அபினிவேசகா அப்படின்னா பிரீத்தி ஆக அதுவும் கூடாது. அசத்திய வாதிப்பம் பொய் பேசக்கூடாது. அபத்திய அப்பிரிய வச்சனம் 12 சொல்றார். அது மாதிரி தவறா அபத்தியமான விஷயங்கள் தவறான மார்க்கத்துல லீட் பண்றது, அப்பிரியமான விஷயத்தை நமக்கு கொண்டு போறது, பர அபவாதம் அர்த்தவாள பத்தி கோர்ட்டு அர்த்தவாள பத்தி தவறான விஷயத்தை சொல்றது, கைசூன்யம் கோர் சொல்றது, அபக்ஷ்ய பட்சணம் சாப்பிடக்கூடாத விஷயங்களை சாப்பிடுறது, ஹிம்சாம் அது மாதிரி அடுத்தவாள ஹிம்சிக்கிறது, பரஸ்ரீ கமனம் பர திரவிய அபகரணம் சேத்தி மானச வாசிக்க காகித பேதேன துவாதச விதம் பாபம். இந்த 12 விதமான பாப்பங்களை நீ பண்ணக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு? அந்த லௌகிக்கனுக்கும் சைவ ஆசிரமிக்கும் ரெண்டுக்கும் பொதுவான தர்மங்கள். சற்ற லௌகிக்கா லௌகிக்கன் என்ன பண்ணுவார்? ராதசந்தியா இங்கு கிரகத்தனா இருக்கீங்க, ஆனா சைவ சமய தீட்சை வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணும்? ராதசந்தியா உபாசிய தேவ குரு ஜிக சிவபக்தான் யசாசக்தி சம்பூஜையே. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்வல்ப மனுஹி ஜப கார்ஜா, நீ கொஞ்சூண்டு ஜபம் பண்ணப்பா. அகோர சிவாச்சாரிய பத்தத்துல கார்த்தால கொஞ்சூண்டு ஜபம் பண்ண, கொஞ்சூண்டு ஹோமம் பண்ண, கொஞ்சூண்டு தியானம் பண்ணுன்ற அந்த பத்தத்துல அந்த வாக்கியம் தான் வருது. அது போல சிவ ஆசிரமம் என்ன பண்ணணும்னா, தேவாய சுவாமியினுடைய கோவில்கள்ல பூக்களை கொண்டு வந்து கொடுக்கறது சிவாசிரமம். தேவாய புஷ்ப ஆராம தேவாலய சம்மார்ஜன கோவில பெருக்கி விடுறது, ஆலோசன மெழுகுதல், தீப ஆராதன தீபாராதனைக்கு தேவையான வஸ்துக்களை சரி பண்ணி கொடுக்கறது, ஆலய நிர்மாணம், ஸ்தோத்திரம். என்ன பண்றா ஞானசம்பந்தர் கேட்டார், ஞானசம்பந்தர் எப்போ ஊரா போய் பாடிந்தாலே அவர் வந்து அனுஷ்டானம்னா ஒன்றும் பண்ணலையா அப்படி கேட்டுட்டார். அவர் எல்லாம் அனுஷ்டானமும் தான் பண்ணியிருந்தார், அதுவும் பண்ணால் கூட சிவாசிரம காரியங்களும் பண்ணியிருந்தார். அதுல வந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னா அந்த ஆலயங்களுக்கு சென்று சுவாமியை பத்தி பாடுறது, பிரதட்சிணம் ஆலய பிரதட்சிணம் பண்றது, நமஸ்கார குரு சிவபக்த சேவாதிக்கம் குருஷ்வர இது உபதிஷே. இது வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நாளைக்கு மறுபடியும் ஒரு உபன்யாசம் இருக்கு. நான் முடிஞ்ச போல முடிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லலாம்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி சத் விஷயங்களை எடுத்துக்கணும்னு சுவாமிகள் சேர்ந்து எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகா.
5: ஓம் சிவாய நமஹ. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: அகத்தியர் தேவார திரட்டு நூல் விளக்கம். வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: ஐந்திடத்து என சொல்லக்கூடியது 4 பதியங்கள் இருக்கிறது. ஞானசம்பந்தர் பெருமான் அருளி செய்திருக்கின்ற துஞ்சனும் அது சூக்கும பஞ்சாக்கரம். ஞானசம்பந்தர் பெருமான் அருளி செய்திய காதலாகி அப்புற பெருமானுடைய சொற்றுணை வேதியன் சுந்தரமூர்த்தி அருளி செய்த மற்ற பட்டணக்கின்றி இந்த மூன்றுமே தூல பஞ்சாக்கரமாக அமைந்திருக்கின்றது. இந்த பஞ்சாக்கரம் என்பது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பலன் தருகின்ற காரணத்தினாலே அதை நாம் தோய்வு கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக ஐந்தெழுத்து உண்மை வைக்கப்பட்டிருக்கிறது. இது துஞ்சல் காதல் சொற்றுணை மற்றும் ஐந்தெழுத்து உண்மை அருளியது ஆகும். இது ஒரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்றேன். ஞானசம்பந்த தேவாரத்துல இதுல வரக்கூடியதுல 3வது திருமுறையில வருகின்ற காதலாகி இந்த ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற பொழுது ஓதுவாரமை நன்னெறிக்கு உய்ப்பது, பாவத்தை தேய்த்து நன்னெறிக்கு உய்ப்பது. இப்படி இந்த ஐந்தெழுத்தினுடைய திறத்திலே நிற்கின்ற ஆன்மா அடுத்து கோயில் திறம் என்று அங்கே வருகிறது. கோயில் திறம் என்றால் அஞ்செழுத்து ஓதி ஒருமைப்பட்ட நிலையிலே அறிவு புறத்தே செல்லாது தடுத்து அது தன்வயப்பட அப்படியே புற வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆன்மா இறைவன் வீற்றிருக்கின்ற எனவே இந்த நன்னெறி செலுத்தப்பட்ட ஆன்மாவல்லவா ஐந்தெழுத்தார். நன்னெறியால் செலுத்தப்பட்ட இந்த ஆன்மா இறைவன் வீற்றிருக்கின்ற ஆலயத்திலே சென்று தரிசனம் செய்ய அது முற்படும். அந்த தரிசனத்தாலே திரிகரண சுத்தி செய்யும் நிலையை அடைகிறது. குருவருள் பெற்று வெந்நீர் அணிந்து அதற்கு பின்பாக இந்த ஆன்மா ஐந்தெழுத்து ஓடி அங்கே திரிகரண சுத்தி பெறுவதற்கு இப்போ ஆலய தரிசனம் வருகிறது. இந்த ஆலய தரிசனம் என்பது ரொம்ப முக்கியமானது. கோயில் திறம் எந்தெந்த இடங்களிலே நம்முடைய பெருமான் வீற்றிருக்கின்றான் என்று அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆலயம் என்பது சைவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றாகும். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலய தரிசனம் என சொன்னால் ஆலயத்திலே சென்று ஒரு கும்புடி போட்டு வருவதற்கு பெயர் ஆலயம் அன்று. அந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உண்மையும் நமக்கு தெரிதல் வேண்டும். அதில் பதி என்பது சிவத்தை குறிக்கிறது, இடவம் என்பது உயிரை குறிக்கிறது, பலிபீடம் என்பது பாசத்தை குறிக்கிறது. இந்த உண்மையெல்லாம் தெரிந்து கொள்ள இருக்க வேண்டும். இன்னும் ஆலயத்திலே எத்தனை வகைகள் இருக்கிறது என்பது தெரிய பண்ணணும். பெருங்கோயில், கரக்கோயில், ஞானக்கோயில், கொவடி கோயில், இளங்கோயில், மணிக்கோயில், மாடக்கோயில் தேவரத்தில் வருகிறது, அடைவு திருத்தாண்டவத்தில் சொல்லப்படுகிறது. நாம் வளர்ந்துகின்ற இந்த ஆலயம் இது எந்த வகையான கோயிலை சேர்ந்திருக்கிறதுன்னு நான் தெரியும். இன்னும் சில இடத்துல கோயிலுக்கு ஒரு பெயர் இருக்கும், தலத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். மதுரை என்பது தலத்தின் பெயர், ஆலவா என்பது கோயிலின் பெயர், தில்லை என்பது தலத்தின் பெயர், கோயில் என்பது கோயிலின் பெயர், பெண்ணாடகம் என்பது தலத்தின் பெயர், துண்ணாடை மாடம் என்பது கோயிலின் பெயர். இப்படி எல்லாம் இருக்கிறத நாம உண்மை எந்த வகையான இந்த கோயில் பெயர், சுவாமியினுடைய நாமம், அதனுடைய மூர்த்தி தல விஷயம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக ஆலயங்களில் நடைபெறுகின்ற நித்திய பூஜையினை என்ன, காமிக பூஜையினை என்ன, நைமித்திய பூஜையினை என்னங்கிறது தெரிந்து கொள்ளணும். நடைபெறுகின்ற இந்த திருவிழாக்களுடைய உண்மையை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் பிறந்தார் பெரும்பையும் மதிசூடும் அண்ணலார் அடியாரமே அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டு ஆறுகின்றார். நாணயங்களில் நடைகிற ஒவ்வொரு செய்தியையும் ஏன், எதற்கு, எப்படி என்ற உண்மையை தெரியணும். அது ஆலய தரிசனம். அவை எல்லாவற்றிற்கும் மேலாக பஞ்சபூத தலங்கள் என்று இருக்கின்றது, புத்தி தலம் என்று பகுக்கப்பட்டிருக்கிறது, ஜோதிலிங்க தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராதன தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏன் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளணும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம் கருவறையிலே வீற்றிருக்கின்ற அந்த பெருமான் எந்த வகையான லிங்கத்தை சார்ந்தவர் என்பதும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா கோயிலில் போய் கும்பிட்டு வர்றதுக்கு பேர் வழிபாடு அல்ல. உள்ளே கருவறையிலே இருக்கின்ற பெருமான் சுயம்பலிங்கமா, தானலிங்கமா, தெய்வீக லிங்கமா, ஆரிடலிங்கமா, மானுடலிங்கமா, இது நமக்கு தெரிய வேண்டும். இத்தனை உண்மைகளையும் நான் தெரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தலத்துக்கும் சென்று எம்பெருமானை வழிபடுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லுதல் வேண்டும். தலங்கள் தோறும் சென்று வழிபடுதல் வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் ஒவ்வொரு தலத்திலும் சென்று வழிபட்டார்கள். இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது இந்த அகத்திய தேவாரத்திற்கு ஆரூர் தில்லை காட்டூர் மூன்றும் சீரார் கோயில் திறமையதாகும். ஆக இவர் அத்தனையும் கோயில் தரம் பேசப்பட்டிருக்கிறது. எத்தனை தலங்கள் இருக்கிறது, ஒரு உண்மை தெரிஞ்சுவிடணும். அகத்திய மகரிஷி கைலையில இருந்து புதியக்கு வந்தார்னா புராணத்துல கைலையை புறப்பட்டு புதிய வந்தார்னு சொல்ல மாட்டாங்க. வழியிலேயே எத்தனை தலங்கள் இருந்ததோ அத்தனை தலங்களை அவர் கும்பிட்டு வந்த தலத்தை தான் பேசுவாங்க. ஒவ்வொரு தலத்தையும் சொல்லுவாங்க, இந்த கோயிலை கும்பிட்டா, இந்த தலத்தை கும்பிட்டார். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் இந்த கோயில் இதுல, அதாவது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு ஆறாவது திருத்தாண்டகம் தில்லை சிக்கம்பரம் என்று தொடங்குகின்ற அந்த பரிகத்தில் வரக்கூடிய அந்த பாடல் பூராமே கைலாய நாதனையே காணலாமே முடியும். எல்லா பாடலும் வீட்டு போய் சொற்கள் அப்படிதான். அப்ப என்ன பொருள், கைலாய நாதனையே காணலாமே என்று ஒவ்வொரு பாடலையும் ஒரு தரத்தின் கீழே சொல்லப்பட்டது என்றால் தெய்வத்தினருடைய திறம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் ஒருவனாகிய அந்த பெருமான் தான் இத்தனை தலங்களையும் வீட்டிருக்கின்றான் என்று பொருள்படுகிறது. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாவது பகுப்பு சிவன் உருவம். திருக்கோயிலே இருக்கின்ற அந்த பெருமானவர் சொரூப நிலையிலே உண்மையிலே இருக்கிறார். ஆனால் ஆன்மாக்கள் பொருட்டு அந்த பெருமானவர் தடத்து நிலைக்கு வந்து வடிவத்தை எடுக்கின்றார். எனவே புற வழிபாட்டை மேற்கொண்ட அந்த ஆன்மாவானது அக வழிபாட்டை இயற்றுவதற்காக ஆலயத்தில் இருக்கின்ற அந்த பெருமானுடைய வடிவத்தை உள்ளக்கிளையில் உருவெழுதி ஆனந்த பரவசம் கொள்கின்ற நிலை. அடுத்து சிவன் குரு கோயிலுக்கு சென்று வந்த பின்பு அந்த குலபூஜை விட்டு அகபூஜைக்கு வரணும். அப்படி அகபூஜை வருகின்ற பொழுது நாம் கண்ணு கழித்து அந்த பெருமானுடைய உருவத்தை மனத்தே அங்கே எழுதுதல் வேண்டும். அதுக்காகத்தான் அந்த பெருமானுடைய வடிவங்கள் அங்கே பேசப்பட்டது. அந்த வடிவங்கள் மரக்கருணை செய்வதற்கு ஒரு வடிவம், அறக்கருணை செய்வதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது. சதாசிவமூர்த்தியினுடைய 25 திருவகங்களிலிருந்து 25 வடிவங்கள் வடிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 25 வடிவங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினாலே தான் அடுத்தார் போன்ற அந்த அறநூறு பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த அறநூறு பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பது அவன் வடிவத்திலே இருக்கிற ஒவ்வொரு உபாவத்துக்கும் பொருள் தெரிதல் வேண்டும். அவர் மான் ஏன் தாங்கியிருக்கிறார், மழு ஏன் தாங்கியிருக்கிறார், அக்னி ஏன் தாங்கியிருக்கிறார், கங்கை ஏன் தாங்கியிருக்கிறார், சந்திரனை ஏன் தாங்கி இருக்கின்றார், புலி அகலை ஏன் உடுத்தி இருக்கிறார், சூலம் ஏன் தாங்கியிருக்கிறார், மெய்யெல்லாம் வெந்நீர் ஏன் தாங்கி இருக்கின்றார், ஊமத்தை ஏன் தாங்கி இருக்கின்றார், கொக்கிரகை ஏன் தாங்கி இருக்கின்றார், கொன்றையை ஏன் தாங்கி இருக்கின்றார் என்று ஒவ்வொன்றுக்கும் நாம் பொருள் உண்மையை அறிதல் வேண்டும். வழிபாடு பண்றதுன்னா நாம வந்து இத்தனை இருந்தால்தான் அந்த மெய்ப்பாடு நமக்கு ஏற்படும். இந்த சிவன் உருவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழகாக ஓருரு அரிய பாழை வடிவேறு மறுவார் என்ற ஐந்தும் திருவாமேனி செய்தியாகும். இது ஒரே ஒரு கருத்து. அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறையில வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்ற அந்த பாடல்ல, அந்த பரிகத்தில் மூன்றாவது பாடல்ல, ஐவகையா நினைவார்க்கு அருளும் தோன்றும். இந்த பெருமானை பார்க்கின்ற பொழுது ஐவகையா நினைவார்க்கு அருளும் தோன்றும். உண்மை தெரிந்தவர்களுக்கு அந்த ஐவகை என்பது எது? சிவம், சக்தி, மான், அயன், மகேஷன், இவன் ஒருவனே ஐந்து வகையாக இருக்கிறான் என்ற உண்மை அவனுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். இப்படி அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த உண்மையை தெரிந்திருத்தல் வேண்டும். இப்படி அந்த உருவத்தை கண்டு வழிபாடு செய்கின்ற இந்த ஆன்மா அந்த பெருமானுடைய வடிவத்தை காணுகின்ற பொழுது சிவனது திருவடியை கண்டு அந்த ஆன்மா பரவசம் அடையும். அதான் அடுத்த ஆறாவது பகுப்பு திருவடி. சிவனது வடிவத்தை கண்டு ஆன்மா அனுபவிக்கும் ஆனந்த மேலிடும். நமக்கு வேண்டிய புகலிடம் இதுதான் என்று அந்த திருவடியை மனம் பற்றும். அந்த திருவடியை அப்படியே மனம் பற்றும். அந்த திருவடி என்பது எது? அது மலர். ஆன்மாக்களாகிய நாம் வண்டு. அந்த திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற அந்த சிவானுப இன்பம்தான் தேன். இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பது இந்த திருவடி தான். ஆகையினாலே தான் தனக்கு புகலிடமாக இருப்பதும் தனக்கு முடிவிலே தான் சென்று அடைந்து இன்பம் தூக்கி இருப்பதும் அந்த திருவடிதான் என நினைத்து அந்த திருவடியை அப்படியே விரும்பி அங்கே ஆனந்தம் வருகிறது. ஆக நினைத்து அங்கே திருவடி புகழ்ச்சியிலே அந்த பெருமான் இருக்கிறார். அந்த திருவடி புகழ்ச்சியை வருகின்ற பொழுது அதை எப்படி பகுத்திருக்கிறார் என்பது அந்த அடங்கல் செய்யுளிலே, பொடியுடை அரவணை அந்த நாடன் அடியினை தந்த அருளேயாகும். ஆக இந்த உயிர் அந்த உருவத்தை கண்ட இந்த ஆன்மா திருவடியினை கண்டு இதுவே நமக்கு புகலிடம் என கொண்டு அந்த திருவடி இதிலே நிற்கும். ஆகையினாலே தான் நம்முடைய சேர்க்கலார் பெருமானும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய அப்பர் பெருமானுடைய வாக்கில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அரவணையான் சிந்தித்து அறற்றுமடி அந்த பதிகத்தில் ஒன்பதாவது பாடல்ல, பற்றற்றார் பற்றும் பவள அடி. பற்றற்றார் பற்றும் பவள அடி. பற்றற்றார் என்றால் அகப்பற்றும் புறப்பட்டும் அற்றவர்கள் பற்றக்கூடிய அடி. அந்த திருவடி என்பதையே

இந்த திருவடி இன்பம் தனக்கு கிட்டுவதற்காக விரும்பி எம்பெருமானுடைய மனதை குளிர்விக்க அர்ச்சனை செய்து தோத்திரம் செய்தார். ரொம்ப இது அர்ச்சனை தோத்திரம் வழிபாடு பண்ண அந்த திருவடியை நினைத்து. ஏன்னா பட்டினத்து அடிகள் திருவடியை சொல்லுகின்ற பொழுது முத்தித்தாழம்பார், இது முத்தியினுடைய இருப்பிடம் என்ன, ஆகையினாலே தான் தான் விரும்புகின்ற அந்த முத்தி இருப்பிடம் இது என்று அந்த திருவடியை நினைந்து அப்படியே அது அர்ச்சனை செய்ய துதிக்கும். உயிர்கள் சிவத்தை அர்ச்சனை செய்து வழிபடுதல் வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அம்மையானவள் திருக்கையிலையில் இருந்து நீங்கி வந்து காஞ்சிபுரத்திலேயே வந்து பூஜனை செய்து காட்டுகிறாள். இன்னொரு செய்தியும் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சமயத்தில் திருமாலை கண்டவுடன் அம்மையாகிய உமையவள் ஒரு செய்தி கேட்டார். முதன் முதலிலே சிவனது திருமேனியை பாதியை பெற்றவள் ஒரு ஆகமத்தில் திருமால் என்று சொல்லப்படுகிறது. அர்த்தம் அவர் அங்கே திருமால் தான் முதலில் அம்மையினுடைய சுவாமியினுடைய உடலிலே பாதி பெற்றாள். அப்படி இருக்கின்ற பொழுது அரியர்த்தர் அப்போ அம்பாள் உமையவள் கேட்குறாள், எம்பெருமானுடைய திருமேனியிலே நீ பாதி நீ எப்படி பெற்றால் எனக்கு அந்த உண்மையை சொல்லணும்னா, அதுக்கு ஒரு சொல்ல நான் ஒன்றுமே பண்ணலை, இறைவனது திருவடியினை மலர்களால் அர்ச்சித்தேன் அதனால் எனக்கு கிடைச்சதுன்னா. நீ எப்படி அர்ச்சித்தா என்று கூறினார். உடனே நம்முடைய திருமால் ஆகிய அந்த புருஷ சக்தியானது அம்மைக்கு சிவபெருமானுடைய 108 நாமங்களை சொல்லி அந்த 108 மலர்களை இப்படி போடுன்னு அவன் நான் செய்த விதம் இதுன்ட்டான். அப்படி 108 நாமங்களை சொல்லி போட்டதுதான் என்று சிவார்ச்சனை என்று நம்முடைய கோயில்களிலே அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுகின்ற மந்திரங்கள். பிற்காலத்திலே அந்த திருநாமத்திற்கு முன்பாக ஓம் என்பதையும் பின்னே நமக என்றும் சொல்லப்படுகிறது. எனவே உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு எண்ணியதை எண்ணியாங்கு எழுதுவதற்கு இந்த அர்ச்சனை தான் சாதனம் என்பதை அங்கே வைத்து நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதே போன்று எண்ணியதை எண்ணியாங்கு எழுதலாம் என்பதற்கு இதே திருமாலானவர் தான் சிவபெருமானிடம் இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை பெறுவதற்கு தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்தார். அதை ஒன்று குறைய போய்த்தானே கண்ணுகிடந்து அப்பினார். ஆகையினாலே தான் இந்த அர்ச்சனை என்பது வழிபாடு என்பது ஒரு ஆன்மா கடைத்தேறுவதற்கு அவசியம் என்று காட்டுவதற்கு அர்ச்சனை வைக்கப்பட்டது. எல்லாரும் தக்கனை தீயவன் தீயவன் என்றே ஒதுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தக்கனது முடிவு என்ன என்பதை கந்தபுராணத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. முடிவிலே நல்ல புத்தி ஏற்பட்டு தவறை உணர்ந்து அவன் சிவபூஜை செய்ததை நன்றாக எப்படி செய்தான் என்று கந்தபுராணத்து ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்றார். தக்கன் சிவபூஜை செய்ய படலமே ஒரு தனி படலமே வச்சு காட்டிட்டார். அதனாலே தான் தக்கன் அங்கே சிவபூஜை செய்தான் என சொன்னால் அவன் பாவங்களிலிருந்து விடுபட்டு விட்டான், மேற்கறி அடைந்தான் என்று பொருள்கிறது. இந்த அர்ச்சனை என்பதை சொல்லுகின்ற பொழுது பந்து வேற்றாகி கொன்று இவை மூன்றும் நந்தல் அர்ச்சனை ஆகும். அதில் வரக்கூடிய திருப்பாடலே ஒன்று அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 6 திருமுறை வேற்றாகி மின்னாகி நின்றாய் போட்டியில் வரக்கூடியது. ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, அதாவது ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி. ஊனத்தை நீக்கும் உடலே என்றால் ஊனம் என்பது உயிரிலே இருக்கின்ற ஊனத்தை குறிக்கிறது. ஆணவமலை குறிக்கப்படுகிறது. உடலே போற்றி ஆணவமலை நீக்கத்திற்காக நீ பல பல வடிவங்கள் எடுத்து நீ அருள் செய்திருக்கின்றாயே. சொரூப நிலையிலே இருந்து தடத்து நிலைக்கு வந்திருக்கின்றாயே. பெருமான் என்று சொல்லப்படுபவர் தன்னுடைய சொரூப நிலையில இருந்து தடத்து நிலைக்கு வருவது எதற்காக? இந்த ஆன்மாக்களுக்கு அறக்கருணையும் மறக்கருணையும் செய்வதற்காக, ஆணவ மலத்தில் இருந்து விடுவிப்பதற்காக. அதற்காகத்தான் ஊனத்தை நீக்கும் உடலே போற்றினார். இப்படி அர்ச்சனை செய்த ஆன்மாவானது இறைவனுடைய மனம் கசிய அங்கே நின்று அருளை பெறுகிறது. அந்த அருளை பெற்ற இந்த ஆன்மாவானது திருவடியின் கீழ் இருந்து மல ஆற்றல் ஆணவமலத்தின் ஆற்றல் முற்றிலும் கெட்டு பேரின்பம் முற்று அப்பொழுது இந்த ஆன்மாவானது நான் எனது என்ற அந்த அகப்பற்றும் புறப்பற்றும் அற்று தான் சிவபெருமானுக்கும் அடியாருக்கும் அடிமை என்று நினைத்து அந்த திருக்கூட்டத்தையே நாடி துடித்துக் கொண்டிருக்கும். அதுதான் அடிமை திறம். ஒரு ஆன்மாவானது நம்முடைய பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானால் அந்த நிலையிலும் கூட இந்த ஆன்மா சிவத்திற்கும் சிவனடியாருக்கும் அடிமை என்ற அந்த அடிமை திறத்திலேயே இருக்கும். அதற்காக தாய்மாரன் சொன்னார், என்று நீ அன்று நான்

0: அடிமை என்றார். அதைத்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன்னை மீளா அடிமை என்று தன்னை குறிப்பிட்டுக் கொண்டார். எனவே இந்த ஆன்மா முக்தி நிலையிலும் அடிமையாக இருக்கும். முக்தி நிலையிலே அடிமையாக இருந்து கொண்டு மலவாதனை தாக்காதபடி அடியார்களையும் வணங்கிக் கொண்டு சிவபூஜை அங்கே செய்து கொண்டு அந்த அடிமைத்தனத்திலே இருந்து பேரானந்தத்தை தொடர்ந்து இடைவெளி எதுவும் இல்லாமல் நுகர்ந்து கொண்டே இருக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது இந்த பகுப்பு அடிமைத்தனத்திலே வேய் குலம் தில்லையனும் இவை மூன்றும் நாயனும் அடிமையும் நாட்டியதாகும். ஆண்டான் அடிமைக்கு உள்ள திறம் அங்கே சொல்லப்பட்டது. இந்த கோளர் பதிகத்தில் இத்தனை செய்தி சேர்த்துக் கொள்வார். கோளர் பதிகத்தில் மூன்று செய்தி நம்ம தெரிந்து கொள்ளணும். சிவபெருமானையும் துதிப்பார், அம்பாளையும் துதிப்பார். அப்படி துதித்துக் கொண்டு வருகின்ற பொழுது சிவனை தான் கண்ட அந்த செய்தி அந்த காட்சிகளை எல்லாம் அப்படியே சொல்வார். ஓனிருமாரன் முடிசூடி வந்து அந்த கோலத்தில் வந்தா, இந்த கோலத்தில் வந்தா, இதை சூடி வந்தா என்று அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். தான் கண்ட வடிவத்தை பூரா சொல்லி காட்டார். என சிவனது வடிவத்தையும் சொல்வார், உமையவளையும் சொல்லுவார். அப்படி உமையவளையும் சொல்லுகின்ற அந்த ஆன்மா தான் எப்படி உயர்ந்தது என்பதையும் அழகாக அந்த கோளர் பதிகத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. கோளர் பதிகத்துல அம்பாளை சொல்றார், சுவாமியும் சொல்றார். ஒரே ஒரு இடத்துல அம்பாள் வராதது போல இருக்கும். அந்த இடத்திலும் நான் இப்படி உயர்ந்து நிற்பதற்கு பேரானந்தம் எய்ததற்கு காரணம் என்ன என்பதை ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுகிறார். கடைசி ஈற்று பாடல கோளர் பதிகத்துல மறைஞான ஞான முனிவன், மறைஞான ஞான முனிவன். இந்த மறைஞான ஞான முனிவன் என்பது அம்மையை குறிக்கிறது. இறைவன் இந்த படிமுறையாக வந்த பின்பு இறைவனானவன் இந்த படிமுறையிலே இருந்து உயிரினத்து எப்படி அருள் புரிந்தான் என்பதை இந்த ரெண்டு தொடர் வச்சு காட்டுறார். மறைஞான ஞான முனிவன், ஏ மறைஞான முனிவன் சொல்லியிருக்கிறான் அல்லது ஞான முனிவன் சொல்லியிருக்கிறான். மறைஞான ஞான முனிவன் ரெண்டு ஞானம் போடுறான். என்ன பொருள்? முறையிலே வருகின்ற மறைஞானம் என்பது அங்கே சொல்லப்படுவது அபரஞானம். அடுத்தால் கொண்டு வருகின்ற ஞான முனிவன் என்பது பரஞானம். எனவே இந்த பரஞானம் அபரஞானம் வந்தது. பரஞானம் என சொல்லக்கூடியது மேலான ஞானம். அபரஞானம் என்பது அங்கே பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் வருவது. எனவே இந்த அபரஞானத்தையும் பரஞானத்தையும் கொடுத்தது அம்மையாகிய உமையவள். அதான் மறைஞான ஞான முனிவர். எனவே இந்த ஆன்மா சிவமும் சக்தியுமானது தனக்கு செய்த உபகாரத்தை நினைந்து அடிமைத்தரத்திலே இருக்கும். அந்த அடிமைத்தரத்தில் ஏன் இருக்கிறது? இப்பெருமானது கருணையினால் அல்லவோ இந்த மேலான வெளியடைந்தேன் என்று அங்கே அழகாக அங்கே என்ன செய்யப்படுகிறது? நம்முடைய ஆன்மா நன்றியோடு இருந்து அடிமைத்தரத்திலே இருந்து சிவானுபவ இன்பத்தை அது கணிக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது இந்த நூலை எப்படி முடிக்கப்படுகிறது? இந்த அகத்திய தேவார திரட்டு, அந்த அகத்திய தேவார திரட்டு அமைந்த முறையை சொல்லுகின்ற பொழுது அந்த அடங்கல் நூலாசிரியர், இப்பரிசு அகத்திய முனிவன் இருநிலத்து ஒப்பரும் மூவர்வோரும் தேவார முழுதையும் சிவாலய முனிக்கு அறிவித்து பழுதியிலா அவையில் பரிந்து இருபத்து ஐந்து உயர் பதிகமும் அறிவுத்து அறிவுற திரட்டி எண்ணரும் அடங்கல் யாவையும் உணரும் புண்ணியம் இவை கொடு பொருந்தும் என்று அவன் தனக்கு அருள் செய்தான். இதையெல்லாம் படித்தன்னா எல்லா தேவார பாடல்களையும் பாடிய அந்த ஞானத்தன்மை உனக்கு கிடைத்து பலன் கிடைக்கும் என்று அருள் செய்து அவன் தனக்கு அருள் செய்தனன் தகவுராதனால் தீதில அகத்திய திரட்டினை உலகில் ஓதினர் அடங்கல் ஓதினராவரே. எனவே இந்த அகத்திய தேவார திரட்டை ஓதினால் என்ன பொருள்? எல்லா நூல்களும் ஓதியதனுடைய உண்மை தெரிய வரும். அது முக்கியம். அந்த மற்றது விட்டக்கூடாது. அந்த செய்திகளெல்லாம் இதிலே வந்து விடும் என சொல்லிவிட்டு இந்த அகத்திய தேவார திரட்டு எப்படி அமைந்தது என்று எட்டு பகுப்பு என்னன்னு சொன்னால், ஆணவமல படலிலே இருக்கின்ற இந்த ஆன்மாவை நீக்குவது குருவருள். அந்த குருவருளானது ஞான விளக்கம் அருளால் தான் பறையால் தான் பெறும் என்று வெந்நீர் பூசி குரு உபதேசத்தால் முப்பொரு உண்மையை உணர்த்தி அந்த ஆன்மா ஐந்தெழுத்தை பற்றி நிற்கும். அப்படி ஐந்தெழுத்தை பற்றி இருக்கின்ற இந்த ஆன்மா தான் சிவத்திடம் இருந்து பிரியாது இருக்கும்படியாக புறத்தே இருக்கின்ற ஆலய வழிபாடை அது நாடும். ஆலய வழிபாடை நாடுகின்ற பொழுது ஆலயத்தில் இருக்கின்ற பெருமானது திருவுருவத்தை தன்னுடைய உள்ளக்கிளையில் எழுதி அது அகமகிழ்ந்து பூஜை செய்யும். அப்படி உள்ளக்கிளையை எழுதுகின்ற பொழுது சிவனது வடிவத்திலே திருவடியை கண்டு ஈர்ப்பு உண்டு, திருவடி புகழ்ச்சி கொண்டும். அப்படி திருவடி புகழ்ச்சி கொண்ட அந்த ஆன்மா அந்த திருவடியை தனக்கு வேண்டும் என்று மிகுந்த காமுற்று அர்ச்சனை செய்யும். அர்ச்சனையின் பயனாக இந்த ஆன்மாவானது அந்த திருவடியிலே ஒன்றி அடிமை திறத்திலேயே நின்று பேரானந்தத்தை தூய்க்கும் என்று இந்த படிமுறையிலே அகத்திய தேவார திரட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சிவபெருமானுடைய வடிவத்திலே ஒன்றாய் பேசப்படுகின்ற பரியங்களில் ஒன்றாயிருக்கின்ற ஓருருவாயினை என்று சொல்லக்கூடிய அந்த திரு எழு பூற்றிருக்கை என்பதை சிந்திக்க இருக்கிறோம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.
1: இன்றைக்கு நம்முடைய அனுபவத்திற்கு இருக்கக்கூடிய திருவம்பாவை திருப்பாடல் 9வது திருப்பாடல், முன்னை பழம்பருக்கும் முன்னை பழம்பருளே, பின்னை புதுமைக்கும் பெற்றுமை பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் முன்னடியார் தாழ்வணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவராவார், அவர் உகந்து சொன்னவரை வகையே சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலாமேலோர் இம்பாவா என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான பாடல். நாம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு இந்த திருவம்பாவை கருத்துக்களை, திருவம்பாவையில் திருவடியார்கள் என்கின்ற இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுதே ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், அடியாருடைய சேர்க்கையே நம்மை இறைவனிடத்திலே கொண்டு செல்லும். நம்மாலே இறைவனை அடைய முடியும் என்பது நிச்சயமாக முடியாது. இறைவனை இறைவனாலே அடைய முடியும், அந்த இறைவனை அடியவரால் மிக எளிதாக அடைய முடியும். இப்போ நாயன்மார்கள் பட்ட கஷ்டங்கள் நாம் பட வேண்டாம், அடியார்களை வணங்கினால் இறைவனை மிக எளிதாக அடைய முடியும். ஆனால் நாம நேரப்போய் இறைவனை அடைகின்றோம் என்று நினைத்தால் மிக கஷ்டம். வாழால் மகவறிந்து ஒட்டவல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லன், நாளாளில் கண்ணிருந்து கண் இடந்து அப்பவல்லேன் அல்லன். ரொம்ப அழகா பட்டிருத்தார் பாடுவார். நம்ம பிள்ளைய கொய்து கரிசமைக்க நமக்கு மனசு வருமா? இல்ல நம்முடைய பெண்ணுக்கு அங்கே திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல கூந்தலை அறிந்து கொடுக்க மனசு வருமா? என்னுடைய கண்ணை பிடுங்கி எடுத்து கொடுக்க எனக்கு மனசு வருமா? எப்படி வர முடியும்? திருக்காலத்தி அப்பருக்கு என்று ஆறாவது. இறைவனிடத்துல போய் நேரடியா அனுபவிக்க வேணும் என்றால் நம்ம கட்டப்பட வேண்டும். ஆனால் அடியார்களிடத்திலே பற்றி கொண்டால் மிக எளிதாக அவனை அடைந்து விட முடியும். ரொம்ப அழகா இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு சின்ன புழு, அதாவது ரெண்டு புழு வந்து ஒரு மலை உசரத்துல உட்கார்ந்து கொண்டிருந்துதான். உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு புழு சொன்னதான், இன்னொரு புழுவை இடத்துல இந்த மாதிரி எதிர்த்த ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு நான் போய் சேரணும்னு. அது சொன்னா அறிவு இருக்கா? நீ அம்மம்மான்னு ஒரு நாள் நடந்தா வந்து என்ன ஆகும்? ஒரு 10 அடி போவே, அவ்வளவுதான். இந்த மலை எத்தனை 1000 அடி உயரம் இருக்கும், இன்னொரு மலை இப்ப இத்தனை கழிந்து அந்த 1000 அடி உயரம் இருக்கக்கூடிய இன்னொரு மலைக்கு போகணும்னு சொன்ன உன் வாழ்நாளே பத்தாதேன்னு. இப்போ என்ன பண்றது? சரி, அதுக்கு முடியாது, அதாலே முடியாது, அவ்வளவுதான். அப்போ ஒரு பெரிய ஹம்சபக்ஷியானது அங்க வந்ததான். அந்த ஹம்சபக்ஷியானது அங்கே இருந்து அடுத்த மலைக்கு தாவி செல்ல போகிறது. இங்க வந்து அமர்ந்தது, அங்கே செல்ல வேண்டும். இது என்ன பண்ணதான் புழு அழகான ஒரு ஐடியா பண்ணது. தன்னுடைய நோக்கத்தினாலே அந்த காலு மேல போய் என எரி அமர்ந்து கொண்டதான். ஹம்சபக்ஷியினுடைய காலிலே பற்றி கொண்டது. இப்ப என்ன ஆனது? ஹம்சபக்ஷி பறந்து சென்றது, நொடியிலே பறந்து சென்று அடுத்த மலைக்கு போய் நின்றது. இப்போ இந்த புழு தன்னுடைய பிரயத்தனத்தினாலே அடுத்த மலைக்கு போக முடியுமா? இந்த ஜென்மத்துல கிடையாது. ஜென்ம ஜென்மமா முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அதே போலத்தான் நாமும் இந்த இறைவனை நம்முடைய தன்மையாலே அடைய முடியுமா? முடியாது. இப்போ ஹம்ச பக்ஷி போலே பரம ஹம்சர்களாக இருக்கப்பட்ட, குருநாதனாக இருக்கப்பட்ட திருவடியார்களை நாம் பற்றி கொண்டால் இறைவனை மிக எளிதாக அடையலாம். அந்த மலையாக எதிர்த்த புறம் இருக்கிறான், அவனை எப்படி அடைய முடியும்? இந்த மர்க்கட நியாயம், மார்ஜார நியாயம் என்று சொல்வதை போலவே குரங்கு குட்டியானது எப்படி தன்னுடைய தாய் குரங்கை பிடித்துக் கொள்ளுமோ அதை போல பிடித்து கொண்டு விட்டால் அவன் என்ன செய்கின்றான், அந்த குரங்கு தாய் குரங்கானது அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்வதை போலவே பூனையானது தன்னுடைய குட்டிகளை கவ்விக்கொண்டு வேண்டப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்வதை போலவே நம்ம நம்மை விட்டு அடியாருடைய திருவடியை அடைய வேண்டும், அவ்வளவுதான். இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நம்ம இந்த திருவம்பாவையிலே அடியார்கள் என்கின்ற தன்மையை பார்க்கின்றோம். அடியார்களுடைய நினைவுதான் நம்மை உயர்வடைய செய்யும், அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுக்கு அப்புறம்தான் இறை நிலை, இறை நினைவு என்கின்ற தன்மையே வரும். இப்போ இந்த இடத்திலே பல அடியார்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். மணிவாசக பெருமான் வியக்தமா வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த இடத்துல உண்டு. எது? உன்னடியார் தாழ்பணிவோம், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்னவர் வகை சொன்னபரிசே தொழும்பாய் பணி செய்வோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. வேற எனக்கு எதுவுமே வேண்டாம், மற்ற பெற்றறக்கின்ற என் திருப்பாதமே மனம் வைத்து வென்று இருக்கக்கூடியவர், வேறு எதையுமே நினைக்காத மாணிக்க வாசகர் இங்க என்ன பண்றாருன்னா, எம்பெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். உன் அடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், உன் அடியவர்களிடத்திலேயே நாங்கள் அவர்களுடைய தாழையே வணங்குவோம். இதத்தான் நான் என்ன பண்ணுகிறேன், முதல்ல இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவர்களுக்கு நாம் நண்பர்கள் ஆவோம் அல்லது உறவினர் ஆவோம். இவர் பெண் பாவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அடுத்தது சொல்லுகிறார், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்ப இந்த நான்கு வேண்டுகோள் வைக்கிறார். அப்படியே சரித்திரங்கள், நாயன்மாருடைய சரித்திரங்கள் எல்லாம் வரும். இன்னொன்று, நாயன்மார்கள் சரித்திரங்கள் மட்டுமல்ல, நாயன்மார்களோடு இருந்தவர்களுடைய சரித்திரமும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவர்கள் இல்லாமல் சில எப்படி இருக்க முடியும்? தன்னுடைய அந்த தமக்கியார் இல்லாமல் நாவுக்கரசர் பெருமான் சைவ நெருக்கி மீண்டிருக்க முடியுமா என்ன? அதே மாதிரி மங்கையர்க்கரசியார் இல்லாமல் நின்ற சீர் நெடுமாறன் இருக்க முடியுமா என்ன? ஆக அடியவர்கள் அவர்கள் மூலமாக நாம் புது அடியவராக ஆகின்றோம். இது வந்து நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது திருத்தொண்டர் புராணத்துல. திருத்தொண்டர் புராணத்துல நாயன்மார் இல்லாதவராக ஆனால் நாயன்மார்களுடைய மனைவிமார்கள் மிகச்சிறந்த அடியார்களாக இருந்திருக்கின்றார்கள். நீங்க பார்க்கலாம், இந்த திருப்பாடலுக்கு அப்படியே ஒத்து வரக்கூடிய பல சரித்திரங்கள் உண்டு. குங்கிலியக்கலை நாயனார் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது, வீட்டுல வறுமை சூழ்ந்தது, அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, திருக்கடவுர் எம்பெருமானுக்கு குங்கிலிய தூபமே போட்டுக் கொண்டிருந்தார், இருக்கிற செல்வத்தை எல்லாம் கரைத்தார் அந்த, ஆனா அம்மா எதுவுமே வாய் திறக்கவில்லை. அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார், தன்னுடைய தாலி கொடியையும் கழட்டி கொடுத்தார். வீட்டுல சாப்பிடுறதுக்கும் எதுவும் இல்லை, போய் ஏதாவது நெல்லாவது வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அதையும் குங்கிலியம் வாங்கிட்டார் குங்கிலேக்கரை நாயனார். இறைவன் அருள் செய்கின்றார். அப்ப சேக்கடார் பாடுவார், முதல்ல யாருக்கு கனவுல வந்தாராம், மனைவியினுடைய கனவுல தான் வருகிறார் சிவபெருமான். குங்கிலிய நாயனாருக்கு கலைய நாயனாருக்கு இங்க போகல, மனைவியினுடைய கனவுல வந்து தோன்றுகிறார். நற்றவ கொடியினார்க்கு கனவிடை நாதன் நல்க என்று சொல்லுவார். இப்ப அவருக்கு காட்சி கொடுப்பதற்கு முன்பாகவே தொண்டு செய்த குங்கிலிய கலையநாயனாருடைய மனைவிய சப்போர்ட், அவருக்கு உதவி புரிந்தவராக துணையாக இருந்த அவருக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். இதே மாதிரி திருநீலகண்ட குயவனார் இருக்கிறார், அவருடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுது திருநீலகண்டர் குயவனார் தவறான ஒரு வழிக்கு சென்று விட்டார். இரண்டாவது சரித்திரமே அதுதான், தில்லைவாரந்தனரும் அடியார்க்கும் இடையே திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று சொல்லுகின்ற பாடுவர் சம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ எம்மை தீண்டி மீறாயின் திருநீலகண்டம் என்று சொன்னார். நம்மை என்றதால் எந்த மாதரையும் கனவில நான் மனத்தினாலேயும் திருண்ட மாட்டேன், உம்மை மட்டுமல்ல நான் யாரை, அவர் ரொம்ப அழகா பேசுறார், உன்னைன்னு சொல்லல உங்களைங்கிற ரொம்ப அழகான வார்த்தை அந்த இடத்துல வரும். அந்த தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னைன்னு ஏகவச்சனம் சொல்லல, அவருக்கு பகுவச்சனம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்களே, அது மாதிரி பன்மையிலே பெரியவருக்கு சொல்லுவோமே அது மாதிரி சொல்லுகின்றார், உம்மை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ அந்த மனைவியாரை பற்றி சொல்லும் பொழுது எப்படி இருந்தார்களாம், கற்பூர மனைவியாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம்பொழிய தங்கள் இருவரும் வேறு வகி என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். ஒரு குறை வைக்கல, அவ்வளவு அவருடைய திருத்தொண்டுக்கும் அவருடைய உலகாதைய வாழ்க்கைக்கும் தொடல் அவ்வளவுதான். ஆனா யாருக்கும் தெரியாதபடியாக மிக அழகாக தொண்டு சேர்ந்திருக்கின்றார். அன்னவரே எங்கனவராவார் அவர் உகந்து சொன்னபடிச்சே தொழும்பாய் பணி செய்வோம். ரெண்டு சரித்திரம் ஆச்ச. அடுத்தது பாருங்கள், அப்போது எழிகளானுடைய மனைவியை பார்க்கிறோம். மகன் இறந்து விட்டான், ஆனா அந்த மகன் இறந்து விட்டதை சொல்லல, ஏன் வந்திருக்கக்கூடிய அப்பர் பெருமானுக்கு மனம் வருத்தப்படுவாரே என்று கணவன் சொல்லாத பொழுது இவரை என்ன செய்கின்றாராம், வாய் மூடி இருக்கின்றாராம், வாய் மூடி நிற்கின்றார். அந்த மனைவியை விடவா சிறந்தவர், அன்னவரை உன்னடியா தாழ்வணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எங்கனவர் ஆவார் அவர் உகந்து சொன்னபரிச்சே தொழும்பாய் பணி செய்வோம். அடுத்த சரித்திரம் பார்க்கலாம். திருத்தொண்டருடைய மனைவி தன்னுடைய பிள்ளை சீராளனை அவர் பிடித்துக் கொள்கிறார். எந்த பெத்த தாய்க்கு மனசு வரும், யோசிச்சு பாருங்க, எந்த பெத்த தாய்க்கு மனசு வரும். அவதான் சொல்றா பள்ளிக்கு சென்றிருக்கின்றான், அவன் நமக்கு ஒரே மகன், அவனை அமுது செய்யலாம் என்று சொல்லுகின்றார், கறிக்கு ஆக்கலாம் என்று. அவனுடைய தலையையும் கையையும் அவனுடைய கையையும் காலையும் பிடித்துக் கொள்ளக்கூடியவரே தாய் தான். ஏன் கணவன் வழி அன்னவரே இங்கணவராவார் அவர் உகந்து சொன்னபரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கும் கோன்னல்கதியே. எத்தனை சரித்திரம் இதுல ரொம்ப அழகா. அடுத்து இது ரொம்ப பொருத்தமா இன்னொரு சரித்திரமும் வரும். சேக்குளார் பெருமான் எவ்வளவு அற்புதமாக பாடுகிறார்னா, இதெல்லாம் நம்ம அவரவர்களுடைய பாவனையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முன்னை பழம்பருக்கும் முன்னை பழம்பருடைய விண்ணை புதுமைக்கும் பெத்துமை பற்றியனே, எல்லாத்துக்கும் காலாதீதனாக இருக்கப்பட்ட எம்பெருமானே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை நாங்கள் பிரானாக பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே சிறந்த அடியவர்கள், நாங்கள் அடியவர்கள் சிறந்த அடியவர்கள். எவனுக்கும் அவன் தலைவன் இவன் தலைவன் என்று யாரையோ நாங்கள் தலைவனாக கொண்டிருக்கவில்லை, நான் உண்மையே பிரானாக பெற்றோம். ஆன காரணத்தினாலே நாங்கள் அடியவர்கள், சீரடியவர்கள், சிறப்புற்ற அடியவர்கள். நாங்க என்ன பண்ணுவோம், அதனால நாங்கள் தான் பெரிய அடியவர்கள், எல்லாரும் எங்காலந்த காலில் வந்து விழுந்து நாங்க சொல்லல. இப்ப கொஞ்சம் யாராவது கோயிலுக்கு பல பேர் போக ஆரம்பிச்சாச்சு, நீங்க பாத்துருக்கலாம், அது ஒரு பெரிய கல்ட்டு மாதிரி. நான் 10 தடவை மலைக்கு போயிட்டு வந்தேன், இல்ல நான் வந்து இத்தனை வருஷம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், உடனே என்ன பண்றேன், என் காலில் வந்து எல்லாரும் விடு, நான் தான் பெரிய ஆளு. கிடையாது, நாங்கள் அடியவர்களாக இருக்கிறோம், நாங்க என்ன பண்ணுவோம், உன்னடியார் தாழ் பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கு உறுதுணையாக இருப்போம், அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், அன்னவரே என் கணவர் ஆவார் அவர்கள்தான் எங்களுக்கு கணவனாக இருக்க வேண்டும், அவர் உகந்து சொன்னபரிசே தொழும்பாய், நாங்கள் அடிமையாக தொழும்புன அடிமையாக நாங்கள் வேலை செய்வோம், அந்த தொழும்பாய் பணி செய்வோம், அந்த திருப்பணியை நாங்கள் செய்வோம். எப்படி ஒரு சரித்திரம் இந்த இடத்துல பார்க்கலாம், எத்தனையோ சரித்திரம் இப்ப உதாரணம் பார்த்தாச்சு, ஆனா ஒரு சரித்திரம் கொஞ்சம் விரிவா எடுத்து பார்க்கிறோம். விரிவான என்ன, நமக்கு இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம பார்க்கிறோம். இயற்பகை நாயனார் அவரை பத்தி சொல்லும் பொழுது, வேண்டும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே கொடுக்கும் இயல்பினர் என்று, எது கேட்டாலும் கொடுப்பார். இங்க என்ன வேணும்னாலும் கேட்டேன், கொடுக்கிறதுக்கு மனசு வர்றது ரொம்ப பிரியம். தானமும் தவமும் தரித்தல் அரிதே என்று அவை பாட்டி சொல்லுவார். கொடுக்கிறது பெரிய மனசு, வள்ளல். அதனால்தான் அவனை வள்ளல்னு சொல்லுகின்றோம், யார எம்பெருமானை வள்ளல் சொல்றோம், அவன் வள்ளல் பெருமானாக இருக்கிறான். யாருக்கு கொடுக்க மனசு வரும், இல்லை என்ன யாருக்காவது கொடுக்கறதுக்கு மனசா, இவரா யாரு என்ன கேட்டாலும் கொடுப்பாராம். அதனால்தான் இயற்கைக்கு மாறாக இருந்த காரணத்தினாலே அவருக்கு இயற்பகை நாயனார் என்று பேர் வந்தது. அவர் என்ன பண்றார், அவரிடத்திலே ஒரு வேதியன் தூர்தனாக சிவபெருமான் சோதிப்பதற்காக வருகிறார். வந்தவர் அங்கே நிற்கிறார், இவராக ஒருவர் வந்தார், சிவனடியார் வந்தார். அவர் எப்படி இருந்தார், சிவனடியார் சிவனடியார் அவர் எப்படி இருந்தார், எங்க அம்மா என்ன அழகா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தா தான் எங்க அம்மான்னு ஒத்துக்குவா, இல்லன்னா எங்க அம்மான்னு ஆகாதா. சிவனடியார் எப்படி இருந்தார், அவர் தூர்த வேடத்துல வந்தாரும் சிவனடியார் அடியார் தான், ஆன காரணத்தினாலே தூர்த வேடம், அதாவது ஒரு வஞ்சகனுடைய வேடமாக வருகிறார். வந்தவரிடத்துல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் இயற்பகை நாயனார். அவர் கேட்டதை பாருங்க, அவர் என்ன கேட்டார், உன்னுடைய மனைவியை கொடுன்னு கேட்டார். கேட்ட உடனே நாம இருந்தா வெட்டி போட்டிருக்கோம், சரியா இல்ல, நாம கமெண்ட் எல்லாம் விதமா வரும். அதனால்தான் அவர்கள் அடியார்கள், நாமெல்லாம் என்றைக்கும் மனம் படியார்கள், அவ்வளவுதான். இப்ப அவர் கேட்ட உடனே இவர் சொல்லுகிறார், இருந்ததை கேட்டீங்களேன்னு கதுமெனச்சன், அவர் இருந்ததை கேட்டீங்களா, இல்லாத ஒரு பொருளை கேட்டிருந்தா எப்படி கொடுக்கறது, தர்மாற்றம் வேண்டும். இப்ப என்னிடத்துல இருக்கிற பொருளை தானே கேட்டீங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவியாரிடத்திலே சென்று அவர் சொல்லுகிறார், இதே செக்கிழார் பெருமான் சொல்லும்பொழுது மனைவியெல்லாம் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அந்த இடத்துல கதுமன சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை அன்பு மிகச்சிறந்தவராக இருக்கின்றாராம். உன்னடியார் தாழ்மணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கவர் ஆவார். அவர்களிடத்துல மிக அன்போடு இருக்கிறார். கற்பின் மேம்படு காதலியாரை, ஒவ்வொரு வார்த்தையும் சேர்க்கிறார், ரொம்ப பொருளோடு வைத்திருக்கிறார். விதி மன குல மடந்தை இவர் சொல்லுகிறார், விதியோடு திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல குலத்திலே தோன்றிய பெண்ணே, இன்று உன்னை மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன, நான் இவருக்கு உன்னை கொடுத்துட்டேன். இது என்ன பொருளை, மனைவி என்ன பொருளா கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டாராம். அப்போ சேக்கிழார் பாடுகிறார், மது மலர் குழல் மனைவியார் கலங்கி. அந்த வார்த்தை மதுங்கிற வார்த்தையெல்லாம் யோசிச்சுங்க. மதுங்கிறது என்ன, புத்தியை மயக்கும் ஆனால் இனிப்பாவும் இருக்கும். மது மலர் குழல் மனைவியார் கலங்கி, ஏன் மதுன்னு சொல்லிருக்கலாமே, மது மலர் குழல், மது குழல்னு சொல்லிருக்கலாம், நன்றாக மலரை பூசி பூசி இந்த மதுவானது சேர்ந்திருக்கணும், மலர் குழல். இந்த மலர் என்பது இங்கே அவருடைய அன்பின் விகசித்து இருக்கக்கூடிய அவருடைய அன்பை சுட்டி காட்டுகிறது. அதான் அன்னவரே எங்கணவராவார், அவர் உகந்து சொன்னபரிசையே தொழும்பாய் பணி செய்வோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் சேர்க்கலாருடைய வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க போனா இன்னைக்கு நம்ம பாட்டு முடிக்க மாட்டோம். ஆன காரணத்தினால் அங்கிங்க குறிப்பாக சொல்லுகிறேன், மது அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் கலங்கி நிற்கக்கூடிய தன்மை. ஆனால் ஆனந்தம் மனத்திலே அவர் சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்கின்ற மனத்திலே இருக்கக்கூடிய
2: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: பரமேஸ்வரனுடைய பரம கருணையினாலே இன்றைக்கு அடுத்த பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலும் நம்முடைய இந்த வருடத்திய நோக்கம் அல்லது பொருள் பற்றிய பாடல் தான். பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடி எல்லாம் பொருள் முடிவே வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் முன்னோரும் மண்ணும் துதித்தாலும் போதவுலவா உருதோளன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் புழா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெயலோரம்பாவா என்று தொண்டர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய மகிமையை பாடக்கூடிய பாடலாக இது இருக்கிறது. நாம் முன்பே சிந்தித்தபடி ஒவ்வொரு திருவம்பாவை பாடலுக்கும் பலவிதமான நாயன்மார்களை, பலவிதமான சரித்திரங்களை, பலவிதமான அடியார்களை நாம் சிந்திக்க முடியும். ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய மனம் அதிலே செல்ல வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். இது எதுக்காக இந்த வருஷம் நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஒரு பாடலை யோசிக்கும் பொழுது ஆஹா இப்படிப்பட்ட அடியவர் பற்றியும் நம்ம நினைக்கலாமே, அடியவரை நினைத்த பொழுது ஆண்டவரை நினைக்க முடியுமே, அதுதான் சரித்திரங்கள். பலவிதமான சரித்திரங்கள் எதற்காக சொல்லப்படுகின்ற திருத்தொண்டர் புராணம்னா, இந்த சரித்திரங்களை நினைக்கும் பொழுது நம்ம மட்டுமே கஷ்டப்படல, அவர்களும் கஷ்டப்பட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் இறைவனை கண்டார்கள், இறைவனுடைய அருள் பெற்றார்கள். அரே அவருக்கு வந்திருக்கிறது, நமக்கும் இறைவன் அருள் செய்வான் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நாம் மீண்டும் மீண்டும் காணக்கூடிய ஒரு கருத்து, இறைவன் தொண்டர் உள்ளத்து அடக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று. இந்த சத்சங்கம் இறை அடியார்களுடைய திருவடி நினைவு, இறை அடியார்களை பூஜிக்கக்கூடியதுதான் இறைவனை கொடுக்குமே தவிர இறைவனை பூஜிப்பது மட்டுமே கொடுக்காது. இறை அடியார் சேர்க்கை மிக மிக தேவை. இன்றைய பாடலிலேயும் நாம் அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமரர் பொதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். இதுல சொல்லும் பொழுது இதை இன்னொரு விதமாக நாம் பொருள் கொள்ள முடியும். எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவன் இறைவன் தெரியும், அதுதான் சொல்லலாம். ஆனா எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவர்கள் அடியார்கள் இறைவனை விட என்று கேட்டார். அவையார் பாடும் பொழுது இறைவன் தொண்டர் உள்ள தொடக்கம் தொண்டர்தும் பெருமை சொல்லவும் பெரிய என்று சொன்னார். இது யார் ரொம்ப பெரியவராக யார் இருக்கிறார்னா இறைவன் தான் பெரியவன். உமையோ ஈஸ்வரவாக தொடக்கம், ஈசனோ தொண்டர் உள்ள தொடக்கம், எல்லாருக்கும் மேல இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் அவன் தான் ஜெகத் பிதா, எல்லாருக்கும் பெரியவனாக அனோரணியான் மகதோமகியான் பெரியவனாக இருக்கிறான். ஆனால் அவன் அடியவர்கள் உள்ளத்திலே உரைகிறான். அடியவர்களுடைய பெருமைக்கு மேல ஏதாவது உண்டா? கிடையாது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இது சேக்கரார் பெருமான் பல இடங்களிலே சொல்லுகிறார். என்னால அது சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மகிமை உடையவர்கள் என்னுடைய வாயாலே சொல்ல முடியாதுன்னு பலவிதமான சரித்திரங்களை சொல்லுவார். எனக்கு சொல்ல முடியும். அவரே அப்படி சொல்லும் பொழுது நாம எல்லாம் எப்படி சொல்லுவது? இத்தனை ஆயிரம் பாடல்களிலே தொண்டருடைய மகிமையை மிக அழகாக தீந்தமொழியிலே நமக்கு கொடுத்திருக்கிற சேக்கிழார் பெருமான் அவரே சொல்லும் பொழுது அவருடைய பெருமை இந்த அடியவனால என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு அவரே சொன்னால் நாம் என்ன சொல்ல முடியும்? ஆக எல்லா பொருள் முடிவாக இருக்கக்கூடியவன் இறைவன் மட்டுமில்லை, இறைவனுக்கும் தாண்டி அடியவர்கள். எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவர்கள் அடியவர்கள். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லா பொருளாகவும் இருக்கப்பட்ட எவன் சர்வாந்தரியாமியாக இருக்கிறாமோ அவனுடைய முடிந்த முடிவாக இருக்கப்பட்டவர்கள் திருவடியார்கள். அடுத்தது பேதை ஒருபால், இது வந்து இப்படி பிரிச்சுக்கலாம், பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்து ஆளும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். பேதை ஒருபால் அடியவர்கள் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அடியவர்கள் பலவிதமாக சொல்லப்படும். பேதை ஒருபால் யார்? பேதை என்ன? பெண்களை சொல்லலாம். பெண் அடியவர்கள் எத்தனையோ பேர் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படிதே பார்த்தோம், பல அடியவர்களை பார்த்தோம். அங்கே இருக்கரசியாரையும் பார்த்தோம், காரைக்கால் அம்மையாரை பார்த்தோம், பலவிதமான அடியார்களை, குங்கிலே கலை நாயனாருடைய மனைவி, திருத்தொண்ட குயவனாருடைய மனைவி, ஏற்பகை நாயனாருடைய மனைவி, அப்பூதி நாயனாருடைய மனைவி, இவர்களெல்லாம் அந்த அடியவர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பெண்ணடியார்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். இப்போ பேதை ஒருபால் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். நான் வந்து இதை உமாமகேஸ்வரியினுடைய ஒரு பாகத்தில் இருக்கப்பட்டவன்கிறது அது இருக்கக்கூடிய பொருள். நாம் வலிந்து இன்னொரு பொருளாக அடியவர்கள் என்று எடுத்துக்கொண்ட காரணத்தினால இங்கே நாம் பொருள் காடும் போது பேதை ஒருபால் இறைவன் இங்கே இருக்கின்றான் பெண் அடியவர்கள் பக்கலிலேயும். அதான் அம்மைகான் நம்மை பேணும் அம்மைகான் என்று சொன்ன காரணத்தினாலே அது மாதிரி பேதை ஒருபால் இவனுக்கு ஒரு திருமேனியா, திருமேனி ஒன்றல்லன். அடியவர்களுடைய திருமேனி எத்தனையோ விதமான திருமேனி. இது வந்து அத்வைதம் கிடையாது, சுத்தாத்வைதம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்திலே உயிர்கள் பல, பசுக்கள் பல, இறைவன் ஒருவன், பசுக்கள் பல. இந்த பசுக்களை பிணித்திருக்கக்கூடியது பாசமாகின்ற மலங்கள், ஆணவம் கர்மம் மாய என்று சொல்லக்கூடியது என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இப்போ அடியவர்கள் எண்ணிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை கடைசியில சொல்லும் பொழுதுதான் எத்தனை சித்தத்தை சிவன் பாலை ஒத்தால் அப்பாலும் அடிசார்ந்தார் முப்பொழுதும் திருமேனி தீண்டார் என்று தொகையே இல்லாத அளவிலே, அதாவது எண்ணிக்கையில் அடங்காத அளவிலே இருக்கக்கூடிய தொகையடியார் கூட்டத்தையும் சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். ஆன காரணத்தினாலே திருமேனி ஒன்றல்லன், அவனுடைய திருமேனி அடியவர்கள் திருமேனி. அடியவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே அடியவர்களுடைய திருமேனி ஒன்று கிடையாது. எத்தனையோ விதமான திருமேனிகளாக இருக்கிறான். நானா விதமான வர்ணங்களிலே, வர்ணங்கள் என்ன, ஜாதிகளிலே, நானா விதமான பேதங்களிலே இவன் தோன்றி இருக்கிறான், எம்பெருமான் தோன்றி இருக்கிறான். ஒரு சிலந்தி இவனை பூஜை செய்திருக்கிறது, யானை பூஜை செய்திருக்கிறது, பசுமாடு பூஜை செய்திருக்கிறது, எத்தனையோ பிராணிகள் கூட பூஜை செய்திருக்கின்றன, மரங்கள் தொழுதிருக்கின்றன. எல்லாராலும் தொடப்படக்கூடியவனாக இருக்கின்ற இறைவனுடைய அடியவர்கள் இதுதான் சொல்ல முடியாது. கோச்சங்கணன் எப்படி பிறந்தான் என்று சொல்லும் பொழுது அவன் தான் சிலந்தியாக இருந்தவன், கோச்சங்கணனாக பிறந்தான் என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். இப்போ ஒரு சிலந்தி பூஜை செய்திருக்கிறன்னா அதுவும் அடியார் தானே. அதனுடைய திருமேனி அது ஒரு வகையான திருமேனி, யானை இன்னொரு வகையான திருமேனி. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லும் பொழுது அங்கே எத்தனை பேர் அங்கே வந்து தொழுதிருக்கிறார்கள், இத்தனை பேர் வந்து தொழக்கூடியதாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அடியவர்கள் திருமேனி ஒன்றல்லன், ஒரு திருமேனியோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல. நானாவிதமான தேசங்களிலே, நானாவிதமான வருடங்களிலே, நானாவிதமான தன்மைகளிலே, யோனி பேதங்களிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள். தேவை திருமால் தேவை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல். இது வந்து வேதத்திலேயே பிரதிபாதிக்கப்படக்கூடிய சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் தொண்டர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அவரே முழுமுதலாக இருக்கக்கூடியவர்கள் என்று தொண்டர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று வேத முதல். அல்லது இன்னொன்று, வேத முதல் முன்னோரம் மண்ணும் துதித்தாலும் உதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன். வேதம் முதற்கொண்டு விண்ணும் மண்ணும் துதித்து ஆளும் அயந்து போகக்கூடிய அளவிலே இருக்கப்பட்டவன் ஒரு தோழன் தொண்டருளன். இந்த இடத்துல ரெண்டு விதமான பொருத்தமான கருத்துக்கள் உண்டு. தோழம் என்று சொல்லக்கூடியது பேரியன், அதாவது அதிகபட்ச எண்ணிக்கை என்று சொல்வார்கள். சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். இங்கே சகஸ்ரம் என்று சொல்லக்கூடியது ஆயிரம் என்கின்ற பொருளிலே வராது, ஆயிரக்கணக்கான என்கின்ற பொருளிலே இங்கே வரும். அதே போலத்தான் ஆயிரம் நாமத்தானம் என்று சொன்னால் ஆயிரம் நாமம் தான் இவனுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. மூணு சகஸ்ரம் உண்டு, ஒவ்வொரு சகஸ்திரநாமத்துல உள்ள 1042 இருக்கும், 1008 இருக்கும். இப்ப 1000 மேற்பட்ட நாமங்கள் ஒரு சகஸ்திரநாமத்துல சொல்லப்படுகின்றன சிவசகஸ்திரநாமங்களிலே. இப்ப 1000 நாமாதானா அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான என்கின்ற பொருள் வரும். அதே போலத்தான் தோழம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு ஹியூமரஸ், எண்ணிக்கையில் அடங்காத எண்ணிக்கை, அதாவது அளவிடற்கரிய எண்ணிக்கையோடு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடியவன் ஒரு தோழன் தொண்டருடன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஒரு தோழன் தொண்டருடன். இவன் தோழனாக இருக்கிறான், தொண்டருக்கு உள்ளே இருக்கிறான். இன்னொன்று, ஒரு தோழன் தொண்டருடன், எவன் இவருக்கு சிவபெருமானுக்கு தோழனாக இருக்கின்றாரோ அந்த தொண்டருடைய உள்ளத்திலே இருக்கிறான். இப்படி பலவிதமான பொருள் இங்கே வரும். இப்ப நான் இங்கே பார்க்கக்கூடியது யார் என்று சொன்னால், நானாவிதமான பேதங்களிலே இருக்கக்கூடிய அடியார்கள் தொண்டருக்கு உள்ளே எப்படி இருக்கிறான். அந்த காலத்துல வர்ண வேதங்கள் மிக அதிகமாக இருந்திருக்கின்றன. இது எத்தனையோ ஆயிரம் 1500 வருடங்களுக்கு முன்பாக சம்பந்த பெருமான் இருந்த சமயத்திலே திருநீலக்கர் பிராமண குலத்திலே உதித்தவர். அவருடைய இல்லத்திற்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அனுப்புகிறார் சம்பந்த பெருமான். சொல்லுகிறார், இங்கே என்ன செய்ய வேண்டும், இவரை நீலகண்ட பெரும்பாணருக்கு இன்று தங்க ஓர் இடம் கொடுத்தருள்வீர் என்று சம்பந்த பெருமான் திருநீலக்கருக்கு சொல்லுகிறார். சொன்ன பொழுது அங்கே அழைத்து செல்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், இப்ப ஜாதியை பத்தி நான் பேசல, இப்ப வந்து எதுவுமே இல்லை. ஆனா அந்த காலத்திலே இருந்திருக்கிறது, அந்த சமயத்திலே பிராமணர் தன்னுடைய இடத்திலே தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்தவராக கருதப்பட்ட ஒருவரை திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து செல்கிறார். செல்லும் பொழுது முத்தி வளர்க்கக்கூடிய இங்கே மூன்று தீ அந்த இடத்துல அவருக்கு இருக்கிறது. அக்னி ஹோத்திரம் செய்து அக்னியாக மூன்று அக்னிகளை வளர்த்து வருகிறார். அந்த அக்னி எப்படி இருந்தது, நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கற் சென்று மற்றவர்க்கு இடங்கொடுத்தனர் திரு மறையோர். சேக்கலார் பெருமான் பாடுவார். வைதிக பிராமண குலத்திலே பிறந்திருக்கின்ற திருநீலக்கர் திருநீலகண்ட யாழ்ப்பாணராயனாரை அழைத்துச் சென்று அங்கே தன்னுடைய இல்லத்திலே இருக்க வைக்கிறார். அப்போ அங்கு வேதியில் அறாத செந்தி பலம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒரிபடித்தன்றியே ஒளிர தாங்கு நூலவர் மகிழ்வுற சகோடையாள் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளார் பள்ளி கொண்டார். அந்த மூன்று அக்னிகளும் மிகச்சிறந்ததாக வலம் சுழித்து வளர்ந்தது என்று ஆங்கு வேதியில் அறாத செந்தி பலம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒரிபடித்தன்றியே ஒளிர முன்னை விடவும் மிக அதிகமாக ஒளிர்ந்தது என்கின்ற ஒன்றை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜாதி இனம் மொழி ஆணா பெண்ணா என்கின்ற தன்னை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்கள் திருவடியார்கள். இவன் என்னுடைய குழந்தை என்கின்ற காரணத்தினால திருவடியாருக்கு வணங்காம இருக்க முடியாது. இதை வந்து சம்பந்தனுடைய தந்தை செய்தார். செய்ய தவறிய சண்டேஸ்வர நாயனாருடைய தந்தை எச்சதத்தன் தண்டிக்கப்பட்டார். இப்போ அவர் தன்னுடைய குழந்தையா இல்ல தன்னுடைய மனைவியா இல்ல தன்னுடைய கணவனா இல்ல தன்னுடைய தந்தை தாயா, அடியவர் அவ்வளவுதான். இது யார் கிடையாது, அடியவர். அடியவர் என்பவர்கள் இறைவனுக்கு இறைவனை தன்னிடத்திலே கொண்டிருக்கிறார்கள். இறைவனை விடவும் மிக அதிகமாக படிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரபந்தம் இங்கே அப்படி இருந்த காரணத்தினாலே மிகச்சிறப்பாக ஒளிவிட்டது என்று சொல்லுவார். தோழன் தொண்டருடன், இறைவன் தொண்டர் உள்ளத்திலே அடங்கியிருக்கின்றான். ஆன காரணத்தினாலே இங்கே விடந்தது. ஒன்று இன்னொன்று உண்டு, இந்த திருவடியார்களை காண்பிப்பதற்கே ஒரு சரித்திரமான இருந்ததை இன்றைக்கு பார்க்கிறோம். மலையாள தேசத்திலே மலைநாடிலே இருந்தவர், அங்கே திருச்செங்கோன்றூர் அங்கே பிறந்தவர், வேளாண் குளத்தை விளக்க அவதரித்தவர், சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அற எறிவார், எல்லை தெரிய ஒண்ணாதார், மெய்ப்பத்தர்கள் பார் பறிவுடையார் எம்பிரானார் திறன்மிண்டர். திறன்மிண்டனாயனார் மலையாள தேசத்திலே இருந்து, அதாவது மலைநாடு, மலையாள தேசம் இல்ல மலைநாடு என்று சொல்ல வேண்டும், மலைநாட்டிலே இருந்து திருச்செங்கோன்றூர், திருச்செங்கோன்றூரிலிருந்து வருகிறார், திருவாரூருக்கு வருகிறார். இறைவனிடத்திலே மிக அளவுக்கு அதிகமான பக்தியை உடையவர், எல்லா பற்றையும் விட்டவர், ஆனால் மெய்ப்பக்தர்கள் பார் பரிவு உடையவர், பக்தர்களையே தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவர். நதியும் மதியும் மதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் என்று இறைவனுடைய திருத்தலங்களை எல்லாம் வழிபட்டுக் கொண்டு வருகின்றாராம். திருவாரூர் பணிகின்றார். அங்கே தேவாசிரிய மண்டபம், அங்கே போகும் பொழுதே நீங்க பார்க்கலாம், தேவாசிரிய மண்டபம் என்று பெரிய ஒரு நூற்றுக்கால் மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல அடியவர்களை வணங்கி அங்கே எழுந்தருளி இருக்கின்றார் விரண்மிண்ட நாயனார். மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது அங்கே இருக்கக்கூடிய சமயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறார். இறைவனுடைய சிந்தனையிலேயே அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்த்தா, அடியவர்கள் உயர்ந்தவர்கள் இறைவா எப்படி உன்னை காட்டி கொடுப்பாய், அடியவர்களிடத்தை நான் எப்படி அவர்களை எல்லாம் பணிவேன், என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்பதற்காக சிந்தனையிலே சொல்கிறார். இங்கே விரண்மண்டனாயனார் பார்க்கிறார், சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன்றொண்டன் உறகு. என்ன வேணும்? முதல்ல சிவன் இருக்கிறான், சிவனடியார் இருக்கிறார்னா முதல்ல சிவனடியாரை தொழ வேண்டும், பிறகுதான் சிவனை தொழ வேண்டும் என்றார். முதல்ல சிவனடியாரை தொழ வேண்டும். இங்கே சிவனடியாரை தொழாது செல்லக்கூடிய இவன் எனக்கு புறம்பானவன் புறகு என்று சொல்லி கோபித்து நிற்கின்றார். சிவனருளால் பெருகான் என்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார். செக்குலார் பெருமான் ரொம்ப அழகாக இந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, சிவனார் அடியார் சிலை வளைத்த சிவனாரடியார் திருக்கூட்டம் பேணாதேகும் உரனுக்கும் பிரானான் தம்மை பிறைச்சூடி பூனார் அறவம் புரைந்தார்க்கும் புறகன்ப. சுந்தரனுக்கு மட்டும் புறகல்ல, அந்த சிவனும் புறகுன்னாராம் இவர். ஏன் அடியவர்களுடைய உயர்வு அப்பேற்பட்டதாக இங்கே வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்களால் கோணா அருளை பெற்றார், மற்றினி யார் பெருமை கூறுவார், அவருடைய பெருமை யாரால சொல்ல முடியும், யாரால அவருடைய பெருமையை சொல்ல முடியும், அப்பேற்பட்ட உயர்வோடு அடியவர்களே சிறந்தவர்கள் என்று சொன்னாரா கேட்கின்றார். இறைவனே சொல்லு கேட்கின்றார், இப்படி சொல்லுவாரே என்று சொன்ன உடனேயே இறைவன் அருளாலே நீ சென்று என்னுடைய அடியவரை பாடு என்று சொல்லும் பொழுது வருகின்றாரா, ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி செய்வ நன்னறையின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாடு செழுமறைகள் ஓலவிடமும் உணர்வறியார் அடியாம் உடனாம் உடனென்றால் ஆலம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தாரியார். நம்ம பாடலுக்கு அப்படியே பொருத்தமான பாடல் இங்கே சேர்க்கலார் சொல்லுவார், வேதத்துக்கு அப்பாற்பட்டவனாக செழுமறைகள் ஓலவிடமும் உணர்வறியார், வேதங்களாலேயும் உணர முடியாதிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் உதவுலவா உருதோளன் தொண்டருடன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் அடிய முடியா அடைய முடியாத ஒருவன் அடியார் உடன் நாம் உளதென்றால், இறைவன் அடியாருக்கு உள்ளே இருக்கின்றான் என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் செக்கார் சரித்திரத்தில் கேட்கிறார். அவனே அடியவருக்கு உள்ளே இருக்கிறார்னா அடியவர்களுடைய பெருமை யாரால சொல்ல முடியும், யாருக்குத்தான் தெரியும், அளவிட தெரியாத பெருமையை உடையவர்கள் அடியார்கள். இந்த இடத்திலே நமக்கு அதுதான் உதவுலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்து அரந்தன் கோயிற் பிணா பிள்ளைகாள் குற்றமே இல்லாத அரண் குலத்திலே சைவ நெறியிலே வந்தவர்கள் அடியார்கள். கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள் இப்ப என்ன செய்ய வேண்டும், அவரிடத்துலதான் நம்ம அடிபணிய வேண்டும், அவனிடத்துல சென்றுதான் போய் கேட்க முடியும், அடியார்களிடத்திலே சென்றுதான் நாம் கேட்க முடியும். என்ன கேட்கலாம், எதவனூர், எதவன் பேர், யாருற்றார், யாரையலார், எதவனை பாடும் பரிசு. எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் எம்பெருமானை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற கேட்கலாம். ஒரு தங்க நகையை பத்தி பொற்கொள்ள இடத்திலே கேட்கலாமே தவிர வேற இடத்துல போய் கேட்டா தெரியுமா என்ன? எல்லாருக்கும் தங்க என்ன எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பேசலாம், அது அடுத்த விஷயம். எங்க கேட்க முடியும்? அது யாருக்கு தெரியுமோ, யார் அந்த தொழிலிலே இருக்கின்றார்களோ அவர்களிடத்துல கேட்க வேண்டும். மற்றவர்களிடத்துல போய் கேட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அதே போலத்தான் பரமேஸ்வரனாக தங்க மாதிரி இப்ப எல்லாருக்கும் தெரியும். வைரத்தை பத்தி யாருக்கு தெரியுமோ? ஒண்ணும் தெரியும் சார், கடக்காரன் சொல்றதுதான். அது வெறுங்கல்லோ வைரக்கல்லோ என்ன கல்லோ, நம்பிக்கையோட வாங்கிக்கணும், அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பச்சைக்கல் அப்படின்னு சொல்லி ஜேடுன்னு கொடுத்தாங்க, அது ஒரு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அது அங்க இருந்து அப்படியே பிரிந்து கொண்டு வருகிறது. இப்போ யார நம்புறது? அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். இப்போ அவர் சொல்லுவது சரி. அதே போலத்தான் யாருக்கு தெரியுமோ அவரிடத்திலே நம்பி நாம் நம்மை ஒப்படைப்பதை போலவே, டாக்டர் தெரிய எப்படி ஆபரேஷன் பண்றாருன்னு நாம போய் சார் இப்படி ஆபரேஷன் பண்ணுங்க, இப்படி கத்திரிக்கோலை வச்சுங்க, இப்படின்னா சொல்ல முடியுமா என்ன? அதே போல இறைவனுடைய மகிமையை உடைந்தவர்கள் அறிந்தவர்கள் அடியார்கள், அவர்களிடத்திலே சென்றுதான் கேட்க வேண்டும். என கேட்கணும், எதவனூர், எதவன் பேர், யாருற்றார், யார் அவனுக்கு அயலார், அவனை எப்படி பாடுவது, எதவனை பாடும் பரிசு என்று சொல்லும்படியாக அடியவர்களிடத்திலே கேட்க வேண்டும். அடியவர்களை அடிபணிய வேண்டும், இறைவனை அடையலாம் என்று சொல்லக்கூடியதாக இன்றைக்கு விரண்மண்ட நாயனாருடைய சரித்திரத்தை உதவல வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதிப்பாலும் உதவலவா ஒரு தோளம் தொண்டருளன் என்று தொண்டர் உள்ளத்து அடக்கமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய மகிமையை நாம் விரண்மண்ட நாயனார் மூலமாக
3: திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4 மந்திரம் 1417.

பராசக்தியை தம் உடம்பினுள் கொள்பவனுக்கு இல்லாத செல்வம் இல்லை, அவன் இறப்பதில்லை, அவனுக்கு தேவர்கள் ஒப்பு ஆவர், அவனிடம் சிவம் எப்போதும் ஒன்றி நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூரர் அருளிய திருமந்திரம். விநாயகர் காப்பு.

0: ஐந்து திருக்கரங்களை உடையவரும், யானை முகத்தை ஒத்தவரும், இளம்பரை சந்திரனையொத்த தந்தங்கள் உடையவரும், பரசிவ மூர்த்தியின் குமாரரும், ஞானத்தின் சிகரமாக விளங்குபவருமான விநாயக பெருமானின் திருவடிகளை என் சித்தத்துள் வைத்து போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம், தந்திரம் 8, மந்திரம் 2411.

பதியாக வீட்டிருந்தே ஐந்தொழில்களுள் அருளுதல் தொழிலை செய்தருளும் சதாசிவமூர்த்தி சிவலிங்க திருமேனியாகும். அத்திருவருளுக்கு ஏங்கும் உயிர் நந்தியாகும். இந்நந்தி குற்றங்கள் நீங்க பெறாத பெருநந்தியாக கொடிமரத்தருகிலும், ஆணவம் மலம் நீங்க பெற்ற சிறிய நந்தியாக மூலத்தானத்திலும் விளங்குவதை சிவனார் கோயிலில் நீ காணலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறை அருளிய திருமந்திரம் தந்திரம் 8 மந்திரம் 2499.

திருவைந்தெழுத்தின் பொருளாவது 36 தத்துவங்கள் நீங்க பெற்ற ஆன்மா மா எனும் மலம் நீங்கி ந எனும் மாயாசக்தி வா எனும் அருள் சக்தியாக மாறி நின்று ய என்னும் ஆன்மாவை சி எனும் சிவத்தோடு சேர்க்கின்றாள். அதுவே சிவாய நம. உலகப்பற்றுள்ளோரின் திருவைந்தெழுத்து நம சிவாய என்பதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5 மந்திரம் 1445.

நாடும் நகரமும் தேடி அலைந்து திருக்கோவிலில் சிவபெருமானென்று பாடி சரியை நெறியில் நின்று இறை அன்பு முதிர்ந்த பிறகு அவரவர் உள்ளத்திலும் சிவம் கோவில் கொண்ட இந்நிலையை நீங்கள் அறிவீர்கள். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1449.

சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நான்கு தவ நெறிகளும் அவற்றுள் தகுதிமிக்க ஞானத்தின் கூறுகளான ஆறு அந்தங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஆறு சமயங்களை ஈஸ்வரன் படைத்து அருளினார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலரின் திருமந்திரம். தந்திரம் 5, மந்திரம் 1451.

திசைக்கு ஒரு தெய்வம் இருந்த போதும் எங்கும் வியாபித்திருப்பவர் சிவபெருமானே. தினம் தினம் மலர் தூவி அவர் திருவடியே சரணமாக சார்ந்தால் கடல் போன்ற வினைகளும் நம்மை நெருங்காது. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலரின் திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1455.

பக்தன் சரியை கிரியை நெறிகளில் நின்று சிவனது தூய அருளால் குற்றமற்ற யோக சாதனை செய்து அவ்வருளால் செலுத்தப்பட்ட ஞானம் பெற்று அந்த ஞானத்தால் குரு அருள் காரணமாக சிவமாம் தன்மையை பெறுவான். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1456.

0: பக்தன் வேண்டுவது அருளையே அன்றி பிரிது ஒன்றும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.
1: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு உலகளாம் சிற்றுரையின் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ திரு முத்து மாணிக்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இவன் சேக்கலார் பெருமான் இப்பொழுது அயராத அன்பிலே, அதாவது இடைபடாத குறைவுபடாத தைல தாரை போல் ஒழுகுகின்ற அந்த அயரா அன்பிலே அரண் கடலிலே சென்று நிற்கின்றார் பொருள். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சென்று நிற்கின்ற உயிரினுடைய செயல்கள் எல்லாவுமே அது அரணாரினுடைய செயலாகத்தான் நிகழும் என்பது நாம் அங்கு சென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சில விஷயங்களை சாத்திரங்களோடு சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய அருளாளர்களுடைய மாட்சிமை புரியும். அப்படி இடர்கட தருவாய் என திருவருளை எண்ணி இறைஞ்சினார். அப்படி இறைஞ்சியது எப்படி இருந்திருக்கும் என்பது அடியனுடைய ஒரு சிறிய சிந்தனையாக பெருமானிடத்தே விண்ணப்பிக்கின்றார். எப்படி விண்ணப்பிக்கின்றார் அப்படின்றத ஒரு சிறிய சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது, உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பரானார் இருப்பதானார் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். மாணிக்க வாசக பெருமான் கேட்டருளிய அந்த விண்ணப்பம் தான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பெருமானே நீ எனக்கு புரிய வேண்டும். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உண்ணின்றே. என்னுடைய கருத்து என்ன? என்னுடைய இடர்க்கு கெடுக்க வேண்டும். என்னுடைய இடர்க்கு எடுத்ததோடு மட்டுமல்லாது நீ எனக்கு முதலடியும் எடுத்து இந்த புராணத்தை முன்னின்று முடித்து கொடுக்க வேண்டும். முன்னவனே முன்னின்றார் முடியாத பொருள் உள்ளதோ என்பதுதானே நம்முடைய பாரம்பரியமே. அப்பேற்பட்ட அந்த நிலையிலே அடியார் நடுவுள் இருக்கின்ற அருளை நீ எனக்கு புரிய வேண்டும் என்றும், அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கத்து இரவு பகல் ஏசற்று இருந்தே வேசற்றே கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பால் பிறைசேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. அடியாரோடு உன்னுடைய திருக்காட்சியை எனக்கு காட்டி அருள வேண்டும். கண்டால்தானே ஒரு பொருளினுடைய சிறப்பை நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே மேலும் வேண்டுகின்றார் நம்முடைய அருண்மொழி தேவனாயன.

அந்த கருணை எப்பேற்பட்ட கருணை அப்படின்னா, நேசர் சூழ்ந்திருக்கின்ற அந்த திருக்கோலத்தை, திருக்காட்சியை, அந்த ஒழக்கத்தை எனக்கு நீ காட்டி அருள வேண்டும், நான் அவர்களை வணங்கி வணங்கி மகிழ வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே தெய்வ சேக்கலார் பெருமானுடைய அந்த விண்ணப்பம் அமைந்திருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே அடியார்களது திரு ஒழக்கத்தை அடியேன் கண்டு என்னுடைய இடர் கெடுமாறு அவர்களது சிறப்புகளை எல்லாம் எடுத்து உரைக்க பெருமானது இன்ப பாரதியிலே குத்த பெருமானது தரிசனத்தை கண்ட அந்த நிலையிலே நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் இறைஞ்சி நிற்கின்றார். அப்படி இறைஞ்சி நிற்கின்ற அவரது நிலையினை கண்டு அடியவருக்கு எளியவன் என்று திருக்கை சீட்டு எழுதி கொடுத்தவர் நம்முடைய அம்பலவாணர். அடியவருக்கு எளியவன் என்று வெற்றான் சாம்பானுக்கு கைச்சீட்டு எழுதி கொடுத்து இவனுக்கு தீட்சை செய்து முக்தி கொடுத்தல் முறை என்று உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளிடம் அனுப்பி வைத்த எளிமையான தன்மை உடையவர். வேண்டுவாருக்கு வேண்டுவனவே ஈகின்ற பெரும் கடவுள். செல்வன் உரைகின்ற சிற்றம்பலம், செல்வன் கள்ளல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று நிற்கின்ற நம்முடைய குன்றத்தூர் செல்வரை பெருமான் அனுகிரகம் செய்கின்ற பொருட்டு, அலைபுணல் பகிரதி நதி சடையாட, அறவாட ஆட நின்றிலங்கு மன்றினில் ஆடுவார் திரு அருளினாலே. அசரீரி வாக்கு, திரு அருளினாலே, பெருமானுடைய திருவருளினாலே அசரீரி வாக்கு ஒன்று எழுந்தது. எப்படி எழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, உலகெலாம் என அடியெடுத்து உரை செய்த பேரொளி ஓசை. உலகெலாம் என அடியெடுத்து உரை செய்தது பெருமானுடைய திருவருளால் எழுந்த ஓசை. அது யாரும் இன்ன ஒரு ஒளி கேட்கின்றது அப்படின்ற பொழுது அந்த ஒளி வரக்கூடிய ஒரு பொருள் வேண்டும். ஒரு நல்ல இனிமையான ஓசை ஒரு ஒளி கேட்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் அது ஏதாவது ஒரு பொருளிலிருந்து வெளிப்பட்டு வர வேண்டும். இது பெருமானுடைய அந்த நாத ஒளியிலிருந்து புறப்பட்ட ஒளி. அதனால்தான் நாம் நம்முடைய திருமுறைகளை பசுவாக்காக எண்ணாமல், பாசவாக்காக எண்ணாமல், பதியாகிய இறைவனுடைய வாக்காகவே பதியாகிய இறைவனுடைய வாக்காக இருப்பது வேத ஆகமங்கள். அப்பேற்பட்ட வேத ஆகமங்களை உணர்ந்து அப்பெருமானுடைய திருவடியை அடைந்த நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் போன்ற அருளாளர்கள் அருளி செய்த வாக்குகள் அனுபவ வாக்குகள் என்று சொல்லப்படும். அப்பேற்பட்ட அனுபவ வாக்குகள் அருள் நாத எல்லையிலிருந்து எழுவது. அதனால்தான் அதனுடைய பயன் சொன்ன உடனேயே கிடைக்கின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். நம்மை போன்றோரோ மாயாநாத ஒளியிலிருந்து நம்முடைய வாக்குகளை செலுத்துகின்றோம் என்பதுதான் நமக்கு சாத்திரங்கள் காட்டுகின்ற நிலை. அப்பேற்பட்ட நாத தத்துவங்களையெல்லாம் கடந்து நிற்கின்ற பெருமான் நம்மையெல்லாம் உய்யக்கொண்டு அருளும் பொருட்டாக அசரீரி வாக்காக உலகெலாம் என அடியெடுத்து உரை செய்தார். அப்படி உரை செய்த சொல்லிய அந்த பேரொளி ஓசையானது மிக்கு இலங்கு சீரடியார் செவிப்புலத்து எங்குமாகி நிறைந்ததால், அப்படி எடுத்து கொடுத்த அந்த ஓசை, அந்த பெருமான் உரைத்த அந்த சொல்லானது, உலகெலாம் என்கின்ற சொல்லானது தில்லையிலே வாழ்கின்ற சீரடியார்கள் செவிப்புலத்து எங்குமாகி நிறைந்தது. எல்லோரும் கேட்டு இன்புறுமாறு நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானை பெருமான் அவர் வேண்டியபடியே என்னுடைய இடரை கெடுத்து அருள வேண்டும், அப்படி கெடுக்கும்படியாக பெருமானே எனக்கு முதல் அடி எடுத்து கொடுக்க வேண்டும், உன்னுடைய சீர் அடியாரை பாடுதற்கு என்கின்ற அந்த விண்ணப்பத்தை ஏற்று அருளிய பெருமான் அங்கு தெய்வ சேக்கலார் பெருமான் மட்டும் கேட்கின்ற நிலையில் மட்டுமல்லாது அவரதம் பெருமையை இந்த உலகெல்லாம் உணர்ந்து உய்யும்படிக்காக உலகெல்லாம் என்று உரை செய்தார். அப்படி உரை செய்த அந்த நிலையிலே தில்லை மாநகர் வாழ், தில்லை மாநகர் வாழ, வாழ்வ தப சிந்தையர் அந்தனர் ஆகிய

0: ஆகியோரெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி. இன்னவாறு பெருமையை செய்கின்ற தெய்வம் வேறு எங்கு உள்ளது, எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லையில்லா வாரி வரும் களிகொல விளங்க அசரீரி வாக்கு எல்லை வந்ததல அனைவரும் கரத்தை உச்சியில் வைத்து உள்ளம் உருகினார்கள். எல்லையில்லாத பெருமான் இப்பேற்பட்ட அடியார்களது சிறப்பு விளங்குமாறு இத்தகு அசரீரி வாக்கினை தந்தருடைய அந்த சிறப்பினை நினைந்து நினைந்து அவர்கள் மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அந்த வாக்கினை கொண்டு உலகலாம் என்கின்ற அந்த பேரொளி வாக்கினை கொண்டு தெய்வ சேக்கலார் பெருமான் இங்கு புராணத்தை செய்வதற்கு முற்படுகின்றார். அப்படி முற்படுவதற்கு முன்னாக நடந்த நிகழ்வுகள் உள்ளலார் புறம் நீரள கனை ஒன்று தொட்டு உயர் மன்றில்வாள் வள்ளலார் திருமாலையும் திருநீரும் மெய்ப்பரிவட்டமும் எல்லலாரால என்று சேவையர் காவலருக்கு இவை இனிது அளித்து தள்ளலார் வயல் நீடு தில்லையில் அனைவரும் களி கொண்ட பின் இப்பேற்பட்ட அரும் சிறப்பினை உடையவர் இவர். இவருக்கு பெருமான் திருவருள் செய்கின்ற பேரின் காரணமாக அப்பெருமானுடைய அந்த அசரீரி வாக்கினை நாமும் கேட்கின்ற பெரும் பாக்கியம் பெற்றோம் என்று தில்லையிலே வாழ்கின்ற அத்துணை அடியவர்களும் அங்கு மடங்களிலே இருந்த தவ முனிவர்களும் தில்லையிலே பெருமானுக்கு அகம்படி தொண்டு பூண்டு ஒழுகுகின்ற தில்லைவாழ் அந்தணர்களும் களிகொண்டு சிறந்து மகிழ்ந்து அப்பெருமானுக்கு திருக்குத்த பெருமானது குஞ்சித பாதத்திலே சுட்டப்படுகின்ற திருமாலையும் அப்பெருமானது திருவருள் வடிவாக விளங்குகின்ற திரு நீற்றினையும் அந்த பெருமானது அங்கீகாரமாக மெய் பரிவட்டமும் சாற்றி இவருக்கு இணை யார் இருக்கிறார்? பேர்பட்ட பெரும் சிறப்பை உடையவர் அல்லவா இந்த சேவையர் காவலர், சேக்கலார் குலத்திலே வந்த பெரும் தன்மையுடைய இவர் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அங்கு பெற்றுக்கொண்டு வந்ததன் பின்பு சேவை காவலர் தொண்டர் சீருரை செய்வதற்கு உயர் செய்யி முன் அந்த புராணத்தை தொடங்குவதற்கு முன் என்ன செய்கின்றார் அப்படின்னா மூவர் ஓதிய திருநெறி தமிழ் தமிழாதல் வரன் முறையார் மூவர் ஓதிய திருமுறையே இந்த பெரிய புராணத்திற்கு வரைமுறை. அப்படிப்பட்ட அந்த முதல் நூலாகிய திருநெறிய தமிழாதலால் வரன்முறைமையால் யாவரும் புகழ் திருநெறி தலை வரை வணங்கி இணங்கி மெய் தவறும் சிவ சாதனங்கள் தரித்து நீரு பறித்தார். பேர்பட்ட நிலையிலே அந்த மூவர் முதலிகள் அருளி செய்த திருமுறைகளை முறைமை செய்து கொண்டு அதன் பின்பு அந்த திருமுறைகளினுடைய உட்பொருளை உணர்ந்து சிவச்சின்னங்களாகிய திருநீற்றினையும் அதன் பிறகு அந்த ருத்ராக்கத்தினையும் அணிந்து பெருமான் வந்து எங்கு சூழுகின்றார் அப்படின்னா நிறைத்த அவை இரு நூறுகால் மணிமண்டபம் ஆயிரங்கால் மண்டபமாகிய இருநூறுகால் மணிமண்டபம் அப்படின்றது ஆயிரங்கால் மண்டபம். தில்லையிலேயும் ஐந்து சபைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஐந்து சபைகளிலே இந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு ராஜசபை என்று திருப்பெயர். அப்படிப்பட்ட ராஜசபையிலே அமர்ந்து அந்த உலகங்களுக்கெல்லாம் ராசாவான நம்முடைய நடராச பெருமான் அடியெடுத்து கொடுத்த அந்த அடியிலே எப்பொழுதும் வாழ்கின்ற அடியார்களது புகழை நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் இயற்றுகின்றார் அப்படின்றது தான் நமக்கு வரலாறிலே காட்டப்படுகின்றது. தெந்தையார் திருவருளை உண்ணி அந்த இடத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சென்று விட்டார். சென்று எந்தையார் திருவருளை உண்ணி இருந்து சேவையர் காவலர் பெருமானது அந்த திருவருளை உண்ணுதல் என்பது நினைத்தல் தியானித்தல் என்கின்ற வகையில் அப்படி அந்த திருவாக்கினை தியானித்து கொண்டிருந்து சேவையர் காவலர் செந்தமிழ் தொடையால் விளங்கிய திரு விருத்த நிறுத்தனார் தந்த சொல் முதலாக வெடுத்தனர் தானுவான புராண நூல். அப்படிப்பட்ட அந்த தானுவாகிய சிவபெருமான் என்றும் நிலைத்த தன்மையுடையவனாகிய சிவபெருமான் கொடுத்த அந்த திருவாக்கினை கொண்டே என்றும் நிலைத்ததாகிய இந்த திருத்தொண்டர் புராணத்தை நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் செய்ய தொடங்கினார் இந்த ஆகிரங்கால் மண்டபத்திலே. இந்த இடத்திலே நமக்கு ஒரு எல்லா பெரும்பான்மையான பேர்கள் சொல்வது, சேக்கலார் பெருமான் பெரிய ஆராய்ச்சி செய்தார். அவர் வந்து ஒவ்வொரு ஊராக சென்று அங்கு அடியவர்கள் வாழ்ந்திருந்த பதியை ஆராய்ச்சி செய்து அங்கிருந்த திருக்கோயில்கள், அந்த நகரத்தினுடைய சிறப்பு, இப்படியெல்லாம் பலவாரும் ஆராய்ச்சி செய்து இந்த புராணத்தை இயற்றியிருக்கிறார் அப்படின்னு பலரும் பலபட சொல்லுகின்றார்கள். நம்முடைய சைவ மரபிலே அப்படி சொல்வது வழக்கமே கிடையாது. ஏனென்றால் பெருமான் முன்னின்று உணர்த்தப்படுகின்ற நிலையிலே அவரு அந்த முதல் வாக்கை உண்ணி தியானித்திருந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு நேராக போய் புராணம் செய்ய புகுந்தார் என்றுதான் நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டுகின்றார்கள். அவரு அடியார்கள் வாழ்ந்த பதிக்கெல்லாம் சென்று ஆராய்ச்சி செய்து அதை சரிப்படுத்தி அதன் பிறகு இந்த புராணத்தை செய்தார் என்பது அந்த திருவருள் சம்மதம் இல்லாது பெருமானே தானே முன்னின்று செய்ததாக ஆகிவிடும், தன்முனைப்பால் செய்த காரியமாக ஆகிவிடும். ஆனால் பெருமானுடைய திருவருளின் வழி நின்றே இப்புராண நூல் இயற்றப்பெற்றது என்பதுதான் சைவ மரபு. ஆகவே நம்முடைய சேக்கலார் பெருமான் இங்கு பெருமான் முதலடி எடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாது அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அடியவர்கள் அடைந்த அந்த நிலையெல்லாம் கண் காணும்படியாக செய்தார். இது யோகிகளுக்கே உரிய சிறப்பு இலக்கணம். நம்முடைய சாத்திரங்களிலே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காட்சி அளவை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதிலே யோக காட்சி என்பது ஒன்று உண்டு. அந்த யோக காட்சியின்படி ஒருவர் இருந்த இடத்திலிருந்தே முக்காலங்களையும் தரிசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருப்பார். சாதாரண யோக பயிற்சி செய்கின்ற அவர்களுக்கே அந்நிலை வாய்க்கும் என்றால், பெருமானுடைய திருவருளை நிரம்ப பெற்றவராகிய தெய்வச்சேக்கலார் பெருமானுக்கு, அயரா அன்பின் அரண்கடலிலே சென்று நிற்கின்ற அவருக்கு பெருமான் எதைத்தான் காட்டாமல் விடுவார். ஏற்கனவே சொன்னது போல திருவோலக்கம் சேவிக்க எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று கேட்டுக்கொண்டார். அப்படி கேட்ட அந்த நிலையிலே பெருமான் அவருடைய வேண்டுதலை அங்கீகாரம் செய்தார். அங்கீகாரம் செய்த காரணத்தினால்தான் அங்கு உலகலாம் என்கின்ற அந்த பேரோசையானது எழுந்தது. அப்படி எழுந்த அந்த நிலையிலே அவரு பின்பு இந்த புராணத்தை நிறைவு செய்யும் பொருட்டாக ஏனைய ஆராய்ச்சிகளெல்லாம் செய்தார் என்பது எல்லளவிலும் பொருந்தாத ஒரு விஷயம். இது நம்ம அவர்கள் புராணத்தை படித்து அந்த நிலையிலே இதெல்லாம் உண்மையாகவே இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு இவ்வளவு தூரம் பெருமான் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பெரிய ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் என்று அவரவர் அறிவிலே வைத்து ஆராய்ச்சி செய்து மலைகின்றார்கள். நம்முடைய அறிவெல்லாம் சிற்றறிவு, யாரும் பெறாத அறிவினை பெற்றவர் தெய்வச்சேக்கலார் பெருமான். எங்கிலின்று தில்லையிலே ஆடுகின்ற புத்தப்பெருமான் திருவடி கீழ் நின்று யாரும் பெறாத அறிவு பெற்றதார் அறிவார், பெற்றதார் அறிவார் என்றும் பெறுவார் என்றும் நமக்கு பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஞானிகளுடைய அனுபவ நிலையும் அந்த அனுபவத்திலே அவர்கள் செய்கின்ற செயல்களும் நம்மை போன்ற சிற்றறிவுடையோர்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த சிறப்பினை மேலும் நமக்கு வலியுறுத்தி அரண் செய்து காட்டுகின்றபடியாக, ஏன்னா இப்ப நம்ம சொல்லிட்டோம் ஆராய்ச்சி செய்து அவரு பார்க்கல, பெருமான் தான் காட்டினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே இதற்கெல்லாம் அரண் செய்கின்றபடியாகத்தான் தில்லையிலே நிறுத்தனார் தான் அடியாரை அறிவார் என்கின்ற அந்த திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த அந்த திருப்பதிகமும், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார் என்றும், அடியார்களுடன் நீ சேர்ந்திருக்கின்ற அந்த திருவோலக்கத்தை அடியேனுக்கு காட்டி அருள வேண்டும் என்றும், அந்த குளங்கள் எல்லாம் தில்லையிலே நம்முடைய பெரியோர்கள் வேண்டி பெற்றிருக்கின்ற நிலையை உணர்ந்த காரணத்தினால்தான் தில்லைக்கு நம்முடைய சேக்கலார் பெருமான் வந்தார். அப்படி வந்த அந்த நிலையிலே பெருமான் அவருக்கு உலகலாம் என்கின்ற முதலடி எடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாது அங்கு அடியவர்களது திறம் அத்தனையும் உணர்த்தியும் காட்டியும் அருளினார். இதை யார் சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருமையாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஏன்னா எதுக்காக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் என்ன ஒரு பிரமாணம் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையாக ஆகிவிட்டது. அதனால அப்பேற்பட்ட அடியவர்களுடைய திறத்தை கண் காணும்படியாக பெருமான் செய்தார் என்பதை நமக்கு அதே காலப்பருவத்தில அடியார் பெருமையும் அருமையும் நாளும் அறியும் அம்பலவானவர், அடியார் பெருமையும் அறிமையும் அருமையும் நாளும் அறியும் அம்பலவானர். ஏற்கனவே நம்ம நாவுக்கரசு பெருமான் சொல்லிய அருளிய அதே கூற்றினை இங்கு நம்முடைய மகாவித்வான் அவர்களும் எடுத்து காட்டியிருக்கின்ற சிறப்பு, அதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய நூல்கள் நம்முடைய பெரியோர்கள் செய்த ஒரு பெரும் கொடை நமக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பெரும் செல்வத்திலே ஒரு இடத்தில் கூட எந்த விதமான இடர்பாடுகளும் கிடையாது. படிக்கிற நம்ம வேணா தடுமாறலாம், ஆனால் அவர்கள் எந்த இடத்திலேயும் தடுமாறாத வகையான கருத்துக்கள். ஏன்னா இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு பெரியோர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம், ஆனால் இதற்கெல்லாம் ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த சைவ மரபிலே சம்பிரதாயத்திலே வந்திருக்கக்கூடிய அவர்கள் செய்த நூல் வழியே தான் இதையெல்லாம் நம்மளால நிரூபிக்க முடியும். அதனால அப்பேற்பட்ட அந்த திரு நாவுக்கரசு பெருமானது திருப்பதிகத்தினுடைய கருத்துக்களை அடியார் பெருமையும் அருமையும் நாளும் அறியும் அம்பல வானரவர், அப்படிப்பட்ட வரலாறு விரித்து உரை செய்பவர் என உட்கருதி அம்பலவானவர் உள்ள கருதுகின்றார், உள்ளத்திலே கருதுகின்றார். என்ன கருதுகின்றார் அப்படின்னா வரலாறு விரித்துரைக்க போறார் இவரு அப்படின்னு கருதி, அடியார் மற்றவர் அன்பு அத்தனையும் கண் காண் படி செய்து, அடியார்களது வரலாறு இவர் விரித்து உரை செய்பவரு, அதனால இவருக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த வரலாற்றினை உள்ளபடி காட்ட வேண்டும் என்று பெருமான் காட்டுகின்றார். ஏன் பெருமானால மட்டும்தான் காட்ட முடியும் அப்படின்னா, அடியார் பெருமையும் அருமையும் நாளும் அறிந்தவர் அவர் ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட அம்பலவானர் என்ன செய்கின்றார், அடியார் மற்றவர் அடியார்களும் அவர்களது அன்பு அத்தனையும் அவர்கள் செய்த திருத்தொண்டு, திருத்தொண்டினுடைய இன்னொரு பெயர் தான் அன்பு, வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட அன்பு அத்தனையும் கண் காண்படி செய்து, யாருக்கு, தெய்வ சேக்கலார் பெருமானுக்கு, காமரும் முதலும் எடுத்து அருளி கடல் சூழ் புவியிடை படியார் பெற்றார். இப்படிப்பட்ட நிலையை யார் பெற்றிருக்கிறாங்க, காமரும் முதலும் எடுத்து அருளி, அந்த உலகலாம் என்கின்ற முதல் சொல்லையும் எடுத்து கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது வரலாறு விரித்து உரை செய்பவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடியார்களது அன்பின் திறம் அத்தனையும் கண்காணும்படி செய்திருக்கிறார். இப்படி இந்த உலகத்திலே கடல் சூழ் புவியிடை படி யார் பெற்றார், இப்படிப்பட்ட ஒரு வரத்தினை பெருமானிடத்தில் இருந்து பெற்றவர் யார், தமிழ் மால்மியம் ஒப்ப எப்பாடைகளும் உள துதிப்ப பாக்கிய நன் தவம் என்று, எந்த பாஷைக்கு இத்தகைய சிறப்பு இருக்குது, பாடைகளுக்குள்ள எந்த பாஷைக்கு யார் இப்படி யார் பெற்றார் அப்படின்னு கேட்டுட்டு, தமிழ் மால்மியம் ஒப்ப பாடைகளுக்குள் எந்த பாடைகளுக்கு எந்த மொழிக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கின்றது என்று பல்லோரும் பகரப்படுகின்றது. பேர்பட்ட பாக்கியம் செய்த இந்த மொழி அப்படின்னு சொல்லி தெய்வ சேக்கலார் பெருமானால் தான் நம்முடைய தமிழ் மொழிக்கு பெருமை. அப்படிப்பட்ட அந்த தெய்வ சேக்கலார் பெருமானும் அந்த குத்தப்பெருமானது திருவடி கீழ் நின்ற பெரும் சிறப்புடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த புராணத்தினை ஆராய்ச்சி செய்தார் என்றோ, பல்லிடங்களுக்கு சென்று அவர் அந்த செய்திகளை எல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்வதோ நமக்கு சம்பிரதாய வலுவாக கொள்ளப்படுகின்றது. ஏன்னா இங்கு நமக்கு நம்முடைய மகாவித்வானவர்கள் அருமையும் பெருமையுமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பொன் போல வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த வரலாறுகளை எல்லாம் சிறப்பு பொருந்தும்படியாக அந்த பெரியோர்கள் சொன்ன அந்த நிலையிலே நாம் உணர முடியும். ஆகவே இங்கு நம்முடைய அருண்மொழி தேவராகிய நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானுக்கு பெருமான் முதலடி எடுத்து கொடுத்ததோடு மட்டுமன்றி அடியவர்களது அன்பின் திறத்தை அவர் மட்டுமே அறிந்தவர் என்கின்ற காரணத்தினால், அடியவர்களது வரலாற்றினை விரித்து உரைக்கின்ற நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானுக்கு அப்பெருமான் அடியவர்களுடைய அன்பு அத்தனையும் அவருடைய கண்கள் காணும்படியாக, ஏன்னா அவர் இன்ப பாரதியிலே மூழ்கி முழுமையான சிவஞானியாக நிற்கின்றார் என்பது நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டிய நிலை. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு நேர்கோட்டோடு இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானுடைய தனிச்சிறப்பினை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே கண் காணும்படியாக செய்த அந்த பெருமான், அப்படி கண்ட அந்த நிலையெல்லாம் சிந்தித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். அப்படிப்பட்ட நிலைகளையெல்லாம் சிந்தித்து இந்த உலகெல்லாம் என்று எடுத்து கொடுத்த முதல் அடியினை கொண்டு எப்பொழுதும் நிலைத்து நிற்கின்றதாகிய இந்த புராண நூலை செய்ய புகுந்தார் நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். சீதமழை முகில் பொழிக, தேசமெல்லாம் பயிர் விளைக, செல்வம் போங்க, மாதர் குலாம் மக்கள் குலாம் மனை அறங்களுடன் பொழிந்து மலிந்து வாழ்க, மேதகு சீர் சைவ நெறி வேத நெறி தலைத்து ஓங்க, மேலும் மேலும் பூதளம் மேல் சிவபெருமான் ஆலயங்கள் பூசனைகள் பொழிகமாதோ, மேலும் மேலும் பூதளங் மேல் சிவபெருமான் ஆலயங்கள் பூசனைகள் பொழிகமாதோ பொழிகமாதோ. திருச்சிற்றம்பலம்
1: சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரஷ்ன உபநிடதம் பகுதி 1, மந்திரங்கள் 13-16 வரை. தலைப்பு அகோராத்ரோ வை பிரஜாபதி. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உபாசகாலா இருந்தவ வெகு நாட்கள் அபர பிரம்மத்தையே உபாசனம் பண்ணி கொண்டிருப்பவ, இன்னைக்காவது நமக்கு பிரம்மத்தை சொல்லக்கூடியதான மகான் வரமாட்டாரா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் விப்பலாதரானவர் எப்பொழுது கிடைத்தாரோ, ஏடகவை தர்வம் பற்றி இந்த விப்பலாதன் நமக்கு எல்லாவற்றையும் சொல்வாரோ இல்லையோ அப்படின்னு மகா சந்தோஷத்தோடு அவரை போய் சொல்லணும் பண்ண, விப்பலாதர் ஒரு வருஷ காலம் பிரம்மச்சரியத்தோட இருந்தோ அப்புறம் நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன்னு சொல்லி, தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினதோடு ஒரு வருஷம் பிரம்மச்சரியத்திற்கு கடைசியில கதந்தி காட்சியினர் கேட்க தொடங்கினார். புதோவா இமா பிரஜா பிரஜாயந்தே. அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் முதல்ல பிரஜாபதியானவர் பிரஜாகாமனாக இருந்து கொண்டு உலகத்தை உண்டு பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்தில் ஒரு நிதனத்தை உண்டு பண்ணினார். அந்த நிதனத்துக்கு அக்னி சோமான்னு பேருக்கு, அக்னி சோமான் அக்னி சோமன் அப்படின்னு இந்த வைதிக பரிபாட்டையில இப்படி வந்தது. அக்னி சோமான் அக்னி சோமன் அக்னி சோமன் அக்னின்னு சொன்னா நமக்கு சூரியன் அர்த்தம். இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிற ஒரு நிதனத்தை உண்டு பண்ணினார். இது நம்முன்னு சொன்னா அவ ஸ்ரீ புமான்களுக்கு மட்டுமல்ல ரெண்டு புமான்களையும் மிதுனம்னு சொல்றது. அந்த மிதுனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கர்ணா பண்றாங்க அர்த்தம். அதுல அந்த சந்திரனா இருக்கிறவர் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகலமான உட்கொள்ளக்கூடியதான பொருள்களுக்கு சக்தியை கொடுக்கிறவராயிட்ட அன்னமாக ஆனார். அதே விதமாக இந்த சூரியனா இருக்கிறவர் அத்தாவாக ஆக்கிட்டார், அத்தான உட்கொள்பவராக ஆகிவிட்டார். ஆகையால் உலகமானது உட்கொள்ளப்படும் பொருள், உட்கொள்வது அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிக்கப்படுவது அனுபவிப்பது அப்படிங்கிறதாக ஒரு தெரிந்திருக்கு. இவைகள்னால வைத்துக்கொண்டு நான் உலகத்தை உண்டு பண்ணுவேன் என்றதான ஒரு எண்ணத்தில் பிரஜாபதியானவர் இருந்தார். இப்படிப்பட்டதான சுரூபத்தில் அந்த பிரஜாபதியானவர் எப்பொழுது பிரபஞ்சத்தை இந்த அக்னிகோமால சிருஷ்டி பண்ணினாலோ அது வந்து காலங்கிற ஒரு கான்செப்ட் அடிஷனலாக வர தொடங்கிட்டு, சூரியன் சந்திரன் எனக்கூடியதான இரண்டு விதமான காலங்கள், அவருடைய கதையினால சிதி ரூபமான காலங்கள், அகோராத்திர ரூபமான காலங்கள், சந்திரனுடைய ஒரு மூமெண்ட்னால நட்சத்திர ரூபமான காலங்கள், இப்படி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த காலத்தினால சகல பிரபஞ்சமும் உண்டாயிருக்கு, எல்லாம் காலத்துக்கு அடக்கம் தான் அப்படின்னு காலச்சக்கரம் ஒண்ணு செய்ய அதுக்குள்ள எல்லாம் உண்டாயிருக்கு. இந்த காலத்துக்கு முதல் அம்சம் என்னது, சம்பத்தர வைப்ரஜாபதி, ஒரு சம்பத்தர சமயம் அப்படின்னு மனுஷன் பிறக்கிறதோடு ஆரம்பிச்சு மனுஷனுக்கு அவுதேகமான கர்மாவில இருந்து ஆரம்பிச்சு ஒரு சம்பத்தரம் தான் கணக்கு அப்படின்னு ஒரு சம்பத்தர சமயம் சொல்லி, அந்த சம்பத்தரத்துக்கு ரெண்டு விதமான சமயம் இருக்கு, அது பகல் என்றும் இரவு என்றும், அது உத்தராயணம் என்றும் தட்சிணாயணம் என்றும் சொல்ல தொடங்கினர். அதுல உத்தராயணமான காரியமானது தேவதைகளோட சிறந்ததான ஒரு காலமானது, யக்ஞாதிகள்லாம் உத்தராயணத்தில் தான் பண்ணணும், தேவதைகளுக்கு பிரீதியா இருக்கும், தட்சிணாயணமானது பிதிரு தேவதைகளுக்கு பிரீதியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா யார் யார் மகான்களா இருக்காரோ, பிராணஜானிகளா இருக்காரோ, பிராணோபாசகாரா இருக்காரோ, அவ எப்ப பண்ணினாலும் உத்தராயணத்துல பண்ணினா போலதான் கணக்கு அப்படின்னு என்ன சுவாமின்னர். அவருக்கு இந்த காலம் முழு முழுக்க எல்லாமே பிராணஸ்வரூபமாக பார்க்கிற அளவு இல்லையோ, ஆயால் எதுவும் நம்ம மனசை பொருட்டுத்தான் இருக்கு. ஆயால் இந்த மனசுல வந்து மற்ற பதார்த்தங்களுடைய எண்ணம் இல்லாமல் அந்த அம்சம் இருக்குமே, ஏன்னா அது அப்படி மாறிவிடும். ஆனா ரொம்ப பேர் என்னன்னு சொல்லிருக்கா, என் மனசு சுத்தமா இருக்கு நான் பண்ணே இந்த ரைட்டுங்கிறேன். இந்த மனசு சுத்தமா இருக்குன்னு நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது மற்றவர்களுக்கு நான் விகல்பம் இல்லாம பண்றேன் சார், எல்லாம் கரெக்டா தான் போகும். நிஜமா நீங்க விகல்பம் இல்லாம பண்ணீங்கன்னா சரியா 100% கரெக்டா இருக்கும். ஆனா விகல்பம் இல்லையுங்கிறது சொல்றதுக்கு சாட்சி நீங்க இல்லையுன்னு சொல்லணும், விவகாரம் அவ்வளவுதான். ஆனா வசுதா 10% நீங்க அதுலயே ஒரு எண்ணத்தோட பண்ணினால் அது ஆசானாகும். எஸ் பாவம் தப்பவதி, அதுல சந்தேகம் இல்ல. சர்வமும் பிராணம், பிராணனை தவிர வேற காலம் இல்லையே எனக்கூடியதான எண்ணத்தில் இருக்கக்கூடியதான மகாத்மாக்கள் ரிஷிகள் அவ வந்து எப்பொழுதும் இந்த கர்மாக்களை பண்ணினாலேயானால் அப்பொழுது அது அந்த பிராணனுக்கு தான் போய் சேரும். ஆகையால் எப்பொழுதும் உத்தராயணத்தில் பண்ணினா போல தான் கணக்கு. அதே விதமாக மாதோவ பிரஜாபதி அந்த சமஸ்கரத்துல வந்து ஒரு மாசஸ்வரூபமாக ஆனார். இந்த மாசத்துக்கு ரெண்டு விதமான அம்சங்கள் இருக்கு, கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு. சுக்லபட்சமானது விசேஷமாக தேவதைகளுக்கும், கிருஷ்ணபட்சம் பிதேவதைகளுக்கும் இருக்கு. கிருஷ்ணபட்சத்துல பண்ணியிருந்தது சந்திரனுக்கு பிரீதி, சுக்லபட்சத்துல பண்ணியிருந்தது சூரியனுக்கு பிரீதி, எப்படி இருந்தான் சொல்லி. இம்மாதிரியே யார் ஒரு கிருஷ்ணபட்சத்துல பண்றாளோ, பிராணோபாசகாலா இருக்கிறவா எப்ப பண்ணினாலும் சுக்லபட்சத்துல பண்ணினா போலத்தான் கணக்காகும் அப்படின்னு விசேஷமா பிராணோபாசனையும் ஸ்தோத்திரம் பண்றதுக்காக பிராணனுடைய மகிமையை இங்கே ஸ்தோத்திரம் சொல்லியிருக்க. ஆகையால் இவ எல்லாம் இதற்கு பிராணன் அமித மகிமையோட உள்ளவர். பிராணோபாசனை யார் பண்ணுவாளோ அவளுக்கு எல்லாமும் எப்பொழுது பண்ணினாலும் நல்ல கர்மாக்கள், இந்த காலம் தேகம் அப்படிங்கிற ஒரு விசேஷமாக இந்த விவகாரம் வைத்துக் கொண்டிருக்குமோ அவர்கள் நல்ல ததேவலக்னம் சுஜினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ அப்படின்னு சொல்லி எல்லாமும் அவ பண்ணக்கூடியது எல்லாமே நல்லதான ஒரு காரியமா இருக்கு. நாஸ்தி தேசாம மங்களம் ஏசாம் பகவான் மங்களாயதனம் ஹரி, எப்பொழுதுமே பகவான் நினைத்து கொண்டு ஒரு காரியம் பண்ணிட்டு இல்லையானால் அவளுக்கு அமங்கலம் என்கிறதே கிடையாது எனக்கூடியதான அம்சங்கள்லாம் அதில் விசேஷமாக சொல்லியிருக்கேன். இப்படி பாசிட்டிவாக நீங்க எப்ப பண்ணினாலும் நல்லதான் ஏற்படும். அந்த பகவானுக்கு தகுந்த காலம் இல்லாத போனாலும் தகுந்த காலத்துல பண்ணினா போலதான் கணக்கு ஏற்படும் அப்படின்னு பிராணனுடைய உபாசன மகிமையை பத்து கையில சொல்லியிருக்கேன். இப்பொழுது கீழே சொன்ன பிரகாரமாக சமஸ்கர பிரஜாபதி, மாத பிரஜாபதி எனக்கூடியதான இரண்டு விதமான பிரஜாபதியுடைய சொரூபத்தை விட்டு அதை விட குறைச்சலாக நமக்கு தைனந்தினிக்க வாழ்க்கையில தெரியக்கூடியதாக தினரூபமான பிரஜாபதியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு தினமும் ஒரு பிரஜாபதியினுடைய அம்சம். ஒரு தினம்னு சொன்னா பகல் இரவுன்னு ரெண்டு பகுதிகளை வைத்துக் கொண்டிருக்கோம். அதுல பகலுங்கிறது சூரியனுடைய கிரணங்கள் வியாப்தமா இருக்கக்கூடியதான நிலை. அந்த சூரிய கிரணங்கள் வியாப்தமா இருக்கக்கூடியதான அம்சத்தை சூரிய கிரணங்கள்னால் நம்ம சரீரத்துல உபயோகப்படக்கூடியதான பிராணனுக்கு விருத்தியா இருக்கு அப்படின்னு சொன்னார். இரவு ராத்திரிங்கிற இடத்துல சூரிய கிரணங்கள் அவ்வளவு விஸ்திருதமா இல்ல, இங்க சந்திர கிரணங்கள் தான் இருக்கு. ஆகையா அது சந்திரனுடைய ஒரு ஆதிக்கம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சார். அகோராத்திரோ வய பிரஜாபதி சத்யஹரேவ பிராண ராத்திரே வரை, பகல் இரவு அப்படின்னு ரெண்டு பிரிச்சார். அந்த பகலானது சூரிய ரூபமா இருக்கிறதுனாலையும் சூரிய கிரணங்கள்னால நம்ம பிராணமானது சேமத்தை அடையிறதுங்கிற அபிப்பிராயத்துக்காக அந்த சூரிய கிரண ரூபமா இருக்கக்கூடியதான இந்த பிரஜாபதியானவர் பிராணனுக்கு உதவுகளா இருக்கிறதுனால அவரை பிராணன்னு சொல்லியது. ராத்திரியானது எப்ப இத பிராணன்னு சொன்னதும் அடுத்தது என்ன, இது சந்திரன் சூரியன் சொன்னா அடுத்தது சந்திரன், இது ரெண்டு பேரு தானே இது ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த பகுதி அவர் எதுமிச்சமோ பிரஜாபதியானவர் அப்படி இருக்கார்னு சொல்லிட்டு பிராசங்கிகமான ஒரு அம்சத்தை சொல்றது. பிராணோ பிராணம் பிரசந்தே, பகல் வேளையில யார் ரதி கர்மாவில மைதன கர்மாவில அவ ஈடுபடுகிறாளோ அவளுக்கு என்ன ஆறுதுன்னு, அவ சரீரத்திலிருந்து அவளுடைய வீரியத்தை விடல, அவளுடைய சரீரத்திலிருந்து பிராணனை விட்டுட்டு இருக்கா வீரிய ரூபமா. ஏன்னா அந்த வீரியம் எனக்கூடியத பிராணரூபமாக இருக்க சூரிய கிரணங்கள் அப்பொழுது பிராணரூபமாக இருக்கு. ஆகையால் பகல்ல யாரானதோ அந்த ரசிகர்மாவில் ஈடுபடுறாளோ அவ வந்து அந்த வீரியத்தை சரீரத்திலிருந்து தியாகம் பண்ணவில்லை, ஆனா அந்த வீரியத்தில் இருக்கக்கூடியதான அவனுடைய பிராண சக்தியை போயிட்டே இருக்கா, என்ன பிராணமானது குறையும் அப்படின்னு இந்த நிம்பாரூபமா பிராணனுடைய மகிமையை சொல்லியிருக்கீங்க. பிராணம் வாகேதே பிரசந்தேதி வாரத்யாசங்கி சென்றே. ஆனா ராத்திரியில ரசிகர சங்கியோகம் பண்ணினா அது என்ன, பிரம்ம சத்தியமே வசது, இது வசதி இது பிரம்மச்சரியம். இதென்ன ஸ்தோத்திரம் பண்ற போல தினந்தோறும் மைதன கர்மாவில் ஈடுபடணும்னு சொல்ற போல என்ன இருக்கு நீங்க அப்படின்னா, இல்ல உதவகாரியா உபயாதங்கிற சந்தர்ப்பத்துல புத்திரோத்பத்திக்காக மைதன கர்மாவில் ஈடுபடலாம்னு வேற இன்னொரு இடத்துல விதி இருக்கு. அது எப்பொழுதுன்னு ஒரு காலம்னு தெரியாம இருக்கிற காலத்துல ராத்திர ஒண்ணு தெரியும். இந்த ராத்திரியில இந்த மைதன கர்மாவில் கிரகத்தன் ஈடுபட்டானே ஆனால் காமத்தினால அது பிரம்மச்சரியம் தான், பிரம்மச்சரிய விரதத்துக்கு லோபம் இல்லை அப்படின்னு மற்றவர்களுக்கு மைதன கர்மாவில் இருந்தா மைதன அசமாகரணம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், திருவிஷேகமான மைதனத்துல சேராமல் இருப்பதுதான் பிரம்மச்சரியம். ஆனா கிரகத்தனா இருக்கிறவனுக்கு புத்திரோத்பத்திக்காக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அது எப்ப பண்ணணும்னா ராத்திரியில பண்ணீங்கன்னா பிரம்மச்சரிய விரதத்துக்கு லோபம் இல்லை. பகல்ல இருக்கமே ஆனால் பிரம்மச்சரிய விரதத்துக்கு லோபம் மட்டுமல்ல பிராணசக்தியும் குறையுது அப்படின்னு பிராசங்கிகமாக பிரம்மத்தை சொல்லக்கூடியதான் சொந்தத்துல இதெல்லாம் வேண்டாமே. இல்ல இப்ப தர்மசாஸ்திரம் சொல்ற காலத்துல வராமே பிராசங்கிகாயம் நியமா, இது பிராசங்கிகா ஞாபகம் வந்தது வேதம் சொல்றது. வேதமானது எது அதுன்னு எதிர்பார்க்காது, அதுக்கு எப்ப ஞாபகம் வந்துட்டோ அவங்க சொல்லிட்டு அயல் பிரம்மகத்தியமேவ தியாசியாசங்கே. இதன் விதமாக நமக்கு அந்த பிராணனுடைய மகிமையானது வசதியாக காணப்படுகிறது. ஏன்னா பகல்ல படப்படாதே பண்ணினா அந்த சரீரத்துல வீரியரூபமாக பிராணம் தான் வெளியில போயிட்டு அவன் ஆயுத்தானது கொஞ்சம் கொஞ்சமாக சபனத்தை அடையிறது அப்படின்னு சயத்தை அடையிறது அந்த பிராணனுடைய மகிமையானது இப்படி சொல்லப்பட்டது. இப்ப அதுக்கு பாட்டி மாதாத்மா பிரஜாபதி ஒரு மாத ரூபமா இருக்கக்கூடியதான பிரஜாபதியானவர் அவயவே அகோராத்திரே பரிசமாச்சது, தன்னுடைய அவயமா இருக்கக்கூடியதான அகோராத்திரங்களில் ஒரு நாள்னு சொன்னா ஒரு நாள்ல அகற்று ஆகா பகல் ராத்திரி இரவு அப்படின்னு ரெண்டு பாகம் இருக்கு. அதோட முடியல அகோராத்திரோவை பிரஜாபதி பூர்வமது அகோராத்திரி பகல் இரவு எனக்கூடியதான ஒரு காலம் இருக்கு அது பிரஜாபதி. பிரஜாபதி சத்யாதி கீழப்படி மாதம் பிரஜாபதி சம்பத்தலம் பிரஜாபதினு சொன்னாலும் அப்படியே பூர்வமது ஒரு நாளும் பிரஜாபதி சொல்லுவாங்க. சத்யாபி அவருக்கும் அந்த பிரஜாபதி அகரேவ பிராண பகல் என்கிறதுதான் பிராணன் அத்தா அக்னி பிராணம் சொன்னா அந்த சேட்ட அப்படியே ஞாபகம் வரும். பிராணன் பிராணன் அத்தா உட்கொள்ளுவர் பிராணம் இருக்கப்பட்டுதான் நம்ம அண்ணாதிகள் எல்லாம் சாப்பிடுறோம். அதோட மட்டுமல்ல அவர் சாப்பிடுறத மட்டும் இல்ல வயதுல சாட்டதா அக்னியா இருந்து கொண்டு ஜீரணம் பண்ணக்கூடியதான் அக்னி ரூபமா இருக்கார். அதுபோல ராத்திரி தேவ ரயி பூர்வது அதே போல ரயி சந்திராந்த ராத்திரி பிராணம் அகம் அஹ ஆத்மானம் ஏதே பிரச்சந்தந்தி யாராரவர் பகல்ல மைதன கர்மாவோட சேர்றாளோ அவ ஆத்மானம் தன்னை பிராணரூபமா இருக்கக்கூடியதான தன்னுடைய ஆயுதத்தை ஏதே பிரச்சந்தந்தி நிர்கமயந்தி இந்த சரீரத்திலிருந்து வெளிவரும்படி பண்ணுகிறார்கள். சோஷயந்தி எப்படி ஸ்வாத்மனஹா விசித்தியம் அபனயந்தி தன்னுடைய சரீரத்திலிருந்து அப்பிராணனை வெளியில போகும்படி பண்ணுகிறார்கள். அவிச்சித்திய அபனயந்தி திரித்து வெளியில தூக்கி போடுறார்கள் தன்னுடைய பிராணனை. யாருக்கே ஏ திவா அவனி பகலில் ரத்யா ரதிகாரண பூதையா சக ஸ்ரீயா சங்கித்தே. யார் ரதிகாரணமாக அந்த ஸ்ரீயோட யார் சேர்றானோ அவன் தன்னுடைய வீரியத்தை வீரிய ரூபமாக தன்னுடைய பிராணனையே சரீரத்தை வெளிப்படுத்துகிறான். மைதுனம் மைதுனமாக திறந்து மூடா எதா என்ன ஏவம் தத்மா தன் நகர்த்தவியம். இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய பிராணத்துக்கே பிராணனுக்கே ஆபத்து கொஞ்சம் கொஞ்சமா குறையவதுங்கிறதுனால இப்படி பண்ணப்படாதுன்னு சுகுருபூத்வா ஸ்ருதியானது சொல்லு. ஏ தன் நகர்த்தவியம் இது பிரதிஷேதா பிராசங்கிகா. எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு ஆசை வருதோ அப்பொழுது அவன் பிரவர்த்திக்கிறது இந்த காமையேக பிரவர்த்தகரான்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பண்ணப்படாதுன்னாரு இந்த பிரதிஷேதமாக பிராசங்கிகம் அப்படின்னு சொன்னா இப்படி பண்ணினேன்னா உங்களுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்றா. ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்றா பிரஜாபதி அன்னரூபமாக பிரஜாபதி பகல் இரவு ரூபமா இல்ல அடுத்ததான் அன்னரூபமாயிட்டார். ததோக வைதிரேதஸ்மாதிமா பிரஜா பிரஜாயந்தகிதே. அந்த அன்னரூபமாக என்ன பொருளாக இருக்கிறவன் நவதானியமா இருக்கிறவன் அதை யாரோ உட்கொள்றான். அதை உட்கொள்ளும் பொழுது நமக்கு நடத்தேகா அதை உட்கொள்ளணுமே அது அப்பாவுடைய தெரியறதுமே ரேதசாக ரேதசாயிமா பிரஜா பிரஜாயந்தே. இப்படி மனுஷ்ய சரீரத்துக்கு காரணமாக ஒரு பீஜமா இருக்கக்கூடியதான் அந்த வியக்தியானவர் அந்த பீஜத்திலிருந்து மனுஷிய சரீரமானது உண்டாகிறது. ஆகையால் தாங்கள் கேட்கல எப்படி இந்த பிரஜைகள்லாம் உண்டாகிறான்னு சொன்னேன். ஆகையால் அந்த சம்பத்தராத்மாவா இருக்கக்கூடிய இந்த பிரஜாபதியானவர் சூரியன் சந்திரன் உண்டு பண்ணி காரணம் ஏற்பட்டு சமஸ்தரூபமாக ஏற்பட்டு தானே இருக்கிறதுமா ஏதானே அன்னமாக மாறி முதல் முதல்ல அந்த அன்னத்தை ஒரு புருஷன் உட்கொண்டதுமே அந்த புருஷன் இடத்திலிருந்து வீரியமாய் மறுபடியும் அவர் உண்டாகிறார். ஆகையால் நம்ம எல்லா ஜனங்களும் யாரு எல்லோரும் அந்த பிரஜாபதி பிரம்மஸ்வரூபம் தான். அப்படிங்க ஏவம் கிரமேண பரிணமியதே அன்னம் பஹி பிரஜாபதி. இந்த அன்னம் பிரஜாபதி கலம் மனுஷியாதி லட்சணா பிரஜா என்றே மனுஷியால் மட்டுமல்ல மனுஷியால் பசுக்கள் பட்டுக்கள் பிராணிகள் எல்லாமே இப்படிதான் உண்டாகுது. ஆ மனுஷியாதி லட்சணா மனுஷ்ய பர்யந்தம் எல்லா பிராணிகளும் பிரஜா பிரஜாயந்தே. யத் புருஷம் தாங்கள் எதை கேட்டல புதோ அவை பிரஜா பிரஜாயந்தே இது அப்படித்தானே கேட்டேன் நீங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு சதேவம். என்ன பதில்? சந்திர ஆதித்யம் மிதுனாதி கிரமேண. சூரியன் சந்திரன் எனக்கூடியதான மிதுனத்தை உண்டு பண்ணி இந்த வழியாக முதல் முதல்ல பிரபஞ்சமாவது என்ன உண்டாருது என்னமா உண்டாச்சு. சந்திராதித்யம் மிதுனாதி கிரமேண அகோராத்திராந்தேனா பகலிரவு என்கிற பர்யந்தம் பண்ணி வச்சார். அது வரைக்கும் அன்னமானது சாப்பிடுறான். அதுக்கு அந்த ரத்தமானது அந்த ரத்தத்தினுடைய தாராக வீரியமானது நம்ம காக்கதான அன்னமானது அந்த வயத்துல மறுபடியும் கடையப்பட்டு அந்த வயதுல கடையப்பட்டதான அன்னமானது ரத்தமாக மாறி அந்த ரத்தத்தினுடைய எதன் சொல்லாம் வீரியமாக மாறி அதுல இருந்து வீரியமானது எடுத்து போய் அது கவனத்தோட சேர்ந்து இப்படி ஆறுது. அப்படி என்ன அண்ணன் அதற்கு துவாரேனா அதற்கு என்ன ரத்தம் அதனால ரேகோத்வாரேன ரத்தம் ரத்தத்தினுடைய எதிர்காலக்கூடியதான வீரியம் இதன் வழியாக இமா பிரதா பிரதா என்று இது நிர்ணயம். அது வரைக்கும் சொல்லியாச்சு. இதற்கு பிறகு அடுத்ததாக சத்யேக வயம் பிரஜாபதி விரதம் கரந்தே தே மிதன முத்பாதயந்தே. இப்ப யாரு பிரஜாபதி விரதத்தை பண்ண கண்டிருக்காளோ மிதனத்தை உண்டு பண்றார். தேகாமே வேக பிரம்மலோக ஏகாம் ததோ பிரமதியம் ஏழு சத்யம் பிரதிஷ்டிதம் சத்யேகவை பிரஜாபதி விரதம் கரந்தி. இவர்கள் யார் அந்த பிரஜாபதிய விரதத்தை பண்ணுகிறார்களோ தேமுதினுத்பாதையத்தை அவ புத்திராளை உண்டு பண்ணுகிறார்கள். புத்திரனும் புத்திரியையும் தேசாமே வைத்த பிரம்மலோகா. இப்படி ஒரு நல்ல எண்ணத்துடன் இது பண்றது மிக உயர்ந்ததான ஒரு காரியம். இப்படி பிரஜா சிருஷ்டிக்காக இருக்கணும் என்ற காமத்தை விருத்தி பண்ணாமல் அது பிரஜா சிருஷ்டிக்கான தர்மம் உண்டாகும் ஆத்ம ஜானத்தை உண்டு பண்ணக்கூடியதான குழந்தை உண்டாகணும் அப்படின்னு யார் பண்றாளோ அவளுக்கு பிரம்மலோகா ஏகாம் தபோ பிரம்மச்சரியம் அவளுக்கு தபத்து பிரம்மச்சரியம் இவையெல்லாம் இருக்கு. ஏசு சத்தியம் பிரஜிதம் யாரு சத்தியமான நிலையில இருந்திருக்காளோ அவளுக்கு பிரம்மலோகம். ஆகையால் தான் விவாகத்திலையும் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம் பிரம்மலோக பிராப்தியர்த்தம். ஒரு பெண்ணை தானம் பண்ணி கொடுத்தாரேனா நல்ல வழியில இருந்தாலேனா அவளுக்கு 21 தலைமுறை விசேஷமாக பிரம்மலோகம் கிடைக்கிறான். நீங்க ஒரு உபாதாரம் பண்ண அவங்க உள்ள பட்டவர் என்ன சுவாமி சாஸ்திர பிரம்மலோக வித்தியாசம் சாஸ்திரம் இந்த பிரம்மா இருக்கிற பரியந்தம் இவளுக்கு பிரம்மலோகம் என்ன அந்த கன்னியாதானத்துக்கு பலம். கன்னியாதானமும் கன்னியை கொடுக்கவில்ல நமமானு சொல்லல பெருமை நீ உபயோகிச்சு போன்னு கொடுத்துருக்க. ஏன்னா இவர் உது பண்ணிதான் பிதிருகன்யா பரதர பாக்யாங்கிறாரு வித்யாரண்யா சுவாமி அப்பா பெற்றார் அப்பா எவ்வளவோ கட்டப்பட்டார் கடைசியில தாசக்காரர் கொடுத்தார் அனுபவிச்சிருந்து என்னையா லாபம். அது இல்ல அந்த பெண்ணானது அவனோட சேர்ந்து நல்ல காரியத்துல பக்கத்துல நின்னாடையானால் 21 தலைமுறை அவளுக்கு பிரம்மலோகமானது கிடைக்கும். அதுவால் பெண்ணு பெண் குழந்தை பிறந்ததுன்னு அதுல ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறவாள்லாம் இருந்திருக்கேன். லோகம் என்னமா போயிட்டே இருக்கு. ஆனா அந்த பெண்ணுங்கிறத உபய குல சம்பந்தினி இரண்டு குலத்திற்கும் அவளுக்கு சேமத்தை கொடுப்பவள் நல்ல வழியில இருக்காங்க. நல்ல வழியில இருந்து இல்ல தானும் கேட்டு சேர்ந்தவனி கடை மாதிரி இருக்காங்களா ஏன்னா லோகத்துல இப்படி இருக்கு அப்படியே அப்படி இருந்தாலேயானால் அவளுக்கு சகலட்சேமமும் ஏற்படும் அப்படின்றது வேற ஏதோ சொல்லாம உபநிஷத்தை பிராபஞ்சிகமாக ஏன்னா பிரம்மலோகார்த்த பலமும் இந்த பெண்ணால தான் வரும். ஆகையா அந்த புத்திரோத்பத்தி தர்ம பிரஜாபிரத்தியர்த்தம் அப்படின்னு நான் விவாகத்துல எந்த சங்கல்பம் பண்றாளோ, இது அந்த பிரம்ம பிரஜாபதியான சிருஷ்டி ஆதியில பண்ணதான ஒரு சங்கல்பம். ஆகையால் மனுஷன் பிறந்தவனாக இருக்கிற வரையும் பிறந்தவன் எல்லோருமே பண்ண வேண்டியதான காரியம் என்ன, விசேஷமாக பிரம்மகரியம் சத்தியம் இவ எல்லாம் அறிவாகணும். சத்தியம்னு சொன்னா உண்மையை சொல்றது மட்டுமல்ல, அங்கிருந்து ஆரம்பிச்ச நிஜமான சத்தியமான ஆத்ம தத்துவத்தை அறிவது அப்படிங்கிற அம்சம் பரியந்தம் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு இத்தனையும் சொல்லி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அவருடைய மனசுல என்ன இருக்கோ அதுக்கு பதில் சொன்னார். ஏன்னா இந்த பதார்த்தங்கள்லாம் அவருக்கு தெரியும். இருந்தபோது அவர் எதற்காக கேட்டார், பிரஜைகள் உண்டானவர்கள் அவர் எப்படி பிறக்கிறார், எதற்காக பிறகுகிறார்னு சொன்னார். இந்த எதற்காகங்கிறது முக்கியமான பார்த்து அதுக்கு தனி மந்திரத்தை பதில் சொல்லி தத்ரயேவம் ததி இப்படி இருக்கும் காலத்தில் ஏ கிரகஸ்தாஹ ஆ வை இதி பிரவித்த சரணார்த்தம் நிபாதௌ தத் ஏஹ வை தத் அப்படிங்கிற ஏ ஆ வை எதுக்குன்னு அப்படின்னா இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்றது பிரசித்தமா இருக்குங்கிறதுக்காக. தத் பிரஜாபதே விரதம் ரிதௌ பாரியாகமனம் தருந்தி புத்திரோத்பத்திக்கா ருத்து காலத்துல பாரியோடு சேர்ந்துட்டு கிரகஸ்தாசன வட்டத்தை யார் பண்ணிட்டு இருக்காளோ சொல்வந்தி தேஷாம் திருஷ்ட பலம் இதம் அவளுக்கு திருஷ்ட பலம் எனது கின் தே நிபுணம் புத்திரம் புகிதரம் உத்தாதயந்தி பையனையும் பெண்ணையும் உண்டு கொண்டான். பையனையும் மட்டும் போராடுவோம்னர் பையனை எதற்காகனர், நிறைய பசங்கள் பிறந்தா யாராவது ஒரு பையனாவதும் தயாக்கு போய் தயக்கு சாதம் பண்ண மாட்டானான். அதுக்கு ஒண்ணுக்காகத்தான் இத்தனை பேரும் குழந்தைகள் வேணும் வேணும்னு சொல்றது. புத்தமா இருந்து கொண்டு வேதாத்தியனம் பண்ணி அவன் சதாச்சாரமிஷ்டனாக இருந்து கொண்டு தயக்கு போய் அம்மா அப்பாவுக்கு சாதம் பண்ணுவாடா. அப்படி தயில சாதம் பண்ணினவன் ஏன்னா அவன் பண்ணியிருந்தானா, அந்த அப்பா அம்மா பண்ணினதான பாபங்கள் எது இருந்தாலும் அத்தான பாபத்தையும் போய் அவளுக்கு வசதியான லோகம் கொடுக்குமா. இவன் பண்ணியிருந்தான புண்ணியம் சாதாரணமாக சாஸ்திர பலம் பிரயோகத்தோடு மீமாசா நியாயம், யார் எந்த செயலை பண்ணுகிறானோ அந்த செயலினுடைய பலம் அவனுக்குத்தான் வந்து சேரும். ஆனா இவர்களுக்கு வெகுஜனமான பலங்கள் ஒத்தர் பண்ணினா பலம் இன்னொருத்தருக்கு அவரது எங்கிருந்து சில கொடுக்குங்கிற இங்கு பிண்ட பிதிராளி டிராக்காதிகள் இவையெல்லாம் பண்றது குழந்தை அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறது அப்பா. அதே விதமாகவே அப்பா பணம் கொடுக்கிறான ஜாதேஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, பையன் வரணுமே ஜாதகர்மா நாமகர்மா இவ என்ன பண்றாரோ இல்லையா, இந்திரிய காமஸ்தி குகுயா அப்படின்னு தர்மா குகுயா கயிர்னால ஹோமம் பண்றாளோ இல்லையா, இன்னும் ஹோமம் பண்ணியிருந்தாலும் என்ன பையனுக்கு ஜாதகர்மாவிலையோ அல்லது நாமகரணத்துக்கு மிக பண்ணக்கூடியதான ஹோமங்கள்லாம் அது அப்பா பண்ணினாலும் அதனுடைய பலமானது அடைகிறது பையனுக்கு. அதே போலயே பையன் சாராதிகள் பண்ணினானேனா இதனுடைய பலமானது அப்பாவுக்கு போய் சேர்ந்தது. இவர் அப்பா முக்தி அடைஞ்சிருக்காரு சொன்னது, அப்பா முக்தி அடைஞ்சிருக்காரு இவர் பண்ணியிருந்தாரு கர்மா யாருக்கு போய் சேரும், முக்தி அடைஞ்சாலும் அது கோஸ்ட்ல லெட்டர் போட்டேன்னா அந்த இடத்துல ஆள் இல்லைன்னு என்ன இருக்கு, ரீடைரக்டா உங்களுக்கே வரதோ இல்லையா பிரமண்டர் போட்டேன்னா. அதே விதமாகத்தான் கர்மாவானது அங்க போய் சேர்ந்து அங்கே அவ இல்ல முக்தி அடைஞ்சிருந்தாங்க, முக்தி அடையாமல் வேற ஜென்மா இருந்தாலும் அவளுக்கு அந்த ஜென்மாவுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும் அதுக்கு தான் போல போயிடும். ஆனால் அவ முக்தி அடைஞ்சிருந்தாள், அவளுடைய அந்த கர்மாவுடைய பலமானது இவனுக்கே வந்து சேரும். அதே சர்வதா பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்க. அதே விதமாக இங்க என்ன சுவாமி விசேஷம்னா, இங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஆற்றல விசேஷம் தான். என்ன பண்றார், ரெண்டு பேருக்கும் அது திருஷ்டமான பலம், ரெண்டு வம்சமும் ஒரு தீராளத்துக்காக இருக்கு. அதிருஷ்டம் பலம் திருஷ்டமான பலம் சொன்னே இல்லையே ஏதோ இப்படி இருக்கணும், ஏன்னா பிரஜாபதி விரதத்தில் குழந்தைகள் பரப்பார். அதிருஷ்டமான பலம் என்ன, இஷ்டா போர்த்த தத்த காரிணாம் தேசாம் ஏவ ஏக பிரம்மலோக, இஷ்டா போர்த்த தத்த காரிணா அப்படி குழந்தைகள் எல்லாம் உண்டாயே அதுக்கப்புறம் இஷ்டங்கள் யஜ்யங்கள் பூர்த்தங்கள் வாபி கோபத்தை காட்டாவே கடலை வெட்டுறதே குளம் வெட்டுறது ஏதோ கோவில் கட்டுறது நம்மளால முடிஞ்ச டொனேஷன் கொடுக்குறோம் கோவில் கோபுரம் கட்டுறதுன்னு ஒரு 10 கோடி 20 கோடி ஆகணும் நீங்களா கொடுக்க போற யார் ஒத்தரம் கொடுக்க போறது உங்களால ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும் போரும் இவ்வளவு நல்ல காரியத்துக்கு சாஸ்வத தர்மங்கள்னு சாஸ்வதமாக ஒரு தர்மம் நடக்கிறது வேத மாதிரியால பண்றோம்னா அவங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்துன்னா அது அப்படியே சாஸ்வதமா இருக்குன்னு இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் அந்த பர்மனண்டா டெய்லி எப்பொழுதும் வரக்கூடியதான ஒரு தர்மங்கள் அப்படிப்பட்டதான இஷ்டா போர்த்த தத்தங்கள் இவள் யார் பண்றாலும் தேசாமே வைத்திய சாந்திரமதா பிரம்மலோகா பிதிரியான லட்சணா அவளுக்கு சாந்திரமான பிரம்மலோகம் பிதிரையான லட்சணம் வெளியில போறேன்னு சொல்லி ஆச்சாரத்தை கிளம்புறேன்னு எண்ணிக்கை வாங்கிட்டாரோ அன்னைக்கு நீங்க சொல்லக்கூடியதான கான்வகேஷன் அட்ரஸ் டிகிரி வாங்குற அன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அது என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னால் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சுவாமி அப்படின்னு அன்னைக்கு மண்ணை விட்டுட்டு அதுக்காக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் சாதக விரதம்னா சாதக விரதம் ஆயிட்டு அன்னையிலிருந்தே பஞ்ச கட்சம் கட்டிக்கணும், சாதக விரத சமயத்திலேயே பஞ்ச கட்சம் கட்டிக்கணும், அதுக்கப்புறம் பஞ்ச கட்சம். அதனால தான் ஆந்திரா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நாளாக பஞ்ச கட்சம் ஆரம்பிச்சிடலாம். விவாதம் ஏன்னா சாதகம் ஆயிடுச்சுன்னா அன்னையிலிருந்தே பஞ்ச கட்சம், விவாகத்துல ரெண்டாவது குணம் தான் விவாகத்து சங்கம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா விவாதம். இந்த சாதக விரத தண்ணிக்கு நீங்க என்ன பண்ணணும் மாதேவோ பவா பிதே தேவோ பவா அஜாத்திய தேவோ பவா அதிதி தேவோ பவா ஜான்யனவத்யானி ஜன்மானி தானி தேவி கவியானி நோய் தராணி அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுங்களா? ஆச்சாரியம் பக்கத்திலே இருப்பார், பக்கத்திலே ஜன்மம் உங்களுக்கு இருப்பார், அவருக்கும் காலமாயிட்டு முடியும். அவரும் வேற ஒரு போகட்டும், குரு பக்கத்திலே இருந்து எப்ப டவுட் வந்தாலும் குருவை கேட்கிட்டு இருக்க முடியுமா? ஏன் நீ ஒரு தனியா இழந்துக்கிறது உனக்கு தெரிஞ்சுதான் விஜய் நாலு பேருக்கு சொல்லி கொடுத்துருந்தது அப்படி வண்ணத்தை உறுதி பண்ணி கொண்டிருக்கு. சதுசமான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு எங்கே ஆதரவு பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படி இது அவருக்கு அட்வைஸ் பண்ணி குரு அனுப்புற. அப்ப அம்மாவை தெய்வம் மாதிரி பார்த்துக்கோ, ஆசுக்கார அப்பாவை தெய்வம் மாதிரி பார்த்துக்கோ, அதிதிய தெய்வம் மாதிரி பார்த்துக்கோ, ஆச்சாரிய தெய்வம் நன்றி அப்படி எல்லாமும் உனக்கு ஏற்படும். உனக்கு சந்தேகம் வரணும் ஏனால் அந்த ஊர்ல யாரு பெரியவர்கள் இருக்காளோ அவ எப்படி நடந்துக்கிறாளோ அப்படி நடந்து போறோம், அவனால யார வையப்படுறாளோ அவளோட சம்பந்தப்படாம இப்படின்னு சொல்லி நல்ல வரதை புத்திமதி எல்லாம் சொல்றோம். நாடக பிரதாக்கு புமானுக்கு புத்திமதி சொல்லி கொடுக்கறது, ஒரு பெண்ணுக்கு புத்திமதி சொல்லக்கூடியதான் எண்ணிக்கைன்னு இதை விவாகம் ஆனது அடுத்த நாள் கட்டுசாதம் சொல்லி அவளுக்கு அனுப்புறாளோ இல்லையோ அன்னைக்கு பெண்ணுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்பவும் சொல்றது இல்லை, அப்பவும் சொல்றது சொன்னாலும் கேட்டுக்க போறது இல்ல, என்னென்ன
3: சொல்லணும்
2: யார் உத்தராயண மார்க்கமாக போகணுமோ அவளுக்கு என்ன முடியும், எப்படி உத்தராயண மார்க்கமாக எப்படி என்றால் ஆதித்ய உபலட்சிதா சூரியனையும் பிரதானமாக இருக்கக்கூடியதான உத்தராயணம் பிராணாத்மபாவா அந்த உத்தராயணம் வந்து எப்படி கிடைக்கும், பிராணாத்ம அமேவ பிராணா அமேவ பிராணா அமேவ அக்னின்னு அந்த உபாசனை பண்ணிட வாழ்ந்து கொஞ்சமும் இல்லாத வாழ்த்து திரட்டா நான் சாந்திர பிரம்மலோகம் ரஜஸ்வலா இந்த சாந்திர பிரம்மலோகம் மாதிரி ரஜஸ்வலமாக இருப்பது அப்படின்னா மலினத்தோட கூடியிருக்கிறது அப்படின்னு இல்லாமல் இந்த மனிதனாதிகளோ இல்லாம சர்வதா பிரம்மதேவியாக இருந்து கொண்டு சர்வதா உத்தரேசனா இருந்து கொண்டு அந்த பிராணனையும் வசத்தையும் உபாசகனா இருக்கிறானோ அவனுக்கு இந்த ரஜஸ்வலகாங்கிற சப்தமானது புல்லிங்கத்திலையும் இருக்கு ஸ்ரீலிங்கத்திலையும் இருக்கு. ஸ்ரீலிங்கத்திலிருந்தா அர்த்தம் பிரசித்தம் எல்லோருக்கும், ரஜஸ்வலகாங்கிற புல்லிங்கத்துல இருந்தா எருமைன்னு அர்த்தம், எருமைக்கு சம்ஸ்கிருதத்துல ரஜஸ்வலகா. அதோட இல்லாமல் இன்னூர்ல இருக்கிறவ யார் சாதம் பண்றாளோ குழந்தை எல்லாம் பேரம் பேசி இவெல்லாம் இருந்து கொண்டு அவளுக்கு நல்லது யார் பண்றாங்க இதனாலேயே சொர்க்கலோகமானது அவளுக்கு வளரும். இதெல்லாம் இன்னொருத்தருடைய தயவை எதிர்பார்த்து கொண்டு வளருவதோ குறைஞ்சு போறதோ இவை எல்லாம் சொர்க்கலோகம். அதனால இவங்க நம்ம முன்னோர்கள் அவ புண்ணியம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போயிருக்காள், இங்க இருக்கிறவ ஏதாவது பாவம் பண்ணினான்னு வச்சுங்களேன் அவளையும் இழுக்கக்கூடியதான பாவம் பண்ணினாள்னா என்ன ஆகுனர் அவளையும் கீழ் விழுந்திருக்கான். அதனால அது எப்பொழுதுமே டேஞ்சரஸ் பார்த்துதான் அது அப்படின்னு விருதிச்சையோட ஒரு சயத்தோட கூடி இருக்கிறது. ஒண்ணும் இல்லாத பண்ணாலும் சீனே புண்ணியா மருத்துவ லோகம் பிடிச்சதே கர்மா பிடிச்சதுமே போற அப்படிங்கறது மாதிரி இல்ல. இது எப்படி சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. சேஷாமகோ பிரம்மலோக நயேஷஜம் நம் அமிர்தம் நமாயாதேஷாம் அதோ விரதோ பிரம்மலோக ஏ சொன்னதான சந்திர பிரம்மலோகம்னு சொன்ன விரதோ பிரம்மலோக ரஜோகுண சம்பந்தமே இல்லாதது, மாலின்ய சம்பந்தமே இல்லாதது. யார் இந்த மனசுல இருந்து ஆசை என்கிறது தூக்கி போட்டானோ அவனானவன். இதுவரைக்கும் காமயேஷ பிரவர்த்தகா அப்படின்னு மகாசரமம் மகாபாபமா வித்யேனக வைரணம் அப்படின்னு இந்த காமத்தையே தூக்கி போட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு யார் சொன்னானோ அவன் தே காமதோ விரதோ பிரம்மலோக நயேட்டோ சிம்மம். இந்த கௌட்டில்யம் ஒரு சமயத்துக்கு வந்தா போல ஒரு மாதிரி பேசுறது, மனுஷனுக்கு வந்தா போல ஒரு பேசுறது, இப்படி இருக்க வதல இப்படிப்பட்டதான் அந்த குட்டிலத்தன்மை யாருக்கு இல்லையோ, ஆந்திரதம் பொய் பேசுறது யாருக்கு இல்லையோ, யாருக்கு வம்சனைங்கிறது கிடையாதோ மனுஷாலும் இப்படி இருக்கலாம். வரணும்னா ஆளுக்கு வந்தா போல பேசுறது, இன்னொருத்தர் கோபித்துக் கொண்டாலே நீங்க ரியாக்ட் ஆகாம இருக்கிறது, இது ரொம்ப விசேஷமான தர்மங்கள். யாரு எது சொல்லட்டுமே, நீங்களுக்கு என்ன தர்மம்னா நம்ம வழியில இருந்துட்டு இருக்கோம், தர்மமான வழியில இருக்கும்பொழுது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு மனுஷனுக்கு. இவர்கள்லாம் ராமன் போலதான ஒரு உயர்ந்ததான ஒரு நாயக்கால பார்த்ததுனால்தான் நமக்கு கிடைக்கும். எப்படிப்பட்டதான கஷ்டம் வரட்டுமே, நான் சரியான வழியில் இருந்துருக்கேன்னு ஒரு தைரியத்தோட இருந்தார் பாருங்க. எத்தனை தரங்கள் ராஜன் பரதன் வந்து வசிஷ்டர் வந்து எடுத்துக்கோன்னு சொன்னா வேண்டாம தண்டிட்டார் பாருங்க. ஏன், நான் போற வழி ரைட்டு, அதனால எவ்வளவு கட்டம் வந்தாலும் பரவாயில்ல, கட்டத்தை தாங்கிக் கொள்வேன், ஆனா தர்ம மார்க்கத்தை விடமாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட யார் இருக்காளோ அவதான் பிரம்மலோகத்துக்கு போவான். ஆமுதன்ன மாயாச்சா வஞ்சனை ஏமாத்துறது இதெல்லாம் இருக்கக்கூடாது, பிரேமாரு நல்ல வழியிலேயே இருந்துட்டு இருக்கணும். அப்படி யார் இருந்துட்டு இருக்காளோ பிராணாத்ம உபாசனை பண்ணி கொண்டிருக்காளோ அவளுக்கு சாஸ்வதமான ஒரு பிரம்மலோகமானது கிடைக்கிறது. சாஸ்வத பிரம்மலோகம் வந்து அங்கேயும் ஆத்ம தத்துவ ஞானத்தினால முக்தியானது கிடைக்கிறது. அப்படின்னு ஏதோ பிரஜைகள் எப்படி உண்டாகிறாள், உண்டாகிறது மட்டும் இல்ல அவளுக்கு உண்டாகிறதுக்கு வழி, உண்டானது அவ பண்ண வேண்டியதான செயல், அதனால பண்ணக்கூடியதான தட்சிணாயன மார்க்கம் உத்தராயண மார்க்கம், உத்தராயண மார்க்கத்துல இருந்து அவளுக்கு கிரமமுக்தி இத்தனை பதார்த்தமும் சொல்லிவிட்டார். அநேக விருத்த சம்யவஹார பிரயோஜனவத்வாது கிரவாளுக்கு அநேக விவகாரங்கள், விருத்த விவகாரங்கள், இங்க ஒரு மாதிரி சொல்லணும், அங்கே ஒரு மாதிரி சொல்லணும், பெண் இடத்துல ஒரு மாதிரி நடத்துக்கணும், அம்மா இடத்துல ஒரு மாதிரி நடத்துக்கணும், இப்படின்னு விருத்த விவகாரம் ஆப்போசிட் இன்டரெஸ்ட் வருது, அவன் நடுவுல தான் இவன் மாட்டிட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான கிரகஸ்தாளுக்கு எப்படி இருக்கோ பிரயோஜனவத்வா ஜிம்மம் கௌட்டில்யம் வக்ரபாவா, அதனால ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு மாதிரி நடந்துக்கிறது. இப்படிப்பட்டதெல்லாம் கிரகஸ்தாளுக்கு அவசியம் பாவி, அது சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவளுக்கு இது அவசியம் பாவியா இருக்கு. நேடு அப்படி யாருக்கு இல்லையோ, அப்படி வஞ்சனை ஏமாத்துவது யாருக்கு இல்லையோ, பொய் சொல்றது யாருக்கு இல்லையோ. ஏதாக கிரகஸ்தானாம் கிரீடா நர்மாதி நிமித்தம் அனுதம் அவர்ஜனீயம், விளையாட்டுக்காக போய் சொல்லி கொண்டிருக்கா சில பேர் கிரகஸ்தான். அதே போல நர்மாதி நிமித்தம் ஆத்துக்காரிய சந்தோஷப்படுத்தணும், உனக்கு வைரமா வேணும் அப்படின்னு கேட்டா உனக்கு வைரம் இல்லாதுன்னா வைரம் தரேன், வைரம்னா விரோதம் சண்டை போட போடுறேன்னு அர்த்தம், அந்த மாதிரி வைரம் வேணும் வேற ஏதோ கேட்டிருக்கா. இவர் இப்படி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையை சொல்லி ஏமாத்தி இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கா பத்தியா, இப்படி எல்லாம் அவர்ஜனீயமா கிரகஸ்தாளுக்கு இருக்கோ. நர்மாதி நிமித்தம் அமிர்தம் அவர்ஜனீயம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னு ஒரு 100 போய் சொல்லலாம் இவாளே கணக்கு எடுத்துட்டு இருக்கான். அது வேற சுக்கராச்சாரியன் வேற சொல்றாரு சொல்லிட்டு இருக்க, விவகாரம் ஏதோ ஒண்ணு பண்ணி விடுங்க இப்படியா. ஆயா இது கிரகஸ்தனுக்கு அவர்ஜனீயமா இருக்கு என்று நினைக்கிறாளோ கதாது, இவெல்லாம் யாருக்கு இல்லையோ, இப்படி ஒரு பிரயோஜனத்துக்காக போய் சொல்றது என்றோ கௌடில்யமா நடந்துக்கிறது யாருக்கு இல்லையோ. ததா மாயா கிரகஸ்தானாமி வர்ணகேடு வித்யதே, இந்த வஞ்சனைங்கிறது எப்படி இருக்கோ அவைகளையும் யாருக்கு இல்லையோ. மாயானாம மாயான என்ன சார், பகிரன்யதா ஆத்மானம் பிரகாசிய அந்நதைவ காரியம் கரோதி சா மாயா, வெளியில தன்னை ஒரு மாதிரி காட்டிக்கிறத உள்ளுக்குள்ள வேற மாதிரி நடந்துக்கிறது, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, வெளியில 4 பேருக்கு நான் இப்படி ஓஹோன்னு இப்படி இருக்கேன் அப்படி ஏன்னு காமிக்கிறது, உள்ளூர வேற விதமா நடந்துக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணப்படாது. ஏன் மாயா சா மாயா மித்யாச்சார ரூபா, இதுதான் பகவத்கீதை நித்யாச்சாரத்தை உச்சதே அப்படின்னு சொன்ன பத்தியில அப்படி இல்லாமல் இருக்கணும். மாயா இத்தியேவ மாதையா தோட்டா ஏட்டு அதிகாரிஷு, இப்படிப்பட்டதான மாயா மதுரை தோட்டங்கள் யாருக்கு இல்லையோ, யாருக்கு, பிரம்மச்சாரி வானப்பிரத்த பிக்ஷு நிமித்தா பாவாது, பிரம்மச்சாரியாகவோ வானப்பிரத்தனாகவோ அல்லது சன்னியாசியா இருக்கமையானால் அவர் ஆத்துக்காரியோ குழந்தைகளையோ மற்றவர்களையோ உலகத்தையோ அவ யாரும் பிரீத்தி பண்ண வேண்டியது இல்லை. ஆனா கிரகஸ்தனுக்கு இது முக்கியம், ஆத்துக்காரியை கண்கலங்காம வைத்துக் கொள்ளணும், ஆத்துக்காரிக்கு மனசு நோய் அவ வந்து ஆத்துல அழுதாள ஏன்னா அது வீட்டுக்கே கெடுதல். ஆகையால் என்ன நபிகேடு கிஞ்சன மாலட்சுமி தாயாருக்கும் ஸ்திரீக்கும் ஆத்துல வித்தியாசம் இல்லை, ஆகையால் ஆத்துல ஸ்திரீகள் அழுதால் வீட்டுக்கே நாசம், ஆகையால் அவளுக்கு அழுத வராம பண்ணிக்கணும் அப்படின்னு அவளை ஒரு விதமான துன்புறுத்தலும் பண்ணப்படாதுன்ற அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. அதற்காக ஏதோ ஒரு சமயத்துல ஒரு மாதிரி இவன் நடந்திருந்தாலும் இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பம் பிரம்மச்சாரிக்கு வராது, வானப்பிரசனுக்கு வராது, விஷ்ணுக்கு வராது. ஆகையால் அவ 3 பேரும் பொய் சொல்றதோ அத பொய்ய பத்தி நினைக்கவே படாது, கிரகஸ்தனா இருக்கிறோம் ஏதோ கொஞ்சம் இந்த பக்கம் இருந்தாலும் ஏதோ அதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு 5-3 பழுது இல்ல ஏதோ சொல்லிட்டு போகலாம். ஆனா அங்கே என்ன அந்த அதுக்காரர் ஒன்னும் பண்ணப்படாது. பிரம்மஜத்திய வானப்பிரஸ்த விஷ்ணு நிமித்தா பாவா நவித்யந்தே, சாதன அனுரூபேனைவ அப்படிப்பட்டதான் அந்த சாதனத்துக்கு தக்கவாறு வேதாமதோ விரஜோ பிரம்மலோகா அப்படி விரதா பல சம்மந்தம் மல சம்பந்தம் இல்லாதான் ஒரு பிரம்மலோகம் ஞானயுக்த கர்மவதாம் கதி ஞானயுக்த கர்மவதாம் உபாசனத்தோட கூடினதான கர்மாக்கள் யார் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு ஆயால் உபாசனையும் பண்ணணும் கர்மாக்களையும் பண்ணணும் வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எத்தத்வே ரோ வயதா அவித்யா அமிருத்யம் தேச அவித்யா அமிரத பத்ததே அப்படின்னு முதல் ஈசாவாசியத்திலேயே கேட்டிருக்கோம். அதனால ஏதோ ஒரு சமயத்தில் கர்மா பண்ணா உபாசனை வேண்டாம் சார், உபாசனால இருக்கிறவங்களுக்கு கர்மா வேண்டாம் சார், இல்லைன்னா நாங்க வேளாந்த கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சோம் கர்மாவும் பண்ணல உபாசனம் பண்ணல பிரட்டனா போயிடுறேன். உங்களுக்கு எப்ப சரீரத்துல நான் எனக்குடையதான எண்ணம் மறந்ததோ என்னைக்கு உங்களுக்கு சமாதி கிடைச்சதோ அப்ப வேணா கர்மா நீங்க விட்டுருங்க. அப்ப நீங்க கர்மா விடுறது இல்ல, கர்மா உங்களை விட்டு போய் தாவத் பர்யந்தம் இவன் ஆச்சாரத்தையும் விவகாரத்தையும் கர்மாக்களையும் நல்ல எண்ணங்களையும் விடப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஞான யுக்த கர்மவதாம் கதி பூர்வோக்த பிரம்மலோக கீழே சொன்னதான பிரம்மலோகத்துக்கு சொர்க்கலோகம் அது கேவல கர்மினாம் சந்திர லட்சணஹா இது. ஆகையால் 15வது மந்திரத்துல சொல்லியிருக்கக்கூடியதான பிரம்மலோகம் சந்திர பிரம்மலோகம் சொர்க்கம்னு பேர். இங்க இருக்கக்கூடியதான சந்திரலோகத்துக்கு இங்க பிரம்மலோகத்துக்கு பிரம்மைவ லோகா பிரம்மலோகா பிரம்மனுடைய பிரம்மத்தினுடைய லோகம் பிரம்மலோகம் இங்கிறது சாத்தியமான ஒரு புத்தி அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லி முடித்தார். இதை சொன்னதுமே இதற்கு மேல கேட்கப்படுற அதாயினம் பார்க்கவோ வைதர்பி பகவன் கத்தியவ தேவா பிரதா விதாரயந்தே கதரையே கட் பிரகாசயந்தே கப்புனரே காம்பரிஷயது. நீங்க இதுவரைக்கும் ஸ்தூல தேகத்தினுடைய உற்பத்தி பத்தி சொன்னேன். ஸ்தூல தேகத்தினால அவன் என்ன ஆசிரமத்தை எடுத்துக்கணும், என்ன கர்மாக்களை பண்ணணும், எந்த உபாசனைகள் பண்ணணும், கர்மாக்கள்னால சந்திர பிரம்மலோகமான சொர்க்கலோகத்துக்கு போகிறான், உபாசனைகள் பண்றதுனால பிரம்மலோகத்துக்கு போகிறான், அதற்கு பிறகு அங்கிருந்து கிரமமுக்தி அடைகிறான், வைராக்கியம் வந்து ஆத்மாவை அறிந்து கொள்கிறான், இப்படி எல்லாம் சொல்லி அப்படியே முடிச்சுட்டாள். ஆனா இந்த சரீரம் நிக்கணுமையானால் இந்த சரீரத்துக்கு ஒரு பிராணம்னு ஒண்ணு தேவையா இருக்கு. அந்த பிராணன் எத்தனை பிராணங்கள், இந்த பிராணன் எப்படி உண்டாகுது, அந்த பிராணனுக்கு அதிகாரமான தெய்வம் இது. ந பிராணேன நா பானேன மத்யோ தேவதி கர்ச்சனா இதரே எனது தேவந்து எஸ்மின்னேதா உபாசிதோ அப்படின்னு இந்த பிராணனுக்கு அதிகாரமான ஒரு ஆத்ம தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத ரெண்டாவது பிரச்சனத்துல பார்கவா வைதர்பி பார்கவங்கிற பேரு விதர்ப தேசத்துல இருந்தவர் அவர் சொல்லுகிறார் கேட்கிறார். பகவன் கத்தியேவ தேவாஹ பிரஜா விசாரயந்தே இதோ இந்த எத்தனை பிராணங்கள் இந்த சரீரத்தை தூக்கி கொண்டிருக்கன கதர ஏற்றைய தத் பிரகாசகந்தே இந்த பிராணங்களையும் பிரகாசிக்கிறவர் யாரு, இவர் இருக்கிறார் என்கிறது பிரகாசிக்கிறது எது, நக்க புனரேட்டாம் வரிஷ்டகிதி இவர்கள் மிக சிறந்தவர் யாரு அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பிராண மகிமையை சொல்லி பிராணனுக்கும் அதிகாரமா இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை நமக்கு சொல்ல போற. அதே சமயத்துல இந்த பிராணனால நடக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாமும் மேல போய் சொல்ல போறோம்.
4: சிவாயனம் சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: இடலினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனேமை ஆளுமாறிவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் நருள் ஆபடு துறை அரணே. நம பார்வதி பதை மகாதேவம் வெற்றிவேல் முருகனுக்கு சிவனை செல்வர்களே, எல்லா அன்பருடைய வேண்டுகோளின் படி சிவஞான போதத்தை நீங்கள் முழுமையாக ஓரளவுக்கு எங்களுக்கு அறிமுகம் செய்துவிட வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த சிவஞான போதம் என்ற நூலானது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நூல். நம்முடைய அனுபவம் நம்முடைய இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய நுட்பமான பொருளும் தெரிந்து கொண்டே போகும். அவை மிகவும் சைவத்திலே தலையாய நூல் என்று போற்றப்படுவது. அவர்களதான் அவர் 5 வயது ஆசிரியரை 95 வயது மாணவர் சந்திக்கிறார். பெரிய உலக வரலாற்றிலே பார்க்க முடியாத ஒரு செய்தி என்று சொல்லலாம். மாணவருக்கு வயது 95, ஆசிரியருக்கு வயது 5, அப்படி சந்திக்கிறார். அப்படி சந்தித்து அவருடைய பரஞானம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அவரை பார்த்தப்பதான் அவருக்கு தெரிகிறது. நூல்களை படித்து வருகிற ஞானம் வேற, இறைவனை அனுபவித்து வருகிற ஞானம் வேற என்பதை உணர்கிறார். ஆனால் தன்னுடைய குருநாதர் சொல்லும்போது சொல்வார், என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தையே தன்னை வைத்து அருளினால் தாழினை தலைமையே சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவான் மெய்கண்டானோல் சென்னியிற்கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கொடுத்தான். மெய்கண்ட தேவநாயனாருடைய நூலை என்னுடைய தலையின் மீது வைத்துக் கொண்டு நான் இப்பொழுது இந்த நூலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். மெய்கண்டானூல் சென்னியிற்கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கொடுத்தான் என்று சிவஞான சித்தியார் தோற்றுவிக்கிறார் நம்முடைய அருணந்தி சிவன். அப்படியானால் அது எவ்வளவு நுட்பமான ஒரு நூலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஓரளவு யூகித்து அறியலாம். சிலவற்றை பல பேர் சொல்லுவதனால் அறிகிறோம். தமிழ்நாட்டில் நம்ம பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, திருக்குறள் உயர்ந்த நூலான்னு. ஆமா, திருக்குறள் உயர்ந்த நூல் தான். அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் அப்படிதான் சார் சொல்றாங்கன்ற

அவரை விட மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் நாயனார் சுருக்கமாக பேசுவதற்கு பெயர் போனவர். அவரை விட மிக சுருக்கமாக சொல்ல முடியும் என்று நிலைநாட்டியவர் தான் மெய்கண்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவர். ஆகவே நாம் வந்து நான்கு சூத்திரங்களை பார்த்திருக்கிறோம். இந்த நான்கு சூத்திரங்கள்ல என்னென்ன சொல்லிட்டு வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 12 சூத்திரங்கள் நான்கு இயலாக இருக்கின்றன. முதல் 3 சூத்திரங்கள் இந்த உண்மைக்கு பிரமாணம், அதாவது ஒன்லி டு ப்ரூவ் த எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது உண்மை. உண்மை என்றால் எக்ஸிஸ்டன்ஸ் என்றுதான் பொருள். அதாவது டு ப்ரூவ் த எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் என்ன சொல்றது நம்முடைய சாத்திர மரபுல பிரமாண இயல் என்று அதற்கு பெயர். அந்த பிரமாண இயல்ல என்ன நாம தெரிந்து கொண்டோம் என்றால், முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னார், இந்த உலகத்திற்கு நிமித்த காரணன் ஒருவன் இருக்க வேண்டும். அப்ளைங் த லாஜிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், தர்க்க ரீதியாக சொல்லப்படுகின்ற அந்த அளவுகோள்கள், அளவைகள்னு சொல்லு தமிழ்ல அளவைகள், அல்லது ஆங்கிலத்தை சொல்லுவார்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்று சொல்லலாம். எதுவுமே ஒன்று அளப்பதற்கு ஒரு ஒரு கருவி இருக்கும். அதுபோல லாஜிக்ல அளவைகளினாலே அந்த அளவைகள் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்று அளவைகளை அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுதான், தேர் மஸ்ட் பி அன் எஃபிஷியன் காஸ் ஃபார் திஸ் பெர்செப்டிபிள் யூனிவர்ஸ். ஆகவே அதான் சொன்னாரு, கடவுள் உண்டு என்பதற்கே விளக்கினார். எப்படி விளக்கினார், லாஜிக்கலாக கடவுளை காட்டி விளக்கல, அது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியம், கடவுளை காட்டி விளக்கல, ஆனா தர்க்க முறையில கடவுள் என்று ஒருவர் இருக்க வேண்டும். தர்க்க சாஸ்திரத்தில் எஃபிஷியன் காஸ் அல்லது நிமித்த காரணன், அது வந்து தர்க்க சாஸ்திரத்தில் என்ன பேரு, நிமித்த காரணன், அத ஆங்கிலத்தில் எஃபிஷியன் காஸ் என்று சொல்லலாம். தேர் மஸ்ட் பி அ எஃபிஷியன் காஸ் ஃபார் திஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றேன். ரெண்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்ல வர்றார் என்றால், மாயையும் வினையும் இருந்தால்தான் பிறப்பு என்பது நிகழ முடியும். மாயையும் வினையும் இல்லை என்றால் பிறப்பு என்பதற்கு வேலை இல்லாம போயிடும். அந்த பிறப்பு இருவகைப்படும். ஒன்று, இறைவன் முதன் முதல்ல அந்த உயிர்களுக்கு சூக்ம சரீரம் என்ற ஒன்றை கொடுப்பது ஒரே ஒரு முறைதான். திரும்ப அது முத்திக்கு என்றைக்கு தகுதியாகிறதோ அன்றைக்கு தான் அந்த சரீரத்தை மறுபடியும் எடுத்துக் கொள்கிறார் அவரே. அந்த சூக்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் பிறப்பு நடந்துகிட்டே இருக்கும். பிறப்பு சிறப்பு நான் திருவள்ளுவர், பிறப்பு சிறப்பு, இந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், ஆனால் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் திருவள்ளுவர் அற்புதமா சொன்ன. அந்த ரெண்டு இலக்கிய வார்த்தை பிறப்புன்னா என்ன, சிறப்புன்னா என்ன, பிறப்பு என்றால் அந்த இடத்துல என்ன பொருள் என்றால், இறைவன் சூக்கும சரீரத்தை கொடுப்பது பிறப்பு, இறைவன் தூள சரீரத்தை கொடுப்பது சிறப்பு. அந்த சிறப்பு வந்து ஒவ்வாது பிறப்பு ஒக்கும். சூக்கும சரீரத்தை இறைவன் கொடுப்பது எல்லாருக்கும் ஒன்று போல தான் கொடுக்கிறேன், அதுல தேர் இஸ் நோ பார்ஷாலிட்டி ஆன் த பார்ட் ஆஃப் தி காட். அந்த சூக்கும சரீரத்தை பெற்றுக்கொண்ட உயிர்கள் மறுபடியும் என்னது, அதுக்கு மேல அதனுடைய வினைகளுக்கு தகுந்தா போல மேலே சில சரீரங்கள் ஒவ்வொரு உலகங்களையும், இந்த உலகத்தில் மட்டும் இல்லை பல்வேறு உலகங்கள்லையும் கொடுக்கப்படுகிறது. அந்த சரீரங்கள் பெயரெல்லாம் நான் சொன்னேன். அது பொதுவாக இந்த பிரகிருதி மாய் என்று சொல்லக்கூடிய இந்த மாயிலே இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு 3 வகையான சரீரங்கள், ஒன்று யாதனா சரீரம், இன்னொன்று பூதசார சரீரம், இன்னொன்று பூத சரீரம். இந்த உலகத்திலே கொடுப்பது பூத சரீரம், தேவர் உலகத்திலே கொடுப்பது பூதசார சரீரம், நரகலோகத்திலே கொடுப்பது யாதனா சரீரம்.

0: அதுக்கு மேல இந்த மூன்றுக்குள்ளதான் உயிர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய உலகங்கள்ல கொடுக்கிற சரீரத்துக்கு என்ன பேரு? கலாதி சரீரம். அது அசுத்தமாயில கொடுக்கிற சரீரம் கலாதி சரீரம். அந்த கலாதி சரீரம் நமக்கு உண்டு. ஆனா நமக்கு இந்த லோகத்துல அதுக்கு மேல இன்னொரு சரீரத்தை கொடுத்தாதான் இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியும். அது எப்படி என்றால், ஒரு விண்வெளி வீரரை வானத்துக்கு அனுப்புறாங்கன்னா அந்த விண்வெளி வீரருக்கு நம்மள மாதிரி ஒரு உடம்பு இருக்கு. அதுக்கு மேல அந்த விண்வெளியிலேயே சஞ்சரிப்பதற்காக இன்னொரு பாடியை கொடுக்கறாங்க சயின்டிஸ்ட். அப்படிதான் அந்த பாடி இல்லைன்னா அந்த உலகத்தை சஞ்சரிக்க முடியாது. அதே போலதான் இந்த சரீரத்தை சஞ்சரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பாடி தான் இந்த பாடி. ஆகவே இந்த உலகத்தை விட்டு இந்த உயிர் நீங்கும் பொழுது இந்த பாடியை கட்டாயமா விட்டுட்டு தான் போகணும், ஒரு வழி கிடையாது. அதை வந்து அந்த பாடியை வந்து புதைக்கிறதா இருக்கிறதா அது ரொம்ப அதுல சில சர்ச்சைகள் உண்டு. ராமலிங்க சுவாமி புதைக்கக்கூடாது எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு சொன்னாரு எரிக்கணும்னு சொன்னாரு, எது சரின்னு ஆர்கியூ பண்றாங்க. அது ரொம்ப கருத்தம். ஆனால் ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஆனா அந்த உயிர் பிரியும் பொழுது எங்க எந்தெந்த லோகத்துக்கு போகுது அப்படின்னு கேட்டா, நம்முடைய வினைகளுக்கு தகுந்தாப்புல எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போகுது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இந்த பூதனா சரீரம் என்ற சரீரத்தை இந்த உயிர் கொண்டு செல்ல முடியாது. இந்த உயிரோடு அது மட்டும் போகல, அது கூட இன்னும் சில பொருள்களும் சேர்ந்து போகுது. வெறும் உயிர் மட்டும் போகல, ஆன்மா மட்டும் போகல, 16 தத்துவங்களும் கூட செல்லுகின்றன. இந்த உலகத்துல மொத்தம் வந்து நாம் இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற சரீரத்தை ஆகமங்கள் சொல்லுவது 31 தத்துவம், தைத்திரிய உபனிஷத் சொல்லுவது 5 கோஷங்கள். உபனிஷத்து 5 கோஷமா சொல்லுது, ஆனா ஆகமா 31 தத்துவமா சொல்லுது. ரெண்டுக்கும் வேற்றுமை கிடையாது, அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். அதுல இந்த சரீரத்தை விட்டு அந்த உயிர் ஆன்மா செல்லும் பொழுது 16 தத்துவங்கள் அந்த உயிரோடைய கூட செல்லுகின்றன. இந்த ஆன்மா வந்து தனியா போகல, அது கூட என்ன பண்ணுது, இன்னொரு 16 தத்துவத்தையும் கொண்டுட்டு தான் போகுது. அதுலதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற அந்த அவைகள் சூக்கும சரீரம் எல்லாவற்றையும் அது கொண்டுதான் போகுது. அதனாலதான் பிதர்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் உண்டு என்று நாம் சொல்வதற்கு காரணம். ஆகவே இந்த புனர் உற்பவமானது திரும்ப திரும்ப நடக்குது, இதுதான் முக்கியம். முதல் உற்பவம் ஒரு தடவைதான் நடந்தது, மறுபடியும் ஒரு தடவைதான் ஒரு தடவை நடக்கப்போது. கொடுக்கறதும் ஒரு தடவை தான், எடுக்கிறதும் ஒரு தடவை தான். ஆனா அந்த தூர சரீரம் மட்டும் என்ன பண்றாரு, அதை கொடுத்து கொடுத்து கொடுத்து வாங்கி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் மாணிக்கவாசர் சொன்னார், வைச்சு வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைப்பாய் வாங்குவாய், வைச்சு வாங்குவாய். நுட்பம் எவ்வளவு, திருமுறைகள் எவ்வளவு நுட்பமான பொருள்.
1: சரீரத்தில் எத்தனை
0: அந்த தூள சரீரத்தில் வந்து ஆமா மொத்தம் வந்து 31 தத்துவங்கள், தத்துவங்கள் கணக்குக்கு 31. ஆனா கோஷங்கள், சரீரம்ங்கிறது ஒரு காமன் நேம். அவங்க உபநிஷத்துல என்ன சொல்லிச்சுன்னா, சரீரம்னு சொல்லல, கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், கோஷம். இந்த கோஷங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன ஈக்குவல் கேட்டா, ஷீத், SHEATH, ஷீத்னு சொல்றீங்க, ஒரு உர, SHEATH, ஷீத்னா என்ன அர்த்தமோ அதான், அதான் கோஷத்துக்கு அர்த்தம். அது போல அப்படி என்ன பண்ணுது, இரண்டாம் யுகத்தில் என்ன சொன்னாரு, போக்கு வரவு புரிய வினைகளுக்கு தகுந்தாற் போல போவதையும் வருவதையும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கான் உயிர்கள். இரண்டாம் சூத்திரம் இதுல இல்லை இல்லையா. ஆகவே போக்கு வரவு புரிய திரும்ப திரும்ப திரும்ப வினைக்கீடாக பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்ப செத்து பிறப்பதற்கே தொழில், நியாயமா சொன்னா என்ன தெரியுமா, உன்னுடைய தொழில், இப்ப நம்ம தொழில்னா ஏன் டாக்டர் ஏன் லாயர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்கு, உடம்புக்கு தான் இல்லையா. உயிருக்கு என்ன தொழில், ஒரு பயோடேட்டா போடுறீங்க. சோலுக்கு பயோடேட்டா போட்டா உங்க தொழில் என்ன போடுவீங்க, அப்ப அப்ப சொன்ன பிறப்பதும் இறப்பதும் அதான் தொழில். ஆன்மாவுக்கு தொழில் என்ன, பிறத்தல் இறத்தல்.
1: இருப்பது சொல்ல இருப்பது
0: இருப்பதா,
1: பிறப்பது இருப்பது
0: இருப்பது இருப்பது இருப்பது அது சொல்லலாம். அதாவது அது ஏன் சொல்லலாம், இருப்பதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா, எங்க போகுதுங்கிறதுதான் கருத்து வேற்றுமை வரும், இருப்பதுல சந்தேகம் வராது. அதான் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின் நுணுக்கமா சொல்றாங்க. அந்த தொழில் எதுக்குன்னா ஆன்மாவுக்கு தான் அந்த தொழில். ஆகவே எல்லாமே நம்ம இந்த உடம்புக்கு வைக்கிற பேரு எல்லாம் உடம்புக்கு தான். நம்ம பேரு உயிருக்கு பேர் இல்ல, உடம்புக்கு தான் பேர். இட்டதொரு வேரழைக்க என் என்றாங்க. ஆகவே பேரும் உடம்புக்கு தான், எல்லாமே உடம்புக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது திரும்ப திரும்ப அது பிறந்து கொண்டு வருங்கிறதான் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று இரண்டாம் சூத்திரத்தில் சொன்னேன். அப்ப ரெண்டாம் சூத்திரத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த போக்கு வரவு புரிவதற்கு என்ன வேணும்னாரு, மாயையும் வினையும் வேண்டும். மாயையும் வினையும் இல்லைன்னா போக்குவரவு வராது. அப்ப வெவ்வேறு உடம்புகளை கொடுப்பதற்கு ஒரு மூலமான பொருள் இருந்தாலுமே உடம்பு எதுல இருந்து கொடுக்குறாங்க ஒரு கேள்வி வருது. அப்ப மாயையிலிருந்து உடம்பு கொடுக்கிறார். ஆகவே வினையும் மாயையும் இருந்தால்தான் என்ன வரும், பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்ப ரெண்டாம் சூத்திரத்தை என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வர்றாரு அப்படின்னு கேட்டா, தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மாயா அண்ட் காமா. முதல் சூத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி. ரெண்டாம் சூத்திரம் வினை மாயினுடைய உண்மை. மூணாம் சூத்திரம் என்ன அப்படின்னா, இவற்றை அனுபவிப்பதற்கு ஒரு எக்ஸ் இருக்கணும். இப்ப உயிர்கள் இல்லை என்று சொன்னால் முதல்ல ஒரு அடிப்படையில ஒரு யுக்தி காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வருதுன்னா, உயிர்கள்னு ஒண்ணு அசீவ் பண்ணலன்னா கடவுளுடைய ஆக்டிவிட்டி இருக்கிற கடவுளை ஒத்துக்கொண்டு உயிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம். சில பேர் அப்படி இருக்காங்க, கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்க உயிர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் அதுல ஒரு பெரிய ஒரு குறைபாடு வருகிறது. என்னவென்றால் இந்த கடவுளுடைய பங்கன்ஸ் யாருக்காக ஒரு கேள்வி வருதேன், அது ஒரு கேள்வி வந்துருக்கு. உயிர்களை ஏற்றுக்கொள்ளாமல் கடவுளை மட்டும் ஏற்றுக்கொண்டா அந்த சிக்கல் வருது இல்லையா. அப்ப கடவுள் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கே, அந்த தொழில்களாம் யாருக்காக பண்ற அப்படிங்கிற கேள்வி ஒரு பகுத்தறிவு விதமான ஒரு கேள்வி வருது. அப்ப யாருக்காக இந்த உலகம், யாருக்காக கடவுளுக்காகவா, அவர் தொழில் செய்தது யாருக்காக கடவுளுக்காகவா, அப்படி சொன்னீங்கன்னா என்ன வருது, த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த காட் வில் பிகம் ஃபூலிஷ். ஒரு எய்மே இல்லாம தொழில் பண்ணிட்டு இருக்காரு கடவுள். இப்ப என்ன அருமையா எழுதாது ஒருத்தர், இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சோல், த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஆல்மைட்டி வில் பிகம் ஃபூலிஷ் இல்லையா. கடவுளுக்காக எதுவுமே பண்ணல. கிறிஸ்தவ சமயம் தான் அப்படி சொல்லுது. கிறிஸ்தவ சமயம் தான் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக செய்கிறார். ஆனா நம்ம கடவுளுக்கு மகிமையை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஆக உயிர்களுக்காக தான் பண்ற. போட்டி அருளுக இந்த இதுல பாருங்க, உயிருக்காக தான் சொல்ல. ஆகவே முதல் கொஸ்டின் என்ன வந்ததுன்னு கேட்டா, அந்த உயிர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கடவுளுடைய ஆக்டிவிட்டி வந்து ஒரு பயனற்றதுங்கிற ஆயிரம். அதுக்காக மட்டும் நம்ம சொல்ல, அது ஒரு பார்வை. அப்படி சொன்னா இப்படி ஒரு குற்றம் வருதேன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் நாம என்ன பார்த்தோம் கேட்டா, இந்த உயிர்கள் உண்டு என்று சொன்ன உடனே அடுத்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது என்னன்னு கேட்டா, எது உயிர்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல உயிர் உண்டு, சரி உயிர் உண்டு ஏத்துக்கொண்டாச்சு, எது உயிர் அப்படின்னு கேட்டாதான். அதுல நான் அன்னைக்கே சொன்னேன், இந்திய நாட்டு தத்துவத்துல கிட்டத்தட்ட 20 விதமான டெபினிஷன்ஸ் இருக்கு எது உயிர்ங்கிறதுக்கு. அதுல மெய்கண்டார் என்ன செய்கிறார் என்றால், 3 சூத்திரத்திலே 7 கொள்கைகளை மறுக்கிறார், 4 சூத்திரத்திலே 8 கொள்கையை மறுக்கிறார். அதைதான் நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா. ஆகவே ஆன்மா உளது, ஆன்மா உளது, அந்த ஆன்மா உளதுங்கிறதுக்கு ஏறி ஏறி எப்படி சொன்னாரு என்றால், அது இலது எண்டலின் ஆன்மா உளது, எனது உடல் எண்டலின் ஆன்மா உளது அப்படின்னு 7 வகையான அதிகரணங்களாக நம்ம பார்த்தோம். எனது சாத்திரத்தில் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நான் சொல்வேன், கதைகள் கேட்பதற்கும் சாத்திரம் படிப்பதற்கும் வேறுபாடு இருக்கு. கதையை கேட்டாச்சுன்னா ஓரளவு நம்ம என்ன செய்யலாம், கேட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அது சொல்லிடலாம், ஓரளவுக்கு சொல்லிடலாம். அதாவது சில பேர் நல்லா கிராஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் லேசா கிராஸ் பண்ணிருப்பாங்க, மொத்தத்துல சென்ட்ரல் ஐடியாவை புரிஞ்சு போயிடும் அவர் என்ன சொன்னார். ஆனா இந்த சாத்திரம் படிக்கும் போதுதான் ஒரு சிக்கல் என்னன்னா, நான் சொல்லும் போது புரியுற மாதிரிதான் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னு திருப்பி சொன்னாதான் சிக்கல் வரும். அதுதான் இதில் உள்ள கஷ்டம் சாத்திரங்கள்ல. ஏன்னா நம்ம நுணுக்கமான செய்திகள், அந்த நுணுக்கமான செய்திகள் நம்ம எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆகவே 3 சூத்திரத்தை என்ன சொன்ன வந்தார் என்றால், உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்று சொல்லக்கூடிய மாத்மிக புத்தன் அவனை மறுக்கிறார். 2 வழக்கிட்டே சமர் பண்ற அவ்வளவுதான். 2 வந்து இந்த உடம்பு தான் ஆன்மா, ஏதோ உயிர் இருக்கு அப்படின்னு ஏதோ நீங்க அசீவ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றானே, அவனை நோக்கி அவன் யாரு, உலகாயதல்ல ஒரு சாரார். ஆகவே உடம்பு உயிர் இல்லைன்னு அதை சொன்னார். ஏன்னா எனது உடல்னு தான் நீ சொல்ற, நீ எப்படி சொல்ற, நான் உடல்னு யாரும் சொல்றது இல்லை. நான் உடல்னு யாரா சொல்றோம்னா, என் நான் கை, நான் மூக்கு, நான் கண்ணுன்னு சொல்லுவீங்களா, எனது மூக்கு எனது கண்ணு அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லியாச்சுனால என்ன வருது, அதுக்குரிய ஒரு பொருள் இருக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நீ சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் சரியா வராதுன்ற. அப்புறம் 2, அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், இந்திரியங்கள் தான், ஞானேந்திரியங்கள் கண்ணேந்திரியங்கள் தான் உயிரே உடைய, தனியா உயிர் இல்லைன்னு சொல்ற ஒரு கட்சிக்காரன் அவனும் இருக்கிற. அதுக்கப்புறம் இன்னொருதான் யாரு, இந்த சூக்ம சரீரம், அதுதான் நம்முடைய கனவுல நாம் அனுபவிக்கக்கூடிய சரீரம். கனவு என்று வரும்பொழுது இந்த 5 ஆஃப் கான்சியஸ்னஸ், அது வந்து எல்லாருக்கும் வருது. எப்பொழுதுமே ஒரு சிலருக்கு மட்டும் வந்ததுன்னா அது வியாதின்னு சொல்லிடலாம், எல்லாருக்கும் வந்தா அதுக்கு பேர் வியாதியா இல்லையா. ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம டிசீஸ் கிளாஸிஃபை பண்ணிடுறோம் இல்லையா. ஆனா எல்லாருக்கும் வருது, கடவுளை ஏற்றுக்கொள்றவனுக்கும் வருது, ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் வருது. ஆகினால அந்த கனவு என்பது இப்ப இருக்கக்கூடியது, அதுக்கு அதுக்கு காரணம் சொன்னாங்க, ஏன் இந்த 5 ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏன் வருது அப்படிங்கறது நான் அன்னைக்கு விளக்கினேன். அதாவது இந்த தத்துவ தாத்துவங்கள் கூடியும் குறைந்தும் வேலை செய்யும் போதுதான் நமக்கு 5 விதமான கான்சியஸ்னஸ் வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாம் கனவு காணும் பொழுது இந்த ஆன்மாவானது, இப்ப நம்ம வேக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், அப்ப இந்த தூள உடம்பு செயல்படுகிறது. நாம் கனவு காணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சூக்ம சரீரம்தான் அந்த கனவை அனுபவிக்கிறது. இந்த தூள சரீரம் அனுபவிக்கவில்லை. முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னு கேட்டா, தூள சரீரம் அனுபவிப்பதாக இருந்தால் நாம பார்க்கக்கூடிய பொருள் அந்த ரெட்டினால பட்டாதான் அது தெரியும்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அதே போல நம்ம காதால ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்குமே விஞ்ஞான ரீதியாக சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு கண்ணு எப்படி பாக்குது அப்படிங்கறத விஞ்ஞானத்துல சொல்றாங்க, அது ரெட்டினால போய் இந்த தரையில பட்டாதான் வரும். காது எப்படி கேட்குது அப்படின்னு சொன்னா, காது எப்படி கேட்குதுங்கிறதுக்கு அந்த டிம்பானிக் மெம்பரேன் ஒண்ணு இருக்குது, அந்த டிம்பானிக் மெம்பரேன்ல போய் அந்த சத்தமானது போய் விடணும். அப்ப அது வந்து உள்ள இருக்கக்கூடிய மிடில் இயர்னு ஒண்ணு இருக்கா, அந்த மிடில் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுமா, அப்புறம் அந்த மிடில் இயர் வந்து இன்னர் இயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுமா, இப்படிதான் காது வேலை செய்யுதுன்னு சொல்றான். இல்ல அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். இப்போ நம்ம கனவு காணும் பொழுது நாம வந்து சத்தத்தை கேட்கிறோம், அந்த சத்தம் இந்த ட்ரம்ல பட்டு தான் வந்துச்சா, அப்ப என்ன சொல்ல முடியும்? ஆகினால என்னன்னா, இதை வைத்துக்கொண்டு இது தூல உடம்பு அதை வந்து அனுபவிக்கலங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ண கேட்பீங்க இல்லையா, தூல உடம்பு அனுபவிக்கிற கனவுல அப்படின்னா, தூல உடம்பு அனுபவிப்பதாக இருந்தால் இதெல்லாம் நிகழணும், ரெட்டினால பட்டிருக்கணும் இல்லையா, அந்த மெம்பரேன்ல பட்டிருக்கணும், அப்பதான் தூல உடம்பு அனுபவிக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த நிகழ்ச்சியெல்லாம் இல்லாமலேயே நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பார்வை கிடைக்குது, காதுல ஒரு செய்தி கேட்கிறோம். அப்போ அந்த செய்தியை அனுபவித்தது ஆன்மா, எதன் மூலமாக அனுபவித்தது, அந்த சூக்கும உடம்பின் மூலமாக அனுபவித்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிலை வருது, சுளுத்தின்னு ஒரு நிலை, கனவே வராத ஒரு தூக்கம், அதான் சுளுத்தி. அதுக்கு மேல வந்து துரியம், அதுக்கு மேல துரியாதீதம். இது கூடியும் குறைந்தும் வேலை செய்வதற்கு என்ன காரணம் என்றால், கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வதனாலதான் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எல்லாம் வருது. ஆகினால இந்த கருவிகளோடு அனுபவிக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருந்து ஆக வேண்டும். ஆகவே இந்த உடம்பு, இந்த தூள உடம்போ அந்த சூக்கும உடம்போ அது வந்து அதுதான் அனுபவித்தது என்று சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் வராது, அவர்தான் பிராணவாயுவே உயிர், பிராணன் என்று சொல்லக்கூடிய அதுதான் அந்த சூக்கும சரீரத்தை இயக்குது. சூக்கும சரீரம் வேற, சூக்கும சரீரத்தை இயக்கிறது வேற. அந்த சூக்கும சரீரத்தை இயக்குவது எதுன்னு கேட்டா பிராணன். அந்த பிராணனும் ஆன்மா இல்லை. அப்புறம் இறைவன் தான் இந்த ஆன்மாவில இருந்து, இறைவன் தான் எல்லாம் பண்றான். ஆகவே இறைவனே தான் உயிர், பிரம்மமே உயிர் என்று சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் புத்தர்களை இன்னொரு சாரான் சௌத்ராந்திய புத்தன் என்று சொல்கின்றவன், அவன் வந்து சமுதாயமே தான் ஆன்மா, எல்லாம் ஆஸ் எ டோட்டல் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றான். ஆகவே அவனுடைய இதுவும் செல்லுபடியான, தனித்தனியாக ஒன்னுக்கு ஒரு பேர் இருக்கு, அப்புறம் எப்படி சமுதாயம் சொல்ல முடியும் என்று அதை மறுக்கிறார். ஆக இத்தனை ஏழு மதவாதிகளையும் எப்படி மறுக்கிறார் என்றால், அந்த லாஜிக் அப்ளை பண்ணி, இப்ப இவ்வளவுத்தின் மூலமாக இன்னொரு பொருள் இருக்க வேண்டும் என்பதை, ஆன்மா உளது இலது என்றனின் ஆன்மா உளது, எனது உடல் என்றனின் ஆன்மா உளது என்று அதை எப்படி வந்து பிரிக்க வேண்டும் என்று எனக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்தால வர்றவங்க நான்காம் சூத்திரத்துல என்ன சொல்ல வந்தார், அந்தக்கரணம். அந்தக்கரணங்கிறது என்ன, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த தூர உடம்புக்கு அப்பாற்பட்ட ஒன்று, அதுவும் எல்லாருக்கும் வேலை செய்யுது. நம்ம எல்லாரும் சொல்றோம், சரிக்குமா மனம் சொல்றான், அதாவது சாதாரணமா பேசும்போது எனக்கு மனசு சரியில்லை, என் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஆனா மனம் என்பது ஒரு தனிப்பொருள் இல்லை என்பது, மனம் என்பது அந்த சித்தம் அகங்காரத்தோடு சேர்ந்து செயல்பட்டு தான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நுகருது, ஒரு முடிவெடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆகவே அந்த கரணங்கள் என்பது நமக்கு என்ன தெரிகிறது, விஞ்ஞான கருவிகளுக்கு அகப்படாத ஒன்றுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். மற்றபடி எனக்கு கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியலன்னு சொன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு, அதுலயும் சரியா புறப்படலன்னா ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஏதோ ஸ்கேன் எல்லாம் வந்துட்டு இப்போ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப மனசு சரியில்லைன்னு டாக்டர் போனா, நீங்க ஒரு மனசை போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரா டாக்டர்? அந்தக்கரணங்கள் உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரன் இருக்கிறான், அதுதான் என்ன சொன்ன, அவரை இங்க வந்து ஆன்மா என்பது எழுவாயின்னு பார்த்தோம். ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை அங்க அவைங்கிறத சேர்க்கும் போது என்ன, அவற்றோடு சந்தித்தது அப்படிங்கிற அவற்றோடு, அது அவை அங்க ஒரு ஒடு உருவம் வரவழைக்கணும், அவை பிளஸ் ஒடு, அப்ப அவற்றோடு சந்தித்தது. எங்க சந்தித்தது அப்படின்னா, இந்த பிரகிருதி மாயா போனத்துலதான் சந்திக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய பாடி எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும், இப்ப நாம வந்து ஒரு லாரி வாங்குறோம், அல்லது ஒரு பெரிய வேன் வாங்குறோம். அந்த வேனை வந்து முதல்ல மேனுபேக்சர் பண்ற கம்பெனி ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், சேசிஸ் மட்டும் தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பாடி பில்டிங்க்கு இன்னொரு கம்பெனி. அப்புறம் இங்க மெட்ராஸ்ல எல்லாம் அசோக் லேலன்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஸ்டீரிங் எல்லாம் அதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். அப்புறம் ஸ்டீரிங் எல்லாம் செக் பண்றதுக்கு இன்னொரு கம்பெனி, அது ரேனே இந்தியா ஒரு கம்பெனி, அங்க போகணும். அவன் தான் ஸ்டீரிங்ல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுப்பான். அப்புறம் பாடி பில்டிங்க்கு இன்னொரு கம்பெனிக்கு போகணும். இப்ப இவ்வளவும் பண்ண பிறகுதான் என்ன ஆகுது, ஒரு ஒரு காரோ ஒரு லாரியோ வருது. அதே போலத்தான் இதே பாயிண்ட் வச்சுக்கணும், இதே பாயிண்ட் தான் அந்த சேசிஸ யாரு கொடுக்கறா, அவரு சிவபெருமான் கொடுக்கிறார் சேசிஸ். அந்த சேசிஸ் இல்லாம பாடி பில்டிங் உண்டா, சேசிஸ் இல்லாம ஸ்டீரிங் கரெக்ஷன் உண்டா? அப்போ சேசிஸ் இல்லாம என்ன கிடையாது, பாடி பில்டிங் கிடையாது, சேசிஸ் இல்லாம ஸ்டீரிங் கரெக்ஷன் கிடையாது. அது போல இந்த சூக்ம சரீரத்தை யாரு கொடுக்கறான், அவர் கொடுத்துட்ற. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இந்த அசுத்த மாயா போனத்துல இந்த உயிர் வரும்பொழுது அவருக்கு கலாதி சரீரம்னு ஒன்ன கொடுக்கற. அந்த கலாதி சரீரத்தை கொடுக்கிற அந்த அதிதேவதைக்கு தான் என்ன பேரு, அனந்த தேவர்.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றி பகருடை பகுதி 1. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
3: வான்முகில் வழாது வைக மறிவளமும் துறக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்டதில்லை நகர் உமாபதியா செம்பதுமத்திருத்தாள் போற்றி. குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நூல் போற்றி பகருடை. இந்த போற்றி பகருடை என்ற நூலை உமாபதி சிவாச்சாரியார் இயற்றியருளியிருக்கின்றார்கள். இது இந்த பெயர் போற்றி பகருடை. இந்த பகருடை என்பது பாவினுடைய வகை, பாட்டினுடைய வகை. அந்த பாட்டினுடைய வகையே இந்த நூலுக்கும் பெயராக இருக்கிறது. பகருடை வெண்பா அப்படிங்கிறது பாட்டுகளிலே ஒரு வகையான பாட்டு. 2 அடிகளை கொண்ட வெண்பா இலக்கணத்தில் அமைந்தது இந்த பாடல். இது உமாபதி சிவம் தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை சிவபெருமானாகவே பாவித்து போற்றி செய்வதனால் இந்த நூலுக்கு போற்றி பகருடை என்று பெயர் உண்டாயிற்று. இது வெண்பா அமைப்பில் அமைந்திருக்கிறது. 92 கன்னிகளுடைய நூலாக இது அமைந்திருக்கிறது. இதுல ஞான ஆசிரியரை தனது குருநாதரையே மிகச் சிறப்பாக சிவபெருமானுடைய திருவோதரமாக போற்றி இந்த 14 போற்றிகளும் எப்படி உன்னை போற்றி உரைப்பேன் என்று சொல்லக்கூடிய 15வது பகுதியுமாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த நூலில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் யாவும் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றன. சிவபெருமான் ஆடல் வல்லானாக நடராச பெருமானாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு இயக்குகிறான், அவன் இயற்றுகின்ற 5 தொழில்கள் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 கிருத்தியங்களை எவ்வாறு நிகழ்த்துகிறான், அந்த 5 கிருத்தியங்களின் விளைவாக உயிர்கள் பிறவிக்கு வருகின்றன, உயிர்கள் பிறவிக்கு வரக்கூடிய நிலையில் அவைகள் சகலம், கேவலம், சகலம், சுத்தம் என்ற 3 நிலைகளை அடைகின்றன, அந்த 3 நிலைகளை அடைந்து அது இறைவனை அடையும்படி அவன் இந்த உயிர்களை பக்குவப்படுத்துகிறான், இறைவன் தாயினுடைய வயிற்றிலே இந்த குழந்தையை எவ்வாறு பாதுகாக்கிறான், குழந்தை பிறந்து வந்த உடனேயே அந்த குழந்தை மீது பாசத்தை தாய்க்கு உண்டாக்கி அந்த தாய் எவ்வாறு பரிபாலிக்கும்படியாக செய்கிறான், வளர்ந்து வரும்பொழுது கருவிகரணங்கள் வளர்ந்து வரும்பொழுது உலகத்தில் என்னென்ன அமைப்புகளை எல்லாம் வினைகளுக்கு ஏற்றார் போன்று அந்த உயிருக்கு செய்து வைக்கிறான் என்பதையெல்லாம் இந்த பாடலிலே மிக சிறப்பாக சொல்லி அருள்கிறார்கள். அந்த உயிர் அடையக்கூடிய 5 அவத்தைகள், இறைவன் வினைகளுக்கு தகுந்தது போல ஒவ்வொரு உயிருக்கும் கணக்கெழுதி வைத்து அந்த உயிர்கள் அந்த வினைகளை அந்த உயிர்களே வந்து அடையும்படியாக எவ்வாறு அவன் பரிபாலித்து உயிர்களை பக்குவப்படுத்துகிறான் என்ற செய்திகளை எல்லாம் மிகச் சிறப்பாக சொல்கிறார்கள். இந்த நூலில் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் இறந்து போன பிறகு அது செய்த நன்மை தீமைகளுக்கு விளைவாக அது சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்லும். தீவினைகளை செய்த உயிர் நரகத்தில் பல்வேறு இடர்பாடுகளை எல்லாம் அடையும் என்பதை இந்த சாஸ்திரத்திலே மாவதி சிவாச்சாரியார் சொல்கிறார்கள். வேற எந்த சாஸ்திரத்திலும் இல்லாத ஒரு முக்கியமான கருத்து அது. இந்த சாஸ்திரத்தை நாம் படிக்கும் பொழுது சைவ சிவாச்சாரியை ஒரு சாரமாக ஒரு பார்வையாக பார்ப்பது போல எல்லா செய்திகளும் உள்ளடக்கிய பகுதிகளாக அமைந்திருக்கின்றன. அதனால நமக்கு நினைவுபடுத்துவது போல கூட இந்த நூல் அமையும். போற்றி பகலோடை முதல்ல ஆடல் வல்லான், அதாவது நடராச பெருமானுக்கு வணக்கம் தெரிவிக்கின்றார் முதல் பாடல். பூ மண்ணும் நான்முகத்தோன் புத்தேளிர் ஆங்கு அவர்கோன் மாமண்ணு சோதி மணிமார்வன் நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட அளவுயர்ந்த அப்பாலை சேம ஒளி எவரும் சேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. இந்த பகுதியிலே தில்லைக்கிரியவனாகிய நடராஜ பெருமான் போற்றப்படுகிறார். சிவபெருமான் எல்லாவற்றையும் கடந்திருக்கின்றார். உயிர்களை உயிர்ப்பதற்காக அவர் இந்த உலகத்தோடு கலந்தும் இருக்கிறார். அப்படி கலந்திருக்கின்ற நிலையிலே உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக 5 செய்கின்றார். இந்த உயிர்களுக்கு ஆனந்தம் அளிப்பதற்காக திருநடனத்தை தில்லையிலே செய்தருள்கிறார். இந்த உயிர்களுக்கு அவர் நிலைக்களமாக இருக்கிறார். சிவபெருமான் தான் நிலைக்களம், போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளேனு. அப்ப சிவபெருமான் நிலைக்களமாக இருப்பதனால்தான் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உயிர்கள் இயங்குவதற்கும் அவரே நிலைக்களமாக இருக்கிறார். அப்ப அந்த உயிர்கள் தங்குவதற்கும் அவர் தான் இடம் கொடுக்கிறார், உயிர்கள் இயங்குவதற்கும் அவர் தான் இடம் கொடுத்து நிற்கின்றார். இந்த செய்திகளை எல்லாம் இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. பூ மண்ணும் நாமுகத்தோன், பூ மண்ணுதல், பூனா தாமரை மலர், தாமரை மலரிலே பொருந்தி இருக்கின்ற மண்ணுதல்னா பொருந்தி இருத்தல், நிலை பெற்று இருத்தல். பூ மண்ணும் நான்முகத்தோன், தாமரை மலரிலே பொருந்தி இருக்கக்கூடிய பிரம்மாவும், புத்தேளிர் ஆங்கு அவர்கோன், புத்தேளிர்னா தேவர்கள், தேவர்களும் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனும், மாமண்ணு சோதி மணிமார்வன், மா அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கும், திருமகளை குறிக்கும், மாமண்ணுனா லட்சுமி தேவி பொருந்தி இருக்கக்கூடிய திருமார்வை உடையவன் திருமால், அதோடு கூட லட்சுமி தேவியோடு கூட கௌஸ்துப மணி என்ற ஒரு மணியும் அவருடைய திருமார்பிலே விளங்கி தோன்றுகிறது. அதனால மாமண்ணு சோதி மணிமார்பன் அந்த திருமாலும், நாமண்ணும் வேதம், நாவினால் ஓதப்படுகின்ற வேதங்கள், 4 வேதங்கள், ரிக்கு யசூர் சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள், வேதங்களுக்கு ஒலிதான் சிறப்பு. அதனாலதான் திருநாவுக்கரசர் சொல்கிறார், ஒலி சிறந்த வேதம், ஒலி சிறந்த வேதம், ஒலியினால் சிறந்திருக்கிறது வேதம். அப்போ நாவினால் ஓதப்படுகின்ற வேதம், வேதத்தை வந்து அந்த காலத்துல எல்லாம் எழுதா கிழவி என்று சொல்வார்கள், யாரும் எழுதி வைக்கல, அதை ஒருவர் சொல்ல குருநாதர் சொல்ல மாணவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் அதை மனனம் செய்து மாணவர்களுக்கு அவருடைய மாணவர்களுக்கு சொல்லி தருவார்கள். இவ்வாறு அது பாரம்பரியமாக அது வந்து கொண்டே இருக்கும், அது எழுதவே படவில்லை. அதனால இதுக்கு என்ன பேரு, எழுதா கிழவி. அதனால இது நாமண்ணும் வேதம் என்று சொல்கிறார், நாவினில் பயின்று ஓதப்படுகின்ற வேதமும். வேதாந்தம், அந்த வேதத்திலேயும் நிறைவு பகுதியாக வேதம், வேதத்தில் இருக்கக்கூடிய நிறைவு பகுதியாக வேதாந்தம் என்பது இருக்கிறது, அதை உபநிடதங்கள் என்று சொல்வார்கள். உபநிடங்கள் பல உபநிடங்கள் இருக்கின்றன, 108 உபநிடதங்கள், இன்னும் அதுக்கு அதிகமான உபநிடதங்கள் அப்படின்லாம் பல்வேறு வகையில் அதனுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லுகிறார்கள். அதில் ஒரு 10 உபநிடதங்கள் மிக முக்கியமானவை. அந்த வேதாந்தத்தில் உள்ள உபநிடதங்களும் விளக்கம் செய் வந்துவுடன், இந்த மாயையில் தோன்றக்கூடிய நாதம் விந்து, விளக்கம் செய்விந்துவுடன் அறிவு விளக்கத்தை தருகின்ற விந்து. இறைவன் முத முதல்ல இந்த மாயை படைக்கும் பொழுது நாதத்தை முதலில் படைக்கிறான், அதுக்கு அடுத்தபடி விந்து படைக்கிறான். ரெண்டும் படைச்ச உடனே உயிர்களுக்கு அறிவு விளக்கம் உண்டாவதற்காக அதை செய்கிறான். அதனால விளக்கம் செய்விந்துவுடன் அறிவு விளக்கத்தை தருகின்ற விந்து தத்துவமும் நாதம் அதற்கு ஆதாரமாய் விளங்கும் நாதமும். முதல்ல நாதம் அப்படிங்கிற தத்துவம் வருகிறது, அதுக்கு அடுத்தது விந்துங்கிற தத்துவம், ரெண்டு தத்துவத்தையும் படைத்தோம். அந்த தத்துவங்களும் கூட நாதாந்தம் இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்கக்கூடிய தத்துவம். அதாவது சிவபெருமான், சிவபெருமானும் சிவபெருமானை நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட, இந்த எல்லா தத்துவங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சிவதத்துவம் இந்த தத்துவங்கள் எல்லாமும் இறைவனை தேடுகிறது. அப்படி தேடியும் கூட அவர்களால் காண முடியாத உயரத்தில், காண முடியாத எல்லையில், எல்லைக்கு அப்பாற்பட்டு இறைவன் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கிறான். நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை, அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சேம ஒளி எவரும் தேரும் வகை, அப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாரும் தேடினாலும் தேடுவதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த பரம்பொருள் சேம ஒளியாக விளங்குகிறான். எல்லா உயிர்களுக்கும் அவன்தான் பாதுகாப்பாக விளங்குகிறான், எல்லா உயிர்களுக்கும் அவன் நிதியாக விளங்குகிறான், எல்லா உயிர்களும் தேடக்கூடிய பொருளாக அவன் விளங்குகிறான். வாழ்க்கையில ஒரு உயிரானது தேடக்கூடிய மிகச்சிறந்த உன்னதமான பொருள் எதுனா கடவுள். அந்த கடவுளை தேடிக்கொண்டால் வாழ்க்கையில ஒரு மனிதன் அப்புறம் எதைக்காகவும் அவன் அலைந்து பறந்த எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உயிருக்கு மிகுந்த பாதுகாப்பை வழங்கக்கூடியவன் சிவபெருமான். ஆகவே அது சேம ஒளி, சேமத்தை தருகின்ற, நன்மையை தருகின்ற ஒளியாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லா உயிர்களுக்கும் பேரின்பத்தை வழங்குவதற்காக மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து இந்த கடவுள் திரு மேனி தாங்கி தில்லை மன்றுள் ஆடுவதே எதற்காகனா, மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து மணிகளால் இழைக்கப்பெற்ற திருச்சி தம்பலத்தில் நிறைந்து நின்று பிறவி வழக்கறிக்க, இந்த பிறவியிலே இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய எல்லா வகையான துன்பங்களையும் நீக்குவதற்காகத்தான் சிவபெருமான் அப்படி திருநடனம் செய்கின்றான். அந்த நின்ற நிறுத்த நிலை போற்றி அப்படி உயிர்களுக்காக அவன் திருநடனம் செய்கின்றான். அந்த திருநடனத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த பாடல்ல இறைவன் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கிறான். 36 தத்துவங்கள் சொல்றோம், 36 தத்துவங்கள் தான் இந்த பிரபஞ்சமாக ஆகி வந்திருக்கிறது. இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறான். இந்த உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக இந்த தத்துவங்களுக்குள்ளும் அவன் இறங்கி வருகிறான். இந்த தத்துவங்களை அவன் செயல்படுத்துகிறான். அப்படி செயல்படுத்தும் பொழுது அதற்கு பஞ்ச கிருத்தியங்கள் என்று பெயர். அப்படி பஞ்ச கிருத்தியங்களை செய்வதற்காக அவன் நடராஜ பெருமானாக வந்திருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட நடராஜ பெருமான் தில்லையிலே திருநடனம் செய்கின்றான். அவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்று இந்த பாடல் நிறைவேறுகிறது. இந்த பாடல்ல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான செய்திகள், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவன் சிவபெருமான், எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் தேட வேண்டிய பொருள் சேமநிதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். வைப்பு மாடென்று மாணிக்கத்து ஒளி என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். வைப்பு மாடு, அதாவது நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மாடு, மாடுன்னா செல்வம். நம்ம சேமித்து வைக்கக்கூடிய செல்வம் எதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில இறைவனை தேடுதல், இறைவனை நினைத்தல், இறைவனை வழிபாடு செய்தல், இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுதல், இதெல்லாம் நாம் சேமித்து வைக்கக்கூடிய நிதி. அந்த நிதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவன் இல்லாமல், சிவபெருமான் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசையாது, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இதையெல்லாம் அவன் என்ன செய்கிறான், அந்த பஞ்ச கிருத்தியங்களையும் அவன் விளையாட்டாக செய்கிறான். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, ரொம்ப இலகுவாக செய்கிறான், விளையாட்டாக செய்கிறான் இவைகளை எல்லாம். ஐயானிய ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். நீ இந்த பஞ்சகிருத்தியங்களையும் செய்வதன் மூலமாக நாங்கள் எல்லாம் எங்களுடைய பிறவியினுடைய பேற்றினை அடைகின்றோம், பிறவியினுடைய லட்சியத்தை நாங்கள் அடைகின்றோம். நீ பஞ்சகிருத்தியங்கள் செய்யறதுனாலதான் எங்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படுகிறது என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே உலகப் பொருள்கள் நிலை பெற்றிருப்பதற்காகவும் உலகப் பொருள்கள் இயங்குவதற்காகவும் சிவபெருமான் தன் திருக்கூற்றை நிகழ்த்துகிறான். அப்படி தில்லையிலே திருநடனம் செய்கின்ற சிவபெருமான் எல்லா உயிர்களுடைய இதயத்திலும் நின்று நடனம் புரிகிறான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, எல்லா உயிர்களுடைய உயிரிலும் அவன் நடனம் செய்கின்றான், எல்லா உயிரையும் இயக்குவதற்காக. அவனுடைய திருமேனி அருள். அவன் உயிருடைய நன்மைக்காக மூன்று விதமான திருமேனிகளை கொள்கிறான். அருவம், அருவுருவம், உருவம், இந்த மூன்றுமே அவனுடைய அருள். அவன் இருக்கின்ற இடமே அருளாக விளங்குகிறது. அவன் நிற்கின்ற பீடமே அருள். அப்ப அந்த திருக்கோயில இறைவன் தங்கி இருக்கின்ற அந்த கருவறையே அருள் நிறைந்த இடமாக இருக்கிறது. அவனுடைய உடம்பு, அதுவும் அருள் நிறைந்தது. உடம்பிலே இருக்கக்கூடிய அவயவங்கள், அவனுடைய உடம்பு அங்கம் என்று சொல்கிறார்கள். அவனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய திருவடி, திருக்கரங்கள் முதலியவைகள் பிரத்தியங்கம் என்று சொல்கிறார்கள். எதை பார்த்தாலும் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எதன் பொருளையும் நம்ம அருள் என்றே நினைக்க வேண்டும். அதோடு கூட அங்கத்துல வந்து அவன் உயிருடைய நன்மைக்காக கையிலே சூலம் தாங்கி இருக்கிறான், மழு தாங்கி இருக்கிறான், பாம்பை வைத்திருக்கிறான், அபயமுத்திரை காட்டி கொண்டிருக்கிறான். இதுக்கு வந்து சாங்கம் என்று பெயர். இந்த சாங்கம் அதுவும் கூட அருளாக விளங்குகிறது. ஆமா, அந்த அங்கத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய பொருள்கள், அதாவது அவனுடைய ஆடை, அவனுடைய அணிகலன்கள், அவனுடைய அமருகின்ற இருக்கை, இதுக்கெல்லாம் உபாங்கம்னு பேரு. இந்த இறைவனோடு தொடர்பு கொண்ட எல்லாமே அருள் நிறைந்தவைகள். அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம், உபாங்கம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அருள் நிறைந்தவைகள். அவன் இருக்கின்ற இடம் அருள் நிறைந்தது. அவனுடைய மேனி மந்திர திருமேனி, முதல்ல நம்ம பார்த்திருக்கின்றோம். அவனுடைய உடுக்கு ஏந்திய திருக்கரம் சிகாரத்தை குறிக்கிறது, வீசிய திருக்கரம் வகாரத்தை குறிக்கிறது, அபயகரம் எகரத்தை குறிக்கிறது, நெருப்பு ஏந்திய திருக்கரம் நகாரத்தை குறிக்கிறது, ஊன்றிய திருவடி மகாரத்தை குறிக்கிறது. அவனுடைய உடம்புல என்ன இருக்கு? சிவாயனம என்ற எழுத்து அமைந்திருக்கிறது. அப்ப அவன் பஞ்சாகர திருமேனி உடையவனாக இருக்கிறான். இந்த பஞ்சாகர திருமேனியின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு அவன் ஆனந்தத்தையும் நன்மையும் வழங்குகிறான். உலகத்தில் உள்ள உயிர்களுடைய துன்பங்களை எல்லாம் அவன் போக்குகிறான். அந்த அந்த நடராஜ பெருமானை சுற்றி இருக்கின்ற அந்த திருவாசி இருக்கிறது அல்லவா, அது ஓங்காரமே திருவாசியாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சுடர்கள், 51 சுடர்கள் இருக்கின்றன. அந்த 51 சுடர்களும் 51 அக்ஷரங்களை குறிக்கின்றன. பெருமான் நடுவிலே பஞ்சாட்சர திருமேனி கொண்டு, சிவாயனம என்ற திருமேனி கொண்டு அவன் விளங்குகிறான். ஆகவே இது யார் இந்த சிவபெருமானை உள்ளபடி உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்டா, யார் ஒருவர் யான் எனது என்னும் செருக்கை இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உணர்ந்து கொள்வார்கள். உண்மையான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால், நம்ம வந்து போற்றி அப்படின்னு வணங்கினா பார்த்தாது, ஆடல் வல்லானுக்கு ஒரு போற்றி, சில்லைமன்ற ஆடுகின்ற சிவபெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொன்னா அதனால இறைவன் மகிழ மாட்டான். அவனை போற்ற வேண்டும் என்றால் நம்முடைய அகங்காரம் அமகாரங்களானது நம்மை விட்டு ஒழிந்து போக வேண்டும், நம்மிடமிருந்து இல்லாமல் போக வேண்டும். அதுதான் வழிபாடு. யார் அவனை நல்ல முறையிலே வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா, யான் எனதும் செருக்கருத்தவர்கள் சிறந்த முறையிலே அவனை வழிபாடு செய்ய முடியும். அப்படி யான் எனது என்று தன்முனைப்பு இல்லாமல் யார் ஒருவர் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் பேரானந்தத்தை வழங்குவான். அவனுடைய துன்பங்கள் அனைத்தையும் அவன் நீக்கி வைத்து அருள் புரியும். அப்போ நம்ம கோயில்ல வழிபாடு செய்வது என்பது நம்மை யான் எனது என்னும் செருக்கில் இருந்து விடுபடுத்த வேண்டும். தன்முனைப்போடு கூடிய வழிபாடுகள் இறைவனுக்கு உகந்தவைகளாக இல்லை. அவனுக்கு அதனால எந்த விதமான மகிழ்ச்சியும் ஏற்படாது. இந்த உலகத்திற்கு நாம் வந்திருப்பது, நாம் எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள். அவனுடைய சங்கல்பப்படித்தான் நம்மாலே இயங்க முடியும். நாம் இயங்குவதற்கு அவனே காரணமாக இருக்கிறான். நாம் நிலை பெற்றிருப்பதற்கு அவனே காரணமாக இருக்கிறான். என்னாலே எந்த செயலும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது, எல்லாம் அவனுடைய சங்கல்பம்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று யார் ஒருவர் உண்மையாக உணர்ந்து தன்முனைப்பை விடுகிறார்களோ அவர்கள் இறைவனை உண்மையாகவே வழிபாடு செய்கிறார்கள். வழிபாடு என்பது, அதனாலதான் திருவள்ளுவர் அதை சொல்கிறார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். வானோர்கள் உலகம் தேவ உலகம். தேவர் உலகத்தை விட என்ன சிறந்தது என்ன இருக்கு அப்படின்னா, இறைவனுடைய இறைவன் வசிக்கின்ற திருக்கைலாயம், இறைவனுடைய திருவடி பேரு, இறைவனுடைய திருவடி ஆனந்தம். அப்போ யான் எனது என்னும் செருக்கை யார் ஒருவர் நம்மிடமிருந்து முற்றிலும் நீக்கி வைக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனை உண்மையாகவே வழிபட்டவர்கள். அவர்களுக்கு உண்மையான பேரானந்தம், சாஸ்வதமான ஆனந்தம், எதாலையும் தடுக்கப்பட முடியாத ஆனந்தம் அவர்களுக்கு உண்டாகும். அவனுடைய திருமேனி பஞ்சாட்சர திருமேனியாக இருப்பதோடு கூட அவனுடைய பஞ்ச கிருத்தியங்களையும் தன்னுடைய மேனியின் மூலமாகவே நமக்கு விளக்கி காட்டுகிறான். உடுக்கையை ஒலிப்பதன் மூலமாக அவன் இந்த உலகத்தை படைக்கிறான். அபய திருக்கரத்தின் மூலமாக இந்த உலகத்தை அவன் காப்பாற்றுகிறான். அக்னி ஏந்திய திருக்கரத்தின் மூலமாக இந்த உலகத்தினுடைய உலகத்தை தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான். ஊன்றிய திருவடி மறைத்தலை நமக்கு தெரிவிக்கிறது. மறைத்தல் தொழில் அதன் மூலம் நிகழ்கிறது. தூக்கிய திருவடி நமக்கு அருளல் தொழிலை அவன் செய்வதை குறிக்கிறது. ஆகவே அவனுடைய திருமேனி பஞ்சகிருத்தியங்களை செய்வதை நமக்கு தெரிவிக்கிறது. அவனுடைய திருமேனி திருவைந்தெழுத்தை நமக்கு சொல்லுகிறது. அவன் உடுக்கியை உதர்வதன் மூலமாக இந்த உயிர்களினுடைய மாயாமல பற்றியா இருக்கிறான். நெருப்பு ஏந்தி இருப்பதன் மூலமாக நம்முடைய கண்மமல பற்றி நம்மிடமிருந்து அவன் நீக்கி வைக்கிறான். ஊன்றிய திருவடியின் மூலமாக நம்முடைய ஆணவமல பற்றி நம்மிடமிருந்து அவன் வேறுபடுத்துகிறான். ஆகவே இந்த எடுத்த திருவடியின் மூலமாக இவ்வாறு யாரு மும்மலங்களும் விட்டு இந்த திருவடியை நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அருளை நான் செய்கிறேன் என்பதை நடராஜமூர்த்தத்தின் மூலமாக சிவபெருமான் நமக்கு காட்டுகிறான். அப்படி தூக்கிய திருவடியை அப்படி ஆடுகின்ற அந்த வீசுகின்ற கரம் காண்பிக்கிறது. வளைந்த அந்த திருப்பாதமும் அந்த கையும் காண்பிக்கின்றன. யான் எனது என்னும் பற்றை விட்டு என்னிடம் வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் நான் புரிவேன் என்பதை இறைவன் நமக்கு தன்னுடைய திருவடிவத்தின் மூலமாகவே காட்டுகிறான். அப்படி இவ்வளவு செய்திகளையும் அந்த திருவடிவம் நமக்கு காட்டுவதனாலே அந்த மேனியே அருளாக இருக்கிறது. அருள்தான் திருமேனியாக வந்திருக்கிறது. ஆகவே இந்த உண்மையாக இந்த நடராஜ வடிவத்தை யார் ஒருவர் உணர்வார்கள் அப்படின்னா தற்போதம் அற்றவர்கள், தன்முனைப்பு அற்றவர்கள், மும்மல அழுக்கையும் நீக்கியவர்கள். அவர்கள் இந்த சிவபெருமானை பேரின்பம் தோன்ற அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி பார்த்து கொண்டிருப்பதற்காகத்தான் இறைவன் தில்லையிலே திருநடனம் செய்கின்றான். அந்த பேரின்பம் ஒரு உருக்கொண்டு வந்திருக்கிறது. பேரின்பமே நடராஜ பெருமானாக உருக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த உயிர்கள் எல்லாம் தன்னுடைய கண்ணினாலே அந்த திருவுருவத்தை பார்ப்பதற்காகத்தான் அவன் தில்லையிலே திருநடனம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இறைவனை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்றால் நம்முடைய மும்மல அழுக்குகளும் நம்மிடமிருந்து விலக வேண்டும், தன்முனைப்பு நம்மிடமிருந்து விலக வேண்டும். அந்த நிலையிலேதான் நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி இறைவனுடைய பேரானந்த பெருவாழ்வை நாம் பெறுவோம். சம்பந்தர் பெருமான் சென்று தில்லையிலே நடராஜ பெருமானை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது உணர்விலே வரக்கூடிய இறை உணர்வு, இந்த உயிரிலே இறை உணர்வு தோன்றுவதை இறைவன் என்ன செய்யறானா, இந்த உயிரிலே தோன்றுகின்ற உணர்வை உருவமாக காட்ட வேண்டும் என்று நடராஜ பெருமானாக வந்தான் என்று சேக்கடார் பெருமான் சொல்கிறார். உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒழிவு இன்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றி. ஆகவே உணர்விலே இறைவனுடைய சாநித்தியம் விளங்குகிறது, உயிரிலே இறைவனுடைய சாநித்தியம் விளங்குகிறது. அந்த உயிரிலே விளங்குகின்றதை எதிரில கண்ணால பார்த்தாராம் தில்லையிலே திரு நடராஜ பெருமானாக. அப்படி பெரியவர்களெல்லாம் இந்த நடராஜ பெருமானை சென்று சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய அருள் திருமேனி அவர்களுக்கு விளங்குகிறது, அவனுடைய நடனத்தினுடைய தத்துவம் விளங்குகிறது, அவன் இந்த உலகத்தை எவ்வாறு செயற்படுத்துகிறான் என்பது விளங்குகிறது. அதனால ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள நடராஜ பெருமானை பார்த்தவுடனே ஐந்து புலன்களும் செயலந்து போய்விட்டன. அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக அவனை பற்றி நினைப்பதை தவிர வேறு எந்த சிந்தனை இல்லாமல் அந்த கரணங்கள் போய்விட்டன. குணமரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக மூன்று குணங்களும் தன்னுடைய தாமத குணம், ராஜகுணம், சத்துவகுணம், இந்த மூன்று குணங்களும் சத்துவகுணமாக மாறிவிட்டன. இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்தபேரின்ப வெள்ளத்துள் துளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அப்போ அவருடைய உணர்வுகள் ஒருமைப்பாடு அடைந்து விட்டன. அவன் நேர இறைவனையே அவர் தரிசனம் செய்தவுடனே இறைவன் அந்த தரிசனத்தின் விளைவாக அவரது உயிரிலே எழுந்தருளினான். அவர் இந்த உலகத்தை மறைந்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். இன்ப வெள்ளத்துல போய் விழுந்தா, வெள்ளத்துக்குள்ள யாராவது விழுந்தா திக்குமுக்காடி போய் உயிர் போடும் இல்லையா? ஆனா சுந்தர பெருமான் இன்ப வெள்ளத்திலே மூழ்கினார். மூழ்கின உடனே அவருக்கு என்ன உண்டாயிற்று, மகிழ்ச்சியின் மலர்ந்தார். மேலும் மேலும் அந்த ஆனந்தம் அவருக்கு பெருகும்படியாக சிவபெருமான் செய்தான். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரைகள் வேள்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகுள் தில்லை கண்டேனே. நடராஜ வடிவத்தை நம்முடைய அடியார்கள் மேலும் மேலும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு ஏராளமாக இருக்கின்றது. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் வருகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே, தில்லையிலே திருநடனம் செய்கின்ற மணிக்குன்றாக விளங்கக்கூடிய நடராஜ பெருமானே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானே, இடையராது உன்மேல் எனக்கு அன்பு வர வேண்டும், அந்த வரத்தை எனக்கு தர வேண்டும். பக்தர்கள் எல்லாம் ஆண்டவனிடம் உலகாயுத விஷயங்களே கேட்கறதில்லை. எப்பொழுதாவது ஆண்டவன் தோன்றி வந்து எதிரே வந்து அவனுக்கு உனக்கு என்ன வேண்டும்னா, உன்னுடைய தரிசனமே போதும், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அப்படி மணிவாசக பெருமான் இறைவனை பார்த்து ஒரு வேண்டுதல் செய்கிறார். ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானே, எனக்கு நீ வரம் தருவதாக இருந்தால் உன்னை நினைத்து நான் உருகிக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஆனந்த அனுபவத்தை எனக்கு நீ தர வேண்டும். ஆனந்தம் ஆடரங்கம், ஆகவே நடராஜ பெருமானை பார்த்தா அது ஆனந்தம். அவன் எந்த அரங்கத்தில் ஆடுகின்றானோ அந்த இடமே நமக்கு ஆனந்தத்தை தரும். ஆனந்தம் பாடல்கள், அவன் நிருத்தியம் செய்யும் பொழுது பாடக்கூடிய பாடல்களெல்லாம் நமக்கு ஆனந்தம். ஆனந்தம் பல்லியம், அவனை சுற்றி இருந்து கொண்டு நந்தியம்பெருமான் முழவு வாசிக்கின்றார், நாரதர் வீணை வாசிக்கின்றார். இந்த வாத்திய குழுக்கள் எல்லாமே ஆனந்தம், ஆனந்தம் வாச்சியம். அந்த நடராச பெருமான் ஆடும் பொழுது அடியார்களெல்லாம் தேவர்களெல்லாம் சேர்ந்து ஆடுகிறார்கள், அந்த ஆடல் கூட ஆனந்தமாக விளங்குகிறது. ஆனந்தமாக அகில சராசரம், இறைவன் திருநடனம் செய்யும் பொழுது அவன் ஆனந்தமாக நடனம் செய்யும் பொழுது அதோடு சேர்ந்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் ஆனந்தம் அடைகின்றன. ஆனந்தம் ஆனந்தம் கூத்துகந்தானுக்கே, ஆகவே அவன் அருள் திருமேனி கொண்டு நடனம் ஆடுகிறான். அவனுடைய நடனத்தை யார் ஒருவர் உள்ளபடி தரிசிக்கிறார்களோ, அவனுடைய கூத்தின் தன்மையை யார் ஒருவர் உள்ளபடி உணர்கிறார்களோ, தன்முனைப்பில்லாமல் உணர்கிறார்களோ, மும்மல அழுக்கு இல்லாமல் அவர்கள் யார் ஒருவர் தரிசிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த பிரபஞ்சமே ஆனந்த சுரூபமாக மாறி அமைகின்றன. அவன் ஆடும்பொழுது சகலமும் ஆடுகின்றன. வேதங்கள் ஆட, மிகு ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட, கிளரண்டம் ஏழாட, பூதங்கள் ஆட, புவனங்கள் முழுதாட, நாதம் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தி. அதுதான் மணிவாசக பெருமான் கேட்கின்றார், ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியும் உடையானே. அப்போ இந்த சிவபெருமானை யார் ஒருவர் உள்ளபடி வணங்குகிறார்களோ, வெறும் சாதாரணமாக சில கிரியைகளை செய்து வழிபாடு செய்யாமல், யார் ஒருவன் அவனுடைய படைப்பினுடைய நோக்கத்தை உணர்கிறார்களோ, யார் தன்முனைப்பில்லாமல் இருக்கிறார்களோ, மும்மலத்திலிருந்தும் நீங்கி நிற்கின்ற நல்ல செயல்களில் யார் ஒருவர் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் பேரானந்த பெருவாழ்வினை தருவான். அவர்களுக்கு துன்பமில்லாத வாழ்க்கை அவர்களால் வாழ முடியும். அப்படி தில்லையிலே திருநடனம் செய்கின்ற நடராச பெருமானே உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றார். பாடலை பாருங்க. ஆடல் வல்லான் வணக்கம், பூ மண்ணும் நாம் நான் முகத்தோன், புத்தேளிர் ஆங்கு அவர்கோன், மாமண்ணு சோதி மணி மார்பன், நாமண்ணும் வேதம் வேதாந்தம், விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம், போதத்தால் ஆமளவும் தேட அளவு இறந்த அப்பாலை, சேம ஒளி எவரும் சேரும் வகை, மாமணி சூட் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. நிறுத்தம்னா நடனம், நடனமாடுகின்ற நிலை போற்றி.
4: திருச்சிட்டம்பலம் சைவம்தார் ஆர்யின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிட்டம்பலம்.
5: அறவே அறத்தின் வடிவமாய் உள்ள பெருமானே, சகலம் கண்கான் தகுதி தகுதித்தாக துகளில் தியானம் துறவாது. இறைவன் உருவம் உடையவன் என்றால் அவ்வுருவத்தை கண்ணால் காணுகின்ற பொழுது அது தியானத்திற்கு எளிமையாக நமக்கு கை கொடுக்கும். உருவமுடையவன் என்று சொன்னார். நிஷ்கலம் கட்கான் தகுதி நீடித்து, அங்கனம் இருக்கின்ற பொழுது உருவம் இறைவனை உருவமற்றவன் என்று கூறுவதால் அவனை எப்படி நாம் அடைவது? உட்க ஒடியது ஓட மிக்க பாவனை படியாது ஆவகை அறிது. எனவே அவனுக்கு வடிவம் என்ற ஒன்று இல்லாத காரணத்தினாலே அவனை நம் மனத்தால் பாவித்தல் இயலாதே. இவ்வகையில் நான் எப்படி நான் தியானம் செய்வது என்று மாணாக்கர் ஒரு கேள்வியை கேட்பதை போல் அங்கே வைக்கிறார் நம்முடைய வாகிச முனிவர். அப்படி எனில் அப்பா, அவன் உருவம் உடையவன் அது நிரந்தரம் அல்ல, அது ஒரு லீலைக்காக ஒரு அறக்கருணை மறக்கருணை செய்வதற்காக அவன் ஒரு வடிவத்தை எடுக்கிறான். நிரந்தரமான வடிவமற்ற அந்த பொருளை அவனை சொல்லுகின்ற பொழுது அவன் உருவமற்றவன் என்று சொல்லி காட்டப்படுகிறதே. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லான் என்று சொல்லப்படுகிறதே. வடிவமற்ற அவனை நான் எப்படி தியானத்தால் சென்று அவனை கூடுவது என்று கேட்பாயாயின் எனில், மேவினை நனி உழல் இப்படி நீ சொல்லுவதை மேவினை நனி உணர் இப்படி நீ கேட்கின்ற நீ நான் சொல்லுவதை நன்றாக கேட்பாயாக என சொல்லி அங்கு அழகாக முதல்ல இறைவன் எப்படிப்பட்ட தன்மை அவன், ஏன்னா அவன் வடிவமற்றவன் என்று சொல்லி விட்டாய் அல்லவா, ஆனால் அவன் எப்படிப்பட்ட தன்மை அவன் என்பதை முதலில் சொல்லுகிறேன் என சொல்லி இறைவனது இலக்கணத்தை இறைவனது இயல்பை இறைவனது தன்மையை முதல்ல உபதேசம் பண்றான். இறைவன் எப்படி விமலன், அவன் எப்படிப்பட்டவன், அவன் தூயவன், இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்கியவன், அவன் தூய்மை ஆகையினாலே அவன் விமலன். விமலன் என்றான் நின்மலன் தூயவன். ஓவா நிலைமையன், அவன் எப்பொழுதுமே ஒருபடித்தான நிலைமையை விட்டு நீங்காதவன், எப்போதும் இனியான என்மனத்தை வைக்க ஒருபடித்தான நிலையிலே இருப்பான். உயிர்கள் ராட்சசம் தாமசம் சத்துவம் என்ற முக்குணங்கள் உயிர்கள் இடத்தை மாறி மாறி வருகின்ற காரணத்தினாலே குணங்கள் மாறுபடும் வேறுபடும். ஆனால் இறைவனிடத்தே அந்த குணம் இல்லாத காரணத்தினாலே அவன் எப்படி இருக்கிறான், அவன் உருபடித்தாகவே இருக்கிறான். ஓவா நிலைமையன், என்றைக்கும் உருபடித்தாகவே இருக்கிறான். குணமுக நிவந்தோன், அவன் எப்படிப்பட்டவன், அவன் உருபடித்தாக இருப்பது காரணத்து குணம் உக நிவந்தோம், முக்குணங்களிலே இருந்து அவன் நீங்கியவன். முக்குணம் நல்ல கவனமாக கேட்க வேண்டிய பகுதி, முக்குணங்களில் இருந்து நீங்கியவன், அது ராட்சசம் தாமசம் சத்துவம் என சொல்லக்கூடிய முக்குணங்களில் இருந்து நீங்கியவன். ராட்சசம் தாமசம் சத்துவம் என சொல்லுகின்ற இவைகள் அவனுக்கு இல்லை. உரு இளன், அதனாலே அவனுக்கு யாதொரு வடிவம் என்பது இல்லை. யாதொரு வடிவம் என்பது நிரந்தரமாக இல்லை. அறிவு அறியாமை அகன்றோன், அறிவு அறியாமை அகன்றோன், அவனிடத்தில் அறிவும் அறியாமையும் ஆகிய இறைவன் நம் அறிவு என்றால் இதுவரை தெரியாதது இப்ப தெரிஞ்சதுன்னு அர்த்தம். இப்பந்தான் எனக்கு அறிவு வருது, இப்ப இதுவரை தெரியாமல் இருக்கு. அவன் அறிவு என்பது அவனிடத்தே இல்லாதது. ஏன், அறிவு என்பது இல்லாத இடத்தில் உதிப்பதுதான் அறிவு. ஆனால் இவன் இயல்பாகவே முற்றறிவு உடையவன், அதான் அறிவு அறியாமை அகன்றவன். அவன் முற்றறிவு உடையவன், அறியாமை அகன்றோன், எதையும் அறியாமல் இல்லை, எதையுமே அறியாமல் இல்லை, எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்ற தன்மையில் உள்ள அறிவு அறியாமை அகன்றோன். பொறுப்பினை யோக வியோகம் ஒழித்தோன், இப்ப நாமெல்லாம் மாயாகாரியமாகிய நம்முடைய இந்திரியங்கள் முதலான கருவிகளை கொண்டு உலக பொருள்களில் தொடர்பு கொள்ளுகிறோம். அந்த கருவிக்கரணங்கள் இல்லாத நிலையிலே நாம் உலக பொருள்களின் தொடர்பை ஒழித்திருக்கிறோம், அறியாதிருக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மை போன்ற அன்றி கருவிக்கரணங்களோடு கூடி உலகத்தை அறிபவன் அல்ல. அவன் ஒன்றை அறிவதற்கு எதையும் சார்வதில்லை, கருவிக்கரணங்கள் தேவையில்லை. இப்ப நான் ஒன்று கேட்கணும்னா காது இருக்கணும். இந்த காது என்று புலன் இருந்தால்தான் நமக்கு என்னது அங்கே நான் அதை பயன்படுத்தி அறிய முடியும். கண் காது மூக்கு நாக்கு முதலிய இந்திரியங்கள் முதலானவர்கள் இருந்தால்தான் நான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அந்த இந்திரியங்களும் உள்ளிருக்கிற புலன்களோடு பொருந்த வேண்டும். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் என சொன்னால், கருவி கரணங்களோடு கூடி எதையும் அறியக்கூடிய தன்மையில் அவன் இல்லை. அப்ப கருவிகரணங்கள் இல்லை. அப்ப கருவிகரணங்கள் இல்லாததாலே அவன் அறியாமலும் இருப்பதில்லை. கருவிகரணங்கள் இல்லாததாலே அவன் எதையும் அறியக்கூடிய தன்மையில் இல்லை என்று கொள்ளாதே. கருவிகரணங்கள் இல்லாவிட்டாலும் அவன் எல்லாமே அறியக்கூடிய

பாவித்து அந்த காவிரியில நீராடுகிறார். அப்படி காவிரியிலே நீராடுகின்ற அந்த சமயத்துல இப்படி மூங்கி எழுகின்ற பொழுது கழுத்தில் இருந்த அந்த முத்து மாலை இப்படி கலன்று கீழே ஆற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. மாலை கலந்து இப்படி ஆற்றுல விழுந்துட்டு ஆக அழகாக இருந்த அந்த முத்து மாலை என்ன செய்தது, கலன்று ஆற்றுக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்தவுடன் என்ன செய்வார், பெருமானே என் கழுத்திலே கிடந்த மாலை கங்கை இந்த காவிரியில் விழுந்து விட்டது, அது நீரே கொள்ளும், நீரே ஏன்று கொள்ளும். இது எங்க நடந்தது, காவிரி நதிக்குள்ளே சோழ மன்னன் செய்த செயல். அதற்கப்புறம் ஒன்றும் இல்லாதவராகி என்ன செய்கிறார், கோயிலுக்கு வர்றார். வருகின்ற பொழுது அங்கே அபிஷேகம் நிறைவேற திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அப்பொழுது சிவாச்சாரியார் அவர் காவிரியினுடைய அந்த புண்ணிய நீரை தலையிலே சுமந்து வந்து சுவாமியினுடைய அபிஷேகத்திற்கு வைக்கிறார். அப்படி வைக்கின்ற பொழுது அதை கண்ணார முன்னிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சோழ மன்னன். எப்பொழுதுமே அபிஷேகம் நடக்கின்ற பொழுது கண்ணால பார்க்கணும். அபிஷேகத்தை பார்க்கின்ற பொழுது நாம் எந்த செயலும் செய்தல் கூடாது. இதைத்தான் நான் குறிப்பா சொல்ல முடியும். அபிஷேகம் பார்க்கின்ற பொழுது கண் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கும். அபிஷேகத்தை காணுதல் என சொல்லக்கூடியது நம்முடைய மலம் கழுவுதல் அர்த்தம். எனவே வைத்த கண்ணை எடுக்காமல் அப்படியே சோழ மன்னன் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிவாச்சாரியார் குடத்தை கவிழுகின்ற பொழுது அந்த குடத்தின் உள்ள இருக்கின்ற இவர் கழுத்திலே காவிரி ஆற்றில் விழுந்த அந்த முத்து மாலை சிவனது கழுத்திலே சென்று விழுகிறார். சிவமே ஆகையினாலே எல்லாம் அறிவார், அவர் உள்ள கிடக்கையையும் அறிவார். ஆகையினாலே அவன் கருவி கரணங்கள் கொண்டுதானே இல்லை, ஆகையினாலே பெருமானாரவன் எல்லாம் அறிகின்ற ஒரு தன்மை உண்டு. இதே போல அர்த்த சிவாச்சாரியார் கோயிலுக்குள்ள அங்கே யா வேள்வி அக்னி குண்டம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அக்னி குண்டம் செய்து கொண்டிருக்கிறவர் ஒரு சோழ மன்னன் வர்றார். அப்படி அக்னி குண்டம் செய்து கொண்டிருக்கிற அங்கிருந்து அந்த யாக குண்டத்திலே நெய்யையும் பொரியையும் இட்டு வேடு செய்கின்ற அந்த அரத்த சிவாச்சாரியாருக்கு சோழ மன்னனானவன் அகம் மகிழ்ந்து ஒரு செம்பட்டு ஆடையை பரிசாக கொடுக்கிறார். அவர் செம்பட்டு ஆடையை பரிசாக கொடுத்த உடனே அந்த யாக சிந்தனையிலே இருக்கின்ற அரத்த சிவாச்சாரியார் அதை வாங்கி குண்டத்துக்குள்ள போட்டார். யாக சிந்தனையை வாங்கி குண்டத்துக்குள்ள போட்டார். குண்டத்துக்குள்ள போட்ட உடனே இந்த சோழ மன்னன் பார்க்கிறான், நாம் அவரை எவ்வளவு மதித்து அவருக்கு இந்த செம்பட்டாடையை கொடுத்தேன், அது தனக்கென்று வைத்துக் கொள்ளாது, அதை நம்முன்னே அக்னியிலே போட்டு விட்டானே என சொல்லி மனசுல ஒரே நெருடல். அடுத்த சிவாச்சாரியர் இதை ஏன் செய்தார் என்று மனசிலே நெருடல். அப்படி நெருடலோடு சென்று மூலவரை தரிசிக்க செல்வார். மூலவரை தரிசிக்க செல்லுகின்ற பொழுது எந்த செம்பட்டு ஆடை அக்னி குண்டத்தில் இடப்பட்டதோ அந்த செம்பட்டு ஆடை அந்த பெருமானுடைய திருவரையிலே அங்கே இருக்கிறது, மேலே சாத்தப்பட்டு. ஆகையினாலும் இதை யாரேனும் கூறி தெரிவித்துதான் இறைவன் அறிய வேண்டும் என்பது அல்ல. கருவி கரணங்கள் இன்றி சர்வ வியாபியாக இருந்து எல்லாவற்றையும் ஒருங்கி அறியக்கூடிய ஆற்றல் நம்முடைய சிவபெருமான் குருவனுக்குத்தான் உண்டு. ஆகையினாலே பொறிவினை யோக வியோகம் ஒழித்தோம். எனவே நம்மை போல கருவிகளோடு கூறி உலகத்தை அறிபவனும் அல்ல. அவனுக்கு கருவி கரணங்கள் இல்லாத காரணத்தினாலே அவன் எதையுமே அறியாமல் இருப்பதும் அல்ல. சர்வ வியாபியாக இருந்து எதையுமே நன்றாக அறியக்கூடிய ஆற்றல் அப்பெருமானுக்கு உண்டு. தூமன சந்தர்ப்பத்தோடு சகலம் கலை எங்கனும் தீர்வு இரிய இருந்தோன். இந்த நடை கொஞ்சம் கடினமாக இருக்கும். நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால் என்ன அலைகளுக்கு தகுந்தபடி நம்முடைய உணர்வுகள் மாறும், என்ன அலைகளுக்கு தகுந்தபடி உணர்வுகள் மாறும். அத்தோடு மட்டுமல்லாது நான் இருக்கின்ற பொழுது நனவு நிலை கனவு நிலை என்று இந்த நிலை மாறும். ஆக என்ன அலைகளும் மாறுகின்ற பொழுதும் நாம் விகாரமாக நடப்போம். அங்கே சொல்லுகின்ற பொழுது அங்கே நனவு கனவு முதலிய செயல்களும் நம்மிடத்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தூமணம் சங்கற்பத்தோடு சகலம் கலை எங்கனும் தீர்வு இரிய இருந்தோம். ஆனால் அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் என சொன்னால் என்ன அலைவுகளால் வேறுபடாதவன், நனவு கனவு முதலியவர்களால் உணர்வு

0: வேறுபடுகின்ற அந்த தன்மையும் இல்லாதவன். என்ன அலைகள் அவரை மாற்றார்? ஒரு சமயம் கூர்மையா இருக்கிறது, ஒரு சமயம் சினந்திருப்பது, அது கிடையாது. எப்போதும் இறைவனாகவே நம்முடைய பெருமான் இருப்பார். நனவு கனவிலே இந்த உயிர்களானது உழன்று வருவதைப் போல, உணர்வுகள் மாறுவதைப் போல உணர்வு அவனுக்கு இல்லை. அத்தோடு மட்டுமல்ல, பொங்கிய மதி ஆந்தாரம் மடித்தோன், இதான் ரொம்ப முக்கியம். தனக்குள்ள கரண அறிவினால் உண்டாகுகின்ற தன்முனைப்பை கெடுத்திருப்பவன், அவனுக்கு தன்முனைப்பு என்கின்றது இல்லை. தன்முனைப்பு என்பது சிவத்திரம் ஒன்றும் கிடையாது. நானே மேலானவன், என்னை நீங்கள் வணங்குங்கள், நானே பதி என்ற அந்த தருக்கு செருக்கு நம்முடைய சுவாமியிடம் கிடையவே கிடையாது. எப்படி அவன் நம்மிலும் என்ன செய்ய நம்மை செய்கிறான்? அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. நாம் செலுத்துகின்ற அன்பினை விட அவன் செலுத்துகின்ற நம்மை செலுத்துகின்ற அன்புதான் பெருசாக இருக்கும். அந்த செருக்கு இருந்து அப்படி செய்யணுமா? லேசாக ரெண்டு செய்தியை தெரிந்து விட்டால் நாம தற்கிறோம். எனக்கு 10 தேவார பதிகங்கள் தளவாடமா தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அதை செய்ய வல்லவன், இதை செய்ய வல்லவன் என்று ஒரு செருக்கு நம்மிடத்தே ஏற்படும். ஆனால் நம்முடைய பரம்பொருளாக எம்பெருமான் எல்லாம் அறிந்திருக்கின்ற தன்மையுடையவனாக இருந்தாலும், எதையுமே சங்கல்ப மாத்திரமே செய்யக்கூடிய ஆற்றல் அந்த பெருமானிடத்தே இருந்தாலும், அப்பெருமானிடத்தில் தன்முனைப்பு என்பது இல்லாது இருக்கின்றார். ரொம்ப முக்கியம். பொங்கிய மதி ஆங்காரம் அடித்தோன், விதியால் அபாயன் பேர்பட்டவனை கருவி கருவணங்களால் அறியப்படாதவனா இருக்கின்றான். கருவி கரணங்களால் அறியப்படாதவன் ஏன்? இந்த கருவி கரணங்கள் என சொல்லக்கூடியது அவைகள் ஜடப்பொருள். அவைகளால் ஒன்று அறியப்பட்டது என்றால் அதுவும் ஜடமாகி அழியக்கூடிய பொருளாய். ஆகையினாலே கருவி கரணங்களால் அறிய முடியாத ஒரு பொருளாக இருக்கின்றான். விதியால் அபாவன், அதைத்தான் அவன் ஏனைய பொருள்கள் கருவியால் அறியப்படுபவன் அன்று. அவனை பாவா பாவத்து, அவன் பாவனையில் அப்போதை அகப்படுவானா? அகப்படுமாட்டானோ? எனில் உயர்வரு அபாவம் ஒழித்து, உயர்வல்லாத பாவிக்கப்படான் என்பதை ஒழித்து அவன் பாவத்திற்கு அகப்பட மாட்டான் என்று நினையாதே. பாவத்திற்கு அகப்பட மாட்டான் என நினைக்க, வாக்கு மனம் கழிய நின்ற மறையோனேங்கிற, வாக்குக்கு அப்பாற்பட்டவன், மனதிற்கும் அப்பாற்பட்டவன், மனம்தானே பாவனைக்கு காரணம். ஆகையினாலே நமக்கு அப்பாற்பட்டவன் என நினையாது, மனாதீத கோச்சரனாக இருந்தாலும் அவப்பட நினையாது, நீ அவனை பாவனை செய். அப்ப அவனை ஏன் அபாவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பாவனை கெட்டாதவன் என்று நூல்கள் சொல்லுகிறதே. அப்ப அதுக்கு என்ன பண்ற? அதை பெரு சொல்றான்ப்பா, இதை முடிச்சிட்டு சொல்றேன். ஆனால் அவன் அபாவன் என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டு அவனை பாவனை செய்யாமல் விடாதே. அவன் பாவனைக்கு அகப்படுவான். எந்த மாதிரி பாவனைக்கு அகப்படுவான்? அதுதான் இங்கு ரொம்ப முக்கியம். அரும் பாவத்து உற்றவன், அருமையான பாவத்திற்கு உட்பட்டவன். எந்த பாவத்திற்கு உட்படுகிறான் என சொன்னால், பாவனை செய்கின்ற ஆன்மாவினுடைய பக்குவத்தன்மைக்கு அவன் அகப்படுகிறான். எப்படி இந்த ஆன்மா எப்படி பக்குவத்துக்கு வரணும்? இதுவரை நான் அறிந்தது, இதுவரை நான் உணர்ந்தது, இந்த கருவிக்கரணங்கள், இந்த கருவிக்கரணங்கள் எல்லாம் ஜடப்பொருள். நான் கருவி கரணங்களாகவே இருந்து விட்டேன். என்னில் அந்த கருவி கரணங்கள் வேறு, அது சடப்பொருள் என அந்த கருவி கரணங்கள் இருந்து நீங்கி தெளிந்து இறைவன் தன்னில் வேறானவன் என்று நினையாது, நானும் அவனே என்று ஒன்றாய் கலந்து நிற்கின்ற கலப்பினை உணர். அது ரொம்ப முக்கியமான பகுதி. இறைவன் ஒன்றாகவும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான், வேறாகவும் இருக்கிறான். அந்த கலப்பை மறந்துடாதப்பா. அவன் எப்படிப்பட்டவன்? முதல்ல அவன் நினைக்கிறோம்னா கருவி கரணங்கள் இருந்து நீங்க, ஏனெனில் இது மாயைக்குத்தான் இந்த கருவி கரணங்கள் இழுத்து சொல்லும். கருவி கரணங்கள் இருந்து நீங்க நிலையிலே அந்த பெருமானானவன் அவன் நான் என்ற ஒன்று மனதிலே வைத்துக்கொண்டான், அவனாகிறேன் என்ற பாவனையில் நின்று இருக்காயாக. அப்படி நான் அவனில் கலத்தல் கூடும், ஏன் அவன் என்னில் கலந்திருக்கிறான், அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் என்னுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து, ஒன்றாய் உடனாய் வேறாக என்னோடு இருக்கின்ற அவனை நான் இப்பொழுது அவனாக மாறி காண்பேன் என சொல்லி அந்த பாவனையிலே இரு என்று அழகாக உணர்த்தி காட்டுறான். என்ன அர்த்தம்? முதல்ல தத்துவ கூட்டங்களில் இருந்து விடுபடணும், இரண்டாவது அவன் பாவனைக்கு அகப்படுவான், அதுல மாற்றமே இல்லை. அப்ப அபாவன் என்று ஏன் சொல்லப்படுகிறதுக்கு பின்னால சொல்லி காட்டான். அபாவன் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதற்கு பின்னால சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கின்ற பொழுது அதுல இறைவனை பற்றி இன்னொரு இலக்கணத்தை மீண்டும் சொல்லி காட்டுகிறான். இறைவன் எப்படிப்பட்டவன், யாரை பற்ற போகிறாய் தெரியுமா? ஏது காலம் செற்றோன், தன்னுடைய செயல்கள் எதையும் கட்டுப்படுத்துகின்ற காலமோ வேறு எதுவுமே அவனை இல்லை. அவனுடைய செயலை எதுவும் கட்டுப்படுத்துவது இல்லை, செயல்கள் எதையும் கட்டுப்படுத்துவது இல்லை. அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அரக்கர்கள் வந்து கொடூரத்தன்மை பலம் வந்து எப்ப இருக்கும்னா இராக்காரத்துல தான் இருக்கும். அதனால அவருக்கு நிசிசரர்னு பேர். அதுலேயும் இந்த பகல் முடிந்து இரவு வருகிற அந்தி நேரத்துல ரொம்ப கோரமா இருக்கும். ஆனா உச்சி வேலைகளில் அவங்களுக்கு எந்த சக்தி இருக்காது. ஏன்னா சில பேர்களுக்கு ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றலை காலம் கட்டுப்படுத்தி விடும். அதனாலதான் தாடகை வதம் செய்கின்ற முற்படுகின்ற பொழுது ராமபிரான் எனக்கு விஷாம்சர சொல்றார், எப்பா இந்த பகல் பொழுது முடிய போகிறது, முடிந்த அந்தி பொழுது வரப்போகிறது, அந்தி பொழுது வந்தால் இந்த அரக்கர்களுக்கு அதிக பலம் வந்துவிடும், அப்பொழுது நீ சிரமப்பட வேண்டியிருக்கும், இப்பொழுதே பானத்தை விடுகிறார், இந்த காலம் வருவதற்குள்ளாக பானம் விடுகிறார், உடனேதான் பானத்தை போட்டார். எனவே சிலவருடைய செயலுக்கு காலம் கட்டுப்படும், சிலவர் செயல்களுக்கு வேறு கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் இறைவன் எப்படி, ஏது காலம் செற்றோன், அப்பெருமானது செயலினை கட்டுப்படுத்துகின்ற காலமோ எதுவுமே இல்லை என சொல்லி காட்டி, அப்பேற்பட்ட அந்த பெருமானை இன்னும் எப்படிப்பட்ட தன்மையுடையவர் என்று சொல்லி காட்டுகிறார். தீண்டல் போகோன், தீண்டல் போகன், ஒரு பொருளிலும் தோய்வு உடையவன் அல்ல, ஒரு பொருளிலும் தோய்வு உடையவன் அல்ல. உதாரணமாக நம்முடைய சிவாலயத்திலே கல் விக்கிரகத்தில் வைக்கிறோம், இந்த கல் விக்கிரகமே சிவம் இல்லை. ஏனில் அந்த கல் விக்கிரகம் என சொல்லக்கூடியதிலே காலப்போக்கிலே வெள்ளத்தாலோ அக்னியினாலோ அது சிதலம் அடைகின்ற பொழுது அப்ப சிவம் என்னாச்சுன்னு நினைக்கக்கூடாது. எனவே இந்த பொருள் அவன் கலந்திருப்பானே தவிர கலந்திருக்கின்ற பொருளில் அவனே ஆக இருப்பதில்லை, ஒரு பொழிலும் தோய்வு உடையவன் அல்ல. ரொம்ப கவனமாக கொள்ள வேண்டியது. அதாவது சில காலங்களில் சிவலிங்கம் சேதப்படும், வெள்ள காலங்களிலும் அக்னி சில இடத்துல ஏற்படுகின்ற பொழுதும் என்ன செய்யும் என சொன்னா அந்த சிவலிங்கங்கள் சேதப்படும். இதெல்லாம் லிங்க வகைகளில் அந்த கும்பாபிஷேக வகைகளில் சேரும். அப்போ சிவலிங்கத்தை மாற்றுவாங்க. அப்போ சிவலிங்கத்தை மாற்றுகின்ற பொழுது ஒரு விதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த சிவலிங்கத்திலும் அது சேதப்பட்டதாலே சிவனுக்கு ஏதும் நேர்ந்தது என்பது பொருள் அல்ல. அப்போ அந்த சிவலிங்கத்தை என்ன செய்வார்கள் என சொன்னார், பழைய சிவலிங்கத்தை அந்த கருவறைக்கு உள்ளேயே அதை வைத்து மூடிவிடுவார்கள். கருவறைக்கு உள்ளேயே மூடிவிட்டு புதிய ஒரு சிவலிங்கத்தை உத்தரவு பெற்று பிரதிஷ்டை செய்வார்கள். ஆனால் என்ன விதி சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னால், மூலவராகிய சிவலிங்கத்தை மாற்றுகின்ற பொழுது ஏற்கனவே ஒரு இடவதேவர் முன்னால் இருப்பார். இப்பொழுது வேறு ஒரு சிவலிங்கம் வைக்கின்ற பொழுது ஏற்கனவே இருக்கிற இடவதேவரோடு சேர்த்து இந்த இடவதேவரோடு சேர்த்து வைக்கணுமா, ரெண்டு இடவதேவர். அதனால சில கோயில்களில் பார்த்தோம்னா மூலவர் ஒருவர் இருப்பார், முன்ன ரெண்டு இடவதேவர்கள் அடுத்தடுத்து உட்கார்ந்துருப்பாங்க, அடுத்தடுத்து இப்படி இருக்கும். அதனுடைய பொருள் என்னவென்றால், மூலமாய் இருந்த இதற்கு முன் இருந்த சிவலிங்கம் பின்னப்பட்டு விட்டது, அதை மாற்றி இருக்கிறார்கள், உத்தரவு பெற்று மாற்றி இருக்கிறார்கள் அர்த்தம். ஆகையினாலே சில பொருள்களிலே அவன் கலந்திருந்தாலும் கூட அதில் அவன் தோய்வடைவதில்லை. ஆக தீண்டல் போகேன், தீண்டாது ஆதல் போகேன், ஆனால் எப்பொருளையும் விட்டு அவன் நீங்கி இருப்பவனும் இல்லை. ஆனால் அதை விட்டு நீங்கவும் இல்லை. அதனால்தான் கருவறைக்குள்ளேயே வைத்து விடுகிறார்கள். அவன் இன்னும் நீங்கவில்லை என்ற பாவனையினாலே தான் அந்த பழைய மூர்த்திக்கு உள்ள இடவதேவரை வைத்து புதிய மூர்த்திக்கு புதிய இடவதேவரை வைப்பார்கள். மாண்ட ஆகமடைதல் போகான். அவன் உடம்போடுதான் எதையும் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அகரல் போகோன், உடம்பினை நீங்கி இருப்பதும் அல்ல. உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொரு கண்டேன். எனவே அவன் எல்லா உடம்புகளிலும் இருக்கிறான், தான் ஒரு திருமேனி எடுத்தும் இருப்பான். அகரல் போகோன் விகற்பம் மேவோன், என்றைக்குமே மாறுதல் என்பது அவன் இல்லை. என்றைக்கும் ஒருபடித்தான தன்மையிலேயே அவன் இருப்பான். விகற்பமேவன் தரிப்பது தவிர்ப்பவன், தனக்கு ஆதாரம் என்று எதையுமே இல்லாதவன். பற்றுக பற்றற்றான், பற்றினேன் பற்றற்றான், எதையுமே தனக்கு ஆதாரமாக அவன் கொள்வது இல்லை. இப்ப நான் இருக்கணும்னு எனக்கு ஆதாரம் இப்போ எது? நாற்காலியில் உட்கார்ந்து இந்த நாற்காலிக்கு ஆதாரம் பூமி. ஆனால் இறைவன் பற்றுக பற்றற்றான், பற்றினேன் பற்றற்றான் என்பது எதையுமே தனக்கு ஆதாரமாக இல்லாது தரிப்பது தவிர்த்தோன், ஒரு ஆதாரம் இல்லாமல் இருப்போன். இச்சை மட்டு ஆசிரியம் செற்றோன், ஒரு பொருளிலே ஆசையையும் ஒருவரை சார்ந்திருத்தும் ஆகிய இரண்டும் இல்லாதவன், எப்பொருளிலும் ஆசையும் இல்லாதவன், யாரையும் எதற்கும் சார்ந்திருக்க வேண்டிய தன்மையும் அவன் இல்லாதவன் என்று அங்கு சொல்லி காட்டவன். சரி, இப்பேற்பட்ட ஒரு பெருமானை இவன் அபாவன் ஆவது எற்று, மாற்றம் மனம் கழிய நின்ற மலையோனே சொல்லியிருக்கேளே, இந்த மனதிற்கும் எட்டாதவன் என்று சொன்னால் அப்ப அதற்கு பொருள் என்ன என்று அழகாக ஒரு கேள்வியை கேட்கிறார். இதற்கு அபாவன் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னா, சில இடத்துல நாம கவனமா பொருள் கொள்ளணும். இறைவனை சொல்லுகின்ற பொழுது ஊரிலான், பேரிலான், குணம் குறியிலான் என்று சொல்லி காட்டப்பட்டது. ஊரிலான், பேரிலான், குணம் குறியிலான், இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல திருவாசகத்துல ஒரே ஒரு இடத்துல நிந்தா சுதின்னு ஒண்ணு வருகிறது. இறைவனை இயேசுவதை போல ஒரு பாடல் இருக்கிறது, நிந்தா சுதின்னு பேரு. உரை தரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய், விடை தருவேனை விடிது கண்டாய், விடில் வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன். பார்த்தா கண்டந்தறி என்று நான் சொல்லுவேன், யார் இறைவனை நான் படிப்பேன் என சொல்லி காட்டுகிறான். எப்படி கண்டம் கரியேன் என்று நான் உன்னை சொல்லுவேன், கண்டம் கரியேன். கண்டம் கரியன் என்ன பின்னர் நினைச்சுதான், வேறு நஞ்சு உன் மழை தரு கண்டன், உன்னை கருங்கண்டன், கண்டங்கரியன், கண்டங்கரியன் என்று சொல்லுவேன். குணமில்லை, குணமில்லாதவன் என்று நான் ஏசுவேன். மானிடன், நீயும் என்னை போல் வடிவம் இருக்கிற காரணத்தில் மானிடன். தேய்மதியன், அறிவு குறைந்தவன் என்று சொல்லுவேன். பழைதரு மா பரன், ஒரு பழைய பஞ்சாங்கம் என்று உன்னை நான் ஏசுவேன். என்றென்று அறைவன் பழிப்பினையே, இப்படியெல்லாம் உன்னை ஏசுவேன். அப்ப இந்த இடத்துல கவனமா கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, நஞ்சு உன் மனிதர் கண்டம், அவன் கண்டம் கரியன்னா அவனுடைய கண்டம் நீளமாக இருக்கிறது, அவனுடைய அருளின் வெளிப்பாடு நீலகண்ட மூர்த்தத்தை சொல்லி காட்டுறான். நம்ம யாராவது சொன்னா அவன் கண்டங்கரியப்பையா அப்படி ஏசுவன் இல்லையா? ஆனா இங்கே கண்டம் கரியன்னா நீலகண்டன் ஆகிய மூர்த்தம், மலைதரு கண்டன், குணம் இலிங்கிறார். இந்த குணம் இலி என்பதற்கு விளக்கத்தை நான் பின்னால சொல்றேன். குணம் இலி மானிடன், மானிடன்னா மனுஷன் அர்த்தத்தில் விடாது, மானிடன், வலக்கையில் மானை தாங்கியவன். எப்படி அதை நின்ன செய்து கொண்டு வர்றார் பாருங்க, மானிடன். தேய்மதியன், அறிவு குறைஞ்சவன் அர்த்தம் இல்ல, தேய்ந்து போகின்ற அந்த சந்திரனை சடையிலே வாழ்ந்தவன். தக்கன் யா சாபத்தினாலே தேய்ந்து அழிந்து கொண்டிருக்கின்ற சந்திரனை அணிந்தவன், அதான் தேய்மதியன். பழைதரு மாபரன், பழைய பஞ்சாங்கம் என்பதல்ல, முன்னையை படம்பொருட்கும் முன்னையை படம்பொருள் என்று அறைவன் பழிப்பினையே. எனவே இதுல நாம வந்து நிந்தாசுதியில எது சரியான பொருள் என்று சொல்லணும். இப்ப இந்த இடத்துல குணம் இலின்ட்டார். இந்த குணம் இலி என சொல்லுகின்ற பொழுது அதே நேரத்துல நம்முடைய நூல்களில திருக்குறள் சொல்றார், கோளில் பொறியில் குணவிலமே என் குணத்தான் தாளை வணங்காதே, என் குணத்தான் தாளை வணங்காதே, என் குணத்து உலோமே என்று நாவுக்கரசி சுவாமி சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல குணம் இலின்னு மணிவாசகர் சொல்றார், ஆனால் என் குணத்தான் என்று சொல்லுகிறோமே என்றால் என்ன பொருள் என்றால், குணம் இலி என்றால் அதற்கு பொருள், குணம் இலி என்றால் குணம் இரண்டு வகைப்படும். ஒன்று மாயா குணம். மாயா குணம் என சொல்லக்கூடியது ராட்சசம், தாமசம், சத்துவம், இது உயிர்களைத்தான் பற்றும். இந்த குணம் இல்லாதவர் என் குணம் என சொல்லக்கூடியது இறைவனது அருகுணம். மனநாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவியில் ஆற்றல் உடைமை, வரம்புயில் இன்பம் உடைமை என சொல்லக்கூடிய. எனவே குணம் எண்குணம் என்பது எட்டு குணத்தை குறிக்க, குணம் இலி என்பது மாயா குணத்தை குறிக்கிறது. இதே போல பாவன் என்றால் பாவத்திற்கு அகப்படுவான். அபாவன் என்றால் எப்படி, அபாவன் என்றால் எந்த ஒரு ஆன்மாவானது நான் சொன்ன நிலையிலே இருந்து பாசத்தலையால் கட்டுண்டு பாவனை செய்ய முற்படுகிறானோ அவனுக்கு அந்த பாவனைக்கு எட்டாதவன் அர்த்தம் எடுத்துக்கொண்டான். நல்ல கவனமா கொள்ள வேண்டிய பகுதி. இவன் அபாவம் மாதல் எற்று, இவன் அபாவன் என்று சொல்லப்படுது எதனால் என்றால், குறியுடன் கூடான் பாசப்பொருள்களை கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மா என்னதான் தியானம் செய்தாலும் உணரப்படாத பொருளாகவே தியானத்திற்கு எட்டாமல் இருப்பான். அதான் வாக்கு மனம் கிளிய நின்ற மறையவன். ஆதலால் உலகம் அவனை அபாவன் என்று அறிவு வீடா. எனவே அவர்கள் பாச தலையோடு கட்டிருந்து அவர்கள் தியானத்திற்கு முற்பட்டாலும் அது சரியான ஒரு தியானம் என்று ஒன்று இல்லாத காரணத்தினாலே அதற்கு அவன் அகப்பட மாட்டான். எனவே தியான முறையிலே யாரெல்லாம் சிந்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அகப்படுகின்ற பாவனாக இருக்கிறான். ஆனால் அதே சமயத்திலே பாச தலைகளோடு கட்டுண்டு அங்கே அலைபாகின்ற மனத்தோடு இருக்கின்றவன் என்னதான் அவன் பாவனை செய்து தியானத்திலே இருந்தாலும் அவனுக்கு அவன் புலப்பட மாட்டான். ஆகையினாலே தான் அவனை நோக்கித்தான் அபாவன், இந்த பாவனைக்கு எட்டாதவன். எனவே முறையாக பாவனை செய்பவர்களுக்கு எட்டுபவன், முறை சற்று பிசகி அங்கே மனம் ஒருநிலைப்படாத நிலை இருக்கின்ற பொழுது பாசத்தலையில கட்டுண்ட ஆன்மா அந்த ஆன்மாவினுடைய பாவனைக்கு இறைவன் எட்டுதல் மாட்டான் என்று அழகாக இங்கே நம்முடைய பெருமானவர் சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவனுடைய தன்மையையும் இன்று நமக்கு அவன் பாவன் என்பதற்கு பொருளையும் அபாவன் என்பதற்கு ஒரு தன்மையையும் சொல்லி இறைவன் எப்படிப்பட்ட தன்மையை உடையவன் என்ற இலக்கணத்தை நாம் மீளவும் நமக்கு நினைவூட்டும்படியாக நம்முடைய வாகிசமுனர் குறித்து சொல்கிறார் என சொல்லி இப்படி சிவோகம் பாவனையில் இருக்கின்றவர்களுடைய பெருமையை சொல்லி அடுத்து 69வது அகவலாகிய சத்தினி பாதம் என்பதை உபதேசமாக செய்ய தொடங்குகிறார் என்பதை கூறி அந்த சத்தினி பாதம் என்ற 69வது அகவலை அடுத்த அமர்விலே திருவருள் துணையோடு சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டமனம் ஆதிவாணிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய பூண்ணியர் வாழிய நீதி வாழிய நீள் புவி வாழிய கோதியில் சைவ குலமிக வாழியவே திருச்சிற்றம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: ஓதும் அன்பர்தம் உள்ளம் உருக்குமார் சிதவரமுதத் திருவாசகம் நாதனாரடிக்கன்பு நவிற்றிய வாதவூரரை

0: பார்வதிவாசகர் மரடி வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே திருவாசகம் போற்று திருவகவல் 75வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த போற்று திருவகவல் என்பது உயிர்கள் தோன்றுகின்ற நிலையில இருந்து அது முத்தியை பெறுகின்ற வரையிலும் உலகியலிலே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் சொல்லி, உலக வாழ்விலே வருகின்ற துன்பங்களை எல்லாம் சொல்லி, அதற்கு மேலே தெய்வ பக்தி வந்து சிவபக்தி வந்து சிவனை அடைகின்ற வரையிலும் உள்ள துன்பங்களையும் சொல்லி, அதன் பிறகு சிவனை போற்றி போற்றி என்று பாடுகிறார். உலகியல் வாழ்விலையும் துன்பம் இருக்கிறது, அருளியல் வாழ்விலையும் துன்பம் இருக்கிறது. சிவபக்திக்கு வந்துட்டா ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி அருளை அடைய முடியாது. உலகியல் வாழ்வில உள்ளவனுக்கு கூட துன்பம் கொஞ்சமா இருக்கும், அருளியலிலே செல்கிறவனுக்கு துன்பம் அதிகமாக இருக்கும். மெய்த்தெய்வம் எது பொய்த்தெய்வம் எது என்று தெரிந்து அதன் பிறகு அந்த மெய்த்தெய்வத்தின் நெறியிலே நின்று அந்த நெறியிலே கொஞ்சமும் மாறாதிருந்து அதை முறையாக அனுட்டித்து அந்த சாமி கிட்ட அருளை பெறதுக்குள்ள சாமானியம் இல்லை. அது வந்து முள்ளும் கல்லும் நிறைஞ்சு கிடக்கிற மேடும் வள்ளமுமா கிடக்கிற காட்டை வாங்கி செப்பனிட்டு தண்ணி வாய்ச்சி அதுல வந்து நெல் விளைய வைக்கிற மாதிரி தான். அந்த தாய்மார சுவாமி அப்படியே சொல்லிட்டார், காரார அணவ காட்டை களைந்து அதை கண்ட அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மேன்மேல் பாராதி அறியாத மோனமா வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராக மட்டும் மா மாயவன் பறவை அணுகாத வண்ண நேராக நின்று விளை போகம் புசித்துந்த உயித்துந்த நின்னன்பர் கூட்டம் இத நினைவின்படிக்கினி முன்னின்று காப்பதே நின்னருட்பாரம் என்றும் ஆறாரும் அறியாத சூதான வெளியில் வெளி ஆகின்ற துரியமயமே அண்ட உயிர் இரண்டமும் அடங்கு ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே என்று பாடு. அதனால பத்தி பண்ணனா முத்தி அடைச்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. பத்தி முறையாக பண்ணுதல், அந்த பத்தியை முறையாக பண்ணி அதுல மாறாது இருந்து வைராக்கியமா பத்தி பண்ணி அதுல செய்ய வேண்டிய செயல உருப்படியா செய்து அதுல குற்றம் வராதபடி நடந்து ஆண்டவன் அருளை பெறும். எல்லாவற்றிற்கும் அவனுடைய அருள் இருக்கும். அருள் இல்லையானால் இந்த லோகத்திலையும் வாழ முடியாது, அந்த லோகத்திலையும் வாழ முடியாது. அதனால இதுல சமயங்களிலிருந்து மற்றைய சுற்றத்தாரிலிருந்து சிவபக்திக்கு போன முற்பாடு எவ்வளவு நமக்கு இடைஞ்சல் கொடுக்கறாங்கன்னெல்லாம் சொல்லி அதற்கு மேல நீ அந்த கண்டங்கள்லாம் இருந்து தப்பிச்சு நீ பிடித்ததை விடாது விரதம்னு சொல்றது, பிடித்ததை விடாது அந்த நெறியை கொண்டு செலுத்தி நீ வந்து அதால உலகியலையோ சுற்றத்தாரையோ மற்றவற்றையோ நீ பார்த்தாயாரால் அருளை பெறுவது சாமானியம் அல்ல. அதனால ஆணவம் குறைஞ்சு போகணும், பக்கத்தார்கள் வைகிறதையெல்லாம் ஆபரணமா போட்டுக்கணும், நீ அடைய போற கதியே வந்து அதிசயமா கருதணும். அடைய போற கதி இருக்குவாரு, அந்த கதி நமக்கு முக்கியமானது என்று மற்றவற்றையெல்லாம் விட்டு விட்டு அந்த சிவகதியை பெறுவதற்கான நெறியிலே நின்று பத்தி பண்ணுவாயாக என்று சொல்லி, அதற்கு மேலே வந்து மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று இதிலே நமக்கு காட்டுகிறார். தெய்வம் வேறு, கடவுள் வேறு. தெய்வம் வேறு, கடவுள் வேறு. தெய்வங்கள் செத்து பிறக்கும், கடவுள் சாவாது பிறக்கும். தெய்வம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தும் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தும். இப்ப நாம தெய்வம் ஆகலாம், வாழ்கின்ற முறையில வாழ்ந்து சில புண்ணிய காரியங்களை செய்த அவன் தெய்வ பதவிக்கு போறான், தெய்வ பதவி அடைந்து விட்டார் நூடனுகிறார்கள். அதனாலே தெய்வம் என்று சொன்னால் செத்து பிறப்பது. அத குமர ஊர்வர சுவாமி நல்லாவே சொன்னார், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடியருளே என்று குமர ஊர்வரர் உள்ளத்தமிழ்ல முருகப்பெருமான் உள்ளத்தமிழ்ல பாடினார். தெய்வம் என்பது பிறப்பு இறப்பு, கடவுள் பிறப்பும் இறப்பும் இல்லாது. உனக்கு பிறப்பு இறப்பு வேணும்னா தெய்வத்தை பிடிச்சுக்கோ, பிறப்பு இறப்பு வேண்டாம்னா பிறப்பு இறப்பு இல்லாத சிவனை பிடிச்சுக்கோ. இன்னும் பிறக்கணும்னு ஆசைப்படுறியா தெய்வத்தை பற்றி, பிறக்க வேண்டாம் நினைக்கிறியா சிவனை பற்றி. அதனாலே மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. நீ சிவகதியை அடைய வேண்டுமானால் வேறு தெய்வங்களை பத்தி பண்ணக்கூடாது. பத்தி பண்ணினா உன்னுடைய அன்பு செதறிப்போம், செலவாக்கும். அன்பு செலவா, அன்பு செலவாகும். அன்பு வந்து கிடைத்தது ஆச்சரியம், அன்பு கிடைத்தது ஆச்சரியம். இந்த 100 ரூபாய் இன்னைக்கு கிடைச்சது ஆச்சரியம். இந்த 100 ரூபாய் நீ வாங்கி அயால வீட்டுக்கு வேண்டிய அரிசி உறுப்பு காய்கறி முதலானதை வாங்கி முக்கியமான விலையை பாரு. மற்ற சில்லறை செலவுல கடை வீதியில் அலைஞ்சு சில்லறை செலவு பண்ணினா நீ வீடு கிடைக்காது, உனக்கு வீட்டுக்குள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள போக முடியாது. புரியுதா? புரியுதாப்பா? வீட்டுக்குள்ள போக முடியாது. அதே போல அங்க வீட்டுக்குள்ள போகும். இந்த வீட்டுக்குள்ள போகணும்னா கிடைச்ச வனத்தை செய்ய வேண்டிய செலவை செய்து வீட்டுக்காரி உள்ள எடுக்க வேண்டிய உபச்சாரங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி வீட்டு போனா வீட்டுக்குள்ள நுழையலாம், இல்லைன்னா நுழைய விட மாட்டாங்க. அதே போலத்தான் அன்பை சிவரிடத்துல செலுத்தினாயானால் வேறு வகையில செலவு பண்ணாவே அந்த வீட்டுக்கு. அதனாலே வந்து மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் பிறப்பையும் இறப்பையும் இன்பத்தையும் துன்பத்தையும் வேதனையும் உடையது நம்மை போலத்தான். அது உலகத்துல மக்கள் பல வகையான பக்குவம் உடையவர்களாக இருப்பதினாலே பல தெய்வங்கள் இருக்கத்தான் வரும். பல வகையான பக்குவங்கள் உடையவர்களாக எல்லாரும் சிவபக்தி பண்ண முடியாது, எல்லாரும் ஐஏஎஸ் படிக்க முடியாது. அதனால அவரவர் தகுதிக்கு தகுந்தவார், அவரவர் புண்ணியத்துக்கு தகுந்தவார் பேய்க்கு பூசை போட்டார், பேய்க்கு பூசை போட்டார், பேய்க்கு போனார்ல பூசை. அப்புறம் எத்து பிறக்கின்ற தெய்வங்கள் அதற்கு மேலே வந்து 30-30 தேவர்களையும் சிறு தெய்வங்கள் தான் சொல்லு. நம்முடைய பிரம்மவிஷ்ணுக்களையே சிறு தெய்வம் தான் சொல்லு, பிரம்மவிஷ்ணுக்களையே சிறு தெய்வம், பிரம்மவிஷ்ணுக்களே சிறு தெய்வம். அப்புறம் இதெல்லாம் எங்க எந்த மொழி நம்ம நூலில் எங்கேயாவது வருதா? திருமுறைகள்ல எங்கேயாவது வருதா இந்த மாதிரி படாரி பாம்பாயி பகுதியாயி காளியாயி மாரியாயி கருப்பண்ண சாமி பட்டவன் கட்டவன் நூல்களில் வருது இல்லை? இப்போ ஞானசம்பந்தர் வந்தாருன்னா கடம்பூர் கோயிலுக்கு போனாரு, ஐயர் மலைக்கு போனாரு, கரூர் பசுதீஸ்வரர் கோயிலுக்கு போனாரு, தவிர கரூர் மாரிமுகிலுக்கு போனாருன்னு இல்லை. கரூர் மாரிமுகிலுக்கு போய் யாராவது பாடியிருக்காங்களா? இப்போ குளத்திலைக்கு அப்பர் சாமி வந்திருக்கிறாரு, கடம்பூர் கோயில தான் வந்து பாடியிருக்காரு, தவிர அது பேராளம் கோயிலே மாரிமு கோயிலே பாடல இல்லையே பாடல. அதனாலே பிரயோசனம் இல்லை என்பதை உணர்ந்த பிரமஞானிகள் சிவனையே வணங்க. சிவம் ஆக வேண்டுமானால் சிவனையே வணங்க, அவம் ஆக வேண்டுமானால் மற்றதை உணர்வு. சிவம் என்பது எப்பொழுது அழிவில்லாத மங்களமாக இருப்பது. அதனாலே மற்றொரு தெய்வம் கடவுள் நினையாது. அதற்கு மேலே அந்த சிவனை வழிபாடு செய்வதற்கு, சிவனுக்கு உபசாரம் செய்வதற்கு, சிவ நெறியை தெரிந்து கொள்வதற்கு அவசியமாக ஆச்சாரியன் வேணும். அப்படி ஆச்சாரியன் இல்லாமல் இல்லை அருளை அடைய முடியாது. மணிக்கவாசகர் மந்திரி வேலையில் இருக்கும் போதே எப்பொழுது குருநாதன் வருவான், குரு என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒன்று, எப்பொழுது குரு வருவார் எப்பொழுது குரு வருவார் தான் இருந்தார். கல்யாணத்துல பெண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிறார்ல புரோகிதர், அது போல ஆன்மாவையும் சிவத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு குரு புரோகிதர் இருந்துதானப்பா பெண்ணையும் ஆணையும் சேர்த்து வைக்கிறார். அதே போல சிவனையும் சீவனையும் சேர்த்து வைப்போர் ஆச்சாரியம். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அவேதம் வேதமாகிய பிணக்கருத்து இருட்பணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதான் என்று இருந்தார் மாணிக்கவாசகர். அதே போல ஆச்சாரியன் வந்தார், அவர் எண்ணியபடியே வந்துட்டார். அதனாலே அந்த ஆச்சாரியன் எங்க இருந்து வந்தார் என்று கேட்டால், சோதியாக வேதங்களாலே அளவிட முடியாதவராய் இருக்கின்ற பரமேஸ்வரன் தான் ஆச்சாரியனாக. மனிதன் மனிதனை தேற்ற முடியாது, மனிதன் மனிதனை உருப்படியாக்க முடியாது, ஆச்சாரியன் வந்து மனிதன் தானே. ஆச்சாரியன் மனிதன் என்று சொன்னால் அவனுக்குள்ளே பரமேஸ்வரன் பிரவேசித்து ஆர்வம் கொள்கிறார். அந்த ஆச்சாரியன் அந்த மாதிரி அமையணும். இவருக்கு அமைஞ்சது சிவனே வந்துட்டார் ஆச்சாரியனாக.
1: இவரை பத்தி பேச்சே கிடையாது. யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. யார் வந்தா? சௌர்மானே உருவாக வந்துட்டார். சௌர்மானே உருவாக
0: அது குருவாக வர்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக வருவார்.
1: எல்லாத்துக்கும் இப்ப மாணிக்காதன் வந்த மாதிரியே வருவார்.
0: அப்படி அருமையாகவும் பெருமையாகவும் இருக்கின்ற பரமேஸ்வரன் கீழே இறங்கி வந்து மானுட வடிவமாக வந்து அருள் பண்ணுகிறான் மனிதர்களாகிய நமக்கு. ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்பது திருவாசகம். அதனாலே அருவரத்தூர்வன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை, குருவரனாகி அருளிய குரு ஒருவனுக்கு இல்லையானால் அவன் ஞானத்தை அடைய முடியாது. குருங்கிற சொல்லு வடமொழி, குருங்கிறது வடமொழி. ஆசிரியன் என்பது தமிழ், ஆச்சாரியன் என்பது வடமொழி, ஆச்சாரியன் என்பது வடமொழி, ஆசிரியர் என்பது தமிழ், குரு என்பது வடமொழி. குரு என்றால் அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை கொடுப்போம், அறியாமையை போக்குவோம், அறியாமையை போக்குவோம். அதனாலே ஒவ்வொரு தொழிலுக்கும் குரு உண்டான. இப்ப நான் ஜோதிடம் சொல்றேன்னா எனக்கு ஒரு குரு உண்டு. அதே போல எல்லா தொழிலையும் ஒவ்வொருத்தருக்கும் அவரை கேட்டுதான் இவரு விவசாயம் பண்றாரு, அவரை கேட்டுதான் அவர் மூலமா தான் இவரு வியாபாரம் பண்றாரு, அவரை கேட்டுதான் இவரு வந்து உத்தியோகத்து போனாரு என்று ஒவ்வொருத்தருக்கும் குரு உண்டு, ஒவ்வொரு தொழிலையும் குரு உண்டு, அதுல சந்தேகம் இல்லை. அப்படி குரு இல்லையானால் அந்த அந்த அந்த தொழிலை நன்றாக தெரிந்து கொள்ள முடியாது. எல்லா தொழிலுக்குமே குரு உண்டு. அப்படின்னா ஞானத்தை பெறது குரு இல்லாம முடியுமா? சாதாரண தொழிலுக்கே குரு வேணும்னா சிவஞானத்தை பெறது குரு இல்லாம முடியுமோ? அதனால அவசியமா குரு வேணும். அதுதான் இந்த தீட்சை பெற வேணுங்கிறது. தீட்சை பெற்றாதான் குரு வருவார். இப்ப கலெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோ, அவராக கலெக்டர் ஆயிட்டாரு, ஒரு குரு கிட்ட படிச்சுதானே கலெக்டர் ஆயிருந்தார். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். அதனாலே எழுத்தை அறிவித்த இறைவன் உலகத்து பொருளை அறிவதற்கு எழுத்து அறிவித்தவன். சிவலோகத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுறவன் எழுத்தை அழிக்கிறவன். எழுத்தை அழிச்சாதான் சிவலோகத்துக்கு போக முடியும். தலை எழுத்து அழிக்கிறது. அதனால அருவரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை, அந்த குரு வடிவமாக வந்து அருள் செய்த அந்த பெருமையை சிறுமை என்று கழாதே திருவடி எனையை, அந்த ஆச்சாரியன் செய்த உபதேசத்தை சிறுமை என்று கழாதே திருவடி எனையை பிரிவினை ஏறிய நிழலது போல. ஆச்சாரியனுடைய திருவடியை நிழல் எப்படி நம்ம விட்டு பிரியாம இருக்குதோ அது போல இருந்து முன்பின் ஆகி முனியாது அத்திசை. முன்பின் ஆகி, முன்பின் ஆகி என்றால் இது குருகுல வாசம் என்பது ஒன்று உண்டு. குருகுல வாசம், குருகுல வாசம்னா குரு இல்லத்தில இருந்து குருவுக்கு பணிவிட செய்யும், குருவுக்கு தொண்டு செய்யும், அது ஒரு பெரிய பேரு. பேருனா அதுக்கு தகுந்தாப்புல குரு அமையணும், அதுக்கு தகுந்தாப்புல சீசன் அமையணும். இது ஒரு மாதிரியா அது ஒரு மாதிரியா இருந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தா சண்டை தான் வரும். அந்த ஞானத்தை இந்த சீடன் பரவணும் என்கின்ற எண்ணத்துல குரு இருக்கணும், ஞானத்தை இந்த ஆச்சாரியின் மூலமாக பரவணும்னு சீடன் நினைக்கணும். அப்ப இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்காது. இந்த சீடன் ஞானத்தை பரவணும், சிவஞானத்தை பரவணும், சிவஞானம் பெறுவதற்கான வழியை இவனுக்கு என்ற போதெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சிவஞானனுடைய ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்னா, சிவஞானத்தை தவிர வேற பேச பிடிக்காது, வேற பேசுறதுக்கு பிடிக்காது, உலகத்தை பத்தி பேசவே மாட்டா, அதிகபட்சம் பேச மாட்டான். ஞான நூல்களை பத்தி, ஞானத்தை பத்தி தான் பேசும். இப்ப அரசியல்வாதிக்கு என்ன பிடிக்கும்? அரசியலை பத்தி பேசினாதான் பிடிக்கும். அதனாலே சிவஞானமுடைய ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்னா, குரு சிவஞானத்தை பத்தியே தான் பேசும், சிவன் நூல்களை பத்தி, சிவனை பத்தி, சிவஞானத்தை பத்தி இப்படியே தான் பேசும். அத கேட்கற சீடனுக்கு எப்படி இருக்கும்? அதுலேயேதான் ஈடுபாடு விழுவோம். அதனாலே அப்படி ஆச்சாரியனுக்கு பணி செய்யும் போது முன்பின் நாயி, முன்பின் நாயின்னா ஆச்சாரியன் செல்லும் போது இரவிலே செல்லும் போது முன்னே செல்ல வேணுமா? ஆச்சாரியன் பின்னாலையும் சீடன் முன்னாலையும், புரியுதா? இரவிலே செல்லும் போது, பகலிலே செல்லும் போது முன்னாலே ஆச்சாரியன், பின்னாலே சீடன். அதே முன்பின் நாயின்னா முன்னாலே சென்று அந்த பாதை சுத்தமா இருக்கா, வேற இடங்கள் இல்லையா, அந்த வழியில பின்னாடி குரு வர மாதிரி ஏதாவது அங்க ஒரு தொந்தரவு தெரிஞ்சதா அப்படி ஆச்சாரியரை நிறுத்தது. ஆச்சாரியன் பாதுகாப்பு முன்பின் ஆகி முனியாது. முனியாது என்றா வெறுப்பு அடையாது, வெறுப்பு செழிப்பு கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அத்திசை என்புனைந்துரு, அத்திசையை நோக்கி தொழுது என்புனைந்துரு நெக்கு நெக்கேங்க அன்பனாறு கரையது கூட. அதனால ஆச்சாரியனை செய்த அந்த ஞான நிலையை நினைந்து ஞானத்தை பெறுவதற்காக என்பு ஐந்து உருகி நெக்கு நெக்கு எங்கி அன்பு என்னும் ஆறு கரை அது உரள, அன்பு என்கின்ற ஆறு கரை உரள. அப்படின்னா எவ்வளவு அன்பு இருக்கணும்? கரை உரண்டு விடுது வெள்ளம்னு சொல்றாங்கல்ல, அது போல அன்பு இருக்கணும். நமக்கால அன்பு எவ்வளவு இருக்குது? அன்பு என்னும் ஆறு கரை அது உரள் நன்புலன் ஒன்றி. நன்புலன் என்பது இந்த மெய்வாய்கன் முகுச்சிவி ஆகிய புலன்கள், அது செல்லுகின்ற வழியில செல்லாம நம்ம செல்லுகின்ற வழியில அது செல்ல முடியாத செய்யும். நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி, தலைவனையே தலைவனையே என்று அரற்றி, உரை தடுமாறி, இது பத்தியினுடைய உச்சகட்டம். மீதான் அரும்பி விதிர்வதற்கும் உரையார்களுக்கு என் கைதான் தலைவித்து கண்ணீர் திரும்பி விரும்பி உள்ளம் உய்தார்ந்து விரும்பு உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உரையா என்னை கண்டு உள்ளே. உரை தடுமாறி உரோமஞ்சலிருப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி ஊற நுண்ணுளி அரும்ப சாயா அன்பினை நாடு உருந்தழைப்பவர். சாயா அன்பினை நாடு உருந்தழைப்பவர். இந்த மாதிரி பக்தி நெறியுது. இப்ப நீ சொன்ன பக்தி எல்லாம் தெரியுதா? அது மாதிரி ஆளு இந்த பக்கம் இருக்குதா? இப்ப இந்த சொன்ன அந்த முறையில ஆட்கள் எங்க பாத்திருக்கீங்கள? பக்தர்கள் இருக்காங்கப்பா. பக்தர் இப்ப இந்த சொன்ன லட்சணங்கள்ல மனுஷா இருக்கால பத்து பக்தர் இருக்காங்களோ? இல்ல. உடல் குலைய என்பலான் கூறுக, விழிநீர்கள் ஊற்றரை விரும்பி ஊற்ற ஊசி காந்தத்தனை கண்டனுகள் போலவே ஊருறவு முன்னி எண்ணி எண்ணி படமடன நஞ்சம் பதைத்தும் நடுப்புற பாடி ஆடி குதித்து படிமதி முகத்திலே நிலவனைய புன்னக பரப்பி ஆர்த்தார்த்தெழுந்து மடல விழும் மலரடைய கைவிரித்து கூப்பி வாரேய வானில் இன்ப மலையே மலைத்தார வெள்ளவே நீடூழி வாழ்கவன வாழ்த்து ஏத்தும் கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளியை கல் நெஞ்சனுக்கு எளியையோ கருதறிய சிற்றவையில் ஆரந்த நிறுத்தவிடு கருணாகர கடவுளே என்பது தாய்மான ஒரு பாடம். அதனால பக்தியினுடைய உச்ச நிலை இருக்கு. நெக்கு நெக்கு உருகி உருகி நின்று நிறுந்தும் கிடந்து எழுந்து நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவதத்தால் பூத்துன வச்சு சக்கர் பூரும் திரும்பி தகள நோக்கி சிலி சிறுத்து புக்கு நிற்பது என்று உள்ளோ என்
1: அதனாலே இப்படி பரமேஸ்வரனுடைய திருவுருளை எண்ணி எண்ணி எண்ணி அழுது தொழுது தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி உருகி இப்படி கசிந்து கண்ணீர் மல்கின்ற அந்த நிலை அப்படிப்பட்ட அன்பை தளரவிடாது அரட்டி அந்த அன்பை குறையா அன்பு குறையாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடாமல் அன்பு ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடுதல் கூடும் அன்பினில் கும்படையிலே அன்பு வீடு வேண்டா வரலில் விளங்கினார் என்றபடி அன்பு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமாக விளைவு நல்ல விளைவு இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க உடம்பு விவசாயி அடிக்கடி போய்ப்பாங்க நல்ல தார் போட்டுது நல்ல மணி பிடிச்சிருக்குது கதிர் ஒரு முளம் இருக்குது கதிர் அப்படின்னா என்ன வீட்டில் இருக்க மாட்டேன் சுற்றி சுற்றி வருவான் பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுவான் அதுக்கு என்ன என்னென்ன உபசாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தேவைப்பட்ட பாட்டுக்கு நல்ல பலன் கிடைத்துக்குதுன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய என்னென்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்து உண்டு ஆடு மாடு போச்சி நோய்கள் எதுவும் வரவிடாமல் தடுத்து அதிலே இரவும் பகலுமா கண்ணும் கருத்துமா தூங்கும் போது கூட அவனுக்கு அதில் தானே விளங்குற அது போலத்தான் சிவகதியை அடைவதற்கு பக்தன் சிவபக்தன் இந்த நிலையில் இருக்கவனுக்கு சாதாரணம் அல்ல மத்த சாமிகள் இதெல்லாம் வேண்டியது வருஷத்துக்கு ஒரு தடவை பூசை போட்டா போதும் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பூசை போட்டா போதும் ஒன்றும் இல்லை அதில் நம்ம மனசுக்கு பட்டவாறு கும்பிட்டு போட்டு கிடைச்சதை சாப்பிட்டு போட்டு போடலாம் அதில் இல்லை அதுல இல்லை இந்த மாதிரி வம்பே இல்லை இந்த சிரமமே கிடையாது மெய்மையா உடவை செய்து விருப்புன்னு வித்தை வித்தி பொய்மையா களைய வாங்கி பொறையன்னு நேரை பாய்ச்சி தம்மையை நோக்கி கொண்டு தகவலும் வேறிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையும் அதனால சிவகதியை அடையணும்னு சொன்னா இந்த நெறியில நின்று மாறாது நின்று நல்ல பக்தி செய்து எல்லா வகையான அறிவு ஆற்றல் அன்பு எல்லாம் சிவனிடத்துக்கே சிவனுக்கே ஆக்கி அந்த அன்பு கொஞ்சம் கூடு தளராமல் இருக்கும் அதான் சாயா அன்பினை சாயா அன்பினை அந்த அன்புக்கு என்ன கொடுக்குறது சாயா என்பது போல அந்த அன்பு தளராமல் குறைவு கொடாமல் நாள் ஒரு தலைப்போம் இப்படி சாயா அன்பை வளர்த்தவர் நாயன்மார் அதுல திருநீலகண்ட நாயனார் இருக்காரு அவரை பத்தி சொல்லும் போது 25 வயசு 30 வயசுல வந்து ஓட்ட கொடுத்தாரு இருவரும் சபதம் எடுத்துக்கொண்டார்கள் ஒருவரை ஒருவர் தொடுவதில்லை என்ற சபதத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்புறம் 70 வயசு 75 வயசு அப்ப வந்தார் அந்த சாமியார் அந்த அந்த அந்த 70 75 வயசு வரையிலும் எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த சபதத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் சுவாமி மேல வச்சிருந்த பத்தியும் மாறாமல் இந்த சத்தியத்திலேயும் மாறாமல் பத்தியிலும் மாறாமல் இருந்தார்கள் எதிலையாவது ஒன்று மாறி இருந்தா அவர் நாயன்மார முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சுந்தரமு சுவாமி அவரை பாடமாட்டார் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியும் பாடமாட்டார் அந்த இடத்துல சேர்க்கலாரு இந்த வாக்கியத்தை எடுத்து வைக்கிறார் அதுக்காக சொல்றேன் இங்க வர்ற திருவாசகத்துல வர்ற சொல்ல அவருடைய புராணத்துல வச்சிருக்கிறார் இளமையின் கூளார்கள் இளமையின் கூளார்னா 30 25 இருவரும் அறிய நின்ற அளவில் சீரானை போற்றி இளமையின் கூளார்கள் இருவரும் இந்த ரெண்டு பேரு தான் தெரியும் உங்க சத்தியம் பண்ணிடுது வேற யாரு வழியில எதுவும் இருவரும் அறிய நின்ற அளவில் சீரானை போற்றி ஆண்டுகள் பலமும் செல்ல வளமளி இளமை நீங்கி வடி உரு மூப்பு வந்து இளமை நீங்கிச்சு முதுமை வந்து உடம்பு தளர்ந்தது உடம்பு வடி உரு மூப்பு வந்து தளரோடு சாய்ந்து அன்பு தம்பிராந்தரத்து சாயா உடம்புதான் சாஞ்சது தவிர அன்பு சாயவில்லை அன்பு அப்படியே இருக்கான் இந்த வாக்கியத்தை தான் அங்கு சாயா அன்பினை நாடொருந்தழைப்பவர் நாடொருந்தழைப்புடன் தினமும் அந்த பத்தி விடாது வளர்த்த வளர்த்த பத்தியே வளர்த்த பயிரை வளர்ப்பது போல பத்தியே வளர்த்த தாயே யாயி வளர்த்தனை போற்றி அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தாயாக இருந்து அவர்களை சிவன் வளர்க்கிறார் சாயா அன்பினை நாடொரும் தலைப்பவர் தாயை ஆகி வளர்த்தரை போற்றி தயாவான தத்துவனை தாயை சிறந்த தயா பால் நினைந்து விட்டு தாய் நெஞ்சால பறிந்து நீபாவியினுடைய உணினை உருக்கி உள்ளொடி உருக்கி என்பதும் திருவாசன் அதனால உண்மையிலே சிவபெருமான் தாய் தான்
0: வெப்பத்தரல ரொம்ப கண்ணுக்கு இருக்குமா வளர்க்கறேன். சொல்ல முடியாக்காத விலங்கி சோறு போடுவான், சுத்தி ரஞ்சு சோத்துட்டு போனாமா. இந்த சொல்ல முடியாக்கிறவுல இருக்குவாரு, அதுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து அதுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்க, படம் கொடுக்க, அதுக்கு வேண்டிய புத்திமதியை சொல்ல, நல்ல படிப்பு, நல்ல டியூஷன் வைக்க, அதுக்கு வசனம் கொடுக்க, இப்படி உபச்சாரங்கள் எல்லாம் பண்றோம். சொன்னபடியாக்காத படிக்காம சுத்திட்டு இரவுல ஜோதத்துட்டு போறேன் அப்படிம்பா தாய். அப்படித்தானே கேட்க மாட்டான்னு தீர்ந்து போச்சு. அதனால நீ ஜோதி நேரத்துக்கு வந்து பெத்த கடமைக்கு ஜோதி நேரத்துக்கு வந்து ஜோதத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னபடி கேட்கிறவனை நன்றாக படிக்க வைக்க, அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்ய, அவனை அலங்காரம் பண்ண, அவனுக்கு வேண்டிய உணவு தர, அவன்கிட்ட மிகப்பிரியமாக இருப்பார். அதைத்தான் சொல்றார், சாயா அன்பினை நாடுகளை போர் தாயே ஆகி வளர்த்தரை என்று சொல்லி அதற்கு மேலே போற்றி.
2: சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவர்களை திறமை கொண்டு நம்முடைய பெரியவிரான தொடர் அமைப்பை இப்பொழுது நமிநந்தியடிகளுடைய வரலாற்றை எண்ணுவதற்கு நாம் செல்கிறோம். பெருமானுடைய திருவருள் சேக்கிழாருடைய அந்த ஆசி இரண்டும் கூட நாம் அதை மேற்கொள்கிறோம். நமிநந்தியடிகள்:
4: வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் பொன்னி திருநாய கமல தடம்பனையும் செடுநீர் தடமும் புடைவுடைத்தாயி பொய்தீர்வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புலதனால் எய்தும் பெருமை என் திசையும் ஏரூர் ஏமப்பேரூரால்.
3: இப்பொழுது நாம் படிக்க இருக்கின்ற நமிநந்தியடிகள் தோன்றிய ஊர் ஏமப்பேரூர் என்பது பெயராம். இந்த ஏமப்பேரூர் என்பது அது சோழ நாட்டில் இருப்பது என்பதை பற்றி சொல்லுகிறார்.
4: வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வளவர்,
3: இந்த உலகத்தை எல்லாம் காக்கின்ற நம்முடைய சோழர், அந்த சோழருடைய பொன்னி திருநாட்டு இந்த காவிரி சூழ்ந்திருக்க முடியாத நம்முடைய தமிழகம். இந்த தமிழகத்திலே
4: செய்ய கமல தடம்பனையும்
3: நல்ல அருமையா தாமரை எல்லாம் பூத்திருக்க முடியாத பெரிய பெரிய அந்த அமைப்புகள்,
4: செடுநீர் தடமும்
3: அந்த தாமரை பூத்திருக்கின்ற தடம் குளம் அவையெல்லாம், எனவே தாமரையும் தாமரை பூத்திருக்கிற அந்த குடங்கள் எல்லாம் குளமெல்லாம் இருக்கும்படியான புடையின பக்கம் பக்கத்துல எல்லாம் கொண்டிருப்பதாக இருக்கும்.
4: பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழதனால்,
3: பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழ், நல்ல நான்மறைகளும் மிகச் சிறப்பாக எழுந்த நாடும் அந்த அதனை போட்டி வருகின்ற நாடுமாக இருக்கின்ற நம்முடைய நாடு எது? சோழ நாடு. அதுல
4: எய்தும் பெருமை என் திசையும் ஏறு ஊரூர் ஏமப்பேரூரால்,
3: அந்த நாட்டுடைய போலானது ஏறிக்கொண்டே போகுமாம் அந்த ஏமப்பேரூர் என்று அவர் தோன்றிய ஊரை இப்பொழுது நமக்கு சொன்னார்கள்.
4: மாலை பயிலும் தோரணங்கள் மருங்கு பயிலும் மணிமருகு, மாலை பயிலும் தோரணங்கள் மருங்கு பயிலும் மணிமரு,
3: மருகுன்னா கடைத்தெரு, நல்லா கடைத்தெருவில் கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா தோரணங்கள் அங்கே நாட்டிருக்கணும். ஏன்னா யாராவது வந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஊர்ல பெருமானுக்கு விழா நடந்து கொண்டிருக்கும், விடாமல் அதுக்கு தோரணம் கட்டி அமைந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்கணும்.
4: வேலை பயிலும் புனல் பருகு மேகம் பயிலும் ஆடங்கள்,
3: பாருங்க வேலைன்னா கடல், கடல்ல இருக்க வேண்டிய மேகங்கள் எல்லாம் இந்த ஊர்ல அங்கங்க இருக்கிற மாடங்கள்ல வருமா, ஏன்னா அந்த மாடம் அவ்வளவு உயரம், மேகங்களோ அப்படி மேல இருக்குது, எனவே மேகங்கள் அந்த சூழ்ந்திருக்க முடியாத மாடங்களாக இருக்குமா இல்ல
4: மாடங்கள். சோலை பயிலும் குளிந்த இருள் சுரும்பு பயிலும் அரும்பூகம், சோலை பயிலும் குளிந்த இருள்,
3: நல்ல சோலைகள் இருக்குமா ஆனா அது இருளா இருக்குமா, என்ன இருள்னு கேட்டா மரங்கள் ஒன்றோடு அடர்ந்து மலர்களும் அப்படியே ஒன்றோடு அடர்ந்து இருப்பதனால சூரியனுடைய ஒளியே படாம இப்படி இருக்காது, ஆகவே பகலும் கூட அந்த மாதிரி
4: இருக்கும். சோலை பயிலும் குளிந்த இருள் சுரும்பு பயிலும் அரும்பூகம்,
3: பூகம்னா பாக்குமரம், பாக்குமரம் எல்லாம் வேற இருக்குமா.
4: காலை பயிலும் வேத ஒளி கடுநீர் பயிலும் சொடுநீர் செய்,
3: காலையில அந்தன பெருமக்களா இருக்கவங்கெல்லாம் எழுந்தவுடன் நல்ல வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பாரலாம், இப்படி எல்லாம் சூழல் இருக்கலாம்.
4: பனையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பின் மீது படச் செய்ய துணர் மென் கமலம் இடையிடையே சுடர் வெட்டெழுந்து தோன்றுவன,
3: நல்ல நெற்பயிர் இருக்குமா, நெற்பயிர் அப்படி வளர்ந்து கொண்டிருக்குமா, அதுல இடையிடையே தாமரையும் பூத்து இருக்குமா, தாமரை அந்த தண்ணியோட படிஞ்சிருக்கும், நெல்லானது மேல உயர்ந்து நெல்ல காய்ச்சி அப்படி வளையும் அல்லவா, ஆகவே நெல் வயல்ல இந்த மாதிரிலாம் தாமரையும் சேர்ந்திருக்குமா.
4: துணர்மென் கமலம் இடையிடையே சுழர்வெற்றெழுந்து தோன்றுவன புனர்வன் பொறி நூலவர் வேள்விக் களத்தில் புனைந்த வேதிகை மேல் மணல் வெண் பரப்பின் இடையிடையே வளர்ந்த செந்தீமானுமால் பாருங்க. இந்த தாமரையானது வயல் அப்படியே பூத்து பூத்து கிடக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்ல யாகம் செய்கின்ற இடத்துல நல்ல நெருப்பு வைத்து கனகனகன இருக்கும்போது அப்ப அந்த மந்திரங்களையும் சொல்லி அதுல இருந்து அரிசியும் போடும்போது அது எப்படி அப்படியே சொல்லிட்டு இருக்கும். எனவே அந்த வேதம் ஓதுகின்ற அந்த இடம் இருக்குது, அந்த இடத்தினுடைய ஒளி போல அந்த வயல் பூரா இருக்கும். ஏன்னா அங்க தாமரை பூத்து இருக்கும். இப்படி எல்லாம் வளமாக இருக்கிற இடம் பெருமை விளங்கும் அப்பதியில் இப்படி எல்லாம் இருக்கும்படியான நம்முடைய பதி அல்லவா. பேணும் நீற்று செய்வ நிறி ஒருமை நெறிவாள் அந்த நரதம் ஓங்கு குலத்தின் உள் வந்தார். நல்ல சைவ மரபில தோன்றியவர், அதோடு கூட அவர் அந்தனர் மரபில தோன்றியவர். அவர் இருமை உலகம் ஈசர்கள் இறங்கிய இருமை உலகங்கிறது என்னது, இந்த இம்மை அம்மை இந்த ரெண்டு உலகமும் ஏத்தும்படியான பெருமான் அல்லவா. அவர் கடல் இறங்கி ஏத்த பெற்ற தவத்தருமை புரிவார் நமினந்தி அடிகள் என்பாராயினார். அப்படி பெருமானுடைய திருப்போடையே எண்ணிக்கொண்டிருக்கும்படியான ஒரு பெரியவர், அவர் பெயர் நமினந்தி அடிகள் என்று சொல்லக்கூடியான பெயர். அவர் அந்த ஊர்ல தோன்றினாராம். அவரை பற்றி தான் நம்ம இப்ப அந்த 63 நாயன்மார்கள் ஒருவராக இருப்பதனால படிக்கிறோம். வாய்மி மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவாரு. நல்ல மறைகள்லாம் ஓதி ஓதி அந்த நெருப்பை வளர்க்கிற அமைப்பு இருக்குதே, அந்த வளர்க்க அந்த வளர்த்து வருகின்ற அந்த மாண்பு மிகச் சிறப்பா இருக்குமா. தூய்மை திருநீர் தடைவே மெய்ப்பொருளின் தடியும் துணிவினார். இந்த உலகத்துல மிக கடைசி காலம் வரைக்கும் இந்த ஆன்மா எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிற வரைக்கும் இந்த திருநீர் நெறிதான் மிகச் சிறந்திருக்கணும். நல்ல அப்படி இருக்கணும். சாம கண்டர் செய்ய கடல் வழிபட்டு ஒழுகும் தலைமை நிலை யாம இரவும் பகலும் உணர்வொடியா இன்பமெய்தினார். நல்ல பெருமானியே எண்ணிருப்பதனால இரவு பகலெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருப்பார். இராப்பகலாய் பேசும்போது எப்போது என்றுதான் சொல்றாங்களே, அந்த இரவு பகலா பேசி பேசுகிறேன் மகிழ்ச்சியாகவே இருக்காங்க. அவ்வூர் நின்றும் திருவாரூர் அதனை அடைவார். அந்த ஊர்ல இருந்து திருவாரூருக்கு செல்கிறாராம் பாருங்க. அவ்வூர் நின்றும் திருவாரூர் அதனை அடைவார். தன்னுடைய ஊரை விட்டு விட்டு அங்கே திருவாரூருக்கு சென்றாராம். அடியார் மேல் வெவ்வூர் அகலும் பெருமாந்தன் விரைசூல் மலத்தால் பணிவுறுதல் எவ்வூதியமும் என கொள்ளும் எண்ணம் உடையார். பாத்தீங்களா, பெருமானை வணங்குவதுதான் இந்த உயிருக்கு ஊதியம். இப்ப நம்ம உடல்ல உழைக்கிறோம் ஊதியம் பெறோம், மாதம் ஒரு நாள் ஊதியம் பெறோம். ஆனா இந்த உயிருக்கு என்ன ஊதியம்னு கேட்டா, பெருமானை வழிபாடாற்றி அந்த புண்ணியத்தை தேடுவதுதான் அதுக்கு உயிருக்கு ஊதியம். உடலுக்கு ஊதியம் இந்த ரூபானா பைசா, உயிருக்கு ஊதியம் பெருமானுடைய தேடுவது. இப்படி திருப்பாதங்கள் வணங்கினார்கள். செம்பொற்புற்றின் மாணிக்கர் செழிஞ்சோதியை நேர்தொடும் சீலம் தம்பற்றாக நினைந்தணிந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து. சேக்கலார் சேக்கலார் தான் சென்றால் என்ன செய்யறாராம், அங்கே அணைந்து கோயிலுக்குள்ள போய் தாழ்ந்து தலையும் தாழ்ந்து உடம்பும் தாழ்ந்து சரிங்களா, தாழ்ந்து பணிந்து கீழே விழுந்து பணிஞ்சி சரிங்களா, பரவி பணிந்து வாழ்ந்து போந்து திரும்ப வருவாராம். அப்படிப்பட்ட அருமையான திருமணம். அப்ப அடிவர்கள் போனாங்கன்னா அந்த மாதிரிதான் செய்யும், வேற எந்த பேச்சும் வரக்கூடாது. உள்ளே நுழைந்து விட்டால் வீண்டே அந்த முடுக்கா ஒரு மணி நேரம் வர வரைக்கும் சரிங்களா பெருமானை பற்றியே எண்ணமாக இருக்கும். ராப்பகலாய் பேசும்போது எப்போது என்றால், நம்ம வேணா அந்த ஒரு மணி நேரமாவது பேசும்போது எப்போது, அங்கேயும் போய் என்ன சின்ன சின்ன சின்ன போய் பேசிட்டு அதான் அப்படி எதேன்னு பேசுனா என்ன பேசணும்னாரு. ஏ சில்தாம் இறைவனி எந்தாய் எந்த ஏ பெருமானி எந்தன்றே பேசி பேசி சார் பேச்சுன்னு சொன்னா பெருமானை பத்தி பேசிட்டான். பேசில்தான் பெருமானியே எந்தன்றே பேசி பேசி ஏதேன்னு பூசணும்னா பவுடர்லாம் அடிச்சுட்டு இருக்காரு. பூசில்தான் திருநீரே நிறைய பூசி வாயில என்ன சொல்லணும், போற்றியும் பெருமானே என்று தின்றா நேசத்தால். நல்ல குறையாத நேசத்தினாலே இப்படி எல்லாம் வழிபட்ட பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானி. அப்படி வணங்கி வந்தால் ஒரு காலையிலேயே நமக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லாமல் என்றெல்லாம் சொல்லி திருமுறைகள் முழங்குகின்றன அல்லவா. எனவே இவர் என்ன செய்தாராம், அந்த மாதிரி திருவாரூரதனை அடைவார் அடியார் மேல் வெவ்வூர் அகற்றும் பெருமாந்தன் வெறிசூர் மலத்தால் பணிவுறுதல் பெருமானுடைய திருவடியை வணங்குதல் எவ்வூதியமும் என கொள்ளும். உயிருக்கு ஊதியமே பெருமானுடைய திருவடி தான் வணங்கணும் என்று சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 10 திருக்குறள்ல
3: ஏழு திருக்குறள் திருவடியை பற்றி பேசுகின்றது. திருவள்ளுவர் பேசுகிறார், அதான் முதல் ஞானின்னு சொல்லிட்டுங்களா. ஆமா, எனவே திருவடியை அருமை வெறை வெறை சூழ்மலத்தால் பணிபுரிதல் எவ் ஊதியமும் பெருமானை வணங்கினா அதான் இன்னைக்கு நம்ம ஊதியம் பெறுற மாதிரி. இந்த ஊதியம் உடம்பு வளர்க்கும், அந்த ஊதியம் உயிரை வளர்க்கும். அப்படிப்பட்ட இதுல என கொள்ளும் என்ன முடையார் பல நாளும் செவ்வூரியறிந்த வரை சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார். செவ்வூர் என்ன திரிபுரங்களை எரித்தனர் தான், அவற்றை எரித்து நம்முடைய பெருமானுடைய திருப்பாதங்களை வணங்கினார். செம்பற்புற்றில் மணி மாணிக்க செழிஞ்சோதியை நேர் தொழும் சீலம் தம்பத்தாக நினைந்து அணிந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து. இதெல்லாம் என்ன உரை சொல்றது அருமையா, அந்த செய்கையை அப்படியே அடுக்கி சொல்லிவிடுறார் சேக்கலார். நினைந்து அணிந்து உள்ளே சென்று தாழ்ந்து கீழே விழுந்து பணிந்து அப்படி வாழ்ந்து இப்படி வாழ்வாராம். அதனால அந்த மனம் நினைய வாக்கு வழுத்த உடல் பணிய, அதான் நம்முடைய சிவஞான சித்தியார்ல மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல, அப்புறம் தினமலர் கையில் கொண்டங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயலரமானால் யாருக்கும் உணவொரு தெய்வம் எங்கும் செயற்கு முன்னிலை ஆமந்து. ரொம்ப அருமையா சித்தாந்த சாத்திரம் சொல்ல. இப்படியெல்லாம் எனக்கொழும் என்ன உடையார் பல நாளும் செவ்வூர் எரித்த வரைச்சிறையார் திருப்பாதங்கள் வணங்கினார். திருவாரூர்ல போய் வணங்கினாராம் நம்முடைய நமநந்தரிகள். செம்பொற்புற்றின் மாணிக்க செழுந்தோதி நேர் தொழும் சீலம் தம்பத்தாக நின்று அணிந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து கோயிலை வணங்கி வெளியில வந்து அம்பற்புரிசை திருமுண்டில் அணிவார் பாங்குவோர் அறநெறியின் நம்பர்கிடமாம் கோயிலுள் புக்கு வணங்க நன்னினார். அது திருவாரூர் அறநெறின்னு பேர். திருவாரூர் கோயில் திருவாரூர் அறநெறின்னு ஒரு ரெண்டும் ஒரு ரெண்டு கோயிலும் உள்ளேயேதான் இருக்கு. ரெண்டு சிவலிங்க திருமேனி ரெண்டு அம்மையார் கொற்றவை அது துர்க்கை நிரம்ப இருக்கு. ஒரு மூணு நாலு துர்க்கை இருக்கு. சிவலிங்க திருமேனி வேண்டிய இடமெல்லாம் இருக்கு. பார்த்தா அங்க இங்க ஒரு சிவலிங்க திருமணி எங்க திருமணம் அப்படியே வரிசையா இருக்கும் பார்த்தா. இவ்வளவு சிவலிங்க திருமேனி எதனால் வந்ததுங்கிறது தான் அடிக்கடி நினைக்கிறேன். நடுப்புற இந்த சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாம் வந்து பிராணம் எடுத்தானே அப்ப வந்து சின்ன சின்ன கோயில இருந்து அதை போற்ற முடியாம கொண்டாந்து வச்சுட்டாங்க போல இருக்கு. இல்லைன்னா திருவாரூர் கோவில் இருக்கிற சிவலிங்கமே இறத்தால கணக்கெல்லாம் சொல்லக்கூடாது என்ன கூடாது ஒரு நூறுக்கு மேல இருக்கு. அதே போல இன்னும் பல கோயில்கள் பாத்தீங்கன்னா அங்க இருக்குது சிவலிங்க திருமேனி. ஆக ஒரு திருமேனி அப்புறம் ஒரு கூத்த பெருமான் ஒரு அம்மையார் இதெல்லாம் இருக்கிறது பல கோயில் இருக்கு. அப்ப அங்க வந்து எந்த வித குற்றமும் நடக்கல. இது மாதிரி இருக்கிற இடத்துல வேற எங்கேயோ கோயில் இருந்த சிவலிங்க திருமேனியை கொண்டு வந்து வச்சு பாதுகாத்துறாங்க. பாதுகாத்திருக்காங்க, பாதுகாத்தவங்க அப்படியே வச்சுட்டாங்க. இன்னைக்கும் அப்படிலாம் கண்ணால பாக்குறோம். என்ன பண்றது
5: இவையெல்லாம் வணங்குவாராம். புக்கு வணங்குவார் நன்னி இறங்கி அன்பினால் நயப்புற்றெழுந்த காதலுடன் அன்னலாரை பணிந்தருவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயந்து பரவி விரவுவார். எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தில் சிந்தெழுந்துவார். சிற்சில பணிகள் சிலருக்கு ஈர்த்திருக்கு. இவருக்கு என்னன்னு கேட்டா, சரி பெருமானுக்கு வணங்கலை எல்லாம் செய்யறோம், ஒரு விளக்கு போடுவோம் என்று சொல்லி விளக்கிடுதல். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் திருமறை. நல்ல விளக்கு அங்கங்க போட்டோம்னு சொன்னா நல்ல ஞானம் செய்வது. துளைக்கில் வன் துளைக்கில் வெண் மலர் தொடுத்தால் தூய வெண் நேரலாகும். நல்ல பூக்கட்டி பெருமானை போட்டோம்னா மேல வானுலகத்துக்கு போயிடலாம். நல்ல திருமுறைகள் பாடினா அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு. நல்ல திருமுறைகள்லாம் சொன்னோம்னு சொன்னா இல்ல அது பெருமான் அருளுகிற திறம் என்னென்னவோ எவ்வளோ ரொம்ப பெரிது, ரொம்ப பெரிது. அதனால திருமுறையை நல்லா போதும் அது மிக. ஆனா கோவிலுக்கு போய் நாம சத்தம் போட்டு ஓதக்கூடாது. ஏன்னா நம்முடைய வழிபாட்டினால அடுத்தவங்களுக்கு இடையூறு வரக்கூடாது. ஏன்னா அவங்க எதுன்னு தியானம் பண்ணிட்டு வருவாங்க, அவங்க வணங்கிட்டு வருவாங்க, நீங்க நான் போய் சொல்லுவோம். நம்ம சொல்லணும்னா மனதிலாம் சொல்லணும். யாரும் இல்லைன்னா அருமையா வாய்விட்டு திருமதி சொல்லணும். இல்லையானால் மனதில் சொல்லி நம்முடைய வழிபாட்டால் பிறருக்கிடையே உயர்வு நேரக்கூடாது. எனவே வணங்க நன்னினார்

0: அம்மா ஒரு விளக்கு கொடுமா, இந்த கோவிலுக்கு கொண்டு வச்சுட்டு வாங்க, தனக்காக செய்ய முடியல, ஏதோ வாங்கியாக செய்ய முடியும்னு சொன்னார். அப்படி உள்ள நுழைஞ்ச மனை எதுன்னு கேட்டால், சைவரோ அல்லது வைணவரோ இருக்கிற இடம் இல்லை, சமணர் இருக்கிற இடமா இருந்தது. அது இவருக்கு தெரியுமா தெரியாது, அதனால அவரே சமணன் தருவானா தரமாட்டாங்க. அதனால என்ன பண்ணார், எத்தனை நாள் பாட்டு, பத்து, ஆமாம், கையில் விளக்கு கனலுடையார் தமக்கு விளக்கு மிகை காணும், நெய்யில் இங்கில்லை விளக்கெரிப்பீராயில் நீரை முகந்தெரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டர் குறைத்தார். ஐயா எங்கிட்ட விளக்கில்லைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை நிறுத்திக்கலாம், இருந்தாலும் திமிரு என்ன பண்ணுறான், கையில் விளங்கு கனலுடையார் தமக்கு விளக்கு மிகை காணும். ஏய் உங்கள் பெருமான் தான் கையில் நல்லா ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு நீ ஒரு விளக்கு போடணுமா, தேவையில்லை ஐயா, உங்கள் பெருமானுக்கு விளக்கே போட வேணாம், திமிரு அல்லவா, அது மிகை காணும், மிகைனா அதிகப்படி தேவையில்லாதான் இல்லை, அதனால மிகை காணும், நெய்யங்கில்லை, நெய்யங்கிட்ட கிடையாது, அதோட விட்டுருக்கலாம்ல, விளக்கெரிப்பீராயில் நீரை முகந்து எரித்தல் செய்யும், உங்க பெருமான் எல்லாம் செய்யறாரு செய்யலாங்கிறத, நல்ல தண்ணியை விட டம்ளர் அடியா, அதுல ஊத்தியா, திரிய போடியா, எரிய விடியா, திமிரு என்ன, நீரை முகந்து எரித்தல் செய்யும் என்றெல்லாம் சொன்னாராம். பார்த்தார் என்று திருத்தொண்டருக்கு உரைத்தால் தெளியாது ஒரு பொருளே. அவங்க எப்படி யாருன்னு கேட்டாரு, கேட்டா அவங்க சமணத்தை பத்தி, அவங்க சமண சமயத்தை பத்தி ஒரு போக்கும் சொன்னார். என்ன, ஒரு பொருளே பொய்யும் மெய்யும் ஆம் என்னும் பொருள் மேல் கொள்ளும் பொறை நெறியார். ஒரு முதல் கேட்டா தெய்வமே இல்லையம்பாங்க, இன்னொருத்துல பார்த்தா தெய்வம் இருக்குதும்பாங்க, ஆகவே உண்டுங்கிற இடத்துல சொல்லுவாரு, இல்லைங்கிற இடத்துல சொல்றது, உண்டுன்னா உண்டுன்னு சொல்லிட்டுவா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி தொலைச்சிட்டு நாட்டிய நாத்தலை, ரெண்டுலையும் அப்படியே தொட்டுட்டே வர்றது இல்லைங்களா. அதனால இப்படிப்பட்ட நெறிவுடையவங்க அரிகர் மரியா துரைத்த உரை ஆற்றாராகி இப்படி சொன்ன உடனே தண்ணியை முண்டேறிங்களா ஐயா அப்படின்னு சொன்னா பாவம் அவருக்கு எவ்வளவு கடினமா இருக்கும். அதனால ஆற்றாராகி அப்பொழுதே பெருக மனத்தில் வருத்தமுடன் பயந்து போந்து பெரியணிந்த முருகமிரியும் அதற்கொண்டு முடியார் கோயில் முன்னெய்தி முருகமன்பர் பணிந்து விட ஒரு வாக்கெடுந்தது உயர்ந்து போய் அப்படியே அந்த அன்போடு புக்கில கோயில விழுந்தாலும், பெருமானே உனக்கு விளக்கிடணும்னு எனக்கு சொன்னதில் தோணுது, அப்படி கேட்டதுக்கு இந்த மாதிரி சமணர் எப்படி சொல்றாங்க, தண்ணியை முண்டு விளக்கறிங்கன்னு சொல்றாங்க, இதுதான்ப்பா காட்டு என்று சொல்லி இப்படி தன்னை மறந்து வணங்கினாராம். மணந்த உடனே வணங்கும் போது ஒரு பெரிய வானொலியாக ஒரு செய்தி தோன்றியதாம். என்ன தோன்றி, வந்த கவலை மாற்றும் இனி மாற்றும் இனி மாறா விளக்கு பணி மாற இந்த மோரிங்கில் குளத்து நீர் நீர் முகந்து கொடு வந்து ஏற்றும் என பெருமான் கவலையை மாற்றான். தனக்கும் இல்லாதான் தார் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. திருவள்ளுவர் ஐயா இந்த கவலை பாழா போன கவலையை ஒவ்வொன்றிலையும் பலது இருக்கேன்னு, அதுக்கு வேற ஒன்றும் இல்லைப்பா, இந்த கவலை நீங்கணும்னு சொன்னால் வேற எந்த மருந்தும் இல்லை, இறைவனை வணங்கு கவலை நீங்கும், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பித்துக் கொண்டு அதன்படியாக கவலையை நீக்க முடியுமே தவிர, முன்மனதாக நினைச்சு திறப் பண்ணி அதுல வந்து கவலையை நீக்க முடியாது என்று திருவள்ளுவர் சொல்றார். அழுத்த ஞானி அல்லவா சாமி, மனக்கவலை எப்ப போகும்னாரு, ஆண்டவனை மணந்துப்பா கவலையெல்லாம்
1: எனவே அதனுடைய எனவே நீ விளக்கு எடுப்பா அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே என்ன செய்தாராம், அவர் அந்த விளக்கு கேட்ட உடனே ஏதாவது உங்க கையிலேயே பெருமான் கையிலேயே இருக்குது, எப்பா போய் நீ தண்ணியை முகந்து எடுத்துருந்தாராம். அவளை பார்த்தார், பெருக மனத்த வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பிறையணிந்த முருகுபிரியும் அதற்கொண்டை முடியார் கோயில் முன்னெய்தி உருகு மன்பர் பணிந்து விட, பெருமானே உனக்கு விளக்கு இருக்குன்னு எனக்கு என்ன இருக்குதே, இப்படி போய் கேட்டவன இப்படி சொல்றாங்களே, எனக்கு எதுவும் பொறுக்கவில்லையே என்று சொல்லி அப்படியே திருவடி இருக்கல விழுந்தாவுன்னு
0: ஒரு வாக்கு எழுந்தது அசரீதியாக. இந்த ஒரு வாக்குங்கிறது அசரீதிங்கிறது வர சொல், ஒரு வாக்கு எழுந்ததுங்கிறது அருமையான தமிழ் சொல்லுவாங்க, வானிலிருந்து ஒரு வாக்கு எழுந்தது. என்ன ஒரு
1: வந்த கவலை மாற்றும்,
0: கவலையை நீக்கியா,
1: இனி மாறா விளக்கு பணி மாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடுவந்து ஏற்றும்.
0: குளத்துல நிறைய தண்ணீர் இருக்கு இல்லையா, நீர் எடுத்துட்டு போனீங்கன்னா அது வந்து எண்ணெய் ஆயிடும்பா, அது குளத்துல இருக்கும்போது தண்ணீர்னு பேரு, உன் நீ கையில் எடுத்து கொண்டு வந்து பெருமானுக்கு அன்போடு நீ போடு கொடுக்கும் போது அது எண்ணெயாக மாறும்பா.
1: சிவ சிவ அப்புறம் என்ன இருக்கு பார்த்தா, முகந்து கொடுவந்தேற்றும் என அந்த மதியமணிந்த பிரான் அருளால் அழிந்த முடிகேடாம் சிந்தை மிகுந்து நமினந்தி அடிகள் செய்வது அறிந்திருந்தால்
0: பார்த்தால் அடாரால இப்படி பெருமானமை ஆட்கொள்கிறார் என்று கருதி மிகுந்த மகிழ்ச்சியோடு

0: திமிசை நீர் தரித்த பிரான் அருளே சிந்து செய்தொழுவார். சென்னி விசை நீர் தரித்த பிரான், நீர் தான் இங்க என்ன அர்த்தம், கங்கைன்னு அர்த்தம். பரிமையில என்ன நடுவாரு, நீரன பொதுகையால் கூறினாரேனும் ஈண்டு கங்கையே கொள்க என்னை அவர் திருமுடியில் இருத்தல் அதுவாதலின், அவர் திருமுடியில் இருத்தல் அதுவாதலின், எதுவாதலின் கங்கையாதல். அவர் சுருக்கமா உருக்கமா உரையிடுறது பரிமையில, அதனாலதான் அப்படி விளங்க மாட்டேங்குது. அதுக்காக விளங்கலேங்கிறதுனால அவரை வந்து முட்டாள்தான் சொல்லக்கூடாது, நாம விளங்குற அளவுக்கு நாம போகணும் கிடையாது. விளங்கல் அவர் மாதிரி விளக்குறதுக்கு யார் இருக்கா, பாடில் உரைத்த உரையெல்லாம் பரிமையாளர் உரையாமோ தெளி, நூலெல்லாம் வள்ளுவரிசை நூலாமோ. எத்தனையோ பேர் தான் நூல் எல்லாம் நூலுதுலைங்கிறேன், திருக்குறள் போல ஆகுமாப்பா. பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, உலகத்துல கல்லில் கல்லில் இருந்து கூட தான் பால் இருக்கிறான், ஆனா பசுமாட்டு பால் ஆகுமாடா. அது போலத்தான் திருக்குறள்னா திருக்குறள் தான், அதுக்கு இனி வேற எதுவும் இதெல்லாம் பாடிக்கணும். ஒரு என்ன செய்தாராம் பார்த்தார் உடனே என்ன செய்தாராம், குளத்து நீர் முகந்து கொடுவந்தேற்றும் என தண்ணீர், குளத்தில் இருக்கிற தண்ணீரை முகந்து நீ அப்படியே விடு, விடும்போது அது எண்ணெயாக கருதி விடு, உண்மையிலேயே அந்த ஒரு திரி போடு எரியும் நல்லா, தண்ணியாக இருக்கிறது எண்ணெயாகவே மாறும் அப்படின்னா. உடனே சென்னிமிசை நீர் தரித்தபிரான் அருளே சிந்தை செய்தெழுவார். நன்னீர் பொய்கை நடுப்புக்கு நாதநாம நவிண்டேத்தி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி நடுப்பிற போயிட்டு அப்படியெல்லாம் இருந்துட்டு அந்த குளத்துல தண்ணீர் எடுத்துக்கொண்டு அப்பர் கோயில் அடைந்து, அப்பருங்கிறது பெருமான் கோயில் இருக்கும், அப்பர் கோயில் அடைந்து அகலுள் முன்னீர் உலகம் அதிசயப்ப முறுக்கும் திருமேல் நீர் பார்த்தார். திரும்ப நல்ல அருமையா போட்டார், போட்டா இங்க இருந்து எடுத்துட்டு போன தண்ணியே அந்த திருமேல அப்படி ஊத்துனாராம். வெற்றி என்னாச்சு, சோதி விளக்கொண்டு ஏற்றுதலும் சுடர் வெட்டெழுந்தது. அருமையா எண்ணெய் ஊற்றி அந்த திரியை முடிக்கி நெருப்பு வச்சோம்னா எப்படி எரியுமோ அதுபோல தண்ணீர் ஊற்றியும் அந்த எரிந்துதான். ஆதி முதல் அறநெறியார் கோயில் அடைய விளக்கேற்றி, அடைய விளக்கேற்றினு கேட்டா பார்த்தார், இந்த மாதிரி தண்ணீரை வைத்து முகந்து கொண்டு விளக்கு எடுக்கிறதுன்னா ஒரு விளக்கு என்ன, நூறு விளக்கு கூட போடலாம்னு சொல்லிட்டாமா என்ன விடல சொல்லி நிறைய விளக்கு எல்லாம் போட்டாங்க, போட்டா அதுலயும் தண்ணி தான் ஊத்துறது ஆனா திரி போட்டுறது ஆனா அருமையா எரியும். அப்படி இப்படி எல்லாம் விளக்கேற்றி விளக்கேற்றி ஏகம் நினைந்த அரிகந்தர் எதிரே முதிரும் கழிப்பினுடன் நாதர் அருளா திருவிளக்கு நீரால் எரித்தா நாடறிய. இந்த பய சொன்னால தண்ணீரை முகந்து எரிதான் எரிப்பான்னு சொன்ன, ஏ நாங்க தண்ணி தான் நீ சொன்னிய தன்னை தன் தண்ணியை தான் எடுத்து எரியிறோம், எரிக்க வச்சிருக்கோம் பார்த்துருக்கல, நீ ஏதோ பெரிய கிண்டல் பண்ணிய அப்படின்ட்டு. நிறையும் பரிசு திருவிளக்கு விடியும் அளவும் நின்றறிய குறையும் தகழிகளுக்கெல்லாம் கொள்ள வேண்டும் நீர் வார்த்து. பார்த்தார் இந்த மாதிரி தண்ணீர்ல வந்து ஊற்றி விளக்கரிக்க வேணும்னு சொன்னா ஏன் சில மணி நேரம் மட்டும்தான் இருக்குது, இரவெல்லாம் விளக்கரிக்கும் என்று கருதி நல்லா அருமையா தண்ணிக்கு பஞ்சம் என்ன இருக்குது கிடையாது, அந்த திரிவேன்னா கொஞ்சம் வாங்கறது கஷ்டமா இருக்கும் அவ்வளவுதான், அதோட தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. அதனால தண்ணீர் விட்டு நீர் வார்த்து மறையின் பொருளை அடிச்சிக்கும் மனையின் நீதி வழுவாமல் உறையும் பதியின் அவ்விரவே அணிவார் பணிபுற்றொருப்பட்டார் அப்படியெல்லாம் சொல்லி விடிய மறைக்கும் விளக்கரிப்பதற்கு முயற்சி பண்ணாராம். இரவு சென்று தம்பதியில் எய்தி மனைப்பு கென்றும் போல் விரவி நியமம் தொழில் முறையே விமல தம்மை அரிச்சித்தும் பரவி அமுது செய்தருளி பள்ளி கொண்டு புலர்காலை அரவம் அணிந்து அணிவார் பூசை அமைத்து ஆறு ஊர் நகரில் நின்றணிந்தார். புதிலாம் இந்த வீட்டுக்கு போ, அதாவது சேக்கலாட்டாதான் ஒரு அமைப்பு, போனார்னா வீட்டுக்கு போனார்னா கோயில் இருந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு போனார், வீட்டுக்கு போனார், போன எப்படி அல்ல, இரவு சென்று தம் பதியில் எய்தி அவங்க ஊர்ல நடந்து மனை புக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என்றும் போல் விரவி நியம தொழில் முறையே விமலர் தம்மை அரிச்சுட்டு வீட்டுல போய், வீட்டுல போய் அந்த இரவிலையும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு பெருமானை வழிபாடு செய்துட்டு பரவி அமுது செய்தருளி அப்புறம் எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டாராம். பள்ளி கொண்டு என்ன படுத்து தூங்கினாராம். புலர் காலை விடிஞ்சுதான் ஒவ்வொன்றா அந்த மனிதன் அது என்ன செய்ய வாரோ அதை அப்படியே ஒரு பாட்டை எப்படி முடிச்சு அப்படி கோக்குறாரு கோக்குறாரு. அதெல்லாம் இதுக்கு என்ன அணின்னு பேர் தெரியுங்களா, தன்மை அணின்னு பேர், அணி அணி இலக்கணம் சொல்லுவோம். என்ன தண்ணினா அப்படியே எந்த செயல் எந்த மாதிரி எந்த வீட்டையும் நடக்குமோ அந்த செயலை அந்த வீட்டில் நடக்கிற மாதிரி சொன்னா அதுக்கு தன்மை அணின்னு பேர். தன்மைனா உரிய தன்மையை அப்படியே அலங்காரம் பட சொல்லியிருக்கு இலக்கணத்துல தன்மை அணின்னு தெரியுது. தன்மைனா எந்த தன்மை, இப்போ ஒரு வீட்டின் தன்மை அதை அழகுபட சொல்லுவார்.
1: எல்லாம் ரொம்ப அருமையா சேக்கலாருடைய கைவண்ணமும் சரி அதுக்கு முன்னிருந்த அடியோருடைய வாழ்வும் சரி ரெண்டும் அப்படி அமைந்திருந்தது. சிவம் பாருங்க இந்த பாட்டியா 17. ஆமா, வந்து வணங்கி அறநெறியார் மகிழும் கோயில் வளங்கொண்டு சிந்தை மகிழ பணிந்தெழுந்து புறம்பு உள்ளும் திருப்பணிகள் முந்த முயன்று பகலெல்லாம் முறையே செய்து மறையவனார் அந்தி அமயத்து அரிய விளக்கு ஏற்றும் எங்கும் ஏற்றி அடிபணிவார். பகல்லையும் அங்கு கோயிலே இருப்பாராம், எதேனும் பணிகள்லாம் செய்வாராம், என்ன உழவாரம் மற்றதெல்லாம் செய்வது இருக்குல்ல, அது மாதிரி உழவார பணியெல்லாம் செய்யறது பகல்ல, இரவில் இந்த மாதிரி விளக்கு போடுவது. ஆகவே இராப்பகலாய் பேசும்போது எப்போதுங்கிற மாதிரி இராப்பகலாய் கோயிலில் இருக்கும்போது எப்போது அப்படி கோயில இருக்கணும், அதுவே இடமாக இருக்குது. இப்படி எல்லாம் ஏற்றி திருப்பணிகள் முயந்த முயன்று பகலெல்லாம் முறையே செய்து மறைவனால் அந்தி அமயத்து அரிய விளக்கெங்கும் ஏற்றி அடிபணிவார். பண்டு போல பல நாளும் பயிலும் பணி செய்தவர் ஒழுக தண்டி அடிகளால் அமர் கலக்கம் விளைந்து சார்விலமன் குண்டர் அடிய ஏழுலகும் குளவும் பெருமி நிலவியதால் அண்டர் பெருமான் தொண்டர்கள் அமரர் பணியும் அணியாரூர். அப்படி இது போல இருந்த தண்டி அடிகள் எல்லாம் கூட இருந்து பணி செய்த இடம் நம்முடைய திருவாரூர். ரொம்ப அருமையான இடம் அல்லவா. நாதமறைதே நம் இணைந்து அடிகளார் நற்தொண்டாக பூதநாதர் புற்றிடங்குள் புனிதற்கமது பணிமுதலாம் நீதி வளவன் தான் வேண்டும் நிமிந்தம் பலவும் அரியணையில் மீது திகழ இருந்தமைதான் வேதாகமனூல் விதிவிலக்க. அப்போ இந்த சோழர்கள்லாம் நல்ல இறை பக்தி உடையவர்கள். அதனால அவங்க என்னன்னு கேட்டால் அந்த ஆறு கால வழிபாடு நடப்பதற்குரிய என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை பெருமானுக்குன்னு வச்சிருவாங்க. எனவே அந்த பொருளை கொண்டு அருமையா அந்த அங்கே பணி செய்கின்றவர் அந்த பொருளை கொண்டு எடுத்து பெருமானுக்கு அருமையா அந்த ஆறு காலம் வழிபாடு செய்யணும். பணியும் அணியும் சரி. வெண்டி விடையார் மதிச்சடையார் வீதி விளங்க பெருமாள் தாம் என்றும் திருவாரூர் ஆளும் இயல்வின் முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்தரமாம் திருநாள் உயர் சிறப்பும் நின்று விண்ணப்பம் செய்தபடி செய்தருளும் நிலை பெற்றார். பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாள் வழிபாடு. பங்குனி உத்தரம் திருவாரூர் இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழுலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்னம் திருவிளையாட்டார் என்னாலும் நன்மை பெருக நமிந்து அடிகள் தொழுதார் நாம் நமிந்து அடிகள் இப்படி எல்லாம் வணங்கி நமக்கெல்லாம்
2: அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சைவத்தின் நேச்சமயம் வேறில்லை அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான் மறைச்சும் பொருள்வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமோ உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர்த்துணையே

0: ஆகிய மகா சம்பத்தூரி நந்திகேசருடைய பெருங்கருணையினாலே துறையூர் என்கின்ற இந்த நகரத்திலே நந்திகேஸ்வரர் ஆலயத்திலே உழவார பணி குழு என்கின்ற சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாக திருவிளையாடல் புராணம் என்கின்ற ஒரு சிறப்பு ஞான பூசையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புராண விரிவுரை என்பது சைவ பெருமக்களுக்கு மிக முக்கியமான உயர்ந்த அருள்நிதியாக விளங்குவது. புராணங்களினாலேதான் தர்மத்தை அறிய முடியும், புண்ணிய பாவங்களை அறிய முடியும், சிவனிடத்திலே பற்றி பண்ண முடியும், சிவனிடத்திலே அருளை பெற முடியும். இந்த வகைகளெல்லாம் சொல்லுவது சிவபுராணம். அதனாலதான் மாணிக்கவாச சுவாமிகள் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பணியார் என்று சிவபுராணத்திலே அருள் செய்தார். சிவபுராணம் கேட்கவில்லையானால் சிவனிடத்திலே அன்பு உண்டாகாது, அன்பு வரவில்லையானால் அருள் உண்டாகாது. அதனாலே மக்களாக பிறந்தவர்கள் அவசியம் சிவபுராணத்தை கேட்க வேணும். நமக்கு சைவ சமயத்திலே நூல்கள் மூன்று வகையாக உள்ளது. ஒன்று தோத்திரம், இன்னொன்று சாஸ்திரம், இன்னொன்று புராணம். தோத்திரம் சாஸ்திரம் இரண்டிலும் சொல்லப்படுகிற கருத்துக்களை புராணங்கள் கதை வடிவாக சொல்லும். அப்படிப்பட்ட புராணங்கள் தல புராணங்கள் என்று ஒரு வகை, பழமொழியிலே 18 புராணம் ஒரு வகை, அது நல புராணங்களிலே திருவிளையாடல் புராணம் என்பது வலுவையிலே சிவபெருமான் செய்த 64 திருவிளையாடல்களை சிறப்பாக எடுத்துச் சொல்லுகின்ற புராணம். இந்த புராணத்தை பாடிய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் என்பவர். சொற்சுவையும் பொருட்சுவையும் நிகழ்ந்து மலிந்து கிடக்கின்ற இந்த நூல், இந்த நூலிலே பாண்டித்யம் உடையவர்கள் பயின்று அனுபவித்து அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் போது மக்களுக்கு அதிகமான ஆசை உண்டாகும், சிவனிடத்திலேயே ஆசை உண்டாகும். அந்த ஆசையினாலே அருளை பெறலாம். அந்த சிவபுராணத்தை சிவபெருமான் திருநந்தேவருக்கு சொல்ல, திருநந்தேவர் ஜனக்குமாரருக்கு சொல்ல, ஜனக்குமார வியாச முனிவருக்கு சொல்ல, வியாச முனிவர் சூர முனிவருக்கு சொல்ல, அதன் மூலமாக இந்த புராணங்கள் நமக்கு கிடைத்தது. அது வடமொழியில இருந்த புராணத்தை தமிழிலே மொழிபெயர்த்து நமக்கு தந்திருக்கிறார் பரஞ்சோதி முனிவர் என்கின்ற ஆசிரியர். ஆகையினாலே இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான உயர்ந்த சுவை என்னவென்றால் இலக்கிய சுவை, பக்தி இலக்கிய சுவை. அந்த பக்தி இலக்கிய சுவைகளில் சிவ சம்பந்தமான நூல்களிலே சொல்லப்படுகிற பக்தி இலக்கிய சுவைகள் மனிதர்களாய நம்மை பண்புடையவர்களாகவும், சுவரிடத்திலே அன்புடையவர்களாகவும், சிவ புண்ணியத்திலே செய்ய விருப்பமுடையவர்களாகவும் தூண்டுவது இந்த புராணம். அப்படி இந்த புராணங்களை கேட்காதவர்களுக்கு சிவ புண்ணியத்திலே விருப்பம் வராது, சிவனிடத்திலே அன்பு வராது. அப்படி சிவனிடத்திலே அன்பு உண்டாக சிவபுண்ணியத்தை செய்ய தூண்டுவது இந்த புராண கேள்விகள். புராணம்தான் எல்லா சிவபுண்ணியங்களுக்கும் மூல தர்மம் என்று சொல்லணும். சிவாலயங்களிலே செய்யப்படுகிற சிவபுண்ணியங்கள் அத்தனைக்கும் மூலமாக இருப்பது இந்த சிவபுராண விரிவுரை. அப்படி சிவபுராணங்களிலே மூன்று புராணங்களை சிறப்பாக கைவிட்டு சொல்லுவார்கள். ஒன்று கந்த புராணம், இன்னொன்று பெரிய புராணம், இன்னொன்று திருவிளையாடல் புராணம். கந்த புராணம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாக இருப்பது, பெரிய புராணம் சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருப்பது, திருவிளையாடல் புராணம் சிவபெருமானுடைய இடது கண்ணாக இருப்பது. இப்படி மூன்று கண்களாக இந்த மூன்று புராணத்தையும் செய்வ சமயத்திலே சொல்லுகின்ற மரம். ஆகவே இந்த திருவிளையாடல் புராணம் மதுரையிலே சிவபெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை சிறப்பாக எடுத்து சொல்லுவது. அதே பாடல்கள் நல்ல சுவையுடையதாயும் பொருள் புரிந்ததாயும் அதற்கு மேலே சிவனிடத்திலே அன்பு அதிகம் உண்டாகும் வழியாக நமக்கு அது உதவி செய்கின்ற ஒரு நூலாக இருப்பது. அதனாலே நூல்களினாலதான் உயிருக்கு அறிவு உண்டாகும். நூல் அளவே யாகமா நுண்ணறிவு என்பது அவை வாக்கு. அதாவது நூலறிவு இல்லாதவனை மூடல் என்று சொல்லணும். அதாவது கல்லாத உடலை காணவும் ஆகாது என்பார் திருமூலர். அதாவது கல்வி இல்லாதவனை மூடல் என்று சொல்லுவார்கள். அதாவது அறிவு கலாமூடல் என்பார் அருள் கூறினார். அதனால பக்தி இலக்கியங்களை அனுபவிக்கவில்லையானால் அவர்கள் ஏமாந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அடுத்தால் போல இந்த பக்தி வாசனையே இல்லாத நாட்டிலே கொண்டு போய் அந்த ஆன்மாக்களை பறக்க வைத்து விடுவாங்க. அதனால இந்த நாட்டுக்கு கிடைத்த அருள் செல்வம் எது வந்து கேட்டால் பக்தி இலக்கியங்கள், சிவ நூல்கள். அப்படிப்பட்ட சிவ நூல்களிலே இது சிறப்பாக இருப்பது இந்த திருவிளையாடல் புராணம். இந்த திருவிளையாடல் புராணத்துக்கு பயன் சொல்லுகிறார் இந்த ஆசிரியர். அது எப்படி சொல்லுகிறார் என்றால், சிங்களனே திருவாள வாயும் மன்னல் திருவிளையாட்டிவை என்று செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் இங்கே தகமதரு மகப்பெறுவர் பகைய வெல்வர் மங்களனன் மனம் பெறுவர் துணிவன் செய்தார் வாழ்நாளும் நடிவருவர் வாராடைந்தி புங்கவனா எங்குள்ள போகமூலி புண்ணியராய் சிவனடிக்கள் நன்னி வாழ்வாள் என்று இந்த நூற்பயன் சொல்கிறார். அது இம்மை வானவர் செல்வம் அழைத்திடும் அவையே பறைத்து நீத்திடும் எம்மையான இடைமருதங்களை செம்மையே தொழுவார் வினைக்கின்றது என்பது அப்ப தேவாரம். மண்ணில் நல்லவண்ண வாழலாம் வயிறு எண்ணி நல்ல நீக்கி யாருமோ குறையிலை கண்ணில் நல்ல தூரம் கடுமர வளர்ந்தவன் பெண்ணில் நல்லாவரும் பெருந்தகிறது என்பது ஞானசம்பந்த தேவாரம். அதனால இந்த புராணத்தை கேட்கின்றவர்களுக்கு இம்மையிலே எல்லா வகையான இன்பங்களும் கிடைக்கும். அடுத்தாற் போல சிவலோகமும் கிடைக்கும். சிவபுராணங்கள் கேட்டவர்கள் எங்கே செல்வார்கள் என்றால் சிவலோகத்துக்கு செல்வார்கள். பரமலோகத்துக்கு போக மாட்டார்கள், விஷ்ணுலோகத்துக்கு போக மாட்டார்கள், இந்திரலோகத்துக்கு போக மாட்டார்கள். போகும்போது வேணா பார்த்து கொண்டு போகலாம் என்ற அங்கே தங்க மாட்டார்கள். எங்கே தங்குவார்கள் என்றால் சொல்லிய வாக்கியம் ஒரு அளவு சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் செல்வர் சிவரத்தில் உள்ளார் சிவரடிகள் பல்லூர் ஏற்ற பணிந்து மணிக்கு வாக்குவாங்க அருச்சியது போல கையால சிவபுராணங்களை கேட்டவர்கள் எங்கே இருப்பார்கள் என்றால் சிவலோகத்தில் இருப்பார்கள். அதற்கு மேலே சிவ ரகசி என்கிற ஒரு நூலிலே சொல்லுகிறது சிவபுராணம் சிவபெருமானுடைய பெருமையை உமாதேவியுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுவோம். பார்வதி பரமேஸ்வருடைய பெருமையை எடுத்துச் சொல்லுவோம். அப்படி பார்வதி பரமேஸ்வருடைய பெருமையை எடுத்துச் சொல்லுகின்ற அந்த சிவபுராணத்தை கேட்ட அன்பர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள் என்பது சிவபெருமானுடைய பெருமைக்கு அது சாதாரணமானது, அது பொருத்தமல்ல. சிவபெருமானுடைய பெருமைக்கு சிவபுராணத்தை காட்டா அவன் சிவலோகத்துக்கு போன அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமே அல்ல. அவருடைய பெருமைக்கு யாரு சிவபெருமானுடைய எல்லை இல்லாத அளவில்லாத அருவுடையவனாகிய சிவபெருமானுக்கு கேட்டவனுக்கு வேலை செஞ்சவனுக்கு கூலி கொடுக்குறா போலே, வேலை செய்தவனுக்கு கூலி கொடுக்குறா போல கேட்டவன் சிவலோகத்துக்கு போறான்னா அது சிவபெருமானுடைய பெருமைக்கு பொருத்தமல்ல. இன்னும் எப்படி என்று கேட்டால் சிவபுராணத்தை கேட்டவனுடைய சொந்தக்காரன்லாம் சிவலோகத்துக்கு போவானா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சிவபுராணத்தை கேட்டவனுடைய சொந்தக்காரனுக்கு எல்லாம் சிவலோகமா நாளாய போகாதே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் மத நெஞ்சு அரண்நாமன் கேடாய் நம் கிளை கிடைக்கும் கெடுபடா திறமருவி கோடாய நீக்குமோன் கோடிலியம் பெருமானே என்று சம்பந்த தேவாரம். அதைத்தான் இந்த சிவரகசி என்ற நூலிய சொல்லுகிறது உரமதாம் பக்தியோடு. அந்த கேட்கிறவனுக்கு இலக்கணம் சொல்லுது உரமதாம் பக்தி திடமான பக்தியோடு நல்ல மெய்யன்போடு கேட்க வேணுமா அப்பா பாப்பா ஏதோ கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து இருந்தாலும் கேட்டா சுண்டல் கொடுத்தாங்க வாங்கிட்டு போனா அப்படிங்கிறதுல பிரயோஜனம் இல்ல. புரியுதா? நல்ல மெய்யன்போடு இது கேட்க கொடுத்து வச்சுது இந்த பிறவி இதுக்காச்சே இந்த காது சிவந்துருவையை கேட்க இது பயன்பட்டுதே என்று சொல்லி எத்தனையோ பிறவிகளிலே தீய வார்த்தைகளை கேட்ட காது எத்தனையோ பிறவிகளிலே தீய காட்சிகளை கண்ட கண்ணு எத்தனையோ பிறவிகளிலே தீய வார்த்தைகளை பேசிய நாவு தீய எண்ணங்களை நினைத்த நெஞ்சு இவைகளெல்லாம் இப்பொழுது சிவபெருமானை கண்டு கண் சுத்தமாகிறது சிவபெருமானை பொறுமையை கேட்டு காது சுத்தமாகிறது சிவபெருமான் நினைத்து மனம் சுத்தமாகிறது சிவநாமத்தை சொல்லி வாக்கு சுத்தமாகிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த சிவபுராணம் தான். ஆகையினாலே உலகதாம் பக்தியோடு ஒரு நாள் ஒரு நாள் அது ஒரு நாள் கேட்டவன் சிவலோகத்துக்கு போவாடா ஒரு நாளுக்கு கேட்டவனுக்கு அவன் சொந்தக்காரன்லாம் சிவலோகத்துக்கு போவானாடாடா. நீங்க இந்த ரயில்வேல வேலை செய்யறவனுக்கு அவன் அப்பனுக்கு அம்மாவுக்கு பஞ்சாதிகள் விரிவிட்டு கெடுப்பான் காசு இல்லாத புரியுதா இல்லையா? எந்த நாள் போலாம் நாடு முழுவதும் சுத்தலாம் ரயில்வே வேலை செய்யறதுக்கு அப்பா அவனுக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாம் விரிவிட்டு கெட்டு காசு கிடையாது. அது போல சிவபுராணத்தை கேட்டவனுடைய சொந்தக்காரனுக்கெல்லாம் சொல்லும் உரமதாம் பத்தியோடு ஒரு நாள் ஒரு நாள் பண்ணாட பல நாள் கூடலவா உரமதாம் பத்தியோடு ஒரு நாள் உமை பரமனார் கதை கேட்போர் பகவந்தன் பரமதி புதுமையதோ இது ஒரு ஆச்சரியமா சிவருமானுக்கு இது ஒரு ஆச்சரியமா நல்லவே இல்ல. உரமதாம் பத்தியோடு ஒரு நாள் உமை பரமனார் கதை கேட்போர் பகவந்தன் பரமதி எய்துவர் புதுமையதோ அவர் மரபலாம் சிவலோகத்தின் தெய்வமால் சிவரகசி என்கின்ற நூல். அதத்தான் முருகர் சுத்தம் முரணுகளை ஆளாமியர்கள் அரசியல் கூட்டி என்று போட்டி திருவிழா சொன்னார். அதனால நம்முடைய பரம்பரைக்கே சிவலோ சிவராம கேட்கிறவனுடைய முன்னோர்களுக்கு எல்லாம் சிவலோகம் பின்னே வருகிறோம் சிவலோகம் நல்லார் ஒருவருடன் அவர் ஊட்டி எல்லாருக்கும் மையமடை இருந்தார் போல சிவபுராணத்துல வருகின்ற அந்த உண்மையை கேள்வியில கேட்கறது இருக்குது. அதுதான் ஞான பூஷைன்னு சொல்லுது. இத ஞான பூஷை என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஞான பூஷைய இந்த துறையூர்ல இருக்கிற உளவார பணிக்குழு யார நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அதில் சொல்லப்படுகிற புராணம் திருவிளையாடல் புராணம். இந்த புராணத்தை அன்போடு எல்லாரும் கேட்டு திருவருளை பெறுவீர்களாக. இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு தேசம், இப்படி ஒரு சமயம், இப்படி ஒரு கடவுள், இப்படி ஒரு நூல், இப்படி ஒரு ஆசிரியர்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனா சிதம்பரேஸ்வரர் செய்த பெரிய கருணை, பெரிய கருணை, பெரிய கருணை. நம்ம எல்லாம் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவை ஏற்று விட்டு அம்மையை எனக்கு தருளியவாறு அருள்வார் அச்சுவேன். நாம எங்கே சிவபெருமான் எங்கே, சிவபெருமான் எங்கே, நாம எங்கே. தேவர்களும் பயப்படுகிறார்களா? இயங்குகின்ற இறைவி திங்கள் மற்றும் தேவர் எல்லாம் பயங்களாலே பற்றி நின்பார் சித்தம் தெளிவுங்கள தேங்கு சூழ்ச்சி சாமவேதாசா காமலை காய்ந்தவனே மயங்குகின்றேன் வந்து நிற்கிறாய் வலிவலை மேயவனே என்பது ஞானசம்ம தேவாரம். தேவர்கள் எல்லாம் கூசுகிறார்கள் சிவபெருமானை வணங்க, தேவர்கள் கூசுகிறார்கள் சிவபெருமானை வணங்க. நம்ம கூசாம நம்ம வணங்குறோம். நமக்கு பக்கத்துல சிவபெருமான் இருக்கிறான், நமக்கு பக்கத்திலே சிவபெருமான், சிவபெருமான் பக்கத்தில் நாம இருக்கிறோம். எமயவருக்கு அது கூறமதானாய், எங்களுக்கு நீ பக்கமதானாய் என்று மாணிக்கவனார் தோதர்கள் வாழ்க. இமயவருக்கு அறி கூறமதானாய், தேவர்களுக்கு அறி கூறமா, எங்களுக்கு நீ பக்கமதானாய் என்று சொல்வார்கள். ஆகையினாலே வான்படித்து மண் பூந்து மனிதரை ஆட்கொண்டவளை என்பார் மாணிக்கவார்கள். இப்படிப்பட்ட வாக்கியம், இப்படிப்பட்ட யோகம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி பார்த்ததே கிடையாது, எண்ணி பார்த்தது கிடையாது. ஆக எண்ணாமலே நமக்கு சிவபெருமான அவனே வலிய வந்து அவருடைய செய்கிறான். தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறையுறை சிவனே என்பது போல அயாளர் நம்மை தேடி நமக்கு புத்தியை தந்து நம்மை அவனிடத்திலே ஆட்படுத்துகிறான், அன்பை தருகிறான். இப்படிப்பட்ட நல்ல செயலனுக்கு, நல்ல புண்ணிய வாய்ப்புக்கு, இந்த பிறவி பிரயோசனை அடைவதற்கு, இந்த பிறவியினாலே பெற்ற பயனை, பிறவியினாலே பெற வேண்டிய பயனை பெற்றுவிட்டோம் என்கின்ற நினைவு நமக்கு தான். வேற ஜென்மங்கள் கிடையாது. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணி வேணார், பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தார் என்பது திருமந்திரம். அதனால இந்த பிறவியில பெற வேண்டியது எது என்று கேட்டால், எது என்று கேட்டால் சிவபக்தி. இந்த பிறவியில பெற வேண்டியது, அனுஷ்டிக்க வேண்டியது, முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது, கொள்கையாக கொள்ள வேண்டியது என்று கேட்டால் சிவபக்தி. அந்த சிவபக்தி ஒருவனுக்கு வந்து விட்டால் வேற ஒன்று வேண்டியதில்லை, வேற ஒன்று வேண்டியதில்லை. பக்தியினாலே எல்லாமே வரும். பக்தியினாலே எல்லாம், பக்தியினாலே என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அப்புறம் பக்தியினால் முக்தி கிடைக்கும், முக்திக்கு கீழதான எல்லாமே, எல்லாமே கிடைக்கும். இருந்த என்ன ஆண்டான் எனையடியை சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தருங்கார், எல்லாம் தருங்கார். பெருந்துறைய மேயர் பெருங்கருணையாளன் மருந்துருவாய் எண்மனத்தே வந்து என்பது திருவாதகம். ஆகையினாலே இந்த சிவனடியார் திருக்கூட்டமா இருக்க உளவார பணி குழுவா, சரி, உளவார பணிக்குழு என்கின்ற இந்த கூட்டம் இன்னும் தொடர்ந்து பல கோடி காலங்களுக்கு பரம்பரையாகவே புண்ணியத்தை செய்யணும், பரம்பரையாகவே புண்ணியத்தை செய்யணும். அதனாலே நான் பூஜை பண்ணினேன், எங்க தகப்பனார் பூஜை பண்ணினார், எங்க பாட்டனார் பூஜை பண்ணினார், இப்ப என் பையனும் பூஜை பண்றேன், என் பேரனும் பூஜை பண்றான்னு சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. பரம்பரையா கெட்டது செய்யிருக்கிறான்ல, பரம்பரையா கெட்டது செய்யிருக்கிறான்ல. அவன் பாட்டை அப்படி தேர்ந்தேன், அப்பா அப்படி இருந்தேன், இவனும் அப்படி தேர்ந்துறேன், அந்த மாதிரி இல்லாம மழை விளையாட்டு வழிவழியாளாய் மனஞ்சி குடி பிறந்த பழவழியாளி இம்மனுக்கு வல்லாண்டு என்றார் போல இவங்க பரம்பரையே சிவனுக்கு அடிமை. இவனும் பெருமை, இவங்க பரம்பரையே சிவனுக்கு அடிமை. கருப்பட சாமி கிட்ட போக மாட்டோம், காளியா கிட்ட போக மாட்டோம், மாரியா கிட்ட போக மாட்டோம், பட்டவன்ட்ட போக மாட்டான், கெட்டவன்ட்ட போக மாட்டான், பட்டவட்டி போக மாட்டான், கெட்டவட்டி போக மாட்டான். சிவனை தவிர வேற யாரும் எங்களுக்கு தெரியாது, சிவனை தவிர வேற சாமி தெரியவே தெரியாது. நாங்கள் எல்லாம் சிவனுடைய அடிமைகள், சிவபெருமானுடைய குண்டர்கள், சிவனுடைய குடும்பத்துல நாங்களும் ஒரு ஆள் என்றால் போல அந்த பெருமையை பெற்று தருவது எல்லாம் இந்த சிவ நூல்களாலே வருவதுதான். சிவ நூல்கள் இல்லையானால் இந்த உண்மைகள் நன்மைகள் நமக்கு தெரியாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட சிவநூலிலே புராணம் என்பது ஒரு வகை. அந்த புராணத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது திருவிளையாடல் புராணம். இன்னும் பல புராணங்களும் பல நூல்களை சொல்லுவதற்கு நான் தயாரா இருக்கிறேன், கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ரெண்டு பேருக்கும் திருவருளை நந்திக்கு சொல் தரணும். இந்த புராணம் கேட்கின்ற அத்தனை பேருக்கும் எல்லா வகையான செல்வத்தையும் தருவாள், தீர்க்காயினை தருவாள், குடும்பத்தை எல்லா வகையிலும் மேன்மையடைய செய்வாள், உத்தியோகத்தை தருவாள், புத்திர பாக்கியம் தருவாள், சகல செல்வங்களையும் தருவாள். அதனாலே நமக்கு அன்பை மிக அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக அவனை மறவாத பேரன்பு செய்து அருளை பெறுவதற்கு மகா சம்பத்தூரியும் நந்தீஸ்வரரும் துணை செய்வார்களாக இந்த கூட்டம் வளர்வதாக மண்ணுகள் இல்லை வனகிரம் பக்தர்கள் வஞ்சகர் கோயகல பொன்னிஞ்சை மண்டபத்துள்ளே கூர்ந்து ஓனையெல்லாம் வணங்க அன்னநடை மனவான் உலகோடு அழிவோடு கரும் புரிந்து பின்னை பரவி எடுத்த நிதிந்த புத்தருக்கு வல்லாண்டு ஊருவே என்று வாழ்த்தி வணங்கி இந்த சிவபுராண சிவ நூல்கள் விரிவுரை என்கிற ஞான மூலம் இது தொடர்ந்து பலகாலம் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த உரையை
1: தாரகனுக்கு விடை சொல்வதை போலவே சில கருத்துக்களை சொன்னதிலே இருந்து ஒரு சிறு பகுதி பார்க்க போகிறோம். நான் முதலே சொன்னதை போல வேதம் இந்த பிரபஞ்சத்திற்கு அடிப்படை. அந்த வேதத்தினுடைய அடிப்படையிலேதான் வேத தர்மம் அல்லது வேத நெறியிலேதான் இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று இறைவனுடைய ஆணை. வேதங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் இதிகாச புராணங்கள் சொல்லுகிறது என்று பார்த்தோம். அதில் இடைநடுவே அங்கெங்கே இந்த வேத கருத்துக்களை எல்லாம் அதை விளக்குவதற்காக கொண்டு வந்து வியாசாச்சாரியர் கொடுக்கின்றார். வேதத்துக்கு ரெண்டு பகுதியாக பிரிப்பார்கள், ஒன்னு பூர்வ பாகம் இன்னொன்று உத்தரபாகம். இந்த பூர்வ பாகம் என்று சொல்லக்கூடியது கர்மகாண்டம் என்று சொல்லப்படும், உத்தர பாகம் என்று சொல்லக்கூடியது ஞான காண்டம் என்று சொல்லப்படும். அல்லது இது ரெண்டு விதமாக சொல்லலாம், பிரவிருத்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது ஒன்று, நிவிருத்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது மற்றொன்று. பிரவிருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது கர்ம காண்டங்கள் இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டுமோ, என்ன என்ன செயல்களை செய்ய வேண்டும், எதை எது செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதெல்லாம் பிரவிருத்தி மார்க்கம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்றிருக்கக்கூடிய தன்மைகளை இறைவனுடைய கட்டளையாக இருக்கக்கூடியது பிரவிருத்தி மார்க்கம் கர்மகாண்டம். இதெல்லாம் இதை ஸ்தோத்திரங்கள், இது யாக யஜ்ஞாதிகள், இது உண்டு, இதை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொன்று ஞான மார்க்கம், மோட்சத்தை அடைவதற்காக இறைவன் மீது ஆசை வைத்திருப்பவன் என்ன என்ன செய்ய வேண்டுமோ, அந்த விசாரம் ஞான விசாரம் தத்துவ விசாரம் எதை செய்ய வேண்டுமோ, விவேகம் வந்த அந்த ஞானிக்காக தத்துவ விசாரத்திற்காக உத்தரபாகம் என்று ஞான காண்டமாக இருக்கும். அதைத்தான் நம்ம அதனுடைய முடிவு வேத அந்தம், அந்தம் முடிவு, வேதங்களினுடைய முடிவு என்று சொல்லுகிறோம். முருகப்பெருமான் இதை பத்தி பேசல. காரணம் என்னன்னா ஆரம்பமே சரியில்லைன்னா முடிவுக்கு எங்கே போறது? ஆரம்பம் என்ன? பிரவர்த்தி மார்க்கமாக இந்த உலகத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதற் பகுதி, ஆரம்பமான பூர்வ பாகம். இந்த பூர்வ பாகத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயத்துல முருகப்பெருமான் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த பூர்வ பாகத்தை முதல்ல வேதம் இரண்டு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கும், ஒன்று பூர்வ பாகம் இன்னொன்று உத்தர பாகம், அதாவது பிரவிருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம். இந்த பிரவிருத்தி மார்க்கத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்று இரண்டாக சொல்லப்பட்டிருக்கும். இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி, இப்படிதான் செய்ய வேண்டும், என்ன என்ன செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கப்பட்டதுக்கு நிஷேதம் அப்படின்னு பேர். விதி நிஷேதம் என்று ரெண்டாக சொல்லுவார்கள். இந்த விதி என்று சொல்லக்கூடியதுல தர்மத்தை பின்பற்று, சத்தியம் பேசு, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இதை செய்ன்னு எதை சொல்லப்பட்டிருக்குமோ அதெல்லாம் விதி என்று சொல்லப்பட்டிருக்கும். நிஷேதம் என்று சொல்லக்கூடியது விளக்குதல், இது செய்யாதே, அஹிம்சை செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறன்மனை விழையாதே, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தர்மம், ஒரு நியதி இருக்க வேண்டும். எந்த விதமான ஒழுங்கு, அதாவது இந்த தர்மம் நியதிங்கிறது ஒரு ஒழுங்கு, ரெண்டு விதமான கருத்து உண்டு. ஒன்று ஒரு ஒழுங்கு, இதுக்கு ஒரு வரைமுறை, ஒரு விளையாட்டுனா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்கின்ற ஒரு வரையறை, வரைமுறை அல்லது ஒரு ஒழுங்கு, அது தர்மம் என்று சொல்வார்கள். இந்த தர்மம் இப்படி இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே அதனுடைய இயற்கை என்று சொல்லப்படும். தர்மத்துக்கு அடுத்த பொருள் சொல்லப்படும். இதனுடைய இயற்கை நெருப்பினுடைய இயற்கை சுடுதல், தண்ணீருடைய இயற்கை குளுமையாக இருத்தல், காற்றினுடைய இயற்கை சலனப்பட்டு கொண்டிருத்தல், இது மாதிரி மனிதனுக்கு என்கின்ற ஒரு இயற்கை உண்டு, மிருகங்களுக்கு என்று இயற்கை உண்டு. அது அவருடைய ஸ்வதர்மம் அல்லது இயல்பு இயற்கை. இந்த தர்மம்ங்கிறதுக்கு ரெண்டு உண்டு. ஒரு ஒழுங்கு வரையறை இருந்தால் மட்டும்தான் தர்மம் என்று சொல்லக்கூடிய இதுதான் செய்யத்தகுந்தது என்று இருந்தால் மட்டும்தான் உலகம் சரியாக நடக்கும். இந்த தர்மம் இதுதான் இவனுடைய இயல்பு, இதுதான் செய்யத்தகுந்தது என்று சொல்லும் பொழுது அதைத்தான் ரெண்டாக சொன்னோம், விதி என்றும் நிஷேதம் என்றும். இந்த உலகம் நன்றாக நடப்பதற்காக, உலகத்தை இந்த பிரபஞ்ச யுத்தத்தை நடத்துவதற்காக இறைவன் வேதங்களின் மூலமாக விதி நிஷேதம் என்று சொல்லக்கூடிய இரண்டை படைத்து கொடுக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதன்படிதான் செய்ய வேண்டும் ஒரு விஷயம். ரெண்டாவது, இதனுடைய இயல்பு என்று சொல்லி வரும் பொழுது அந்த இயல்பு எல்லாருக்கும் பொதுவான இயல்பு, சாதாரண தர்மம் என்று சொல்லப்படும். இரண்டாவது விசேஷ தர்மம் என்று சொல்லப்படும். சரி, இப்போ ஒவ்வொன்றாக நம்ம சில விஷயங்கள் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கலாம். முருகப்பெருமான் இதுதான் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபஞ்சத்தை நடத்துவதற்காக பரமேஸ்வரன் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்ம நிவர்த்தி மார்க்கத்தை பற்றி இப்போ பேசலை, விட்டுடலாம். பிரவர்த்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய உலகம் நடப்பதற்காக இருக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இப்பொழுது பேசப் போகின்றோம். முருகப்பெருமான் அதைத்தான் ஸ்காந்தத்தில் பேசுகிறார். இது செய்யத்தகுந்தது, உலகத்தினுடைய ஒரு ஒழுங்கு, இப்படித்தான் நடக்க வேண்டும், நடந்தால் மட்டும்தான் உலகம் சரிவர நடக்கும். ஒரு சாதாரணமான உதாரணம் பார்க்கலாமே. ரோட்ல போறோம், அமெரிக்கால வலது பக்கம் போறான், இந்தியாவில் இடது பக்கம் போறான்னு வச்சுக்கலாம், அதை கீப் லெஃப்ட்னு சொல்லுகிறோம். இதை என்ன பண்ணுகிறோம், எல்லாரும் இப்படி போனா தான் சரியா இருக்கும். ஒருத்தன் இடது, இன்னொருத்தன் வலது, இன்னொருத்தன் நடுவில் போனான்னா என்ன இருக்கும், குழப்பமும் ஆக்சிடென்ட்டுகளும். ஆக்சிடென்ட்டே கிடையாது, இது விபத்துக்கள் நடந்தே நடக்கும், தெரியாமல் நடக்காது, தெரிஞ்சே நடக்கும். ஏன், ஒருத்தன் ஒன்றையும் பின்பற்றுவதில்லை. நம்ம நடந்து கொண்டே இருக்கிறோம், எல்லாரும் முன்னாடி நடக்கிறோம், ஒருத்தன் பின்னாடி நடக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், இதுதான். எல்லாரும் காலால் நடக்கிறான், ஒருத்தன் தலையால் நடக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும். மாறுபடும் பொழுது, இயற்கை மாறுபடும் பொழுது, அதாவது இதுதான் தர்மம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை விட்டு மாற்றினால் குழப்பம்தான் என்றும். இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறோம், எல்லாரும் காலால் தான் பந்தை உதைச்சு விளையாடணும். இல்லை சார், பத்து பேர் காலால் உதைப்பான், நான் வந்து என் இஷ்டத்துக்கு காலாலையும் உதைப்பேன், எனக்கு விருப்பப்பட்டப்ப கையாலையும் அடிப்பேன்னா அதில் என்ன ஒழுக்கம் ஒழுங்கு இருக்க முடியும், அதை ரசிக்க முடியாது, அந்த ஆட்டம் ரசிக்கும்படியா இருக்காது இல்லையா. இதே போலத்தான் பேண்ட்டை போட்டுக்கிறோம், ஷர்ட்டு போட்டுக்கிறோம், ஷர்ட்டை கீழே போட்டுக்குவேன், பேண்ட்டை மேலே போட்டுக்குவேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு யோசனை பண்ணி பாருங்க, அது ஒழுங்காக இருக்காது, உலகம் நடைபெற முடியாது, இது மாதிரி நடத்த முடியாது. திடீர்னு இப்போ நாமெல்லாம் இப்படி பண்ணவிட்டாலும் பண்ணலாம்னு சொல்லலாம், நெருப்பு, நான் வந்து திடீர்னு நெருப்பாக இருக்க மாட்டேன், நான் குழுக்குழுன்னு இருப்பேன், தண்ணீர் இல்லை இல்லை, நான் வந்து குழுக்குழுன்னு இருக்க மாட்டேன், நெருப்பாக இருப்பேன்னா நம்ம கத்தி என்ன ஆகுறது, இன்னைக்கு தண்ணியை நினைச்சு குடிப்போம், நாளைக்கு ஆசிட் மாதிரி அது எரிஞ்சுதுன்னா நம்ம கத்தி என்ன ஆகும். நம்ம இயற்கையை மாற்ற நினைக்கிறோம், மாற நினைக்கிறோம், இயற்கையான பொருள்கள் அது மாதிரினா என்னாகும், யோசிச்சு பாருங்க. அதனால இந்த பிரபஞ்சம் நடக்க வேணும்னா சில இயல்பு, சில வரைமுறை ஒழுக்கங்கள் தேவைப்படுகின்றன. இதை பகவான் தன்னுடைய ஆணையாக பரமேஸ்வரன் வைத்திருக்கிறார், இதுதான் இதனுடைய இயல்பு, இப்படித்தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். அது மாறுபடும் பொழுது உலகமானது கட்டப்படும். அதனால இது ரெண்டாக வச்சார், என்ன, ஒன்னு விதி, இன்னொன்னு நிஷேதம். நிஷேதம், இது செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது அப்படின்னு ரெண்டை வச்சார். இந்த தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது இதுதான் செய்யத்தகுந்தது, இப்படி இப்படிலாம் பண்ணணும், சத்தியத்தையே பேசு, தர்மப்படி நட, உண்மையே பேசணும், தர்மப்படி நடக்கணும், சத்தியம் வதா, இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஸ்நாத்வா புஞ்சீத, குளிச்சுட்டு சாப்பிடு, இதெல்லாம் வேதங்கள் சொல்லக்கூடிய கட்டளைகள், இது இறைவனுடைய சாசனம், கட்டளைகள், இப்படித்தான் நம்ம நடந்து ஆகணும், நடந்து ஆகணும். இதுக்கு வந்து நான் மாற்றுகிறேன் என்று சொல்ல முடியாது, ஏன் அதுக்கு முருகப்பெருமான் சொல்லுகிறார். அதே மாதிரி நிஷேதம் என்று இருக்கிறது. என்ன நிஷேதம்னா என்ன? விளக்கத்தகுந்தது. பொய் சொல்லாதே, பிறன் மனை விழையாதே, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இரண்டுமே கட்டளைகள், இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு ரெண்டு சொல்லுகிறது. இப்போ செய்யக்கூடியது எது செய்ய வேண்டுமோ அதை செய்தால் இறைவனுக்கு மகிழ்ச்சி ஆகிறது. நம்ம செய்யக்கூடாதுங்கிறத செய்யாம இருந்தாலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி ஆகிறது. இப்போ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும், செய்யக்கூடாதுன்னு சொல்றத நம்ம செஞ்சாலும் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். இங்கே அதைத்தான் அவர் சொல்லுகிறார். விதி என்று எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யாதிருந்தாலும், நிஷேதம் என்று எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்தாலும் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம். அந்த இறைவன் தண்டிப்பதற்காக மரக்கருணையை எடுத்துக்கொள்கிறார், தண்டிக்கிறார். ஏன்னா அவர் சேது என்று சொல்லப்படுகிறார். இந்த வரையறை ஒழுங்கு என்று இருக்கிறத இதை காப்பாற்றுவது அவருடைய கடமையாகிறது. இப்படித்தான் இது இருக்கணும், இந்த இயற்கை இப்படித்தான் நடக்க வேண்டும், உலகம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று அவர் சொல்லித் தருகிறார். முருகப்பெருமான் சொல்லும்போது சொல்லுவார், இது உனக்கு எனக்கு இல்லை, சர்வ பிராணிகளுக்கும் சர்வ பிரபஞ்சத்துக்கும் இது இயற்கை. அது அசுரர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல தேவர்களுக்கு ஒரு சட்டம், அசுரர்களுக்கு மற்றொரு சட்டம் கிடையாது, சட்டம் பொதுவானது. இந்த சட்டம் இதற்காக பிரபஞ்சம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரனாலே ஏற்படுத்தப்பட்டது. இந்த விதி என்று சொல்லக்கூடி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்களோ அதை தேவர்கள் செய்யவில்லை என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள், அசுரர்கள் செய்யவில்லை என்றாலும் தண்டிக்கப்படுவார்கள். அதே போல நிஷேதம் என்று சொல்லி எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அதை தேவர்கள் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். உதாரணம் தக்ஷயம். தேவர்கள் என்னமோ என் பிள்ளை, அசுரர்கள் வந்து மாற்றாந்தாய் பிள்ளை கிடையாது. இங்க இறைவனுக்கு எல்லாரும் சமம், எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள், இரண்டு பேர் மேலே பாரபட்சம் கிடையாது. ஆனால் யார் தன் சொற்படி ஆணைப்படி நடக்கிறார்களோ அந்த ஆணைப்படி நடப்பவர்களுக்கு மீது இறைவன் கருணை கொள்ளுகிறார். ஏன்? பிரபஞ்சம் பார்த்தா நடக்க முடியும், அவருடைய குஷிக்கா இல்லை, நான் சொல்லிட்டேன் அதனால பண்ணிட்டான். ஏன்னா நம்ம மாதிரி சாதாரணமான மனுஷனா என்ன, நான் சொன்னபடி நடந்தா உனக்கு 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி, நான் சொன்னபடி நடக்கலைன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது. இது மாதிரி நடக்கக்கூடிய மேனேஜர் கிடையாது பகவான். இப்படி உலகம் நடத்தணும்னா இப்படித்தான் நடக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும். பண்ணலைன்னு சொன்னா உனக்கு தண்டனை உண்டு, ஃபாலோ பண்ணினேன்னா உனக்கு என்னுடைய கருணை உண்டு. ஏன் பண்ணிட்டே? அது அசுரர்களுக்கும் அதேதான். லா வந்து அசுரர்களுக்கும் காமன், தேவர்களுக்கும் பொது, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. இதுல இன்னொன்று உண்டு, இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் இருக்கிறார், இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இருக்கிறார். இந்த தர்மமானது இது சாதாரணமான தர்மம் என்று சொல்லப்படும். இந்த விதி நிசேஷங்கள் என்ன? பொய் சொல்லாதேங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. தர்மத்தை தர்மம் சர சத்தியம் வதா என்று சொல்லக்கூடியது வந்து பொதுவானது. இது வேதம் சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பொது. இல்லை இல்லை, எனக்கு வேறே, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேறே, கர்நாடகாவில் இருக்கிறவங்க வேறே, ஆந்திராவில் இருக்கிறவன், இது மாதிரிலாம் தர்மம், சாதாரணமான தர்மம் இருக்க முடியாது. பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலேயும் எல்லா காலத்திலேயும் எல்லாருக்கும் எது பொதுவாக இருக்குமோ, செய்யத்தகுந்ததாக இறைவன் வைத்திருக்கிறாரோ அதுக்கு பேரு சாதாரண தர்மம்னு பேரு. ஆனா சில பேருக்கு சில காலத்திலே, அவங்களுக்கு இல்லை, சில பேருக்கு சில இடங்களுக்கு சில காலங்களுக்கு தர்மங்கள் வித்தியாசப்படும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். பிராமணனாக இருக்கக்கூடியவன் என்றைக்குமே ஹிம்சிக்க முடியாது, கூடாது, இது தர்மம். ஆனா க்ஷத்ரியன் என்ன செய்ய வேண்டும்? தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஹிம்சை செய்யலாம், அது விசேஷமான தர்மம், அது அவனுக்கு விசேஷமான தர்மம். பசுவை கொல்லக்கூடாது, இது சாஸ்திரம், வேதம் சொல்லக்கூடியது. ஆனா இது ஒரு தீங்கு செய்ய வரும் பொழுது அந்த பசுவையும் அடிக்கலாம். பாருங்கள், ரெண்டு கூடாதுன்னு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸப்ஷனல் கிளாஸ் என்ன என்ன உண்டோ அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர். அது சில பேருக்கு வர்ண ஆசிரமம், இந்த வர்ணம் இந்த ஆசிரமம். இன்னொரு உதாரணம், இப்போ பிரம்மச்சாரியா இருக்கிறவன் எது பண்ணணுமோ அவன், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஆகும்போது அது பண்ண மாட்டான், சந்நியாசியா இருக்கும்போது அவன் அதை பண்ண மாட்டான். மூணு பேருக்குமே வித்தியாசம் உண்டு. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சந்நியாசி என்ற மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒழுங்கு அல்லது தர்மம் வித்தியாசப்படும். இவன் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும், இவன் அப்படி சன்னியாசி பிச்சை எடுத்து உண்ணணும், ஆனா கிரகஸ்தன் பிச்சை போடணும். இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று வள்ளுவர் சொல்லுவார். அதே போல இவனுக்கு சுகபோகங்கள் வெத்தலை போடக்கூடாது. ஒரு உதாரணம், போக வஸ்துக்கள் கூடாது யாருக்கு? பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும். ஆனால் கிரகஸ்தனுக்கு போக வஸ்துவாக இருக்கக்கூடிய வெத்தலை வாக்கெல்லாம் போட முடியும். அவனுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறது, இவனுக்கு கிடையாது. வித்தை பண்ணுவது மட்டும்தான், வித்தை கழிவு கற்பது மட்டும்தான் இருக்கும். அதே போலத்தான் சன்னியாசி இதை தாண்டியவனாக இருப்பான். இவன் ஒரு இடத்துல கிரகஸ்தன் இருக்கணும், சன்னியாசி இருக்க மாட்டான். பிரம்மச்சாரி ஒரு இடத்துல இருந்து கத்துக்கணும், சன்னியாசி ஒரு இடத்துல மூணு நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. இப்போ ஆசிரம தர்மம் மாறுபடும். அதே போல வர்ண தர்மம், அதாவது இவன் பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட வர்ண தர்மங்கள் மாறுபடும். பிராமணன் இருக்கக்கூடிய தர்மம் க்ஷத்ரியனுக்கு கிடையாது. இது பிறப்பினாலே வருவதில்லை, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவன் ஒரு காரியத்தை செய்கிறான்னா தொழிலினாலே ஏற்படக்கூடியது, பிறப்பினாலே இல்லை. பிராமணமாசீத் பாகூராஜன்யகிருதா ஆசீதந்தரிக்ஷம். வேதமானது சொல்லுகின்றது, பிராமணஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யக்ருதஹ ஊருததஸ்யத்வைஷ்யஹ. எப்படி எப்படி எங்கிருந்து வந்தார்னு, அறிவினாலே செயல்படக்கூடியவர்கள், தங்களுடைய பலத்தினாலே செயல்படக்கூடியவர்கள், தங்களுடைய வாணிபலத்தினாலே அல்லது தங்களுடைய தொழிலாலே கோசம்ரக்ஷத்தினாலே செயல்படக்கூடியவர்கள், கிருஷி என்று சொல்லக்கூடிய உழக்கூடிய வேலை, இந்த வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய தன்மை, இந்த நான்கு பேருக்கும் தர்மங்கள் மாறுபடும். ஒவ்வொருத்தனும் இவன் வந்து சாப்பிடாம காலையிலிருந்து இருக்க வேண்டும். க்ஷத்ரி பிராமணன் ஆனவன் காலையில எழுந்து ஸ்தான ஜபாதபாதிகள்லாம் அவன் பண்ணணும். அவனுக்கு மாம்சம் சாப்பிடக்கூடாது. க்ஷத்ரியம் இருக்க முடியுமா? அது மாதிரி வைசிசுத்தர்கள் பண்ண முடியுமா? அதனாலே வர்ணத்துக்கு வர்ணம் மாறுபடும். ஆசிரமம் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசர் ஆசிரமத்துக்கு தகுந்தபடி இது மாறுபடும். அதே போல இடத்துக்கு தகுந்தபடியாக காலத்துக்கு தகுந்தபடியாகவும் தர்மங்கள் மாறுபடுகின்றன. இதுக்கு வந்து விசேஷ தர்மம் என்று சொல்லுவார்கள். அது எக்ஸப்ஷனல், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது எக்ஸப்ஷனல், இது எல்லாருக்கும் பொது கிடையாது, எல்லாரும் இதை பண்ண முடியாது. எக்ஸப்ஷனல் கிளாஸஸ் எங்கே உண்டோ அதுக்கு பேர் விசேஷ தர்மம்னு, காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன உண்டோ அதுக்கு பேர் சாதாரண தர்மம்னு பேர். இந்த சாதாரண தர்மத்துல தான் விதி நிஷேதம் என்று சொல்லக்கூடிய ரெண்டும் வரும். இதெல்லாம் வேதங்களிலே சொல்லப்படக்கூடிய பகுதி. அதை முருகப்பெருமான் சொல்லுகிறார், இந்த விதி நிஷேதம் என்று இரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. நீங்கள் அதை செய்ய தவறினீர்கள், இதை வரைமுறையிலே அமர்த்துவதற்காகத்தான் சேதுவாக சிவபெருமான் இருக்கிறார். நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் ஜீவராசிகளை இம்சிக்கிறீர்கள், யாகங்கள் பூஜைகள் இதையெல்லாம் தடுக்கிறீர்கள், மலர்த்தோட்டங்கள் சத்திரம் கட்டக்கூடியது, மலர்த்தோட்டங்கள் நந்தவனம் அமைக்கக்கூடியது, குளவெட்டக்கூடியது, இது மாதிரி பூர்த்த தர்மங்கள் என்று சொல்வார்கள். இந்த தர்ம காரியங்களை தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தடை செய்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இதுல ரொம்ப பொருத்தமா ஒரு கருத்து பார்க்கணும். ஏன்னா அடுத்தது என்ன சொல்றான்னா, தாரகாசுரன் இந்த மாதிரி அவர் வச்சிருக்கிறார் நிஷேதம்னு சொல்லியிருக்கிறார் முருக. ஆனா அதுதான் எங்களுடைய இயற்கை. என்ன இயற்கை? ஹிம்சிப்பதுதான் எங்களுடைய இயற்கை, தேவர்களை பீடிப்பதுதான் எங்களுடைய இயற்கை, அதை எப்படி தப்பு அப்படின்னு சொல்லுவே அப்படின்னு கேட்கிறான். இது அசுர ஸ்வபாவம். செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தி அந்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்கிறக்கூடிய தன்மை இருக்கிறதே, இது வந்து அசுரஸ்வபாவம். நம்மள ரொம்ப பேருக்கு இந்த அசுரஸ்வபாவம் இருக்கு, ரொம்ப இல்ல 99% இதைத்தான் பண்ணுகிறோம். என்ன, இறைவன் வேதங்களிலே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறார், ஸ்நாத்வா புஞ்சித குளித்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுகிறார். தர்மம் சர சத்தியம் வத, தர்மம்னா என்னங்கிறதே அவுட்லாம், சத்தியம் வதா சத்தியத்தையே பேசு. சத்தியங்கிறது என்ன, எவனுக்கு நன்மை செய்யுமோ, நமக்கு இல்ல பிறருக்கு எது நன்மை செய்யுமோ அதை சொல்லுவதுதான் சத்தியமானது. சரி, அதையும் ஹிதமாக பேசு, ஹிதத்தை பிரியமாக பேசு என்று இந்த மூன்றுக்கும் வேதங்களான சொல்லுங்க. சத்தியம் எது உண்மை, எது சத்தியமோ, எது நடந்ததோ அதை பேசணும். ஆனா பொய்மையும் வாய்மையடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அடுத்தவனுக்கு நல்லது செய்யும்னா என்ன செய்ய வேண்டும்? நீ அந்த சத்தியத்தை பிறழுகிறாய். அது வந்து விசேஷமாக அங்கே இருக்கும், அது தவறு கிடையாதுன்னு அதுக்கும் எக்ஸெப்ஷனல் கிளாஸ் கொடுக்குறாங்க. நான் உண்மையே பேச மாட்டேன். அதெல்லாம் சார் இந்த உலகத்தில் இல்லாம பொழைக்க முடியுங்களா? பொய் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. பொய் சொல்லாம நடக்க முடியுதுங்களா? வீட்டில் பொய், குடும்பத்தில் பொய், ரோட்டில் போகும்போது பொய், ஆஃபீஸில் பொய், பொய்யே சொல்லாம நம்மளால இருக்க முடியாது சார். கடவுள் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இயற்கை. இது தாரகாசுரன் சொன்னதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. சில விஷயம் கடுமையாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. பல விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸுக்கு தகுந்தபடியாக அதை விளைச்சிக்கிறோம். ரூல்ஸ் எல்லாம் நமக்கு இஷ்டத்துக்கு விளைச்சிக்கிறோம். சார் இதுதான் சார், அப்படி பண்ணாதான் சார் வேலை ஆகுது. கிடையாது, பண்ணக்கூடாதுங்கும் போது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒன் வேலை போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. சார் அவசரம் அத்தனை என்னக்காக சுற்றி வச்சு இன்னொரு 2 கிலோமீட்டர் போக முடியுமா? போனால் என்ன ஆகும்? எடுத்து வர்றவன் அடிபடுவான் அல்லது நீ அடிபடுவேன். ஒரு விஷயத்துக்காக காரணத்தோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த விதிமுறைகளை நாம் நம்முடைய கன்வீனியன்ஸ், நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக, நம்முடைய சௌகரியத்துக்காக மாற்றினால் அடுத்தவனுக்கும் ஊறு நேருகிறது, தீங்கு நேருகிறது, உனக்கும் தீங்கு நேருகிறது. நம்ம இந்த உலகத்தில் இதை இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு சின்ன உதாரணம், ஸ்நாத்வா புஞ்சித, குளிச்சுட்டு சாப்பிடு. நம்ம என்ன பண்ணுறோம்? குளிக்கிறதே கிடையாது. சார் கடவுள் இதெல்லாம சார் நினச்சிக்கிறார், சுத்தமான மனசோட இருன்னு சொல்கிறார். என் மனசு சுத்தமாக இருக்கு. என்னமோ இவர் மனசு தான் சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக ஃபினாயில் போட்டு, இல்லை ரின் சோப்பு போட்டு, இல்லை வேறு ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணி வச்ச மாதிரியும், வேறு எல்லாருக்கும் எந்த இடத்துலையும் அவர்களுக்கெல்லாம் சுத்தம் இல்லாத மாதிரியும் நம்ம பேசுகிறோம். அப்படின்னா ரிஷிகள் மகரிஷிகள்லாம் பெரிய பெரிய வேதங்களையும் புராணங்களையும் கொடுத்தார்களே, அவர்களுக்கெல்லாம் மனசு சுத்தமாக இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் மனசு சுத்தமா இல்லையா? அவர்கள் குளித்து விட்டுத்தானே அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த கதைகள் எல்லாம் சொல்லுகின்றதே. அப்ப அவங்கெல்லாம் என்ன, நம்ம விட தாழ்ந்தவர்களா? ஒன்றும் தெரியாதவங்களா? நம்ம தான் அப்படியே என்னமோ ரொம்ப சுத்த பரமசுத்தம், நான் வந்து இறைவன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி அவர்களெல்லாம் எங்கேயோ கீழே இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோமே, இது சரியா? மகா தவறு, பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நான் உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இன்னும் சில பேர் சார் குளிச்சுட்டு தான் சாப்பிட போறேன், ஆனா சமைக்கிறது குளிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சிருவேன். ஏன் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகப்படாது? குக்கர்ல எல்லாத்தையும் வச்சுட்டு நான் போய் குளிக்க போயிடுவேன். நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி அது ஆயிருக்கும். நான் குளிச்சுட்டு தான் சாப்பிட போறேன். அப்பா குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னா சமைக்கிறதே குளிச்சுட்டு தான் சமைக்கணும். தர்மசாஸ்திரங்கள் அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லுகின்றன. ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதத்தை விளக்குவதற்காக தன்னுடைய மனத்திலிருந்து எழுதப்பட்டது, புத்தியிலிருந்து சொல்லப்பட்டது ஸ்மிருதிகள். அதற்கு பிறகு இதை விளக்குவதற்காக வந்தது புராண இதிகாசங்கள். இப்போ இவர்களெல்லாம் சொல்லுகிறார்களே, கூழானாலும் குளித்து குடி என்று ஔவையார் பாடுவார். இது அப்படியே அந்த வேதசாஸ்திரத்தை எடுத்து குடிப்பார் அவர் சொல்லுகின்றார். இப்போ வேதசாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஔவை தவறா? அவள் ஞானி இல்லையா? இப்ப நாம தான் ஞானியா? யோசிக்க வேண்டும். தவறு செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். அது நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் இப்ப பேசுறதுனால நான் என்னமோ 100% நான் சரி பண்ணுகிறேன் இல்லை, ஆனா எது சரி அதை சொல்ல கடமைப்பட்டவன் நான். இந்த புராணம் பேசும் பொழுது இல்ல இல்ல நீங்க பண்றதெல்லாம் சரி, மனசு ரொம்ப சுத்தமா இருந்தா போதும், நீங்க என்ன வேண்டாலும் பண்ணலாம். கிடையாது, அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மனது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றாலே நமக்கே தெரியாத பெரிய விஷயம் இந்த மனசு சுத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப பெரியது. அதை நடத்தணும்னா தான் இவ்வளவு தர்ம காரியங்களை பண்ணி, பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபாதிகள் மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி, யோக சாதனை பண்ணி மனத்தை ஒருநிலைப்படுத்தி, ஆமா மன இதுதான், சலனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு வர்றதுக்கு எவ்வளவோ காலமாகும், எத்தனையோ சாதனைகள் செய்ய வேண்டும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் பண்றது சரி, எனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய மனத்துல பகவான் இருக்கிறார் சொல்ல முடியுமா? நக்கீரர் எவ்வளவு பெரிய பக்தர், சிவபக்தர். நக்கீரர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார், மேலிருந்து மரத்திலிருந்து ஒரு இலை அந்த ஆற்றங்கரையிலே விழுந்தது. ஒரு பகுதி தண்ணீருக்குள்ளே கிடக்கிறது, இன்னொரு பகுதி நிலத்திலே கிடக்கின்றது. தண்ணீருக்குள்ளே இருந்த பகுதி மீனானது, நிலத்திலே இருந்த பகுதி பறவையானது. பார்த்துட்டு அப்படியே பார்க்கிறார், என்னடா இப்படி இருக்கிறதுன்னு நினைச்சாராம். பூதம் பிடித்து கொண்டு சென்றது நக்கீரரை. பூஜை செய்யும் பொழுது எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவனை நினைத்தே செய்ய வேண்டும். இதை செஞ்சவர் யாரு? சண்டேஸ்வரமூர்த்தி. மணலிலே மண்ணியாற்றங்கரையிலே சிவனை லிங்கம் செய்து பூஜை செய்கிறார். எச்சதத்தனவருடைய தந்தையார் வந்து பார்க்குடங்களை காலாலே எட்டி உதைக்கிறார். ஒண்ணுமே தெரியல. இவருடைய இவரை முதலில் உதைக்கிறார். தன்னுடைய கோலாலே தன்னுடைய கைத்தடியாலே சண்டேஸ்வர மூர்த்தியை தன்னுடைய மகனை பிரம்பாலே விளாசுகிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் சித்தத்தை சிவன்பாலே வைத்திருக்கிறார். முழுவதுமாக சித்தமெல்லாம் அவருக்கு சிவமயமாக இருக்கிறது. ஆனா இறைவனுடைய பூஜைக்காக அபிஷேகத்துக்காக வைத்திருக்கக்கூடிய பார்க்குடத்தை அவர் தன்னுடைய காலினாலே அவருடைய தந்தை ஏற்றும் பொழுது தந்தைன்னு தெரியாது, அவர் தந்தைன்னு தெரியாது. மாணிக்க வாசகர் இதுதான் சொல்லுவார், சாதியிலும் வேதியன் தாததனை பாதகமே தோறு சோறு பற்றினவா தோணோக்கம் என்று தன்னுடைய திருத்தோணக்கத்தில் பாடுவார். சாதியிலும் வேதியன் தாதை தனை, இவன் குரு. ஏன் உபதேசம் பண்ணியிருக்கார் காயத்ரி மந்திரத்தை? இவர் தந்தை, அதுலேயும் பிராமணன். பிரம்மகத்தி வரும், தந்தையை கொன்ற பாவம் வரும், குரு துரோகமானது வரும். அதை விட நரகம் இறங்கியே போக முடியாது. ஆனால் சிவ பூஜை செய்யும் பொழுது இது விசேஷ தர்மமாக வரும். அப்போ சிவ பூஜை செய்யும் பொழுது எவனோ ஒருவன் சிவ பூஜை செய்திருக்கக்கூடிய அந்த பார்க்குடத்தை எட்டி உதைத்தான். தந்தை என்று தெரியாது. கோலாலே எடுத்து விழாச்சினார், அது முழுவானது. தந்தை இறந்து விட்டார். இவருடையது பூஜையா இல்லையா? இப்ப நம்ம சொல்ல முடியுமா சண்டேஸ்வரர் மாதிரி நம்மால இருக்க முடியுமா? நக்கீரருடைய தன்மை என்ன? திருமுருகாற்றப்படை பாடி முருகப்பெருமானுடைய அருளாலே முருகப்பெருமானுடைய வேல் வந்து பூதத்தை கொன்று அங்கே இருந்த 999 பேரையும் விடுவித்தது என்று சொல்லுவார். அவராலே முருகப்பெருமானை வரவழைக்க முடிந்தது, முருகப்பெருமானுடைய வேலை வரவழைக்க முடிந்தது. நம்மால முடியுமா? அவருடைய உதாரணம் நான் சொல்லுகிறேனே தவிர நம்மால அந்த அளவுக்கு இறைவனை வரவழைக்கக்கூடிய சக்தி உண்டா நமக்கு? இல்ல சண்டேஸ்வர மூர்த்தி போல நம்முடைய இறைவனை சித்தத்தை முழுவதுமாக நினைத்திருக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டா? நம்ம பெருசாக பேசுகிறோமே, எனக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது, இறைவன் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், அவன் வந்து இவ்வளவு பண்ணா போதும்னு சொல்லுகிறான். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், சாதாரணமா பண்ணா போதும். ஆசுதோஷி கஷிப்ரப்ரசாத மூர்த்தி, உண்மைதான் அவன் கஷிப்ரப்ரசாத மூர்த்தி. ஆனா தர்மத்தை செய்யும் பொழுது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா தண்டனை உண்டு. அது யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு. ஆலால சுந்தரர் மேலே இருக்கும் பொழுது கமலினி அருந்ததி என்று சொல்லக்கூடிய பெண்கள் மீது மனம் கைலாயத்திலே சென்ற காரணத்தினாலே அவர் பூமிக்கு அனுப்புகிறார். கவனிக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி, ஆலால சுந்தரர் அந்த ஆலஹால விஷத்தையே கொண்டு வந்த தன்னுடைய சேவகராக இருந்தாலும் சரி, அல்லது அம்பிகை தான் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மயில் ஆடுவதை பார்த்து மனம் திரும்பினாளா? மயிலாப்பூரில் போய் மயிலாக பிற என்று மயிலாடுதுறை மயிலாப்பூர் என்று சொல்லுகின்றோமே, சபித்தார் என்று சரித்திரங்கள் புராணங்கள் சொல்லுகிறதே, அவர்களுக்கு இல்லாத ஒரு திருடமான பக்தி புத்தி சலனமில்லாத தன்மை ஏகாகிரதை நமக்கு வந்துட்டுதா? அம்பிகைக்கு இல்லாதது நமக்கு வந்துட்டுதா? எந்த அடிப்படையிலே நாம் பேசுகிறோம்? ஒண்ணும் கிடையாது, சோம்பேறித்தனம். நம்ம நம்முடைய கம்ஃபர்ட், நம்முடைய சௌகரியத்துக்காக நம்முடைய இங்கே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான வேதபரமான ஆஜ்ஞைகளை ஆணைகளை மீறுகிறோம். அது குளிச்சுட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, சத்தியத்தையே பேசுங்கிறதா இருந்தாலும் சரி, ஹிம்சையாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு சமாதானம், இதுக்கு ஒரு சப்பக்கட்டு நம்ம நமக்கு நாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது தவறான செய்கை, தவறான செய்கை. நெற்றியிலே நீரிட வேண்டும், நீராடி. ரொம்ப அழகா மாறிய சொல்ல, நீராடி நெற்றியிலே நீராடி. இப்படிதான் வச்சுக்கணும்னு இருக்கிறது, இதுதான் பண்ண வேண்டும் என்று நான் வச்சுக்க மாட்டேன் சார். வெளியில போனா ரொம்ப சொல்றா சார், அப்படியே சின்ன பொட்டு மாதிரி விபூதி கிடையாது. நன்றாக உத்தூளித்து ஒளிரும் உண்மையான சிவபெருமானை நினைத்துக் கொண்டு ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே என்று பாடுவார் அருணகிரிநாதர். சண்முகா சண்முகான் ஆறு தண்டம் சொல்லுமா? அந்த விபூதி வைத்துக் கொள்ளும் பொழுது 6 முறை சண்முகா சண்முகா சண்முகா என்று சொல்லி விபூதியை வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இந்த விபூதியை வச்சுக்கிறது கூட நமக்கு கூசுகிறதே, ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு கூட கூசுகிறதே. நம்முடைய தர்மத்தை நாம் செய்ய தவறி வருகிறோம், கவனிக்க வேண்டும். நம்முடைய தர்மத்தை நாம் செய்ய தவறி வருகிறோம். இதைத்தான் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரும். அதெல்லாம் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணுறபடி நீ பண்ணு, பரவாயில்ல. மாம்சம் சாப்பிடக்கூடாது, மாம்சம் தாங்க சாப்பிடக்கூடாது. முட்டைக்கு தோஷம் கிடையாது, ஏன்னா அந்த முட்டையில் வந்து கோழி குஞ்சு வராது. இந்த முட்டை வந்து இது வேற, பிராய்லர் முட்டை, இது சாப்பிடலாம். அடுத்தது இல்லை இல்லை சார், இது வந்து ஒன்றும் இல்லை, இது அந்த இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய என்ன இருக்குது, இது மருந்து சார்.

0: விதிக்கப்பட்டது, இறைவனாலே ஆணையிடப்பட்டது. இறைவனுடைய ஆணையை மீறுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான், அதுக்கு மேல மாற்று கருத்தே கிடையாது. இங்கே முருகப்பெருமான் அதைத்தான் சொல்லுகிறார். அதுக்கு இன்னொன்னு ரொம்ப அழகான விஷயத்தை சொல்லுவார், அதுல ஒரு தத்துவம் சொல்லுவார். இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய உடலாக இருக்கிறது. சைவ சித்தாந்தத்திலே, அதாவது இந்த சைவத்துல ஒரு அருமையான உண்டு, அத்வைதம் ஒன்றுதான், ஒன்று பரம்பொருள்னு சொல்லிடும். அவ்வளவுதான், அது எல்லாமே அது, தத்து தொம் அவ்வளவுதான், அதுங்கதான் இருக்கிறதுன்னு சொல்லிடும். ஆனா சைவம் அப்படி சொல்லுவதில்லை.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இடறினோ தளரினோ எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ அமையாளு மாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆபடு துறையரனே. நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று. இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழா அரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலனிகள் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராசு ஞாலனிகள் குலதெய்வமன பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் உண்டரிக புரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலொடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தன்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஒப்பிலாமலையம்மை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியை வணங்கி இப்புனிதமான விநாயக புராண சிந்தனையை நாம் தொடர இருக்கின்றோம். சென்ற சிந்தனையில் நாம் நகரப்படலத்தை பார்த்தோம். நகரப்படலத்தில் பரத்தையர் வீதி, இடைநகர், உள்நகர், புறநகர் எல்லா நகரத்தையும் பார்த்து இப்ப பரத்தையர் வீதியை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்று மற்ற வீதிகளாகிய ஆவண வீதியை நாம் காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் காவனம் அருங்கிட்டு கடிமலர் பல சிந்தி தூவன மணிமாலை தூக்கினர் விரையூட்டி பூவன குலை வாழை போகமோ உரநாட்டோ ஆவண நோக்குனர்கள் அமரரின் பேரலரே. ஆவண வீதிகளாகிய கடை வீதிகளை நாம் காண இருக்கின்றோம். எப்படி இருக்கின்றது அந்த வீதிகள் எல்லாம்? மணி மாலை தூக்கின வாழை பூகமும் எங்கு பார்த்தாலும் குலை வாழைகளும் பூகம் அதாவது பாக்கு மரங்களும் அப்படியே அந்த கடைகள் வீதிகள் எல்லாம் அலங்காரம் பண்ணி அப்படியே தேவலோகம் போல் அந்த கடை வீதிகள் காட்சியளிக்கின்றனவா. வரையவும் கனத்தனவும் வயலவும் கடலனவும் விரைசலர் கலன் பலவும் விண்ணினை வெளிமாய திரைதவள் கடற்பாங்க சேர்த்திட வெயின்மழையே புறையரு தவமாற்றி புகப்படும் ஆவணமே. அந்த கடை வீதியில என்னெல்லாம் கிடைக்குது தெரியுமா? வயல்ல இருக்கிற

கடல்ல இருக்கிறது, வனத்துல இருக்கிறது, அனைத்தும் கிடைக்கின்றது அந்த அந்த கடை வீதியில. தொகையரு பொருள் பலவும் தூக்கு வரைவு செய்யும் தகை பெரு தராசினுடோ தங்களின் வணிகரெல்லாம் பகையன உறவென்ன படர்தரு நொதுமலன வகை வகை விலை செய்யார் வழங்குவர் ஒரு விளையாள். அந்த கடை வீதியில எல்லா பொருள்களும் எப்படி இருக்கின்றதா, தராசு வந்து அழகா நியாயத்தராசாக இருக்கின்றது அந்த கடை வீதிகள்ல. இப்படி கூட்டி குறைச்சு அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் ஒரே விலையில ஒன்று போல யாராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் ஒன்று போல் அந்த அந்த காலத்தில் இருந்த சென்னை மாநகரத்துல கடை வீதிகள் அப்படி நியாயமாக இருந்திருக்கின்றன. தினை அளவை பொருளும் சிதறுவதிலையாக வணைபுகள் வணிகர் பொருள் வைகளோ ஈட்டிடினோ இணையவர் இரவளர்வால் இமையவர் ஆதியர்வால் பனையளவை பொருளும் பயோதரம் என பொழிவார். கொஞ்சம் கூட அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது சிந்த மாட்டார்கள். அந்த பொருளை அப்படியே அருமையாக மீதம் எதையும் சிந்தாமல் சிதறாமல் அருமையாக வியாபாரம் செய்கின்றார்கள். தினம் தினமும் வணிகர்கள் பொருள் வைகளும் ஈட்டிடும், தின தினம் பொருள் வரும், தின தினம் அதை விற்கிறாங்க, தின தினம் வாங்குறவங்க வாங்குறாங்க. இணையவர் இரவர்வார் இமையவராதியர்வார், வறுமையில் வாடுபவர்களுக்கு அப்படியே அள்ளி கொடுக்கிறாங்களா அந்த வணிகர்கள் கொடு.

அங்க அது மட்டும் இல்ல, கொடுப்பது குறையின்றி, யார் வந்து என்ன கேட்டாலும் குறையின்றி கொடுக்கிறார்கள், கொள்வது மிகையின்றி. என்ன ஜாமா வேணும்னாலும் அத்தனை ஜாமான்களும் அந்த கடை வீதிகள்ல இல்லைன்னே இல்லாத அளவுக்கு கிடைக்கின்றது. விடுப்பதும் கலனின்றி விழுப்பொருள் கொணர்ந்து இல்லின் மடுப்பதும் அப்படியே திருப்பல்லாண்டுல சொல்ற, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சியும் என்று நம்ம திருப்பல்லாண்டுல கூறுவது போல், இங்கே எதை எடுத்தாலும் சரி, சிவபெருமானுக்கும் அடியார்கள் எல்லாம் வாணிபம் செய்கிறவர்கள் கூட அந்த பொருள்களை என்னென்ன சுவாமிக்கு பூஜைக்கு வேண்டிய அத்தனை பொருள்களும் அங்கே கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, இட்டிய பொருள் முழுதும் ஈட்டுனர் அறியினலார் கோட்டமில் இமையவரும்

பிறருக்கு பனை ஓலையில் செய்த பொருள் அது கூட அந்த கடை வீதிகள்ல கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, வேற என்னெல்லாம் கிடைக்குது? உடுப்பன, சுற்றுவன, உடலுற போர்ப்பனகள், படுப்பன என பலவும் பன்னிறத்துகினமுடை, அடுப்பன ஒரு பாலாம் அபிர்முடி குழையாரும், தொடுப்பன வளை மற்றும் துதைவன ஒரு பாலாம். நம்ம எல்லாம் உடுத்தி கொண்டிருக்கின்றமே இன்னைக்கு கடை வீதிகளை போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடை, ஆரம்பிக்க போத்திஷன் பெரிய பெரிய கடை தனித்தனியா இருக்குது. அங்க அப்படி இல்லை, அந்த கடை வீதியில அழகா ஒரு ஒரு பக்கம் முழுக்க அப்படியே துணி கடைகளாக, துகில் கடைகளாக அங்கே இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அலங்கார பொருட்களும் தொடுப்பன வளை மற்றும் துதைவன உருவானாம். பெண்களுக்கு வேண்டிய அந்த அலங்கார பொருட்களும், ஆடை ஆபரணம் என்று சொல்லுவோம் இல்லையா, அத்தனை பொருட்களும் அந்த கடை வீதியில் இருக்கின்றன. அது மட்டுமா, இன்னும் நமக்கு வேண்டியது இருக்குது. உண்பன பருகுவன உவப்பொடு நக்குவன தன்போடு.

உன்படே மனம் வாங்கி ஈண்டுவ ஒரு பாலம். அது மட்டும் இல்லாம உண்பன ஓப்போடு நக்குவன, அதாவது பாயாசம், சாப்பிடுற பொருள், கடிச்சு திங்கிற முறுக்கு, என்னென்ன அத்தனை அறுசுவை. அது இளையான்குடி மாறனார் சரித்திரத்துல அழகா சொல்லுவாரு, நமது தெய்வ சேக்கிடார் பெருமா, சுவாமியை எப்படி அடியார் உபசரிக்கணுங்கிறது. கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரீச்சையில் அமுது செய்ய அழித்துளார் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அறு சுவையோட ஆறு சுவையிலதான் இந்த உண்பன பருகுவன எல்லாமே இருக்கிறது. நக்குவன, கடிப்பன, சுவைப்பன எல்லாமே அது அழகா இங்க அத்தனையும் அங்க கிடைக்குதான் அந்த வணிகர் வீதியில. அது மட்டும் இல்ல, வேற என்ன கிடைக்கும்? துணிமணி கிடைக்கிறது, ஆடை ஆபரணங்கள் கிடைக்கிறது. இப்ப சொல்றாரு பழ வகைகள் வேணும்னா அதுவும் கிடைக்கிறது. இப்ப சொல்றோம் இல்லையா மால்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது வந்து ஃப்ரெஷ்ஷானது இருக்காது, எப்பவோ உள்ளதை கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பக்குவப்பட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, அப்ப அப்ப தேவைக்கு ஏற்ப வாங்கி அப்படி எப்படி கொடுக்குறாங்க. எப்படி வருக்கையின் கனிவாலை வண்கணி மாங்கனிகள் உருக்கில பேரீந்தின் ஒன்கனி முந்திரிகை தருக்கிளர் கனி தாழை தன்கனி எழுமிச்சை திருக்கிளர் கனி பலவும் செறிவன ஒரு பாலம். ஒரு பக்கம் முழுக்க பழ முக்கணிகள், மா பழ வாழை அத்தனையும் முக்கணிகள், முந்திரி தாழை எழுமிச்சை அத்தனை பழ வகைகளும் அந்த கடைகள்ல கிடைக்கின்றது. ஒரு பக்கம் அழகா வித்திக்கிட்டு வர்றாங்க. கிழங்கன படும் யாவும் கிளர்கொடி தருப்புதர்கள் வழங்குக பல்காயம் பல்காய அடகும் அழிவன ஒரு பாலம் தளங்கு தன் துணன் மலரும் தரைமலர் கொடி மலரும் முழங்களித்து அருமலரும் மொய்ப்பன ஒரு பாலம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள், என்னென்ன கிழங்கு வகைகள் இருக்கோ அத்தனையும் கிடைக்குது. அப்ப காய்கறி கடையும் அங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, மலர்கொடி மலரும் எங்கு பார்த்தாலும் பூக்கடைகள், அப்படியே பூ ஃப்ரெஷ்ஷா எல்லா பூவும் அருமையா கிடைக்குது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லையே, வாசனை திரவியங்களும் கிடைக்குதான் அந்த சென்னை மாநகரத்துல இருக்கின்ற அந்த கடை வீதியில். குங்குமம் கத்தூரி குரவம் மல்கிய புழுகு பொங்கிய நறுவாசம் புதுப்பணி நீர் சார்ந்து தங்கி

அங்க குங்குமம், கஸ்தூரி, புழுகு, நறு வாச பன்னீரு, பொற்சுண்ணம், அப்படியே அவ்வளவு வாசனை திரவியங்களாக ஒரு கடையில அங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது மட்டும்தானா? நம்ம பெண்கள் போடுற அந்த ஆபரணங்கள்லாம் இருக்குதா? அதுக்கு வேற ஏதாவது பஸ் ஏறி போகணுமா? அதுக்கு கவலைப்படாதீங்க, அங்க அதுவும் கிடைக்குது. பொன்னினும் வெள்ளி எனும் புகழ் நவ மணிகளினும் மண்ணிய செம்பினிலும் பயங்கு கஞ்சங்களினும் மின்னோ பித்தளைகளினோ வேறு வேறு உறச் செய்த கண்ணலொன் குட மாதிகள் ஞெகலுவ ஒரு பாலாம். அந்த நகைக்கடை ஒரு பக்கமும் பாத்திரக்கடைகள் ஒரு பக்கமும் இருக்குது. அப்ப நம்ம ஒரு கல்யாணம் தான் பண்ணோன்னா திரு தெருவா அலைய வேண்டியதில்லை. அப்படியே அந்த வணிகர் வீதிக்கு, அந்த காலத்துல இருக்கிற சென்னை மாநகரத்துல இருக்கிற வணிகர் வீதிக்கு போயிட்டா அத்தனையும் வாங்கிடலாம் போல சொல்றாரு நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். தோளொடு தோள் முட்டை, துடையொடு துடை முட்டை.

ஜே ஜே இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த இடம்? அப்படியே தோளோடு தோள் முட்டை எல்லாரும் இடிச்சு வச்சுக்கிட்டு கடைக்கு வேக வேகமா ஜாமான் வாங்க போறாங்க. அப்படியே என்னென்ன வேணுமோ அவங்கவங்க இடிச்சு போறாங்க. அப்படி ஜனங்கள் கூட்டம் அங்கே அவ்வளவு, அந்த வீதிகள்ல ஏகப்பட்ட ஜனங்கள் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, பூசிய சந்தனமோ புதுப்பணி நீரோடு வீசிய விரை பொடியோ மேவிய ஆடவதோ தேசிக மணிமார்பும் செறிந்தவர் ஊர் தப்பி பேசிட இளதாயோ பெருமணம் கமழ்கிற்கும். அந்த பூசிய சந்தனமும் அந்த பன்னீருடைய வாசமும் அந்த வீதி முழுக்க அப்படியே மனமாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலும்.

நிலவனமே, அந்த கடைகள் இருக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே எங்கு பார்த்தாலும் நிறைஞ்சிருக்குது. ஏதோ ஒன்னு ரெண்டு இல்லாம எல்லா கடைகளையும் நிறைந்திருக்கின்றது. மக்களும் அந்த கடைகளுக்கு வந்து வாங்கி வாங்கி செல்கின்றார்கள், ஆனா குறையவே இல்லை. அரிப்பவர் ஒரு நாளே ஆயிரத்தோர் இரட்டி,

மணியும் வேறு பல பொருள்களுமே அந்த கடைகள்ல வாங்கும் பொழுது பாத்தீங்கன்னா கையில இருக்கிறது சிந்தவும் செய்தான். அந்த கடை வீதியில எதெல்லாம் சேர்ந்தது, விழும் பொண்ணு மணி எல்லாம் வாங்குறப்ப அது கூட கை தவறி போகுதான் அந்த வீதியில. தனிவிர்பல் பொருள் விற்று

கதி கொள்ளோ துணிவின தொகும் தீதி தொள்வளவினி சொல்வாம் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. இப்ப அந்த கடை வீதியில என்னென்ன பொருட்கள் எல்லாம் கடையில இருந்துச்சுன்னு சொன்னாரு. இது இப்ப என்ன சொல்றாரு, வானவர்களாகிய தேவர்கள் எல்லாம் இந்த வீதிகளுடைய வளத்தை பார்க்கிற அளவுக்கு அந்த வீதி அப்படி இருக்கின்றதா, அந்த வீதியில வேற என்னெல்லாம் வீதிகள் இருக்கின்றது இந்த சென்னை மாநகரத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குண்டகரே கேரளகரே காணினர் குழவிய சீரந்தராளர் பிறதிலோ மரணோ அரணுலோமர் இவர் வகுப்பு வெவ்வேறு எண்டகு தத்தமுக்கு என்ற தொழிலால் இந்திரன் என கழுத்து அங்குன்ற ஆண்டர்களும் நறுமுறுப்ப அமர்ந்து வாழ்றோம் அருகும் அனந்தமாகும். அந்த வீதிகள் இருக்கிறது போல அந்த ஒவ்வொரு வீதிகள்லையும் ஒவ்வொருத்தர் வசிக்கிறாங்க. யாரெல்லாம் வசிக்கிறாங்க அந்த அனந்த வீதிகள் இருக்கின்றதே, அதெல்லாம் பார்க்கும்போது தேவலோகத்துல இந்திரலோகத்துல இருக்கிறது போல அப்படி இருக்கின்றதா ஜெகஜோதியா. அதுல இப்ப முதல்ல பார்க்க போறது யார் விதி, அழகையர் கோன் பொண்ணு வெள்ளி அடுக்கள் உரத்தார்வமும் அடா வேணும் தாமே வளர் கனக கிளி கொடுப்ப மதியாமல் அறங்களெல்லாம் வளர்ப்ப அறங்களெல்லாம் வளர்ப்ப தேவிக்கு உளமகிழும் ஏகம்பர் இருநாளி நிற்கொடுக்கும் உயர்வு பூண்டு ஏகம்பர் இருநாளி நெற்கொடுக்கும் அறங்களெல்லாம் வளர்ப்ப தேவிக்கு உளமகிழும் ஏகம்பர் தேவிக்கு உளமகிழும் ஏகம்பர் இருநாளி நெற்கொடுக்கும் உயர்வு போண்டு கடல் உமிழும் தொழிற்குரிய காராளர் வீதி கணக்கின்றி மல்கும் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. இந்த இடத்துல வேளாளர் வீதியை சொல்றாரு. அந்த வேளாளருக்கு பெருமை சேர்க்கறதுக்கு எதை சொல்றாரு, கச்சியப்ப முனிவர் பெருமான் அழகாக அன்று அறங்களை வளர்ப்பதற்காக தேவியாகிய அன்னை காமாட்சி அம்மன் ஏலவார்குழலி அம்மைக்கு பரமேஸ்வரன் ஏகம்பநாத பெருமான் இருநாளில் நெல்லை கொடுத்து அறங்களை வளர்க்க சொன்னார் இல்லையா, அந்த நெல்லை வளர்த்து அதனால் உயர்வு கொண்டு இருக்கின்ற அந்த

இடையரா அறம்பணர்க்கும் வித்து ஆக இக பரத்து இருநாழி நெல்லழித்து கடையராகியும் உயர்ந்தவராயும் காஞ்சி வாழ்பவர்.

அப்படி சேக்கலார் பெருமான் அருளி செய்வது போல இங்க தேவியாகிய அன்னை ஏகம்ப பெருமான் கொடுத்த இருநாளி நெல்லை கொடுத்து அந்த நெல்லை வைத்து இங்கே விவசாயம் செய்த அந்த காலாளராகிய அந்த வேளாளருடைய பெருமையை இந்த வீதியில சொல்றாரு நமது கச்சியப்ப முனிவன் பெருமான். பொருள் வருவாயினை புரியும் மாட்சியும் இருநிலம் காவலும் இருவர் வேந்தரை மறுபுறா சந்திசை மறுவில் வண்ணமும் கருதிய மன்னரார் கைக்கொள்வாரோ. அப்படி மன்னர் பிரான்ட இருநிலம் காவலும் இருவர் வேந்தரை இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அந்த வேந்தருக்கும் இந்த இந்த வேளாளர்கள் அப்படியே நெர்மணிகளை கொண்டு போய் கொடுக்குறாங்க. மந்திரி தலைமையோ மருவி வாழ்ந்துவ வெந்திர

சுந்தரே. அந்த வேளாளர்கள் எப்படி அவங்க செய்யறாங்க, அவங்க வியாபாரத்தை, அவங்க தொழில விவசாயத்தை பாத்தீங்கன்னா, களமளி எருமையும் களத்து சென்னலோ, களமளி ஒட்டல கனக மாதியும் வளவன கொண்டு பின் வந்த மைந்தர்கள் அளவில அவர்கள் இருக்கின்ற அப்படி இருக்கின்றது. எப்படி இருக்கிறது, எங்க பார்த்தாலும் நெற்களஞ்சியம் போல களங்கள் இருக்கின்றது. அதுல எருமைய அப்படியே விட்டு அந்த சென்னல் மேல அந்த எருமையை நடத்துகிறார்கள். அப்படியே அந்த எருமைகள் போக போக அந்த நெல் மணிகள் பொன்னாக உதிர்கின்றது. அது அப்படியே அளவில் வரங்களும் அழிக்கும் நேர்மையால் வணிகர்கள் மனைவியர் மைந்தர் தம்மோடும் தனிவில் வல்வளத்தோடும் தங்கி வளரும் துணிகளில் மணி பல துளங்கும் மாளிகை மாளிகை அணிவல வீதியும் ஆனந்தமாகுமாள். அந்த வணிகர்கள் மனைவியர் மைந்தர் தம்மோடும் அந்த வீதியில எப்படி இருக்குதா, அவங்க குடும்பத்தோட இருந்து அழகாக அந்த தொழிலை செய்து அந்த வீதிகள் முழுக்க அவர்கள் அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தொழிலை. ஒருவன் உயிரை பிறர் செகுப்பின் ஒளி ஒளி அவர் நரகின் மருவி அழிவர் பழியும் மிக வளரும் களத்து மறுவளரை கருவி கொடு கொன்று குயிர் அவித்து கதியில் தாமும் இனிதெய்தோ திருவிண்ணரசர் குடிதுவன்றோம் செல்வ வீதி பலவாகும். இந்த இடத்துல வேளாளர் வீதியை சொன்னவரு இதுக்கு வேடுவன் பொறுப்பல்லங்கிறத சாமி சொல்றாரு. அப்ப மன்னர் பிரான் இருக்கிறவரு எப்படி இருக்கணும், நீதி தவறாமல் இருக்க வேண்டும். அந்த யாரு ஒருத்தனுடைய உயிரை எடுத்தால், இனி உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த மதுரை அம்பதிக்கு வந்து பாண்டிய நாடு சமண இருளில் மூழ்கி கிடக்கும் பொழுது கூன்பாண்டியனாகிய நமது பாண்டிய மன்னரும் அந்த இதுல இருக்கும் பொழுது மங்கைக்கரசி அம்மையார் குலச்சிறை நாயனாருடைய வேண்டுதலுக்கு இணங்க இவர் மதுரை அம்பதியில வரும் பொழுது சமணர்கள் அதை பொறுக்க மாட்டாமல் சம்பந்த பெருமானுடைய மடத்திற்கு தீ வைத்தார்கள். அப்ப அடுத்தவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இவங்க செய்யறது தவறு. அப்ப மன்னர் பிரான் என்ன செய்யணும், அந்த தவறை தட்டி கேட்க வேண்டும். இங்க இவர் சமண இருள இருந்ததுனாலதான் ஞானசம்பந்த பெருமான் பையவே சென்று பாண்டியக்கு ஆகவே அந்த வெப்பம் முழுக்க போய் அப்படியே போய் மன்னர் பிரானுடைய சூளை நோயாக போய் சேர்ந்தது. ஏன் பையவே, அந்த பையங்கிற வார்த்தை நம்மளுடைய தமிழ்நாடு பாண்டிய நாட்டுக்கு உரித்தான வார்த்தை இல்லையா, பைய பைய போ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அழகா இந்த இடத்துல சொல்றாரு, அந்த அந்த பழி வந்து மன்னர் பிரானுக்குத்தான் சார். மக்கள் மண்ணுக்கு போய் சேரக்கூடாது, அதற்காகத்தான் அந்த சமணர்கள் கழுவேற்றத்தை கூட மன்னர் அவங்களா வேண்டியது செஞ்சுக்கிட்டதுதான் அதை நிறைவேற்றி வச்சாரு மன்னர் பிரான். அதுதான் இங்க சொல்றாரு, ஒருவன் உயிரை பிற சிகப்பின் ஊழி ஊழி அவர் நரகின் பழியும் விடர் மிக செய்தும் திரிசர் குடிது ஒன்று. அப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்டிய அரசர்கள் வாழ்ந்த நாடு நமது தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனா நம்ம மனுநீதி சோழ மகாராஜா சொல்லலாம். எப்படி ஒரு பசுவினுடைய அந்த கன்றினுடைய உயிரை எடுத்தது போல தன்னுடைய ஒரே மகனை பாருங்க, நீதி தவறாமல் தன்னுடைய மகனை இழந்தார் இல்லையா. இப்படி ஒரு மன்னர் பிரான் வாழ்ந்தது நமது நாடு. இங்க அப்படிப்பட்ட நாடு அந்த அரசர்களுடைய வீதிய அருமையா சொல்றாரு இங்க இவர் கச்சியப்ப முனிவர் பெருமான்.

0: கசியப்பரும் கருணாம்பிகையும் இந்த பூலோகத்தை சிவலோகமாக ஆக்கி, பூலோகத்தை சிவலோகமாக ஆக்கி, சாதாரண மனிதர்களாயிருந்த நம்மை சிவகணங்களாக ஆக்கி, பூலோகத்தை மண்ணுலகத்தை சிவலோகமாக ஆக்கி, சாமானியமாக சாதாரணமாக அக்பர்களாயிருந்த நம்மை சிவகணங்களாக ஆக்கி, அவன் இங்கே கோயில் கொண்டு எழுந்தருளிருந்து நம்மை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி அவனுக்கு வாத்தியமாகும்படி பாத்திரமாகும்படி செய்கின்றால் எல்லை இல்லாத கருணையினால் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றெடுத்த அம்மை என கருணையவாறு ஆறுகிறவர். பூமியிலே மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வாழ்கின்றவர்கள் உண்டு, மிருகங்களாக வாழ்கின்றவர்கள் உண்டு, தேவர்களாக வாழ்கின்றவர்கள் உண்டு. அந்த தேவர்களுக்கெல்லாம் மேலாக நம்மை சிவமாக வாழும்படியாகி, தேவர்கள் எல்லாம் நம்மை விட தாழ்ந்தவர்கள், தேவர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள், யாரை விட? சிவனடியார்களை விட தேவர்கள் தாழ்ந்தவர்கள். தேவர்கள் எல்லாம் நம்மை வந்து கும்பிடுவார்கள், சிவனடியார்களை தேவர்கள் வணங்குவார்கள். புகவே தகையன் உனக்கு அன்பருளியாம் என் பொல்லாமணியே, தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மைய புண்மையர் மிகவே உயர்த்தி, நம்மை மிகவே உயர்த்தி முன்னோரை பணித்தி, மிகவே உயர்த்தி நம்மை முன்னோரை பணித்தி, அண்ணா அமுதே நகவேதக எம்பிரான் என்ன நீ செய்த நாடகமே என்பது திருவாசகம். இப்ப நம்ம எப்படி பண்ணிருக்கிறோம் சாமி? யாவர்க்கும் மேலாகும், யாவர்க்கும் மேலாகணும் என்று உருவாப்பியது என்று சிவஞான சித்தியார். அதனாலே இந்த சமயம் கிடைத்தது ஆச்சரியம், இந்த சமயம் கிடைத்தது ஆச்சரியம். சமயம் தெரியாதவனுக்கு வாழவே முடியாது, சமயம் தெரியலன்னா இந்த லோகத்திலே வாழ முடியாது, அந்த லோகத்திலே வாழ முடியாது. வீட்டுக்காரி அவசரமா அவ காரி ஏதோ பாக்குறான்னு வச்சுக்கோ, வீட்டுக்காரம்மா அவ காரியம் சொந்த காரியமா ஏதோ அவசரமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது சந்திரா சீக்கிரம் காப்பி விட்டு கொண்டா அப்படின்னா என்ன சொல்லுவாவ? பேசாம இருக்கும், என்னாலும் முடிஞ்ச பத்தாம் தேதி பேசாம சத்தம் போட. சமயம் தெரியாம இவன் பேசினதுனால அவ அடக்குனா இவனை. அதே போல எத்தனையோ சமயங்கள் நம்முடைய நாட்டிலே ஏகாந்தவாதத்திலிருந்து லோகாயத்திலிருந்து வைஷ்ணவத்திலிருந்து கிறிஸ்தவ முஸ்லீம் முதலான சமயங்கள் எத்தனை இருக்கு? அத்தனை சமயங்களுக்கெல்லாம் மேலானது நம்முடைய சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவத்தின் மேல் அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வ இல்லன நான்மறை செம்பொருள் வாய்மொழித்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உயிர்த்தர செய்த நால்வர் ஒற்றாயம். இது எதனால் இந்த சைவ சமயம் உயர்ந்ததுன்னு தெரியுதா? சைவ சமய ஆச்சாரியர்களாக இருக்கிற நான்கு பேரும் செய்த அதிசயத்தை போல யாரும் செய்யல. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசு சுந்தரபுஷ்வாமி மாணிக்கவாதிராமல் செய்த அதிசயத்தை போல யாரும் செய்ய முடியாது, அவர்களை போல யாரும் பாடவும் முடியாது. சிவனுக்கு சமமான தெய்வம் இல்லை, செந்தமிழ் போல் சுவையான மொழியும் இல்லை, பவமாக்க சைவம் போல் சமயம் இல்லை, பாடுதற்கு நால்வர் போல் யாரும் இல்லை. தவஞ்செய்து தவஞ்செய்து தாண்டவத்தை நமக்கு தந்த, தவஞ்செய்து தாண்டவத்தை நமக்கு தந்த தன்மமிகு பதஞ்சலி புலியை போல, தன்மமிகு பதஞ்சலி புலியை போல ஓமையிலா முனிவர்கள் யாரும் இல்லை. உண்மை இது, உண்மை இது உண்மைதான். அதனால இந்த நாடு உயர்ந்தது. எந்த நாடு? தமிழ்நாடு உயர்ந்தது. அதனாலதான் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தின் கேட்டார். கேரளா மாநிலத்தில் அஸ்ஸாம்ல வேண்டாம், காஷ்மீர்ல வேண்டாம், வங்காளத்துல வேண்டாம், இந்த மாநிலத்தே மனித பிறவி. இந்த நாடு உயர்ந்தது, நம்முடைய சமயம் உயர்ந்தது, சைவ சமயம் உயர்ந்தது, சைவ சமய தலைவர் சிவபெருமான் உயர்ந்தது. அவனை காட்டிக் கொடுத்த நம்முடைய ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களை பின்பற்றி நடக்கிற நாம் உயர்ந்தவர்கள், அவர்களை பின்பற்றி நடக்கிற நாம். அதனால இதுல இருந்து நலிவிடப்படாது, நம்மளை ஒசர வச்சிருக்கிறார். அப்பா வந்து ஐஎஸ் ஆகட்டும்னு புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்து, புத்தகம் வாங்கி கொடுத்து, நல்ல ரூம் எடுத்து கொடுத்து, அவனுக்கு உதவிக்கு ஆலயம் கொடுத்து, ஐஎஸ் ஆகட்டும்னு சொல்லி அப்பா நல்ல சாரத்தில் உட்கார வச்சு படிக்க வச்சாரு. அவன் குமுதத்தை படிச்சுக்கிட்டு சினிமா பார்த்துட்டு கலைஞானா ஐஎஸ் ஆவானா? அத மாட்டான். அது போல நம்மை உயர வைத்திருக்கிறார். அதனால நாம என்ன உயருவதற்கான முயற்சியிலேயே போயிடுவோம். அதனாலதான் இந்த மாதிரி விழாக்கள், சிவபுராண கேள்வி, சிவ தோத்திர சாஸ்திரங்களை ஓதுதல், அதை கேட்டல், சிவபூசை செய்தல், சிவனடியாருக்கு பணி செய்தல், சிவ புண்ணியத்தை செய்தல், சிவநாமத்தை ஜெபித்தல், சிவத்தையே காணுதல், சிவத்தையே பேசுதல், சிவனையே கும்பிடுதல், இப்படி இருந்தா அச்சமாயிடும். அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியே, அது நாயன்மார்கள் செய்த அதிசயங்கள் அதிகம். அதில் மிக அதிசயமானது இந்த தலத்திலே நடந்த அதிசயம். எலும்ப பெண்ணாக்கினாரு, எலும்ப பெண்ணாக எழுப்பினாரு, கல்ல மிதக்க பண்ணினாரு. 2 வருஷத்துக்கு முந்தி விழுங்கிய முதலை விழுங்கிய பிள்ளைய 2 வருஷம் கழித்து தண்ணீர் இல்லாத குளத்திலே தண்ணீரை வர வச்சு, அந்த தண்ணீர்ல முதலைய வர வச்சு, அந்த முதலை வயிற்றுல பிள்ளைய வர வச்சு, அந்த பிள்ளை உடம்பிலே வந்து யமனை கொண்டு வந்து உயிரை கொடுக்க வச்சு, அந்த முதலைய அந்த பிள்ளைய கொண்டு கரையில கக்க வச்சு அதிசயம். இந்த ஊர் எந்த சமயத்திலையும் இது மாதிரி கிடையவே கிடையாது. வறந்திடு பொய்கமும் நிரம்ப, வறந்திடு பொய்கமும் நிரம்ப, மற்றவன் உறைந்திடும் முதலவன் புதிப்ப, அன்னதால் இறந்திடும் மக வளர்ந்து எய்த 2 வயசு வளர்ச்சியும் கூட. 5 வயசு பயல விழுந்துச்சு, 2 வருஷம் ஆச்சு, 7 வயசு பயல விடாது கத்துட்டான். கட்சியை பொறு பாடுறாரு கந்த புராணத்திலே சுந்தர சுவாமி தோத்தரன். வறந்திடு பொய்கவன் நிரம்ப, மற்றவன் உறைந்திடும் முதலவன் புதிப்ப, அன்னதால் இறந்திடும் மக வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திடு சுந்தரன் அடியினை போட்டு. எத்தனை பாட்டு சொன்னாரு? ஒரே பாட்டு. அது அந்த பாட்டு முடியலையா? அந்த பாட்டு எடுத்த பாட்டு முடியலையா? அந்த பாட்டு முடியல. முடியறதுக்குள்ள வறண்டு போன குளத்துல தண்ணீர் நிரம்பி விட்டது, முதல வந்து விட்டது, முதல வீட்டுல வந்து உயிர் வந்து விட்டது. அந்த அந்த அது 2 வயசு வளர்ச்சியே வந்து விட்டது. அந்த பிள்ளைய கொண்டு வந்து கரையில இருக்கு. இது மாதிரி எதுலயும் எந்த சமயத்திலையும் கிடையாது. அந்த பாட்டு முடியறதுக்குள்ளே வந்துருச்சா? போதம் உண்ட புள்ள என்று முருகன் மாதிரி செய்ததோ, காதலுக்கு சொல்லி மன்னர் கண் மிதப்போ இத்ததோ, வாய் திறந்து முதலகக்க மகனை நீ அழைத்ததோ, யாது நம்பி அரிதின்றி எனக்கு எம்ப வேண்டும் என்பது நால்வர் நான்மணிவார். அதிசயங்களிலே மிக உச்சகட்டமான அதிசயம் இந்த தலத்தில் நடந்த அதிசயம். ஆகையினாலே பெரியோர்களே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம், இப்படிப்பட்ட ஒரு சமயம், இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய பெருமக்கள் நூல்கள் இதெல்லாம் நமக்கு சுவாமி பரிசா கொடுத்திருக்கான், இலவசமா கொடுத்திருக்கிறான். இதை அனுபவிக்க வேண்டியது, பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. பின்பற்றினோமானால் கட்டாயம் சிவபெருமானுக்கு சொந்த பிள்ளையா நல்ல பிள்ளையாயிரும். விநாயகர் சுப்பிரமணியரோட நாமும் ஒரு ஆளாகலாம். சிவபெருமானுக்கு பிள்ளை விநாயகர் சுப்பிரமணியர் இருக்காரு, அவங்களோட முருகனுக்கு தம்பி ஆயிரலாம். இருநோய் வளர்த்த சிவ உள்ளியால் விரட்டி என இனிதா அழைத்தனது முடிமேலே, எனதால் அளித்தனது அயில்வேல் அளித்து இருவோரும் உருவாக எனக்கையிலே இறையோன் அளித்தருள், உருவாக எனக்கையிலே இறையோன் அளித்தருளும் ஒளிவேத கற்பகனில் இடையோன். அதனால நான் எனக்கு வேலும் மயிலும் குடிசாமி அருணகிரிநாகர், வேலும் மயிலும் எனக்கு குடு, வேலும் மயிலும் என்கிட்ட குடு, எனக்கு ஒரு வேலும் மயிலும் குடு, நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன், சிவபெருமானுக்கு பிள்ளை ஆகிக்கிறேன் அப்படி கேட்கிறாங்க. ஆகையினாலே பெரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டில நம்மளை பறக்க வச்சானே.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மண் சுமந்த சருக்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
0: அப்படி மண் சுமந்தானென்றால் அவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட எளிமையாக வந்து அருள் பண்ணுவான் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ளும். உலகம் தெரிந்து கொள்ளும், அடியவர்களுக்கு எளியவன் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளும். அது யாருக்காக வந்து மண் சுமந்தான் தெரியுமா? மாணிக்கவாத சுமந்தான்ங்கிறது ஒரு வகை கிழவி, அந்த வந்தி அநாத கிழவிக்கு. அந்த அநாத கிழவிக்கு நியாயமா அளந்து போட்டுக்க மாட்டான். உத்தரம் இல்லாத கிழவிக்கு அளந்து போடுவாங்களா? அந்த கிழவி ஒட்டிருப்பா, அவ ஒண்ணுமே இல்லாதவ, சனமே இல்லாதவ, அநாத கிழவி, வயசானவ, 80 வயசுக்கு மேலாயிருச்சு, அவளுக்கே அளந்து போடணும்னு சொல்லி போட்டிருக்க மாட்டான். இந்த சொக்கநாதர் தான் உள்ள புகுந்து, இந்த கணக்கனுக்கு உள்ள புகுந்து அவளுக்கு அளந்து போடுறான். அப்படி போட சொல்லலைன்னா இவர் அடைக்க போக மாட்டார். அதனாலே அந்த கிழவிக்கு ஆளாக வந்தார், வந்திக்கு ஆளாக. அது வந்ததுனாலதான் அவனுடைய எளிமை விளங்கியது. எளிமை வல்லையானால் எளிமை விளங்க. அப்புறம் கட்டுச்சோறு கட்டிட்டு போனேன். இப்ப வந்து அதை மண் சுமக்கிற எவ்வளவு மட்டமான வேலை அத்தனையும் செய்யற ஆருக்கு? அடியார் எடுக்கும். அது அந்த வாத ஒரு வள்ளல்ல வாழும். எப்படியும் பாட்டொன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மண் சுமந்தான் மாமியூர். மாமியா ஊர்ல போய் யாராவது மண்ணு சுமப்பானே? இங்கே தன்னூரில் அப்படி இருந்தால் கூட மாமியா ஊரில் மதிப்பாக நடந்துக்கணும். மாமியா ஊரில் போய் மண்ணு சுமந்தான். எப்படியும் பாட்டொன்று கிடைத்தால் போதும் என்று தான் மண் சுமந்தான் மாமியூரில். அப்படியும் சரியாக சுமந்திடாமல் அடிபட்டான் பரம்பதனால் அகிலம் உய்ய. இப்படியும் ஒரு கடவுள் உலகில் உண்டோ என்று இன்னொரு பாட்டு. சிவருமான் மன்னன், மன்னன்னா பாண்டி நாட்டை வாரிசு இல்லாத வீட்டில் போய் பொண்ணு கட்டினார். வாரிசு இல்லாத வீடு, ஆண் வாரிசு இல்லாத வீடு, மீனாட்சி ஒரே பொண்ணு தான். அதனால என்னாச்சு, பாண்டி நாடு பூராவும் அவருக்கு மாமியா விட்டு சொத்து பூரா வந்துச்சு. ஐயோ ஐயோ, அது ஒரு புலவர் பாடினாரு. ஒரு புலவர் ஆனையை உரிச்சு தோலை போத்திக்கிட்டு, புளியை உரிச்சு இடுப்பில் கட்டிக்கிட்டு வீடு தோறும் பிச்சை கிளைஞ்சவனுக்கும் யோகா வந்துச்சு பாரு. அந்த மீனாட்சி பானை குடிச்ச பாக்கியம், ஆனை உரித்து அதல் தன்னை போர்த்திட்டு அடியும் பட்டே மான அழிந்தே இறந்தே திரிந்த மதுரை சொக்கர் ஞானம் மிகப்பெற்று வாழ்வதெல்லாம் சொக்கர் நாயகியார் பானை பிடித்த முகூர்த்தத்தினால் வந்த பாக்கியமே அப்படின்னு ஒரு புலவர் பாடு. அதனாலே இப்படி மன்னனாக இருந்தவன் மாப்பிள்ளையாக இருந்தான். மன்னனாய் மாப்பிள்ளையாய் இருந்த சாமி மண் சுமக்க இசைந்திட்டான் மதுரை தன்னில். என்னதான் இருந்தாலும் மண் சுமக்க எப்படித்தான் இசைந்தானோ மாமியூரில். இப்ப மண் சுமக்கிறதுனால என்ன இவருக்கு ஆதாயம்னா, இவருடைய பெருமை உலகம் எல்லாம் உடம்பு அடி இவருக்கு இடியவன், அது மூலமா திருவாசம் கிடைக்கும். அந்த மண் சுமக்கிறதெல்லாம் வச்சு பாடுறாரா? நன்மைகள் இருக்கும், இருக்கிறது. இருந்தாலும் கூட மாமியார் உள்ள போய் மண் சுமக்கலாம். என்னதான் இருந்தாலும் மண் சுமக்கை படித்தான் சேர்ந்தானோ மாமியூரில். கண்ணல் மொழி உமையவடும் கணவனாரை கரை அடைக்க எப்படித்தான் விடை தந்தாளோ. வீட்டுக்காரி சொல்லியிருப்பாள், வேலைக்கு புறப்படும் போது சொல்லியிருப்பாள், ஏன் சாமி இந்த மாதிரி அக்கிரமம் பண்ற, பேசாம இரு. சங்கல்பத்தினால எல்லாம் நினைத்தபடியே எல்லாம் செய்யலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி இந்த வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு போவாதே நீ, இந்த ஊருக்கு மாப்பிள்ளை வேற ராஜா வேற அப்படின்னு அவ சொல்லியிருப்பாள். எப்படித்தான் விட கொடுத்தாளோ, கண்ணல் மொழி உமையவடும் கணவன் அரைக்கரை அடைக்க எப்படித்தான் விட நந்தாளோ அப்படின்ட்டு கடைசியா
2: இன்னபடி செய்வதற்கு வாத ஊரன் எம்பியனர் தமிழ் பாடல் இசைத்ததம்மா. இதெல்லாம் ஒரு ஊரம் மூட்டை கட்டி வச்சு விட்டு மன்னிச்சு வந்தான்னா அது மாணிக்கவாதர் பாடிய திருவாசகத்துக்காக. திருவாசகம் கிடைக்கணும்னா என்ன வேலை செய்யலாம்னு செய்யும். திருவாசகத்துக்காக மண்ணு சுமந்தாலும் சரி அடிபட்டாலும் சரின்னு சொல்லி மன்னிச்சு வந்தோம். அப்படின்னா திருவாசகத்து உயர்வு தெரியுது இல்லை. இன்னொரு பாட்டு பாரு என்ன, மஞ்சுமந்தான் மஞ்சுமந்தான் என்று சொல்லி வருமானம் இல்லாமல் சுமக்க மாட்டான். வருமானம் இல்லாமல் விவரம் தெரியாதவனாக இருந்தால் வருமானம் இல்லாமல் வேலை செய்வேன். விவரம் தெரிஞ்சாலும் யாரு சுக்கராதர், மஞ்சு வந்தான் மஞ்சு வந்தான் என்று சொல்வீர் வருமானம் இல்லாமல் சுமக்க மாட்டான். என்ன வருமானம்? அதான் பஞ்சு மந்த வாத ஊர் முனிவன் பாடல் பாடுவதற்கும் கேட்பதற்கும் பாடுபட்டான். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு பாட்டு கிடைக்காது. எப்படிப்பட்ட பாட்டு? திருவாசகம் போற ஒரு பாட்டு கிடைக்காது. நல்ல ஞாபகம் வைக்கணும். பாவனப்படுவதும் பாட்டு, பூவனப்படுவது பொறிவாழ்வுவே என்பது சிவபுரா சுவாமிகள் வாக்கு. அதனாலே பூ என்றால் தாமரை, பா என்றால் திருவாசகம். பூ என்றால் தாமரை, பா என்று சொன்னால் அது திருவாசகம். அதனால திருவாசகம் கிடைச்சதுனால என்ன ஆதாயம்? எத்தனையோ கோடி காலத்து எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் பத்தி பண்ணி முத்திப்படுகிறோம். உலகத்திலேயே சைவ நெறி பரவி இருக்கிறது, சிவபக்தி இருக்கிறது சொன்னால் திருவாசகத்தின் மூலமாக அதிகம் உண்டா இல்லையா? ஆகவே இந்த திருவிளையாடலை கையால மதுரை வெய்ய நதியிலே செய்கிறார். அது கந்தபுராண ஆசிரியர் இந்த ஆற்றுப்படலத்தில் பாடுறாரு கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமி. இந்த கம்பையாத்துல மீன் எதிர்த்து போகும், தண்ணியில் மீன் எதிர்த்து போகும், போகுமா? அதை சொல்றாரு. இந்த மீன் எதிர்த்து போறதுக்கு பாட்டு சொல்றாரு. உதிருகின்ற சிற்றுண்டி உண்டு உதிர்விட்டு அதை வாங்கிக்கிட்டு, உதிருகின்ற சிற்றுண்டி உண்டு ஒளி புனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்துட்ட மானதியில். மதுரை நாயகன் அவன் உதிருகின்ற பிட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த வைய நதியிலே மண் சுமந்தான். அந்த நதியிலே, அந்த வைய நதியிலே திருஞான சம்பந்த சுவாமிகள் போட்ட அந்த தேவார ஏடு எதிர்த்து போனது போல இந்த மீன்களெல்லாம் எதிர்த்து போகுது. உதிருகின்ற சிற்றுண்டி உண்டு ஒளி புனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மாநதியில் முதிர் முத்தமிழ் வரகனது ஏடன மொய்மின் எதிர் புகுந்துடப்போவது பாலியாமியார் என்பது கந்தபுராணம். அதனால இந்த வஞ்சு வந்த திருவிளையாடலை எத்தனையோ புலவர்கள் பாடி மகிழ்கிறார். ஆசித்தார் மனது புகும் முத்தம கூடற்கே வைகை இக்கரை கட்டிட ஆளப்பாய் உதிர் புட்ட முதுக்கடி படுவான். திருப்பூர் நிறைய இடங்கள்ல பார்த்தார். அதனாலே இப்ப மாணிக்கவாசருடைய வருத்தத்தை தீர்ப்பதற்காக சுவாமி அருள் பண்றாரு. அதுக்கு என்ன அருள் பண்றாருன்னா, இப்ப பாண்டியனுக்கு அசரீதியா உணர்த்தினா கூட போதும், அசரீதியா கூட அவனுக்கு உள்ளத்துல அந்த உணர்வு உண்டு பண்ணினா போதும், இதெல்லாம் பண்ண முடியாதா? சங்கல்பத்தினாலே உலகத்தை படைக்கிறான், நினைப்பினாலே உலகத்தை படைக்கிறான், நினைப்பினால உலகத்தை காக்கிறான், நினைப்பினால உலகத்தை அழிக்கிறான். புரியுதா? இத்தனை கூடி உலக அண்டங்களை என்ன பண்றான்? நினைப்பினால சங்கல்பத்தினால உண்டு பண்ணுகிறான், அந்த நினைப்பினால காக்கிறான், நினைப்பினாலே அழிக்கிறான். அப்படிப்பட்ட கடவுள் இப்ப பாண்டியன் உணர்த்த முடியாதான்? லேசா ஞானத்தை கொடுத்தா போதும் இல்ல? அப்படி இல்லாம இப்படி ஒரு திருவிளையாடலை செய்து அதன் மூலமாக பல ஆன்மாக்களை உயர்கொள்ள வேணும் என்பதற்காக, அது பாண்டியனோட போய்விடும், அதற்காக இப்படி பல ஆன்மாக்களுக்கு அருள் பண்ணுவதற்காக ஒரு காரியத்தை பண்ணினாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த தலையில கங்கை வச்சிருக்கிறாரா, கங்கை, அந்த கங்கை என்ன பண்ணுவாரு தெரியுமா? சமயத்துக்கு தகுந்தாப்புல கீழே விடுவார். அந்த கம்பா நதியில ஒரு அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா, கம்பா நதியில காமாட்சிங்கிற ஒரு அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. கம்பா நதியில வெள்ள பொருக்கெடுத்து வரும், பொருக்கெடுத்து வரும். அப்படி வரும்போது இந்த சிவலிங்கம் மணல்ல அமைச்சிருக்க

இருந்தாலும் அந்த கங்கைக்கு வேலை கொடுப்பார். இப்ப வையையில கங்கையை விட்டார், வையையில கங்கையை விட்டார். தங்கிய அருளின் மிக்கால் தாம்படு இடும்பையுண்ணி அங்கனர் அவன்பாலுற்ற அருந்துயர் அகற்றுகின்ற கங்கையை விடுப்பையை கடும்பெரு கெடுத்து வையை பொங்கலை புனலாயங்கும் புரண்டது புணரியே போய். கங்கையே வையையில விட்டு நீ பெருக்கெடுத்து போன, கங்கையினுடைய வேகம் சொல்லி முடியாது, கங்கையினுடைய பெருமை வேகம் சொல்லி முடியாது. அதெல்லாம் அடக்கி சடையில வச்சிருக்காரு, அடக்கி. அது நம்ம ஐயர்மலை தேவாரத்துல பார்த்து பாசம் பிடித்தடு தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னமே ஆர்த்த கங்கை அடக்கும் வாட் போக்கியார் கீர்த்தி மகள் கிடற்குறை. என்னமா வந்தா தெரியுமா, கங்கை ஆயிரம் முகமா வந்த, ஆயிரம் முகமா ஆகாயத்திலிருந்து ஆயிரம் முகமா வந்த, ஆயிரம் முகமா வந்த கங்கை என்ன பண்ணாரு, அந்த செடையில் இருக்கிற ஒரு ரோமத்துல பனி துளி இந்த அருகம்புல் நுனியில தங்கி இருக்குமாரு, புல் நுனியில அருகம்புல் நுனியில பனித்துளி அது மாதிரி அடைக்கும். ஆயிரம் முகமதாகி வையக நெடியப்பாய்வான் வந்திடி கங்கையன் தையலை சடையில் ஏற்றார் சைக்காடுங்கினாரு. அதனாலே கங்கையே வையிலே அது அளவில்லாத வேகம், அளவில்லாத வெள்ளமும் ஆக வந்தது. அளவில்லாத வெள்ளம், அளவில்லாத அது மரங்களையும் மற்ற பொருள்களையும் உருட்டி கொண்டு வந்தது. வயல்கள் வீடுகள் பக்கத்தில் இருந்த ஊரு எல்லாம் அழித்து வந்தது. அதுக்கு மேலே அது நேராக மதுரைக்குள்ளே புகுந்துச்சு. மதுரைக்குள்ளே புகுந்தது, மதுரைக்குள்ளே புகுந்து பாண்டியனுடைய அந்த மதில் இருக்கும்பார் முன்னாடி அரண்மனை மதில், அந்த மதிலை இடிச்சு தள்ளிடுச்சு. மதிலை இடிச்சு தாங்கிய தோச வாயில் தடமதில் இடிய தள்ளி, அதை இடிச்சு தள்ளினா தானே அவனுக்கு நல்லா தெரியும் வேகமாக வருவேன். இடிய தள்ளி ஆண்களின் மதுரை மூதர் அழிப்பது போன்று செல்ல மதுரைக்குள்ளே விடலாம். பாங்குள இடங்களெல்லாம் பறந்தது வைக நன்னீர் இங்கினை செய்வதன் என்று யாவரும் கவர்ச்சி கொண்டார். ஐயாவது அளவில்லாத வருத்தத்தை அடைந்தார். ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுன்னா எல்லாரும் வருத்தத்தை அடைந்தார்கள், கவலைப்பட்டார்கள். திடீரென்று வெள்ளம் வந்துருச்சு, திடீரென்று. மைக்கடும் கடித்துத்தான வழுதியும் கடித நன்னி தொக்கவன் மலர் முத்தும் துகின்மணி பணியும் அல்லி தக்கவன் உயிர் ஒரு தமக்குயிர் அன்னே மிக்கனும் கோபமாறில் வேண்டு வென்று தங்கி நின்றான். பாண்டியன் என்ன பண்ணானா, மலரும் தங்கக்காசுகளையும் பட்டுக்களையும் அந்த வகைக்கு அர்ப்பணம் பண்ணி, தாயே நதி தாய் தான் எல்லாத்துக்கும், நதி தாய் தான், காவிரி தாயின்னு சொல்லுவோம், அதனால கோபத்தை நீ மாற்றிக்கொள்ள போகணும் அப்படின்னு வேண்டினாராம். அப்போ அந்த கோபத்தை மாற்றிக்கொள்ள வேகமாக வந்தது, அதனால ஊருக்குள்ளையெல்லாம் புகுந்தது, சனங்களை அவதிப்பட்டது, அதனால அங்கெங்கு ஓடி ஒளிந்தது தப்பித்தது. அப்போது ஒரு பாட்டு சொல்றாரு, இப்படி திடீரென்று வெள்ளம் வருவதற்கு காரணம் என்ன, மழையே இல்லை, மழையே இல்லை, இப்படி திடீரென்று வெள்ளம் வந்து, நேற்று ராத்திரி குதிரையா வந்ததெல்லாம் நிறையா போச்சு, இப்ப வெள்ளம் வந்துருச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சான். அது என்ன சொல்றானா, சிவபெருமானுடைய ஆலயத்திலே செய்ய வேண்டிய அந்த பூஜையில குறைவு வந்துருச்சா அப்படின்னு. ஆலயத்தில் செய்ய வேண்டிய பூசை குறைஞ்சதுன்னா நாட்டுக்கு கெடுதல் வரும். ஆற்றரு நோய் மிகும் அவனி மலை ஒன்றும் பொத்திய மன்னரும் போர்வலி ஒன்றுவர் கூற்று வெத்தான் திரு கோயில்களானவை சாத்திய பூசைகள் தப்பிடித்தானே என்பது திருமந்திரம். அதனால கோயிலில் பூசைகள் சரியா நடக்கணும், அது ஆகம விதிப்படி நடக்கணும், பூசை நடக்கணும். அது பல பேருக்கு தெரியல, பூசை நல்லா நடந்துச்சுன்னா உலகம் நல்லா இருக்கும். இங்க செய்யற பூசை தான், தமிழ்நாட்டில் செய்யற பூசை தான் மற்ற நாட்டுகள்லாம் ஏற்றுமதியாகும். எல்லா நாடுகளுக்கும், எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுதுப்பா. தமிழ்நாட்டில் செய்யற சிவபூசையினுடைய பலன் இதெல்லாம் யாரும் சொல்றது இல்லப்பா, அதனால தெரியல. பூஜா பலம்னு பேரு, பூஜா பலம், பரார்த்த பூசை. கோயில செய்யறது பதா பரார்த்த பூசை, அவரவர்கள் கிட்டலிங்க பூசை வீட்டில் செய்யறது ஆன்மார்த்த பூசை. இந்த பூஜா பலமானது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியா, சிவபூசை கிடையாது, அங்கெல்லாம் சிவபூசை கிடையாது. பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா, ஈரான், ஈராக், துருக்கி அங்கெல்லாம் சிவபூசை கிடையாது இல்லப்பா. அதனால இங்க செய்யற பூசையினுடைய பலன் அங்கே போகுது, அதனால இங்க செய்யற பூசை குறையாம இருக்கும். இங்க செய்யற பூசை இங்க பத்தாம், இந்த நாட்டுக்கே பத்தாம இருக்குது. இப்போ

பூஜை இந்த நாட்டுக்கே பத்தாம இருக்குது. எத்தனையோ உயிர் பூஜை இல்லாம கிடக்குது, பொங்கல் இல்லாம கிடக்குது. ஆதியான் கடவுளந்தை ஆலவாய் அண்ணல் அமலன் மங்கை பாதியான் சிறந்த பூசை பண்டையில் குறைந்ததுண்டோ. அப்படி பூசை குறைந்தா இந்த மாதிரியான கெடுதல் வரும். நீதியான் தவத்தின் மிக்க நெஞ்சகம் புழுங்க மண்மே தீதியாம் செய்ததுண்டோ செப்பி மன அமைச்சரன்தான் ரெண்டு சொன்னார். யாரே சிவாலயத்தில் செய்ய வேண்டிய பூசை குறைந்து போயிச்சா, அல்லது சிவஞானிகள் சிவனடியாருக்கு ஏதாவது நாம கெடுதல் பண்ணி விட்டோம், அடியார் மனஞ்சலிக்க எவராகிலும் படிக்க அபராதம் வந்து கட்ட பெரிய முடி அனைவோரு வந்து சீச்சி என நால்வரும் ஜெரிக்க அனலோட அளந்து செத்து விடுமா போல் என்பது திருப்புகள். ஈசன் அடியார் இதயங்கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்துவிடும். வாசவன் பீடமும் ஆமன்னர் பீடமும் நாசமதாகும் நம்மந்தி ஆணையே திருமந்திரம். ஈசன் அடியார் இதயங்கலங்க பத்தர்கள் பத்தினி தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்கிட தீவின செய்தவர் அத்தம ஆயுன ஆண்டொன்றில் வாய்ந்துடும் சத்திய மீது சதானந்தி ஆணையே திருமந்திரம். இந்த பாட்டெல்லாம் வெளியில கோயில எழுதி வைக்கணும், எழுதி வைக்கணும். பொதியமலைக்கு போறவரை இங்க இறக்கி விட்டு இங்க பாட வச்சார். பொதியமலைக்கு போறவரை திருவாவடூரில் இறக்கி விட்டு இந்த பாட்டெல்லாம் பாட வச்சார். எவ்வளவு உபகாரம் செய்திருக்கான் சாமி தெரியுமா அந்த நாட்டுக்கு? மக்களுக்கு தெரியல, மக்களுக்கு அதிகமா தெரியல, ஓரளவு தான் தெரியல. அதனாலே இப்படி சிவாலயத்தில் செய்யற பூசை குறைந்தால் இப்படிப்பட்ட துன்பம் வரும். சிவஞானிகளுக்கு ஏதாவது நாம் இடையூறு செய்திருந்தால் இந்த துன்பம் வரும் என்று மன்ன அமைச்சர்களை காட்டார் ராஜா. அது அதுவரையில் உனக்கு மாணிக்கவாசரை பத்தி தெரியாது, சிவஞானின்னு தெரியாது. விளங்கின மதிசீர் சென்னி வித்தகர் பத்தரான வளந்திகள் வாத ஊரர் அமைச்சர்கள் சொல்லிவிட்டாங்க. அமைச்சர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வாத ஊரராகி முதலமைச்சர் நல்ல சிவபக்தர் சிவஞானி அவருக்கு இப்ப நம்ம வருத்தம் கொடுத்துட்டோம், அவரை அந்த வருத்தத்திலிருந்து நீக்கி அவர் மகிழ்ச்சி உண்டாக முடியாத செய்தோம் ஆனால் இந்த வெள்ளம் வற்றி போகும் உங்களை நுழையாதுன்னாப்பா. எப்படி மந்திரிகள் கண்டுபிடிச்சு விட்டாங்க. விளங்கின மதிசீர் சென்னி வித்தகர் பத்தரான வளந்திகள் வாத ஊரர் வருந்திய வளைப்பி நீக்கி உளங்கொள மகிழ்ச்சி செய்யின் ஊர் உருகுணல் ஊர் கொளாது என்று அளந்து அறிவறிந்து கூறி ஆங்கவர் தொழுதுன்றார். ராசாவுக்கு செவிதான் கண்ணு, ராசாவுக்கு அவ்வளவு அறிவு குறைச்சலா தான் இருக்கும், மந்திரிக்கு தான் அதிகமான அறிவு. மந்திரி கடகு வரும் பொருள் உரைத்தோம். அதனாலே அமைச்சர்கள் நன்ற தெளிவுடைய அமைச்சர்களாக இருந்தார்கள். அந்த அமைச்சர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க வாத ஊரரை, அவருக்கு இருக்கிற வருத்தத்தை நீக்கி அவர் மனம் சந்தோஷப்படும் முடியாக செய்தோமானால் இந்த வெள்ளத்தினாலும் ஊர் அழியாது என்று மந்திரிகள் சொன்னார். சொன்ன உடனே என்ன பண்ண, உடனே வாத ஊரரை அழைச்சிக்கிட்டு வாங்கிட்ட மன்னனா அவர்களிடம் மீன் மகிழ்ந்தரு பார்வை நெல்லி என்னுள்ள மதித்தவாறு இங்கில் இது உரைத்தேன். நான் அப்படித்தான் நினைச்சேன். என்ன அவனுக்கு எப்படி உருத்தும் இல்லை, எப்படி உருத்தும் இல்லை, எப்படி அவரை பற்றிய ஒரு நினைவு சாமி லேசா உண்டு பண்ணுவார்ல, உண்டு பண்ணுவார்ல. ஆமா, இங்கின் இது உரைத்து திருநீர் பூசிட்டு தானே போவார், திருநீர் பூசிட்டு தானே போவார். சபைக்கு போகும்போது திருநீர் அவருடைய இருக்கும் அல்லவா. கொன்னுறு வளைப்பினோடு நிற்குனர் குணத்தினாரை முன்னுறு அழைத்து நட்பான் முகமலர்ந்து இது முடிந்தார். திருவாதவுடனே அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து ராஜா கிட்ட நிறுத்தினார்கள். அப்போது அரசன் சொல்றான், அதனால இந்த மாதிரி நீங்க செய்த பணி அந்த சிவப்பணி நம்முடைய பொருளை கொண்டு போய் சிவப்பணியில் அந்த பணியினுடைய புண்ணியமெல்லாம் எனக்கு தானே கிடைக்கும், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கோயில் கட்டணம் இல்லவா, அதனால வருகிற புண்ணியம் நமக்கு தானே வரும். அதனால கோயில் கட்டுறது எவ்வளவு சாதாரண வேலை இல்லவே. அதனாலே ஒரு புல்லுனால கோயில் கட்டினா 1 கோடி வருஷம் கைலாத்தில் இருக்கலாம், புள்ளினால் கோடி ஆண்டு, புது மண்ணால் 10 கோடி, செல்லுமா ஞானந்தனே செங்கல்லால் 100 கோடி, அல்லியம் கோதமென்னே ஆலயம் அடங்கடுதம்மை, கல்லினார் புதிக்கினோர்கள் கையில விட்டு அகலாரந்து என்பது ஒரு பழம்பாடம். அதனாலே இப்படி அடியார் எடுக்க கொடுத்திருக்கிறீர்கள், அதுக்கு மேல ஆலயத்துக்கு செய்திருக்கிறீர்கள், அதனால வருகின்ற புண்ணியம் எல்லாம் எனக்குத்தானே, அதனால நீங்க செய்தது நல்லதுதான் செய்திருக்கிறீ, அதனால நான் ஏதோ தெரியாம உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துட்டேன், துன்பத்தை கொடுத்துட்டேன், அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம் அப்படியே சமாதானம் பண்ண. அது ராஜா சொன்ன பாம்பணி செய்ய வேணி பரம்பரன் அடியார் கையில் ஆம்பூரு நமதேயானால் அறம் பிறர்க்காவதுண்டோ, தேம்படு அலங்கள் மாறி செய்யறதுக்கு
உமது மேனி சாம்பிய தவமே யான்றி தண்டமே தகவிலாமே. தண்டனம் கொடுக்க துன்பம் கொடுத்தது அது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டான் பாண்டி. இப்ப மெல்ல மெல்ல அவனுக்கு பக்குவம் வந்துகிட்டு, பக்குவம் வந்துருச்சா. உற்றவி தகமை முன்னே உணர்மை உணர்விலாமே குற்றம் இத்துணையும் நம்மே கொண்டனம் குறைவலாமல். அதாவது இந்த மாதிரியான உணர்வு எனக்கு முன்னாலே இல்லை, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனையும் கொடுத்தேன். மற்ற நீ புகழுமாறு இனிமேலு ஐயால நீங்கள் அந்த வருத்தத்தை நினைக்க வேண்டாம். வைகனம் ஊர்கொழாது அற்றவர் தலைவர் நீரே அடைப்பியும் என அதனால வைகை வெள்ளத்தினாலே ஊர் அழியாதபடிக்கு நீங்களே அந்த வையைக்கு கரை போட்டு ஐயால பாதுகாக்க ஓணும் அப்படின்னு உங்க உறுப்பில் விட்டுட்டேன்னு சொல்லிட்டா. அது வாத ஊர் ஆறு பாண்டியனே பாண்டியன் இப்ப முதல்ல இகழ்ந்தான் இப்பொழுது புகழ்ந்தான், இகழ்ந்தான் இப்பொழுது புகழ்ந்தான். ஞானிகள் எப்படின்னா இகழ்ச்சியே வந்து வருத்தப்பட மாட்டாங்க, புகழ்ச்சிக்காக மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க ஞானிகள். ஞானிகள் எப்படின்னா இகழ்ச்சிவன் பேசுறவனை பத்தி வருத்தப்பட மாட்டாங்க. இவன் ஒண்ணு தெரியாத வயவே இகழ்ந்தா இருந்தா புகழ்ந்தா இவன் இகழ்ந்ததுனால நமக்கு என்ன ஒரே வரப்பு. அதே மாதிரி புகழ்ச்சிக்காக என்ன மனுஷன் இவன் புகழ்ந்ததுல நமக்கு அவன் புகழ வேணும். ஏன் பரமேஸ்வரன் நம்மளை புகழ வேணும், தெரிந்த பரமஞானிகள் புகழ வேணும், தெரிந்த பரமஞானிகள் சும்மா அப்பராணிகள் புகழ்ந்த அண்ணா கழுந்த அண்ணா. ஞானிகளுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியாது, அதெல்லாம் பெருசாவே தெரியாது விழுந்துடா. அதனாலே அருட்பெரு வழுதி இவ்வாறு அன்புரை பகர்ந்த போது அதான் ஞானிகளை யாராவது இகழ்ந்தான்னா இகழ்றவன் பாவத்தை வாங்கிக்கிறான், ஞானிகிட்ட இருக்கிற தீவினையை வாங்கிக்கிறேன். யாராவது புகழ்ந்தான்னா புண்ணியத்தை வாங்கிக்கிறேன். இப்ப ஞானி சுத்தமாயிரு சொல்றாரு கைவல்லியன் அவரே ஒரு நூலு, அதுல பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கணும் ஆட்சி செய்த கண்ணும் பொறுமையினால பிராரத்தவனை. இப்ப இதெல்லாம் பிராரத்தவனைன்னு கேள்வி, இந்த பிறவியில வர துன்பங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்தவன பிராரத்தம். அதை பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கணும் ஆட்சி செய்த கண்ணும் மறுமையில் தொடராவண்ணும் இந்த வென மறுபக்கி வராப்படவாது. இந்த பிறவியில தீந்துவோம், இந்த பிறவியிலேயே வென தீந்துவோம், மிச்சம் கூடாது. பொறுவையால் பராரத்தத்தை புதிக்க நாள் செய்த கண்ணம் மறுமையில் தொடரா வண்ணம் ஆண்டு போ வகையேதின் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை. சிறியவர்களாயிருப்பவர்கள் ஞானியினுடைய அருமை தெரியாது, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க இகழ்வார். இகழ்வதனாலே ஞானிகள் இருக்க தீவினை போய்விடும். சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார், அறிபவர் அறிந்து பூசித்து அறமெல்லாம் பறித்து அறமாகி புண்ணியத்தை வாங்கி கொள்வார்கள். புண்ணியம் ஆகிய நல்வனையும் போச்சு தீவனையும் போச்சு ரெண்டுவனையும் போச்சுன்னா பரப்பு இல்லை என்று அந்த கைவல்லியன் அவர் இதை சொல்லு அதை சொல்றாரு. அருட்பெரு வழுதி இவ்வாறு அன்புரை பகர்ந்த போதும் தரிப்பரிது என்ன முன்ன தளலென விகுண்ட போதும் விருப்போடு வெறுப்பில்லாத மெய்மையார். இகழ்ந்த போது வெறுப்பில்லே, புகழ்ந்த போது விருப்பில்லை. விருப்போடு வெறுப்பில்லாத மெய்மையார் தம்மை ஆண்ட திருப்பதை நினைந்தார். இப்ப என்ன நினைத்தாரு, இந்த வைகை வெள்ளத்தினாலே ஊர் அழியாமல் இருக்கவன் வந்து தன்னுடைய பரமாச்சாரியராகி சுவாமி எழுதினார். திருப்பதை நினைந்தார் வைகை செழும்புணல் ஊர் கொடாமல். இப்ப இந்த இடத்துல சொல்றாரு அந்த குதிரை மேல வந்தாரு பாரு அந்த காட்சியை இருந்த சாரா. உண்மையிலே அந்த காட்சியெல்லாம் நம்ம கண்டிருந்தோம்னா நம்ம கேட்டதுனாலே இவளுக்கு நமக்கு ஆனந்தம் உண்டாகுது. கண்டிருந்தோம்னா குதிரை மேல வந்தபோது சாமி குதிரை மேல வந்தபோது என்ன அற்புத காட்சி அது. சுந்தர பரிமேல் வந்த தோற்றமே மனத்தில் உண்மை. சுந்தர பரி குதிரை அழகு, அது மேல வந்த அந்த குதிரை சேவகன் அழகன் சுந்தரம் சுந்தர குதிரையில வந்த சுந்தர பரிமேல் வந்த தோற்றமே மனத்தில் உண்ணி அந்தர திரஞ்ச அந்த திருக்கோரத்தையும் நினைந்து அந்த குதிரை மேல வந்த அந்த காட்சியை நினைந்து இறங்கினாரு வணங்கினாரு. நன்னீர் அடங்கி உள் வாங்கி சொல்ல தண்ணீர் வற்றி உள்ள போயிருச்சான். ஊருக்குள்ள வந்து தண்ணி வத்துதான் வத்துதான் வாங்கி சொல்ல வெந்துயர் பரவியான விடங்களர் வேலை நீந்தி வந்தருள் கரையில் சேர்வார் வைகையங்கரையில் வந்தார். வெப்பமான பரவி பெருங்கடல்ல இருந்து துன்பப்படாதவராகிய வாதவுரடிகள் இப்பொழுது இந்த வையக்கரைக்கு வந்தார். அப்படி வந்தா அங்க வந்த மற்ற காவலர்கள் எவ்வளவு எல்லாரும் முதலமைச்சர் வந்து வணங்கினார்கள் வாழ்த்தினார்கள். அதுக்கு மேல எல்லாத்துக்கும் உத்தரவு போட்டார். ஐயால
மதுரை நகரத்துல ஒருத்தர் வீட்டுல இருக்க கூடாது, எல்லாம் வந்துடணும், தட்டோடும் கொட்டோடும் எல்லாம் வந்துடும் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருந்தார். முறை முறை வணங்கி நின்ற அரியர் முகத்தை நோக்கி, அரைதிரை நெடுநீர் வைகை அணை கடிது அடைத்தல் வேண்டும், முறையும் மாந்தர் அல்லா ஒல்லையில் வம்பி நின்று பறை அறிவித்து நம்மூர்க்கு இவ்வூரை பரப்பும் என்றார். அதனால பறை என்கின்ற வாத்தியத்தை அடிக்க செய்து அதன் மூலமாக ஊர்ல இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இந்த வையக்கரையை அடைக்க வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்படி உத்தரவிட்டதுல ஆரியர் கடிதினோடி அகன்பறை அறிவித்து அம்போர் நேரியர் வீதிதோறும் சென்றுரை பரப்பும் கூடிய கொட்டு மஞ்சள் கூடையும் கொண்டு வைக்க நீரியல் கரமையில் வந்து நின்றன மாதிரி உள்ள ஐயால. இப்ப ஒருத்தருக்கு பாத்திரா கையில ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கரையா இருக்கும், ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா யாரு இருப்பா, எல்லாருக்கும். அதனாலே இப்படி மதுரை நகர மக்கள் அத்தனை பேரும் தட்டும் கொட்டுமாக, தட்டு கொட்டு கொட்டுன்னா மண் வெற்றி, தட்டும் கொட்டுமாக மதுரை மக்கள் அத்தனை பேரும் வந்து குவிந்து விட்டார்கள். இங்கே வையக்கரையிலே வந்து குவிந்து நீரு கொண்டு இலங்கு மீனி மறையவர் நயமஞ்செய்த வீறு கொண்டு ஏழை திருநேற்று அணிந்தவராகிய மறையவராகிய மாணிக்க வாசகர் நயமஞ்செய்த வீறு கொண்டு இடங்கள்தோறும் ஆரியர் வரைவி சென்று கூறு கொண்டவர்க்கு வேறு கோலரை அளந்து செங்கை ஆறு உண்டு உருக்கி வைய வன்கரை அடைக்கலுற்றார். ஏழை மாணிக்கவாசருடைய உத்தரவின் பேரிலே மற்ற மந்திரிகளும் காவலர்களும் அவர்களும் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு அளந்து அளந்து போட்டார். இதுல இருந்து 100 அடி லோகநாதர் அடைக்க வேண்டும், அதுல இருந்து 100 அடி பரமது அடைக்கும், இதுல இருந்து 100 அடி செந்தில் அடைக்க வேண்டும், அதுல இருந்து 100 அடி சுவாதி அடைக்க வேண்டும், இப்படி அளந்து போட்டார். எல்லாத்துக்கும் அளந்து போட்டிருக்காங்க கரையை, எல்லாத்துக்கும் அளந்து போட்டாச்சு. அப்படி அளந்து போட்ட பிற்பாடு அவர்கள் அளவில் அவர்களுடைய அக்கறை அளவில், அதுல என்ன சந்தேகம், எல்லாருக்கும் அக்கறை தான். கண்பரு களையின் முத்தும், கடகரி மறுப்பின் முத்தும், வெண்பநிலத்தின் முத்தும், மேதகு கரும்பின் முத்தும், வன்போன திரைகள் வீச வர என குவைகள் செய்து பண்பட பொருந்தி நீர் உட்பரித்துயர் வரம்பு செய்வார். இந்த வெள்ளத்திலே முத்து வரும் என்பது ஒரு குறிப்பு. அதனால இப்படி வருகின்ற மரங்களும் மற்ற மண்களும் ஏழை இப்படி நிறைய எடுத்து ஏழை கரை அடைக்கிறார்கள். அதில் பறித்திறன் நிறுத்தும் என்பார். அதில் வந்து குதிரை பாய்ச்சலாக மரங்களை நடுறது, கரையை உடைச்சிக்கிட்டு போகாமல் மண்ணை உடைச்சிட்டு போக மரத்தை நட்டு குதிரை பாய்ச்சல்னு சொல்கிறது. அப்படி மரங்களை நட்டு மண் அடிக்கும், மண்ணை கொட்டுறது, வெறும் மண்ணை கொட்டினா அரிச்சிக்கிட்டு போகணும் சொல்லி அது பறித்திறன் நிறுத்தும் என்பார். பாம்புகள் உருட்டும் என்பார். பாம்புன்னா பழுது ஆக்கை, ஆக்கை உருட்டி இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு இப்படி கட்டுனா மண்ணை தேக்கிடும், மண்ணை தேக்கி விடும். திரைப்புணர் முகுத்தனை விட வெள்ள அதிகமாகுது, கொஞ்சம் அடைஞ்சிருச்சு இப்போ ரொம்ப வருதே, ஆன் பண்ணி விடுறார், ஆன் பண்ணி விடுறார். திரைப்புணர் முகுந்தது என்பார். தேவர் எடுக்க அவயம் என்பார். சாமி எங்களை காப்பாத்து, சுகநாதா மீனாட்சி காப்பாத்து, எவ்வளவு வளர்ந்துருப்பாங்க தெரியுமா. திரைப்படு நிறைப்பட அயிரோடார நெறிப்படு ஒதுக்கி நீடு வரைப்படை குவித்து நிற்பார் அயினார் மதுரை உண்டார். அளவில்லாத வேகம், அளவில்லாத வேகம், அளவில்லாத அக்கறையோடு கரை அடைக்கிறார்கள், அடைக்கிறார்கள். எல்லாத்துக்கும் அளந்து போட்ட கரையை அடைக்கிறார்கள். அதிலே ஒரு அம்மாகர, அந்த அம்மா தான் வந்தீனு. ஏருடை புதுநீர் வைகை இவ்வகை அடைக்கும் இல்லை, நீருடை பொலிந்தவேனி நின்மலர்க்கு அன்பு முக்காள். தலையிலே தங்கை வைத்திருப்போராகிய சிவபெருமானுக்கு அன்புடையவள், அன்புடையவள், அன்புடையவள். சீருடை தவத்தின் நிற்காள், செம்மனை செல்வி என்னும் பேருடைய நரை மூதாட்டி பிட்டு விற்று உணவு கொள்வாள் என்று இவர் அறிவிக்கிறார்கள். ஆகையினாலே எல்லாரும் அவரவர்கள் பங்கு அடைக்கிறார்கள். இந்த கிழவிக்கும் அளந்து போடுவார். அது கிழவிக்கு அளந்து போட்டது எனக்கு நியாயமாவே தெரியல. ஆனா சொக்கநாதர் தான் அளந்து கூட சொல்லியிருக்கு, கிழவிக்கு அளந்து போட மாட்டாகல. இப்பவே நம்ம ஒரு என்னமா ஒருத்தர் இல்லாதவர்களுக்கு நம்ம விட்டு விட்டு போடணும், பாவா அவளை வேலை செய்ய சொல்லப்படாது, பாவா என்ன பண்ணுவா கிழவி அப்படின்னு விட்டுக்கலாம். ஆனா சொக்கநாதர் தான் உள்ள பூந்து அந்த கணக்கு பிள்ளைக்குள்ள பூந்து மந்திரிக்குள்ள பூந்து அளந்து போட்டுருக்காங்க, அந்த கிழவிக்காக ஆளா வர்றாரு. அதனால இப்படி விட்டு விட்டு உணவு கொள்வாள் என்பது அந்த கிழவியை பற்றி சொல்கிறார். அதுக்கு மேலே எத்தனை நிமிஷம் அது அந்த இந்த கிழவியை அறிவிக்கும் போது இவர் இப்படி சொல்கிறாரா,
அவர் எப்படி சொல்றாருன்னு அதனால இப்படி அந்த கிழவியை பற்றி பரஞ்சூரி முனிவர் பாடுறாரு. அது ஒரு வகையான சிறப்பான கருத்து. அவைகள் எல்லாம் திருவருளால் சந்திக்கலாம் சிந்திக்கலாம். கோயில் மாணிக்க வாசகர் கோயில் குளித்தலையில் மாணிக்க வாசகர் திருக்கோயில் கட்டப்படும். குளித்தலையில் மாணிக்க வாசகர் திருக்கோயில் இந்த பகுதியில் எங்கேயும் இல்லாதது. மாணிக்க வாசகர் சிவமான கோயில் கட்டினார். மாணிக்க வாசகருக்கு இப்போ தனியாக கோயில் கட்ட போகிறோம். அதனால் அந்த கோயிலுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் தனமும் மனமும் சிவபுண்ணியமும் உடையவர்கள் செய்ய வேணும். புண்ணியம் இல்லாதவர்களுக்கு புண்ணியம் கிடைக்காது. அதனால் புண்ணிய உடையவர்கள் செய்ய வேணும். ஐயாலும் இந்த நம்மளுக்கு 2 லட்சம் வச்சுக்கோ, நம்மளுக்கு 4 லட்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கோயில்னால் சிறப்பாக கட்டணும். பேருக்கு கட்டுறதில்ல, நல்ல எல்லா வகையிலும் சிறப்புடையதாக மாணிக்கவாசகர் கோயில் அமைய வேணும். அப்படி அமைஞ்சால் மாணிக்கவாசகரை பற்றி தெரியும், சைவம் பரவும், மக்களுக்கு பல வகையான நன்மைகளும் உண்டாகும். மாணிக்கவாசகர் கோயிலுக்கு கட்டுறதை விட உசந்ததே கிடையாது. ஆகையினாலே அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த சொற்பொழிவு கேட்கின்றவர்கள் அத்தனை பேரும் மாணிக்கவாசகர் கோயிலுக்காக நல்ல நிதியை தருவீர்களாக. அவர் அருள் நிதி தருவார், நீங்கள் பொருள் நிதியை கொடுங்க. அருள் நிதி தரவர் அனந்த மலையே அறகடலே பள்ளி எழுந்தருவார். சிவ சிவ சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.

0: அவதி பிரியா பத்தர்கள் நேசா,
1: அவதி பிரியா பத்தர்கள் நேசா,
0: பத்தியும் புத்தியும் தந்தருள் வரதா,
1: பத்தியும் புத்தியும் தந்தருள் வரதா,
0: ஆரூரானை காவினில் வாழ்வாய்,
1: ஆரூரானை காவினில் வாழ்வாய்,
0: அண்ணாமலையும் கா

பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா, சிவ சிவ சங்கர.

0: வான்முயில் வளாது வீகம் அழிவளம் துறக்கம் அண்ணம் கோன்முறை அரசு குறைவிராசு நான் மறையலங்களோ நற்றமும் வேண்டி மல்க மேன்மைகள் செய்க நிதி விளங்குக உலகமல்ல நம பார்வதி பதே.
1: ஓம் நம சிவாய். சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: எனக்கு இருக்கிற ஐமிச்சம் என்னன்னா, சஷ்டி விரதம் என்றால் என்ன, கார்த்திக விரதம் என்றால் என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டுமே விளங்கப்படுத்தும். நன்றி, வணக்கம்.
3: நன்றி. சஷ்டி விரதம் கார்த்திக விரதம் ரெண்டும் முருகனுக்குரிய விரதங்கள். தாரமாடைய சைவ வினாவிடையிலே இதை பற்றிய விளக்கம் வரும். சஷ்டி என்பது திதி.
4: சஷ்டி என்றால் திதி.
3: திதி என்றால் இன்றைக்கு திகதி என்று சொல்றது தான் அந்த காலத்துல திதி என்று சொன்னது. இந்த திதி என்றதுல இருந்து டேட் என்ற இங்கிலீஷ் சொல்ல மாட்டது, DETE. திதி என்றுதான் டேட் என்ன இங்கிலீஷ், உண்மை அடிப்படை. அப்ப சஷ்டி என்பது திதி ஆறு. இப்ப முதலாவது திதியை சொல்லுவார்கள் ஆரம்பம் பிரதமை, இரண்டாவது துதியை திருதானி, மூன்றாவது திருதியை, நான்காவது சதுர்த்தி, இது நாலாம் புறை, அஞ்சாம் புறை வந்து பஞ்சமி, ஆறாம் புறை சஷ்டி, ஏழாம் புறை சப்தமி, எட்டாம் புறை அஷ்டமி, ஒன்பதாம் புறை நவமி, பத்தாம் புறை தசமி. தசம் அண்டா பத்து, அதான் டெசிமல் சிஸ்டம். இங்கிலீஷுக்கு தசத்துக்கு அதான் முறைமை. டெசிமல் சிஸ்டத்தை கணிதத்துக்கும் உலகிற்கும் கொடுத்தது மது சமயம். The biggest contribution by the Hindus to the science and the decimal system and Albert Einstein or இந்திய சுதந்திரதின வாழ்த்தோர் செய்தியிலே கொடுத்திருக்கின்றார். அடுத்தது ஏகாதசி. ஏக என்றால் ஒன்று, தசம் என்றால் பத்து, பத்து ஒன்றும் பதினொன்று, பதினோராம் பறை. துவாதசி, துவ என்றால் ரெண்டு, தசம் என்றால் பத்து, பத்து ரெண்டும் பன்னெண்டு, பன்னெண்டாம் பறை. த்ரயோதசி, த்ரீ த்ரீ என்றால் மூன்று, த்ரீ இங்கிலீஷ் வேர்ட்,
4: இங்கிலீஷ் வேர்ட் தமிழ் வேர்ட் இங்கிலீஷ்,
3: அப்ப சன்ஸ்கிருத்ல இருந்து. அப்ப த்ரயோதசி தசம் என்றால் பத்து, பதிமூன்றாவது பறை த்ரயோதசி. சதுர்தசி,
4: சதுர் நாலு,
3: சதுர் திருப்பி அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ வரும். தேய் பிறகு அமாவாசை, இப்ப வளர் பிற பௌர்ணமி வரும். இதுதான் அந்த திதி முறை. பிறகு தேய் பிறகு நொறுக்கா வரும். இந்த சஷ்டி என்பது ஆறாவது பிறை, ஆறாம் நாள் வளர் பிறையில ஒருக்கா, பதினஞ்சு நாள், பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வரும் அது. அப்ப வளர் பிறையில ஒருக்கா, தேய் பிறையில ஒருக்கா வரும். அப்ப இந்த சஷ்டி விரதத்துல வந்து எல்லா மாதத்திலையும் சஷ்டியை உபவாசம் செய்திருக்கிறது இருக்குது. இறைவானந்த வாரியார் ஒவ்வொரு சஷ்டிக்கு உபவாசம் இருப்பார். அது ஒன்று. அதுலேயும் சிறப்பாக ஐப்பசி மாசத்திலே சுக்கிரபட்சம் வளர் முறையிலே வர சஷ்டி தான் கந்த சஷ்டி. அதுக்கு முந்தின அஞ்சு நாளும் சேர்த்து இது ஆறாவது நாளாக வச்சு நாங்கள் கந்த சஷ்டி என்று ஆறு நாளும் விரதம் இருந்து கொண்டாடுவோம். அப்ப கந்த சஷ்டி விரதமாவது யாது என்பதில் அதை பற்றி ஆர்வனாளர் சைவ வினாவிடை விரதவியல் சொல்லுகின்றார். 401. இனி கார்த்திகை. கார்த்திகை என்பது நட்சத்திரம், மாசத்துக்கு ஒரு பெயர் கார்த்திகை. அதே மாதிரி கார்த்திகை என்று நட்சத்திரம் இருக்குது. அச்சுவினி பரணி கார்த்திகைண்டா மூன்றாவது நட்சத்திரம், மேஷ ராசியில முதல் ரெண்டு காலம் வரும். அடுத்த ரெண்டு பாதங்கள், நாலு பாதம் இல்ல, ஒரு நட்சத்திரம் நாலு ரெண்டு பாதம் வந்து ரெண்டு ராசியில வரும். அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகனுக்கு சிறப்பு. ஏனென்றால் கார்த்திகை பெண்கள் அறுவர் முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்து வளர்த்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா. ஆனால் முருகப்பெருமானுக்கு அதனாலே கார்த்திகேயன் என்ற ஒரு பெயர்
4: இருக்கு.
3: கார்த்திகேயன் அந்த ஆறு பெண்களும் வந்து நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரத்திலே சிக்ஸ் ஸ்டார்ஸ் அங்கே. இப்ப டெலிஸ்கோப்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானுக்காக ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறை வரும். இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள், அப்ப இருபத்தி ஏழு நாளுக்கு ஒரு முறை வரும். அப்ப ஒவ்வொரு மாசத்துல வர கார்த்திகை நட்சத்திரமும் கொண்டாடப்படும் முருகப்பெருமானுக்காக. இப்ப கார்த்திகை, நான் இருந்த முருகன் கோயில் அடக்கலா துண்டங்கசாமி கோயில்ல கார ஒவ்வொரு கார்த்திகையும் திருவிழாவாகவே செய்வார்கள் ஒவ்வொரு உபயகாரராக. அதுலேயும் கார்த்திகை மாசத்து கார்த்திகை நட்சத்திரம் தான் நாங்கள் விளக்கீடு என்று சொல்லி செய்வது. இது வந்து முருகப்ப சிவன் வந்து ஜோதி வடிவாக தோன்றியதா நாளாகவும் சொல்லப்படுகின்றது. அதிலே ஒன்று அப்ப அதுல வந்து சொல்வார்கள், கார்த்திகை மாதத்து கார்த்திகை விரத நட்சத்திரம், கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் முதலாக தொடங்கி கார்த்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்து கார்த்திகை நட்சத்திரத்து தோறும் சுப்பிரமணிய கடவுளை கொடுத்து அனுஷ்டிக்கும் விரதம் கார்த்திகை விரதம். இது ஆறாவது சைவ வினாவிட 400வது வினாவிட. இதில் உபவாசம் உத்தமம். அது கூடாதவர் பழம் முதலியனை இரவு உட்கொள்ள கடவர். இவ்விரதம் 12 வருடம் அனுஷ்டித்தல் வேண்டும்.
4: 12 வருஷம்
3: சஷ்டி என்றால் 6 வருஷம், இது 12 வருஷம். சில பேர் வாழ்நாள் பொதுவாக சொல்லுவார்கள், எல்லாரும் எல்லா விரதமும் பிடிக்கப்படாது. ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். உங்களுக்கு முருகப்பெருமானை தமது குலதெய்வமாக அல்லது இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் அவருக்காக ஒரு விரதம் பிடிக்கலாம். அப்ப ஒன்றில் கார்த்திகை விரதம், அல்லாவிட்டா சஷ்டி விரதம். அதை 2 கிழமை கொடுக்கா அல்லது கார்த்திகை விரதம் மாசத்துக்கு ஒருக்கா பிடிச்சு கொண்டு வரலாம். அதுவும் அதோட சேர்த்து சிறப்பாக செய்யணும்னா வருஷத்துக்கு ஒருக்கா கந்த சஷ்டி, அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இப்ப மாசந்தோறும் இது அதுதான் முறை. பிள்ளையாருக்கு விதவனசீக விருப்பவர்கள் சதுர்த்தியை அனுஷ்டிக்கலாம். பிள்ளையாருக்கு ஆவணி சதுர்த்தி சிறப்பு, ஒவ்வொரு 15 நாளுக்குள்ள முறை வார சதுர்த்தியை அனுஷ்டிக்கலாம். சதுர்த்தி சிறப்பாக வேணுமெண்டா பிள்ளையார் கதை 21 நாளும் விரதம் இருந்து பிள்ளையாரை வழிபடலாம். சிவனை வழிபட தெய்வமாக கொண்டவர்கள் பிரதோஷம் அது 2 கிழமை கொடுக்க பிரதோஷ சதுர்த்தண்டு உபவாசமோ விரதமோ இருந்து மாலை நேரம் பிரதோஷ காலத்திலே சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டு வரலாம். சிறப்பாக செய்கிறேன்னு சொன்னா சிவராத்திரி சிவனுக்கு மாசி மாசத்து இனித்தான் வரப்போகுது. அம்பாளை விரும்பி வழிபடுபவர்கள் அம்பாளுக்கு சுக்கிரவாரம் வரும் சிறப்பு வெள்ளிக்கிழமை. இப்ப செவ்வாய்க்கிழமையும் அம்பாளுக்கு சொல்லுவார்கள். ஆனால் சாஸ்திரங்களில் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதை வணங்கலாம். மற்ற பௌர்ணமி தினத்திலேயும் சக்கர பூஜை செய்து அம்பாளை வழிபடுகின்ற மரபு இருக்கின்றது. ஏதோ ஒன்றை தொடர்ந்தியாக பிடித்துக் கொண்டிருக்கலாம். வெள்ளத்துக்கு ஒருமுறை நவராத்திரி 9 நாட்களும் சிறப்பாக வழிபாடு செய்து வழிபடலாம். சரிதானே. அதே மாதிரியா விஷ்ணுவை வழிபட தெய்வமாக கொண்டவர்கள் ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு சிறப்பாக
4: அண்மையில்
3: வந்து செய்வார்கள். அதை அவர்கள் வழிபட. அப்ப எங்களுக்கு யார் யார் வழிபட தெய்வம் என்பதை பொறுத்தது. இனி இடையிலே சிவகளை காரிய சித்திக்காக ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேறும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுகின்ற முறைமை உண்டு. உதாரணமாக மகாபாரத யுத்தத்துக்கு முன்னர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் சொன்ன துர்கையை வழிபடு. யுத்தத்துக்கு முதல் கொற்றவையை வழிபடுவது மரபு. அர்ஜுனன் மகாபாரத போருக்கு முன்னர் குருஷேத்திரத்திலே துர்கையை வழிபட்டார். இன்றைக்கும் காரிய சித்திக்காக சொல்லுவதுண்டு. ஒரு எக்ஸாமுக்கு போறாக்கள், ஒரு காரியத்துக்காக போறாக்கள், அந்த ரஜோகுணம் அந்த இதில் வர்றதுக்காக துர்கியை வழிபட வேண்டும், அதற்குரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி சில கிரகதோஷங்களுக்கு சில வழிபாடுகள் உண்டு. உதாரணமாக வியாழ பகவானுடையது இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வழிபட சொல்லுவோம். சனி பகவானுடைய தோஷம் இருந்தால் சிவனை அல்லது விஷ்ணுவை வழிபட சொல்லுவோம். செவ்வாயனுடைய தோஷம் இருந்தால் முருகனை வழிபட சொல்லுவோம். ராகுவனுடைய தோஷம் இருந்தால் அம்பாளை துர்கையை வழிபட சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் அதிதெய்வங்கள் உள்ளன. அந்த இதுக்கு வழிபட்டால் அல்லது ஒரு குறிப்பிட்ட காரிய சித்திக்காக வழிபட வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு சொன்ன மாதிரி 6 வருஷமோ 12 வருஷமோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வளமையான தங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டோடு இதையும் ஒரு அடிஷனலாக செய்யலாம். அதை விடுத்து எல்லாருமே சஷ்டியும்
4: எல்லாத்தையும்
3: சதுர்த்தியும் கார்த்திகையும் எங்களுடைய இஷ்ட தெய்வம் எங்களுடைய நோக்கங்களை பொறுத்து இந்த விரதங்களை எங்கள் வாழ்முறைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய தொழில்நிலை அவர்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து அந்த விரதத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வித நியம முறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும்.
4: இல்லை உண்மையில் டாக்டர் என்னென்னா பெரும்பாலான எமது அடியார்கள் சில விளக்கம் இந்த மாதிரியான விளக்க குறைவினாலே எல்லா விரதங்களையும் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அது அவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நன்மை பயக்கும்ன்றது அவர்களுக்கு தான் விளங்க வேணும்.
3: சிரத்தை முக்கியம். விரதத்திலே சிரத்தை
4: சிரத்தை
3: அந்த சிரத்தைக்குத்தான் பலன் உண்டே தவிர நீங்கள் இருக்கின்ற பட்டினிக்கோ அல்லது நாட்களுக்கோ அல்ல என்பதை கணவனத்தில் கொள்ள வேண்டும்.
4: அதுதான் முக்கியம். சிரத்தை எவ்வளவு
3: இதுல மொடரேஷனாக நித்திரையிலே ஒரு கொஞ்சம் குறைச்சு, உணவிலே கொஞ்சம் குறைச்சு, உலக காரியங்களை கொஞ்சம் குறைச்சு, அதை இறை தியானத்திலே இறை வழிபாட்டிலே கொண்டியூசி அதற்கு அனுகூலமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு குறைச்சு கொள்ள
4: வேண்டும்.
3: அதுதான் அங்க தேவைப்படுகின்ற சப்ளிமேஷன் என்று சொல்லுவோம். அதை கொண்டு வந்து இதுக்குள்ள செலுத்துறது. அப்ப நாங்கள் வீணாக உணவை சமீபாற்றல் செலுத்துற எனர்ஜியை, வீணாக தூக்கத்தில் செலுத்துவதை, வீணாக களியாட்டங்கள் உரையாடல்கள் அதுகளில் செலுத்துவதை, உலக செலுத்துவதை, அந்த சக்தியை, அந்த மனத்தை, அந்த சிரத்தையை இதிலே கொண்டு வந்து செலுத்துவது இறை வழிபாட்டிலும் சிந்தையிலும். ஆர்மனா சொல்வது விரதமாவது யாது என்று சொன்னால், இப்ப உணவை விடுத்தேனும் மனதை மனம் பொறிவழி செல்லாது நிற்ற பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும், உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும், மனம் மைண்டால வாக்கு சொல்லால காயம் உடம்பால மூன்றினாலும் கடவுளை விதிப்படி மெய் அன்போடு, ட்ரூ டிவோஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், வழிபடுதல் விசேஷமாக வழிபடுதல் வழிபட வேண்டும், வழிபடுதல் விரதமாகும். வணக்கம் ஆசிரியர் சிவனர்களே, வணக்கம் கீதவாணி நேயர்களே. இன்றைக்கு எங்களுடைய அருமையான அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம், இந்த வாரம் சிவராத்திரியும் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது. அதையும் நினைவிலே கொண்டு இந்த அதிகால வேளையில் இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் என்ற நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிவராத்திரியை பற்றி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். மாசி மாதத்தில், மகா மாசம் அல்லது மாசி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபட்ச அதாவது தேய்பிறை காலத்து சதுர்த்தசி 14வது நாள் இரவு அனுஷ்டிப்பது இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. மாச சிவராத்திரி என்று ஒவ்வொரு மாதமே இருக்கின்றது. அதுக்குள்ளே இது மகா சிவராத்திரி. சிவனை வழிபடுவதற்கு உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்களாலே அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு தினமாக கருதப்படுகின்றது. பிற நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற இம்மவர்களுக்கு இந்த சிவராத்திரி வேலை நாட்களுக்கு இடையிலே வந்தால் திண்டாட்டம்தான். மாணிக்கவாரர் சொன்னது போல இருதலை கொள்ளி எறும்பு, ரெண்டு பக்கத்துக்கும் கொள்ளி இருக்குது, எந்த பக்கமும் போய் வேலைக்கு போறதா, இதை பார்ப்பதா, அதை பார்ப்பதா. இந்த சிவராத்திரியும் அதுவும் சிறப்பாக சிவராத்திரிக்கு அடுத்த நாள் விடுமுறையாக வந்தால் உன்னதமான அமைப்பு. அந்த விதத்திலே சமூக ரீதியாகவும் இந்த முறை எங்களுடைய சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வந்து அமைந்திருப்பது
4: நல்லது.
3: பள்ளிக்கிழமை பலரும் மாலை வேளையிலே வழிபாடு கோயில்களுக்கு போவது வழமை. அவை இந்த முறை சிவராத்திரியோடு வருவது சிறப்பு. அடுத்த நாள் அது சனிக்கிழமையாக இருப்பதும் அதைவிட சிறப்பு. இந்த நேரத்தில் இதை முற்கூட்டியே தெரிவிப்பதன் நோக்கம், சில பேருக்கு சனிக்கிழமை வேலை செய்கிறார்கள் அவை இருப்பினம் அட்ஜஸ்ட் என்று சொல்லுவார்கள். இதை பற்றி முன்னேற்பாடு தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி அட்ஜஸ்ட் பண்ணி செய்து கொள்ளலாம். இந்த சிவராத்திரி தினத்திலே இந்த சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் சிவராத்திரி. அதிலே நான்கு சாமங்களாக பிரித்து நாலு பகுதிகளாக அதை பூஜைகளை செய்வார்கள். ஒவ்வொரு சாமங்களிலும் சிவாலயங்களிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அன்றைக்கு சிவனுக்கு சிறப்பு வழிபாடு பூஜை, அன்றைக்கு பொதுவாக சொல்லுவார்கள் பரிவார பூஜைகள் தேவையில்லை, இது ஆகம விதிகளின்படி. அப்ப சிவனுடைய சிவமூர்த்தத்துக்கு வழிபாடு பூஜைகள் நடைபெறும். பிள்ளையார் பூஜை செய்யலாம், ஆனால் இல்லாவிட்டாலும் குற்றம் இல்லை. சண்டேஸ்வர பூஜைக்கும் இடம் உண்டு. ஆனால் பரிவார தேவதைகளுக்குரிய பூஜைகள் சிவராத்திரியில் இல்லை என்பது ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சிவராத்திரி காலத்திலே நான்கு சாமங்களும் சிவனை வழிபடுதல் மிகச் சிறப்பு. இந்த நான்கு சாமங்களும் வழிபட முடியாதவர்கள் லிங்கோற்பவ காலம் வரையிலாகிலும், அது நடுச்சாமத்திலே வரும், அந்த நடுச்சாமம் லிங்கோற்பவ காலம் கிட்டத்தட்ட 12:30 அந்த லிங்கோற்பவ காலம் வரையிலாவது ஒளித்திருந்து சிவனை வழிபடுதல் மிகச் சிறப்பு. அதான் சிவராத்திரியினுடைய மகிமை. இதை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் எமது நிகழ்வுக்கு போகலாம். நேர்களும் தங்களுடைய கேள்விகள் உடன் வந்து இணைந்து கொள்ளலாம். நாங்கள் எமது நிகழ்வுக்கு செல்லுகின்றோம்.
4: உண்மையில டாக்டர், அந்த சிவராத்திரி வந்து நான் நினைக்கிறேன் எப்போது ஆரம்பமாகிட்டது என்ற அந்த தகவல்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆகமங்களில் எங்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
3: சிவராத்திரி தினத்தை சொல்லுவார்கள் என்று கேட்டால் அந்த தோற்றம் வந்து சிவன் அடிமுடி தெரியாமல் தோன்றிய அந்த காலம் என்று சொல்லுவார்கள். அப்போ அதுக்கு சொல்லுவார்கள், பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேடியப்படும், நானே பரம்பொருள் என்று தங்களுக்குள்ளே அடிமுடி தேடிய காலத்திலே அவர்களுக்கு நடுவிலே ஒரு பேரும் சோதி பிளம்பாக இறைவன் வெளிப்பட்டான். அப்போ அந்த வெளிப்பட்ட தினத்தை கார்த்திகை தினம் என்று சொல்லுகிறார்கள். கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் தீபம் அப்படி தோன்றிய இறைவனை அவர்கள் எத்தனையோ யுகங்களாக தேடுகிறார்கள். அடிமுடி தேடி அடியும் முடியும் காண முடியவில்லை. கடைசியாக வந்து இறைவனை வணங்க அவர்களுக்கு தன்னுடைய உருவத்தை காட்டுகிறான். அந்த நாள் சிவராத்திரி என்று சொல்லுகிறார்கள். இதிலே ஒரு முக்கியமான கதை முக்கியமாக இருக்கிற சிறுவர்களுக்கு கதை தான் மிகவும் முக்கியம்.
5: அப்ப
3: இவர் எங்களுடைய சிவன் மும்மூர்த்திகள் ஒருவரான சிவன் அல்ல, மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட சிவன், அதிட்டத்தில் நின்று அவர்களுமாக தொழிற்படுகின்ற சிவன். அப்ப அந்த சிவன்ல அந்த உருத்திரனுக்கும் சிவனுக்கும் ஒரே உருவம், நாம ரூபங்கள் ஒன்றாக இருக்கும், சாரூபம் என்று சொல்லுவோம். அதை பல பேர் மயக்குறுவார்கள், இந்த உருத்திரனை சிவன் என்று. அப்ப மகா சிவன் வேறு, ருத்ரன் வேறு. அந்த உருத்திரன் வந்து சிவனுடைய அம்சமாக நின்றதை
5: செய்வார்.
3: இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களும் கூட இந்த பிரகிருதிக்கு உட்பட்டவர்கள். இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட எல்லாருக்குமே அந்த பிரகிருதி மாயையினுடைய முக்குண சேட்டைகள் உண்டு, முக்குணேட்டைகள் உண்டு. இந்த முக்குணங்களுடைய சேட்டைகள் இல்லாம அவர்களுக்கு தங்களுடைய ஒருவருமே இதிலும் தண்டையலாது. இந்த பிரகிருதி என்று சொல்வது எங்களுடைய இயற்கை. எங்களுக்கு தெரியும், நாங்கள் சாப்பாட்டிலே கூட இது சூடு இது குளிர் குளிர் பித்தம் என்று சொல்லுகிறோம் நாங்கள்.
5: இது உஷ்ணமான சாப்பாடு.
3: அதே மாதிரி காலநிலையிலேயும் கூட வெயில் கூடினா பித்தம்
5: பித்தம்,
3: பனி அல்லது மழை கூடினா குளிர், இப்படி சொல்லுவது எமது வளமை. காலநிலையில மட்டுமல்ல இடங்களிலேயும் இருக்கின்றன. சில இடங்கள் குளிர்மையான இடங்கள், சில இடங்கள் வெம்மையான இடங்கள். அப்ப நோய்களிலேயும் கூட இவற்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த முக்குண தோஷங்கள் தனியே மனுஷருக்கு மட்டுமல்ல, அதே மாதிரி உயிரினங்களிலேயும் சில மிருகங்கள் வந்து வலு தமோகுணம் எப்போதும் உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும். சொல்லு கொண்டாங்கள் இன்னை எருமை மாடு மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்போம். ஆசிரியர்கள் இன்றை சொன்னார்கள், மாணவர்கள் அதிகாலையில தூங்கிக் கொண்டிருப்பதை பற்றி, அது தமோகுணம். சில பேர் எதுவும் மூச்சாக
5: ஓடிக்கொண்டிருப்பார்கள்,
3: என்ன கரடி புலி மாதிரி ஓடித்திரியதாக கத்தி கொண்டு சொல்லுவோம், அது ரஜோகுணம். சிலவர்கள் வலு சாந்தமாக அமைதியாக இருப்பார்கள் சொல்லுவோம், அந்த ஆள் பசுவை போல
5: சாந்தத்துக்கு பசு
3: அப்படி சொல்லுவோம். ஆகவே மிருகங்களில் கூட, மிருகம் பறவைகளில் கூட இந்த முக்குண தோஷங்கள் உண்டு. இந்த முக்குண தோஷங்கள் இல்லாத ஒன்றுமே இங்கு இல்லை,
5: இயற்கையில் இல்லை,
3: இயற்கையில் இல்லை. அப்ப இந்த முக்குண தோஷங்களுக்கு உட்பட்ட இந்த இடத்துல இந்த குணதோஷங்களுக்கு உட்பட்ட இந்த பிரம்ம விஷ்ணு உருத்திரர்களும் அதுக்குள்ளதான் வருவோம். இந்த பிரகிருதிக்கு தான், இந்த பிரகிருதிக்குள்ள, இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட பிரம்ம விஷ்ணு உஷ்ணர்களை சொல்லுவார்கள். இன்னொரு பெயர் குனிருத்திரன், குனி பிரம்மா, குனி விஷ்ணு என்றா குணதோஷம் உடையவர்கள். முதலே சொல்லுவார்கள், பிரம்மாவுக்கு என்ன குணம், விஷ்ணுவுக்கு என்ன குணம், ருத்ரனுக்கு என்ன குணம். பிரம்மாவுக்கு சொல்லுவார்கள், அவர் படைத்தல் அதை செய்கிறபடினாலே அவருக்கு ரஜோ குணம். அதே மாதிரி விஷ்ணு காத்தல் தொழிலை செய்யறதுனாலே அவருக்கு சத்துவ குணம். அதே மாதிரி ருத்ரன் அழித்தல் தொழிலை செய்வதனால அவருக்கு தமோ குணம். எல்லாவற்றையும் ஒடுக்கி தன்னிடத்திலே கொண்டு வந்து எல்லாம் உறக்க நிலைக்கு கொண்டு போறது தமோ குணம் என்று சொல்லுவார்கள். இந்த குணதோஷங்கள் அவர்களுக்கு உண்டு. இந்த குனி ருத்ரன், குனி பிரம்மா, குனி விஷ்ணுவை நாங்கள் மகாவிஷ்ணு, பரபிரம்மம், மகாருத்ரன் என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் வல்ல பரம்பொருள் பரசிவன் பரமாத்மாவோடு ஒத்துக்கொள்ள முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விடயம். அவர் வேறு, அவரால் அதித்திட்டு தொழிற்படுத்தப்படுபவர்களே இவர்கள். அதான் அங்கே அவர் சொன்னார்கள், உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் ஒன்று சிவஞான சித்தியாரில் இருக்குது. சொல்லுங்க, உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், அந்த பாடலில் வருகிறது. ஏன் நீ மட்டும் இப்படி சொல்லுகிறாய், எல்லாரும் வந்து மும்மூர்த்திகள் என்று தானே சொல்லுகிறார்கள், ஆகவே நீ இப்படி சொல்லுகிறாய் என்று சொல்ல. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும், உரைத்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லப்படுகின்ற தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகமோத. பொதுவாக உலகத்தில் எல்லாரும் போனா இந்த கோயிலுக்கு போனான்னு, எங்க போனான்னு, பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காப்பவர், சிவன் அல்லது ருத்ரன் அழிப்பவர் என்றுதான் சொல்லினம் என்று சொல்ல. வளைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்னை, நீ மட்டும் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி சிவனே செய்கின்றான் என்று சொன்னது என்னையா என்று கேட்கிறார். என்னின் என்று கேட்டால், விரை கமலத்தோன் இதழ்களையுடைய தாமரை மலர்கள், அவர் தாமரை மலர்ல பிரம்மா
5: இருக்கிறாரோ,
3: அப்ப அவருக்கு ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏற்ற என்று தோடுக செவியன் என்ற தேவாரத்திலே சம்பந்த பெருமான் சொல்லுவார். விரை என்றால் ஏடு அல்ல இதழ்கள், அந்த இதழ்களுடைய தாமரை மலர்களே இருப்பதனால அவருக்கு தாமரை மலர் இருப்பதனால விரை கமலத்தோன் என்று பெயர். அவரும் மாலும்
5: திருமாலும்
3: ஏவலான் மேவினோர்கள், அவையெல்லாம் இவருடைய வேலைக்கு வச்சிருக்கிறார்கள். இந்த உயர்நிலையை அடைந்தவர்கள் புரைத்த அதிகார சக்தி, இறைவனுக்கு இருக்கிற சக்தியை சொல்லுவார்கள் பராசக்தி. பராசக்தி இதுக்கு அடுத்தபடி ஆதிசக்தி, அந்த ஆதிசக்திக்கு அடுத்தபடி வந்து ஞானாசக்தி, ஞானாசக்திக்கு அடுத்தபடி கிரியாசக்தி, கிரியாசக்திக்கு அடுத்தபடி இச்சாசக்தி. இப்படித்தான் இந்த சக்தியினுடைய படிமுறை வருகிறது. இந்த இறைவனுடைய சக்தியை எல்லாரும் ஒன்றாக தாங்க முடியாது. அதற்காகத்தான் இந்த படிமுறை. இது எப்படி சொல்றோம் என்று சொன்னால், நானும் மாசரும் ஒரு ட்ரிப் போறோம், எங்களுக்கு ஆசைதான் நயாகரா ஃபால்ஸுக்கு போறோம். போய் அங்கே நின்றுட்டு உடனே தண்ணி விடாக்குது மாசத்துக்கு, உடனே போயிட்டு நயாகரா ஃபால்ஸ்ல ஆண்ட முடியுமா தண்ணிக்கு?
5: பிடிக்க முடியாது,
3: குடிக்க முடியாது, தண்ணி தான் அது குடிக்க முடியாது. அப்படியே ஆளை புலந்து கொண்டு போய்விடும் அந்த விழுகிற வேகத்துக்கு. அதே மாதிரி இறைவனுடைய ஒப்பற்ற சக்தியையும் இந்த ஆன்ம வர்க்கம் தாங்காது. அதற்காகத்தான் படிநிலை பராசக்தி, பரப்பிரமத்தினுடைய பராசக்தி, அந்த பராசக்தியினுடைய பராசக்தி தான் நான் காணுகின்ற இறை வடிவங்கள், இல்லாட்டா இறைவனுக்கு வடிவம் இல்லை. உமையலாது உருவமில்லை என்று அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. உமையலாது உருவம் இல்லை, உருவம் இல்லை. அப்ப இறைவன் அந்த பராசக்தி தான் இறைவன் உருவம். நான் காண்ற உருவத் திருமேனிகள் எல்லாம் இறைவனுடைய சக்தி. அந்த சக்தி படிப்படியாக வந்து குறைந்து வந்து அதிலே அதிகார சக்தி, எம்பவரிங் பீப்புள். இந்த அதிகார சக்தி, இந்த எம்பவரிங் பவர் ஆஃப் த லார்ட், அது இவைக்கு இந்த பவரை கொடுக்குது. என்னென்று கொடுக்குது? புண்ணியம் நன்னலாலே, அவர்கள் முற்செய்த புண்ணியத்தின்படி கொடுக்குது. ஜஸ்ட் சும்மா ஒருவரை கூப்பிட்டு கொடுப்பது கிடையாது. இந்த அரங்கம் இத முதலமைச்சர் நியமிக்கிற மாதிரி கிடையாது. நீ இல்லாட்டி நான், நான் இல்லாட்டி நீ என்ற தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது. அந்தந்த இதுக்கு தே ஷுட் பி குவாலிஃபை. அப்ப புண்ணியம் வேலாலை, அந்த புண்ணிய பலனின்படி அவர்களுக்கு அந்தந்த பதவிகள் கொடுக்கப்படுகின்றது. அந்தந்த காலம் மட்டும் அவர் செய்வார்கள், அவர்களுக்கு ஒரு கால எல்லை உண்டு. அப்பதான் சொல்லுவார்கள் என்றால், இது மாதிரி எத்தனையோ பிரம்மாக்கள் வந்து போய்விட்டார்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள் வந்து போய்விட்டார்கள். சொல்லுவார்கள், திருவாரத்திலே 100 கோடி பிரமர்கள் நொந்தி, 6 கோடி நாரணர் அங்கனி, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஒரு மணல் கங்கைக்கிற மணல் எண்ணினா அந்த அளவுக்கு இந்திரர் வந்து ஓடணும். ஒரு பிரம்மாவுடைய பகற்பதில 14 இந்திரர் வந்து ஓடுவினம்.
5: பகற்பொழுதிலே 14 இந்திரர்,
3: இரவில 14 இந்திரர் வந்து ஓடுவினம். பிரம்மாவுக்கு ஒரு பகற்பொழுது வந்து ஒரு கல்பம், அது எங்களுக்கு 432 கோடி வருஷம். அதுக்குள்ள 14 இந்திரன், அப்போ ஒரு நாளைக்கு 28 இந்திரன் பார்ப்பார். இப்படி இவருக்கு ஒரு நாள், ஒரு பகற் ஒரு நாளில் வந்து அவருக்கு வந்து இப்போ 864 கோடி வருடங்கள் ஒரு முழு நாள்
5: அவருக்கு.
3: இப்படி 364 கொண்டது ஒரு வருடம், அப்படி 100 வருடங்கள் கொண்டது பிரம்மாவினுடைய ஆயுள். இப்போ இருக்கிற பிரம்மாவுக்கு பெயர் ஆதி பிரம்மா. இந்த பிரம்மாவுக்கு இப்போ 50 வயசு முடிஞ்சு 51வது வயதில் முதல் மாதம் முதல் நாள் நடக்குது.
5: ஓ,
3: இதுக்கு அடுத்த பிரம்மாவுக்கு அங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கிறார் புண்ணியத்துல. வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருவர் இருக்கிறார், அவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் இப்ப இங்க இருக்கிறார். ஆஞ்சநேயருடைய இந்த காலம் முடிய அவர் அடுத்த பிரம்ம பதவியை எடுக்க போற பவிஷ்ய புராணத்துல இருக்கு. அடுத்த இந்திரன்
6: இப்ப இருக்கிற இந்திரனுக்கு பிறகு ஒரு நாள் நாளுக்கு 14 இந்திரர் இருக்கும். இந்திரருக்கு வெயிட்டிங்ல இருக்கிறது இப்ப மகாபலி சக்கரவர்த்தி, அவர் பாதாள லோகத்தில் இருக்கிறார். நீ கமிங் ஃபார் த வெயிட்டிங் அந்தந்த புண்ணியர்க்கு நிற்கணும். அப்ப இந்த விதத்திலே எத்தனையோ பேர் வந்து போவார்கள், எத்தனையோ பேர் வந்து போவார்கள். அப்படிப்பட்ட இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு மேலான மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவர் என்று சொல்லி சொல்லுவார்கள். இந்த மும்மூர்த்திகளுக்கு மேற்பட்ட இறைவன் சிவன். இந்த மும்மூர்த்திகளுக்குள்ளே இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்கள் இந்த குணி பேதம் இருப்பதனால தங்களுக்குள்ள சண்டை பிடிப்பார்கள், வாதிட்டுக் கொள்வார்கள். எங்களை மாதிரி தான் குணதோஷம் இருப்பதனால, எங்களோட மேலான ஆன்மாக்கள்
5: ஆனா தோஷம்
6: இருப்பதனால. அப்படி ஒரு கட்டத்திலேதான் நான் பெரியவரா நீ பெரியவரா என்ற கேள்வி வருகின்ற
5: கேள்வி.
6: அந்த விதத்திலே அவர்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று தமக்குள்ளே வாதிட்டு பின்னர் அது போரிடத் தொடங்கிய பொழுது சிவன் அங்கே புலம்பாக தோன்றினார். புலம்பாக தோன்றினார். அதனுடைய அடியையும் முடியையும் தேடி கண்டுபிடிக்க சொல்லி சொன்னார். பிரம்மா அவர் ரஜோகுணன் தானே, அவர் ஒன்று நான் மேலே போய்
5: தேடுறேன்.
6: என்று சொல்லுவார், விஷ்ணு கீழே பன்றியாக இரண்டு விஷ்ணு வந்துட்டார். தேடி தேடி கோடானு கோடி யுகங்கள் தேடி போட்டு இது முடியாது என்று வந்து வணங்கி கொண்டு நிற்கிறார். மேலே போன பிரம்மா இப்படி போய்கொண்டிருக்கேக்குள்ளேயே பார்த்தால் ஒரு தாளம்பூ விழுந்து கொண்டிருக்குது. ஆஹா, அண்மித்து விட்டேன் என்று தாளம்பூவை பிடிச்சு கேட்கிறார்.
5: கிட்டிட்டு
6: அது சொன்னிச்சு, நானே இப்ப 40 யுக காலமா விழுந்து கொண்டிருக்கிறேன், 40 யுகங்களாக விழுந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீ வா, நான் அங்க வந்து முடிய கண்டனான் என்று வந்து சொல்லி பொய்ச்சாச்சு.
5: கொட்டி
6: கொண்டு வந்தவர் அவனுடைய அத்தன். அந்த பிரம்மாவுக்கு அந்த உலகத்திலே கோயில்கள் இல்லை, பொய் சொன்ன வாயல்லோ.
5: அதுக்காக கோயிலே கிடையாது,
6: பொய் சொன்ன வாய்க்கு பொரியும் கிடையாது என்பது பழமொழி எல்லாம். அது உண்மையான மொழிதானே, பிரம்மாவுக்கு நைவேத்தியம் இல்லை,
5: இல்லை இல்லை இல்லை
6: கோயில் இல்லை.
5: பொய் சொன்னபடியாது தண்டனை,
6: பொய் சொன்னபடினால தண்டனை.
5: மற்ற தாளம்பூவும் கோயிலில் வைக்க,
6: தாளம்பூவில் சுவாமிக்கு அலங்காரத்துக்கு வெளியில பாவிக்கலாம், பந்தல்களுக்கு உள்ளுக்கும் இல்லை.
5: அவருக்கு நல்ல வாசமான பூ,
6: வாசமையான பூ ஆனால் இல்லை. சுடலில் இருக்கிற ஊமத்தம்பூ கூட வைக்கிறார்கள், இருக்கம்பூ கூட இருக்கு, ஆனா இந்த தாளம்பூக்கு அந்த இது இல்லை. அந்த இது மகிமையை இழந்தது தாளம்பூ.
5: அவருக்கு
6: பொய்ச்சாட்சி சொன்னபடியினால் இது வந்து பார்த்தால் பொய்க்கது என்று கிடையாது. இன்றைக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு இது இருந்தாலும் பிரம்மாவுக்கு கோயில் இல்லை, தாளம்பூ சிவனுக்கு பூஷணைக்கு இல்லை. அது அந்த
5: ஒரு காரணம் இல்லாமல் இல்லை.
6: இதுதான் அந்த சிவராத்திரியினுடைய ஒரு ஒரு பார்வை, ஒரு விளக்கம்.
7: சிவலிங்கம் என்ன பொருட்களால் உருவாக்கப்பட்டு வழிபாட்டுக்கு உகந்ததாக அமையும்? சிவலிங்கத்தை என்ன பொருட்களால் செய்யலாம் வழிபாட்டுக்கு உகந்ததாக?
6: சிவலிங்கத்தை என்ன பொருட்களால் செய்யலாம் என்று கேட்கின்றோம். சிவலிங்கத்தை ரெண்டு விதமாக நாங்கள் வழிபடலாம். ஒன்று இண்டிவிஜுவல் ஓ பர்சனல் வர்ஷிப், ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லுவோம். இரண்டாவது கங்கிரிகேஷனல் வர்ஷிப் இன் த டெம்பிள், அதாவது பரார்த்த பூஜை. ஆன்ம பரார்த்த பூஜையிலே சிவலிங்கம் ஸ்தாபிக்கின்ற பொழுது பொதுவாக கல்லிலே ஸ்தாபிப்பதுதான் வளமை. கல்லிலே பொதுவாக மூர்த்தங்களே கல்லிலே தான் ஸ்தாபிப்பது. அப்ப ரெண்டு கல்லும் அடிப்படையாக இருக்கும், அந்த லிங்கம் மற்ற அதை சுற்றி இருக்கிற ஆவுடையார். அப்ப அந்த லிங்கம் அந்த ஆவுடையார ரெண்டு கல்லையும் சேர்த்து அதிலே அஷ்டபந்தனம் சார்த்தி லிங்கத்தை ஸ்தாபிப்பார். இந்த கல்லிலே ஸ்தாபிப்பதற்கு ஏன் கொள்கையிலே சமயத்திலே கல்லிலே விக்கிரகத்தை ஸ்தாபிக்கின்றோம்? ஏன் நாங்கள் தங்கத்திலே செய்திருக்கலாம் தானே, நலகம் பெருமதியானது, ஏன் கல்லிலே செய்கின்றோம்? கல்லிலே ஐம்பூதங்களும் இருக்கின்றன, எமது உடம்பிலேயும் ஐம்பூதங்களும் இருக்கின்றன. கல்லிலே வந்து பிருதிவி பூமி அல்லது மண் அந்த எலிமெண்ட் இருக்கு, மண்ணிலேருந்து தான் அது வருகுது. கல்லிலே நீரோட்டம் உண்டு, கல்லிலே நெருப்புண்டு, கல்லை தட்டி நெருப்பு
5: உருவாக்கலாம்.
6: கல்லிலே வெளி உண்டு,
5: ஸ்பேஸ்,
6: கல்லிலே வெளி உண்டு, கல்லுக்குள்ளே காற்றும் உண்டு, கல்லுக்குள்ளே காற்றும் உண்டு. ஆகவே கல்லிலே அம்பூதங்களும் இருப்பதாத்தான் கல்லிலே விக்கிரகங்களை அமைத்தது எமது சமயம். அது எங்களது உடம்புல அம்பூதங்கள்னால இந்த உடம்பை போல. அதில் இருக்கிற மூர்த்தி மான் தான் சிவன், மூர்த்தி லிங்கம்.
8: அடுத்ததாக இந்த லிங்கம் வைக்கின்ற பொழுது சில வகைகளில் இயற்கையாக கிடைக்கின்ற லிங்கங்களை சுயம்புலிங்கம் அந்த இடத்துல இருக்கிறது. அது சுயம்புலிங்கங்கள் பானலிங்கமாக நர்மதை ஆற்று கரையிலிருந்து கொண்டு வந்து வைப்பார்கள். அது பானலிங்கம், பானலிங்கம் அது ஸ்தாபிப்பது உண்டு. அவே இது பரார்த்த லிங்கம், கங்கிரிகேஷன் வசி, டெம்பிள் வர்ஷிப்புக்கு. நாங்கள் ஆன்மார்த்த பூசை அல்லது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட பூசை வீட்டிலே செய்கின்ற பொழுது, இது முதலாவது தீட்சை பெற்று அனுஷ்டானம் பெற்று நித்தியமாக அனுஷ்டானம் செய்து வருபவர்கள், அதற்கு மேலும் ஒரு அரை மணத்தையால் ஒரு மணத்தையாலும் சுவாமி பூஜை கண்டு ஒதுக்க முடியும் நித்தியமாக என்று கண்டு அதற்கு இஷ்டம் இருந்து நாட்டம் வந்தால் ஆச்சாரியாரிடம் சென்று ரெண்டாவது தீட்சை எடுத்து சிவலிங்கத்தை நித்தமாக பூஜிக்க தொடங்கலாம். அந்த சிவலிங்கத்தை ரெண்டு வகையாக எடுப்பார்கள். ஒன்று வந்து சொல்லுவார்கள் கனலிங்கம், கனலிங்கம் என்று சொல்வது கனலிங்கம் என்றது அந்த நேரம் அதை பூஜித்து விட்டு பிறகு அதை ஷணிகலிங்கம் என்று சொல்லுவார்கள். ஷணிகலிங்கம் என்றால் அந்த நேரம் பூஜித்தவுடன் விடுகிறது. இது ஆர்வலர் சைவ வினாவிடையிலே சொல்லுவார். அவர் சொல்லுவார் என்று கேட்டால், இந்த கனிகலிங்கமாவது யாது பூசிக்கவுடன் விடப்படும் லிங்கமா? கனிகலிங்கம் எத்தனை வகைப்படும், என்னென்னத்தால செய்யலாம்? மண், அரிசி, அன்னம் சமைத்த சோறு, ஆற்று மணல், கோமயம் பசுச்சாணம், வெண்ணெய், உத்ராட்சம், சந்தனம், கூர்ச்சம், கூர்ச்சம் என்றது தர்ப்பையை முடிச்சு வைக்கிறது, புஷ்ப மாலை, சர்க்கரை, மா என 12 வகைப்படும். இந்த 12 ஏதாவது ஒன்றால லிங்கத்தை செய்து வைத்து பூசித்து விட்டு அது அப்புறமாக ஆற்றிலேயோ குளத்திலேயோ விட்டுடுவார்கள். இது கனிகலிங்க பூஜை. மற்ற பூஜை வந்து அந்த பனிகலிங்கத்தை விட நேராக நாங்களே பூஜை மற்ற லிங்கத்தை செய்வது உண்டு. அது இதுக்கு மாறாக அது வந்து பொதுவாக கல்லினாலே செய்தப்பட்டதாக இருக்கும், அல்லது சில வேளைகளிலே வந்து மரம் மற்றது வெண்கலம் போன்றவற்றினாலே செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம். அந்த மற்ற லிங்கம் அது அது வந்து அதை வந்து தினமுமே நாங்கள் வழிபடக்கூடியதாக இருக்கும். இது வந்து வழிபட்டவுடன் விடுகின்ற லிங்கம் அல்ல, எங்கே செல்லுகின்ற பொழுதும் அவற்றை கொண்டு போவோம். அதனுடைய அதை சொல்லுவது என்ற உடையவர், எனக்கு எசமானவர், மை பாஸ், அவரை எல்லா இடமும் கொண்டு போகிறது. அவரைக்குடைய பூஜையை முடித்துத்தான் அந்தந்த நாளுக்குரிய கருமங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்லப்படுகின்றது. அப்போ அவர் சொல்லுவார் என்று கேட்டால், சிவபூஜை எழுந்தருண பண்ணி கொண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பூஜை பண்ணாது புசிக்க கூடாது. பூஜை பண்ணாமல் புசிக்க கூடாது, நியமமாக செய்ய வேண்டும். அவை தொடர்ந்து அவர் செய்து கொண்ட வேண்டும். மற்றது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் என்றாலும் அதை ஒரு நேரம் என்றாலும் அதை செய்து கொண்ட வேண்டும். தொடக்க வருகின்ற காலங்களிலே மனதாலே பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆலய பூஜைகளை பற்றி சொன்னோம், மற்றதற்கு சொன்னோம். இந்த இஷ்டலிங்கத்தை மற்றதாக சொன்னால், மற்ற இஷ்டலிங்கங்கள் என்று கேட்டால், இஷ்டலிங்கம் எத்தனை வகைப்படும்? பானலிங்கம் நான் சொன்ன நர்மதி ஆற்றில் எடுக்கிற லிங்கம், ஸ்படிகலிங்கம் ஸ்படிகத்தினாலே செய்யப்படுற லிங்கம், ரத்தினலிங்கம் ரத்தினக்கற்களால் மரகதலிங்கம் அப்படிலாம் ரத்தினலிங்கம் இருக்கிறது, லோகஜலிங்கம் மற்றது, சைலலிங்கம் மற்றது, கணிகலிங்கம் கணிகலிங்கம் என்று சொன்னால் நான் சொல்லப்பட்ட உடப்பட்ட உடனே விடுகின்ற லிங்கம், இவ்வளவு வகையாக இந்த இஷ்டலிங்கம் இருக்கின்றது. அதே மாதிரி பரார்த்த பூஜையிலே செய்யப்படுகின்ற லிங்கங்கள்லேயும் கூட வேறு வேறு லிங்கங்கள் இருக்கின்றன. அதிலே வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால், பரார்த்த லிங்கம் வந்து 5 வகைப்படும். சுயம்பிலிங்கம் தானாக தோன்றினது, கானலிங்கம் கணங்களினாலே சுப்பிரமணியர் விநாயகர் போன்றவர்களினாலே வழிபடப்பட்ட லிங்கம், தெய்வீக லிங்கம் தேவர்களினாலே வழிபடப்பட்ட லிங்கம், ஆறுடலிங்கம் ரிஷிகளாலே வழிபடப்பட்ட லிங்கம், ஆத்தியர் வழிபட்டார், விஸ்வாமித்திரர் வழிபட்டார், வான்மீகி வழிபட்டார் என்றெல்லாம் இருக்கின்றது. திருவான்மியூரிலே வான்மீகர் வழிபட்ட லிங்கம்
5: அப்படியே இப்பவும்
8: இருக்குது. அந்த இதுகள் அடுத்ததாக சொல்லுவார்கள் என்று கேட்டால், மானுடலிங்கம் மனிதர்களினாலே தாபிக்கப்பட்ட லிங்கம். இப்படி 5 வகையாக பரார்த்த லிங்கங்கள் இருக்குது. மற்றது இஷ்டலிங்கம் ஆன்மார்த்த பூஜையிலே இஷ்டலிங்க பூஜை, இஷ்டலிங்க பூஜையிலே கனிகலிங்கம் என்பது செய்து போட்டு உடனே விடுகின்ற பூஜை. அந்த செய்கின்ற போட்டு உடனே விடுகின்றது வந்து மண், அரிசி, ஆத்து மணல் அப்படியாக 12 வகையாக இருக்குது. அதை விட நீங்கள் பானலிங்கம் வைத்திருக்கலாம், ஸ்படிகலிங்கம் வைத்திருக்கலாம், லோகலிங்கம் வைத்திருக்கலாம், ரத்னலிங்கம் வைத்திருக்கலாம், மற்றது அப்படி அந்த வகையாக பல வகையாக லிங்கங்கள் இருக்கின்றன. இந்த விதங்களிலே நாங்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டு வழிபட்டு வரலாம்.
5: வழக்கமாக டாக்டர், இப்போ எங்களுடைய ஊரில் எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம், கும்பம் வைக்கும் பொழுது பிள்ளையார் பிடிச்சி வை, அதில் ஒரு அருகம்புள்ளையும் வைத்து
8: பிள்ளையாரை மஞ்சள் மாவிலேயே அல்லது பசுஞ்சாணத்திலே அதேதான், அது உண்மையாக சிவலிங்கத்துக்குரிய ஒன்று. அந்த பிள்ளையார் பிடித்து வைத்து அதிலே ஒரு அருகம் புல்லும்
5: அது அந்த வழக்கம் இங்க இல்லை. இப்ப
8: செய்கின்றோம்
5: இல்லை, சிலையெல்லாம் செய்கிறார். அந்த நாட்கள்ல அப்படி கும்பம் வைத்தால் கட்டாயம் பிள்ளையார் பிடிச்சி
8: பிள்ளையார் வைத்து வைப்பது முறையாக இருக்கின்றது. இங்கேயும் இருக்கின்றது. இங்கே அந்தன பெருமக்கள் இப்போது பிள்ளையாரை ஒரு சிறிய சிலையாகவே கொண்டு வந்து வைக்கிறார்கள். மஞ்சள் மாவிலே உருட்டி ஒரு உருண்டையாக வைக்கின்றது, விளைவாக இருக்கின்றது. அருகு இல்லாவிட்டால் ஒரு பூ கூட வைக்கலாம், வைக்கலாம். அந்த மஞ்சள் உருட்டி வைத்தால் அது பிள்ளையார் கருத்து காணப்படுகின்றது.
5: அதான்
8: இது வந்து ஆறுமண அவளுடைய சைவ வினாவிடையிலே சிவலிங்கவியல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. இரண்டாம் சைவ வினாவிடையிலே அந்த சிவலிங்கவியல் இருந்ததில்தான் நான் இந்த விடயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன்.

0: தமிழ் சொற்பொழிவு உரை வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே சர்வ ஶ்ருங்கார சோபாட்யாம் ஸ்மயமானமுகாம்புஜாம் விதீந்திரவிஷ்ணுநமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வபாபக்னம் மயூரபுரநாயகம் சர்வஜனஹ்ருதாவாசம் கபாலீஷமஹம் பஜே. சிவா திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. பூழிமலி திருவாதபூரர் திருத்தால் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெலாமுணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர நர்த்தன மகாகணபதின் பஜே. எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமானின் திருவடிகளையும், மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர சுவாமிகள் திருவடிகளையும், ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவடிகளையும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவடிகளையும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி, இன்றைய தினம் மார்க்கபந்து ஸ்தோத்திரம் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் என்பவரால் இயற்றப்பட்ட மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதன் தமிழ் அர்த்தத்தினை யதாமதி சிந்திக்க உள்ளோம். இத்தருணத்தில் இந்த ஒரு மங்களகரமான நிகழ்வினை இணையதளம் மூலம் ஏற்படுத்தி கொடுத்த சைவம் .org என்ற இணையதளத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும், அவர்கள் நீடூடி வாழ எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமானின் திருவடிகளில் எனது பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் நாம் காண இருக்கக்கூடிய பக்தி கிரந்தம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தம் மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதாகும். இதனை இயற்றியவர் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் என்பவர் ஆவார். ஸ்தோத்திரத்திற்கு அர்த்தம் கூறுவதற்கு முன்பு அந்த ஸ்தோத்திரத்தினை இயற்றியதான அந்த நூலாசிரியர் ஸ்தோத்திர கர்த்தா அவரை பற்றியதான ஒரு விளக்கம் அவசியம் தேவைப்படுகிறது. அந்த அளவிற்கு இவருடைய தொண்டானது சைவ சமயத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அதிகமாக இருந்தது என்றால் அது மிகையல்ல. இப்பேற்பட்டதான அப்பைய தீட்சிதர் என்பவரை பற்றியதான ஒரு வாழ்க்கை குறிப்பினை நாம் சிறிது சிந்திப்போமாக. ஸ்ரீமான்

0: அப்பைய தீக்ஷிதர் என்பவர் 1520 முதல் 1593 வரை இடைப்பட்டதான காலங்களில் இவர் வாழ்ந்தார் என்று ஆதாரபூர்வமாக தெரிகின்றது. எனவே இவருடையதான காலம் 16வது நூற்றாண்டு என திண்ணமாக தெரிகின்றது. இவர் ஆரணி என்பதான ஊருக்கு அருகில் உள்ள அடையப்பழம் என்று சொல்லக்கூடியதான ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இவருடையதான தந்தையாரது பெயர் ரங்கராஜாத்வரின். இவருடைய தந்தையாருக்கு வக்ஷஸ்தலாச்சாரியர் என்பதான மற்றொரு பெயரும் இருப்பதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீமான் அப்பைய தீக்ஷிதர் அவர்கள் தனது தந்தையாரிடமே அனைத்து கல்விகளையும் கற்றார் என்றெல்லாம் நமக்கு தெரிகின்றது. இவருடைய தந்தையாரானவர் கிருஷ்ணதேவராயர் என்ற அரசனுடையதான அவையில் அவைப்புலவராக இருந்தவர். பழங்காலத்தில் ஒவ்வொரு அரசனுக்கும் அவைப்புலவர் என்பதான ஒருவர் இருக்கக்கூடும். அந்த வகையில் ஸ்ரீமான் அப்பைய தீக்ஷிதருடையதான தந்தையாரான ரங்கராஜாத்வரின் அல்லது பக்ஷஸ்தலாச்சாரியர் என்பவர் இந்த கிருஷ்ணதேவராய அரசனுடையதாக அவைப்புலவராக திகழ்ந்தார் என்று நம்மால் உணரப்படுகிறது. இந்த அப்பைய தீக்ஷிதர் என்பவருக்கு அவருடையதான இயற்பெயர் யாதெனில் விநாயக சுப்பிரமணியம் என்பது அவருடையதான திருப்பெயராக அமைந்தது. அப்பைய தீக்ஷிதர் என்று அப்பைய என்று ஒருவாறு ஒரு செல்லமாக கூப்பிடுவோம் அல்லவா, அந்த பெயரே பிற்காலத்தில் அவருக்கு நிலையான திருப்பெயராக அமைந்தது என்றெல்லாம் பல விஷயங்கள் காணப்படுகின்றது. இவர் மட்டும் அல்லாமல் இவருடையதான வம்சத்தினர் அனைவரும் சம்ஸ்கிருதத்தில் நல்ல புலமை வாய்ந்தவராக இருந்துள்ளனர் என்று நம்மால் உணர முடிகிறது. உதாரணமாக இவருடையதான வம்சத்தினர் நீலகண்ட தீக்ஷிதர், சிவானந்தயதி போன்றவர்களும் மிகச்சிறந்ததான சம்ஸ்கிருத நூலாசிரியர்களாக இருந்தனர் என்றெல்லாம் நம்மால் உணர முடிகிறது. எனவே இவரது பாரம்பரியமே சம்ஸ்கிருதத்தின் மேல் அளவு கடந்ததான அபிமானம் கொண்டவர்களாக திகழ்ந்தனர். அதுவும் 16வது நூற்றாண்டில் என்பதை நாம் உணர வேண்டும். 16வது நூற்றாண்டு என்ற பொழுதே நமக்கு வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தோம் என்றால் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையே பல போட்டிகள் இருந்தன. அதனை தொடர்ந்து அவைதிக மதங்களான ஜைனர்கள் பௌத்தர்கள் போன்றவர்களும் அக்காலத்தில் நமது தமிழகத்தில் தலை தூக்க முயற்சித்தனர். அவ்வாறு இருந்தால் சனாதன வைதிக சைவ வைஷ்ணவ போன்றதான மதங்களின் அழிவு ஏற்பட்டுவிடும் என்ற நிலை இருந்த சமயத்தில் ஸ்ரீமான் அப்பைய தீக்ஷிதர், திரு நிகமஞான தேசிகர் போன்றவர்கள் அனைவரும் சைவத்திற்கு உறுதுணையாக இருந்தனர். அச்சமயத்தில் வேதாந்த தேசிகர் போன்றவர்கள் வைணவத்திற்கு உறுதுணையாக இருந்தனர். எனவே சனாதன வைதிக சைவ வைஷ்ணவ சித்தாந்தங்கள் அல்லது மதங்கள் அவைகள் தழைத்தோங்குவதற்கு இதை போன்றதான பெருமக்கள் மிகவும் உறுதுணை புரிந்தார்கள் என்றால் அது மிகையல்ல. ஸ்ரீமான் அப்பைய தீக்ஷிதர் அவர்களுக்கு தனி பெருமை உண்டு. அது யாதெனில் சதுரதிக சதக்கிரந்த நிர்வாகா என்று இவருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. சதுரதிக சத 104, சதுகு என்றால் 4, அதிக சத அதாவது 104 கிரந்த நிர்வாகா கிரந்தத்தை இயற்றியவர். நாம் அனைவரும் இன்று ஒரு செய்யுள் எழுத வேண்டும் என்றாலே அது மிகப்பெரியதான ஒரு சிரமசாத்தியமான விஷயமாக இருக்கக்கூடியதான இக்காலத்தில் நமது தமிழகத்தை சேர்ந்ததான ஒருவர் அவர் 104 கிரந்தங்களை இயற்றியுள்ளார் என்று ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இன்னும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் 108 நூல்களை இயற்றியுள்ளார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். குறைந்த பட்சமாக வைத்தாலும் கூட இவர் 104 செய்யுள்களை இயற்றியவர் என்று நம்மால் உணர முடிகிறது. 104 அதை கூட்டினாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான எண் 5. சாக்ஷாத் சிவபெருமானுடையதான திருமுகங்கள் 5. இந்த அப்பைய தீட்சிதருடையதான திருநக்ஷத்திரம் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது. புரட்டாசி மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இவர் திரு அவதாரம் செய்தார். இவருடையதான திருநக்ஷத்திரம் நேற்றைய தினம் மிக விமர்சையாக இவருடையதான பக்த பெருமக்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எனவே இத்தருணத்தில் இன்றைய தினத்தில் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதருடையதான மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்ற நூலின் அர்த்தத்தினை கூறுவது சாலச் சிறந்தது என்று நினைத்தமையினால் இன்றைய தினம் இந்த சொற்பொழிவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அப்பைய தீட்சிதரும் கூட வேலூர் சின்ன பொம்மை பூபாலர் என்ற ஒரு அரசரால் போஷிக்கப்பட்டவர். எவ்வாறு இவருடைய தந்தையாரானவர் கிருஷ்ணதேவராயருடையதான அரசவையில் ஒரு அவைப்புலவராக இருந்தாரோ அதை போல இந்த அப்பைய தீட்சிதரும் வேலூர் சின்ன பொம்மை பூபாலன் என்று சொல்லக்கூடியதான அரசருடையதான அரசவையை அரசவையில் அவைப்புலவராக இருந்தார் என்பதான குறிப்பும் காணப்படுகின்றது. இவர் இந்த சின்ன பொம்மை பூபாலர் மட்டுமல்லாமல் சின்ன திம்மன் வேங்கடபதி போன்றதான அரசர்களாலும் இவர் போஷிக்கப்பட்டார். இவருடையதான அணிதர சாதாரணமான ஒரு திறமையினை கண்டு மகிழ்ந்ததான அரசன் இவருக்கு கனகாபிஷேகம் செய்து வைத்தார் என்றெல்லாம் கூட கூறப்படுகின்றது. இந்த அப்பைய தீட்சிதர் என்பவர் தனது கடைசி காலத்தினை சிதம்பரத்தில் கழித்தார் என்பதான ஒரு சிறு குறிப்பு மட்டும் நமக்கு கிடைக்கின்றது. எனவே 1520 முதல் 1593 சரியாக 73 வயது வாழ்ந்ததான திரு அப்பைய தீட்சிதர் அவர்கள் சம்ஸ்கிருதத்தில் மிக புலமை வாய்ந்தவராக திகழ்ந்தார். இவர் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதான அனைத்து விதமான நூல்களையும் இயற்றியுள்ளார். உதாரணமாக காவியம், ஸ்தோத்திரம், வேதாந்தம், நியாயம், வியாக்கரணம் என்றெல்லாம் தமிழில் கூற வேண்டும் என்றால் கவிதை, பக்தி இலக்கியம், தத்துவ நூல், சம்ஸ்கிருத இலக்கணம், சம்ஸ்கிருத அணி, எவ்வாறு தமிழில் அணிகள் எல்லாம் கூறுகிறோமோ, ஓமை போன்றதான அணிகள் அனைத்தும் கூறுகிறோமோ அதை போல அணிகள். மேலும் இவருக்கு வைதிக சமயம் தழைத்தோங்க வேண்டும் என்பதே இவரது அடிப்படை குறிக்கோளாக இருந்தமையினால் அதன் விளைவாக இவர் முன்பே கூறியதை போல சதுரதிக சதக்ரந்த நிர்வாகா என்றபடி 104 நூல்களை இயற்றியுள்ளார் என்ற பொழுதிலும் பிரதானமாக இவரால் இயற்றப்பட்ட மிகவும் பிரசித்தமான நூல்கள் என ஒரு சில நூல்கள் இருக்கின்றன. அவைகள் யாதென காண்போம். சிவார்க்கமணி தீபிகா, நியாயரக்ஷாமணி, சித்தாந்த லேச சங்கிரகா, பரிமளம், சாதுர்மத சார சங்கிரகா, யாதவாபியுதய வியாக்கியா, யாதவாபியுதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு காவியமானது வேதாந்த தேசிகர் என்ற வைணவ ஆச்சாரியரால் இயற்றப்பட்டது. அதற்கு இவர் வியாக்கியானம் செய்துள்ளார். வரதராஜஸ்தவம், குவளையானந்தம், இது முன்பு கூறியதை போல இந்த அணி போன்றவைகளை பற்றி கூறக்கூடியது. இதை நீங்களாக மார்க்கபந்து ஸ்தோத்திரம், துர்கா சந்திரகலா ஸ்துதிகி, அபீத குச்சாம்பிகா ஸ்தபகா, ஹரிஹர அபேத ஸ்துதிகி, மானசோல்லாச ஸ்துதி என்றெல்லாம் நாம் பார்த்துள்ளோம். எனவே இந்த பெருமகனானவர் சைவம், வைதிக, சனாதன தர்மங்கள், மதங்கள் தழைத்தோங்க இவர் பலவாறான நூல்களை இயற்றியுள்ளார் என்று நம்மால் உணர முடிகின்றது. அந்த வரிசையில் இன்று நாம் காணக்கூடியதான ஒரு நூல் மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதாகும். இது ஸ்தோத்திரம் என்பதான ஒரு வகையை சார்ந்தது. மார்க்கபந்து ஸ்தோத்திரம் இந்த சொல்லினை மூன்றாக பிரிக்கலாம். மார்க்க என்றால் வழி, பந்து என்றால் துணைவன் அல்லது உறவினன், ஸ்துதி என்றால் துதி, தமிழில் துதி என்று சொல்கிறோம் அல்லவா, அது சம்ஸ்கிருதத்தில் ஸ்துதி என்று சொல்லப்படுகிறது. எனவே மார்க்க என்றால் வழி. இந்த ஸ்தோத்திரத்தின் பொருட்டு செவிவழி செய்தியும் ஒன்று காணப்படுகின்றது. அது யாதெனில், அப்பைய தீட்சிதர் அவர்கள் தான் வளர்த்ததான மதமே சிறந்தது என்று அவர் அந்த மதத்தின் பொருட்டு பல பிரச்சாரங்கள் செய்ததான சமயத்தில் மற்ற மதத்தினரால் அவருக்கு இன்னல் ஏற்பட்டதாகவும், அந்த இன்னலின் விளைவாக இவருக்கு வழியில் இவர் பிரயாணம் செய்யும் சமயத்தில் இவருக்கு ஏதோ இன்னல் ஏற்பட்டதாகவும், அந்த இன்னல் தீருவதற்காக இவர் இந்த ஸ்தோத்திரத்தினை செய்தார் என்பதான ஒரு செவிவழி செய்தி காணப்படுகின்றது. இந்த மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதை இவர் விரிஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியதான, வேலூரில் இருக்கக்கூடிய விரிஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியதான திருக்கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய மார்க்க சகாயேஸ்வரர் என்பதான ஒரு சிவனாரின் பொருட்டு இவர் இந்த பக்தி செய்யுளை செய்துள்ளார் என்பதான ஒரு குறிப்பு நம்மால் உணர முடிகின்றது. எனவே இந்த பக்தி செய்யுள் என்பது மார்க்கபந்து ஸ்தோத்திரம். மார்க்க என்றால் முதலிலேயே கண்டோம் வழி, பந்து என்றால் துணைவர் அல்லது நலம் விரும்பி, உறவினன் என்றெல்லாம் கூறலாம். ஸ்தோத்திரம் என்றால் அடுத்தபடியாக அதற்கு வரப்போகிறோம். ஸ்தோத்திரம் என்றால் குணசங்கீர்த்தனாத்மகம் ஸ்தோத்திரம் என்று அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. குணசங்கீர்த்தனாத்மகம், ஏதாவது ஒரு தெய்வத்தின் மேல் அவரது குணங்களை தெல்ல தெளிவாக பாடக்கூடிய ஒன்றிற்கு பெயர் ஸ்தோத்திரம் என்று பெயர். எனவே வழித்துணைவராக இருக்கக்கூடிய மார்க்கசகாயேஸ்வரர் என்ற பெயருடைய வேலூரில் விரிஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவனாரின் மேல் இயற்றப்பட்டதான சிவனாரின் பெருமைகளை விளக்கக்கூடியதான ஒரு பக்தி செய்யுள் இந்த மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதாகும்.
1: நம சிவாய சைவம் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதிஷ்பேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. பஞ்சாவய வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பஞ்சாவய வாக்கியம் என்னது? பிரதிஜா ஹேது உதார உபநய நிகமனானி பஞ்சாவயவாஹா. பிரதிஜா ஹேது உதாரண உபநய நிகமனம், இதுதான் அஞ்சாவயவங்கள். பர்வதோ வன்னிமானிதி பிரதிஜா. பிரதிஜா என்னது? சூளுரை. பர்வதோ வன்னிமான் அப்படிங்கிறது தான் இங்க சூளுரை. இதுதான் சாத்தியமும் கூட. நம்ம என்னத்தை நிரூபிக்க போறோமோ அதுதான் இது. சந்திக்த சாத்தியம், இதுதான் பட்சம், நம்மளுடைய பட்சம். இதுதான் இங்கதான் நம்ம பர்வதத்துல நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் சாத்தியம், நம்ம நிரூபிக்க போறது. சாத்தியம்னு சொல்லலாம், பட்சம்னு சொல்லலாம், பிரதிஜான்னு சொல்லலாம் இருக்கு. சரி, தூமவத்துவா அப்படின்னு கேத்து காரணம் இதுதான். இந்த பட்சத்தை நான் நிரூபிக்கிறதுக்கு என்ன காரணம்? தூமவத்துவா, அது புகை உள்ளதா அப்படின்னு. அடுத்து யோ யோ தூமவாந்தத வன்னிமானித்தி உதாரணம். உதாரணம் என்னது? எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. ஆக்சுவலி இங்க உதாரணம் கூட வேண்டிய வியாப்தி கொடுத்துருக்கு. வியாப்திக்கு அப்புறம் உதாரணம் என்னது? யதா மகானசம் அப்படிங்கறதான் உதாரணம். சமையலறை மாதிரி அப்படின்ட்டு. அடுத்தது ததாச்ச அயம், அதே மாதிரி இது அப்படிங்கிறது இங்க உபநயம். அந்த மாதிரி இங்க அப்படின்னு உபநய தீதி உபநயம் பக்கத்துல கொண்டு போறது அந்த மாதிரி. இப்ப இங்கேயும் அதே மாதிரி இதே வந்து இதே மாதிரி அதுவும் இருக்கு. அதனால அப்படின்னுட்டு தஸ்மா ததா இதி நிகமனம் முடிக்கிறது என்னது? அதனால இது நிச்சயமா இருக்கு. என்னது? சாத்தியம் நிச்சயமா இருக்கு, சாத்தியம் தீர்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நிகமனம். என்னன்னு பஞ்சவய வாக்கியம் இக்கத்துல கேட்டே பஞ்சவயவாக அதி தான் தர்ஷயதி பிரதிஜேதி. இப்ப பிரதிஜா ஹேத்து உதாரணம் நிகமனம் உபநயனானி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்களே. பஞ்சவயம் பஞ்சவயம் சொல்றீங்களே, அந்த பஞ்ச அவயம் என்ன? இது பஞ்ச் அவயவம் இல்ல, பஞ்ச அவயவம். அஞ்சு அவயவம் என்னது அப்படின்னு கேட்டா பிரதிஜா ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஜாதி அந்நதமத்வம் அவயவத்வம். அப்ப அவயவம் சொல்லி சொன்னா என்ன? நீங்க சொன்ன திரவிய அந்யத்துவம், திரவிய சமாய காரணத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்ன திரவிய சமாய காரணத்துவம் இங்க இல்ல. இங்க அவயவத்வம் என்ன? பிரதிஜாதி அந்நியதமத்துவம் தான் இங்க அவயவத்துவம். பிரதிஜா ஹேத்து உதாரண உபநய நிகமனம் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு அதுதான் அவயவம்னு சொல்றது. சரி, பிரதிஜான என்ன? சாத்திய விஷ்டபக்ஷ போதக வச்சனம் பிரதிஜா. சாத்தியம் கூடியதான பட்சத்தை போதிக்கக்கூடியதான வச்சனத்துக்கு பேரு பிரதிஜா. சாத்திய விசிஷ்ட பக்ஷபோதக வச்சனம் பக்ஷம்னு சொல்லிச்சுன்னா சந்திக்த சாத்தியவான் பக்ஷ. சாத்தியமானது எங்க சந்தேகத்திற்கிடமாக இருக்கோ அது பக்ஷம். அப்படிப்பட்ட பட்சத்தோட சாத்தியமானது கூடியதாக போதிக்கக்கூடிய வச்சனத்துக்கு பேரு, நமக்கு அறிவு கொடுக்கக்கூடிய வச்சனத்துக்கு பேரு பிரதிஜா. சாத்தியம் என்ன? இங்க நெருப்பு. எந்த இடத்துல? மலையில. சாத்தியம் கூடியதான மலை அப்படிங்கிற பட்சம் கூடியதான அந்த வாக்கியத்துக்கு தான் பிரதிஜான்னு பேரு. பஞ்சான்ய பஞ்சம் எந்த திருதியாந்தம் வா லிங்க வச்சனம் ஏது ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்றது. பஞ்சா பஞ்சம் யாந்தமா இருக்கலாம், அஞ்சாம் வேற்றுமையில இருக்கலாம், திருத்தியாந்தம் மூன்றாம் வேற்றுமையில இருக்கலாம். மூன்றாம் வேற்றுமையிலயோ இல்ல அஞ்சாம் வேற்றுமையிலயோ எது சொல்லப்பட்டிருக்கோ தூமவத்துவா அப்படிங்கறது அஞ்சாம் வேற்றுமை. அந்த மாதிரி தூமேன அப்படின்னு சொல்லி சொல்றது மூன்றாம் வேற்றுமை. அப்படி அஞ்சாம் வேற்றுமையிலயோ மூன்றாம் வேற்றுமையிலயோ எது சொல்லப்பட்டதோ அது பிரதிஜா, அது ஹேத்து. வியாப்தி பிரதிபாதக திருஷ்டாந்த வச்சனம் உதாரணம். வியாப்தி கூடியதானதாக சொல்லக்கூடிய, வியாப்தியினால் நிரூபிக்கப்படக்கூடியதான ஒரு திருஷ்டாந்தம், அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இங்க உதாரணம் சொல்றது. வியாப்தி கூடியதான இடத்துக்கு பேர் தான் உதாரணம். எந்த இடத்த வியாப்தியானது நிலைப்படுறதோ, வியாப்தியானது நிரூபணமாறதோ நிச்சயமா அந்த இடத்துக்கு பேர் உதாரணம். நமக்கு சமான தன்மையுடையதாக இருக்கிறது. உதாரத வியாப்தி விசிஷ்டத்தேன ஹேத்தோ பக்ஷ தர்மதா பிரதிபாதக வச்சனம் அனுப்பார் உபநயா. உபநயம்னு சொல்லி சொன்னா எந்த உதாரணம் சொல்லியிருக்கோமோ அந்த உதாரணம் கூடியதான, வியாப்தி விசிஷ்ட கூடியதான அந்த உதாரணத்தோட ஹேத்துவானது நீ தீர்மானமாயி ஹேத்துவில நிலைப்பட்டு அது வந்து பக்ஷத்துல பக்ஷ தர்மத்தாவை நிரூபிக்கிறதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது உபநயம். பக்ஷே சாத்திய அபாதித்த அபாதிதத்த பிரதிபாதக வச்சனம் நிகமனம். நிகமனம் சொல்லி சொன்னா இந்த பட்சத்துல எந்த இடத்துல பட்சம் வச்சுட்டு இருக்கோமோ, இந்த பட்சம் சொல்லி சொன்னா சந்திக்க சாத்தியமான சாத்தியம் சந்தேகமா சந்தேகத்துக்கு இடமா இருக்கோ இங்க அந்த இடத்துல தீர்மானமாச்சு அப்படின்னு சொல்லி சபக்ஷ நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு நிகமனம். இதமேவ லட்சணம் ஹிருதி விதாய ஹிருதி நிதாய பிரதிஜாதீம் விசிஷ்ய தர்ஷயதி பர்வதோ வன்னிமந்தி. இந்த அஞ்சு லட்சம் இந்த அஞ்சு லட்சணத்தையும் மனசுல வச்சுட்டு ஒன்னொன்னு நிரூபிக்கிறாரு உதாரணத்தோட. உதாரணம் ஒன்னொன்னுக்கும் உதாரணம் கொடுக்கிறாரு பிரதிஜா ஹேத்து அப்படின்னுட்டு. சுவார்த்த அனுமதி சுவார்த்த அனுமதி பராமர்ச பரார்த்த அனுமதியோ லிங்க பராமர்ச ஏவ கரணம். இந்த சுவார்த்த அனுமதிக்கும் பராத்த அனுமதிக்கும் லிங்க பராமர்சம் தான் கரணம். லிங்க பராமர்ச ஏவ கரணம்னு சொல்லி சொன்னா தஸ்மாத் லிங்க பராமர்சம் அனுமான அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா லிங்க பராமர்சம் தான் அனுமானம் அப்படிங்கறது தான் இங்க அர்த்தம். லிங்கேபி லிங்கம் சொல்லி சொன்னா என்ன? நியாயமானம் லிங்கம் அனுமதி கரணம் இது விருத்தோக்தம் ந யுக்தம். நியாயமானம் லிங்கம் அனுமதி கரணம், எந்த லிங்கமானது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதா போதிக்கக்கூடியதா இருக்கோ அந்த லிங்கம் தான் அனுமதி கரணம்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது சரியில்லை. நியாயமான லிங்கம்னு சொல்லி சொன்னா ஒரு லிங்கமானது நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட லிங்கமா இருந்தா அது அதுதான் அனுமதி அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா எம் யஜ்ஞசாலா வன்னிமதி, இந்த யஜ்ஞசாலையானது எப்படிப்பட்டது, நெருப்புடையது. ஏன், அதீத தூம தூமாதித்யாதோ, அதீத தூமம் அந்த காலத்துல நிறைய பழைய புகையெல்லாம் நிறைய மேல தெரியறது, அதனால இது நெருப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம் உண்டாருது. இந்த இடத்துல லிங்காபாவே அப்படி அனுமதி தரஷனா, அது லிங்கமானது இல்ல, எத்திர தூமகா தத்திரத்த வன்னின்னு சொல்லத்துக்கு வியாப்தி கூடிதானே, அந்த லிங்கமானது சுட்டி காட்டுற லிங்கமானது இல்ல, புகை இருக்கு, பழைய புகை இருக்கு, படிஞ்ச புகைய வச்சு நீங்க என்ன பண்றீங்க, நெருப்புடையதுன்னு சொல்லி சொல்றீங்க, அது தப்பாயிடுறது. அதனால லிங்கபாவே அனுமதி தர்ஷனா, அதனால அபிப்பிராயவான் இது அபிப்பிராயவான் லிங்க பராமர்ஷ ஏவ கரணித்யாச்சே அப்படின்ற ஞானத்தினால என்ன சொல்றாரு, நியாயமான லிங்கம் சொல்ற நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியதான ஒரு வகையால இருக்கிறது லிங்கம்னு சொல்லல, பரா என்னது லிங்க பராமர்ஷேவ கரணம்னு சொல்லி சொல்றோம். அதனாலதான் நியாயமான லிங்கம் அனுமதினு சொல்லாம லிங்க பராமர்ஷம் தான் கரணம், அனுமதி கரணம் அதுன்னு சொல்லாம லிங்க பராமர்ஷம் தான் அனுமதி கரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன், பழைய புகையும் கூட நமக்கு அனுமானத்தை உண்டு பண்ணிடுறது, அது தப்பா இடக்கூடாது. அது அந்த நிலை வந்துருன்னா சாச்சர் நியமோ வியாப்தி சொல்லியிருக்கு. இப்ப அந்த புகையோட சம்பந்தம் இல்ல நெருப்புல, புகை படிஞ்சிருக்கே அந்த படிஞ்சது புகையோட சம்பந்தம் இல்ல, அந்த புகைக்கு நெருப்போட சம்பந்தம் இல்ல, அதனால வியாப்தியானது உண்டாகாதான அனுமதி ஞானமானது உண்டாருது. அதனால அந்த மாதிரியான தப்பான அனுமதியானது உண்டாயிடக்கூடாதுங்கிறதுக்கோசம், அதை பிரிச்சு காமிக்கிறதுக்கோசம் என்ன சொல்றனமோ லிங்க பராமர்ஷ ஏவ கரணம் அப்படின்னு சொல்லி தீர்மானமா சொல்லியாச்சு. ஏவ நிச்சயமா லிங்க பராமர்ஷம் மாத்திரம் தான் கரணம் அப்படின்ட்டு அனுமானம் உபசம்ஹரதி இதஸ்மா, அனுமானம் என்னவோ அதை முடிக்கிறோம், அதனால அனுமானம் இதுதான் அப்படின்ட்டு. அனுமதி காரணத்துவ ஆதித்யர்த்த அனுமதிக்கு காரணமா இருக்கிறதுனால அனுமானம்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா அனுமதி காரணம் அனுமானம் ஏற்கனவே சொல்லியாச்சு நமக்கு. அயமேவ திருத்தீய ஜானம் இத்தியுச்சதை, இதான் திருத்தீய ஜானம் சொல்றோம், திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லி சொன்னோம், லிங்க பராமர்ஷம் சொல்லி சொன்னோம். திருத்தீய ஜானம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மகானாசோ மானசாதோ தூமோ அக்னியோர் வியாப்தோ கிருஷ்யமானாயாம் தூம ஜானம் தது ஆதிமது. முதல் ஞானம் திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லி சொல்றோம். முதல் லிங்க பராமர்ஷம் முதல் ஞானம் எங்க உண்டாச்சு நமக்கு அப்படின்னா, சமையல் அறையில புகையும் நெருப்போட சம்பந்தத்தையும் பார்த்து எனக்கு ஞானம் உண்டாருது. இது முதல். ரெண்டாவது பக்ஷே தூம எத் தூம ஜானம் தத்வித்தீயம், பட்சத்துல பட்சம்னு சொல்லி சொன்னா சந்தேக சாத்தியம், எங்க மலையில, மலையில புகை ஞானம் உண்டாருது. ரெண்டாவது. மூணாவது அத்திரைவ வன்னித்யாப்பேரைய தூம ஜானம் தத்ருத்தீயம். மூணாவது அந்த மலையிலேயே சந்தேகமான அந்த பட்சம் உடைய அந்த பட்சத்திலேயே அந்த புகையானது கீழே நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஞானம். அந்த புகையோட நெருப்போட சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட், புகை மலையோட சம்பந்தப்பட்டது, இப்ப புகை நெருப்போட சம்பந்தப்பட்டது, மலையில இருக்கிற நெருப்போட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ஞானம் வந்து மூணாவது ஞானம். முதல் ஞானம் சமையல் அறையில புகை நெருப்போட சம்பந்தப்பட்ட ஞானம், ரெண்டாவது ஞானம் மலையோட புகை சம்பந்தப்பட்ட ஞானம், மூணாவது ஞானம் மலையில இருக்கிற நெருப்போட புகை சம்பந்தப்பட்ட ஞானம், அப்படி மூணாவது ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லியிருக்கிறதுனாலதான் திருத்தீய ஜானம்னு சொல்லியிருக்கு. இதமேவ லிங்க பராமர்ஷம் தீட்சத்தை, இதைத்தான் லிங்க பராமர்ஷம் சொல்லி சொல்றோம். இந்த திருத்தீய ஜானத்தை தான் லிங்க பராமர்ஷம், திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லி சொல்றோம். வியாபாரவது காரணம் கரணம் இது மதையே வியாப்தி ஜானம் ஏவ அனுமானம் லிங்க பராமர்ஷோ வியாபாரி இது அவசியம். வியாபாரவது காரணம் அப்படின்னு, வியாபாரவது காரணம் ஒரு வியாபாரத்தை உடையதான காரணமானதுதான் கரணம்னு சொல்லி சொல்ற இடத்துல சில பேர் அந்த மாதிரி காரணத்தை ஒத்துக்கிறாங்க. காரணம்னா என்ன, வியாபாரவது காரணம் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு, வியாபாரம் உடையதான ஒரு காரணமானதே கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒத்துக்கிறவங்க நிலையில அவங்களுக்கு வந்து இந்த லிங்க பராமர்ஷம் ஒரு வியாபாரம் ஆயிடுறது. தையல் என்னது, வியாபாரத்துனா லிங்க பராமர்ஷபத்து, லிங்க பராமர்ஷம் உடையதான காரணம் கரணம் அப்படின்னு அவங்களோட மதத்துல. அதனால அப்படி புரிஞ்சுட்டு இதை தெரிஞ்சு, சரி லிங்கம் லிங்கம் லிங்கம் லிங்கம்னு சொல்லி சொல்றீங்க, லிங்கம்னா என்ன, லிங்கம்னா லீனம் அர்த்தம் கமயதி, மறைந்திருக்கும் பொருளை குறிப்பது. அந்த லிங்கம் எப்படிப்பட்டது, எத்தனை வகை அப்படின்னு கேட்டா லிங்கம் த்ரிவிதம், மூணு வகை. அன்பிய வெத்திரேக்கி கேவலாண்டி கேவல வெத்திரேக்கி சேதி, அன்பிய வெத்திரேக்கி, அன்பிய வெத்திரேக்கினா நேர்மடை எதிர்மடை, கேவலாண்மை நேர்மடை மட்டும், கேவல வெத்திரேக்கி எதிர்மடை மட்டும் அப்படின்னு மூணு வகை. அன்பியன வெத்திரேக்கி என்ன வியாப்திமது, அன்பிய வெத்திரேக்கி, நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எது வியாப்தி உடையதாக இருக்கிறதோ அது அன்பிய வெத்திரேக்கி. எதாவண்ணோ சாத்திய தூமவத்தம் எப்படின்னு சொல்லி சொன்னா, அன்பிய வெத்திரேக்கிக்கு உதாரணம் சொல்றோம், வண்ணோ சாத்திய தூமவத்தம் நெருப்பு அப்படிங்கிற சாத்தியம், நெருப்பு நிரூபிக்கிறோம் தொகைய மலையில, அந்த சாத்தியம் நெருப்புங்கிறது சாத்தியம், பட்சம் மலை, அந்த சாத்தியத்துக்கு காரணம் என்ன கொடுக்கிறோம், தூமவத்துவா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த தூமவத்துவம் இங்க என்னது, காரணம். அந்த காரணம் எப்படிப்பட்டது, இங்க வெத்திரேக வியாப்திக்கு அண்டை வெத்திரிக்கு காரணமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா தூமத்துவத்தை வச்சுக்கிறோம். எத்திர தூமஹ தத்ர அக்னி, எத்திர எத்திர தூமஹ தத்ர தக்னி, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எத்தனை மகாநாசம் எப்படி சமையல் வரையிலையோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அன்பைய வியாப்தி இந்த அன்பைய வியாப்தி இது நேர்மறையான வியாப்தி. எத்திர வண்ணில் நாஸ்தி எத்திர தூமபி நாஸ்தி, எத்தனை மகா இருதி வெத்திரேக வியாப்தி, எங்க புகை இல்லையோ எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்ல, அது எங்க கடல்ல இல்லாட்டி நதியில, இது வித்திரேக வியாப்தி. அன்பயம்னா நேர்மடையா, இது இருந்தா அது இருக்கு. தத்சத்தே தத்சத்துவம் அப்படிங்கிறது அன்பயம், ததபாவே ததபாவ அப்படிங்கிறது வித்திரேக்கி. இதுதான் சிம்பிள் அன்பயம்னா தத்சத்தே தத்சத்துவம். தத்துங்கிறதுக்கு என்ன போடுறீங்களோ, தத்துங்கிறதுக்கு என்ன போடுறீங்களோன்னு புரிஞ்சுக்கணும். தத்சத்தே தத்சத்துவம்னா நெருப்பு இருந்ததுன்னா தொகை இருக்கு, தொகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கு. தத்சத்தே தத்சத்துவம், தொகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கு, இது அன்பயம். ததபாவே ததபாவக, நெருப்பு இல்லைன்னா புகை இல்ல, இது வித்திரேகம். சிம்பிள் தத்சத்தே தத்சத்துவம் அன்பயம், ததபாவே ததபாவக வித்திரேகம். இப்படி அன்பைய வித்திரேக்கி ரெண்டு வகையாகவும் உண்டாடுறதுக்கு பேரு அன்பைய வித்திரேக்கி அப்படின்னு பேரு. அன்பைய வித்திரேக்கினோ லட்சணமாக அன்பைய வித்திரேக்கிக்கு லட்சணம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. அன்பைய வித்திரேக்கி நதி ஆத்திமத்து அன்பயமாகவும் நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எது வியாப்தி உடையதாக இருக்கோ அது அன்பைய வித்திரேக்கி. திருத்தியாக பிரயோஜ்யத்துவம் இத்தியர்த்த பிரயோஜ்யத்துவம் திருத்தியாக திருத்தியாக மூன்றாம் வேற்றுமைக்கு பிரயோஜ்யத்தன்மை அப்படின்னு அர்த்தம். சாத்திய சாதனையோ சாச்சரியம் அன்பய, அன்பயம் சொல்லி சொன்ன சாத்தியமும் சாதனமும், சாத்தியம் நீங்க நிரூபிக்க போற நெருப்பு, சாதனம் புகை அப்படிங்கிற அந்த காரணம், இது ரெண்டுத்துக்கும் சாச்சரிய சாச்சரியம் ஒரு சம்பந்தத்தை தான் அன்பயம்னு சொல்லி சொல்றோம். ஒரே அதிகரணத்துல இருக்கிறதா அன்பயம்னு சொல்லி சொல்றோம். மத்தத் அபாவையோகோ சாச்சரியம் விருத்தி இருக்க, அதனுடைய இன்மை அதனுடைய இருத்தல், சாத்திய சாதனத்தோட இருத்தலுக்கு அன்பயம்னு சொல்றோம். சாத்திய சாத்திய சாதனத்தோட இல்லாமைக்கு வித்திரேக்கம்னு சொல்றோம். அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மது வித்திரேக பிரயோஜ்ய வியாப்தி மது அன்பிய வித்திரேக்கி. அதனால என்ன ஆறுது, அன்பிய பிரயோஜ்ய வியாப்தி உடையதாக இருக்கு, வித்திரேக பிரயோஜ்ய வியாப்தி உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பிய வித்திரேக்கிக்கு லட்சணம் ஆறுது. கேவல வித்திரேக்கி நீ அதிவியாப்தி வாரணை அன்பியத்தி அன்பய அன்பய அன்பய பிரயோஜ்யமத்து அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மது வெத்திரேக பிரயோஜ்ய வியாப்தி மத்து சொல்லி சொன்னீங்களே, அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மத்து சொன்னா வெத்திரேக பிரயோஜ்ய வியாப்தி மத்து மாத்திரம் லட்சணம் சொன்னா கேவல அன்பையில போயிடும், கேவல வெத்திரேக்கில போயிடும். இல்ல அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மாத்திரம் சொன்னா கேவல வெத்திரே அன்பையில போயிடும். அதனால அது ரெண்டுத்தி நீக்கிறதுக்கோசரம் அன்பையும் வெத்திரேக்கி நடத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. கேவல அன்பையின் வெபிச்சார வாரணாய வெத்திரேக்கி நீதி அன்பய வியாப்தி உபதர்ஷிதா இவ, அதனால அன்பய வியாப்தி சொன்னதா ஆயிடுத்து. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு அன்பிய வியாப்தி என்ன எத்திரத்திர தூமா தத்திரத்திர வண்ணி, அதான் அன்பய வியாப்தி ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்தது வெத்திரேக்க வியாப்தி, வெத்திரேக வியாப்தி என்னது, சாத்திய அபாவ வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம் ததுக்தம். சாத்திய அபாவ வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம், சாத்திய அபாவ சாத்தியம் என்னது நெருப்பு, நெருப்பின்மை, அதனால வியாபகி பூத வியாபி அதனால் வியாபிக்கப்பட்டதா இருக்கிறது என்னது புகை, புகையின்மை அப்படிங்கறதுதான் நெருப்பு இல்லைன்னா புகையின்மை அப்படிங்கிற பிரத்யோகித்வம் அதனுடைய பாத்திரமாறது அப்படிங்கிற நிலைதான் இங்க வெத்திரேகம். வெத்திரேக வியாபி ததுக்தம் வியாபிய வியாபக அபாவ வியாபிய வியாபக பாவோகி பாவையோர் வியாதிரு இஷ்யதே, வியாபிய வியாபக பாவம் தான் இங்க அந்த தன்மையோட சம்பந்தப்பட்டதா பாக்குறோம், இப்படிப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் யாதிருக்கு அப்படின்ட்டு. பாவையோகோ அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க என்ன பாவம், வன்னியும் தூமும் அப்படிப்பட்டது. வியாபிய வியாபக பாவம்னா தூமம் வியாபியமான வன்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபக தன்மை தான் இங்க சொல்றது. யாதிரு கிஷ்யத்தேனா அந்த வன்னி தூமம் ரெண்டுத்துக்கும் அபாவயோகோ அதனுடைய இன்மை, வியாபிய வியாபக பாவம் அதுல அந்த பாவய இன்மைக்கு விபரீதமா எது இருக்கோ அதுதான் வன்னிய பாவ வியாபியம். அந்த தூமாபாவ வியாபக வன்னியபாவம் வியாபியம் தூமாபாவம் வியாபகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்த்தம் நிறுவனமாறுது. தயோ தயோ அபாவ தயோகோ தயோ அபாவயோகோ தஸ்மாத் விபரீத பிரதீயத்தே, அந்த ரெண்டுத்தோட இன்மையினால நெருப்பின்மையினால புகையின்மையின் விபரீத ஞானமானது நமக்கு தெரியறது. அன்பையே சாதனம் வியாப்தியம் சாத்தியம் வியாபகம் இஷ்யதே, அன்பயத்துல இது வந்து ஸ்லோகம். வியாப்திய வியாபக பாவோஹி பாவையோர் யாதிரு இஷ்யதே தயோர் அபாவ யோஸ்தஸ்மாத் விபரீத பிரதீயதே, அன்பையே சாதனம் வியாப்தியம் சாத்தியம் வியாபகம் இஷ்யதே சாத்திய அபாவோ அந்யதா வியாபியோ வியாபக சாதனான் சாதாத்தியே அப்படின்ட்டு. அது அன்பயத்துல சாதனம் வியாப்தியம், சாதனம் என்னது வியாபியம், சாத்தியம் என்னது வியாபகம். வியாபகம் அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க சாத்தியம், வியாபியம் வந்து சாதனம், தூமம்ங்கிறது சாதனம், வியாபகம் என்னது சாத்தியம் நெருப்பு. அப்படி அன்பயத்துல வெத்திரேக்கத்துல என்னது சாத்திய அபாவ வன்னி அபாவ வியாபியம், வன்னி அபாவ வியாபியம், தூமாபாவ வியாபகம் அப்படிங்கிறது. அத்த அன்பே மாத்திர வியாப்திகம் கேவல அன்பை. இந்த இடத்துல இந்த வியாபியம்னா என்ன, வியாபகம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வியாபியம்னா அதிக தேச விருத்தித்துவம், வியாபகம்னா நியூன தேச விருத்தித்துவம் அப்படிங்கிறது தாத்பரியம். அதை வச்சிருந்த இங்க வியாபகம் எது, இது நியூன தேசத்துல இருக்கு, இது அதிக தேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அன்பைய மாத்திர வியாப்திகம் கேவல அன்பை யசா கட்டோ அரிதேய பிரமேயத்துவ பட்டவது. அத்த பிரமேயத்துவ விதேயத்தையோகோ வியாப்தி வெத்திரேக வியாப்தி நாஸ்தி சர்வசியாவி பிரமேயத்துவாத் அபிதேயத்துவாச்ச. அன்பே மாத்திர வியாப்திக்கம் நேர்மடையா மாத்திரம்தான் எதை நம்ம நிரூபிக்க முடியுமோ அதுக்கு பேரு அன்பைய வியாப்தி, கேவல அன்பைன்னு சொல்லி அர்த்தம். நேர்மடையா மாத்திரம்தான் நிரூபிக்க முடியும், எதிர்மடையா சஸ்யாவ கதாவே கதபாவகன்னு சொல்ல முடியாது. வியாபியபாவே வியாபக பாவக நம்ம நிரூபிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணம் ஏதாவது இடத்துல இருக்கு அப்படின்னா இருக்கு என்ன அப்படின்னா ஜோட்டோ அபிதேய பானையானது குறிப்பிடப்பட முடியும், பெயருடையது. ஏன் பிரணயத்துவ விஷயமானதுனால பட்டவது துணி மாதிரி எதெல்லாம் பெயருடையதோ அதெல்லாம் விஷயமானது அப்படின்றது வியாப்தி. ஆனா எதெல்லாம் விஷயம் இல்லையோ அதெல்லாம் பெயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து எதெல்லாம் விஷயமானதோ அதெல்லாம் பெயருடையது அப்படிங்கறதுதான். எல்லாமே எல்லாமே பிரயம் விஷயம், பிரயம் பிரமேயம் விஷயம், பெயர் ரெண்டுமே சம்பந்தப்பட்டது. உதாரணமே கொடுக்க முடியாது அதுக்கு. அதனால ஏதாவது ஒரு உதாரணம் கொடுக்கணுமே, எதெல்லாம் பெயர் இல்லையோ அதெல்லாம் விஷயமாகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதாரணம், எதுவுமே உதாரணம் கொடுக்க முடியாது. உதாரணம் இல்லங்கிறதுனால கேவல அன்பைன்னு சொல்லி சொல்றது. அத்த பிரமேயத்துவ அபிதேயத்தையோ வெத்திரேக்க வியாப்தி நாஸ்தி, வெத்திரேக்க வியாப்தி இல்லவே இல்லை. ஏன், எல்லாமே பிரமேயமாவும் அபிதேயமாவும் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் பிரமேயமாவும் அபிதேயமாவும் இருக்கு. கேவலான்மையினோ லட்சணமாக, கேவலான்மைக்கு லட்சணம் என்னன்னு பதக்கத்தை சொல்றோம். அன்பியனை வியாப்தி எஸ்பின் சத்தா, அன்பயத்தினால மாத்திரம்தான் எதனால வியாப்தி உண்டாக முடியுமோ, எதனுடைய வியாப்தி அன்பயத்தினா அன்பயத்துலத்தான் இருக்கோ, அன்பயமாகத்தான் இருக்கோ, அது கேவலான்மை. நிராகரோதி பிரமேயத்தம் அபிதேயத்துவம், அபிதேயத்துவம்னா பெயர், பெயர்னால குறிப்பிடப்பட முடியறது. பிரமேயத்தம்னா விஷயத்தன்மை, விஷயத்தன்மை பெயர் தன்மை, இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அதனால அபிதேயத்துவ சாத்திய சாத்தியக்கு அனுமானம் வித்தியாசம், அபிதேயத்துவ சாத்தியக்கு அனுமானம் சொல்லி இந்த அனுமானம் சொன்னோம். குதஸ்தஸ்மின் நிஷேதோத தத்ர ஹேதுமாக, ஏன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை வந்து வெத்திரேக்க வியாப்தியில நம்ம பண்ண முடியாது, எப்படி நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுதான் பதார்த்த மாத்திரசி வித்தியாசம். எல்லா விஷயம் சர்வசியம்னா எல்லா பதார்த்தமும், சர்வம்னா எல்லா பதார்த்தமும். ஏன்னா பதார்த்தமாத்தான் எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். எல்லாத்தையும் ஏழு வகையான பதார்த்தமாத்தான் நம்ம பிரிச்சு காட்ட முடியும். உலகமே ஏழு வகையான பதார்த்தத்துக்குள் அடங்கிடுறது. அப்ப எல்லாம்னு சொன்னா அந்த ஏழு வகையான பதார்த்தம் தான். பதார்த்தமா இருக்கிறது எல்லாமே பெயருடையதும் விஷயமானதுமா இருக்கு, வேற எது வகை எதுவுமே இல்ல. அதான் எட்டாவது வகையை ஏற்கனவே நிராகரிச்சிட்டோம். தர்க்கம் பண்ணும் போதே எட்டாவது வகை உனக்கு தெரியாத இருக்கலாம், இல்ல தெரிஞ்சது பேர் தெரியாம இருக்கலாம் அப்படின்னா அந்த பேருக்கே இடம் இல்ல. ஏன்னா எட்டாவதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பேர் தெரிஞ்சுக்கணும். அதனால இப்படி பேச முடியாது, ஏற்கனவே நிராகரிச்சிருந்தாலும் இங்க சொல்றோம். ததாச்ச சகல பாத அபிதேயத்வசிய ஈஸ்வர பிரமா விஷயத்வசிய அத்தியந்த அபாவ பிரதியோகித்வ ரூபக ரூப கேவல அன்பைத்வேன ததபாவ பிரசித்தியா தத் கடித வெத்திரேக்க வியாப்தி ந சம்பவதி ஏவைதி பாவக. எல்லா விஷயமும் உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் பெயருடையதா இருந்ததுன்னா விஷயமா இருக்கும், விஷயமா இருந்ததுன்னா பெயருடையதா இருக்கும். அது எப்படி சொல்றீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருள் எடுத்து காமிச்சு இது என்னன்னு கேட்டா, இப்போ இந்த இது வந்து பேப்பர்னு நமக்கு தெரியும், இந்த பேப்பர் இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தது இல்ல, இது என்னதுன்னு கேட்டா ஏன் எனக்கு தெரியுமா தெரியாதா, தெரியாது. அப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட இருக்கு, விஷயம் இருக்கு ஆனா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி உலகத்துல பல விஷயம் இருக்கு, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எனக்கு தெரியாத எவ்வளவு விஷயம் இருக்குப்பா, விஷயம் இருக்கு தெரியாது, அப்போ பேருன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி அர்த்தம் இல்ல முட்டால், உனக்கு பேரு தெரியலாம இருக்கலாம், கண்டுபிடிச்சவனுக்கு பேரு தெரியும் ஒண்ணு. சரி, அவனுக்கும் தெரியலன்னா கூட இந்த பெயர் விஷயத்தோட சம்பந்தத்தை யாரு உண்டு பண்றது, சக்கிய சம்பந்தோ லக்ஷணா அப்படின்னு சொல்லி லக்ஷணத்துக்கு பேர் வச்சோம். சக்கியம்னா என்ன, சக்தினா என்னது, அந்த இடத்துல சக்திங்கிறது ஈஸ்வர அபிதேயம், ஈஸ்வரன் இச்சா, ஈஸ்வர இச்சா தான் சக்தின்னு சொல்றது. அதாவது இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கிற ஈஸ்வர இச்சாவை நாம சக்தின்னு சொன்னோம், ஈஸ்வரன் தெரியும். இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கறது உனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பாக்குறான், புது நட்சத்திரம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா யோசிப்பான், ஆங்ஸைட்டின்னு வச்சுக்குவான் பேரு. அதை பார்த்தவொன்னா அவனுக்கு பயம் வந்துடுது, அதனால ஃபியர்னு வைப்பான். ஃபியர்னு வைக்காம ஃபோபியா அப்படின்னு வச்சுக்குவான், அதாவது ஸ்டாரோ ஃபோபியா அப்படின்மா. இந்த நட்சத்திரம் பார்த்தா அவனுக்கு பயம் வருது, ஏன்னா ரொம்ப நாளா அதை கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். ஏதாவது ஒரு பேர் இருப்பான், ஏ1 பின்னு இருப்பான். இது என்னையா பேரு ஏ1 பின்னு? H1N1 வைரஸ்க்கு பேர். என்ன H1N1? அது மாதிரி ஒரு பேர் புதுசா வைக்கணும்ல, ஏன் அதை H1N1 வைக்கணும், ஏன் A1B1 வைக்கணும், என்ன வேணாலும் பேர் வைக்கலாமே, அதெல்லாம் வைக்காம ஏதோ ஒரு பேர் வைக்கலாம். அப்படின்னா ஈஸ்வர இச்சா, ஈஸ்வரன் அந்த பொருளுக்கு இதுதான் பேர் அப்படின்னு வச்சிருக்காரு. பொருள் தெரியாம, அந்த பொருள் தெரியும் எனக்கு, இது கண்டுபிடிச்சிருக்கு, என்ன பேர் வைக்கிறது நீங்க யோசிச்சானே, அப்ப அவனுக்கு பேர் தெரியாதுன்னா அதுக்கு பேர் இருக்கு, இவன் இன்னும் கண்டுபிடிக்கலாம் அந்த பேரை. அவன் எப்போ அந்த பேரை யோசிச்சு அதுக்கு பேர் வைக்கிறானோ அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான் அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிச்சான்னா, ஈஸ்வரன் அதுக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு வச்சிருக்கான். ஏன் இப்படி வச்ச, வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே, H1N1 எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டா வச்ச, ஸ்வைன் ஃபுளுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே சொல்லி சொன்னா, ஈஸ்வரன் அந்த பேரை தான் வைக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. அதனால ஒரு ஒரு விஷயமும் ஈஸ்வரன் என்ன விருப்பப்பட்டாரோ என்ன விருப்பப்படுறாரோ அந்த பேரைத்தான் அடையிறது. விஷயம் தெரிஞ்சதா இருக்கலாம், ஆனா நமக்கு பேர் தெரியாத இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது முடியவே முடியாது. பேரா இருந்தா விஷயம் இருக்கு, விஷயம் இருந்தா பேர் இருக்கு, சந்தேகமே வேண்டாம். அப்படின்னா முயல் கொம்பு, முயல் கொம்பு பேர் சொல்லியிருக்கேன் நானு, விஷயத்தை காமிங்க. மலடி மகன் பேர் சொல்லியிருக்கேன், விஷயத்தை காமிங்க. நீங்க என்ன சொல்றீங்க, பேருந்துதான் விஷயம் இருக்கு, விஷயம்னா பேர் இருக்குன்றீங்க. நான் உங்களுக்கு சொல்றேனே, முயல் கொம்பு விஷயத்தை காமிங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்க எங்க பார்த்த, முயல் கொம்பை நீ எங்க பார்த்த, நீயும் பார்த்ததில்லாம். முயல் கொம்புன்னு உனக்கு எப்படி ஒரு பேர் வந்தது? முயலை பார்த்திருக்க, கொம்பை பார்த்திருக்க, சம்பந்தப்படுத்தி முயல் கொம்புன்னு ஒரு காற்பனிக்க விஷயத்த சொல்றேன், வஸ்துல இல்லாது. உதாரணம் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டல காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. மலடி மகன் காமி அப்படின்னா நான் காமிக்கிறேன், மலடி மகள் ஒண்ணு நீ காமி பார்ப்போம். இப்போ எந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு காற்பனிக வஸ்துவை சம்பந்தப்படுத்தி நீங்க பேசுறீங்களோ அந்த இடத்துக்கு நமக்கு விஷயத்த பண்ண முடியாது. ஆனா மலடி மகன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியறது இல்ல, அதுதான் விஷயம் அங்க. ஏன்னா அபாவத்தை நான் பார்த்துட்டோம், அபாவம் 4 வகை, பிராக அபாவம், பிரத்தம்ச அபாவம், அத்தியந்த அபாவம், அந்யோன்ய அபாவம், 4 வகையா பாக்குறோம். அந்த அபாவத்தோட சன்னிகர்ஷம் எப்படி உண்டாருது? விசேஷண விசேஷ பாவ சன்னிகர்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி மலடி மகன் இல்ல முயல் கொம்புன்னு ஒண்ணு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, முயல் கொம்போட இன்னி நமக்கு தெரியறது, அதை வச்சுதான் அந்த சம்பந்தத்தை நான் பாக்குறேன்னு தவிர, முயல் கொம்ப பார்த்துட்டு நான் விஷயத்த சொல்லவே இல்லை. அதனால இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மாதிரியான கேள்வி இருக்க முடியாது. சம்பந்தம் பெயர் இருந்ததுன்னா விஷயம் இருக்கு, விஷயம் இருந்ததுனா பெயர் இருக்கு, தெரியும். அதனால வெத்திரேக்க வியாப்தி பண்ண முடியாது. அடுத்தது வெத்திரேக்க வியாப்தி, கேவல வெத்திரேக்கி. கேவல வெத்திரேக்கி என்னது? வெத்திரேக்க மாத்திர வியாப்திகம் கேவல வெத்திரேக்கி. வெத்திரேக்கத்துல மாத்திரம்தான் எது விஷயமா இருக்கோ அது வெத்திரேக்க வியாப்தி. இந்த வெத்திரேக்க வியாப்தியை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, வேதாந்தத்துல வெத்திரேக்க வியாப்தி தான் உபயோகம் பண்ணுவோம் பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது. எதிர்மடையா மாத்திரம்தான் பிரம்மத்தை நிரூபிக்க முடியுமே தவிர நேர்மடையா நிரூபிக்கவே முடியாது. நேர்மடியா ஒரு விஷயத்த நாம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உதாரணம் கொடுத்தாகணும், உதாரணம் இல்லவே இல்லை. பட்டவத்துன்னு சொன்னான், கடோ அபிதேய பிரமேயத்வா பட்டவத்துன்னு சொல்லி சொன்னான். அப்படின்னா என்ன? கடம் பானை சாத்தியமானது, பெயருடையது, பானை பெயருடையது. ஏன்? விஷயமானதால். எப்படி? துணி மாதிரி சொல்லிட்டீங்க, சரி ரைட். இப்போ பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம், நீங்க என்ன நிரூபிக்க போறீங்க? பிரம்மமானது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. இப்போ என்ன காரணம் கொடுப்பீங்க? சஸ்ய வாசர விவாதின்னு வேதத்துல சொல்லியிருக்கிறதுனால, சரி ரைட்டு. உதாரணம் என்ன கொடுப்பீங்க? உதாரணம் ஒண்ணும் இல்லை. பட்டாவது சொல்ல முடியாது, ஏன்னா பட்டம் சுயப்பிரகாசம். சூரியவது சொல்ல முடியாது, ஏன்னா சஸ்ய வாசர விவாதி நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ சொப்பிரகாசத்தை அங்க நீங்க நிரூபிக்க முடியாது நேர்மடையா. ஆனா எதிர்மடையா நிரூபிக்க முடியும், பிரம்மம் சொப்பிரகாசம். எப்படி? எத் சொப்பிரகாசோ நாஸ்தி தத் தன்ன பிரம்ம. எது சொப்பிரகாசம் இல்லையோ அது பிரம்மா இல்ல. இப்ப சொல்லு பாப்போம், சூரியன் சுயப்பிரகாசம் இல்ல, அது பிரம்மா இல்ல, முடிஞ்சு போச்சு. சந்திரன் சுயம் பிரகாசம் இல்ல, அதுவும் பிரம்மா இல்ல. லைட் சுயப்பிரகாசம் இல்ல, பிரம்மா இல்ல. ஜெகத்து சுயப்பிரகாசம் இல்ல, பிரம்மம் இல்ல. எல்லாமே சுயப்பிரகாசம் இல்ல, பிரம்மா இல்ல, நிராகரிச்ச முடியும். அப்போ வெத்திரேக்கத்தை மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியாது, எதிர்மடையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியறது என்னது? அது கேவல வெத்திரேக்கிங்கிறது. பிரம்மம் ஆத்மா ஆத்மா என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்றது என்னது? வெத்திரேக்க வியாப்தியில தான் முடியும். வேதாந்தத்துக்கு வெத்திரேக்க வியாப்தி தான் முக்கியமான வியாப்தி. பிருத்வி இத்ரேபியோ வித்யதே கந்தவத்வா. இவன் வேதாந்த மாதிரி ஒத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால பிருத்வி இத்ரேபியோ வித்யதே அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுக்கலாம். பிருத்வியானது இத்ரேபியோ வித்யதே, மற்றவையில இருந்து வேறுபடுறது. எது இத்ரேபியோனா வித்யதே தன்ன கந்தவத்து யதா ஜலம். எது இதுல இருந்து வேறுபடாது இல்லையோ அது கந்தவத்து இல்ல, வாசனையுடைய இது இல்ல. எப்படின்னா ஜலம் மாதிரி. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், எதுனா ஸ்வயம் பிரகாசம், ததுனா ஆத்மா. யதா சூரிய சந்திர முனி போச்சு. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் எப்படின்னா எது சுயம் பிரகாசம் இல்லையோ அது எது இந்த மாதிரி வேறுபட்டதா இல்லையோ சுயம் பிரகாசம் இல்லையோ அது ஆத்மா இல்ல. எப்படின்னா சூரிய மாதிரி சந்திர மாதிரி உதாரணம் கொடுத்துட்டு இருக்கலாம். அதனால ததா செய்யம் ந செய்யம் ததா அது இது இல்ல அவன்சாவை வாக்கியம் பிரயோகம் பண்றாரு தஸ்மாத் நதி அதே மாதிரி இது இல்ல அப்படிங்கிறது. அதனால இது கந்தவத்தி இல்ல, இது கந்தவத்தி இல்லைன்னா இது பிருத்திவி இல்ல, எது வாசனை இல்லையோ அது பிருத்திவி இல்ல அப்படின்ட்டு பிருத்திவிய மரத்துல இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது. அத்த எது கந்தவத்து தது இத்திர பின்னம் இத்தி அன்பய திருஷ்டாந்தோ நாஸ்தி, எது கந்த உத்தை உடையதோ அது மற்றவையிலிருந்து வேறுபடுறதுக்கு ஒரு அன்பயமான திருஷ்டாந்தம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இல்லை. அதனால பிருத்திவி மாத்திர பட்சத்துவா பிருத்திவியில மாத்திரம்தான் அது இருக்கு, வேற எந்த இடத்தையும் இல்லை அப்படிங்கறதுனால நீங்க நிரூபிக்க முடியாது வேற எங்கேயும். அடுத்து வெத்திரிக்கினே கேவல வெத்திரிக்கணும் லட்சணமா, கேவல வெத்திரிக்கு லட்சணம் சொல்றாரு. வெத்திரிக்க மாத்திர வியாப்தி வெத்திரிக்கினேவ வியாப்தி எஸ்மின் தத்ததா, வெத்திரிக்க மாத்திரனா வெத்திரிக்கினா ஏவ வெத்திரிக்கத்தில மட்டும்தான் அப்படிங்கிறது. அன்பிய வெதிரேக்கினை அன்பிய வெதிரேக்கினி அதிவியாப்தி வாரணைய ஆத்திரைக்கு அன்பிய வெதிரேக்கியில போகாம இருக்கணும் மாத்திரம் ஏவ அப்படின்ற பதமானது கொடுக்கப்படுறது. இல்லாட்டி அன்பிய வெத்திரேக்கி அன்பயத்தினாலையும் உண்டாகும் வெத்திரேக்கத்தினாலையும் உண்டாகும்ன்றதுனால அங்க லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போறது வெத்திரேக்கத்துக்கு அன்பயத்துல லட்சணம் போயிடும். ந செய்யம் ததா இயம் பிருத்திவி ந ததா ந கந்தவா கந்த அபாவதி, இந்த பிருத்திவியானது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பிருத்திவியானது கந்த இன்மை உடையது இல்லை. பிருத்திவி கந்தவதி அதனால கந்த இன்மை உடையது. தஸ்மா ந ததா இதி கந்த அபாவத்துவ அபாவாது பானை, அதாவது வாசனை இன்மையின் இன்மை இருப்பதால், வாசனை இன்மையின் இன்மை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்மையின் இன்மை இருத்தல், வாசனை இன்மை அதனுடைய இன்மை அப்படின்னா வாசனை இன்மையின் இன்மை அப்படின்னா வாசனை இருக்கல். பிருத்தி எப்படிப்பட்டது வாசனை உடையது. அதாவது ரெண்டு வகையான சித்தாந்தம், ஒன்னு என்ன சொல்றது இன்மையின் இன்மைன்னு சொல்லி சொன்னா இருத்தல்னு சொல்றது, இன்னொன்னு இன்மையின் இன்மைன்னு சொல்லி சொன்னா இன்மையின் இன்மை இருத்தலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றது. நாம இங்க கொடுக்குற உதாரணம் என்ன, அபாவசிய அபாவ பாவக, இன்மையின் இன்மை என்னது இருத்தல். அப்படி வச்சுண்டு இங்க பாக்குறோம் ஒத்திர கிமிதி ந அன்பே வெத்திரே அன்பே வியாப்தி ரீதி அசக்கியம் பரிகரத்தை அத்திரைத்தி, எப்படி இங்க வந்து அன்பே வியாப்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சொல்றோம் கேட்டுக்கோங்க. இத்தர பேத சாதக அனுமானி இத்தியர்த்தாத்திரன்னு சொல்லி சொன்னா இந்த இத்தர பேதக சாத அனுமானத்துல இங்க வேற எதுவுமே உதாரணமா கொடுக்க முடியாது. இதம் உபலட்சணம், இதுதான் ஒரு உபலட்சணமா ஒரு உதாரணம். என்ன ஜீவ சரீரம் சாத்மகம், ஜீவனுடைய சரீரம் ஆத்மா உடையது. ஏன் பிராணாதிமத்துவா, அது பிராணம் உடையதாக, பிராணம் உடையது உடையதாக இருக்கிறதுனால, பிராணம் உடையதா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம், எது பிராணன் உடையதா இல்லையோ அது ஆத்மா உடையதா இல்ல. எதா கட்டக எப்படின்னா பானை மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துட்டீங்க. பிரத்யக்ஷாதிக்கம் பிரமாணம் இது வியாபாரத்தியம், பிரத்யட்சம் முதலியத்தெல்லாம் பிரமாணம் சொல்லி விவகாரம் பண்ணணும். ஏன் பிரமாகரணத்துவ பிரமாகரணமா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம், எது அப்படி இல்லையோ அது பிரமாணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கும். யசா பிரத்யக்ஷாதி ஆபாச, எப்படி உதாரணம் கிடையாது பிரத்யக்ஷத்தை பிரத்யட்சம் முதலீடு ஆபாசம், பிரத்யம் ஆபாசம் பிரமாணம் இல்லையே ஹேத்வாபாசம் பார்க்க போறோமே. அதனால விவாதாஸ்பதம், இதுதான் பொதுவா இங்க சொல்லுவோம் விவாதாஸ்பதம் அப்படின்னு எடுத்துப்போம். விவாதாஸ்பதம் சொல்லி சொன்னா எந்த விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கு, இங்க விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கிற இடம் என்னது ஆகாசம் இது வியாபாரத்தியம் சப்தவத்வா, ஆகாசம் இந்த விவாதத்துக்கு ஏத்துண்டத ஆகாசம்னு சொல்லணும். ஏன் சப்த குணம் உடையதா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எதாகட்ட, எப்படி எது சப்தம் உடையது இல்லையோ அது ஆகாசம் இல்ல, எப்படி பானை மாதிரி இத்தியாதிக்கம் அப்படி கேவல வெத்திரேக்கி தி திரட்டபம், இது மாதிரி உதாரணம் கூட கேவல வெத்திரேக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ஆத்மாவும் அப்படித்தான், விவாதாஸ்பதம் ஆத்மா சுவப்பிரகாசம் என்னையும் தன்னையும் யதா கடக, ஆத்மாவுக்கும் உதாரணம் கொடுத்துடலாம். அப்படி எல்லாத்துக்கும் கேவல வெத்திரிக்கி மாத்திரம்தான் இங்க நிரூபிக்க முடியும், கேவல வெத்திரிக்கல மாத்திரம்தான் நிரூபிக்க முடியும். பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இந்த மூணு பத்தி இங்க பாக்குறோம். ஓம் பூர்ணாத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.

தேவாரத்தில் ஏழு பதிகங்கள் இருக்கு, அதை பாடினால் மழை பொழியும்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் பார்த்திருக்கேன். அதை பாடுவதற்கு முயற்சி பண்ணலாம் அல்லவா? அரசாங்கத்தில் எத்தனையோ ஓதுவார்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ ஓதுவார்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மரியாதையோட என்ன சொல்றேனா, அவர்களை கூப்பிட வச்சு, ஐயா வாங்க கடவுளுக்கு எதுக்கு இந்த பதிகத்தை பாடுங்க, இந்த நாட்டில் மழை பொழியட்டும்னு மரியாதையோட சொல்லணும். இந்த அதிகாரம்னு ஒன்று வரும் பொழுது கிட்டத்தட்ட வேலைக்காரிய கூட அதிகாரம் பண்ண முடியாத ஒரு கூட்டம் ஓதுவார்னு சொன்னா சர்வசாதாரணமா தூக்கி எறியறான். அந்த இடத்துல தான் தவறு ஏற்படுது இல்லையா? அதற்காக தான் நான் சொல்றேன், மரியாதையோட அந்த ஓதுவாருக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செய்து சன்னதியில் பாட சொன்னால் அது ஒரு நாள் பாடினா போருமா? போருமா? பசி மிகுந்தவன் சட்டி நிறைய சோறு தின்னாத்தான் அவனுக்கு பவுர் நம்பும் இல்லையா? அதனால உன்னுடைய எண்ணம் நிறைவேற வரலையும் அவனை பாட சொல்லணும். நான் தான் மாதம் சம்பளம் கொடுக்கறேன் நீ பாடுறான்னு சொன்ன அது நியாயம் அல்ல. இதற்காக தனியா அவனுக்கு மரியாதை செய்யணும், அப்பதான் அவனுக்கு பொறுப்பு வரும். மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒருவனே வேற ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கு கையூட்டு அவன் எதிர்பார்க்கிறான். நம்ம நாட்டில் தவறா நினைக்கிறீங்களா நான் சொல்றேன்னு? இல்லையே, நினைக்க மாட்டீங்க, நீங்களும் கொடுத்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால கையூட்டுங்கிற முறையில் வேண்டாம், அதுக்குன்னு தனியா அவனுக்கு ஒரு சம்பாவனை பண்ணி அவனுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு வேட்டி துணி எல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணி ஐயா உட்காருங்க இதை பாடுங்கன்னு சொன்னா நமக்கு மழை வருகிற வரலையும் அவன் பாடணும். தினந்தோறும் அந்த பணியை அவனை செய்ய சொல்லணும். இதை செய்யலாம் அல்லவா? இந்த அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியலையா, இல்ல வேற யாராவது சொல்ல மாட்டாங்களா? யாராவது சொல்லி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் சொன்னா அம்பலத்தில் ஏறாது. தர்மபுர சாமனான் தானே, அவர் எடுக்கிறா போய் அப்படி தூக்கி போட்டுருவோம். பொறுப்புள்ள மனிதர்கள் செய்தாங்கன்னா தேவலன்னு நான் நினைக்கிறேன். அதை செய்ய சொல்ல வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிறவங்க யாராவது செய்தால் நன்றாக இருக்கும் நான் சொல்லிவிட்டு, அதனால அந்த மேகராக குறிஞ்சி பண்ணல ஒன்னே ஒன்னு நான் பாடிவிடுவேன். கருத்தம் கடவுள் கன

வீரகும் வீரக்கத்தானே மருந்தன் அமுதன் மயான துள்மைந்தன் பெருந்தன் புனச்சென்னி வைத்த பெருமான் திருந்து மறையோர் திருப்பரியலூரில் விரிந்த மரச்சோலை.

விரிந்தார் மலர்ச்சோலை வீரட்டத்தானே அறவுற்ற நானா அனல் அம்பதாக செருவுற்றவர் புறம் தீயழச் செற்றான் தெருவில் கொடிதூள் திருப்பரியலூரில் வெறுவுற்றவர் தொழும் வீரட்டத்தானே நரையார் விடையான் நலங்கொள் பெருமான் அறையார் அறவும் அழகா செற்றான் திரையார் முனல் சூழ் திருப்பரியலூரில் விரையார் மரச்சோலை வீரட்டத்தானே வளைக்கும் எயிற்றில் அரக்கன் வரைக்கு இழைக்கும்படிதான் இருந்து ஏழையண்ணம் இழைக்கும்படிகள் திருப்பரியலூரில் விளைக்கும்

அயன் ஓதவண்ணம் துளங்கும் மனத்தார் தொழத்தடலாய் நின்றான். இளங்கும்பனாடோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல் வீரட்டத்தானே. சடையன் பிறையன் சமன் சாக்கியரோடு அடையன் விழாதான் அடியார் பெருமான். உடையன் புலியின் உரிசோல் அறைமேல் விடையன் திருப்பரியல் வீரட்டத்தானே. நறுநீருங்காழி ஞான சம்பந்தன் வெறுநீர் திருப்பரியல் வீரட்டத்தானே. பொறிநீடரவன் புனை பாடல் வல்லார்க்கு அருநீடவலம் அரும்பிறப்பு தானே திருச்சிதமாம். இப்படி ஏழு பதிகம் இருக்கு. இந்த ஏழு பதிகத்தை அரசாங்கத்தினுடைய தொடர்போடு அதை செய்தால் மழை பொழியும் தண்ணீர் பஞ்சம் இருக்காது. ஏதாவது அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி. அப்படி சொல்லும் போது இந்த ஓதுவார்களை மரியாதையோடு படிக்க சொல்லணும். அதையும் நீங்க கவனத்தில் கொள்ளணும் இல்லையா? ஆமா. அப்படி எங்கேயாவது அந்த நமக்கு மழை பொழிகிற வரலையும் தினந்தோறும் அது அந்த சாமி சன்னிதானத்தில் படிக்க சொல்லணும். அப்படி செய்தால் நிச்சயமா மழை பொழியும் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஒண்ணும் 1983 குந்தத்தூர்ல ஒரு சின்ன வீடு வாங்கினேன். சின்ன வீடுன்னா தவறா எண்ணி விடாதீங்க, அளவில் சிறியது. அப்படி வாங்கும் போது அந்த வீட்டுல ஒரு கிணறு இருந்தது. சர்தானி எட்டி பார்த்தேன், தண்ணியே கிடையாது. நான் வாங்கினது ஆவணி மாசத்துலதான் வாங்கினேன். ஆவணி மாசம் நல்லா மழை பொழியக்கூடிய

அந்த வேலைக்காரன் ஒரு மாசத்துக்கு வேலை செய்யணும், தினம் 20 ரூபாய் தண்ணி வாங்கினா என்ன பண்றது அப்படின்னு ஒரு எண்ணத்துல, தண்ணிக்கு அதிகாரி யாரு? நான் பலகாலம் உங்களுக்கு நினைவு ஊட்டியிருக்கேன், தண்ணிக்கு அதிகாரி யாரு? திருவானைக்கா கடவுள். அதுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. மறைகளாயின நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திர திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூம்புனலானை காவுடையாதியை நாளும் இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே அப்படின்னு சொன்ன அந்த காரணத்துக்கிட்ட நின்னு ஒரு ரெண்டு நாள் தான் நான் சொல்லியிருப்பேன். மூணா நாள்ல இருந்து ஒரு மழை பிடிச்சது, ஒரு வாரம் சரியா தீர்த்து எரிஞ்சு விடுத்து, கிணத்துல தண்ணி வந்துடுத்து. அந்த கிணத்து தண்ணியில் தான் நான் அந்த வீடு ரிப்பேர் செய்தேன். இன்னைக்கும் அந்த 1983 இருந்து நீ 2004 11 1 2004 வரையிலையும் அந்த கிணத்துல தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் டெய்லி நான் முதல் பக்கெட்டு அந்த கிணத்துக்குள்ள விடும்போது இந்த தேவாரம் சொல்லாமல் நான் தண்ணி மொள்ளவே மாட்டேன். இது உண்மை, பொய் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இந்த மாதிரி மழை பொழிகிற வரலி நாம் அந்த தேவாரத்தை படிக்க சொன்னால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அதற்கு ஏதாவது யாராவது அதிகாரத்தில் தொடர்புடையவர்கள் அந்த முயற்சியை செய்யுங்க என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய பணிக்கு வர்றேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தன் எழுதின பாட்டே மழையேவா மழையேவான்னு ஒரு பாட்டு எழுதின வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா அது நடைபெறாது. அதுல ஏமாற மாட்டான் கடவுள், இதுல ஏமாறுவான். தேவாரத்தில் ஏமாந்துருவான், அதுல ஏமாற மாட்டான். அவனை ஏமாற்ற முடியாது. உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். இதுக்கு சமய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தான் செய்ய வேண்டிய வேலை. இது நான் செய்ய முடியுமா? நான் சொன்ன ஏறுமா? ஏழை சொல் அம்பலம் ஏறுமா? சமய தலைவர்கள் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை இது. சரி விட்டுறேன், நான் என்ன செய்ய முடியும் இல்லையா என்று சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியில நான் 5ஆம் திருமுறை என்ற ஒரு பகுதியில 12 திருமுறை அல்லவா, திருஞான சம்பந்தர் 3, அடுத்த 3 திருநாவுக்கரசர், அடுத்த 1 சுந்தரர், அடுத்த 1 மாணிக்கவாசகர், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, 10ஆம் திருமுறை திருமூல தேவர், 11 பலபேர் பாடியது, 12 பெரிய புராணம். இது சைவத்திற்கு உரிய நூல். இதனை தினந்தோறும் பூசிக்கவும் வாசிக்கவும் வேண்டும், சைவனுடைய கடமை. இப்ப 5ஆம் திருமுறை என்பது நாவுக்கரசருடைய திருக்குறுந்தகை என்று ஒரு பகுதி, அதுல 1000 சில்லற பாடல்கள் இருக்கிறது. நான் 1000 சில்லற பாடல்களை நான் இங்க பாடி காட்ட முடியுமா? உதாரணமாக சாம்பிளாக எடுத்துக்காட்டாக சில பாடல்களை உங்களுக்கு நான் பாடி காட்டிக்கிட்டு இருக்கேன். 5ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாட்டு, திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடல்ல போட்டான் என்பது பெரிய புராண வரலாறு. சரி, பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் பெருமானுக்கு இந்த வரலாறு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, நாவுக்கரசர் தன்னுடைய சரித்திரங்களை சில இடங்கள்ல தொட்டி காட்டிட்டு போயிருக்கார், பல இடங்கள்ல. இதையெல்லாம் அவர் கூர்ந்து கவனித்திருக்க கூடும் சேக்கிழார் பெருமான், அல்லது அவர் மந்திரியா இருந்த காரணத்தினால பல பேருடைய தொடர்பு இருந்ததுனால அவருக்கு அந்த செய்தி கிடைத்திருக்க கூடும். இதற்கும் மேலாக அம்பலவாணன் தில்லை கூத்தன் அவருக்கு உணர்த்தி இருப்பான். தில்லை கூத்தன் உணர்த்தினான் என்றுதான் திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது. பெரிய புராணத்தை அவர் எழுதி முடிச்சுவிட்டு கடைசியாக பசுபோதமோ பதிபோதமோ என்று சொல்லுவீர்களே இல்லையா, அந்த அந்த ஸ்பீட்ல இருந்து அவர் பாடிவிட்டு கடைசியா பெரிய புராணத்தை படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் தெய்வ சேக்கிழார் பெருமான். யார் எழுதுறது? உமாபதி சிவாச்சாரியார்.
இப்படியும் குத்தன் என்னை

வைத்தானா என்று நினைத்து படித்துக் கொண்டிருந்தார் என்று பெரிய அந்த சேக்கிழார புராணத்தில் வருகிறது. ஆக அவரை கல்லில் கட்டி கடல்ல போட்டான். அப்ப பாடின பதியம் இருக்கிறது, அதுல கல்லினோடு என்னை பூட்டி அமன் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் என்று வருகிறது. ஆனா மற்றொரு இடத்துல அஞ்சாம் திருமுறையில திட்ட வட்டமா சொல்லிவிடுறார் அவர், என்னை கல்லிரோட கட்டிதான் போட்டான், நான் ஆண்டவன் பேரை சொல்லி பிழைத்துக் கொண்டேன் அப்படின்னே சொல்றார் அல்லவா. அவருடைய வாக்கு தான் நமக்கு தேவை. பாட்டை சொல்லட்டுமா? வசனத்தில் சொல்றேன் கேளுங்க. கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க நூக்க போட நெல்லு நீழ்வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நபித்தி உயிந்தேன் அன்றே. பாட்டை மறுபடியும் சொல்லட்டுமா? கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவித்தி உயிந்தேன் என்று என்பது பாட்டு. கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க

பதிய நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீங்க அல்லவா? நமச்சிவாய மந்திரம் அவரே அந்த கல்லுல கட்டி போட்ட போது அந்த கல்லு மிதந்தது. இப்ப என்ன கல்லுல கட்டி போட்டா நான் மிதக்குமா? மிதக்காது. ஏன்? அவரை அந்த பாட்டு தான் என்னட்டே இருக்கே தவிர அந்த உள்ள என்னட்டே இல்ல, அந்த பேரறிவு என்னட்டே இல்ல, அந்த சிவனுடைய திருவருள் எனக்கு அவ்வளவு இல்ல. திருநாவுக்கரசு கட்ட இருந்த திருவருள் எனக்கு இருக்குமா? இருந்தா நான் இப்படி வேட்டி கட்டிட்டு போனா அவரு நானும் ஒரு நாலு முழை துண்டை கட்டிட்டு ஒரு உழவாரத்தை எடுத்துக்கிட்டு தெருவில் போயிருப்பேன். நான் போக தயாரா? இல்லை. அதனால அந்த பாட்டு எனக்கு பலிக்கல, அவ்வளவுதான். அவரை போல நானும் இருப்பேனே ஆனால் உள்ளத்திலேயும் உடலிலேயும் செயலிலேயும் இருப்பேனே ஆனால் கல் இன்னைக்கும் மிதக்கும். அந்த ஐந்தாம் திருமுறையிலே தெள்ள தெளிவாக அவர் சொல்றார். அவர் அந்த பாட்டை நான் உங்களுக்கு நினைவூட்டி விட்டேன். பதியம் பூரா இருக்கிறது. நீலக்குடி திருப்பதியம் உங்க வீட்டில் தேவாரம் இருந்தால் இருந்தால் கேளுங்கள், இல்லையே கேசட்ல பாடி வச்சிருக்கேன், அதையாவது கேளுங்க. அடுத்தது ஒரு பாட்டு, எனக்கு தேவலோக வாழ்க்கை கூட எனக்கு தேவையில்லை, வேண்டாங்கிறார். சிவனடியாருடைய தொடர்பு எனக்கு ஒன்று இருந்தால் அதுவே போரும். இப்படி யாராவது சொல்லுவானா? ஒரு பெரிய பணக்காரன் அல்ல ஒரு பதவியில உள்ளவனுடைய தொடர்பு இருந்தால் நமக்கு நன்மை. தர்மபுரம் சாமிநாதன் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ரெண்டு பாட்டு வேணா கேட்கலாம். இன்னைக்கு பணத்துக்கும் பதவிக்கும் அலைகிற உலகத்துல இந்த ருத்ராட்ச மாலை யாரா நம்புறதுக்கு தயாரா? இல்லை. அதை நமக்கு அவர் நினைவூட்டுறார் சுவாமி.

0: அப்ப தொண்டர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அவர் சிவனுடைய திருவருளை விட தொண்டர்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கிறாங்க. இப்படி ஒரு நீதி அந்த அஞ்சாவது திருமுறையிலேயும் வருகிறது.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவண்ட பகுதி. வழங்குபவர் சிவகுமார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: தெரிந்து அந்த முடிவை அடைதல். இவன் அவன் என தெரிந்திருந்த நச்சுப்படி பண்ணதால சரி அவர் இங்க நம்ம போலவே வந்திருக்கிற அவருக்கு சிவக்க மாட்டார் அப்படின்னு சரி வந்தாரு என்ன பண்ணாரு உங்களுக்கு என்ன பண்ணாரு அதுதான் முக்கியம் அவர் சொல்லுங்க அவர் வந்து இந்த பூமியை காலி தூங்கி நான் சிவந்தி பெருவிருத்தியது மட்டும்தான் அவர் ரொம்ப அற்புதமாகவும் செய்யல என்னை ஆட்கொண்டு அருள் நடந்துட்டார் இது அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பல இடங்கள்ல பல விதமா சொல்லுவேன் இந்த இடத்துல இப்படி சொல்றேன் அவன் எதையும் ஆட்கொண்டு அருளை நடந்துட்டான் இப்ப தாங்க என்ன அருளிடார் வந்த பொழுது இந்த மனிதர் வந்த பொழுது அவரை நான் கண்டதும் கண்டபொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் அவர் என்னை ஆட்கொண்ட விதமும் இதுதான் என்று சொல்லி இந்த ஆறு இந்த ஆறு வரிகளுடைய விளக்கம் தான் திருவாசகத்துல பல இடங்கள் திருவாசகத்துடைய பல இடங்கள்ல விரித்து பேசுவது இந்த வரிகளைத்தான் விரித்து பேசுற அவன் எதை ஆட்கொண்டு அருளிடம் காண்க என்று சொல்லுகிற அந்த இடத்துல எப்படி ஆட்கொண்டார் எப்படி அருளினார் ஆட்கொண்ட விதம் என்ன அருளிய விதம் என்ன என்பதுதான் திருவாசகம் பல இடங்கள் அதாவது மணிவாசக அவருக்கு ஏற்பட்ட சிவானுபவத்தை அவரு ஏபிசிடிக்கு வரிசையை சொல்லல அந்த ஆதரவு சொல்லல பல இடங்கள்ல பல செய்தி சொல்லுகிற நாம அவற்றை எல்லாம் தொகுத்து கருதி செய்திகளை எல்லாம் நாம வந்து குரோலாஜிக்கல் ஆர்டர்ல நாம அப்படியே தொகுத்து சரி சரியும் பின்னால நடந்தது முன்னாடி சொல்லுவார் முன்னாடி நடந்தது பின்னாடி சொல்லுவார் அங்கிருந்த பற்பல இடங்கள்ல சொல்லுவார் என்னென்ன ஒரே இடத்துல தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் எழுந்ததையும் அவர் வந்து ஒரு எபிசோட் மாதிரி சொல்லல தோன்றுகிற செய்திகளை பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பாடல்களை சொல்லுகிற பொழுது பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லுகிறது நாம் அவற்றையெல்லாம் எடுத்து தொகுத்து பார்க்க முடியும் இது ரொம்ப வேடிக்கை பாருங்க இந்த திருநெல்வேலி பகுதியில இப்பதான் சொன்னார் கண்ணால் யாரும் கண்டே என்று சொல்றாரு கொஞ்சம் தாண்டி போற 113வது வரியில கண் முதல் புலனால் காட்சியில் இன்னொரு என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் 113 சொல்ற கண் முதல் புலனால் காட்சியும் என்னங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு கண்ணால் யாரும் கண்டேன் காண்கிறாரு ஓஹோ சரி அப்படியா அப்படின்னு நினைச்சுட்டு அவன் வரும் ஒரு 20-25 உடல் தாண்டா இருக்குல்ல கண் முதல் புலனால் காட்சியும் விண்முதல் பூதம் என்றும் வெளிப்பல வகுக்கும் அப்படின்னா நமக்கு முதல்ல கண்ணால பார்த்தேங்கிறாரு கண்ணுக்கு தெரியாத வந்துறாரு என்ன சமாச்சாரம் அப்படின்றது நாம கொஞ்சம் யோசனையா தான் இருந்திருக்கு இவன் கூட அப்படிதான் ஆரம்பத்துல எங்க இருக்குன்னு எல்லாரும் எதிர்த்தா இருக்கான். மொட்டுக்குள்ள இருக்கிற மனம் எங்க இருக்குன்னு கேட்கறது போல எல்லாரும் ஆரம்பத்துல சிவம் எங்க சிவம் எங்க இருக்குதான் இருக்கும். ஆனால் முட்டானது பக்குவம் பெற்று மலர்கிற பொழுது அதிலே உண்மையை தோன்றாத அந்த மனமானது பின்னே எப்படி கவலை ஆரம்பிக்கிறதோ அது போல ஆன்மாவானது முட்டாக இருந்து பக்குவம் பெற்று மலர் ஆரம்பிக்கிற பொழுது உன்னை எங்கே இருந்தது என்று கேள்விப்பட்ட அந்த சிவமானது இப்பொழுது சிவமனமாக கவனித்து வெளியே தோன்றது. அவ்வளவுதானே, அது அங்கதான் இருந்தது, அது புறத்தே இருந்து வந்த அகத்தே தான் இருந்தது. அதனாலதான் சொல்ற பூமியின் மனம் போல பூமியின் நாற்றம் போல. சரி, இந்த பின்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோட கண்முதல் புலனால் காட்சியில் உள்ளவன் பின்முதல் பூதம் வெளிப்பட வகுப்பமாக செய்தி சொல்ற ஐயா, மண்ணில் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கின்றன. பஞ்ச பூதங்களும் இப்ப இருக்கிற நிலையில அதனுடைய துவக்க நிலையில இல்லை. அவைகள் நம்முடைய சூக்கமத்திலிருந்து தூலமாக வந்தது. பூசம் என்றாலே விரிதல் தான் அர்த்தம், உதாரணம் சொன்னாங்க, அது விரிந்து வந்தது அர்த்தம். அப்ப சூட்சமமாக இருந்த பஞ்சபூதங்கள் தூலமாக விரிகிறது, நமக்கு அதை பூதமாக தெரிந்தது. சூக்கும நிலையில என்ன அது பார்க்கவே பின்முதல் வெளிப்பட வகுத்தோம், அது வெளிவருமாறு செய்தோம் என்று சொல்லுகிற இந்த ஐந்தும் தன்மாத்திரைகளாக இருந்தன. ஓசை என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் என்கிற பூதம், ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரையிலிருந்து தொடு உணர்வு என்கின்ற அந்த தொடு உணர்வு என்கின்ற அந்த ஸ்பரிசம் என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து வெளிவந்ததுதான் காற்று என்கிற பூதம். ஒளி என்கிற தன்மாத்திரையிலிருந்து தோன்றிய பூதம் தான் தீ என்கிற பூதம். வாசனை என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரையிலிருந்து தோன்றிய அந்த பூதம் தான் எது நீர், எது நிலம். ஆனால் சுவை என்கிற தன்மாத்திரையிலிருந்து வந்ததுதான் நீர். இன்னையே சொன்ன நிகழ்ந்த நீரில் இன் சுவை படைத்தோம். நீரில்தான் சுவை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மாத்திரையிலிருந்து விரும்பி வருகிறதா. நீரை அடிப்படையாக கொண்டுதான் சுவை தெரியும். முழுவதுமாக காய்ந்து போன நாக்கில எந்த சுவை தெரியாது. முழுவதுமாக காய்ந்து போன நாக்கில எந்த சுவை தெரியாது. நீரை அடிப்படையாக கொண்டுதான் சுவை தெரியும், மண்ணை அடிப்படையாக கொண்டுதான் நாற்றம் தெரியும். வாசனை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மாத்திரையிலிருந்து வந்ததுதான் நிலம் என்று சொல்லக்கூடிய, பூமி என்று சொல்லக்கூடிய, மண் என்று சொல்லக்கூடிய தத்துவம். எனவே மண் வாசனையிலிருந்து வந்தது என்பதைத்தான் மண் வாசனை என்று சொன்னார்கள். மண் வாசனை நாம என்ன சொல்லுவோம், மண்ணை எடுத்து மூந்து பார்க்கலாம் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. வாசனை என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரையிலிருந்து ஒவ்வொரு நிலத்தில இருந்தும் நான் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். திருநெல்வேலி அன்பா இங்க கூட பண்றான் திருநெல்வேலி அன்பா. ஆனா திருநெல்வேலியே பண்ற அன்பாவுக்கு தான் டேஸ்ட் உண்மையிலே அறிவு எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்ன தெரியுங்களா, தெரியும், தாமிரபரணி தண்ணி. தாமிரபரணி நீரிலே இருக்கக்கூடிய அந்த கலப்புனால அதுக்கு அந்த சுவை நீரின் அடிப்படையில் தான் சுவை. அதே போல மதுரை மண்ணில் விளங்க மல்லிகை பூக்கு தண்ணி வாசம். மதுரை மல்லிகை எல்லாத்துலயும் மல்லிகைப்பூ இருக்கு, மதுரை மல்லிகைப்பூ ஏன் சொல்றோம், வாசனை அந்த நிலத்துக்கே இருக்கக்கூடிய வாசனை. சொன்ன விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோம். இந்த விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோம் என்று சொல்லுகிறவன் ஐயா தன்மாத்திரையை நீ காண முடிகிறதா, காண முடியாது, அது சூட்சம். சுவையை காண முடியாது, உணரத்தான் முடியும். வாசனையை காண முடியாது, உணரத்தான் முடியும். காலம் என்று சொல்லக்கூடிய காட்சி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உணர முடியாது. அது உணர்வுபூர்வமாக ஒரு காட்சியாக பார்க்கிறது கொண்டுதான் தெரியும். அதோட நுட்பத்தை நான் சொல்லுறேன். இப்ப உதாரணமாக சொல்லுறேன், இப்ப ஒரு பொருளை காணுகிற பொழுது அந்த பொருளில் இருந்து வருகின்ற ஒளி என்னுடைய கண்ணை அடைகிற பொழுது, ஒளி என்னுடைய கண்ணை அடைகிற பொழுது நான் காட்சியை பார்க்கிறேன். இங்க இருந்து ஒரு பொருள் வருது, ஒளி வருது, இது நடுவில் இன்டர்செப்ட் பண்ணாங்கன்னு வச்சுருவேன், எனக்கு காட்சி நிறுவோம் நமக்கு தெரியும்.
3: அவனர்களாலே அவனுக்கான
2: அப்ப இந்த கண்ணு இப்ப இருக்கிற ஸ்டேட்ல இந்த கண்ணு காண முடியாது. இதை காணுமாறு செய்கிறவனும் அவன் தான். காட்டுதல் மட்டுமல்ல காணுமாறும் செய்வான். அப்பதான் காட்சி பொதுவாக நிகழலாம், காணுமாறு செய்தல் சிறப்பாக நிகழும். இறைவன் இந்த மன்றத்துல வந்து திடீர்னு காட்சி கொடுக்குறாங்க, அது பொதுவாக நிகழும். ஆனால் அதை காணுமாறு செய்கிற பொழுது சிறப்பாக செய்வான். குழந்தை அழுத பொழுது அம்மையை அழைத்து வந்து அமுது ஊட்டு என்று சொன்ன பொழுது அந்த அமுதத்தை ஊட்டுகிறார். தாயார் உன் அடிசிங்கரை ஊட்டுகிறார். இந்த குழந்தையை யார் கொடுக்க உண்டாய் என்று கோபிக்கிறார் சோபாதேவியர். ஒரு கோலை எடுத்து ஓச்சுகிறார். எப்படி நீ சாப்பிடலாம் அப்படின்னு யார் உனக்கு இந்த பாலை கொடுத்துருங்கிற உடனே சொல்லுகிற தோருடைய சிறிய விடை ஏறி ஒரு சூழல் மதி சூடி ரொம்ப ஃபைன் டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன். நான் கண்ட காட்சி அப்படியே சொல்லுங்க. தோருடைய சிறிய விடை ஏறி ஒரு சூழல் மதி சூடி நான் இன்னமே அடிக்கடியே சொல்லுவேன். இந்த விடை ஏறி மதி சூடி இவர்கள் எச்சம் இல்லை. ஏறி வந்தார் இறங்கி நின்றார் என்பது போல விலை எச்சம் இல்லை. அவர்களெல்லாம் நவுன் விடை ஏறி விடையிலே ஏறியவன் அவன் விடையேறி விடையேறி மதிசூடி அவன் பேரு அவன் பேரு மதிசூடி பெரிய சூடிய மதிசூடி அவன் பேரு விடையேறி அப்படிதான் சொல்ற தோளுடைய செஞ்சன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி மதிசூடி அந்த கமாலாம் வரப்பாரு அவன் பேரு மதிசூடி அவன் பேரு விடையேறி அவன் பேர் இன்னொரு பேர் காடுடைய சுடரை பொடி பூசி பேர் பூசி அவர் ஏனுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த பீடுடைய பிரமாபுரம் நேரிய பெருமான் ரொம்ப தெளிவா சொல்லுகிற எங்கிருந்தும் அல்ல ஏதோ இந்த பிரமாபுரத்துக்குள்ள இருக்கிற தர்மபுரத்துக்குள்ள அவன் தான் ஏனுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் நேரிய பெருமான் இவன் என்றேங்கிறார். அவன் என்ற கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போயிட்டாரு அர்த்தம். இவன் என்று ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி அர்த்தம். இவன் என்று இவன் தானே அப்படிங்கிற இவன் தானேங்கிற அப்ப இவன் தானே தான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். சிவபாதேந்தருக்கு தெரியலையே தெரியல அவரு அவருக்கு சுத்தி இருக்க ஆரம்பிச்சது. காட்சி பொதுவாக நிகழ்கிறது ஆனால் காணுகிறவரு ஞானசமுத்திரர் மட்டும்தான். இதை யாரும் பார்க்கலையே. அப்ப காட்சி என்பது காட்டும் அருள் காட்டும் உபகாரம் காணுதல் என்பது காணும் உபகாரம். அது ஞானசம்பந்தருக்கு மட்டும் பண்ணால் மிக ஒரு பண்ணல. அதுபோல அந்த திருப்பெருந்துறையில வந்த கண்ணால் யாரும் கண்டேன் காண்க காரணம் என்னன்னா அவர் காட்டு உபகாரத்தை மட்டும் பண்ணல காணும் உபகாரத்தையும் பண்ண காணும் உபகாரம் பண்ணல. கண்ணா கண் முதல் புலனால் காட்சியும் அவர் கண் முதல் புலனால் காட்சியும் தெரியும்னு சொன்ன அவர் காணும் உபகாரத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். இன்றைக்கு எழு வந்து அருள் இன்னைக்கு எனக்கு எழு வந்து அருள் அது ஒன்பொருள் எப்படி அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன்பொருள் முதல் வெளியில அடுத்த ஒரு பருவம் இன்றைக்கு அருள் இன்றைக்கு எழு வந்து அருள் அதுக்கு முன்னாடி வந்து சொன்னார் இந்தனுக்கு எழி வந்து அருளினன் போற்றி திரும்ப அழிதரும் வாக்கை செய்தனன் போற்றி முன்னால ஒரு சொன்னார் அழிதரும் வாக்கை ஒழிய செய்த இன்னால சொல்லுகிறார் அழிதரும் வாக்கை செய்தனன் போற்றி மேல சொன்னது அழிதரும் வாக்கை சில சொல்றது அழித்தரும் வாக்கை இந்த காலம் கொஞ்சம் ஜாகிரதையா பார்க்கணும் தமிழ் காலம் ஆகிடும் அழி அழி அழின்னு போட்டா அர்த்தம் வேற அழின்னு போட்டா அர்த்தம் வேற இல்லைங்களா ரொம்ப கவனமா போடலைன்னா தப்பா போடும் மேல அழிதான் போடணும் கீழே அழிதான் போடணும். அப்ப ஒரு ஆக்கையை அழித்து ஒரு ஆக்கையை அருள் இருக்கான். அதனாலதான் இந்த கண் முதல் புலனால் காட்சியில் எல்லோரும் கண்ணால் யாரும் கண்டேன் காண்கிறது, கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோங்கிறது அழிதல் ஆக்கை. கண்ணால் யாரும் கண்டேன் காண்க அது அழிதரும் ஆக்கை. இன்னும் அழிதரும் ஆக்கை அழிந்து போவதற்கே ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டு இருக்கக்கூடிய உடல், ஒவ்வொரு நாளும் அது டுவர்ட்ஸ் டெட்டரியரேஷன், டுவர்ட்ஸ் டெஸ்ட்ரக்ஷன், அது போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பு அதுதானே போயிட்டு இருக்கு. என்னோ சார் போன வாரம் தான் நல்லா தான் இருந்துச்சு, இந்த ஆரம்பத்தில் உடம்பு என்ன சொல்லி சொன்ன தெரியல, மாறியாவா ஒரே மாதிரியா இருக்கு உடம்பு, என்னவோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. அதனால எனக்கு சாப்பாடு நிறுத்த முடியல, அது ஏற்புகமாறு. இப்படி அழிதரும் ஆட்கையாக இருக்கு. ஆசைகளுக்காகவே இந்த உடம்பை அழிக்கின்ற தன்மையிலே போய் கொண்டிருந்தோம். புலன்களுக்காக, புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக, புலன்களை அதனுடைய இச்சையை தீர்ப்பதற்காக, அதை ஆற்ற வேண்டும் என்பதற்காக, அது அமைதிப்பட வேண்டும் என்பதற்காக, அது கேட்கறதெல்லாம் கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒன்னும் கண்ட பாருங்க, அதுவும் திருப்தியா இருக்க மாதிரி தெரியும். சரி அங்க நிறைய கொடுத்துட்டா போது அப்படின்னு என்னைக்காவது சொல்லுதா, அது நேற்று இன்னைக்கு அப்படிங்குது கூடு அப்படிங்குது இல்லைங்களா. எல்லாம் அழகா சொல்ல அழிதரும் ஆக்கை ஒழிய செய்துங்க. உடம்பை வந்து இந்த மாதிரியான ஒரு தேகத்தை மாத்தி விட்டார் சுவாமி, அதை மாத்திட்டார். இப்ப என்ன கொடுத்தார், அழிதரும் ஆக்கை. அழித கருணை அன்பு இரக்கம். இந்த உடம்பு ஆசைகளுக்கே வயப்பட்டு கிடந்த உடம்பை இப்பொழுது அன்புக்காக வயப்பட்டு கிடக்கிற உடம்பாக மாற்றிவிட்டார். இன்று எப்பொழுது பார்த்தாலும் எப்ப மதியம் வரும், எப்ப மாலை வரும், எப்ப இரவு வரும், ஏன் அந்தந்த நேரத்துக்குரிய உணவை கொடுத்தாருன்னு என்பதற்காக காலத்தை பார்த்து கொண்டேன். இப்பவோ அப்படி அல்ல, எப்பொழுது காலை வரும், எப்பொழுது மதியம் வரும், ஏன் காலை வந்தா காலை பூஜைகள் பார்க்கலாம், மதியம் வந்தா உச்சிக்கால பூஜைகள் பார்க்கலாம், மாலை வந்தா மாலை சாயல சூஜியை பார்க்கலாம், இரவு வந்தா அத்தஜால பூஜையை பார்க்கலாம் என்று ஒவ்வொரு காலமும் இறைவனை காண வேண்டும், அவனை நினைய வேண்டும், அவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் பெருக பெருக அன்பு மிக மிக இந்த ஆக்கை என்ன ஆகிட்டா, அழிவரும் ஆக்கை ஆகிவிட்டது. இந்த அழிவரும் ஆக்கையா ஆன காரணத்தினாலே தான் கல்விமயமாகவும் இரக்கமயமாகவும் அன்புமயமாகவும் இந்த தேகம் ஆன உடனே. இதனாலே கண்ணால் யாரும் கண்டே காண்க, அப்ப அழிதரும் ஆக்கையில் இருக்கிற கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோர் அழிதரும் ஆக்கை. இந்த அழிதரும் ஆக்கை அழித என்ன சொன்ன, நமக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்மால் டெஸ்ட் என்ன இருக்குன்னா, இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது சிம்டம். என்ன சிம்டம் அப்படின்னா, நமக்கு இறைவன் கருணை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, இறைவனுடைய அன்பு நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்டம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு சிம்டம் சொல்லுறாங்க சார், திடீர்னு If you lose weight, lots of weight, திடீர்னு இருக்கா சுகர் செக் பண்ணுங்க, கோபம் இருக்கா, எழுதி எழுதி விழுவீங்களா, கோ செக்அப் ப்ரெஷர், திடீர்னு ஹை பர்ஸ்பிரேஷன் இருக்கா, உடல் உடம்பு வேர்க்கிறதா, ரொம்ப ரொம்ப வேர்க்குதா, ஹார்ட் பீட் செக் பண்ணுங்க. இதை சொல்றதுல ஒரு சிம்டம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சிம்டமும் ஒவ்வொரு இதுக்கு இருக்கு. இந்த வியாதிக்கு மட்டும்தான் சிம்டம் ரொம்ப நல்லது வராது, நல்லது வராது. இறைவனுடைய அருளை பெற ஆரம்பிச்சிருக்கிறோம், வர ஆரம்பிச்சிருக்கா, என்ன சிந்தோம், எல்லாரும் மேலையும் அன்பு இறக்கம் நமக்கு நம்ம வர ஆரம்பிச்சா, அப்படின்னா சிவனுடைய அருள் வர ஆரம்பிச்சிருந்தா. ஓ யார பார்த்தாலும் அன்பு, யார பார்த்தாலும் அருள் இறக்கம், அப்பதான் வர ஆரம்பிச்சிருந்தா, அதனாலதான் அந்த அன்பு இறக்கம். இன்னும் எப்ப பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும், இப்ப அன்பா இருக்கு சொல்லுவோம், இறக்கப்படும். அது சொல்லுகிற அழிதரும் வாக்கு தேகத்தை மாற்றுவது நிறையா, அதனாலதான் இதுக்கு மகுடம் வைத்தால் போல கடைசியில் இந்த திருவண்ண பகுதியை நிறைவு செய்கிறார்.
3: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கதிமின் விரைவில் ஏதை இந்தி அமைத்தகிரி ஆகும் தூண்புது என முடிந்தார். அதுவும் முனைவர் முடிந்தவுள்ள கேட்டதுண்டது அடியனுக்கு இதுவும் அரிதன். இந்த ஆள் கேட்டாலும் கூட இந்த ஆள் தான் ரொம்ப புரியும். கேட்டாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த ஆள் அவ்வளவு திட்டாரு பதில் சொல்றார். எம்பெருமான் அமுது செய்யப்பெறில் என்று தாங்கள் அமுது செய்தா போதும். தாங்கள் சொல்வதெல்லாம் ஒண்ணு கூட எனக்கு பெருசு இல்லை. கதிமின் விரைவில் அவர் இசையப்பெற்று அப்படியே நீ தயார் பண்ணி சாப்பிட்றேன்னு கழிப்பார் மகிழ்ச்சியோடு காதலோடு மதுமின் கமல மலர்பாதம் பணிந்து மனைவி வந்தன் என்றார். வீட்டுக்கு வந்தார். திருவன்காட்டம்மை முன்பு வந்து வணங்கினார். ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தார். மலர்ந்த முகத்தை பார்த்தா கணவன் முகத்தை நோக்கி ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்களே சாமி வரேன் தார சாப்பிட அப்படின்னு கேட்டார். வள்ளலாறு மனையாரை வந்த மாதவர் தான் உள்ளமைகளை அமுது செய்ய சென்றார். குடிக்கோர் சிறுவனமாய் கொள்ளும் பராயம் ஐந்துடனாய் உருக்கில் குறைபாடின்றி தாய் பிள்ளை குடிக்க ஒன்று கிதா அறிந்து சமைக்க தெரிந்தார். நூறு வாரம் சொல்லிட்டார். இந்த மாதிரிலாம் பண்ணா சாப்பிடுன்னு சாமி சொன்னார். அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார். பெரிய பைரவ தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுது அமைப்போம். அவர் சாப்பிட்ற மாதிரியே அமுது அமைச்சிருவோம். அந்த பைரவ சன்னியாசிகள் அந்த மாதிரி உண்பாடலாம். இந்த காட்சியெல்லாம் காட்டுறான்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க. அது நம்ம சைவத்துக்கு ரொம்ப புறம்பு. சிவபக்தியுடைய பைரவ தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு உரிய வகையால் அமுதமைப்போம். ஒருவனாகி ஒரு குடிக்கு வறுமச் சிறுவன் தனை பெருமாறு எவ்வாறு என்று அவர் சொன்னபடியே செய்வோம். ஆனால் அப்படி ஒரு குடிக்கு ஒருவனாக இருக்கிறது என்று இருப்பாரு யாரு கொடுப்பாக எப்படி நாம செய்யறது அப்படின்னா மனைவியாரதம் முக நோக்கி மற்ற தரத்து மயந்தரதமை நினைவு நிரம்ப நிதி உடுத்தால் தருவார் உலரோ பணம் யார் கொடுத்தாலும் கொடுப்பானா சும்மா விடுவானா கேட்டா நேர் நின்று தனையன் தன்னை தந்தைதாய் அறிவார் இல்லை தாளாவி என இங்கு நீ பயந்தான் தன்னை அடைப்போம் யானார். அதனாலே நான் உய்ய முடியாது நீ பெற்ற மகனை அடைப்போம் என்று கணவர் ஊர்களும் அதனுக்கு இசைந்து எம்பிரான் கொண்டு இன்று தாளாமுத அமுது செய்ய பெற்று இங்கு அவர்ந்த மறந்த முக நன்று காண்பதென நயந்து தம்மை நம்மை காக்க வருமணியில் சென்று பள்ளியினில் கொண்டு வாரு என்றார். அதனால சாப்பிட்டுட்டு அந்த சாமியார் சந்தோஷமா இருக்கிற முகத்தை நம்ம பார்க்கணும். அதுக்காக பையனை பள்ளியில் இருக்கணும்னு கூட்டிட்டு காதல் மனையார் தாங்க போல கணவனாரும் காதலனை ஏதாகல பெற்ற பேர் எல்லாம் எழுதினார் போல நாதன் தமக்கந்த அமுதார்த்தன் அரும் என்பதனை முடிப்பதிலும் ஓத அணைந்த பள்ளியினை உடன் கொண்டு எய்த கடிதாக என்றார். அப்படி புத்திரனை கூட்டி வந்தார்கள். கூட்டி வந்து அவனை ஸ்நானம் பண்ண வச்சு எல்லா வகையான ஒரு முறையும் அதை எப்படி எப்படி செய்ய போகணுமோ அந்த மாதிரி செய்து விட்டார். எப்படி எப்படி எல்லாம் செய்ய போகணுமோ அதையெல்லாம் செய்து விட்டார்தான் சொல்ல வேண்டியதில்லை. இருவர் மனமும் வேறு வகை எய்தி அறியவனை செய்தார். ரெண்டு பேருக்கு மனுஷன் நுட்க மகிழ்ச்சியோடு செய்தார்களாம். அறுத்த தலையின் இறைச்சி திருவமுதுக்கு ஆகாது என கழித்து தலை இறைச்சி திருவமுதுக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மறைத்து நீக்க சந்தனத்தார் கையில் கொடுத்து அவ கையில கொடுத்தாங்க. மற்ற உறுப்பு இறைச்சி எல்லாம் குத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்துட்டு கறிக்க வேண்டும் பரகாயம் அரைத்து கூட்டி பிடித்தார். மற்றவீரி பூங்கொழல் மடவார் அடுப்பில் ஏற்றி மனமிருந்து அட்டகரியின் பதம் அறிந்தங்கு இழுச்சி வேறோர் அருங்கலத்து பட்ட நரையால் தாளித்து பலரும் மற்றும் கறி சமைத்து சட்ட விரைந்து போனகமும் சமைத்து கணவர் தமக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு சொன்ன உடையநாதர் அமுசை உரைத்தபடியே அமைத்தவர் அமைத்து அமைத்தவதற்கு அமைத்தவருக்கு கடையும் அடைய என்ப முன்னையிலும் ஆர்வம் புரிய தெளிவுற விடையில் வருவார் தொண்டர்தான் விரைந்து சென்று மின்மலையும் புடைவண்டரையும் ஆட்சி என்று இருந்த புனிதர் முன் சென்றார். அண்ணல் திருமுன்பு அணங்கரஞ்சி அன்பர் முடிவார் அடியன்பால் நன்னி நீர் இங்கு அபது செய்ய வேண்டும் என்று நான் பதிவு பண்ணினேனாய் பகித்தருளை தாழ்த்ததினும் பணி சமைத்தேன் எண்ணம் வாய்ப்பு எழுந்தருள வேண்டும் என்று அங்கு எடுத்துரைத்தார். இறையும் தாளாது எழுந்தருளி அமுது செய்யும் என்று அறிஞ்சார். சாமியாரே கொஞ்சம் சாக்கார தாமதாயிற்று சாமி, அதனால் சீக்கிரமா நீங்க எழுந்தருள வேணும், பொறுத்து கொள்ள வேணும் என்றெல்லாம் சொல்லி அரசு கொண்டார். கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணு முதலில் காட்டாத நிறையும் பெருமை சிறு தொண்டர் போதும் என்ன, நிதி இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று வந்தார் போல கொண்டு மனைவி இருந்தார். தருத்தரன் புதைகளை பெற்றது போல குடி இருந்தார் சாமியார். அவ்வளவு நல்ல சாமியார். வந்து பூந்து திருமணையில் மனைவி ஆறாம் மாதவரை முழுத எதிர் சென்று அடி வணங்கி முழுக அழகு செய்தவன் முழுக அடகு செய்தவனை எல்லாம் வந்து கோலமிட்டு மாபலை ஊக்கி தூபதீபங்களை வைத்து அப்படி மனை அலங்கரித்து சந்த மலர் மாலையில் முத்தியந்தாமன் ஆற்றி தவிசெடுத்த கந்த மலர் ஆசனம் காட்டி கமல் நீர் கரகம் எடுத்து சேர்ந்த தூய நீரால் திருத்தொண்டர் சூரியாரன் கடல் விளக்கி பாதபூஷன் ஆய புனித புனல் தங்கள் தலைமையில் ஆற தெளித்து இன்பமேய இல்லை எம்மருந்து வீசி அந்த திருவடியை விளக்கிய தீர்த்தத்தை தலையில் தெளித்து உள்ளும் பொறித்து வீடெல்லாம் தெளித்து மென்மலர் சந்தம் ஏயும் பூவதீபங்கள் முதல் பூசணம் செய்து அஞ்சுவார். பனிவண்டிங்கள் சடை விரித்த பயில் பூங்குஞ்சு பயிரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும் படி பொறுத்தின் வனிதையாரும் கணவரு முன் வணங்கி கேட்ப இலை இப்படி சமையல் எப்படி நாங்கள் படைக்கிறது இலையில என்ன அதுல ஏதாவது கோளாறு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நீங்க சாப்பிடுவீங்கிறத கேட்டா எல்லாம் ஒன்னா போடுங்கன்னார். பிரியாணி எல்லாமே ஒன்னா போடுங்கன்னார். வனிதையாரும் கணவரும் வணங்கிய பார்த்தவா இனிய அன்னமுடன் கறிகள் எல்லாம் ஒக்க படைக்க என பரிசு வழங்க பரிகளம் திருத்தி பாவாடையில் ஏற்றி இலை சிறிய வண்ணம் செஞ்சாலி செழும்போனகமும் கரியமுதும் வரிசையின் முன் படைத்திருத்து மண்ணும் பரிகளக்காரனை விரிவின் துயிலும் திசை வைக்க விமலர் வார்த்தம் சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு ஆசனம் அதுல துயிலு அதுல இலை அதுல அது மேல அப்படி பார்த்து சொன்ன முறையில் படுத்தவது தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையர் கரியாக்கி மான அமைத்தீரே என்ன நான் சொன்ன மாதிரி அந்த பசுவை கொண்டு அதனுடைய உறுப்புகள் எல்லாமே ஒன்றும் குறைபாடு இல்லாம எல்லாம் சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். அண்ணன் மனையார் தலை இறைச்சி அபது தாராது என கழித்தோ என்ன அதுவும் கூட நான் முன்பதென்றால் இந்த தலை இறைச்சியே சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நான் சாப்பிடுவனே சொன்னவர் இடது இருப்பாரோ இடது இருப்பார் திருத்தொண்டருக்கு மனம் கலங்கி போச்சு இவ்வளவு தயார் உன்னிப்பு அதுல கட்டு போச்சு அப்படின்னு கலங்கினாரு. மனையாருடன் திகைத்தாயார அவளுக்கும் தெரியாது திருவன் காட்டு நம்பிக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது. சந்தனத்தார் இருந்தாது யாரா அந்த தலையிறக்கி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைச்சேன் கரியமுது என்று எடுத்து கொடுக்க முகவலந்தார். ஒருவேளை வந்த சேர்ந்தார் அதையும் கேட்டாருன்னா அதனால அதையும் தயார் பண்ணிக்கலாம் அவனு வச்சிருக்கேன் அப்படின்னு இதை விட கட்டிக்காய் வாங்கி மகிழ்ந்து படைத்ததற்கு எல்லாம் படைத்தாச்சு. வணங்கன் திருத்தொண்டரை நோக்கி இங்கு நமக்கு தனி உண்ண உண்ணாது நான் தனியா சாப்பிடறோட அடியாரோட தான் கலந்து சாப்பிடுவேன். அடியார் பார்ந்து நின்றார் தமை புணர்வு பக்கத்துல அடியார் எல்லாம் அழைச்சிட்டு வாங்கணும் காலையிலிருந்து தேடி இந்த சாமியார் பிடிச்சது படம் பெரிய வம்பான சாமியாரு ஒரு சாமியா கிடைச்சாரு இன்னும் எங்கையா போய் அடியார் சேர்ந்தது அப்படின்னாரு. சாப்பிடும் போது சாட்சி இருக்கணும் பாரு அருணகிரினாரு சாப்பிடும் போது சாட்சி இருக்கணும் சாட்சி இருக்கணும்னா ஒருத்தரை வச்சு சாப்பிடணும் அடியார் அப்படியே எல்லாத்தையும் கிடைக்குதா ஏங்கி கேட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ என நினைவார். இப்ப அமுது செய்யறதுக்கு இப்படி ஒரு இடையூறு வந்துருச்சா நினைச்சாரு. அகத்தின் புறத்து போய் அருளாளன் காணார் அழிந்தன் என்று முகத்தில் வாட்ட மிகப்பெருக பணிந்து முதல்வர்கள் வெளியில சொன்னதுக்காக போய் பார்த்தாரு கிடைக்க மாட்டாருன்னு தெரியும் காலம் தான் இல்ல அந்த பக்கமே வழியா ஒருத்தர் கூட வராம கட்டு பண்ணிட்டாரு கூட வராங்கிறான்னு எல்லாத்தையும் போன் பேசி நிறுத்திட்டாரு. இகத்தும் பரத்து இனியாரை காணின் இகத்தும் பரத்து இனியாரை ஆகையால இகத்தும் பரத்தும் ஆகையால இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தருபவர்களாயின் சென்று அடியவர்களை காணும் யானும் திருநேறு சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன் என்று தாண்டு அடியாரு சொல்லிக்கல அடியார் திருநீர் மூத்தரத பார்த்து நானும் கூறியிருக்கிறேன் ஜாமின்னாரு. அப்படியெல்லாம் சொல்லு அமைக்கவும் தெரியாது சாதாரணப்பா. அப்படி அந்த திருத்தொண்ட நாயனரை போல இந்த மாதிரி எல்லாம் படிஞ்சு இவ்வளவு எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னாரு. அடியாரும் பூஜைகளை பார்த்து நானும் பூஜிக்கிறேன். அப்ப சொல்லுவாரு ஞானிகள் கும்பிட்றத கண்டு நானும் கும்பிட்றேன். அப்போ ஞானத்தால் குழுவார்கள் துளக்கண்டு ஞானத்தால் இதை நானும் அப்படின்னாரு. ஓ பரவாயில்லையே, உண்மை போல நீரிட்டார் உலரோ உண்பீர் நீர். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப உண்மை போல திருநெல்வேலி இல்லை சார் சாப்பிடுவோம் சந்தோஷம். செம்மை கற்பில் திருவன்காட்டம்மை தம்மை கலந்திருத்தி வெம்மை இறக்கி சோறுகளில் மீட்டும் படையும் என படைத்தார். அந்த திருத்தொண்ட நாயனாரை அடியாருக்கும் படையில் தம்மை ஊட்ட வேண்டி மணி 3 மணிக்கு மேலாய் தம்மை ஊட்ட வேண்டி, யாரை ஊட்ட வேண்டி, சாமியாரை ஊட்டுவதற்காக இவர் என்ன பண்ணாரு, சாதத்தில் கை வச்சார். யாரு திருத்தொண்டர் கையை வச்சு அப்படி பாவனை இப்படி வச்சா அவரும் பசைவாரு சாப்பிடுவாரு. ஊட்ட வேண்டி உண்ண போதும் தடுப்பது. 6 திங்கள் பொழிந்து உண்போம், நான் 6 மாசத்துக்கு ஒரு திங்களை சாப்பிடறேன், நீ தினந்தோறும் சாப்பிடறாங்க என்ன உனக்கு அதுக்குள்ள அப்படி பசிந்து. நல்ல கட்டியான சாமி உண்ணும் அடவும் சரியாது சோறு 4 உண்பீனும் 9 தம்முடன் துய்ப்ப நம்முடன் துய்ப்ப மாறின் மகவு பெற்றீரியல் மைந்தந்தன்னே அடையும் என இதெல்லாம் இவ்வளவு ஒன்பு பண்ணலாமா வைக்கலாம். அதனாலே புத்தன் பெற்றிருந்தா அவனை அலையுங்கள். ஈரும் முதலும் இல்லாதார்க்கு முதலும் முடிவும் இல்லாதவனாகிய சுவாமிக்கு இப்போது உதவான் அவன், இப்போது உதவான், இப்போது உதவான பிறகு உதவுவான் என்பது இப்போது உதவான். எப்போது உதவ மாட்டானா உதவ மாட்டான், இப்போது உதவான் அப்படின்னா அடுத்தாப்புல உதவுவான் என்பது. நாம் இங்கு உண்பது அவன் வந்தார், அவன் வந்தாத்தான் நான் உண்பேன். நாடி அழையும் என நம்பர் தாமங்கருளி செயற் தெரியார். அவனை அழையினார், சொல்றபடியெல்லாம் ஆடினார், சொல்றபடியெல்லாம் தலைவர் அமுது செய்தருள யாமென்று என் செய்தால் அது எப்படியாவது இவரை சாப்பிட வச்சுக்கணும்னு அவர் படாத எப்படியாவது அவர் சொல்ல முடியலாம் கேட்டு சாப்பிட வச்சுக்கணும். இப்ப புத்திரனை அடையினாரு, போய் அழைப்போம்னு அழைச்சார். வெண்பார் விரைவுற்றெழுந்தருளால் பூமென் குழலார் தம்மோடும் புறம் போய் அழைக்க பூண்டு. மனைவியோடு 2 பேரும் சேர்ந்து வெளியிலே சென்று திருவன்காட்டு நங்கையும் திருத்தொண்டரை வெளியிலே வந்து புத்திரன் அழைக்கிறார்.

வாய் ஏழைத்தாரும் தலைவர் வழி தலை நிற்பாராய் தாம் அழைப்பார் அழைத்தார் சிதாளா வாங்கார் சிதாளா எதுக்கு தெரியுமா செய்யமணியே சிராளா வராய் சிவனார் அடியார் அம்மியும் வகையால் உடனும் அழைக்கின்றார் என்று ஓலம் நாம் உய்வதற்காக சாமி சாப்பிடுவதற்காக சாமி சாப்பிட்டால் நாம் உய்வம் படைப்போம் அதுக்காக அழைக்கிறார்ப்பா ஓடி வாப்பா பரமரருளால் பள்ளியினின்று ஓடி வருவார்.

தலையின் தடி முதல்வன் தன்னை எடுத்து தடி. அந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் சொல்லி முடியுமா, நினைக்க முடியுமா, நெஞ்சு பத்துமா நினைக்க. பள்ளியிலிருந்து வருபவரை போல ஓடி வந்தான் புத்திரன், வந்து விட்டான், தூக்கினான், தழுவினான், கொண்டு வந்தார். சாமி சாப்பிடுவாருங்கிற புத்திரன் வந்துட்டாங்கிற மகிழ்ச்சி கூட இல்லை, சாமி சாப்பிட்டுவா. சாமி கரமும் அடைத்து கணவனார் கையில் கொடுப்ப கனி கூர்ந்தார் புறமும் தரித்தார் திருத்தொண்டும் முடிவார். திருவன் காட்டினங்க புத்திரன் எடுத்தா கணவன் கையில கொடுத்தா வாங்கினாரு, சாமி சாப்பிடுவார்னு ரொம்ப சொல்லிட்டு உள்ள போவார். மனைக்கு வந்த மகனை கடிதில் கொண்டு அமுது செய்தி பார்த்தால் முந்தாவே அப்பயிர வரா முதல்வர் அங்கன் மறைந்த உள சிந்தை கலங்கி உள்ளே போனார். பயிரவர் சாமியக்கார் மறைந்த புதல்வன் வந்து விட்டான், இருந்த சாமியக்கார் மறைந்த புதல்வன் வந்து விட்டான், வெளியில இருந்த சாமியக்கான்

0: இந்த இறைச்சி கறி அழுதும் களத்தில் காணால் எல்லாம் கறியும் இல்லை இறைச்சியும் இல்லை இறையும் இல்லை ஆளும் இல்லை அதெல்லாம் என்ன சொல்ல முடியாதுல்ல இந்த அதிசயத்தில என்ன சொல்ல அப்படி சாமிய காணவில்லை இறைச்சிய காணவில்லை இலைய காணவில்லை அப்படின்னு அளவில்லாத வருத்தத்தை அடைந்தார் செய்ய மேனி சாமி சிவப்பார்த்தார் சிடுங்கஞ்சுவத்து பயிரவர் யாம் உய்யா புது செய்யாதே ஒழித்ததெங்கே எனத்தே நாம் இதற்காக அமுது செய்யாமல் சாமி மறைந்து விட்டாரே எங்கு சென்றிருப்பார் என்று வெளியிலே வந்து தேடினார் உய்யாமுது செய்யாதே ஒழித்ததெங்கே என தேடி மையல் கொண்டு புறத்தறைய மறைந்த அவரா மலை பயந்த தையரோ சரவணத்து தலையரோடு தாம் மறைவார் மறைந்தவர்தாம் மறைவைந்த தையராகிய பார்வதியோடும் சரவணத்து தலையராகிய முகப்பெருவாரோடும் நிலவாகத்திலே வெள்ளி வெப்பின் மேல் மரகணக் கொடியுடன் விளங்கும் செல்லுவேரொடி பவளவற்பர் என பாலும் குந்தவா மலையாழ்வன் கூட வச்சிருந்த வண்ணனாரை முன்கண்ணன் அப்படி ஆகாயத்திலே ரிசவாரணத்திலே மறுவார் ஒன்றை மலர்ந்து மாணிக்கத்தின் மலை கூட வருவார்களை மேல் மாதூர் மகிழ்ந்து கூடப்படை தேவர் நாகர் நாளவருக்கும் பெறுவான் கடவுள் மயானத்து பெரிய பெறுவார்களே என்கின்ற முறையிலே அப்படி பூதகணங்கள் புடைசூழ சோமாத்தந்தராக காட்சி மூவரும் பணி செய்தபடியினாலே தாயி தந்த புள்ள மூவரும் பணி செய்தபடினால இப்ப தாயி தந்த புள்ள மூணு பேரும் காட்சி
1: தையரோடும் சரவணத்து தரையரோடும் தாம் விரைவார் தனிவள் விடை மேல் எழுதி

0: தோன்றும் பெருவாழ்வில் முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் எத்தினார் பின்பு பரமர் தகுதியினார் பெரியோர் அவருக்கு அருள்வார். சிவருமான் அவருக்கு அருள் பண்ணுகிறார். எப்படி அருள்னா, கொன்றை வேணி யாராமும் பாகம் கொண்ட குலக்குடியும் வெந்தி நெடுவேல் மைந்தருந்தம் வரைப்பும் கமலச்சேவடிக்கு நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாரே இறங்கி இருக்க உடம்பு கொண்டு ஏகினார். எப்பொழுதும் சிவலோகத்தில் என்னை விட்டு பிரியாமல் நீங்கள் இருக்கிறீர்களா என்று சொல்லி திருத்தொண்டநாயனார் அவருடைய மனைவி திருவங்காட்டு நங்கை மகன் சீராளன் சந்தனத்தாதி ஆகிய நால்வரையும் சிவலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு சென்று விட்டார். எப்பொழுது நம்ம சிவலோகத்துல எம்மை பிரியாமல் இருக்கீர்களா? இப்படி திருத்தொண்டில் உலகத்துல யாரும் கிடையாது. உங்களை போன்று அடியவர்களுக்கு அமுதிட்டு இப்படி இவ்வளவு கடுமையான சோதனையிலே அமுதிட்டு மகிழ்ந்த உங்களைப் போல யாரும் கிடையாது என்று சொல்லி சிவலோகத்தில் கொன்றை வேணியார் ஆறு முடிமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கரி அமுதா ஊயிலாத தனிப்புதலன் தன்னை அறிந்து அங்கு அமுதுவிட்ட பேறு பெற்றார் சேவடிகள் தலைமேற்கொண்டு. அப்படிப்பட்ட நிருத்தொண்ட நாயனாருடைய திருவியை தலைமேற்கொண்டு பிற உயிர்கள் வேறு களறி சரிவாரணம் பெருமையை தொழுது விளங்குவாம். ஆகையினாலே இப்படி திருத்தொண்டு செய்தவர்கள் யாரும் கிடையாது. இந்த மாதிரி தொண்டு செய்தவர்கள் யாரும் கிடையாது. அதனாலதான் பட்டினது சுவாமி வாழான் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லம் மாது சொன்ன சூழால் இடமை துறக்கவல்லே நல்லம். திருத்தொண்டரை போல வாடினாலே மகவை அறிந்து பிள்ளை அறிந்து திருமுகம் ஊட்டுவதற்கு எனக்கு சக்தி இல்லை. மனைவி சொன்ன சொல்ல கேட்டு இளமையை துறந்த திருநெல்ல கண்டநாயனாரை போல நான் இல்லே. ஆறு நாடையிலே கண்ணை தோண்டி கண்ணப்பட போல நான் இல்லே. நான் எப்படி அவனுக்கு ஆளான் வாழான் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இடமை துறக்கவல்லே நல்லன் துண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்பது பட்டினத்து சுவாமி பாடல். அதனால நாயன்மார்களிலே பலரும் பல வகையான துண்டு செய்து சிவனுக்கு ஆளானார்கள். இது ஒரு பெரிய அதிசயமான துண்டு செய்து சிவனுக்கு ஆளானார். இதெல்லாம் திருவரும் வலிமையினாலே செய்வது நம்முடைய வலிமையினாலே இல்லை. அவன் அருளாலே அவன் தான் வைக்கின்றான். அவனுடைய வலிமையினாலே அவனுடைய அருளினாலே செய்யப்படுது என்பது சாதாரணமானதல்ல. வன்குண்டு சொல்லுது நின்றுண்டு வன்குண்டு சொல்லுது வன்மையான குண்டு. இதெல்லாம் வந்து திருவருள் யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை சக்தியை கொடுத்து அந்த மாதிரி செய்ய வச்சு அவருடைய பேர் உலகம் எல்லாம் விளங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட திருத்தொண்ட நாயனாருடைய திருவுரிய. அதற்கு மேலே மற்றைய உயிர்கள் பேசுவதெல்லாம் தெரிந்து மற்றைய உயிர்கள் காக்கை உருவி ஆடு மாடு பேசுவதெல்லாம் என்ன பேசுது என்பதை தெரிந்தவராகிய நமக்கு தெரியாதல்லவா அதெல்லாம் இது என்ன பேசிக்குதுங்கிறதெல்லாம் தெரிய முடியாத அறிவுடையவரா ஆறு அடுத்தா போலவர் நாயனார். அவர் களறி தெரிவார் நாயனார் சேரமான் பெருமாள் அவருடைய பெருமையை சொல்லுவதேன்னு ஆரம்பிக்கிறார்.
1: வான்முயில் வளாது வீக மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறையில் ஆதிகள் வாழ நான் மறை அரங்கடோங்கனத்துவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகம் எல்லாம்
2: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: வாழ்க வாழ்க வாழ்க என்று சொல்கிற நாலாவது பகுதி 95வது வரியிலிருந்து 105வது வரி வரையிலும் 20 வரி 20 வரி வரை 10 வரி 95 105 10 வரியில வாழ்க வாழ்க என்பது வரப்போகுது. அண்டத்து அரும்பரல் மேகன் இந்த அண்டத்துக்கே உரியவனாகிய ஒரு மேகமாக விளங்குகிறார். இந்த திருவந்த பகுதியிலே இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு அண்டம். இந்த அண்டம் வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரு மேகமாக இறைவன் இருக்கிறார். அந்த மேகமாக வருகிறவன் வாழ்வானாக கரும்பனை கச்சை கடவுள் வாழ்வேன்

0: தன்னுடைய இடுப்பிலே பாம்பை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிற இறைவன் பாரு. கரும் கரியத்தையுடைய பணம் பாம்பு, கரும் பணம் கரிய பாம்பை கச்சை இருப்பில் கட்டுகிற கயிறாக கட்டி கொண்டிருக்கிற கடவுள் சிவபெருமான் இருப்பிலே பாம்பு கட்டி கொண்டிருக்கார். அருந்தவர் கருளும் ஆதிவாழ்க, முனிவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்றவனாகிய இறைவன், மூல காரணமாகிய இறைவன் வாழ்வானாக. ஆதி என்றால் மூல காரணமாக இருக்கிறவன். அருந்தவர் என்பது தவர் என்பவர் நோன்பு செய்கிறவர்கள். இறைவன் அடைவதற்காக விரதம் காக்கிறவர்களே, அந்த விரதம் காக்கிறவர்களுக்கு அருள் செய்து வருகிற ஆதி. ஆதி என்பது யாரை குறிக்கிறது என்றால், யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்தந்த தெய்வங்கள்தான் அவரவர்களுக்கு அருள் செய்வான். அந்த உருவங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவன் ஆதி. இப்ப சில பேர் விநாயகரையே வழிபடுவார்கள், விநாயகர் நோன்பு இருப்பார்கள், விநாயகருக்கு நோன்பு செய்து வழிபாடு பண்ணுவார்கள், விநாயகர் அவருக்கு அருள் செய்வார்கள். ஆனா விநாயகருக்கு உள்ளிருந்து உண்மையாக அருள் செய்கிறது யாருன்னா சிவன். அது போல ஒரு சக்தியை வழிபட்டு ஒரு விரதம் இருப்பார்கள், வழிபாடு பண்ணுவார்கள், அந்த சக்தி அருள் கொடுக்கும். ஆனா அந்த சக்திக்கு உள்ளிருந்து அருள் செய்கிறது யார் என்றால், அதற்கும் ஆதியாக இருப்பது யார் என்றால் சிவன். அதனால அப்பவர் வழிபடுகிற கடவுளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற பெருமானே வழிபாடு. நீச்சலும் அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்வே. அடியார்களுக்கு எங்கெங்கே பயம் உண்டாகிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் அவர்களுக்கு அச்சத்தை நீக்கின்றவனாகிய சேவகன் தொண்டன். சேவகன் என்பவன் பணியாளன். சேவகன் என்பது இப்ப நம்ம என்ன பண்றோம், போலீஸ்காரன சேவன்கிறோம். ஆனா சேவகன் என்பது தமிழ என்ன பொருள் தரும் என்றால், வேலை செய்கிறது, சேவை பண்றது. சேவிக்கிறான், மேலக்காரன் வந்தா வாசிக்கிறான் பாருங்க, அது என்ன சொல்றது, மேலனுக்கு மேலத்தை சேவிப்பான். அந்த வேலையை செய்யணும், வேலை செய்கிறவன் தான் சேவகன் என்பது. வேலை செய்தல் சேவகன்னா வேலைக்காரன். அப்ப இறைவன் நமக்கு வேலைக்காரனா கூட வருவான். பாரதியா கண்ணனை பலவித கண்ணோட்டத்தில் பாக்குறார். கண்ணனை கண்ணமான ஒரு குழந்தையா பாக்குறார், கண்ணனை வேலைக்காரனா பாக்குறார், கண்ணனை தெய்வமாக பார்க்கிறார். வேறு வேறு விதமா பாக்குற போது வேலைக்காரனா கூட கண்ணனை நினைக்கிறார். அங்கே இறைவனின் இருக்க சேவகன் என்றுதான் சொல்ற. அச்சம் தவிர்த்த நமக்கு பயம் வரும்போது பக்கத்தில் காவல்காரனாக பணி செய்கிற வேலைக்காரனாக இருக்கிறவன் வாழ்க. நீச்சலும் ஈத்தாட்கொள்வோன் வாழ்க, என்றுமே தடுத்தாட்கொள்கின்றவனாகிய இறைவன் வாழ்வானாக. நல்லவர்கள் தம்மை எரியாமல் ஒரு கெட்ட வழிக்கு போவார்களானால் உடனே அவங்களை தடுத்து அந்த வழிக்கு போவாதுன்னு ஆட்கொண்டு விடுவார். அதுதான் இறைவனுடைய வேலை. எப்போதுமே நிச்சயம் என்றால் எந்த காலத்திலும் ஈர்த்தாட்கொள்வோம், தவறான வழிக்கு போகாமல் தடுத்து நிலை நிறுத்துகிற பெருமான் வாழ்க. சூழிலும் துன்பம் துடைப்போம் வாழ்க, நம்முடைய துன்பத்தை நீக்குகிற கடவுள் வாழ்வானாக. எய்தினுக்கு ஆரவது அளிப்போன் வாழ்க, தன்னை வந்து அடைந்த அடியார்களுக்கு பேரின்பத்தை ஆரவதை கொடுக்கிறவன் வாழ்க. கூடு கூத்துடு குளிப்போன் வாழ்க, குனிப்போம் கூத்தாடுகிறவன். குனிப்பன்னா கூத்தாடு. எங்கே கூத்தாடுகிறான், நடு ராத்திரியிலே கூர் இரு இருந்த இருட்டிலே. இருந்த இருட்டு என்பது நமக்கு நாள்தோறும் இரவு வருகிற அதுவா இல்லை. இறைவனை பொறுத்தளவில் சர்வ சந்தார காலம் என்பதுதான் இருட்டு. எல்லா உலகத்தையும் அழிச்சிடுவான், அப்ப ஒண்ணுமே இருக்காது, ஒன்றுமே இல்லாது போகிறதுனால அதை இருட்டு சர்வ சந்தார காலம் கூடிரு பேரிரு என்று சொல்வார்கள். கூறி சர்வசங்கார காலமாகிய பேருளிலே கூத்தொரு குளிப்போம், ஏதாவது ஒரு கூட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நடிக்கிறவன் வாழ்க வாழ்வானாக. பேரமைத்தோடு காதலன் வாழ்க, அந்த காலத்திலும் தன் பக்கத்திலே உமாதேவியோடு இருப்பான். பெரிய மூங்கில் போன்ற தோல் உடையவள், அமைனா மூங்கில், பேர் அமை தோழி, பெரிய மூங்கில் போன்ற தோலையுடைய உமாதேவியுடைய காதலன் கணவன். ஏதிலிருக்கு ஏதி எம் இறைவன் வாழ்க. அடியார்களுக்கு நெருங்கி வர அடியார் அல்லாதவர்களா இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி இருப்பான் இறைவன்? அடியார் அல்லாதவரிடத்துல எட்டி போடுவான், கிட்டப்பட மாட்டான். அன்பர்களுக்கு நெருங்கி இருப்பான், அன்பர் அல்லாதவருக்கு வெகு தொலைவுக்குரியவனாக எட்டத்தில் போய்விடுவான். சேட்சியன் என்று முன்ன கூட வந்திருக்கிறது. அதான் ஏதிலிருக்கு தன்னை வணங்காதவர்களுக்கெல்லாம் ஏதி எட்டி இருக்கிறவனாயிடுவான், சேமிப்பட்டவனாக இருந்து விடுவான். ஏதி எம் இறைவன் வாழ்க, காதலர்க்கு இழைப்பினை வைத்து வாழ்வே. இறைவனை யார் காதலிக்கிறார்களோ, யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இழைப்பினில் வைத்து, அதாவது இழைப்புன்னா தளர்ந்த காலம், ரொம்ப துன்பம் வருகிற காலத்திலே நமக்கு உபயோகம் ஆகட்டும் என்று சில பேர் பணத்தை சேமிச்சு வைப்பார். அப்படி சேமிச்சு வைக்கிற பணத்துக்கு வைப்புன்னு பேர். எதுக்காக சேமித்து வைக்கிறார்? ஒரு காலத்துக்கு இருக்கும் எப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும், திடீர்னு பணம் நமக்கு கிடைக்காது, அதுதான் சேர்த்து வைப்போம் என்று சேர்த்து வைப்பார். அப்ப இழைப்பு என்பது துன்ப காலத்திலே உதவி செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்ட பொருள். எப்படி அவர்களுக்கு துன்பத்து காலத்துல உதவுமோ, அதுபோல் என்றைக்கு துன்பம் வந்தாலும் அந்த இறைவன் நமக்கு உதவ வருகிறான். அதனால இறைவனை இழைப்பினில் வைப்பு என்றவனை சொல். இழைப்பு என்பது துன்ப காலம், இழைச்சி போன காலம். இதுவரையிலும் வாழ்க வாழ்வு என்று ஒரு பத்து வரியில அவனை வாழ்த்தினார். அடுத்தது அஞ்சாவது பகுதி வரப்போம். 106வது வரி என்று 128 வரையில போற்றி போற்றி என்று அவனை போற்றி சொல்லப் போகிறார். வாழ்க என்பதும் போற்றி என்பதும் ஒண்ணுதான். இறைவனை வாழ்கன்னு சொன்னாலும் இறைவனை போற்றின்னு சொன்னாலும் ஒன்றுதான். இருந்தாலும் சில இடங்களில் வாழ்க என்றும் சில இடத்துல போற்றின்னு சொல்றதும் இவருக்கு ஒரு கையாளுகிற முறை. சிவபுராணத்தை பாருங்க. சிவபுராணத்துல எடுத்த உடனே முதல் அஞ்சு வரிகள் வாழ்க வாழ்கன்னு சொல்றார். அதுக்கு அடுத்த அஞ்சு வரிகள் வெல்க வெல்கன்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவர் ஆறு வரி போற்றி போற்றின்னு சொல்றார். அப்ப வாழ்க என்றும் வெல்க என்றும் போற்றி என்றும் இறைவனை துதிக்க வேண்டும். இறைவன் சன்னிதானத்துக்கு போனா வாழ்க வாழ்கன்னு சொல்லணும், அல்லது வெல்க வெல்கன்னு ஜெயகோஷம் போடணும், அல்லது போற்றி போற்றின்னு சொல்லணும். இதெல்லாம் கோஷங்கள். இறைவன் சன்னிதானத்திலே நின்று பலர் ஒன்று கூடி போடுகிற கோஷம், கோஷம்னா பலர் சேர்ந்து போடுகிற கூச்சல், அதுதான் கோஷம்னு பேர். அது போல வாழ்க என்ற கோஷம் சொன்னவர் அடுத்தது போற்றி என்று சொல்லுகிற ஒரு கோஷத்தை 106 இருந்து 121 வரையில் சொல்லிக் கொண்டு வருகிறார். நச்சு அரவு ஆட்டிய நம்பன் போற்றி, விஷத்த உடைய பாம்பை கையில் எடுத்து ஆட்டி கொண்டிருக்கின்ற பெருமா விஷப்பாம்பை ஆட்டுகிறான். அப்போ விஷப்பாம்பை ஆடுகிறான், கெட்டவைகளை எல்லாம் அடக்கி வைக்கிறான் என்பது பொருள். பிச்சு எமையேற்றிய பெரியோன் போற்றி, எம்முடைய இங்கே எமை என்று சொல்வது மாணிக்க வாசகர் தன்னை சொல்றார். மாணிக்க வாசகருக்கு இறைவன் உபதேசம் பண்ணி விட்டு அவருக்கு திட்டம் உண்டாக்கி விட்டார். பெரும் ஆசை இறைவனிடத்திலே பெரும்பற்று உண்டாக்கினார். பெரும்பற்றுக்குதான் பிச்சுன்னு பேர். பிச்சுனாலும் பித்து என்றாலும் மிகுந்த ஆசை என்றாலும் பண்றார். பெரும்பற்று என்பது பிச்சு. பிச்சு எமையில் ஏற்றிய இறைவனிடத்திலே பெரும்பற்று உண்டாக்கிய பெரியோன் போற்றி, நீர்த்துடு தோற்ற வல்லோன் போற்றி. அந்த இறைவன் சக்கச்சேன்னு உடம்போடு வந்ததோடு மட்டுமல்லி தன் உடம்பு போதும் திருநீர் பூச்சி கொண்டு வந்திருந்தான். குருநாதராக இருந்த போது உடம்பிலே திருநீர் பூச்சி இருந்தான். நீர்த்துடு தோற்றவல்லான், உடம்பு முழுவதும் திருநீர் பூச்சிய கோலத்தோடு காட்சி அளிக்க வல்லவனே, உனக்கு நான் போற்றி சொல்லுகிறேன், உன்னை நான் போற்றுகிறேன் என்று சொல்ற. அப்ப இறைவன் திருமையில் நீர் பூச்சனவன் என்பதை காட்டினான். நடப்பன நடாய், கிடப்பன கிடாய், நிற்பன நெறி, சொற்பதம் கடந்த தொல்லோர். இந்த உலக இயக்கம் நடப்பன நடாய், நடக்கின்ற பொருள்களை எல்லாம் நடக்க வைக்கிறார். அல்லது கிடப்பன, ஒரு இடத்தை விட்டு அசையாம கிடக்க வேண்டிய பொருளை அந்த இடத்திலே கிடக்கவும் வைக்கிறான். நிற்பன நெறி, மேலிருந்து நிற்கக்கூடிய பொருள்களை நிற்க வைத்து விடுகிறார். அப்படி அவையவைகளை அந்தந்த நிலையிலே நேவிப்படி நடத்துகிறான். ஆடு மாடு மனிதர் இவைகளெல்லாம் நடக்கின்ற பொருள்கள், இவைகளெல்லாம் நடக்க வைக்கிறவனும் அவன் தான். இப்ப கல் இருக்கு, மண் இருக்கு, எல்லாம் கிடக்க அதே இடத்திலேயே இருக்கு, இருக்கிற இடத்திலேயே இருக்கு. அப்படி கிடக்க வேண்டிய பொருளை கிடக்க வேண்டிய இடத்திலே அவன் நேரி தப்பாமல் வைத்திருக்கிறான். இன்னொன்று நிற்பனை மரம், ஓசரமா நிற்க ஒரு கொடிமரம் அல்ல ஒரு தூண், இது மாதிரி உயர்ந்து நிற்கக்கூடிய பொருளை அதே இடத்தில் நிற்க வைக்கிறான். இதெல்லாம் அவனுடைய உலக இயக்கம். சொற்பதன் கடந்த தொல்லோல், இப்படி செய்துவிட்டு அவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் நம் வாய் சொல்லால் சொல்ல முடியாது. சொல்லாகிய பழத்தை தாண்டி விட்டான். வாயினால் சொல்ல முடியாத அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறான். உள்ள துணர்ச்சியில் கொள்ளவும் படான், சரி வாயிலதான் சொல்லல, மனசாலையாவது கடவுளை பார்த்து கண்டுபிடிச்சு முடியுமான்னா மனத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. உள்ள துணர்ச்சியில் மன உணர்ச்சியினாலும் அவன் கொள்ளவும் படான், அகப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்ப வாயால் பேச முடியாது, மனத்தால் நினைக்க முடியாது. இத திருவாசகத்தில் சொல்றார். மாற்றம் மனங்கைய நின்றோர், அங்கே சொல்றார், மாற்றம் வாய் பேச்சுக்கு தாண்டியவன், மனம் நினைப்புக்கு தாண்டியவன். அத ரெண்டு வழியாக சொல்றார். சொற்பதன் கடந்த தொல்லோன், இது மாற்றம். உள்ள துணர்ச்சியின் கொள்ளவும் படான், இது நினைப்பு. கண் முதல் பொன்னால் காட்சியும் இல்லோம், கண் மூக்கு வாய் செவின்னு நமக்கு புலன் அஞ்சு புலன் இருக்கு. இந்த அஞ்சு புலனால இறைவனை நாம் கண்டறிய முடியுமா? கண்ணால் பார்க்க முடியுமா? அல்லது காதால் அவன் பேசுற கேச்சு கேட்க முடியுமா? மூக்கால் அவன் எந்த வாசனை வீசுகிறான்னு பார்க்க முடியுமா? முடியாது. அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்ள முடியாது. நமக்கு அஞ்சு புலன் இருந்தும் அந்த இறைவனை காட்சியாலோ வாசனையாலோ ஒலியாலோ ருச்சியாலோ எதனாலும் அவனை தெரிந்து கொள்ள முடியாது. அதான் கண் முதல் புலனால், கண் முதலிய புலன்களினாலே அவனை தெரிந்து கொள்ள முடியாது. வின் முதல் பூதலம் வெளிப்பட வகுத்தோம், வின் முதலாகிய பூதங்கள், ஆகாயத்திலிருந்து மண் வரையில் இருக்கிற அஞ்சு பூதங்கள், அதான் பெரும்பூதம். மேலே ஆகாயம், அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தவனா காற்று, காற்று கீழே இறங்கினா நெருப்பு, நெருப்பும் கீழே இறங்கினா தண்ணீர், தண்ணீர் கீழே போனா மண். இந்த அஞ்சு விதமான பூதங்கள் பரிசியா உலகத்தில் இருக்கிறது. இந்த அஞ்சு விதமான பூதங்களையும் உண்டாக்கினவர் அவன். அதை வின் முதல் பூதம், ஆகாய முதலாகிய பஞ்சபூதங்களை வெளிப்பட நம் கண்ணுக்கு புலனாகும்படி தெரிய உண்டாக்கி இருக்கிறார். பூவின் ஆற்றம் போன்று உயர்ந்து இயங்கும் ஒளிவரல் இன்று நெறிய பெருமை. அவன் இந்த உலகத்தில் இவரை உண்டாக்கிவிட்டு இந்த உலகத்தில் எல்லா பொருளிலும் அவன் எப்படி இருக்கிறான், கலந்திருக்கிறான். பூவில் நாற்றம் போன்று, பூவிலே வாசனை போல அவன் இருக்கிறான். இது நல்லா விளங்கிக் கொள்ளும். பூவில வாசனை எப்ப வந்தது, எப்ப வாசனை வீசுது என்று ஒருத்தர் கேட்டால், அந்த பூ அரும்பா இருக்கு, அருவை படிச்சு மோந்தா வாசனை தெரியல. அந்த வரும்பு இன்னும் மொக்கா, அது அடி பருத்து வருவை, அப்ப மோண்டாலும் வாசனை இல்லை. அது இதழ் விரிவே, அப்பதான் வாசனை வரும். அப்ப வாசனை இதழ் விரியும் போதுதான் வந்துதா, அதுக்கு முன்னே அந்த பூல வாசனை இருந்துதா அப்படின்னு கேட்டா, வாசனை இருந்தது. வாசனை அரும்பிலும் இருக்கு, மொக்கிலும் இருக்கு, பூவிலும் இருக்கு. ஆனா அரும்பா இருந்த போது அவன் தெரியல, அது மொக்கா இருந்த போதும் தெரியல, ஆனா பூவா போகும்போதுதான் தெரியும். ஆக கடவுள் எப்பவும் எல்லா பொருளிலும் இருக்கிறான். அந்த பூவியினுடைய வெவ்வேறு வடிவங்களில் எல்லாம் அந்த வாசனை இருந்தது போல, மறைந்திருந்தது போல மறைந்திருக்கிறான். அந்த பூ விரிவதற்குரிய பக்குவ காலம் வரும்போது வாசனை வெளிவரும். அது போல ஒரு பக்குவம் ஒரு அதிகாரிக்கு வர்ற போதுதான் இறைவன் அங்கே உருவாக வருகிறான், அப்பதான் வெளிப்பட்டு வர்றான். பூவில வாசனை மலரால் மலர்கிற பக்குவ காலத்தில் வெளிப்படுவது போல இறைவன் வெளிப்படுறான். அப்போ இதுவரை எங்கோ இருந்து விட்டு வந்தானான்னு கேட்டாங்க. அதுல இன்னும் என்ன நியமம் இருக்குன்னா, கடவுள் இதுவரை மறைஞ்சிருந்து இப்ப குருநாதரா வந்தாரே, அப்போ இதுவரையில் இந்த இடத்தில் இல்ல, வேற ஏதோ ஒரு இடத்திலிருந்து அங்க வந்தான்னு நாம கதை படிக்கும்போது அப்படித்தான் நினைப்போம். மாணிக்க வாசகர்களுக்கு திருப்பெருந்துருள கடவுள் குருவா வந்தாருன்னா, குருவா வர்றதுக்கு முன்னாடி திருப்பெருந்துருள இறைவன் இல்ல, அதுவரை அவன் எங்கோ கைலாசத்துல இருந்துட்டு இருந்தான். மாணிக்கவாசன் பக்கம் வந்தபோதுதான் அங்க குருநாதராக அப்ப எழுந்தருளி வந்தான் என்று நினைக்க கூடாது. அதுக்கு முன்னே இந்த திருப்பெருந்துறையில இறைவன் இருந்துகிட்டு இருக்கிறார், அது தெரியல. அரும்பா இருக்கிற போது அதுல வாசனை மறைஞ்சிருந்தது போல, மொக்கா இருந்த போது வாசனை மறைஞ்சிருந்தது போல, திருப்பெருந்துறையில இறைவன் இருந்து கொண்டுதான் இருந்தான், அப்ப வெளிப்படல. மாணிக்கவாசனுக்கு பக்குவம் என்று வருவோ அன்றைக்கு அவன் குருநாதரா வெளிப்பட்டு வரான். அதான் பூவியின் நாட்கம் தோன்றி, பூவில் நாற்றம் போன்றுங்கிறது இத்தனை விதமா அதனுடைய இலக்கணத்தை விரிச்சு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து, எல்லா இடத்திலும் ஒளிவர நிறைந்திருக்கிறான், எங்கும் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா சில இடத்துல மறைஞ்சு சூக்குவமாயிருக்கிறான், சிலத்துல கண்ணுக்கு காணும்படி அத்தூலமா வர்றார். மாணிக்கவாசன் குருநாதரா வந்த பொழுது தூள வடிவம், அந்த தூள வடிவம் இருக்காததுக்கு முன்னெல்லாம் அதே இடத்துல அவன் சூக்கமாகவே கண்ணுக்கு புலப்படனாகவே இருக்கிறார். அதனால்தான் எங்கும் ஒளிவர நிறைந்திருக்கிறான் என்று சொல்ற. ஒளிவர நிறைந்து ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல், ஒளிவுனா மிச்சம் பாக்கி இடம். ஒரு பாத்திரத்துல தண்ணீர் கொஞ்சம் ஊத்தணும், தண்ணீர் அடிப்பாகத்தில் இருக்கு, மேல் பாகத்துல தண்ணி இல்ல, மேல் இல்லாத பாகம் பாக்கி, தண்ணீர் ஊற்றுவதற்கு இன்னும் பாக்கிய இடம் இருக்கிறது, அதான் ஒழிந்த இடம். இன்னும் தண்ணி ஊற்றுற முக்கால் பாகம் அந்த பாத்திரத்துல வந்து தண்ணி, மேல கால் பாகம் தண்ணீர் இல்ல, அது ஒழியப்பட்ட இடம், பாக்கி இருக்கிற இடம். பாத்திரம் வழியே தண்ணி ஊற்றிட்டோம்னா அதுல இனிமே பாக்கி இடமே இல்லை, தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் இல்லை. இறைவன் எப்படி இந்த உலகத்தில் கடந்து இருக்கிறான்னா, ஏதோ உலகத்துல பாதி இடமோ உக்கால் இடமோ கலக்கல, பாத்திரம் முழு தண்ணி இருக்கிறது மாதிரி உலகத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் இல்லை. அதான் இல்லாத இடத்தைத்தான் ஒளிவுன்னு சொல்றான். ஒளிவுனா எஞ்சிய இடம், அங்க கடவுள் இல்லாத இடம் என்ற ஒரு எஞ்சிய இடம் உண்டானா இல்லை. அந்த எஞ்சிய இடம் என்பது இல்லாதபடி முழுவதும் கலந்திருக்கிறான். ஒளிவர நிறைந்து நேவிய பெருமை, அந்த பெருமையை இன்று எனக்கு இறைவன் தருணி, இன்றைக்கு இறைவன் எதிரே வந்து இந்த இலக்கணங்களை எல்லாம் எனக்கு தெளிவித்தார். ஆகவே நான் என்றும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன், இதுவரை மறைந்திருந்தேன், இப்பொழுது நான் உனக்கு வெளிப்படையாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற செய்தியெல்லாம் மாணிக்கவாசருக்கு தெரிவித்தான. ஒளிவன நிறைந்திருந்ததையெல்லாம் இன்று இறைவன் இந்த இலக்கணங்களை எல்லாம் மாணிக்கவாசருக்கு கடவுள் சொல்லிக் கொடுத்தாரா. அருளி அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த, இந்த உடம்பு இனிமே வேண்டாம் என்று சொல்கிற எண்ணத்தை உண்டாக்கினார். யாக்கை உடம்பு, ஒழிய வேண்டாம், இனி அடுத்த பிறவியில உனக்கு உடம்பு இல்லை என்ற அளவுக்கு அவருக்கு ஞானத்தை உண்டாக்கினார். ஆனா அந்த யாக்கை எப்படிப்பட்டது? அழிதரும் யாக்கை, என்றோ ஒரு நாள் விதி முடிஞ்சு போன அந்த உடம்பு அழிஞ்சு போயிடும், செத்துடுவார். செத்து போன பிறகு அந்த உடம்பை சுட்ட பார்த்து போய் கொளுத்துடுவார்கள் அல்லது புதைச்சிடுவார்கள், உடம்பு கொஞ்ச நாள்ல காணாமலும் அப்ப ஒழிஞ்சு போகும், மறுபடியும் உடம்பு வரும். இப்படி அடுத்தடுத்து மறைந்து மறைந்து திரும்பி திரும்பி வந்து கொண்டு இருக்கிற உடம்பு இனி தோன்றாதபடியே செய்துவிட்டார். உடம்பு என்பது அந்த உயிருக்கு இல்லாத அளவுக்கு ஆக்கி விடுகிறார். ஐவரும் மாட்டை ஒழிய செய்த ஒன்பொருள், மிகப்பெரிய பொருள், சிறந்த பொருள் அந்த கடவுள். இன்று எனக்கு எளிவந்திருந்தனன், ஒன்பொருள் கிடைக்கக்கரிய பொருள், மற்றவர்களுக்கான வேலை கிடைக்கல. தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாம் அந்த கடவுள் எங்க இருக்கான் எங்க இருக்கான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறான், மறைஞ்சே இருக்கிறான். அப்படி மறைந்திருக்கிற பொருள் தான் ஒன்பொருள். அந்த மறைந்திருந்த ஒன்பொருள் இன்று எனக்கு இப்பொழுது அடியனுக்கு எளிவந்தருள் மிகச் சுலபமாக வெளிப்பட்டு விட்டார். எளிவந்துனா எளிமையாக சுலபமாக வெளிவந்தார். எளிவந்து இருந்தனன் எதிரே ஆச்சாரியனாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிற இருந்தனன் போற்றி எளிவந்து குருநாதராய் இருக்கிறவனுக்கு என்னுடைய வணக்கம். அழிதரும் ஆக்கை செய்வோம் போற்றி, என் உடம்பை கருணை உடம்பாக மாற்றினான். அழின கருணை, இரக்கத்தன்மை உடைய உடம்பாக, யார் மாட்டும் அன்பு செலுத்துகின்ற உடம்பாக என்னை மாற்றிவிட்டான். இதுவரை இந்த உடம்பினாலே நான் யாருக்கும் இரக்கம் காட்டினதில்லை. அவன் செய்த உபதேசத்தினால் நான் இனிமேல் எல்லா உயிரிடத்திலும் இரக்கம் செய்யக்கூடியவனாக மாறிப்போனேன். அப்ப என் உடம்பை எப்படி மாறிட்டான்? அழிதரும் இரக்கத்தை செய்கின்ற ஆக்கை உடம்பாக செய்தனன் என்று வாழறவங்க இந்த உலகத்துல ஏதோ சில பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால்தான் உலகம் அழியாம இருக்கு. அவங்கள காப்பாத்தினுமேங்கிறதுக்காக இறைவன் உலகத்தை அழிக்காம வச்சிருக்கிறான். இவர்களும் போயிட்டாங்கன்னா உடனே உலகத்தை அழிச்சு விடுவான். ஆகவே பக்குவ நிலை எங்க இருக்குன்னா, தனக்கென முயலா, தனக்கென்று வாழாமல் பிறர்க்கென முயல், மற்றவருக்காகவே உழைக்கிறவர்கள், அந்த ஒரு தன்மை இருக்கு பாருங்க. அதைத்தான் கடவுள் நமக்கு சொல்லித்தரான். அந்த விஷயத்தான் இங்க என்ன சொன்னார், அழிதரும் ஆக்கை, கருணை உடம்பு, இரக்கம் காட்டும் உடம்பு, எல்லாருக்கும் உதவி செய்கிற உடம்பாக மாற்றினான். அவன் வாழ்க, ஊற்றிருந்த உள்ளம் கழிப்போன் போற்றி, என் உள்ளத்திலேயே அந்த இறைவன் இருக்கிறான். உள்ளம் உள்ளத்தில் அவன் ஊற்றிருந்து ஊறிக்கொண்டே இருக்கிறான், அந்த பேரின்பமாக ஊறிக்கொண்டிருக்கிறான். ஊற்றிருந்தனா ஊடாக சுரந்து சுரந்து கொண்டே இருக்கிறான், பேரின்பத்தை சுரந்து கொண்டே என் உள்ளத்தில் கழிப்பாக இருக்கிறான். கழிப்புனா மகிழ்ச்சி, கழிப்போன் மகிழ்ச்சியாக இருக்கிறவன் போற்றி, அவனுக்கு வணக்கம். இறைவன் எப்பொழுதும் ஆனந்தமயம், இன்பமயமாக இருக்கிறான். அப்ப என் உள்ளத்தில இறைவன் இருக்கிறான்னா என் உள்ளம் இன்பமாக இருக்கணும். என் உள்ளம் இன்பமாக இல்லாமல் துன்பப்படுதுன்னா அப்ப இறைவன் அங்கே இல்லை. இறைவன் இல்லையா? இறைவன் இருக்கானா மறந்துட்டான்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நாம் துன்பப்படுகிற உள்ளமா இருந்தால் அந்த இடத்துல இறைவன் வெளிப்படாமல் மறைகிறார். நாம் எப்பவும் இன்பமுடைய மனமாக மாற்றிவிட்டோமானால் இறைவன் பிரகாசமாக வெளிப்பட்டு விட்டான்னு அர்த்தம். இறைவன் வெளிப்படையாக வருகிறான். அப்ப துக்கத்தை துக்கமாக நினைக்காமல் துக்கத்தை இன்பமாக பாவிக்கிறாங்க பாருங்கோ, அவர்கள் தான் பெரிய முனிவர்கள், சான்றோர்கள், தத்துவ சீலர்கள். தத்துவ சீலர்கள்னா துக்கம் வந்தாலும் அதை இன்பமாக பாவிக்க இறைவனுக்கு அந்த இறைவனுக்குன்னு நான் சொல்றான். அதைத்தான் நம்ம இங்கே சொல்றோம், ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போம். உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கலாம், துக்கமாக தெரியாது. மற்றவனுக்கு ஒருத்தான் உதவி செய்யும் போது தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை பெருசா நினைக்க மாட்டான். உதவி செய்கிறோம் என்று சொல்லுகிற எண்ணம் அந்த கழிப்பு மனசுல வரும். பிறருக்கு உதவி செய்யறோம், ஐயா நம்மளால ஒரு உதவி செய்ய முடிஞ்சுது என்று அவன் சந்தோஷப்படுறான். அப்ப இந்த சந்தோஷமானதுதான் கடவுள். அதோடு இந்த போற்றி என்று சொல்லுகிற நிலை நிறைவேறும்.
1: சிவாய நமம். சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு எம்பெருமான், நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம், பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இரவு சென்று தம்பதியில் எழுதி மறைமுக்கு என்றும் போல் பிறவி நியம தொழில் முறையே விமர தம்மையாச்சி அமுது செய்தருடி பண்டு கொண்டு புலக பழி கொண்டு புலக்கானை அரபமணிவார் பூசை அமைத்து ஆரூர் நகரின் என்று அணைந்தார். சூபிடு பண்ணி திருவமுது செய்து பழிபட்டார். மறுநாள் வந்து அதே போல நீரால விளக்கிட்டார். பண்டு போல பல நாளும் பயணம் பணி செய்து அவருடைய கண் தண்டி அடிகள் அடிகளால் அமலன் அமலர் கலக்கம் விளைந்து சார்பில் அவன் குண்டர் அணிய ஏழுலகும் குலமும் பெருமை நிலவியதார். தண்டர் பெருமான் தொண்டர்களால் அமரர் பணியும் அணியாரூர்களா விரட்டப்படுகிறார்கள். நாயனாருடைய வாழ்வும் தண்டிகள் நாயனார் வாழ்வும் அமைந்தன. இப்பொழுது சுவாமி என்ன செய்தார்? ரமணிந்திரிகள் ஒரு நாள் அந்த அழகான திருவாரூர்ல பங்குனி உத்தர திருநாள் நடக்கும். இடையே ஒரு நாள் பக்கத்தில் இருக்க திரு மணலிங்கிற ஒரு கிராமத்துக்கு தியாகராஜமூர்த்தி போவார். ஆயிரக்கணக்கான கூட்டம் அந்த திருவிழாவில் கலந்துவிடும். நமிரிந்தி அடிகளும் அந்த திருக்கூடத்துடன் போய் சேர்ந்து என் பெருமானங்கள் இருப்பதற்காக மணியில் பிறந்தார் பெரும் மகன் மதிசூடன் அனலார் அடியாரதமை அமுது கண்ணினால் அவர் நல்விழா ஒதுங்குகின்றார்கள். உண்மையான உண்மையாமல் உலகருமன் வருகன உடைப்பார். பூர்வாவை பெருமாட்டிய நாகசம்மந்த பெருமான் அழைக்கிற போது எப்படி சொல்றாரா? ரெண்டு காரணம். உலகத்தில் அவதார பிறந்தா அடியார்களுக்கு அமல் செய்யணும், அந்த புண்ணியத்தை செய்ய வேண்டாமா? ரெண்டாவது சுவாமியை திருக்கோல அழகான விழா கோலத்தை கண்டு தரிசிக்க வேண்டாமா? பங்குனி உத்தரம் வராதே போதிய முன்பாக மாசி மகம் பார்க்காம போதாமா? தைப்பூசம் காணாதே போதிய கேட்கிறார்கள். அந்த மாதிரி இது ரெண்டு விஷயத்தை. அதனால மனநிலையை பெருமான் எழுந்தருளுகிற போது நாம் என்று திருவாரூர் பங்குனி உத்தர திருநாள்ல மனநிலை சுவாமி எழுந்தார். ரொம்ப அற்புதமான திருநாள் திருவாரூர். பங்குனி உத்தரம் தான் தீர்த்தவர். அதற்கு முன்னாடி ஆயுத நட்சத்திரத்தை தேர் ஓடணும். யாராக மட்டும் அழகாக கண்டிப்பாக இரவு வீடு திரும்ப வீடு திரும்பும் போது சுமார் ஆச்சு 2 மணி 3 மணி
3: சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் புக்கு புக தொழுது தம்மூர் மருங்கணைந்து தூய மனையில் புகுதாதே. வீட்டுக்குள்ள நேரம் போல துணியில தூய மனையில் போகாதே. எழுதும் இருஷ இரவு புறம் கடையில் புதில இல்லத்து முழுதும் தருமம் குறிமனையார் வந்து உள் புகழ மொழிகின்றார்.
2: துணியில உட்காந்து காலையில்
3: அந்த அம்மாவுக்கு சட்டம் கேட்டு விடுறாங்க. ஏன் உள்ள வர முடியுங்க? விடுக்கிறாங்க, பூஜை முடிக்கணும்னா உள்ள வாங்க. அப்ப என்ன சொல்ல பாருங்க, எங்கள் முடியார் பூசணிகள் முடித்து செய்யும் கடல் முனையார் அங்கிகனை வேட்டு அமுது செய்து பள்ளி குருமி என அவருக்கு தங்கள் பெருமான் திருமணிக்கு எழுச்சி சேவித்து உடன் என்ன எங்கும் எல்லாரும் அப்போத இழிவு தொடக்கிற்று அறிகின்றார். திருமணிக்கு சாமியோட எழுதலுக்கு கூட போன ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்து நானும் கேட்டேன், எல்லாரும் இங்க தொற்று உழைப்பிருப்பாங்க, இதோட வந்து நான் பூஜை பண்ணக்கூடாது, அதனால வாசல் உட்காந்து என்று அந்த அம்மையார் சாமி சொல்ற. மனைவியார் வீட்டுக்குள்ள வாங்க, சீக்கிரம் பூஜையை நடத்துங்க, சாப்பிடுங்க, எல்லாரையும் தொட்டு உழைப்பிட்டு திருநெல்வேலி யார் எப்படினா திருமணம் அவன் சொல்ல எல்லாரும் தொட்டு உழைப்பிட்டேன், ஆனா எனக்கு அந்த பூஜையை செய்ய மனசு இல்ல, நான் இங்கேயே படுத்து காதல் அப்படிதான் சொல்லி கொஞ்ச நேரத்துல என்ன நடத்தாரோ சட்டாருன்னு அவருக்கு ஒரு கலைப்பினால நேச தூக்கம் வந்த மாதிரி உட்காந்து ஆய பொழுது தம்பெருமான் அருளாதேயோ. சிவபெருமான் அருளால வந்ததா, அருள் கலைப்பினால வந்ததா அந்த தூக்கம் எனக்கு தெரியலங்க. சேர்த்தார் பெருமா எப்படி ஒரு திடீர் ஒரு செகண்ட் தூக்கம் இல்ல, ஒரு செகண்ட் ஆயிரம் டப்புன்னு கண்ணம் சில சொன்ன கோயிலுக்கு பாடிக்கணும் வந்து கிடக்கும் அதுக்கு பிடிச்சிருந்தா அது தவறு படிக்கும் போது டபக்குன்னு சிவபெருமான படிச்சுட்டு ஒரு செகண்ட் தூக்கம் எந்த மனிதன் நடந்துச்சு அனை காலத்தை எத்தனை மாதிரி நடந்துச்சேன் எந்த வரியில விட்டு நடந்துச்சு சட்டம் பாருங்க. ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேலியில் ஏயும் அசமின் அயர்வாலோ உடம்புல உள்ள கலைக்காதையா சிவபெருமான் அருளாலையா ஆரியோம் தெரியல இறையும் தாழாதே மேய உறக்கம் வந்து அணைய மின்னோர் பெருமான் கடல் இணைந்து தூய அன்பர் துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின் கண் ஒரு செகண்ட் பிரசனத்தில் அந்த சமயத்தில் சுவாமி காட்சி தருவன் விளங்கும் திருமாறு நீதி விளங்க பெருமாள் தாம் ஆன அன்பர் வருமான் போல வந்தருளே ஞானமறையோ ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பார் என்று அருளி செய்து அங்கு எதிரகன்றார். நம பார்வதி அரகர மகாதேவா அவர் பூஜைய சிவபெருமான் ஏற்றுக்கொள்வது போல கரண் வந்தார். இவரே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாம் சிவகணங்கள். அவருடைய மனசுல அந்த இதுக்கு பிழை கிடைச்சு பார்த்தா திருவாரூர் பிறந்தார் எல்லாரும் சிவகணங்கள் பதில கேட்டுதான் கிடையாது. இதுக்கு வாசல் உட்காரணம் சிவகணங்களோட அவர் இருக்காரு. சிவகங்களை தொட்டு உடம்பல எல்லா சிவகணங்கள் சாமி ஒரே வார்த்தை விட ஆகவே திருவாரூர் பிறந்தார்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாமி சொன்ன உடனே நேர வீட்டுல போன அர்ச்சனை ராத்திரி பண்ண அழகா பூஜை பண்ண குளிச்சாரா வீட்டு வண்டி வந்தா இந்த வாசல் குளிச்சாரா உள்ள போனா எப்படி இந்த கனவு வந்தோடனே வெள்ளி ஒன்று சொல்லி குளிச்சு போனாரா அப்படிதான் உள்ள போயிட்டேன் சிவகணங்கள் ஆயிட்டுதான் திண்டு கிடையாது உள்ளே சென்றார் அற்புதமா பூஜை பண்ணார் நேர காலையில விஷயத்தை போறாரு மனைவி சொன்ன சொல்லிடமா பேச கனவுல சாமி காட்சி கொடுத்தேன் சந்தோஷம் உடனே அங்க பூஜை முடிச்சு அமுத அதிகாலை பூஜை முடிச்சு நேரம் பூஜை திருவாரூர் திருவாரூர்ல அவன் கண்ட காட்சியை பாரு தெய்வ ஆதி தேவர் எழுந்தருள உணர்ந்தார் இரவு அர்ச்சனை செய்யார் என அங்கு எழுந்தபடியே வழிபட்டு மாதராருக்கும் புகுந்தபடி முடிந்து விடியல் விரைபோது நாதனார்தம் திருவாரூர் புகுத எதிர் அந்நகர் காண்பார் சீக்கிரமா அதிகால திருவாரூர் திருவாரூருக்கு போய் அங்கே அவ்வாறு
2: வருகிற சமயத்துல அங்க பாக்குற ஒரு காட்சி. இரவு சிவபெருமான் சொன்னபடியே காட்சி நடக்கும். தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லார் மை வைத்தனைய மணிகண்டர் வடிவே ஆகி பெருகு ஒளியாய் மை வைத்து அமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடி குவித்த கை வைத்து அஞ்சு அவனி விசை விழுந்து பணிந்து களி சிறந்தார். திருவாரூர் பக்கத்தில் போகும்போது எல்லோரும் சிவகணங்களாக தெரியுது கண்ணுக்கு. திருவாரூர் அப்படிகள் ஏதோ சாமி சொன்னபடியே காலையில் பார்க்கிறார். ஒருவரால் மனிதராஜர் இல்லை சிவபெருமான் திருமேனியோட சிவ கணங்களாக பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சிவகணங்களா பழக்கிறது பசார் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு எங்க பார்த்தாலும் சிவகணங்கள் தான். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியும் காரணம் தான். முதலே அவன் சொல்லிட்டார் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியும் இந்த சரித்திரத்தை சுந்தரமுசன் பேசுறாருன்னா காரணம். ஆனா திருவாரூர் பிறக்க முடியும் எல்லாரும் பிறக்க முடியும் காசில இறக்க முடியும் சிதம்பரம் தரிசிக்க முடியும் திருவண்ணாமலை நினைக்க முடியும் இந்த நாள் அதான் ஈஸி பிறக்கம் நம்ம திருவாரூர்ல பிறக்கணும்னு அங்கே டேப்லெட்லாம் வாங்கி போட்டு டானிக்கெல்லாம் குடிச்சு அடுத்த வருஷம் அடுத்த பிறகு எப்படியா திருவாரூர் பிறந்தோம் இம்பாசிபிள் முடியுமையா இறக்கவும் முடியுமா நம்மளால பிறக்கவும் இறக்கவும் நம்ம கையில் இல்லை தரிசிக்க முடியும் சிதம்பரம் கொஞ்சம் காசு கிட்டத்த போடணும் அது கஷ்டம் அதோடய போறாங்க பிறக்கிறத தரிசிக்கிறீங்க. ஆனா திருவண்ணாமலை நினைக்க முத்தி ஒரு பைசா செலவில்லாம அண்ணாசுரேஸ்வரா நினைச்சப்போ என்ன நாடு கொடுக்க தயார் நம்ம சுவாமி எப்படின்னா யார் யாருக்கு எப்படிதான் உதவி செய்வாங்க டாக்டர் எமர்ஜென்சி கேஸ் ரொம்ப சீரியஸ் கேஸ் தான் இது வச்சுக்கேன் நினைக்க முத்தி கொஞ்சம் வசதி உள்ள கேஸ் நல்ல அழகா காஸ்ட்லி பெட் போட்டு அவங்க தரிசிக்க முத்தி அதை விட அதிகமான பணம் உணர்ந்து இறக்க முத்தி அதை விட கோடீஸ்வரன் தான் பிறக்க முத்தி. ஆனா சாதாரணமா நம்ம எப்ப நடிவடைந்த குழுவினருக்காகத்தான் திருவண்ணாமலை வச்சுக்க அவ்வாறு இரவிலே சுவாமி எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி திருவாரூர் எங்க பார்த்தாலும் சிவகணங்கள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கு முடியும் சிவபெருமானை வணங்குறவர்கள் உண்மையா நடந்தது அதான் நடப்பணம் சிவபெருமானை வணங்காதவர் திருவாரூர் இருந்தாலும் நடப்பணம் நடப்பணம் பிரேதம் யார் வணங்குறாங்களோ அவங்கதான் மனிதர்கள் மனிதர்கள் படையானவர்கள் அவர்களுக்கு தான் அடியன் அவர் சொல்ல மறந்துடாது இங்கே நம்மளுக்கு திருவாரூர் முழுக்க அன்று அருமையாக இருக்கு நாடு சுபிட்சமான நாடு இந்த மாதிரிலாம் பயங்கரமான கொலையும் கொள்ளையும் நடக்கிறது அந்த நிலையில எல்லா பெருமக்களும் பக்குவம் அடையாண்டார். எனவே அவர்களை தான் சிவ கணங்களாக மாற்றி சுவாமி காட்சி கொடுத்தார். நவநீந்திரிகள் அந்த காட்சியை கண்டு பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மை வைத்து அணைய மணிகண்டர் வடிவே ஆகும் பெருகு ஒளியாம் உய் வைத்து அமர்ந்த மெனியராம் பரிசுகண்டு முடி குவித்த கை வைத்து அஞ்சி அவனி விசை விழுந்து பணிந்து களி சிறந்தார் பூமியில விழுந்து விழுந்து குண்டே வர சிவகணங்களா இருக்கு காட்சி சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல இந்த காட்சி மாறு படிவமாற்றி பழம்படியே நிகழ்வும் கண்டு பரமர்பால் அணியே பிழையை பொறுத்து அருள வேண்டும் என்று பணிந்து அருளால் குடி புகுந்து குடியும் திருவாரூர் அகத்து புகுந்து வாழ்வார் குபலயத்தின் எடுது பெருகும் திருத்தொண்டு நிகழ செய்தார் நிலவுவார். நம பார்வதி பதவியே அகர மகாதேவா சுவாமி அணிய செய்த பிழையை மன்னிக்கணும். மனைவிக்கு திருவிழாவுக்கு சேமிக்க வந்தவங்கன்னா தூய்மை தகவல் நினைச்சு தப்பு எல்லாம் சிவகணங்கள் என்ற ஒரு செய்தியை தாங்கள் தெரிவித்தீர்களே என்னை மன்னிக்க திருவாரூர் எல்லோரும் வணங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பெருமானை திருநாவுக்கர் சுவாமி தேவாரத்தில் வச்சு பாடுற எப்படி பாடுறாரு? திருநாவுக்கர் சுவாமிகள் நமனஞ்செடிகளை தொண்டருக்கு ஆணி, உண்மையான தொண்டரா நமனஞ்செடிகள் மாதிரி இருக்கதான் உண்மையான தொண்டர். அவர் அந்த உரையாடி தொண்டர்களுக்கு ஆணின ஆதான் அப்படி பாக்கியத்தை திருநாவுக்கர் சுவாமிகள் ஒரு பட்டம் கொடுக்கிறார். திருநாவுக்கர் சுவாமிகள் செய்தி கேட்டு தன் தேவாரத்தில் பாடுற. நீர் பணிவார் அடியாருக்கு நெடுநாணியாகவே வேறு வேறு வேண்டுவன எல்லாம் செய்து மேபுதனால் ஏறு சிறப்பின் மணி புற்றில் இருந்தார் தொண்டர்க்கு அணி என்னோ

0: இவ்வாறு திருநாவுக்கர் சுவாமிகள் நம்முடைய நாயனாரை தமது தேவாரத்துல அழகா பாடுறார். ரெண்டு இடத்துல அத பார்த்து பிரசங்கத்தை கூட்டிக்கிறோம். இப்பொழுது திருவாரூர் அறநிலை செல்வரை சுவாமி பாடும்போது திருநாவுக்கர் சுவாமி ஆராய்ந்து அடித்தொண்டி ஆராய்ந்து அடித்தொண்டி பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பறிப்ப தம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான். நாரூர் நறுமலநாதன் நாரூர் நறுமலநாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரார் திருவிளக்கீட்டமை நீ நாடு அறியுமன்றே நீரார் திருவிளக்கீட்டமை நீ நாடு அறியுமன்றேதான் பேசுது. தண்ணீர்னால விளைஞ்செடுத்த செய்திய உலகமெல்லாம் பேசுது. அப்படிப்பட்ட சொல்லுங்க நீ நாடு அறியுமன்றே. ஆனால் நம்பிக்கைகளுக்கு ஒரு வழி தனியா போறவர் நாரூர் நறுமலநாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிழக்கிட்டமை நீநாடு அறியும். இன்னொரு தேவர்கள் தாவி அவனிடில் உடன் இருந்தும் காண்பறிய காணாத தற்பரனை ஆவிதனில் அன்றொடுக்கி அங்கனின்றாவிருக்கும் நாமியல் சீ நமிநந்தி அடிகளுக்கு நல்கும் அவள் கோவியலும் பூகழுகோ கோழி எம் பெருமானே. திருக்கோழில வச்சு பாரு திருக்கோழி அந்த ஊர்ல பாட முடியும் அமைந்திருப்பார். இப்படி அப்பரி பெருமான் உள்ளத்தை கவர்ந்து உத்தமர் அமைந்தீர்கள். இவள் அருமையான பேர் உபகாரத்தை செய்ய மக்களுக்கு செய்து அமைந்தீர்கள். இந்த வகையால் திருப்பணிகள் எல்லா உலகம் புலச் செய்து நன்மை பெருகு அமிழங்கி அடிகள் நயமார் திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர்வாத நிழல் மிகும் நிழல் மிகும் வளர்ப்பொல் சோதி மன்னினார் நம பார்வதி பதவியே மகாதேவா. இந்த அற்புதமான நம்பிக்கை சிவபெருமான் திருவடியில கலந்த பொன்னாள் இது தெரியுமா? அருணாச்சரியம் வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் அதுதான் சேக்கராசாமி குருமையர். சேக்கராசாமி குருமணி அன்னைக்குதான் இவரும் அமைப்பு பெற்ற சேக்கரார் பெருமான் உள்ள அவர் மீது அளவுகளை அன்பு. எனவே அன்னைக்கினுடைய அதே நட்சத்திரம் தான் சேக்கராசாமி நட்சத்திரம் வைகாசி மாதம் பூச நட்சத்திரம். அந்த நாளிலே இறைவன் திருப்படியிலே கலந்து கொண்ட நாயனா அன்னை இவ்வாறு இப்பெருமானுடைய பாத மலர்களை நம்முடைய பெரியவரான சேக்கரார் பெருமான் வணங்குகிறார். நாமும் வணங்கி அப்பெருமாண்டிய அவருடைய குருவமாக குறிக்கொண்டு இந்த முதல் காண்டம் முற்று பெறுகிறது. ஐந்தாவது சருக்கம் நிறைவு பெறுகிறது. வழக்கம் போல ஒவ்வொரு சருக்கமும் நிறைவு பெறுகிற சமயத்தில் சுந்தரமசாமி திருவடி வணங்குவார் சேக்கரார் பெருமாள். ஏன்னா ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடேன்னு ஒவ்வொன்று முடிவு வைக்கிறார். ஆனால் ஆரூரன் ஆகிய சுந்தரமசாமியில சேக்கரார் பெருமாள் ஒவ்வொரு சருக்கம் முடியும் போது வணங்குவார். அந்த வகையிலே நாட்டார் அறிய முன்னாளில் நன்னாள் உலந்தாய் படையன் பூட்டார் மார்பில் சிறிய மறை புதல்வன் தென்னை புக்கொழியூர் தாட்டாமரையின் மடிவின் கண் தனிமா முதலை வாய் நின்று நீட்டார் கடல்கள் நினைவார் மீளாபடியில் மீட்பரவே நம பார்வதி மதையே முதலை உண்ட பிள்ளை தேவாரம்பாடி எழுப்பித்தாரே சுந்தர பெருமான். அவர் திருவடியில நினைச்சா நமக்கு மேலா வழி கிடைக்கும் திரும்ப வராத முத்தி பேர் கிடைக்கும். கொச்சாமரை மலர்களை வணங்குகின்ற தாங்கு பெரியவர்களே இவ்வளவு அற்புதமான செய்திகளை தன்னகத்தே கொண்ட தமிழகங்களுடைய இந்திய புராணத்தை நாம் இங்கே சிந்தித்தோம். ரெண்டு நிகழ்ச்சி ஒரே சந்திரதுனால மிஷின் ஒரு ஒத்துழைப்பு மரம் இருக்குது அப்படியே அசருது. ஆனால் இதற்கு மேல நம்ம நடத்தணும்னு ஆபத்து என்று சொல்லி காற்றுள்ள போதே தூக்கி கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொன்னு பேச ஆரம்பிச்சோம்னா பாய் அழகா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து இருக்குது. 90 டிகிரி அப்படியே 60 ஆகி 30 ஆகி சைவடிய படுத்து அதனால அதுக்குள்ள முடிச்சுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்லியிருக்கோம். நம்பி நம்முடைய பெருமையிலே நம்முடைய பதினோராம் திருமணில நம்பியாண்டாளர்கள் எப்படி எடுத்து என்கிறார் அதை பார்க்கிறார். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருத்தொடர் புராணம் இவ்வளவு செய்தியையும் மனசுல வச்சுட்டு இந்த பாடல் படிக்கும். வேதமறி கருத்து ஆரூர் அரக்கு விளக்கு நெய்யை சரி அமன் கையர் அரண்டா விட தென் உரலால் ஏக முருக அருகல் என்று அன்று விளக்கு எரித்தான் நாதன் எழில் ஏம பேரூர் அதிபன் நவி நந்தியே நந்திக்கு நம்பெருமாருக்கு நல் ஆரூரின் நாயகருக்கு பந்தி பரியன செந்தமிழ்வாடி படகுலன் சிந்தி பரியன சேவடி பெற்றவன் சேவடியே வந்திப்பவன் பெயர் வன் தொண்டர் என்பர் இவ்வையகத்தே நம பார்வதி பதையே. நிறைவாக திருத்தொண்டர் புராணசார் கொச்சமனுடைய உமாபுரீஸ்வரர் சுவாமி நமலிங்கனுடைய பெருமையை இதுவரை எனது அப்பள செய்தியும் ஒருமைய ஒரே பாட்டு நன்னு புகழில் மறையோர் வாழ் ஏமப்பேரூர் அவதார சமயம் நமிநந்தி அடிகள் அவர் பேரு விளக்கு நல்க திருவிளக்கு நல்க எண்ணெய் அமல்கள் விளக்க நெய் தரமாட்டேன்னு அமர்கள் சொன்னவர்கள் நீரால் ஆரூர் இறங்கும் அறநெறியாருக்கு எட்டு நாளில் திருவாரூர் அறநெறியாருக்கு தண்ணீரால் விளக்கேற்றுகிறார். கண் அமணர் கெட கணி பெற்று அடிகளில் வாழ காவலனா நிபந்தங்கள் கட்டி வைத்தே மன்னர்களா ஏகப்பட்ட சொத்து திருவாரூர் அறநெறியார் சொன்னு செய்கிறார். அண்ணலாரும் கண்டு ஆரூர் அமர்ந்து தொண்டர்க்கு ஆணி என்னும் அரசின் அருள் அடைந்துடாரே தொண்டர்க்கு ஆணி என்னும் அரசு அருள் அடைந்துடாரே நம பார்வதி சரியா இந்த வகையிலே பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த அற்புதமான சரிதம் முதல் காண்டத்தினுடைய நிறைவு சொல் திரு நீவணக்க நாயனார், இரண்டாவது ஸ்ரீ நமலிங்கம். இரண்டு பெருமக்களும் தேவாரம் கிளம்பிட்டார். அப்பூஜடியார் திருநிலக்க நாயனார் திரு நமலிங்கம் மூவர் பெருமக்களும் தேவாரத்தில் இடம்பெற்ற உத்தமர் பரிசேர்க்கணும். பெருமானத்தை சிந்திக்கும் இந்த மாதிரி இந்த குழந்தை சிந்திக்கணும். ஏனென்றால் தேவாரத்தில் இடம்பெறுவார்கள் அவர் செய்த தொண்டு அப்படிப்பட்ட பெருமையுடைய நாயன்மார்கள் வரிசையில நம்பிக்கைகள் திகழ்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நிகழ்ச்சி நாம் நரிசுகமாக
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் பகுதி ஒன்று. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றில் உள்ளமும் நானும் கிடந்து அலந்து எய்த்து ஒடிந்தேன். திரு ஒட்டியூரா திரு ஆலபாயா திருவாரூரா ஒரு பற்றி ஆமையும் கண்டிருந்தாய் கட்சி ஏகம்பனேவரிமண்டு மனநார மதனும் அது மலர் கொன்றையான் அடியார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏகோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன், அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அன்பி வண்ண பழித்து என்னை வாழ்கின்ற வான் கருணை சொன்ன பொன்னீற்றிற்கே சென்றோம்.

சேரும் கயிலோ தெளிக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அடுக்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவையே பொய்யாததே சேமிக்க வந்த என்கின்றன் செங்கல் மாலிங்கும் திசை திசையென குவி கவர்ந்து நெருங்கே குழாம் குழாமின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையின் ஆர்வம் தனத்தினை அப்பனே ஒப்பவர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தான் கேளுகே அதாண்டு கூறுமே வேதனை தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்து அழுக செய்த வளவையில் புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் கூழியர் போன் பொடித்த புகழியர் போன் கடல் போற்றி ஆளிசை கல்விகப்பில் அணிந்ததான் அடி போற்றி வாழி திருநாவரூபன் தொண்டர் பதம் போற்றி கூடி மணி திருவாதமுற திருத்தாய் போற்றி முதலாக சீபடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி

ஒன்றொன்றாய் திறம்புறால் ஞானநிகழ் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் சாதனைகள் சமவாத முதலிய போய் குளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழி மறைத்த சிவஞான யோகி பலனும் பணிந்து வாழ்வார்.

0: எல்லாம் அல்ல. அன்னை ஸ்ரீ கோபதி முதலின் சமேத என்று ஸ்ரீ சங்கலிங்க பெருமாள் அனுப்பினார் திருப்படி மலர்களை. அடியின் மனமொழி மேற்கடாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையிலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி முடிக்கிறேன். சிவதிருமையாலே நமது சோமவார நற்சிந்தனை இந்த புனிதமான வேலையிலே தொடங்க இருக்கிறது. எல்லாம் அல்ல, அன்னை கொடியிரை நாயகி சமேத எந்தை மசுராமீஸ்வர பெருமானுடைய திருச்சபையிலே நிகழ்கின்ற திருத்தொண்டர் புராண சிந்தனையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு அற்புதமான பகுதி தேவசேகர பெருமான் நமது ஆச்சாரிய மூர்த்தியாக திகழ்கின்ற திரு ஞானசம்பந்த சுவாமியுடைய திவ்ய வரலாற்றினை நமக்கு எடுத்துரைக்கின்ற அந்த அற்புதமான பகுதியிலே முதல் பாகமாக இன்று நாம் சிந்தனை செய்ய இங்கே திரளாக கூடியிருக்கிறோம். பெருமக்களே, நமது திருஞான சம்பந்த சுவாமிகள் சைவ மக்களாக நமக்கு உபகாரம் என்ன செய்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வரலாற்றினை அறியாத சைவர்கள் சைவர்கள் அல்ல. திரு ஞான சம்பந்த பெருமானின் திவ்யமான வரலாற்றினை நம் மக்கள் சைவ மக்கள் அனைவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அந்த அற்புதமான சரிதமானது இந்த பெரிய புராணத்திலே திருத்தொண்ட புராணமாகிய இந்த திவ்ய காப்பியத்திலே 12 திருமுறையாக திகழ்கின்ற இந்த அரிய ஞான கருவூலத்திலே 2 காண்டத்தின் முதல் பாகமாக இருக்கிறது. பெரிய புராணம் 2 பகுதியாக பிரிக்கவர் காண்டம் என்று சொன்னால் பெரும் பெரிய பகுதி, சருக்கம் என்று சொன்னால் சிறிய பகுதி. ஆக இப்பொழுது பெரிய புராணத்தினுடைய 2 காண்டத்தை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். அந்த 2 காண்டமாகிய பெரிய பகுதியில முதல் சிறிய பகுதி அல்ல சருக்கம் வம்பரா வரிபண்டு சருக்கம். அந்த சருக்கத்தின் கண்ணே 6 நாயன்மார்கள் அற்புத சரீர வரலாறு சேர்கிறார் பெருமானால் நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அந்த 6 நாயன்மார்களிலே முதன்மையாக திகழ்கின்ற அந்த பெருந்தகையார் திரு ஞானசம்பந்த சுவாமி. அவருடைய வரலாற்றினை நாம் இப்பொழுது 6 சருக்கம், 5 சருக்கம் முதல் காண்டம், 2 காண்டத்தின் முதல் சருக்கம் 6 13 முடிய மொத்தம் 13 சருக்கங்கள். பெரிய புராணத்துல எத்தனை சிறிய பகுதின்னு கேட்டா 13, பெரிய பகுதி எத்தனை 2 காண்டம், கந்த புராணத்துல 6 காண்டம் கந்த புராணம், அதே மாதிரி விநாயக புராணத்துல 2 காண்டம் லீலா காண்டம் உபாசன காண்டம். அப்படியே பெரிய புராணத்துல 2 பெரும் பகுதி. முதல் பெரும்பகுதியில 5 அற்புதமான உள்விரிவை கண்டம் இதுவரைக்கும் நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்று இந்த சோமவார நன்னாளிலே எல்லாமல்ல கோமேஸ்வரி சங்கரிங்க பெருமான் திருவுரு துணையினாலே அவற்றிலே முதல் சிறுக்கத்துல முத்தான ஒரு அற்புத சரித பகுதி திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் என்பதான். பெரியவர்கள் சொல்வார்கள், பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். பெரிய புராணத்துல இந்த பிள்ளையாகிய ஞானசம்பந்த பெருமான் சரித்திரம் பாதி, பிள்ளை பாதி புராணம் பாதி பாரு. ஏறத்தாழ 1200 அற்புத பாசுரங்களை தன்னகத்தே கொண்டது இந்த அரிய சரித்திரமாகும். நாயனாருடைய அற்புத வாழ்வினை சித்தரித்தின்ற இந்த பகுதி பெரிய புராணத்துல ஒரு முக்கிய பங்கை பெற்றிருக்கிற காரணத்தினாலதான் பிள்ளை பாதி புராணம் பாதி. பிள்ளைதான் ஞானசம்பந்த பிள்ளை, அவருடைய வரலாறு பாதி, பெரிய புராணம் மீதி. அந்த அளவிலே சிறப்பாக பேசப்படுகின்ற இந்த அற்புத சரிதத்தை நாம் இங்கே தொடங்கியிருக்கிறோம். வழக்கம் போல இந்த நாயனாரை நமக்கு வாழ்க்கையில முதல் முறையாக அறிமுகப்படுத்தி வைத்தார் பெருந்தகையார் 6 சுந்தரன் சுந்தரமூர்த்தி சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமியை அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள் என்று சொன்னால் நாயன்மார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயனாரை ஞானசம்பந்த சுவாமிகளை எவ்வாறு வழிபாடு செய்கிறார் என்பதை கண்டு
1: மனம் நாரமலரும் மதுமலர் கொன்றையார் அடியார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் கலிகாமன் அடியாருக்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே
0: சம்பரம்
1: நம பகுதிபதையே
0: சுந்தரம் சுவாமிகள் நாயனார் நம்முடைய பெரும் குருநாதர் நம்முடைய குருநாதராக திகழ்ந்த ஞானசம்பந்த சுவாமிகள் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புதமான அம்சத்தை சுந்தர பெருமான் தூட்டு காட்டுகிறார்.
1: வம்பரா வரிபண்டு மனம் நார மலரும் மது மலர கொன்றையான்
0: சிவபெருமான் கொன்றை சொல்லுகிறவன். அந்த கொன்றை மலர்ல நிறைய ஏன் தகுப்பி இருக்கிறது.
1: அந்த மனமும் வாசனையும் மிக்க அந்த அழகான கொன்றை மலர்களே நிறைந்து நிற்கிற தேனை அருந்துவதற்காக வண்டுகள் வருகின்றன. அந்த வண்டுகள் ரிங்காரம் செய்கின்றன. அப்படி ரிங்காரம் செய்கிற அற்புத கொன்றை

சுவர்மானை தவிர அவர் கரங்கள் யாரையும் வணங்காது. சுவர்மானை தவிர அவர் உள்ளம் யாரையும் நினையாது. சுவர்மானை தவிர அவர் புனித வாய் யாரையும் புகழாது என்று எடுத்த திருப்பாடலையே வம்பரா வழிபட்டு மனம்னார மகரும் மதுமகன கொன்றையான் அடியலார் பேரான் எதிர்மறை சொன்னார். அவர் இனிமே தலைமை யாரை வணங்க மாட்டார். அதனால அவர் எம்பிரான் எங்கள் தலைவர் எம்பிரான் என்று தலைவராக பெருமானிடம் சுத்திருக்கிறார் சுந்தர பெருமான். அடியாருக்கும் அடியேன் என்று அவர் திருவடிகளை வணங்குகிறார். அந்த சொல் மாதிரிங்கிறது அதுவே இந்த சரித்திரத்தை பூரா சொல்லிட்டு சுவாமிகள் தான் மட்டுமல்ல தன்னை வணங்குகிற எல்லாரும் அப்படியே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அற்புதமான கொட்டை சூடியவன் சிவருமான். அங்கே அருளால் அருள் போல திரு அமுது போல அந்த திருவருள் அமுதம் தேனாக இருக்கிறது. வண்டுகள் அடியார் பெருமக்கள், அடியார் பெருமக்களாகிய வண்டுகள் சிவபெருமான் கொடுக்கிற திருவருள் ஆகிய அற்புதமான தேனை அடைந்துவதற்காக அவளை சுத்தி சுத்தி வருகிறவன். அந்த உபமானத்தினால் உள் குறிப்பு சுமார் சுற்றுலமான சுவாமி அடியார் பெருமக்கள் ஆகிய வண்டுகள் எல்லாம் கொன்றைமாதர் சூரிய பெருமான் திருவடியை வணங்கி அவரை அருள் பெறுவதற்காக ஆச்சாரியமூர்த்தியாக இருக்கிற அந்த நரசிம்ம பெருமான் துணை கொண்டு அந்த பூயை சுழிக்கிற பரந்தாமனுடைய அற்புதமான பாத மலர்களை வணங்கி திருவருள் ஆகிய தேனை அறிந்து கொண்டிருக்கிறதாம். அந்த பெருமானுடைய திருவடிக்கு நான் அடியேன் என்று சுந்தர பெருமான் பாடுகிறார். அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய அற்புதமான வாழ்க்கை வரலாற்றினை இந்த பாசுரத்தில் சுருக்கமாக நமக்கு எடுத்து வைத்தார். இதே போலதான் அப்பர் பெருமானுடைய அருள் வரலாற்றை அடையாளம் காட்டப் போகின்ற ஆளுடைய நம்பிகள் திருநின்ற செம்மையே செம்மையாக்குண்ட என்பார். திருநின்ற செம்மையே தேவான் சூர்மானத்தவர் கரன் கை ஆலை வணங்காது என்பதை அங்கே வரைந்து காட்ட அதுபோலவே பெரியவரான பயன்கின்ற நாமெல்லாம் நமது உள்ளமெல்லாம் நம் வாழ்க்கையெல்லாம் சிவருமானுக்கே அடிமையாகும். பிற தெய்வ வழிபாடு ஒதுக்கி தள்ளப்படுங்கள். சுவாமிகள் வாழ்ந்து காட்டினார்கள் ஞான சம்பந்த பெருமான். அந்த குறிப்பு இங்கே காணப்படுகிறது. இப்பொழுது நாம் தெய்வ சேக்கரார் பெருமான் திருவடியை வணங்கி பெரியவராக சொல்லலாம். திரு ஞான சம்பந்த சுவாமிகளுடைய பெருமையை பதினாறாம் பெருமையை நம்பியாதாரம் என்று சொல்வார்கள். நான் பார்க்கிறோம் இப்பொழுது திருஞான சுமந்த சுவாமியுடைய அற்புதமான வரலாற்றை தெய்வ சேகரார் பெருமான் எடுத்துரைக்க போன்ற போது எவ்வளவு பணிவும் அடக்கமாக பார்த்தார் என்பது பார்க்கிறது. முதல் திருப்பாசனத்துல அவ்வளவு சரிதப்பிஞ்சு வந்துச்சு. 1200 பாடல்கள் அவ்வளவு மையக்கருத்தை முதல் திருப்பாடலையே சைவ மக்கள் எல்லாம் நாள்தோறும் பாராயணம் செய்து ஞானசம்பந்த பெருமான் அருளுக்கு பார்க்கிறார்கள் வழியில ஒரு நல்ல பாடம் இந்த முதல் திருப்பாடல். நம பார்வதி வேதனில் கழி தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொனிங்க புனிதவாய் மலர்ந்து அழுதேங்க புனிதவாய் மலர்ந்து அழுத சீத பழபயல் புகழி திருஞான சம்பந்தே புகழி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு

மலர்கள் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். ஞான சம்பந்தர்களே பாத மலர் தலை கொண்டு, அப்படி பாத மலர்களை சரசு மீது சொல்லிக்கொள்ளேன் என்று அவர் சரித்திரத்தை நான் சொல்லப்போறேன். சொல்லவே சேர்க்காதுமா, அவர் சரித்திரத்தை நான் சொல்ல போறேன், கேட்கிறீங்களா? என்று தன்னை பற்றி அவர் சொல்லவே என்ன சொல்றார் பாருங்க. பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு, அவர் செய்த அற்புத தொண்டு இருக்கிறதே, அந்த தொண்டின் திசை நோக்கி தொழுகிறேன் பரவுவாம். அதனை மறந்துறேன்னு சொன்ன நான் சொல்ல போறேன்னு சொன்னேன். இந்த நான்கிற அந்த முனைப்பு சேர்க்கிறார் பெருமானுக்கு இல்லை. நம்ம பார்க்கணும், அறிவுராணத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அந்த தொண்டினை நான் வணங்குகிறேன். பாத மலர் தலை கொண்டு, அதை வணங்குறதுக்கு எனக்கு உறுதியாக இருப்பதோடு பாத மலர் அதை என் சிரசில சுவை கொண்டேன். அந்த பெருமானியா

சம்பந்தர். அந்த பெருமான் என்ன செய்தார்? அழுத மலர்ந்து அழுத வாய் மலர்ந்து அழுத புனித வாய் மலர்ந்து அழுத ஞான சம்பந்தர். சுவாமி அழுதார், அழுதற்கு முன்னதாகவே அவர் வாய் புனித வாய்ட்டார். அழுத பிறகுதான் ஞானப்பால் கிடைக்க போகுது. சேக்கார பெருமான் இவ்வளவு அற்புதமா சொல்ற பத்திலா, அந்த வாய் சுவாமியை திருவாய் புனித வாய், நம்மெல்லாம் காப்பாற்றிய புனித வாய். அந்த புனித வாய் மலர்கிறது அழுகிற சமயத்துல, தாமரை மலர் போல அந்த புனித வாய் மலர்கிறது, மலர்ந்து மென்மையாக அழுகிறது. புனித வாய் மலர்ந்து அழுத திருஞான சம்பந்தர். அவருடைய அற்புதமான சேகரம் எது? புகதி திருஞான சம்பந்தர். புகழி சீர்காழிக்கு 12 திருநாமம், அதுல புகழி என்பது சுரபன்மாருடைய அக்குழிக்கு தாங்க முடியாம தேவேந்திரன் பூலோகத்தில் வந்து புகழ் அடைந்தேன சிகன். அதன் பேர் புகழி. புகழி அங்க இருக்கிற மூஞ்சில் காட்டுக்குள்ள வந்து ஒழுங்கிட்டான் தேவேந்திரன். சுரபன்மாருடைய அந்த அநீதி ஆட்சியை தப்பிப்பதற்காக மனித ஒழுங்கியனா சீர்காழி. அதனால 12 பேர்ல புகழி என்பது மூன்றாவது பேர். 12 திருநாமம் பாட்டை பார்க்கணும். அதுல மூன்றாவது இடம்பெறுகிற அந்த பாட அந்த அற்புதமான சரச்சனை திருநாமத்தை அழகா சொல்ல, புகழி திருஞான சம்பந்தர். அந்த புகழி எப்படிப்பட்ட புகழி? சீத வளவயல் புகழி. சீத குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய வயல் நிறைந்த புகழி. சீர்காழி நினைச்ச உடனே உள்ளமெல்லாம் குளிர் நமக்கு. திருஞான சுவாமி நினைச்ச உடனே நம்முடைய மனதில் இருக்கிற வெண்மை போய் அங்கே ஒரு குளிர்ந்த மகிழ்ச்சி. ஆகவேதான் சீதைங்கிற வார்த்தை சுவாமியால் கையாளப்பட்டிருக்குமோ. சீத வளவயல் புகழி திருஞான சம்பந்தர். பாத மலரே பாத மலர் தலை கொண்டு திரு தொண்டு பரபுவாம். அப்பெருமான் எதற்காக அழுதார்? அடுத்து நம்ம நாளும் பல இருக்காது. ஒரு நல்ல ஜீவாவுக்கு 7000 உட்பட இது நானாவது நானும் 8000 வாங்காம 7000 எடுத்து விட்டு கருக்கு 8000 எனக்கு 7000 சொல்லி என்று அப்படியெல்லாம் அழுகிறேன். அழுகு சின்ன பிள்ளை இதுக்குதான் அழுது, அது வேணும் இது வேணும். ஆனா நம்ம பிள்ளைகள் அப்படி அழகு எதற்காக அழுகிறது? மூன்று முக்கியமான குறிக்கோள்கள். வேதநெறி தழைத்து பொங்க புனிதவாய் மலர்ந்து அழுத திருஞான சம்பந்தர். மிகு சைவத்துறை விளங்க புனிதவாய் மலர்ந்து அழுத திருஞான சம்பந்தர். பூத பரம்பரை புரிய புனிதவாய் மறந்து அழுது திருஞான சம்பந்தர். உலகமெல்லாம் புரிமுறுப்பு சுவாமி அழுதான். நமக்கெல்லாம் பிரமாண நூல்கள் 4 வேதங்கள் 28 சுபாகமங்கள். அந்த 4 வேதங்கள் சொல்லுகின்ற நெறிகள் எல்லாம் தழைத்து கொண்ட அந்த வேதத்திலே விதிக்கப்பட்ட விதிப்படி மக்களெல்லாம் நடந்து உயிர் கூடும் பொருட்டு சுவாமி அழுதார். வேத நெறி தழைத்தோங்க அதற்கு மாறுபட்ட புத்தர்களையும் அதற்கு மாறுபட்ட சமணர்களையும் வாழ்விலே வென்று அருளி நம்மையெல்லாம் மயக்கத்தை நீக்கி மகிழ்ச்சி கொடுக்க அதற்காக அழுதாரா சுவாமி. வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க. 28 சிவாகமங்கள் சொல்வது சைவ நெறி. 4 வேதங்களால் பரப்புகின்ற மார்க்கமும் 28 சிவாகமங்கள் சொல்லுகின்ற அற்புதமான துறை மிகு சைவ துறை. ஒரு தடாகத்துல ஒரு ஆற்றுல எத்தனையோ துறைகள் இருக்கும். இந்த இடத்துல வழுக்கும் இது வழுக்கம் தொடர், இந்த இடத்துல முதல இருக்கும் இது முதல தொட, இதில் ஏதாவது துவைப்பாங்க துவைக்க தொட என்று துறைகள் வேறுபடுவது போல சைவ மக்களுக்கெல்லாம் மிகு சைவ துறை விளங்க. 28 சிவாகமங்கள் என்ன சொல்கிறதோ அந்த நெறிப்படி வாழ்ந்து மக்களெல்லாம் உயிர் குரல் கொடுத்து சுவாமி அடுத்தார். வேத நெறி தழைத்து பொங்க மிகு சைவத்துறை விளங்க. மூன்றாவதாக பூத பரம்பரை பொனிய. பூதம் என்று சொன்னா உயிர் வர்க்கங்கள், உயிர் வர்க்கங்கள். அது சரம் அசரம், அசையும் உயிர் வர்க்கங்கள் அசையாத உயிர் ரெண்டு வகைப்படும்.
இந்த இரண்டு வகைப்பட்ட பரம்பரை பரம்பரையாக வழிபடியாக அவையெல்லாம் வாழ்ந்து உயிரும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அருள் செய்த தேவாரம் இன்றைக்கு நம்மை காப்பாற்றுகிறார். வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக சுவாமிகள் பாடியருடைய போது பக்கத்தில் இருந்து கொண்டு அவருடைய தாய்மாமனார் சம்பந்த சரணாலயர் திருவிழா எழுதி கொண்டிருக்கிறார். அந்த ஏடுகளெல்லாம் சிதம்பரத்தில் சேமிக்கப்பட்டன. ஆனால் முழுக்க நமக்கு கிடைக்கல. கரையான் தின்றது, கழிந்தது, கடித்தது. அந்த வகையிலே இருக்கிற அந்த அற்புதமான நூல்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்ட அந்த அற்புத பதிகளை நமக்கு கிடைச்சிருக்கு. அது புனிதமா, அந்த புனிதமாய் மூலமாக அந்த நடனம் கிடைச்சது. பூத பரம்பரையாக நாமெல்லாம் உயிர் பொறுத்த ஒரு பாடினா சரங்களாகிய உயிர் மக்களாகிய மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் தேவர்களும் இவர்களெல்லாம் உயிர் குணம் பொருட்ட ஒரு பாடினா அது மட்டுமா, தாவரங்கள் அசரம் தாவரங்கள் அசையாத உயிர் வருத்தங்கள் அந்த தாவரங்களும் உயிர் குணம் சுவாமி தேவாரம் பண்ண பார்க்கப்படும் சரித்திரத்தில். ஆண்மனை பெண்மையாக்க திருவோத்தூர்ல சுவாமிகள் ஆண்மனையை பெண்மனையாக்க மட்டுமல்ல அந்த பெண்மறையால் அவ்வளவு உயிர்வர்க்கங்களும் நிறைவாக ஞானசம்பந்த பெருமான் திருவடியின் மூலமாக சிவஜோதியில் கலந்தன. அப்படி பூத பரம்பரையுடைய இன்று உயிர்வர்க்கங்களால் காப்பாற்றணும் உத்தமர் மறந்துடாது செய்த பேருதான். அதனால அவர் திருவடியை வணங்கினாலும் சுவிச்சுமாக அந்த அற்புத பெருமாண்மை திருவடிகளை வணங்குங்க என்று சேக்கலாறு பெருமான் நமக்கு ஆணையிடுகின்ற முதல் பதிவில் அவருடைய பாத மலர்களை சிரசில கொண்டு அவர் செய்த திருத்தொண்டை நினைத்து நினைத்து கூறுகிறேன். நான் சொல்லுங்க அவருடைய பகவான் தான் சொல்ல போறேன். சேக்கலாறு பெருமான் சொல்லவே பரவான் நான் வணங்குகிறேன், திருத்தொண்டை வணங்குகிறேன் அப்படி சொன்ன உடனே அந்த திருத்தொண்டை என்ன என்பது நமக்கு ஆசையா இருக்கிற பார்ப்பதற்கு. அவர் எப்பொழுது அழுதா அழுதாருமே பெறலாமே அந்த வாய் இப்படிப்பட்ட வாய் புனித வாய். இந்த அற்புதமான முதல் பாசனத்துல ஒவ்வொரு சொல்லும் அப்படியே தேர் தமிழ அப்படியே முக்கி முக்கி முக்கி சுவையாக வச்சு சேர்க்கிறார்கள். எல்லாமே தான் அவ்வாறு அற்புதமான முதல் திருப்பாசனத்துல சுவாமிக்கு அவதார நோக்கம் சொல்லப்படுகிறது. வேதங்கள் விதித்த உயர்ந்த மார்க்கங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். சிவாகமங்களில் பிடித்த அந்த மார்க்கங்கள் கிரியையே சரியே கிரியை யோக ஞானம் அவையெல்லாம் சைவ மக்களால் பின்பற்றப்பட வேண்டும். உயிர் வர்க்கங்கள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் அந்த பிரபு அழுதார். தனக்காக வயிறு பசிக்கு யாராவது பால் கொடுக்க மாட்டீர்களானா அந்த சீர்காழி தடாகத்தின் கரையில் இருந்த அதற்காகதான் வீட்டில இருந்து வரும்போது அம்மா பகவதி அம்மையார் நல்ல பால் ஊட்டியாச்சு குழந்தைக்கு. அதனால அந்த பாதை இவர் விரும்பல. அவர் அழுது இதெல்லாம் உயிர் பாவம் பின்னால் வரக்கூடிய மக்கள் எல்லாம் உயிர் வட்டங்களெல்லாம் சுரமாகட்டும். அந்த உயிர் வட்டங்களால் நடக்கட்டும். சிவாகம் நெய்ப்பை வாழட்டும். அவை சுகமாக இருக்கட்டும் என்று அதற்காக சுவாமி அழுதார். எனவே அந்த அழுகையுடைய குறிக்கோள் எது முதல் வாசனம். அதனாலதான் நாமெல்லாம் அதை பற்றி ஒருவிதமான ஆசங்கை கொள்ளக்கூடாது என்பதுதான் அடைமொழியை புனிதவாய் மலர்ந்து அழுதார். நம்ம அழுகிங்கிறது வித்தியாசம் இருக்குது. இது மலர்ந்த அழுகிறது, இது கூக்குரல் போடுகின்ற அழுகிற நம்ம அழுகு அது அப்படி இல்லை. புனிதவாய் மலர்ந்து அழு புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவையர் புகழி திருநாள சம்பந்த பாதமலர் கரை கொண்டு திருத்தொண்டு வருவான் தான் முதல் திருவாசம். இந்த போக்கில் போனா என்னைக்கு முடிக்க சம்பந்தர் பாத மலர்கள் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவாம் பார்வதி பதையே அந்த பிரபு அவதாரம் செய்த சரணம் எது தெரியுமா அடுத்த பாட்டு. சென்னி வளர் மதிய நின்று
சிலம்படி செபடியார்க்கு மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடி வளவழம் தருநாள் ஒலிமெய்த நிலவியதான் கன்னிமதில் மறந்து முகில் நெருங்கும் கழுமல மூதூர் கழுமல மூதூர் சீராடு பன்னெண்டு பேர் திருக்கழுமலம் அது பேர் இந்த கழுமலம் மூதூர்னா மூதூர்னா பழமையான ஊர் அர்த்தம் ரொம்ப அவர் முதுமையானவர்கிறோம் ஒரு ஆளை பார்த்தினமும் முதுமையான மூத்த குடிமகன் பென்ஷன் வாங்கணும்னா ஒரு பேர் வச்சுட்டாங்க இல்லையா மூத்த குடிமகன் எத்தனை பேர் அழகா டெல்லி வச்சுட்டு வெள்ளத்தை வெள்ளையதான் கடப்பாக்கிட்டாங்களோ மூத்த குடும்பம் சொல்லாம எத்தனை கோபம் நாங்க அறுபது வயசுல கிரணமா இருக்கோம் அப்படி எவ்வளவு சண்டை வந்துடுறாங்க அந்த மூத்த குடிமகன் பேர் வச்சுக்கிறாங்க நம்ம பழமையான ஆள் மூது உலகமெல்லாம் பிரளயத்துல வெள்ளத்துல ஆழ்ந்து அமர்ந்த போது சீர்காழி ஒரு தோணியா மாறுவான் அந்த தோணியில சுவாமி அம்மாடு அந்த கோபுரத்துல கீழே அருமையாக நம்முடைய சீர்காழி பெருமான் இருக்கிறார் அவர் கடுத்த பகுதியில அந்த தோணிபுர நாயகர் தோணி வடிவத்தில் உலகமெல்லாம் பிரளயவாதத்தில் அடையும் போது அழியாத ஒரே நகரம் அந்த கடுமல போது எனவே சேக்கரார் பெருமான் எப்பதான் சீர்காழியை பற்றி குறிப்பிட வேண்டுமோ அப்பொழுதுதான் முதுகு முதுன்னு சொல்றாரு பல இடங்கள மற்ற ஊர்ல அணியும் அழியாத நகரம் சீர்காழி அந்த அற்புதமான நகரத்திலே சென்னிமணி சென்னிமணியிடம் மதியணிந்த சிலம்பணி சேவடியார் சிவருமணி நிலவரவர் அழகான விழா அமைக்கிறார் சிரசில அது மட்டுமா அந்த சிலம்பு பாடத்தில் அப்படியே கலியில் கலியப்படுகிறது அந்த சேவடியாருடைய சைவத்துறை சிறந்து விளங்குகின்ற ஒரு அற்புதமான கேத்திரம் சோழநாட்டை சோழநாட்டை கடுமல இந்த அற்புதமான கடுமலர் மூதூர்ல அழகிய இயற்கை வர்ணனைகளால் நிறைந்திருக்கிறது அந்த பாடலாம் அப்படியே தாண்டிட்டே போறோம் இந்த வீடியோ ரசிக்க ஒவ்வொரு பாட்டா நம்ம ஏ மாதர் சங்கத்துல பல வருஷத்துக்கு முன்னால பெரிய புராணத்தை பாசுரம் பாசுரமாக 6.5 வருஷம் சிந்திச்ச பாக்கியத்தை சுவாமி நம்ம கொடுத்த அற்புதமான ஸ்தலத்துல எங்க பார்த்தாலும் பிராமண உத்தமர்களால் வேதங்களை ஓதிக்கொண்டு அழகான யாகங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஓம பொறி சுத்தி வர சீர்காழியை சுத்தி நிறைஞ்சிருக்கு அந்த புகை நிறைஞ்சிருக்கப்பட்ட ஊர் இருட்டு கூட இருக்க மாதிரி ஆனா அதே சமயத்துல அந்த பிராமணர்கள் நெற்றியில நெருங்கி ஊதி நிற்கிறார் அது அழகான சூரியன் உயிர்த்து வர பகலா இருக்கு எனவே அந்த ஊருக்கு வேற இரவு பகலே வேண்டாங்க இந்த யாகசாலையில் ஓம புகையும் அடியார் பெருமக்களுக்கு விபூதியும் இரவும் பகலுமாக காட்சி கொடுக்கிறது பிராமணத்தவர் அந்த அற்புதமான சீர்காழியிலே அங்கே வாழ்கின்ற பிராமணர்கள் போல அங்கிருக்கிற மரங்கள் இருக்கிற அழகான பூக்கள் விசையதுதான் அதே தேனை விசையதுதான் தேனை சிந்தும் போது இலைகளுடைய நுனி வழியா கீழே விடுது யாகசாலையில நெய் விடும் போது அந்த சருக்கத்தின் மூலமாக அங்க அப்படியே உள்ள யாகாசனை விழுகிறது போல இருக்கிறதுதான் வேதங்கள் யாகங்கள் செய்வது போல மரங்களே யாகங்கள் செய்வது போல நிறைந்திருக்கிறது ஸ்தலத்தில் அது மட்டுமா மடை எங்கும் மணிக்குப்பை வயலெங்கும் கடல் கயல் வெள்ளம் புடையெங்கும் மலர்த்திறங்கள் உடமெங்கும் கிடையெங்கும் கலைச்சூழல் கிளர்வெங்கும் முரல் அணிகள் இடையெங்கும் முனிவர் கூறாம் எயிலெங்கும் பகிர் எங்க பார்த்தாலும் மடைகளை தண்ணி விருந்து மடைகளை பார்த்தா ஒரே நவரத்தின மணிகளா போதும் மழையெங்கும் மணி குப்பை குப்பை நம்மளுக்கு தூண்டும் பயிர் கூடாது அது வீட்டுக்கு வந்த பிறகுதான் அது இன்விடேஷன் ஒரிஜினல் இருந்தீங்க அட பாதிட்டே பயிர் கலாம் அங்க எங்க பார்த்தாலும் குப்பைகள் மழையெங்கும் மணி குப்பை வயலெங்கும் கயல் வேணும் வயல்களை தண்ணி பாயும் போது மீன் அப்படி துடி துடி போதும் நீ ஒரு நண்பர் சொன்ன காலையில மீனா நிறைஞ்சி இருக்குது மீன் நிறைஞ்சி வருது புது தண்ணி இருந்துச்சா எங்க பார்த்தாலும் மீன் வெள்ளம் மட்டுமா புடையெங்கும் மலர் பிறகு எங்க பார்த்தாலும் மலர் குடுத்து குடுங்க புறமெங்கும் மகப்பொறி
பிரதமரான யாகசாலைகள். அவனுக்கு வேத கீதை, அழகான பிராமண சிறுவர், எதையும் கலை சூழல். இந்த பார்த்தாலும் வேதத்தினுடைய கலைகளை சூழ்ந்து சூழ்ந்து பிராமண சிறுவர்களால் பாடுகின்ற காட்சி. இளவருக்கும் முதல் அணிவு அழகான வண்டிகள் எல்லாம் தேனை அறிந்ததற்காக செல்கிற போது அவை பாடுகிற பாடல்கள் இங்க பார்த்தார். அது மட்டுமா, முனிவர்களாம் நிறைந்திருக்கிறார் புது கேத்திரம். இந்த கேத்திரம் கேத்திரத்தினுடைய பனிரெண்டு திருநாமம் அடுத்த பாட்டு அதுக்கப்புறம் நேரம்

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அம்மானை. வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நான் கருதுகிறேன், நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா

முதல் வரி வந்தா தீட்டார் மதில்
குடையூர் தென்னன் பெருந்துறையார். இந்த தீட்டு என்ற சொல்லு தீண்டு என்பதனுடைய வரித்தல்தான். தீண்டுதல் தொடுதல், தீட்டார் என்பது பகைவர்கள். பகைவர்கள் வந்து நெருங்க முடியாத மதில். தீட்டார் மதில் குடையூர் தென்னன் பெருந்துறையார். அந்த பெருந்துறை மதில் பூண்டிருக்கிறது. பகைவர்களும் நெருங்க முடியாது, தீட்ட முடியாது என்று ஒரு பொருள். தீட்டார் மதில் பகைவர்கள் நெருங்க முடியாதுன்றதுதான் ஒரு கருத்து. இங்கே அதுதான் மதில் என்பது பகைவர்கள் நெருங்க முடியாத, தீண்ட முடியாத. தீட்டார் மதில் குடைசூழ் தென்னன் பெருந்துறையான், காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி ஆள் தாமரை காட்டி. அவனுடைய திருவடியாகிய தாமரையையும் கொடுத்தான். தாழ் என்பது இந்த முயற்சியினால் பெறக்கூடிய திருவருளை காட்டி தன் கருணை தேன் காட்டி அவனுடைய பெரும் கருணையினுடைய இன்பத்தையும் காட்டினான். ஒரு கருத்து என்ன சொல்ல வர்றார், திருவடியில் பூசனை செய்வது அவன் காட்டுகின்ற ஒரு நெறிமுறை. அதிலே இன்பத்தை பெருக்குவது, அந்த இன்பம் வரவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு பயனில், அந்த இன்பம் தானாக வரும். அதான் கண் கருணை தேங்காட்டி இதெல்லாம் நாம செய்தா இவங்கெல்லாம் என்னன்றாங்க, யோகம் பயிர்றவங்க, நாடிக நின்று பார்க்கிறவங்க, சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லாம் இறைவனை காண நாடிக்கொண்டிருப்பவர்கள். அவர்கள் நாட்டார், நாட்டமுடையவர்கள், அதிலேயே நிற்கிறவர்கள், அதிலே யோகம் பண்றாங்க, தவம் பண்றாங்க, எவ்வளவுமோ பண்றாங்க. ஆனால் அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ கூட நீங்க பல பத்திரிகை பார்த்துக்கலாம், இது பக்தி மார்க்கம், அதுல மூடத்தனம் உண்டு. பக்த கோடிகள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இவங்க பெரிய அறிவாளிகள், இவங்க யோகம் பயில்றவங்க, அந்த மாதிரி முயற்சியில செய்யறவங்க. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவர் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. அவங்க முயற்சி பண்றாங்க, இவன் இயற்கையா வாழலாம், இயல்பா வாழலாம். இந்த இயல்பான வாழ்க்கையில அன்பு செலுத்துறான். இந்த அன்பு என்கின்ற ஒன்று இயல்பாக இருக்கின்ற வாழ்க்கையில தான் செலுத்த முடியும். பெரியவர்களே, ஒரு தொண்டு கூட நாம செய்யணும்னா தன்னிறைவு பெறணும். எனக்கே தண்ணிக்கு தகராறு, கிண்டி 16னா எப்படி, இது பழகுறது உண்டு. தனக்கே தண்ணிக்கு வழி இல்லை, ஆனா இவருக்கு பல பேருக்கு இவர் சாப்பாடு போடுறாரு, எதுக்கு முடியும். அது போல தன்னிறைவு பெறணும். அப்படி தன்னிறைவு பெறுவது இல்லறத்துல தான் முடியும். துறவரத்துல முடியாதுன்றார், அவனுக்கே அவனால் நிறைவு பண்ணிக் கொள்ள முடியாது. அவன் ஏங்குவான், முயற்சி பண்ணுவான், அத்தை பண்ண இதை பண்ணுவான். அதுதான் சொல்வார், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான். அந்த இயற்கை நெறியோடு இல்வாழ்க்கையே அதனுடைய முறைப்படி அன்பு செலுத்தி வாழ்கிறவன் முயல்வாருள் எல்லாம், அவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க, யோகிகள், தவசிகள் எல்லாரும், அவங்களுக்கெல்லாம் தலை சிறந்தவன் இவன் தான். இந்த கோட்பாடுகள் வேறுபாடுகள் நிரம்ப இருக்கு. இதை சொன்னா சில பேருக்கு வருத்தப்படுறாங்க, வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன கேட்டா, இந்த வருத்தங்கள் நாட்டார்கள் நகை செய்ய என்னமோ இவங்க போய் இவங்க பாடுறாங்களா, அது பண்றாங்களா, திருவாக்கம் படிக்கிறாங்களா, அதுல என்னமோ உட்காந்துறாங்களா அப்படின்றாங்க. ஆனால் நம்முடைய உணர்வுகள் அந்த திருவடியை கொண்டு தாள் தாமரை காட்டி கண் கருணை தேங்காட்டி நாட்டார் நகை செய்ய அவங்க சிரித்து கொண்டு இருக்க நமக்கு வீடு பேர் கட்டுன்னா நாம் வேலை வீடு எய்த. இதுல என்ன நடக்குதுன்னு சொல்ல வர்றாருன்னா, திருக்குறள்ல இந்த குறள் இருக்கு, இறைவன் திருவடியை பற்றி நீங்கள் பூசித்து அன்பு செலுத்தி வாழுகிற பொழுது இந்த பற்றுக்கள் எல்லாம் தானாக விலகும். நீங்க முயற்சி பண்ண தேவையில்லை. பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்ற பற்றுக பற்று விளக்கு. அவங்க இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் காயமே, இது போய் இதெல்லாம் விட்டுணும், இதெல்லாம் விட்டுணுன்றாங்க. விட்டுணும் விட்டுணும் சொல்றதுனாலே பிடிச்சு நிற்கிறாங்க அர்த்தம். அதுதான் இங்க சொல்றாரு, நாட்டார் நகை செய்ய அந்த நாட்டமுடையவர்கள் எதுல, இறைவன் திருவருளையே வீடு பேத்தையும் முட்டியையும் அனுபவிக்க வேண்டும் என்று நாட்டு நாட்டமுடையவர்களாக அதிலேயே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆனால் நாமும் வீடு பேருக்கு அடைந்து விடுவோம். வீடு பேருன்னு சொல்ல வீடு எய்தன் சொல்ற, நாம் மேலே வீடு எய்த அப்படின்னு சொல்லும் போது மேலே பெறுகின்ற வீடு பெறுவதற்கு ஒரு அர்த்தம். இந்த நிலையிலிருந்து நீங்க இறைவன் திருவுருளை பெற ஆள் தான் கொண்டு ஆண்டவன்
அவன் என்னை ஆளாக கொண்டு ஆண்ட திறத்தை நான் பாடுவேன். பாடுதல் தான் அம்மா. ஆனா அடுத்த பாட்டுக்கு நாம செல்ல வேண்டியதுனால இதுல கொஞ்சம் நின்று பார்க்கலாம். அகப்பொருள் துறையில கேளுங்க கேளுங்க. திருப்பெருந்துறைக்கு மதில் இருக்கு. மதில் மதில் ஒத்துக்கணுமா? கோயில் இருக்கு இல்லையா, கோயிலுக்கு மதில் இருக்கு. அது யாரும் தீண்ட, அதாவது பகைவர்களாக கூடியவும் தீண்ட முடியாது. நாம தான் ஒரு பதார்த்தம் திருப்பட இறைச்சின்னு ஒண்ணு சொல்றாரு, அந்த மாதிரி திருத்தகானம்னு ஒண்ணு சொல்றாரு. அப்போ அதை சொல்லும் போது இந்த தத்துவ உண்மைகளை உலகியல் நிலையோடு வைத்து பேசுவதுதான் அவருடைய கருத்து. உலகியல் நிலையோடு சிவஞான பாதமே உலகியலை காட்டி அருள்நிலையை கொடுக்கிறது. இதனுடைய நிலையாமை உணர்த்தி தான் இதற்கு முதல்வன் யார் என்பதை உணர்த்துகிறது. அந்த மாதிரியான கோட்பாடுகள்ல இவர் என்னன்றார், தீட்டா ஆமாமா. இப்ப நான் சொல்றது தமிழ் முறையில தான் பேசுறேன், தத்துவ முறையில அல்ல. அதை நேர்த்தியா கூட சொன்னேன், தத்துவ முறைக்கு போனீங்கன்னா பல கருத்து வேறுபாடுகள் வரும். தமிழ் முறைக்கு சொல்லும்போது தீட்டார் என்பது பகைவர்கள், நெருங்க முடியாத மதில், அணுக முடியாத மதில், உயர்ந்த மதில், மதில் கூட மதிலுக்குத்தான் தீட்டார் மதில். அந்த அடைமொழி மதிலுக்கு தான் கொடுக்கப்படும். தீட்டார் மதில் உடைசூர் தென்னன் பெருந்துறையா. அந்த கோயிலுக்குள்ளே நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களை பகைவர் தன்மை வந்து அணுகாது, இவைகளெல்லாம் வந்து நீங்கும். அந்த கருத்துக்களை எல்லாம் மேலிட்டு கொண்டு சொல்லலாம், அது வேற விஷயம். இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு என்ன ஆகும், 20 பாட்டு இன்னைக்கு முடிச்சுடணும், காலமும் 8 தான் ஆச்சு, இன்னும் அரை மணி நேரத்துல 30 நிமிஷத்துல இன்னும் 15 பாடல்கள் சொல்லணுமே குறித்து அந்த பரபரப்பில் இருக்கிறேன். இப்ப நான் அமைதியா பேசல, என் மனமானது வேகமா போய் கொண்டிருக்கு, அதனால கொஞ்சம் ஒத்துழைக்க கேடுகிற சிந்தனைகள் பெருகி சாதாரணமானது அல்ல. ஒரு பாட்டை வைத்துக்கொண்டு 2 மணி நேரம் பேசலாம், அவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒன்றொன்று சொல்லிக் கொள்ளுவோம். இப்ப அடுத்த பாட்டு கேட்காய ஓயாத உழுதுவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படின்ற அந்த பாட்டு. ஓய்வுனா என்ன, ஓயாதேனா என்ன அப்படின்னா, சொல்லிக்கொண்டே இருக்கிற போதே நினைத்து கொண்டிருக்கிற போதே கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படுத்து பாருங்க, அதுதான் ஓய்தல். தொடங்குது ஓய்வில்லாதன ஓமனில் இறந்தனன்னு வரும். அப்ப ஓய்வு என்பது ஓய்ந்து விடுதல் என்று முற்று முடிவில் போகக்கூடாது, கொஞ்சம் தளர்ந்து பாருங்க. அந்த தளர்ச்சியே இல்லாமல் முயற்சியோடு போகணும். உதாரணமா கைது திட்டத்தில் ஒரு கருத்து வரும், மந்தம் மந்ததரம், தீவிரம் தீவிரதரம். இந்த தீவிரதரம் என்பதுதான் ஓயாதே உள்வார். தொடங்கினா அப்படியே போய்கொண்டிருக்கு. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு அதனுடைய இலக்கை சென்று அடைகிற வரைக்கும் அதனுடைய தளர்ச்சி இருக்காது, தளர்ந்தால் இலக்கை அடையாது. அதுபோல ஓயாது ஓய்வு என்பது தளர்ச்சி இன்றி வெளிவு இன்றி உள்குவா. நேற்று போயிருந்தோம், இன்னைக்கு நேற்று போவாங்க அப்படின்னு ஓய்ந்து போதுவார் உள்ளம். அப்படி இல்லை, நேற்றும் போனோம் இன்னைக்கும் போனோம், வர வர வர வர இன்னும் மேலும் மேலும் ஏறும். அப்படிதான் ஓயாதே உள்குவார். அப்படி நின்று விட்டால் என்ன ஆகும் பெரியவர்களே? நம்முடைய திருக்கோயில்கள் வழிபாட்டிலே நாள் வழிபாடு நித்தம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பெரிய விழாக்கள், கும்பாபிஷேகம் அது இதுன்னு பண்றதெல்லாம் வற்புறுத்தப்படவில்லை, இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நித்தம் வழிபாடு செய்யணும், தினசரி நாள்தோறும் செய்யணும், அந்த நாள் விடக்கூடாது. அதுவும் குறித்த நேரத்தில் தான் போய் வழிபடணும். நீங்க 8 மணிக்கு போய் கும்பிடுறீங்கன்னா 8 மணிக்கு போகணும், 8 மணிக்கு பூஜை பண்றீங்கன்னா 8 மணிக்கு பூஜை பண்ணணும். நாளாய போதாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடனின்றி அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன காரணம் அப்படின்னா, ஓய்வு இல்லாது வரும், தடை இல்லாமல் வரும். அப்படி செய்கிற போதுதான் திருவாதிரத்திலே பரந்த பல ஆய்மலர் இட்டு அடியே இறைஞ்சி. நாங்க திருக்கோயிலுக்கு போகிற வழக்கம் வார வழிபாடு, மாத வழிபாடு, நாள் வழிபாடு, சந்தி வழிபாடும் உண்டு. காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலையநல்லூர் காணேன். நாம காலையில ஒரு கால நேரத்துக்கு போறோம்னா அப்படியே போகணும். ஏன் அப்படி போகணும், அந்நேரத்தான் பூஜை பண்ணணுமா? இந்த கோயிலுக்கு வெளியே இருக்காலும்
திருப்பள்ளி எழுதி 5:30 மணிக்கு தான் நடக்கணும், இல்லை 8 மணிக்கு வச்சுக்கோ, 8 மணிக்கு தான் நடக்கும். நேற்று ஒரு நேரம், இன்னைக்கு ஒரு நேரம், நாளைக்கு ஒரு நேரம் போகக்கூடாது. ஏன்னா உனக்காக எழுந்தருளி காத்திருக்கிறான் பெருமான். நன்றாக நினைவித்துக் கொள்ளணும், நீங்க மட்டும் போகல. 7 மணிக்கு சொன்னா இங்க பல பேர் வந்துட்டாங்க, நான் 7:30, 7:30 கூட வரலாம்னு சொல்லிட்டு வர்றது. அப்படி வருவேன் நானா, இத்தனை பேருக்கு நான் செய்வது. அதே போல இதை விட பெருமையானது இறைவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நேற்று வருவானே வரக்கானே அப்படி, நீ 8:30 போனீங்கன்னா சரிப்பா வந்து போய் பார்ப்போம். அதுதான் சொல்றாரு, ஓயாதே உழுகுவார். அந்த ஓய்வு என்பது இல்லாமல் எந்த நேரமும் தொடர்ந்து உழுகுகிறவர்கள் உள்ளிருக்கும் உள்ளா உள்ள பொருளாக உள்ளே நிலை பெற்று நிற்கிறான். மற்றவங்களுக்கு இல்லானே உள்ளானே என்ற சொல்லுக்கு கூட பொருள் என்னன்னா, நினைப்பவர் மனம் போயிலாம் கொள்பவர். நினையாதவர் மனத்திலே அவன் இல்லாதவனாக இருக்கிறான். அது அவனுடைய குற்றம் அல்ல, நினையாதவனுடைய குற்றம். நினைக்கிறவனுக்கு இருக்கிறான், நினைக்காதவனுக்கு இல்லை. அதான் சொல்றார், ஓயாதே உழுகுவார், உள்ளிருக்கும் உள்ளானை என்று அந்த பாட்டில் சேயானை தென்னன் பெருந்துறையின் மேயானை என்றெல்லாம் வரும். அதை பாருங்க, சேயானை மற்றவர்களுக்கு தொலை தூரமானவன், நினையாதவர்களுக்கு ரொம்ப தொலைவுதான். சேவகனை எல்லோருக்கும் அவன் சேவகன் தான், எல்லோரும் காத்து கடைத்து செய்கின்றவன் தான். தென்னன் பெருந்துறையின் மேயானை, தென்னன் தென்னனாகவும் பெருந்துறையில் மேவி எனக்கு அருள் செய்கின்ற பெருமானை, எனக்கு இல்லை எல்லாருக்குமே அருள் செய்கின்ற பெருமானை, பெருந்துறையின் மேயானை வேதியனை. இந்த ரசவாதம் செய்வதனால் வேதியன் ஒரு பொருள், வேதம் ஓதுவது வேதம் நூல் மறை என்ற இத்தனை பொருளும் இவங்க எப்படி கையாடுறாங்கன்னா, ஒரு நூல் படித்தவர்களை கற்கின்றவர்களை வேதியியல் மாற்றம் செய்விக்கிறது. அந்த நூலை கற்கின்ற பொழுது இருக்கிற மனோபாவம் வேறு, தக்க விற்பாடு ஏற்படுகிற மனோபாவம் வேறு. அப்ப அவனை மாற்றி விடுகிறது அல்லவா, அதனால வேதம்னு வேதம்னு பேர். வேதித்தல் என்பது ரசவாதம் புரிந்து மாற்றுதல் தான். இந்த வேதத்தினுடைய தன்மை அப்படித்தான், அது என்ன பண்ணுது, வேள்வி செய்கிற பொழுது ஒன்றை ஒன்றாக மாற்றவில்லை. அப்படிப்பட்ட தன்மையால் வேதம் பேர். நூல் என்பது வரையறுத்து கொடுப்பது, நூல் நூல் தட்டி கோயில் மரத்தினுடைய கோட்டம் எல்லாம் நீக்குவது போல. அதே போல மறை என்பது சொல் விளங்கி பொருள் மறைந்திருப்பது. இதெல்லாம் வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். இங்க வேதியன் என்ற சொல் வேதம் ஓதுபவன் ஒரு பொருள், வேதித்தலை செய்பவன் என்று பொருளாக சொல்றார். வேதியனை மாதிருக்கும் பாதியனை. அங்க ஒரு பெரிய செய்தி என்னன்னா, ஒரு பாகம் கருணையே வடிவமாக இருக்கின்ற அம்பிகையை தனக்கு பாதியாக கொண்டிருக்கிறார். இதல்லாமல் பாதி மட்டுமல்ல, அந்த ஓதமும் உடையவனாகவும் இருக்கிறார். பண்டார் குழல் அறிவையோடும் பிரியா வகை பாகம் பெண் தான்மிகான, தானும் அந்த பெண் தன்மையை பெற்றுகிறார். அதான் பெண் தன்மை என்பது அன்பும் அருளும் கருணையும் பெருமையுமாக வருகின்ற திறம். மாதிருக்கும் பாதியனை நாயானன் தம்மை ஆட்கொண்ட நாயகனை நம்மையும் சேர்த்துக் கொள்றார்கள். நாயான நம் தம்மை என்ற ஒரு தொடர் இவர்கிட்ட ஊர் நாய், அப்புறம் ஊர் நாயும் தொடையானவர் பல கருத்துல அந்த நாயை வைத்துக் கொண்டு இவர் பேசுகிற திறம் வேற எங்குமே மாதம் பார்க்க முடியல. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. இப்போ நம்மை நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லைன்ற மாதிரி திரிந்து கொண்டிருக்கிற கருத்துல சொல்றாங்க. நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகன், நீங்க தெரியாதே வாமனை நம்மளை அழைத்து கொடுத்த தலைவன் நாயகனை, தாயான தத்துவன், தாயினுடைய தாயை சிறந்த தயாவான தத்துவன் என்று விளக்க பின்னாலே கொடுப்பார். தாயை சிறந்த தயவு என்பது தாய் என்ற சொல்லே தயவின் வடிவமானவன். அந்த தயவின் வடிவத்தை அவனுடைய தத்துவ நிலையிலே இருந்து பார்க்கலாம், அவன் செய்கின்ற கருணை நிலையிலே இருந்து பார்க்கலாம். இவள் பால் கொடுக்க மறந்துடுவார், ஆனா அவன் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து வருவான். பால் நினைந்து ஊட்டுகின்ற தாயை விட சால பறிந்து அவனையாக வருவான். அப்படின்றதெல்லாம் கருத்தை சொல்லுகிற பொழுதுதான், தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுகின்ற உலகமாக இருப்பவனும் அவனே, உலகத்தை ஆள்பவனும் அவனே, எல்லா நிலைகளும் இருப்பவனே அவனே அவனே நாம பாடுவோம் என்று அந்த பாட்டிலே முடித்துக் கொண்டு அடுத்த பாட்டில்தான், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெண்மான் பெருந்துறையார் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள்
கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அப்போவால் ஒத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா நாள். இந்த ஒரு பாட்டையே பல கருத்துக்களுக்கு ஐயா சொன்ன இந்த கருத்து சொல்றேன். பண் சுமந்த பாடல் பரிசு இதுக்கு ஒரே எழுதுறவங்க எப்படி எப்படி எழுதுறாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த கருத்துக்கெல்லாம் போனோம்னா விரிவாக போகணுன்னு சொல்றேன். பண்ணோடு பாடல், பாடலோடு பண் எப்படி பொருந்திருக்கு, தனித்தனியாக பொருந்திருக்கு. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை, பெண்ணோடு ஆண் என்று பேச தெரியவன் சொல்வார். இந்த பண்ணில் ஓசை இது வேறு அது வேறு இல்லை அதிலே இருக்கு. பாட்டிலே நீங்கள் பண்ணை எடுத்து குட்டி பண்ணை எடுத்து விடுவீர்களானால் அது வரும் எழுத்துதான், எழுத்து கூட ஒலிக்கணும். அந்த ஒலியை எடுத்துட்டு அப்புறம் என்ன இருக்கு, அந்த பண்ணை எப்படி சுமந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாட்டு. பண் சுமந்த பாடல் பரிசு என்பது தன்மை, அந்த தன்மையைப் போல பெண் சுமந்த பாகத்தன் பெண்ணோடு கலந்திருக்கின்ற பாகத்தை உடையவன், அதுதான் பெண் தான்மிக ஆனான்ற ஒரு கருத்து. இதுல இன்னொன்னு, பண் சுமந்த பாடலுக்கு பரிசு கொடுத்தான், பண்ணோடு பாடியவர்களுக்கு பரிசு கொடுத்தான், படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. எல்லாவற்றையும் விட ஒரு கருத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்றோம். கருணை வடிவான கருணையோடு உரு கலந்தவன் தன்னோடு அது வேறு பிரிக்க முடியாமல் இருக்கின்றவன், அந்த அருளது சக்தியாகும் அரண் தனக்கு. அந்த அருள் சக்தி தான் அவனுக்கு முழுக்க முழுக்க குணகுணி விசேஷம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் அந்த பொருளுக்கு உரிய குணம், இந்த குணத்தை பிரித்து விட்டு பொருள் இருக்காது, பொருளின்றி குணமும் வராது. அந்த கருத்துல தான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் எல்லா உலகத்தையும் காக்கும் படைத்தும் கறந்தும் விளையாடுகின்ற அந்த பெண், படைத்தருளும் பெண் அவளை சுமந்த பாகத்தை உடையவன் எம்மான் பெருந்துறையான் விண் சுமந்த கீர்த்தி விண்ணும் சுமக்கின்ற மிகப்பெரும் புகழை உடையவன் வியன் மண்டலத்து ஈசன், வியப்புக்குரிய எல்லா மண்டலங்களுக்கும் அவனே ஈசன். கண் சுமந்த நெற்றிக் கடவுள் நெற்றிக் கண்ணை உடைய பெருமான், கண்ணை சுமந்திருக்கின்ற நெற்றியை உடையவன் கலி மதுரை மண் சுமந்துன்றார். இதுல ஆரவாரம் மிகுந்த மதுரையிலே மண் சுமந்தான ஒரு பொருள். கலி என்பது சனியன், இந்த சனியம் பிடிச்ச மதுரையில வந்து அவன் மண் சுமந்தான். ஏன் இப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா அடுத்த வார்த்தையில அப்போவால் முத்துண்டுவார். இந்த ஆ என்கின்ற சுட்டு வருகிற பொழுது மட்டும் அன்பின்படுத்தணும். அவன் கிடக்கலாம் பாட்டி சொல்லுவான் அப்படின்னு பக்கத்துல தான் நிப்பான், அவன் சொல்லி சொல்லிருப்பான். இப்ப இவன் ஏன் இவன் கிடக்குறான்வான்னு சொல்லாம அவன் கிடக்குறான் விடுவா அப்படின்னு ஏன் சொல்றான்னா அந்நியப்படுத்துகிறான். ஆ என்கின்ற சுட்டு அன்பை சுட்டு, ஈ என்கின்ற சுட்டு முன்னிலை சுட்டு, ஊ என்கின்ற சுட்டு பின்னிலை சுட்டுன்னு சொல்லுவாங்க. சுட்டிலே இவர் என்ன பண்ற, அப்போவா அந்த மண்ணை அடிச்சுப்பான். இவருடைய மன்றம் தான் இவருக்கிட்ட, இவர் எங்க பணி செய்திருந்தாரோ மந்திரியா அந்த மன்றம் தான். ஆனா இப்ப அவருக்கு என்னன்றாரு, அக்கோவால் மொத்துண்டு அவர் மனம் படிக்குது என்ன பாடுபட்டதோன்னு நினைக்கிறார். அதனால கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு கொஞ்சம் மாத்தி சொல்றார் இங்க. ஏன் அப்படின்னா கூலி கொண்டுதான் மண் சுமந்தான். கூலி வேலை என்பதற்கு அவன் சொன்ன கருத்தை கூலி கொடுத்து என் வேலை கொள்வாருண்டோ, கூலி வேலைக்கு இலக்கணம் படைத்த பெருமான், வேலை கூலி இல்லை, வேலை செய்த பிற்பாடு கூலி இல்லை. ஆமா முதல்ல கூலியை கொடுத்துடு, அதுதான் பாடுவார். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனை, அந்த பிட்டுக்கு இணையாக மண்ணை சுமந்தான் அப்படின்வார். இவருடைய கருத்து என்னன்னா, இவ்வளோ கூட்டம் மாத்தம் போட்டு கொடுத்தா அவனு கொஞ்சம் மண்ணு தான் கொட்டினான், அதிகமா கொட்டல. ஏன் அதிகமா கொட்டல, நீ எவ்வளவு பிட்டு கொடுத்தியோ அவ்வளவு மண்ணு சுமந்தான் அப்படின்னு ஒரு கருத்தில் சொல்வார். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனைவார். இந்த இடத்துலையும் சொல்றார் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு. இந்த அடி மொத்துண்டதுனால மொத்து என்ற சொல்லு அடியிலேயே கொஞ்சம் வேகமானது மொத்து எடுத்துட்டாம்பா அப்படின்னு போது ஒரு இடத்துல பட்டதில்ல எல்லா இடத்துலையும் பட்டதுன்னு அர்த்தம். மொத்து எடுத்துட்டான்னு சொல்லும் போது முழுவதுமாக ஒட்டான் அடித்தான் என்பது ஒரு இடத்துல மட்டும்தான் படும். அக்கோவால் ஒத்துண்டு புன் சுமந்த பொன்வேணி, அந்த வேணி என்ன பாடுபட்டதோ அழகார் போன்றவங்க எல்லாம்
இதெல்லாம் ஒருங்கிணைப்பாங்க. அது என்ன பாடுபட்டதோ என்ன நிலை வந்ததோ அந்த மண் சுமந்து கூறிக்கொண்டு அக்கோவால் ஒப்புண்டாரே என்கின்ற அவர் மேல வைக்கின்ற ஒரு இரண்டும் திறத்தினால் அவரை விட கருணையாளராக இவர்கள் மாறுகிறார்கள். பாடுதுந்தான் அம்மா ஆனார் அப்படின்னு அடியார்கள் பொருட்காக எழுந்தருளை வந்து இப்படி செய்தானே அவனுடைய பெருந்தருளை பாடுவோம் என்று அந்த பாட்டில சொல்லிக்கொண்டு அடுத்த பாட்டில துண்ட பிறையான் மறையான் பெருந்துறையான் கொண்டபுரி நூலான் கோலமா ஊதியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்டமுதலாயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிதே பழவடியாற்று இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுங்கானம்மானாய். அவனுடைய கருணையினுடைய தம்பிக்கு வர்றார். அப்படி கருணை விரைப்பதனால இப்படி கொடுப்பதனால எவ்வளவு பெரியவன் இங்கே வந்தான். துண்ட பிறையா துண்டாடி போயிருந்து பிறை தேய்ந்து போயிட்டான். அதை சூடினான் துண்ட பிறையான் அதை கூடி வளர்த்தான். அவ்வளவு பெரிய தன்மை உடையவன் மறையான் மறை ஓதுகின்றவன் மறை வடிவமாக இருப்பவன் மறையிலே பொருந்தி நிற்கின்றவன் பெருந்துறையான் பெருந்துறையிலே மேவிய பெருமான் கொண்ட புரி

0: சித்திகை ஞானமா?
1: அப்போ

0: பழவடியீர் பாங்குடையீர்வா. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடை. இந்த பழவடி என்பதும் புத்தடியோர் என்பதும் இரண்டும் வேறுபட்டதா? இல்லை, இல்லவே இல்லை. ஒருத்தர் நல்ல கல்வி கற்று இறையொரு உண்மையை உணர்ந்து வருகிறார். ஒருத்தர் ஏற்கனவே தன்னுடைய உள்ளத்தை இறைவன்பால் ஈர்த்து கொடுத்து அந்த நிலையிலே ஒழுகுகிறார். இப்படி ஈர்ப்பு கொடுத்து வழுகுகிறவர்கள் பழவடியார். கற்று இப்பொழுதுதான் வருகிறார். எப்படிப்பட்டு பேசுவார்? நல்ல தன்மையில் வருகிறார். ஆனால் இந்த பழவடியாருக்கு இருக்கிற பாங்கு புத்தடியார்களுக்கு கொஞ்ச நாள் ஆக வரட்டும். அதான் சொல்றார், புத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அழுவூரி திட்டிக்க பேசுவார். எப்படி பேசி பேசுவார்? வந்து உன் கடை தரவார். அவ உடனே உள்ள இருந்து பத்துடையீர், அந்த பத்திமை நெறியிலே உடையவர்னு ஒரு அர்த்தம். ஈசனுக்கு பத்தர்களுக்கு பத்து குணங்கள், பத்து தன்மைகள் உடையவர்கள் அர்த்தம். இந்த பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடை. நான் புத்தடியோ உண்மை தீர்த்து என்ன பேசுவது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக ஆகும். இன்னும் கொஞ்சம் பழகணும், இன்னும் கொஞ்சம் வரணும். அதுதான் இங்க பழவடியாருக்கு. அப்படி பழமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களை ஓரம் கட்டி புதியவர்களை வரவேற்கிறது உலகியல் அனுபவம். உலகியல் அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார், புதிதாக ஒரு பெரியவர் வருவார். ரெண்டு பேரும் ஒன்னாக பார்க்கிற மனோபாவம் உலகத்தில் வராது. ஏன்? இவர் எப்போது இருக்கிறவர் தானே, அவர் வர்றவர் தான் புதுசாக வர்றார். அவரும் பழையவர் தான், பெரியவர் தான். ஆனால் அவர்கிட்ட போகும் இந்த உலகியல் அனுபவம். ஆனால் அருளையல் அனுபவத்திலேயோ மாறுது. பண்டை பரிசே முதல்ல வந்த போது எந்த ஆர்வமும் எந்த தன்மையும் கொடுத்தானோ அதே தன்மைக்கு மாறாது கொடுத்த இந்த வேறுபாடு. பண்டை பரிசே பழவடியாற்று இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுங்கானமானாய். இந்த பண்பு அண்டங்கள்ல எங்கேயுமே கிடையாதுங்க. எந்த பண்பு? பண்டை பரிசே பழவடியாற்று இந்தருளும். உங்களுக்கு பாரத கதையை சொன்னா கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும்னு நினைச்சு சொல்றேன். நகுசன் இந்திரனா பதவி பெற்று போட்டான். இந்திரனா பதவி பெற்று பல்லக்கல போறான். அவன் இந்திர பதவி இந்திராணியை பார்க்கறதுக்கு பல்லக்க இது போறாங்க. மூக்கிறாங்களா இவன் என்ன பண்ணானா? சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. சர்ப சர்பானா உடனே கீழே இருந்தவரு, நீ சர்பமா போக கிடக்குறா, என்ன இப்படி பரப்பட, என்ன இப்படி எங்களை விரட்ட அப்படின்னு அவர் தாபம் கொடுத்தார். கேள்வி என்னன்னா, இந்திர பதவி கடித்த உடனே இவ்வளவு ஆவேசமும் இவ்வளவு வேகமும் வருது. காரணம் என்ன? புதிய நிலை, புதிய தன்மையில வர்றான். இப்படி ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு உலக நிலைகளிலும் இந்த மாதிரி கிடையாது. தாய் சிறந்த தயவு என்பது எப்போதும் அல்ல, இப்போதும் அல்ல, எந்த நிலையிலும் மாற்றம் வந்தாலும் மாறாது. பண்டை பரிசே பழவடியாற்று ஈந்தருளும்
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: சைவ சமயம் தொடர்பான விஷயங்கள், அந்த அனைத்து விஷயங்களையும் ஒட்டி இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நேற்றைய உபன்யாசத்தின் ஒரு தொடர்ச்சியாகவும், இன்று மாலை நடைபெறக்கூடிய உபன்யாசத்தின் ஒரு முன்னோடியாகவும், இன்னும் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த உபன்யாசத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் இப்பொழுது சிந்திக்கக்கூடிய விஷயமானது சைவம் என்ற மதம். பல மதங்களில் இந்த சைவ மதத்தை அவலம்பித்து நாம் சைவ விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது இந்து மதத்தில் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு அடிப்படை சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே ஒரு மதத்தினுடைய சித்தாந்தத்தையும் மற்றொரு மதத்தினுடைய சித்தாந்தத்தையும் நாம் ஒன்று சேர்த்து குழம்பக்கூடாது. இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்ற ஒரு அதை கேட்கும் பொழுது அதன் நல்ல ஒரு விதத்தில் கேட்டு அதில் தெளிவு பெற வேண்டும். நேற்று இரவு நமது சுவாமிகளால் சிவஞான போதத்தின் பல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. அதற்கு முன்பு சைவ மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எனது உபன்யாசத்தில் சொல்லப்பட்டன. இப்பொழுது மறுபடியும் இந்த சொல்ல வேண்டிய சில விஷயங்களை எல்லாம் சொல்லி மாலை நடைபெறக்கூடிய இந்த உபன்யாசத்திற்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சைவாகமம் நான்கு பாதங்களை கொண்டது என்று நேற்றைய தினம் பார்த்தோம். சதுஷ்பாத சமாட்சாதா மம தர்மஹ சனாதனஹ. சிவபெருமான் பார்வதி தேவியை பொருட்டு சொல்லும்படி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. சதுஷ்பாத சமாட்சாதா, நான்கு பாதங்கள். மம தர்மஹா, எனது தர்மம் சைவ தர்மமானது, நான்கு பாதங்களோடு கூடியது, சனாதனஹா நித்தியமானது. அந்த நான்கு பாதங்களின் பெயர்கள் ஞானம், கிரியாச்ச, சரியாச்ச, யோகச்சேதி, சுரேஸ்வரி. நான்கு பாதங்களுக்கும் நான்கு பெயர்கள். அந்த ஞான பாதம் என்றால் என்ன? பசு பாச பசி ஞானம் ஞானவித்யவிதீயதே. எவ்வாறு இந்த சம்பிரதாயத்தில் பிரம்ம வித்யா வித்யா என்று வித்யா என்று சொன்னாலேயே இந்த பிரம்மத்தை போதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் வித்யா என்று பெயர் என்று எவ்வாறு நமது இந்த அத்வைத சம்பிரதாயத்தில் இருக்கிறதோ, அதுபோல் பதி பசு பாசம் என்ற மூன்று தொடர்புடைய அறிவை, ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதிக்கு ஞானபாதம் என்று பெயர். பசு பாச பதி ஞானம் ஞானவித் அபிதீயதே. அடுத்து கிரியாபாதம். கிரியாபாதத்தில் பூஜை போன்ற விஷயங்கள் எல்லாம் வருகின்றன என்று நேற்றைய தினம் பார்த்தோம். அதை ஒரு சூக்ஷ்மமாக சொல்கிறார், ஷடர்த்த சுத்தி விதினா குருவதீனா கிரியா உச்சியதே. இந்த சைவ ஆகமங்களில், சைவ மதத்தில், சைவ சம்பிரதாயத்தில், சைவ சமயத்தில் பல கிரியைகள் இருந்தாலும் கூட, பல பூஜைகள் இருந்தாலும் கூட, அந்த தீக்ஷா என்ற ஒரு சடங்கிற்கு மட்டும்தான் கிரியா, முக்கியமாக கிரியா என்று பெயர். அதை முக்கிய பிரயோகம், கவுன பிரயோகம் என்று சொல்வார்கள். இது முக்கியமான சப்தம். அந்த தீக்ஷா என்பது எவ்வாறு இருக்கிறது என்றால், ஷடத்வ சுத்தி யுக்தா. சைவ சம்பிரதாயத்தில் இந்த பாசம் என்ற, பதி பசு பாசம் என்று பார்த்தோம். பதி என்பவர் தலைவன், தலைவன் சிவபெருமான். பசு என்றால் உயிர்கள், கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலை, இயற்கையாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால் உயிர்கள் அனைத்திற்கும் பசு என்ற பெயர் இந்த சைவத்தில் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அடுத்து மற்றும் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பாசம் என்று பெயர். அந்த பாசத்தை சைவாகமம் ஆறு விதமாக, முதலில் இரண்டு விதமாக பிரிக்கிறது பாசத்தை, முதலில் பாசத்தை மூன்று விதமாக முதலில் பிரிக்கிறது. ஆணவ பாசகா, கர்ம பாசகா, மாயா பாசகா என்று முதலில் பாசத்தை மூன்றாக பிரித்து, அந்த மாயா பாசத்தினை மறுபடியும் இரண்டாக பிரிக்கிறது, அர்த்த பிரபஞ்சகா சப்த பிரபஞ்சகா என்று. காளிதாசர் தனது முதல் ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே என்று சொல்கிறார். அதில் வாக் பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம், இந்த உலகமானது சொல் வடிவாக, சொல்மயமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம் உலகம், பொருள்மயமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் உலகம் என்று இரண்டாக இருக்கிறது. எனவே அந்த மாயா பாசத்தினை அர்த்த பிரபஞ்சா சப்த பிரபஞ்சா என்று இரண்டாக பிரித்து, அந்த அர்த்த பிரபஞ்சத்தை மூன்றாக பிரித்து, இந்த சப்த பிரபஞ்சத்தையும் மூன்றாக பிரிக்கிறார். அதாவது அர்த்தம் சொல், இந்த சொல்ல பிரிக்கும் பொழுது மந்த்ராத்வா பதாத்வா வர்ணாத்வா என்று அது மூன்று விதமான பிரிவாக, சொல்லானது மூன்று விதமாக இருக்கிறது. அடுத்து பொருளை சொல்லும் பொழுது கலாத்வா தத்வாத்வா புவனாத்வா என்று அது ஒரு மூன்று விதமாக இருக்கிறது. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த பசுவாக இருக்கக்கூடிய நாம் இந்த இறைவனை, பதியாகி இறைவனை அடைவதற்கு ஒரு வழி தேவைப்படுகிறது. அந்த வழி, அந்த வழிகளுக்கு அத்வா, வடமொழியில் வழி அத்வா என்று சொல்லிருக்கு, வழி என்று பொருள். எனவே இந்த பசுவானது பத்தியை அடைவதற்கு இருக்கக்கூடிய வழிகள் ஆறு. அந்த ஆறு வழிகளுக்கு ஷடத்வாக்கள், ஆறு அத்வாக்கள். அந்த ஆறு அத்வாவை இரண்டாக பிரித்தால் ஒன்னு சப்த அத்வாக்கள், அர்த்த அத்வாக்கள் என்று இரண்டாக வரும். அந்த சப்த அத்வாக்கள் என்று சொல்லும் பொழுது மந்திரங்கள், பதங்கள், வர்ணங்கள். என்ன அப்படின்னு கேட்டால், மந்திரங்கள்னா இப்படி வைதிகமான மந்திரங்கள் எப்படி வேதத்துல ஒரு மந்திர பாகம் இருக்கிறதோ, அது போலவே இந்த சைவாகமத்தில் பதினோரு மந்திரங்கள், அந்த பதினோரு மந்திரங்களுக்கு சம்ஹிதா மந்திரங்கள் என்று பெயர். இந்த பசுவானவன் அந்த மந்திரங்களை உபாசனை செய்து, அந்த மந்திரங்களின் வாயிலாக, அந்த மந்திரமானது அத்வாவாக வழியாக இருக்கிறது, அந்த மந்திரங்களின் வாயிலாக பத்தியை சென்று அடையலாம். இது ஒரு வழி, ஒரு உபாயம். இரண்டாவது வர்ணங்கள், 51 வர்ணங்கள், அந்த 51 வர்ணங்களை உபாசனை செய்து இந்த பசுவானது அந்த பத்தியை அடையலாம். அடுத்து பதங்கள், சைவ சம்பிரதாயத்தில் 81 விதமான பதங்கள், ஓம் யோம வியாபினே, யோம ரூபாய, சர்வ வியாபினே, சிவாய என்று ஆரம்பித்து 81 பதங்கள். இந்த பதங்களை உபாசனை செய்து அதன் வாயிலாக சிவபெருமானை அடையலாம். எனவே பசு அவரை அடைவதற்கு மூன்று விதமான, முதலில் சொல்லிருக்கக்கூடிய மூன்று வழிகள், இந்த மூன்றுமே துவனி வடிவமாக, சப்த வடிவமாக இருக்கும் காரணத்தினால் இந்த மூன்றிற்கும் சப்த பிரபஞ்சம் என்று பெயர். மற்றும் இருக்கக்கூடிய மூன்று வழிகள் தத்துவம், புவனம், கலை என்பது. தத்துவங்கள் எவ்வாறு சாங்கியம் முதலிய சாஸ்திரங்களில் 24 தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றனவோ, அதுபோல் இந்த சைவ சம்பிரதாயத்தில் 36 தத்துவங்கள், இந்த உயிர் இந்த பசுவானது அந்த 36 தத்துவங்களின் வாயிலாக சிவபெருமானை சென்று அடையலாம். தத்துவம் ஒரு வழி. அடுத்து 224 புவனங்கள், மொத்தம் இருக்கக்கூடிய புவனங்கள், வசிக்கக்கூடிய புவனங்கள் 224. அந்த பசு இந்த புவனங்களில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று சொல்வது போல், ஒரு ஒரு புவனங்களிலும் பிறப்பு எடுத்து எடுத்து எடுத்து கடைசியில் 224வது புவனத்தில் பிறப்பு எடுத்து அதன் பின்பு சிவபெருமானை அடைவது. எனவே இந்த 224 புவனங்களும் ஒரு அத்வாவாக ஒரு வழியாக இருக்கின்றன. இது புவனாத்வா என்று பெயர். அடுத்து கலாத்வா. கலா என்று சைவத்தில் 5 விதமான கலைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நிவர்த்தி கலா, பிரதிஷ்டா கலா, வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தியதீத கலா என்று 5 கலைகள். இந்த 5 கலைகளின் வாயிலாகவும் அந்த பசுவானவர் சிவபெருமானை அடையலாம், பசுவானது அடையலாம். எனவே இந்த பதி பசு பாசம் என்ற இடத்தில் பாசம் 3 பிரிக்கப்பட்டு, ஆணவ கர்ம மாயா பாசங்கள் என்று 3 பிரிக்கப்பட்டு, அந்த மாயா பாசமானது 6 ஷடத்வாக்களாக பிரிக்கப்படுகின்றன. தீட்சையில் நிர்வாண தீட்சை செய்யும் பொழுது அந்த சிவாச்சாரியர் அல்லது எந்த ஆச்சாரியராகவும் இருக்கலாம், நேற்றைக்கு நாம் பார்த்தது போலவே இந்த 4 வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கும் பிறருக்கு அவரவர் வர்ணத்தை சார்ந்தவருக்கு தீட்சை செய்து வைக்கக்கூடிய தகுதி உண்டு. அந்த ஆச்சாரியரானவர் அந்த சிஷ்யனை அந்த நிர்வாண தீட்சையில் என்ன செய்கிறார் என்றால், இந்த 6 அத்வாக்களிலேயும் இந்த உயிரானது பிறந்து இறந்து பிறந்து இறந்து எல்லா பிறப்பையும் எடுத்து கடைசியில் சிவபெருமானை அடையக்கூடிய ஒரு நிலையை அடைந்ததாக அந்த யாகத்தில் அவர் செய்து முடித்து விடுகிறார். எனவே அந்த நிர்வாண தீட்சா என்ற தீட்சைக்கு ஷடத்வ சுத்தி என்று பெயர். இவ்வாறு அந்த ஷடத்வ சுத்தி 6 அத்வாக்களையும் சோதனம் செய்வது, இந்த உயிர் இந்த 6 அத்வாக்களின் வாயிலாக அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து முடித்து விட்டது என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து விடுவது அந்த நிர்வாண தீட்சா என்ற ஒரு 3வது, நேற்றை பார்த்தோம் இந்த 3வது சம்ஸ்காரம். அந்த கிரியையை இந்த சைவாகமத்தில் ஷடத்வ சுத்தி விதினா குருவதீனா கிரியா உச்சியதே. எனவே அந்த தீட்சி சொல்லக்கூடிய பகுதிக்கு கிரியாபாதா என்று பெயர். ஞானபாதம், கிரியாபாதம். 3வது, வர்ண ஆசிரம பிரயுக்தஸ்ய மயைவ விஹிதஸ்ய ச மம அர்ச்சனாதி தர்மஸ்ய சர்யா சர்யா சர்யேதி கத்யதே. சர்யா என்ற பகுதியில், சர்யா என்றால் பூஜை போன்ற அவரவர்களின் என்னால் கல்பிக்கப்பட்ட, என்னால் என்றால் சிவபெருமானால் ஸ்தாபிக்கப்பட்ட வர்ணங்கள், 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள், அந்தந்த வர்ணங்களுக்கு தகுந்தாற்போல், அந்தந்த ஆசிரமங்களுக்கு தகுந்தாற்போல் அவரவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் இவைகளெல்லாம் சர்யாபாதத்தை சார்ந்தவை. வர்ணாசிரம பிரயுக்தஸ்ய மஜைவ விஹிதஸ்ய ச மம அர்ச்சனாதி தர்மஸ்ய, இவ்வாறு இருக்கக்கூடிய அர்ச்சனை பூஜை போன்ற தர்மங்களுக்கு சர்யா சர்யேதி கத்யதே. அடுத்து 4வது, யோகபாதம். மதுக்தேனைவ மார்க்கேன மையைவ அவஸ்தித சேதசஹ விருத்தியந்தர நிரோதோயஹ யோகித்யபிஜீயதே. அந்த உயிரானது மனிதனானவன் மதுக்தேனைவ மார்க்கேன, என்னால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே வழியில் என்னையே நினைத்து கொண்டு வேறு எதையும் நினைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலைக்கு யோகா என்று பெயர். மதுக்தேனைவ மார்க்கேன மை அவஸ்தித சேதசா விருத்தியந்தர நிரோதோயஹ யோகித்யபிஜீயதே என்று சைவாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 பாதங்கள், 4 பகுதிகளின் விஷயமானது இவ்வாறு சிவபெருமானால் பரமேஸ்வரியை குறித்து சொல்லப்படுவது போல் சொல்லப்பட்டது. அதில் நேற்றைய தினம் இந்த சிவஞான போதத்தில் பார்க்கும் பொழுது, சிவஞான போதத்திலேயே பல இடங்கள் ஞான நூலாக இருந்தாலும் கூட அந்த நூலிலேயும் கூட நமக்கு நாம் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை ஆங்காங்கே சுட்டி காண்பித்திருக்கிறார். அதை நேற்று அதினம் ததீன ஸ்வவருத்திக்காக பராம் பக்திம் குறியாது பஜே தேசம் சிவாலயம் என்ற இடங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். சுவாமிகளும் அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பிரதிபாதனம் செய்தார். அதுபோல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஜாகே பஞ்சாட்சரீம் சுஜீஹி, அதாவது 9வது சூத்திரத்தில், சித் திருஷாத்மனி திருஷ்வேஷம் தியக்வா விருத்தி மரீச்சிகாம் லப்வா சிவபத சாயாம் ஜாயே பஞ்சாட்சரீம் சுஜீஹி என்று, இந்த பஞ்சாட்சரத்தை தியானம் செய்ய வேண்டும். பஞ்சாட்சரத்தை தியானம் எப்படி பண்ண முடியும்? அது உச்சாரணம் தானே பண்ண முடியும். பஞ்சாட்சரம்ன்றது ஒரு சப்தம், ஒரு துவனி, அதை வந்து வாயினால சொல்ல முடியுமே தவிர அதை வந்து தியானம் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த சைவாகமத்தில் இந்த பஞ்ச, அதாவது ஏக வர்ண கோஷம் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு எழுத்திற்கு கூட ஒரு பொருள் உண்டு என்று அதற்கு ஒரு ஒரு கோஷம் இருக்கிறது. அது பல அந்தந்த எல்லா சாஸ்திரங்களிலையும் இருக்கு. சைவாகமத்தில் அது போல் சிவாய நமஹா பஞ்சாட்சரம் பலவிதம். அந்த பலவிதமான பஞ்சாட்சரத்தில் சிவாய நமஹா என்று ஒரு பஞ்சாட்சரம், நம சிவாய என்று ஒரு பஞ்சாட்சரம், சிவாய நமஹா என்று ஒரு பஞ்சாட்சரம், நம சிவாய சிவாய நமஹா என்று பஞ்சாட்சரம், சிவாய என்று ஒரு பஞ்சாட்சரம், சிவ சிவாய என்று பஞ்சாட்சரம். எழுத்துக்கள் மாறினாலும் கூடினாலும் குறைந்தாலும் அந்த மந்திரத்திற்கு பஞ்சாட்சரம் என்று பெயர். ஐந்து அக்ஷரங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அங்கு கிடையாது. அதுபோல் சிவாய என்ற இடத்தில் ஷி என்ற எழுத்திற்கு சிவபெருமான் பொருள், வ என்ற எழுத்திற்கு அனுக்கிரக சக்தி பொருள், ய என்ற எழுத்திற்கு ஜீவன் அந்த பசுவானவன் பொருள், ந என்ற எழுத்திற்கு பாசம் பொருள், ம என்ற எழுத்திற்கு திரோதான சக்தி. அந்த இடத்தில் சிவாய நமஹா என்று சொல்லும் பொழுது அதாவது அந்த ம என்பது திரோதான சக்தி, நாம் இந்த உயிரானது இந்த உலகில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக திரோதான சக்தியை கொண்டு இதனுடைய இதற்கு இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் மறைக்கும்படி செய்து இந்த உலகத்தில் ஈடுபடும்படி செய்யக்கூடிய சக்தி சிவபெருமான சக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். சிவாய நமஹா என்ற இடத்தில் கடைசியாக அந்த மாவானது திரோதான சக்தியை குறிக்கிறது. அந்த ம ஒழிந்து விட்டது, திரோதான சக்தி சென்று விட்டது. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய எழுத்து ந, ந என்பது பாசங்கள், பாசமும் ஒழிந்து விட்டது. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய எழுத்து ய, ய என்பது உயிர். இந்த உயிர் நமசிவாய என்று சொல்லும் பொழுது, நமசிவாய என்று சொல்லும் பொழுது அந்த எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு வேறு, சிவாய நமஹா என்ற இடத்தில் எழுத்துக்களின் அமைப்பு வேறு. சிவாய நமஹா என்ற இடத்தில் திரோதான சக்தி, சிவாயா என்ற இடத்தில் யா என்ற பசுவை விட்டு திரோதான சக்தி அகன்று விட்டது, பாசங்கள் எல்லாம் அகன்று விட்டன. இந்த பசுவானது பசு என்ற நிலையை விட்டு சிவம் என்ற நிலையை அடைந்திருக்கக்கூடிய அந்த உயிரானது யாருக்கு மிக அருகில் இருக்கிறது என்றால் சிவபெருமானுக்கும் அந்த அனுக்கிரக சக்திக்கும் மிக அருகில் இருக்கிறது, சிவாய. எனவே சிவாய நமஹா என்று சொல்வதை காட்டிலேயும் சிவாயா சிவாயா சிவாயா என்று நாம் அடிக்கடி சொல்ல வேண்டும், அதை தியானம் செய்ய வேண்டும். நான் இந்த திரோதான சக்தியிலிருந்து விடுபட்டு பாச கூட்டங்களிலிருந்து விடுபட்டு சிவசக்தியின் சமீபத்தில் சிவபெருமான் நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று இந்த சிவாயனமா சிவாயா சிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை, அந்த பஞ்சாட்சரத்திற்கு காரண பஞ்சாட்சரம் என்று பெயர். அந்த பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்து அதை தியானம் செய்து கொள்ள வேண்டும் என்று இது இந்த நம்ம சிவஞான போதத்தில் தியாயே பஞ்சாட்சரீம் சுதீஹி என்று இருக்கிறது. இதுபோல் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மகான்களுடைய பல வியாக்கியானங்கள்ல பல நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கா, அதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்பைய தீட்சித சிவார்ச்சனா சந்திரிகா என்ற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். இந்த புஸ்தகம் என்ன யாருக்காக எழுதியிருக்காருன்னா, வேலூர்ல ஒரு சின்ன பொம்மை பூபாலன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன், அந்த அரசன் சைவ ஆகம பிரகாரம் சிவதீட்சை வாங்கி கொண்டு அவன் சிவபூஜை பண்ணும் பொழுது அவனுக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரகாரம் சிவார்ச்சனா சந்திரிக்கான்னு எழுதியிருக்கார். இந்த புஸ்தகத்துல என்ன பண்றார், இப்ப கூட ஒருத்தர் கேட்டார், நாம பூஜைகள்லாம் பண்ணும் பொழுது பூஜையினால வரக்கூடிய பலன் இருக்க, தீட்சை ஆயிடுத்து, சரத்வ சுத்தி ஆறு அத்வாக்களிலிருந்து விடுபட்டு எல்லாத்துலயும் வந்துட்டான், வந்ததுக்கு அப்புறம் அந்த மூன்று பாசமும் தள்ளி, மூன்று பாசம் இந்த பிராரப்த கர்மா என்ற ஒரு கர்மாவை தவிர சஞ்சித்த கர்மா ஆகாமி கர்மா என்ற எல்லா விதமான கர்மாக்களும் அநேகமாக அழிக்கப்பட்டு விட்டன அந்த தீட்சையில். பிராரப்த கர்மா வந்துதான் இருக்கு, பிராரப்தம் தேக ஏவோக்தா தேக பிராரப்த ஏவகி தேக பிராரப்த சம்யோகாது பூத சுத்திஹி தினே தினே. இந்த பிராரப்தன்ற ஒரு கர்மாவோட கூட இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இருக்கு, அது என்ன போகாது, அது இந்த மரண பிரயந்தம் அது அப்படியே இருக்கும். எனவே அந்த இவன் தீட்சையின் பின்பு நிர்வாண தீட்சை செய்து கொண்ட பின்பு நாம் பல காரியங்கள் எல்லாம் பண்றோம். இந்த அதில் பூஜையும் ஒரு காரியம், அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து நாம பூஜை பண்ணும் பொழுது அந்த பூஜையில ஒரு பலன் வருது. அப்ப அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு மறுபடியும் ஒரு பிறப்பு உண்டு இல்லையா. பூஜை விட்டுருங்க, நாம சாப்பிடுறோம், எவ்வளவோ லௌகிகமான காரியங்கள்லாம் பண்றோம். இந்த லௌகிகமான காரியங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது அந்த லௌகிக காரியங்களுடைய பலன் நம்ம வந்து சேரும் பொழுது சேர விட்டாம பண்றதுக்கு என்ன வழின்னா, அந்தந்த சாஸ்திரங்களை வழி சொல்லியிருக்கான். நமக்கு வந்து அதை பண்ணும்பொழுது பிரம்மார்ப்பண மஸ்தூன்னு சொல்லிடுங்க. அது மாதிரி சைவத்துல ஒரு அருமையான ஒரு வழியை அப்பைய தீட்சித்தர் சொல்லி கொடுத்துருக்கார். என்ன காரியம் பண்ணாலும் நமசிவாயா நமசிவாயான்னு சொல்லிட்டேன்னு சொன்னா அந்த காரியத்தினுடைய பலமானது ஒன்ன ஒட்டாது. அதேன்னா நமசிவாயாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவர் நமசிவாய என்ற அந்த பஞ்சாட்சரத்தை மூன்று பாகமாக பிரிக்கிறார். ந மகா சிவாய, நாம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், நமகா சிவாயம் ரெண்டு பதங்களாக பிரிப்போம். அங்க கடைசியில சொல்லி காமிக்கிறார் எப்படி தியானம் ஜாயே பஞ்சாட்சரையும் சுத்தின்னும் பொழுது இந்த அர்த்தத்தையும் வச்சுக்கணும். நமகா சிவாய பண்றேன், இப்ப பேசுறேன் இல்ல சாப்பிடுறேன், சாப்பிடும்பொழுது ந மகா சிவாய என்ன அர்த்தம் இருக்குன்னா, எனது இல்லை. நம்மன்ற எழுத்து இந்த ஏகாட்சர கோஷத்தின் படி மு என்ற எழுத்திற்கு முதல்ல நம சிவாய் சிவாய நமகா என்ற இடத்தில் மா என்பதற்கு திரோதான சக்தி என்று பார்த்தோம். ஆனால் இந்த இடத்தில் அபய தீட்சிதர் மு என்ற எழுத்திற்கு ஜீவன் பசு உயிர் என்று பொருள் என்று சொல்கிறார். அந்த மு என்ற எழுத்தினுடைய ஆறாம் வேற்றுமை மகா. மகா என்றால் உயிரினுடைய, என்னுடைய என்று பொருள். ந மகா, இது என்னுடையது அல்ல. சிவாய, சிவனின் பொருட்டு. என்ன பண்ணார், நாம பூஜை பண்ணாலும் கூட ந மகா சிவாயன்னா பூஜை நான் சுவாமிக்காக தான் பண்றேனே தவிர எனக்காக பண்ணல அப்படின்னு நாம அந்த நமசிவாய சொல்லிட்டோன்னு சொன்னா அந்த கர்மாவனால வரக்கூடிய பலன் இவனை அண்டாது. இந்த நமசிவாய வைதிகமான கர்மாக்கள் மட்டுமல்ல, லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த எத்யத் கர்ம கரோமி தத்த தட்சிணம் சம்போ தவ ஆராதனம் என்று சொல்வது போல் எந்த காரியம் பண்ணாலும் நமசிவாய சொல்லணும் என்று அப்பைய தீட்சு சொல்லி இருக்கிறார். இந்த பூஜைகள் கூட வரும்பொழுது அந்த பூஜையினுடைய பலன் இந்த அர்ச்சகனுக்கு ஒட்டக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் நிர்வாண தீட்சை ஆகிவிட்டால் இவனுக்கு எல்லா கர்மாக்களும் விடுபட்டுட்டான். அப்ப திருப்பி திருப்பி இவன் கர்மா வரக்கூடாது என்ற காரணத்தினால்தான் சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜகத் சிவோ யஜதி சர்வத்ர யசிவ சோஹமேவது. வைஷ்ணவத்துல சங்கல்பம் பண்ணும் பொழுது வைஷ்ணவத்துல ஒரு வார்த்தை சொல்வார், விஷ்ணுவனுடைய ஆஜ்ஞையினால விஷ்ணுவனுடைய பிரீத்திக்காக விஷ்ணுவனால பிரேரித்தனாக இருந்துட்டு நான் இந்த கர்மாவை பண்றேன் அப்படின்னு அவ சங்கல்பத்துல வரும், வைஷ்ணவாளுடைய சங்கல்பத்துல. அது போலவே இங்கேயும் இந்த பூஜை முடிஞ்ச பின்பு அவர் என்ன பண்றாருன்னா, யத்கிருதம் யத் கரிஷ்யாமி தத் சர்வம் சுக்ருதம் தவ விஸ்வ கோப்தா சமயவாத்திர நான்கோ நாத்தோகி மே சிவ. கோப்தா என்றால் சம்ரக்ஷணை செய்யக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர். அவன் ஜபம் பண்ற என்ன பண்றான், குஹ்யாதி குஹ்ய கோப்தாத்வம் கிரஹான அஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர் பவது மே தேவ தத்ரசாதான் மகேஸ்வர. நான் செய்திருக்கக்கூடிய இந்த ஜபம், இந்த ஜபத்தினுடைய பலம் தான் நான் உனக்கே கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணும் கோப்தா அதை நீ சம்ரக்ஷணை பண்ணி வச்சுக்கோ. அந்த ஜபத்தினுடைய பலன் எனக்கு வேண்டாம், உன்கையில கொடுத்துட்டேன், நீயா பார்த்து ஏதாவது கொடுத்தன எனக்கு கொடுத்துட்டேன். அப்ப இவனுக்கு அந்த கர்மாவனுடைய சம்பந்தம் இவனுக்கு ஏற்படாதுன்றது காரணத்துக்காக இந்த ஜப சமர்ப்பணம்ன்ற இடத்துல சைவத்துல பூஜையினுடைய கடைசியில் அதை வரக்கூடியது குஹ்யாதி குஹ்ய அதிகுஹ்ய கோப்தா துவம் கிரஹான அஸ்மத்கிருதம் ஜபம் என்று அடுத்த ஸ்லோகமானது, யத்கிஞ்சித் கர்ம ஹே தேவ சதா சுக்ருத துஷ்கிருதம். நான் செய்திருக்கக்கூடிய இந்த பூஜையோ அது சுக்ருதமாக இருக்கலாம், துஷ்கிருதமாக நல்ல காரியமாகவும் இருக்கலாம், கெட்ட காரியமாகவும் இருக்கலாம். அதை வந்து உனக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டேன், இந்த பிரம்மார்ப்பண மஸ்தூன்ற மாதிரி, சிவார்ப்பண மஸ்தூன்னு சொல்ற மாதிரி, நமசிவாயன் அப்பைய தீட்சிதர் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவன் சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பலனானது நமக்கு ஒட்டாது. நமக்கு எனவே அந்த பக்தியின் காரணமாக நாம் செய்யக்கூடிய இந்த பூஜைகள்லாம் கூட நமக்கு மோட்சம் ஏற்படுவதற்கு பிரதிபந்தகமாக இருக்காது அப்படின்றது ஒரு விஷயம். இது நேற்று இந்த தியாயே பஞ்சாட்சரியும் சுஜிகின்ற இடத்துல இந்த அப்பைய தீட்சிதர் சொல்லிருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தினுடைய அர்த்தமோ அல்லது சிவாய என்ற அந்த மகா காரண பஞ்சாட்சரத்தினுடைய அர்த்தமோ தியானம் செய்யத்தக்கது. அடுத்து தீட்சை தேவை என்று பார்த்தோம். சமயாதி தீட்சா யுக்தஸ்ய ஏதா ஞானக்ரியா யோக சரியா பாதங்கள்ல நமக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் சமயம் முதலிய நான்கு தீட்சைகளை செய்து கொள்ள வேண்டும். சமயாதி தீட்சா யுக்தஸ்ய ஏவ சரியா கிரியா யோக ஞான பாதீஷு அதிகாரா. என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபக்தா சத்குரும் பிரபத்திய, ஒரு குருவை பிரபத்தி பண்ணணும். அதுல ஒரு தீட்சையில ஒரு வைசிஷ்டம், ஒரு விசேஷ தன்மை என்னவென்றால், ஒரு நாத்துல ஒரு ஹோமம் பண்றோம் அப்படின்னா நாம ஒரு குருகிட்ட போய் எனக்கு ஹோமம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாம வரிக்கிறோம், ஆனா தீட்சையில வரிக்க முடியாது. சத்குருவை பிரபத்தி தான் பண்ணணும், குருவினிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும். தீட்சையை செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானம் செய்யக்கூடிய தகுதி அந்த குருவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆயிரம் வருஷம் இருந்தாலும் தீட்சை பண்ணாம இருக்கலாம். எனவே சத்குரும் பிரபத்திய தீட்சாம் லப்வா யதாதிகாரம் சர்யாதிஷு பிரவர்த்தேத. எனவே தீட்சை செய்து கொண்டவர்களுக்கு மட்டுமே சைவாகமத்தில் இருக்கக்கூடிய சைவ மதத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானக்ரியா யோக சரியாக்களில் அதிகாரம் இருக்கிறது. தீட்சையா சிரவணே யோக்யா, சைவாகமத்தில் சைவாகமங்களை கேட்பதற்கு கூட, சைவ விஷயங்களை கேட்பதற்கும் கூட, சைவ தரிசனங்களை கேட்பதற்கும் கூட தீட்சை தேவை. ஷட் சாஹஸ்திரிகா என்ற கிரந்தம். தீட்சையா சிரவணே யோக்யா, தீட்சையினால் கேட்பதற்கு தகுதி படைத்தவனாக ஆகிறான். தீட்சையா பூஜனே க்ஷமஹ, தீட்சையினால் பூஜை செய்வதற்கு தகுதி பெற்றவன். தீட்சையா ஆசிரம தர்மாஸ்து. இது நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது சைவ மதம் சைவ ஆகமம் தொடர்பான விஷயம். எனவே இந்த விஷயங்களையும் மற்ற சாஸ்திர விஷயங்களையும் நாம் சேர்த்து பார்க்க கூடாது. தீட்சையா ஆசிரம தர்மாஸ்து. ஆசிரம தர்மங்கள் அனைத்தும் இந்த தீட்சையினால் தான் பெறப்படுகின்றன. பிரவர்த்தந்தே யதார்த்ததா. இப்போது எனவே தீட்சை செய்ய வேண்டும். தீட்சை செய்வதற்கு அந்த ஆச்சாரியன் ஏன் இந்த விஷயங்கள்லாம் தீட்சை சம்பந்தப்பட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, நாம் சைவ தர்மங்கள்னு பார்த்தோம். அந்த சைவ தர்மங்கள்ல ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம், அந்த லட்சணத்தை பார்த்தோம்னா அதுவும் ஒரு சைவ தர்மம் தான். ஒரு சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாம் பார்த்தோமையானால் அதுவும் சைவ தர்மம் தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பிரகரணங்களை எல்லாம் எடுத்து இப்பொழுது நான் சொல்கிறேன்.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: அச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
1: உமாபதி சிவாச்சாரியர் என்ன பண்ணார், அவர் அவருடைய ஆசிரமத்துக்கு பெற்றான் சாம்பன் ஒருத்தர். அவர் வந்து வேற ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்தவர். அவர் வந்து சுசூக பண்ணிட்டு இருக்கார். அப்ப நடராஜர், சிதம்பரம் நடராஜர் என்ன பண்றார், அந்த அவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வஸ்துவில பெற்றான் சாம்பனுக்கு தீட்சை கொடுக்கவும் அப்படின்னு எழுதி அனுப்புறார். யார், சபாபதி எழுதி அனுப்புறார், சுவாமி எழுதி அனுப்புறார். இதை பார்த்த உடனே ஓஹோ, அந்த அளவுக்கு பரிபக்வமா இருக்காரான்னு பார்த்துட்டு உமாபதி சிவாச்சாரியார்ன்றவர், நாங்க வந்து சைவத்துல சமயக்குறவர்கள் சந்தான குறவர்கள் ரெண்டு பேர், குறவர்னா குரவகா, குரு குரு குரவகா இருக்கு இல்லையா, அது தமிழ்ல குறவர்கள்னு மாறி இருக்கு. சமய குறவர்கள் அப்படின்னா சைவ சமயத்துல இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை பரப்புறவாளுக்கு வந்து சமய குறவர்கள்னு பேர். சந்தானம்னா பரம்பரை, சந்தான குறவர்கள்னா குரு சிஷ்ய பரம்பரையில வந்தவாளுக்கு சந்தான குறவர்கள்னு பேர். இந்த சமய குறவர்கள் நாலு பேர், தென்னி ஞானசம்பந்த பெருமான், அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடியவர் வாகீச பெருமான் நாவுக்கரசர் அப்பர், மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் சுந்தரர், நான்காவது மணிவாசகர். இவெல்லாம் வந்து சமயத்தை ஸ்தாபனம் பண்ணாலே தவிர பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒரு குரு சிஷ்யா கிடையாது. ஆனா இரண்டாவது சொல்லக்கூடியவர் சந்தான குறவர்கள், அவர்கள் யார் அப்படின்னா மெய்கண்டார். இந்த மெய்கண்டாருடைய சிஷ்யர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவாச்சாரியனுடைய சிஷ்யர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருடைய சிஷ்யர் உமாபதி சிவாச்சாரியார். நாலு பேருக்கும் சந்தான குறவர்கள் பேரு. தமிழ்நாட்டுல தமிழ்ல இந்த சைவ சித்தாந்தத்தை பரப்பினவா இதுதான். 13வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு சிவஞான போதம் தமிழ்ல எழுதி அதுக்கான உரைகள்ல 14 சாத்திரங்கள்னு 14 சாஸ்திரங்களை அவர் எழுதினவா. நான்காவதாக இருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் இந்த இதை பார்க்கிறார். பெற்றான் சாம்பனுக்கு தீட்சை கொடுக்கும்னு என்ன பண்றார், சிவ பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் சாத்துஹி தீட்சா, இது நமக்கு வேதாந்த கிரந்தங்கள்லாம் கூட வந்திருக்கு பல இடங்கள்ல, ஐயா பார்த்த ஸ்பர்ஷ தீட்சா, சாத்துஹி தீட்சா, அப்படி ஹௌத்ரி தீட்சா, அந்த மாதிரி சாஸ்திர தீட்சான்னு தீட்சா பலவிதம். சாத்துஹி தீட்சான்னு கண்ணுனால பாக்குறார். பூஜை முடிச்சு கண்ணால பார்த்த உடனே அவன் இறந்துடுறான். நம்ம வார்த்தையில இறந்துடுறான்னு சொல்றோம், அவன் சாஸ்திர வார்த்தையில அவன் வந்து மோட்சத்தை அடைஞ்சிடுறான். அவன் மனைவி ராஜாக்கா முறையிடுறான், இந்த ஐயர் ஏதோ வந்து என்னுடைய ஆத்துக்காரை வந்து கொண்டுட்டார் அப்படின்னு முறையிடுறான். இவர் அப்படிலாம் இல்ல, சுவாமியினுடைய ஒரு ஆஜ்ஞையினால நான் அவருக்கு தீட்சை கொடுத்துருக்கேன்னு இவர் சொல்றார். நான் நம்ம நம்ப மாட்டேன்னு ராஜா சொல்றார். பரிபக்குவமா இருந்தா யாரா இருந்தாலும் தீட்சை கொடுக்கலான்னு உமாபதி சிவாச்சார் பக்குவம், பரிபக்குவமா இருந்தா யாரா இருந்தாலும் தீட்சை கொடுக்கலான்னு இவர் சொல்றார். நீ வந்து அது எனக்கு ஸ்தாபனம் பண்ணிக்காமி, அதை நிரூபணம் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு பார்க்கும் பொழுது இவர் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அபிஷேக ஜலம் விழுந்து விழுந்து அந்த அபிஷேக கோமுகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு செடி, ஒரு முள்ளு செடி ஒன்று முளைச்சிருக்கு. அந்த சுவாமியுடைய அபிஷேக ஜலம் பட்டிருக்கிறதுனால, அதாவது இங்க ஒரு உபாயம் என்னன்னா, சில பேருக்கு தீட்சை பண்ணிக்க முடியலன்னா அதனாலதான் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆசிரமங்கள்ல தீர்த்தம் வாங்கிக்கிறதுன்னு ஒரு பழக்கம். எதுக்கு கொடுக்கறதுன்னா, பெரிய கஷ்டம்லாம் படாத, எல்லாருக்கும் நம்ம மதத்துல பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூ வைக்கிறதுன்ற மாதிரி சுலபமான உபாயங்கள்லாம் சொல்லியிருக்கான். அது கடைசியில சில பேருக்கு வந்து என்னால தீட்சை பண்ணிக்க எனக்கு தகுதி இல்ல முடியலன்னு சொன்னா, சிவ பூஜை முடிஞ்ச உடனே நீ வந்து சுவாமியோட பாதோதகத்தை வாங்கிக்கோனா அது சொல்லியிருக்கார். அதுவும் உனக்கு தீட்சையினால கிடைக்கக்கூடிய பலன் உனக்கு அதுவும் கிடைக்கும்னார். அது போல உமாபதி சிவாச்சாரியர் அபிஷேகம் பண்ணி பண்ணி இந்த அபிஷேக ஜலம் குறித்து அங்க ஒரு செடி வந்திருக்கு. அந்த இது பாக்குறாரு, பக்குவமான ஆத்மாவாக இருக்கிறது. ராஜாவை கூப்பிட்டு அவனுக்கு இந்த அபிஷேக ஜலம் கொடுத்து அவனுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்து இவர் பாக்குறார். சாக்கிரசி தீட்சை பண்ணோம்னா அந்த முள்ளி செடி எரிஞ்சி அதிலிருந்து அந்த ஜீவனானது, அந்த ஆத்மாவானது அப்படியே சுவாமியுடைய பதத்தை அடையறத அவனுக்கு காண்பிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒத்துக்கிறான். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, உயிர் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் வந்து தீட்சை கொடுக்கறது. உற்சவ காலங்கள்ல சாம்பவி தீட்சான்னு அதை சொல்வார். சாம்பவி ஞான சமய சைவ சமய நெறியில சாம்பவி ஞானக்கண்ணினால்னு வருது. அதாவது சுவாமியினுடைய சக்தியை உற்சவ காலங்கள் உற்சவ விக்கிரகமா வரும் பொழுது சிவசக்தி எல்லாரையும் பார்த்த உடனே எல்லாருக்கும் தீட்சை கிடைக்கிறதாக அந்த உற்சவத்துக்கு சாம்பவி தீட்சான்னு பேரு. அப்படி முடியாத வாழ்க்கு கொடுக்கறதுக்கு கூட ஒரு உபாயம் சொல்லியிருக்கு, அது வந்து சமய சோதனம்னு சொன்னோம். இப்படி நாலு இருக்கு. இதுல தேசாம் வேஷம் பதே, தீட்சை ஆன பின்பு அந்த நல்லோர்களுடைய வேஷத்தை இவர் அணிந்து கொள்ள வேண்டும். பதே சிவாலயம், சிவாலயத்துக்கு போகணும். எனவே ஞானம் வந்துருக்குன்றதுனால வீட்டுல உட்கார்ந்துட்டு கூடாது, அதை நீ அனுஷ்டானம் பண்ணணும்னு இங்க சொல்றார். சிவபா சக்தி பாதம் அனந்தரம், இதுக்கு சக்தி பாதம் இந்த தீட்சை, இந்த முதல் ரெண்டு தீட்சை யாருனா பண்ணிட்டுலாம், ஆனா சம்பத்தர உஷித்தசிய சிஷ்யஸ்யான்னு மூணாவது நிர்வாண தீட்சை பண்ணும் பொழுது இந்த குருவானவர் அந்த சிஷ்யனை நன்கு பரீட்சை, ஒரு வருஷ காலம் பரீட்சை பண்ணணும். விபரீத குணம் சிஷ்யம், அந்த குண அந்த சிஷ்யனுக்கு குணமானது விபரீதமா இருக்கணுமா? விபரீதம் விபரீதம்னா என்ன அப்படின்னா, எந்த விஷயங்களை கொடுத்தா என்ன ஒரு ரியாக்ஷன் வருமோ மாறுதலான ரியாக்ஷன் வரணும். அதாவது என்ன அப்படின்னா, அவனை வந்து அவனை அடிச்சா அவன் சிரிக்கணும், அவன் சிரிக்கும்படி நீங்க பண்ணீங்கன்னா அவன் வந்து அழணும். அது விபரீத குணம் சிஷ்யம். அப்படி அந்த சிஷ்யனை ஒரு வருஷ காலம் பரீட்சை பண்ணிட்டு அவனுக்கு அந்த மல பரிபாகம், மலம்னா சைவாகமத்துல ஆணவ மலத்துக்கு மலம்னு பேர். மலம்னு மூணு மலம் மும்மலம்னு சொன்னாலும் கூட பிரதானமா மலம்னு சொன்னா ஆணவ மலத்துக்கு பேர். அந்த கர்ம சாமியம் இதெல்லாம் ஆகமத்துல இருக்கக்கூடிய ஒரு படிகள். கர்ம சாமியம் இருவினை ஒப்புன்னு தமிழ்ல, மல பரிபாகம், அடுத்தது சக்தி நிபாதம் அப்படின்றத மூணு ஸ்டேஜ் வரும். முதல்ல கர்ம சாமியம்னா அந்த ரெண்டும், இந்த சத்கர்மா அது மாதிரி துஷ்கர்மா அந்த ரெண்டுத்துடைய சாமியம் வந்தது. வந்த பிறகு என்ன வரும்னா அந்த மலபரிபாகம் வரும். மலபரிபாகம் வந்தா சக்தி நிபாதம். என்னது சக்தி நிபாதம்னா, சைவத்துல இந்த ஆணவ மலத்தை எப்படி ஒத்துருக்காரு அப்படின்னா, ஆணவம்ன்றது ஒரு திரவியமா ஒத்துருக்கார். ஒரு திரவியம், திரவியம் தான் வந்து நமக்கு ஒரு காரியத்தை பண்ணக்கூடியது. திரவியம்னா என்ன அர்த்தம், குணவத்தம் கிரியாவத்தம் வா திரவிய சாமான லட்சணம்னு சொல்லுவான். ஒரு திரவியம்னு சொன்னா ஒரு கிரியையோடு கூடியதாக இருந்தா அது ஒரு திரவியம்னு அதுக்கு பேர். இந்த ஆணவம்ன்ற மலம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை அதை தடுக்கிறது. எனவே அந்த தடுத்தல் மறைத்தல்ன்ற ஒரு காரியத்தை பண்றதுனால அது திரவியம். ஆணவம்ன்றது ஒரு திரவியம். அந்த திரவியம் நிவர்த்தி, திரவியம் அண்ணண்ட போகணும் அல்லது திரவியத்துடைய காரியம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாம ஒரு வியாபாரம் பண்ணாதான் முடியும். வெறும் ஞானத்தினால மோட்சம் அப்படின்றது சைவம் இங்க ஒத்துக்கல. சைவத்துக்குள்ளேயே இதே சிவஞான போதத்துக்கே நிறைய உரைகள்லாம் இருக்கு. சில உரைகள்ல ஞானத்தினால மோட்சம்ன்றது ஒத்துக்கிறா, சில உரைகள்ல வந்து ஞானத்தினால மோட்சம் கிடையாது, தீட்சைவ மோட்சய தீர்வம் அப்படின்னு, தீட்சை தான் மனுஷனை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகும்னு சில உரைகள் சொல்றா. சில உரைகள்ல தீட்சை ஞானத்தை கொடுத்து ஞானத்தினால மோட்சம் அப்படி கொண்டு வரா. இப்படி பல சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் சொல்றாங்க, சின்ன சின்ன பக்கங்கள்லாம் இருக்குங்க. அதுல வந்து இந்த சக்தி நிபாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆணவ மலத்தை பத்தி பேசணும். இந்த ஆணவ மலம் என்ன பண்றது, ஆணவம்னு சொல்லுங்க, மலம்னா ஒரு ஏதோ ஒரு பதார்த்தம். அது என்ன பண்றது, நம்ம உயிருக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் சர்வஜ்ஞத்வம் சர்வ கர்த்திருவம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஆற்றல். இந்த ஆற்றலை மறைக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். அதை மறைக்கிறதுனால அதனுடைய வியாபாரம் மறைத்தல்ற வியாபாரத்தை ஒழிக்கணும். ஒரு திரவியத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னா, நாம வந்து ஒரு கிரியை பண்ணாதான் முடியும் இல்லையா. இப்ப வந்து இந்த ஃபேன் வந்து ஓடுறது, அது ஓடுறதுனால என்ன வருதுன்னு ஒரு வியாபாரம், எனக்கு வந்து எனக்கு காத்து அது கொடுக்கறது. அப்ப அதை காத்து கொடுக்கறதுன்ற ஒரு வியாபாரத்தை நிறுத்தணும்னா, நான் எழுந்து போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் அது நடக்கும். அப்போ ஒரு திரவியத்துல இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா, திருப்பி நாம ஒரு கிரியை பண்ணாதான் முடியும். இப்ப என்ன சொல்லிட்டாருங்க, இந்த ஆணவ மலத்துல இந்த ஒரு ஆவரக வியாபாரம் இருக்கிறதுனால அதை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா, தீட்சான்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்கணும். வியாபாரம்னா இந்த ஆச்சாரியனுடைய வியாபாரம் நினைச்சுன்ற வேண்டாம். தீட்சா அப்படின்றது சிவசக்தின்னு அர்த்தம் பண்ணிட்டான். தீட்சான்னு சொன்னாலும் சிவசக்தினாலும் பரியாயம். நம்ம தீட்சனா ஏதோ உட்காந்து பூஜை பண்ணாதான் நினைச்சுன்ற வேண்டாம். இப்படி இப்படி எடுத்துக்கலாம், எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா, எந்த வியாபாரத்தினால ஒரு ஜீவன்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அஜ்ஞானம்ன்ற வார்த்தையை நான் சொல்றேன், அஜ்ஞானம் நிவர்த்தியாகி ஞானம் வெளிப்படுறதோ அந்த வியாபாரத்துக்கு தீட்சான பேர். வியாபாரம்னா ஒரு செயல். அந்த செயல் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, என்னிடத்துல இருந்தாலும் சரி, சிவசக்திட்டு இருந்தாலும் சரி, அது எல்லாமே தீட்சாதான். வாஸ்தவத்துல எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டானா, சிவனுடைய வியாபாரம். சிவனுடைய வியாபாரம் இப்படி கொண்டு சிவசக்தி, சிவனுடைய வியாபாரம்னாலும் சிவசக்தினாலும் ஒண்ணு. அப்ப சிவ வியாபார சிவசக்தி தீட்சா எல்லாமே பரியாயமாயிடும். என்ன ஆயிடுத்து, இவன் வந்து இது ஆணவ மலம் பரிபக்வமானதுக்கு அப்புறம் சுவாமி, நம்ம வார்த்தையில பேசலாம், சுவாமியுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கும். சுவாமியுடைய அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு, சிவனிடத்துல ஒரு ஆசை வருமா. சிவன் ஒரு சுவாமி சொல்றாரு, அவர் எங்க இருக்காரு, அவர் எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருமா. அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி என்ன, ஒரு சத்குரு ஆசிரியம் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், நமக்கு வந்து தீட்சையை பண்ணி வச்சு கடைசியில அவனுக்கு மோட்சம் வரும்படி பண்ணுவார்னு ஒரு கிரமத்தை வந்து போட்டு கொடுத்துருக்கார். அதுல என்ன பண்ணுவான், பஜே தேசம் சக்தி பாத்த அனந்தரம். சக்தி பாத்த சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்னு பரசிவ பரசக்தி வந்து தன்னிடத்துல உள்ள பரசிவத்தினுடைய அனுகிரகம் தனக்கு கிடைக்கிறது, தன்னுடைய சக்தியை விழுந்துடணும். நம்முடைய ஆற்றல் அதுல முன்னாடி ஒரு சூத்திரத்துல சிவாதீன திருப்திகாகான்னு வருது. சிவா பததீன ஸ்வபிருத்திகா, சிவனுக்கு உட்பட்ட தன்னுடைய விருத்தியை உடையவனாக அந்த ஆவேசம் வந்தவா இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணு எனக்கே தெரியாதுன்னுவான். அப்ப என்ன எனக்கு அந்த சுவாமியுடைய வியாபாரம் அதிகமா இருக்கு, இவனுடைய வியாபாரம் அழிஞ்சிருக்கு. இப்ப ஸ்வசக்தி பாத்தகா, தன்னுடைய ஆத்மசக்தி போயிடுத்து, பரஞ்ச அந்த சிவசக்தியினுடைய ஒரு ஆவிர்வாவம் ஜாஸ்தி வந்திருக்கு. அதுக்கு என்ன பேர்? சக்தி பாத்தகான்னு பேர். சக்தி பாத்த அனந்தரம் சத்குருனு பிராப்திய கைஹி தீட்சா பூர்வகம் போதித பரமார்த்தத்தன்னு அவன்லாம் இந்த நாலஞ்சு தீட்சையை பண்ணி வச்சு நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவான். என்ன பண்ணணும்னா தேசாம் வேஷம், இதெல்லாம் வந்து சைவ தர்மங்கள். என்னன்னா சைவனுக்கு இருக்கக்கூடிய வேஷம், என்ன வேஷம் அப்படின்னா பஸ்ம ருத்ராட்ச தாரணம், எப்பொழுதும் விபூதியை தாரணம் பண்றதுன்னு சைவத்தினுடைய ஒரு தர்மம். ருத்ராட்ச தாரணம், ருத்ராட்சத்தை அணிந்திருப்பதுன்றது சைவனுடைய மற்றொரு தர்மம். இதெல்லாம் பண்ணோம்னா தீட்சை ஆயிருக்கும், அட்லீஸ்ட் சமய தீட்சையா ஆயிருக்கும். அடுத்தது சிவ ஆராம பிரவர்த்தனம், சிவ சிவாலயங்களுக்கு தோட்டங்கள் எல்லாம் அமைக்கிறதுக்கு ஆன தர்மமானது இந்த சைவ தர்மம். சிவபக்த வந்தனம், இது என்னது? சிவஞான போதத்துக்கு நியமஜான தீசிக்கர்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்றார், அதுல இதெல்லாம் வர்றது. சிவபக்த வந்தனம், சிவனுடைய அடியார்களை நமஸ்காரம் பண்ணோம். நம்முடைய 63 நாயன்மார்கள் சைவ நெறியில் நம்ம பார்க்க வேண்டாம், 63 நாயன்மார்கள் என்னென்ன பண்ணாரோ ஒவ்வொன்னு சைவ தர்மம் தான். அவ ஒரு நாயன்மார் என்ன பண்றாருனா ஒரு சைவ தர்மத்தை நமக்கு நடத்தி காண்பிச்சிருக்கான். ஒரே ஒரு எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்றது கஷ்டம், ஒரே ஒரு சைவ தர்மத்தை எடுத்துட்டு தன் வாழ்நாள் முழுக்க அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சுவாரா 63 நாயன்மார்கள். அத சிவபக்த வந்தனம், சிவன் அடியார்களை வணங்குதல். சமயாச்சாரஹா, இதை தவிர்த்து இருக்கக்கூடிய அந்த அனுஷ்டானம் பண்றது, அது போல சிவ பூஜை பண்றது, அக்னிகாரியம் பண்றது, சைவாகமங்களை படிக்கிறது, இதெல்லாம் சமயாச்சாரஹா. சிவ ஆலயம், சிவாலயத்தை கட்டுறது. சிவஸ்தான ஆராம பிரவர்த்தனம், சிவனுக்கு உரிய இருக்கும் கர்ப்பகிரகமோ அல்லது இந்த தோட்டங்களோ இதெல்லாம் வாக்கு பேர் பண்ணும்படி பண்றது, தூண்டறது அடுத்த வாழ, இதெல்லாம் சைவ தர்மம். தூளி சம்மார்ஜனம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தூசி படிஞ்சிருந்தா அதெல்லாம் பெருசு சுத்தம் பண்றது. தலில சேசனம், அந்த ஆலயங்களுக்கு தண்ணி தெளிச்சு அதை சுத்தம் பண்றது. புஷ்ப தாமாதி, பூ கட்டி கொடுக்கறது, பூவை கொண்டு வந்து கொடுக்கறது. பூஜை உபகரண சம்பாதனை பஜே, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சைவனுடைய சைவனுடைய தர்மங்கள். இதுல அதுல 4 மார்க்கங்களை சுவாமியை நினைக்கும் போது இவ என்ன பண்ணுவோம், 4 மார்க்கங்களை பிரதானமா சொல்றார். தாச மார்க்கா, சத்புத்திர மார்க்கா, சகமார்க்கா, சன்மார்க்கா. எல்லாரும் சைவர்கள், சிவனையும் தன்னையும் எப்படி நினைக்கணும், ஒரு ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும்போது எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, சில பேர் தாச மார்க்கா, சுவாமி சிவபெருமான் பரமேஸ்வரன் சுவாமி, நான் அவனது அடிமை அப்படின்னு தான் பண்ணக்கூடிய இந்த எல்லா கடமைகளையும் ஒரு அடிமை பண்ற மாதிரி பண்ணணும். வேற எந்த விதமான நான் அடிமை, அவனுக்கு அடிமை அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டே இருக்கணும் இது எல்லாத்தையும். அது தாச மார்க்கா. அந்த தாச மார்க்கத்துல நின்னவர் யாருன்னா, நான் அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கை தாச மார்க்கத்திலேயே இருந்து அந்த இது பண்ணி கொடுத்துவார். அடுத்து சத்புத்திர மார்க்கா, புத்திர மார்க்கான்னு சொல்ல சத்புத்திர மார்க்கான்னார். ஒரு நல்ல பிள்ளை எப்படி நடந்துப்பானோ அது மாதிரி நடக்கணும்ன்றார். அந்த நிலையில இருந்தவர் ஞானசம்பந்த பெருமாள். ஞானசம்பந்த பெருமாள் சுவாமி எப்படி நினைச்சிருந்தார், அப்பாவா நினைச்சார், இவர் நினைக்கிறது இருக்கட்டும், அவர் இவரை என்னவா நினைச்சார், குழந்தையா நினைச்சார். ஏன் நடந்து வரும்போது கால் அவருக்கு சமப்படுவாருன்னு கேட்டு என்ன பண்றார், பல்லக்கு அனுப்புறார். ஒரு ஒரு கட்டம் வரும்போது அவருக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டே இருக்கார். எனவே சுவாமிக்கு பணிவிட பண்ணும்பொழுது தன்னை என்னவா நினைச்சிருந்தார் ஞானசம்பந்தர்னார், சத் புத்திரனாக நினைச்சிருந்தார், சுவாமியா நினைச்சிருந்தார். இப்படி நாம நினைக்கிறது இது ஒரு சைவ தர்மம். அடுத்து சக மார்க்கா, சுவாமியை தன்னுடைய நண்பன் போல நினைக்கிறது. அந்த மார்க்கத்துல இருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. சுவாமி என்ன பண்ணார், தான் நினைச்ச இடத்துக்கெல்லாம் வந்து அவர் வந்து அவரை தூது அனுப்பிச்சார். அது மட்டுமா என்ன, எவ்வளவு சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்பான்றார். சங்கிலி நாச்சியாருக்காக என்னுடைய கண்ணை நீ எடுத்துட்டே பான்றார். நீரே வாழ்ந்து போது திட்டார் அவர், நீயே நல்லா இருறா, நல்லா இல்லடா அப்படின்ற அளவுக்கு சுவாமியை நீரே வாழ்ந்து போடுன்னு திட்டார். அந்த அளவுக்கு அவரும் பரிசோதனை பண்ணார், எல்லா ஆலயங்களுக்கும் போய் பாடினார், எல்லா கடமைகளையும் பண்ணார், சைவ தர்மங்களை பண்ணார். ஆனா நினப்பு எப்படி இருந்ததுன்னா, சுவாமி தன்னுடைய ஃப்ரெண்டா நினைச்சார், நண்பனாக நினைச்சிருந்தார். அது வந்து சக மார்க்கா, சன்மார்க்கா. சன்மார்க்கா அப்படின்னா நானும் அவரும் ஒரே பதி பத்னி மாதிரி நினைச்சிருந்தார். அவர் எந்த நிலைமையில இருந்தவர் வந்து மணிவாசக பெருமாள். இப்படி இந்த நான்கு நிலைமை நிலையில இருந்து கொண்டு சுவாமியை ஆராதனை பண்ணும் தாசமார்க்க சத்புத்திர மார்க்க சகமார்க்க சன்மார்கி சிவப்பிரீத்தியும் சம்பாதையே. இதுக்கு என்ன முதல்ல வேணும், தீட்சை பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஜென்மாந்தர கிருத சிவபக்த ஆராதனம். முதல்ல அடியார்களை ஏதோ ஒரு ஜென்மாவில நாம அடியார்களுக்கு ஏதோ ஒரு நல்லதை பண்ணியிருப்போம், அவள் ஆராதனை பண்ணியிருப்போம். அந்த ஏதோ ஒரு ஜென்மாவில் ஆராதனை பண்ணாதான் இந்த ஜென்மாவில் நமக்கு இந்த இருவினை ஒப்பு, மலபடி பாபம், சக்தி நிபாதம், தீட்சை இதெல்லாம் கிடைக்கும். ஜன்மாந்தர கிருத சிவபக்தாராதன சுக்ருத விசேஷ பரிபாகேன பிரதமதாக இதுல நான்கு விதமான ஒரு பேதம். இது சிவாச்சாரியனை பத்தி போய் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சைவத்துல நான்கு ஆசிரமங்களும் உண்டு. அந்த ஸ்மிருதியில சொல்றதா மாதிரி அந்த நைஷ்டிக பிரம்மச்சரியம் உண்டு, பௌத்திக பிரம்மச்சரியம் உண்டு, வேற நைஷ்டிகமானோட நிலை உண்டு, கிரகஸ்தன் உண்டு, சன்னியாசம் உண்டு, வானப்பிரஸ்தம் எல்லாமே உண்டு. ஆனால் இந்த சைவத்துக்கே இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியால்னு சொன்னோம் இல்லையா, அவளுக்கு சன்னியாசத்தை இல்லைன்னு சொல்லுது. உனக்கு சன்னியாசம் கிடையாது, யாத்திரை கிடையாது, தீர்த்த யாத்திரை போகக்கூடாது, விரதம் இருக்கக்கூடாது. ஏன் சொல்லிட்டுன்னா, பராற்காலத்துல பூஜை பண்றான். அந்த சுவாமிக்கு ஆறு காலம் பூஜை பண்ணோம். இவன் பாட்டு தன்னுடைய சுவாமியை விட்டுட்டு இவன் வேற ஒரு கோவிலுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டான, அந்த கோவிலை யாரு கவனிப்பான்? அதனால அதனால நீங்க பார்க்கும்போது தமிழ்நாட்டுல எந்த சிவாச்சாரியாலும் என்ன பண்ணிக்க மாட்டான், சன்னியாசம் பண்ணி சன்னியாசாசிரமம் அநேகமான யாரும் சன்னியாசம் வாங்கிக்கவே மாட்டான். ஆனால் சைவத்துல வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரியால தவிர பிறருக்கு இந்த சன்னியாசம்ன்றதுலாம் உண்டு, எல்லாமே உண்டு. அதுல இதுல என்ன, நான்கு பாதங்களையும் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இந்த கிரியாபாதத்தை சொல்லிருக்கக்கூடிய ஒரு பூஜையை பண்றோம்னா, அந்த கிரியாபாதத்திலேயே பாக்கி பாதங்களுடைய விஷயமானது அடங்கெடுத்து சைவத்துல அது பாக்கி இடத்துல கூட சுவாரஸ்யம் இருக்கலாம் அது எனக்கு தெரியல. இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிவபூஜை பண்றோம். சிவபூஜை பண்ணும்பொழுது முதல்ல நாசிவ சிவமர்ச்சகே நாருத்ரோ உத்ரமர்ச்சகே தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனா எஜேது அஜ்ஞான நிர்மாலியம் சோகம் பாவேன பூஜை ஏத்தி இப்படிலாம் நிறைய வாக்கியங்கள் இருக்கு. பூஜை பண்றதுக்கு முன்னாடி நாமும் அந்த பூஜை பண்ணக்கூடிய சிவனும் ஒரே நிலையில இருக்கணும்னு சொல்றோம். அப்படி பண்ணும்பொழுது இவன் என்ன பண்றான், அந்த பூத சித்தி பண்றான். இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பூஜையை பார்த்துட்டு இருக்கோம். பூஜைன்றது எந்த பாதத்துக்குள்ள வருது, கிரியா பாதத்துக்குள்ள வருது. ஆனா அந்த கிரியா பாதத்துல இருக்கக்கூடிய இந்த பூஜையை பண்ணும் பொழுது ஞானபாத விஷயங்கள், யோக பாத விஷயங்கள், சர்யா பாத விஷயங்கள் எல்லாமே அங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சிடும். இப்ப பூஜை பண்ணும்போது என்ன பண்றான், இந்த பூத்த சுத்தி பண்ணும்போது தன்னுடைய சரீரத்தை 36 தத்துவங்கள்னால, இந்த சைவத்துல 36 தத்துவங்கள், இந்த 36 தத்துவங்கள்னால இந்த சரீரம் ஆச்சு அப்படின்னு தியானம் பண்ணி ஒரு ஒரு தத்துவத்துக்குள்ள ஒரு ஒரு தத்துவமானது லயமடைஞ்சதுன்னு பாவனை பண்றான். இப்படி பண்ணும்பொழுது என்ன விஷயங்கள் தேவைப்படுறதுன்னா, ஞானபாதத்துல இருக்கக்கூடிய தார்சனிக விஷயங்கள்லாம் இங்க தேவைப்படுறது. இவன் பண்ணும் இப்ப கிரியாபாதத்துல ஞானபாதம் வர்றது, அடுத்து கிரியாபாதத்துல யோகபாதம். இவன் பூத சித்தி பண்ணும் பொழுது பாவனை, என்ன பாவனை அப்படின்னா கருட பாவனை. கருடத்துல கருட மந்திரத்தை உபாசனை பண்றவா என்ன பண்ணுவான்னு, தன்னையே கருடனாக பாவிச்சு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண பண்ண எங்கேயோ இருக்கவனுக்கு விஷ நிவர்த்தி வர்றதுன்னு பல இடங்கள்ல சிவஞான போதத்திலும் பல இடங்கள்ல வருது. அது போல இவனுக்கு அந்த யோக அபியாசம் இருக்கிறதுனால பாவனை நல்லா பண்ணி பண்ணியும் பிராணாயாமாதிகள்லாம் பண்ணி ஆசனங்கள்லாம் பண்ண பண்ண அதோட கூட இந்த பூத்த சுத்தியை பண்றான். அப்ப என்ன எடுத்து இந்த கிரியாபாதத்துல யோக பாத விஷயங்கள் வர்றது. சரியா பாதம் கேட்கவே வேண்டாம், இவன் எப்படி உடைய உடுத்திக்கணும், பாக்கி என்னென்னலாம் பண்ணிக்கணும். எனவே இந்த கிரியாபாதத்துல பாக்கி எல்லா பாதங்கள் விஷயமும் அடைந்திருக்கு. சிவாச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரியாபாதேது நிபுணக, கிரியைகள்லாம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி நல்ல பிராக்டிஸ்டா இருக்கும், வெல்வர்ஸ் தான் இருக்கும் அந்த கிரியைகள்ல. கிரியாபாதேது நிபுணக யோகபாத சரியாபாத அனுவர்த்தக, சரியானா சுசூக பண்றது. இப்ப பெருக்கணும், பெருக்கினாதான் இந்த இடத்துல பூஜை பண்ண முடியும்னா, இவனுக்கு பெருக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு பெருக்க தெரியாது, இடுப்பு வலிக்கும், பெருக்கா எனக்கு இடுப்பு வலிக்கும் சொல்லக்கூடாது. ஒரு சமயம் வந்ததுன்னா சிவாச்சாரியர் பெருக்கணும், ஒரு சமயம் வந்ததுன்னா கோலம்போட தெரிஞ்சுக்கணும். அப்ப பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, பண்ண தெரிஞ்சிருக்கணும். அனுவர்த்தக, அந்த வார்த்தைகள் பாருங்க, கிரியாபாதேது நிபுணக சர்யாபாத அனுவர்த்தக யோகபாத கிருதாபியாச. நம்ம பூதசுத்தி பண்ற சமயத்துல பிராணாயாமம் வரமாட்டேன்றதும் சொல்லக்கூடாது. பல சமயம் வந்து பிராணாயாமம் பண்ணி பண்ணி ஆசனங்கள்லாம் போட்டு போட்டு நல்ல சீக்கிரம் போட வரணும். யோகபாத கிருதாபியாச ஞானபாத அனுரஞ்சக, இவன் பாட்டு ஞானபாடு விஷயம் தெரிஞ்சு எல்லாமே பாதைதான், அந்த சிவதத்துவம் ஒண்டிதான் வாஸ்தவமானதுன்னு சொல்லிட்டு பூஜையே பண்ணாம விட்டுட்டா என்ன பண்றது? ஆனால் ஞானபாத விஷயம் ஒரு சைட்ல இருக்கணும், அவ்வளவுதான். கிரியாபாதேத்து நிபுணக சரியாபாத அனுவர்த்தக யோகபாத கிருதாபியாச ஞானபாத அனுரஞ்சகான்னு இந்த நான்கு குணங்களோடு கூடியவனாக இருக்கணும். இப்ப கிரியாபாதம் அந்த பண்ணாலேயே உனக்கு இதுல சில பட்சங்கள்லாம் இருக்கு. கிரியா அந்த சாலோக்கிய சாமீத்திய சாரூக்கிய சாயுத்தியாத பதங்கள் வரும்பொழுது ஒரு ஒரு காரியங்களை பண்ணும்பொழுது ஒரு ஒரு பதம் கிடைக்கிறது. ஞானபாதத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இவன் தெரிஞ்சுன்னு பண்ணும்பொழுது இவனுக்கு சாலோக்கியம் கிடைக்க சாயுத்தியம் கிடைக்கிறதுன்னு சில பேர் சொல்லியிருக்கா. ஆனா இன்னைக்கு அனுஷ்டானத்துல நான்கு பாத விஷயங்களையும் நாம வந்து அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. இவர் சொல்றார், பிரதமதா ஏவ கிரியா சரியா யோகபாத அர்த்த அனுசந்தானம் வினா ஏவ ஞானபாத அபியாசேன ஸ்ரேயசம் சம்பாதையே இது பாவகான்னு இவர் சொல்லியிருக்கார். ஆனா இந்த மூலத்துல பஜேட்டு வேஷம் சிவாலயம்னு சொல்லியிருக்கிறதுனால ஞானபாத விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட கோவிலுக்கு எல்லாம் போனோம், அவன் பாண்டே விபூதி எடுக்காம விபூதி எடுக்காம ருத்ராட்சம் எடுக்காம பல சைவர்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கான். அதாவது சைவ தமிழ்ல சைவ சித்தாந்தம் பேசக்கூடிய பல அறிஞர்கள் பார்க்கும் பொழுது நல்ல சைவ சித்தாந்தம் நல்லா பேசுறான், ஆனா அந்த சாதனம்னு தமிழ்ல சாதனம்னு ருத்ராட்சத்துக்கு சாதனம்னு தேவாரங்கள்லாம் வருது, சாதனத்தை போட்டுக்கிறது இல்ல, இந்த திருநீர் இட்டுக்கிறது இல்ல, ஆனா நல்லா பேசுறா அது மாதிரி இருக்கு, அப்படி இருக்கக்கூடாதுன்றது இதுல தெரியுது. இதுல ஆச்சாரியனை பிரிக்கும் பொழுது இப்ப அன்னைக்குமா உங்களுக்கு ஆச்சாரியகானா யாருன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த ஆச்சாரிய அபிஷேகமானவனுக்கு ஆச்சாரியகான்னு பேர். அவன் ரெண்டு விதம், ஒண்ணு விரக்தம் பௌத்திகன் ரெண்டு விதம். இந்த விரக்த ஆச்சாரியா அப்படின்றது ஆஜன்ம பிரம்மச்சாரி யதிஹி, இதெல்லாம் ஆகமத்துல ஒத்துன்னு இருக்கக்கூடிய சம்பிரதாயம் சொல்றான். ஆகமத்திலே இந்த சிவாச்சாரிய பரம்பரையை தவிர பாக்கி இருக்கக்கூடிய சைவால் தாராளமாக சன்னியாசிகளாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மதங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தர்மபுரம், அது மாதிரி இப்படி இருக்கக்கூடிய சில மதங்கள்லாம். விரக்தா விரக்தன் ரெண்டு விதம், எப்படி ஆஜன்ம பிரம்மச்சாரி யதிஹி, அதாவது நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொன்ன, எனக்கு எதுவுமே வேணா குருவுடைய வீட்டிலேயே இருந்துறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரம்மச்சாரியும் விரக்தன் தான். அவனுக்கு பேர் பிரம்மச்சாரி தான், ஆனா என்ன பண்ணுவான், அவன் விரக்தனா இருப்பான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அடுத்து யதி, இவா ரெண்டு பேர் விரக்த ஆச்சாரியால்னு பேரு. ஆச்சாரியால் பௌத்திக ஆச்சாரியால் இன்னொருத்தர். அந்த பௌத்திக ஆச்சாரியால் ரெண்டு, ஒண்ணு கிரகஸ்தரூபமான பௌத்திக ஆச்சாரியால், வனஸ்தன் வானப்பிரஸ்தரூபமான ஒரு பௌத்திக ஆச்சாரியால்னு இப்படி. இதெல்லாம் தவிர ஒண்ணு என்னன்னா அதிவர்ணாசிரமின்னு ஒண்ணு ஒத்துன்றிருக்கா. அது நமக்கு இந்த சிவாபுர யோகிகள் நீங்க பார்க்கக்கூடிய அந்த பாஷ்யம் அதை எழுதினவர் அதிவர்ணாசிரமி அப்படின்னு அவரை சொல்லியிருக்கா. இவா எல்லாரும் சைவர்கள், இவா எல்லாரும் அவாவாளுடைய தகுதிக்கு தகுந்தார் போல சைவ தர்மங்களை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் ஒரு விஷயம். அடுத்து சைவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் ஜீர்ணோத்தார தசகம்னு ஒரு புஸ்தகத்துல அதை சொல்ற, சைவ க்ஷேத்ர நிவாச பக்த பரமேசாட்சாதி புண்ணியாவளி சுத்தாந்த கரணோனரஸ்மதி பவம் கிருத்வா த்ரிபாவம் முதா பாவம் ஸ்வேதமதாத்ம ஜீவன கிருதே விண்ணஸ்ய பாகத்வயம் தத் புண்ணியேஹம் தாமிரபாத்திரமி ஹிதம் கிருத்வா சிவாயார்ப்பயேது. இது மாதிரி விஷயம் சைவ சாக்கத்திலையும் வருது. சாக்கத்துல அந்த சண்டியில துர்கா சப்தசக்தியில இந்த கவச அர்ஜல கீழக்கத்துல இது மாதிரி நான் சொல்ற மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் வருது. என்னன்னா ஒரு சைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சைவ க்ஷேத்திர நிவாச சிவக்ஷேத்திரங்கள்ல வாசம் பண்ணும். கோயில்ல ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னது போல சிவக்ஷேத்திரங்கள்ல வாசம் பண்ணணும், பக்தர்களுக்கு ஆராதனை பண்ணணும், பரமேஸ்வரர்களுக்கு ஆராதனை பண்ணணும். இந்த மூணும் பண்ணா என்னன்னா அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா என்ன வரும்னா அவனுக்கு தர்மம் சைவ தர்மம் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வருமா. சைவ க்ஷேத்திர நிவாச பக்த பரமேஸ்வராச்சாதி புண்ணியாவளி சுத்த அந்தஹ்கரணா என்ன பண்ணுவான்னா, அப்படி சுத்தமான அந்தஹ்கரணம் இருந்து நாம உபயம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய சொத்தை மூணு பாகமா பிரி. முதல்ல சொல்லிட்டாரு உனக்கு இஷ்டம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு, பிரிச்சு ஐயோ உன்னை பிரிச்சுட்டாருன்னு பின்னாடி சொல்லக்கூடாது. உன்னுடைய சொத்தம் கிருத்வா த்ரிபாகம் முதா சந்தோஷத்தோட பண்ணி என்ன பண்ணணும்னா பாகம் கேட்டம் அதாத்ம ஜீவன கிருத்து ஒரு பகுதியை உன்னுடைய வாழ்க்கைக்காக வச்சுக்கோ, பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியை என்ன பண்ணுனார் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தார். பாகத்மயம் தத்து புண்ணிய அகனி, ஒரு தாமிர பாத்திரத்துல அந்த எல்லா பணத்தையும் ரெண்டு பாகத்தை வச்சு கிருத்வா சிவாய அர்ப்பயே என்ன பண்ணணும், எதுக்காக நான் கொடுத்தேன்னா எஸ் சம்சார விரக்திமான் ச புருஷ சம்சார விச்சித்தையே ச சத்வாங்க பசு தர்மஜால மக்கிலம் தேவேக தேவம் சிவம். இது யாருக்கு? நாம பார்த்திருக்கக்கூடிய விரக்தாளுக்கு சொல்லிருக்கக்கூடிய விஷயம். விரக்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்சார விரக்திமா த புருஷா சம்சார விச்சித்தவே. சம்சாரம்னா உலகம், அது வந்து அறவே ஒழிய வேண்டி என்ன பண்ணணும்னா, செக்வா அங்க பசு தர்மஜாலம், பசு சம்பந்தப்பட்ட இந்த சைவத்துல இந்த உயிர்கள் சம்பந்தக்கூடிய எல்லாத்தையும் பசு தர்மம் இன்னொன்னு சொல்லிடுறேன். இது வந்து என்னைக்குமே எது மேல, அதாவது அவிஸ்வாசம் கூடவே விஸ்வாசத்தோட எல்லாத்தையும் பண்ணணும், நான் புரிஞ்சுன்னு பண்ணணும். இந்த வைதிகமான சம்ஸ்காரங்கள்லாம் இந்த சரீரத்துக்கு ஒன்றும், இந்த ஆகமத்துல பண்றக்கூடிய இந்த சம்ஸ்காரங்கள்லாம் உயிருக்குன்னு வித்தியாசப்பட்டு சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு கூடல போட்டுருக்கு, தீட்சை பண்ணிக்கிறோம்னா இந்த உபநயனமான பின்புதான் சமயதீட்சை பண்ணிக்கணும். இந்த உபநயனம் என்ன பண்றதுன்னா, என் சரீரம் சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரம். தீட்சை என்ன அப்படின்னா, என்னுடைய உயிர் சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரம்னு அப்படி பிரிச்சிருக்கா. அதனால பசு தர்மஜாலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவேக தேவம் சிவம் குறியாத் வாசம் என்ன பண்ணோம், வசிக்கணும் எங்க, அத அஷ்டசக்தி சு மகாக்ஷேத்ரேஷு 68 புண்ணியக்ஷேத்திரங்களை சொல்றார். இந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில புண்ணியக்ஷேத்திரங்கள் நம்மால கண்டுபிடிக்க முடியறது, சில புண்ணியக்ஷேத்திரங்கள் அந்த ஆதனத்தை சொல்லிருக்கக்கூடிய பேரும் இன்னைக்கு எந்த இடம்ன்றது புரியாம இருக்கு. 68 க்ஷேத்திரங்கள்ல வசிக்கணும். குரியாத்வாசம் தேவ பக்த ஆராதனம், அவருடைய பக்தர்களை ஆராதனை பண்ணணும். தத் சமர்த்தனம் சிவபெருமான ஆராதனை பண்ணணும். தத் ஆவாசாதி ஜீர்ணோத்யம், சிவபெருமானுடைய ஆலயத்தை வந்து ஜீர்ணோத்தாரம் பண்ணணும். ஜீர்ணோத்தாரம் பண்ணா மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டா நினைச்சிடக்கூடாது. அதாவது நாம வந்து ஞான பாத விஷயங்களை கேட்டாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், கோவிலுக்கு ஆலயத்தை ஜீர்ணோத்தாரம் பண்ணா மோட்சம் கிடையாதுன்னு நினைச்சிடாதீங்க. சொல்றார் ஜீர்ணோத்தாரத்தை சிவலோகாதி பிராப்தேகே சூயமானத்வா ஆகமங்கள் சொல்லியிருக்குப்பா. அதனால ஆலய ஜீர்ணோத்தாரம் பண்ணாலும் உனக்கு மோட்சம் கிடைக்கும். நம்ம ஜீர்ணோத்தாரத்தை கதம் புருஷார்த்தேதுவம் இத்தியாசங்க சகல தரிசன சித்தாந்த அனுரோதேன மோட்சா ஏவ பரம புருஷார்த்தா இது சித்தம். சைவத்துல போகம் சொன்னாலும் கூட போகம் ஒரு பாதை, முடியறது எங்கன்னா மோட்சத்துலதான் முடியுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறமா எத்தனை விதமான தர்மங்கள் அப்படின்னா, சிவனுக்கு சேவை பண்றது ஒரு தர்மம், சிவக்ஷேத்திரத்துல வசிக்கிறது ஒரு சைவ தர்மம், சிவபக்தர்களை ஆராதனை பண்றது ஒரு சைவ தர்மம், சிவனை பூஜை பண்றது முதல்ல சேவை பண்றதுன்னா நமஸ்காரம் பண்றது, சமர்த்தனம்னா பூஜை பண்றது, சிவனை பூஜை பண்றது ஒரு சைவ தர்மம், சிவ ஆவாசாதி ஜீர்ணோத்தி இதுதான் இங்க ரொம்ப தேவைப்படுற விஷயம். பல ஆலயங்கள்லாம் பாவம் பல ராஜாக்கள்லாம் என்ன நினைச்சிருப்பா, நாமெல்லாம் வந்து இந்த மண்ணுனாலேயோ இல்ல செங்கல்னாலேயோ கோவில் கட்டினா பின்னாடி வர்றவெல்லாம் கவனித்தாலோ இல்லையோன்னு நினைச்சுட்டு பாவம் கருங்கல்ல கட்டியிருக்கா. நம்ம பத்தி அவளுக்கு தெரியல, இதுல கட்டினாலும் நாம கண்டுக்க மாட்டோம்ன்றது அவளுக்கு தெரியல. எத்தனையோ கருங்கல்ல கோவில்கள்லாம் இருக்கு, ஆனா அந்த கோவில் கருங்கல் கோவில் இருக்கு, ஆனா நம்மால ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நிச்சயமா ஜீர்ணோத்தாரம்ன்ற ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து ஆலயத்தை நிர்மாணம் பண்றதை காட்டியும் ஜீர்ணோத்தாரம் ரொம்ப முக்கியம்னு அது சொல்லியிருக்கு. அப்புறமா சமய தீட்சானவன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களை வரைக்கும், அது போல ஆலயங்கள்ல வந்து தீர்ப்பாதம்னு நாம சொல்றோம் இல்லையா, அவளுக்கு வந்து ஸ்ரீபாத தாரதாகு பேரு. ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, சிவாலயத்துக்குள்ள பிரவேசம் கோவிலுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னாங்க, சமய தீட்சாதான் உள்ளுக்குள்ள போகணும்னு நிலைமை இருந்தது. அது கடைசியா ஏதோ ஜாதி தேசங்கள் உண்டாகிற மாதிரி நடுவுல இருந்தவ யாரோ தப்பு பண்ணியிருக்கான். இந்த தப்பு பண்ணவே பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் தவறாக பேசுறது, அடுத்தவாள் வந்து மனம் கோணும்படி அவளை சொல்றது, அது போல நடுவுல இருந்தவா நடந்துட்டு இருக்கான், நம்ம பெரியவாள் நடந்துட்டு இருக்கான். அதன் காரணமாக இந்த சமய விஷயமே லோகமாற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வாஸ்தவமா எல்லாரும் சமய தீட்சை செய்து கொண்டுதான் ஆலயத்துக்கு போகணும்னு தெரியறது. தீர்ப்பாத காங்கிகள்லாம் சமய தீட்சை பண்ணணும், அவளுக்கு வந்து சாட்சியோர் தீட்சையோ ஏதோ ஒரு தீட்சை பண்ணணும்ன்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. என்னென்ன பண்ணக்கூடாது, சாமானிய சமயம் குரு சுசூஷனாதோ அதிகாரி பவதி. சாமானிய சமய தீட்சை பண்ணணும், குரு சுசூஷ பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. குருவுக்கு பணிவிட பண்றதுக்கே சமய தீட்சை பண்ணும். சமயீச்ச திவிதா, சமய தீட்சானவன் ரெண்டு விதம், லௌகிகா சிவாஸ்திர நீட்சா. ஒரு அழகா தெரிஞ்சிருக்கா, சமய தீட்சை பண்ணிட்டு லௌகிகன்னா நான் தீட்சை பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஆசிரமத்துக்குள்ள காரியம் நான் பண்ணணும், நான் கிரகஸ்தன் அப்படின்னா என் வீட்டு வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு சைவ விஷயங்களையும் நான் பண்ணுவேன் அப்படின்றவன் ஒரு வகை, அவன் வந்து லௌகிகா. இன்னொருத்த சிவா

0: உபதேசா சமய தீட்சை ஆன பின்பு குருவானவர் நமக்கு உபதேசம் பண்ணணும். என்னென்ன நீ பண்ணணும், என்ன பண்ணும், பரஸ்திரி பரத்ரவிய அபேட்சணம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, பரேஷா இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். அதாவது நம்ம மதங்கள் ஏதோ பெரிய விஷயத்துதான் உபதேசம் பண்றது, மனித அடிப்படை விஷயங்கள்லாம் போதனம் பண்றதில்லன்னு நினைச்சுன்றாதீங்க. சாமானிய தர்மங்களை உபதேசம் பண்ணிட்டு தான் விசேஷ தர்மத்தை உபதேசம் பண்றது. பரஸ்திரி அபேட்சணம் கூடாது, பரத்ரவிய அபேட்சணம் கூடாது, பரேஷாம் அனிஷ்ட சிந்தனம் கூடாது, அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது, அகிருத்தியே அபினிவேசனம் இவன் நல்லவனா இருப்பான், அடுத்தவனை வந்து கெட்ட விஷயங்கள்ல வந்து இவன் புகுத்தும்படி பண்ணிடுவான், அல்லது இவருக்கு அபிநிவேசா அப்படின்னா பிரீத்தி ஆசை அதுவும் கூடாது, அசத்திய பாதிப்பம் பொய் பேசக்கூடாது, அபத்திய அப்பிரிய வச்சனம் 12 சொல்றார். அது மாதிரி தவறா அபத்தியமான விஷயங்கள் தவறான மார்க்கத்துல லீட் பண்றது, அப்பிரியமான விஷயத்தை நமக்கு கொண்டு போறது, பர அபவாதம் அர்த்தவாளை பத்தி அர்த்தவாளை பத்தி தவறான விஷயத்தை சொல்றது, கைசூன்யம் கோல் சொல்றது, அபக்ஷ பட்சணம் சாப்பிடக்கூடாத விஷயங்களை சாப்பிடுறது, ஹிம்சாம் அது மாதிரி அடுத்தவாளை ஹிம்சிக்கிறது, பரஸ்திரி கமனம் பர திரவிய அபகரணம் சேத்தி மானச வாச்சிக காயிக பேதேன துவாதச விதம் பாபம். இந்த 12 விதமான பாப்பங்களை நீ பண்ணக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு, அந்த லௌகிக்கனுக்கும் சைவ ஆசிரமிக்கு ரெண்டுக்கும் பொதுவான தர்மங்கள். தற்ற லௌகிக்கா லௌகிக்கன் என்ன பண்ணுவார், ராதசந்தியா அப்படிங்க கிரகத்தனா இருக்கீங்க, ஆனா சைவ சமய தீட்சை வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணும், ராதசந்தியா உபாசிய தேவ குரு ஜிக சிவபக்தான் யசாசக்தி சம்பூஜையே. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்வல்பம் அணுகி ஜப கார்ஜா, நீ கொஞ்சூண்டு ஜபம் பண்ணப்பா, அபூர்வ சிவாச்சாரிய பத்தத்துல கார்த்தால கொஞ்சூண்டு ஜபம் பண்ண, கொஞ்சூண்டு ஹோமம் பண்ண, கொஞ்சூண்டு தியானம் பண்ணுன்ற அந்த பத்தத்துல அந்த வாக்கியம் தான் வருது. அது போல சிவ ஆசிரமம் என்ன பண்ணணும்னா, தேவாய சுவாமியினுடைய கோவில்கள்ல பூக்களை கொண்டு வந்து கொடுக்கறது சிவாசிரமம், தேவாய புஷ்ப ஆராம தேவாலய சம்மார்ஜன கோவிலை பெருக்கி விடுறது, ஆலோசன மெழுகுதல், தீப ஆராதன தீபாராதனைக்கு தேவையான வஸ்துக்களை சரி பண்ணி கொடுக்கறது, ஆலய நிர்மாணம், ஸ்தோத்திரம் என்ன பண்றா, ஞானசம்பந்தர் கேட்டார், ஞானசம்பந்தர் எப்போ ஊரா போய் பாடிந்தாலே அவர் வந்து அனுஷ்டானம்னா ஒண்ணும் பண்ணலையா அப்படி கேட்டுட்டார். அவையெல்லாம் அனுஷ்டானமும் தான் பண்ணியிருந்தார், அதுவும் பண்ணால் கூட சிவாசிரம காரியங்களும் பண்ணியிருந்தார். அதுல வந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னா அந்த ஆலயங்களுக்கு சென்று சுவாமியை பத்தி பாடுறது, பிரதட்சிணம் ஆலய பிரதட்சிணம் பண்றது, நமஸ்கார குரு சிவபக்த சேவாதிக்கம் குருஷ்வர இது உபதிஷே. இது வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நாளைக்கு மறுபடியும் ஒரு உபன்யாசம் இருக்கு, நான் முடிஞ்ச போல முடிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லலாம்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி சத் விஷயங்கள் எடுத்துக்கணும்னு சுவாமிகள் சேர்ந்து எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாடு
1: நலம்பெற நல்லோர்கள் வாழ நல்ல மழை பொழிய திருவம்பாவை பாடப்படும். இங்கே எல்லா வளமும் அடைய வேண்டும் என்றால் அடியார்களுடைய நினைவு தியானமானது நமக்கு எல்லா நலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். திருவம்பாவையிலே அடியார்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடலாக 17வது பாடல், செங்கடவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால், எங்கும் இனாததோர் இன்பம் நம் பாலதா, கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அடியோங்கட்கு அறமுதை, நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கையப் பூம்பு நல் வாய்ந்த ஆடேலோர் எம்பாவா என்று பார்க்கிறோம். இதுல ஒரு அத்தமான சரித்திரம், ஒரு நயன்மார்ங்கிறத ஒரு சரித்திரம், சிறிய சரித்திரம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு முன்பாக சின்ன சின்ன குறிப்புகளை கொடுத்து விடுகிறேன், யோசித்து பாருங்கள். இது வந்து அதை நம்ம அந்த கருத்துக்கு போவதற்கு முன்னாடி சிறு கருத்துக்கள். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் பாலதா என்று சொல்லும்படியாக, இந்த இறைவன் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய இன்பம் தேவ இன்பத்தை விட, அதாவது போர் புவ சுவ மகோ தபோ ஜனலோகம் சத்தியலோகம் என்றெல்லாம் சொல்லும்படியாக அதுக்கு மேல வைகுந்தம் என்று இந்த 7 சொல்வாங்க. இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய நமக்கு அடுத்தது புவர்லோகம், அடுத்தது ஸ்வர்கலோகம் என்று சொல்லக்கூடியதாக தேவர்கள் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் மகோலோகம் தபோலோகம் ஜனோலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மம் இருக்கக்கூடிய இருப்பிடம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய வைகுண்டம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இத்தனை இன்பங்களும் கூட இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அதற்கு ஈடுகட்ட முடியாததாக ஒப்பிட முடியாததாக இருக்கிறது, அதை இறைவன் நமக்கு கொடுத்தார், இதுதான் முக்கியமானது. இதே அடுத்தது அந்த மேலே இருக்கக்கூடிய இன்பங்களை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடியதாக பார்க்கும் பொழுது

0: செங்கணவன், செங்கண் அவன் என்பதுதான் இங்க நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம். செங்கணவன் அதான் செம்மையான கணவன், அதான் இல்லறம் என்று சொல்லக்கூடிய தன்மை. இல்லறம் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி இவர்களுடைய சிற்றின்பத்தை விட திசைமுகன் அங்கெங்கே எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது நம்முடைய எல்லா திக்குகளிலும் இருக்கக்கூடிய உறவினர்கள், இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை விட தேவர்கள் என்று சொல்லும்படியாக நம்மாலே நம்மை உயர்த்தக்கூடியதாக நம்மை இந்த உலகத்திலே நம்முடைய அப்பா இவர் தான் நம்ம அப்படி பெருமைப்படுத்தினா பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய மக்கள். இந்த சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய தன்மை, உறவு நட்பு என்று சொல்லக்கூடிய தன்மை, நம்முடைய மக்கள் கொடுக்கக்கூடிய இன்பம், இவற்றையெல்லாம் தாண்டியது இறைவனுடைய இன்பம். நான் வந்து மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் இன்பத்தை பத்தியே நான் சொல்லலை. இங்கே இறைவனை பூஜிப்பலும் தொழுவதும் கூட இவற்றை எல்லாவற்றையும் விட தாண்டியது. அடியவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள், செய்து காண்பித்திருக்கிறார்கள். தன்னுடைய கணவனை விட இறை இன்பம் பெரியது என்று காரைக்காலமே கணவன் வணங்கிய பொழுது அவ்வளவுதான், துறந்தேன் இவ்வுடலை எனக்கு என்பு யாக்கை வேண்டும் என்று சொன்னார் செங்கணவன் பால். அந்த தன்மையை விட உயர்ந்ததாக இருக்கிறது திசைமுகன் பால். உறவினர்கள் இயற்பகை நாயனார் சொல்லும்போது தன்னுடைய உறவினர்களை எல்லாம் வெட்டி கொன்றார் என்று பார்த்திருக்கலாம். கொட்புலி நாயனார் என்று சொல்லும்படியாக தன்னுடைய சிறு குழந்தையும் கூட இறை தன்மையிலே தீங்கு புரிந்தது என்பதாக அவர்களை வெட்டினார் என்று சொல்லக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். தேவர்கள் வார் என்று இவை நம்முடைய மக்கள் என்று சொல்லும் பொழுது எடுத்துக்கொண்டாலும் கூட தங்கள் மக்களையும் விஞ்சியதாக இருக்கக்கூடிய சிவனடியார் தொண்டு என்று பலவிதமான சரித்திரங்கள் உண்டு. அடியார்களுடைய அந்த இயற்கை தன்மையாக இதையெல்லாம் தாண்டியதாக இருக்கிறது. இன்னொரு விதமாக சொல்ல முடியும், செங்கணவன் பால் இந்த இல்லறம் என்று சொல்லும் பொழுது இங்கே அன்பு என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதே, இது சுந்தரருக்கு ஒப்பிட்டு காட்டப்படும். இறைவனை இந்த உலகத்துல ஆனந்தமாக ஒரு கல்யாணத்தை தடுத்த ரெண்டு கல்யாணத்துல இருந்து இரண்டு கல்யாண திருமணமும் புரிந்து கொண்டு இறைவனை பாடுவதே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்துக் கொண்டாரே அவருடைய தன்மை. திசைமுகன் பால் என்று சொல்லும் பொழுது திசைமுகன் எப்பொழுது பார்த்தாலும் நான்கு திக்குகளையும் வேதங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறான், படிப்புகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அப்படி அந்த படிப்பானது நம்மை பிற சமய கடலுக்குள்ளே ஆழ்த்தலாம், அல்லது சைவ சமய நெறியிலே இருந்து பிறண்டு வேற சமய நெறிகளை பற்றி சொல்லலாம். படிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த வித்தை, இந்த ஞானம் இருக்கிறதே உலகத்து ஞானம், நம்மை குழப்பலாம். அப்படி குழம்பி மீண்டும் தெளிந்து வந்த அப்பர் பெருமானை இது சுட்டிக்காட்டுவதாக செங்கணவன் பால், திசைமுகன் பால், பிறகு தேவர்கள் பால். தேவர்கள் என்று சொல்லக்கூடியதாக ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய அந்த போகம் இருக்கிறதே, தேவன் என்று சொன்னால் ஜோதிஷோடு இருக்கப்பட்டவர்கள், திவு என்று சொல்லக்கூடிய அந்த வடமொழிக்கு ஒளி என்று பொருந்தும். இந்த ஒளியை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த யோகம் இருக்கிறது, அந்த திருமூலர் தான் ஒருவனுக்கு அல்லாது உலகமெல்லாம் பயன்பெற 3000 திருப்பாடல்கள் பாடியதை போலவே இந்த ஆனந்தம் தனி ஒரு ஆனந்தம் அல்ல, ஹடயோகம் அல்ல, அதற்கு மேலே இறைவனை நினைந்த யோகம் என்று சொல்லும்படியாக செங்கணவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பனம் பாலதா என்று இதையும் தாண்டிய வேறு எவை இருந்தாலும் இந்த உலகத்து இன்பம் மறு உலகத்து இன்பம் இவற்றையெல்லாம் தாண்டியதாக இருக்கக்கூடியது இறைவனுடைய பேரின்பமாக இருக்கிறது. அந்த இன்பம் நம் பாலதாக குங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இன்பம் வர வேண்டும் என்றால் நம்ம முதலே பார்த்தோம் நேற்றைக்கு முந்தைய நாள் பார்க்கும் பொழுதும் எனக்கு வயிற்றுல அஜீரணம், அதே உதாரணம் தான் நான் சொல்லுகிறேன், வயிற்றுல அஜீரணம் என்னால சாப்பிட முடியாது, நான் சாப்பிட வேண்டும் என்றால் எனக்கு காய்ச்சல் இருக்கக்கூடாது, உடம்பு சுவஸ்தமாக இருக்க வேண்டும், முதல்ல இந்த பிணி போக வேண்டும், இந்த பிணி போன பிற்பாடு சாப்பாடு எனக்கு கொடுக்கணும். அதனால தான் குங்குண் கருங்குழலி நந்தம்மை கோது, கோதுனா குற்றங்கள், கோது ஆட்டி கோ அந்த குற்றங்களை அகற்றி, நம்முடைய குற்றங்களை அகற்றின பிறகு இதுல மூன்று விஷயம், கோது ஆட்டி நமக்கு இன்பம் வர வேண்டும் என்றால், இன்பம் நம் பாலதாக வேண்டும் என்றால், ஒன்று நம்முடைய குற்றங்கள் அகல வேண்டும், இரண்டாவது நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி, இல்லம்னா எது, நம்முடைய வீடு மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, நம்முடைய மனத்திலே இறைவன் வர வேண்டும். நம்ம பல பேர் கோயிலுக்கு போகிறோம், நான் சொல்லுகிறேன்னு மற்றவங்களை பத்தியா சொல்ல, நம்ம கோயிலுக்கு நான் போறேன், போகும் பொழுது எனக்கு இறைவன் வந்து விடுகிறான் மனத்துக்குள்ள, பல சமயங்கள்ல அந்த இறை நினைவு வராமல் இருக்கலாம், வருவது கிடையாது. இப்போ என் மனத்திற்குள்ளே இறை நினைவு வர வேண்டும், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இதுதான் இந்த உடம்பு இருக்கிறதே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லும்படியாக என்னுடைய மனத்திற்குள்ளே உடலுக்குள்ளே இறைவன் ஏற வேண்டும், இறைவன் வந்து அமர வேண்டும், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. என்ன தர வேண்டும், இந்த ஆனந்தத்திற்கு என்ன முக்கியமான காரணம் உண்டு? செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. என்ன செய்ய வேண்டும்? ஆனந்தம் வருகிறது. என்ன ஆனந்தம்? இறைவனுடைய திருவடி பேரு ஆனந்தம். இறைவனுடைய திருவடி என்னுடைய மனத்திலே, சிந்தையிலே, வாக்கிலே, உடலிலே அகலாது இருக்க வேண்டும். என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க இதை பார்க்க போகிறோம். என்ன இறைவனே, இறைவனுடைய அந்த திருவடிகளை தவிர என்னுடைய மனம் வேறொன்றே நினைக்க கூடாது. தலையே நீ வணங்காய், தலை மாலை தணிக்க தலைக்கணிந்து, தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று, கண்காய் கண்மீன்களோ முக்கே நீ முரலா என்றெல்லாம் அங்கமாலையில் அப்பர் பெருமான் பாடுவார். அங்கம் மட்டுமல்ல, மனம் மொழி எல்லாம் கூட அந்த ஆன்மாவும் சேர்ந்து இறைவன் இறைவன் இறைவன் என்று அவனுடைய திருப்பாத கமலங்களையே சேர்ந்திருக்க வேண்டும். அப்போ என்னாக வேண்டும்? அந்த இன்பம் வர வேண்டும் என்றால் இறைவனுடைய திருப்பாதங்கள் மட்டுமே நமக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். அந்த திருப்பாதங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இறைவன் நம்முடைய மனத்திற்குள்ளே எழுந்தருள வேண்டும். எழுந்தருள வேண்டும் என்றால் நம்முடைய குற்றங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். இந்த குற்றங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்வு சதமல்ல, இங்கு இருக்கக்கூடிய சங்கடவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் என்று சொல்லும்படியாக இந்த இன்பம் அடைவதற்கு இந்த இல்லறத்தையும் விட, படிப்புகள் முதலிய மாயையையும் விட, அல்லது இந்த ஞானம் என்று யோகம் என்று சொல்லக்கூடிய ஹடயோகம் இந்த மற்றவையெல்லாம் விட, அவற்றை தாண்டி இறைவனே பரம கருணாநிதி தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக என்று சொல்லும்படியாக அவை உதவி செய்யாது என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் வர வேண்டும். இதுல ரெண்டு அழகான ஒன்று உண்டு. ஒன்று, இந்த இன்பம் என்பது என்ன தெரியுமா? இன்பம் என்பது அவனுடைய திருவடி. அவனுடைய திருவடிதான் இன்பம். அங்க பொற்பாதம் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, தந்த அருளுகிறான்னா என்ன செய்தான்? இன்பம் நம் பாலதா. இன்பம் நம் பாலதாக வருகிறதுனா எப்படி கொடுத்தான்? செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அவனுடைய திருவடி தான் பரம ஆனந்தம். தேனேமலரும் திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவனுடைய பொற்பாதமே ஆனந்தமாக இருக்கிறது. சரி, பொற்பாதம் எனக்கு வரணும்னா அந்த ஆனந்தத்தை விட இன்னொரு ஆனந்தம் உண்டு. இது எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை பாடுவதே பெரியது. பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகளப் பாடி பங்கைய பூம்புரல் என்று இந்த உலகம் என்கின்ற பங்கைய பூம்புரல் இருக்கின்றதே, அடியார்களாகின்ற தாமரை மலர்ந்திருக்கிறது, இந்த பூம்புரல் என்று சொல்லக்கூடிய உலகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுவதே இன்பம். குனித்த பிரபும் கொவ்வை செவ்வாயில் குனியும் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்ணீரும் இனித்தமுடன் எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த ரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுவதே ஆனந்தம். அந்த ஆனந்தம் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதபடியாக நமக்கு கொடுத்தார். ஒன்று. இரண்டாவது, இந்த எம்பெருமான் எப்படி வருகிறான்? கொங்குன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்குனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, அம்பிகையோடு வருகிறான். பெரிய புராணத்தில் எங்கே பார்த்தாலும் கடவுள் வேணும்னா அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? சிவபெருமான் ஒற்றையாக போயிருக்கலாம். ஆனால் அருள் செய்யும் போது அம்பிகையோடு அருள் செய்கிறார். சுந்தரரை தடுத்தாட்கொண்டார். அப்போ மாதொடு உம்பரின் விடைமேல் தோன்றி என்று சேர்க்கிறார் பெருமான் பாடுவார். தடுத்தாட்கொண்ட பொழுது கிழவேதியராக வந்தார். ஆனால் அருள் செய்யும் பொழுது அவருக்கு இடபாருடராக மாதொடு உம்பரின் விடைமேல் ஏறி என்று பார்வதி பரமேஸ்வரனாக தோன்றினார். ஞானசம்பந்த பெருமானுக்கு விடை மேலே பார்வதி பரமேஸ்வரனாக வந்து தோறுகின்றார். அதனால் தான் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிச்சூடி காடுடைய சுடலை பொறிபூசி என் உள்ளங் கவர்களின் என்று பாடுவார். அது மட்டும் கிடையாது, அடுத்தது பாருங்க. எடுத்தவுடன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் திருநீலகண்டர் அவருக்கு அருள் செய்யும் போது துண்ணிய விசும்பினூடு துணையுடன் விடைமேல் கண்டார் என்று துணையுடன் விடைமேல் கண்டார்னார். அடுத்தது இயற்பகை நாயனார்னார். பொன்றிகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொலிந்ததென்ன தன் துணையுடனே வானில் தலைவனே விடைமேல் கண்டார்னார். ரெண்டு பேருக்கு மேலே. அடுத்தது இளையான்குடிமார நாயனார். சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலார் தன்னோடு இடப வாகனாய் தோன்றி என்று அம்பிகையோடு ஒருவர். அடுத்து சொல்லலாம் மெய்ப்பொருள் நாயனாருக்கு. தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முந்தம்மை கண்டவாறு எதிரே நின்று என்று பாடுவார். இப்போ இத்தனை பேருக்கு என்ன செய்கிறார்? அம்பிகையோடு காட்சி கொடுக்கிறார். இது இரண்டாவது கருத்து. பல அடியார்களை இங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் பொருத்தமாக பார்க்க முடியும். இங்கனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசி அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானே. ஒரு சின்ன சரித்திரம் பார்க்கலாம். இது மாதிரி உலகத்தில் எந்த சரித்திரத்தையும் பார்க்க முடியாது. நான் வந்து இதை பேசுகின்றேன் என்கின்ற காரணத்துக்காக நான் சொல்லலை. இதை யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமான அப்பேற்பட்ட ஆச்சரியம். எங்கு எந்த புராணத்திலேயாவது, எந்த வேத இதிகாசங்களிலேயாவது, எந்த உலக மதங்களிலேயாவது இப்படிப்பட்ட சரித்திரம் இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லுங்கள். நான் சவாலே விட முடியும். சைவ சமயத்தை பேசுவதற்கான அன்பின் சொல்லுகிறேன். இதை பேசுவதற்காக, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக, இதுக்கு ஆதரவாக நான் இதை சொல்லல. இந்த சரித்திரத்தை விட இறைவன் எளியவன் என்று சொல்லக்கூடிய சரித்திரம் எப்படி சொல்ல முடியும்? என்ன சரித்திரம்? அருணகிரிநாதர் பாடுவாரே, பறவை மனை மீதில் என்று ஒருபொருளது தூதி சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா என்று பாடுவார். தன்னுடைய அடியவர்க்காக, அவனுடைய மனைவியினுடைய அடியவர் மனைவியினுடைய ஊடல் தீர்க்க இறைவன் தன்னுடைய திருப்பாதங்கள் இந்த மண்ணிலே தவிழும்படியாக, மண்ணிலே தோயும்படியாக நடந்து சென்றான் என்று சொன்னால் அவனுடைய எளிமைக்கும் கருணைக்கும் இப்பேற்பட்ட அதிசயமான தன்மைக்கும் சைவ சமயத்தை விட, திருத்தொண்டர் புராணத்தை விட வேற எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் உங்களால் பார்க்க முடியுமா? பறவை அங்கே சங்கிலி நாச்சியாரை மணந்து கொண்டு திரும்ப வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர் மணந்தார் என்று கேட்டு கோபுற்றார், வரக்கூடாது, வந்தால் என் உயிர் போகும், நான் உயிர் துறப்பேன் என்று பறவை நாச்சியார் கோபம் கொள்ளுகிறார். பேரூரும் பறவை மனை புணக்கிற எம் பெருமானை, வள்ளலார் பெருமான் பாடுவார், என் பெருமானை ஊரூரும் பல புகழ ஓரிரவில் தூதன் என தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தார் அரூர நின் பெருமை அயன்வாலும் அளப்பரிதே என்று வள்ளலார் பெருமான் பாடுவாரே. அது மாதிரி அந்த பறவை மனைக்கு பறவை அவள் கோபம் கொண்டிருக்கிறாள், எனக்காக அவருடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சுந்தரர் வேண்ட அடியார் இடுக்கண் தெரியாதார் தொண்டர்தாம் காணும் படியாய் அணைந்தார் நெடியோனும் காணா அடிகள் படிதோயே என்று சொல்வார். படின நிலம், இந்த நிலத்திலே தன்னுடைய திருவடிகள், யாருடைய திருவடிகள்? நான்முகனும் காணா மலரடி மாலரியா, நான்முகனும் காணா மலரடி என்று சொல்லும்படி ஆண்முகன் முதலா வானவர் தொழுதட ஈரடியாலே மூல கடந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநடு மாலன்று அடிமுடி அறி அறியும் ஆதரவரனில் கடிமுரன் ஏனமாகி ஏழ்கடல் உருவ இழந்து வெண்ணைத்து மூடி முதல்வ சிகசிக என்று வலுத்தீ காணா மலரடியணைகள். எப்பேற்பட்ட திருவடிகள்! அந்த திருவடிகள் தாம் காணும்படியாய், தொண்டர்தாம் காணும்படியாய் அணைந்தார் நெடியோனும் காணா அடிகள் படித்தோயே. இந்த நிலத்திலே திருவாரூர் எப்பேற்பட்ட புண்ணிய பூமி, நினைச்சு பாருங்க. இந்த நிலத்திலே தோன்றும்படியாக போனாராம். அண்டவர் வாழ கருணையினால் ஆலகாலம் அமுதாக உண்ட நீல கோலமிடற்றொருவர் இருவர்க்கு அறிவறியார் வண்டு வாழும் மலர்கூந்தல் பறவையார் மாளிகை நோக்கி தொண்டனார்தம் துயர் நீக்க தூதனாராய் எழுந்தருள. அங்கே திருவாரூர் திருக்கோயிலே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகருடைய வேடத்திலே சொல்லுகிறாராம். அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு குருக்கள் வேடத்தில் போகிறார். பறவை மீண்டும் கோபம் கொள்ளுகிறார், இனி யாரு வந்தாலும் நான் உயிர் துறப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். மீண்டும் வருகிறார். ரெண்டு பேர் என்ன திருவிளையாடல் செய்கிறாருன்னு ஆனந்தம், அப்பேற்பட்ட ஆனந்தம், படிக்கும் பொழுதே ஆனந்தமா இருக்கும். ஏன் சிவபெருமான், நான் தான் சிவபெருமான் வந்திருக்கேன், நீ கோபிச்சுக்காத, கனவுல போய் சொல்லலாம். அவர் சொன்னாலே பறவையார் கேட்க மாட்டாரா என்ன? இவர் வந்து ஒரு முறை வந்த மீண்ட பொழுது அந்த அடையாளங்களை பார்த்து ஆகா, அவர் தூக்கம் வரா தவிக்கிறார். இறைவன் வந்தானோ, இறைவன் வந்திருக்கிறான், நான் தவறு செய்து விட்டேன் என்று நினைத்து அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவரும் விளையாடுகிறார். அங்கே வந்து சொல்றார், சுந்தரா நான் போனேன், அவள் கோபித்துக் கொண்டாள், அவள் உயிர் துறப்பேன் என்று சொல்லுகிறார், நான் என்னப்பா பண்றதுன்றார். சுந்தரர் அவ்வளவுதான், அவருக்கு தருகிறார், ஏன்பா நீ இது கூடவே பண்ண முடியாது, ஆலமுண்டீர் காமனை காய்ந்தீர், அவர் இவ்வளவு பெரிய லிஸ்டே போடுறார், காலனை கொன்றீர் ஆலமுண்டீர் காமனை கொன்றீர், அதாவது மன்னவரை தகனம் செய்தவரே, மார்க்கண்டேயனுக்காக அந்த காலனை கொன்றவரே, எல்லாருக்காகவும் திருநீலகண்டமாக ஆனவரே, ஆலகால விஷத்தை குளர்ந்தவரே, என்னுடைய மனைவியினுடைய குபத்தை உன்னால தணிக்க முடியாதா, நான் இங்கே துயர் வருகின்றேன், எனக்காக ஒரு காரியம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறார். இறைவனுடைய கருணை இங்கு நம் பாலதா, இன்பம் நம் பாலதா, அந்த சரித்திரத்தை நினைப்பதே ஆனந்தம், மற்றதெல்லாம் கிடையாது, நினைப்பதே ஆனந்தம். திருப்பியும் போன்றார், இல்லைன்னா நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவ்வளவுதானே, மீண்டும் போகிறேன். அன்பர் மேற் கருணை கூட ஆண்டவர் மீண்டும் செல்ல, ஒரு தடவை போனார், இரண்டாவது முறையும் போகிறார். பொன்புரி சடையார் மாதர் புனித மாளிகையில் சென்றார் என்று சொல்லும்படியாக இரண்டாவது முறையும் அந்த இடத்துல செல்லுகின்றார். எல்லாரும் தேவாதி தேவர்கள் எல்லாம் சென்று அந்த பரமையின் ஆட்சியாருடைய திருமனையே திருக்கைலாயம் ஆனதுன்னா சேர்க்கிறார் பெருமான். அங்கே போய் அவருக்கு ஊழலை நீக்கினாரே, பறவைமனை மீதிலென்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த என்று சொல்லும்படியாக, ஓரிரவில் தூதனென தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தாய் அரூரா நின் பெருமை அயன்வாலும் அளப்பெரிதே என்று சொல்லும்படியாக இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி எம்பெருமானுக்கு. இதோட அற்புதமான சரித்திரம் எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய இல்லத்திற்கெல்லாம் இறைவனை நடப்பித்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தவர். திருவாரூர் பெற்ற பாக்கியம் என்ன, இந்த தமிழ்நாடு பெற்ற பாக்கியம் என்ன, நாம் பெற்ற பாக்கியம். இந்த சரித்திரத்தை சிரவணம் செய்வது, படிப்பது, கேட்பதே பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்தாரே, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய சரித்திரத்தை இங்கே செங்கணம் அன்பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்குனம் இல்லங்கள் தோறும் எடுந்தருளி. அந்த இல்லத்திற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இறைவன் போனார் என்று சொல்ல முடியாது. இந்த வீடு மட்டுமில்ல, நம்ம முதல்ல இத்தனை சரித்திரம் பார்த்தமே, எல்லாருடைய அடியவர் வீட்டுக்கும் தன்னுடைய திருவடி தோய, திருநீலகண்டர் குயவனாராகட்டும், ஏற்பகை நாயனாராகட்டும், இளையான்குடி மாரணாயராகட்டும், அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திருவடி நிலத்திலே படும்படியாக தானே சென்று அவர்களுக்கு அருள் செய்கின்றாரே. இதை விட எளியவனான சௌலபியனான க்ஷிப்ரப்பிரசாத மூர்த்தி என்று சொல்லுவார்களே அஷ்டோத்தரத்தில், அப்படி க்ஷிப்ரப்பிரசாத மூர்த்தியாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் கடவுள் வேற யார் இருக்க முடியும்? பரமேஸ்வரன் சிவபெருமானை தவிர அந்த எளிவந்த கருணையோன் அவனையும் தன்னுடைய எளிமையினாலே தன்னுடைய அருமையினாலே சம்பந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் நடப்பித்தாரே இங்கனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருடி என்று அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருச்சரித்திரத்தை இங்கே இதை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசி அடியோங்கற்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து அடேலோர் எம்பாவா என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் தடுத்தாட்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அனைவரையும் தடுத்தாட்கொண்டானே. அப்பேற்பட்ட எம்பெருமானை அடியோங்கற்கு ஆறு அமுதாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நினைத்துக் கொள்ளுகிறோம். இந்த சரித்திரத்தினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அந்த எம்பெருமானுடைய திருவருளானது நம்மை அடியாரோடு சேர்க்கட்டும். அடியாருடைய திருவடிகள் நம் தலைமையில் பொலியட்டும் என்று வேண்டிக் கொண்டு கொள்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: அருணாச்சலே ஸ்மரணாத் முக்திகி என்று சொல்வார்கள். நினைத்த முக்தி தரும் திருவத்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களிலே இல்ல, எல்லா ஸ்தலங்களிலேயும் கூட திருவண்ணாமலையை, அண்ணாமலையை நினைக்க முக்தி. நினைச்சாலே முக்தி தரக்கூடிய அந்த அண்ணாமலையை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய 18வது பாடலாக திருவம்பாவை பாடல் இன்றைக்கு பார்க்கிறோம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பொம்புனல் பாய்ந்து அடையலோர் இம்பாபா என்று சொல்லக்கூடிய பாடல். இன்றைக்கு நாம் இரண்டு அடியார்களை இதுல பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக சில பொதுவான கருத்துக்களாக, இறைவன் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலிமல்லன் என்று பெண்ணாகி எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன், அவற்றை தாண்டியவனும் கூட. இத உபனிஷத்துக்கள் சொல்லும் பொழுது தொம் ஸ்திரீ, தொம் புமானசி, தொம் குமார, உதவா குமாரி என்றும், நைவஸ்திரீ நபுமானேஷு நச்சைவாயம் நபும் சகா என்று சொல்லும்படியாக ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தெல்லாம் சொல்லும். அப்படி இவன் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இருக்கக்கூடியவன். அதுல நதத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் என்று சொல்லும்படியாக கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகலை என்று சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியே வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள். இது ஒரு கருத்து. இரண்டாவது, இங்கு எந்த அடியாரை வேண்டுமானாலும் இங்கு பொருத்தி பார்க்கலாம். இது எம்பெருமானை பற்றி மட்டுமே சொல்லுவது கிடையாது, அப்படியே அடியவர்களை சொல்வதாக எடுத்துக் கொள்ளலாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அடியவர்கள், விண்ணோர் மடியின் முனித்தொகை மீர், அதாவது மேல இருக்கக்கூடியது கம அடுத்தது, விண்ணோர் முடியின் மணித்தொகை இல்ல, விண்ணோர் முடித்தொகையின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமலிங்கி தாரகைகள் தாமகல. திரு அண்ணாமலையானுடைய அடிக்கமரத்தை சென்றிறைஞ்சக்கூடிய அடியவர்கள், அவர்களுக்கு என்னாகிறது, கண்ணார் இரவி கதிர் வந்து கார்பரப்ப ஞானம் வரும் பொழுது அஜ்ஞானம் என்கின்ற இருளானது ஓடுகின்றது, தன்னார் ஒளிவழங்கி தாரகைகள் தாமகல என்று சிறிது சிறிதாக இருக்கக்கூடிய பாபங்கள் அஜ்ஞானம் போகும் பொழுது அவர்கள் முன்னே செய்த வினைகளெல்லாம் கூட இறைவனை அடிபணிந்த பொழுது இந்த பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய வினைகள் எல்லாம் ஓடுகின்றன என்கின்ற சாஸ்திர கருத்தை இங்கே சொல்லப்படும். ஆக எந்த அடியாரை வைத்து பார்த்தாலும் இது பொருத்தமாக இருக்கும். அடுத்தது, அப்படிப்பட்ட அடிவர்கள் யார், பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி நின்றான் என்று எம்பெருமான் அந்த அடியார்களாகவே இருக்கிறான். இப்படித்தான் ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடியார்களாகவே இருக்கிறான் என்பதாக பார்க்கலாம். அவன் பெண்ணாக இருக்கக்கூடியதும் அடியவனே, ஆணாக இருப்பவனும் அவனே. திருவடியார் அடியார்களிலே ஆண் அடியார், பெண் அடியார், சின்ன பையன் அவர் அடியாரா இல்லையா, பெரிய ஆளுதான் அடியாரா, பிரித்து பார்க்க முடியாது. இவர் இந்த ஜாதி அடியார், இவர் அந்த ஜாதி அடியார், இவர் படிச்ச அடியார், படிக்காத அடியார் கிடையாது. அடியவர் அடியவர், அவ்வளவுதான். அடியவர்னா என்னன்னு நம்ம 20வது பாட்டில் பார்க்க போறோம். அடியவர்னா அடியவர், அவ்வளவுதான். அவர் வந்து படிச்சிருக்கிறாரா படிக்கலையா, இந்த ஜாதியா, அவர் என்ன மீளா மேலா கீழா, எதுவும் கிடையாது. இறைவனுடைய அடியவர் என்று வந்து வந்துவிட்ட பொழுது இறைவனுக்கும் மேலாக அவர்கள் துதிக்கப்படுகிறார்கள். ஆக பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமா என்று நாம் பார்க்கும்படியாக, இறைவனை கண்ணால நம்ம பார்க்க முடியல, ஆனால் இறைவனுடைய அடியவர்களை பார்க்கிறோம். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று அவர் தான் அடியவர்கள். யாரு, சிவபெருமான் இல்ல, சிவபெருமானுடைய அடியவர்கள். கண்ணார் அமுதமுமாக நடமாடும் கோயில் நம்பர் என்று படமாட கோயில் நம்பர் அவர், இவர் நடமாடும் கோயில் நம்பர்களாக அடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பூங்கலல்களை பாடி பெண்ணே, அதாவது இந்த பிறப்பை எடுத்திருக்கக்கூடிய நாயகி பாவத்திலே இருக்கக்கூடியவர்களே, பூம்புணர் பாய்ந்து இந்த உலகத்திலே அடியவர்களை நினைத்திருங்கள். எல்லா அடியாரையும் இவர்களை பேதப்படுத்தி பார்க்காது, அவர்களுடைய திருவடிகளை பாடுங்கள் என்று சொல்வதாகவும் ஒரு கருத்து. இரண்டாவது, மூன்றாவது, இதுல பொதுவான ஒரு முதல் சிறப்பான ஒரு அடியாரை பார்க்கிறோம். யார் அது, பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனை மேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி என்று இதையே முதல் பாடலிலேயே குறிக்கிறார். இந்த திருத்தண்டர் புராணம் எங்கே ஆரம்பிக்கிறதோ, தடுத்தாக்கொண்ட புராணம் இல்லை, முதல் நயனார் யாரு, தில்லைவாள் அந்தணர்தம் அடியார்க்கும் இடையே நின்று தில்லைவார் அந்தணர் புராணம் ஆரம்பிக்கிறதே, ஆதியும் நடுவுமாகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியானிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்பாரே. அப்படி அந்த எம்பெருமானை, எம்பெருமானுடைய அடியவர்களான தில்லைவாழ் அந்தணர்களை நினைப்பிக்கக்கூடிய வரிகள் தான் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான். யாரு, கண்ணார் அமுதமுமாக நிற்கக்கூடியவன் அந்த தில்லை சிற்றம்பலம் தான், வேற யாரு இருக்க முடியும். தில்லை சிற்றம்பலத்தை விட அந்த அழகு ஆனந்தம் வேற எங்க, உருவத்தோடு இருக்கக்கூடிய மேனி இல்லையா. அடுத்தது சொல்லுவார், இதே இதுல தில்லைவாடாந்திர சரித்திரத்துல, கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நோடி நீடி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடியது, எம்பெருமானுடைய அடியவரான தில்லைவாழ் அந்தனரை சொல்லக்கூடியதாகவும் இது நினைவுபடுத்துகிறது. தன்னார் ஒளி வழங்கி தாரகைகள் தாமகல என்று சொல்லும்படியாக இந்த பாவமெல்லாம் அகலும்படியாக அருதொழில் ஆட்சியாலே அருங்கலி நிக்கி உள்ளார் என்று சொல்வார். அருங்கலி, அதாவது இந்த கலியான கலி தோஷமெல்லாம் நீங்கும்படியாக யார், தில்லைவாழ் அந்தனர்களாம். செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார் மும்மை ஆயிரவர் தங்கள் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனிப்பெரும் பேரொன்றில் தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் என்று சொல்லும்படியாக அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்களாக, நம்ம திருப்பி திருப்பி ஒரு கருத்து இங்கே பார்க்கிறோம், இறைவனை விட உயர்ந்தவர்களாக அடியவர்கள் இங்கே நம்ம நினைவுபடுத்தி கொண்டு வருகிறோம். தம்மையே அவர்கள் இறைவனையே ஒப்பானவராக இங்கே செக்கிழார் பெருமான் பிள்ளைவாள் அன்றனரையுடன் சொல்வார்கள். ஆக பெண்ணாகி ஆணாய் அலியாய் திறங்குழி சேர் முன்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று சொல்லும்படியாக இங்கே நிற்கக்கூடிய தில்லைவாள் அந்தணர்கள் இந்த சம்பந்தர் புராணத்தில் இதை சொல்லும் பொழுது இதுக்கும் காரணம் உண்டு. நான் எப்படி ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதற்கு காரணம் உண்டு. திருஞான சம்பந்த பெருமான் திருத்தில்லைக்கு செல்லுகிறார். சிதம்பரம் போகும் பொழுது சிவபெருமான் ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். என்ன காட்சி? தில்லைவாழ் அந்தணர்கள் அத்தனை பேரும் சிவகண நாதர்களாக அங்கே காட்சி கொடுக்கிறார். இதை திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் சம்பந்த பெருமான் காட்டி கொடுக்கிறார். அங்கே சம்பந்தருடைய பாடத்துல பாடும் பொழுது அண்டத்து இறைவர் அருளால் அணிதில்லை முண்ட திருநீற்று மூவாயிரவர்களும் தொண்ட தகைமை கணநாதனாய் தோன்ற கண்ட பரிசுபெறும் பாணர்க்கும் காட்டினார் என்று பாடுவார். தான் மட்டுமே அவர் பார்க்கவில்லை, மற்றவர்களுக்கும் காட்டுகின்றாராக. தில்லைவாழ் அந்தணர்களை இங்கே நினைத்துக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். அவர் அதுக்காகத்தான் பதிகம் பாடினாராம். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று சொல்லும்படியாக இவர்களாலே பூஜிக்கப்பட்ட இறைவா என்று சொல்லும்படியாக அந்த இறைவனை பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இப்போ தில்லைவாழ் அந்தணர்களை நினைவுபடுத்தக்கூடியது இந்த ஒரு பாடல். அதுக்கு இன்னொன்னு உண்டு. இது மட்டுமே கிடையாது, இன்னொரு இடத்திலையும் இறைவன் திருவிளையாடல் செய்திருக்கிறார். ரொம்ப அருமையான சரித்திரம் இங்கே. அது பொருத்தமா இந்த இடத்துல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழிசேர் மண்ணாகி விண்ணாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திரத்தையும் பார்க்கலாம். திரியவப்பேரூர் என்று சொல்லக்கூடிய சோழவள நாட்டிலே ஒரு ஊர். அதில் நமிநந்தி அடிகள் என்று சொல்லக்கூடியவர் அந்தணர் குலத்திலே உதித்து வருகிறார். தன்னுடைய அந்தணர் குலத்திற்கு இருக்கக்கூடிய அறத்தையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். என்ன என்ன முத்தி வளர்த்தல், ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், ஏற்றல், ஏற்றுவித்தல் என்று சொல்ல கொடுத்தல் என்று சொல்லும்படியாக அறுதொழில் மறை அந்தணராக இருக்கிறார். அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவர்கள் அப்படிதான் இருக்கணும். ஆனால் இதிலே வேத பொருளா அப்பொருளாமாபாடி என்று இந்த வேத பொருளாக இருக்கப்பட்டவன் சிவபெருமானே என்று கண்டு தெளிந்தார். அதுதான் முக்கியம். அந்தணனாக இருப்பது ஒன்று, வேதங்களை எல்லாம் அறிவது அது கடமை, ஆனால் வேதங்களிலே தெளிந்த பொருளாக இருக்கப்பட்டவன் சிவபெருமானே என்று தெரிந்து தெளிந்து கொள்வதற்கிறதே அதுதான் அருமை. இவர் தெரிந்து கொண்டவர். ஆன காரணத்தினாலே சிவபூஜையும் தன்னுடைய நித்தியமான நித்திய நைமித்திக கர்மாக்களும் குறைவராது செய்து கொண்டு வருகிறாராம். இவர் வரும்பொழுது ஒரு முறை திருவாரூருக்கு, அருகில் இருந்த திருவாரூருக்கு வருகிறார். மாலை நேரமானது, இறைவனுக்கு விளக்கரிக்க வேண்டும் என்று நினைத்தார். இறைவனுக்கு விளக்கரிக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே அகல் இருக்கிறது, திரி இருக்கிறது, நெருப்பு அங்கிருந்து வாங்கி கொள்ளலாம், நெய் வேண்டுமே, இப்ப நம்ம போடுற மாதிரி என்னென்னமோ எண்ணெய், இந்த பேக்கெட்ல இது தீபத்துக்காக மட்டும்னே எண்ணெய் போடுறோம், அது என்ன எண்ணெய்ன்னு தெரியல, தீபத்துக்காக மட்டும்னே ஒரு எண்ணெய், அதை சாப்பிடக்கூடாது, அப்படின்னா சாப்பிட முடியாத ஒரு எண்ணெயை போடலாமா நினைத்து பாருங்கள். இப்போ நெய் விளக்கு ஏற்றினார். ஆடுன அந்த ஐந்து விஷயங்களிலே முக்கியமானது நெய்யாக ஒன்றை கொடுக்கிறது, பசு கொடுக்கிறது, அது இறைவனுக்கு அபிஷேகம் மட்டுமில்ல தீபத்துக்கு ஏற்றுவதற்காகவும் இருக்கிறது. அதை கேட்க வேண்டும் என்று பக்கத்துல ஏதோ ஒரு வீட்டுல போய் கேட்டார், நெய் கொடுங்கள் என்று கேட்டார். இதுக்காக தீபம் ஏற்றணும் எங்கே, திருவாரூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்குனார். அவர் சிரிக்கிறார். காரணம் என்னன்னா, இவர் தட்டிட வீடு ஒரு சமணருடைய வீடு. அவர் சொன்னார், உங்க பகவான் கையிலேயே தீய வச்சுக்கிட்டு இருக்கிறாரே, அவருக்கு ஒரு நெய் விளக்கு தேவையா? அவர் கேட்கிறார். அவர் ஒரு கையில் தீ உள்ள உம்முடைய இறைவருக்கு அதுக்கு பிரயோஜனம், அதுவும் மிகைக்கான், நீ தேவைப்பட்டா தண்ணீர விளக்கேத்துனார், நீ தேவைப்பட்ட தண்ணீர விளக்கேத்துனார். மனம் நொந்தார். நமிநந்திகடிகள் அங்கிருந்து வருகிறார். இறைவா இப்படி ஆனதே என்று சொல்லி கமலாலயத்திலே இருக்கிற நீர் எடுத்து வந்து நாடெல்லாம் அறியும்படியாக நீரினாலே திருவிளக்கு ஏற்றுகின்றார் நமிநந்தடிகள் அங்கே. ஏன்னா அசரீதி சொன்னதான், இந்த குளத்தில் நீரை உண்டு நீ ஏற்று, உன்னுடைய தீபமானது ஏற்றுவிக்கப்படும் என்று. கழிப்பினுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய என்று சொல்லும்படியாக அந்த எரிக்கிறார். எல்லாரும் அதிசயிக்கின்றார்கள். இதே சமயத்துலதான் முதலே பார்த்தோம் தண்டியடிகள் என்று சொல்லும்படியாக அவருடைய காரணத்தினாலையும் சமணர்கள் எல்லாம் அங்கிருந்து ஒட்டுவிக்கப்பட்டார்கள். சோழ மன்னனானவன் திருவாரூருக்கு எவை முறையாக செய்யப்பட வேண்டுமோ அந்த முறையான எல்லாவற்றையும் செய்தான். அவன் என்ன என்ன செய்ய வேண்டுமோ செய்து உயர்வு பெற்றான் என்றெல்லாம் இந்த சரித்திரத்திலேயே சொல்லுகின்றார். தினமும் அந்த திருவாரூர் பெருமானை தியாகேஸ்வரை அந்த எம்பெருமானை திருவோலக்கம் சென்று கண்டு தொழுது வருகிறார். தினமும் அந்த திருவாரூருக்கு சென்று வருகிறார். இவர் போயிட்டு வருவார். வந்த பிறகுதான் என்ன செய்வார், தன்னுடைய காரியங்கள் என்ன உண்டோ அதையெல்லாம் செய்கின்றார். ஒரு நாள் இறைவனை தரிசிப்பதற்காக செல்கிறார். இங்கேதான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய இந்த விஷயம் வருகிறது. அங்கே செல்லும் பொழுது தேவர் பெருமான் எழுச்சி திருமணரை குருநாள் எழுந்தருள யாவரன்னாதுடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவரன் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்புற்றார். திருமணலை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அங்கே போகிறார். இவர் எம்பெருமானை தரிசிப்பதற்காக போகிறார். அவனுடைய திருவோலக்கத்தை கண்டு தரிசிக்கிறார். அங்கே எல்லா குலத்தினரும் வந்து எம்பெருமானை தரிசிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், இதுவரைக்கும் இந்த இடத்துல அந்த மனத்துல ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா இது மிக குறிப்பாக இந்த இடத்துல கொண்டு வருகிறார். எல்லா குலத்தினரும் வந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் தேவர்கள் ஏன் எம்பெருமானுக்கு வந்து வெளியில தேர் திருவிழாலாம் நடக்கிறதுன்னா, அந்த காலத்துல எம்பெருமானை தரிசிக்க முடியாதபடியாக சில குலத்தினர் இருந்தார்கள். அவர்களும் பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஈவன் இந்த குலத்துல பிறந்திருந்தாலும் கூட எம்பெருமானை தரிசிக்க முடியாதபடியாக சுமங்கலிகள் அல்லாதவர்களாக இருக்கும் பொழுது போக முடியாதபடியாக சில சமயங்கள் உண்டு. வைதவானவர்களாலே போக முடியாது. இப்ப இறைவனே கவலைப்பட வேண்டாம், நீ என் இடத்துக்கு வர வேண்டாம், நானே உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு அருள் செய்கிறேன் என்று சொல்வதற்காகத்தான் திருவிழாக்கள் எல்லாம். இறைவன் இங்கனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பற்பாதம் தந்தருளுகின்றான். இதுக்குத்தான் திருவிழாக்கள். இந்த திருவிழா பார்க்க போனார், பார்த்தார் அங்கே பல ஜாதியினரும் பல மதத்தினரும் அங்கே பல ஜாதியினர் அங்கே வந்திருக்கிறார்கள். மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு எழுந்தருளுகிறார். ஆனால் வீட்டுக்கு உள்ள போகாம வெளியிலே இருக்கிறார். மனைவியார் கேட்கிறார், திங்கள் முடியார் பூஜனைகள் முடித்து செய்யும் கடன் முறையால் அங்கிதனை வட்டமது செய்து பள்ளி கொள்வீர். அந்த எந்திரமாருக்கு பூஜை செய்து எதை எது நித்தியமான காரியங்கள் எது என்ற அக்னி காரியங்கள் உண்டோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு உறங்க போகலாம் அப்படின்னு சொல்றார். இவர் சொல்லுகிறார், இங்கதான் சரித்திரமே முக்கியமானதாக உண்டு. அடியவர்கள் இருந்தாலும் நம்முடைய கோது ஆட்டி குற்றங்களை எல்லாம் ஆட்டி இறைவன் நம்மை அகற்றி நம்முடைய குற்றங்களை எல்லாம் அகற்றி இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறானே இந்த சரித்திரம் இங்கே வரும். தங்கள் பெருமான் திருமணலிக்கு எழுச்சி சேவித்து உடன் நன்ன எங்கும் எல்லோரும் போத இழிவு தொடக்கிற்று என என்று ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்தே அகம் புகுந்து வேதநாதர் பூஜனையை தொடங்க வேண்டும். நான் போனேன், வெளியில போனேன், அங்கு என்ன ஆனது, எல்லாரும் எல்லா ஜாதியினரும் வந்திருந்தார்கள். ஆன காரணத்தினாலே நான் அசுத்தனானேன், நான் சுத்தி செய்து கொள்ள வேண்டும். ஆதலினாலே எனக்கு குளிப்பதற்கெல்லாம் அங்கே நீ சீத நன்னீர் முதலான கொண்டிங்கு அணைவா என்று சொல்ல அந்த மவுன போறாங்க. இறைவன் அருளாலே இவர் நான் சொல்லல அருணீர்னா இவர் நம்முடைய சேக்கலார் பெருமானே சொல்லுகிறார். ஆய பொழுது தம் பெருமான் அருளாலேயோ மேனிகினில் ஏயும் அசைவின் அயர்வாலோ அறியோம். சேக்கலார் பெருமான் சொல்லுவார், இவருக்கு ரொம்ப களைப்பாலையா இல்ல எம்பெருமானுடைய அருளாலேயா திடீர்னு தூக்கம் வந்தது. தூங்குகின்றார். அந்த இடத்துல இறைவன் காட்சி கொடுத்து சொல்லுகிறார், ஞானமரையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று சொல்லி அகழுகிறார். அவ்வளவுதான், திடுக்கிட்டு எழுந்தருளுகிறார். ஆஹா, நான் தவறு செய்து விட்டேனே. இறைவனுடைய அடியவர்கள் இறைவனை பார்க்க வந்த பொழுது இவர்கள் வேற குலம், அவர்கள் சுத்தர அசுத்தரா என்றெல்லாம் நினைத்து விட்டேனே. நான் அப்படி நினைத்து நான் பண்ணக்கூடிய காரணம்தான் சுத்தமான காரியம் என்று நினைத்தது என்னுடைய தவறு இல்லையா என்று நினைத்து அங்கே தன்னுடைய காரியங்களை முடித்து செல்லுகின்றார். திருவாரூருக்கு செல்லுகின்றார். அங்கே தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மைவத்தனைய மணிகண்டர் வடிவேயாகி பெருகொழியால் மொய்வை தமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடிகுவித்த கை வைத்து அஞ்சி அவனிமிசை விழுந்து பணிந்து களி சிறந்தார் என்று அங்கே திருவாரூரில் பிறந்திருக்கிறார்களே அத்தனை பேரும் எம்பெருமானுடைய வண்ணமாகவே எம்பெருமானுடைய தன்மையாகவே இவருக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அடியேன் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்து அருளால் குடியும் திருவாரூரகத்து புகுந்து வாழ்வார் குவலயத்து என்று சொல்லும்படியாக நான் தவறு செய்தேன். இங்கு உள்ள எல்லாரும் எம்பெருமானுடைய சுரூபமாக இருக்கின்றார்கள் என்று திருவாரூரிலே இருக்கின்ற ஒவ்வொரு மணல் துகளும் சிவலிங்கமாக திருவாரூரிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் எம்பெருமானாக இருக்கின்றார்கள் என்று நினைந்து தன்னுடைய தன்மையை மாற்றி இறைத்தொண்டு ஆற்றினார் நவீனந்தடிகள் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை இங்கு பார்க்கிறோம். பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி என்று சொல்லும்படியாக இறைவனே இந்த இடத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறான். அங்கே பார்த்தது அந்த சரித்திரத்தில் பார்க்கலாம், தம்முடைய அடியவர்கள் இறை வடிவமாகவே இருப்பதை இறைவன் காட்டி கொடுக்கிறான். திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவாரே, திருவாரூரிலே பிறக்க முக்தி. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு ஆரம்பிச்சோம், திருவாரூரிலே பிறக்க முக்தி பெரிய பாக்கியம். அந்த இடத்துல பிறந்தாலே போதும் அவர்களுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருமே சிவகணத்தவராக இருக்கிறார்கள் என்கின்ற தன்மையை சுட்டிக்காட்டினான். இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் உண்டு, அடியார்களிடத்திலே பேதம் பார்க்க முடியாது. இறைவனுடைய அடியவர் பூஜனையை விட இதேதான் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்துல பார்க்கிறோம். சிவகோசரியார் எது வேத ஆகமங்கள் சொன்னதோ அதன் முறைப்படி செய்யக்கூடியவர், ஆனால் கண்ணப்பரோ அன்பின் வழி நின்று பூஜை செய்தவர், ஆகமத்து வழி நின்று பூஜை செய்தவர் சிவகோசரியார், தவறு கிடையாது. அன்பின் வழி நின்று பூஜை செய்தவர் கண்ணப்பர், தவறு கிடையாது. ஆனால் இது குறைவோ என்று சிவகோசரியார் நினைத்த பொழுதுதான் அவன் பக்கல் அன்பெல்லாம் அவன் செய்யக்கூடிய செய்கையெல்லாம் நம்முடைய பக்கலிலே இருக்கக்கூடிய அன்பு என்று சிவபெருமான் சிவகோசரருடைய கனவிலே வந்து சொல்லி அந்த திருவிளை ஆடலை செய்கின்றார். ஆன காரணத்தினாலே அடியவர்களெல்லாம் இறைவனுடைய ஸ்வரூபம், அடியவர்களெல்லாம் இறைவனே என்று நினைந்து அடியவர்களை தொழ வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அடியவர்கள் கருணையினாலே கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிவழங்கி தாரகைகள் தாமகளே என்று சொல்லும்படியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் இறைவனுடைய கருணையானது நமக்கு சேருகின்றது என்கின்ற தத்துவம் உண்டு. இன்னொரு அழகானது உண்டு, நான் ரொம்ப இழுக்க முடியாது, ஆனா கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடின்னு இருக்கிறதே, தயவு செய்து கோயிலுக்கு போகும் பொழுது அந்த கோயிலிலே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து பாருங்கள். கண்ணால பாக்குறது இல்லை, அவன் மனத்தை நான் ரொம்ப பெரிய ஞானியெல்லாம் நான் சொல்லலை. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தன்மை உண்டு. நீங்க திருக்காலத்தில போனா ஒல்லியா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் திருக்காளஹஸ்தீஸ்வரர் பார்த்தா. இதே இது நீங்க தஞ்சாவூருக்கு போய் பார்த்தீங்கன்னா தயமா இருக்கும், ஏன்னா பெரியவரா இருப்பார், பெரிய சுவாமி. அதே மாதிரி தான் திருப்புணவாயில்னு இருக்கு, அதான் ஆவுடையார் கோயில இருந்து அங்கிருந்து போகலாம். திருப்புணவாயில் சமுத்திர பெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம், அங்க போனா ரொம்ப பெரியவரும் இல்லை ரொம்ப சின்னவரும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமா மகாராஜா இருக்கிற மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து ஒரு முழத்திலையும் சுவாமிக்கு பட்டு சாத்தலாம், பத்து முழத்திலையும் சாத்தலாம், அப்படி இருப்பார் அந்த திருமேனி. இதே திருமான மேல நீங்க இருக்கலாம், திருச்சியில மேல போனால் தாய்மான சுவாமியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுவாமி, ரொம்ப அழகா அலங்காரம் செய்திருப்பார்கள், எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இதே இது கபாலீஸ்வரர், அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா அம்பிகை அடியே என்ன சொல்றது, படவிளக்க நகையோடு படவிளக்க இருக்கக்கூடிய அம்பிகை, ஒரு பக்கம் செல்வம், இன்னொரு பக்கம் இந்த செல்வம் நிலையாமைன்னு சொல்லக்கூடிய கபாலீச்சரத்தர், தன்னுடைய திருவோடு கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கபாலீச்சரத்தர். ஆனா அதுல ஒரு அழகு தெரியும், இதெல்லாம் சிவலிங்க திருமேனிகளை பற்றி நான் சொல்லி வரக்கூடியது. ஒவ்வொரு திருமேனியையும் பார்க்கும் பொழுது, சிவலிங்க திருமேனிகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனத்துல ஏதாவது ஒண்ணு தோன்றும், தயவு செய்து அப்படி தோன்றுவதை யோசித்து பாருங்க. மதுரைக்கு போனா ஒரு விதமா இருக்கும், சங்கரன் கோயிலுக்கு போனா இன்னொரு விதமா இருக்கும், இதே திருநெல்வேலிக்கு போனா இன்னொரு விதமா இருக்கும். பார்க்கும் பொழுது அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு எல்லா சிவலிங்கம் தான், சிவலிங்கம் ஒரே மாதிரி இல்லை, மற்ற சிவலிங்கம் சாதாரண இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதான் நம்ம எல்லாரையும் பார்க்கற மாதிரி இருக்கும். இங்க பார்த்தா அவருக்கு ஒரு உருவம், அந்த இடத்துல நீங்க எப்படின்னா ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு அடையாளம் கொடுக்க முடியும், அந்த இடத்துல மனத்திலே நிறுத்தும்படியாக இருக்கக்கூடியவர்கள். ஆக கண்ணார் அமுதமாய் நின்றான், இதோட சிறப்பு என்னன்னா திருத்தில்லைக்கு போக வேண்டும். ஒரு நாள் போகாமல் இருப்பேனோ, நாளை போவேன் நாளை போவேன் என்று இருந்தாலே அந்த தில்லை சிதம்பரம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாவம் என்று கீர்த்தனைகள் பாடுவாரே, அது மாதிரி ஆடும் சிதம்பரமோ நடராஜன் ஐயன் ஆடும் சிதம்பரமோ என்று அப்பேற்பட்ட அழகு. பக்கத்துல நாணி இருக்கக்கூடிய சிவகாமியார் காண கண் கோடி வேண்டும், காண கண் கோடி வேண்டும், கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி. இத தரிசனம் செய்வதற்காகவே ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி தேடி செல்ல வேண்டும் என்று வேண்டி அந்த எம்பெருமானுடைய திருவருளாலே அடியவர்கள் வாழ, அடியவர்கள் அருள் நம்மீது பொழியிட்டும் நாம் வாழ, நான்மறைகள் வாழ, திருவடியாரே மிகச்சிறந்தவர்கள், அவர்களுடைய தொண்டே மிகப்பெரிய தொண்டாக இருக்கின்றதென்று அடியவர்களுடைய திருவடிகளிலே நம்முடைய முடிவைத்து வணங்குகின்றோம், முடிக்கின்றோம்.
2: கோவை சொல்லுகிற இதை கோட்டு சொல்லுவதாக இதற்கு பெயர் கோவை. கோட்டு கோட்டு சொல்லப்படுவதாக இதற்கு பெயர் கோவை. கோவை தம் பெயரா குலவும் வகை, தன்னுடைய பெயரையும் இணைத்து கோவை குலவும் வகை உடையாலே தொகுத்து அமைத்து பூவேந்தர் பார்ப்பார். இவ்வேந்தர்களுக்கும் அனுப்புகிறது மூன்று பேரரசர்களும் போற்றுகிறார்கள். இந்த அண்ணன் குறையாடைய நீங்க சொற்களை நீங்க எடுத்து பழைய பாடங்களை எடுத்து படிக்காதுன்னு சொன்னா சில நேரம் படிக்க படிக்க நமக்கு நம்மளை அறியாம விழுந்து வைப்பாங்க. எவ்வளவு நேரம் போகுதுன்னே தெரியாது. ஆனா சிலதெல்லாம் பார்த்த உடனே சார் எனக்கு விளங்கல அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக ஆக ஆக படிக்க படிக்க நீங்க தோண்ட தோண்ட சொல்றதுங்கிற வழக்கு அப்படின்னு அது ஒரு அறிவு. அந்த பழைய பாடங்களை படிக்க படிக்க உங்களையும் அறியாமல் பழம் பாடங்களின் மீது ஈடுபாடு வருவோம். அதனாலதான் தமிழ்ல தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு இலக்கிய வகையே இருக்கும். எல்லா ஆலயம் புலவர்களும் எழுதியிருக்கக்கூடிய தனித்தனி பாடல் திரட்டு இன்றைக்கு கூட நீங்கள் சங்க இலக்கியம் அப்படிங்கறத டைப் பண்ணினா நெட்டுக்கு போயிட்டு சங்க இலக்கியத்துல பண்ணீங்கன்னா அது தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு தொகுப்பு வருது. அது எல்லாருடைய தனிப்பாடலும் இருக்கிறேன், நம்மளுடைய தனிப்பாடலும் சேர்த்து இருக்கின்றேன். அவ்வளவு சிறப்பு. அது படிக்க படிக்க நம்மையும் அறியாமல் அதற்குள்ள ஈடுபடுவோம். நம்ம வேணும் ஈடுபட மாட்டோம், நம்மையும் அறியாமல் அதில் ஈடுபடுவோம். நான் தான் போன வாரத்தை ஒரு பாடம் சொன்னேன், வெட்டனவை வெத்தனவை இதெல்லாம் அவளுக்கு பட்டுருக்கும் ஒருவஞ்சும் பாயாதது வேர் எவ்வளவு மெல்லியது, எவ்வளவு மெல்லிய வேர், ஆனால் அது வாங்கி அந்த அளவுக்கு இன்பமான வார்த்தைகளை கொண்டு பேசினீங்கன்னா கல் நெஞ்ச காரணம் கூட கரைஞ்சிடும், கல் நெஞ்ச காரணம் கூட கரைஞ்சிடும். ஆனா இதமா இருக்கும் அந்த வார்த்தைகள், ரொம்ப இன்பமா இருக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லணும். அங்கவர்களாம் மகளும் வகை அடுத்த உரை நயமாக்கும். எல்லோரும் மகளும் மன்னம் அவரவர்களை பற்றி பாடல் ஏற்றுகிறார். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக பாடம் ஏற்ற ஒருவர் மகிழ்ச்சியா இருப்பார். சேதாரரசரும் பொறுப்புகிறாரா, சோழ அரசரும் பொறுப்புகிறாரா, பாண்டி நாட்டு அரசரும் பொறுப்புகிறாரா, மூன்று பேரரசர்களும் பொறுப்புகளை மாறி மாறி புரிகின்றார்கள். அங்கு அவர் தான் மகிழும் வகை அடுத்த உரை நயமாக்கி கொங்கு அதற்கால் மன்னவர் பால் பெற்ற நிதிப்புகையை கொண்டு பரிசு பாராட்டெல்லாம் நிரம்ப பேருக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம், தனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. நிரம்ப பேர் அதை கூடவும் செய்வாங்க. ரொம்ப சான்றோர் ஒருவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பச்சு வாங்கின பட்டங்களை கூட ரொம்ப கொள்ளிக்க மாட்டாங்க. அப்பாவோட பெயர் இன்ஜியல், அவங்க பெயர் அவ்வளவுதான். ரொம்ப பெரியவர்கள் நீங்க இனிமே ஆளுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் பச்சை பட்டத்தையும் போட்டுக்குவேன், இனிமே வரக்கூடிய படத்தை கூட போட்டுட்டு மேல போடுவிச்சுட்டு நான் ஸ்டடி அப்படின்னு. எனக்கு அதுவும் ஒரு சிறப்பு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுதான் சிறப்புன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல சிறப்பு. சில பேர் தன்னுடைய பெயரையே மிஸ்டர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒரு கேட்பார், நீங்க துவாபுமார ஏன் ஆர்வம் போடுறீங்க அப்படின்னு. என்பது ஒரு மனிதன் உயர்ந்தவனாக இருப்பது செயல்கள். படிச்சு வாங்கின பட்டங்கள் இல்லை, படிச்சு வாங்கின பட்டம் உயர்வா இருக்கலாம், ஆனா செயல்கள்ங்கிறவா இருந்தா அந்த பட்டத்துக்கே தகுதி இருந்தாங்க. அதனால ரொம்ப முக்கியமான வார்த்தை, நீ ஏங்க வியாபாரியமா, உங்க பெயர் இல்லை, உங்க உயிர் இல்லை, உங்க உடம்பு இல்லை, உங்க செயல் தான் நீங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ நல்லது செஞ்சா நீங்க சிவத்தோடு இணைந்திருக்கீங்க, கெட்டது செய்தால் நீங்கள் சமத்துவோடு. நான் சொல்லுவேன் தகவல் பெற்ற நிதிப்புவை கொண்டு பெண்கள் அறாவது பெண்மையான பாவம். அவற்றை பயனோடு பயப்படக்கூடிய ஒன்றை இறைவன் தன்னுடைய அடித்தளமாக வைத்துக்கொள்கிறார். சாதாரண பாம்பு விளையாடாமல் இருக்கிறாங்க, பாம்பு தான் சின்ன பாழ்ஜாதிக்கு நெட்ல ஒரு காட்டாங்க, பாம்பை எடுத்து ஏதோ கத்திரிக்காய் எடுத்து போன மாதிரி மாதிரி ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருந்தார். என்னுடைய தோழர்கள் காமிச்சிட்டு இவங்க எப்படி மாம்பழம் எடுத்து எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தா பாருங்க, அவர் பாட்டு கையால எடுத்து எடுத்து ரொம்ப குழந்தைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது விளையாட்டா இருக்குது. ஆனா அவன் கையில எதுவும் பாம்பு வச்சுக்கல, பெண்கள் தீண்டினால் விஷம்தான், ஆனா அது அங்க ஒங்க அது ஒங்க. அப்ப நாம என்னத்தை வச்சிருக்கோம் மனசுல, எதையோ செஞ்சு முந்தைய விதையெல்லாம் திரண்டு இந்த உடம்பு வந்திருக்கு. இது ஒழுங்கானதாய் என்ன என்னைய சொல்றேன், இது ஒழுங்கானதா தெரியல. இங்க இருந்தா ஒழுங்க, வேற எங்கேயாவது போனா இது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், வேற எங்கேயாவது போச்சுன்னா இது வேலையை காட்ட ஆரம்பிச்சோம். அதனால இங்க வைக்கிறோம், பெண்கள் நகாவோடு கிடந்து விளங்கும் இழப்பிறை செடி சங்கரனார் இனிது அமர்ந்து ஆனந்தங்கள் பல சமைத்தார். சிவபெருமான் நுழைவதற்கு பல இடங்கள் அமைத்தார். காளி நாயன செய்தியில ஒரே ஒரு செய்தியை நான் முன்னால சொல்லல, ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த செய்தியை மட்டும் சொன்னீங்க நிறைய பேர் கேட்கறதுக்கு விட்டுருவாங்க. வேணா சார் நான் கடைசியா சொல்றேன், யாருக்கு பிராப்தம் இருக்கும் இருக்கும் கேட்டா எழுத்து சிறப்பா இருக்கும், பேச்சு சிறப்பா இருக்கும், நாயனார கேட்டா சொந்த வீடு கொஞ்சம், இந்த நாயனார கேட்டா சொந்த வீடு கொஞ்சம். நீங்க நண்பத்தை பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த நாயனாரை பத்தி பேசுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஒரு வீடு வாங்கணும் சார், மிகவும் இறைவன் அமர்வதற்கு தானங்கள் இறைவன் வீட்டை செழுமைப்படுத்தால் நமக்கு சொந்த வீடு செழுமையா எல்லா வளத்தோடையும் சங்கரனார் மீதவரும் தானங்கள் பிரசித்தார். யாவருக்கும் மனமுகக்கும் இன்ப மொழி பயன் இயம்பி, இனிமையான மொழியினுடைய பயனை சொல்லி, இனிமையான மொழி பேசுறது முக்கியம் இல்ல, இனிமையான மொழிகளை நீங்களும் பேசுங்கள் சொல்லணும். குழந்தைக்கு நிறைய பேரு வாழ்க்கை இத படிச்சியா அதை படிச்சியா எதை படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், இனிமையான மொழிகளை கற்றுக்காரு. இனிய மொழி பேசக்கூடிய உங்கள் குழந்தைகள் இருந்ததுதான் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க, கோடான ஒரு ரூபாய் பேங்க்ல பிக்சட் டெபாசிட் இருக்குது பொருள். இனிமையா பேசுறதுக்கு சொல்லி அதை படி, இதை படி, இங்கிலீஷ்ல படி, இந்திய படி, பிரெஞ்சு படி, ஜெர்மன் படி, எல்லாம் ரைட்டு, ஆனா இனிமையாக பேசப்படுற இனிமையா பேசினா யாவருக்கும் மனமுகத்தும் இன்ப மொழி பயன் இயம், அவங்க பயன் தெரியுமா இணையம். நீங்க கோயிலுக்கு வரக்கூட அவசியம் இல்ல, இனிமையான மொழிகளை பேச தொடங்கிவிட்டீர்கள் சொன்னா இந்த காளி நாயனார் புராணத்தை கேட்கறதுல இருந்து இந்த கதையை கேட்கறதுல இருந்து இனிமையா பேசுவோம், பேசுறதுக்கு முயற்சி செய்வோம், சிவபெருமானுக்கு கேட்போம் இனிமையா பேசணும். இது சாஸ்திரத்துல சொல்றது பதங்கோடி ஜென்மங்கள்ல சிவபெருமான தேனால அபிஷேகம் பண்ணியிருந்தா இனிமையான வார்த்தைகள் வாயில வருவான், இல்லாட்டா நல்ல சென்னை தமிழ் சொற்கள் தான் வாயில வருவான். அப்படி பல கோடி ஜென்மங்கள்ல தேனால அபிஷேகம் பண்ணி நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாய்ப்பு வர்றதுக்கு காளி நாயனார் பண்ணி வச்சிருக்கிறார். காளி கோவில் ஒரு நூலு, ஐயா நீங்க செஞ்சு கொஞ்சம் தாங்க, நல்ல செந்தமிழ் வார்த்தைகளை நானும் பேசணும், நல்ல வார்த்தைகளால் பேச வேண்டும், இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். தேவர்க்கும் யாவர்க்கும் மனமுகத்தும் இன்பவர்களின் பயன் இயம்பி, தேவர்க்கும் முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் தெய்வாதி தேவர்களும் கூட கட்டுப்படுவார்கள். தேவுற்ற இருளி தினம் மிக வலித்து நாம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கையில இன்பம் வேணும், இந்த வாழ்க்கையில இன்பம் வேணும், இருக்குன்னு நினைச்சிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு இன்பம் வேணும். இருக்கா இல்லையா தெரியாது, நான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னொரு வாழ்க்கைக்கு நான் புண்ணியம் வேணும், இப்ப நான் வீட்டுக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போவேன், வீட்டுல இருந்து அலுவலகம் போவேன், அலுவலகத்துல இருந்து கோயில் போடுவேன், கோயில் இருந்து இல்லம் தருவேன், இப்படி தொடர்ந்து செயல்படுது. அது போல இறைவனிடத்துல இருந்து நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், திரும்பவும் இறைவனிடத்துக்கு போவேன், திரும்பவும் இந்த பூமிக்கு வருவேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம மனுஷனாதான் அனுப்பணும் அவசியம் இல்லை. ஒரு நாள் காலம் ஈஸ்டர் ஆரம்பிச்சுட்டாரா, எறும்பா ஆரம்பிச்சுட்டாரா, பள்ளியா அனுப்பிச்சுட்டாருனா, கரப்பா அனுப்பிச்சுட்டாருனா, என்ன சொல்றாரு, இறைவன் திரும்பவும் நமக்கு இதே வடிவத்து தான். பசங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, சார் நாளைக்கு நீங்க என்ன கதை சட்டை போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு மூணு சட்டை இருக்கிறவங்களுக்கு குழப்பமா இருக்கும், என்னைய மாதிரி ஆளுங்க நாளைக்கா வெள்ளச்சட்டை தான் போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு தினந்தோறும் வெள்ளச்சட்டை அழகிருந்தவர்கள் வெள்ளச்சட்டை தான் போட்டு வருவாங்கன்னு சொல்லிடலாம். வசதி சொல்லுவாங்க, வேற எந்த போல இருக்கு, அது போல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன பிறப்பு மீண்டும் கிடைக்கும்னு தெரியாது. இப்போ மனித பிறவி கிடைச்சிருக்கு, நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது கரப்பா பூச்சியாவே இருந்தாலும் கற்பகத்தினுடைய காலம் கிழக்கக்கூடிய ஒரு கரப்பா பூச்சியா இருந்து போகும், எறும்பாவே இருப்போம். இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிற எறும்பாக்குமே தொடர்ந்து எறும்பினுடைய பிறவி எடுத்து இந்த பிரகாரத்தை வளம் வந்தேனா, மனுஷன் பிறவி எடுத்தாலும் வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், படிக்கணும்னு எக்கச்சக்கமா இருக்கு. எறும்புக்கு ஒண்ணும் கிடையாது, சதா சர்வகாலம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். யாராவது போய் போட்டுருவாங்க, யாராவது உணவு வாங்கி அந்த கீழே செஞ்சுருவாங்க, குப்பையை போட்டுவாங்க, எறும்பா இருந்து அதையும் சுத்தம் பண்ணிடலாம். நான் தான் சுத்தம் பண்றேங்கிற அப்பாவும் வராது, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எதிர்பார்ப்பும் இருக்காது. கோயில எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அது ஒருத்தர் சொல்றாங்க, சார் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார், இறைவன் நேரிலிருந்து பார்த்து கொண்டே இருக்க, இறைவன் நேரிலிருந்து பார்த்து கொண்டே இருக்க, நல்லது செய்தால் அதற்கான நன்மையை தந்தே, தீயது செய்தால் அதற்கான தீயதையும் தந்து இதை செய்வதால் நமக்கு என்ன நன்மை விளையும் என்கின்ற உணர்வு இருக்கணும். பகுத்தறிவு பகுத்தாயும் அறிவுங்கிறத தவறா பயன்படுத்திக்கிறாங்க, ஏன்னா உயிரினுடைய மூலப்பொருள் இருக்குல்ல, உயிரினுடைய மூலப்பொருள் நான் சொல்ற ஒரே ஒரு செய்தி மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, உயிரினுடைய மூலப்பொருள்கள் இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினுடைய மூலப்பொருள்கள், அதெல்லாம் எடுத்து வச்சா உயிர் வரணும்ல, அறிவியல் அறிஞர்களோடு கலந்து பேசி அவர்கள் சொன்ன கருத்தை நான் பதிவு செய்வேன். ஒரு உயிர் தன்மை, ஆணினுடைய உயிரணு பெண்ணினுடைய உயிரணு ரெண்டும் சேர்ந்து அதுல இப்ப சயின்ஸ் இதை கண்டுபிடிச்சிருச்சுல, இது ஒண்ணு இந்த இதுக்குள்ள என்னென்ன உயிரணுக்கள் இருக்கு, இதுக்குள்ள என்னென்ன உயிரணுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சுல, இது ரெண்டுத்தையும் சேர்ந்தா உயிர் வரணும்ல சொல்றாங்க, அதுக்கு ஒரு தாயினுடைய கருப்பை வேண்டும். கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சிட்டீங்களே, கண்டுபிடிக்க வேண்டியதானே, தாயினுடைய கருப்பை வேண்டும். பிரசவத்தில் வந்த குழந்தையை இங்கு பெற்றவங்க வச்சு கருப்பையை போன்று இருக்கும் நாங்க, நான் சொன்னேன் அந்த ரெண்டு உயிரணுக்களையும் எடுத்து இங்கு பெற்றல வச்சா வளர்ந்துருவாங்க, வளராது சார், ஏன் வளரணும்ல, அது உயிர் இன்னொன்று தெரியுங்களா, நாட்டு பிறந்த ஒரு வழக்கு சொல்லுவாங்க, அவிச்ச நெல் வேகாது, நீங்க இன்னைக்கு பாக்கலாம் அவங்க ஒரு பொருளை ஆவிச்சிட்டீங்கன்னா வேக வச்சிட்டீங்கன்னா அது திரும்ப முளைவிடாது. ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன், அது ஒரு உடம்புக்குள்ள போய் எதுவாக விழுந்தா திரும்ப முளைக்கிறது தன்மை. ஒரு உடம்புக்குள்ள போய் எதுவாக நிலத்திலே விழுந்தால் முளைக்கும் தன்மை. அப்ப உயிரை எதையுமா வச்சிருக்கிறாரு கடவுள்.

0: அஞ்சு பேர் வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப என் உடம்புள்ள உணவு இருக்கு, கழிவு இருக்கு, அது உடம்பு வெளியே வந்தால் மட்டும்தான் நாற்றம் எடுக்கிறதே தவிர உடம்புக்குள் இருக்கின்ற போது ஒருபோதும் நாற்றம் எடுக்காது. அழகா அமைச்சிருக்காரு, என்ன அற்புதமான கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இறைவனை இல்லை என்று சொல்லுகின்றவர்களையும் கூட இறைவன் தண்டிக்கிறது இல்ல. உடம்ப வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்றேன், மகிழ்ச்சியா இருக்கும். சில பேர் அம்மாவை ஏன் என்ன பெத்த பரவாயில்ல, உன்னையா என்ன பெத்த சொன்னா அப்பாவை கேட்க அப்பா என்ன பண்ணுவாரு, சரி போகுது. அது போல இறைவன் இல்லை என்று சொல்லுகின்ற போதும் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ஏன் என்ன பெத்த அப்படின்னு கேட்கறப்பையும் அப்பாவும் எதுவும் போகப்படாம அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கவனிக்காங்கல்ல. அது போதும் இறைவன் மகிழ்ச்சியா அவங்களையும் ஆராதிக்கிறான். அன்பினராய் சில சமயம் நம்ம சாமி வணங்குவோம், ஆனா தொடர்ந்து வணங்குவோமா அப்படின்னு கேட்டா தொடர்ந்து வணங்க முடியாது. நம்ம
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
0: ஐந்து மகத்தானே, ஞான மகத்தானே, இடம் பெற கொடுத்து நந்தி மகத்தானே, ஞான கொழுந்தான் புந்தியில் வைத்து அடி போற்று கொண்டேன். விழிக்க துணை கருமன் மலர்பாதங்கள் மெய்மிகுன்றாம் விழிக்க துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த வழிக்குத் துணை அவன் பன்னிரதோடும் பயந்ததன் வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் பகிரவன் விழிட்டியரோடும் அபிராம வல்லிக்கும் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட சொல்லு எமக்கம் வழிவிட வழிக்கே சுழன்று வெண் பாவங்களே செய்து வாழ்நகர் குடிக்கே எழுந்தும் கைவளமோடும் என்ன கூட்டுகிறீர்கள். எல்லாம் வல்ல இறைகளும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்த்திருக்கக்கூடிய நாயனார் இந்த சீர் நெடுமாற நாயனார். ஏதாவது மனக்குழப்பங்கள்லாம் இருக்குன்னா அந்த மனக்குழப்பங்களை நீக்கக்கூடிய நாயனார் இந்த சீர் நெடுமாற நாயனார். முந்தைய முந்தைய பிறவிகள் செய்த பாவங்கள் நிரம்ப கூட்டி இருக்கு, முந்தைய முந்தைய பிறவிகள் செய்த பாவங்கள் நிரம்ப கூடி இருக்கு, இதை எப்படி போக்குறது அப்படின்னு வழி தெரியலனா இந்த நின்ற சீர் நெடுமாற நாயனார் புராணத்தை படிச்சா அந்த பாவங்கள் விலங்கிடும். சரியான வழி தெரியல, எந்த சாமியை கும்பிடுறது, எப்படி கும்பிடுறது, இப்படி கும்பிடலாமா, இவரை கும்பிடலாமா, அவரை கும்பிடலாமா, எவரை கும்பிட்டா நல்லதுகள் நடக்கும், எவரை கும்பிட்டா காரியம் பலிதமாகும். நம்ம ஆட்களுக்கு எக்கச்சக்கமான பெயர்கள் இறைவனுக்கு இருக்கு. ஏன்னா அஷ்டோத்திரம்னு 108, திரிசதினு 300, சகசிரநாமம்னு 1008, லலிதா சகசிரநாமம்னு அம்பிகைக்கு, சிவ சகசிரநாமம்னு சிவனுக்கு, முருகனுக்கான சகசிரநாமம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்குமாக சகசிரநாமங்களே விரித்து சொன்னால் தெரியிட்டே போகுது. இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன் இவ்வளோ பெருசு வேணுமா? ஒரே ஒரு சாமி தானே, ஒரு சாமிக்கு 1008 பேர் வேணுமா? ஒரு பேர் பத்தாதா? நிரம்ப பேர் இப்படி கேட்பாங்க. அதுக்கு நேற்றைக்கு வியாச ஜெயந்தி அன்னைக்கு குரு பூர்ணிமா, நேற்றைக்கு ஒரு இடத்துல பேச முற்படுகின்ற போது நாம மகிமை அப்படிங்கிற தலைப்புல விஸ்வ மகா வித்யாலயாவின் சார்பில் பேசுறேன். அந்த பேச்சுல ஒரு அடியார் கேட்டார், எனக்கு நாம மகிமையை பத்தி நீங்க பேசுறீங்க சரி, ஆனா அஷ்டோத்திரம் இருக்கு.

0: திரிசதி இருக்கு, சகசநாமம் இருக்கு, ஒவ்வொரு கடவுளுக்கும் இந்த மூணும் தனித்தனியா இருக்கு. இதை தவிர ஏகாதச நாமாவளின்னு இருக்கு, இந்த நாமாவை சொல்லு இந்த நாமாவை சொல்லுன்னு நிறைய நாமங்கள் இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு எதுக்கு? ஒரு பேர் பட்டாரா? ஒரே சாமிக்கு எதுக்கு 1008 பேர் அப்படின்னு அவர் என்னைய பார்த்து கேட்டார். இறை அருள், குரு பூர்ணிமா, வியாச ஜெயந்தி, அதனால இந்த பதில் வந்தது. அதை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சுவாமி எதுக்காக அவ்வளவு பேர் வச்சிருக்கிறாருன்னா, இவ்வளவு பேரை வரிசையா சொல்லும் போது ஏதாவது ஒரே ஒரு பெயரிலாவது அவனுடைய இதயம் ஈடுபட்டுடாதா? 108 முறை சொல்லும் போது ஒரு பெயரையாவது உள்ளன் போட சொல்லிட மாட்டானா? 1008 முறை சொல்லும் போது ஏதாவது ஒரு பெயரையாவது உள்ளன் போட சொல்லிட மாட்டானா அப்படின்னு எதிர்பார்ப்புல இவ்வளவு பெயர்களோட இருக்கிறானா? நம்மால் என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா செய்கிறான்? ஆரம்பிக்கும் போதே இன்னும் எவ்வளவு இருக்குது, எத்தனை முடிஞ்சு இருக்குது. சகஸ்ரநாமம் போயிட்டு இருந்தா என்ன நாமம் போயிட்டு இருக்குதுன்னு கேட்க மாட்டான். இப்ப எந்த நாமாவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 700 ஆயிடுச்சா? இன்னும் 308 இருக்கு. எனக்கு தெரியும், நான் எத்தனை வருஷமா சகஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷமா சகஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எந்த நாமா போகுன்ற போது எந்த எண்ணுன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுவும் எப்படி? அக்னிநிலை கேட்பான், என்ன போயிட்டு இருக்குது? அம்பிகையினுடைய எந்த திருநாமம் இப்போது சென்று கொண்டிருக்கிறது? சிவபெருமானுடைய எந்த திருநாமம் போது உங்கள் நாவில் நடனமாடி கொண்டிருக்கிறது? கேட்க நாம பழகல, கேட்க நாம பழகல. இப்ப எந்த நாம போயிட்டு கேட்கல, இப்ப என்ன நம்பர் போயிட்டு இருக்கு? நமக்கு நம்பரை எண்ணி எண்ணி, பணத்தை எண்ணி எண்ணி, நம்பரே நம்ம கண்ணு முன்னால ஓடும். 1008 சார், 1/2 hour ஆகும் சார், எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்பிடுறேன். அஷ்டோத்திரத்தையே சில பேர் சொல்லுவாங்க, அவர் ஃபுல்லா சொல்றது இல்ல, இவர் ஃபுல்லா சொல்றது இல்ல அப்படிம்பாங்க. நின்னு நிதானிச்சு சொல்ற சிவாச்சாரியாரா இருந்தா நம்ம ஆட்கள் கிளம்பிடுவாங்க. 1008 வரத்துக்குள்ள கிளம்பிடுவாங்க. 108 முடியணும்னா 5 நிமிடங்கள் ஆகும். நீங்க வீட்டுக்கு வரும்போது, வீட்டுல இருந்து புறப்படும் போதே 5 நிமிஷம், கோயிலுக்கு போனேன் வந்தேன் வந்துடுறேன். ஆனா சினிமா தியேட்டருக்கு போனா 5 hour வேண்டியிருக்கு. பார்க்கு பீச்சுக்கு போனா நமக்கு 3 hour வேண்டியிருக்கு. ஆனா கோயிலுக்கு வரும்போதே 5 நிமிஷத்துல போனேன் வந்தேன்னு வந்துடுறேன். ஏன் இப்படியா வர முடியும்? ஒரு திரை போட்டிருந்தா, சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தா, அலங்காரம் நடந்துட்டு இருந்தா, நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன், சுவாமி என்ன கோவிச்சுக்குவா போறாரு போயிட்டு. இந்த குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்களில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நாயனார் நின்ற சீர்பிடுமாற நாயனார். வேற வேற சமயங்கள்ல வேறு வேறு திசைகள்ல மனம் சென்றுடுச்சுன்னு வைங்க, தீய வழிகள்ல இல்ல வேறு வேறு சமயங்கள்ல மனம் சென்றுடுச்சுன்னா, அந்த சென்ற மனத்தை மீண்டும் கொண்டு வந்து கட்டக்கூடிய இடம் இந்த நின்ற சீர் நெடுமாற நாயனார். அற்புதமான நாயனார். 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேரு, எல்லாத்தையும் கூட்டி 72 பேர் வரக்கூடிய நாயன்மார்ல நாம 50 நாயன்மார்கள் முடிச்சிட்டோம். இது 50வது நாயன்மார். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாக ஒவ்வொரு நாயன்மாராக சிந்தித்து வந்து இன்னைக்கு 50வது நாயன்மாரை முடிஞ்சிருக்கும். இதை முழுக்க முழுக்க இறையரும். இதை தவிர வேறொன்று இல்லை. இந்த இறையருளுக்கு மனம் மொழிமைகளால் நெஞ்சார்ந்த நதி கலந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி, மாறன் என்கின்ற பெயரில 63ல மூவர் இருக்கிறாங்க. ஒருவர் இளையான்குடி மாற நாயனார். அவர்தான் விதை நெல்ல காலையில கொண்டு போய் வயல்ல விதைச்சிட்டு வந்துட்டாரு. அப்படி விதைச்சிட்டு வந்த இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு சிவனடியார் வடிவத்துல சிவபெருமானே வராரு. மனைவி கிட்ட கேட்கிறாரு, என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு மனைவி திரும்ப கேட்க, காலையில விதைச்ச விதை நெல் வேண்டுமானால் வயலில் இருக்கும், போய் எடுத்துக்கிட்டு வந்துருங்க, மழை தூங்கிட்டு இருக்குது. காலம் செழிப்பான காலம். இப்ப மாதிரி மழை 5 நிமிஷம் பெஞ்சிட்டு விடுறது இல்லை. நாங்க பிரகோஷ தண்ணிக்கு மழை பெய்யட்டும் பெய்யட்டும் நிற்கிறோம், நானும் ஸ்ரீகந்தம், மழை நின்றுடுச்சு. எவ்வளோ வேணா பெய்யட்டும், எவ்வளோ வேணா நனைவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், மழை நின்றுடுச்சு. அப்ப செழிப்பான காலம், மழை தொடர்ந்து பொழிந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு அரிதட்டை எடுத்துக்கிட்டு நெல்ல வயல்ல விதைப்பதற்காக தெளித்த நெல்லை அறிந்து எடுத்து வர சென்றாரு. எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தா அதை அதுக்கப்புறம் குத்தி அரிசியாக்கி உலைய வச்சு அதை சாதமாக்கி சிவனடியாருக்கு படைக்க வேண்டும் என்பதற்காக இளையான்குடி மாறினார். பிறகு இல்லை. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய கூரையில் இருக்கிற கழியை பிரித்து அடுப்பெறுகிறார். பெதைநெல்லை எடுத்து வந்து அரிசியாக்குகிறார், உணவாக்குகிறார். அதனால்தான் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லுவது போல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைமான் குலம். வருகின்ற விருந்தினருக்கு உணவினை கொடுக்கின்றவர்கள் வயலிலே விதையை விதைக்க வேண்டுமா? தேவையே இல்லை. அடுத்தடுத்த பிறவிக்கு நமக்கான வினை இருக்குமா? இருக்கவே இருக்காது. இந்த பிறவியிலேயே நம்முடைய வினை இதோ இந்த வினாடி கழிந்து விட்டது. இளையான் குடிமாறனாயினார், சோமாசி மாறனாயினார், நாம ரெண்டு மூன்று பிரதோஷங்களில் அதை அனுபவிச்சோம். திரு அம்பர் மாகாணம் என்கின்ற தலம் சோமாசி மாறனாயினார். சோமாசி யாகம் செய்கின்ற போது சுந்தரரை நட்பாக்கி சுந்தரர் வழியாக தியாகேச பெருமானை தான் செய்யக்கூடிய சோம யாகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என கட்டளை எடுக்கிறார். ஒரு அநாகரிகமான உடையோடு, நாகரிகமான உடை இல்லை, அநாகரிகமான உடையோடு கையில் மதுக்குடத்தோடும் நான்கு நாய்களை பற்றி கொண்டு சிவபெருமான் வருகிறார். வந்திருக்கிறது சிவபெருமான் தெரியல, ஆனால் விநாயகர் மனித முகத்தில் இருந்தாலும் டக்குன்னு தன்னோட தும்பிக்கையை காமிச்சு ஏய் வந்திருக்கிறது இன்னாரு அபிர்வாகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு சோமாசி மாறனாயனாரை தடுத்தாட்டி விட்டார். அந்த சோமாசி மாறனாயனார் நின்ற சீர் நெடுமாறனாயனார பார்க்க இருக்கிறோம். பார்த்தது இளையான்குடி மாறனாயனார், சோமாசி மாறனாயனார், பார்க்க இருக்கிறது நின்ற சீர் நெடுமாறனாயனார். தொடர்ந்து ஏதாவது குழப்பங்கள் வந்தால் அந்த குழப்பங்கள் விலகிடும். உயர்வு வேண்டும் என கிடைக்க நினைக்கின்றவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். பூர்வ ஜென்மாந்திரத்தில் செஞ்ச பாவ மூட்டையை நிறைய அழிவிட்டு வந்திருந்தால் அந்த பாவ மூட்டை இப்ப விசர்ஜனம் ஆயிடும். நின்ற சீர் நெடுமாறனாயனாரை பற்றி சிந்தித்தால் அந்த பாவ மூட்டை தீர்ந்து போகும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நின்ற சீர் நெடுமாறனாயனார் மதுரை என்பதில இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம்னா அரச குலம், பாண்டிய மன்னர் குலம். அவர் என்ன பண்ணிட்டாரு, மங்கையர் கடைசிய மணக்கிறார். அப்படி மணந்து கொண்டு மனசு இருக்கே, என் குருவார் அடிக்கடி சொல்வார், மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்குன்னா சி சொல்லாதே அப்படி. ஏன் குரங்க கேவலப்படுத்தாதா? குரங்க கேவலப்படுத்தாதே என்பது என்ன சார், ஏன் அப்படி சொல்லாதீங்க என்றீங்க. குரங்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் ஒரு கிளையை விட்டுட்டு இன்னொரு கிளையை பிடிக்கும். மனசு அப்படியா இருக்குது? ஏன் வந்த? சும்மா வந்தேன். ஏடா இதை செஞ்ச? சும்மா செஞ்சேன். ஒரு காரணமும் இல்லாம. ரெண்டாவது, சில பேருக்கு தொலைபேசியில் அழைப்போம், சொல்ல வேண்டிய விஷயத்தை தவிர எல்லா விஷயத்தையும் பேசிட்டு சரி வச்சுட்டு ரொம்ப நேரமாகுதுன்னு வச்சிருவோம். ஒரு நிமிடத்துக்குள்ள பேச வேண்டிய பேச்சை ஒரு மணி நேரம் பேசி சொல்ல வேண்டிய விஷயத்தையும் முழுசா சொல்லி இருக்க மாட்டோம். ஏன்னா நாம அப்படி பழகிருக்கோம். பேருந்து பஸ்ல ஏறி இருக்கிறாங்க, ஒரு அம்மா 50 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. காத்துல அந்த 50 ரூபா தாண்டி போன உடனே கண்டக்டர் நடத்துனது விசில் அடிச்சு இந்த பஸ்ஸை நிறுத்தி ஓடி போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து, அம்மா உங்க பணம் பறந்து வச்சு இருந்தாங்க, அட 50 ரூபாய்க்கா போய் யாராவது வண்டியை நிறுத்துவாங்களா? போயிட்டே இருக்க வேண்டியதானே. இவங்களுக்கு பணத்தினுடைய அருமை தெரியுது. ஒரு ரூபாயை சம்பாதிப்பதற்கு பெற்றோர்கள் எவ்வளவு ரத்தத்தை சிந்துகிறார்கள் தெரியல. பணத்தினுடைய அருமை தெரியாததுனாலதான் எதை கேட்டாலும் இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இது பழசாயிடுச்சு, போனை வாங்கி கொடுனா போன் இருக்கு இல்லைன்னா கூட வாங்கி கொடுத்துடலாம். ஏன்டா இருக்கே போனு, அப்புறம் எதுக்குடா புது போன் கேட்கிற? இல்ல இது அவுட் ஆஃப் மாடல், அவுட்டேட் போன். ஒரு போனே பயன்பாட்டில் இருக்கின்ற போது எதற்கு இன்னொரு போன்? இந்த மாடல் இப்போ அவுட்டேட் ஆயிடுச்சு, எனக்கு இது பிடிக்கல, என் ஃப்ரெண்டு அது வச்சிருந்தா எனக்கு அதுதான் வேணும். வாங்கிக்கொள், வேண்டான்னு சொல்லல, நீ சம்பாதிச்சு ஓம் காசுல வாங்க. அப்பாவும் அம்மாவும் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச காசு இல்ல, நீ மஞ்சள் பிடிக்க விடுற, அது வேணா படிப்புக்கு செலவு பண்ணியோ, சாப்பிட்றதுக்கு வேற வழி இல்லை அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா புதுசு புதுசா உங்களுடைய பயன்பாட்டிற்கு அவர்களுடைய ரத்தத்தை சுட்ட வைப்பது எந்த வகையில் நியாயம்? மனசு குழந்தைக்கு கேவலமானது. இந்த மனசு நின்ற சீர் நெடுமாறனாயனாருக்கு ஒரு நிலையில இல்லை. நின்ற சீர் நெடுமாறனாயனாருக்கு ஒரு நிலையில இல்லை. அவர் என்ன பண்ணாரு, சோழர் குலத்தில் இருந்த மங்க மங்கையர்க்கரசிய திருமணம் செய்து கொண்டார். அப்படி திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால மனசு கொஞ்சம் சலனப்படுது. என்ன மாதிரி சலனப்படுது அப்படின்னு கேட்டா, இந்த சாமியை கும்பிடுறத காட்டிலும் வேற ஒரு சாமியை கும்பிட்டா நிரம்ப செல்வம் வரும், நோய் நீங்கும், வளம் பெருகும். இது நிரம்ப இடங்கள்ல நடக்கிற ஒன்று, நிரம்ப இடங்கள்ல நடக்கிற ஒன்று. இது வேண்டாம், வேறு மதங்கள் வேண்டாம் கேட்க மாட்டாங்க. நாமள கடவுள் எந்த மதத்தில் பிறப்பித்திருக்கிறானோ அந்த மதத்திலே இருத்தல். நம்ம அப்பா அம்மாவை சூஸ் பண்ற சாய்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கூட பிறந்தவங்களை சூஸ் பண்ற சாய்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட ஒரே ஒரு சாய்ஸ் சாமி கொடுத்துருக்கிறாரு, துணையை செலக்ட் பண்ணலாங்கிற சாய்ஸ் சாமி நம்ம கொடுத்துருக்காரு. நமக்கு தான் தெரியுது யாரு நமக்கு ஒழுங்காவே செலக்ட் பண்ண தெரியலேன்னு. நம்ம சாய்ஸ் அது, அது நம்ம சாய்ஸ். யார வேணாலும் கேளுங்க, சார் நான் சரியாவே செலக்ட் பண்ணல சார். அவருக்கு பயங்கர லக்குபாங்க. அம்மாவை கேட்டீங்கன்னா, ஐயாவை கேட்டீங்கன்னா, இவளுக்கு அதிர்ஷ்டம் நான் வந்துட்டேன். அவங்க அவங்க அவங்களே தங்களை சூப்பர் லேட்டிவா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு இந்த டயத்துல மட்டும் புத்தி வேலை செய்யும். ஏதோ மற்ற நேரத்துலாம் புத்தி வேலை செஞ்ச மாதிரியும், இந்த நேரத்துல மட்டும் புத்தி வேலை செய்யாம போனது மாதிரியும், ஒரு 100 வயதுக்காரவங்க கூட இந்த சிந்தனையிலேயே தான் இருக்காங்க. இந்த சொல்றது வந்து சின்ன வயசுல இருந்தா பரவாயில்ல, புரிதல் இல்ல. ஒரு 90 வயசுக்காரவங்க கூட இந்த சிந்தனையிலேயே தான் இருக்கிறாங்க. இந்த நிதர்சிங் நெடுமாற நாயனாருக்கு வேத சமயம், சமண சமயத்தின் மீது ஒரு பற்று வருகிறது. அப்படி இன்னொரு மதத்தின் மீது பற்று வருகிறதுங்களா, அது எங்க குருநாதர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். சில இடத்துல வழி கேட்டுக்கிட்டு போவோம். அப்படி வழி கேட்டுக்கிட்டு போறச்சே நம்ம ஒரு ஜங்ஷன்ல கேட்டிருப்போம், வழி எங்கன்னு. அப்படியே நேரா போங்க, நேரா போய் லெப்ட்ல திரும்புங்க, இங்க இருந்து போய் 3rd லெப்ட் திரும்பினீங்கன்னா நீங்க கேட்கிற இடம் வந்துடும் அப்படின்னு இங்க இந்த ஜங்ஷன்ல சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இவர் சொன்னதை நம்பி நேரா போய் 3rd லெப்ட் திரும்பி கேட்டீங்கன்னா, சார் தப்பா வந்துட்டீங்க சார், நீங்க திரும்ப இப்படி போங்க, இப்படியே போய் 3 ரைட்டு தாண்டி, முதல்ல சொன்னது லெப்டா இப்ப ரைட்டு, 3 ரைட்டு தாண்டி அங்க ஒரு ஜங்ஷன் வரும், அங்க கேளுங்க, அங்கதான் இருக்கு இந்த இடம். திரும்ப ரிவர்ஸ்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க, திரும்ப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படி நாம முன்னேறுவது பிடிக்காதவர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி நாம முன்னேறுறது மத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சாமியை கும்பிடாத, இந்த மதத்துக்கு வா, இந்த சாமியை கும்பிடு, உனக்கு செழிப்பா இருப்பேன்னு சொல்லுவான். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க, ஒரு மதத்தில் உங்களை இறைவன் அம்மா அப்பா ஒரு மதம், அந்த மதத்தில் நம்மை தோன்ற செய்திருக்கிறான்னு சொன்னால் அந்த மதத்தை மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இப்ப பேரை மாத்திக்கிறாங்க சார், நியூமராலஜி படி இந்த பேரை இப்படி மாத்தியாச்சு சார், அஸ்ட்ரோ நியூமராலஜி படி இந்த பேரை இப்படி மாத்தியாச்சு சார், மாத்துங்க. ஏதாவது வினை பயன் மாறுகிறதா, ஏதாவது மாறுதா? இப்படி பேர் மாத்தினதுனால நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், அது வரைக்கும் நான் முன்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சொல்றவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்க தெரியுமா, 2% தான் இருக்கிறாங்க. அப்படி சொல்றவங்க 2% தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்ப எதுல இருக்குது, நீங்கள் இறைவனை இடைவிடாது நினைப்பதிலே உங்கள் வெற்றி அடங்கியிருக்க, இறைவனை இடைவிடாது நினைப்பதில் உங்கள் வெற்றி அடங்கியிருக்க. தொடர்ந்து நினைக்கணும், இடைவிடாது நினைக்கணும். அதனாலதான் வள்ளுவர் பிறந்தை அடிக்கடி சொல்லுவாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையார் உழை. உங்க வீடு தேடி வெற்றி வரும். நாம திருக்கோயில் இருப்போம், இறைவனாகிய சிவருமானை வணங்கிக்கிட்டு இருப்போம். நம்ம வீட்டுக்கு, நம்ம விலாசத்துக்கு நமக்கு வரவேண்டிய நல்ல செய்தி போய் சேர்ந்து, நம்ம மெயில் ஐடி யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க சொல்லிடுவாங்க, சார் இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு, தட் இஸ் எ குட் நியூஸ் ஃபார் யூ. மெசேஜ் வந்து விழுந்துடும் இன்பாக்ஸ்ல. வீட்டுக்கு போய் டக்குன்னு தட்டி பார்த்தோம்னா, சார் கரெக்டா அதே டயத்துல வந்திருக்கு சார், எந்த டயத்துல நீங்க சொன்னீங்களோ அந்த நேரத்துக்கு வந்திருக்கு சார் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7:24 மெசேஜ் வந்திருக்கு சார், கரெக்டா இருக்கு சார் சொல்லுவாங்க. அப்போ இடைவிடாது இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கும். தடுமாறும் நெறி அதனை தவம் என்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அவன் வலையில் அகப்பட்டு தமிழர்கள் வழியிலே விழுந்து எழுந்து தடுமாறும் மனத்தின் காரணமாக இதை சில பேர் தவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தடுமாறலாம், இது சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தப்பு செஞ்சு செஞ்சு சில பேருக்கு என்ன ஆயிடும்னா, தப்பு செய்யறது சுகமாயிடும். இப்ப என்ன தெரியுமா கேட்கிறாங்க, நீங்க வேணா பையனை தம்பி யாருமே பார்த்து எழுதக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது, யாரையும் கேட்டு எழுதக்கூடாது, அட போமா எல்லாரும் அப்படிதான் எழுதிட்டு இருக்கிறான், நீ என்ன மட்டும் இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிமா, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மொத்தத்துல நான் பழைக்கிறதும் உனக்கு பிடிக்கல அப்படிமா. இன்னைக்கு லெவல் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நல்லதா இருக்கிறவனுக்கு நல்ல வழியில போறவனுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க, குழைக்க தெரியாதவன். அளவில் இன்னொன்னு சொல்றாங்க, இஸ் குட் ஃபார் நத்திங், அவன் நல்லவன், எதுக்கும் பயனற்றம். ஏன் நல்லவனுக்கு இப்படி ஒரு பட்டமா? நீங்க கூட வேலை பார்க்கற ஒரு ஆசிரியர் சொன்னார், வஞ்சிப்பவன் வாழ்வான் அப்படின்னு. எனக்கு வஞ்சிப்பவனா அடுத்தவர்களை ஏமாற்றுகின்றவன், திருடுகின்றவன், பொய் சொல்கின்றவன், அடுத்தவருடைய பணத்தை அபகரிக்கின்றவன் வாழ்வான். எனக்கு ஒரு நிமிஷம் அதை தூக்கி வாரி போட்டுடுச்சு. என் கூடவே வேலை பார்க்கற தமிழ் ஆசிரியர், வஞ்சிப்பவன் வாழ்வான், அவர் அடுத்த வரியை சொல்லவே இல்லை, திரும்ப திரும்ப இந்த வரியே சொல்லிட்டு இருக்காரு, வஞ்சிப்பவன் வாழ்வான், வஞ்சிப்பவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியை பினிஷ் பண்றாரு, மகன் வாழான், வஞ்சிப்பவன் வாழ்வான், அவன் இருக்கும் போதே அடுத்த தலைமுறைய ஒண்ணும் இல்லாம பண்ணி அவனை நோவடிச்சிருவாரான். நாம இருக்கும் போது நம்முடைய அடுத்த தலைமுறை இடிந்து விழுவதை நம்மால் பார்க்க முடியும். அந்த சகிக்கிற தன்மை நம்ம கிட்ட இல்லை. நமக்கு ஒரு துன்பம்னா சகிச்சுப்போம், நம்ம சந்ததிகளுக்கு ஒரு துன்பம்னா சகித்து கொள்ள நம்மால முடியாது, நல்லவர்களால முடியாது. அதனால மனசு மாறக்கூடாது, வேறு வேறு வழிகளுக்கு போகக்கூடாது. இந்த வேறு வேறு மதங்களுக்கு எல்லாம் போறவங்க எப்படின்னா, என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, தப்பான வழியில போயிட்டு திரும்ப இப்படி தப்பா வந்துட்டீங்க சார், நீங்க எங்க புறப்பீங்களோ அங்கேயேதான் போகணும்னா ரெண்டு வேஸ்டும் பாரு. அவ்வளவு தூரம் தப்பா போனது கால விரயம், பொருள் விரயம், திரும்ப வருவது கால விரயம், பொருள் விரயம். வேறு வேறு மதங்களுக்கு சென்றுகின்றவர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பிறப்பை வீணடித்து விடாது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையும் கூண் குருடு செவிடு பேடு நீ பிறத்ததறிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. ஒவ்வொரு பாட்டு ரொம்ப அரிதான பிறப்பு, கிடைத்தற்கரிய பிறப்பு. இன்னொரு முறை மனுஷ ஜென்மம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நாம பண்ற தவறுகளுக்கு இன்னொரு முறை மனித பிறப்பு கிடைச்சிருமா? வேணாம், இவன் வேண்டாம். இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் திருக்கும் போது நாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒன்று செய்வோம், தப்பு தப்பா எழுதுற ஆளை ஏ வேணாண்டா இவன் பாஸ் போட்டுருவோம், இல்லைன்னா இவன் இன்னும் மோசமா தப்பு தப்பா எழுத ஆரம்பிச்சிருவான், இவனுக்கு ஒரு 40 மார்க் போட்டு இவனை தூக்கி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க ஆசிரியர் பெருமக்கள். அப்படி இறைவனை நாம சொல்லி சொல்லி இதுக்கப்புறம் இவனுக்கு மனுஷ பிறப்பே கொடுக்க கூடாது, இவன் ரொம்ப அட்டூழியம் பண்றான் அப்படின்னு மனுஷ பிறப்பை இறைவன் நமக்கு கொடுக்காமல் விட்டு விடக்கூடாது. அந்த நிலைக்கு நாம போயிடக்கூடாது. மனிதனை தவிர, மரத்தை தவிர, தீபத்தை தவிர மற்ற எல்லாம் குறுக்க வளரும். மனிதர்களும் சில பேர் குறுக்க வளர்றாங்க, அதை விட்டுடுங்க. நெடுக்க வளரணும், குறுக்க வளரக்கூடாது. மனிதர்களையும் சிலர் குறுக்க வளர்றாங்க, நிறைய பேர் குறுக்க வழியில போய் வளர்றாங்க. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க, எல்லா குறுக்கு வழியும் நேர்வழியை விட நீண்ட தூரமான, எல்லா குறுக்கு வழியும் நேர்வழியை விட நீண்ட தூரமான. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், டேய் குறுக்கு வழியில போகாத, நேர்வழியில போனாலும் டக்குன்னு போயிடலாம், வழி மாறினா கூட வழியில ரெண்டு மூணு பேர் வருவாங்க கேட்டுக்கலாம், ஷார்ட்கட்ல போறேன்னு சொல்லி யாருமே இல்லாத ஜிலோன்னு ஒரு ரோட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு எப்படி போறோம், எங்க போறோம், ஏன் போறோம்னு தெரியாம கிழக்க போற நாம மேற்க போய் ரொம்ப தூரம் கழிச்சு தகச்சு நிற்போம். குறுக்கு வழி வேண்டவே எங்கேயுமே வேண்டாம், நேர் வழியில நேரம் போகும். எந்த பிறப்பை இறைவன் எந்த மதத்தில் கொடுத்திருக்கின்றாலும் அந்த பிறப்பை அந்த பிறவில் அந்த மதத்திலேயே இருந்து விடுமாறு அவன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறும் கடல் அடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேழும் நிகழ்ந்ததார். அதாவது ஒரு புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆடி மாசம் வரும்போதில் இந்த தகவலை சொல்லி வைக்கிறேன். புதிதாக திருமணமான தம்பதி ஆடி மாசம் கணவன் மனைவியுமாக பெண் வீட்டுக்கு போனாங்க. இந்த ஆளுக்கு தெரியாது, சம்பிரதாயம் எதுவும் இந்த பையனுக்கு தெரியாது. மாப்பிள்ள பொண்ணு வீட்டில் வர சொல்லியிருக்காங்க, போனால் தரப்புறதா விருந்து, ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரோடையும் பேசிக்கிட்டு கழிப்பா சாப்பிட்டான். போகும்போது அந்த பெண்ணுடைய தாயார் சொன்னாங்க, சம்பிரதாயப்படி இந்த பெண் எங்க வீட்டில் ஒரு மாசம் இருக்கணும், அடுத்த மாசம் தான், யாருமே சொல்லலையே, ஒரு மாசமா உங்க வீட்லயா? ஆமா, அது சம்பிரதாயம், ஆடி மாசத்துல இருக்கணும். இத சொல்லிட்டு நான் விருதுக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனே, அதனால தான் சொல்லல. உங்க வீட்டுல போய் வேணா உங்க அம்மா அப்பாவை கேட்டுப்பாரு. அங்க இருந்தபடியே தொலைபேசியில் அழைக்கிறான், அம்மா என்னம்மா அது, ஆடி மாசம் இவன் இவங்க வீட்டுலதான் இருக்கணுமாமே. ஆமாண்டா, அதான் சம்பிரதாயம், பெண்ணு வீட்டுல பெண் இருக்கணும், ஆடி மாதம் முதல் தலையாடியில இருக்கணும் அப்படின்னு சம்பிரதாயங்கள் சொல்ற சம்பிரதாயங்களுக்கு உணர்வுகள் தெரியாது. இந்த பையனுக்கு ஆடி மாசம் கொண்டு போய் மனைவிய அவன் அம்மா வீட்டுல விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். தனி குடுத்தன வேற, அம்மா அப்பா இல்ல, தனி குடுத்தன வேற. வீடு என்னவோ மாதிரி இருக்குது, திருமணம் ஆகி ஒரு மாசம் தான் ஆகுது, ஆனாலும் அவன் இல்லாம இருக்க முடியல. அந்த ஆடி மாதம் முடிந்து அவள் அடுத்த மாதம் வந்தாள். அப்படி வரும்போது எப்ப ஆடியினுடைய 30 நாளையும் ஏதோ 30 வருஷம் மாதிரி இந்த பையன் கடத்திட்டு அவளுடைய வருகைக்காக காத்திருக்கிறான். ஆடி மாதம் முதல் நாள் வருகிறாள். வந்த உடனே மிகுந்த அன்போடு அவளை ரசித்து அழைத்து பேசுகிறான். அவளும் அதே மாதிரி பேசுறான். அவ ஒரு இடையில ஒரே ஒரு சின்ன சந்தேகம் கேட்டாள், ஏங்க இந்த அன்பு எல்லாம் இவ்வளவு நிறைந்து இருக்குதே, இதெல்லாம் என்னை கொண்டு போய் விடுறச்சே இல்லையே, நம்ம ரெண்டு பேரும் விருந்துக்கு போனோம்ல அன்னைக்கு தெரியலையே. ஒன்றினுடைய அருமை ஒன்றை பிரிந்து இருக்கின்ற போதுதான் தெரியும், சேர்ந்தே இருக்கின்ற போது தெரியாது. ஒன்றை விட்டு கொஞ்சம் பிரிந்து இருக்கின்ற போதுதான் ஒன்றின் அருமை நமக்கு தெரியும். அதுபோல இவர் வேறு மதத்திற்கு உள்ளே வந்து அந்த மதத்தில் ஆக கொஞ்சம் துன்பப்பட்டு துன்பத்திற்கான விடுதலை அந்த மதத்திலே இல்லை என்பதை கண்டுகொண்டு மீண்டும் மங்கையர்க்கரசியின் வழியாக ஞானசம்பந்தரால் திருநீறு பெற்று சைவ சமயத்திற்கு வருவதன் காரணமாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்றதுக்கு பாருங்க, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சுகம். ரொம்ப நாள் பார்க்காம இருந்த ஒருவரை திடும்னு ஒரு சபையில பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கிறோமே என்று புஸ்தகம் விசாரிப்போம். அப்படிதான் ஒரு பிறவி முழுமையும் தவித்த ராமனும் சீதையும் பார்க்கின்ற போது கம்பன் எழுதுவான், உண்ணவும் தலைப்படாமல் மாறி புக்கு இதயம் எய்தினர். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார், உண்ணவும் தலைப்படாமல் மாறி புக்கு இதயம் எய்தினர். சிந்திக்க முடியலையா, இதயம் மாறிவிட்டது என சொல்வார். இப்படி நின்ற சீர் நெடுமாற நாயனார் வேறொரு மதத்திலிருந்து வந்தவுடனே அவருக்கு அந்த சைவத்தின் மீது பற்று அதிகமாக மாறியது, அதிகமாக இருந்தது, ஊறியது. அது எப்படி வந்ததுங்கிறதுக்கு சேக்கிழார் விளக்கம் சொல்றாரு. அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே, ஆளுடைய பிள்ளை என சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானின் அருளாலே தென்னாடு சிவம் பெருக செங்கோல் உய்த்து அறம் அழித்து. இந்த தெற்கு பகுதியைச் சேர்ந்த நாட்டிலே சிவம் பெருகுவதற்கு செங்கோல் உய்த்து அறம் அழித்து சொல் நாம நெறி போற்றி சுரர் நகர் கோன் தனை கொண்ட பொன் ஆரம் அணி மார்பிற் புரவலனார் கொள்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் வந்து மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சமயத்திலும் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு. சொல்லி பூசின உடனே கும்பாண்டியனா இருக்கிறவரு நின்ற சீர் நெடுமாறனா மாறிடுறார். வினை நம்மளை வேற வேற திசைக்கு அழைத்து செல்லும். வினை நம்மை வேறு வேறு திசைக்கு அழைத்து செல்லும். நீங்க எவ்வளவு அமைதியா இருந்தாலும், எவ்வளவு உங்களுடைய செயல்களில் கவனமா இருந்தாலும், சுற்றுச்சூழல் உங்களை கோபப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும். ஆனா அந்த நேரத்திலையும் கூட கோபப்படாம நாம நம்முடைய வேலையை மட்டும் பார்ப்போம். அது வழிபாட்டிலையும் தான், சொற்பொழிவுக்கும் அப்படிதான், வழிபாட்டுக்கும் அப்படிதான், சொற்பொழிவுக்கும் அப்படிதான், கேட்க வந்தாலும் அப்படிதான். நமக்கு மிகுந்த பொறுமையை வழங்க வேண்டும் என இறைவனிடத்தில் தான் பிரார்த்திக்கணும். ஏன்னா வினை பாருங்கள், இறைவனை பற்றி பேசினாலும் இறை அடியார்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற போதே இவ்வளவு துன்பத்தை தருகிறது என்று சொன்னால், நாம் போய் ஒரு திரைப்படத்தில் உட்கார்ந்தா நமக்கு எவ்வளவு துன்பம் வரும் இல்ல? வினை திருக்கோயிலுக்கு வந்தா வேற பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்றவங்க சொல்லுவாங்க, நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சாமியை மற்றவங்களுக்கு மறைக்க கூடாது, சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, நாங்க பாட்டுக்கு மறைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தில் வருகின்றவர்களுக்கு வினை எப்போது குறையும், எப்படி குறையும்? வினை தீர வேண்டும் என்று வந்த இடத்தில் புதிய வினைகளை சேர்த்துக் கொள்ளக் கூடாதுங்கிறதா என்னுடைய எண்ணம். இந்த பிறவியோடு இந்த வினை போக வேண்டும், கழிந்து விட வேண்டும். இப்போது நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் மீண்டும் நம்மை தொட்டு விடக்கூடாது, மீண்டும் நம்மை தொடரக்கூடாதுங்கிறது நம்முடைய எண்ணம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிற்றம்பலம். காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞானம் உண்டானொடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து உருமினே மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து உருமினே அரகணவ பார்வதீவதை சிவனே செல்வர்களே, பொதுவான சில செய்திகளை ஏன்னா இந்த இப்பொழுது நாம கான்சென்ட்ரேட்டட் ஆன் சிவஞான போதம். ஏன்னா அது வந்து சைவர்களுக்கு ஒரு தலையாய நூலாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை பற்றி ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக சிவஞான போதத்தை நாம் வந்து கொஞ்சம் இன்டெப்தா என்று சொல்லலாம். அதாவது நம்ம நாம் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில இன்டெப்த், ஏன்னா அது வந்து பெரிய கடல். அது அந்த வகையிலே நமக்கு அந்த தோணுகின்ற சில செய்திகள். அதுவே நமக்கு வந்து அதாவது மாணிக்கவாசுடைய நான் பாடின இந்த திருவாசகம் வந்து காலம் உண்டாகவே காதல் செய்து உரிமை மாணிக்கவாசு சொன்னேன். இதையெல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் காலமற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக உங்களை சிவபெருமான்கிட்ட பிரே பண்ணுங்கன்ற காலம் உண்டாகவே காதல் செய்து உரிமையின் நமக்கு டைம் இல்லாத வெடிக்காக நம்முடைய நம்முடைய நகைச்சுவை நாவல சொன்ன இந்து சேர்ந்து பேரவையினுடைய தலைவர் சொன்னாரு, கனடாவில எல்லாம் கிடைக்கும், டைம் தான் கிடைக்காதுங்க. அது போல எல்லாம் இருக்குது, ஆனா நேரம். ஆகவே காதல், காலம் உண்டாகவே காதல் செய்து வைங்க. மூல பண்டாரம் வழங்குகிறான் இறைவன். எப்படி இருக்கிறான்னு கேட்டா மூல பண்டாரம், பண்டாரம் என்று சொன்னால் ஒரு பெரிய நிதி, ட்ரெஷர் ட்ரோ, அதை கொடுக்கறதுக்கு அவன் காத்துட்டு இருக்கானா சொல்ல. மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே, நீங்க வாங்கிக்கிறதா லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவரடியா இருக்க அப்படி சொல்ற மாணிக்கவாசுங்க. மூல பண்டாரம், இந்த பண்டாரம் என்பது ஒரு அருமையான ஒரு சொல். அதனாலதான் நம்முடைய ஆதீனங்களுக்கெல்லாம் பண்டார சந்நிதிகள்னு சொல்றது, சிவபிரகாச பண்டார சந்நிதிகள். பண்டாரம் என்பது ஒரு அருமையான வார்த்தை. அதுபோல அந்த திருவாசக வார்த்தை வருது, மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே. ஆனா நீங்க எல்லாரும் முந்தி கொண்டுதான் வந்திருக்கீர்கள். ஆசிரியரை முந்தி கொண்டு வந்து விட்டீர்கள்.
3: பண்டாரம் என்னது?
2: பண்டாரம் வந்து ஒரு ட்ரெஷர் ஷோ, அதாவது ஒரு பொக்கிஷம். அங்கேயும் உண்டு, அங்கேயும் பண்டாரம் எதிர்ப்பதை சொல்லுவாங்க. பண்டாரம் ஒன்றும் இல்லாத பண்டாரம் சொல்லுது வாழ்க்கை. தமிழ்நாட்டுல
3: கோயில பாடுறது, கோயில பாடுறது, உதவி
0: செய்யறது
2: அவங்களுக்கு. அது பண்டாரம் எங்கிட்ட இருக்கு, அதாவது எங்க ஊர்லயும் மாலை கட்டி பண்டாரம் சொல்லுவாங்க. மாலை கட்டி பண்டாரம் அது நம்முடைய என்ன சொல்ல போனீங்கன்னா, நம்முடைய ஆர்வ நாவலருடைய அந்த சைவ பிரகாச வித்யா சாலை சிதம்பரத்துல இருக்க இடமே அதுதான், மாலை கட்டி பண்டார தெரு தான் அது பேரு. அது சுருக்கமா மாலை கட்டி தெருன்னு சொல்லுவாங்க. அந்த பூமாலைகள் கட்டுவதையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் பண்டாரம். அது தமிழ்நாட்டிலும் உண்டு, தமிழ்நாட்டிலும் உண்டு. ஆனா அந்த சொல்லுக்கு அப்படி பொருள் இல்லை. அந்த வகையிலே அது மூல பண்டாரத்தை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிவஞான போதம் 12 சூத்திரங்கள்ல 11 சூத்திரங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஆன்மாவானது ஞான சாதனையிலே வந்து கொண்டிருக்கிறது. அது பல்வேறு பிறவிகளிலே அந்த ஞானத்தை அடைவதற்காக அந்த ஆன்மா வந்து கொண்டு இருக்கிறது. அந்த கடைசி நிலையிலே வரும்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிவயோகம் சிவபோகம். 10 சூத்திரத்துல சிவ யோகத்தை சொன்ன, 11 சூத்திரத்துல சிவபோகம். அந்த சிவபோகத்தை அனுபவித்துக் கொடுக்கக்கூடிய ஆன்மாக்கள் நிஷ்டை கூடியிருக்கின்ற நிலையிலே எப்படி சிவபெருமான் வந்து அவர்களிடத்திலே ஆவேசித்தல் பேர், அதுக்கு பேர் ஆவேசித்தல். ஒரு உயிரின் மீது இது ஒரு சித்து பொருள், அந்த சித்துல இன்னொரு சித்து வந்து ஆவேசிக்குது. இந்த பேய் ஆவேசிப்பது போல, அந்த பேய்க்கும் ஆவேசம்னு சொல்றது. ஆவேசம் என்றால் ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிர் மேல ஆவேசிப்பது. அப்படி அந்த சிவபெருமான் ஆவேசிக்கும் பொழுது எப்படி அந்த சிவபோகம் இருக்கிறது என்பதைத்தான் 11 சூத்திரத்தில் சொன்ன. 11 சூத்திரத்தில் மிக அருமையாக அரண்களல் செலுமே என்றால், அந்த சிவபெருமானுடைய திருவடியிலே அவர்கள் அடங்குவார்கள், அப்படின்னா நிஷ்டை கூடுவார்கள். இப்ப அந்த நிஷ்டை கூடின பிறகு ஒரு ஒரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, அந்த நிஷ்டை கூடுகின்ற நிலையில அப்படியே சிவபெருமானோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறார்கள். ஆனால் கலைந்து வந்த உடனே என்னாகும், நிஷ்டை கலைந்து வரும் பொழுது இந்த உலகத்துலதான் இருக்க வேண்டியிருக்கவங்க. அப்போ இந்த உடல்னால ஒரு சில உபாதைகள் அது அவர்களுக்கும் மெதுவாக தாக்கும். அதுதான் வாசனாமரம்னு சொல்றது. வாசனா வளங்களுக்கு சாவரி வேற இது கொடுப்ப, பெருங்காய டப்பா பாரு, இங்குழி வாங்கும் களம் போல. பெருங்காய ரொம்ப நாள் டப்பால வச்சிருந்தோம்னா பெருங்காயம் பூரா எடுத்தா கூட டப்பால வாசனை இருக்கும். அது போல இந்த உடம்பு ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, எத்தனையோ பிறவிகள் அந்த உடைய உடம்போடு இருந்த அனுபவம் வந்து அந்த வாசனா வளம் என்ற உடம்பு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த வாசனாமலத்தை அவர்கள் நீக்கிக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள், அதாவது அது சித்தாந்த பரிபாஷையில் சொன்னா, அந்த முத்தாம்மாக்களது இச்சா ஞான கிரியைகள் புறத்தே விடையிக்கும் போது எப்படி இருக்கும். அப்ப நிஷ்டை கலைந்து அவருடைய இச்சை ஞானம் கிரியை, அதாவது என்ன ஆன்மாவுக்கு இச்சை ஞானம் கிரியை என்பது உடம்பு இருக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டேதான் இருக்கும், வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். அப்ப அந்த இச்சை ஞான கிரியை என்பது எப்படி வந்து எங்கே போய் விடையிக்கும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டில் சொல்ல வர. ஆகவே அவர்களுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க, சீவன் முத்தர்கள். உடம்பு இருக்கு, ஆனா அந்த உடம்பு இருக்கும் பொழுதே உடம்பு நீங்கிய பிறகு உயிர் வந்து என்ன ஒரு அந்த முத்தி நிலையிலே என்ன ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்குமோ அந்த ஆனந்தத்தை இப்பொழுதே அனுபவிக்க ஆரம்பிச்சுடுவார்கள். அதனாலதான் என்ன சொன்னேன், 11 சூத்திரம் அந்த 10 அருள் விளக்கம், 11 ஆனந்த விளக்கம் சொன்னேன், ஆனந்த விளக்கம். அது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் விளக்கம், 10 யோகத்துக்கும், அதாவது சிவ யோகத்துக்கும் சிவபோகத்துக்கும். அது ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது அந்த சிவானந்தம் நம்ம அருமையான ஒரு வார்த்தை. அது சைவ மரபுல என்ன சொல்றதுன்னா, சக்தி ஆனந்தம்னு சொல்றது இல்ல, சக்தி ஆனந்தம்னு சொல்றது சொல்லக்கூடாது, சிவானந்தம் தான். அதுல சில சொற்கள் சைவத்தில் அப்படி சில ஆட்சிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதுபோல அது புறத்தை விடையிக்கும் போது ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் புறத்தை விடையிக்கும் பொழுது அவருடைய இச்சை ஞான கிரியை எப்படி இருக்கும், நம்முடைய இச்சை ஞான கிரியை எப்படி இருக்கும், அவருடைய இச்சை ஞான கிரியை எப்படி இருக்கும். இந்த இச்சை ஞான கிரியை என்பதற்கு நான் எப்படி பொருள் வரணுங்கிற சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இச்சைன்னா ஆசைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அது முக்கியமான ஒரு செய்தி. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பது அந்த வார்த்தைகள்னால அவர் எதை மீன் பண்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாருமே அதை தவறா புரிஞ்சுட்டு வந்துருவாங்க. அந்த சீவன் புத்தருடைய இயல்பதான் திருவருட்பயன் என்ற சாஸ்திரத்தை கடைசியா சொன்னார், அணைந்தோர் தன். சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேர் என்ன, ஜீவன் முக்தாஸ். ஜீவன் முக்தாஸ் அது அப்படியே தமிழ சீவன் முத்தர்கள் அப்படின்னு எழுதலாம். இல்ல தனித்தமிழ்லயே சொல்லணும் அப்படின்னு சொன்னா அணைந்தோர் தன்மை, இவனுடைய திருவடியை அணைந்தவருடைய தன்மை. இந்த சீவன் முத்தர் என்பதற்கு சரியான தமிழ் சொல்லி காமிச்சார் அவரே, உமாசிவன் சொல்லிட்ட அணைந்தோர் தன்மை. இப்ப இந்த சூத்திரத்துல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இந்த நிஷ்டை மேவியாச்சுன்னா ஆகாமிய கர்மமும் சஞ்சித கர்மமும் கட்டாயமா கெட்டு ஒழியும், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. சஞ்சித கர்மம் என்று சொன்னால் நாம் பல்வேறு பிறவிகளிலே ஈட்டிய கர்மம், அதான் சஞ்சித கர்மம். தி அக்யூமுலேட்டட் காமாஸ் ஆல் பஸ் சஞ்சிதம். அதுக்கப்புறம் இந்த உட இந்த பிறவியிலே நாம் ஏன் பண்றோம் இல்லையா, அது ஆகாமியம். அது திருவுருப்பையில சொல்லும்போது சொல்வார், ஏன்ற வினை உடலோடு ஏகும் இனி ஏறும் வினை தோன்றி அருளையே சுடும் அப்படின்பார். அது ஏறும் வினை, ஆகாமிய கர்மத்துக்கு தமிழ் வந்து ஏறும் வினை. எல்லாமே அவங்களே தமிழ் சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் தமிழ் கிடைச்சிருக்கிறதுக்காக வடமொழி விட்டுறக்கூடாது, அதான் உங்களுக்கு பிரச்சனை. தமிழ் கிடைச்சிருச்சு, கணினிங்கிற அதாவது கம்ப்யூட்டருங்கிற வார்த்தைக்கு கணினி தமிழ் கிடைச்சிருச்சு இல்லையா, அதுக்காக சொன்னால் லீவ் கம்ப்யூட்டர் தி வேர்ட் கம்ப்யூட்டர். ஏன்னா அது யூனிவர்சல், யூனிவர்சல் வேர்டுங்கிறது அது வந்து எப்பயுமே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மறந்துடக்கூடாது. ரொம்ப அதனால அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து அப்பதான் இந்திய நாட்டை தோண்டிய பிற தத்துவ கொள்கை உடையவர்களே அவர்களிடத்திலே நாம் வந்து நம்ம சம்பாஷிக்கும் போது அவர்கள் அவரவர் மொழியில படிக்கிறாங்க. இப்ப கன்னடத்துல படிக்கிறான் ஒருத்தன், மலையாளத்துல படிக்கிறான், தெலுங்குல படிக்கிறான், ஹிந்தியில படிக்கிறான், குஜராத்தில் படிக்கிறான் இல்லையா. இப்ப நம்முடைய இந்த ஆப்டிக்கல் நடத்துறவர் அவர் குஜராத்தி, அப்படியே மதர் டங் குஜராத்தி. அப்ப எங்க போனாலும் அந்த சொல் மாறாது, அதான் விஷயம். நீங்க குஜராத்தில படிச்சாலும் மராட்டியில படிச்சாலும் தெலுங்குல படிச்சாலும் மலையாளத்தில் படிச்சாலும் தமிழ்ல படிச்சாலும் அந்த வார்த்தை மாறாது. சஞ்சிதம் ஆகாமியம் மாறாது. அதுதான் அந்த வார்த்தையை விடக்கூடாதுன்னு சொல்ல காரணம், அது யூனிவர்சல். அது போல ஆகாமியம் ஏறாது, சஞ்சிதம் அழிந்து விட்டது. இந்த பிராரத்தம் இருக்கே, அந்த பிராரத்த கர்மம் மட்டும் என்ன பண்ணும்னா அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதனுடைய எஃபெக்டை காட்டும். அதனாலதான் அந்த திருக்குறள், அதாவது இந்த 12 சூத்திரத்தை படிக்கும்போது திருக்குறள்ல 37 அதிகாரம் அவா அறுத்தல், இந்த ரெண்டு ஒப்பீடு செய்யணும். திருவள்ளுவர் சித்தாந்த செய்வர் தாங்கிறதுக்கு பல இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டு. 36 அதிகாரம் என்ன சொன்னாரு, மெய் உணர்தல். அப்ப நேரம் மங்களம் பாடி இருக்க வேண்டியத மெய் உணர்தல், எல்லா மெய்யும் உணர்ந்த தத்துவ ஞானிகள் தான் மெய் உணர்தல் சொல்லிட்டேன். 36 அதிகாரம் சொல்லி முடிச்சிட்டேன். அதோட அறத்து பேர க்ளோஸ் பண்ணிருக்க வேண்டியதானே, நேர பொருட்பாலுக்கு போயிருக்கலாமே. ஆனா திருவள்ளுவர் ஏன் அதை க்ளோஸ் பண்ணல, அதுக்கு அப்புறம் ஒரு அதிகாரத்தை போட்டார், ஏன்னா அவா அறுத்தல். ரொம்ப நுணுக்கம் அந்த இடம், மெய்யுணர்தல். அதாவது அவா அறுத்தல் பிறகு மெய் உணர்ந்த போட்டா கரெக்ட் இல்லையா, ஆனா மெய் உணர்ந்த பிறகு அவா அறுத்தல் போடுறாரு. இந்த திருக்குறளை பாத்தீங்களா, திருவள்ளுவர் பண்ண சேட்டைகள் நான் சொல்வேன். திருவள்ளுவர் இடத்துல நிறைய சேட்டை பண்ணி வச்சிருக்காரு, என்ன புரியுதா பார்ப்போம், என்ன புரிஞ்சுக்கிறானா பார்ப்போம். அப்ப அதுக்கப்புறம் 37 அதிகாரம் என்ன சொல்றாரு, அவா அறுத்தல். அதுக்குதான் அந்த பரிமையாளர்கள் வந்து அற்புதமா அதுக்கு உர சொன்னார், அதாவது ஏன் வந்து மெய்யுணர்தலுக்கு அப்புறம் வந்து அவா அறுத்தல் வைக்கிறார், அதிகார முறைமையும் அப்படின்னு சொல்ற பரிமையாளர் என்ன சொல்றாங்க, அதிகார முறைமை. இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் அந்த அதிகாரம் வைக்கிறாரு. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அதிகாரமும் ஒரு பிரின்சிபலோட தான் வச்சிருக்காரு அவர் திருவள்ளுவர். ஆகவே என்ன சொன்னாரு, அருமையான இடம் அந்த இடத்துல, நீங்க கட்டாயம் படிக்க வேண்டிய ரசிக்க வேண்டிய இடம் அது, அதனால படிச்சு காட்டுறேன். இந்த அவா அறித்தல் என்பது என்னன்னு கேட்டா, அதாவது ரொம்ப கவனிங்க, அப்படியே மெய்கண்டா சொல்றதும் பரிமையில சொல்றதும் அப்படியே டேலியா இருக்கு பாருங்க. அதாவது முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தார்கு. முன்னும் பின்னும், முன்னும் சஞ்சிதம் பின்னும் ஆகாமியம். ஆகவே முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தார்க்கு நடுவு நின்ற உடம்பும். ஆனா உடம்பு நிற்கேன், அந்த நடுவு நின்ற உடம்பும் அது கொண்ட வினை பயன்களும் நின்றமையின். இந்த உடம்பு ஒரு வினை பயனை அனுபவிப்பதற்காக தான் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த உணவு, அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த வினை பயன்கள் அனுபவம் உண்டு கண்டிப்பா. ஆகினால அந்த வினை பயன்களும் நின்றமையின் வாதனை பற்றி ஒரோ வழி துறக்கப்பட்ட புலன்கள் மேற் பழைய பயிற்சி வயத்தான் நினைவு செல்லுமன்றே. அந்நினைவும் அவிச்சை என பிறவிக்கு வித்தாம் அகலின் அதனை இடைவிடாது மெய்ப்பொருள் உணர்வால் அறுத்தல் அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். மற்ற உடையாசிகள் எழுதல, அதான் பரிமாணக்குள்ள சிறப்பு. அந்த உடம்பு இருக்க வரைக்கும் என்ன செய்யும்னா, அந்த பிராரத்த வினை என்பது கொஞ்சம் அப்படி மெதுவா தாக்கும். அந்த பிராரத்த வினை தாக்கும் பொழுது என்ன வரும்னா, அவா, அதான் அவிச்சை. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவா, அவிச்சை. அதுக்கு என்ன வார்த்தை சொல்ல, அவிச்சை என பிறவிக்கு வித்தான். இந்த அவிச்சைன்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அவிச்சைன்னு சொன்னா இந்த புருடன் என்ற தத்துவத்தை இறைவன் கொடுக்கும் பொழுது அதன் மேலதான் இந்த தத்துவம்லாம் இருக்கும். புருஷன் ஒரு காலம் நீதி கலை வித்தை அறாகம் என்று சொல்லக்கூடிய கஞ்சுக சரீரம்னு உனக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா. அது எப்ப கொடுத்தாரு, இந்த தூள சரீரம் அம்மா அப்பா வயிற்றுந்து கொடுத்திருக்கிறார் இந்த சரீரம். ஆனா அந்த சரீரம் இருக்கே கலாதி சரீரம் அவர் கொடுத்தது மறந்துட கூட. இதுவும் இறைவன் தான் கொடுக்கிறாரு, அப்பா அம்மா மூலமா வருது. அதனாலதான் இறைவனை ஏன் அப்பான்னு சொல்றோம், அப்பா அம்மா அம்மையே அப்பா அப்படித்தானே சொல்றோம். ஆனா இறைவன் உண்மையில என்ன, அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை வேணாலும் போட்டுட்டே போலாம். மான்ட்ரியல் வரைக்கும் எழுதலாம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை பிறவி. அப்ப நியாயமா இறைவனை தாத்தான்னு சொல்றதுதானே பொருத்தம் இல்லையா, அப்பான்னு சொல்றதை விட தாத்தான்னு சொல்றதுதானே பொருத்தம். ஆனா ஏன் அப்பான்னு வச்சாங்கன்னு கேட்டா, அங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த சூக்கும உடம்புக்கும் அந்த கலாதி சரீரத்துக்கும் எப்பயுமே அவன் அப்பாவாவே இருக்கான். அந்த உடம்பை யாரும் கொடுக்க முடியாது, பெற்றோர்கள் கொடுக்க முடியாது. ஆகவே சூக்கும உடம்புக்கும் கலாதி சரீரத்திற்கும் இறைவனே எப்பொழுதும் அப்பாவாக இருக்கிறான். ஆகவேதான் இறைவனை அப்பான்னு சொல்றது காரணம். காரைக்காலமையார் அப்பான்னு தானே கூப்பிட்டது இறைவனை, காரைக்காலமையார் அப்பான்னு தான் கூப்பிட்டார். ஆனா சிவபெருமான் என்ன சொல்லல, மகளையும் கூப்பிடல, அதான் விஷயம். இவர் அப்பான்னு கூப்பிட்டாரு, அப்ப மகளையும் தான் அவர் கூப்பிட்டுருக்கணும், அவர் அம்மையும் கூப்பிடுறாரு. அதனால அந்த சரீரம் வந்து அதுக்கு என்ன, அதுக்குதான் அந்த அந்த புருஷன்கிற சரீரம், அந்த புருடன்கிற சரீரத்தை பெற்றுக்கொண்ட பொழுதே அந்த சரீரத்துக்கு ஒரு இது வரும்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு அந்த அந்த இச்சையை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு பேர் தான் அவிச்சைன்னு பேர், அவிச்சை. அந்த அவிச்சை வந்து அந்த சூக்ம சரீரத்தோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய எஃபெக்டை காட்டும்ல, எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஒரு வைரஸ் போய் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த வைரஸ் எஃபெக்டை காட்டும்ல. ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உள்ள போய் உட்கார்ந்தாச்சுன்னா அதனுடைய எஃபெக்டை காட்டும் இல்லையா. ஆகினாலும் என்ன பண்ணணும்னா, பயிற்சி வயத்தினாலே அது என்ன பண்ணும்னா, அந்த இச்சா ஞான கிரியைகள் வெளியே வந்து செல்ல முயற்சிக்கும். அப்பொழுது என்ன பண்ணும் என்றால், அதை என்ன செய்ய வேண்டும் கேட்டால், அதாவது அதை வந்து அந்த இச்சை ஞான கிரியையை வந்து எதன் வழியில நீங்க செலுத்திட்டீங்கன்னா அது எஃபெக்ட காட்டாது. அதில் அவிச்சை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புருட தத்துவத்தோட, அந்த புருஷ தத்துவம் என்பதுக்கு அது அருமையா எழுதினார். அதாவது அதுக்கு மஜுரவீர முறையில் எழுதும்போது இந்த புருஷன்களுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை போட்டார், த டர்ட் ஆஃப் மேன்லினஸ் எழுதினார், டர்ட் ஆஃப் மேன்லினஸ். அந்த சரீரம் உள்ளுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த சரீரம் வெளியில இல்லையோடைய உள்ளுக்குள்ள அந்த சரீரம் இருக்கு. அந்த சரீரம் என்ன பண்ணும்னா, அதனுடைய எஃபெக்ட் வந்து அவிச்சைன்னு பேர். அதுதான் பஞ்ச கிளேசங்கள், அதாவது அதுக்கு பேர் என்னன்னா பஞ்ச கிளேசங்கள்னு பேர். அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, கோபம், அந்த பஞ்ச கிளேசங்கள். அதனாலதான் அதுக்கு முந்தின பாட்டில் எழுதும்போது பரிமையில என்ன உரை எழுதினாங்க, காமம் வெகுளி மயக்கம் இம்மூண்ட நாமம் கிடக்கடும் நோய் அப்படிங்கிற அந்த திருக்குறள் எழுதும்போது சொன்னாரு, பஞ்ச கிளேசத்தை மூன்றாய் அடக்கி காமம் வெகுடி என கூறினார் அப்படின்னு எழுதுவார். அப்படி சிறப்பு அந்த லிங்க் கொடுப்பார் கரெக்டா. இதுக்கு நேரம் முந்தின குரல் பாருங்க, அப்ப அப்ப காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். இந்த பிறவி கெடணும்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த காமம் வெகுளி மயக்கத்தினுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா போகணும். அப்போ அது திருக்குறள் 360, காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். பஞ்ச கிளேசங்கள் என்பது அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, கோபம். அந்த அவிச்சை வந்தாலே என்ன வந்துடும் கேட்டா, அந்த அவிச்சையை வந்து செயல்பட விட்டுட்டீங்கன்னா அது இன்னொரு பிறப்பை கொடுத்துடும். அந்த அவிச்சை வந்து அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு பிறப்பை கொடுத்துடும். அதனாலதான் சொன்னார் திருவள்ளுவர், என்ன அருமையா சொன்னார் பாருங்க, அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞானும் தவா பிறப்பினும் வித்து. அந்த அவிச்சை என்று சொல்லக்கூடிய வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணுமா, தவா பிறப்பினும் வித்தவுட் ஃபெய்த். தவான்னா வித்தவுட் ஃபெய்த், இட் வில் கிவ் அனதர் பர்த் வித்தவுட் ஃபெய்த், தவறாது. தவா பிறப்பினும் வித்து, மறுபடியும் பிறவிங்கிற, அது ஏன் வித்துன்னு சொன்னாரு, பிறவின்னு ஒரு செடியோ மரமோ முளைக்கிறதுக்கு இது வித்துன்ட்ட, பின்னாடி அதுல இருந்து ஒரு செடியோ மரமோ முளைக்கிறதுக்கு இது விதையா. திருவள்ளுவருடைய ஆட்சியை பாரு, திருக்குறள் நுட்பங்கள் நிறைய சொல்லி காமிச்சேன், ஒரு நாலஞ்சுக்கு இப்படி ஒரு பொருளை சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது, எங்க கிராமர் இடிக்குது, எங்க தர்க்கம் இடிக்குதுங்கிறது இருக்கு இல்லையா. இப்பயுமே சொன்னா வந்து எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும் அல்லவா. ஆகவேதான் அந்த கன்னடா சூத்திரத்தை படிக்கும் பொழுது நாம வந்து இதை மறந்துடக்கூடாது. திருக்குறள்ல வைக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாருங்க, அது மெய்யுடுதலுக்கு அப்புறம் ஏன் அவாவறுத்தல்னு வச்சேன். ஆகவே உங்களுக்கு புரியலாம எழுதி கொடுங்க, நிட்டை மேவினோருக்கு, பிரிலிமினரியை சொல்லிட்டு சூத்திரத்தை சொன்னா புரியும், நிட்டை மேவினோருக்கு ஆகாமியம் சஞ்சிதம் கெட்டு ஒளியும், ஆனாலும் உடம்பு உள்ளது, அந்த உடம்பு அவா அவிச்சை என்ற ஒன்றை தோற்றுவித்து, அவிச்சையை தோற்றுவித்து பிறவிக்கு காரணமாகிவிடும். உடம்பு நிட்டை மேவினோருக்கு ஆகாமியம் சஞ்சிதம் கெட்டு ஒளியும், ஆனாலும் உடம்பு உள்ளபடியால் அவிச்சை செயல்பட்டு பிறவியை கொடுக்கும், கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவிச்சை செயல்பட்டு பிறவியை கொடுக்க வாய்ப்பு உண்டு. தெர் இஸ் ஸ்கோப் சொல்லுவாங்க, தெர் இஸ் ஸ்கோப் அப்படின்ற இல்லையா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக என்ன பண்ணணும், சீவன் மித்திரர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அதுதான் இங்க சொல்ல போறேன். இந்த காஸ்மோஸ்குள்ள நுழையும் போது தான் அது கொடுக்குற, சுத்தமாயில இந்த ஆன்மா இருக்கும்போது அந்த சரீரம் கிடையாது, அசுத்தமாயில வரும்போது தான் அந்த சரீரத்தை கொடுக்குறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், எப்படி வந்து காஸ்மிக் ஏரியாவுக்கு போனா அந்த காஸ்மோநாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் இல்லையா, அது போல இப்ப தமிழ் இலக்கணம் தொழுமே தொழுவார்கள். இந்த தொழுதல்ங்கிற வார்த்தை ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அதான் திருவள்ளுவர் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை, எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். இப்ப தொழுமே என்பது பயனிலை, அதாவது வணங்குவார்கள். இப்போ இதுக்கு எழுவா எங்க இருக்கு, யார் தொழுவார்கள் அப்படின்னா இந்த சூத்திரத்தில் இல்லை. அப்ப எழுவா என்னன்னு கேட்டா, அரண்களில் சென்ற ஆன்மாக்கள், அதாவது நிட்டை மேவின ஆன்மாக்கள், நிட்டை மேவின ஆன்மாக்கள் என்ற எழுவாயை அந்த 11 சூத்திரத்தில் இருந்து வரவழைக்கணும். நிட்டை மேவினோர் அரண் என தொழுமே. அடுத்து இப்ப எழுவாய் வந்து முதல் சூத்திரத்தில் இருந்து வரவழைக்கும், எழுவாய் வரவழைத்துக் கொண்டு, செம்மலர் நோன் தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களி என்றால் என்ன, அளவடை. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், கழுவி, கழுவி என்ற சொல்தான் அளவடை பெற்று களி. அதுபோல மருவி, மருவி என்று எப்படி வருது, மரி, தமிழ் இலக்கணத்துல அளவடை. அளவடையில மூணு அளவடை இருக்கு, சொல்லிசை அளவடை, செய்யலிசை அளவடை, இன்னிசை அளவடை. மூணு வகையான அளவடைகள் உண்டு. அதெல்லாம் பெரிய தமிழ் இலக்கணம், அதெல்லாம் படிக்க படிக்க ஆனந்தம் தான். அது என்ன அளவடைகள்? அதுக்குள்ள நான் போல இப்ப அளவடை கழுவி அன்பரோடு மரியி மால் அற மால் அந்தம் மயக்கம் மால்னா திருமாலையும் குறிக்கும். இங்க வந்து மயக்கம் த வேர்ல்டி டெலூஷன் அதுக்கு எழுதினாரு ஹெச்ஆர் வைஷ்ணு இங்கிலீஷ் எழுதினாரு த வேர்ல்டி டெலூஷன் பரவாயில்ல சில இடங்களில் கிறிஸ்தவாதியாரு கரெக்டா பிடிக்கிறார் சென்ச மாலர நேயம் இந்த மலிந்த என்ன பண்ணும் மலிந்தவர் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது மலிந்த அவர் மலிந்த பிளஸ் அவர் அதாவது என்ன ஆகும் சுட்டு பெயராயிரும் மலிந்தவர் என்று சொன்னால் மலிந்தவர்கள் ஆனா மலிந்த அவர் என்றால் அவர்களே நாம் சுற்றோம் வேடமும் ஆலை தான் என்பது என்ன அசை அசை தானுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் கிடையாது அசை நான் சொன்ன யூபோனிக் இன்கிரிமெண்ட் இங்கிலீஷ்ல அது அருமையான பேர் வச்ச அசைக்கு யூபோனிக் இன்கிரிமெண்ட் வேற இங்கிலீஷ்ல தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்கணும்னு ஜீவ் போப் எழுதினாரு இங்கிலீஷ்ல தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்கணும்னு லட்டின் எழுதினாரு வீரமாமுனிவர் பரவாயில்ல அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஹவு டு லேர்ன் தமிழ் கிராமர் லட்டின் எழுதினார் வீரமாமுனிவர் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு நிறைய வந்திருக்கு புத்தகத்துக்கு பிறவே இல்லை நமக்கு படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை சிலவற்றை தொட்டு காட்டுவதற்கு ஆசிரியர் இல்லை அது இருக்கு இல்லையா படிக்கவும் முடியல சரியா நீங்க சொல்றீங்கன்னு எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ஒன்றும் புரியல சார் அப்ப மருவி அதனாலதான் மருமகன்னாலே அதான் அர்த்தம் மருமகன் என்றால் என்ன அர்த்தம் மருமகன் சொல்லணும் இல்லையா அது வலிநருவனா இல்ல இடைநருவனா இல்லையா மருவிய மகன்னா மருமகன் பெற்ற மகன் அவன் மருவிய மகன் அதுதான் மருமகன்கிற பேர் அப்படிதான் வந்துச்சு அதாவது அந்த மாலரை நேயம் மலிந்தவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மலிந்தவர்களுடைய வேடத்தை மலிந்த அவர் வேடமும் மலிந்தவர் வேடம் இல்ல மலிந்த அவர் வேடம் என்ன கருத்துன்னா மலிந்தவரை தொழுன்னு சொல்லல மலிந்தவர் வேடத்தை தொழு ஒரு குறிப்பு இருக்கு அதாவது அந்த விபூதி ருத்ராட்சம் தரித்துக் கொண்டு இந்த சிவ சின்னங்களோடு மலிந்தவர்கள் பொலிவாக உள்ளவர்கள் அந்த மலிந்தவரை தொழுன்னு சொல்லல மலிந்தவர் வேடத்தை தொழு ஏன்னு கேட்டா ஆள சொன்னா என்ன சிக்கல் வந்துடும் நம்முடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே நம்முடைய மனித இயல்பு என்னன்னு கேட்டா நம்ம ஆளதான் பார்ப்போம் வராருன்னு சொன்னா நான் என்ன சொல்வேன் அதோ விபூதி ருத்ராட்சம் எல்லாம் போட்டு வராரு பத்தியா அவர் நல்லா பாத்துக்கும் நான் அப்புறம் சொல்றேன் அவர் செய்த சேவையை பார்க்க மாட்டோம் அவர் செய்தா தப்பு பண்ணிட்டுதான் அது மட்டும் கரெக்டா தெரியும் நமக்கு அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்று மார்க் நான் போட்டுக்கிறேன் நீ கவலைப்படாத சொல்றாரு சிவபெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு அங்கதான் உள்ள விஷயம் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய வேலைக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஏன் வேலை நீ என்ன பண்ணு நீ வந்து அந்த அவன் தரித்திருக்கின்ற விபூதி ருத்ராட்சத்தையும் நீ என்னாக நானாக பாவி அதுக்கு பலன் நான் கொடுக்கிறேன் அதனாலதான் சொல்லு மலிந்தவர் என்று சொன்னால் மலிந்தவரை தொழு இல்லாமல் மலிந்த அவர் வேடத்தை தொழு அதனாலதான் அங்கெல்லாம் மெய்ப்பொருளாயனார் புராணம் அதெல்லாம் ஒரு அருமையான சிவ வேடத்தையே சிவபெருமானாக கருதியவர்கள் ஒருவர் மெய்ப்பொருளாயனர் இன்னொருத்தர் ஏனாதி நாதநாராயணாராயணாதநாயனார் விபூதி பூசல எப்படி இருக்கு அவன் வந்து கடுமையான வெயில்ல வர்றான் அந்த வேவையிலேயே அந்த உப்பு வந்து நனைஞ்சு ஓவர் மண்ணு அந்த ஓவர் மண்ணானது விபூதி மாதிரி தெரியுது இறங்கி வருகிறார் அவருக்கு அப்படியே தூக்கி வாங்கி போட்டு அந்த நாட்டோட மன்னன் இவர்கள் அப்படியே அவர் சொன்னார் அப்ப சொன்னாரு அரசே விபூதி இல்ல ஓவர் மண்ணு போட்டதுன்னு பரவாயில்ல என்ன சொன்னாரு வெளியீட்டை ஞாபகப்படுத்த எனக்கு உங்களுக்கு என்ன கேட்டா எப்படி நீங்க தொடரீங்கன்னு சொன்னா அந்த வேடம் விபூதியை சிவபெருமானுடைய மேனியாகவும் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய கண்ணாகவும் நாம் பாவித்தால் வந்து அதற்குரிய பலனை அவர் கொடுத்துருக்காங்க.
4: சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள சிவஞான சித்தியா சுபக்கத்திற்கு ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருள் செய்துள்ள பொழிப்புரையினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் இரண்டாம் சூத்திரத்து முதல் அதிகரணத்தை நிறைவு செய்த நிலையில்

பெராய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி என்று சொன்னார்கள். முதல்வன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும், பொருள் தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும் விளங்குகின்றான். இவ்வாறு முதல்வன் உயிர்களோடு விளங்குகின்ற இந்த நிலையே அத்துவித நிலை என்று சொல்லப்படும் என்று பார்த்தோம். அதை விளக்கமாக இரண்டு செய்திகளிலே தெரிவித்தருள்கிறார். இனி இந்த இரண்டாம் அதிகரணமானது, இது பெரிய அதிகரணம். இந்த இரண்டாம் அதிகரணம் 47 பாடல்களை கொண்டது. 47 பாடல்களாலே சூத்திரத்தின் இரண்டாம் கூறு வலியுறுத்தப்படுகிறது. சூத்திரத்தின் இரண்டாம் கூறு என்ன என்றால், அந்த இருவினை சம்பந்தப்பட்டது. அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல என்று சூத்திரத்தில் வருகின்றது அல்லவா, அந்த பகுதி. அதிலே கண்மம் என்பதை எடுத்துக்கொண்டார். அதுதான் இருவினை, நல்வினை தீவினை என்னும் இருவினைகள். அந்த இருவினை குறித்து பல்வேறு தடைகள் எழுப்பப்படும். அவற்றுக்கெல்லாம் விளக்கங்கள் மிக விரிவாகவும் தெளிவாகவும் கொடுக்கப்பட இருக்கின்றன. ஆகவே இரண்டாம் அதிகரணம் அவ்வாறு சிறப்பாக விளங்குகின்றது. அந்த இரண்டாம் அதிகரணத்தை எவ்வாறு ஆசிரியர் அமைத்துள்ளார் என்றால், 47 பாடல்கள் இருந்தாலும் முதற் பாடல் தான் தலைமையான பாடல். இரண்டாம் அதிகரணத்திலே வரப்போகின்ற முதற் பாடல், அதில் இருவினை குறித்த விளக்கங்கள் அத்தனையும் அடங்கியிருக்கின்றன. அப்போ அந்த முதல் பாடலுக்கு அப்புறம் வரக்கூடிய 46 பாடல்களும் எப்படி என்றால், இந்த முதல் பாடலிலே இருவினை குறித்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் அனைத்தும் அடங்கியுள்ளன. அந்த இருவினை குறித்த கருத்துக்களில் பிறர் தடை எழுப்பி அந்த தடைக்கு விளக்கம் கொடுப்பதாகத்தான் மற்ற 46 பாடல்களும். ஆகவே முதல் பாடலிலே இருவினை குறித்த அனைத்து கருத்துக்களுமே அடங்கியிருக்கிறது. அப்போ அடுத்து வருகின்ற பாடல்களும் அதில் எழுப்பக்கூடிய தடைகளும் அவற்றுக்குரிய விளக்கங்களும் தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த இரண்டாம் அதிகரணத்து முதற் பாடலில் இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவதாகும், மன்னிய வினைப்பலன்கள் தரும் அரண் தரணியோடு தராவதி போல தாமே மறுவிடா வடிவும் கண்ம பயன்களும் மறுமை கண்ணே. இதுதான் முதல் பாடம். எல்லாம் எளிய சொற்கள் தான், ஆனால் அரிய கருத்துக்களை அடக்கிவிடும் இந்த பாடம். இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர், இந்த இவ்வுயிர் என்பதை முதல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வுயிர் சொல்றாரு, சுட்டி சொல்கின்றாரே என்ன அப்படின்னா, போன அதிகரணத்தில் தான் பார்த்தோம் உயிரை பற்றி. இந்த உயிர்களோடு முதல்வன் வந்து அத்துவிதமாய் கலந்திருக்கின்றான். ஆகவே இவ்வுயிர் என்றால் முதல் அதிகரணத்தில் சொல்லி போன உயிர் அப்படின்னு அர்த்தம். அதான் சுவாமிகள் உரை எழுதுகின்றார்கள், மேற்கூறி போந்த உயிர், மேற்கூறி போந்த உயிர். மேல சொன்னமே அந்த உயிர் என்ன சொன்னோம், முதல்வன் அத்துவித சம்பந்தமாக உயிர்களோடு கலந்திருக்கின்றான், உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான். அப்படி முதல்வன் வந்து ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கலந்திருக்கின்றானே அந்த உயிர்கள் அப்படின்னு தொடர்ச்சி கொண்டு வர, அந்த உயிர்கள் இருவினை பாடல் தொடங்குது. இருவினை, இருவினைனா பொருள் எப்படி பண்ணணும், இருவினைக்கு ஈடாக, இருவினைக்கு ஈடாக. எந்த இருவினைக்கு ஈடாக, முற்பிறவியில் செய்யப்பட்டு கிடந்த இருவினைக்கு ஈடாக. இன்ப துன்பத்து, இன்ப துன்பத்து இப்பிறவியில் வரும் இன்ப துன்ப நுகர்ச்சியா, இப்பிறவியில் வரும் இன்ப துன்பத்து தான் இருக்கு. இருவினை சொல்லும்போது முற்பிறவியில் செய்யப்பட்ட இருவினை காரணமாக இன்ப துன்பத்துனா இப்பிறவியில் வரும் இன்ப துன்ப நுகர்ச்சியால் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதால். மேலும் ஒரு கருத்து சேர்த்துக்கணும், மேலும் வினை ஏறுதலின் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது புதிய வினைகள் ஏறுகின்றன. இன்ப துன்பங்கள் ஏன் வருகின்றன, முந்தைய பிறவியில் செய்த வினைக்கீடாக இந்த பிறவியில் எடுத்துள்ள இந்த பிறவியில் இன்ப துன்பங்கள் வருகின்றன. இந்த இன்ப துன்பங்களை வந்து அனுபவிக்கும் போது எது ஏறுகின்றது, மேல் வினை, வரும் பிறவிக்கு காரணமாக உள்ள வினைகள் ஏறுகின்றன. எனவே இவ்வாறு வினை தொடர்ச்சியாக வருவதனால் பிறந்து இறந்து அதனால் மீள மீள பிறந்து இறத்தலும் போவது வருவது ஆகும். பிறந்து இறந்து சொல்லியாச்சு, அப்புறம் மறுபடி போவது வருவதுன்னு சொல்றாங்களே, எல்லாம் ஒண்ணுதானே சொன்னதே சொல்றாங்கன்னா, போவது வருவதுங்கிறது பிறந்து இறந்துங்கிற உள்ள

0: பாடல வரவில்லை. சுவாமியோட உரைதான் அதை நமக்கு தெரிவிக்கின்றது. நான் பிறந்து இருந்து சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் போவது வருவதுன்னு சொன்னார் என்றால் துறக்க நிலையங்களில் சென்று மீடலும் உடைத்தாகலாம். அருமையான தமிழ் சொல்ற துறக்கம் சொர்க்கம், சொர்க்கம் என்பது சமஸ்கிருத சொல், தமிழ்ல துறக்கம். நரகம் சமஸ்கிருத சொல் தான், அதுக்கு தமிழ்ல நிறையம். திருமுறைகளில் வந்து சொர்க்க நரகம் வந்திருக்கின்றன. அருமையா சொல்லுவார், நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருவினை போற்றி சொல்வார். நரக சொர்க்கங்கள் வந்திருக்கின்றன. சாத்திரங்கள்ல அந்த நிறைய துறக்கம் சொர்க்கம் சொர்க்கம் வருகின்றன, பண்டார சாத்திரங்களும் வருகின்றன. ஆகவே பிறந்து இறந்துனா இந்த உலகத்தில் பிறந்து இறந்து அப்புறம் வருவது போவதுன்னா சொர்க்க நரகங்களுக்கு செல்லுதலும் அப்புறம் அங்கிருந்து மீண்டும் திரும்புதலும் அதான் வருவது போவது. சொர்க்க நரகங்களுக்கு போயிட்டு வருது தான் அது குறிக்கிறது வருவது போவது. அதுதான் உரையில சிறப்பாக சொல்கின்றன. துறக்க நிலையங்களில் சென்று மீடரும், மீடரும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறது, அதான் மீடரும் உடைத்து ஆகலாம். மண்ணிய வினைப்பலன்கள் நிலைபெறும் வினைப்பலன், மண்ணிய மண்ணுதல்னா என்ன நிலைபெறுதல், மண்ணிய வினைப்பலன்கள் நிலைபெற்ற வினைப்பலன்கள் எப்படி நிலைபெறுகின்றன அப்படின்னா உடம்போடு நிலைபெறுகின்றன, உடம்பிலே தங்கி இருக்கின்றன. எந்த உடம்புல தங்கி இருக்கின்றனா பின்னால விளக்கமா சொல்வார். இதுவரை என்ன சொன்னாங்க, முற்பிறவியில் செய்த வினைக்கு ஈடாக இப்பிறவியில் வரும் இன்ப துன்பங்களை அனுபவித்து அந்த அனுபவத்தின் போது மேலும் வினையை ஏற்றி அதன் காரணமாக மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து அதோடு மட்டுமில்லாமல் சொர்க்க நரகங்களுக்கும் சென்று திரும்புதலும் உடையது எது, மேலே சொன்ன இந்த உயிர் கூட்டம். இந்த உயிர் கூட்டத்துக்கு அந்த வினைகளை அறிந்து வினைப்பலன்களை ஊட்டுபவன் ஒருவன் உண்டு சொல்றார். யார் ஊட்டுகின்றார் அந்த நிலைபெற்ற வினைப்பலன்களை, யார் ஊட்டுகின்றார் என்றால் முதல்வனே கூட்டுவன், முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமானே வினைப்பலன்களை கூட்டுவன். எவ்வாறு கூட்டுவன் என்றால் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றார், தரணியோடு தராபதி போல, ரெண்டு எடுத்துக்காட்டு சொன்னார், தரணி போலவும் தராபதி போலவும். தராபதினா யாரு, அரசன், தரை மண்ணுலகத்துக்கு அரசன் தராபதி. தரணின்னா என்ன சொல்றது அப்படின்னா, தரணின்னா வந்து பூமி, எல்லாரும் நினைக்கிறது அதுதான் இல்லையா. தரணின்னு சொல்ல கேட்ட உடனே பூமி, பூமி மாதிரி பூமி வந்து விளைச்சலுக்கு பலன் தருது இல்லையா, வயல்ல வந்து ஊழலாம் வைக்கிறான் அதுக்கெல்லாம் பூமி வந்து விளைச்சல் ஆகிய பலனை தருகின்றது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சுவாமிகள் அவ்வாறு சொல்லவில்லை, தரணி என்பதற்கு பூமின்னு சுவாமிகள் உரை சொல்லவில்லை. இதுக்கு அறுபது உரை உண்டு சொல்வார்கள், அதுல ஒன்று நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்தியுடைய உரை, அது சுவாமிகளுடைய உரை அப்படியே தழுவி எழுதப்பெற்ற பத உரை, ஆகவே அதுல வேற்றுமை கிடையாது. ஏனைய உரைகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த அரிய பொருள் நயமானது இருக்காது, இதுல மட்டும்தான் இருக்கு. மற்றவற்றிலெல்லாம் தரணின்னா பூமின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, சுவாமிகள் தரணின்னா பூமின்னு சொல்லல. அப்ப என்ன சொல்றாங்க, என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, தரணி என்பதற்கு மருத்துவன் என்று விளக்கம் தருகின்றார்கள். ஏன்னா முதல்ல அடியன் குறிப்பிட்டேன், இந்த இரண்டாம் அதிகாரத்திலே முதல் பாடல் இருவினை குறித்த சித்தாந்த கருத்துக்களை தொகுத்து கூறுகின்ற பாடல், வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை குறித்த தடைகளையும் விடைகளையும் உடைய பாடல்கள் தான், இந்த பாடலுடைய கருத்தை விளக்கிச் செல்லக்கூடிய பாடல்கள் தான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுல வந்து இந்த இரண்டாம் அதிகாரத்தில் பின்னால பாடல்கள் வரும், அதுல வந்து சொல்வார் தரணி போலவும் தராபதி போலவும் எவ்வாறு முதல்வன் வந்து வினைப்படங்களை கூட்டுகின்றான் அப்படின்னு சொல்ற இடத்துல தராபதினா அரசன் சொல்லியிருக்கிறார். ஆனா தரணின்னு சொல்ற இடத்துல வந்து பூமின்னு சொல்லி பாடவில்லை ஆசிரியர், ஆசிரியரே மருத்துவன் தான் பாடி வச்சிருக்கார். அதேனா பின்னால சொன்னதை நோக்கி இங்க அதுக்கு ஏற்றபடி பொருள் சொல்லணும் என்று சிந்தித்து சொல்கின்றார்கள் நம்முடைய சுவாமிகள். அதான் உரையனுடைய சிறப்பு, மருத்துவன் சொல்றாங்க, மருத்துவனும் வேந்தனும் போல முதல்வனே அவ்வுயிர்க்கு தனது ஆணையார் கூட்டுவன். எதை கூட்டுவான், இருவினை பலன்களை கூட்டுவன். தாமே மறுவிடா வடிவும் கண்ம பயன்களும் மறுமை கண்ணே, அவ்வாறன்றி சடமாகிய அவைதாமே மறுமை கண் வந்து கூடமாட்டா, எது வினைப்பலன்கள் தானே வந்து உயிரை சாரமாட்டான். ஒரு புண்ணிய செஞ்சிருந்தான்னா அதுக்கு பயனாக இருப்பது இன்பம். அந்த புண்ணியமே அந்த பயனாகி இன்பத்தை தந்துவிடாது. அந்த புண்ணியமே அப்படியே வந்து இவனுக்கு இன்பமா பொருந்திடாது. ஏன்னா அது சடம், ஒருவன் செலுத்தினாலே அது செல்லாது. ஆகவே முதல்வன் தான் புண்ணியத்திற்கு ஈடான இன்பத்தையும் பாவத்திற்கு ஈடான துன்பத்தையும் அரசன் போலவும் மருத்துவன் போலவும் ஊட்டுவிக்கின்றான் இவர்களுக்கு. சரி, தரணி என்பதற்கு மருத்துவன் என்று பொருள் சொன்னார்கள். சரி, அந்த சொல் அந்த பொருளை தருமா, எப்படி தரும் அப்படின்னு மொழி அடிப்படையில் ஒரு கேள்வி இருந்தா தரும் அருமையா சொல்றான். என்ன அப்படின்னா தரணம் அப்படின்னு சொல்லி இருக்கான் வடமொழி சொல். சமஸ்கிருதத்துல தரணம்னு சொல்லிருக்கான். அதுக்கு என்ன பொருள்? கடத்தல் அப்படின்னு பொருள். கடத்தல்ங்கிற பொருள். இவன் என்ன செய்கின்றான்? மருத்துவன் வந்து நோயை கடக்க செய்கின்றான். உடலை விட்டு நோயானது கடந்து போகும்படி செய்கின்றான். ஆகவே நோயை கடப்பிப்பதால், தரணம் என்றால் கடத்துதல் என்று பொருள். நோயை கலந்து உடலை விட்டு கடக்க செய்வதால் மருத்துவனுக்கு தரணி என்று காரணப் பெயராயிற்று நுணுக்கமாக உணர்த்துகின்றார். அந்த வடமொழி புலமையும் ஒருங்கே வாய்த்ததனால்தான் இப்படி உண்மை உரை சொல்ல முடியுது. சொல்றாங்க, தரணம் என்னும் வடமொழி கடத்தல் என்னும் பொருட்டு ஆகலான் நோயை கடப்பித்தலின் மருத்துவனுக்கு தரணி என காரணக்குறியாய் ஆயிற்று என்பது காரணத்தால் வந்த பெயர். நோயை கடக்க செய்வதனால அவனுக்கு வந்து அந்த தரணின்னு பேரு வந்தது மருத்துவனுக்கு. மருத்துவனை போய் தரணின்னு சொல்ற வழக்கே இல்லையா அப்படின்னு எளிதாக கேட்டு விடுவார். அதை விளக்கி சொல்கின்றார். தரணம் என்றால் கடத்துதல்னு பொருள். இந்த மருத்துவனும் ஒன்றை கடத்துகின்றான். இதன் நோயை உடலை விட்டு கடந்து போகும்படி செய்கின்றான். எனவே அவனுக்கு தரணி என்பது காரணப் பெயராக வந்தது என்று சொல்கின்றார். அப்போ சிவாகமங்களையும் ஏனைய வடமொழி சித்தாந்த நூல்களையும் கற்கணும் என்றால் வடமொழி அறிவு வேண்டும் என்று சொல்கின்றோ. அந்த நூல்களை கற்பதற்கு மட்டுமல்ல, தமிழ் சித்தாந்த சாத்திரங்களை கற்று பொருள் முடிவு செய்வதற்கு கூட நமக்கு வடமொழி புலமையும் இன்றியமையாது வேண்டப்படுகின்றது என்பதற்கு இவை போன்ற இடங்கள் எல்லாம் சான்று. இப்படி பல இடங்கள் உள்ளன. சிவஞான போதத்திலாயினும் சரி, சிவஞான சித்தியாராயினும் சரி, ஏனென்றால் அவை அந்த சிவாகம சொற்களை எல்லாம் எடுத்து ஆழ்கின்றார்கள் நம்முடைய தமிழ் சாத்திர ஆசிரியர். ஆகவே அந்த மொழி புலமையும் இருந்தால்தான் தமிழ் நூல்களுக்கே நான் பொருள் காண முடியும். அந்த மாதிரி அப்போ இதுக்கு வந்து இப்படி மருத்துவன்னா இப்படி விளக்க சொல்றாங்க. தரணின்னா மருத்துவன்னு இந்த பொருள் தான் சரிங்கிறதுக்கு பின்னாடி வர செய்வில இதை காட்டுறாங்க. அற்றாகலினே மருத்துவன் உழைத்த நூலின் என முன்னர் வகுத்து கூறுவாராயினார் என்பது. அதனாலதான் முன்னாடி என்ன சொல்றாரு, முன்னர்னா இடம் முன், காலம் பற்றி முன்னா ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு அர்த்தம். இடம் பற்றி முன் அப்படின்னா இன்னமதான் வரப்போகுதுன்னு அர்த்தம். இவனுக்கு முன்னால உட்காரு அப்படின்னா அவனுக்கு முன்னால உள்ள இருக்கையில் உட்காரணும்னு அர்த்தம். இடம் பற்றி முன்னார் அவர்கள். ஆகவே முன்னர் வகுத்து கூறுவாராயினார் வரக்கூடிய செய்யுள்ள விளக்கி சொல்லுவார். அரசன் மாதிரி எப்படி வினைப்படன் ஊற்றான், ஏன் ரெண்டு ஓமை சொல்கின்றார், ஏன் இரண்டு ஓமைகள் சொல்கின்றார். அரசன் மாதிரி அவன் வினைப்படன்களை ஊட்டுவான் சொன்னா போதாதா? அரசன் மாதிரி வினைப்படன் ஊட்டுகின்றான், மருத்துவன் மாதிரியும் ஊட்டுகின்றான் என்று ரெண்டு ஓமைகள் ஏன்? அப்ப ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் விளக்கமா பின்னால சொல்ல இருக்கின்றார். அப்ப பூமி மாதிரி ஊட்டுவான்னு சொல்லல பின் வருகின்ற பாடல்ல, மருத்துவன் மாதிரி ஊட்டுவான் தான் சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே மிகச்சிறப்பாக அங்கே விளக்கம் தருகின்றார்கள். இதனாலே முதல்வன் அவ்வாறு மூவகையுமாய் நிற்றலான் ஆய பயன் இதுவென்பது உணர்த்தும் முகத்தான் இரண்டாம் கூற்றின் கட்படும் இயல்பெல்லாம் தொகுத்து கூறப்பட்டது. இரண்டாம் கூறு என்னது? அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல. அதாவது அந்த இருவினை பற்றி வருவதுதான் இரண்டாம் கூறு. அந்த இருவினை குறித்த செய்திகளை எல்லாம் இந்த பாடலிலே தொகுத்து கூறிவிட்டார்கள். அப்போ வந்து இதனால நமக்கு இன்னொரு உண்மையும் தெரிகின்றது. என்னவென்றால், முதல்வன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் செலுத்துதால் உடனாகவும் இருக்கின்றான்னு பார்த்தோமே. அப்படி அப்படி இருப்பதனால என்ன பயன்? அந்த பயன் இதுதான். என்ன? அந்த உயிர்கள் செய்கின்ற வினைகளை அறிந்து அந்த வினைக்கு ஏற்ற பலன்களை உரிய காலத்தை கூட்டுவித்து அந்த வினைப்பயன் பலன்களை ஊட்டுதல். ஆகவே உயிர்களை வினை செய்ய வைத்து வினைப்பயன்களை அனுபவிக்க வைப்பதற்காகத்தான் உயிர்களோடு அவ்வாறு கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் செலுத்தித்தன்மையுடனாகவும் அத்துவிதமாக இருக்கின்றான். முதல்வன் அத்துவிதமாக கலந்திருப்பதனால பயன் அதுதான். எல்லா உயிர்கள்ட்டும் இப்படி கலந்திருப்பதனால தான் ஒவ்வொரு உயிர் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் அவனால் அறிய முடிகின்றது, அந்த வினையின் தன்மையையும் அறிய முடிகின்றது. இந்த உயிர் இந்த வினை செய்கின்றது என்பதை அறிந்ததோடு மட்டுமல்ல, இந்த வினை எப்படிப்பட்ட வினை, இதற்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்தால் இந்த வினை நோய் தீரும், அந்த பலனை கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட காலம் வர வேண்டும். ஏன்னா ஒரு காலம் அமைந்தாதான் அதில் என்னதான் முயற்சி செய்தாலும் ஒரு காலம் அமரும்போதுதான் எல்லாம் கிடைக்கின்றது. அது நம்ம வந்து எவ்வளவுதான் வாதிட்டாலும் அனுபவத்தில் வந்து எல்லாரும் படிஞ்சிருந்தோம், ஆனால் அதுக்குரிய காலம் வரலையா அப்படின்றது. அப்ப எப்படிப்பட்ட காலத்திலே அந்த பலனை கொடுக்க வேண்டும் எல்லாத்தையும் தீர்மானித்து விடுகின்றான். எல்லாம் இதெல்லாம் எப்படி முடிகின்றது, அவனுடைய பேர் அறிவு ஒரு காரணம். மேலும் என்ன, எந்த உயிரை விட்டால் அவன் பிரிந்திருந்தால் தானே, எல்லா உயிரோடும் அவையே ஆய் ஒன்றாக கலந்திருக்கின்றான். ஆகவே அப்பர் பெருமான் சொல்வார்கள், வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை. ஆகவே அப்படி இருப்பதனால கருத்தறிந்து முடிக்கின்றான், அந்த கருத்தறிந்து அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கின்றான். ஆகவே உயிர்களோடு அத்துவிதமாய் முதல்வன் கூடி நிற்பதன் பயன் என்னவென்றால், உயிர்கள் செய்யும் வினைகளை அறிந்து அவற்றுக்கு தக்க பயன்களை ஊட்டுதலே என்பதையும் சொல்லி அந்த வினை காரணமான வினை சம்பந்தமான எல்லா கருத்துக்களையுமே தொகுத்து கூறிவிட்டார்கள். இனி இவற்றில் வந்து பிறர் எழுப்புகின்ற தடை அவற்றுக்கு விளக்கம் விடை கூறுதல், அதுக்கப்புறம் வந்து இதே கருத்துக்களை விளக்கமா சொல்லுதல், மரத்தன் போல ஊட்டுகின்றான் மருத்துவன் போல ஊட்டுகின்றான் அதெல்லாம் விளக்கமா சொல்லுதல், அந்த மாதிரி பாடல்கள் வர இருக்கின்றன. அடுத்த பாடல தடை எழுப்புகின்றார்கள். என்ன தடை எழுப்புகின்றார்கள் அப்படின்னா, தடைகள் வந்து ஒவ்வொரு படிநிலையிலும் தடைகள். முதல்ல தடை என்னன்னா உலகாயுதம் எடுப்புகின்ற தடை, அவன் இருவினைனே ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறான். அப்புறம் சில இருவினைன்னு உண்டுன்னு ஒத்துக்கொள்வான், ஆனா அந்த இருவினைகளே தத்தம் பலன்களை தந்துவிடும், அதை பலன்களை தருவதற்கு முதல்வன் வேண்டாம் அப்படிவான். முதல் சூத்திரத்தில் பார்த்தோம் இல்லையா, உலகம் முத்தொழிற்படுவது, எனவே அது ஒரு தோற்றுவிப்பான ஒருவனை உடையது அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லும்போது, ஒரு சாரார் முத்தொழிற்படுங்கிறதே ஒத்துக்கிட மாட்டான் நிலையானதுங்கிறான். இன்னொரு சாரார் முத்தொழிற்படும் ஆனால் அதை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டாம்னு சொல்லுவான், தோற்றுவிக்க ஒருவன் உண்டுன்னு ஒத்துக்கிடுவான் ஆனால் அது வந்து பல தெய்வம் வேண்டும் சொல்லுவான். இப்படி அந்த தடையெழுப்பவர்கள் பலவிதமா இருக்கின்றார் அல்லவா. அதெல்லாம் முதல்ல உலகாயுதம் தான் வந்து அடிப்படையா உள்ளவன், ஏன்னா அவனுக்கு வந்து அடிப்படையே வந்து சரி கிடையாது அவனுக்கு, அதனால முதல்ல அவனை தான் எடுத்துக்கிறது. அவன் வந்து என்ன சொல்றான், இருவினைன்னு ஒன்னே கிடையாது. ஆமா, வல்லமன் வந்து எப்படினாலும் அனுபவிச்சுக்கிடலாம், புண்ணியம் பாவம்லாம் கிடையாது. ஆமா, வல்லமை இருந்தா எப்படினாலும் வாழ்ந்துக்கும், அது உன் சாமர்த்தியம் அப்படிங்கறது அவனுடைய கருத்து. நம்ம அடுத்தவன்ட்ட வந்து அபகரித்தினாலும் வாழலாம் என்பது பஞ்சமா பாதகங்களுக்கும் உறைவிடமா இருக்க உலகாத கருத்து. அவன் என்ன சொல்றான், இருவினைங்கிறது ஒன்று கிடையாது. இருவினைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கின்றது இல்லையா. தவறு செய்தால் நம்முடைய யாருக்கும் வந்து காவல்துறையினர் சட்டத்துறையினர் இவர்களுக்கெல்லாம் தெரியாதபடி அது அமைஞ்சிடணும், அமைஞ்சிட்டா போதும் தப்பிச்சிடலாம். ஆனா இருவினை கோட்பாடு இருந்தா யா இவங்களுக்கெல்லாம் தெரியாவிட்டாலும் கூட கண்டிப்பாக அந்த வினையின் பலன் வந்து சேரும் என்ற ஒரு கோட்பாடு இருந்தால் மனிதன் வந்து நெறிப்படுவான். இது அந்த நெறிப்படுறதுக்கே வழி இல்லாம ஒரு கோட்பாடு வச்சிருக்கான், இருவினே ஒண்ணு கிடையாதுங்கிறான். அப்ப இன்ப துன்பங்கள் எப்படிப்பா வருது, முன்வினைன்னு ஒண்ணு கிடையாதுன்னா அப்ப இன்ப துன்பங்கள் எப்படி வருது, இது என்ன தேவையில்லாத ஆராய்ச்சி அப்படிங்கிறான். என்னன்னா இன்ப துன்பங்கள்லாம் வருவது இயல்பு அப்படின்றது, அது இயல்பு. மனுஷனா பிறந்தான்னா இன்பம் வரும் துன்பம் வரும் போகும், அதெல்லாம் இயல்பு சார் அப்படின்ட்டுதான். இதுக்கு மேல என்ன சொல்றது, இப்படி சொல்றானே இப்படி ஒன்னத்துக்கும் ஒத்து வராம பேசுறானே அப்படின்னா அருமையா சொல்றாரு. அப்ப இயல்புன்னா நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் சார் அப்படின்றான். என்ன அப்படின்னா, இப்ப வந்து நீரை வந்து கொதிக்க வைக்கிறோம், அப்ப அது சுடுது, அதுல வந்து வாசல் திருவிங்கள்லாம் சேர்க்கிறோம், நல்லா மனம் கமழுது, அது மாதிரி இன்பம் வரும் இன்னும் சந்தோஷப்படுவான், துன்பம் வரும் கஷ்டப்படுவான், அந்த மாதிரி எல்லாம் வந்து இயல்புதான் அப்படின்றது. என்ன சொல்றான், நீ சொன்ன ஓமையே வந்து இருவினை உண்டுங்கிறதுக்கு மிக அருமையான ஓமை அப்படின்ட்டு, நீ சொன்ன ஓமையை கொண்டே இருவினை உண்டு நிறுவிடலாம் அப்படி ஒரு ஓமையை சொல்லி நீயே வந்து என்ன பண்ணிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு, இயல்புன்னா அதுக்கு ஒரு தன்மை தான் இருக்கணும், இயல்புன்னு ரொம்ப லேசா சொல்லிட்டேப்பா, இயல்புக்கு ஒரு தன்மை தான் இருக்கணும், ரெண்டு முரண்பட்ட தன்மைகளை போய் இயல்புன்னு சொல்லக்கூடாது. என்ன, இப்போ நீ ஏன் தண்ணீர் உவமையெல்லாம் சொன்ன? நீருக்கு இயல்பு என்ன? அதாவது தன் இயல்பு, அதுக்குன்னு உண்டான இயற்கை தன் இயல்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன? அது பேரிலே இருக்கு, தண்ணீர்னு வச்சிருக்கிறோம். தன்மை கூட்டல் நீர். தன்மைனா என்ன? குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி ஒண்ணுதான் நீருக்கு இயல்பு. அந்த நீர் மனம் தந்தாலோ அல்லது அந்த நீர் வந்து சூடா இருந்தாலோ இயல்பு கிடையாது, அது செயற்கை. இயற்கை கிடையாது, அது செயற்கை. அதாவது பூக்கள் போன்ற வாசனை பொருட்கள் கலந்ததனால் வந்த செயற்கை மனம். சூடு என்பது நெருப்போடு சேர்ந்ததனாலே வந்த செயற்கை வந்து சூடு. அதுபோல இன்பம் துன்பம் ரெண்டு முரண்பட்டவை. இவற்றை இயல்புன்னு சொல்லக்கூடாது. இயல்புனா ஒரு தன்மையா இருக்கணும். ஆகவே இன்பம் துன்பம் முரண்பட்ட அனுபவங்கள் வருவதனாலே இது செயற்கையால் வந்தது. செயற்கைனா அது ஒரு காரணம் வேணும், யாரோ ஒருத்தர் செய்ததால் வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா, முதல்வன் ஊட்டுவதனால் வந்தது. முதல்வன் சும்மா ஊட்டுவானா? ஒருத்தருக்கு இன்பம் இன்னொருத்தருக்கு துன்பம்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இருவினை என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டு அந்த உயிர்கள் செய்த இருவினைக்கு ஏற்றபடி, நல்வினைக்கு ஏற்றபடி இன்பத்தையும் தீவினைக்கு ஏற்றபடி துன்பத்தையும் ஊட்டுகின்றான் என்று அறிவாயாக. ஆகவே இருவினைகள்லாம் இயல்பு, இன்ப துன்பங்கள் எல்லாம் இயல்புன்னு சொல்லாத. நீ சொன்ன உதாரணத்திலேயே மனமும் சூடும் நீருக்கு இயல்பு அல்ல, ஒரு காரணத்தால் அமைந்தவைதான் இல்லையா? அது மாதிரிதான் சொல்லி அருமையா சொல்ற. ஆகவே இந்த தடையும் இதற்கு விடையாக உள்ள பாடலும் அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டுள்ளன, ஏன்னா எளிதா புரிந்து கொள்ளலாம். ஆகவே ரெண்டு பாடல்களை சேர்த்து கொடுத்து சேர்த்தே உரை சொல்லிவிட்டார்கள். இருவினை என்னை இன்பத் துன்பங்கள் இயல்பது என்னின் ஒரு தன்மை இயல்புக்கு உள்ளது. ஒருவனுக்கு இரண்டு செய்தி வருவதன் மலரும் தீயும் மறுவலின் வாசம் வெம்மை தருவதன் நீர் என் செய்து தான் இயல்பாகும் அன்றே. இந்த பாடல என்ன சொல்றாருன்னா, இருவினைன்னு என்னையா சொல்றீங்க? இருவினை என்பது என்ன அப்படிங்கிறான். என்னன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னன்னு கேட்கல. இருவினைன்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறான். இருவினை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னு அலட்சியமா கேட்கிறான். அப்படி ஒண்ணு கிடையாதுங்கிற அர்த்தத்துல சொல்றான் இருவினை என்னை. அதான் கீழே குறிப்பிட எழுதுவாங்க, என்னை என்னும் வினா இன்மை குறித்து நின்றது. என்னைன்னு கேட்கிறான அந்த கேள்வி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுயா இருவினைலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கீழே குறிப்பிட சொல்றாங்க, அவங்க சொல்றான் இருவினைன்னு ஒண்ணு கிடையாதுன்னா இன்பத் துன்பங்கள்லாம் இயல்பு அப்படின்னு சொன்னால் ஒரு தன்மை இயல்புக்குள்ளது. இயல்புன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கணும். ஒரு தன்மை ஒண்ணு இருக்க வேண்டாம். நீருக்கு பாருங்க ரெண்டு தன்மை இருக்கு, மலரும் சூடும் சேர்ந்தா, மலரும் நெருப்பும் சேர்ந்தா அதுக்கு வந்து வாசம் கிடைக்குது, சூடும் கிடைக்குது. மலர் சேர்ந்தா வாசம், நெருப்பு சேர்ந்தா சூடு கிடைக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணி கொண்டு கொண்டு வந்த தண்ணீர், அதெல்லாம் இயல்புதான் அப்படின்னு சொல்லிடுறோம். இதற்கு மேல நாம சொல்ற மறுப்பு வந்து அடுத்த பாடம். தன் இயல்பு ஒழிய பூவும் தழலும் வந்து அணைய நீரின் மண்ணியது இரண்டு செய்தி. நீயே சொல்லிட்ட ஓமை மூலமாகவே வஞ்சு போச்சு. நீருடைய தன் இயல்பு ஒழிய அதுக்குரிய உண்மையான இயற்கை வந்து நீங்கி போக அதுல என்ன வந்து சேர்ந்தது? பூவும் தழலும், பூவும் நெருப்பும் வந்து சேர்ந்தது. அதனால நீர்ல ரெண்டு செய்தி வந்தது, வாசம் உஷ்ணம் என்ற இரண்டு செயல்கள் அதுக்கு வந்தன. அது மாதிரி வரும் இரு வினையினாலும் உண்ணிய இன்ப துன்பம் உறும் உயிர். பூவாலையும் நெருப்பாலையும் தானே மனமும் சூடு வந்தது. அது மாதிரி முந்தைய இரு வினைகள் புண்ணிய பாவமாகிய இரு வினைகளால தான் இன்பமும் துன்பமும் வருகின்றன. ஓமையே அதை காட்டுதுன்ட்ட. உண்ணிய இன்ப துன்பம் உறும் உயிர். உணர்வில்லாத துண்ணிய அசித்த இன்ப துன்பங்கள் சூழ்ந்திடாதே. அறிவில்லாத அசித்து பொருளை சடப்பொருளை வந்து இன்ப துன்பங்கள் என்ன செய்ய மாட்டா, பொருந்த மாட்டா. உடம்புக்கு வரல அனுபவம் உயிருக்குன்னு சொல்ற. இந்த உயிர் இந்த உடம்பை எடுப்பதற்கு முன்பு வேறு பல உடம்புகளை எடுத்து வேறு பல பிறவிகள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றது. அதுல செய்த வினைகளுக்கு ஈடாக இந்த பிறவியில் இன்ப துன்பங்கள் வந்து கூடுகின்றன. இந்த உடம்பில் உள்ள உயிருக்குத்தான் அந்த அனுபவம் போய் சேருகின்றது. அறிவில்லாத சடமாகிய உடம்புக்கு அல்ல என்பதை உணர்வாயாக சொல்ற. இதற்கு சேர்த்தே பொழிப்புரை சொல்லியிருக்கின்றார்கள். அதன் சாரத்தை தான் பார்த்தோம். இப்போது சுவாமியுடைய பொழிப்புரையை வாசித்தால், ஒரு பொருட்கு தம்முள் மாறுபட்ட இரண்டு தன்மை காரணத்தால் அன்றி உளவாகாமையானும். காரணத்தால தான் உளவாகும், காரணத்தால் அன்றி முரண்பட்ட இரண்டு தன்மைகள் வந்து சேரமாட்டார். தண்ணீருக்கு வாசமும் வெப்பமும் சேர்கின்றதே அப்படின்னா, தண்ணீருக்கு வாசமும் வெப்பமும் செயற்கையான உளவாயின. செயற்கையா தான் அந்த, இயற்கையா இல்ல. ஆகலின் அதுவே இண்டைக்கு ஓமையாய் முடிதலான், அதுவே இருவினை உண்டு உணர்த்துவதற்கு ஓமையாக முடிந்துவிட்டது. இன்பத் துன்ப நுகர்ச்சி சித்துக்கன்றி சடத்துக்கு கூடாமையான். சித்தாகிய உயிருக்கு தன்னுடைய சடமாகிய உடம்புக்கு அல்ல. அவ் இன்பத் துன்பம் இரண்டிற்கும் காரணம் வேண்டப்படும். ஆகையினால மேற்சொன்ன காரணங்களால இல்லையா, இரண்டு மாறுபட்ட தன்மை வந்து இயற்கையா அமையாது, செயற்கையா தான் அமையும். தண்ணீருக்கு வாசமும் சூடும் வந்து செயற்கையா தான் வந்தன, சித்துக்கு தான் அனுபவம் வரும், சடத்துக்கு இல்லை. இந்த காரணங்களால் இன்ப துன்பம் இரண்டிற்கும் காரணம் வேண்டப்படும். இன்ப துன்பங்கள் இயற்கைன்னு சொல்லக்கூடாது, அதற்கு முன்வினையாகிய காரணம் வேண்டப்படும். ஆகவே காரணம் வேண்டப்படுமாகலான். அந்த காரணம் எது? இருவினை எனப்படும் சஞ்சிதமே ஆண்டைக்கு காரணம். சஞ்சிதம்னா முன்வினை, முந்தைய பிறவிகளில் ஈட்டப்பட்டு புத்தி தத்துவத்தில் கிடக்கின்ற வினை தான் சஞ்சிதம். மேல்வினைன்னு சொல்வார். ஆகவே அந்த இருவினை எனப்படும் சஞ்சிதமே ஆண்டைக்கு காரணம் என்று கூறினார். என்னை என்னும் வினா இன்மை குறித்து நின்றது பார்த்தோம். அது என்னும் பகுதி பொருள் விகுதி அப்பண்பின் மேல் நின்றது. அதுன்னு எங்க வருது அப்படின்னா முதல் பாட்டில் வருது. இந்த ரெண்டு பாடல்கள்லாம் முதல் பாடல்ல என்ன அப்படின்னா முதல் அடியில் வருது பாருங்க. இருவினை என்னை இன்பத் துன்பங்கள் இயல்பது எண்ணில், இயல்பது அது வருதா? இயல்பதுன்னா அது இயல்புங்கிற பொருளை தான் தருது. என்ன மங்கை அவள் வந்தால் அந்த இடத்துல மங்கை அவள்னா என்ன? மங்கைங்கிற பொருளை தான் தருது. அந்த மாதிரி இயல்பதுன்னா அந்த அதுங்கிறது இயல்புங்கிற பொருளை தான் தருது. என்ன அது தன்மைங்கிற பொருள் அது நிற்கின்றது, அதான் பண்பின் மேல் நின்றதுன்னு சொன்னாங்க. அதான் பதவுரையில பார்த்தா தெரியும், இன்பத் துன்பங்கள் இயல்பது எண்ணின். பதவுரை என்ன சொல்றாங்க குருமூர்த்திகள்? இன்பத் துன்பங்கள் இயல்பது எண்ணின் அப்படின்னா இன்பத் துன்பங்களின் தன்மை இயல்பே ஆகும். அதான் அந்த தன்மைங்கிற சொல்ல எப்படி வந்தது? இந்த அதுங்கிற விகுதியிலிருந்தா வந்தது. அதான் பண்பின் மேல் நின்றதுன்னு எழுதினாங்க. தன் இயல்பு தட்பம், தன் இயல்பு இரண்டாம் பாடல் தொடங்குது. தன் இயல்பு ஒழிய நீருடைய அந்த இயற்கை அடங்கி போகும்படி, குளிர்ச்சி ஆகிய இயற்கை. நீருடைய தன் இயல்பு என்ன? தட்பம் தான், குளிர்ச்சி தான். தட்பம் என்றால் குளிர்ச்சி. ஆகவே தன் இயல்பு என்பது நீருடைய இயற்கை, அது குளிர்ச்சி, அது தட்பம். உணர்வில்லாத அசித்து அப்படின்னு சொன்னார்களே, உணர்வில்லாத அசித்துன்னா அசித்துன்னு சொன்னாலே உணர்வு இல்லைங்கிறது அதுல விளங்கிடும் இல்லையா. உணர்வில்லாத அசித்துன்னு ஏன் சொல்லணும்? அப்ப உணர்வுடைய அசித்து வேற இருக்குதா? உணர்வு இருந்தா அது சித்து பொருள், அறிவுள்ள பொருள். உணர்வு இல்லைன்னா அது அசித்து பொருள். ஆகவே அசித்துன்னு சொன்னாலே அடங்கிடுது. அது உணர்வில்லாத அசித்துன்னு ஏன் விளக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு இலக்கிய மரபுக்காக சொல்றது அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் வலியுறுத்தி சொல்வது, இலக்கிய மரபு இருக்கிறது, அப்படி வலியுறுத்தி சொல்லக்கூடிய மரபு இருக்கின்றது. அடியளந்தான் அடியளந்தான் தாயது அப்படின்னு சொல்லி ஒரு குரட்பால வருகின்றது திருக்குறள்ல, மடியின்மையில பத்தாவது குரட்பா. சோம்பல் கூடாது அப்படின்னு வலியுறுத்துகின்றார். அதான் மடியின்மைன்னு அறிவார். மடின்னா சோம்பல். என்ன சொல்றாரு? மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான்றா எதுன்னு சொல்றாரு. அதாவது சோம்பல் இல்லாத மன்னன் வந்து எந்த உலகத்தெல்லாம் வந்து பெறுவான் அப்படின்னா, அடி அளந்தான் இல்லையா, அவனால் தாவப்பட்ட உலகத்தை எல்லாம் பெறுவான். ஈரடியாலே மூ உலகத்தையும் அளந்தான் வாமனவதாரத்தை. அப்ப அவன் அந்த அடியளந்தான் தாவிய உலகத்தை எல்லாம் அடைவான். அடியளந்தான்னா அப்ப வந்து என்ன அடியளந்தான்னு சொல்லிட்டு?
1: ஓம் சிவாய சைவம் தார்கள் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவரும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா பகுதி இரண்டு. வழங்குபவர் சிவத்து சௌரிராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தினற்றாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறையான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகரும் ஆவதியார் செம்பது மத்திருத்தாள் போற்றி. நம்ம வினாவென்பா என்ற சாஸ்திர நூலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக அசாதாரணமான நாமெல்லாம் தெரிந்து கொள்வதற்குரிய நமக்கு மிகச்சிறந்த பயனளிக்கக்கூடிய கேள்விகள் 12 கேள்வி கேட்டுக்கார் சுவாமி. உமாபதி சிவாச்சாரியார் 12 கேள்வி கேட்டு நம்முடைய மாணவர்களை வந்து இது எங்க பதில், நான் எழுதின நூல்லே பதில் இருக்குப்பா, அங்கெல்லாம் தேடி எடுத்துக்கோ அப்படின்ட்டு 12 கேள்வி கேட்டிருக்கிறார். ரொம்ப நுட்பமானவைகள் உங்களுக்கு இப்ப சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 ஆண்டுகளாக நாம் மிகச்சிறந்த சாஸ்திரங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறோம். நிறைய இந்த பதில நீங்களே சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் அதற்கு பெரிய பதில்களையும் கூட நாம் சேர்ந்தே அதை பற்றி சிந்தனை செய்யலாம். 3வது வெண்பா, ஞான தரிசனம் புல் அறிவு நல் உணர்வு ஆகா பொது ஞானம் அல்லது இலது உள்ளது எனில் அந்நியமாம் தொல்லையுருள் ஊனம் மலையாவாறு உயர்மருத சம்பந்தா ஞானமலை ஆவாய் நவில். தன்னுடைய குருநாதரை விழித்து சொல்லுகிறார் உமாபதி சிவாச்சாரியார். தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை விழித்து சொல்லுகிறார், ஞானமலை ஆவாய். அப்பா நீ மலை போன்றவன். அந்த மலை கற்களாலான மலை அல்ல, ஞானத்தினால் ஆகிய மலை போன்றவன். மலையை நம்ம பாக்குறோமே, அதை விட பல மடங்கு அதிகம் ஆழத்திலையும் அதனுடைய வேறு இருக்குமா. மலையை வெளியில பாக்குறது ஒரு சிறுபகுதி, பெரும்பகுதி எங்க இருக்குமா, பூமிக்கு அடியில் இருக்கு. ஞானத்தில் அப்படி மலை போன்றவனாக இருக்கிறான். அப்ப மலை மேல வச்ச பொருள்கள் எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியுமா இல்லையா? அப்ப இந்த குருநாதனிடம் வந்தால் ரகசியங்கள் எல்லாம் தானாக வெளிப்பட்டு எல்லா விதமான ஞானமும் வந்து சேரும். ஞானமலை ஆவாய் உயர் மருத சம்பந்தா. மருதூரிலே வாழ்ந்திருக்கின்ற மறைஞான சம்பந்த மூர்த்தியே உயர் மருத, அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பதனால சாதாரண ஊர் கூட உயர்ந்த ஊரா மாறி. பசுபதீஸ்வரன் இருப்பதனால கரூர் மேன்மையான ஊராக ஆகிறது. நிறைய வியாபார நிறுவனங்களோ அல்லது தொழிற்சாலைகளோ இருப்பதனால அது பெரிய ஊராக ஆகவில்லை. இங்க பசுபதீஸ்வரனும் மஞ்சளீஸ்வரரும் இது பஞ்சலிங்க தலம் இல்லையா? அந்த பஞ்சலிங்கங்கள் இங்க இருக்கிறதுனாலதான் அந்த ஊர் சிறப்பாக இருக்கிறது. அப்படி மருதம் மருத மருதூர் ராமலிங்கசாமி வாழ்ந்த மருதூர், அந்த மருந்தூர்ல இவர் இருந்தார், கொஞ்ச நாள் இருந்தார். அதனால உயர் மருத சம்பந்தா, நீ இருப்பதனால இந்த ஊரே உயர்ந்தது. ஞான மலையாய் விளங்குபவரே ஒப்பற்ற மருத நகர் சம்பந்த மூர்த்தியே புல் அறிவு நல் உணர்வு ஆகா. உயிரிட ரெண்டு அறிவு இருக்கு, பசு ஞானம் பதிஞானம், பசு ஞானம் பாச ஞானம் அப்படின்னு ரெண்டு அறிவு. இது வந்து இந்த புல்லறிவு நல்லுணர்வாக என்னிடம் இருக்கின்ற சிற்றறிவு. உயிர்கள் ஒவ்வொரு உயிர்களும் சிற்றறிவு படைத்தவை. நம்ம உயிரினுடைய இலக்கணம் சொல்லிருக்கோம், அந்த இலக்கணத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க உயிர் அறிவுடைய பொருள், அந்த அறிவுடையது தானாக எதையும் அறியாது, அது அறிவித்தால் தான் அறியும், அறியும் அது. அதாவது நம்முடைய நம்ம பற்றிய செய்தி, நம்மை பற்றிய இலக்கணம். எதை வேண்டுமானாலும் யாராவது என்ன செய்யணும், அறிவிக்க வேண்டும். சிவபெருமான் அறிவிப்பவனாக இருக்கிறான். அப்புறம் உயிருக்கு ஒரு தன்மை உண்டு, எதையும் படிமுறையாலேயே அறியும். ஒரே சமயத்தில் ஒன்றை பற்றிய முழுமையான உண்மைகள் தெரியாது. அப்ப அதனால நம்ம ஒரு நூலை படிக்கிறோம், சில கருத்துக்கள் தெரியுது, அப்புறம் மறுபடியும் படிக்கிறோமா இல்லையா? என்னுடைய ஞானம் முழு ஞானமா இருந்தா ஒரு தடவை படிக்க முடியும், அது நினைவுக்கு வந்துடும். விவேகானந்தர் பிரிட்டானிகா இந்தியா என்ற புத்தகத்தை அப்பவே ஒரு பத்து வால் எத்தனை வால்யம் ஏதோ பத்து பதினஞ்சு வால்யம் அவர்கிட்ட கொண்டாந்து வச்சாங்க, முதல் நாள் கொண்டாந்து வச்சாங்க, ரெண்டு நாள் கழிச்சு இந்த புத்தகம் எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னாரு. அவன் கேட்டா வந்தவன், இந்த தாளை என்னாலே நான் ரெண்டு நாள் ஆயிருக்கான், நீங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னா, இல்ல எல்லாம் படிச்சாச்சு, நீ வேணா கேள்வி கேள் அப்படின்னாரு. அவன் எந்த பக்கமும் ஒரு பக்கத்தை எடுத்துட்டு கேள்வி கேட்டான், அதை பத்தி விளக்கம் அவர் என்ன இருக்காது சொல்றாரு. படிப்புனால வராது, எல்லாரும் வரி வரியா எழுத்து எழுத்தா படிப்பாங்கன்னா சுவாமிஜி வந்து பக்கம் பக்கமா படிப்பாராம், புத்தகத்தை தொட்டாலே ஞானம் வந்துடும். அவருக்கு மட்டும் உண்டு சொத்து அல்ல, சைவ சிந்தாந்தம் பயில்கின்ற நமக்கும் கூட அது மாதிரி ஒரு நிலை நமக்கு நிச்சயமாக வர வேண்டும். ஏன்னா இதுக்குள்ள நுழைஞ்சு இதை பற்றிய சிந்தனைகள்ல நீங்க மெல்ல மெல்ல ஈடுபடும் பொழுது அது மெல்ல மெல்ல உங்களை தன்மையப்படுத்தி விடும். இந்த உண்மைகள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுவிடும். இப்போ உயிர் சிற்றறிவுடையதாக இருக்கிறது. உயிர் அந்த சிற்றறிவு என்பது இங்கு பசு ஞானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொது ஞானம் உயிர்கள் கருவிகளின் வழியாக பெறுகின்ற அறிவும் வரையறைக்கு உட்பட்டது. கருவிகள் நமக்கு பஞ்சேந்திரியங்கள் இருக்கு, அறிகருவிகள் இருக்கு, செயற்கருவிகள். இதனாலதான் நம்ம உலகத்தை அறிகிறோம். கண்ணு இல்லைன்னா உலகத்தை அறிவதில் குறைபாடு வந்துடும். காதில் கேட்கலன்னா அந்த செய்தி நம்ம காதில் விழுவாங்க, அதனால வரக்கூடிய ஞானம் இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட புலனறிவும் கூட குறிப்பிட்ட எல்லைக்கு மேல ஆற்றல் அற்றது. அதனாலதான் தூரமா இருக்கிறவங்க கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் பலமுறை சில உதாரணங்களை தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தூரமா இருக்கிற பொருள் கண்ணுக்கு தெரியுதா? அப்ப கண்ணுக்கு எல்லை கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் பார்க்கறதுக்கு தான். ஆகவே கருவிகளின் வழியாக பார்ப்பதும் கூட வரையறைக்கு உட்பட்டது. அது ஏகதேச அறிவாக விளங்குகிறது. அல்லது இலது உள்ளதெனின் அந்நியமாம். நாம வாழ்நாளில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்று பசு ஞானம் இருக்கிறது, அல்லது பாச ஞானம் இருக்கிறது. இந்த ரெண்டு நாளையும் ஒன்று தெரிஞ்சுக்க முடியாது. நான் உன்னை எவ்வாறு அல்லது இல்லது உள்ளதெனின் அந்நியமாம். உனக்கு பரிஞானம் உண்டா உண்டு இருக்கிறது என்று நீ குருநாதா நீங்கள் எனக்கு சொல்லி அருள் இருக்கிறீர்கள். என்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஞானம், அது பசு ஞானம் பாச ஞானம் ரெண்டு ஞானம் தான் என்கிட்ட இருக்கு. இதனால இறைவனுடைய தரிசனத்தை நான் தர முடியவில்லை. பதிஞானம் என்னிடம் இருக்கிறதுன்னு சொல்றீங்களே, எப்படி எங்க இருக்கு எனக்கு தெரியலையே என்று கேள்வி கேட்கிறார். தொல்லை இருள் ஊனம் மலையாவாறு நவில், இதை நீங்க என்னை மிக அன்போடு ஆதரித்து இந்த ஆணவமலம் இருக்கிறதே அது என்னை மறைத்து என்னை துன்பத்திற்கு உள்ளாமல் அதை நீக்கி வைத்து இதற்குரிய உண்மைகளை எங்களிடம் எனக்கு நீங்கள் சொல்வீர்களாக அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கேள்வியினுடைய சாராம்சம் என்னன்னா, பாச ஞானம் இருக்கிறது பசு ஞானம் இருக்கிறது, இந்த ரெண்டு ஞானத்தினாலும் உன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை, நான் எவ்வாறு அறிந்து கொள்வது, ஆணவ மூலம் என்னை மறைக்காமல் உண்மையை தெளிவாக எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்க இருக்கீங்க நீங்க வந்து பதிஞானம் இருக்குங்கிறது எப்படி, இந்த ரெண்டு ஞானம் மறைச்சிருக்குது, என்னிடம் இல்லாத ஞானத்தை நீங்கள் தோற்றுவிப்பீர்களா, இல்லாத ஒன்றை தோற்றுவித்தால் மறுபடியும் அது என்னை விட்டுவிட போயிடலாம், ஆகவே என்னிடம் பதிஞானம் இருக்கிறதா இல்லையா, ஆனால் நான் பதிஞானத்தை உணரவே இல்லை, பதி ஒன்று இருக்கிறது அதுக்கு அருள் இருக்கிறது என்பதை நான் உணரவில்லை, எனக்கு பாசஞானமும் பசுஞானம் மட்டுமே தெரிகிறது, பெருமானே இதை விளக்கி விட வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி. வினா மறுபடியும் பார்க்கலாம். அனாதியே ஆணவல மறைப்பிற்கு உட்பட்டு குற்றப்பட்ட உயிர்க்கு அனாதியே இல்லாத பதிஞானம் எப்படி ஏற்படும், சர்க்காரியவாத அடிப்படையில் இதற்கு பதில் வேண்டும். இப்போ பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் இப்ப உங்களுக்கு நினைவுல எல்லாட்டையும் புரிந்து கொள்வதற்காக அதை பற்றி சுருக்கமா சொல்றேன். பாச ஞானம் என்பது என்ன, பாசஞானம்னா என்ன, பாசமாகிய கருவிகளின் துணை கொண்டு இப்ப நம்மகிட்ட இருக்கிறது, அதாவது நல்ல முதல் சொல்ற உண்மையை தெளிவா நம்ம மனதில் வைத்துக் கொண்டவானதான் அடுத்த உண்மைகள் நமக்கு வெளியாகும். ஆணவம் கண்மம் மாயை மூணும் பாசம் இல்லையா. இப்போ நம்ம உடலா அமைஞ்சிருக்கிறது எது, மாயை தான் உடலா அமைஞ்சிருக்கு, அது என்ன பாசம். அப்போ உடம்பு மாயினால் ஆகியிருக்கிறது, இந்த உடம்பு பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் மாயால் ஆகியிருக்கிறது. அப்போ இந்த மாயை துணை கொண்டு மாயையை நாம் அறிவதெல்லாம் முழு உண்மையா ஆகாது, ஏனென்றால் எல்லா புலன்களும் வரையறைக்குட்பட்டவை. அப்ப நம்ம கண்ணால பார்த்து காதால கேட்டு எல்லாவற்றாலும் செயல்பட்டாலும் கூட முழு உண்மையை நமக்கு தெரியுமா, நம்மளே தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப பதிஞானம் அறிந்திருக்கா எப்படி அது வெளியில வரும். பத்துஞானம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசஞானத்திலிருந்து விடுபடும் உயிர். ஒரு காலத்துல நம்முடைய உடலால் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் அடிந்து போகக்கூடியவைகள், ஒரு காலத்தில் இந்த உடலும் கூட அழிந்து போகக்கூடியது. ஆகவே இந்த உடலில் அழியாத ஒன்று இருக்கிறது, அது நான் தான் உயிர் என்று அது அறிந்து கொள்ளும், இதை தெரிஞ்சுக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிறது இறைவனுடைய கருணையினால் இறைவனுடைய திருவருளினால். அப்படி இறைவனுடைய திருவருளினால் இந்த உயிரை அறிந்து கொள்ளும் பொழுது யார் அறிவித்தானோ அவனை தெரிந்து கொள்ள முடியாது, அதை மறந்துவிடும் அந்த உயிர். அப்ப கடவுள் தான் நமக்கு இந்த கருவிகளிலிருந்தும் நீங்கி நம்ம இருக்கிறோங்கிற இருப்பையே உணர்த்தியது திருவருள் என்று நினைக்காமல் திருவருளை மறந்துவிட்டு தன்முனைப்போடு நான் தான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பான், அது பசு ஞானம் என்று பெயர். இந்த ரெண்டு ஞானமும் நம்மிடம் இருக்கிறது, இதை நீத்து எப்படி நாம் பதிஞானத்தை அடையலாம் அப்படின்னா, இந்த ரெண்டிலிருந்தும் நாம் இந்த புலன்களோடு கூடி வாழ்கின்ற இந்த நேரத்திலும் கூட இறைவனுடைய திருவருள் வசப்பட்டு மெல்ல மெல்ல அவனை பற்றி பற்றி நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்க கருவிகளாகிய இந்த புலன்களையே மேலாம் விஷயத்திற்கு பயன்படுத்தினோமானால் பசுகரணம் பதிகரணமாக மாறி அமைந்துவிடும். என்ன அப்ப உயிர் அது தன்னை பற்றி நினைக்கும் பொழுது இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அழியக்கூடியவைகள் சாஸ்வதம் இல்லாதவர்கள், கருவிகரணங்களால் அனுபவிக்கூடிய விஷயங்களும் சாஸ்வதம் இல்லாதவைகள், இதனால வரக்கூடிய அறிவும் பொய் அறிவது போய் சேர்ந்துடும் அப்படின்னு உள்ளிருந்து உணர்த்துகின்ற திருவருள் இருக்கா இல்லையா, அந்த திருவருள் தான் நான் கருவிகரணங்களில் இருந்து நீங்கினாலும் நமக்கு ஒரு அறிவு உண்டு என்று சொல்லக்கூடியது திருவருள் அப்படின்னு உயிர் எந்த உணர்கிறதோ அப்பொழுது பதிஞானம் உண்டாகும். அந்த பதிஞானம் வந்தவுடனே இறையருள் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறது அப்படின்னு அந்த உயிர் தன்முனைப்பை விடும். நம்முடைய அருளாளருடைய வாழ்க்கை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பதிஞானம் வந்த ஒருவன் எல்லாம் இறைவனால் நிகழ்கிறது என்று இந்த உலகத்தை அனுபவிப்பான். சுகபோகங்கள் வந்தால் கூட அந்த சுகபோகத்தை இறையருள் என்றே அவன் ஏற்பான். எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றே சிந்தை செய்வதற்கெல்லாம் சென்று கை கூடுவதென்றால் அந்த பாட்டில் வருதுல, இது என்னுடைய இறைவனுடைய அருள். சுவாமிக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு முத்திச்சிவிகை முத்து சின்னம் முத்துக்குடை எல்லாம் வருது, அந்த உடனே அப்படியே போய் உடனே போய் ஏறி உட்கார் இல்லையா, புதுக்கார் வந்தா சும்மா இருக்குமா நம்ம ஒரு தர இந்த தெரு சுத்தி வந்தலாம் உடனே ஏறிவிடுவோம். அவர் என்ன செஞ்சாராம், அவருக்கு வந்த பல்லாக்கு இறையொருளால் வந்த பல்லாக்க மூன்று முறை வலம் வந்தார். இது சிவபெருமானுடைய திருவருள், திருவருளால் எனக்கு கிடைத்ததுன்னு நினைச்சார். மேலே ஏறி உட்காம பொழுது ஓன் சொத்துப்பா, என்னுடைய சௌரியத்துக்காக கொடுத்துருக்கிற, நான் இதில் ஏறி உட்கார போறேன், ஓன் நீ கொடுத்த பொருள் மேலே ஏறி உட்கார போறேன், உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி திருவழிந்த எழுத்தை சொல்லிக்கொண்டே அந்த பல்லக்கில் ஏறி அவர். அப்போ பசுகரணங்கள் என்ன மாறிடுச்சு, சம்பந்தட்ட பதிகரணங்களாக மாறிவிட்டன. அப்ப பதிஞானம் வாய்க்க பெற்றது. எல்லாம் நீதான், உன்னால்தான் நிகழ்கிறது, என்னால் ஒன்றும் ஆவதில்லை என்று இந்த உயிருக்கு இறைவன் உணர்த்துகிறான். அப்படி உணர்த்துகின்ற பொழுது அவனுடைய ஞானம் பதிஞானம், அவனுடைய கரணங்கள் பதிகரணங்கள், இது எல்லாம் உயிரோடு இருந்தது. ஆனால் ஆணவமானது இந்த உயிரை மறைத்திருந்ததனால் பதிஞானம் நமக்கு வெளிப்படாமல் இருந்தது. இறைவனுடைய கருணையினாலும் நாம் ஓயாமல் இறைவனை பற்றி சிந்திக் கொண்டிருந்த சிந்தனையினாலும் மெல்ல மெல்ல பாசஞானமும் பசுஞானமும் மறைந்து நம்முடைய உயிரிலே பதிஞானம் விளங்கி தோன்றும். நம்முடைய கரணங்கள் எல்லாம், நம்முடைய கை கால் எல்லாமே சிவகரணங்களாக மாறி அமைந்துவிடும். ஆகவே இந்த கேள்விக்குரிய பதிலாக, அனாதியே ஆணவமல மறைப்பிற்கு உட்பட்டு குற்றப்பட்ட உயிருக்கு அனாதியே இல்லாத பதிஞானம் எப்படி ஏற்படும்னா, அனாதிய பதிஞானம் உயிருக்கு இருந்தது, அதை மறைத்துக் கொண்டிருந்த பாச ஞானத்தையும் பசுஞானத்தையும் இறைவனர்களால் நாம் விலக்கிவிட்ட பொழுது பதிஞானம் முழுமையாய் தோன்றும். முன்பிருந்த ஞானமே பின்பு தோன்று இறைவனுடைய அருளால் நமக்கு வரும். ஆகவே இறையருளை ஒவ்வொரு நேரமும் நாம் சிந்தனை செய்வோமானால் நம்மிடம் இருக்கின்ற குறைந்த அறிவு விலகி முழுமை அறிவு தெரியும். அவன் ஜீவன் முக்தனாக மாறிய முடியும். பதிகரணமுடையவன் ஜீவன் முக்தனாக மாறிய முடியும். இந்த பாடல் புல் அறிவு நல் உணர்வு ஆகா பொது ஞானம் அல்லது இலது உள்ளது எனின் அந்நியமாம் சொல்லையிருள் ஊனம் மலையாவாறு உயர்மருத சம்பந்தா ஞானமலை ஆவாய் நவில். ஆகவே நம்முடைய பயிற்சியினால் இறைவனுடைய திருவருளால் நம்முடைய பசுகரணங்களையும் பாசகரணங்களையும் ரெண்டையுமே பதிகரணமாக மாற்றி நாம் மேலான இன்பத்தை நாம் அடைய முடியும். அடுத்த பாடல் ஐந்து அவத்தைகளை பற்றி சொல்கிறது. அவத்தை அவத்தைனா அனுபவம். சைவ சித்தாந்தம் ஒரு பார்வைன்னு ஒரு ஒலித்தகடு ஒண்ணு கொடுத்துருக்க மாட்டீங்களா, அது திரும்ப திரும்ப கேட்டீங்கனாலே பாடம் நமக்கு சுலபமா நல்லா எளிமையா இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து ஐந்து அவத்தைகளை பற்றி சொல்லியிருக்கோம். அவத்தைனா அவத்தை துன்பம் நினைக்கூடாது. அவத்தைகள் என்பது அனுபவங்கள். உயிருக்கு ரெண்டு விதமான அவத்தைகள் இருக்கின்றன, காரண அவத்தை காரிய அவத்தைன்னு சொல்லுவாங்க. காரண அவத்தை நாம் கேவலம் சகலம் சுத்தம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் காரண அவத்தை. காரிய அவத்தை என்பது நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது அஞ்சு விதமான அனுபவங்களை ஒரு நாள்லேயே அஞ்சு விதமான அனுபவங்களை நம்ம அனுபவிக்கிறோம். நனவு, கனவு, சொப்பனம், அதற்கு பிறகு ஆழ்ந்த உறக்கம், பிற்படங்கள், உயிர்படங்கள், அஞ்சாவது அஞ்சு அனுபவங்கள். இந்த அஞ்சு அனுபவங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கனவு கனவு என்று காண்பரிதாம், நம்ம கனவு காணும் பொழுது சில கருவிகள் வேலை செய்கின்றன. நல்லா கவனிச்சீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு ரசிக்க தகுந்த அளவில் இருக்கு இந்த செய்தி. கனவு காணும் பொழுது சில கருவிகள் வேலை செய்கின்றன, சில கருவிகள் வேலை செய்யறதில்லை. கால் நடக்குதா, கால் நடக்காது. கையை வீசிக்கிட்டு போகுதா, ஏதாவது தூக்கி போடுவோம் நம்ம. கனவு கண்டுகிட்டு இருக்கும் பொழுது ஒன்னும் அது செய்யாது. அப்போ கனவிலே நாம் காணுகின்றதை நாம் உணர்வதில்லை, நம்மளால சொல்ல முடியாது. காணில் நனவில் அவை சிறிதும் நன்னா, கனவில் இருந்து விடுத்த பிறகு கனவில் கண்டதை நனவில் உணராம் என்றால் கனவில் காணும் கருவிகள் வேறு, நனவில் உணரும் கருவிகள் வேறு. அதனால கனவில் கண்டதை நம்மால சொல்ல முடியாது, கனவு காணும் பொழுது வருகின்றதை சொல்ல முடியாது. எல்லா அனுபவங்களையும் இந்த ஜடப்பொருளாகிய உடம்பால அறிய முடியாது. இந்த அறிவுக்கு, அந்த அறிவுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய உயிர் அறிவு, உயிருக்கு அறிவதற்கு துணையாக இருப்பது சிவபெரும்பொருள். அப்ப சிவபெரும்பொருள் உதவியினால்தான் இந்த அவத்தைகளை உயிரானது அறிகிறது. முனைவன் அருள்தான் அவற்றில் ஒன்றா, கனவையும் நனவையும் இறைவன் திருவருளால் அறியக்கூடும் எனின் கருவிகள் குறைந்து கருவிகளோடு இறைவன் செயல்படுவதில்லை, திருவருளாளனோடு செயல்படுவதில்லை. திருவருள் சாட்சியாக மட்டும் இருக்கிறது. ஆகவே திருவருளால் அறியக்கூடும் என்றால் இரண்டு நிலைகளிலும் திருவருள் பொருந்துவது இல்லை. கனவுல இருக்கும் பொழுதும் அது சாட்சியா தான் இருக்கக்கூடிய, ரெண்டுகளையும் அது பொருந்துறது இல்லை. யான் அவத்தை காணுமாறியன் அப்படின்னா இந்த அவஸ்தைகள் வேறுபாடு இருக்கு இல்லையா, கனவுல இருக்கிறத நனவுலையும் நனவுல இருக்கிறத கனவுலையும். நல்லா ஆழ்ந்து தூங்குகிறோம், ஆழ்ந்து தூங்குறோங்கிறத யார் கண்டது, எழுந்திருச்ச பிறகு நம்ம ஒன்னும் தெரியாத வச்சு நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த அவத்தை வேறுபாடுகளை முழுமையாக தெளிவாக உணர்வதற்கு இறையருள் நமக்கு தேவை. இறையருள் இல்லைன்னா அந்த அவத்தைகளை, அந்த அனுபவங்களை நம்மால் நல்லா தெரிந்து கொள்ள முடியாது. தடமருத சம்பந்தா, குளங்கள் நிறைந்த மருத நகரில் வாழும் சம்பந்தமூர்த்தியே, இதற்குரிய பதிலை எனக்கு நீங்கள் சொல்லி அருள்வீர்களாக. இப்ப ஐந்து அவத்தையை பற்றி ஓரளவு சுருக்கமாக சில செய்திகளை பார்க்கலாம். அவத்தையில நனவு அப்படிங்கிற ஒரு அனுபவம், நனவு எங்க நிகழுது நமக்குன்னா இந்த லலாடத்தான் இந்த இடத்துல நிகழுது. அப்படி நனவு நிகழும் பொழுது நிறைய கருவிகள் வேலை செய்யும், 35 கருவிகள் வேலை செய்தான். ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரைகள் 5, அப்புறம் இந்த செயற்கருவிகளுக்குரிய செயல்கள், அதாவது வாயால் பேசுதல், காலால் நடத்தல், கையால் வாங்குதல், அப்புறம் எருவாய் கருவாய் இவைகளின் மூலமாக செயல்படுதல், அதனுடைய செயல்பாடுகள், அதுக்கு வசனாதி விடயங்கள்னு சொல்லுவாங்க, அது நனவுல வேலை செய்யுது. அப்புறம் உடம்புல 10 வாயுக்கள், தச வாயுக்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், 10 விதமான வாயுக்கள் உள்ள இருக்கு. கடவுள் 10 வாயு போட்டு வச்சிருக்கிறார், ஒன்னொன்னு ஒரு ஒரு வாயும் செய்யுது. இறந்து போனோம்னா உடலை வீங்க வைக்கிறது ஒரு வாயு, உடம்ப வந்து இதாக்கணும் இல்லையா, அதை அழிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு வாயு வேலை செய்யுது. உணவை தெரிப்பது, உணவை வெளியே தள்ளுவது, டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப உடம்பு சில்லிட்டுன்னு போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி போகாம பாதுகாக்கிறது எல்லாம் சாமி உள்ள வச்சிருக்காரு, நமக்கு தெரிய மாட்டேங்குது, அருளாளர்கள் தான் சொல்றாங்க. ஆகவே 10 தசவாயுக்கள், மனம் புத்தி சித்தம் அந்த கரணங்கள் 4, புருடதத்துவம் 1, புருடதத்துவத்துக்குள்ள 5 தத்துவம் இருக்கு, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 சேர்ந்த புருடதத்துவம். இவ்வளவு நனவுல வேலை செய்யுது, எல்லா கருவிகளும் வேலை செய்யுது. ஆனா அப்படி நனவுல வேலை செய்யும் பொழுதும் கூட நமக்கு உண்மையுள் முடிதா புலப்படுதா, ஒரே தடவை படித்தா போதும் ஒரு வெண்பாவ மனசுல நிக்குதா, இல்ல. உயிருடைய இயல்பே ஒன்றை ஒரே நேரத்தில் முழுமையா அறிய முடியாது, அது பல தடவை மோதி மோதிதான் அந்த முழு ஆற்றலை அது பெற முடியும். ஆக கனவுல கருவிகள் வேலை செய்கின்றன. நனவுல கனவுலையும் சில கனவுல ஒரு 10 கருவி குறைஞ்சிருக்கு, 35 சொன்னோம் இல்லையா, அதுல ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் இல்லாத மற்ற கருவிகள் கனவுல வேலை செய்கின்றன. கனவுல கண்டத்தில் இருக்கு உயிர் இந்த இடத்துல இருந்து செயல்படுகிறது. இதுல வந்து ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களை தவிர தன்மாத்திரைகள், வசனாதி விடயங்கள், தசகாரிய ரச வாயுக்கள், அந்த கரணம், புருட தத்துவம் எல்லாம் இருக்கு, 25 தத்துவம் இருக்கு கனவு, அதாவது நம்ம கனவு காணும் பொழுது 10 தத்துவம் இல்ல. அப்ப கனவு காணும் பொழுது சில கருவிகள் வேலை செய்யல, அப்ப நம்மளால தெளிவாக கனவுலிருந்து வெளிவந்த பிறகு அது சொல்ல முடியும். இறைவனுடைய அருள்தான் இவைகளெல்லாம் தெளிவாக நமக்கு இந்த அனுபவ வேறுபாடுகளை நமக்கு சொல்லணும். கனவுல இது மாதிரி நடந்தது, நல்ல ஆழ்ந்த உறக்கமா இருக்கும் பொழுது என்ன நினைவு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனுடைய திருவுருளாக இருக்கிறது. அப்புறம் தூக்கம் சுழுத்தி, அதுல 3 கருவிகள், 25-35 கருவியும் செயல்பாடு இல்லாம போயிடுது, அதுல 3 கருவி தான் வேலை செய்யுது. சித்தம், பிராணன், புருடதத்துவம் இது வேலை செய்யுது. இது வந்து நெஞ்சில் இருக்கு அப்போ உயிர். அதுக்கு அடுத்தது துரியம், அதுல பிராணனும் புருடனும் ஆகிய 2 தத்துவங்கள் தான் வேலை செய்யுது. துரியாதீதம் ஆகிய உயிர்ப்படங்களில் அது மூலாதாரத்தில் நிகழ்கிறது, அதுல புருடதத்துவம் மட்டும் செயல்படுகிறது. இப்போ கருவிகள் கூடியும் குறைந்தும் வருகிறது. ஏன் கருவிகளை கூட்டியும் குறைத்தும் இறைவன் நமக்கு அனுபவங்களை தருறான்னா, அப்பா இதுல இருந்து ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு அறிவிப்பது நான், அறிவிப்பதற்காக கருவிகளை கொடுத்திருக்கிறேன். கருவிகளை நான் குறைத்தால் உனக்கு வருகின்ற அறிவும் குறைஞ்சு போயிடும். அப்போ நிரந்தரமான அறிவு நமக்கு ஏற்பட வேண்டுமானால் கருவிகளை சாராமல் பரம்பொருளை சார்ந்து நிற்க வேண்டும் என்பதை நாம் அனுபவமாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவத்தை வேறுபாடுகள்லாம் கடவுள் கொடுத்திருக்க. கருவிகள் கூடுனா அறிவு கூட இருக்கு, கருவிகள் குறைஞ்சா அறிவு குறைஞ்சுக்குது. அப்ப குறையும் பொழுதும் கூட ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி அந்த அறிவெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கான் சாமி, எதுன்னு சொன்னாலும் வந்துருக்கு பாருங்க. நம்ம தூக்கத்துல வேற எதை பத்தி சிந்தனை பண்றோம், சிந்தனையே பண்ண முடியாத ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். மறுநாள் காலையில் எழுந்திருச்சா அந்த சிந்தனைகள், பழைய சிந்தனைகள் வரணுமா இல்லையா? அப்ப உள்ள எல்லாத்தையும் உரிய விதைகளை இறைவன் வைத்திருக்கான். அந்த அவஸ்தை முடிஞ்ச பிறகு திரும்பவும் உங்களுக்கு அதை அவன் தான் கொடுக்கிறான். அவனுடைய திருவருள் உதவி இல்லாவிட்டால் நம்ம இந்த 5 விதமான அனுபவங்களை நம்மாலே அறிய முடியாது. ஆகவே இந்த கனவில் கண்டதை விஷயங்களை வெளியில் சொல்வதற்காகத்தான் இறைவன் வாக்குகளை படைத்திருக்கிறான். வாக்குகள் தான் ஞானத்தை நமக்கு உண்டு கொண்டுகின்றன. அந்த வாக்குகளின் மூலமாகத்தான் இறைவன் எல்லா விதமான தத்துவங்கள், கீழே இருக்கிற தத்துவங்கள் எல்லாவற்றையும் அவன் செயல்படுத்துகிறான். ஞானத்தை வாக்குகளின் மூலமாகத்தான் இந்த தத்துவங்களையே பஞ்ச கலைகளாக பகுத்திருக்கிறார். இந்த கலைகளை வந்து கலைகள் இந்த வாக்குகளை செயல்படுத்துகின்றன, வாக்குகள் கீழான தத்துவங்களை எல்லாம், அதுக்கு கீழே இருக்கிற தத்துவங்களை எல்லாம் செயல்படுத்துகின்றன. அப்ப எல்லாவற்றுக்கும் மூலம் யார் இயக்குறாங்க? சிவபெருமான் தான் இயக்குறார். சாந்தியாதீதகளை, சாந்திகளை, வித்யாகளை, பிரதீப்தாகளை, நிவர்த்தி கலைன்னு அஞ்சு கலைகள் இருக்கின்றன. இந்த கலைகளை யார் இயக்குகிறார்கள்? சிவபெரும்பொருள் தான் இயக்குது. நம்ம தத்துவங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இதுல புரிய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வதானால், இறையவர்களை சார்ந்து நின்றோமானால், இந்த ஐந்து அவஸ்தைகளும் நம்முடைய உயிரினுடைய மேம்பாட்டுக்காக தரப்பட்டிருக்கிறது. தூக்கம், 12 மணி நேரம் தூங்கினா என்ன பயன்? அதனால நமக்கு உடம்புக்கு ஓய்வு கிடைக்கிறது. இந்த தூக்கத்திலும் கூட நம்முடைய அறிவை ஒன்றுமில்லாமல் போகாமல் செய்யும் போகாமல் காத்து நிற்பது இறைவனுடைய திருவருள் அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு வாக்குகளும் ஐந்து கலையை சார்ந்திருக்கின்றன. இப்போ இந்த நான்கு வாக்குகளும் எங்க இருக்கு? சுத்த மாயையில் இருக்கு. நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தின்னு இறைவன் படைச்ச அஞ்சு, அஞ்சிலிருந்து அஞ்சு வாக்குகள் வருகின்றன. அவைதான் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுகின்றன. இறைவன் இந்த வாக்குகளை பயன்படுத்தி நமக்கு தராவிட்டால் வாக்குகள் நமக்கு கிடைக்குமா? வாக்குகள் கிடைக்கலன்னா ஞானம் உண்டாகுமா? உண்டாகாது. அப்போ இறையருள் தான் இந்த அனுபவங்களை நமக்கு புரியும்படியாக செய்கிறது. இந்த நான்கு வாக்குகளும் சுத்தமய கோணத்தில் இருக்கின்றன. முதல் முதல்ல இருக்கக்கூடிய சிவ தத்துவங்களை இறைவன் சிவபெருமான் தன்னுடைய அருளாற்றல் துணை கொண்டு அதை இயக்கிறான். சுத்த தத்துவங்கள் அசுத்தமாயில் உள்ள தத்துவங்களை அவைகள் இயக்குகின்றன. அப்படி அதன் மூலமாகத்தான் அந்த தத்துவங்களை எல்லாம் இறைவன் செயற்படுத்துவதன் மூலமாக தான் அவர்கள் நமக்கு அறிவை உண்டு பண்ணுகின்றன. அதனால் நமக்கு ஞானம் விளைகிறது. ஆகவே அவத்தை வேறுபாடுகளை அறிவதற்கு உயிரினுடைய அறிவு செயல்பட வேண்டும். உயிரினுடைய அறிவு செயல்படுவதற்கு மூல காரணமாக இருப்பது இறைவனுடைய திருவருள். ஆகவே இறைவன் திருவருள் ஒன்றுதான் எல்லா விதமான அனுபவங்களையும் நாம் உணருமாறு செய்யும். மற்ற எதனாலும் நமக்கு உணர்வை தர முடியாது. அப்ப நம்ம அறிவை தெரிஞ்சுக்க முடியுமானா? நம்ம அறிவுனாலே கனவ கணவன் நனவ நனவன் நம்ம உணர்வுறோம் என்றால், இந்த அவத்தை வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை தெரிவதற்கு இறைவனுடைய திருவருள் இன்றியமையாது. அதனாலதான் ஒரு நாளைக்கு ஐந்து விதமான அனுபவங்களை தந்து நான் இருக்கேங்கிறத உங்களுக்கு உணர்த்தோம். இறைவன் பல்வேறு வகைகளில் நம்மை பக்குவப்படுத்துகிறான். உள்ளிலிருந்து உயிர் பூங்கராக இருந்து அறிவிலேயே கூட அவன் தன்னுடைய உபதேசத்தை செய்கிறான். நம்ம வாழ்க்கையை வந்து ஏனோதானு வாழக்கூடாது. இந்த ஐந்து அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றனவே, இந்த அனுபவங்கள் எதற்காக தரப்படுகிறது? கருவிகள் கூட கூட அறிவு கொடுக்கிறது, கருவிகள் குறைய குறைய அறிவு குறைகிறது. ஆகவே இறைவன் கூட்டியும் குறைத்தும் நமக்கு அறிவை அவன் தான் தருகிறான். ஆகவே திருவுருள் வகப்பட்டு நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் உணர்வதற்காகத்தான் ஐந்து அவத்தைகளையும் சிவபெருமான் நமக்கு அளித்திருக்கிறான். இத்தகைமை, இப்படி பல்வேறு விதங்களில் நம்முடைய அவத்தைகளை எல்லாம் அறிவதற்கு இறையருளால் உயிர் அறியும். அற்புதமா சொல்லியிருக்க சிவபிரகாசம் படித்த நூல் தான். இத்தகைமை இறையருளால் உயிர் அறியும். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அவத்தை வேறுபாடுகளை நம்மால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி தெளிவாக உணர்வதற்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை சிவ தத்துவத்திலிருந்து இறைவன் நமக்கு சிந்தனையாகவும் சொல்லாகவும் நமக்கு வழங்கி அருள்கிறான். ஆகவே இறைவருள் தான் எல்லாவற்றையும் உருவாக்கி செயல்படுத்துகிறார். சுவாமி தான் எஃபிசியன்ட் காசன் சொல்லுவாங்க, நிமித்த காரணம். இந்த உடலை அவன்தான் குயவனாக இருந்து செய்தான், குயவனாக இருந்து இந்த உடலாகிய குடத்தை செய்திருக்கிறான். இது எப்படி இயங்க வேண்டும் என்பதையும் அவன்தான் வகுத்து தந்திருக்கிறான். அவனுடைய இந்த உடலை படைத்துக் கொடுத்திருக்கின்றவனையோடு நாம் ஒன்றினோமானால், இந்த உடலிலே ஏற்படுகின்ற சகல விதமான அனுபவங்களையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் இறையருள் என்றால். கனவு கனவு என்று காண்பு அறிதாம், காணில் நனவில் அவை சிறிதும் நன்னா. முனைவன், முனைவன்னா சிவபெருமான், முனைவன் அருள்தான் அவற்றில் ஒன்றா. தடமருத சம்பந்தா யான் அவத்தை காணுமாறு, என் அவத்தினுடைய வேறுபாடுகளை காணுமாறு எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு இறையருளால் இந்த அவத்தை வேறுபாடுகளை நான் உணர்கிறேன். அதற்கு அடுத்த வினா, திருவருள் தரிசனம் நமக்கு ஏற்படக்கூடிய முறையை சொல்கிறார். அறிவு அறிந்தது எல்லாம் அசத்து ஆகும், ஆயின் குறியிறந்து இறந்த நின் உணர்வில் கூடா பொறிபுலன்கள் தாமாய் அறியா. தடமருத சம்பந்தா யாம் ஆர் அறிவார் இனி. தடமருத சம்பந்தா, குளங்கள் நிறைந்த மருத நகரிலே வாழக்கூடிய மறைஞான சம்பந்த பெருமானே, அறிவு அறிந்தது எல்லாம் அசத்து ஆகும். இந்த உடல்ல இருந்து கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது நம்முடைய அறிவால் எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அவைகளெல்லாம் ஜடப்பொருள்கள், அறிவில்லாத பொருள்கள். அதுதான் நம்ம அனுபவிக்கிறோம். உடம்பும் ஜடம் தான், உடம்பு அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் ஜடப்பொருள்கள் தான். அப்படி சடமாக இருக்கிறது, ஏகதேச அறிவுடையதாக இருக்கிறது, முழுமையான அறிவதற்கு இல்லை. அந்த அறிவை அறிவிப்பதற்கு வேறொருவன் வேண்டும், சிவபெருமான் வேண்டும். இந்த கருவிகள் மட்டும் எல்லாரையும் அறிந்துடுவானா? அறியாது. அப்ப கடவுளை எப்படி அறிய முடியும்? தன்னையே அறிய முடியாது. இப்ப காதால் கண்ணு மூடிக்கிட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு பொருள் எதுக்கு வருது? காது சொல்லுதா கண்ணுக்கு, நீ வந்து உனக்கு நீ தூங்கிட்டு இருக்கும் பொழுது வந்துச்சு அது அப்படின்னு சொல்லுதா அதுக்கு? இது தனியா செயல்படுது, அது தனியா செயல்படுது. அப்படி என்றால் நம்முடைய நிலைமை எப்படின்னா, நம்முடைய கருவிகள் எல்லாம் அழிவுக்குட்பட்டன, சாஸ்வதம் இல்லாதவர்கள். நம்ம பார்க்கிற பொருளும் சாஸ்வதம் இல்லாது. ஆனா சிவபெருமான் எப்படி அப்படின்னா, அவன் வாக்கு மனம் கடந்தவன். அவனை போய் இந்த கருவிகள், ஏகதேசியுடைய கருவிகள், கொஞ்சம் அறிவுடைய கருவிகளால உணர முடியுமா? முடியாது. அவன் எப்படி அவனுடைய இலக்கணம்னா, சொல்லுக்கும் மனதுக்கும் எட்டாமல் இருக்கிறான். குறி இறந்த நின் உணர்வில் கூட மனதுக்கும் சொல்லுக்கும் எட்டாதன்மையுடைய உன்னை சிவபெருமானை வரையறைக்குட்பட்ட அறிவினால், அதாவது சில விஷயங்களையே குறைந்த விஷயங்களையே தெரிந்து கொள்ளக்கூடிய உடலால் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப நம்மகிட்ட இருக்கிற கருவி சின்னது, நம்ம இந்த கருவியால நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருள் பெருசு. இப்ப இந்த கருவியினால அந்த இறைவனை அனுபவிக்க முடியுமா? முடியாது. பொறிபுலன்கள் தாமாய் அறியா. சரி, பொறிபுலன்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? என்னுடைய அறிவினாலும் இந்த உயிர் வந்து இந்த உடம்ப கருவியா பயன்படுத்தி அதனால அறிவிக்கக்கூடிய அறிவும் சாஸ்வதம் இல்லாது. சரி, பொறிபுலன்கள் தான் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியுமானா? பொறிபுலன்கள் எனப்படும் தத்துவங்களும் சடங்கள் ஆகையால் அவையும் தாமாக அறிய மாட்டா இறைவனை. இனியாம் ஆறு அறிவார். இவ்வாறு இருந்தால் உயிர்களாகிய நாங்கள் எதனால் உன்னை அறிய முடியும்? உன்னை அறியவே முடியாம போயிடுச்சுன்னா ஏன் நான் பூஜை பண்ணணும்? ஏன் நூல்கள்லாம் படிக்கணும்? என்னுடைய அறிவும் சிற்றறிவு ஏகதேச அறிவு, அதனால உன்னை அறிய முடியாது. கருவிகளும் உன்னை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாத, எப்படி நான் பார்க்கிறது, எப்படி உன்னை அனுபவிக்கிறது என்பதுதான் கேள்வி. அதுக்கு உரிய பதில் என்ன அப்படின்னா, நாம் உயிரை பற்றிய உண்மைகளை நிறைய பேசியிருக்கிறோம். உயிர், உயிருக்கு ரெண்டு இயல்புகள் இருக்கின்றன. ஒன்று சொரூப இலக்கணம், இன்னொன்று கடத்த இலக்கணம், சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம். ரெண்டு இலக்கணம் இருக்கிறது. உயிருக்கு ஒரு பண்பு உண்டு. அந்த உயிரினுடைய சொரூப இலக்கணத்தில் ஒரு பண்பு இருக்கிறது, அது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது உயிர். இப்ப பொறிபுலன்களை சார்ந்து இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஏகதேச அறிவு பொறிபுலன்களாலும் அறிய முடியாது. எப்படி கடவுளை அறிவது, எதன் மூலமாக அறிவது அப்படின்னா, இந்த உயிருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை அதுக்கு வந்துடும். சடப்பொருள்களையே சார்ந்து இருக்கிறதா அதுக்குரிய தன்மை வந்துடும். பாருங்க, ஒவ்வொரு கடை வைத்திருக்கின்றவர்கள் என்ன பொருள் வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த குணம் அதுக்கு வரும். மண்ணில் வேலை செஞ்சு அதுக்கு தகுந்த குணம் வரும். லாரியில் வேலை செஞ்சு அதுக்கு தகுந்த குணம் வரும். ஆகவே உயிரானது எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை அதுக்கு வந்து விடுகிறது. இது இலக்கணம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அப்போ பாசமாகிய காரியங்களை சார்ந்திருக்கும் பொழுது உயிருடைய அறிவானது குறைந்த அறிவாக இருக்கிறது, ஏகதேச அறிவாக இருக்கிறது, முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத அறிவாக இருக்கிறது. ஆகவே உயிர் என்ன செய்யணும்னா, அது தனக்கு மேலான பரம்பொருளோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய இலக்கணம் உடையதுனால அது இறைவனை சார்ந்தால் அது தெய்வமயமாக ஆகிவிடும். இந்த அசத்துக்களை சார்ந்தால் அசத்தாகவும், சத்தாகிய சிவபெருமானை சார்ந்தால் அது சத்தாகவும் உயிர் விளங்கும். எங்க ஒன்று பொருத்தி வச்சுக்கிறதுங்கிறத தீர்மானிக்க வேண்டியது யாரு? நாம தான். ஆகவே எதனாலும் அறிய முடியாது, கடவுளை அறிவதற்கு நாம் சாதனைகள் செய்வதே தவறு அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம். உயிருக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, அது எதை சாருகிறதோ அதனுடைய குணம் வரும். ஆகவே இதுவரையிலும் பொறிபுரங்களை சார்ந்திருந்த உயிர், பாச அறிவை பெற்றிருந்த உயிர், பசு அறிவை பெற்றிருந்த உயிர் இறைவனை சார்ந்தால், அது சத்துப்பொருளோடு சேர்ந்தால் சத்தாக மாறியமையும். அதனாலதான் உயிருக்கே சதசத்து அப்படின்னு சொல்றாங்க, சொல்லியிருக்கோம் நம்ம முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை வரும், அதான் உயிருடைய இயல்பு. இப்பொழுது எனக்கு துன்பங்கள் வரக்கூடாது, ஏகதேச அறிவு இருக்கக்கூடாது, முழுமையான அறிவாக மாற வேண்டும் என்றால், இதெல்லாம் உடையவன் ஒருவன் இருக்கிறான், உடையாம் அவன் தான் சிவபெருமான். அவனை சார்ந்திருந்தோமானால் ஏகதேச அறிவு நம்மை விட்டு நீங்கிவிடும். நம்முடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி அமையும். நமக்கு பதிஞானம் உண்டாகும். நாம் எல்லையற்ற பரம்பொருளினுடைய வியாபகத்தோடு அந்த பரம்பொருளில் அடங்கி நாம் ஆனந்தமாக வாழ்வோம் அப்படிங்கிறது இது பெரிய பதில். இப்போ ஒரு விஷயம் நல்ல நினைவு கொண்டு வர வேண்டும். நாம் எதை சாருகிறோமோ அதனுடைய தன்மை நமக்கு வந்துவிடும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதமே. ஒரு அழகாக ஒரு பொம்மை செய்து வைத்திருக்கிறார்கள் யானை. இப்பெல்லாம் நவீன காலத்துல நிறைய ரசாயன பொருட்கள் மூலமாக தோல் மாதிரி கூட செஞ்சிடறாங்க. ஒரு முறை காஞ்சி மடத்துக்கு போனா அங்க பெரியவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு, முடியிலிருந்து உடல் இருக்கிற தோல் உள்பட அவர் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே அவர் உட்கார்ந்தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடும், அது செய்ய முடிகிறது. அதே போல யானையை ஒருத்தர் செஞ்சு வச்சிருந்தார், அது நிஜ யானைன்னு ஒருத்தர் நினைச்சிட்டான், மரத்துல செஞ்சதுன்னு அவனுக்கு தெரியல, அதுக்கு வண்ணம் கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்தா

மாற்ற யானை பரத்தை மறைத்தது பார்முதற் பூதங்கள். சிவபெருமான் நமக்கு தெரியாம செஞ்சது எது? இந்த 36 கருவிகளும் நம்மிடம் இருக்கின்ற கருவிகள். தண்ணின் மறைந்தது தன் கரணங்களே. நாம் சிவபெருமானை நாம் நினைத்து விட்டோமானால் இந்த கரணங்கள் எல்லாம் தன்னுடைய செயலாற்றில் இருந்து கரணங்களை பற்றி நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது தன் கரணங்கள், தண்ணின் மறைந்தது தன் கரணங்களே. நம்ம ஒரு ஆவரணத்தை பார்க்கிறோம், பார்த்த உடனே நமக்கு என்ன வருது? இது ஒரு சங்கிலி, இது ஒரு வளையல், இது ஒரு போட்டுக்கிறாங்க, இது ஒரு செயின் அப்படிங்கிறது மாதிரி நினைப்பு இருக்கு. அதை பவுன்னு யாரும் பாக்கறது இல்ல. என்னைக்காவது கசகாலம் வந்து விக்க போகும்போதுதான் அதை பவுனாக்கும். நம்ம பவுன் நமக்கு தெரியும். அது போல இந்த கரணங்கள் எல்லாம் இறைவனை மறைத்து விடுகின்றன. இந்த கரணங்களில் ஆழாமல் பரத்தைய வேளையில் எல்லாம் பார்த்தோமானால், எல்லாவற்றிலும் சிவபெருமான் தான் ஊடிருக்கிறான் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோமானால், இது உலகமா தெரியாது. என்னவா தெரியும்? சிவமா தெரியும். கண்ணில் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம், மண்ணுடைந்தும் வழங்குயிரியாவும் அண்ணலேன்னு அருளொடிவாகுமே. பார்க்கின்ற இடத்துல எல்லாம் பரம்பொருளா பார்த்தா லைட்டு கம்மோ மரம் தர தெரியாது, நமக்கு எல்லாமே இறைவனாக தெரியும். அதுதான் சொல்றார் நாவுக்கரசர் பெருமான், இதை ரொம்ப அற்புதமா இதெல்லாம் நம்ம நுணுகி ஆராய்ந்து மேலோட்டமா பார்த்தோம்னா தெரியாது. அவர் கைரையும் கைரை காட்சியை பார்த்தார். பார்த்த உடனே அவர் உலகமெல்லாம் அவருக்கு சிவமயமாக தெரிந்தது. கண்டறியாதன கண்டேன், முத பார்த்த உலகத்தான பார்த்தாரு, அப்புறம் என்ன கண்டறியாதன பார்த்தார்? எல்லாத்திலையும் சிவம் விளங்கி தோன்றுவதை அவரால் பார்க்க முடிஞ்சது. நமக்கு தெரிய மாட்டேங்குது, இது தூணு, அது காலை, அது வரணும் மரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அருளாளர்கள் முற்றிலும் பதி ஞானம் வாய்க்க பெற்றவர்கள் முற்றிலும் பரம்பொருளில் அவர்கள் ஆழ்ந்து விட்டார்கள். அப்பொழுது இந்த உலகமே அவர்களுக்கு எப்படி தெரியுது? வேற காட்சி கொடுக்குது. எது சுகபோகத்துக்குரிய பொருளாக காட்சி இருந்ததோ அது சிவபோகத்துக்குரிய பொருளாக அவர்களுக்கு விளங்குகிறது. ஆகவே நாம் மரத்தை பார்க்க கூடாது, யானையைத்தான் பார்க்க வேண்டும். நம்ம ஆபரணங்களை பார்க்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய பொன்னைத்தான் பார்க்க வேண்டும். கரணங்கள் எல்லாம் இறைவனை மறைத்து விடுகின்றன, கரணங்களை பார்க்க கூடாது. இதற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிரையும், உயிரைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெரும்பொருளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த கருவிகள் நம்முடைய குறைந்த அறிவு ஏகதேச அறிவுகள் எல்லாம் நீங்கி சிவபெரும்பொருளை நாம் உணரலாம். அறிவு அறிந்ததெல்லாம் அசத்தாகும் ஆயின் குறி இறந்த நின் உணர்வில் கூடா, பொறிபுரன்கள் தாமாய் அறியா, கடமருத சம்பந்தா யாம் ஆர் அறிவார் இனி. ஆகவே நம்ம இறைவனுடைய சிந்தனையில் நம்முடைய பெரும்பகுதி இறைவனுடைய சிந்தனையில் நம்முடைய வாழ்நாள் செல்லுமாறு நாம் அதற்கு உரிய பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிற்சி எடுக்கும்பொழுது முதல்ல சிரமமா இருக்கும். எது சிரமம் இல்லாம நமக்கு கிடைக்கிறது? எதுவுமே சிரமம் இல்லாம நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு மருத்துவர் உத்தியோகத்துக்கு போனாலும் ஒரு 25 வருஷம் படிக்க வேண்டியா இருக்குல்ல, படிக்கிறாங்க இல்லையா? ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்காங்க, என்னென்னமோ சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறாங்க, உழவு புரிய தாண்டி புத்தகமா வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம சதி சாதனம் இவ்வளவு பெருசுதான். அவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடு பட்டு படிக்கிறாரு. ஒரு வாழ்நாள்ல தேடக்கூடிய அடையக்கூடிய ஒரு சுகபோகத்திற்காக அவருடைய வாழ்க்கையில 25 வருஷம் அனுபவி பண்றாங்க இல்லையா. நம்ம இந்த உண்மைகளை நம்முடைய உயிருக்கு அமுதமாக விளங்கக்கூடிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கும் நாம் நீண்ட காலம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். பயிற்சியிலேயே நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டால் அசாதாரணமான ஒரு பேரின்ப நிலையை நாம் நம்முடைய வாழ்நாளிலேயே அனுபவிக்க முடியும். சமயம் என்பது பேசுவதற்குரியதல்ல. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பணம்னா அதுக்கு நல்ல காரியத்துக்கு செலவு பண்றதுக்கு தான் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை. பணம் இருந்தா என்ன பண்றது? அது பயனை விளைவிக்கக்கூடிய காரியங்களில் செலவாகிட்டு இருக்கணும். நமக்கு நல்லதா இருக்கணும், இல்லைன்னா நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நல்லதா இருக்கணும். ஆகவே இறைவனுடைய திருவருள் ஞானத்தை கைவரப் பெற்றவர்களாக, பதிஞானம் பெற்றவர்களாக நாம் எல்லாம் மலர வேண்டும். அதற்குரிய சாதனைகள் என்பது கடினமான சாதனைகளா இல்ல. ஒரு டாக்டர் படிக்கிறான்னாலும் கூட கஷ்டப்பட வேண்டியல. ஒரு டாக்டரேட் பண்றவங்க எவ்வளவு காலம் வெளிநாடுகள்லாம் போய் படிக்கிறாங்க? 5-6 ஆண்டு படிப்பாங்களா? 5-6 ஆண்டு படிக்கிறாங்க. நம்ம இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொண்டு எல்லா துன்பங்களையும் நீங்குவதற்கான படிப்பை நாம் படிக்கிறோம். அப்ப ஒரு மாசத்துக்கு 4 நாள் நம்ம 4 மணி நேரம் நம்ம செலவு பண்றோங்கிறதெல்லாம் மிக குறைவானது. அதுலயே கிடைக்குதுன்னா அப்ப இறைவனுடைய எளிவந்த தன்மையை நான் உணர வேண்டும். அருமையில் எளிய அழகையை போற்றி அவ்வளவு எளிவந்து இருக்கிறான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வருகிறான் கடவுள் வந்து நம்முடைய இதய கமலத்துல. இங்கு நம் இல்லங்கள் தோறும், இல்லங்கள்னா வீட்டு வீடா வரான்னு சொல்லல, உயிர்க்குள்ளா அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அதை உணர்ந்து நாம் வாழ்க்கை நடத்தினோமானால் நம்முடைய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறி அமையும். எந்த காலத்திலும் மன நிறைவோடு நாம் இந்த உலகில் இருந்து விடுபடுவோம். மேலும் மேலும் உத்தமமான பிறவிகளையும் உத்தமமான ஞானங்களையும் இறைவன் நமக்கு வழங்க காத்திருக்கின்றான். மூலபண்டார்

0: மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூலபண்டாரத்தை வழங்கிக்கொண்டிருக்கான், உத்தி பேட்டினை சிவபெருமான் கொடுத்துட்டே இருக்கான். அவன் தன்னுடைய அடியார்கள் மூலமாக கொடுக்கிறான். அந்த கொடுக்கின்ற அந்த மூலபண்டாரத்தை நாம் எல்லாம் வாங்கிக் கொள்வதற்குரிய பாத்திரங்களாக நம்மை மாற்றி அமைக்க வேண்டும். இறைவனர்களால் இன்று நாம் சிந்தித்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனையிலே தங்கி சிந்தனையிலே தெளிவடைந்து இறைவனிலே நீங்கள் எல்லாம் கரைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கில் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த ஞானாமிர்தம் என்ற நூலிலே சொல்லுகின்ற பொழுது, உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பொழுது, இந்த குரு சீடர் சம்பாஷணையிலே இருப்பதை போல சொல்லி காட்டார். உயிர்களுக்கு பேரின்பை திறக்கக்கூடிய இந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என சொன்னா, அவன் எங்கும் இருக்கிறான். மாணாக்கன் கேட்கிறான், இறைவன் எங்கும் இருக்கிறான். இறைவனுக்கு விஷ்ணுன்னு பேரு, சிவனுக்கு தான் விஷ்ணம்னு பேரு. எங்கும் நிறைந்தவன் அர்த்தம், விஷ்ணம் என்றால் எங்கும் நிறைந்தவன். அந்த பெயரைத்தான் திருமால் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு உண்மையான ஒரு பேர் மால், மயக்கம் உடையவர்னு அர்த்தம். எனவே அந்த இறைவனானவன் எங்கும் நீக்குமாற இருந்திருக்கிறார். எங்கும் இருக்கிறார் என்று கூறுகின்ற அந்த இறைவன் கண்ணுக்கு புலப்படவில்லையே என்று ஒரு வினாவை அங்கே எழுப்புகிறார் மாணாக்கர். எங்கும் இருக்கின்ற அந்த இறைவன் கண்ணுக்கு புலப்படவில்லையே. அப்படி கண்ணுக்கு புலப்படாத அந்த பெருமா அங்கே எப்படி இருக்கிறார்? உயிர்களுக்கெல்லாம் அவன் காண முடியாத பொருளே இல்லாமல், ஒரு பொருள் காண முடியவில்லை என சொன்னால் அது இல்பொருளாகிவிடும். ஆனால் அவனை கண்டிருக்கிறார்களே, கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் காணா கண்வனும் நீயே என்றார். அப்ப கண்டார் கண்ட காட்சியினை என்ன அர்த்தம் என சொன்னா, அதுக்கு சொல்றா, இறைவன் எங்கும் இருக்கிறான் ஆனால் ஒருவராலும் காண இறியவில்லை என சொன்னால், அங்கே கண்டவர்கள் ஞானக்கண்ணால் கண்டார்கள், கண்டவர்கள் ஞானக்கண்ணால் கண்டார்கள் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்தாற் போன்று அங்கே அவர் எழுப்புகின்ற மற்றொரு உண்மை என சொன்னால், அப்படி காண முடியவில்லை என்பதற்காக, ஒரு பொருளை நீ காண முடியவில்லை என்று நீ நினைப்பதற்காக அது இல்பொருள் என்று நினைத்து விடாதே. காணாமல் இருந்தது உயிரின் குற்றமே, காணாமல் இருந்தது உயிரின் குற்றமே. எப்படி உலகிலே எல்லோருக்கும் ஒளியினை கொடுத்து இயங்க வைப்பது பகலவன் என்கின்ற சூரியன். அந்த பகலவன் என்கின்ற அந்த சூரியன் இருக்கின்றானே, அவன் எல்லோருக்கும் ஒளி கொடுத்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதே நேரத்திலே சூரிய ஒளியையோ சூரியனையே காணாத ஒரு குருடன் ஒருவன் இருக்கிறானே. அப்ப சூரியன் இவனுக்கு புலப்படாதது சூரியனின் குற்றம் அன்று, இவனிடத்தே இருக்கின்ற ஒரு குற்றம் என்று அழகாக அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து காட்டுகிறார். மற்றொன்று இன்னொரு கேட்கிறார், கண்ணிலே காண முடியாத பொருள் ஒன்றை இயக்குமோ? கண்ணிலே காண முடியாத பொருள் நம்ம எப்படி இயக்கும்? அதுக்கு ஏற்கனவே சொன்ன பதிலுக்கு நம்ம நினைவூட்டுக்கணும். ஏற்கனவே 60வது அகவல்ல ஒரு விடை சொல்லியிருந்தார், கண்ணிலே காண முடியாத பொருள் நம்ம இயக்கிறது எது? இறைவன் கண்ணிலே காண முடியாவிட்டாலும் அவன் நம்ம இயக்குகிறான். எதை போல? உடம்பாகிய இந்த பருப்பொருளுக்குள்ளே காண முடியாத உயிர் பொருள் இருந்து இயக்குகிறது. இந்த உயிரை பார்த்தாயா? நான் கதை முன்னுரையில பத்தி சொல்லிட்டு இருந்தேன். உயிர் என சொல்லக்கூடியதை கண்ணால் காணக்கூடியது அல்ல, ஆனால் உடம்பை இயக்குவது அந்த உயிர்தான் என்பதை யாராலும் மறுக்குகிறார். எனவே கண்ணிலே காண முடியாத உயிர் ஒரு உடம்பை இயக்குகிறது அல்லவா என்று அழகாக அதற்கு சொல்லி காட்டுகிறார். எது இது? ஏற்கனவே 60வது அகவலை சொன்னார். இப்போ இந்த அகவல் என்ன சொல்றார் சொன்னா, கண்ணிலே காண முடியாத பொருள் இயக்குவதற்கு உனக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்ன உதாரணம் சொல்ல போகிறேன் என சொன்னா, ஒருவனுக்கு பேய் பிடிக்கும். இந்த பேய் என்று ஒன்று இருக்கிறது சைவத்தில், அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும். பேய் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பூனத்தில இருக்கிற பேய் வேறு, சிவகணங்களிலே இருக்கிற பேய் வேறு. சிவகணங்களிலே இருக்கிற பேயின் தன்மை எப்பொழுதுமே சிவத்தை சுற்றி நின்று ஆடி பாடி சிவத்தை விட்டு அகலாமலே இருக்கும். அதனால்தான் காரைக்கால் அம்மையா அந்த பேய் வடிவத்தை கேட்டா, அது தெய்வ பேய்னு பேரு. சிவ கணங்கள்ல ஒன்று, சிவத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேய் வடிவம் கேட்டது. இந்த பூனத்திலே ஆயுள் முறிக்கப்பட்ட ஒரு ஆன்மா பேயாலயம், ஆயுள் முறிக்கப்பட்ட ஒரு ஆன்மா பேயாக அலையும். அப்படி பேயாக அலைகின்ற பொழுது ஒருவன் ஒருவனிடம் சென்று புகுந்து விடுகிறது. அந்த உடம்பிலே போகின்ற பொழுது அவன் என்ன செய்வான்? சட்டையை கிழிப்பான், ஆ ஊ என்று சத்தம் போடுவான், ஏதோ பாஷை பேசுவான், பெரிய பாறாங்கல்லையும் ஒத்தையில எடுத்து நகர்த்தி போட்டு விடுவான். இவனுக்கு என்ன பேய் பிடித்திருக்கு? பேய் பிடித்திருக்கிறத எப்படி பார்ப்பது? பிடித்திருக்கின்ற பேய், பேயை யாராலும் கண்ணால காண இயலாது. ஆனால் பேய் பிடித்தவன், பேய் பிடித்தவனை அந்த பேயானது சில காரியங்களை செய்யும்படியாக செய்கிறது. அதை நாம் கண்ணால காண்கிறோமே. பேய் பிடித்தவனது செயல்களை வைத்து, அவரது பேச்சை வைத்துத்தான் இவன் பேய் பிடித்திருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோமே தவிர, அந்த பேயை கண்ணால பார்த்தோம், அந்த பேய் இவனை பிடித்திருப்பது என்று யாரேனும் சொல்லுகிறோமா? எனவே பேய் பிடித்தவனிடத்தே பேய் கண்ணில் புலப்படாது இருந்தும், ஆனால் பேய் பிடித்தவனது சொல்லையும் செயலையும் வைத்து பேய் பிடித்தலை அறிவதைப் போல அங்கே கண்ணிலே காண முடியாத பொருளும் சிலவற்றை இயக்கும் என்பதற்கு இந்த 61வது அகவிலே நம்முடைய வாகீஷ முனிவரானவர் அழகான இந்த செய்தியை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இணையிரி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த 61வது அகவல், ஏணி போகிய கிளை நிலை படலமும், முதல்ல இறைவனை பற்றிய தன்மையை சொல்லுகிறார். ஏணி போகிய கிளை நிலை படலமும், எல்லையற்றதாகிய அந்த நில உலகிற்கு கீழே இருக்கின்ற எல்லா உலகங்களும், உம்பர் போகிய உயர்நிலை உலகமும், நில உலகத்திற்கு மேலாக உள்ள எல்லா உலகமும், நில உலகத்திற்கு கீழே உள்ள உலகமும், நில உலகிற்கு மேலாக இருக்கிற இந்த உலகத்திற்கும், என் திசை மூன்று தண்டா காலமும் எல்லா திசைகளிலும் நிறைந்தும், மூன்று தண்டா காலமும் இறப்பு நிகழ்வு எதிர்வு என சொல்லக்கூடிய இந்த காலதத்துவங்களுக்கெல்லாம் கடந்தும், உள்பட பொதிந்து தனக்கு அடமாமை பொதிந்து அதற்கு அப்பாலும் இருக்கின்ற நிலைக்கு உரி மரபின் அவத்தை நீங்கிய தவத்தின் சார்வை காண்டல் வலியோர் இன்மையின். இப்படி நில உலகிற்கு கீழும் நில உலகத்திற்கு மேலும் கால தத்துவத்திற்கு அப்பாலும் அங்கே இருந்து என்றைக்கு மாறாத நிலைக்கு உரிமரபின், என்றைக்கு மாறாத நிலை பெற்ற தன்மையோடு, இது அவத்தை நீங்கிய தவத்தை சார்வை காண்டல் வலியோர் இன்மையின். அந்த பெருமானை தவத்தினிற்கு புகழாக இருக்கின்ற அந்த சிவத்தை காண்டல் வலியோர் இன்மையின் காணக்கூடிய வல்லமை சாமானியர்களுக்கு இல்லையே. குரு குருவிடம் கேட்கிறான் மாணவன், எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கிறான், ஆனால் சாமானியமாக யாரையும் அவனை காண இயலவில்லையே என சொல்லுகின்ற பொழுது அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். மாண்ட ஞான நாட்டுக்கு அன்றி இலகா ஆனர்த்து, மாண்ட ஞான நாட்டுக்கு அன்றி, மாட்சிமையுடைய ஞான கண்ணுக்கு அன்றி, மாட்சிமையுடைய அந்த ஞான கன்றுக்கு அன்றி, அந்த ஞான கண்ணுக்கு ஒன்றுதான் அவன் புலப்படுகிறான் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டான். அதான் கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் காணா கண்ணனும் நீயே என்னார். ஆகையினாலே தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். எது அவர்கள் எப்படி கண்டவர்கள்? ஞான நாட்டுக்கு அன்றி, ஞான கண்ணுக்கு அன்றி இலகா தோன்றாது ஆர் நட்டு. அது ஒரு புதுமை. ஐந்து பேர்கள் இருக்கிறார்கள், ஒருவருக்கு மட்டும் அவர் காணும்படியாக இருக்கிறார், மற்றவர்களுக்கு காணும்படி இயலவில்லையே. அப்ப கண்டவர் எதை கண்டார்? கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் கண்ண காணா கல்வன் நீ என்ன. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு விடை நம்முடைய குரு நமச்சிவாய சிதம்பர என்பார சொல்லி காட்டுகிறார். கண்ணுடையோர் உன்கோலம் காணும் சிவஞான கண்ணுடையார், அவர்கள் கண்டது நம்மை போன்று ஊனக்கண்களால் காணவில்லை. சிதம்பரம் என்பார் அவர்கள் ஞான கண்ணால் கண்டார்கள். ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி வருகிறது அல்லவா சிவஞான சூத்திரத்துல. அதனாலதான் கண்ணுடையோர் முன்கோரம் காணும் ஞான கண்ணுடையார் என்றோ அங்கே சுவானுந்தால் பண்ணுலகும் சேனாடும் போழந்தில்லை கனக சபைவானா சிதம்பர தேவா. ஆகையினால் சிவஞான கண்ணுடையார்கள் என்று அழகாக அங்கே சொல்லித்தான். இந்த இடத்துல சிவஞான கண்ணை வைத்துத்தான் காண முடியும். உதாரணத்துக்கு நான் சீர்காழி தலத்துல குழந்தை அழுது என்பதற்காக நம்முடைய தோணியப்பர் துணைவியவர்கள் வந்திருந்து அங்கே அம்மைக்கு ஆணையிட்டு ஞானப்பார் கொடுக்க முடியாத விஷயத்தை ஞானப்பார் உண்டார். குழந்தை அழுகை அடங்கியது. இந்த குழந்தை அழுகை அடங்கியதற்கு தெரிவதற்காக அந்த பால் வடிந்து கொண்டிருக்கும்படி செய்தார். பாலராவாயர் அப்படி கடுக்கின்ற பொழுது சம்ப நம்முடைய சிவபாதேவர் கேட்கார், யார் கொடுத்த எச்சில் பால் உண்டாயினார், யார் கொடுத்த எச்சில் பால் உண்டாய் என சொல்லுகின்ற பொழுது வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று இவன் தான் எனக்கு பானை கொடுத்தான் சுட்டி காட்டுறார். அப்ப இதுவரை நடந்ததை எத்தனை பேர்கள் கண்டார்கள், யார் கண்ணுக்கும் படலையே, கொடுத்தது இவர்தான் என சொல்லி அடையாளந்தான் காட்டினார். அப்படித்தான் அந்த ஞான திருக்குழந்தையை தொட்டு வணங்கி தன் தோளிலே தூக்கி கொண்டார் சிவபாதையர்கள். இதே மாதிரி சில ஞானக்கண்கள் இருந்தால்தான் சில உண்மைகளை நாம் காண முடியும். நமனிந்தி அடிகள் அங்கு திருவாரூர் திருமணையில் இருக்கிற திருவிழாவுக்கு செல்லுகின்ற பொழுது முதலில் அங்கே மாறுடர்களாக கண்ணிலே பட்டிருந்தது. பல சாதி மாறுடர்களாக பட்டது. பல சாரர்களோடு நான் தொட்டுவிட்ட காரணத்தினால் உள்ளே செல்ல மாட்டேன் என சொல்லி திண்ணையில தீவிர்கிறார். பொழுது புலர்ந்ததும் குளித்து விட்டு வீட்டுக்குள்ள போகணும். அப்ப பொழுது புலரட்டும் என்பதற்காக திண்ணையில படுத்திருக்கும் இறைவன் கனலியை வந்து, அன்பனே நீ திருவாரூர் மணலியிலே கண்ட அவர்கள் மானுடர்கள் அல்ல, சிவகணங்கள், இதை நீ பார் என சொல்லி அங்கே கனவிலே வந்து அறிவுறுத்துகிறார். உடனே எழுந்து திருவாரூர் மணல் திருமணலிக்கு செல்கிறார். அங்கு காணுகின்ற அடியார்கள் எல்லாம் சிவகணங்களாக கண்ணிலே பட்டது. அங்க இருக்கிற கணங்களெல்லாம் சிவகணங்களாக பட்டது. ஏன், இப்பொழுது ஞான கண்ணை பெற்று விட்டார். இதே போல ஞானசம்பந்தர் பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடன் வருகின்ற பொழுது அங்கே தில்லைவாழ் அந்தணர்களை கண்டு ஞானசம்பந்த பெருமான் வணங்குகிறார். அப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வியக்கிறார், எதற்காக வணங்குகிறார், எதற்காக வணங்குகிறாய் என சொல்லுகின்ற பொழுது அங்கே ஞானசம்பந்தர் சொல்றார், இவர்களெல்லாம் சிவகணங்கள், இப்பொழுது பாருன்னார். இப்பொழுது பாரும் என்று கூறிய பின்பு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பார்க்கிறார், தில்லைவாழ் அந்தணர்களெல்லாம் அந்த சிவ கணங்களாக காட்சி தந்தது. இப்ப ஞானக்கண்ணை கொடுக்கிறார். எனவே ஞானக்கண் இருந்தால் அன்றி அந்த பெருமானை நாம் காண இயலாது. இதைத்தான் அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். மாண்ட ஞான நாட்டுக்கு அன்றி இலகா ஆறத்து. ஆகையினாலே இந்த ஞானக்கண்கள் உடையவர்கள் மட்டுமே சிவத்தை காண முடியும். அந்த ஞானக்கண்ணை பெறுவதற்காகத்தான் இறைவனிடம் இப்படி நாம் விண்ணப்பித்து நாம் என்ன செய்கிறோம், காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே. காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதேன்னு என்ன அர்த்தம், அவன் காட்டினால் போறாது, காணும்படியாக ஞானக்கண்ணை கொடுத்தல் வேண்டும் என சொல்லிட்டு அடுத்தாப்புல ஒரு இதை சொல்கிறார். ஒரு பொருள் காணவில்லை என்பதற்காக நீ ஐயப்படாதே. காணாம் ஒரு பொருளை காணவில்லை என சொன்னால் அது காண்பவனிடத்தே இருக்கின்ற குறை, கண்ணிலே இருக்கின்ற குறை. எப்படி சொல்லி காட்டுறார் பாருங்க. இணையிலே நோக்கம் காணார் இருள் அறையிறிய விரிகதிர் பரப்பிய ஒரு நேமித்தேர் பரிதிவானோர் காணாவாறு போல. இணையிலே நோக்கம் காணார், இரண்டு கண்களும் இருந்து கண்ணிலே பார்வை இல்லாத ஒரு அந்தகன் இருளறையிறிய விரிகதிர் பரப்பிய ஒரு நியமித்தேர் பருதி வானோர் காணாவாறு போல. இங்கு சூரியனை பற்றிய ஒரு செய்தியை சொல்லி காட்டார். சூரியனது செயல் என்ன, உலகினை இருக்கின்ற உயிர்களை செயல்படுத்துவது, இரவினை ஏற்படுத்தி உயிர்களை ஓய்வெடுக்கும்படி செய்பவன், பகலினை ஏற்படுத்தி உயிர்கள் எல்லாம் இயங்கும்படியாக செய்பவன். அப்படி செய்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? அழகா சூரியனை பற்றி செய்தி சொல்லி காட்டுகிறான். ஒரு நேமி தேர் அப்படிங்கிறார். ஒரு நேமி தேர்னா சூரியன் எப்படி வருவார் என சொன்னார். சூரிய பகவான் ஒற்றை சக்கரம் உடைய ஒரு தேரிலே, ஒரு ரதத்திலே, ஒற்றை சக்கரம் உடைய ஒரு ரதத்திலே ஏழு குதிரைகளை பூட்டி, அந்த ஏழு குதிரைகளுக்கும் தானே சாரதி ஆகி, அந்த ஏழு குதிரைகளை செலுத்துவதற்கு நல்ல பாம்பினுடைய சட்டை தோல் இருக்கிறது அல்லவா, அப்படியே இந்த வெங்காய சருகு மாதிரி லேசா இருக்கும். அந்த பாம்பினுடைய சட்டை தோலையே சாட்டையாக தன் கையிலே வைத்து கொண்டு அந்த குதிரைகளை இயக்க, அந்த குதிரை ஒன்று போல் செல்லுகிறது. வேகமா போகக்கூடாது. எப்பவுமே மாட்டை நம்ம சாட்டகம் போட்டு அடிச்சிட்டோம் சொன்னா அது கொஞ்சம் வேகமா இழுத்துட்டு போற நிற்கும். அந்த அடிதாங்க முடியாம அந்த வேகமா இழுக்கும். ஆனால் வலி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் செலுத்துவோன் பாம்பின் சட்டைய, மென்மையான பாம்பின் சட்டையை வச்சிருக்கிற. அப்படி ஒன்று போல நகடுகிறது. மேருமலைக்கு பின்னே செல்லுகின்ற பொழுது நமக்கு இரவு, மேருமலைக்கு இப்பா நம்பக்கம் வருகின்ற பொழுது அது பகலாகிறது. இதுதான் இரவு பகல் ஏற்படுகின்ற இந்த தன்மை. சரி, இந்த மேருமலையை ஏன் இவன் சுற்றி வருகிறான் என சொன்னார். உயிர்களுக்கு இரவு பகலை ஏற்படுத்தி இயக்கத்தையும் ஓய்வையும் கொடுப்பதற்கு, ஓய்வையும் கொடுப்பதற்கு. இது எந்த தத்துவத்தையும் உணர்த்துகிறது? உயிர்களை கேவல நிலையாகிய ஓய்வெடுக்கும்படி செய்வதற்கும் இயக்கமாக சகல நிலைக்கு கொண்டு வருவதும் சிவனே. உயிர்கள் எப்படி இயக்கமும் ஓய்வும் செய்யப்படுகிறது என்பது ஒரு உண்மையை காட்டுவதற்காக. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டார், இந்த சூரியனானவன் எதற்காக மேருமலையை சுற்றி வருகிறான் என சொன்னார். மேருமலையினை வில்லாக கையில் கொண்டிருக்கின்ற சிவனை அந்த மேருமலையையே சிவனாக பாவிக்கிறான். சிவனாக பாவித்து அந்த மலையை சுற்றி சுற்றி வர்றாராம். எதுக்காக வர்றாருன்னு சொன்னா, இதுக்கு திருமூல திருமந்திரத்துல சொல்றார், பெருமானே பரம்பொருளே உன்னிடம் இருக்கின்ற ஒளி எனக்கு கிடைக்கட்டும், இந்த ஒளியால் உலகிற்கு ஒளி கொடுக்கிறேன் என சொல்லி அந்த சூரியன் சிவனை தியானம் செய்து கொண்டு சிவ தியானத்தினால் சிவனிடம் இருக்கின்ற தேஜசாகிய ஒளியை தான் பெற்று வருகிற கொடுக்கிறார். சூரியனுக்கு சுய ஒளி இருக்கிறது, சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை என்று விஞ்ஞானத்துல படிக்கிறோம். ஆனா சுய ஒளி உண்டு என சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு ஒளியை கொடுப்பது சிவமே. அதனாலதான் சூரியனுக்கு சிவசூரியன்னு பேர். அவன் இருதயத்திலே சிவத்தை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தியானத்தை செய்து கொண்டு சிவத்தை தோத்திரம் செய்வதைத்தான் ஆதித்ய ஹிருதய மந்திரம் என்று அகத்திய மகரிஷி ராமனுக்கு போதித்தார் என்று ராமாயணத்துல ஒரு பகுதி வருகிறது. ஆக நமக்கும் இதைத்தான் நம்முடைய வாயிச முனிவர் இங்க சொல்லி காட்டுகிறார். இருளறையிரிய உலகிலே இருக்கின்ற புறையிருள் நீங்கும்படியாக விருகதிர் பரப்பிய தன்னுடைய கதிர் கரணங்களை பரப்பி, எதற்கு? உலகங்களை இயங்கும்படி செய்வதற்காக. அதனால் அவனுக்கு பகலவன் இரவை கொடுப்பதால இரவி. எனவே பகலவனாகிய அவன் ஓர் நேமித்தேர், ஒற்றை சக்கரம் உடைய அந்த தேரிலே பரிவானோர் காணா வாறு போல, அந்த ஒற்றை சக்கரத்தினுடைய அந்த தேரிலே வருகின்ற அந்த சூரியனை காணான். யாரின் நோக்கம் காணான்? இரு கண்ணிலும் பார்வை இல்லாதவன் காணும் காண முடியாதது போல என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த இடத்துல சூரியன் என்பது உண்டு, ஒளி என்பது உண்டு, ஆனால் அதை காண முடியாதது அந்த அந்தகனது கண்ணிலே இருக்கின்ற குற்றம். இது நீ தெரிந்து கொள் என சொல்லி காட்டுறது. ஆகையினாலே உயிர்கள் சிவஞானிகளுக்கு புலப்படுகிறான், மற்றவர்களுக்கு புலப்படாதது காரணம் அந்த உயிரினுடைய பக்குவ குறைவே என்று அழகன் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய திருவருட்பயனிலும் சொல்லி காட்டப்படுகிறது. ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளேயாம், மண் கண் காணாத அவை அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிற அந்த ஆணவ மனத்தால் மூடப்பட்டிருக்கிற அஞ்ஞான இருள் உடையவன் எப்படி இந்த கூகை ஆந்தைன்னு ஒண்ணு இருக்கிறது, பகல்ல அதுக்கு கண்ணு தெரியாது, இருட்டாக இருக்கும். அதனால இந்த ஆந்தையை பிடிக்கணும், கூகையை பிடிக்கணும்னா பகல்ல போய் தான் பிடிக்கணும். ஏன்னா பகல்ல அந்த மரத்துல ஒரு பொந்துக்குள்ள போய் இருக்கும், நாம போய் பிடிக்கிற வரைக்கும் அதுக்கு யாரோ வருகிறாருங்கிற கண்ணிலே படாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆந்தைய கூகையை பிடிப்பது ரொம்ப எளிது, நாம போய் நேர்ல போய் பிடிச்சாலும் அது கண்ணு தெரியாது. அப்போ பகலிலேயே கண்ணு தெரியாதது அந்த கூகையினுடைய கண்ணின் குற்றமே. இதைத்தான் ஊமன் கண் போல ஒளியும் மிக இருள் அன்றே, மிக இருளே ஆம் மண்கண் காணாத அமை. ஆகையினாலே அந்த கூகை கோட்டான் போல இருளிலே இருக்கின்ற அது ஆன்மா ஒளிப்புடம்பாகி சிவத்தை காணாது என்று இங்க அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் இன்னும் சொல்லுகிறார் அழகாக. சேன் என இடைகளை முதல் இறந்து அளவை உடைதர ஒளிவர நிறைந்தோன். ஆனால் அவன் எப்படி இருக்கின்றான், ஆகாயம் போல முதல் இரு நடுவு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றும் இல்லாதவர்களாய், அளவை உடைத்தர அளவைகளுக்கெல்லாம் அகப்படாதவனாய் ஒளிவர நிறைந்தோன், எங்கும் நிறைந்திருக்கின்றான். எங்கும் அவன் நிறைந்திருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்ற அவன் காட்சியில் கஞ்சலிய எவற்றும் ஆட்சியில் நின்றனர். காணுதற்கு கூடிய எல்லா பொருள்களிலும் கலந்து புலப்படாமல் இருக்கிறான். ரொம்ப முக்கியம், எல்லா பொருள்களிலும் கலந்து புலப்படாமல் இருக்கிறான். சைவத்தில் முக்கியம், எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிறான். எப்படி கலந்திருக்கிறான் என சொன்னார், அதாவது உங்க எல்லோருக்குமே தெரியும், அவன் அசையும் பொருளிலும் இருக்கிறான், அசையா பொருள்களிலும் இருக்கிறான், அதுல கலந்திருப்பான். எப்படிங்கிறது நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு சமயம் பிரம்ம விஷ்ணுக்கள் அசுரர்களை வென்ற பின்பு மிகுந்த களிப்போடு இருக்கார். அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒருவரொரு சந்திக்கின்ற பொழுது தேவர்கள் முன்னே சொல்றார், இந்த அசுரர்களை வெல்வதற்கு விஷ்ணுவாகிய என்னுடைய வல்லமை தான் காரணம்னார். பிரம்மன் சொல்லிட்டார், உன்னுடைய வல்லமையை காட்டிலும் என்னுடைய வல்லமையால்தான் வெற்றி என்பது கிடைத்தது. உடனே அங்கிருக்கிற எல்லோருக்குமே சர்ச்சையாகி விட்டது, யாரால் இந்த வெற்றி கிடைத்தது, யாரால் இந்த வெற்றி கிடைத்தது என்று ஒரு பொருள் இகழிக் கொண்டிருக்கிறார். அப்படி இகழிக் கொண்டிருக்கின்ற பொழுது பரம்பொருளாகிய சிவபெருமா அந்த வழி ஒரு யட்சன் வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்குள் என்ன பிரச்சனைன்னார். இந்த மாதிரி அசுரர்களை வென்றதற்கு நான் தான் காரணம், இவர் நான் தான் காரணம், இவர் சொல்லிட்டு இருக்காருன்னா இதே கருத்தை அவரும் சொன்னார், நான் தான் வென்றேன் இவர் என்று இவர் சொல்லி பெருமைப்படுகிறார் என்று சொல்லிட்டார். அப்ப எச்சனாக அந்த சிவபெருமான் சொன்னார், அப்ப உங்கள் இருவரில் யார் வல்லமை, யார் பலம் பெற்றவர்களோ, யார் வலிமை பெற்றவர்களோ அவர்களால் தான் வெற்றியின் முடிவு பண்ணியிருந்தான். அதனால உங்கள் இருவரிலே யார் வல்லமை பெற்றவர்கள், வலிமை உடையவர்கள் என்பதை பார்ப்போம் என சொல்லி ஒரு சோதனை பண்றேன். என்ன செய்ய முடியுங்க, ஒண்ணும் இல்லை, கீழே கிடக்கிற அந்த துரும்பை எழுதினார். அந்த துரும்பை எடுத்து அந்த யட்சனானவர் தரையிலே நட்டார், நேராக நிற்கிற பூமிக்குள்ள நட்டு தரையை நேரம். இந்த துரும்பை யார் அசைத்து எடுக்கிறீர்களோ அவர்கள்தான் பலவான்கள், அவர்களால் தான் வெற்றி கிடைத்தது. பிரம்மா மோதனார், ஒன்றும் நடக்கல, உடலை வச்சு மோதினார், கருவி கரணங்களை வச்சு மோதி பார்த்தார், ஒன்றும் நடக்கல, அசைக்க கூட முடியல. அடுத்தார் கொண்டு விஷ்ணு நான் செய்து காட்டுகிறேன் என சொல்லி அந்த துரும்பினை மோதினார், ஒன்றும் நடக்கல. அவனின்றி ஒரு துரும்பும் அசையாது, இந்த பழமொழி இதிலிருந்து வந்தது. என்ன செய்தான், அந்த துரும்பிலும் தான் வியாபகமாக நின்று அசைய விடாதபடி செய்து விட்டான். உடனே இருவரும் திகைத்து நிற்கின்ற பொழுது அங்கிருந்து எச்சன் மறைந்துடுவார். இது காஞ்சி புராணத்துல வருகிறது. எச்சன் மறைந்த உடனே திகைத்து மலைத்து கிளி பிடித்து பிரம்மா விஷ்ணுக்கள் எல்லோரும் இருக்கின்ற பொழுது அம்மை வெளிப்பட்டார். அம்மை வெளிப்பட்டது இப்ப முன்னே வந்தது யார் தெரியுமா என சொல்லி அந்த பரம்பொருளினுடைய எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி அவனே எச்சனாக வந்தான் என்று சொல்லி காட்டுவார். இந்த சம்பவத்தை அடியன் ஏன் குறிப்பிடுகிறேன் என சொன்னார், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லாவற்றிலும் கலந்து இருப்பான். எல்லாவற்றிலும் கலந்திருந்து அவன் கண்ணுக்கு புறப்படாமல் இருப்பான். துரும்பாக கண்டார்களே அன்று இந்த துரும்புக்குள் இருக்கின்ற ஈசன் கலப்பை அவர்கள் அறிய இயலவில்லை. அதனால்தான் அழகாக சொல்லி காட்டான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லி காட்டப்பட்டது. எனவே இறைவன் எந்த எப்படி இருக்கிறான், எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்றான். எப்படி காட்சியனில் கயலிய எவற்றும் ஆட்சியின் நின்றனர். காணுதற்கு பொருந்திய உலகப் பொருள்கள் எல்லாவற்றின் கண்ணும் புலப்படாமல் மறைந்து நிற்கின்றான். சரி, கண்ணுக்கும் புலப்படாத ஒன்று அந்த உயிரிலே கலந்திருந்து மறைந்திருந்து இயக்குமா? கண்ணுக்கு புறப்படாத ஒன்று ஒன்றை இயக்குமா? சடம் சடமசம் எதையும் இயக்குமா? கண்ணுக்கு புறப்படவில்லையே என்று ஒரு ஐயப்பாட்டை மாணாக்கன் கேட்பதை போல உணர்கிறார் நம்முடைய ஞானாமிர்த ஆசிரியர் வாகீச முனிவர். அதுக்கு விளக்கத்தை சொல்றார். இன்னும் அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன். என்னது? குழிகண் கூடி ஊர்ந்த ஆடவன். யாரு? குழி கண் கூழி ஊர்ந்த. இந்த குழி கண்ணுனா இந்த பேயினுடைய ஒரு முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், இந்த கண்ணு கண்ணுக்குள்ள விழி இருக்கோ இல்லையோ பொந்து மாதிரி உள்ள அப்படியே குழிக்கண்ணாக இருக்கும். பேயினுடைய அடையாளம் அந்த குழி கண்ணு தான். அதான் இங்க அழகா சொல்ற குழிக்கண். இந்த பேயை பற்றிய செய்தி எல்லாம் காரைக்கால் அம்மையாருடைய வாக்குல பார்க்கலாம், காரைக்கால் அம்மையாருடைய வாக்குல பார்க்கலாம் பேயினுடைய செயல். ரெண்டாவது, பேய்க்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா பல்லு. அந்த பல்லு எப்படி இருக்கும் என சொன்னார், யானையின் காலிலே இருக்கின்ற நகத்தை போல இருக்கும். ஒரு பல்லுக்கு அழகே முல்லை அரும்பு போல இருக்கணும், முத்து போல சிறிசாக வாய்க்குள்ள அடுக்கடுக்கா இருந்தாத்தான் அந்த பல்லுக்கு அழகு, வாய்க்கும் அழகு, தோற்றத்திற்கும் அழகு. ஆனா அது எப்படி இருக்குமா? பேய்க்குள்ள பல்லுக்கு நம்முடைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்க உபமானம், யானையின் காலிலே இருக்கின்ற நகம் போல. யானையின் கால் கீழே பார்த்தோம்னா நீங்க கவனிக்கணும், நகம்தான் பெருசா தெரியும். யானை காலின் கீழே அந்த சதப்பத்து காணவே இயலாது. மொத்தம் யானையினுடைய அந்த காலில் இருக்கிற நகம் எல்லாவற்றையும் சேர்த்தா 9 நகம் இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்ல யானைக்கு உள்ள இலக்கணத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த யானையினுடைய நகம் போல பல்லு இருக்கும். இதுதான் அந்த பேய்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய இரண்டு அடையாளம். இந்த இரண்டு அடையாளம் அதைத்தாங்க சொல்கிறார். குழிகண் கோழி கூர்ந்த குளிர்ந்த கண்ணை உடைய பேய் பிடிக்கப்பட்ட ஆடவன் ஒரு ஆண்மகனிடத்தே திரிந்த ஆழ்வினை காட்சித்து. ஆனால் அவனை பேய் பிடித்திருக்கும், ஆனால் பேய் பிடித்தது என்பதே தோற்றத்தில் அவனை வைத்து காண இயலாது. அவனை உத்து பார்த்தான்னா பேய் எந்த விதத்திலும் அவன் உடம்பிலே கண்ணிலே புலப்படாது. அப்ப என்ன செய்ற ஆடவன்? திரிந்த ஆழ்வினை காட்சித்து. திரிந்த ஆழ்வினை காட்சி நல்லா காட்சித்துங்கிறது பொருள் முக்கியம். அவனுக்கு பேய் பிடித்தது என்பது எப்படி கண்டறிவது என சொன்னால், ஆ ஊ என்று அலறுவதும் ஓடுவதும் சாடுவதும் கனமான பொருள்களை தூக்குவதுமாக என்னென்ன வார்த்தைகளையோ பேசி புலம்புவது போலவும் சில செய்கைகளை காட்டுவான். அத்தோடு மட்டுமல்லாது என்னதான் நாம் அந்த பேயை விரட்டுவது எப்படிங்கிற முறை தெரிஞ்சு விடணும். பேயை விரட்டுவதற்கு அதற்குரிய மந்திரத்தை சொல்லி பெரம்பை வைத்து இந்த உச்சியில் அடிக்கணும். பெரம்பை வச்சு உச்சியில் அடிக்கணும். மந்திரத்தை சொல்லி அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க அந்த உடம்பிலே இருக்கிற பேய் இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இந்த உச்சியில அடிக்கிற அடி ஆனா அவனுக்கு வலிக்காது. அதான் பேய் பிடித்ததனுடைய ஒரு தன்மை. அப்படி பேய் பிடித்தனுடைய தன்மை என்ன ஆகும்னு சொன்னார்னா, அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் பிசாம அசைவற்று அப்படியே எப்போ இருப்பான். ஒரு கட்டத்தில் அடிக்கின்ற பொழுது வலிக்குமா? அப்ப என்ன அர்த்தம்? உள்ளிருக்கிற பேய் வெளிப்பட்டு விட்டது. அப்ப அந்த பேயை என்ன பண்ணுவான் என சொன்னா, அந்த பேயை மந்திரத்தை சொல்லி அதை பிடித்து காட்டுக்குள்ளே போய் ஒரு மரத்திலே போய் அந்த மரத்துல மந்திரத்தை சொல்லி என் மரத்தோடு கெட்டி வச்சிருவான், மந்திரத்தால கெட்டிடுவான். மந்திரத்திற்கு வலிமை உண்டு, செயல்படும். அப்படி மந்திரத்தால மரத்துல கெட்டி வச்சிருவான். அப்படி கெட்டி வைக்கிற போது அப்படி ஆணி அரைஞ்ச ஒருவன் மரத்திலே தொங்கிக் கொண்டு ஆ ஊ என்று அலறுவதை போல அது என்ன ஆகும்? அந்த பேய் தான் அறையப்பட்ட அந்த மரத்துல இருந்தா கத்தும். இதுக்கு பேர் மரப்பேய்னு பேர். இந்த மரப்பேயை பற்றி மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரி அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல சொல்லி காட்டுற, மரப்பேய்கள் போல அறற்றுவர் சிலர் அப்படிம்பார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கண்ணுக்கு புலப்படாது, எல்லாம் மாந்திரிகத்திலே செய்வான். ஆகையினாலே இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார், குழிகன் கூலி ஊர்ந்த ஆடவன் தெரிந்த ஆழ்வினை காட்சித்து அழகை கண்டிலது என குளிந்த கண்ணை உடைய பேய் பிடித்த ஆடவனிடத்து திரிந்த ஆழ்வினை காட்சித்து அவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்பதை பேயை கண்ணால் காணாது அவன் இயற்கைக்கு மாறான சொல்லுகின்ற சொல்லையும் செயலையும் வைத்து அவனுக்கு பேய் பிடித்தது என கண்டுகிறோம். அழகை கண்டிலது என ஆனால் அந்த பேயை யாரும் காணவில்லை. பிடித்தவனுக்கும் தெரியாது, சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியாது. காட்சியில் மஞ்சளிய எவற்றும் காணுதற்கு பொறியில் இந்திய உலகப் பொருள் எல்லாவற்றின் கண்ணும் மாட்சியன் நின்றனன் புலப்படாது அவன் மறைந்து நிற்கின்றான். எல்லா பொருள்களிலும் அவன் மறைந்து நிற்கின்றான். பரம காரணன் இப்படி எல்லா பொருள்களிலும் மறைந்திருக்கின்ற அவனே பரமகாரணன், மேலான ஒரு காரணனாக திகழ்கின்றான். மன்ற ஒன்றினை உணர்ந்து நன்று அறி, மன்ற ஒன்றினை உணர்ந்து ஒன்றுபற்ற சிந்தை உடையவனாக இருந்து தெளிய உணர்ந்து நன்று அறி, நன்றாக உணர்வாயாக என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உதாரணம் அருமையான ஒரு உதாரணம். பேய் பிடித்தவனது தன்மையை பிடித்திருக்கின்ற பேயை எவராலும் கண்ணால் காண இயலாது. ஆனால் அந்த பேய் பிடித்தவனுடைய இயல்புக்கு மாறான அந்த செயல்களை வைத்து இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்பதை யூகித்து அறிந்து அனுமானத்தால் உணர்ந்து அந்த பேயை நாம் விரட்டிய அதை நீக்கி விடுகிறோம். ஆகையினாலே கண்ணுக்கு காண முடியாத ஒரு பொருளும் எல்லாவற்றிலும் நிறைந்திருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உதாரணத்தை அழகாக இந்த இதிலே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இவர்கள் இந்த அகவலினுடைய ஒரு பெரிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இறைவனானவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். ஆனால் நிறைந்திருக்கின்ற எப்பொருளிலும் நிறைந்திருக்கின்றவனை கண்ணால் காண்பவர்கள் இல்லை, கண்ணால் காண்பவர்கள் இல்லை. இப்படி கண்ணால் காண முடியவில்லை என்பதற்கு இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் அது காணவில்லை என சொல்பவனுடைய அறிவிலே ஆன்மாவில் தான் குற்றம் இருக்கிறது. ஏன்? அறியாமையாகிய அந்த ஆணவியருடைய அமர்ந்திருக்கின்ற ஒரு பொருள், ஒரு ஆன்மா ஒளிபொருள் ஆகியவற்றை காணாது. எதை போல? சூரியனே வந்து உதித்தாலும் காண முடியாத கூகை போல, கூகை போல என்று அழகாக இன்றி சொல்லி காட்டுகிறார். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றிலும் அவன் விளங்கி திகழ்கிறான். எப்படி விளங்கி திகழ்கின்றான் என சொன்னால், எல்லா பொருள்களிலும் கலந்து விளங்கி திகழ்கிறான். எப்படி? எப்படி எல்லாவற்றிலும் கண்ணிலே காண முடியாதபடி அவன் கலந்து விளங்கி திகழ்கிறான் என்பதற்கு உதாரணமாக, ஒரு ஆடவனிடம் பேய் பிடித்திருக்கும், அந்த பேயானது கண்ணிலே படாது. ஆனால் கண்ணிலே படாத அந்த பேயை எப்படி அறிவது என சொன்னால், அவனது பேய் பிடித்தவனது இயல்புக்கு மாறான சொல்லையும் செயலையும் வைத்தே நாம் பேயிருக்கிறோம். இந்த பேய் என்பது உண்டு என்பதற்கு நம்முடைய சைவத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. பேயோடாயினும் பிரிவொன்று இன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கு. ஒரு பேய் என்றுதான் நம்மை ஆட்டி படைத்து நம்ம இது பண்ணாலும் நம்முடன் இருந்த அந்த பேய் பிரிவது அது கொஞ்சம் துன்பமாக. பேயோடாயினும் பிரிவு இன்னா. ஞானசம்பந்தர் சொல்றார், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர். பேயடையா யாரு? திருவெண்காட்டிலே இருக்கின்ற முக்குள நீரிலே நீராடுபவர்களை எக்காரணத்தை கொண்டும் இந்த தீய சக்தியினை உடைய பேய் அடையா. அப்ப ஒருவேளை அவனை பிடிச்சிருந்தா பிரிவு எய்தும், அதான் பேய் அடையா பிரிவு எய்தும் என்று சொல்லி காட்டுவார். ஆகையினால பேய் என்பது நம்முடைய சைவத்தின் கண்ணே உண்டு. அந்த சைவத்தின் கண்ணே உள்ளது தோத்திரத்திலே சொல்லப்பட்டதை போல சாஸ்திரத்திலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பேய் என்பதை கண்ணிலே காண முடியாது, இதே போல இறைவனையும் காண இயலாது. பேய் பிடித்திருக்கிறது என்பதை எப்படி அறிதல் வேண்டும் என சொன்னால், அவன் செய்கைகளால் பேய் பிடித்தவனது சொல்லும் செயலையும் வைத்து. இதே போல இறைவன் உயிர்களிடத்தை எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் தன்னை காட்ட மாட்டான், ஆனால் இதை அனுபவித்தால் அனுமான அளவினால் உணரலாம் என்பதை அழகாக நம்முடைய வாகீச முனிவரானவர் இங்கே அழகாக இங்கே எடுத்துக்காட்டுகிறார். எடுத்துக்காட்டிய பின்பு 62வது அகவலுக்கு வரலாம். இந்த 62வது அகவல் ரொம்ப முக்கியமான ஒரு அகவல். இந்த அகவல் என சொன்ன, இறைவனை காண முடியாது காண முடியாது அருவம் என்று சொல்லுகிறீர்களே, அருவம் என்று சொல்லுகின்ற அந்த பரம்பொருள் எப்படி ஐந்துள்ளே இயற்ற முடியும்? ஒரு தொழில் செய்யணும்னா கருவி கரணங்கள் இருக்கணும், உருவம் இருக்கணும், வடிவம் இருக்கணும் இல்லையா? கருவி கரணங்களும் இல்ல உருவமும் நம்முடைய கண்ணுக்கு புறப்படாமல் இருக்கிறான்னு சொன்னா, உருவமற்ற ஒருவன் எப்படி உலகை தொழிற்படுத்த முடியும்? தொழிற்படுத்தணும்னா அவனுக்கு அங்கம் என்று ஒன்று இருக்கணும், அதுல கரணங்கள் என்று ஒன்று இருக்க வேண்டுமே. எனவே இறைவன் அவன் உருவமற்றவனாக இருந்தாலும் எப்படி இந்த உலகை தொழிற்படுத்துகிறான் என்பதை 62வது அகவலிலே அழகாக நம்முடைய வாகீச முனிவர் மாணாக்கர் வினா எழுப்புவதை போல தான் எழுப்பி அதற்கு தடைக்கு அந்த விடையை சொல்லி காட்டுகிறார். அதை அடுத்த அமர்விலே நாம் சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பூதி சாதனம் எங்கனும் பொங்குக, சாதி வைதிகம் சைவம் விளங்குக, சோதி வான்மலை தூங்குக, வையம் மேல் நீதி வேந்தன் நிலை பெற்று வாழ்கவே. திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: மனப்பு தன்னை கண்களால் முடிய காணார், முன்னுற கண்டார்க்கெல்லாம் மன்னிய வதன சிந்தாமரையினில் கரிய வண்டு துண்ணிய ஒழுங்கு தூற்ற குடல் போல் இருந்து தோன்ற. அந்த பெண்ணுடைய அந்த அறிவிப்பாடெல்லாம் ரொம்ப சொன்னார். பாங்கனி கரும்பு வைத்த பனிமலர் அழகப்பந்து தேங்கமல ஆரம் சேரும் திருநதில் விளக்கம் நோக்கில் பூங்கொடி கழையின் மாறி பொழிந்திர புயல் கீழிட்ட வாங்கிய வானவெண்ணின் வளரொளி வனப்பு வாய்ப்ப சேர்க்கிறார். பார்த்தார், எத்தனையோ சாதாரண பெண்கள் எல்லாம் வர்ணிக்கிறோம், இதை வர்ணிக்காம விட்றதான்னு சொல்லிட்டு பிடிச்சார். எப்படி அந்த புருவம் இருக்குது, இந்த எப்படி புருவம் இருக்குது, வளைவா இல்லைங்களா, அதுக்கு மேல எப்படி நெற்றி இருக்கு என்றெல்லாம் அப்படி அந்த பெண்ணை வர்ணித்தார். வர்ணித்து ஒரு வெளியேறியின் நீராய் அருள் பெற உளதாம் காமன், செருபெடும் தனுவதொன்றும் சேமவில் ஒன்றுமாக இருபெரும் சிறைகள் முன்கொண்டு எழுந்தன போல நிற்ப. அந்த கை தோன்றுதான். மண்ணில் மணியும் செய்ய வளரொளி மேனியால் தன் கண்ணினி வனப்புக்கானில் காமர் வதனத்திங்கள் தன்னறி விரிந்த சோதி வெள்ளத்தில் தைவின் நீல ஒன்னறி கரிய செய்ய கையில் இரண்டு ஒத்துழாவ. அருமையான அந்த ரெண்டு ரெண்டு கண்களும் ரெண்டு மீன் போல அப்படியே அவதான். பனிவளல்குள் பாவி நாசியும் பவளவாயும் நாணிய பேரொளியில் நரணிய நனிய பேரொளியில் தோன்றும் நலத்தினை நாடுவார்க்கு பனி நிற கோபம் கண்டு மற்றது ஒவ்வொத்தாம் அன்னை காமரூபி அணிவதாம் அடகு காட்ட. அந்த நாசி மூக்கு அப்புறம் அந்த வாய், வாய் நல்ல சக்கச்சிவேன்னு இருக்குது, மூக்கு கூர்மையா இருக்கான். இதெல்லாம் இருக்க இளமையில் அணைய சாயில் ஏந்தை குறைகொள் காது வளமிகு வனப்பினாலும் வடிந்து ஆள் உடைமையாலும் கிளர்வழி மகரையேறு கெழுமிய தன்மையாலும் அளவில் சீரணங்கன் வெண்டி கொடியிருண்டனையவாக. அந்த மன்மதனுடைய கொடி போல அப்படி நினைக்கிறதாம். விற்பொலி தரளக்கோவை விளங்கிய கழுத்து மீது பொற்பமிதனமாகும் பதுமனின் அதியம் பூத்த நற்பெரும் பணிலம் என்னும் நன்னிதி போன்று தோண்டி அற்பொலி கண்டர் தந்த அருட்கரை ஆழம் காட்ட பெருமானுடைய திருவருள் காட்சியே காற்ற மாதிரி இருக்குதான். இருக்க எரிய விழு காந்தல் என்போ தலைதோடு திசைத்த வைத்து தென்பலன் சுருக்கும் தச்சை மாலையோ தெரியின் வேறு கருநிடம் கயற்கண் மங்கை கைகளால் காந்தி வெள்ளம் அருகடிந்தனவோ என்னும் அதிசயம் வடிவில் தோன்ற. என்னென்ன உலகத்தில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் மேலான அதிசயமா இருக்கான். ஏர்கடு மார்பில் பொங்கும் எந்திலும் கொங்கினாக கார்களை விடத்தி நீக்கும் கவுனியர் தலைவர் நோக்கால் ஆறு திருவருளில் பூரி தடங்கி அமுத கும்ப சீர்கடு முகிலை காட்டும் செவியில் திகழ்ந்து தோண்ட மார்பகமற்ற எல்லாம் வர்ணித்தார். காமவேல் என்னும் வேதன் உச்சியில் கறந்து கொங்கை நேமியும் புட்கள் தன்னும் அகப்பட நேரிதாய தாமணியில் கன்னி சேர்த்த சவலாகை தூக்கியதே போலும் பாமமே மலைசூல் வள்ளி மருங்கின் மேல் உரோம வள்ளி அந்த உடம்பினுடைய நிறமும் அதன் மேல இருக்கிற அந்த செழுமை எல்லாம் சொன்னார். பிணி எவிடு மழக்கண் கூந்தல் பெண் அமுதனையால் செம்பொன் அணிவளர் அல்குல் தங்கள் அரவுசை பிழையாலஞ்சி மணிகளர் காஞ்சி சூழ்ந்து வனப்புடை அல்குலாகி பனி உலகாலும் சேடன் பணம் விரித்தாடி நல்க இடையெல்லாம் ரொம்ப மென்மையா இருக்கான். வரியில் மனையசாயி மங்கை பெற்று குறைங்கின் மானும் கரியிலம் பிடிக்க வென்று கதலிவன் தண்டு காட்ட பெரிவரும் அவருக்கு மென்மை செடு முழந்தாளின் செவ்வி பரிவரு பற்பத்தென்ன பொழிந்தொளி விளங்கி பொங்க பூவலர் கூந்தல் பொற்கொடி கணைக்கால் காமன் ஆவநாடிகையே போலும் அடகினில் மென்மையெய்த மேவிய செம்பொத்தத்தின் வனப்பிரி மீது சென்றும் ஓவியர் கெழுத ஒன்னா பாரட்டொழி ஒளிவுற்றோங்க அந்த கால் விரல் அந்த முன்கால் எல்லாம் வர்ணிச்சு காட்டுற இவையெல்லாம் கற்பகம் ஈந்த செவ்வி காமறு பவளச்சோதி பொற்றிரல் வைரப்பத்தி பூந்தொழில் வளர்ந்து போலும் நற்பதம் பொலிவு காட்ட ஞாலமும் விசுவும் எல்லாம் அற்புதமெய்த தோன்றி அழகினுக்கு அணியாய் நின்றாள். அழகினுக்கு அழியாய் அப்படியே அணியாய் நின்றாராம். நல்ல நின்றவளே இப்பதான் சொல்றார் இல்ல ரொம்ப அருமை. இந்த நேரத்துல பிரம்மா வந்தாராம் இல்ல பிரம்மன் வந்தானா ஏன்னு கேட்டா நாம எத்தனையோ உலகத்துல படைச்சிருக்கிறோம் இல்ல புல்லாகி பூடாய் புழுவாய் எல்லா பிறப்பும் படைக்கிறோம் இது இனிமே இருக்கு போய் பார்ப்போம்னு வந்திருக்காராம். வந்தா அவர் யாரு நான் முகம் நாலு முகம் நான் முகம் எந்த எத்தனை நூற்றாண்டுனாரு அவன் பல நூற்றாண்டு கடந்தாரு அதனால எத்தனையோ நூற்றாண்டு முன்னை பழம்பூருக்கும் முன்னை பழம்பூர்ல இருக்கிறான். அதனால என்ன வயசான கழம் வச்சு 60-62 வயசு நல்லதான் இது பார்த்தான். அவன் வந்து பாக்குறானா யார இந்த பாப்பாவை அதே நேரத்துல ஞான சம்பந்தர் பாக்குறாராம். இந்த ரெண்டு பேர் பார்ப்பதனுடைய அந்த அமைப்பை அப்படியே நல்ல சடி சொல்லாம போட்டோ எடுத்துட்டார். யாரு சேக்கல நிலப்பணம் எடுப்பார் எடுத்து அது உடனே கழுவுறதுக்கு கழுவுறதுக்கெல்லாம் நேரம் நேரம் ஆகாது உடனே கழுவினார் அப்படி காமிச்சார். என்னையா தெரியுது பாப்பா அது முன்னால யார் ஒரு ஆள் நிக்கிறா இந்த நான்கு முகம் உடைய பிரம்மா இந்த பிறகு யார் நிக்கிறா பாருங்க அப்படின்னாரு. இந்த பிறகு நிக்கிறது அந்த ஞான குழந்தை நிக்குது எதுக்கு 16 வயசு என்ன வரல வரப்போகுது அல்ல வரப்போற காலத்துல நிக்குது. ரெண்டு பேரும் பாக்குறாங்க அந்த பார்த்த வடிவை அப்படியே எடுக்கிறாராம். ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டுக்கெல்லாம் இணையா ஒரு பாட்டை சொல்லுவோமே பார்ப்போம் போய் நல்லா ஒரு ஒரு மாதம் கொடுத்து எங்கேயாவது இலக்கியத்தில் இருக்கான்னு பாடுறான். ஒரே உருவத்தை ஒரு பெண்ணை 100,000 பேர் வர்ணிக்கிறான். ஒரே பெண்ணை ஒரே சமயத்தில் ஒருவருடைய வடிவு என்ன இன்னொருடைய காட்சி என்ன நீங்க தனித்தனியா பெண்ணாக வர்ணிக்கலாம். இங்க ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணை இரண்டு பேர் பாக்குறாங்க ஒன்னு வயசானது ஒன்னு இளைஞர் உலகம் எப்படி காண்கிறது எண்ணில் ஆண்டு முதல்ல அந்த வயசான கிழம் எப்படி பாக்குதுன்னு பாக்குறாரு. எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா அந்த முன்னால ஒரு கடை நிக்குது நாலு முகம் கடம் அது எத்தனாரு ஏ சார் எத்தனை இருக்கு முன்னாள் வயசு நீ தான் சொல்லினாரு ஏன் நான் அரைச்சி கரைச்சி நாக்கெல்லாம் தொங்கி போச்சு 90 வயசு இருக்குங்களா அப்படின்னா சொன்னது கரெக்டுன்னா அப்படின்னு 90 வயசு எண்ணில் ஆண்டு எய்தும் சரி அவர் யாரியானார் வேதா வேதான் வேதங்களையே படிச்சுக்கிட்டு இருக்கிறாள் புறம் போகின் புறம் போக ஒட்டேன் அப்படி ஆளு அப்போ வயசானவர் அதோடு வேதத்தையே படிச்சுக்கிட்டு படைத்தவள் படைத்தவன் எத்தனையோ ஆணையும் பெண்ணையும் உருவத்தையெல்லாம் படைக்கிறாள். அப்ப என்ன எடுத்தான் வயசானவன் வேதத்தையே படிக்கிறாள் எல்லா உயிரிலையும் இது போல நல்ல அழகு அழகு இல்லாது எல்லாத்தையும் படைக்கிறவன் ஆணும் பெண் எல்லாம் படிக்கிறான் படைத்தவன் அவன் அவனுடைய குவாலிஷன் எல்லாம் சொல்லிட்டு யார அந்த வயசான கிழத்தினுடைய குவாலிஷன் 3 எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா ரொம்ப காலம் வயசானாலும் வேதா வேதத்தையே படிக்கிறாள் படைத்தவன் எல்லா உயிருக்கும் உடம்பு கொடுத்து படைக்கிறாள் அவன் தான். இவன் எப்படி பாக்குறான் வேதா படைத்தவன் ஏழிடி வெள்ளம் நன்னு நான் முகத்தால் கண்டான். இந்த பாப்பா பார்த்துட்டு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகுயா அப்படின்ட்டு நாலு முகமா இந்த முகத்துல பாக்குறான் அப்புறம் அப்புறம் இப்படி பாக்குறான் அப்புறம் இப்படி திருப்பி இப்படி பாக்குறான் என்ன அழகு சொட்டுது என்ன அழகு சொட்டுதுதான் அடாடாடா அப்படின்னா அப்போ இந்த ஒளியும் ஒளியும் காட்டினார். அதுல பல பேர் பார்த்துட்டு ஏயா ஒரு தாத்தா வந்து இவளை ரசிக்கிறாரு அப்படின்னாரு என்ன பண்றது தாத்தா தான் ரசிக்கிறார் அது வெறும் அழகையே பாக்குறாராம். சரி இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னாரு. இப்ப இனி அங்க நிக்கிற தம்பி யாரு, அவர் எத்தனை வயசு? ஆமா, அதுக்கு என்ன சொல்றாரு, புண்ணிய பதினாறாண்டு பேர் பெரும் புகழி வேந்தர். ஏன் இவர் அந்த ஒரு 16 வயசு தான் ஆக போகுது, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஞான சமுதரே, என்னைக்கு நினைக்கிறோம், அவர் வயது நீண்டு நிலைமிசை நீடு வாழ்வார், நிலைமிசை நீடு வாழ்கின்றவர். அதனால ஆனா 16 ஆண்டு இப்ப ஆயிருக்கு, அவ்வளவுதான் புண்ணிய. அது அந்த எந்த எந்த எந்த ஆண்டு புண்ணிய, அவர் வயசுலயே முதல் வயசு வந்தது, ரெண்டாவது வயசு வந்தது, மூணாம் வயசு வந்தது, அதெல்லாம் அவ்வளவு புண்ணியம் இல்ல. இந்த 16வது வயது தான் புண்ணியம் பண்ணிச்சேன். ஏன் நேரலை கல்லூர் பெருமனத்துக்கு அழைக்கிறோம், அப்புறம் அடுத்த அடுத்த திங்கள் காண்க, அந்த ஆண்டு புண்ணிய 16 ஆண்டாதல் எங்கனம் அடுத்த திங்கள். ஆமாமா, என்ன அவை மற்றதுக்கெல்லாம் நீங்க அது எங்க மாக்கிறீங்க, ரெஃபரன் பண்றீங்க, எங்களுக்கு மட்டும் உடனே சொல்ல முடியுமா? அடுத்த திங்கள் காண்க, ஆண்டை 16 என்னாது, புண்ணிய 16 ஆண்டு என்றது என்னை, அடுத்த திங்கள் போங்க. புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழி வேந்தர். எதை கண்டார்னார், அந்த கிழம் வயசான கிழம் எதை கண்டதுன்னா அழக பார்த்து ரசிச்சது இல்ல. ஆனா இந்த இளங்குமரர் எதை பார்த்துன்னு கேட்டா, கண்ணூதல் கருணை வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்டார். பெருமானி உன் திருவருள் இப்படியாப்பா இப்படியாப்பா என்று இந்த பெண்ணை காணவில்லை, இந்த பெண்ணின் உள்ளீடாக இருக்கிற பெருமானின் அருளை கண்டார் திருவருள். அப்ப 16 வயசு கட்டிலங்காலையா இருந்தாலும் இது எதை கண்டது, திருவுருளையே கண்டது. ஏன், 3 வயசுல சாப்பிட்ட பாலு அந்த மாதிரி பாலு, இந்த வயசான கடன் சாப்பிட்ட பாலு நாம குடிக்கிற மாதிரி பாலு, அதனால ஏன்னு பார்த்தது. அது கண்ணூதல் கருணை வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்ட. இந்த ஒரு பாட்டு இருக்கு, இது மாதிரிலாம் ஒரு பாட்டு இருக்கான்னு இல்ல, புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழி வேந்தர், கண்ணூதல் கருணை வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்டனாரு. அருமையான பாட்டு. எனவே இந்த பிரம்மன் காண்டது வெறும் உடல் அழகைத்தான், ஆனால் ஞானசம்பந்த பெருமான் கண்டது அதற்கு பின்னணியாயிருந்த திருவருள் அழகை கண்டார். எவ்வளவு அருமையான அமைப்பந்தார், இன்னனம் விளங்கிய ஏர்வொல் சாயலால் தன்னை முன் கண்ணுற கண்ட தாதையார், பொன்னணி மாளிகை புகழி வேந்ததால் சென்னையில் பொருத்தமன் சென்று வீழ்ந்தனர். உடனே ஞானசம்பந்தர் வணங்கினார். அணங்கின மேம்படும் அன்னம் அன்னவள் பணம் புரி அவரை அறவரை பார் பரமர் முன்பணிந்து ஏங்கிய முதல் முயல் மதில் சந்தை ஏந்தலை வணங்கியே நின்றனர் மண்ணுள் ஓட்டுட. அந்த பெண் எல்லாருக்கும் வணக்கம் செய்து நின்றார். சீர்கள சிவனேச தம்பி முன்னமே கார்கடு சோலை சோழ் காடி மன்னவர் ஏழுகடு சிறப்பினும் மகளை கொண்டினி பார்கடு மணிகளில் படமின் என்றலும் பார்த்தீங்களா. ஞானசமுதர் என்ன செய்தார், ஐயா பெரியவங்களே பாப்பா முன்ன மாதிரி வந்துட்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. யாரு, ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தர் சிவசிவ பெருகியாருள் பெரும் வணிகர் பிள்ளையார் மறுபு தாமரையடி வணங்கி போற்றி நின்று அருமையால் அடியனின் பெற்ற பாவையை திருமணம் புணர்ந்தாலும் செய்யும் என்றாலும் என பழைய விருப்பம் அல்லவா, இடையில போயிட்டது மீண்டும் பெண் அந்த அருமையான அருமை வணைப்பு கொண்டிருக்கு, அதனால திருமணம் செய்தது. செய்தால் எப்படி சேர்ப்பார் என்ன சொன்னார், மற்றவர் தமக்கு வன் புகழிவானர் நீர் பெற்ற பின். அருமையான பதில், நீர் பெற்ற பின் விடத்தினால் வீந்த பின். உங்க பாப்பாங்கிறது இப்ப அப்ப போட்டா என்ன இருக்கு, என்ன போட்டிருக்கும், பாப்பா பேர் என்ன, பூம்பாவை, சரிங்களா, இனிஷியல் என்ன, சிவனேஸ் செட்டியார், எஸ் எஸ் பூம்பாவைன்னு போட்டிருக்கும் எப்போ, அந்த 12 வயசு வரைக்கும் சரிங்களா. இப்போ இப்ப இனிஷியல் யாரு, அதனால மற்றவர் தமக்கு வன் புகழிவானர் நீர் பெற்ற பெண்களத்தினால் வீந்த பின்னை. யான் யான் தான் தோற்றுவிச்சேன்னு சொல்லல, வந்தா முனைப்பு அல்லவா. யான் கற்றைவார் சரை அவர் கருணை காண்பர உட்பவித்தலால் உரைத்ததால். அதனால் பெருமான் திருவருளை கொண்டு இப்பொழுது அரியன் இது மாதிரி செய்திருப்பதனால இது தகாது. அந்த இதே மாதிரி சிலப்பதிகாரத்துல என்ன பண்றது, மேற்கோள் வரக்கூடாது வந்துட்டுது, ஏன்னா அது அந்த அம்மா நல்லம்மா, யாரு தவசி, ஒரு தவப்பெண் பேர் என்ன, கன்னி கோவலன் போகும்போது ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகும்போது நான் கவுன் தெரிவிக்கும் பேரெல்லாம் மறக்குது வேற வேற, ஏன்னா எத்தனை சிறப்பு யாருமே நினைச்சு இங்கே மேல் அந்த இலக்கியமே நடத்தி தொலைக்கல, ஒரு பெரிய தப்பு. எல்லாம் என்ன சொல்ல பாத்தியாருனா, ஐயா நாங்க சிலப்பதியாரத்துக்குறையா, நாங்க பெரியவாங்க சொல்லுவாங்க, என்ன அர்த்தம் தொல்லாப்பியத்தை விட்டுரும், சரி அதை நான் எடுத்துக்கிறேங்கிறது. அது ஐயா நீங்க தொல்லாப்பி எடுத்துங்க, கூடுமான வரைக்கும் இலக்கணம் எடுத்தே வாழ்நாள் போச்சு. சிலப்பதியார் எடுத்தோம்னா ஏதாவது இலக்கியம் எங்கேயாவது பேசுற மேடைக்கு உதவும், தொல்லாப்பியம் உதவுமா உதவாது, அதனால தொல்லாப்பி தான் எடுத்துருவேன். ஏன்னா எல்லாம் அது நான் இதை எடுத்துக்கிறேன் நான் அதை எடுத்துக்கிறேன் போது எஞ்சி என்ன இருக்கும், தொல்லாப்பி இருக்கும், அது ஐயாவே வச்சுங்க ஐயா அப்படின்னு. சரி திருவரும் பலாலும் தொல்லாப்பி தான் வச்சிருக்கணும், என்ன பண்றது. எனவே கவுந்தடிகள் அப்படியே பூம்புகாருக்கு வரும்போது, பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு போறாங்க, பூம்புகார் தாண்டின உடனே திருச்சி தாண்டி அந்த மாதிரி ஒரு பகுதியா இருக்கும், அதனே கவுந்தடியை சந்திக்கிறாங்க. என்னம்மா யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படியா இப்படி ஒரு தலையெழுத்தான்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் வார மதுரைக்கு நீங்களும் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்குனா என்ன அருமை தெரியுங்களா, இப்ப கோவலன் கண்ணையும் கணவனும் மனைவியும், கவுந்தடிகள் பெண்பாரா அதோடு கூட துறவி இல்லைங்களா, போய் ஒரு இடத்துல தங்குனாங்கன்னா எப்படி தங்கணும், இதை கூட சிலப்பதி ஆரம்ப சொல்லுகிறது எப்படி தங்கணும். அந்த கோவலன் கண்ணையை கூடவே இந்த கவுந்தடிகள் இருக்கக்கூடாது. சிவசிவன் இவர் என்ன பண்ணும், நான் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது நீங்களாம் அப்படி இருக்கும்மா, ஏன்னா ரெண்டு பேரும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ, நிறைய பிரிஞ்சிருக்குது கணவன் மனைவி, அது பெரியவங்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காதா, அதனாலதான் நீங்க அப்படி வேணும். எனவே இவர் இங்க இருக்க யார் கவுந்தரிகள், இதெல்லாம் இளங்கோடிகள் காட்டுகிறார். இலக்கியங்கள் என்னைக்கோ போன கோவலன் கண்ணியினால் நமக்கு என்ன பயன்னா, அதன் வாயிலாக அறிகிற சமுதாய சிந்தனைகள் நமக்கு பாடம். ஆமாமாமா தெரிஞ்சுக்க வேணாமா, அதெல்லாம் இதெல்லாம் வச்சு சொல்லுவேன் நான். ஏ பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறது ஒண்ணு அனுப்பிச்சாங்க நாளைக்கு அல்லவா, எப்படி அழைச்சிட்டு வரணும்னு சொன்ன, அத்தானையா உங்க தங்கச்சியோ அல்லது அக்காவையோ நீங்க இதுல உட்காருங்க அம்மா, அத்தான் நான் இன்னொரு இடத்துல உட்காரவேங்கணும், நானும் அங்கேயோ உட்காரவேங்கப்படாது. ஆமா சரிதா, நீங்க இங்க வருது இங்க உட்கார உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்ல விட, வேணாம் தான் நீங்களா என்ன வேணும் கேளு, நான் இங்க இங்க இங்க வருது அப்படின்னு அப்பதான் என்னன்னு பேசுகிறது. அது போல இந்த உட்கார்ந்து இருக்காரு இந்த அம்மா கோலம் கண்ணி அப்படி எடுத்து இருக்கிறாங்க. ஒரு ஆள் தண்ணி போட்டுட்டு வந்து அந்த காலத்துலேயே தண்ணி, அதோடு கூட ஒரு பரத்தை அவனுக்கு இரண்டு சேர்ந்து நெருக்குட்டியும் இது சேர்ந்த மாதிரி, மண்ணெண்ணையும் சேர்ந்த மாதிரி சரிங்களா. அதனால ஒரு அவனோ காமுகன் கூட இருக்கவோட ஒரு பரத்தை ரெண்டு அங்கே மீது அதுவும் தண்ணி போட்டுக்கிட்டுது. இதெல்லாம் ஒலியும் ஒலியும் சிலப்பதிகார ஒலியும் ஒலியும் அப்படி வரும்போது இந்த கவுந்தடிகளுக்கு என்ன நினைப்புன்னா, தங்கம் அதுலாம் இவங்கிட்ட போய் எதேன்னு பேசிட்ட போது பாவம் என்ன காணும் நீ யாரு அப்படின்னு போய் அங்க நின்று பிராணம் எடுத்துட போது சொல்லிட்டு அங்க போதே அவங்க வரும்போதே அந்த ரெண்டும் பேசுது. எல்லாம் ஒளிப்பதிவு, காமனும் தேவியும் போலும் இயங்குவர் யாதிரோ, ஏ இங்க பாருடி மன்மதன் அந்த பையனை பார்த்தா மன்மத மாதிரி இருக்கு, இவ அது ரவி மாதிரி இருக்குன்னா அப்படின்னு. இது காதல விழுவுது அந்த அந்த கவுந்தடிகளுக்கு. இந்த மஞ்சள் சொல்லுது இங்க உட்காந்துல, அம்மா மக்கள் காணீர் மானுடையாக்கையர் பக்கம் நீங்கின் பரிபுலம்பினர் என. ஆமா ஐயா தாயா ஐயா ஐயா அவங்க ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளதான் கணவன் மனைவிதான், நீங்க இப்படி கொஞ்சம் வாங்கயா இப்படி வாங்கயா, ஏன்னா அவங்க வருத்தத்துல வந்திருக்கிறாங்க சங்கடமா இருக்காங்க என்று சொல்லி எங்க ஏதேன்னு கேட்டுட போது. நீங்க எந்த ஊருன்னு கேட்க, பூம்புகார்னு சொல்ல, எங்க போறீங்கன்னு கேட்க, மதுரைக்கு போறேன்னு சொல்ல, ஏனுங்க இப்படி போக முடியாச்சுன்னு கேட்டவொடனே அது ஏன்னு அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், அடாட அனுப்பும். அதனால பக்கம் நீங்குமின் பறிபுலம் ஏன அந்த பக்கம் போகாதீங்க, பாவம் வருத்தப்பட்டு அவங்க ஒரு குடும்பம் பாவம் அதனால இருக்கிறாங்க, நீங்க இங்க வாங்க மக்கள் காணியர் எல்லாம் என் ஃப்ரெண்டும் எங்க குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டான். இந்த பய தண்ணி போட்டும் கூட புத்தி பாருங்க, அம்மா நீங்க மக்கள்னு சொல்றீங்க ஆனா அவங்க பார்த்தோம்னா கணவன் மனைவி மாதிரி தெரியுது சரிங்களா, ஒரு கணவன் மனைவியா இருக்கவங்க பார்த்து நீங்க மக்கள்ங்கிறீங்க, உடன்பயிற்றோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை கடவது உண்டோ கற்றறிந்தீர், உடன்பிறப்புன்னு சொல்லுங்க நீங்க எங்க உங்க மக்கள்னா அப்ப அண்ணன் தங்கன்னு அர்த்தம், ஆனா அங்க காதலன் காதலியா பேசிட்டு இருக்கு. எனவே ஒரு வயசுல பிறந்தவங்க கூட கணவன் மனைவியா இருப்பாங்களான்னு கேட்டவுன்னு இந்த கடும் கோபம் கடு நரியாக நரியா போன எல்லாம் சிலப்பு யாத்திரம் இருக்குன்னு. ஆனால் அந்த ரெண்டு என்ன வந்தது, எங்களால இது நரியாக வேணாம், கோவலங்கண்ணகை கதையா இருக்கிறது, பல்வேறு அறங்கள் படி அதான் நீதி நூல்கள் படிக்கணுங்கிறது இலக்கியெல்லாம் படிக்க நோக்கம் என்ன, வரலாறு தெரியாத அரை மணி நேரத்தில் படிச்சுக்கலாம். அதான் இளங்கோடிகள் பின்தொடர்ந்து போகும். அதுபோல ராமாயணம் தெரியாதா கம்பர் பின்தொடர்ந்து போகும். பெரிய புராணம் தெரியாதா சேக்கிழார் பின்தொடர்ந்து போகும். ஆகவே இதெல்லாம் போயிட்டு ஏன் அது போல இங்கேயே எத்தனால் பாட்டு நீங்கள் வந்து சிவனி செட்டியார் ஐயா நீங்க பெற்ற பெண் ஏற்கனவே பாம்பு தீண்டி இறந்துட்டு ஆனா இந்த பெண் பெருமான் திருவருளால் அடியனால் அப்படி பரப்பட்டது ஆதலால்

0: தோற்றுவிக்குது, சிலது நினைக்கிறோம் நடக்கவில்லை. அதனால என்ன பண்றது, எல்லாம் திருவருள், இதுவும் திருவருள் நினைச்சுக்கோங்க என்றெல்லாம் ஆறுதல் சொல்லி அந்த சிவனியை செட்டியாரையும் அந்த பாப்பாவையும் சரின்னு போயிட்டு அல்லவா.
1: நமசிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.
2: திருவிளையாடல் புராணத்துல எந்த பகுதி என்று கேட்டால், எல்லாம் மணிவாசகர் தான். மணிவாசகருடைய வரலாற்றை வைத்து நம்முடைய திருவிளையாடல் புராண ஆசிரியர் மூன்று படலம் பாடுறார். ஒன்னும் உபதேசித்த படலம், அதான் போனதும் சொன்னோம், பாத ஊரடிகளுக்கு உபதேசித்தது. அடுத்தது இந்த குதிரையெல்லாம், இது நரியெல்லாம் குதிரையானது, அது இன்னைக்கு அப்படி போட்டிருக்கு. இந்த நரியெல்லாம் குதிரையானது, அப்புறம் அந்த குதிரையெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு மேல என்னாச்சு, நரியானது இல்லைங்களா, அது ஒரு படலம் வச்சார். அப்புறம் மண் சுமந்த படலம் வச்சார், எது வைகை ஆற்று. அப்ப மணிவாசர் வரலாற்றை பரஞ்சோதி முனிவர் எத்தனை கூறுகளில் வைத்தார், நான்கு கூறுகளில், நான்கு படலமாக வைத்து பேசினார். வாத ஊரிலுக்கு உபதேசித்த படலம், நரியெல்லாம் குதிரையாக்கியது, குதிரையெல்லாம் நரியாக்கியது, மண் சுமந்தது, நாலு வரலாறு. ஏன்னா சேக்கடா பெருமாள் மணிவாசர் வரலாறு பாட நாம கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். அவர் செய்யலன்னு சொல்ல மாட்டேன், நமக்கு எவ்வளவோ பாவம் பண்ணும், அது இது ஒரு பாவம். நால்வர் வரலாற்றுல மூவர் வரலாற்று அப்படி கொட்டி வச்சுட்டார். இந்த நான்காம் ஒரு வரலாற்றையும் அவர் கொட்டி இருந்தார். அடாராளாள இரு நிலத்தில் எமக்கெதிராய் யாரும் இல்லை என்று அப்பர் சுவாமி பாடத்து சொல்லலாம். என்ன பண்றது, நாலுல மூன்று பேர் தான் கிடைச்சது, ஒருவர் இல்லை. பாவ மரமண்டிகள் மனசு கேட்கல, நாலாவது வரலாற்றை சொல்லிங்காம பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு மடியேன் அதுல சொன்னதா வச்சுக்கன்னாரு. வேணா சாமி, தாங்கள் மரமடை அடிகளே ஆயினும் ஆக இது அவ்வளவு பொருத்தம் இல்லை. கூற வந்திடுமாறு பிறந்திடுமாகாதே. ஆமா, மாலரி ஆன்முகன் ஆன்முகன் வந்து ஆளுதான், கண்ணுதல் வந்து வெளிப்படும் ஆயிடில் இதெல்லாம் என்ன பண்ண போகுது. நீங்க கடைசி வரி, பெருமானே வந்து வெளிப்பட்டு விட்டால் இதெல்லாம் என்ன பண்ண போகுது. அதனால நான்காம் கடைசி வரி தான் முக்கியம். கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு களிப்பனாகாதே, காரிகையார்கள்தம் வாழ்விலன் வாழ்வு கடைப்படுமாகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலரியாமலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே. ஐயா, திருமால் பெருமெல்லாம் காண முடியாத திருவடியை வணங்கலும் வணங்கலும் ஆகாது. ஏன் சாமி, பண்களி கூறுவதோர் பாடலோட ஆடல் பயந்திடுமாகாதி, பாண்டி மன்னாருடைய ஆண்படையாட்சிகள் பாடுதுமாகாதி, விண்களி கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதி. எதனால், மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடே. பெருமான் மட்டும் நமக்கு முன்னே கண்ண குறுத்தோம் காட்சி அளித்து விட்டால் இதெல்லாம் எதுக்கு, ஐயா இதெல்லாம் எதுக்கு, அதுக்காகத்தான் இவ்வளவு. அது நேர்லேயே மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே, அந்த பெருமான் உனக்கு முன்னே தோன்றி நம்மை ஆட்கொண்டு விட்டால் இந்த பாடலோ ஆடலோ இதெல்லாம் எதுக்குப்பா. எல்லாம் அருமையான பாட்டு, எப்படியும் உங்களுக்கு தோன்றி கேட்டீங்களா, உங்களுக்கு திருவடிகளுக்கு வணக்கம். இல்லைன்னா அந்த பாட்டை இப்ப நினைவு கொள்வோமா, இல்ல இல்ல, இது ஒரு சந்தம், நல்ல அருமையான சந்தம். நீங்க இது திருவாசகத்திலேயே இந்த ஒண்ணு இப்படிப்பட்ட சந்தம், நல்ல அருமையான சந்தம், அதுல ரொம்ப அருமையா. அது இன்னும் நல்லா, ஆனா ஒண்ணு மூர்த்திகள் எல்லாம் பாடினாங்கன்னா நல்ல மோகனமும் வைத்து பாடினாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். எங்களுக்கு அவ்வளவு தந்திரம், இந்த பிரிவில் அவ்வளவுதான், எத்தனையோ கொடுத்து வைக்கல, அதுல இப்ப அதுதான் ஒண்ணு கொடுத்து வைக்கல. ஆனா அவங்க எல்லாம் என்ன பாடுறாங்களோ அதுவே தெரியல. இப்ப என்ன வர வர என்னன்னு கேட்டா, சில பாட்டுலாம் என்னென்னமோ பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்ன, இது என்னையா தேவாரமா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க.

0: ஐசி தேவாரம் இந்த பாடுபடுது.
1: நாம் பாடற்கு எய்தி, நீ பாடுகின்ற பொருளோடு அந்த இசை இயையணும்பா. அது என்ன சார் இயறது என்னதுவா? அது அழுகைன்னா அந்த ராகம் அழுணும். இது சிரிப்புன்னு சிரிக்கணும். மடையில் வாழை பாடுகின்ற போது மூணு வயசு குழந்தை முத நாள் ஞானப்பால் ஒன்றுக்கு அப்படி திருக்கோலக்கா ஒரு மைல் தான் இருக்குது எங்க சீகாலில் இருந்து. இருந்தாலும் இந்த குழந்தை விடும்போதே அப்பாவுக்கு பொறுக்கல. உன்கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணம்மா உதிரம் சொட்டுதடி. அது மாதிரி இந்த குழந்தை நடக்கும் போதே அவர் காலில் அப்படியே உதிரம் சொட்டுது. ராஜா ராஜா இதெல்லாம் ஒளி ஒளியில காட்டலாம், மக்கு பயில காட்ட மாட்டான், நான் காட்டுறேன். நீ வாடா ராஜான்னு, வேணாப்பா நான் நடந்து வரேன். வேணா ராஜா உள்ளெல்லாம் இருக்கும்பா. தோல் ஏறிக்குது தோல்ல உட்காந்துக்குது. இதோ சீர்காழியிலிருந்து இப்பொழுது புறப்படுகிறார் திருக்கோலக்கா. திருக்கோலக்கா சேர்க்கிடாத அருமையா ஒளியும் ஒளியிலும் காட்டிருக்காரு. இந்த பய காட்டணுமா போட. இதோ இப்பொழுது ரெண்டு பக்கமும் வயல். அப்ப அந்த மீன்கள் அப்படி அப்படி அப்படி அப்படி துள்ளுது, அப்படி அப்படி அப்படி துள்ளுது. ஒண்ணு மாதிரி

நீங்க இதெல்லாம் வச்சு கொடுங்க, நல்லா இருக்கும். ஏன் வாழை பாயுது பாடுது குழந்தை நல்ல அரமன்னு சார், இந்த மடையில் வாழைய பாருங்க, நாலு ஓதாமூர்த்தியும் சேர்ந்து முக்கால் மணி நேரம் பண்ணாங்க, ஏன்னா வாழ்க ஓதாமூர்த்திகள் அப்படின்ட்டு. கண்ணே இல்லாம ஒரு கண்ணை பெற்றுக்கிட்டு இன்னொரு கண் இல்லாம திருவாரூருக்கு போகுது சாயந்தர நேரம், ஏறத்தாழ மணி 5:30 இருக்கும். 8 போன வர 12 படம் பிடிச்சு காட்டுறார் சேக்கலார் பெருமாள். ஆமா, சாயந்தரம் மணி 5:30 இருக்கும். ஏன்னா பலரும் கண்ணில் படப்படாதுங்கிறதுக்காக போற, ஏன்னா அந்த திருவாரூர்ல 8 கண்ணு விட்டறிஞ்சது, அதனால இப்ப எப்படி போகுது கண்ணு இல்லாம போகுது, அதனால ஒரு கண்ணு இப்படி பார்த்து பார்த்துட்டு. யாருங்க நம்ம ஊருக்காரரா அப்படின்னோடனே இது நழுவிட்டார். ஏன் ஆமா நம்ம ஊருக்காரன்னு கேட்டு கண்ணில் என்னமோ அப்படின்னு கேட்டதுன்னா சும்மா இருப்பானு அறுத்துடுவானு, அதனால இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் வேணாம்பான்ட்டு போறார். இதோ இப்பொழுது 6:30 அப்படியே போனார். நேர திருவாரூர் கோயிலுக்கு போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் ஒரே கூட்டம், சாயிரச்சியில எல்லாம் மக்கள் இருப்பாங்க. ரெண்டாம் காலமும் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. ரெண்டாம் காலம் தாண்டி அர்த்த ஜாமத்துக்கு முன்னால கொஞ்சம் கூட்டம் கம்மி. சிவாச்சாரியார் கூட ரெண்டாம் காலம் முடிஞ்சவொடனே எல்லாம் அர்ச்சனை எல்லாம் போடுறோம், அர்த்த ஜாமம் தானா மணி அடிக்கிறது தான். நீங்களா கூடுமான வரைக்கும் அர்த்த ஜாமத்துல தானா மணி அடிக்கிறது தான் இருக்கும். ரெண்டு வடையை எடுத்துக்கிட்டு வந்து அது திங்க ஆரம்பிச்சுட்டு எது சிவாச்சாரியார். இப்ப யாரு இல்லை வேணும் இல்லை அப்ப போறார். ஏறத்தாழ 8:40 மணி போறார் இரவுல. இங்கே வன்மீகநாதர் பெருமான் போற இரவுல எங்க வன்மீகநாதர் பெருமான் அப்படியே அழுதுட்டார். மீளாடிமை உமக்கேயாய் பிறரை வேண்டாதே பெருமான், என்னைக்கு நீ அந்த ஆவணங்காட்டி ஆட்கொண்டியோ அன்னையிலிருந்து நான் வேற யாரையாவது தலைவன் சொன்னா சுவாமி சொன்னா

பத்தி எரியுது. கண்ணை கெடுத்து கோலை கொடுத்து, ஆமா என்ன பாடு பண்ணுவோம் படிச்சுட்டு இல்ல. அதனால ஒரு கண்ணை மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு கண்ணை கொடுக்காம

கொண்டு இருந்தா இது இப்படித்தானே பண்ணும். கம பதனித மூலா தீ போல் அப்படின்னா வேணே வேணாம், எந்த மூர்த்தியா இருந்தாலும் சரி சார், வணக்கம் நன்றி அப்படியே போட வேண்டும். ஏன் பண்ண நாம் பாடற்கு எய்வின்றேன். எங்க தெருவில் ஒரு 1300 அவர் உண்பட்டார். அப்பா பாடல் பொருளோடு அந்த இசை ஒத்துழைக்கும். நீ சொல்லி உன் சொல்ல சொன்னோம்னா நீ எழுதால் நான் எழுதேன் சிங்காரக்கண்ணே, நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்காரக்கண்ணே. பாட்டு அப்படி சொன்னாதான் நம்ம எங்க பிள்ளைகளுக்கு விளங்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது, மீச முளைச்ச பையன்கிட்டயே பழகிவிட்டோமா? அதனால அவனுக்கு வெறும் தேவாரம் சொன்ன அப்படி சொல்லிடா, நீ எழுதால் நான் எழுதுவேன் சிங்காரக்கண்ணே, நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கார. அது போல பாடல் பொருள் சிரிப்பாக வருமானால் நீ சிரித்து பாடுக, பாடல் பொருள் அழுகுமானால் நீ அழு. அதுதான் பண்ணாம் பாடற்கே விந்தி. 1300 ஒரு ஒரு அமைப்பு கொடுத்தார போற போக்கு. இது ஒரு இடம் தான், ஒருவன் என்னும் ஒருவன் தான். இந்த ஒண்ணுக்கே திருவள்ளுவரே சுவாமி எத்தனைய வச்சு தெரியுமோ உங்களுக்கு, எத்தனை பண் தெரியுமோ தெரியலையா? இந்த ஒரு சொல்ல பாடிட்டீங்களே பண் என்னாம், பண் என்னாம் கிட்ட இது கௌசிங்க அல்லது மேகராக புரிஞ்சுங்க, அது தாத்தாவா இருக்கு போறான். பண் என்னாம், ஏன் சார் அந்த மாதிரி இசையை வெறுக்கிறீங்க? பின்ன பாடற்கு எய்கின்றேன், பாடல் பொருள் ஒன்னா இருக்குது இசையை எழுத்துட்டு போகும்போது. அருமையான குரல் இல்லை இதெல்லாம் தமிழன் உணர்ந்தானால் இல்லவா? கூடுமானது ஓதாமூர்த்தி அப்படியே நடத்தும் போது இதை கொஞ்சம் சொல்லி வச்சோம். மூர்த்திகள் 24 பண்ணும் பாடுறீங்க, பாடுங்கள். இந்த பாடற்கு எய்வா பாடு, மாதர் மரப்பிடியும் அட்டி கொல்லுங்க. நல்ல நடை ஊடை மாலை மகள், நடை ஊடை மாலை மகள், நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள் தூண மகிழ்வர். இதெல்லாம் உதறுங்க சாமி, மீளாடிமை அப்படிலாம் சொல்லாங்க சிவ. எனவே எங்கேயோ போய் பார்த்தீங்களா அப்படி வந்துட்டான். எந்த பாடு சிவ சிவ அதெல்லாம் நீங்க இதை வச்சு எங்கேயாவது நீங்க பாட்டு திருவண்ணாமலையில் எங்கேயாவது சொல்லும் போது நாலு ஓதாமூர்த்தி இருந்து நாங்க பாடுற மாதிரி இல்லைம்பாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி பாட மாட்டாங்க, எந்த ஓதாமூர்த்தியும் இந்த மாதிரி பாடணும் அவங்களுக்குன்னு ஒரு இது. அது வந்து சென்று இது இது வேற யாருமே பாடாத பண்ணது சுந்தரர் பாடியிருக்கார். என்னது செந்துருத்தி? ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரோ பாடல, இவர் மட்டும் பாடின ஒரே ஒரு பண் இந்த மீள அடிமை தான். இன்னொரு கேள்வி அடுத்த மாசம் சொல்லுங்க. மூவரே பாடாமல் பிறர் பாடிய பொன் ஒரு பண் இருக்கிறது, யார் எந்த திருமறையில் பாடியிருக்கிறார்கள்? அடுத்த மாசம், அடுத்த மாசம். மூவரும் பாடல, ஆனா இன்னொரு பண் இருக்குது, அந்த பண் எந்த திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது? இந்த மூலாத்தி ஏனுங்க இதெல்லாம் நீங்க வெளிப்பை பண்ணீங்கன்னா, நீங்க திருவண்ணூர்ல வச்சீங்க அங்க மூர்த்திகள்லாம் வரும், நாங்க இப்படி பாடுற பழக்கமே இல்லைன்றாங்க. ஆமா, ஏன்னா நமக்கு மேல இது என்ன ராகம்னு தெரியும், நமக்கு தெரியாது. அந்த பொருள் உணர்வினால் நம்ம செய்யறோம். ஏன்னா அந்த மூலாத்தி போல்னா அப்படி இப்படி இந்த இதில் துருத்தியில் அடிக்கிறான் பாருங்க, அப்படின்னு அப்படியே அந்த கனகன கனகன அப்படி நெருப்புறது இல்லை, அதுபோல

எப்பா உனக்கு இவ்வளவு வருத்தம் இருக்குங்கிறது எப்படிப்பா தெரியும்னாரு, முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும். அப்படியாவது நான் வேற யாரையாவது போய் ஆண்டானா கொண்டனா கொள்ளுவனா, உனக்கே தான் அடிமையா இருக்கிறேன்.

குறிப்பறிந்து நீங்களே அடியவருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க செய்யணும். அப்படி இல்லாம நான் வெளிப்படவும் சொல்றேன் சுவாமி, வெளிப்படவும் சொல்றேன். அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீ, காதலியே வாங்கலையே சுவாமி.

0: சரி, நீங்க தான் வாழ்ந்து போங்க. ஏற்கனவே மூணு கண்ணு இருக்குது, அதுக்கு மேல இந்த ஒரு கண்ணு பிளஸ் பண்ணிக்கிறீங்களா, நாலு கண்ணை வச்சுட்டு
1: வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போயி. இதே எனக்கு தெரியாது, இது என்ன பண்ணு தெரியுங்களா, செந்துருத்தி பண். இந்த பண்ணு எப்படி பாடுவீங்களோ யா, ஆனா இது பாடி முடிக்கிற உங்களுக்கும் கேட்கிற எங்களுக்கும் கண்ணில அப்படி ஒரு சொட்டாவது தண்ணி வரணும். அதான் எனக்கு வேண்டியது, அதான் எங்க திருவள்ளுவர் சொல்லுது, பண்ணாம் பாடற்கு எய்தின்றி. அதைத்தான் விரும்புறோம், வேற எதுவும் இல்லை. இங்க தமபதனி இதெல்லாம் வேண்டாம், வேண்டாம் முருகா. எனவே பார்த்தீங்களா, இங்கேயே போகல சிவசிவ. இந்த மூவருடைய வரலாற்றுல மணிவாசர் வரலாறு வரல. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் போன பாட்டு போன இதில் உபதேச உபதேசம் எல்லாம் பெற்றதெல்லாம் நீ படிச்சிட்டோம் அல்லவா. குதிரை வாங்குவதற்காக சென்றார். சென்றவர் திருப்பெருந்துறை வந்தார். திருப்பெருந்துறை வந்து குதிரை வாங்கலாம், ஏன் அப்படின்னு கேட்டா, பெருமான் ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி. இது குதிரை வாங்கதான் போச்சு, ஆனாலும் இது ஈர்த்து அப்படின்னு எங்க திருப்பெருந்துறை கோயில உட்கார்ந்து செந்தளல் புரைதெரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி அப்படி ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்ட உடனே என்ன பண்ணிச்சு, அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையா என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்றே இவர் என்ன மாண்புமிகு அமைச்சரும் அல்ல, அதுவும் போட்டது அமைச்சர் அல்ல, தான் கொண்டாந்த பொருள் பாண்டியனுடைய பணம் அல்ல, என்னுடைய ஆவி உடல் உடைமை எல்லாமும் நீயே எடுத்துக்கொண்டாய். அதனால அப்படி உட்கார்ந்து உட்கார்ந்த உடனே பாண்டி மன்னன் கேட்கிறான், எங்கப்பா நம்ம மாண்புமிகு குதிரை வாங்க போச்சு, ஆளே காணாங்க, எவனோ ஒரு ஆளு அக்க போற ஆளு, நான் இப்பதானு பார்த்தேன் திருப்பெருந்துறையில உட்கார்ந்து கிடக்குதுங்க அப்படின்னா. திருப்பெருந்துறையிலயா, நம்ம திருப்பெருந்துறையில? ஆமா, அங்க நம்ம மாண்புமிகு அமைச்சருக்கு என்ன வேலை? அது தெரியலீங்க, போய் அழைச்சிட்டு வாப்பா. போய் அழைச்சிட்டு வந்த இது என்ன சொல்லியிருக்கு, எப்ப வரும் குதிரைன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன், எப்ப வரும் குதிரை எல்லாம் பணம் எல்லாம் தான் பெருமாங்கிட்ட இருக்குது, இவர் என்ன தெரியும் அங்க எப்ப வரும்னு கேட்டா, இங்க எப்ப வருங்க, எங்க குருநாதங்கிட்ட எல்லாம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரும், நாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரும், இப்படியே சொல்லிச்சு. இப்ப நேரா போயிட்டு அல்லவா, போனால் நேரா அங்க போய் இன்னொரு மூணு நாள்ல வரும்னு சொல்லிட்டு வாத ஊருக்கு போயிருக்கு, சொந்த ஊருக்கு போயிருக்கு. போன உடனே சுற்றத்தாரெல்லாம் மொச்சுட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டா, ஏப்பா நம்ம குடும்பத்துல இந்த மாதிரியே யாருமே, நீ நன்னி தான் நம்ம மாண்புமிகு அமைச்சர், திருவாத ஊருக்கே பெருமைப்பா, நீ போய் முதலமைச்சரா இருக்கிறது அப்படின்னு நினைச்சமே, இந்த குதிரை வாங்குறேன்னு இப்படி பண்ணிட்டியாமல்ல, ஊரை பேசிக்கிறாங்கப்பா, ஊர்ல பேசிக்கிறாங்கப்பா, நீங்க எல்லாம் யாரு, ஐயோ ஊரையும் கூட்டுதாப்பா உனக்கு, என்னாரு நீங்கெல்லாம் யாரு, என்னப்பா எப்படி கேக்குற, என் மடியில வளர்ந்த புள்ள நீ, என்ன எல்லாம் கேட்டது, சுற்றமும் தொடர்பும் நீத்தேம், இதெல்லாம் பரஞ்சோதி முனிவர் அப்படியே திருவாசகத்தை பிழிஞ்சு பாடின பாட்டு, சுற்றமும் தொடர்பும் நீத்தேம். நீங்களாம் சுற்றத்தாரா, அதெல்லாம் நான் என்னைக்கோ எனக்கு மறந்து போச்சேன்னு, தொடர்பும் நீத்தேன், உங்களுக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு தொடர்பு எதுவுமே எனக்கு தெரியலையே,

0: திருவிழா பண்ணதுல அருமை அருமை. துன்போடு இன்பு மட்டேம். ஏ எங்கிட்ட சொல்லலாம் பாணி, நாளைக்கு குறித்த நேரத்துல குதிரை வரலன்னா நாளைக்கு உனக்கு ஏதேனும் என்ன பண்ணுவாரோ தெரியலப்பா, தெரியலப்பா அப்படின்னு. துன்போடு இன்பு மற்றேம். யார் என்ன பண்ண எனக்கு துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை. என்ன இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் வருதல் இளம். எனக்கு இன்பத்துள் இன்பத்தை நான் விரும்பவும் இல்லை, தெனவே துன்பத்துள் துன்பத்தை நான் கருதவும் மாட்டேன். திருக்குறள் நான் துன்போடு இன்பு மற்றேம். ஏண்டா அப்படின்னு நாளைக்கு ஏதேனும் பேப்பர்ல வந்துட போகுதுடா, தினமலர்ல எல்லாம் வந்துடும்டா. என்ன டீ கடை இன்னைக்கு எப்படி இருக்குது, என்ன என்ன வரும்போதே நீங்க சுறுசுறுப்பா வர்றீங்க, உட்காருங்க உட்காருங்க டீ கடையில வரும்டா அப்படின்னாரு. பெற்றுடல் மானம் தீர்ந்தேம். இந்த உடல் மானத்தை கருதிலேடா, உயிர் மானத்துக்கு கருதிலேடான்னு. அது என்ன சுவாமி, உயிர் மானம். நாம எதுக்கு வந்தோம், ஏற்கனவே இருக்கிற வினையை தொலைக்க வந்தோம். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மேல மேல கட்டுறோம். எது சிமெண்ட் சாக்கல வினைய. உயிர் வந்தது எதுக்கு, ஏற்கனவே இருக்கிற வினையை தொலைச்சிட்டு கரை சேரத்துக்கு. அங்க வர்றாரு யாருன்னு பாடுறாங்க திருவள்ளுவர். என்னடா தம்பி என்ன, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் போல் புரிந்தார் மாட்டு. அதுக்கு என்ன வந்துருக்கு, இங்க வந்ததே எதுக்குன்னார், இருள் சேர் இருவனையும் சேராமல் இறைவன் பொருள் சேர் பொழு புரிந்து வீடு பேரடையத்தான் வந்தோன்னர். வந்தது எங்கே போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. என்ன பண்ண, இந்த பாட்டு மருது எங்க திருவாசகத்தோடு. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கோ தெரியாது. அதனால அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி பாடல்களை நாங்க மதிக்கிறோம், அதுக்காக இல்ல. அதனால வந்தது தெரியுது, ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் என் புள்ள என் புள்ளைங்குது, அதனால வந்தது தெரியும். ஆனா போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. அதுதானே தகராறா இருக்கு. இத்தனாம் தேதி இந்த மாதிரி போவேன்னு வச்சுங்க, நம்ம ஜரூர் ஆயிடலாம் அல்லவா. அதுதானே தெரிய மாட்டேங்குது. என்னதான் தெரியும், வாசல் நமக்கே தெரியாது என்று சொன்னாரே. அது மாதிரி நீங்க வந்தது அதுக்கு, நாம என்ன பண்றோம், வேற மூட்டை கட்டிட்டு இருக்கோமே. அப்போ இது உயிர் மானம் போகல, உடல் மானம். வெற்று உடல் மானம் தீர்ந்தேப்பா. இன்னைக்கு எல்லாம் அவனுக்கு சம்பளம் ஏத்தி இன்னிலிருந்து முதலமைச்சருக்கு 20,000 ஆமல்ல அப்படின்னாரு. வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேன். இந்த செல்வம் எல்லாம் போட்டு குப்பையில போடு. பின்ன என்னடா செல்வம், செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. ஞானசம்பந்தர் தேவா, செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் இல்ல செல்வம், இதெல்லாம் கொண்டு குப்பையில போடுவேன். வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேம். இந்த பாட்டா ரொம்ப அருமையான பாட்டு. யாரு பதிஞ்சு பண்ணுவேன், வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேம், செற்றமும் செருக்கும் காய்ந்தேம். எனக்கு யார் மேலே கோபம் இல்லை, நான் அவ்வளவு ரொம்ப தலகணம் முடிச்ச அலையவும் இல்லை. செற்றமும் செருக்கும் தீந்தேம். ஏப்பா இதுக்கெல்லாம் பின்னால வினை வருமானாரு, தீவினை இரண்டும் தீந்தேம். இனி வினை வைப்பாங்க. ஏ வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது, நான் வினைக்கேட என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு. திருப்பெருந்துறையில் எங்க குருநாதன் அப்படி ஆண்டுட்டான். அப்படி ஆட்கொள்ளப்பட்டதுனால தீவினை இரண்டும் தீர்ந்தேம். நினைவுப்பட மாட்டேன் இதெல்லாம். அதனால தீவினை இரண்டும் தீர்ந்தேன். எப்படா இதெல்லாம் உனக்கு கிடைச்சதுன்னு பாருங்கயா. நம்ம வீட்டு புள்ள திருவாரூர் புள்ள இப்படி எல்லாம் சொல்லுது, எங்க எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சதுன்னாரு. அந்த யூனிவர்சிட்டி எதுன்னு கேட்டா, என்ன கத்தைவார் தடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே. திருப்பெருந்துறையில் எங்க குருநாதன் என்று ஆண்டானோ அன்றே செற்றமும் செருக்கும் தீர்ந்தேம் தீவினை இரண்டும் தீர்ந்தேம் வெற்றுடல் மானம் தீர்ந்தேம். இதெல்லாம் அன்னைக்கே போட்டுது. அப்ப எந்த திருப்பெருந்துறை பல்கலைக்கழகமா? அடே, அதுல யாரு அட்மிஷன்? ஒரே ஒரு ஆள் தான் அட்மிஷன், ஒரே ஒரு ஆள் பாஸ் பண்ணிட்டது, இன்னொரு சட்டியும் மூடிட்டாங்க. ஆமா, நீ ஆஜியா சார், அடுத்த வருஷம் கொஞ்சம் சிபாரிசு பண்ணி பாரு. அதான் ஒரே ஒரு மாணவன், ஒரே ஒரு பல்கலைக்கழகம், ஒரே ஒரு டிசி இல்ல, வேந்தர் அவர், வைஸ் சான்சலர் இல்ல, வேந்தர் அவர். நல்லவா, ரிஜிஸ்டார் போக்குவரத்து வித்தியாதிகள்லாம் இல்ல, கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஏன் சார் ஃபீஸ் அதெல்லாம் உங்க வார்த்தை வச்சுங்க, இப்படி ஒரு பல்கலைக்கழகம். அதனால கற்றைவார் சடையான் கோலம் காட்டியாட் கொண்ட அன்றே இதையெல்லாம் நீங்க நின்று. ஏப்பா, அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஏண்டா ராஜா, எங்க பேரெல்லாம் கடுத்துரியாட்டிருக்கடா, இப்படி நல்ல அமைச்சரா இருக்குது, எங்க வயிற்றுல அப்படியே பாலா ஊத்துச்சுடா, இப்ப குதிரை வாங்கலேன்னு அங்கங்க சொல்றத பார்த்தா அப்படியே நெருப்பப்படுது. என்னாரு, நீங்கெல்லாம் யாரு? ஐயோ, அம்மா அப்பாரா?
1: தந்தை தாய். இந்த பாட்டுனா லட்சம் இல்ல கோடி போறோம்.
0: அங்கிருந்து இவருக்கு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் அங்கிருந்து வந்துட்டார். என்ன கண்ணு, என்ன எப்படி இருக்கிற, அமைச்சரா இருக்கிற? ஏன்னா என்னதான் ஆயிரம் இருந்தாலும் இந்த ஆசிரியர்களுக்கு அந்த பழைய நினைப்பு தான் வரும். எது எப்படி தம்பி இருக்கேன்னு கேட்கும். இவர் இன்னைக்கு பெரிய தாத்தாவா இருப்பாரு. ஆனாலும் இவருக்கு என்னன்னு கேட்டா, இந்த பையன் எங்க கல்லூரில் அப்படிதான் சொல்லும். ஏய், அவர் தாத்தா இருக்காரு சார், எத்தனையோ பேர் ஓய்வு பெற்று இப்ப திருவண்ணாமலை இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா நம்ம மனம் தெரியும், என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படிதான் கேட்க தெரியுது. அது இப்படி போகும். அது போல அந்த ஆசிரியர் வந்தார், அவரும் கேட்டார்,
1: தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன்.
0: எனக்கு அப்பா அம்மா அல்லவா, குறவன் ஆசான். குறவன் சொன்னா யாரு, ஆசான் யாரு? குறவன்கிறது பள்ளி ஆசிரியர், ஆசான்கிறது உபதேசம் பண்ண தீட்சா குரு. குரு குரு
1: தந்தை தாய் குறவன் ஆசான் அதெல்லாம் யாருனார்?
0: நாங்க தான் யா ராஜா.
1: சங்கரன்
0: பெருமான் அல்ல, பெருமான் அல்ல. எனவே எனக்கு அம்மா அவர் தான், அப்பாவும் தான், எனக்கு வந்து எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியர் அவர் தான், கல்லூரி அவர் தான், யூனிவர்சிட்டி ஆசிரியர் அவர் தான், உபதேசம் பண்ண ஞான குரு அவர் தான்.
1: தந்தை தாய் கூறவன் ஆசான் சங்கரன்.
0: அமைச்சரா போனது நல்லா இருந்ததுன்னு சொன்னேன், இப்ப பாரு பேசுது அப்படின்னாரு. எனக்கு கல்யாணம் ஆயிட்டது. ஐயோ, என்னடா அப்படின்னாரு. எங்க மனைவி யாரா?
1: நிராசை பெண்ணில்
0: நிராசை, எந்த ஒன்றிலும் பற்றின்மை, அதுதான் என் மனைவி. ஐயா, பற்றின்மை. திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார், சிங்கமல்ல திருவள்ளுவர். இந்த உலகத்துல எதையும் ஒன்றை விரும்பாமை என்பதை விட ஒரு செல்வம் பெரிய செல்வம் இல்லையினர். வேண்டாமை என்ன விழிச்செல்வம் வேறில்லை. எந்த ஒன்றையும் விரும்பாதிருப்பது இருக்கிறது, அதை விட ஒரு விழுமிய செல்வம் இல்லையினர். வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஏந்தில்லை. ஒரு கால் ஏசாமி தேவலோகத்துல யாண்டும் அகுதொப்பதில் ஒரு எம்ஏ தமிழ் எம்ஏ கூட ஒரு 1330 படிக்க முடியாத சிலபஸ் இல்லையாடா. என்ன இனிமேல் சச்சிடா சச்சி? ஆமா, நோனம் அந்த. இப்ப நம்ம இவருக்கெல்லாம் தெரியும், 75 வரைக்கும் உன்னை பழைய வித்வான் புலவரா இருந்ததுன்னா எங்களுக்கு எல்லாம் அறத்துப்பால் முழுசும் பெல்லும் நெறி, பொருட்பால் முழுதும் பைனல். அப்ப இதுல ஒரு 38, அதுல ஒரு 90, அவ்வளவு பையன். காமத்து பால் தான் பாடத்துக்கு இல்லாம இருந்தது 25 அதிகாரம். அதுவும் பரிமேல் உரையோட தெரியணும். ராத்திரி 3 மணிக்கு கேட்டு, ஏ, தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவர் கற்றிருந்தார், தாம் இன்புறுதலாவதியாது உலகின்புறுதலாவதியாது 2 மணிக்கு சொல்லுவானு. இப்ப ஒரே வேணாம், திருக்குறள் மட்டும்
1: இவன் தலையில கூப்பிட்டு வேணா கூப்பிடல உருப்பிடாம போயிடலாம். அப்புறம் எங்க நீங்க பாடம் நடத்துறது? திருக்குறள் சொல்றார், இந்த கல்வியினால தாமும் இன்புறுதலாம் பிறரையும் இன்புறுத்தலாம் என்று சொல்றது திருக்குறள். தாம் இன்புறுதலாவது யாது, பிறர் இன்புறுதலாவது யாது? பரிமையலகன் தாத்தா தான் எழுதணும், பரிமையலகன் தாத்தா தான் எழுதணும். அந்த ஒரு குரல் ஒரு மணி நேரம் நடத்துவோம், அதே ஒரு மணி நேரம். தாம் இன்புறுதலாவது உலகின் புறுதலாவது, என்ன பரிமையலகன் சித்தப்பாவா பெரியப்பாவா? புலமை அறிவு. அதனால அதெல்லாம் வேணான்றீங்களேப்பா, இனிமே அதை படிக்க கூட முடியாது. எம்ஏ என்ன பண்ணுவான்னா, தாமின் புருத உலகின் புருதல் காமதோ கத்திருங்க, அப்படித்தான் போறான். எனவே தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன் நிராசை பெண்டிரு. அப்ப நிராசை எந்த ஒன்றிலும் அந்த தேவையில்லைங்கிறது, அதுதான் திருவள்ளுவர் வேண்டாமை என்ன விழிச்செல்வம், வெறும் எந்த ஒன்றிலும் விருப்பம் இல்லாமைதான் உனக்கு விடுமிய செல்வம். ஏசாமி தேவலோகத்தில் எந்த உலக யாண்டும் அகுதொப்பதில் அதான் நிராசை பெண்கள், எந்த ஒன்றிலும் விருப்பம் இல்லாமைதான் எனக்கு மனைவி. அப்புறம் எங்களுக்கு எனக்கு எத்தனை குழந்தைன்னு தெரியாதே என்ன குழந்தை வேறையாட என்ன மைந்தர் பல் உயிரும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே சேரும் 84,100,000 யோனி பேதங்களும் ஏன் பிள்ளைதான்ப்பா. இதுதான் ஞானியினுடைய வாழ்வு. ஞானிக்கு என்ன வாழ்வு? இதுதான் வாழ்வு. ஞானியருக்கு அப்பா அம்மா யார்? அதனாலதான் நீங்க ஞானியருக்கு அப்பா அம்மா இனிஷியல் போடக்கூடாது. நீங்க மரத்துல துறவு வாங்கிட்டீங்கன்னா இனிஷியல் போடக்கூடாது. ஏன்? தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன். அப்புறம் என்ன உனக்கு இனிஷியல்? அப்பா வந்தா கூட என்ன சொல்லணும்? பூர்வாச்சிரம தந்தை. பூர்வாச்சிரம்னா இல்லறத்தில் இருந்த போது அப்ப எங்க தந்தை, இப்ப துறவு வந்த பிறகு ஞானி. ஒரு ஞானியின் வாழ்வு எது சொல்ற? நீராசை பெண்டில் எந்த ஒன்றிலும் விரும்பாமையே மனைவி. அப்ப குழந்தை எத்தனை? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் எனக்கு அடியேன்னு குழந்தைங்க. எல்லா உயிரினங்களும் ஓரறிவு இருக்கிற வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்ற ரஜா. எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சிருக்கு உனக்கு பெயில வேணாண்டா, ஒரு சொம்ப தண்ணி இருக்குடா அப்பா அப்பா குச்சி குடிச்சுக்கடா. எங்க மழை பெஞ்சு எங்க பெயில? ஆமா சார், திருவண்ணாமலை சுத்தி பெய்யல சார், எல்லா குளமும் வறட்சி. ஏன் சொல்றாங்க? திருவண்ணாமலையில் எல்லா ஏரி குளங்கள் எல்லாம் நிறையும்படியா அண்ணாமலையார் பெருமானே அப்படி வேண்டிட்டு வரோம். அவ்வளவுதான் எங்களால முடிஞ்சது. அது மாதிரி ஊத்தி ஊத்தி என்ற ராஜா நாளை வரைக்கும் நல்லா இருக்குங்களா, நாளைக்கு வர்றேன், மறுநாள் போய் அது கொஞ்சம் அப்படி நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊத்தி அப்பா இப்பதான் ராஜாவை பார்த்தா நல்லா இருக்குது, ராஜாவை பார்த்தா நல்லா இருக்குது. மைந்தர் பல் உயிரும், எனக்கு பிள்ளைகள் மக்களினம் மட்டுமல்ல உயிரினும் எல்லா உயிரினும். சுற்றத்தார் யாரு என்னார்? ஆடாடாடா ஒருத்தர் ரெண்டு பேர். சுற்றம் மாசிலா ஈசன் அன்பர், யாரெல்லாம் இறையடியார்களோ அவங்க எல்லாம் எனக்கு சுற்றம் தான். பெரியப்பா சித்தப்பா தாத்தா என்னவா, அப்புறம் மாமா மச்சனு அண்ணன் தம்பி இப்படி பேரன் பேச்சி எல்லாம். உலகத்தில் இருக்கிற பெருமானுக்கு அரியவராயிருந்தால் யாரோ அவர்களெல்லாம் என் சுற்றத்தார். சுற்றம் மாசிலா ஈசன் அன்பர். அப்பா இந்த பாட்டுலாம் என்ன லட்சம் இல்ல இல்லவா? சுவாமி உங்களுக்கு எந்த பகையும் இல்லையே? ஒரு பகையும் இல்லை, ஆனா ஒரே ஒரு பகை இருக்கு. என்ன? அந்தமில் பிறவி ஏழும் ஆடு பகை என்பதோண்டே. இந்த பிறப்புங்கிறது தான் எனக்கு பகை. அம்மனாம் அஞ்சுமாய் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீஞ்சிட்டு வருது அங்கிருந்து. ஏ திருவள்ளுவர் என்ன சாமி நீஞ்சிட்டு வரீங்க? இந்த பிறவிங்கிறது பெரிய கடல் தான், இதை நீஞ்சின எப்படி சாமி நீஞ்சீங்க? இறைவனடி சேர்ந்தார் நீந்துவர், சேராத நீந்தர். சோமா இருக்குது அந்த புண்ணியமானது.
0: இவாத ஒரு கன்னியாகுமரியில ஒரு பெரிய சிலை நின்னா திருவள்ளுவர் ஆகுவாரா?
1: ஆஹா. எனவே அப்போ அந்த அமில் பிறவி ஏழும் அடுபகை என்பது ஒன்றே. பிறவிங்கிற ஒன்றுதான் இந்த அடியவர்களுக்கு பயன். இதெல்லாம் எங்கடா எந்த யூனிவர்சிட்டியில கிடைச்சதுனர்?
0: திருப்பெருந்துறை யூனிவர்சிட்டியில.
1: அது இப்ப இருக்காரா? இல்லையே. எந்த யார்கார் உனை கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே. இதெல்லாம் எங்க தெரிந்து கொண்டாய்? என்று எங்கள் குருநாதன் திருப்பெருந்தூர் என்னை ஆட்கொண்டானோ அன்றே பெற்றப்பட்டிருப்பாய்.
0: ஒருத்தர் அங்கிருந்து வந்தாங்க. நீ சொன்ன கேட்க மாட்டேன், நீ சின்ன பிள்ளை இருந்து பிடிவாதம் இல்ல
1: என்னமோ போ. அது அரசுகிட்ட விளையாடப்படாது தெரியுமில்ல. குதிரை வண்ணம் வந்துடணும் வந்துதுங்கணும். அப்பதான் கேட்க மாட்டானே அப்படின்னாரு. இறக்கினும் இன்றே இறக்குக.
0: இறந்தா இறந்துட்டு போறான். இது என்ன பிரச்சனை போறவர்? யாரு
1: போப்பா என்னாரு. இறக்கினும் இன்றே இறக்குக.
0: இன்னொரு ஆள் சொன்னான், என்ன இருந்தாலும் அப்படி தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஜெயில எல்லாம் போட மாட்டாங்க.
1: குற்றவாளின்னு சொல்லக்கூடாது இறந்துட்டதுனால.
0: அதனால
1: ஏன் என்ன? இப்ப நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லுது, விசாரிச்சு அவரும் கூட்டாரு. இவனமும்
0: சப்பா
1: இறக்கினும் என்றே இறக்குக. என்றும் இருக்கினும் இருக்க.
0: ஒரு கால் மறப்போம் மன்னித்தோம் என்று விட்டு விட்டா இருந்தாலும் சரி.
1: எனக்கு இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு. வேந்தன் ஒருக்கீனும் ஒருக்க.
0: அந்த காலத்துல,
1: அந்த காலத்துல தப்பு செய்தா ஒருப்பதுன்னு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல இருந்ததாக கேள்வி. இப்ப எங்க சிறையில தள்ளுறமோ அங்கதான் காவலாளர் ஒருக்கிறான். அதனால அப்படி போச்சு. ஏன் பிச்சு வேலை வாங்கணும்? நல்ல இந்த கையிலையும் இந்த கையிலையும் இந்த விலங்கு போட்டு போடப்பா ரோடுங்கணும். கல்ல ஓட அடுத்து தார ஊத்து அடி இழு.
2: வீரமகேந்திர உரியிலே இருக்கக்கூடிய சூரபத்மனுடைய அவைக்குள்ளே போகுகின்றார். அது எப்படி இருக்கிறது என்பதை அந்த வீரமகேந்திர உரி எப்படி இருக்கிறது, அவை எப்படி இருக்கிறது, அவையிலே இருக்கக்கூடிய சிம்மாசனம் அதிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரன் இவனுடைய சிறப்பை மிகச்சிறப்பாக சொல்லி செல்லுகிறார். இது செல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். யாரை பற்றி எதை பற்றி பாடினாலும் கச்சியப்பருக்கு இறைவனுடைய நினைவு நீங்குவதில்லை. இது முதலிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுதே ஆற்றுப்படலம் நகரப்படலம் எந்த படலம் ஆரம்பத்தில் இருந்து எடுத்துக்கொண்டாலும் கூட அவருக்கு எல்லாமே இறைவனை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது எப்படி இருக்கிறது அந்த நகரம் என்று சொல்லும் பொழுது அதற்கு உதாரணங்கள் அந்த சூரனை வைத்துக் கொடுக்கிறார். அதன் பிறகு இறைவனை ஏற்றுகிறார். அப்படி படித்தரம் செல்வதை போல சொல்லுகிறார். இங்க சில அருமைகள் சொல்ல முடியும். இந்த ஆய்வ என்று சொல்லும் பொழுது அறுமுகத்துடையதோர் ஆதிநாயகன் இறை தரும் உலகலாம் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை வணங்கி வழிபட்டு கொண்டு அந்த நகரத்திற்குள்ளே அவைக்குள்ளே செல்வதற்காக செல்லுகின்றாராம் சூரபத்மன். எப்படி இருந்தது அந்த கோபுரம்? பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கின்றனவா, பெரிய மதில்கள், அதற்கு கோபுரங்கள் இருக்கின்றன அந்த நகரத்திலே. எப்படி இருக்கிறதுனர்? கான்கொடி கங்கை நீர் கரப்ப மாந்தியே மீன் கதிர் உட்டுப்பதி விழுங்கி விட்டிடும் வான்கழு கடி மதில் வரைப்பின் முன்னரே தான் கிளர் கோபுரம் கண்டு சாற்றுவான் என்று சொல்லும்படியாக மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கூட தொடக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்ததாக இருக்கிறதாம் அது. அந்த கோபுரங்கள், அந்த அகழி கோட்டை கோபுரம் எப்படி இருக்குன்னா, சூரன் கீழே இருந்ததை நடந்து மேல அடுத்த அண்டத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்ததாக கோபுரங்கள் இருக்கிறதாம். ஒரு உயர்ந்த நிகழ்ச்சி தான். ஆனா அதனுடைய சிறப்பை சொல்லுகிறார், சூரனுடைய சிறப்பை இங்கே சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, சூரனுடைய சிறப்பை மிக உயர்வாக சொல்லி அவன் ஏன் பாழ்பட போகிறான் என்று சொல்ல போகிறார். அதனால உயர் மிக சிறப்பாக சொல்லுவார். தூணமதுரல் உய சூரன் என்பவன் சேணரும் அண்டமே செல்ல செய்ததோர் எணிகளோ இது என்ன நிவர்ந்ததால் நீநிலை பலவுடன் நிவர்ந்த கோபுரம். இன்னொரு அண்டத்திற்கு போக வேண்டும் என்ற இவன் வந்து இந்திரஞானத்தர் வேண்டாம், இவனுடைய கோபுரத்தையே எணியாக பயன்படுத்தி இன்னொரு அண்டத்திற்கே செல்லலாம் என்று சொல்லும்படியாக அவர் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது இவருக்கு சிவனை மறக்க முடியவில்லை, இறைவனை மறக்க முடியவில்லை. அதனால அடுத்து அடுத்து என்ன செய்கின்றார், இறைவனுடைய ஒன்றிரண்டு பாடல்கள் தான் சூரனுடைய சிறப்பை சொன்னார், அடுத்ததெல்லாம் இறைவனை வைத்து அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த கோபுரம் மேலே இருக்கக்கூடிய கேதனம் அங்கே முழங்கக்கூடிய தன்மை, அச்சுதனாம் சிவன் அறவை தீர்முகத்து உச்சிதோர் இருந்து அறா ஒலித்தோல் போலுமாறு என்று, அந்த அறா மேலே இருக்கக்கூடிய அந்த கங்கை முதலியெல்லாம் இறைவனுடைய ஜடையிலே இருக்கக்கூடியது எப்படி ஒலிக்குமோ அதே போல இந்த பெரிய கோபுரத்திலே மேலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஒலிகள் எல்லாம் கேட்கின்றன. இவருக்கு உடனே இறைவனுடைய நினைவு தான் அவருக்கு வருகின்றது. முன்பொரு கோபுரம் அனப்பு முற்றமும் நண்பரு மகிழ்ச்சியால் நம்பி நோக்கினான் என்று இதையெல்லாம் வீரபாகு பார்க்கிறார். இதை நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது கச்சியப்பருக்கு எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய நினைவு, எதை நினைத்தாலும் எந்த பொருளை சொன்னாலும் இறைவனுடைய நினைவிலே சொல்லுகிறார் என்றால் ஏன்கிற ஒரு கேள்வி வரும். இது கச்சியப்பரை உச்சியிலே வைப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. எப்பொழுது முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்தாரோ அவர் உச்சியிலே இருக்கிறார், ஒன்று. இரண்டாவது, எப்பொழுது கந்தபுராணத்தை இயற்றினாரோ அப்பொழுதே அவர் கச்சியப்பர் இருவாதம் உச்சி மேல் நாம் வைத்துத்தான் ஆக வேண்டும். இது இரண்டாவது விஷயம், அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இந்த சிறப்பு அவருக்காக இல்லை, நமக்காக சொல்லப்படுகிறது. உண்ணுவது, உறங்குவது, உடுப்பது, திருமணம் செய்து கொள்வது, ஒரு வீடு கட்டுவது எல்லாமே இறைவனுடைய நினைவிலே இறைவனுக்காக செய்யப்பட வேண்டிய செயல்கள். நான் உண்ணுவது இந்த உடலை வளர்ப்பதற்காக, என்னுடைய ஆனந்தத்திற்காக இல்லை, இறைவன் எனக்கு உள்ளே உரைகின்றான். அந்த இறைவனுக்கு ஆனந்தம், இந்த உடலின் உள்ளே உரையக்கூடிய அந்த உத்தமனை, உரு பொருள் கண்டிருக்கக்கூடிய அந்த உத்தமனை நான் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்படி, இந்த உடலை வளர்த்தேன், என்னுடைய உயிர் வளர்த்தேன், அதன் மூலமாக இறைவனை அடைவதற்காக நான் நினைக்கிறேன். இது உண்ணுவதற்கு, உறங்குவதற்கும் அதுதான். நான் நிம்மதியா சுகமாக தூங்குவதற்காக அல்ல, இறைவனை நன்றாக பூஜை செய்வதற்காக சிறிய ஒரு இடைவெளி, அவ்வளவுதான், வேறொன்றும் கிடையாது. இரவினிடை துயினிகினும் யாரோடு பேசுகினும், ரொம்ப அருமையான விஷயம் அருணகிரிநாதர் பாடுவார். அவர் சொல்லும்போது ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லுவார், இளமகளிர் இளமகளிர் கலவி தனியிலே மூழ்கி ஆளுகினும்.

இளமகளிர்கலவிதனிலே மூழ்கி அழுகினும் இமையாதே இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் அப்ப என்ன வர வேண்டும்? இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யான் ஓதை ஞானவதை அருள்வாய் என்று பாடுவார் அருணகிரிநாதர். இறைவனுடைய நினைவு எல்லாவற்றிலேயும் இருக்க வேண்டும். இது எனக்காக அல்ல, இது இறைவனுக்கான செயல். எந்த பொருளாக எந்த செயலாக இருந்தாலும் சரி, இது இறைவனுக்கான செயல் என்று சொல்லித்தான் இருக்க வேண்டும். இப்படித்தான் பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வேத மந்திரங்களை எல்லாம் பார்த்தால் உலகங்களுக்கெல்லாம் நன்மை தரும் பொருட்டாக இவன் கல்யாணம் பண்ணிண்டா உலகத்துக்கு என்ன நட்பு? பசுக்கள் நன்றாக இருக்க வேண்டும், மாதம் மும்மாறி மழை தொழிய வேண்டும், வயலிலே நன்றாக விளைய வேண்டும், இதெல்லாம் கேட்கிறார்கள். இவன் கல்யாணம் பண்ணிட்டா இதெல்லாம் ஆகுமா? யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள்வதனால இது நடக்குமா? இவன் கல்யாணம் செய்து கொள்வதே அதற்காகத்தான், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு திருமணம் என்று சொல்லும் பொழுது ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ சம்பந்தப்பட்ட தனிநபர் விஷயம் அல்ல, அது இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தர்மம் அறம் சம்பந்தப்பட்ட விஷயமாக அது இருக்கின்றது. இதுதான் சனாதன தர்மம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தர்மம். தர்மம் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதன் பார்ப்பட்டு இதனுடைய நன்மையின் பொருட்டு, இதன் மூலமாக இறைவனை வழுத்தும் பொருட்டு, இறைவனை துதிக்கும் பொருட்டு தான் இருக்கிறதே தவிர, இது எனக்கான சாப்பாடு, இது என்னுடைய சந்தோஷத்துக்காக தூக்கம், இது என்னுடைய சந்தோஷத்துக்கான கல்யாணம் கிடையவே கிடையாது. திருமணமாகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே உலக லோக கல்யாணம், இறைவனுடைய தொடர்பு. இதைத்தான் முதல்ல ஒரு முறை நம்ம பார்த்திருக்கிறோம். இயம் சீதா மம சுத சக தர்மச்சரீதவா பிரதீச்ச செய்யலாம் என்று, உன்னோடு கூட உன்னுடைய அறத்தை செய்வதற்காக என்று சொல்லித்தான் ஜனகனானவன் சீதையனுடைய கையை பிடித்துக் கொடுப்பான் ராமனுடைய கையில. இப்போ கல்யாணம் என்பது அறத்திற்காக, தர்ம காரியத்திற்காக, அதான் முக்கியமான விஷயம். ஏன் ஒருவன் தன்னுடைய மனைவி இல்லாத தர்ம காரியங்களை செய்ய முடியாது, செய்வது நிறைவு பெறாது? ஒன்று அவன் பிரம்மச்சாரியா இருக்கணும், இல்ல சன்னியாசியா இருக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிந்து விட்ட பொழுது அவன் கிரகஸ்தனாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் நித்திய பிரம்மச்சாரியா இருப்பேன்னு சொல்ல முடியாது. அது சில பேருக்கு மட்டுமே விதிக்கப்பட்டது, எல்லாரும் அப்படி இருப்பது கூடாது. இவன் இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று சொல்லும்படியாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதே போல இந்த கந்தபுராணத்தில் மார்க்கண்டேயனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது மிருகண்ட முனிவரை பற்றி முதல்ல, மார்க்கண்டேயனுடைய அப்பா மிருகண்டு, மிருகண்டூயர் என்று அவர் பெயர் பெறுகிறார். அவ்வளவுதான். அந்த பெயர் பெற்ற மிருகண்டூயர், கௌசிகர் என்று சொல்லப்பட்ட மிருகண்டூயர், அந்த மிருகண்டூயருக்கு என்ன, எதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய தந்தை சொல்லும் பொழுது, அறத்தை நல்வழிப்படுத்துவதற்காக, அறத்தினுடைய நெறியிலே நிற்பதற்காக என்று சொல்லுவார். ரொம்ப அருமையான வார்த்தைகள் அந்த இடத்துல உண்டு. ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி, அது இறைவன் பார்ப்பட்டதாக இருக்க வேண்டும். துறந்தவர்கள் வேண்டியதோர் துப்புரவு நல்கி, இறந்தவர்கள் காமுறும் இருங்கடன் இயற்றி, அறம்பலவும் ஆற்றி, விருந்தோம்பு முறையல்லால் பிறந்த நெறியால் உலதோர் பேருதவி யாதோ என்று சொல்லும்படியாக, அந்த இடத்துல குச்சகர் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தையார் சொல்லுவார். கௌசிகன் என்று சொல்லக்கூடியது மிருகண்டூயர், அந்த மிருகண்டூயருக்கு பெயர். அந்த மிருகண்டுவனுடைய புத்திரன் தான் மார்க்கண்டேயர். அவருக்கு சொல்லுவார் இது திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதே போலத்தான் அகஸ்தியருக்கும் சொல்லுவார்கள், அவர்களுடைய பெரியவர்களும் ஏன் மனம் செய்து கொள்ள வேண்டும், அவர்கள பெரிய மகிழ்ச்சிகள். ஏன் அவருக்கு அப்படியே இருந்து சன்னியாசிராசிரமம் போக முடியாதா? ஆனால் எதற்காக எல்லா ரிஷிகளும் அல்லது பெரியவர்களும் திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள் என்றால், தர்ம நெறியிலே நிற்க வேண்டும். எது தர்மம்? வேதம் சொல்லக்கூடியது தர்மம். வேதம் என்ன சொல்லுகின்றது? இறைவனுடைய இறைவனை அடைவதற்கான ஒரு வழியை, உலகத்தினுடைய நடத்திலே சென்று அடைவதற்கான வழியை சொல்லுகின்றது. ஆக அறநெறியிலே நிற்க வேண்டும் என்றால் அது வேத நெறி. வேத நெறி இறைவனை காட்டித்தரக்கூடிய நெறி. இந்த வேத நெறியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், எல்லா நினைவும் எல்லா செயல்களும் இறைவனுக்காக என்று இருந்திருக்கிறது. இப்போ சாப்பிடும் பொழுதும் இறை நினைப்பாக முதலிலே இறைவனை வணங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய தன்மை உண்டு. குடிப்பதாக இருந்தாலும் கூட அதற்கு மந்திரம் உண்டு. ஞான சம்பந்தருடைய நம்ம திருவாவதார படலத்திலே நம்ம பார்த்திருக்கலாம், ஞான சம்பந்தர் அவதாரம் செய்யும் பொழுது எப்படி அவர் அழுதார். அந்த குழந்தை அழுகின்றது, ஞான சம்பந்த குழந்தை அழுகின்றது. அவருடைய தந்தையார் மந்திரத்தை சொல்லி உள்ளே மூழ்கி இருக்கின்றார். குடிப்பதற்கும் மந்திரம் உண்டு. அதே போலத்தான்
உண்ணுவதற்கு முன்பாகவும் இறைவனை நினைக்கக்கூடிய தன்மை உண்டு. உறங்குவதற்கு முன்பாகவும் இறைவனை நினைக்க வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவினேனும் காட்டன்றால் காட்டுகளாய் கருணையீதோ என்று வள்ளனார் பாடுவார். கனவிலேயும் கூட உன்னுடைய முருகப்பெருமானே, உன்னுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய கனவிலேயும் தோன்ற வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். ஆக நனவிலேயும் கனவிலேயும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த ஒரு காரியம் எல்லாம் இறைவனுடைய நினைவாக இருக்க வேண்டும். இது நமக்கு சொல்லித்தர வேண்டிய புத்திமதி. இதை நடத்தி காண்பிப்பவர் கச்சியப்ப முனிவர். அதுதான் முக்கியம். கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கந்த புராணத்திலே முழுவதுமாக ஒவ்வொரு இடத்தை சொன்னாலும் கூட, இவருக்கு ஒரு ஆலையிலே இருக்கக்கூடிய கரும்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு நீரிலே இருக்கக்கூடிய தாமரையை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், சூர வீரமகேந்திரபுரியிலே இருக்கக்கூடிய சூரனுடைய அந்த கோட்டையை சொல்ல வேண்டும் என்றாலும், கோட்டையிலே இருக்கக்கூடிய கோபுரங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், அங்கே இருக்கக்கூடிய சூரர்களை அசுரர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், இறைவனுடைய நினைவுதான் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு வருகிறது. ஏகனை ஈசனை எந்தையை எண்ணார் ஆகிய தொல் அவுணக்குழு என்ன, வேகும் உளத்தினர் கஞ்சுகர் வெங்கண் மாகதர் சூரல் பிடித்து விழுத்த என்று சொல்லும்படியாக, எங்கு இருந்தாலும் இறைவனை பற்றி மட்டுமே இவருடைய நினைவு சென்றிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு அவர் காட்டித்தரக்கூடிய வழி. நாம் எந்த ஒரு காரியத்தை எதை செய்தாலும் அது இறைவனுடைய நினைவாக செய்தோம் என்று சொன்னால் நம்மை அது உயர்த்துகிறது. கர்மயோகம் என்று சொல்ல வரும் பொழுது இது நான் செய்கிறேன் என்பதை விட, இது செய்யத்தகந்தது இறைவன் ஆணையினாலே செய்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் பெரிய அஜகஜாந்திரம் என்று சொல்வார்களே, இமாலய வேறுபாடு இது இரண்டுக்கும் உண்டு. இது எனக்காக நான் செய்யக்கூடியது என்பதற்கும், இது இறைவன் சொன்னது இது இறைவனுக்காக என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காரியமும் இறைவனுக்காக என்று இருக்க வேண்டும். இதை காரைக்கால் அம்மையார் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்த சிவன் நெறி மறவாதவர் தான் திருமணம் செய்து கொண்ட பொழுது அதனை சிறிது கீழே மறைத்து கொண்டு தன்னுடைய கணவனுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிவிடையை பற்றி சேக்கிழார் விதந்து பாடுவார். இவ்வளவு சிறப்பான தன்மையை இவர் சொல்லியிருக்கிறார். ஏன் எல்லாவற்றிலேயும் இறைவன் நினைவோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டித்தருகிறார் சிவாச்சாரியார், கச்சியப்ப சிவாச்சாரியார். இது அவருடைய உயர்வு கருதி அல்ல, நாம் உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் கருதி அதை நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்வு உயரும். இதனால தான் முதலிலே இருந்து இதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். காரணம் என்ன? இது கச்சியப்பர் காட்டித்தரக்கூடிய வழி. நாம் நன்றாக இருக்க முடியும், அதுதான் முக்கியம். காரைக்கால் அம்மையார் தன்னுடைய தன்மையை மறைத்துக் கொண்டு குறைத்து கொண்டு கணவனுக்கு பணிவிடை செய்தார். ஆனால் இறைவனுடைய அடி அதுவாகத்தான் இருந்தது. அதனால தான் கேட்ட பொழுது அவருக்கு மாங்கனி வந்தது. அவ்வளவுதான், முடித்து விட்டது. நம்ம இப்பெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ரிட்டையர் ஆனப்புறம் தான் கடவுள், இல்லைன்னா 10 நிமிஷம் ஷெட்யூல் போட்டு கடவுள், 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷம் கடவுளுக்கு. இதெல்லாம் நடக்காது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லாமே இறைவனுடைய செயலாக அது இருக்க வேண்டும். நம் செயல் அல்ல அது, நாதன் செயலாக, நாதனுக்கு ஆன செயலாக இருக்க வேண்டும். இதை மனத்திலே நாம் கொள்ளுவது நமக்கு நல்லது. இப்படித்தான் இருந்திருக்கிறோம் நம்முடைய பாரதத்திலே, ஆனால் இப்பொழுது விட்டுவிட்டோம். அதான் முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தொலைத்து கொண்டிருக்கிறோம், இதையும் தொலைத்து விட்டோம் என்றுதான் நினைக்கிறேன். இப்போ உள்ளே செல்லுகின்றார். யாருக்கும் கண்ணுக்கு தெரியாதவராக நுண்ணிய உருவத்தோரு அனோரணியான் மகதோமகியான் என்று இறைவனை சொல்லும் வேதம். இப்போ அணுவுக்கும் அணுவாக எவன் இருக்கிறானோ அவனுடைய அருள் பெற்ற இவர் எப்படி இருக்க முடியும்? அணுவுக்கு அணுவாக தன்னை குறைத்துக் கொண்டு உள்ளே செல்லுகிறார். அவ்வளவு மிகச்சிறந்த செல்வ கொடி செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த நகரம் வீரமகேந்திரபுரம், அங்கே அத்தனை பேரும் எப்படி செழிப்போடு இருக்கிறார்கள் என்று சொல்லி சிறு உருவத்தோடு நுண்ணிய உருவத்தோடு அங்கே செல்லுகிறார். இவரை சொல்லும் பொழுது கச்சியப்பர் மிகச்சிறப்பாக சொல்லுவார், இவர் ஒன்றும் விரோதியினுடைய இடத்திலே போய் பார்க்கிறமே குரோதம் இல்லை இவருக்கு. அதான் உயர்வு குணம், அதான் தெய்வ குணம். பார்க்கும் பொழுது வனப்பு முற்றவும் நன்பெரு மகிழ்ச்சியால் நம்பி நோக்கினான் என்று சொல்லுவார். நம்பினாலே குணபூர்த்தி உடையவன், குணங்கள் நன்றாக உடையவன் என்ற பொருள். நல்ல மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி என்பார் அந்த இடத்துல கச்சியப்பர். அந்த வனப்பு முற்றவும் நன்பெரு மகிழ்ச்சியால் நம்பி நோக்கினான். ரொம்ப அருமையான வார்த்தை. நமக்கு வந்து இன்னொருத்தர், பல பேருக்கு என்னன்னா, இன்னொருத்தர் என்னோட அவன் வந்து இப்படி இருக்கிறானா அப்படின்ட்டு ஒரு பொறாமை இருக்கும். அவன் நன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு
கருத்து வந்துடும். இங்க அப்படி இல்லை, என்னுடைய விரோதியாக இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக இருக்கிறானே என்கின்ற சந்தோஷம் இவருக்கு இருக்கிறது, அந்த ஆனந்தம் இருக்கிறது. ஒவ்வொரு இடமாக பார்த்து செல்கின்றார். எப்பேற்பட்ட அந்த சித்திர விசித்திரமாக இருக்கக்கூடிய மணிமண்டபம் என்ன, அத்தாணி மண்டபம் என்ன, அரசி இருக்க என்ன, அங்கே சீரிய சிங்காதனமாக இருக்கக்கூடிய தன்மை என்ன, எல்லாவற்றையும் பார்க்கிறார். இந்த அண்டங்கள், இந்த அண்டம் இல்லை, எத்தனையோ அண்டங்களிலே இருக்கின்ற வளங்கள் எல்லாம் இங்கே வந்து இருக்கின்றன. இப்பேற்பட்ட நகரம், இப்பேற்பட்ட அசுரர்கள், இப்பேற்பட்ட இடம், இவன் சூரன் இப்படி இருக்கிறான், சூரனை பார்க்கிறார், பெரிய அப்படியே கரிய மால் வரை இருப்பதை போல இருக்கிறானா, வீரிய மாமணி வெற்பின் மிசைக்கண் ஏறிய ஒன் பகல் இந்து இயற்கை மாறிய வந்தன மால்வளமாகும் நீர் செறிந்திடு நெற்று இலங்க. ரொம்ப அருமையான இந்த பாட்டு உண்டு. விண்டுமகிழ்கின்ற வியன் புலை தோறும் தண்டுளி வந்தமர் தன்மையதன்ன புண்டரிகம் பொறை போற்றி உயிர்க்கும் வண்டரளத்தொடை மார்பின் வயங்க. இவ அப்படி இருக்கிற அந்த சந்தத்தை மாற்றி மிகச்சிறப்பாக சுட்டி காட்டுகிறார். காட்டும் பொழுது அப்படி தன்னுடைய சந்திரனானவன் தன்னுடைய இயற்கை மாறி வந்தானான்னு சொல்லும்படி நெற்றியிலே நீர் செறிந்திடு நெற்றியாக இருக்கின்றான் சூரபத்மன். இப்போ சூரபத்மன் திருநீர் அணிந்து கொண்டிருந்தான் அசுரன். நம்ம பக்தர்கள்னு சொல்லிக்கக்கூடியவர்கள் நம்ம திருநீர் அணிந்து கொள்வதற்கு கூச்சப்படுகிறோம். அதுதான் நம்ம ஆச்சரியமான விஷயம். இங்க ஆச்சரியமான வேதனைப்படத்த விஷயமும் கூட அவன் அங்கே சூரபத்மன் எல்லாரையும் அவன் தவறே செய்தான் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரபத்மன் திருநீர் இலங்கு அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கிறன்னா, இருந்திடுகின்ற இயற்கை விழிக்கோர் விருந்தமுதாக வியப்போடு நோக்கி சுரந்திடும் அன்போடு சூழிகை வையும் பெருந்திரல் மாமுகில் இங்கு வைவேஷம். இருந்திடுகின்ற இயற்கை விழிக்கோர் விருந்தமுதாக அப்படி இருக்கிறதா, அந்த விழிக்கு விருந்தமுதாக இருக்கிறதா. இங்கேயும் கச்சேபடுகிறது. மூவரின் முந்திய முக்கணன் அம்போ சேவடி பேணிய தேவர்கள் தம்முள் தூவுடை வேறுள்ள சூரமன் மாபோல் ஏவர் படைத்தனர் இத்திருவெல்லாம். மூவரின் முந்திய முக்கணன் அம்பர் சேவடிய பேணிய தேவர்கள் தமிழ் தூ உடை வேல் உள சூரபன்மா போல். இந்த மூன்று பேர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லும் பொழுது இந்த மூன்று பேருக்கு முந்தியவனாக இருக்கக்கூடிய முக்கண் அப்பன் திரியம்பகன் இருக்கிறானே எம்பெருமான், அவனுடைய சேவடி பணிந்திருந்தாலும் கூட தேவர்கள் அடையாத தன்னையை ஏவர் படைத்தனர் சூரபன்மா போல் ஏவர் படைத்தனர் இத்திரு எல்லாம். இப்பேற்பட்ட செல்வம் யாருக்கு வந்திருக்கின்றது? ஓய்ந்து தவம் புரிவோருள் உவன் போல் மாய்ந்தவர் இல்லை மரத்தொடு நோற்றே ஆய்ந்தேடின் முக்கண் எம் ஐயனும் இன்னோர்க்கு இந்தது போர் பிறர்க்கு இந்தது நின்றார். இவனுக்கு கொடுத்த மாதிரி என்னுடைய கடவுளாகின்ற சிவபெருமான் வேற யாருக்கு கொடுத்திருக்க முடியும்? அவ்வளவு தவம் புரிந்தவன், இவனை விட சிறந்த தவம் புரிந்தவனும் கிடையாது. இவனை விட சிறந்ததாக சிவபெருமான் யாருக்கும் கொடுத்திருக்கவும் முடியாது. பாடுரு வேள்வி பயின்று அழல் புக்கும் பீடுரும் இவ்வளம் ஆகின வெற்று நீடுருமாறு நினைந்திலன் வெய்யோன் வீடுருகின்ற விதித்திறன் அன்றோ. அப்பொழுதுதான் இப்பொழுதுதான் அவருக்கு மனத்திலே இரக்கம் தோன்றுகிறதாக, இவ்வளவு சிறப்பாக இருக்கிறானே இந்த சூரபத்மா. ஆனால் பாடுரு வேள்வி பயின்று அழல் புக்கும் பீடுரும் இவ்வளம் ஆகின பெற்று நீடுருமாறு நினைந்திலன் வெய்யோன் வீடுருகின்ற விதித்திறன் அன்றோ. இவ்வளவு சிறப்பாக அடைந்திருக்கிறானே, இவனுக்கு காரணம் என்ன? இவன் செய்திருக்கக்கூடிய வீர வேள்வி, தன்னையே சொரிந்து தன்னையே ஆகுதியாக்கி இவன் செய்திருக்கக்கூடிய அந்த வேள்வி இருக்கிறதே, இப்படி அடைந்திருக்கிறான் அந்த திருவை செல்வத்தை. ஆனால் இவன் அழிய போகிறானே, இவன் இதை நீட்டி அதை எப்பொழுதும் நீடுருமாறு நினைந்திலன் ஐயோன் வீடுருகின்ற, இவன் அழிய போகிறானே, இது வந்து விதி அல்லவா, விதியினாலே அல்லவா என்று சொல்லுவார். உடனே அந்த இரக்கத்திலே அந்த சந்தத்தை மாற்றுகிறார். இந்த சந்தமானது நீங்கள் பல இடத்துல பார்த்திருக்கலாம். இந்த இரக்க குறிப்பதா புலம்பக்கூடிய இடத்துல இந்த சந்தமானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அரிச்சந்திர புராணம் தமிழிலே இருக்கும் பொழுது இதைத்தான், இது இதே சந்தத்தை அந்த இடத்துல சந்திரமதியானவன் லோகிதாசன் இறந்த பிறகு புலம்புகிறாள். அந்த புலம்பக்கூடிய இடத்துலையும் இதே மாதிரி சந்த குறிப்பு மிகச்சிறப்பாக வந்திருக்கும். மிச்சோதி தங்கு திருக்கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குருகார் கச்சோதம் என்று கருதி குடம்பை தனி நுய்த்தும் இந்த கடம்பு கதை போல் அச்சோ எனப்பல் இமையோரை என்று சிறை வைத்த பாவம் அதனால் இச்சூர வன்மன் முடிவெய்து நாளை இதனுக்கோ ஐயமில்லையே. இங்கே நினைத்து பார்க்கிறாராம் வீரபாகுதேவர். அங்கே சொல்லும் பொழுது இதே சந்தம் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த சந்திரமதியானவள் புலம்பலும் கூட. இங்க இவர் என்ன சொல்லுகிறார்? மெச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குருகார். குருகுன்னா தூக்கணாங்குருவி. இந்த தூக்கணாங்குதி மெச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட, விறகின்மை புத்தி இல்லாத இந்த தூக்கணாங்குருவி கச்சோதம் என்ற, கச்சோதம்னா
நம்ம மின்மினி பூச்சின்னு சொல்லும் இல்லையா, அந்த கச்சோதம் என்று கருதி குடம்பை தனி நொய்த்து இது கூடு கட்டினது, முட்டையிட்டது, இங்கே குஞ்சு வந்தது. இந்த குஞ்சுக்கு பயப்படாமல் இருக்கணும்னு விளக்கு வைக்கணும் இல்லையா. இப்போ என்ன எலக்ட்ரிசிட்டி லைட்டாக போட முடியும், அது என்ன செய்கிறதா கொண்டு வந்து தன்னுடைய அந்த குருவி தூக்கணாங்குருவி மின்மினி பூச்சியை கொண்டு வந்து கூட்டுக்குள்ளே வைக்குமா, கூட்டுக்குள்ள வைக்கும் போது என்ன ஆகும், மின்மினி பூச்சி அங்கே விளக்கு வெளிச்சம் கொடுக்கும், தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கும். இதை எதை கொண்டு வந்ததுன்னா, இப்படி கொண்டு வந்தது எதை கொண்டு வந்தது, மெய்ச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்னை, புத்தி இல்லாத இந்த தூக்கணாங்குருவி மெய்ச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை நெருப்பை கொண்டு வந்து உள்ளே வைத்தால் என்னாகும், கச்சோதம் என்று கருதி குடம்பை தனின் உயித்து மாண்ட கதை போல் கொள்ளியை கொண்டு வந்து மின்மினி பூச்சி என்று நினைத்து தன்னுடைய கூட்டுக்குள்ள வைத்தால் அதுவும் அழியும், அதனுடைய குழந்தைகளும் அதையும் அழியும். அதே போல அச்சோயனப்பல் இமையோர ஈண்டு சிறை வைத்த பாவம் அதனால் இச்சூரபன் முடிவன் இச்சூரபன் முடிவெய்து நாளை இதனுக்கோர் ஐயமில்லையே. இவன் இந்த இமையோரை சிறை வைத்த பாவத்தினாலே இவன் நிச்சயமாக அழிய போகிறான். மண்ணும் திறத்தி நமசூரபன் மண் மாமக்கள் சுற்றம் நகரன் முன்னும் படிக்கும் அரிதான செல்வம் உடனாளை ஈறுபடுமேல் முன்னென்பவர்க்கு முன்னாகும் ஆறு முகன் நல்கு முக்தி அலதேல் என்னுண்டு நாளும் வினை செய்துள்ளர்கின்ற இவன் அருயிர்க்கு நிலையே. என்ன அருமையான வார்த்தை இந்த இடத்துல போடுவார். மண்ணும் திறத்தின் அமர் சூரபன்மன் மா மக்கள் சுற்றம் நகரம் முன்னும் படிக்கும் அரிதான செல்வம் உடன் நாளை ஈறுபடுமேல். இது எல்லாம் அழியும், இவன் மட்டுமல்ல, இவனோடு இவனுடைய மக்கள் சுற்றம் நகரம் எல்லாமே அழிய போகிறதே. இதுக்கு என்ன நிலை, என்ன செய்ய வேண்டுமா, முன்னென்பவர்க்கு முன்னாகும் ஆறு முகன் நல்கு முக்தி அலதேல் என்னுண்டு நாளும் வினை செய்து உடன்ற. என்ன அருமையான வார்த்தை, முன்னென்பவர்க்கு முன்னாகும் ஆறு முகன் நல்கு முக்தி அலதேல் என்னுண்டு நாளும். என்ன அருமையான வார்த்தை இந்த, இதுக்கு இந்த மாணிக்க வாசகர் சொல்லுவார் நாம தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றிம்பர். என்ன வார்த்தை யோசிச்சு பாருங்க, நம்ம அன்புன்னு நினைக்கிறமே நம்மை விட மிகுந்த அன்போடு இறைவன் இருக்கிறான், அன்பு செலுத்துகிறேன்னு நம்ம

சந்தித்துள்ளேன் என்று சொல்லும்படியாக அதுல மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன் என்று வரும். அதுல மயில் வாகனனை சந்திக்கிறேன் என்று வரும். இந்த சந்திப்பது என்று சொல்லக்கூடியதுக்கு கீவாஜா மிக அழகாக சொல்லுவார். வாக்கி சக்கலாநிதி அந்த புத்தகத்துல படித்தால் தெரியும், மிக அழகாக சொல்லியிருப்பார். சந்தித்தல்னா யாரு, நம்ம மீட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம போறோம், அவங்க வராங்க, ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல சந்தித்தால் அதை சந்திப்பதுன்னு அதுதான் நாம பார்க்கக்கூடியது. நாம போய் அவரிடத்துல பார்க்கிறது வேற, அவர் வந்து நம்ம பார்க்கறது வேறு முகமாக சொல்லப்படும். இப்ப ரெண்டு பேரும் செல்லுகிறோம், நெடுவழியில பார்த்து கொள்கிறோம், இதை சந்தித்தல் என்று சொல்லப்படுகிறது. இதேதான் அங்க சொல்லுவார், மயில் வாகனனை சந்திக்கிறேன், நான் என்ன பண்ணேன், சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், நின் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன் என்று சொல்லும்படியாக அவனை நினைத்து சிந்திக்கவில்லையே சேவிக்கவில்லையே என்று நினைத்து நான் அவனை வணங்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று கிளம்பினேன். ஆனா அதற்கு முன்பாகவே மயில் வாகனன் வந்து விட்டான், மயிலிலே ஏறி வந்து விட்டானா, நான் கிளம்பின உடனேயே அவன் வந்து விட்டான், அவனை நடுவழியில பார்த்துட்டேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன். நான் போய் அவனை பார்க்கிற வரைக்கும் அவனை பொறுத்துன்னு இருக்கல முருகப்பெருமான், நான் போய் அவனை பார்க்கின்றவரை பொறுத்து கொள்ளவில்லை, நான் கிளம்பின உடனேயே மயில் மீது ஏறி வந்து நிற்கின்றான், எங்கே நினைப்பினும் அங்கேயே என் முன்வந்து எதிர் நிற்குமே என்று பாடுவார் அருணகிரிநாதர். செங்கேழு எடுத்த சினவடிவேனும் திருமுகமும் நற்பங்கே நிறைத்த பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனை எங்கே நினைப்பினும் எங்கே இருந்து நினைச்சாலும் அங்கே என் முன் வந்து எதிர் கோலக்குரத்தி விடான் என்று சொல்லும்படியாக இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார். யாரோட வருவான்னா குரத்தியோடு வருவான், கோலக்குரத்தியுடன் வருவான் என்று பாடுவார். குருநாதன் சொன்ன சிலம் தெளித்திருப்பார், சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே என்று அந்த இறைவனை நினைத்தால் தான் மட்டுமல்ல தம்பதி சமேதராக கோலக்குரத்தியுடன் வருவான் என்று எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். எந்த சமயத்துல நினைத்தாலும் சரி, எதற்காக நினைத்தாலும் சரி, நாம் நினைத்ததை விட அவன் வேகமாக வருகின்றானே, அதை நினைந்து கொண்டு முருகப்பெருமானை பாடுகின்றான். முன்னென்பவருக்கு முன்னாகும், ரொம்ப அருமையான வார்த்தை. ஆறு முகன் நல்கு முக்தி அல்லதேல் என்னுண்டு நாளும், இதுக்கு ஆறு உயிருக்கு நிலை பெற வேண்டும் என்றால், இந்த உயிரானது நிலை பெற வேண்டும் என்றால் யாரு உண்டு, அவனுடைய முக்தி தான் உண்டு. முருகப்பெருமானுடைய திருத்தாள்கள் மட்டுமே கதி, வேற ஒண்ணுமே கிடையாது. எத்தனை திருப்புகள் பாடியிருக்கின்றார் அருணகிரிநாதர், எல்லாம் நான் உயிவடைய வேண்டும் நிலை அடைய வேண்டும் என்றால் அவனுடைய திருத்தாள்களை தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுதான், வேற எதுவுமே கிடையாது, அதுதான் முக்கியமானது என்று அவனுடைய திருத்தாளை பாடுவாரே, அதை போல சொன்னார், முக்தி அவன் கொடுக்கக்கூடிய முக்தி தான் உண்டு, வேற ஒன்றுமே கிடையாது என்று சொல்லுவார். இப்போ உள்ளே நுழைந்து விட்டார், அவனையும் பார்த்து விட்டார். பார்த்தவர் இதெல்லாம் நினைச்சு ஆகாய் அழிய போகிறானே என்று நினைத்து அந்த அத்தாணி மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அடுத்ததும் பார்த்தார், இவன் இந்த அகங்காரத்திலே எல்லாரும் அடைப்ப இந்திரன் காளாஞ்சி அந்த இது மாதிரி எல்லா தேவாதி தேவர்களும் பணிவிடை செய்து கொண்டிருக்க அரம்பை மாதரெல்லாம் இங்கே சூழ்ந்து நிற்க துதிக்க எப்பொழுது பார்த்தாலும் பிரம்மா முதலிய தேவாதி தேவர்களெல்லாம் அக்ஷதை தூவி அவனுக்கு ஆசி கொண்டிருக்க இத்தனை சிறப்போடு இருக்கக்கூடிய அந்த சூரபன்மாவை பார்க்கிறார், அவனை நினைத்து வருத்தப்படுகிறார். ஆனா உடனே அவருக்கு இன்னொன்று தோன்றியது, இவன் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறானே, நான் எல்லாவற்றிலேயும் சிறந்த பொருளான பரம்பொருளான முருகப்பெருமானுடைய தூதன்னு போனா இவனை விட கீழாக நான் இருக்கலாமா, இவனை விட மிக மிக மிக மிக உயர்ந்த நிலையிலே பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான், அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றது. இப்போ நம்ம எப்படி வேண்டாலும் பர்சனலா இருக்கலாம், ஒரு கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்றோம் இல்ல ஒரு குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த தகுதிக்கு தகுந்தபடியாக போக வேண்டாமா, அங்கே போகும்போது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனியாக தகுதியை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன தேங்காய் மூடி வெத்தலை பாகு தான் கொடுப்பாங்க இறைவனுடைய பிரசாதம் என்று, ஆனால் அதுதான் மிகப்பெரியது, அது மரியாதை என்று சொல்லுவாங்க. இந்த மரியாதைக்காக எத்தனையோ பேர் அடிச்சு சாகிறதும் உண்டு, கோர்ட்ல கேசுகள் நடக்கிறதும் உண்டு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏராளமாக பார்க்கலாம். இது முதல் மரியாதை யாருக்குன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், அதை பற்றி நம்ம போகலை. ஆனால் ஒன்றை நாம அப்ப பிரதிபலிக்கிறோம் என்று சொன்னால், இந்த குடும்பத்துக்காக ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு போறார், எப்படி போகணும், அது எப்படி இருக்கணும், அந்த தகுதி தெரிஞ்சிருக்கணும். ஒரு கம்பெனிக்காக போறோம், என்னுடைய கம்பெனியினுடைய மதிப்பு தெரியணும், என்னுடைய நிறுவனத்தினுடைய மதிப்பு தெரியணும்னா நான் அதுக்கு தகுந்த விட எனக்கு பிடிக்கலாம், நான் எளிமையோடு இருக்கலாம், எனக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அது அடுத்த விஷயம். நான் பேசக்கூடியது நடத்தக்கூடியதெல்லாம் என்னுடைய நிறுவனத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போலத்தான் இவர் முருகப்பெருமானை

0: அவருடைய தூதுவனாக வந்திருக்கின்றார். முருகப்பெருமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ், கரெக்டுங்களா? இப்ப முருகப்பெருமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நான் அவரை ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது, அவருக்கு தூதனாக வந்திருக்கும் பொழுது அந்த மதிப்பு இருக்க மாட்டாமா? இதைத்தான் இவர் நினைக்கிறாராம். ஒற்றை மேரு வில் உடையதோர் பரம்பொருள் உதவும் கொற்ற வேருடை புங்கவன் தூதன கூறி இற்றை இப்பகல் அவுணர்கோன் கீழ் யான் இழிவாய் நிற்றல் எம்பிரான் பெருமையின் இழிவான நினைந்தான். இது எனக்கு மதிப்புன்னு சொல்லிக்கல, இறைவனுடைய மதிப்பு இருக்க வேண்டுமே என்று நினைத்தானா? அது என்னாச்சு? மாயை தந்திடு திருமகன் மன்னி வீற்றிருக்கும் மீ உயர்ந்திடும் அரியணைக்கு ஒரு புடை விரைவில் போயிருப்பது மேலன்று புன்மையோர் கடனே ஆயதன்றியும் பாவம் என்று உண்ணினான் அகத்துள். இவன் அவனுடைய பெரிய சிம்மாசனம் இருக்கு, அது பக்கத்துல போய் உட்கார்ந்துடலாம், ஆனா அது மரியாதை இல்லை, அவனுக்கு சமமா ஆயிடும். அது மரியாதை இல்லை, ஒன்று. இரண்டாவது, பாப்பியோடு சேர்ந்தும் நானும் பாவம் செய்தவனானேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, இதை வந்து யோசிச்சு பார்க்கணும். மேலன்று புன்மையோர் கடனே, அதாவது கீழானவர்கள் தான் இப்படி செய்வார்கள், ஆயதன்றியும் பாவம் என்று உண்ணினான். இதான் பெரியவர்களுடைய கருத்து. எப்படிப்பட்ட கருத்து பாருங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், சார் எப்படி இருந்தானா, அவன் எப்படி இருந்தானா, நான் சரியா இருப்பானான்னு. கிடையாது, பெரியவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கி இருக்கிறார்கள், பாபம் செய்தவனோடு சேருவதற்கும் அஞ்சி நடுங்கி இருக்கிறார்கள். நம்ம அவன் பண்ணிட்டு போறான், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம், அது சரியல்ல. அவரோடு சேர்வதும் தவறு, கீழான பேர்களோடு இறைவனை நினைக்காதவர்களோடு சேர்வதும் தவறு என்று சொல்லி பெரியவர்களெல்லாம் அதை விட்டு விலகி இருக்கிறார்கள். இது தேவையில்லை, இந்த சங்கம் இந்த தொடர்பு நமக்கு வேண்டாம் என்று விலகி இருக்கிறார்கள். இப்போ இவர் அப்படித்தான் தன்னுடைய பெரியோராகின்ற தன்மையை காட்டுகின்றார். அப்படி நினைத்த உடனேயே இணையது உன்னியே, இப்படி நினைத்தவுடன் அறுமுக பண்ணவன் இருத்தாள் நினையும் எல்லையில், முருகா என்ன செய்வது என்று அந்த ஆறுமுக எம்பெருமானுடைய இரு தாள்களை நினைத்த உடனேயே அங்கு அவன் அருளினால் நிசியில் தினகரத்தொகை ஆயிரங்கோடி சேர்ந்தென்ன கனக மாமணி தவிசொன்று போந்தது கடிதின். உடனேயே எப்படி இருந்துதான், நிசியில்னா இருட்டிலே தினகரத்தொகை ஆயிரம் கோடி சேர்ந்தன, தினகரனா சூரியன், ஆயிரம் கோடி சூரியன் சேர்ந்தது போல இறைவனுடைய அருளினாலே கனக மாமணி பெரிய சிம்மாசனமானது, தங்க சிம்மாசனமானது, இப்படின்னா தங்க ரத்ன சிம்மாசனமானது அங்கே வந்துதான். இது எப்படி இருக்கு என்று இதுக்கு சொல்லுகிறார் கச்சியப்பர். என்ன, திருச்சத்தி முற்றத்திலே தன்னுடைய குழந்தை போலே இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமானுக்கு அவர் வெயில்ல தந்தையினுடைய தோளிலே வருவதை பிடிக்கலையாம். அதனால் அவருக்கு முத்து பந்தரும் சிவிகையும் எம்பெருமான் அருளுகின்றார். சிவபெருமான் ஞான சம்பந்த பெருமானு கொடுத்தாராம், அதை இங்கே கொண்டு வருகிறார். நித்திலப்படு பந்தரும் சிவகையும் நெருகிய முத்தமிழ் குரு தலைவனாம் மதலைக்கு முதல்வன் உய்த்தவாரன. இவர் போய் ஞான சம்பந்த பெருமான் கேட்கல, அதே மாதிரி இங்க வந்து வீரபாகு தேவர் கேட்கல. இப்படி இருந்தா மரியாதைன்னு இவர் நினைச்சார், அவ்வளவுதான். ஆனா தன்னுடைய குழந்தைக்காக எப்படி சிவபெருமான் நித்திலப்படு, அதாவது முத்து பந்தர், நித்திலப்படு பந்தரும் சிவகையும் முத்து சிவகையும் நெருகிய முத்தமிழ்க்கு ஒரு தலைவனாம் ஞான சம்பந்தர் மதலைக்கு முதல்வன் வித்தவாரன. அந்த மதலை முத்தமிழ்க்கு ஒரு தலைவனாம் மதலை, அந்த குழந்தைக்கு முதல்வனாகின்ற தலைவனாகின்ற சிவபெருமான் கொடுத்தது மாதிரி குமரவேள் வீரனுக்கு உதவ அத்தலைப்பட வந்தது மடங்கள் ஏற்று அணையே. மடங்கள்னா சிம்மம் அர்த்தம், அதாவது சிங்கங்கள். அப்படி சிம்மாசனமானது அங்க வந்து தோன்றியதாம். இத இவர் கேட்கல, அவர் நினைச்ச மாத்திரத்துல இதத்தான் அருணகிரிநாதர் சொல்லுவார். நம்ம வந்து அடியவர்கள் அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்திடும் பெருமாள் என்று பாடுவார். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்திடும். அது மட்டுமல்ல, வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டுமளவில் உதவும் பெருமாள் என்று பாடுவார். அதுவும் திருவேங்கடத்திற்கு போல பாடுவார். என்ன வார்த்தை பாருங்க, அடியவர் இச்சையில் நான் எது நினைச்சாலும், அதுக்காக நான் வந்து ஏதோ தகாத நிலையில் அடியவர்கள் அடியவர்களாகவே இருக்க முடியாது, தவறுதலான எண்ணம் அடியவர்களுக்கு வராது, வந்தால் அடியவர்கள் கிடையாது. சரி, எனக்கு ஒரு எண்ணம் நல்ல அடியவர்களுக்கு நல்ல எண்ணம் வரும் பொழுது அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தடும் பெருமாள், உடனே கொண்டு வந்து கொடுக்குறார். அது மட்டுமல்ல, வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாள். இந்த அடியவர்கள் புலவர்கள் வந்து வேண்டும் பொழுது எது வேண்ட அரிய பொருளை வேண்டும் பொழுது இது கிடைக்காத விஷயம் அப்படின்னு நினைச்சு கேட்டாலும் கூட அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்ற வேண்டும் அளவில் போதும் போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுக்கிறார். வேண்டும் அளவில் உதவும் பெருமாள் என்று முருகப்பெருமான அருணகிரிநாதர் பாடுவார். அப்படி கொடுத்தாராம். இது எப்படி இருந்தது? பன்னிரண்டெனும் கோடி வெய்யவரலாம் பரவ பொன்னின் மால்வரை திரைக்கடல் அடைந்தவா போலன்னர். அதாவது துவாதச ஆதித்யர்கள் எப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்தா இருக்குமோ, ஒரு மலையிலே சேர்ந்தா இருக்குமோ, அது மாதிரி இவர் பெரிதாக அந்த இடத்துல அமர்ந்து கொண்டாராம். சிவன் மகன் விடு பொலன் மணி தவிசு சேன் விளங்கி பூவனமுற்றுரத்தன் சுடர் விடுத்தரிற் பொல்லார் பவ மனத்தொடு தீமையே வைகலும் பயிற்றும் அவுணர் மெய்யையும் தெய்வத படிவமாக்கியதால். மீண்டும் இதை வந்து ஏன் இந்த பாடல்களை நான் எடுத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், கதையாக சொல்லி கொண்டு போய்விட முடியும். கச்சியப்பர் இந்த மாதிரி இடங்கள்ல எவ்வளவு உயர்வான விஷயத்தை வைக்கிறார்னு பார்க்கணும். முருகப்பெருமானை சுற்றி பொழுது உயர்வுதான், ஆனா அசுரனை பற்றி சொல்லும் பொழுது, இவனுடைய தன்மையை சொல்லும் பொழுது எப்படி சுட்டி காட்டுகிறார் என்பதுதான் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சிவன் மகன் விடு பொல்லன் மணி தவிசு சேன் விளங்கி புவன முற்றுர தன் சுடர் விடுத்தலிர், அந்த புவனம் முழுவதும் இந்த மணித்தவிசு ரத்தன சிம்ஹாசனமானது அப்படி ஒளி விடுகின்றதான். ஒளி விடுவது எப்படி இருக்கிறது? பவமனத்தோடு தீமையே வைகலும் பயிற்றும், எப்பொழுதும் தீமையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அவுணர் மெய்யையும் இந்த ராட்சசர்கள் அசுரர்களுடைய உடலையும் கூட தெய்வத படிவமாக்கியதால். அருமையான வார்த்தை இது. இந்த ஒளியானது அவர்களையும் கூட தேவர்களைப் போலே மாற்றிவிட்டது.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மனம்படு புண்டரீக மலர்த்தவிசு அகற்றி வேதன், மலர்த்தவிசகற்றி வேதன் மனம்படு புண்டரீக மணி தவிசிருந்தார் போல வினம்படு முனிவர் சூழ எரிவிழி வேங்கை தோழி தனம் பெரு தவமா கொண்ட தாபதன் இருப்ப கண்டார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். அந்த ஆசிரமத்துக்குள்ள முனிவர் பிரான் அப்படியே தவிசில அழகாக புண்டரீக மணி தவிசு இருந்தார் போல் அப்படியே ஜம்முன்னு வந்து அந்த முனிவர் பெருமானங்க இருக்கின்றார். வேங்கையின் தோளாகிய புலித்தோல்ல தவமாக பெரு தவமாக கொண்டு அங்கே அப்படியே அமர்ந்திருக்கிறார். தம்பிரான் முகத்துழொன்று சண்முகரானார் போல வம்பரா கமல வாழ்க்கை வானவன் முகத்தில் முகத்துள் ஒன்றிங்கும்பர் சோழ் பிருகுபாகி உறைவதை அறியாரெல்லாம் எம்பிரான் அறுத்தார் என்ப எனவியந்து அடுப்ப சார்ந்தால். தம்பிரானுடைய முகத்தை பார்த்தாலே அப்படியே ஜெகஜோதியாக இருக்கின்றது. அதை அறியாரெல்லாம் எம்பிரான் தான் என்ப, இவருதான் கடவுள் போல இருக்கின்றாரே, நம்மளுடைய குறையை நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அப்படின்னு எல்லாரும் நம்புற அளவுக்கு அவர் உட்கார்ந்திருக்கிறாரு. இங்க சோமகாந்தனுக்கும் அந்த நம்பிக்கை வந்து விட்டது. கண்டவர் கண்ணான் மீட்டும் காணவும் பூச நீர் சோர் பின் புண்டகு புண்டகு குட்டையாக்கை புறவலன் முதனால் ஓரும் கொண்டதம் பெயர் வெவ்வேறு கூறி எட்டுறுப்பும் ஐந்து மண்ட நீர் படிய வேண்டும் மலர்க்கரம் கூப்பி நின்றார். இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சிய. கண்டவர்கள் காணவும் கூச அப்படியே பார்த்த அந்த இதை பார்த்த உடனே இந்த மன்னனாகிய சோமகாந்தனுக்கு குஷ்ட நோய், அமைச்சர் அந்த அம்மையார் இவங்க நாலு பேரும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய நோயே தமக்கு குறைஞ்சது போல இருந்துச்சாம். எல்லாரும் வந்து முனிவர் பெருமான அவர்களுடைய திருவடியில் விழுந்து வணங்குவது போல் இவர்களும் இவர்களுடைய திரு பெயர்களை சொல்லி தவசிரேஷ்டராகிய பிருகு முனிவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார்கள். மலர்க்கரம் கூப்பி நின்றார் அவர் அவருக்கு ஆசீர்வாதம் அருந்தவ பிருகு கூற அவர்

இவர்மயிர் பொடிப்ப வேற்ப விழுதன உருகி சொல்வான். இங்க பாக்குறாரு அவரவர்க்கு ஆசீர்வாதம் அருந்தவ பிருகு முனிவர், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. இப்ப அன்பு பொங்க எப்படி கேக்குறாரு, கடல்ல பெய்யும் மழை போல உவரி உண்டி எழுந்த கார் போல, கடல்ல இருந்தே அந்த இதை உறிஞ்சு அப்படியே மழை கொடுக்குது பாத்தீங்களா, அது போல விழி உரைப்ப தன்னுடைய கண்ணீர் தன்னுடைய கண்ணில் தேங்கி மேலெல்லாம் புலாங்கிதம் அடைகின்றார். மயிர் பொடிப்ப வேர்ப்ப விழுதன உருகி செல்கின்றார். சோமகாந்த மன்னன் பிருகு மகர்ஷியை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, பண்டுபுரி தீவினையின் பயனாகி உடல் இடமா கொண்டு எழுந்த நலம் முழுதும் உமைத்த பெருநோய் முகத்தார் தொண்டுபுரி நல்வினை ஊழ் சூழ்ந்து பிடர் பிடித்து உந்த புண்டரிக மலர் பாதம் போற்றலுறோம் பயன் பெற்றேன். சுவாமி, என்னுடைய தீ வினையினுடைய பயனாக இந்த உடம்பு எனக்கு கிடைச்சதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்ட சாமி, நான் பண்ணின பாவத்தினாலதான் எனக்கு இந்த தொழுநோய் வந்துச்சுன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனா நான் இப்ப அப்படி நினைக்கல, நான் இந்த தொழுநோய் வந்ததுனாலதான் இந்த வனத்திற்கு வந்தேன், வனத்திற்கு வந்ததுனாலதான் உங்களை நான் வந்து பார்த்தேன், பிருகு முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தேன், ஊழ் வினை ஊழ் சூழ்ந்து பிடர் பிடித்து உந்த, அப்படியே என்னைய வந்து என்னைய பிடிச்சு தள்ளுற அளவுக்கு நான் வந்து உம்மை பார்த்ததுக்கு காரணமே என் நான் தீவினை செஞ்சுட்டேன்னு இவ்வளவு நாள் நினைச்சேன், இல்ல சாமி நான் இதுலயும் ஒரு நல்வினை செஞ்சிருக்கிறேன், உம்மை பார்த்தது எனக்கு பெரும் பேரு பயன் பெற்றேன் அப்படிங்கிறாரு இல்லையா. நமது நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுவாரு, எப்பேற்பட்ட வினைகள் கூட விநாயக பெருமானுடைய அவருடைய அந்த தரிசனம் கிடைச்சாச்சுன்னா அப்படியே இதாயிரும். மறுப்பை உருகை கொண்டு நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தாள் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்துகின்ற மலம். நம்ம வணங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாச்சுனாலே போதுமா, நம்மளுடைய தீ வினைகள் வந்து அந்த நெருப்புல அந்த எரியிற நெருப்புல பட்ட எறும்பு அப்படியே பொசுங்கி போகும் பாருங்க. அந்த எறும்பு என்ன செய்து நெருப்பை பார்த்துட்டு ஏதோ தின்பண்டம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல வருது, வரும் பொழுதே அது வந்து அப்படியே பொசுங்கிருது. அது போல விநாயக பெருமான் மறுப்பை ஒரு கண்டு தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சு ஒரு கையில வச்சிருக்கின்றார் இல்லையா, விநாயக பெருமானுடைய வணங்கணும் விநாயக பெருமான அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சாலே நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் வணங்கணும் நினைச்சீங்கன்னாலே போதும், பொல்லா பிள்ளையாரப்பனை நாம் வணங்க வேண்டும் என்று நினைத்தாலே போதுமா, நம்மளுடைய வினைகள் எல்லாம் பொசுங்கிடும். அது போல சோமகாந்தனும் சுதன்மையும் தன்னுடைய நாட்டை விட்டு வரும்பொழுது என்ன சொன்னாங்க, தன்னுடைய மகனார்கிட்ட விநாயக பெருமான நீ வழிபட்டு கொண்டே நிச்சயமாக அவர் நம்மளை வந்து கண்டிப்பாக மீண்டும் நம்மளது நோய் குணமாகி என்னை திருப்பி நாட்டுக்கு வர வைப்பாரு என்று அந்த அம்மையும் அப்பனும் கூறினார் இல்லையா, அது உண்மை. இந்த இடத்துல வந்த உடனே அவர் நினைக்கிறாரு, ஆகா இந்த நோய் வந்தது கூட நமக்கு வந்து பூர்வஜென்மத்துல செஞ்ச பாவம்னு நினைச்சோம், அந்த பாவம் இல்லை அது கூட நமக்கு ஒரு புண்ணியமா அமைஞ்சிருக்கு, ஏனென்றால் அப்படி வரப்போய் தான் நம்ம பிருகு மகர்ஷியை பார்க்க முடிந்தது என்று போற்றலூரும் பயன் பெற்றேன் என்கின்றார். அது மட்டும் சொல்லல, சென்ற பல பிறவிகளும் சேரும் எதிர் பிறவிகளும் ஒன்றிய இப்பிறவியோட ஒரு விழுப்பம் படைத்தனவா இன்றுனது மலர்பாதம் இறைஞ்சி என் தவம் ஆதி நன்றி புரி வினைப்பயனோ நன்னியது என்பாள் எந்தாய். சுவாமி, சென்ற பல பிறவிகளும் எத்தனை பிறவி எடுத்தாமும் சரி சேரும் எதிர் பிறவிகளும் இம்மை மறுமை உம்மை இந்த மூன்று பிறவிகளும் எனக்கு வந்து உம்முடைய மலர் பாதத்தை நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால இந்த எனக்கு இந்த பிறவிகள் நல்லபடியாவே எனக்கு அமைஞ்சுது, எந்த பிறவியில என்ன பாவம் செஞ்சமோன்னு சொல்றோம் இல்லையா, இவர் என்ன புண்ணியம் பண்ணமோ பிருகு மகரிஷி போல ஒரு மகரிஷி நமக்கு கிடைச்சிருக்கிறார் என்று சோமகாந்த மன்னன் அப்படியே சந்தோஷப்படுகின்றார். நன்றி புரி வினைப்பயனும் நன்னியது என்பால்

கழியார்ந்த கற்பகத்தை கலந்தவர்க்கு குறைவின்றே, கற்பகத்தை கலந்தவர்க்கு குறைவின்றே, ஒளியார்ந்த நினதடியை உற்றேர்க்கு குறையுண்டோ. நம பார்வதீபதையே அரகர மகாதேவா, உம்மை வழிபட்டவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. என்னுடைய கல்வி, என்னுடைய குலம், என்னுடைய பிதிர்கள் அனைத்தவரும் உம்மை பார்த்ததுனால எல்லாருக்கும் முக்தி கிடைச்சிரும். பெரும் பேர் உடையவரே. கற்பக விருஷத்துக்கு அடியில உட்காந்துட்டு கவலைப்படலாமா? என்ன நினைச்சாலும் நடக்குமே. கற்பகத்தை கலந்தவர்க்கு குறைவின்றே, உம்முடைய இதுல இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது குறைவு இருக்குமா? இருக்கவே இருக்காது. இனி ஒரு குறையும் உண்டோ? கிடையவே கிடையாது. உம்முடைய அடியை உற்றோர்க்கு, இப்ப உம்முடைய திருவடியில வந்து விழுந்துட்டேன், இனிமே எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கின்றார் இல்லையா. நமது அப்பர் பெருமான் சமணர்களின் சமண மதத்துல இருந்து நம்ம சைவ மதத்துக்கு வந்த உடனே, சைவ சமயத்துக்கு வந்த உடனே பார்க்கும் பொழுது அந்த மன்னர் பிரான் அப்படியே அந்த யானையை விட்டு மிதிக்க சொல்றாரு. அவருக்கு யானையாவா தெரிஞ்சிச்சு, விநாயக பெருமானுடைய திருக்காட்சி கிடைச்சது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஐயோ யானை வருது அப்படின்னு அவர் பயப்படல. அவர் பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கெட்டு திரியும் கணபதி என்னோ களிரும் வளமேந்து இரண்டு சுடரும் வான் கையிலாய மலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் அவதாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. பயப்படல அவரு, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. நான் எதுக்கு பயப்படணும்? வர்றது விநாயக பெருமான், அஞ்ச வருவதும் இல்லை, நான் பயப்படவும் மாட்டேங்கிற அப்படியே அந்த யானை அப்படியே அவரை வளம் வந்து வணங்கிட்டு போயிடுச்சு. விநாயக பெருமானா அவருக்கு தெரிஞ்சது அந்த யானை. அது போல அவரை வணங்கணும்னு நினைச்சாச்சுன்னா நமக்கு எந்த ஒரு குறையும் கிடையவே கிடையாது. கடி கணபதி வர, இடர் கடி கணபதி வரன்னு சொல்லிக்கிற இல்லையா, நம்முடைய துன்பத்தை விநாயக பெருமான் நிச்சயமாக அகற்றி விடுவார். அதைத்தான் இங்க உனது திருவடியை வந்த பிறகு எங்களுக்கு என்ன குறை, ஒரு குறையும் இல்லை. இம்மையிலே பாவம் இணையாதும் இழைத்தேன் அல்லேன் அம்மையிலே பெரும் பாவம் நாற்றினேன் ஆதலினார் உம்மையிலே பெரும் கதி காமுருதியும் இங்கே அழிய செம்மையிலா கொடும் பிணி என்றே என் தேகம் அடர்த்து எழுந்ததுவே. இந்த பிறவில நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்றார் சோமகாந்தன் மன்னன் சொல்றார். உன் எல்லா பாவம் செஞ்சுட்டு நம்மளே சொல்றோம், நான் அந்த பிறவியில எந்த பாவம் செய்யல, அடுத்த செகண்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனா இவரு எல்லாத்துக்கும் நல்லதே செஞ்சிருக்கிறாரு. இம்மையிலே பாவ வினையாதும் இழைத்தேன் அல்லேன், அம்மையிலே உன் ஜென்மத்துல நான் ஏதோ பெரும் பாவம் ஆற்றினேன், அற்றி இருக்க போய் தான் ஆதலினார், ஆனாலும் உண்மையிலே பெரும் கதி எனக்கு கிடைச்சிச்சு, என்னுடைய உறுதியும் இங்கே அழிய இந்த கொடும்பினி எனக்கு நல்லது நடக்கிறதுக்காகத்தான் இந்த கொடும்பினி என்னுடைய தேகத்தை முழுக்க அப்படியே ஆட்சி பண்ணிருச்சு போல, என்னுடைய தேகம் முழுக்க அது பரவி விட்டது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். அருந்தவத்தான் தானத்தால் அவுடத மந்திரங்களால் மந்திரங்களினால் வருந்திய இப்பினி வருந்த வருந்தியோந்தான் வருந்தாமல் இருந்து அவையெல்லாம் அவையெல்லாம் இரு நீரன வளர்ந்து விளைந்ததினி பெருந்தவ நின் அருளன்றி பெயர்க்கும் ஒரு மருந்தில்லை. நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். அருந்தவத்தால் நான் தவம் செஞ்சேன்னு நினைச்சு இந்த நோயை எப்படியாவது தீத்திரலாம் நினைச்சு செய்யல முடியல, தானம் செய்தேன் அதுலயும் இந்த நோய் தீரல, ஔடதம் நிறைய மருந்து சாப்பிட்டேன் அதுலயும் இது தீரல, நிறைய ஹோமம்லாம் பண்ணி இதுக்கு பரிகாரம்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் ஜெபிச்சேன் அதுலயும் இந்த பிணி என்னைய தீரல, என்னைய வருந்த வருத்தி ரொம்ப என்னைய கஷ்டப்படுத்தி எனக்கு ரொம்ப வேதனையைத்தான் உண்டாக்குச்சு, அவையெல்லாம் இரு நீரனை வளர்த்து விளைந்தது நீ பெருந்தவன் நின் அருளன்றி இனிமே உம்ம பார்த்தாச்சு இனிமே எனக்கு கவலையே கிடையாது, என்ன பண்ணி தீராத நோய் உன்னை பார்த்த உடனே எனக்கு தீர்ந்தது போல உடம்பெல்லாம் லேசாகி விட்டது, அதனால் நிச்சயமாக நான் நல்லா ஆயிருவேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தால்
பேசுகிறார். அது மட்டும் இல்ல, விலங்கு பறவைகள் மற்றும் எழுந்தவர் நின்னாச்சிரமத்து இலங்கு பகை வைரமுறாதது இன்பமுற காண்டலினார் துளங்க வரும் திணிப்பகையும் தொழுதகையேன் தனை வருந்தா அலங்கி இனி அழியும் எனக்கு ஐயமில்லை ஐயமில்லை. பாரு, உங்க ஆசிரமத்துல விலங்குகளும் பறவைகளும் உங்களுடைய ஆசிரமத்துல பகையை மறந்து இன்பத்தோட சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நானும் என்னுடைய பிணிய மறந்து உம்முடைய உம்ம பக்கத்துல திருவடிக்கு வந்துட்டேன். இனிமே எனக்கு அந்த நோய் நிச்சயமா என்னைய தாக்காது, என்னை ஒண்ணும் பண்ணாதுங்கிறது எனக்கு நன்றாக தெரிஞ்சுச்சு. ஐயமில்லை ஐயமில்லை, ஒரு இட சொல்ற ரெண்டு தடவை சொல்றாரு திருப்பி, ஐயமில்லை ஐயமில்லைன்றாரு. என உரைப்ப விருகு வேணும் இருந்தவத்தோன் அருள் கூர்ந்து தனதுளத்தில் தியானித்து சார்ந்த பிணி முதனாடி நினது விழைவினை மன்னா நின்மலனார் அருள் ஓட்டோம் மனமுழைந்து தளராதி வரும் இழைப்பா அறுதி என்றான். இவ்வளவு சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்த பிருகு மகரிஷி சொல்லணுமே என்ன சொல்ல போறாரு, தவத்தோன் அருள் கூர்ந்து தனது உளத்தில் தியானிக்கிறார் விநாயக பெருமானை, மனசுல தியானிச்சுட்டு நின்மலனார் அருள் கூட்டும் விநாயக பெருமான் நினைச்சு அப்பா இவனோட நோய நீ வந்து குணப்படுத்தணும், மனமுழைந்து தளராது இவரும் கவலையே படாத, முதல்ல வந்த களைப்பு தீருவதற்காக நீங்க எல்லாம் ஓய்வெடுங்க அப்படின்னு பிருகு மகரிஷி யாருக்கு சொல்றாரு, சோமகாந்தனுக்கு சொல்கின்றார். உலகிருந்தோர் பிருகு முனி உரைத்த குறிப்பினை உணர்ந்து விரை விரை பூந்தகிலாதி மிகவாட்டி ஒரு சுவையும் தலைதரு நால்வகை உணவும் தகவூட்டி உபசரிப்ப களை களியோ களியானை காவலன் ஆதியர் மகிழ்ந்தார். இப்ப பிருகுமுனியினுடைய உரைத்த குறிப்பினை உணர்ந்து அவர் உள்ள கூட்டு போய் அவருக்கு அழகா தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அவருக்கு நல்ல பூந்தைலம் நல்ல எண்ணெய்கள்லாம் கொடுத்து அப்படியே நல்ல குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல குளிக்க சொல்றாங்க. குளிச்சுட்டு அழகாக அறு சுவை பதார்த்தங்களோட நால் வகை உணவும் ஊட்டி உபசரிக்கிறாராம். எப்படி பாருங்க, பிருகு மகரிஷியினுடைய ஆசிரமத்துல இந்த காவலனாகிய சோமகாந்த மன்னனுக்கு களை சொல்லியும் களி யானை காவலன் ஆதியர் மகிழ்ந்தார். அப்படியே சந்தோஷத்தின் உச்சிக்கு சோமகாந்தன் மன்னன் போயிட்டாரு. இப்ப நோய் தீருது தீரல அப்படிங்கிறதே வேற, ஆனா நம்ம அவருடைய இடத்துக்கு வந்துட்டோம், இனிமே நிச்சயமாக நம்மளுடைய நோய் தீரும். எம்பிரானுடைய சன்னதிக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், போன உடனே என்ன நினைக்கிறோம், நம்ம வந்த காரியம் உடனே நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நடக்கும், நிச்சயமாக நடந்து விடும், நம்ம நல்லா ஆயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போனோம் இல்லையா. அது போல அங்க போன உடனே அப்படியே நம்மளுடைய உடம்பும் மனசும் அப்படியே லேசாகிடு. அது போல இங்க இவர் பிருகு முனிவரையே பார்த்துட்டார், அவரை பார்த்த உடனே அப்படியே எல்லாம் அவருக்கு சந்தோஷம், அவர் நிச்சயமாக உனக்கு விநாயக பெருமானுடைய திருவருள் கிடைக்கும்ட்டாரு. அது மட்டும் இல்ல, வந்தவங்களுக்கு அழகாக அவர் நல்ல ஒரு ஓய்வெடுப்பதற்கும் அவர் நல்ல சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுத்து அவருக்கு வேண்டிய உபசரிப்பெல்லாம் செய்கிறாரு என்று மாதவர் கேட்ப

0: சூழ்ந்து உரைத்த அவ்விரண்டோ இன்று கூறுவன் முறையேன சூதமுனியம்போம். தவசிரேஷர்கள்லாம் இங்க வந்து இந்த நைமிச வனத்துல இருந்து சூதமுனிவர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கச்சியப்ப முனிவர் அருளி செய்த விநாயக புராணத்தினுடைய பெருமையை அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த விநாயக புராணத்தை இங்க சூதமுனிவர் வந்து சொல்றாரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, சரி இப்ப தீவினை நன்மை ரெண்டு சூழ்ந்து உரைத்த விருகு முனிவர் விநாயக பெருமானை வணங்கிட்டு எதனால இந்த நோய் அவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல போறாரு. எதனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நம்ம வந்தா சொல்றோம் நல் வினையினால் நமக்கு வரணும், இல்ல தீவினையினால் வரணும். துன்பமோ இன்பம் வந்தா நல்வினை, துன்பம் வந்தா தீவினை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது போல என்ன ஒரு வினை செஞ்சிருக்கோமோ அந்த வினையை வினை பயனை நாம் அறுக்க வேண்டும். அப்ப இந்த நல்வினையும் தீவினையையும் என்னன்னு சொல்லி இப்ப சூதமுனி வந்து நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொல்ல போறாரு. யார் பண்ணது? சோமகாந்தன் மன்னன். எதனால இப்படி மன்னனானார், எதனால இவருக்கு தொழுநோய் வந்து ஆட்கொண்டது, இந்த ரெண்டையும் விரிவாக சொல்ல போறாரு சூத மகரிஷி. இப்ப நமக்கு கச்சியப்ப முனிவர் பெருமான் இதை சோமகாந்தன் தீவினை படலம், சோமகாந்தன் நல்வினை படலம், ரெண்டு ஒரு மனுஷனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி ரெண்டு வினையும் நம்ம கூட இருக்க போய் தான் வருது இல்லையா. அந்த வினையே வந்து இப்ப சில பேர் சொல்றாங்க அந்த வினையவே அவர் தானே செய்ய வச்சாரு, அப்ப இதுலக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்னு சொல்றாரு. ஆனா அது எப்படி லாஜிக்னு புரியாது. சொல்ல செய்ய வச்சாருன்னு அவர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம நம்ம வந்து ஏன் செய்யணும்? நம்ம நம்ம செய்யறதா இருந்தா நல்வினையை மட்டும் செய்யணும். ஏன் நம்ம தீவினையை செய்யணும்னு சொன்னா, நம்ம அந்த மானிட பிறப்பா வந்துட்டோம், நம்மளுடைய குணாதிசயங்கள் இயல்பை வந்து நம்மளால மாற்ற முடியல. யாருக்கா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கவங்க அடுத்த வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சரி, மனசால நம்ம வந்து கெடுதலோ நல்லதோ செஞ்சாலும் அதுவும் நம்மளுடைய வினை பயன். நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, அவரவர்கள் செய்த வினை பயனை அவரவர்கள் அறுக்கத்தான் செய்யணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதனால வந்து நம்ம ஒரு வாரம் கழிச்சு கோயில போய் கும்பிட்டு பாவம் பண்ணி வாங்கினோடனே நம்மளுடைய வினை கழியாது. நம்மளுடைய சமயம் அப்படி சொல்லுது இல்லையா. அது போல இங்க வந்து இவர் நல்வினை தீவினை ரெண்டு செஞ்சிருக்கிறத இப்ப அணிவிக்க போறாரு. அதை என்ன எதை சொல்ல போறாரு? முதல்ல தீவினைய சொல்றாரு. சோமகாந்தனுடைய தீவினை வந்ததுனாலதான் இந்த நோய் வந்துச்சுங்கிறத சொல்ல போறாரு. நமது பிருகு மகரிஷி சோமகாந்தனுக்கு சொல்ல போறாரு விநாயக பெருமானுடைய திரு அருளால். அதை நாம் அடுத்த சிந்தனையில பார்க்கலாம். இப்பொழுது இச்சிந்தனையை நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம் துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செம்பேல் செய்ய பேரடிகள் வாழ்க, சேவலோ மயிலும் வாழ்க, வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.
1: நடந்த ஜோதி கருணையே உவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பறவையோ மாறு திருச்சிற்றம்பலத்தில் ஒன்று பொற்குடன் நடந்திருந்த பொங்கலல் போற்றி போற்றி வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து எனக்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இப்படி நம்ம தயார் பண்ணி அவனை கும்பிடுறதுக்காக அவனுடைய திருவடியை வணங்குறதுக்காக தலைய வச்சான. தலை எதுக்கடா வச்சானா, அவன் திருவடியை வணங்குவதற்காக. தலையே நீ வணங்காய் எதுக்கு வாய் வச்சான்னா வையறதுக்கு அல்லதா. இப்ப வெகுவேருடைய வாய் வையுது, நம்முடைய வாய் என்ன பண்ணுது? நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று வாழ்த்துகிறது. வாய வச்சது வாழ்த்துறதுக்கு வச்சான. வாய வைக்கிறது சாப்பிடுறதோடு உயிராதிய வாயிலே நாக்கே குண்டாரம் நாம நல்லாமே ஆக்கேக்கு எழுதி உணா போகாதீங்க அப்படின்னு வாய வச்சிருக்காங்க. வெகுவேறு வாய வையறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தான் பயன்படுத்த. இப்ப நம்ம வாழ்த்துவதற்காக பயன்படுத்தா நாவுக்கு முதலிடம். நாவுக்கு கண்ணு காது மூக்கு மற்ற உறுப்புகள் எல்லாமே நாவுக்கு முதலிடம் அப்பா. அதனாலதான் திருவாசகத்துல குலைத்த பத்துல மாணிக்க வாசல் என்ன சொன்னா தெரியுமா, கூறு நாவே முதலாக கூறும் கரணம் எல்லா நீனார். கூறு நாவே முதலாக, அதனாலதானே அவனுடைய நாமத்தை சொல்ல முடியும், அவனை பாட முடியும். அதனாலே வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இத்தனையா தயார் முடிச்சு சரி இத்தனையும் இந்த உயிருக்கு கொடுத்துட்டான், தலையை கொடுத்துட்டான், வாயை கொடுத்துட்டான், கையை கொடுத்துட்டான், கூட்டத்தையும் வச்சு விட்டான். நம்ம உள்ளுக்கவே இருந்தோம்னா இவன் எப்படி கண்டு கும்பிட முடியும், வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து ஆடுறான். ஆடுனா தானே எல்லாரும் பார்ப்பாங்க சிவபெருமான் ஆடுகிறது. அப்படி இந்த உயிர்கள் நம்மை கண்டு வணங்க வாழ்த்த நாம அதுக்கு தகுந்தாறு போல நடிக்க வேணும் சொல்லி நடிக்கிறோம். நம்ம இப்படி தரைய வச்சேன், வாய வச்சேன், கூட்டத்தை வச்சேன், அதுக்கு வச்சுக்கிட்ட நம்ம உள்ளுக்கவே இருந்தோம்னா இது எப்படி எல்லாம் கண்டு கும்பிடும் அப்படின்னு வெளியில வர்றானா வந்தானா, வெளியில வந்து சும்மா இல்லையா ஆடுறான். அது அவன் மாத்திர இல்ல, வீட்டுக்காரிய பக்கத்துல இருந்துக்கான். வணங்கத்தலை வைத்து

என்பது திருப்புகழ். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் அவன் செய்திருக்கிற கருணை உபகாரம் அளவில்லாத நமக்கு இப்படி தன்னதண்ட உபரமோகங்களை கொடுத்து அவன் வெளியிலே இப்படி கூத்தாடு திருமேனியாக வந்து அதன் மூலமாக நம்மை கண்டு வணங்க வச்சு வாழ்த்த வச்சு அதன் மூலமாக ஆண்டு கொடுக்கிறான். கும்பிட்டு விட்டான், இவனுக்கு அருளை கொடுக்கணும், கும்பிட்டு விட்டான் இவனுக்கு அருளை கொடுக்கணும், வணங்கின வாழ்த்தின அவனுக்கு அருளை கொடுக்கணும். இத ஒரு சாதாரணமானது, இத வச்சு அருளை கொடுக்கணும். அதனாலதான் அந்த ஆடுகின்ற புலங்கூரப்பாடி நாம் போலி உய்யாது கொண்டார். அப்படிப்பட்ட மூர்த்திக்கு சபாநாயகன் சபா நாயகன் சபா என்றால் ஆடுகின்ற இடத்துக்கு இந்த மேடைக்கு சபான்னு பேரு, மன்றம்னு பேரு, மன்றம்னு பேரு, அம்பலம்னு பேரு, புதுன்னு பேரு, அரங்கம்னு பேரு. அப்படி அரங்கத்தில் ஆடுகிற அரங்கத்திலே மன்றத்திலே புதுவிலே சபையிலே ஆடு. இந்த மண்டபத்துக்கு என்ன பேர், இந்த மண்டபத்துக்கு என்ன மண்டபம், சபா. ஆகையினாலே இப்படி பதஞ்சலி வியாக்கரவாதனுடைய தவத்துக்காக இறங்கி இப்படி கூத்தாடுகிறார். பதஞ்சலி வியாக்கரவாதம் பார்வதியும் காண, பார்வதியும் காண பதஞ்சலி வியாக்கரவாதம் தோத்தரம் பண்ண, யார் பிரம்மவிஷ்ணுக்கள் எல்லாம் வந்து தோத்தரம் பண்ண, அவரவர்கள் வாத்தியங்களை எல்லாம் வாசிக்க, அன்ன சிவ காமி அவள் கண்குளிர காண, அருமுனிவர் இருமுனிவர் அதிசயித்து பார்க்க, மன்னனி அரண்மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க, மாலையனோடு இந்திரனும் வாத்தியங்கள் கொட்ட, பண்பகையார் பானுகம்மன் வானதிசை முழக்க, பக்தர்களும் பாக்கியமாய் நால்வர் தமிழ் பாட, பொன்மயமா நடராசன் மாநடனம் செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் ஒளிமுடியார் என்பது இந்த பதஞ்சலி யாத்திரமாக வகுப்பு. அதனாலே அப்படி சபையிலே நின்று ஆடுகின்ற காரணத்தினால அவருக்கு சபாபதினு சிவருமானுக்கு சபாபதினு, அதனால குழந்தை ஊட்டி பறந்தா சபாபதினு வேறு வைக்கும், அனீசு சுனீசுன்னு வைக்காம சபாபதினு யாரு வைக்கிறா, அப்பெல்லாம் வைக்கிறதே இல்லை. பதஞ்சலி வியாக்கரவாத உபமன்ய இரண்யவன்மன் இப்படிலாம் வேறு வைக்கணும். ஞான சம்பந்தம் திருநாவுக்கரசு சுந்தரர் மாணிக்கவாசகர் மெய்கண்டாரு அருணந்தி இப்படி சைவ பேர் வழங்கணும். இப்ப சைவர்கள் வீட்லயே அந்த பேர் இல்லையே, சைவர்கள் சொல்லிக்கிறாங்க, அவளுக்கு பேரனுக்கு அந்த மாதிரி சிவ சம்பந்தமா பேர் வைக்கிறது இல்லை, அவ சம்பந்தமா பேர் வைக்கிறாங்க. அதனாலே இப்படி சிவபெருமான ஆடுகின்ற இடத்துக்கு சபான்னு பேரு, சபைன்னு பேரு. அத வந்து பஞ்ச சபைன்னு சொல்லுது, சபையில பஞ்ச சபை, ரட்சித்த சபை மதுரை ரட்சித சபை, சிதம்பரம் பொற்சபை, சிதம்பரம் பொற்சபை, அது பொன்னம்பலம் சொல்லுவோம், மதுரை வெள்ளியம்பலம், திருநெல்வேலி தாமரம், திருக்குற்றாலம் சித்திரம் சித்திர சபை, திருவாலங்காடு ரத்தன சபை, பஞ்சசபை. எல்லா சபைகளுக்கும் மூத்ததாக முதலாக இருப்பது சிதம்பரம் பொன்னம்பலம் பொற்சபை. அந்த சபா சபையில ஆடுகின்ற அந்த பெருமானுக்கு இந்த இளையாங்கி விராயர் இந்த அவிநாசி புராணத்துல விராயர் தோத்திரத்தை சொன்னோம்னு சபாநாயகருக்கு தோத்திரம் சொல்றார். சபாநாயகராய நடராசனுக்கு தோத்திரம் பண்றாரு. எந்த புராணம் பாடினாலும் எந்த ஊரு புராணம் பாடினாலும் அதுல வந்து நடராசனுக்கு தோத்திரம் பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த ஊர் சாமியே தோத்திரம் பண்றது புராண ஆசிரியர்கள் வழக்கம். எந்த ஊரு புராணம் பாடினாலும் இப்ப இந்த ஊரு புராணத்தை பாடினா முதல்ல அவிநாசி பண்ணுதானே தோற்றம் சொல்லணும் இல்ல, சிதம்பரத்துல இருந்த சபாநாயகர் தோற்றம் பண்றாரு. இப்படித்தான் புராண ஆசிரியர்கள் வழக்கம். அது சிவஞான சுவாமிகள் மாதவி சிவஞான யோகிகள் என்பவர் காஞ்சி புராணம் பாடினார். காஞ்சி புராணம், காஞ்சி புராணத்துல யாருக்கு தோற்றம் சொல்லணும், ஏகாம்பரேஸ்வரத்துல தோற்றம் சொல்லணும் இல்ல, நடராசனுக்கு தோற்றம் பண்ணாரு. அதை அரங்கேற்றம் பண்ணும் போது அந்த ஊர் புலவர்கள் எல்லாம் ஆட்சேபம் தெரிவித்தார்கள். இந்த காஞ்சி புராணம் பண்ணதும் முதல்ல ஏகாபுரேஸ்வரம் தானே தோத்திரம் பண்ணணும், நீங்க எப்படி சபாநாயகருக்கு தோத்திரம் பண்ணிய நடராசன் தோத்திரம் பண்ணிய அப்படின்னு கேட்டார். அதுக்கு தன்னுடைய சிசியராகிய கச்சியப்பரை வரவழைச்சாரு, கச்சியப்ப முனிவரை. அந்த கச்சியப்ப முனிவர்கிட்ட இந்த சமாச்சாரத்தை சொன்னாரு. கச்சியப்ப முனிவர் என்ன பண்ணினாரு, அந்த கோயில் ஓதுவாரை கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சாரு. அந்த கோயில் ஓதுவாரை கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சாரு. இது சுந்தரதேவன் திருச்சிற்றம்பலம் காஞ்சின்னு சொல்லித்தானே நீங்க ஆரம்பிக்கணும் சொல்லி சொன்னாரு. அது அப்படித்தான் சொல்ற வழக்கம்னாரு. அந்த
ஓதுவாரு. குரான் பாடுறது இப்படித்தான் வளர்க்க முடியாது. நடராசர் பாடிதான் அப்ப அந்த ஒரு பூர்த்தியை பாடு என்று ஒரு வரலாறு. ஆகையினாலே இப்படி சபாநாயகர் தோத்திரம் பண்றாரு. சபாநாயகர் எழுந்தபடி இருக்கிற இடம் இருக்கே பொன் பண்றான் சிதம்பரம். அந்த சபை ஞானாகாசம் சுவாமி ஆடம் நடத்துது. ஞானாகாசம் இந்த இது பூதாகாசம், அது ஞானாகாசம். அதே பரமவிஷ்ணுக்கள் எல்லாம் கூட நிறுத்த முடியாத இடங்கிறார். இவர் இப்படி ஒரு முறையா பாரு எப்படி சொல்றாருன்னா, பூமேவும் மணிமாடம் அகலாத கலைவாணி புனர் பூமான. பூமேவும் மணிமாடம் என்பது தாமரையில இருக்கின்ற சசுரி. பூ பூ என்றால் தாமரை, பூ என்றால் தாமரை. அதே மணிமாடமாக அந்த பூ பூவாகிய தாமரையை வீடாக உடைய அதிலிருந்து அகலாதவளாக இருக்கிற கலைவாணி. கலைவாணின்னா சரஸ்வதி. புனர்பூமான கலைவாணிக்கு நாயகராகிய பிரமதேவம். கலைவாணியுடைய கணவராகிய சரஸ்வதியுடைய கணவராகிய பிரமம். மாமேவு இருமானும் மலைமானும் மலகுருவம் வளர்வோமான. அதனால பெரும குருந்திய மேகம் போன்றவர் அழகு வாய்ந்த உருவத்தையுடைய மகாவிஷ்ணு. மேகம் போன்ற கருப்பு மகாவிஷ்ணு கருப்பு. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு காமேவு இயமானம் அணுகாத. அதனால கா என்பது சோலை, கற்பக சோலையுடைய அந்த கற்பக நாட்டுக்கு கற்பக சோலைக்கு தலைவனாயிருக்கிற இந்திரன் பரமாவும் விஷ்ணுவும் இந்திரன் அணுகாத வெளிமந்தில். அணுகாத வெளிமந்தில்னா அந்த மன்று அந்த மண்டிலே பக்கத்துல போகக்கூடா அவர்கள் அஞ்சுகிறாங்க. ஆறு பரமவிஷ்ணுக்களே, பரமவிஷ்ணுக்களே அந்த மண்டிலே சென்று கூட நமக்கு தகுதி இல்லையே அஞ்சுகிறார்களா, நமக்கு தகுதி இல்லையே. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய அந்த வெளிமந்தில், அதுக்கு வெளியின் வேறு. அந்த சுவாமி ஆடரணத்துக்கு வெளியின் வேறு, வெளியின் வேறு. வெளியின் ஞான வெளி என்று சொல்லுவோம், அது வெட்ட வெளின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வெளிமந்தில் கர்ண ஞான தேமேவும் மொழிமானின் உடனாடும். அதனால கருணையே வடிவமான ஞானாம்பிகையாகிய சிவகாம சுந்தரி காணும்படியாக, சிவகாம சுந்தரி காணும்படியாக நடராசர் ஆடுறாரா. பக்கத்துல பர்மனண்டா ஒன்று பார்த்துட்டே இருப்பான். இந்த அம்மா பார்க்கலன்னா அவங்க ஆடவே ஞாபகம் வராது. தாண்டவமே இந்த அம்மாவுக்கு தான் ஆடுறாங்க. ஏன்னா அவளுக்கு தான் அந்த தாண்டவத்தினுடைய அருமை தெரியும். தாண்டவத்தை காண்பதற்கு ஆற்றல் உள்ளது. உயிர்களாகி நம்மால அந்த தாண்டவத்தை காண முடியாது. அந்த தாண்டவத்தை அவள் நீங்காலும் என்று கண்டு அந்த தாண்டவத்திலே வருகின்ற பயன்களை எல்லாம் பிள்ளைகளாகி நமக்கு ஊட்டுகிறாள். தாண்டவத்தை கண்டு அந்த தாண்டவத்திலே வருகின்ற பலன்களை குழந்தைகளாக இருக்கிற நமக்கு ஊட்டுறாள். அது எது போலன்னு கேட்டா, குழந்தைக்கு வந்த நோய், பச்சை பிள்ளைக்கு 3 மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்குள்ளக்கு நோய் வந்துருச்சு வச்சுக்கோ. அந்த காலத்து தாய்மார்கள் அந்த நோய் நீங்கிறதுக்கான மருந்தை தான் சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கள. அந்த மருந்தினுடைய சேரத்தை பால் மூலமாக ஊட்டி இப்படிதான் சுவாமி சொல்ல பண்ணியிருக்காருமா அந்த காலத்துல. இப்பதான் பாலே இல்லை அப்படி ஊட்டுறது. அதனால அப்படி ஊட்டி குழந்தைக்கு நோயை தீர்க்கணும். பாலும் உடவி பசும் உடல் போறாது என அந்த மருந்தை நேரம் குழந்தைக்கு கொடுத்தா தாங்காது. அதுக்காக தாய் உண்டு. பாலும் உடலி பசு உடல் பொறாது என நோய் மருந்து தாய் உண்டால் என்பது குமரகுருபுரன் வா. அதுபோல உயிர்களாகிய நமக்கெல்லாம் தாயா இருக்கிற சிவகாமி அந்த மருந்தாகிய கூத்த, அந்த மருந்தாகிய கூத்த, கூத்தாகிய மருந்த, கூத்தாகிய மருந்த உண்டு, கூத்தாகிய மருந்த உண்டு. அந்த கூத்தினால வருகின்ற பயனை குழந்தைகளாக இருக்கிற நம்ம கொடுக்குறான். அதுக்குதான் அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை வேடிக்கையா சொன்னாரு சுந்தர சுவாமி. அவனுக்கும் கூத்து தெரியும், ஆறு சிவகாமிக்கு கூத்தாட தெரியும். அந்த குடும்பமே கூத்தாடி குடும்பம். எந்த குடும்பம்? சிவபெருமான குடும்பமே எல்லாமே கூத்தாடிதான். சிவபெருமான் கூத்தாடுறாரா அவனுக்கும் ஆட தெரியும். அந்த பெரிய பிள்ளை இருப்பாரு அந்த பிள்ளையும் கூத்தாடு. கூத்தாடு பிள்ளையாருக்கு பாத்திருக்கீங்களா? கூத்தாடு விநாயகன் உருவம் பாத்திருக்கீங்களா? ஒரு கால தூக்கிட்டு ஆடுவாரு. அது வயிறு பெருசா இருக்குதா ஆனா நல்லா இருக்கும். முருகனுக்கும் ஆட தெரியும். அது அப்பன் தொழில அவனது பிள்ளைங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா நாலுமே கூத்தாளுக்கு நல்லா தெரியும். நல்லா பழக்கி வச்சிருக்கிறாரு. ஆறு மனைவிக்கும் பழக்கி விட்டாரு, பிள்ளைகளுக்கும் பழக்கி விட்டாரு. அதனாலே அவ பாத்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்லி, கூத்த அவ பாத்துக்கிட்டு இருக்காரு சொல்லி இவர் வந்து லயம் சுத்தி தாள இதெல்லாம் தவறாம ஆடுறாரு. சுத்தறது
நல்ல விஷயம் தெரிஞ்சவன். இப்ப நான் தப்புத்து வர சொன்னேன்னு வச்சுக்கோ, நீங்க கண்டுவிட மாட்டில போய் வணங்க தலை வைத்து வார்கடல் வாக்க வைத்து அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்படி சொல்ற வார்கடல் வாய் வாழ்த்த வைத்துன்னு சொல்லணும், வாக்க வச்சுன்னு சொல்றியே. வாக்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வாயின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா பாட்டுல எப்படி இருக்குது, வாயின்னு தானே இருக்கு. இன்னும் வாக்குங்கிறாரே கண்டுபிடிச்சுக்கிட்டு இல்ல. அதுபோல உமாதேவி கூத்தாடு கூத்தாடு என்ற சாமியை பாக்குற இவருக்கு கூத்து தெரியுமா, அதனால அவர் கணக்கா அப்படி சொன்னா சுந்தர்.

0: துயர்களை பாசுவதா பரஞ்சுடரே என்பது அந்த திருமுல்லைவாய் தேவாரம் சுந்தரபுஷாவின் தேவாரம். ஆகையினாலே அதை சொல்றாருங்க,
1: பூமே

பேருளியாயிருக்கின்ற சாமி தான் பேருளியாயிருக்கின்ற சுவாமி. பெரும் பேருளியை விரும்பற்ற புலியூராரை பேசாத நாளெல்லாம் பரவானாளே என்று அப்பசுவாமி வாழ்றார் அல்லவா, பேருளி. அதைத்தான் சேர்க்கிறார் கற்பனை கடந்த சூரியங்கிறார். அந்த ஒளியே நம்மால காண முடியாது. அவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஒளி உருவமாய் இருக்கின்றவன் தான் இப்படி அருளாலே திருமேனி கொண்டு ஆடுகிறான். நீங்க என்ன நல்லா அனுபவிக்கணும். அழகில் சோதியம் தான் அம்பலத்தில் ஆடணும். உலகலாமன் ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி அழகில் ஜோதியன். ஜோதியன்னா எவ்வளவு தெரியுமா, அழகற்ற அளவற்ற ஜோதி. அப்படி அளவில்லாத ஜோதியா இருக்கிறவன் தான் இப்படி திருமேனி கொண்டு நாம் காணும்படியாக ஆடுவான். அதனாலே அந்த திருக்கூத்து உயிர்களுக்கு இம்மை பலன் மறுமை பலன் எல்லாம் கொடுக்கும். அதனால சிதம்பர தரிசனம் அவசியமானது. சிதம்பர தரிசனம் மிக அவசியமா. சிதம்பரத்துக்கு போகாதவங்க எவ்வளவு இருக்காங்க தெரியுமா, தமிழ்நாட்டுல முக்கால்வாசி பேர் இருக்காங்க. சிதம்பரத்துக்கு போகாதவங்க கால்வாசி பேர் தான் போயிருக்காங்க, முக்கால்வாசி பேர் போகலப்பா. அது ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்திருந்தா, அந்த அம்மா பேரு சிவகாம சுந்தரி, வீட்டுக்காரன் பேரு நடராசன், வயசு எவ்வளவு 65-70. சிதம்பரத்துக்கு போனீங்களான்னு, இன்னும் போகல. நடராசா சிவகாமிப்பா, அந்த ஆளு பேரு நடராசன், அம்மா பேரு சிவகாமிப்பா, ரெண்டு பேரும் 70 வயசாச்சு, சிதம்பரம் போகல. சிதம்பர தரிசனம் தான் முக்கியமானது.

என்பது நந்தனார் சந்தன் திட்டம். கட்டாய எல்லாரும் சிறந்த தரிசனம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க, இன்னும் பண்ணுங்க. அதனால இப்படி நடராஜாவுக்கு இப்படி தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம்னா, பூமியேவும் மணிமான அகலாத கலைவாணி புனர்வோமானும் மாமேவு இருமானும் அலைமானும் அழகுவும் வளர்வோமானும் காமேவு ஏமானும் அணுகாத வெளிமன்றில் கருணஞான தேவேவும் மொழிமாடும் உடனாடும் வேறுலியை சிந்தனையும் என்பது இந்த நடராஜர் தோத்திரம். அதுக்கு மேல வந்து திருவருள்னு சொல்லி ஒரு தோத்திரம் பண்றாரு. திருவருள் என்பது சிவசக்தி தான். அந்த சக்தியை பற்றி இவர் ஒரு மாதிரியாக தோத்திரம் பண்றாரு. எப்படின்னா, அந்த திருவருள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அஞ்செழுத்தாக இருக்குதுனா, இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. திருவருள் எப்படி இருக்கிறது, அஞ்செழுத்தா. இப்ப சுவாமியே நமக்கு சொந்தக்காரனா ஆக்குறதுன்னா எத்தனை எழுத்து ஆக்கும், அஞ்செழுத்துக்க அஞ்செழுத்து தானே போய் சொல்றோம். சிவருமானுடைய திருநாமங்கள் என்னில்லாதன அதுல அஞ்செழுத்து பிரதானம். சிவாய சிவாய நம்ம என்று சொல்லுகிறோம். அதனால நமச்சிவாய பதிகமனே பாடி இருக்கிறாரு, சுந்தரர் பாடி இருக்கிறாரு, அப்பரசுவாமி பாடி இருக்கிறாரு, சம்பந்தர் நமச்சிவாய பதிகம்னு அஞ்செழுத்து பதிகம்னு ரெண்டு பாடி இருக்கிறாரு. அதனால நமச்சிவாயத்துக்கு மேல மந்திரமே கிடையாது, பஞ்சாக்கரத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. ஆதி மந்திரம் மூல மந்திரம் என்று அந்த பஞ்சாக்கரத்துக்கு அது நிறைய சொல்ல பின்னாடி சொல்றேன். அதனால அஞ்செழுத்தை யாரு ஊதுகிறார்களோ அவர்களுக்கு ஓதுகிறவர்களுக்கு பயந்துகிட்டு அஞ்செழுத்தை யாராவது ஜபம் பண்ணா அவங்களுக்கு பயந்துகிட்டு பரமா வந்து அதுக்கு முந்தி தப்பு தவறா எழுதிருந்தா அந்த எழுத்து அடிச்சு போடுறாங்க. அங்க பஞ்சாக்கள் சொல்றாங்க, அதனால முதல்ல நம்ம தப்பா அடிச்சுட்டா தப்பா எழுதுனா அடிச்சு போடணும்னு பரமா வந்து அடிக்கிறாங்க. அஞ்செழுத்தை ஓதுபவர் கஞ்சி அவர் தலையில் துஞ்செழுத்தை கஞ்சம் துடைக்குமே என்பது அருணகிரியாஜின்னு ஒண்ணு. அதனால படுக்கும் போது அஞ்செழுத்தை சொல்லணும், எந்திரிச்சா அஞ்செழுத்தை சொல்லணும், சென்றால் அஞ்செழுத்தை சொல்லணும், நின்றால் அஞ்செழுத்தை சொல்லணும், உட்கார்ந்தா அஞ்செழுத்தை சொல்லணும், எந்திரிச்சா அஞ்செழுத்தை சொல்லணும், சாப்பிடும் போது அஞ்செழுத்தை சொல்லணும், சாப்பிட்டு போட்டு அஞ்செழுத்தை சாப்பாடு போட்டி சாமி, நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் வைத்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும், நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும், மன்றாடும் மலர்ப்பாரம் ஒரு காலம் மறவாத குன்றாத உணர்வுடையார் கொண்டாராம் உணவுக்கார் என்பது பெரிய பத்தராயிரம். அதனால இந்த மந்திரங்களை சொல்லி பழகினான் மறைக்கணும். சுந்தரன் அந்த அளவுக்கு நாடு பழக்கி வச்சிருக்கார், அவர் மறந்துட்டா கூட நாடு சொல்லுதாது வாட்டு. ஆகையினாலே அப்படி அஞ்செழுத்தாக இருக்கிறான், ஆரணமாக இருக்கிறான். ஆரணமாக ஆரணம்னா வேதம், ஆரணம் என்று சொன்னால் வேதம். சிவபெருமான் அருள் செய்த நூல் ரெண்டு, சிவபெருமான் நமக்காக பாடிய நூல் ரெண்டு, வேதம் சிவாகமும், வேத சிவாகமும். இந்த உண்மை தெரியாம நம்முடைய பக்தர்கள் இப்ப வந்திருக்கிற பக்தர்களா அதிகபட்சம் வேத சிவாகமும் வேண்டாங்கிறார்கள். வேத சிவாகமும் வடமொழியில் இருக்கிறது, வடமொழியும் தென்றமிழும் மரங்கள் நான்கும் ஆனவன். இது இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனுஷனால அதுல தகுதி உடையவர்களால எழுதப்பட்ட நூல், ஒவ்வொரு சமயத்துக்கு நூல் இருக்கும்லப்பா சட்ட நூல், அது மனிதர் இல்ல அந்த சமயத்திலே தலைவரா இருக்கிறவர் எழுதின நூல். நம்ம சமயத்துக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லாத ஜோதிமயமாயிருக்கிற சிவபெருமானை எழுதின நூல் நம்ம சமயம். இவ்வளவு ஒரு பெருமையா வேண்டாம்னு சொல்றாங்க, அது ஒரு அதிசயமா இருக்கு. நம்ம சமயத்துக்கு நூறு யார் எழுதின, சிவபெருமான். மற்ற சமயங்களுக்கெல்லாம் அந்த சமயத்துல தலைவர்களாக இருக்கிற உயிர்களால அருளப்பட்டது. நம்ம சமயத்து நூல் வேத சிவாகமா கடவுளாலேயே அருளப்பட்டது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அல்லாமல் கதிப்பவர் இல்லையா என்பது சிவஞான சித்தியா இருக்கிற பெரிய ஞானம். ஆரணம்னா வேதம், ஆகமம் சிவாகமா, வேத நாடு சிவாகமும் இருக்கு. இது சிவபெருமான நமக்கு கல்வி கொடுத்துருக்காங்க. நம்ம சமயத்துக்கு நூல் கடவுளே எழுதுனது ஞாபகம் வச்சுருக்கோம். அதனால வேத சிவாகமத்தை வேண்டாம்னு சொல்லப்படாது. அதனாலதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்ந்தார். ஆகமம் ஆகி நின்று ஆகமம் வேற சிவபெருமான் வேற இல்ல, ஆகமே சிவபெருமான். அதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வு, அன்னிப்பான தித்திப்போம். இப்ப கோயில்ல பூசை கும்பாபிஷேகம் நித்திய உற்சவம் நித்திய நைமித்திய காமிய உற்சவங்கள் எல்லாம் இதுல நடக்குது ஆகமம் தான். அதனாலே ஆரணமாக இருக்கிறான், ஆகமமாக இருக்கிறான், அஞ்செழுத்தாக இருக்கிறான். அஞ்செழுத்தாய் ஆரணமாய் ஆகமமாய் ஆசினியா, ஆசினியான்னா ஆகாயமாக, ஆகாயத்தை சொன்னா மற்ற பூதங்களாகும். ஆகாயம் ஆகாயம் தான் முதல் பூதம், ஆகாயம் தான்
ஆகாயத்திலிருந்துதான் காற்று உண்டாகுதான், காற்றிலிருந்து நெருப்பு உண்டாகுது, நெருப்பிலிருந்து நீர் உண்டு, நீரிலிருந்து பூமி உண்டாகுதான் சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்களும் ஆகாயத்திலிருந்து காற்று உண்டாகுதான், காற்றிலிருந்து நெருப்பு வருதான், நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண், இப்படி பண்ணுவோம்.

0: வாழ்வு இல்லாத வழிவழங்குறக்கமன்மன் கோல் முறை அரசு உலகம் எல்லாரும் பார்வதி பதே
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற் திவளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பரதப் பெரும்போர் தவளமா மறுபொன்றொடித்தொரு கரத்தில் தரித்துயரு கிரிப்புறத்தெழுதும் கவளவாகளிட்டின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவார். எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகும் என அறிவிப்பார் போர் மன்றில் அணங்கு காண நடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த பெரு நன்மையாரே பிடிக்கின்ற வினையொழிய இருமுனிவர் கடல் வாழ்த்தே.

பரிவாகம் பார்த்தருள் செய்த வந்தான் அல்ல பரிவாகம் பார்த்தருள் செய்வ வந்தானல்ல பரிவாங்க வந்தவர்தம் பரிவாகம் பார்த்து அரிய சிவ ஞானத்தை அள்ளித்தந்தான். அதனாலே சிவஞான முனிவரானார் பெரியவயம் வாதவூர் முனிவராலே பெற்றவர்கள் அளவில்லை பெறப்போகின்றார். கரியவனும் காணாத கடவுள் தன்னை காட்டினார் புத்தயிருள் ஓட்டினாரே. திருச்சிற்றம்பலம்.

அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இந்த திருப்பெருந்துறை சருக்கத்திலே திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 89வது பாடல் முதலாக 88வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளார். திருவுருள் உயிர்களுக்கு அருள் கொடுப்பதிலே அந்தந்த உயிர்கள் செய்த புண்ணியத்திற்கு தகுந்தவாறு அதற்கு காலம் ஒத்துக்கொண்ட போது அருளை வழங்கும். பொருளை பல பேருக்கு வழங்குவார், அருளை சில பேருக்கு வழங்குவார். பொருளை பல பேருக்கு வழங்குவார், அருளை சில பேருக்கு வழங்குவார். ஏனென்றால் பொருள் அநித்தியமாக நிலை இல்லாதது, அருள் நல்லா இருக்குது. பொருளை பல பேருக்கு வழங்குவார், அருளை வழங்குவது சிலருக்கு தான். அருளை பெற்றார்கள் சிவத்தோடு சேருவார்கள், பொருளை பெற்றார்கள் மறுபடி பிறப்பை எடுப்பார்கள். அருளை பெற்றவர்கள் பிறக்க மாட்டார்கள், பொருளை பெற்றவர்கள் மறுபடி பிறப்பார்கள் இறப்பார்கள். அதனாலே அந்த அருளை எல்லாருக்கும் பெற தகுதி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் புண்ணிய உள்ளவர்களும் பெறும்படியாக ஒரு நல்ல தகுதியுடைய பரமஞானிக்கு அருளை கொடுத்து அதன் மூலமாக உயிர்களுக்கு கொடுப்பது. அந்த முறையிலே இந்த சமயாச்சாரியர்களிலே 4வதாக இருக்கிற மாணிக்கவா சுவாமிகள் அளவில்லாத தவமுடையவராய் முன்னே கைலாயத்தில் இருந்தவராய் சிவனிடத்தில் உபதேசம் பெற்றவராய் சிவபெருமானுடைய பெருமையை நன்றாக நூல்களின் மூலமாக அறிந்தும் ஞானத்தின் மூலமாக அறிந்தும் உபதேசத்தின் மூலமாக அறிந்தும் பரமஞானியாக விளங்குவார். இப்படி பரமஞானியாக விளங்குகின்ற திருவாத உருடிகள் பற்றை விடுவது என்பது சாமானியம் அல்ல. பற்றுன்னா வீட்டிலே சனத்திலே பொருளிலே பற்றை நம்ம விடுதல்னா சாமானியம். இப்போ பணம் பாக்கெட்டில் வச்சுருக்கோம்னா அதில் ஞாபகம் இருக்கும். இவர் மந்திரியாக இருந்து பற்றை விட்டவர், சாதாரண பதவி அல்ல. ஒன்றும் இல்லாதவன் பற்றை விட முடியவில்லை, ஒன்றுமே இல்லாதவன் பற்றை விட முடியும். இவர் முதலமைச்சர், முதலமைச்சராக இருந்தவர் திருப்பரந்துரைக்கு வந்தார், சாமியை கண்டார், எல்லாம் விட்டுட்டார். கண்ட உடனே விட்டு விட்டார். இவங்களுக்கு அதிசயமா தெரியுது இல்லையா? ஆச்சரியம். கண்ட உடனே பற்று விடுவதற்கு அவ்வளவு பக்குவம் இவருக்கு இருந்தது. வந்த ஞானாசிரியன் அப்படிப்பட்ட ஞானாசிரியன், பார்வையினாலே ஆன்மாவை சிவமாக்கு. அதனாலே கண்டாரு, எல்லாம் மறந்தாரு. அந்த ஞானாசிரியன் உபதேசம் ஒன்றை கேட்டு அந்த ஞானாசிரியனுடைய திருமேனியை சிந்தித்தலும் தியானித்தலும் கேட்டலும் நினைத்தலுமாக விளங்கினார். அது தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் ஜெப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்பது திருவள்ளுவர். இந்த மாதிரி பரமாச்சாரியன் பூமியிலே வந்து உபதேசம் பண்ணியது பெரிய அதிசயமாகும். அவன் அருவமாக இருக்கிறவன் உருவத்திருமேனி எடுத்துக் கொள்வதே ஆச்சரியம். அந்த உருவத்திருமேனியிலையும் குருவடிவாக எழுந்தபடி உபதேசம் பண்ணுறது பெரிய அதிசயம். அப்படி குருவடிவாக வந்து உபதேசம் பண்ண உபதேசத்தை பெற தகுதியுடையவராக இருந்தவர் இந்த பாண்டி நாட்டு முதலமைச்சர்.

0: அவரை வழியிலே இருந்து அவரை ஆண்டு கொண்டு சிவஞானியாக ஆக்கிவிட்டார். முதலமைச்சர் சிவஞானியானா முதலமைச்சருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும், எத்தனை தொடர்பு இருக்கும், சம்பவம் எத்தனை தொடர்பு. அவர் சிவஞானியானா அத்தனை தொடர்புகளும் அத்தனை பொறுப்புகளும் என்ன ஆகும். அதனாலே அவரோடு சென்ற பரிவாரங்கள் எல்லாம் சேனைகள் எல்லாம் இவர் ஒருவாறு இந்த மாதிரி உபதேசத்தை பெற்று ஒரு நிலையிலே நின்ற பிறகு அவரிடத்திலே மிக பயந்து சென்று அவருடைய கோலத்தை பார்த்து, இப்ப திருநீரு உருத்திராக்கன் திருவேடம் மந்திரியா வந்தவர் இப்பொழுது சிவஞானியாக சிவவேடம் பூந்திருக்கிறார். அதை பார்த்து அந்த சேனைகளுக்கு அளவில்லாத அச்சம் வந்தது, அதிசயம் வந்தது. பக்கத்திலே சென்று சொன்னார்கள், அரசன் கோபிப்பதற்கு முந்தையே நாம் புதர கொண்டு போக வேண்டுமே, நீங்கள் இப்படி இந்த இடத்துல இவ்வளவு தாமதமாகவும் இப்படி நீங்கள் கோலம் பூண்டும் இப்படி இருக்கிறதுனாலே நாங்கள் என்ன செய்வோம், அதனாலே சீக்கிரம் போக வேண்டுமே என்று சொன்னார்கள். சொன்னபோது நீங்கள் யார் என்று கேட்டார். யார் இந்த பொய் வார்த்தைகள் எல்லாம் இடத்துல சொல்லாதீர்கள் என்றால் உலகத்தை மறந்து விட்டார். அதான் எனான் என்பதறியன் பகல் இரவாவதும் அறியன் மனவாசகம் கடந்தான் என மத்துவம் மத்தான் ஆக்கி சினமால் விடை உடையான்னு திருப்பெருந்துரை உறைவான் பணவன் என செய்த படிதறியின் பரஞ்சுடரே என்பது அவருடைய திருவாக்கினாலேயே அந்த நிலையிலே இருக்கிறார். அதனாலே அதன் பிறகு அவர்கள் சொன்ன வாக்கியங்களை கேட்டுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் வருந்தி இவரிடத்தில் நாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று நேராக சென்றார்கள். அரசனை கண்டார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு முதலமைச்சராக இருந்தவர் திருப்பெருந்துறையிலே ஒரு குருந்தவர நிலையிலே ஒரு சிவஞானி எழுந்தருளியிருந்தார். அவரை சுற்றி நிறைய அந்த சிவகணங்கள் போல எல்லாம் இருந்தார்கள். அந்த ஞானியிடத்திலே இவர் சென்றார், முதலமைச்சர் சென்றார். சென்ற உடனே அவர் இவருக்கு என்னமோ உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினார், திருநீர் பூசி விட்டாரு, காதல் என்னமோ சொன்னாரு, இவர் அவர்கிட்ட பேசினாரு, அவர் இவர்கிட்ட பேசினாரு. உடனே அந்த மந்திரி கோலத்தை எல்லாம் விட்டுட்டாரு, ஆபரணங்கள் நகைகள் பணம் எல்லாமே அந்த சாமியார் கையில வச்சுட்டாரு, சாமியார் திருவடியில வச்சுட்டாரு. அதன் பிறகு இப்பொழுது திருநீற்று கோலம் உருத்தராட்சம் உண்டு, சாமியாரா இருக்கிறார் முதலமைச்சர், உங்க முதலமைச்சர் சாமியார் ஆகிட்டார். நாங்கள் அவரிடத்துல விஷயங்களை எல்லாம் சொன்னா, ஆனா அவர் வைத்துக் கொள்ளவில்லை, கேட்டுக்கொள்ளவில்லை. குறைவிலா ஆடை நீர்த்து கோவணம் உடுத்து சின்னி நரைமயிர் விரித்து நீற்றை மெய்யலா நயந்து பூசி முறமை என்று வேதாம் என்று மொழிந்தைய முகமும் வாரார். நீங்கள் முதலமைச்சர் அல்லவா, குதிரை வாங்கவல்லவா வந்தோம், அரச காரியம் அல்லவா, அரசன் கோபிப்பானே என்றெல்லாம் நாங்கள் சொன்னோம். அந்த வார்த்தை அவர் கேட்டுக்கொள்ளவில்லை, எங்கள் முகத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. நிறையளிப்புத்தாரானால் நிறுவவென்று இறங்கி நின்றார். இப்படி அரிமர்த்தன பாண்டியனத்திலே இப்படி அந்த சேனைகள் சொன்னார்கள். சொன்ன அரசனுக்கு எப்படி இருக்கும், அரசனுடைய பவர் எவ்வளவு. அது அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் சேர சோழ பாண்டிய அரசர்கள் எல்லாம் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள், அதிகபட்சம் சிறந்தவர்களாக இருந்தார்கள். கல்வி கேள்வியிலே, கல்வி கேள்வியிலே சிறந்தவர்கள், வீரத்திலே சிறந்தவர்கள், மற்ற எல்லா வகையிலும் சிறப்புடையவர்களாக இருந்தார்கள். சிவப்பணி செய்வதிலே அதிகமான பெருமையுடையவர்களாய் பெரியவர்களாக இருந்தார்கள். சிவப்பணி செய்வது எத்தனை கோயில் கட்டியிருந்தார் ராஜாக்கள், அரசர்கள் கட்டிய கோயில்கள் இவ்வளவு. அதிலே அந்த அரசர்கள் அந்த காலத்தில் 64 கலையும் கற்றவர்கள். அரசர்கள் அந்த காலத்தில் 64 கலைகளையும் கற்றவர்கள். அது ராஜசேகர பாண்டியன் ஒருத்தன், அவன் 63 கலையும் கற்றானா, ஒரு கலையை கற்றுக்கொள்ளவில்லையா, இந்த கூத்துக்கலை இந்த நடனக்கலையை கற்றுக்கொள்ளவில்லையா? என்னன்னா சாமியா ஆடுறாரு நம்மளும் ஆடுறதா அப்படின்னு சொல்லி கற்றுக்கலையா? அப்படி கற்றுக்கொள்ளாமல் இருந்த போது சோழ நாட்டில இருந்து ஒரு புலவன் போனான் ராஜரபாண்டியத்துல. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்க ராஜா சோழ ராஜாவுக்கு 64 கலையும் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா. அதை கேட்ட உடனே சரியா அதையும் தான் கற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அப்புறம் கற்றுக்கொள்ளார். அப்படி கற்றுக்கொண்ட போது உனக்கு கைகால பரதம் கற்றுக்கொள்ளும் போது கைகாலுக்குள்ள நிறைய வேலை இருக்கும்ல, அது கொஞ்சம் அங்கே வலி தெரிஞ்சுதான். அப்படி தெரிஞ்ச போது அந்த ராஜரபாண்டியன் நினைச்சதானா, கொஞ்ச நேரம் ஆடும்போதே இப்படி கைகாலா இந்த மாதிரி சிரமம் தெரியுது, சாமி எத்தனையோ காலம் ஆடிக்கிட்டு இருக்காரு, அது ஒரு காலம் ஊன்றி ஒரு காலத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, வலது காலை ஊன்றி இடது காலத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கும் சாமிக்கு அப்படின்னு நினைச்சாராம். நினைச்சிட்டு சாமி கிட்ட போய் பிரார்த்தனை பெருமாள், எத்தனையோ காலமா ஆடிக்கிட்டு இருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் ஆடும் போதே எனக்கு கை காலெல்லாம் வலி தெரியுது, நீ எத்தனையோ காலமா ஒரு காலை ஊன்றி ஒரு காலம் தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கிற, அதனால இந்த கால் மாறி ஆட வேணும், இந்த இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆட வேணும் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே உடனே ஆடிடுவார, பேசாம இருந்தார். ஒரு நாள் சிவராத்திரியில பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாமி கிட்ட போய், பெருமானே நீ கால் மாறி ஆடவும், வலது காலை தூக்கி இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி கால் மாறி ஆடவோனும் அப்படின்னா பேசாம இருந்தார. உடனே வாழை நட்டானா அதுல குப்புற உள போனான், நீ மாறி ஆடலைன்னா அந்த வாழ் விழுந்து இறந்து போடுவோம். நாட்டி நான் குறித்து பாய நன்னும் இடத்தால் ஊன்றி நீட்டி நான் வளத்தால் வீசி நிருமலன் மாறியாடி காட்டினான் கண்ணினாடம் கவலையும் பாசம் ஒன்று வீட்டினான் பரமானந்த வேலையுள் வீட்டினானே என்பது திருவிளையாடப் போறார். அதனாலே அப்படி அந்த அரசர்கள் எல்லாம் அந்த காலத்தில் கலையிலே வல்லவர்களாக இருந்தார்கள், வீரத்திலே வல்லவர்களாக இருந்தார். அந்த பரம்பரையில வந்தவன் ஹரிமர்த்தன பாண்டியன். அப்படி கேட்ட உடனே அரசனுக்கு அதிகமான கோபம் வந்தது. கேட்டலும் மதுரை வாரம் கிளர்ந்தமை முழுதும் வேர்வு காட்டிட விகுலி பொக்கி கண் கனல் வடிவமாகி பண் சிவந்தது வாட்டிரன் மண்ணுக்கு இன்ன வன்மையர் உளரையில் வையம் ஏற்று செல்வந்தான இவையிலது என்று நப்பான். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருந்தாரையானால் அரசனுக்கு என்னதான் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும். இப்படி முதலமைச்சரா போய் குதிரை வாங்க போறேன்னு போய் சாமியாராக ஆயிட்டான். இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தால் அரசனுக்கு என்ன கிடைக்காது என்று பரியாசமாகவும் கோபமாகவும் வீசி அடுபறி கொள்வான். குதிரை வாங்க சென்று இந்த அரும்பொருள் கள கவர்வதாக கெடுமதி உரைப்பார் கஞ்சொல் கட்டு மாலை எரினான். ஐயால குதிரை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று சிந்து அங்க யாரோ ஒரு வித்தைக்காரன் ஏமாற்றுகிறான் வந்திருக்கிறார், அவனிடத்திலே இந்த பொருளை கொடுத்து விட்டு இவன் சாமியாராக ஆகிவிட்டான். கொடுமகள் இந்த ஓலை கொடுத்து ஒரு தினத்து நம்பால் கடுநடை தூதரேகை கை கொடுவோம் என்றான். அதனால் இந்த ஓலையை கொண்டு போய் கொடுத்து இன்றே ஒரே நாளிலே இன்றே வந்து நம்மை சந்திக்க சொல் என்று சொல்லி கடுமையான உத்தரவு போட்டார். வேகமான தூதர்கள் சென்றார்கள். சேவலை சென்ற தூதர் எழுப்பெருந்துறையிலே ஆவலை சிவன்றாழைத்த அண்ணலை கண்டிறங்கி மேவலர் குருமேர் என்ன வெந்தொழில் வேந்தன் வாய்மை காவலர் கரிவன்மாரன் திரும்பவும் காண்பவர் அரசன் கொடுத்த ஓலையை பாருங்கள் என்று மணிக்கவாரத்தில் காட்டினார்கள். அவர் அந்த ஓலையை பார்க்க மனம் வரலையா, அதனாலே பக்கத்தில் இருந்தவனை வாசிக்க சொன்னார். தென்னவன் எழுதும் ஓலை, தென்னவன்னா பாண்டியன், தென்னவன் பரமராயன் என்னும் நம் அமைச்சர் காண்பு, தென்னவன் எழுதும் ஓலை, தென்னவன் பரமராயன் இவருக்கு தென்னவன் பரமராயன் என்று பட்டம் கொடுத்திருந்தானா மாணிக்கவாசகருக்கு, நம் அமைச்சர் காண்பு எல்லையில் தனம் கொண்டே நிறைய பொருளை கொண்டு போய் கொன்னூறு பனிகொழாமல் குதிரை வாங்காமல் கோவணம் கொண்டீரீர், இப்பொழுது சாமியாராக ஆகிவிட்டீர்கள். மன்னர்தம் கருமம் செய்வார் வன்மை என்று வகையுற்றோம். அரசனுடைய காரியத்தை செய்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பொருத்தமாக வேகமாக அந்த ஓலையில் அரசனுடைய காரியத்தை செய்கிறோம், இப்படி இருந்தால் தான் அரசனுக்கு வெற்றி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். இப்ப நீங்கள் நினைந்தது எப்படி இருக்கிறது என்றால், இந்த அரச வாழ்வை விட வீடுதோறும் இறந்து பிச்சை வாங்கி சாப்பிடுவதே மேல் என்று எண்ணி இந்த நிலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அரச வாழ்வு ரொம்ப மோசம், வீடுதோறும் அன்ன வாங்கி சாப்பிடுவதே சிறப்பு என்று எண்ணி விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால் அரசனை பிழைத்து விட்டு அரசனுக்கு காரியம் உண்மையாக செய்யாமல் அவருக்கு மாறுபட்டு செய்து விட்டு தான் என்னப்படி செய்வது ஒரு நன்மை என்று நீங்கள் எண்ணினீர்களோ, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய துணிவு, உங்களுடைய செயல் ரொம்ப நன்றாக இருக்கிறோம். மன்னரை அடைந்து வாழ்தல், அரசனை அடைந்து வாழ்தல் எப்படி இருக்கணும் தெரியுமா? அரசனிடத்துல அணுகவும் படாது, அகலவும் படாது. அணுகாமலும் அகலாம். நெருப்பு காய்பவனை போல், குளிர் காய்பவனை போல. குளிர் காய்பவன் எப்படி இருக்கணும்? நெருப்பு கிட்ட இருக்கப்படாது, கிட்ட இருந்தா சுட்டுப்படும், தூர போனா குளிர் நடுக்கும். அதனால அணுகியும் அணுகாமல் அரசன். இதுல சொல்றாரு பாம்பு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கணும் அரசனுக்கு. நல்ல சந்தோஷம் வந்துருச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவா, ஏதாவது வருத்தம் வந்துருச்சுன்னா உடனே தண்டிக்க சொல்லிடுவான். ஏன்னா அவனுடைய அதிகாரம் அந்த அதிகாரத்தை உடனே பயன்படுத்துவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடனே அந்த அதிகாரத்தை பயன்படுத்த யாரும் தடுக்க முடியாது. அரசனுடைய யானையே மன்னரை அடைந்து வாழ்தல் வஞ்சனஞ்சு முழு நாகம் தன்னுடன் மருவி வாழும் தன்மை என்று வதிராயிரு. இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் நன்றாக கற்றவர்கள் தான். நீங்கள் நன்றாக கல்வி கற்றவர்கள் என்று சொல்லித்தான் நான் உங்களை முதலமைச்சராக ஆக்கினேன். இந்த உண்மை எல்லாம் உங்களுக்கு தெரியும். துண்மைய ஓலை காணும் பொழுது நம் தூதர் தம்மோடு இன்னகர் வருக மாறன் எழுத்தனை எம்பினோன். இது மாறன் பாண்டியன், ஹரிமர்த்தன பாண்டியனுடைய எழுத்து. இந்த ஓலையை கண்டவுடனே நம்முடைய தூதர்களோடு நீங்கள் மதுரைக்கு வர வேண்டியது அப்படின்னு அந்த ஓலையில இருந்தது வந்து அந்த படிக்கிறவன் படிச்சு காட்டினான். என்ன அதிசயமா இருக்குது, மீனவன் நமக்கு ஓலை எழுதாவது, நான் சிவபெருமானுடைய அடியவன் அல்லவா, இவனுக்கு மந்திரியா, இவனுக்கு அடிமையா நான்? மீனவன் எழுதும் ஓலை கெட்டவன் முன்பால் என்பர் ஆனவர் அடியார் எம்மை அடிமையா உடைய சோர்வானுக்கு தான் அடிவனை தவிர இந்த மனிதனுக்கு அடிமை அல்ல. நாமாருக்கும் குடியன்றோம், நமனை என்றோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி எறியும், பணிவோம் அல்லோ, இன்பமே என்ன ஆளும் துன்பம் இல்லை. தாமாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் கொலை ஒரு காதில் கோமாருக்கே நான் என்று மேடா ஆடாய் குய்மலர்ச்சி வடிகினையை குறிக்கணுமே என்பது அப்பர் திருத்தாண்டது. அந்த பல்லவரசன் சேமணர்களை விட்டு அழைத்த போது அப்படி சொன்னார். அதனாலே தேவர்கோ அறியாத தேவதேவன் சிடுப்புளில் பயந்து காத்தளிக்கும் மற்றை மூவர்கோன் ஆய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மலராடும் பாகத்தந்தை யாவர்கோன் என்னையும் என்று ஆண்டு கொண்டான் யாமாக்கும் குடியன்றும் யாதும் என்றும் மெய்வினோ அவனடியார் அடியாரோடு மீன்மேலும் குடைந்து அடி ஆடுவோம் என்பது திருவாசன். ஆகையினாலே மீனவன் எழுதுமோரை கேட்டவன் முன்பாரம்பர் ஆனவர் அடியார் எம்மை அடிமையா உடையர் அல்ல. சிவருமானுக்கு அடியவன், சிவருமானுடைய அடியார்களுக்கு அடியவன். தான் எனக்கு அண்ணல் என்றும் தான் என்னை தனக்கு அடிமை என்றும் தான் தலைவன் என்றும் அண்ணல் என்றும் தன்னையான் பிழைத்தேன் என்றும் நான் அவனுக்கு பிழையான காரியத்தை செய்து விட்டேனாமே. மாநில மன்னன் சொன்னது என்ன மனத்தில் இல்லை. இதெல்லாம் அவருக்கு நினைவு வல்ல. மந்திரியா இருந்ததும் குதிரை வாங்க வந்ததெல்லாம் நினைவு வரல. எல்லாம் மாற்றி விட்டார் யாரு, அந்த கைலாயத்துக்கு வந்தால் சாமியாரும் மாற்றி விட்டார். ஒரு மந்திரம் சொன்னாரு எல்லாம் மாற்றி, ஒரு மந்திரத்திலேயே அதெல்லாம் மாற்றி விட்டார். யமன் எழுதுகின்ற ஓலை கூட என் பக்கத்திலேயே வராது. யமன் விடுகின்ற ஓலை, யமன் ஓலை வருமா? பரமஞானிகள்ட்ட ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒளித்தனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்த வேண்மருங்கில் சேலையும் கட்டிய சீதாவும் சிவந்த சிச்சை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே என்பது கந்தர் அன்றார். பரமஞானிகளுக்கு யமன் ஓலை வராது. யமனுக்கே நம்மாலும் ஒருத்தர் ஓலை விட்டார். யமனுக்கு தெரியுமா அந்த ஆளு மாறுக்கண்டர் இல்ல, ஓலை விட்டவர் யாருப்பா? வீரவாகதேவர். முருகப்பெருமானுடைய தம்பி, அந்த ஒன்பது நவகிரகர்களை தலைவர். அவர் அக்னிமுகாசனோட யுத்தம் பண்ணார். அப்படி அக்னிமுகாசனோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அக்னிமுகாசனை அவருடைய தம்பி ஏழு வேத்த கொண்டுட்டு வந்து இவரோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனை கொன்று விட்டார். அக்னிமுகாசனோட கொண்டு விட்டாரு. கொண்டு விட்ட பிறகாது என்னுடைய தம்பிகள் இங்கேன்னு கேட்டார். அப்போது பக்கத்தில் இருந்த தூதன் சொன்னான், வெகு தூரத்திலே ஆலமரத்துக்களிலே உங்கள் தம்பி ஏழு பேரும் இறந்து கிடக்கிறார்கள், அக்னிமுகாசுரம் கொண்டு விட்டான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவருக்கு வந்த வருத்தம் வேதனை சொல்லி முடியாது போகும். உடனே அவர் ஓலை எடுத்தார், அதை அம்பினால எழுதினார். நேர யமபுரத்துக்கு அந்த ஓலையை போய் சொன்னார். யமனுக்கிட்ட போய் விழுந்துச்சு. எடுத்து பார்த்தா, நான் முருகனுடைய தம்பி, என்னுடைய தம்பிகளை கொன்று போட்டான் அக்னிமுகாசுரம். அவன் கொன்றால் நீ கொண்டு போகலாமான்னு கேட்டார். அக்னிமுகாசுரம் கொன்றாலும் நீ உயிரை பிடித்து கொண்டு போகலாமா? உடனே கொண்டு வந்து விட்டு அப்படின்னு ஓலை போச்சு. ரொம்ப பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் ஓலை விடுவோம், நமக்கே கலக்கி போய் உடனே பட்டணத்துல தூதுவர்களை விட்டு பட்டணம். உங்களுக்கு தெரியுமா அந்த யம பட்டணம்? உங்களுக்கு தெரியாது, அளவு இல்லை, அவ்வளவு பெரிய பட்டணம். எல்லாம் தேடி பார்த்தா அங்க வல்ல இல்லை. அப்படி இல்லை, அப்புறம் ஞானத்தால பார்த்தானா, ஓ கைலாயத்துல அவங்க சோலையில விளையாடுகிட்டு இருக்கிறாங்க, அது தெரியாம வீரவாகுதேவர் நமக்கு ஓலை எழுதிட்டாரு அப்படின்னு என்ன பண்ண? உடனே எருமக்கடாமல் ஏன்னா நேரா கைலாயத்துக்கு போனா அந்த ஏழு பேர்த்தையும் கும்பிட்டு, நீங்க இங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஓலை வந்துருச்சு அங்க, அதனால வாங்க சாமி அப்படின்னு கூட்டிட்டு வந்து அந்த உடலிலே புகுத்தி அங்க சூக்கம் உடல் போகும். உயிர் தனியா இருக்காது, சூக்கம் உடல்ல உயிர் இருக்கு கடைசியா. வளர்ந்த அந்த சூக்கு உடல கொண்டு வந்து இந்த தூள உடல்ல பூத உடல்ல புகுத்தி அந்த ஏழு பத்தையும் கொண்டாந்து வீரவாகுதேவர்கிட்ட விட்டு, நான் அரகனா சிவசிவான்னு சொல்றவங்க பக்கத்திலேயே போக மாட்டேனே, உங்க தம்பியும் பிடிச்சிட்டு போவேன், திருநீர் புதனுக்கு பக்கத்திலேயே போவேன் அப்படின்னு அந்த அக்னிமுகாசுரம் கந்த புராணத்துல ரொம்ப அருமையா இருக்கும். அதுபோல யமன் எழுதுகின்ற ஓலை கூட எனக்கு வராது. இப்பொழுது இந்த பாண்டியன் எனக்கு ஓலை அனுப்பி இருக்கிறான். அந்தகன் எழுதும் ஓலை கொண்டவன் தூதர்தாம் வந்தவை அணுக மாட்டார். உடையவர் மதுகையாலே வெந்தொரு கணத்தில் வீடம் மேவலர் புறங்கள் செற்றார் தந்தமர் ஒருவருக்கு அஞ்ச தகுவரோ என்று சாத்தி. அதனாலே இப்படி சிவபெருமானுடைய அடியவனாய் இருக்கின்ற எனக்கு இப்படி ஓலை வரலாமா என்று சொல்லி நேரா சாமி கிட்ட போனார். சாமி கிட்ட போயே சாமி கிட்ட போய் சொன்னார், பெருமானே ஓம் பேச்ச கிட்டு நான் சாமியாராயிருக்கேன், இப்போது அந்த பாண்டியன் எனக்கு ஓலை அனுப்பிச்சிருக்கிறான், குதிரை வாங்க வந்தேன், அந்த குதிரை வாங்க வந்த வேலையை விட்டுட்டு சாமியாரா போத்தீங்க, உடனே வந்து சேர வேண்டியது, குதிரை வர வேண்டியது அப்படின்னு ஓலை அனுப்பிச்சிருக்கிறான் சாமி அப்படின்னு சாமி கிட்ட சொன்னார். கோயரன் திருத்தாளேத்தி புண்ணிய வடிவே போற்றி ஆயிரம் சுடிகை பாம்பை அலரண முடித்தாய் போற்றி மாயிறு ஞாலங்காக்கும் மன்னவன் எழுது மூலை பாயிர இது ஏழு என்று முடிந்தனர் கொள்கிறார். ஓலையே சாமி கிட்ட காட்டினார். கேடிலா இயல்பினார் கேட்டில முறுவல் போற்று சாமி கேட்டு சிறு நகை செய்தார். பின்னாலே இவரை வைத்து இந்த காரியத்தின் மூலமாக பல திருவிளையாடல்களை மதுரையை செய்து இதன் மூலமாக பல திருவிளையாடல்களை மதுரையை செய்து அதன் மூலமாக பல ஆன்மாக்களுக்கு அங்கு தன் திருமேனியை காட்டி
1: அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு பக்குவத்தை உண்டு பண்ணி, அந்த நிகழ்ச்சியை கேட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு பக்குவத்தை உண்டு பண்ணி முத்தி கொடுக்கவும், வந்திக்கு முத்தி கொடுக்கவும், பாண்டியனுக்கு முத்தி கொடுக்கவும். பாண்டியன் பணம் கொடுத்துருக்கான் அல்லவா, பணம் கொடுத்துருக்கான் அல்லவா, அதனால அவனுக்கு முத்தியை கொடுக்கும். இப்படியெல்லாம் பல காரியங்கள் நிறைய இருப்பதனாலே இந்த ஒரு காரியத்தை வச்சு, இவரை சாமியாராக்கங்களை வச்சு அதன் மூலமாக அங்கு பல காரியங்களை செய்து அதன் மூலமாக பல ஆன்மாக்களை உய்யக்கொள்ள வேணும் என்கின்ற பேரருள் கருணையினாலே சாமி சொன்னார், பாடலால் ஏத்தும் தெய்வ பான்மையர்க்கு உகந்து சொல்வார், பீடியில்லாதவர் ஓடுள்ளம் பேதுரல் உறுதி. அதனாலே அருள் இல்லாதவருடைய உள்ளம் போல நீ கலக்க வேண்டாம். நாடலா மதிக்க நாமே நற்பரித்திரள் உண்டு, உலகமெல்லாம் மகிழ்ச்சி அடையும்படியாக நானே குதிரையை கொண்டு
2: போம். நம சிவாய். சைவன்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: எல்லாருக்கும் வணக்கம், நான் சங்கர் இருக்கிறேன். அந்த இந்து சமயத்தின் படி, அதாவது வந்து சைவ சமயம் இந்து சமயத்தின் படி எல்லோரும் வந்து, அதாவது வந்து இந்து சமயத்தை நாங்க வந்து நம்பினாலும், அதாவது வந்து சாத்திரம் என்று சொல்லி ஒன்றையும் வந்து கட்டாயமாக நம்ப வேணும். இப்ப அதன்படி சாத்திரம் உண்மையா அல்லது என்ன மாதிரி என்றதும், மற்றது இன்னொன்னு இந்த வயிற்றிலேயே குழந்தை இருக்கைகளை நீங்க பாத்துறீங்கடா, நல்ல கிரக நிலைகள் நல்ல தேதியல் பார்த்து அந்த சத்திர சிகிச்சை செய்து குழந்தையை வெளியெடுத்து எல்லாம் செய்யணுமே, இதெல்லாம் வந்து என்ன மாதிரி என்றதை நான் கேட்கறதுக்காக தான் உங்கள்கிட்ட எடுத்தேன். அதாவது வந்து சாத்திர முறைப்படிகள், அதாவது இந்து தர்மத்தை நாங்க நம்பினா சாத்திரத்தையும் நம்ப வேணும் வந்து இருக்குது, அதுக்காகத்தான் நான் இந்த கேள்வி கேட்கறேன்.
3: மாற்றி எடுக்கின்றார்களே, அதற்கும் பலன் உண்டாண்டு கேட்கின்றார். சோதிடம் என்பது என்ன என்று கேட்டால், எங்களுடைய வேதத்துக்கு, எங்களுக்கு வேதம் நான்கு, ரிஞ்ச் அசுர் சாமம் அதர்வனம், இந்த வேதத்திற்கு வந்து எங்களுக்கு நூல்கள் இருக்கின்றன. இந்த வேதத்துக்கு இருக்கிற அங்க நூல்கள் என்று சொல்லுவார்கள், ஆக்சிலரி டெக்ஸ்ட் என்று. எங்களுக்கு ஆறு அங்க நூல்கள் இருக்கின்றன. இந்த ஆறு அங்க நூல்களுக்கும் வந்து எங்களுக்கு சொல்லுவார்கள் ஆக்சிலரி டெக்ஸ்ட். அதிலே ஒன்றுதான் சோதிடம். வேதத்துக்கு அங்கமாகிய நூல்கள் வந்து சிக்ஷை, கற்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தோவிசிதி, சோதிடம் என்னும் ஆறுமா. இது ஆறுவனாவுடைய சைபவினாவுடைய 66வது. அப்ப ஒவ்வொன்றையும் என்னென்று கேட்டு உடைக்க, சோதிடமாவது யாது, இது சைபவினாவுடைய 72 சொல்றார். வேதத்தில் விரிக்கப்பட்ட கர்மங்களை செய்வதற்கு உரிய கால விசேஷங்களை அறிவிப்பது. அந்த கால விசேஷம் என்று சொல்லுகிற போது வேதத்தில கர்மங்கள் சொல்லி இருக்கு, சரி. அப்ப அதுக்கு வந்து என்ன காலம், என்ன காலத்துல இதை செய்யலாம் என்று சொல்லி கேட்பதென்றால், அது என்னுடைய காலமும் இருக்க வேணும், அதிலிருந்து வழியில் இருக்கிற காலம், அதுக்காகத்தான் அந்த சோதிடம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப சோதிடம் வந்து இறைவனிடமிருந்து வந்த நூல், சிவனிடமிருந்து வந்தது, சைவத்துக்கு சம்பந்தம் உள்ளது, சோதிடத்துக்கு அங்கமாக உள்ளது. ஆனால் நீங்களுக்கு சோதிடத்தை தலையில வச்சு கொண்டு இருக்கணும் இல்ல, இட்ஸ் எ கைட் லைன் உங்களுக்கு, அதுதான் சொல்லி இருக்கு,
5: நடக்கிற நடந்து.
3: அப்ப சோதிடத்தை ஒரு கைட் லைனாக பாவிக்க வேண்டுமே தவிர நீங்கள் விதிமுறையாக பாவிக்க கூடாது. இன்றைக்கு என்ன கேட்டால், ரெண்டு பேர் காதலித்து விட்டால் அதுக்கு சோதிடம் பொருத்தவில்லை என்று சொல்லி அதை வெட்டு துண்டாக நிப்பாடுகளுக்கு நிற்கிறார்கள். அப்ப அப்படி எல்லாம் சோதிட பிரயோகம் இல்லை. சோதிடத்தை முறையாக சோதனைகளை கற்று அதுக்குரிய பிராஜித்தம் செய்யும் நூல்கள் இருக்கின்றன. இரண்டாவது கேள்வி, சில நேரங்களிலே பிறந்தால் நல்ல பலன்கள் இருக்குமா? நிச்சயமாக திருஞான சம்பந்த பெருமாள் பிறக்கின்ற பொழுது பெரிய புராணத்திலே இருக்குது, அரிக்கண் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க. அருக்கண் முதலான சூரிய முதலால நவகிரகங்கள் எல்லாம் கோல் அனைத்தும் உச்சங்களிலே நிற்குது, உச்சங்களிலே நிற்க பேணிய நல் ஓரையல, நல்ல ஓரை, ஓரை என்ற சொல்லே இருந்தார், ஹோரா என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள், எச்ஓ ஆரே, அதுல இருந்தால் அவர் என்ற தமிழ்ச்சொல் வந்தது. அவர் என்ற தமிழ்ச்சொல் அப்படித்தான் வந்தது. காலம் என்ற சொல்லு கால் என்றதிலிருந்துதான் காலன், காலத்துக்கு காலம் தவிர இந்த உலகத்திலேயே இந்த மோஸ்ட் பங்க்சுவல் பர்சன் வந்து காலன் தான், ஜமன் அந்த டைமுக்கு வருவான், முந்தி பிந்தி வரமாட்டான், அதான் காலன். இந்த காலன் என்பதில் இருந்துதான் கலண்டர், காலம், கலண்டர், கல்குலேட்டர் எல்லாம் எல்லாம் அதுல
5: இருந்து
3: அதுல இருந்து. அதுக்கு அதே மாதிரியாக அவர் அதே மாதிரி, அதே மாதிரி திதி என்பதுல இருந்துதான் இன்னைக்கு திகதி,
5: திதி என்றதுதான் திகதி.
3: அப்ப ஊரை இள நல்ல அவர் நல்ல நேரத்துல திருக்கிளரும் ஆதிரை நாட்டிசை விளங்க திருவாதிர நட்சத்திரம், இதை வச்சுதான் இப்ப சம்பந்தனுடைய ஜாதகம் கணிச்சிருக்கிறார்கள். அவருடைய அப்பறந்தாண்டெல்லாம் சொல்லி டேட் எல்லாம் போட்டுட்டார்கள். ஏனென்றால் அஞ்சு கிரகங்கள் ஏழாம் நூற்றாண்டு தெரியும், அஞ்சு கிரகங்கள் உச்சத்துல இருக்கணும், எப்ப உச்சத்துல நின்றது அஞ்சு கிரகம் கண்டுபிடிக்கலாம், அஞ்சு கிரகம் உச்சத்துல நிக்கணும் பாக்க வேணும், நட்சத்திரம் திருவாதிரம் அப்ப பிடிக்கலாம். இந்த இந்த குர இந்த அஞ்சு கிரகங்கள் உச்சக்கில இருக்கிறத சொல்றது ஜாதகத்துல பஞ்ச மகாபுருஷ யோகம், பஞ்ச மகாபுருஷ யோகம். புதன் ஆட்சி உச்சத்துல வந்து கேந்திரத்துல இருக்க வேணும், சுக்கிரன் ஆட்சி உச்சத்துல இருந்து கேந்திரத்துல இருக்க வேணும், அதே மாதிரியாக சனி ஆட்சி உச்சத்துல இருந்து கேந்திரத்துல இருக்க வேணும், வியாழன் ஆட்சி உச்சத்துல இருந்து கேந்திரத்துல இருக்க வேணும், சந்திரன் ஆட்சி உச்சத்துல இருந்து கேந்திரத்துல இருக்க வேணும். இந்த அஞ்சும் ஆட்சி உச்சமாக இருக்க வேணும், கேந்திரஸ்தானம் அதுல இருக்க வேணும். கேந்திரம்ன்றது அந்த ஒன்று ஏழு அந்த தானங்கள் இருக்கு, அந்த தானங்கள் ஒன்று ஏழு பத்து அந்த தானங்கள்ல அந்த இதுகள்ல இருக்க உச்சமாயும் இருக்கு, அது பஞ்ச மகாபுருஷ யோகம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பஞ்ச மகாபுருஷம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அதுக்காக சம்பந்தருக்கு பார்க்கிறோம் நாங்கள் அடுத்ததாக அந்த பஞ்சாம் மகாபுருஷம் அவன் அந்த காலங்கள் அதுக்கேற்ற வரை வரும். அடுத்தது இதை வந்து மெனிப்புலேட் பண்ணலாமோண்டு கேள்வி வரும்,
5: அவர் ஒரு கேள்வி கேட்டார்,
3: மெனிப்புலேட் பண்ணலாமோண்டு கேட்டால் எங்களுக்கு ஒரு கேள்வி தான், இதை என்ன மெனிப்புலேட் பண்ணாமோண்டு இதுக்கு உங்களுக்கு விடையில்லாத கேள்வியே கிடையாது. கோச்சங்க சோழ நாயனார் என்ற ஒருத்தர் இருந்து இந்த கோச்சங்க சோழ நாயனார் வந்து பிறக்கின்ற பொழுது அவர் முற்பிறப்பிலே சிறுபானக்காவிலே பூசை செய்த சிலந்தி, அவர் அடுத்த இந்த கோச்சங்க நாயனார் இருக்கிறார் தானே, இந்த கோச்சங்க நாயனார் பிறக்கின்ற பொழுது அவருடைய தாயாருக்கு வந்து சோழ நாட்டு அரசி, அப்ப சோழ நாடு ஒரு சின்னனாகத்தான் இருந்தது, உரை உரை தலைநாடா கூட கொஞ்ச நாக இருந்தது. அந்த கோச்சங்க சோழ நாயனாருடைய தாய்க்கு வந்து கர்ப்ப இது வந்து வந்துட்டு, அதாவது பிரசவ வலி வந்துட்டு, பிரசவ வலி வந்த உடனே ஜோதிடர்கள் எல்லாரும் வந்து அவரெல்லாம் பார்த்து சொல்லிடும், ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு பிறந்தால் இவர் வந்து ஒரு பெரிய உலகெல்லாம் ஆளக்கூடிய பெரிய சக்கரவர்த்தி ஆவானே என்று சொல்லி சொன்னார். ராணி சொன்னார் we will try, we will try. குழந்தை எப்படி பின்னுக்குதுன்றது பிற்படுத்த வேணும் இல்ல, அப்ப பிற்படுத்துவதற்காக என்ன செய்யறாரு என்று கேட்டால் கட்டி தூக்குறார்கள். வடிவாக பெரிய புராணத்தில் இருக்கு, களையார் தோழி கமலபதி, கமலபதி பெயர், தன்பால் கருப்பனால் நிரம்பி, கருப்பனால் நிரம்பி விளையார் மகவு பிறவெடுத்த வேலை அதனில், அந்த வேலை வேலையிலே காலமுனர் பழையார், காலமுனர்கின்ற ஜோதிடர்கள் ஒரு நாளிகை கழித்து பிறக்கு மேல், ஒரு நாளிகை என்ற எவ்வளவு,
5: ரெண்டு
3: 24 நிமிஷம்,
5: ஒரு
3: நாளிகை கழித்து பிறக்கு மேல் இப்பசுங்குளவி உளையார் புவனம் ஒரு மூன்றும் அளிக்கும் என்ன ஒள்ளிலையார். இது மூன்று புவனங்களுக்கும் பெரிய சக்கரவர்த்தியாவர் என்று சொல்ல, பிறவாது ஒரு நாளிகை கழித்து என் பிள்ளை புறக்கும் பரிசு என்கால், அது எப்படி ஒரு நாளை கழித்து என் பிள்ளை கழித்து கேட்க, உறவார்த்தெடுத்து தூக்கும் என உற்றசையன் மற்றது முற்றி தலகுல கட்டி தூக்குறார்கள். அவ சொல்றா தென்னு சொல்லி, அறவாணர்கள் சொல்லிய காலை மனைய பிணி விட்டு அருமணியை இரவாது ஒளிவான் பெற்றெடுத்து என் கோச்சங்கண்ணானோ என்றாள். அந்த பிள்ளைய பெற்று எடுக்கிறார், எடுத்து பிள்ளைய பார்த்தால் பிள்ளைக்கு இதான் அடுத்த கேள்வி கேப்பினம், இது உண்மையோ உண்டு எல்லாத்திலே இப்ப உண்மையோ உண்மையோ
5: கேட்கறதுக்காக
3: கேட்டால், அந்த தாயை இப்படி காலை மேல தூக்கி கட்டி டிலேட் லேபர், டிலே த லேபர் ஆர்டிஃபிஷியலி டிலேட் லேபர் பண்ணி இந்த குழந்தையை எடுத்தால் குழந்தை இந்த கண்ணை பார்த்தால் ரத்த சிவப்பா இருக்குது.
5: அப்ப பிளட்
3: கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நீங்க இணையதளத்திலே போய் பாருங்கள், சப் கன்ஜங்டைவல் ஹீமரேஜ், Subconjunctival hemorrhage, SUB, subconjunctival, CONJUNCTIVAL hemorrhage, JEMORRHAGE. Subconjunctival hemorrhage is one of the recognized complications of delayed labor. இன்றைக்கு நடக்குது ஆஸ்பத்திரியில மருத்துவ காரணங்களுக்காக முந்தி சொன்னனே பிள்ளை பிந்தி பிறந்துட்டு வரையில போசப்ஸ் கூட டைம் எடுத்துட்டு தண்டால் பிறக்கிற பிள்ளைக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன்ல ஒன்று சப்கன்ஜங்டைவல் ஹீமரேஜ் வெரி வெரி பினைன் அது காம் இல்ல ஆனால் அந்த ரத்த நாளம் அந்த புலிவன் படலத்துல வெடிச்சு சும்மா ரெட் பிரைட் ரெட் அப்படியே ரத்த சிவப்பா இருக்கும் அதைத்தான் பார்த்துட்டு அவள் சொன்னாள் கோச்சங்கண்ணா ஓ என்றாள் அந்த தேவி பிள்ளைய பார்த்து கோண்டா மன்னன் செங்கண்
5: செங்கண் மன்னனே
3: சமஸ்கிருதத்துல சொல்லுவார்கள் ரத்த அக்ஷசோழன் ரத்த அக்ஷசோழன் ரத்தமண்டா சிவப்பு அக்ஷமண்டா கண் ரத்தாட்சசோழன் அவனுக்கு சமஸ்கிருத பெயர் என்று சொல்ல தேவி புதல் வெற்பெற்று இறக்க
5: அவர் இறந்து
3: செங்கோற்சோழன் சுபதேவன் ஆவியனை அரும்புதல் தன்னை வளர்த்து அங்கு அணி மகுடமேவ உரிமை முடிகவித்து அப்படி சக்கரவர்த்தியா வாரான் இவன் பிற்பாடு சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தினான் அவன் 60 மாத கோயில்கள் சிவனுக்கு கட்டினான் அந்த கோயில்கள் இன்றைக்கு சான்றாக இருக்குது அதில் ஒன்றுதான் திருவானங்க மாட கோயில் என்றா ஆர்கிடெக்சர் படி யானை போகாது
6: யானை போகாது
5: மாடக்கோயில்
3: மாடக்கோயில் ஆர்கிடெக்சர் ஆஃப் மாட கோயில் யானை கேனாட்
6: என்டர்
3: உள்ளுக்கு போகலாம்
5: வாசல் சிறிதா இருக்கும்
3: வாசல் சிறிதா இருக்கும் அல்லது அந்த ஏறி போக இல்லாத இடத்துல இருக்கும் இது ஏனென்று கேட்டால் அந்த காலத்துல கோயில்கள் ஓபன் பிளேஸ் எல்லாம் இருக்கிறது யானைகள் ஒண்டரிங் பிளேஸ்ல வந்து இடிச்சு தள்ளி போட்டு போடும் அது நடக்கிறது உண்டு நான் சமீபத்திலேயே அக்கரைப்பட்டு மாவட்டங்கள் எல்லாம் போயின பொழுது அங்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் காட்டுறாங்க ஒரு கோயில் காட்டு பிள்ளையார் கோயில் காடுகளுக்கு தான் இருக்கு கதிர்காம யாத்திரை போகிறவர்கள்லாம் அதால போகிறார்கள் அதான் பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் இடிச்சு கொட்டு வைக்கிறதுக்கு சொன்னார்கள் திருவிழா காலத்து இவர்கள் பிலாப்பழம் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடணும் அந்த வாசம் ஏறி விட்டது சுவர்ல ஏறினோடனே யானை வந்து எல்லாம் இடிச்சு போட்டு போட்டுச்சு தாக்கம் பெருசா இருந்திருக்கு மன்னன் வந்து போன புறப்பிலையும் முற்புறப்பில வந்த அந்த போபியாவும் அந்த எதிர்ப்பும் இருந்தது இந்த இதுவும் இருந்தது 60 கோயில்கள் கட்டினான் மாட கோயில்கள் ஒரே ஒரு நாயனார் ஆழ்வார் கூட பாடி இருக்கிறார் என்றால் அது இந்த நாயனார் தான் ஆழ்வார் கூட பாடி இருக்கிறார் என்றால் பெருமாளுக்கும் கோயில் கட்டியிருக்கிறார் அவர் பாரு 70 மணி உயர்ந்த சிவனுக்கு 60 மணிமானம் எடுத்த சோச்சங்கன் கட்டிய கோயில் அமைந்திருக்கிற பெருமாளை என்று ஆழ்வார் பாடுற ஆழ்வார் பாடிய ஒரே ஒரு சைவநாயனர் கோச்சங்கனான் ஆகவே இந்த டைம் பார்த்து பிக்ஸ் பண்ணி புறக்க வைக்கிறதுலையும் ஒரு விளையாட்டு ஒரு இது உண்டு என்பதை கூறிக்கொண்டு
5: உண்மையில சாத்திரம் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் அதுவும் ஒரு சயின்ஸ் இட்ஸ் எ சயின்ஸ்
3: அது வந்து நின்று கேட்டால் அதை யோசித்து ஒன்று டிவோஷன் வேணும் இல்லாட்டி சாத்திரம் சரி வராது நீங்க அப்புறம் மூட்டு மூட நம்பிக்கையை தான் பல பேர் இங்க இருக்கிற எல்லாரும் அதைத்தான் பின்பற்றுகிறார் வந்து யூ ஷுட் ஹேவ் த டிவோஷன்
5: அது படிக்கிறதுக்கு
3: அது உண்டு ரெண்டாவது தகுந்த ஜோதிடரிடம் கேட்க வேணும் ஜோதிடருக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் இருக்குது அவருடைய ஜோதிடத்திலே 2-3 விஷயம் வேணும் ரெண்டாவது இடம் பாகிஸ்தானம் இருக்குத்தானே பாகிஸ்தானாதிபதி அவன் நல்ல இடத்துல இருக்கணும் உச்சம் பெற்றிருக்க வேணும் அல்லது புதனுடைய பார்வை சேர்க்கை இருக்க வேணும் ரெண்டாவது புதன் நல்லா இருக்கணும் கணிதம் ஜோதிடத்துக்கு அது இருக்க வேணும் அல்லது வியாளுடைய பார்வை அல்லது இருப்பு இருந்தாலும் கூட அது வரும் இப்ப ஜாதகருடைய ஜாதகம் சொல்றவற்ற ஜாதகத்துல அவர் நல்ல ஜாதகமா இருக்கணும் மஹிந்த ராஜபக்ஷ ஜோதிடம் சொன்னவர் மாதிரி இருக்க கூடாது
5: இப்ப அவருக்கு பெரிய ஆபத்து இருக்கின்றது
3: ஏனென்றால் அது புலங்கிக் கொள்வதில்லை அவர் அப்படியே சொல்லி ஜோதிடம் வந்து ஒரு கைட் லைன் ஒன்லி இட்ஸ் நாட் அன் லோ லோ இல்ல இட்ஸ் எ கைட் லைன் இட் இஸ் எ ஃபேவரபிள் பீரியட் அண்டா ஃபேவரபிள் பீரியட் மேபி ஃபேவரபிள் ஃபார் ஸ்பிரிச்சுவல் திங் பட் நாட் ஃபார் மெட்டீரியல் திங் ஓ சரியா அரசாட்சிக்கு
5: போயிதா இருக்கா
3: அது அதுக்கு அதுக்கு ஃபேவரபிள் இல்ல ஆனா ஒரு பர்சனல் ஃபேமிலி டைமுக்கு நல்லா இருக்கும் அல்லது ஒரு படிப்புக்கு நல்ல காலமா இருக்கும் அதுக்கு அதனுடைய அது சொல்லக்கூடாது அடுத்ததாக என்னென்று கேட்டால் ஜாதகர்கள் வந்து தேவை அவருக்கு வழிபாடு இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு வாக்கு சித்தி இருக்க
5: வேணும்,
3: அந்த கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் இருக்க வேணும். கல இதுகள் சேர்ந்து இருந்தா தான் ஒரு சாதாரண பார்த்துட்டு சொல்லி ஏதாவது உமாக்கு அடுத்த வாழ நீ இறந்து
5: விடுவீரன்னு சொல்லி பயந்து
3: அது கொண்டு இருக்கிறது. இங்க எல்லாம் ஜாதகர்கள் இருக்கிறார்கள், பார்த்தே சொல்ற சோதனர் இருக்கிறாரு, இங்க
5: அரை ஒரு
3: நீங்க கணவன் மனைவி அடுத்த வருடம் பிரிந்து விடுவீர்கள்
5: நேரையே சொல்லுவார்,
3: அது தப்பு. அதனால் பிரியாம கூட இருக்கிறார்கள்,
5: அதானே அப்படி சொல்லவும் கூடாது.
3: அதுக்கு அப்பாலையும் நிறைய உண்டு. அடுத்து பிராய சித்தங்கள் எல்லாவற்றுக்கும் உண்டு. அந்த பிராய சித்தங்களை விதிப்படி செய்ய வேணும். சும்மா கொண்டு நீ அங்க வைக இதை கொடு அதை கொடுன்னு சொல்றது விதிப்படி செய்ய வேண்டும். பிராய சித்தங்களை பிராய சித்தங்கள் தெரியாவிட்டால் நீங்கள் தீபமேட்டி வழிபட சொல்லுங்கள், கோயிலே போய் சுற்றி வழிபட சொல்லுங்கள். அதுக்காக சும்மா நவக்கிரக வழிபாடு கொண்ட கடலை போடுங்க, கொண்ட கடலை தட்சிணாமூர்த்திக்கு போட சொல்லி ஒரு இடமும் இல்லை. தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்க நாங்கள் வழிபடுற நவக்கிரக குரு வந்து வியாழன். அவர் ஆருக்கு குரு என்றால் தேவர்களுக்கு குரு பிருகஸ்பதி, அவர்தான் நவக்கிரக. ஆனா தட்சிணாமூர்த்தி பிருகஸ்பதி இல்ல, அவர் உலகத்தின் முதற் குரு. இது அவருக்கு இவருக்கும் சம்பந்தம் பண்ணி அந்த யாருக்கு இந்த வியாழ பகவானுக்கு பிருகஸ்பதிக்கு பிடித்த தானியம் கொண்டல் கடலை. அப்ப இந்த கொண்டல் கடலையை கொண்டு போய் நிவேதனம் பண்ணாலும் பரவாயில்ல, பாவிகள் கொண்டல் கடலையை மாலை போட்டு தட்சிணாமூர்த்திக்கு இந்த மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மோட்டு சோதரர்களை என்ன சொல்லுவது சத்தராமத்தியை வழிபட்டால் கிரகதோஷம் போகும், அது கொண்டு உண்டு. அது முறை வியாழனுக்கு வழிபட வேண்டும் என்றால் வழிபடுங்க, அதுக்கு நவக்கிரக சாந்தி உண்டு. இல்லாடி வியாழனுக்கு ஒரு விளக்கேத்தி வழிபடுங்க. கடலை கொண்ட கடலையே அமுதி
6: வையுங்க,
3: அல்ல கொண்ட கடலையை எடுத்து ஏழைகள் இவர்களுக்கு கொடுங்க. வியாழனுக்கு பிரீதி வந்து குருமே பிராமணர்கள் மற்றது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இவர்களுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் கொடுப்பது உண்டு. மற்றது அடுத்ததாக அவர்களுக்கு நூல்கள் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, நூல்கள் கொடுப்பது, புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, படிப்பதற்கு வசதி செய்து கொடுப்பது, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அதுக்கு செய்வதற்கு வசதி செய்து கொடுப்பது, அது உண்டு. அடுத்தது அவர்களுக்கு இந்த மஞ்சள் என்பது கோல்டும் பெறும், வசதி உள்ளவர்கள் பொன் கொடுக்கலாம், காதோல வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு காதல தோடு கூட வழி இல்லாம பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் தாயகத்தில். இன்றைக்கும் நீங்க ஹைவேல எல்லாரும் போயிட்டு வந்து பாக்குறதே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு காதுக்கு ஒரு காதவளை வேண்டிக் கொடுப்பது, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க உதவி செய்வது, இதெல்லாம் வியாழனுக்கு குரு பிரீதி. ஐயா மாணவனுக்கு உதவி செய்தா குருவுக்கு பிரீதி, குரு பிரீதி, இதை செய்ய வேண்டும். மற்றது உணவு கொடுப்பது என்று சொன்னால் கொண்டல் கடலையில அமுது செய்து குருவுக்கு படையுங்கள், மற்ற கொண்ட கடலையில அமுது செய்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. நானே செய்திருக்கிறேன், நான் படித்த பாடசாலையிலே பின்னேரம் விளையாட்டுக்காக விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரைனிங் வர ஆக்களுக்கு ஒரு வருட காலம் என் கொண்ட கடலை குடுங்க தெரியாது, கொண்ட கடலை ஹை
6: புரோட்டீன்
3: அவங்களுக்கு விளையாடி முடிஞ்ச உடனே ஒரு கொண்ட கடலை வருது குடியுது. அப்ப அது படிக்கிற மாணவர்களுக்கு அப்ப இப்படி செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். மற்றது பிராமணர்களுக்கு கொண்ட கடலை இதா கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். இதுதான் குரு ரீதியாக செய்ய வேண்டிய நிவாரணங்கள். மற்றது சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யறது செய்யலாம். அதுக்காக கொண்டக்கடலை மாலையை கொண்டு நவக்கிரக போடுறதோ நவக்கிரகத்தோ மூன்று தினம் சுற்றி நான் சிவன் கோயில போய் பார்த்திருப்பேன். கோயிலுக்கு வருவினா மிச்சம் ஒன்றும் இல்லை, நேர போறது நவக்கிரகத்துக்கு. அதுல விளக்கு கொளுத்துவினா மூன்று தினம் ஒன்பது தினம் இருபத்தொரு தினம் சுத்து பைத்தியம் சுத்துற மாதிரி சுத்துவாங்க போயிடுவாங்க. இது பிடிச்சால் பிரகதோஷம் போகாது, பைத்தியம் தான் பிடிக்கும். அந்த பிராய சித்தங்களை
7: விதிமுறையாக செய்ய
3: விதிப்படி விதிக்க நூல்களில் விதிக்கப்பட்ட முறைப்படி செய்ய வேண்டும் என்பதான் சிவப்பிரகாரத்தில் சொல்லியிருக்கார். முன் சொட்டரு நூல் வலி என் மிகுதி சோறும். இந்த சிவப்பிரகாசத்துல தான் இந்த பிராய சித்தத்தை பற்றி சொல்லி வேறு ஒரு இடத்திலையும் இந்த பிராய சித்தத்தை பற்றி கிடையாது. இந்த சிவப்பிராகம் செய்யல மட்டும் அந்த சிராஜித்தம் இருக்குது. அப்ப உச்ச தொழில் நினைவு அதுகளை இருவினையும் உழவாம் என்று சொல்லி அவருடைய அந்த பாடல். இது உமாபதி சிவன் செய்த சித்தாந்த கட்டகத்துல வரும். அப்ப இது 31 செய்யுளாக இருக்கின்றது. அதுல சரி உச்ச தொழில் நினைவு உரையில் இருவினையும் உழவாம், அதாவது அவர் தோட்ஸ் வேர்ட்ஸ் டீட்ஸ், அவங்களோட வாக்கு எங்களோட மனத்தில் நெச்சாலே கர்மா வந்துடும் செய்தா வந்துடும். மூன்றாலே இடிவினை நல்லது கெட்டது ரெண்டும் உணவா, ஒன்று ஒன்றால் அழியாது. நீங்க பாவம் செய்து போட்டு புண்ணியம் செய்து பாவத்தை அழிக்கலாது, பாவம் செய்து போட்டு புண்ணியம் செய்தா பாவத்தின் பலனும் பெறும் புண்ணியத்தின் பலனும் பெறும். ஊன் ஒளியாதே, நீங்கள் உங்களோட பாவத்தை உங்களோட கர்மாவை நீங்களே சுமந்து நீங்களே புசித்து நீங்களே தான் கழிக்க வேண்டும். உங்களோட பிள்ளைகிட்ட கொடுக்க இயலாது, மனைவிட்ட கொடுக்க இயலாது, அடுத்தவர்கிட்ட கொடுக்க இயலாது. உன்னில் ஆனாலும் தேர்ந்து பார்த்தால் மற்ற அவற்றின் ஓர்வினைக்கு ஓர்வினையால் வீடு. ஆனாலும் தேர்ந்து பார்த்தால் இப்படிப்பட்ட தீவினைகளுக்கு நாங்கள் சில கர்மாக்கள் செய்து வீடு பெறலாம், விடுபடலாம். அது எப்படி செய்ய வேணும்? வைதீக சைவம் பகரும் மரபிலாற்ற, வேதங்கள்ல ஆகமங்கள்ல சைவ நூல்கள்ல சொல்லப்பட்ட மரபின்படி செய்ய பற்றி அது கழியும், அந்த பற்றின பாவம் கழியும். இது விலையால் ஏற்கும் பான்மையுமாம். இது காசு கொடுத்தும் ஜெயிக்கலாம். நீங்க நவக்கிரக சாந்தி செய்யறது, மற்ற இந்த பிராயச்சித்தம் செய்யறது, இதுகள் எல்லாம் காசு கொடுத்தும் ஜெயிக்கலாம். அப்ப இப்ப கேக்குற கேள்வி என்ன கேட்டா, அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறது, முஸ்லிம்கள் என்ன செய்யறது, தெரியாதாக்கள் என்ன செய்யறதுன்னு கேட்கலாம். பண்ணாது பலிக்கும், இப்படி எல்லாம் பிராயச்சித்தம் செய்யாதலும் கூட உங்களுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? முன்னம் சொற்றரு நூல் வலையின் வரின், முன்னர் சொல்லப்பட்ட வேதம் ஆகமங்கள்ல அந்த நூல்கள்ல சொல்லப்பட்டபடி நீங்கள் வாழ்ந்து வந்தார்,
5: வாழ்ந்தே போதும்.
3: அதாவது ஒரு ஆன்மீக வாழ்க்கை. வேதத்திலே ஆகமத்தில் சரியை ஹிரியை யோகம் ஞானம், கோயிலுக்கு தொண்டு ஹிரியை யோகம் ஞானம், இதன்படி வாழ்ந்து வந்தார். அல்லது நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் உங்கள் விவிலிய வேதத்தின்படி சொல்லப்பட்டதன்படி வாழ்ந்து வந்தார். இஸ்லாமியராக இருந்தால் குரான்னு சொல்லப்பட்டபடி ஒழுகி வாழ்ந்து வந்தார். முன் சொற்றரு நூல் வழியின் வெறன் மிகுதி சோறும், அது சோர்ந்து போகும். அதான் சொன்னார், என்ன சொன்னார், என்ன சிந்தை என்ன முந்தை வினை முழுதும் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். சிவபுராணத்தை சொல்ல சொல்ல வினை ஓயும், பாவங்கள் போகும். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இருக்கிற நேரத்தில் சொல்லுங்க, சொன்னால் பாவம் போகும். மிகுதி சோறும் சோரா, ஆனால் இது நாட் கரண்டி, முழுக்க இல்ல, ஓரளவுக்கு போகும், இதுல சிலது போகாது. சோராத அங்கு அது மேலை தொடர்ச்சியாமே, இதுல வலியாது மேலும் அங்க தொடர்ந்து வரும். இதுதான் பாவ நிவர்த்திக்கு, இதுதான் பிராய சித்தத்துக்கு வழிமுறையாக சிவபிரகாசம் செய்யும் 31 சொல்லிருக்கு. சைவ நூல்கள்ல இந்த ஒரே ஒரு பாடல்தான் அந்த சோதிர நூல் மரபின்படி அந்த நூல்களின்படி பிராய சித்த கர்மாக சொல்லியிருக்கிறார்.

சிவானந்தர் ஹரி. 91வது ஸ்லோகம் பார்த்தோம். ஆத்யா அவித்யா சரத்யதா நிர்கதாதி வித்யா சரத்யா சரத்யதா ஸ்வத்பிரசாதா சேவே நித்யம் ஸ்ரீகரம் பதாப்ஜம் ஸ்வத்பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே. பரமேஸ்வர அனுகிரகத்தினால மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பலத்தை இங்க சொல்ற. எந்த ஒரு செயல் மனுஷன் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பலம் இருக்கணும். பலன் இல்லாததான செயலை பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. நித்திய கர்மாக்களுக்கு பலம் இல்லையேன்னு கேட்கறான் சந்தியாவந்தராதி கர்மாக்களுக்கு. அதுவும் அதுக்கும் நிஜமாக உயர்ந்ததான பலம் இருக்கு. என்னதுன்னா சித்த சுத்தி. வேற எதனாலையும் அடைய முடியாததான ஒரு பலம், அதனாலதான் அடைய முடியும். மனிதனுடைய மனசுல எத்தனை கோடி ஜென்மாக்களாகவோ என்னமோ அழுக்கு படைஞ்சிருக்கு. ஆசைகள் விருப்புகள் வெறுப்புகள் எத்தனையோ இருக்கு. அவைகள்லாம் போகணுமேயானால் அதுக்கு ஒரே ஒரு வழி, அவாவா வர்ணாசிரமத்துக்கு தகுந்ததான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். யார் எப்படி பிறந்திருக்காளோ அவளுக்கு என்ன தர்மம் விதிச்சிருக்கோ அது மாதிரி. துணி இருக்கு, அந்த துணிய வெறும் தூசிதான் பட்டிருக்குன்னா ஜலத்துல அதை நினைச்சு காய போட்டேன்னா போயிட்டுறது. அதுல இங்க் மார்க்கப்பட்டிருக்குன்னா எத்தனை தினத்தை நினைச்சாலும் போகாது. அதுக்கு எலுச்சப்பழத்தையோ ஏதோ ஒரு சோப்பையோ அது போட்டா தான் போகும். அதே போல தார் அழுக்கு படுத்துன்னா அது கெரட்டின் போட்டா தான் போகும். அது மாதிரி ஒவ்வொரு ஒருத்தருடைய மனசுலயும் என்ன பாபம் இருக்கு என்ன தோஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தகுந்தா போல பகவான் நித்திய கர்மா நைமித்திய கர்மா அவாவாளுக்கு தனித்தனியா சொல்லியிருக்கா. பிராமணாளா இருந்தாருன்னா நீ சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றோம், அதுலயே சன்னியாசியா இருந்தா அவர் சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. பிரம்மச்சாரியா இருந்தா அக்னி காரியம் பண்றார். ஒரு சன்னியாசம் வாங்கிட்டவர் நானும் அக்னி காரியம் பண்றேன்னு எனக்கும் சித்த சுத்தி வேணுமே கேட்கக்கூடாது. ஸ்திரீகளா இருந்தா துளசிக்கு பூஜை பண்ணுவா, அவ மட்டும் ஏன் பண்ணணும் நானும் பண்றேன்னு ஆம்பளைகளும் போட்ட பண்ணப்படாது. ஏன் அததுக்குன்னு இருக்கு. என்னென்னாருக்கு என்னென்ன கர்மா பண்ணினாதான் என்னென்ன பலக்கும் இருக்கு. எல்லாருக்கும் வயத்து வலி ஒண்ணுதான். டாக்டர் ஒருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறார், இன்னொருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறார். ஏன் எதனால வந்ததுன்னு பார்த்து கொடுக்கிறாரோ இல்லையோ அதே விதமாகத்தான். விஷயம் ஒன்றாக இருந்த போதிலும் அவளுடைய சித்த சுத்தியாங்கிறது வேண்டியதா இருந்த போதிலும் அதுக்கு தக்கவாறு தகுந்ததான பலத்தை கொடுக்கிறார். அதே போல இந்த சிவானந்த நகரில் பரமேஸ்வர அனுகிரகத்தினால ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான பலம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணினா அந்த பலமானது முக்திங்கிற ஒரு பலத்தை கொடுக்குறேன். இந்த முக்திங்கிறது என்ன சார், ஏதோ காசு வந்து அதை விட்டுவிட்டு இதை முக்தி வருதுங்கிறார், முக்தினால எனக்கு என்ன லாபம் கேட்கலாம். காசு வருதோ புகழ் வருதோ வேற எது வந்தாலோ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் டெம்பரரி. இதை எதையும் நீங்க எடுத்துன்னு போக முடியாது. கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். அந்த இருக்கிற கொஞ்ச நாள் கூட நிஜமா இது சுகத்தை கொடுக்கறதா என்கிறது ஒரு சந்தேகம் தான். காசோ புகழோ பதவியோ இவைகள்லாம் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கறதுன்னு இல்ல, வந்த புதுச்சல சுகத்தை கொடுக்கும். 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்தது ஏனால் அப்பா இன்னைக்கு தந்து விட்டுமா இருக்கும் அப்படிங்கிறோம். அதே பக்கத்தில் இருக்கிறவங்க 1.5 லட்சம் வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுது. நமக்கும் அவளுக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கிறது. இது உங்களுக்கு 1 லட்சம் வந்தது நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், வந்து சூழ்ந்து செலவு பண்ணிட்டேன்னா அப்புறம் போயாச்சு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எப்படிப்பட்டதான இன்பங்கள் இருந்த போதிலும் அந்த இன்பங்கள் எல்லாம் சாஸ்வதமானது இல்லை. ஏன்னா இந்த சரீரத்தினால்தான் நம்ம அவைகள்லாம் அனுபவிக்கணும். எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் எந்த துக்கத்தை அனுபவிச்சாலும் அதுக்கு அனுபவிக்கக்கூடியதான கருவி இந்த உடல். ஆனா இந்த உடலானது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வயசு வேண்டியது. 90 வயசு ஆயிடுது 85 வயசு ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், ஏசி இருந்தாலும் போட்டுட்டா குளிர்றது. நல்ல சோபா இருந்தா உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல. என்ன சில பேர் ஆத்துக்கு வந்தா நின்றுட்டே இருக்கேன் சுவாமி உட்கார மாட்டேங்கிற, ஏன்னா உட்கார்ந்தா எழுந்துக்கிறது கஷ்டம். இப்ப இப்படிப்பட்டதான ஒரு சரீரம் வந்தாயிடுதுன்னா அந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம என்ன போகங்கள் இருந்து எவ்வளவு காசு இருந்து என்ன லாபம் எப்படி அனுபவிக்கிறது, நிறைய காசு இருந்தாலும் எதையும் சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகலைங்கிற என்ன பிரயோஜனம். அப்ப நம்ம நன்னா பார்த்தோமே ஆனால் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான வசதிகள் எல்லாம் எது நன்னா இருக்கு எது போகங்கள் நம்ம நன்றா இருக்குன்னு நினைக்கிறோமோ அவைகள்லாம் எப்பொழுதுமே அனுபவிக்க முடியல.
சில சமயத்தில் தான் அனுபவிக்க முடியுது, சில நேரங்களில் தான் அனுபவிக்க முடியுது. அதுக்கு வேண்டியதான விவகாரங்கள் நிறைய இருக்க. ஆனா இப்படிப்பட்டதான துன்பமே இல்லாதான ஒரு நிரவதிகமான சுகம் எண்ணிக்காத நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தேன். துன்பம் இனிமேல வரப்படாது, எப்பொழுதுமே சுகம் கண்டினியூஸா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சுகம் நமக்கு வாழ்க்கையில வருமா அப்படின்னு யோசனை பண்ணேன்னா அதுக்கு வழி ஒண்ணு இருக்கு, அதுதான் முக்தின்னு பேர். அந்த முக்தியில என்ன ஆயிடுதுன்னு எந்த விதமான கர்மாவும் இல்லை. ஜென்மாந்திரத்துல பண்ணியதான கர்மாக்கள் இருந்தா தானே அதுக்கு தக்கவாறு புண்ணியமோ பாப்பமோ அதுக்கு தக்கவாறு சுகமோ துக்கமோ வரும். இனிமேல் அந்த கர்மா இல்லை, கர்மாவே இல்லைன்னா சுகமே இல்லைன்னு அது என்ன சார் கல்லாட்டம் இருக்க வேண்டியதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இல்ல, உங்களுடைய உண்மையான சுரூபம் ஆனந்தமான ஒரு சுரூபம், உங்களுக்கு தனியா ஒரு சுகம் வர வேண்டியது இல்ல, உங்களுடைய ஸ்வரூபமே ஒரு ஆனந்தமான ஸ்வரூபம் தான். ஆகையால் தான் தூங்கி எழுந்த பிறகு எல்லோரும் என்னமா சொல்றோம், நிம்மதியா தூங்கினேன், சந்தோஷமாக தூங்கினேன். அந்த சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் தூக்கத்துல எல்லா மனுஷியாலும் எல்லா பிராணிகளும் அனுபவிக்கிறது. அது எங்கிருந்து வந்தது, உங்க ஆத்மாவில இருந்தது. ஆனா அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியும் என்ன பண்ணிவிட்டோம், மதி வந்து கெடுத்துருது. காலம்பரம் எழுந்ததுமே முதல்ல ஒரு டென்ஷன், என்ன டென்ஷன் தெரியுமோ, நான் அடாடா லேட்டா எழுந்துட்டோமே. ஒவ்வொரு நாளும் இதே தானே, கரெக்டா 5 மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே, என்ன 5 மணிக்கு அலாரம் வந்ததுமே அது தலையில ஒரு அடி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனர், இப்ப ஒரு 5 நிமிஷத்துல எழுந்துக்கிறோம்னு பார்த்தோம், காலம் எழுந்துக்கிற பார்த்தா 6:05. 1 மணி நேரம் தூங்கினேன் சார், 5 நிமிஷம் நினைச்சு. இப்படிதான் ரொம்ப நாளும் ஆறுது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணினோம், அந்த தூக்கத்துல நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்க, எவ்வளவு நேரம் தூங்கினாலும் ஒரு பொய் தூக்கம், ஒரு 2 நிமிஷமாவும் தூக்கணும், அம்மா வந்து எழுந்துக்கோன்னு சொன்னாலும் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் தூக்கணும். இப்ப அதுல அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தூக்கத்துல ஒரு அன்பு இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்குன்னு தெரியறதா இல்லையா? எல்லாரும் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ இல்லையா? அந்த சுகம் நம்மளுடைய ஸ்வரூபம். ஏன்னா அப்பொழுது சினிமா பார்த்ததுனாலயோ அல்லது வேற ஏதாவது சாப்பிட்டதுனாலயோ ஒரு சுகம் வரல, அந்த சுகமானது நம்மளுடைய ஒரிஜினல் சுகம். அது கர்மாவனால வரல, இந்த சுகம் உங்களுக்கு பர்மனண்டா இருக்கும் முக்தி தட்டையில. ஆகையால் முக்தி என கூடியதான நிலையானது எல்லோராலையும் விரும்பத்தக்கது, விரும்பப்படக்கூடியது. அது வந்து மறுபடியும் நாளைக்கு துன்பம் வந்துடுமோ எனக்கூடியதான சந்தேகம் அற்றது. இப்ப நாம தூங்குறோம், முடிச்சுட்டதுமே நாளைக்கு சௌக்கியமா இருப்போம், இன்னைக்கு மாதிரியே ஆனந்தமா இருப்போம் சொல்ல முடியுமா? என்ன வரும் தெரியாது. அடுத்த கணம் மனுஷனுக்கு என்ன துன்பம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வெறும் பெரிய துன்பம் ஒண்ணும் வேண்டாம், யாராவது பக்கத்துல இருக்க இந்த ஆளுக்கு கர்வம் சார்னு சொன்னா போறோம், என்ன போய் இப்படி சொன்னானேன்னு 1 மணி நேரம் அழறான் இல்லையா? யாரோ சொன்னது நீங்க என்ன போன வாரம் வெச்சுல நான் வரவே இல்லை சார் கிளாஸ் இல்லை போய் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறோம். இப்ப என்ன பண்றது, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நம்ம மனசுல கலக்கம் வருதோ இல்லையோ, அது சீக்கிரமா போறதா? போறது இல்லை. இப்படி பல துன்பங்கள் மனுஷனுக்கு எப்பொழுதும் வரிசையா அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்க, துன்பங்கள் எப்பொழுதும் ஒண்டியா வராது. இன்பம் தான் ஏதோ ஒண்ணு வருது ஒண்ணு போறது, ஆனா துன்பங்கள்லாம் வரும்பொழுது அடுக்கடுக்கா வருது. இப்படிப்பட்டதான துன்பங்களே இல்லாமல் இருக்கக்கூடியதான நிலை ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு வேதம் பண்ணா அதுக்குதான் முக்தின்னு பெயரை வச்சிருக்கா. இப்படிப்பட்டதான இந்த முக்தியானது வரணுமே ஆனால் முதல்ல என்ன வேணும்னா, நம்ம இதயத்துல இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் பொழியணும். இதயத்துல அஜ்ஞானம் இருக்கு எல்லோருக்கும். அஜ்ஞானம் இருக்குன்னு எப்படி நீங்க சொல்றேன்னா, உங்களுக்கு ஜென்மம் தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றேன், தெரியாது. சங்கீதம் தெரியுமா, தெரியாது. பிறந்தது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சங்கீதம் தெரியுமா, தெரியாது. என்ன சுவாமின்னா அப்படி ஆயிடுது. இப்ப எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு நீங்க சொல்றேன, இந்த தெரியாதுங்கிறது தான் அறியாமைன்னு. நம்ம எல்லாமும் தெரியும்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இந்த அறியாமை எத்தனை நாளா வந்திருக்கு சார், நான் பிறந்தண்ணில இருந்து வந்திருக்கு. பிறந்தண்ணில இருந்து அதை கேள்விப்பட்டதே இல்லையேங்கிற ரொம்ப பேர். இது போல ஒண்ணு இருக்கு, வேதாந்தம்னு ஒண்ணு இருக்க என்ன அப்படிங்கிற, இத்தனை வருஷம் எனக்கு தெரியாம இருந்தா இல்ல, சின்ன வயசுலயே நான் நல்லா படிச்சிருப்பேங்கிறான். யாரு கண்டா, இப்ப மட்டும் படிக்கிறோமா? ஏதோ சரி, வேற வழி இல்ல, ஒரு 10 நிமிஷம் கேட்போம்னு வரமே தவிர அதுல என்ன சொல்றதுன்னு சீரியஸா எடுத்துக்கிறவா எத்தனை பேர் பாருங்க பாக்கலாம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல, என்னால்
இந்த மனுஷனுடைய இதயத்துல இத தெரியாது எனக்கூடியதான அறியாமை இருக்கு. இந்த அறியாத்தனத்தினால்தான் பல செயல்களை பண்றான். எதை பண்ணினா நன்னா இருக்குமா, எதை பண்ணினா க்ஷேமமா இருக்குமா என்று நினைத்து கொண்டு பல செயல்களை பண்றான். அந்த செயல்கள்னால விளைவுகள் ஏற்படுகிறது. அந்த விளைவுகள் எப்படி

இதான விட்டு இவ்வளவுதான் அவ அவா தகுந்தா போல சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு அஜ்ஞானம் அறியாம இருக்க இந்த அறியாமை போகணும்னு

வரணுமா அவர் அனுகிரகம் வேணும், காமர்ஸ்ல என்ன வரணுமா அவர் அனுகிரகம் வேணும், இங்கிலீஷ்ல என்ன வரணுமா அவர் அனுகிரகம் வேணும், வேதாந்த என்ன வரணுமா அவர் அனுகிரகம் வேணும். எல்லா படிப்புக்கும் அதிபதி அவர் தான். அறிவு படிப்பு வேற, அறிவு வேற. படிச்சோம், எத்தனையோ படிச்சோம், ஸ்கூல்ல படிச்சோம், காலேஜ்ல படிச்சோம், அந்த கடைசி பரீட்சை எழுதினது அன்னைக்கு வேணும்னு மறந்து போயிட்டோம். இனிமேல் அது உபயோகப்படாது வாழ்க்கையில. அப்படித்தானே, அந்த புத்தகத்தை கொண்டு போய் கடையில போட்டு அதுக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வந்தா அது ஒரு சந்தோஷம். ஏன்டாப்பா 6 மாதம் அந்த பத்திரமா ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜை பண்ணி வச்சோமே என்ன ஆச்சு, அதுக்கு வேற ஆயிடுச்சு. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இது படிப்பு.

எனக்கு தெரியாதுன்னு எப்ப நீங்க சொல்றோ அந்த அறியாமை எங்க இருக்க என்னிடத்துல இல்லைங்கிற எனக்கு அறிவில்லை அப்படின்னா என்னிடத்தில் அறிவில்லை, என்னிடத்தில் அறிவில்லைன்னா என்னிடத்துல அறியாமத்தான் இருக்கு. அறியாமை எங்க இருக்க உங்களுடைய அனுபவம் நீங்களே சொல்ற என்னிடத்துல இருக்கு. ஒவ்வொரு மனுஷனிடத்துலயும் அறியாம இருக்கு, அது எங்க இருக்க கையிலையும் காலையும் இல்ல, எங்க இருக்குன்னா இதயத்துல இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களிடத்துல இருக்கக்கூடியது இதயம், அந்த இதயத்துல தான் ஒரு மூலையில இருக்கு. ஆத்யா வித்யா ரிஜதா நிர்கதா தீது, அது எங்க போச்சு எப்படி போச்சுன்னு தெரியல சார். ரொம்ப நாளா இருக்கிறது ரொம்ப நாளா இருக்குமே, அது அவ்வளவு சீக்கிரமே போகாதே. பாத்திரத்துல அழுக்கு ரொம்ப நாளா இருக்க பரணையிலேயே போட்டாச்சுன்னா அதை எடுத்து தேய்ச்சா ஒரு தரம் தேய்ச்சா போகுமா? போகாது. ஒரு 10 தரம் அதை கேட்டு அதை சபையனா வச்சு தேய்ச்சு போகலேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு செங்கல் பொடி வச்சு தேய்ச்சு அது பாட்டு என்னென்னமோ பண்ணி பண்ணி பாக்குற அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போறது. அதே மாதிரி எத்தனை நாளா நம்மளுக்கு அறியாம இருக்க சில கோடி வருஷங்களாக இருக்கு, அந்த அறியாமையில எப்ப சார் போகும் தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிவானுகிரகம் வந்தா ஒரு கடத்துல போயிடும், இத்தனை நாளா இருந்தது எப்படி ஒரு நாள்ல போகும் ஒரு சந்தேகம் வரலாம். இமாலயத்தினுடைய குகைக்குள்ள இருட்டு இருக்கு, எத்தனை நாளா இருக்குன்னு சூரியன் அந்த பக்கமே போல சார்மா, குகைக்குள்ள சூரியனுடைய ஒளி போகுமா கிரணங்கள் போகுமா? போகாது. அந்த குகையெல்லாம் ரொம்ப உள்ளூர இருக்க, 1 மைல் உள்ள போறது குகை, அதுக்குள்ள எதுவும் போறதுக்கு வழியே கிடையாது. ஆனா ஒரு நாள் ஒருத்தர் உள்ள போனார், போய் என்ன பண்ணார், ஒரு பேட்டரி லைட் போட்டார், அடுத்த கணம் அங்க இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுது சார். ஏன் இத்தனை நாளா நான் இருக்கேனே வெளிச்சமா நீ போயிடு, நீ இங்க இருக்க முடியாது, நான் தான் இது எனக்கு சொந்தம், நான் இங்க இருப்பேன் அப்படின்னு இருட்ட சொல்லுமா? ஏன் சொல்லல? அது எவ்வளவு நாளா இருந்த போதிலும் எவ்வளவு பவர்ஃபுல்லா கும்மி இருட்டா இருந்த போதிலும் அந்த வெளிச்சம் வந்ததுமே அடுத்த கணம் அது எப்படி ஓடி போயிடுறதோ அதே மாதிரியே நம்ம இதே

என் இதயத்துல இருந்தது எப்படி போச்சுன்னு தெரியல. என்ன கதா நிசேஷன கதா கதா, ஒரு துளி அளவு வச்சு வைக்கல. லைட்ட போட்டதுமே அது இருட்டு. நான் ஒரு மூலையில கொஞ்ச நாள் இருக்கேன்னு அதுக்கப்புறம் போறேன், மொக்க மேக்சிமம் போயிடும், ஒரு சின்ன ரெண்டு பாத்திரம் மட்டும் வச்சுட்டு போறேன் அப்படிங்கிற போல ஏதாவது வச்சுட்டு போறதா இல்லையே. எப்பொழுது வெளிச்சம் வந்ததோ

இந்த வித்தியையும் அறிவும் எங்க இருந்து வந்ததுதான், இதயத்துல தான் இருக்கு. நம்ம ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நமக்கு அறிவெல்லாம் தலையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால அறியா இல்லைன்னா தலையில எப்படின்னு அடிச்சுக்கலாம், தலையில அடிச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. சில பேர் சொல்ற களிமண் இருக்குங்கிறாட, நிஜமா அங்க ஒண்ணும் இல்லை. எங்க இருக்குன்னு இருக்கிறதெல்லாம் இதயத்துல இருக்கு. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாளும் இதயத்துல தான் இருக்கு. தெரியாம தலையில இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தலையில என்ன சார் இருக்குன்னு, ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னு, கோஆர்டினேஷன். கண்ணு பாக்குறது, என்ன சொல்றது, நாக்கு சொல்றது ரொம்ப தாகமா இருக்குன்னு நாக்கு சொல்றது. அப்புறம் கண்ணு இப்படியே பாக்குறது, பார்த்தா அந்த மூலையில வாட்டர் இருக்கு, ஒரு ஜலம் இருக்கு. இத கண்ணு பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, எழுந்தான், அங்க போனா தீர்த்தத்தை குடிச்சான், மறுபடியும் இங்க வந்துவிட்டான். இது நீங்க சாதாரணமாக நடக்கக்கூடியதான செயல், எல்லாரும் பார்க்கக்கூடியதான செயல். ஆனா முதல்ல எனக்கு தாகம் இருக்கு, நான் தீர்த்தத்தை தாகணும்னு நாக்கு தலைக்கு சொல்லிடுச்சேன். இந்த தலை என்ன பண்ணிட்டு, தீர்த்தம் எங்க இருக்குன்னு தேட சொல்லி கண்ணுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த கண்ணானது தேடின பிறகு இந்த இடத்துல இருக்குன்னு கண்ணு சொல்லிட்டு மறுபடியும் புத்திக்கு அந்த இதுக்கு மறுபடியும் என்னாச்சுன்னா, அந்த புத்தியானது மறுபடியும் காலுக்கு வேலையை கொடுத்தது. ஆஹ், எழுந்துரு போய் அங்க தீர்த்தத்தை சாப்பிடு. கால் அங்க போனதுமே மறுபடியும் அந்த புத்தி கைக்கு சொல்லியிருக்கேன், தீர்த்தத்தை எடுத்த வாயில போடுங்கன்ட்டு போட்டு விழுங்கின பிறகு மறுபடியும் இங்க வந்து உட்காரு. எல்லாமும் என்ன வேலை செஞ்சது, இந்த பிரெயின் வேலை செஞ்சது. புத்திங்கிறது இன்டலெக்ட், அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த ஆபீஸ்

கார்பரேட் ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் சொல்றேன். இதே போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் இது இங்க நடத்தணும்னு சொல்றதுதான் தலையில இருக்கு. அது நாடி புஞ்சம், அது வந்து சென்ட்ரல் அபால் நர்வ்ஸ், நர்வ் சென்டர் தான் அங்க இருக்கிறது. ஆனா இது என்னென்ன டெசிஷன் எடுக்கிறது, என்ன எடுக்கிறதுன்னு இதயத்துல அதுதான் வருதா, என்ன சொன்னாலும் இதயத்தான் சொல்றாரு தவிர என்ன சொன்னாலும் தலையில எப்படி காட்டுறானோ இல்ல. நல்ல விவகாரம் என்னன்னு அறிவு எங்க இருக்கதா, இதயத்துல இருக்கு. நம்ம அறிவு தலையில இருக்கோம் நினைக்கிறோம் கிடையாது. ஆச்சாரியர் சொல்றார், வித்யா கிருத்யா கிருத்யதா, குருச்சதா இதயத்துல தான் அறிவு இருக்கு, புத்தியானது இதயத்துல இருக்கு. அது எப்படிப்பட்டதான அறிவு, கிருத்யா அழகானது. இந்த அறிவு இருக்க அதனுடைய சொரூபமே வேறு. அறியாமையினால நமக்கு ரொம்ப மனத்துக்கு கவலை ஏற்படுறது. அறிந்தவர்கள் நடுவுல அறியாதவன் ஒருத்தன் இருந்தானே, ஆனால் அவன் எவ்வளவு வெக்கப்படுறான் தெரியுமா? நம்ம அதாடா நமக்கு தெரியல, நம்மளோட ரொம்ப சின்னவாளா இருக்கிறவாள்லாம் ரொம்ப நல்லா படிச்சிருக்காளே, அவளுக்கு எல்லாமே தெரியறதே டக்கு டக்குன்னு தெரியறதே, நமக்கு என்னதான் படிச்சாலும் வரமாட்டேங்கிறதுன்னு வெக்கப்படுறான். ஏன் சுவாமி ஏன் வெக்க பண்ண, எனக்கு என்னால முடிஞ்சது நான் படிச்சேன், உங்களால முடிஞ்சது நீங்க படிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறதானேன்னார். அது இருக்கிறது, வேற வழி என்ன பண்றதுன்னு. ஆனா என்ன, சில பேர் படிச்சா அதை பார்த்ததுமே ஒரு வியப்பு ஏற்படுறதோ இல்லையா, அது ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த அறிவு இருக்கிறவாளுக்கு நாலு பேர்ல வரும் பொழுது அது சொன்னதுமே டக்கு டக்குன்னு பண்ணும் பொழுது அவளுக்கே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மன நிறைவு, ஒரு நான் உயர்ந்தவன் எனக்கூடியதான ஒரு எண்ணம், இவைகள்லாம் ஏற்படுறதா இல்லையா அறிவுனால. அப்ப என்ன, அதான் திருப்தியா இதயத்துக்கு பிடித்தது, அறிவானது இதயத்துக்கு ரொம்ப இஷ்டமானது. அறியாமையானது மனுஷனை அப்படியே தலை குனிய வைக்கிறது. பாருங்க சார், இவ்வளவு இருந்தாலும் நம்மளால முடியலையே, நம்ம பார்க்க முடியலையே, நமக்கு இதெல்லாம் தெரியலையே. சில பேர் சொல்ற அந்த சந்தர்ப்பத்துல அறியறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சு சார். நீங்க இப்ப அறிய வேண்டிதானே, இப்ப மண்டையில ஏறல சார், அப்பவும் ஏறல இப்பவும் ஏறல, ஏறாதவனுக்கு இன்னைக்கு ஏறாரு. ஆனா விவகாரம் முயற்சி பண்ணினா வயசானது ஒரு கட்டம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். 90 வயதானாலும் அறிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்றது. எஸ் சந்ததாம் பிரபோ விஸ்வரூபா சந்தோபியோ அமிர்தாத்வம் பபோவா வேதம் சொல்றது. நம்ம வாசதெல்லாம் நம்மளை விட்டு போகப்படாது.

அதை நாலு பேருக்கு சொல்லணும். நம்ம நாட்டினுடைய பண்பாடு என்ன, நம்ம எதை வாசிச்சோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். அவட்ட காசு ஒன்றும் வாங்கிவிடாது, தானா சொல்லிட்டே இருக்கணும். அவடா கொடுத்தா வந்தா சரி, அவன் கொடுக்கலன்னா பகவான் ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியதான நாடானது காசுக்காக படிப்பை விற்கிறது இல்லை. இப்படி இருக்க அந்த ஒரு ஆனந்தமான ஒரு அறிவு ஹிருத்யாது, அந்த அறிவானது இதயத்துக்கு வந்து சேர்ந்து இதயத்துக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதான ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடியதான ஒரு அறிவானது வந்து சேர்ந்ததையா பரமேஸ்வரா உங்களாலேயே. ஆத்யா அவித்யா, ஆத்யா அவித்யா எத்தனை நாளா இருந்தது என்று தெரியல. அப்படிப்பட்டதான மூல அவித்யானது நிர்கதா நிர்கதா செய்து இதயத்துல இந்த நாள் இருந்தது என்ன விட்டு போயிடுது. இப்ப என்ன வித்யா கிருத்யா அழகான ஆனந்தமான மனுஷாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வியப்பை கொடுக்கக்கூடியதான வித்யானது கிருத்கதா ஸ்வத்பிரசாதாது, கிருத்கதா ஹிருதயத்துக்குள்ள வந்துடுது. சிக்கலை அவிழ்க்கக்கூடியதான ஒரு ஞானமானது கிருத்கதா இதயத்தில் உருவாக தோண ஆரம்பிச்சிருது. அதான் கிருத்யா, கிருது அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதானது, கிருதுன்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம், ஹரதீக்கு ஹிருது. அது என்ன ஆயிடுதுன்னு அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதான விஞ்ஞானம். நமக்கு புத்தகத்தை அப்படியே நொற்று பண்ணினா ஒன்றும் வராது, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஞானம். ஸோ வெறும் அறிவில்லை சார், விஞ்ஞானம். அந்த விஞ்ஞான

0: ஸ்ரீகரம் சத்பதார்த்தம், எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான உங்களுடைய ஸ்ரீகரமான பதார்த்தம் இது. பாத தாமரே பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே. ஏ ராஜமௌளே, இவருக்கு ராஜமௌளின்னு கூப்பிடுற பரமேஸ்வரன். ஏன்னா ஒளிக்கின்றதான சந்திரனை தலையிலேயே வச்சுட்டு இருக்க. இந்த டாக்டர் தான் போய் பார்த்தேன்னா தலையிலேயே ஒரு லைட் ஒன்று வச்சுட்டு இருக்கார், நெத்தியில போட்டிருக்காரு. என்னடா அது பாக்கிறதுக்கு கண்ணு காது இவங்கெல்லாம் வந்தா பாக்கிறதுக்கு ஒரு லைட் போக்கஸ் பண்ற போல பரமேஸ்வரன் முதல்ல அவர் தான். ராஜமௌளே தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்கார். ஏன் எப்பொழுதும் பிரகாசிக்க கூடியதான
1: சந்திரன். அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. ரசனகிராஹ்யோ குணஹ ரஸஹ ஸச மதுராம்லலவணகடு கஷாய தித்தபேதா ஷட்விதஹ பிருத்திவீஜலவருத்திஹ தத்ர பிருத்திவ்யாம் ஷட்விதஹ ஜலே மதுர ஏவ. ரசனகிராஹ்யோ அப்படின்ட்டு மாத்திர பதம் கொடுக்காமலே சொல்லியிருக்காங்க. ரசலக்ஷணம் ரசாதி வாரணாய குணைதி, இருபத்தாவது வாரணாய ரசனைதி, ரசத்துவாதி வாரணாய குணைதி. ரசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் பண்ண போனது ரசத்துக்கு, ஆனா லட்சணம் போனது ரசத்துவத்துல. ஏன்னா அதுவும் கூட அதனாலதான், அதனால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியது. ரசத்துவமும் கூட நாக்கினால் தான் கிரகிக்கப்படக்கூடியது அப்படிங்கறதுனால ரசமும் ரசத்துவம் சமவாய சம்பந்தத்துல இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. அதனால அதுவும் நீங்க இதை பிடிச்சானா அதுவும் பிடிச்சாகணும், வழி இல்ல அப்படிங்கறதுனால அதுல லட்சணம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்ற பதத்தை கொடுக்குறீங்க. ரூபத்வாதவாதி வியாப்தி வாரணே ரசனேதி. கிராட்சிய குணகன்னு சொல்லி சொன்னா ரசனங்கிறத விட்டுட்டு கிராட்சிய குணக அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், ரூபமும் கிரகிக்கப்படக்கூடிய குணம். அதனால மத்த எல்லாத்துலயும் போயிடும். அதை நிராகரிக்கிறதுக்கும் அது ரசன அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. பிருத்திவி ஜலையோர் இத்தியர்த்தக. பிருத்திவி ஜலவருத்தி, அது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவிலையும் ஜலத்திலையும் இருக்கு, நீர்லயும் நிலத்திலையும் இருக்கு. ஷட் வித இத்தி அத்த ரச இத்தி அனுவர்த்தே ஷட் வித தத்த பிருத்திவியாம் ஷட் வித அப்படின்னா என்னது ஆறு விதம் அப்படின்னா ஆறு விதமான ரசம். பிருத்திவியில ஆறு விதமான ரசம், ஜலத்துல மதுர மாத்திர ரசம் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. ரசம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கிராண கிராட்சிய குணக கந்தக சச திவித சுரபிர் அசுரபிஷ்ச பிருத்வி மாத்திர விருத்தி. கிராண கிராட்சிய குணக கந்தக, கிராணத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான, மூக்கினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான அந்த விஷயத்துக்கு பேரு கந்தம், வாசனை. அது ரெண்டு வகை, நல்ல வாசனை கெட்ட வாசனை அப்படின்ட்டு. பிருத்வி மாத்திர விருத்தி, பிருத்வியில மாத்திரம் இருத்தல் உடையது. அது ஏன்னா கந்தவதி பிருத்வின்றதுனால பிருத்வியில மாத்திரம் இருத்தல் உடையதுன்னு. கந்தத்துவாதோ அதிவியாப்தி வாரணாய குணைதி. கந்தத்துவம் திருப்பியும் கந்தத்துவம் ரசத்துவம் அப்படிங்கிற மாதிரி கந்தத்துவம் ரூபத்துவங்கிற மாதிரி கந்தத்துவம், கந்தத்துவத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசம் குணம் அப்படிங்கறத சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதோ அதிவியாப்தி வாரணாய கிரகண குரு கிரகண கிராட்சியத்தி. கிரகண கிராட்சியம்னு கொடுக்காம வெறும்னு குணம் எப்படின்னு கொடுத்திருந்தோம்னா என்ன ஆகும, ரூபத்துல போயிடும் லட்சணம். நீங்க பண்ண போனது கிரகணத்துக்கு கந்தத்துக்கு லட்சணம், ரூபத்துக்கு போயிடும், ரூபம் மத்ததுக்கு எல்லாமே போயிடும். அதனால அதுல நிராகரிக்கிறதுக்கோசரம் கிரகண கிராட்சிய அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிருத்திவி சம்பந்த சத்வே கந்த பிரதீதி சத்துவம், பிருத்திவி சம்பந்தவாவே கந்த பிரதீதியவா இது அன்பே வித்ரேகாபியாம் பிருத்திவி கந்தஸ்யேவ ஜலே பிரதீதிர் போத்யா. பிருத்திவி மாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எங்க இருக்கு இந்த வாசனையானது, எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவில மாத்திரம் இருக்கு, நிலத்துல மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னையா நிலத்துல மாத்திரம் இருக்கு, தண்ணி நாட்டெடுக்கிறது அப்படின்னு போமே, தண்ணி நாறுது, இன்னும் வாசனையா இருக்கு தண்ணி, கொஞ்சம் ஏலக்காயும் பொடிச்சு போட்டீங்கன்னா தண்ணி வாசனையா இருக்கும், வாசனையா இருக்கு தண்ணி அப்படின்னு. ஒரு இடத்துல தண்ணி நாறுது, இன்னொரு இடத்துல தண்ணி வாசனையா இருக்கு, வாசனை தண்ணிலையும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. பிருத்வி சம்பந்த சத்தே கந்த பிரதீதி சத்துவம், வியாப்தி கொடுக்குறாங்க. அண்டைய வியாப்தியும் வெத்திரேக்க வியாப்தியும் நேர்மடையாகும் எதிர்மடையாகும். எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லை அப்படின்னு அன்வய வெத்திரேக்கம் வியாப்தி பண்ண மாதிரி இங்கேயும் பண்றான். பிருத்வி சம்பந்த சத்தே கந்த பிரதீதி, பிருத்வி இருந்ததுன்னா பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாசனை இருக்கு, பிருத்திவியோட சம்பந்தம் இல்லைன்னா வாசனை இல்லை. அப்படி அண்டைய வெதிரேக்க வியாப்தி மூலியமா பிருத்வி தான் வாசனைக்கும் வாசனையோட நாட்டத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு தெரியறது. நீர்ல வந்து அந்த வாசனை வர்றது அப்படின்றது காரணம் என்ன? அது பிருத்திவியோட ஒன்னு சம்பந்தம் தான். ஏன் வாயு அப்படி? வாயுலையும் கூட அதே மாதிரிதான் புரிஞ்சுக்கணும். பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாயு வாசனையா இருக்கும். என்ன வாசனையா இருக்கு? இந்த சூழ்நிலையே ரொம்ப வாசனையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊதுவத்தி கொத்து வச்சிருக்கீங்க, அந்த ஊதுவத்தியோட பிருத்திவி தன்மை வியாபிச்சிருக்கு எல்லா இடத்தையும். நாருதுன்னா அங்க நாத்தமான பிருத்திவி தன்மை ஏதோ இருக்கு, அந்த இடமே நாருது. சோ வாசனைக்கு காரணம் பிருத்திவி தான். வாயு கொண்டு போறது மாத்திரம் தான் அது விஷயத்த இங்க இருந்து எடுத்து கொண்டு போறது. அதனால வகத்தீட்டு வாயு கொண்டு போறது அப்படிங்கறதுனால வாயுனே பேரு. அனு தேசாந்தஸ்த கஸ்தூரி குசும சம்பந்த பவனசிய ஏதத் தேசே தத் சம்பந்த அபாவாது கந்த பிரதிதி அனுபத்தி நச்ச வாயு வாயுவாணி வாயுவாணித்த வாயு ஆணித்த திரணுகாதி சம்பந்த சம்பந்தோ அஸ்தி ஏவைத்தி வாச்சியம் கஸ்தூரியா நியூனதாபத்தே குசுமஸ்ய ச அணுபத்தே கற்பூராதோ தாவாத் ந தத்தாத்வம். சரி, வாயு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நீங்க ஒரு இடத்துல கஸ்தூரி வச்சிருக்கீங்க, அந்த கஸ்தூரியோட வாசனையானது இன்னொரு இடத்துக்கு வருது, வாயு தான் கொண்டு வருது. நீ தானே சொன்னீங்க வாயு கொண்டு வருது அப்படின்ட்டு. வாயு என்ன பண்றது? இது கஸ்தூரி, அந்த கஸ்தூரியில இருந்து வாசனையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா கஸ்தூரி என்ன ஆகணும்? ஓட்டை ஆகணும். ஏன்னா வாசனை அணுக்கள், வாசனை பரமாணுக்கள் இந்த கஸ்தூரியில் இருக்காதத்தான் காத்து கொண்டு வருது. அப்போ ஒரு ஒரு வாசனை பரமாணுவும் போக போக போக கஸ்தூரியானது ஓட்டையாகணும். ஆனா கஸ்தூரி ஓட்டையாகுதோ? இல்ல. அதனால நீங்க சொல்ற லாஜிக் தப்பு. வாயுல வாசனை இருக்கு, வாயுல வாசனை இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இயற்கையிலேயே பெண்களின் கூந்தற்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு நக்கீரம் பாட்டுக்கு அந்த கூத்தடிச்ச மாதிரி, பாண்டியன் கூத்தடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இயற்கையிலேயே வாசனை இருக்கா இல்லையா? வாசனை இயற்கையிலேயே இருக்கு. ஏன்னா கஸ்தூரி சம்பந்தத்தினால மாத்திரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகுது? அந்த கஸ்தூரியானது ஓட்டையாகணும், ஆனா ஆகுறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி பேசாத நீ. அது காரணம் என்னன்னு புரிஞ்சுட்டு பேசு. என்ன அப்படின்னா காரணம் இதுதான். அதுல குறைவா கஸ்தூரி வெளியில வச்சிருந்தீங்கன்னா குறையுமா ஆகணும் வாசனை. காலம் போக போக வாசனையும் குறையணும். ஆனா கஸ்தூரி அப்படியே வாசனையோடய இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, போக்திரு அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம் தான். நமக்கு அந்த கஸ்தூரியோட வாசனையை அனுபவிக்கக்கூடிய புண்ணியம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவமானது அந்த கஸ்தூரியானது குறையாம இருந்துட்டே இருக்கிறதுனால. அதே சமயத்துல கற்பூரத்தை வச்சு பாருங்க, கற்பூர வாசனை ரூம் ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்தை பார்த்தா கற்பூரமே இருக்காது, கற்பூரம் கரைஞ்சு போயிடுறது காத்துல. கஸ்தூரி கரையறது இல்ல, கற்பூரம் கரையறது. கஸ்தூரி கரையாதது காரணம் பக்தாவோட அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம். அதுல இவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, கற்பூரத்துல அவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, அதனால அது கரைஞ்சிடுறது. அப்போ நம்மளுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி கரையிறது கரையாம இருக்கிறது உண்டாகும். ஆனா வாசனை என்னது? பிருத்திவியோட லட்சணம் தான் வாயுவோடது இல்ல, அதை கொண்டு வரது மாத்திரம் தான் வாயு அப்படின்னு தீர்மானமா இருக்கு. சப்த குணக்கம் ஆகாஷம் சொல்லி ஆரம்பிச்சோம். அதுல என்ன ஒரு விசேஷம் விசாரம் நடந்தது? இப்ப வந்து நம்ம வாயுவையும் பார்த்துட்டோம் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல சப்த குணக்கம் ஆகாஷம் அப்படிங்கறத பத்தி நம்ம விசாரம் பண்ணணும். சப்த குணக்கம் ஆகாஷம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, வேக்யூம் டியூப் இருக்கு, இந்த டியூப்லைட் இருக்கு, வேக்யூம் எல்லா காத்தையும் எடுத்துருவாங்க, அதுக்கு பேர் வேக்யூம். அது காத்தோட அம்சமே இருக்காது. ஆகாஷத்துக்கு சப்த குணம் இருக்கு. அப்போ வேக்யூம் டியூப்ல ஒரு கார்னர்ல நீங்க சத்தத்தை உண்டு பண்ணினீங்கன்னா அடுத்த கார்னர்ல அது வரணும், ஆனா வேக்யூம்ல வராது. சப்தம் எங்க உண்டாருதோ அங்கேயே அழிஞ்சு போயிடும், டிராவல் ஆகாது சப்தம் வேக்யூம்ல. காற்று இல்லாத இடத்துல, காற்று நீக்கிய இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது, போகாது சப்தம். எந்த இடத்துல சப்தம் உண்டு பண்றீங்களோ அந்த இடத்துலயே சப்தம் இருக்கு, அந்த இடத்தையும் அழிஞ்சிடும். கக்காரம் அப்படின்னா அந்த கக்காரம் உண்டான க்ஷணம், கக்காரம் நிக்கிற க்ஷணம், கக்காரம் அழிய க்ஷணம், மூணுமே ஒரே இடத்துல நிற்கும். அந்த கக்காரமானது டிராவல் ஆகாது. முன்னாடி சொன்னாமே வீச்சி தரங்க நியாயினே கதம்ப குசும நியாயினே அப்படின்ட்டு, கதம்ப முக்குல நியாய கதம்ப குசும நியாயம் என்ன நியாயம்னு சொல்லலாம். ரெண்டும் சேம் தான், முக்குலம் குசுமம் ரெண்டுமே ஒன்றுதான். பூ அப்படி பூ விரிகிற மாதிரியோ இல்ல அந்த தரங்கம் நீர் அலையானது வர்ற மாதிரியோ இந்த இடத்துல சப்தமானது டிராவல் ஆகிறது இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல ஆகாசமானது கேரியர், ஆகாசம்னா அந்த சப்தத்தை கொண்டு போறது. சயின்ஸ்ல இன்னைக்கு என்ன சொல்றான் அங்க அன்னைக்கு தாக்கத்துல என்னத்த சொன்னானோ இப்ப சயின்ஸ் என்ன சொல்றான், சப்தமானது பாக்கெட்ஸா டிராவல் பண்ணுமா. சப்தம் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும். சப்தத்துக்கு பேரு அந்த சப்த பாக்கெட், அது வந்து போனான் அப்படிமான் பேரு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற மாதிரி பேரு போனான். ஒரு ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும் சப்தம். அப்போ அடுத்தடுத்த சப்தம் தள்ளி தள்ளி விடும். இந்த டிராவல் பண்றது பூ வந்து இப்படி விரிச்சு தள்ளி விடும் போது இந்த மாதிரி தள்ளி விடுறது. நீ சயின்ஸ் இதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். சாஸ்திரத்தை. சாஸ்திரத்துக்கும் சயின்ஸ்க்கும் நம்ம சம்பந்தமே படுத்தல. சாஸ்திரம் வந்து அனுபவபூர்வமா எழுதப்பட்ட விஷயம், சயின்ஸ் வந்து ஹைபோதட்டிக்கலா எழுதப்பட்ட விஷயம். ஒரு கற்பனையை வச்சுட்டு அதுக்கு ஆதாரமா அவன் எழுதிட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து தீரியாவும் இருக்காது, பிராக்டிக்கலாவும் இருக்காது. அது நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு காமிக்கவும் முடியாது, இல்லைன்னா நேரடியா அனுபவிக்கவும் முடியாது அந்த விஷயத்த. சயின்ஸ்னால சொல்ற விஷயத்த சும்மா ஏதோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டான், நாளைக்கு வேற ஒன்னத்தை மாத்தி சொல்லுவான். எல்லா விஷயத்திலயும் சயின்ஸ் எல்லா இடத்தையும் அதே தான் பிரச்சனை. ஒரு காரணமும் இவங்களால சொல்ல முடியாது. ஏதோ காரியத்தை மாத்திரம் வச்சுட்டு ஏதோ அனுமானம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அனுமானம் மாறிட்டே இருக்கும். ஒரு ஒரு நேரத்திலையும் உலகம் உருண்டம்மா இல்ல உலகம் தட்டம்மா, உலகம் சூரியனை சுத்தி வருது அப்படிமா, சூரியன் உலகனை சுத்தி வருமா, மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பேசுறவனே தெரியாது. ஒரு நேரத்தை சொல்லுவா உலகம் விரிஞ்சிட்டு இருக்குமா, இன்னொரு உலகம் சுருங்கிட்டு இருக்குமா. அவங்களுக்கு காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு நல்லதுமா, காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு எடுத்துருமா, ப்ரெஷருக்கு காஃபி நல்லதுமா, ப்ரெஷருக்கு காஃபிக்கு எடுத்துருமா, ஒன்னு ஒன்னு அவனோட புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டே இருப்பான், மாறிட்டே இருப்பான். அது ஒரு ஒரு நிலைக்கும். அதனால சயின்ஸ் ஹைபோதாட்டிக்கல் வந்து ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட். இங்க நான் எதுக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி இந்த உலகத்துல சப்த வணக்கம் ஆகாஷம்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல டிராவல் பண்ண மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எப்படி நீர்ல வந்து அதோட வாசனை நிறத்தோட சம்பந்தத்தினால உண்டாறதோ, சப்தமும் டிராவல் பண்றதுக்கு காரணமா காத்து இருக்கணும். காத்து கொண்டு போனாத, காத்து இல்லாத இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது. அதுதான் அங்க விசாரம். துகிந்திரிய மாத்திர கிராஷ்ய குண ஸ்பர்ஷாச த்ரிவித சீதோஷ்ண அனுஷ்ணா சீத வேதாது பிருத்திவி ஜலதேஜோ வாயு விருத்தி தத்திர சீதோ ஜலே உஷ்ண தேஜசை அனுஷ்ணா சீத பிருத்திவி வாயுவோஹோ. துகிந்திரியத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய குணத்துக்கு பேரு ஸ்பர்ஷம். அது மூணு வகை, குளிர்மை சூடு, குளிர் ஒண்ணு சூடும் இல்லாம என்ன சொல்லுவான், நரம் கரம் அப்படிமா. கரம் பாணி, தண்டா பாணி, நரம் கரம், ரெண்டுத்துக்கும் நடுவுல அது சூடும் இல்ல குளிர்மையும் இல்ல, வெதுவெதுன்னு இருக்கிறது அந்த மாதிரி. அது எப்படி எங்க இருக்கு அப்படின்னா, பிருத்திவி ஜல தேஜோ வாயு நாலு இடத்துலயும் இருக்கு. சீத்தமானது குளிர்ச்சியானது நீர்ல இருக்கு, நெருப்புல சூடு இருக்கு, நிலத்திலையும் வாயுலையும் சூடும் இல்லாம குளிர்மையும் இல்லாம மீடியம் டெம்பரேச்சர் பதக்கிருத்தியம். ஸ்பர்ஷவத்வாதி வியாப்தி வாரணாய் குணை டி, முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷவத்துவம், ஸ்பர்ஷவத்துவத்துக்கு போகாம இருக்கிறதுக்கோசம் குணம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதவதி வியாப்தி வாரணாய் துகிந்திரி டி மாத் கிராஹிய கிராஹிய குண அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபம் முதலி இதெல்லாம் போயிடும். அதனால அதை போகாம இருக்கிறதுக்கோசம் திரவிந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரியத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. சங்கியாதி வாரணாய மாத்திரபதம், மாத்திரம் இதுக்கு சொன்னது இங்க மத்தத்தையும் சொல்லாம இங்க திடீர்னு திருப்பி மாத்திரம் வந்திருக்கு. ரூப மாத்திர சக்ஷு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் மாத்திரம் சொல்லல, இங்க திருப்பி மாத்திரம் சொல்லிருக்கு. எதுக்கு குளிர்மை ஜலத்தில் அப்படின்னா குளிர்மையான உணர்ச்சி, தொடு உணர்ச்சி நீங்கள் ஜலத்தில் அனுபவிக்கலாம், நீர்ல அனுபவிக்கலாம். சூடான தொடு உணர்ச்சியை நீங்க நெருப்புல அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அந்த தொடு உணர்ச்சியை பத்தி சொல்லியிருக்கு. ரூபாதி சஷ்டயம் பிருத்திவியாம் பாகஜம் அநித்யம் ச அந்யத்ரா பாகஜம் நித்தியம் அநித்யம் ச நித்தியகதம் நித்தியம் அநித்யகதம் அநித்யம். ரூபம் முதலிய நாளுமே பிருத்திவியில பாக்கஜமாக நித்தியமாகும், பாக்கஜமா இருக்கிறது அனித்தியமா இருக்கு, பாக்கஜமாகவும் இருக்கு அனித்தியமாவும் இருக்கு, மற்ற இடத்துல எல்லாமே நித்தியமாவும் அனித்தியமா இருக்கு, அபாகஜமா இருக்காது, பக்குவமடையாததா இருக்கு. இதுல பல கிருத்தியம் இல்லை. அடுத்தது ஏகத்வாதி விவகார ஹேது சங்கியா ச ந திரவிய விருத்தி ஏகத்வாதி பராதியந்தா ஏகத்தம் நித்தியம் அனித்யம் ச நித்தியகதம் நித்தியம் அனித்தியகதம் அனித்யம் தித்வாதிகம் ச சர்வத்திர அனித்யமேவ. அப்படி இயக்கத்தம் முதலியது ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு தன்மை எண்ணிக்கை தன்மை வந்து அதுக்கு காரணமானது சங்கியா எண்ணிக்கை. அது எல்லா ஒன்பது திரவியத்துல இருக்கு, ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு. இயக்கத்வாதி பராத பரியந்தா ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு, ஜீரோல இருந்து ஒன்னுல இருந்து ஒன்பதுங்கிறத விட ஒன்பது திரவியத்திலயும் இருக்கீங்க, புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, திரவியம் நவைவ அப்படின்னு சொல்லிட்டு திரவியாணி நவைவன்னு சொல்லியிருக்கு. இப்ப அந்த நவை நவ திரவியத்திலயும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க ஏகத்வாதி பராத பரியந்தா எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன்னுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, நெகட்டிவும் ஜீரோவும் நீங்க கணக்குல எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நெகட்டிவ்லி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆயிடுவது. மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு கற்பனை எண்ணிக்கை மாத்திரம் தான். இயக்கத்தம் நித்தியம் அனித்யம் சார், இயக்கத்தம் நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கு, நித்தியகத்தம் நித்தியம் அனித்தியகத்தம் அனித்யம், நித்தியம் எதுல இருக்கோ அது நித்தியமா இருக்கு, அனித்தியமான விஷயத்துல அனித்தியமான எண்ணிக்கை இருக்கு. எது எப்படி அப்படின்னா, நவதிரவிய விருத்தி. இது தித்வாதிகம் சர்வத்திரம் ரெண்டு, ஒன்னு மாத்திரம்தான் நித்தியத்துல இருக்கிறது நித்தியம், அனித்தியத்துல இருக்கிறது அனித்தியம். ஆனா ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சா எல்லாமே அனித்தியம் தான். ஏகத்வாதி பிரகாரகோ யோ விவகார ஏகோ துவை இத்தியாதி ஆத்மகா தசிய ஹேது சங்கியா இத்தியர்த்த. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு காரணமா எது இருக்கோ அதுக்கு பேரு, அந்த விவகாரத்துக்கு பேரு சங்கியா எண்ணிக்கை. ஏன் எப்படி அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்ற எண்ணத்தை என்றோமோ அந்த மாதிரி விவகாரத்துக்கு. கட்டாதிவாரனா ஏகத்வாதி விவகார ஹேத்து அப்படி மாத்திரம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா பானையும் விவகாரத்துக்கு, நீர் கொண்டு வர விவகாரத்துக்கு பானையும், நீரை தாங்கி வச்சுக்கிறதுக்கு பானையும் காரணமா இருக்கு. அதனால அது விவகார ஹேத்துவாயிடுறது. அதனால அங்க லட்சணம் போயிடும். நீங்க லட்சணம் பண்ண போனது சங்கியால, லட்சணம் போனது பானைக்கு. அதனால ஏகத்வாதி விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. காலாதிவாரனாய அசாதாரண நித்தியப்பி தேயம். ஏகத்வாதி விவகார ஹேத்து காலத்திலயும் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா காலம் எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால என்ன பண்ணணும், ஏகத்வாதி விவகார அசாதாரண ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும் நீங்க. அப்ப லட்சணம் கரெக்ட் ஆயிடும். சங்கியா அவதரித்தி அவிதர் அஸ்தி நவ இதி ஆக. ஆனா எண்ணிக்கைக்கு முடிவு இருக்கா முடிவில்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏகத்வா இதி ததா ச ஏகம் தசம் சதம் செய்வ சஹஸ்ரம் மைதம் ததா லட்சம் ச நியுதம் செய்க செய்வ கோட்டிர் அற்புதம் ஏவச்ச விருந்தம் கர்போ நிகர்பச்ச சங்க பத்மச்ச சாகர அந்தியம் மத்தியம் பரார்த்தம் ச தச விருத்யா யதாக்கிரமம் இது மகத் உக்தேகே பராத பர்யந்தைவ சங்கியா இது பாவ. அப்போ பராதம் வரைக்கும் தான் சங்கியா எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறது, இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறது கணக்கு. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏகம் தசம் சதம் இது ஒண்ணு ஒண்ணுமே பத்து பத்து நிலையில கூடுறது. ஒன்னு பத்து நூறு பத்து பத்து மடங்கா கூடுறது. அப்புறம் நூறுக்கு அப்புறம் ஆயிரம், ஆயிரம் சகசிரம் ஆயிரம், ஆயிரத்துக்கு அப்புறம் பத்தாயிரம் ஐதம், பத்தாயிரத்துக்கு அப்புறம் லட்சம், லட்சத்துக்கு அப்புறம் பத்து லட்சம் நீதம், பத்து லட்சத்துக்கு அப்புறம் கோடி, கோடிக்கு அப்புறம் பத்து கோடி அற்புதம், பத்து கோடிக்கு அப்புறம் திருப்பி பிருந்தம் மில்லியன் ட்ரில்லியன் புரிஞ்சு இருக்குது. அதுதான் எண்ணிக்கை. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம் நவதிரவிய விருத்தி தச்சதுர்விதம் அணு மகது தீர்க்கம் ரஸ்வம் சேதி. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம் எண்ணிக்கைக்கு எண்ணிக்கைய நீங்க அளவை, மானம்னா பிரமாணம் அளவு, நீ மானே தாத்து அளவை, அளவை நீங்க எடுக்கிறதுக்கு காரணமான ஒரு அசாதாரணமான காரணம் என்னது பரிமாணம். நவதிரவிய விருத்தி ஒன்பது திரவியத்தில் இருக்குது. தச்சதுர்விதம் அது நாலு வகை அணு மகது தீர்க்கம் ரஸ்வம் இதி சிறியது பெரியது அதே மாதிரி குட்டையானது நெட்டையானது அப்படின்னு நாலு வகை. மானம் பரிமிதிஹி தஸ்யா யோ விவாரஹ இதம் மகத் இதம் அணு இத்தியாதி ஆத்மக தஸ்ய காரணம் பரிமாணம் இத்தியர்த்த. பரிமாணம் மானம் சொல்லி சொன்னா பரிமிதி அளவு, அந்த அளவை புரிஞ்சுக்கிற அளவு அறியற ஞானத்துக்கான அந்த விவகாரத்துக்கு காரணம், அசாதாரண விவகாரத்துக்கு காரணம் இங்க பரிமாணம்னு சொல்லப்படுறது. அசாதாரணம் சொல்றதுக்கு காரணம் என்ன, காலத்துல எல்லாம் போயிடாம இருக்கணும். தண்டாதி வாரணாய மானீதி காலாதோ வாரணாய அசாதாரணீதி. காலத்துல இருந்து நிராகரிக்கிறது அசாதாரண காரணம் சொல்லியிருக்கு. தண்டத்துல இருந்த அசாதாரண காரணம் மாத்திரம் சொன்னோம்னா தண்டமும் பாணி பிடிக்கிறதுக்கு அசாதாரண காரணம். சாதாரண காரணம் களிமண் சக்கரம் முதலியது, கம்பு எந்த கம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால அசாதாரண காரணம் அது. அதனால அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க வந்து மானம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, மான விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விவகார அசாதாரண காரணம் சொல்லாம சப்தத்துவ வாரணாய காரணம் இது மான விவகார அசாதாரணம் பரிமாணம். மான விவகார அசாதாரணம் பரிமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகும் சப்தத்துவத்திலயும் மான விவகாரம் இருக்கு. அதனால எத்தனை சப்தம் நல்லா ஜாஸ்தியா கம்மியா அப்படின்ட்டு அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க காரணம் சொல்லி கொடுக்குறீங்க. நவதர்பீதி சத்துர்விதம் அப்படி பரம மகத் பரம மத்தியம வேதேன திவிதம் தத்ர பரமாணுத்துவ ஹ்ரஸ்வத்வே பரமாணு மன மனசோகோ மத்தியமானுத்துவ ஹ்ரஸ்வத்வே துவனிக்கே பரம மகத்துவ தீர்கத்வே ககனாதோ மத்திய மகத்துவ தீர்கத்வே கட்டாதோ. அப்படி ஒரு ஒரு சைஸ்லயும் அதுலயும் ரெண்டு வகை இருக்கு, பரம மத்தியம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலுமே அணு மகத்து தீர்க்கம் ரசம்னு நாலு சொன்னீங்களே அதுலயும் கூட ரெண்டு ரெண்டு பேதம் இருக்கு. ஒன்னு பரம அப்படின்னு இருக்கு, ஒன்னு மத்தியம அப்படின்னு இருக்கு, ஒன்னு பெருசு இன்னொன்னு வந்து நடுத்தரமானது அப்படின்னுட்டு. அதுல என்ன அப்படின்னா பரம அணுத்துவே பரமமான ரொம்ப சின்னதான அணு அப்படின்னும் போது பரம அணுத்துவ ரசத்தை பரம அணுவான ரசமா இருக்கிறதுல என்னது பரம அணுவோ இல்ல பரம ரசமோ இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும் பரமாணு மனசோ. பரம பரமாணு வந்து பரம மகத்து, பரம ரசம் வந்து மனசு, ரொம்ப குட்டையானது மனசு, குட்டியானது மனசு. மத்தியம அணுத்துவ, மத்தியம் அணு அப்படின்னு சொல்லி சொன்னது துணுக்கு, சின்னதும் இல்ல பெருசும் இல்ல, அதனால துணுக்கு. மத்தியம ரசமா இருக்கிறது வந்து அதுவும் துணுக்கு தான். பரம மகத்துவ தீர்க்கத்துவே ககனாதோ, பரம மகத்துவ பரம தீர்க்கம் இங்க ககனத்துல, மத்திய மகத்துவ தீர்க்கத்துவே கட்டாதோ, மத்திய மகத்து மத்திய தீர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னா கட்டத்துல. ஏதது ஏதத் மௌத்திகாதிக்கம், மௌத்திகாதிதம் மௌத்திகம் அணு இது விவகாரஸ்ய அபகிருஷ்ட மகத்துவ ஆசிரியத்வாத் கௌனத்துவம் போத்தியம். இந்த முத்து மாலையோட, இந்த முத்துமணியோட, இந்த முத்துமணியானது சின்னது அப்படின்ற அந்த விவகாரம் வந்து கௌனமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏவ ஏவம் ஏவ கேத்தனாது வெஞ்சன ஹ்ரஸ்வம் இதி இத்தியத்திர நிகிஷ்ட தீர்க்கத்துவாது கௌனம் இதி. மற்ற இடத்துலயும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அதை காட்டிலும் இது சின்னது, இதை காட்டிலும் அது பெருசு அப்படின்ற விவகாரத்துல கவுனத்தன்மை தான் காமிக்கிறமே தவிர, இது வந்து ஏன்னா நான் இந்த இந்த வகையை தவிர வேற ஒன்னும் வகை இல்ல. மத்தியம ரொம்ப ஜாஸ்தி பிரிக்க போனோம்னா பரவ மத்தியம அப்படிங்கிற பேதம் தான் வர முடியும். அதனால இதை தவிர வேற இது அளவு இல்லை அப்படிங்கறதுனால அதுல பேதம் பார்க்க முடியாது. பிரசக் விவகார அசாதாரணம் காரணம் பிரசக்துவம் சர்வதிரவிய விருத்தி, வேறுபடுத்தி பாக்குறதுக்கான அசாதாரணமான ஸ்பெஷல் காரணம் என்னது, பிரதக்துவம் சர்வ திரவிய விருத்தி, எல்லா திரவியத்திலும் இருக்குது. அயம் அஸ்மாத் பிரதக் இது யோ விவகார தசிய காரணம் பிரதக்துவம் இத்தியர்த்த. இது இதுல இருந்து வேறுபட்டது அப்படின்றதுக்கு எது காரணமா இருக்கோ, எந்த விசேஷமான காரணம் இருக்கோ அதுக்கு பேர் பிரதக்துவம். தண்டாதிவாரனாய தண்டாதிவாரன பிரதக் இதி விவகார விவகார அசாதாரண காரணம் சொன்னா திருப்பியும் தண்டத்துல போயிடும். பானை பிடிக்கும் போது அந்த கொம்பு என்ன இருக்கோ அந்த கொம்புல போயிடும், அசாதாரண காரணம் அதுவும், அதனால அதுல போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, பிரதக்துவ பிரதக் விவகார அப்படின்னு சொல்லி பிரதக் அப்படின்ற அந்த பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பிரதக் விவகார காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா மாத்திரமும் அசாதாரணன்றதை கொடுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும், காலம் வந்து பிரதக் விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது எல்லாத்துலயும். நேத்தி பண்ணது இது இன்னைக்கு பண்ணது பிரிச்சு காமிச்சிட்டீங்களே காலத்தை வச்சு, அதனால காலிக்க சம்பந்தத்துல அது வேறுபடுத்தி காமிக்கிறது. அதனால என்ன பண்றீங்க நீங்க அங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரதக் விவகார தர்ம வாரணாய காரணம் இது, காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, பிரதக் விவகார பிரதக் விவகார அசாதாரணம் பிரதக் விவகார பிரதத்துவம் பிரதக் விவகாரம் பிரதத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா பத்திரம் போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரதக் விவகாரத்துவ தர்மத்துல போயிடும் லட்சணம். நீங்க பிரதக் விவகாரத்துக்கு போனீங்க லட்சணம் எங்க போயிடும், பிரதக் விவகார பிரதக் விவகார தன்மையில. அதனால அதுல பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் காரணம் கொடுக்க வேண்டியதாரு. சயுக்த விவகார ஹேது சயோகம் சர்வதிரவிய விருத்தி, ரெண்டு பொருள் சேர்றதுக்கான காரணமானது சயோகம், அது எல்லா திரவியத்திலயும் இருக்கு. இமோ சயுக்தம் இது யோ விவகார தசிய ஹேது சயோக வித்தியாசம், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்றது போது அந்த சேர்ந்து இருக்கு அப்படின்ற என்ன விவகாரமோ அதுக்கு எது காரணம்னா இந்த சயுக்தம், இந்த சயோகம் தான். தண்டாதிவாரனே சயுக்த விவகார இது விவகார ஹேது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கம்பல திருப்பி போயிடும், அதுவும் விவகார காரணம் ஆயிட்டது, பாலம் முதலீட்டுல போயிடும். அதனால அதுல இருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் சயுக்த அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. காலாதிவாரனே அசாதாரண தெரியும், சயுக்த விவகார அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுக்கான காலத்துல போயிடும் இல்லாட்டி லட்சணம். எல்லாத்தோடையும் சேர்றதோ பிரிக்கிறதோ எந்த ஒரு சிருஷ்டியானது உண்டானாலும் எத்திருத்தகம் தத்த தனித்தன்னு சொல்றீங்களே, எந்த ஒரு ஜென்னிய பதார்த்தமா இருந்தாலும் அந்த ஜென்னியத்தோட அந்த சிருஷ்டியானதோட காலம் காலிக்க சம்பந்தத்தோட இருக்கும். அதனால அசாதாரணம் அசாதாரண காரணம் சொல்லி காலத்தை நிராகரிக்கணும். நீங்க சாதாரண சம்பந்தத்தோட காலமும் தேசமும் எல்லாத்தோடையும் இருக்கும், நீங்க நிராகரிக்கவே முடியாதத, அதனால அசாதாரணம் சொன்னா அது நிராகரிக்கப்பட்டதாயிடும். சயுக்த விவகாரத்துவே தர்மே அதி பிரசக்தி வாரணாய ஹேத்துருதி, திருப்பி முன்னாடி மாதிரி சயுக்த சயுக்தத்துவ அப்படின்றதுல போயிடும், அதனால அதுல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க ஹேது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உபதர்சித லட்சண சதுஷ்டையே அசாதாரண பதம் தேயம், சொல்லப்பட்ட நாலு லட்சணத்திலேயே நீங்க என்ன பண்ணணும், அசாதாரண காரணம்னு சொல்லணும். கொச்சித் புஸ்தகே பரிமாண பிரதத்துவ லட்சணே ஈஸ்வர இச்சாதி வாரணாய அசாதாரண இது திருஷ்யதே தத்து ஆதினிக்கைஹி நியஸ்தமிதி போத்தியம். சில புஸ்தகத்துல ஈஸ்வர இச்சையால இருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் பரிமாணத்திலையும் பிரதத்துவத்திலையும் அசாதாரணம் சொல்லியிருக்கான். அது இப்ப புதுசா போட்டாங்கல பழைய புஸ்தகத்துல இல்ல, இது பழைய புஸ்தகத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சயோக நாஷ்கோ குண விபாக சயோக சயோகம் சொல்லி சொல்றேன், அந்த சயோகம் கூட ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு கர்மஜா இன்னும் சயோகஜா. கர்மஜா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு செயலும் கையும் சேரும் போது அது கர்மஜம், கர்மத்தினால உண்டாரு, கர்மத்தை உண்டி பண்றதுக்குள்ள கர்மத்துக்காக உண்டாருதோ. புஸ்தகம் கையும் சேர்றது இல்ல ரெண்டு கையும் இப்படி சேர்ந்து இருக்கிறது, இது வந்து சயோகஜா. தித்தியோ ஹஸ்த புஸ்தகையோ சயோகாது காய புஸ்தக சயோக ஆத்தியோ ஹஸ்த கிரியாயோக ஹஸ்த புத்தகம் சயோகம். அப்போ புக் எடுக்கிறீங்க, இந்த புக் எடுக்கும்போது நீங்க எடுக்கிற அந்த செயல் போது கையும் புஸ்தகமும் சேருது இல்ல, அது கர்மஜம். கர்மத்தினால புஸ்தகத்தை எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த ஹஸ்த கையும் புஸ்தகமும் சேர்றது வந்து கர்மஜ சயோகம். ரெண்டாவது வகை சயோகஜ அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது அப்படின்னா, புஸ்தகத்தை எடுத்துட்டீங்க, புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கு, புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கிறதுனால உடலும் புஸ்தகமும் சேர்ந்திருக்கிறது ரெண்டாவது வகை. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க காலேஜ்ல எல்லாம், என்ன டேபிள்ல தர புஸ்தகத்துல புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா. லட்சணம் புஸ்தகம் எங்க இருக்கு, தரையில இருக்கு அப்படிமா. A=B, B=C, therefore A=C அப்படிங்கும் போது அதுக்கு உதாரணம் அந்த லட்சணமா இதை கொடுத்துருவான். இதுக்கு தான் உதாரணம் கொடுக்கணுமா, இருக்கு புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா. இது தரையில எப்படி இருக்கு, புஸ்தகம் தரையில இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ரெண்டாவது சயோகத சயோகத்துல இருக்கு. சயோக நாசகோ குணக விபாக, ரெண்டு சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த சேர்றதானது பிரியறதுக்கான காரணமான குணத்துக்கு பேரு விபாகம். சர்வதர்பி விருத்தி எல்லா திரவியத்திலையும் இருக்கு. சயோக நாச ஜனக இத்தியர்த்த சயோக நாசகோ அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன, சயோக நாச ஜனக, சயோக நாசத்தை உண்டு பண்றதான அந்த குணத்துக்கு பேரு விபாகம். காலி அதிப்பிரசக்தி வாரணாய குணபதம், காலத்துல அதிப்பிரசக்தி, அதிப்பிரசக்தினா அதிவியாப்தி, அது உண்டாகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஈஸ்வர இச்சா நிவாரணாய அசாதாரண யுத்தி தெய்யம், ஈஸ்வர இச்சா முதல் இதெல்லாம் நிராகரிக்கோசம் அசாதாரணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நானும் அசாதாரண பதோ உபாதானி, அசாதாரண பத உபாதானி குணபதசிய வையத்தியம் சாதி சேது, அசாதாரணம் சொல்லி சொல்லிட்டா குணம்ங்கிறது செல்ல சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா, கிரியா கிரியாயாம் அதிப்பிரசக்தி வாரணாய தஸ்யாபி அவசியத்துவாத், இல்லாட்டே நாமும் சயோக நாசகோ சயோக நாசக சயோக நாசக அசாதாரண அப்படின்னு அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், சயோக நாசகத்துக்கு ரெண்டு சேர்ந்து இருக்கு, ரெண்டு ஒட்டின் இருக்கு, அதை நீங்க பிரிக்கிறீங்க, அந்த செயல் இருக்குல்ல அந்த செயல்ல லட்சணம் போயிடும். நீங்க லட்சணம் பண்ண வேண்டியது விபாகத்துக்கு, ஆனா கிரியையில போயிடுது லட்சணம், அதனால அங்க போகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு நீங்க கொடுத்தாகணும். பராபர விவகார அசாதாரண காரணே பரத்வாபரத்வே பிருத்திவி பிருத்திவியாதி சதுஷ்டய மனோவிருத்தி நீ தேதி விதே விக்கிருதே காலகிருதே ச தூரஸ்தே திக்கிருதம் பரத்வம் சமீபஸ்தே சமீபஸ்தே திக்கிருதம் அபரத்வம் ஜேஷ்டே காலகிருதம் பரத்வம் கனிஷ்டே காலகிருதம் அபரத்வம். பராபரம் பெருசு சின்னது அப்படிங்கிற விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அது அதுக்கு பரத்வமும் அபரத்வமும் பிரயோகம் பண்ணப்படுறது. அது ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு காலக்கிருதம் இன்னொன்னு திக்கிருதம், காலத்தினால உண்டானது இன்னொன்னு தேசத்தினால உண்டானது அப்படின்ட்டு. எது காலத்தினால உண்டானது பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னா பழையது, காலத்தினால உண்டானது சிறுசு அப்படின்னு சொல்லி சொன்னா புதியது. தூர தேசத்தினால தூரத்துல இருந்ததுன்னா அது பரத்தும், தேசத்தினால பக்கத்துல இருந்தா அது அப்பறத்தும், தேசக்கிருத அப்பறத்தும். பிரதி விவகார சாதாரண காரணம் பரத்தும், பர விவகார சாதாரண காரத்தும் பரத்தும், அப்புற விவகார அசாதாரண காரம் அப்புறத்தும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. தண்டாதி விவகாரம் தண்டாதி வாரணாய பரத்வ பர விவகாரி, விவகார அசாதாரண காரணம் சொல்லி சொன்னா தண்டத்துல போயிடும், அதனால பரம் அப்புறம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதி வாரணாய அசாதாரணி பர அப்பற விவகார காரணம்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, காலத்துல பர விவகார அசாதாரண காரணம் இருக்கு அப்படிங்கறதுனால காலக்கு சம்பந்தத்தோட அதை நிறைவேற்றோம் அசாதாரணம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. பர பர பரவிவகார பவ பரவிவகாரத்துவ தர்மே அதிவியாதி வாரணை காரணத்தை, காரணம் எதுக்கு சொல்லிருக்கு, பரத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுதான், பரத்துவத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம். ஏன் திதீயபி போத்தியம், அதே மாதிரிதான் பரத்துவத்துவம் அப்படின்றது மாதிரி அபரத்துவம் அதுலயும் போயிடும், அதனால அங்கேயும் புரிஞ்சுக்கணும் லட்சணத்தை இதே மாதிரி அப்படின்ட்டு. ஆத்தியாபன ஆத்தியபதன அசம்பவாய காரணம் குருத்தம் பிரதிபி ஜலவருத்தி, முதல் முதல மேல நின்று மேல போன பாலு நின்றுட்டு திருப்பி கீழே வரும்போது அந்த முதல் விழுறது பாருங்க, அந்த முதல் விழுறதுக்கு காரணம் எது அப்படின்னா குருத்தம், அந்த முதல்ல விழுறதுக்கு தான் குருத்தம், அதான குருத்துவ ஆகர்ஷண சக்தி அப்படிமா கிராவிடேஷன் புல்லுக்கு. தண்டாதிவாரணாய அசம்பவாயிதி ரூபாதிவாரணாய பதனீதி ஆத்திய பத்தன அப்படின்னு சொல்லி, ஆத்திய பத்தன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா குருத்துவத்துக்கு என்ன ஆயிடும், தண்டமும் ஆத்திய பத்தனம், தண்டம் ஒரு கம்ப அடிக்க ஒரு பானை உடைக்கிறதுக்கு பிரயோகமா இருக்கு, அதுவும் அதுல போயிடும் லட்சணம், அதனால என்ன பண்றீங்க நீங்க அசம்வாயி அசம்வாயி காரணம் சொல்லி சொல்றீங்க. ரூபாதி வாரணாய பத்தனேதி ஆத்திய அசம்வாயி காரணம் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ரூபம் முதலியதுலயும் லட்சணம் போயிடும், ஏன்னா அசம்வாயி காரணம் அதுவும், அதனால ஆத்திய பத்தன பத்தனம் போட்டுட்டு அசம்வாயி காரணம் சொல்லிட்டோம்னா மத்த இடத்தையும் போயிடும், அதனால நீங்க அதனுக்கு நேரம் ஆத்திய பத்தனம் அப்படின்றத கொடுக்குறது. வேகி அதிவியாப்தி வாரணாய ஆத்தியதி, சரி பத்தன அசம்வாயி காரணம் சொன்னா போதுமே, விழத்துக்கு காரணம்னு சொன்னா போதுமே, முதல் வீழ்ச்சி காரணம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டாவது வீழ்ச்சியில இருந்து காரணம் என்ன, வேகம், சம்ஸ்காரத்துல முதல் வகையான சம்ஸ்காரம் வேகம் அப்படின்ற சம்ஸ்காரம், ஏன்னா வேகம் ஸ்திதிஸ்தாபகம், வேகம் சையோகம் ஸ்தாபகம் மூணு வகையான காரணம் பார்த்தோம். அதுல வேகம் முதல்ல, அந்த வேகத்துல போயிடும் லட்சணம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இங்க வேகத்துல நிராகரிக்கிறதுக்கோசம் ரெண்டாவது வீழ்ச்சிக்கு வேகம் காரணம் ஆயிடுறது. அந்த ரெண்டாவது வீழ்ச்சிக்கோ ரெண்டாவது ஒழுகி வர்றதுக்கோ திரவத்துவத்திலையும் அதே மாதிரி அதுலயும் நிராகரிக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, வேகி அதிவியாதி வரணே ஆதிவி வேகோ பாவனா சிஸ்தாபக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவனா ரெண்டாவது வகை, ஆத்திய செந்தன அசமாயிக்காரன் திரவத்தம் பிருத்வி ஜலே தேஜோ புத்தி தகுதம் சாம்சித்திகம் நைமித்திகம் ஜெயதி சாம்சித்திகம் ஜலே நைமித்திகம் பிருத்வி தேஜசோ பிருத்திவியாம் குருதாதோ அக்னி சையோகஜம் திரவத்தம் தேஜி சோர்ணாதோ சாம்சித்திகம்னா நேச்சுரல், நைமித்திகம்னா நிமித்தத்தினால உண்டாருது. நேற்று சொல்லும் போது சாம்சித்திகம்னு சொல்லிட்டு நேச்சுரல் இல்லாத விளையாடத்துக்கு சொல்லிட்டேன் நாங்க. சாம்சித்திகம் நேச்சுரல். தண்டா தண்டாதிவாரணை அசமாயதி ரூபாதிவாரணை செந்தனேதி. எப்படி திரவத்துக்கத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரிதான், குருத்துவத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி திரவத்துக்கும் லட்சணத்துல வர்றது, விசேஷம் ஒண்ணும் இல்ல. நைமித்திகம் இங்க என்ன அப்படின்னா நெருப்பும் அந்த திரவியமும் சேர்றதுதான், அதுதான் நைமித்திகம். சாம்சித்திகம்னு சொல்லி சொல்றது நேச்சுரலா இருக்கிறது, நிமித்தத்தினால உண்டாகாம இயல்பா இருக்கிறது. செந்தனம் சொல்லி சொன்னா எது ஒழுகி ஓடுறதோ பிரசரணம் செந்தனம், ஒழுகிறது அந்த ஊத்துறது ஓடி வர்றது அப்படிங்கிறது செந்தனம். மேல தண்ணி வச்சீங்கன்னா தண்ணி மேல இருந்து கீழே வந்துடுறது, அது காரணம் என்ன, செந்தனம். சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: சம்பளம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம் பசுக்கள் பல வண்ணம் பாலொரு வண்ணம் பசுக்களை மேய்கின்ற ஆயன் ஒரு வண்ணம் பசுக்களை மேய்கின்ற ஆயன் கோல் போடில் பசுக்கள் தலைவனை பற்றி விடாவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சுமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருவாவூர்துறை அதீன குரு முதல்வரையும் திருமூல தேவ நாயனாரையும் மண்ணும் மொழி மெய்களால் பணிந்து போற்றி 24வது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு நாள்தோறும் சைவத்தை திறம்பட பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேருள் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். பசுக்கள் பல வண்ணம் பால் ஒரு வண்ணம், அதாவது பல நிறத்துல பசுக்கள் இருந்தாலும் பால் வந்து வெண்மையா தான் இருக்கும். பசுக்களை மேய்க்கின்ற ஆயன் ஒரு வண்ணம் இல்லையா, அந்த பசுக்களை எல்லாம் மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பவன் வந்து ஒரே வண்ணமாக இருப்பான். பசுக்களை மேய்க்கின்ற ஆயன் கோல் போடில், அவன் அந்த மேய்க்கிறதுக்குன்னு வச்சிருக்க கோலை கீழே போட்டாச்சுன்னா பசுக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு தலைவனை பற்றி விடாவேன்னா அவனை சூழ்ந்துட்டு அவனை விடாதுன்னு அர்த்தம். அதாவது பசுங்கிறது பசு மாட்டையும் குறிக்கும், ஆன்மாக்களாகிய நம்ம எல்லா ஆன்மாக்களையும் குறிக்கும். அப்போ மல வேறுபாட்டால் பசுக்கள் வந்து வேறு வேறு தன்மைதான். பசுக்கள் பல வண்ணம் சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல வண்ணம்ங்கிறது ஒவ்வொரு தன்மை. அப்ப வேற வேற தன்மை உடையவாக இருந்தாலும் அறிவு வந்து ஒரு தன்மைதான். இந்த அத்தனை பசுக்களுக்கும் ஒரே தலைவன் அவன் பசுபதி. அவர் என்ன பண்றாரு, உயிர்களை எல்லாம் பிறவியுள் செலுத்தி கேவல நிலையில தன்னையும் தலைவனையும் அறியாமல் தனக்கு தனக்கும் தலைவனுக்கு இடையில இருக்கக்கூடிய தடைகளை உணராமல் ஒரு ஜடப்பொருள் போல் இருந்த அந்த ஆன்மாக்களுக்கு பிறவியில் செலுத்தி வினைகளை நுகர்த்தும் முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் விட்டுட்டாரு அப்படின்னா உயிர்கள் தன்னோட தலைவனை தாடலை போல பற்றி அடங்கி நிற்கும் என்று சொல்லுகிறார். இப்ப மூலன் வந்து பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இடையன் வந்து அவன் செயலற்று கோலை போட்டுட்டு உடலையும் கெடுத்தன போது, அவன் உடம்பு கீழே விழுந்துருச்சு இல்லையா, அப்படி கெடுத்தன போது சிவ யோகியார், அதான் நம்முடைய சுந்தரநாதராகிய திருமூல தேவ நாயனார், அவர் இந்த காட்சியை கண்டு இறைவன் வந்து மல கண்மங்களை எல்லாம் பிணித்து பிறவியுள் தள்ளுதலாகிய முயற்சி கோலை போட்டபோது ஆன்மா தலைவனையே பற்றி நிற்கும் மாற்றிற்கு இல்லையா, அப்படிதான் தலைவனையே பற்றி நிற்கும், அதை அப்படி இணைத்து நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார். அப்போ உயிர்கள் மலம் நீங்கி உய்வதை பிரிது மொழிதல் அணிவகையால் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நமக்காக பெருமான் எத்தனையோ செயல்களை செய்கின்றார். சரி, அதுல இப்ப பார்க்கலாம், ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதி, பசுவாம் ஒன்று என்ற நீ பாசத்தோடு உழைக்கான், ஒன்று இன்றால் அக்கரங்கள் இன்றாம் அகர உயிர் இன்றேல் இக்கிரமத்து என்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல சிவஞான போதத்துல ரெண்டாம் சூத்திரத்துக்குள்ள வெண்பாவில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கடவுள் பொருள் ஒன்று அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, கடவுளுக்கு அவர் ஒருத்தர் தான், பதி ஒருத்தர் தான், கடவுளுக்கு வேறான உயிர் வந்து பலவாக இருக்கிறது. கடவுளை போல உயிரும் அறிவுடை பொருள் இருந்தாலும் உயிர் வந்து ஆணவ மல பிணிப்புனால அறிவு விளங்காம இருக்குது. கடவுள் இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற வேத மொழிய நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல்வன் ஒருவன், உயிர்கள் பல, முதல்வனோட அறிவு வந்து இயல்பாகவே பாசங்கள் நீங்கியது, அது முற்றறிவு. உயிர்களோட அறிவு வந்து இயல்பாகவே மலத்தால் கட்டுண்ட சிற்றறிவு. அதனால முதல்வன் வேறு உயிர்கள் வேறு, முதல்வனையின்றி உயிர்கள் அமையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவரோட துணை இல்லைன்னா இந்த ஆன்மா நிச்சயமாக அந்த அழுக்கு நீங்கி சுத்தமாகி அவரை அடைய முடியாது. செரிகளலும் திருவடியும் தோன்றும் தோன்றும், திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திருப்பூவனத்தலத்து திருத்தாண்டகம். திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும், நெறி அதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும். அவர் நமக்காக என்ன செய்கின்றார், நெறி காட்டுகின்றார். நெற்றி மேல் கண்ணும் தோன்றும் பெற்றம் தோன்றும், இப்பதான் முக்கியமா, மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும். மறுபிறவி எப்ப அறுபடும்னா ஆகாமியம் ஏறாம இருக்கணும். இப்ப சுவாமி வந்து நம்மை முறையாக நம்மை ஆற்றுப்படுத்துவதால் நமக்கு அந்த மறுபிறவி நீங்கிவிடும் என்று மிக அழகாக நம்முடைய அப்பர் சுவாமிகளும் சொன்னார். அந்த கருத்தும் இந்த பாடலிலே பிரதிபலிப்பதை நாம் காண்கின்றோம். அடுத்து உடல் இந்தியம் மனம் ஒன் புத்தி சித்தம், அடல் ஒன்று அகத்தை அறியாமை மன்னி, கெடும் அவ் உயிர் போல் மயல் மேலும் கிளைத்தால் அடைவது தான் ஏழ் நரகத்துழாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சிவஞான போதத்துல எட்டாம் சூத்திரத்துல இவ்வான்மா தன்னை இந்திரியங்களின் வேறாவான் காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் என்று சொல்லியிருக்கும். இப்ப உயிர் வந்து மயலுள் பட்டால் மறுமேல நரகத்துக்குத்தான் போகும். அப்ப இதுலயே இந்த ஐம்பொறிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இல்லையா, இது எல்லாம் அப்படி நிறைந்து இருக்கு. இந்த உயிர் வந்து மயக்கம் விளைவதற்கு இடம் தருகிறது மேலும் மேலும், அப்படி தந்தால் அது ஏழு நரகத்துக்கு செல்லும், ஏழு வகையான நரகங்களில் சென்று துயர் உறும். அப்ப பொறி புலன்கள் வயப்பட்ட உயிர் வந்து மேலும் மயக்கத்துக்குள்ள சிக்க கூடாது. ஏற்கனவே பொறி வசத்துல இருக்கு, புலன் வசத்துல இருக்கு, ஆனால் மேலும் மேலும் அப்படியே மயக்கத்திலேயே சிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக ஏழு நரகங்களில் சென்று வருந்தும் என்பதை சொல்லி இந்த பாடல இந்திரியம் என்பதுதான் இந்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன் புத்தி என்று புத்தியை சொல்லி இருக்கிறார். அந்த கரணங்கள் அறிவு விளக்கம் தரக்கூடிய புத்தி. அதற்கு அடுத்தபடியாக அடல் ஒன்று அகந்தை என்று சொல்லியிருக்கின்றார். அடல் என்பது வலியை குறிக்கிறது, வலிமையான என்பதை குறிக்கிறது. அப்போ உயிர் கவனமாக இருக்க வேண்டும், மயக்கத்தில் சிக்கினால் புலன்கள் வசப்பட்டால் மேலும் ஏழு வகையான நரகங்களில் சென்று துன்புறும் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. தற்றறியாத அதீதம் தற்கானவன் சொற்றறிகின்ற துரியும் சொற்காமியம், பெற்ற சுளுத்தி பின் பேசுறும் காதலா மற்றது உண்டிக்கன நனவாதலே என்று சொல்லப்பட்ட உயிர் வந்து ஆணவத்தோட கூடி இருக்கும் போது தன்னையும் அறியாத நிலை அது துரியாதீதம், அதான் அதியாத அதீதம்னு முதல் வரியில வருதுல்ல, அது அடுத்து சொல்லக்கூடிய தன்னை தெரியக்கூடிய நிலை அது துரிய நிலை, அதாவது சொல்லப்பட்ட கன்மத்தோடு கூடியிருக்கக்கூடிய நிலை. அதன் பின்பாக பேசப்படுகின்ற மாயையோடு பொருந்திய நிலை அது சுழுத்தி நிலை. அப்புறம் கனவும் நனவும் கன்மங்களோட நுகர்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆணவத்தோடு கூடி தன்னையும் அறியாத நிலை வந்து துரியாதீதம். ஆணவத்தோட கூடிய எதையும் அறியாம இருந்தது துரியாதீதம். தன்னை வந்து தன்னை வந்து லேசாக கன்மத்தோடு கூடிய நிலை, தன்னை மட்டும் தெரிகின்ற நிலை வந்து கன்மத்தோடு கூடாது துரிய நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் மாயையோடு பொருந்திய நிலை வந்து சுழுத்தி நிலை. மற்ற கனவும் நனவும் வந்து கன்மங்களுடைய நுகர்ச்சி இல்லையா. சக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் அப்படிங்கிறத இப்படி எடுத்து காட்டியிருக்காங்க. கேவல நிலையில எப்படி இருந்தது அப்படின்ட்டு இந்த அஞ்சு அவத்தைகள்ல துரியாதீதம் வந்து ஆன்மா மலத்தோடு கூடி அறியாத நிலை, முழுக்க முழுக்க மலத்தோடு கூடி எதையுமே அறியாத நிலை. அப்புறம் துரிய நிலைன்னு சொல்லும் போது ஆணவ வழி கெடுவதற்காக இந்த உயிரானது கன்மத்தோடு பொருந்திய நிலை. அப்புறம் வினைகளுக்கு ஆதாரமாகிய வினை பயனை நுகர்த்தும் மாயையோடு சேர்ந்திருக்கக்கூடியது சுழுத்தி. இந்த மூன்றும் வினை நுகர்வுக்கு ஏதுவாகுமே தவிர நுகர்வு ஆகாது. அதனால இந்த கனவும் நனவும் வினை பயனில் வலியவற்றையும் மெலியவற்றையும் நுகர்த்துதல், அதனால அது வந்து நுகர்வு நிலை என்று சொல்லப்படுகிறது. தர்க்கு என்ற சொல் வந்து தனக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த காமியம் அப்படிங்கிற சொல் வந்து இந்த இடத்துல கன்மத்தை குறிக்கிறது, வினையை குறிக்கிறது. அதாவது காரிய ஆக பெயராய் அதை தோற்றுவிக்கக்கூடிய மாயையும் குறிக்கிறது. நனவில் கனவில்லை ஐந்து ஐந்து நனவில் கனவிலா சூக்குமம் காணும் சுழுத்தி தனலுன் பகுதியே தற்கூட்டு மாயை நனவில் துரியம் அதீதம் கலைவந்தே. அதாவது நின்மல நனவு அதுல எந்தெந்த கருவிகள் தொழிற்படும் என்று நமக்கு சொல்லுகிறார். நின்மல சாக்கரத்துல நின்மல சாக்கரத்து சொப்பனம் இல்லை, அதனால அந்த நனவில் சிவ தத்துவம் ஐந்தும் தொழிற்படும். இதுதான் சிவஞான சித்தியார் வந்து ஐந்து சாக்கிரத்தின் என்று நமக்கு எடுத்து சொல்லி இருக்கும் நாலாம் சூத்திரத்துல. சரி, அதற்கு அடுத்தபடியாக கனவே இல்லாம, அதான் கனவில்லா சூக்குமம்னா சிவ தத்துவம் ஐந்தும் அறிவு அனுபவமாக சுத்தமாய காரியமாக நுண்ணிய கருவியாய் விளங்குவதால் அதை கனவில்லா சூக்குமம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி நன்றாக அழுங்கிய உறக்கமாகிய அந்த சுழுத்தியில் நுண் கருவிகளான காரண தத்துவங்கள் வந்து தொழிற்படுகின்றன. அடுத்து தற்கூட்டு மாயை, இறைவனால் ஆணவ வழியை வாட்டுவதற்காக நமக்கு கூட்டப்படக்கூடிய சுத்த மாயை, தனது சுழுத்தி நிலையில் நல்லதாக அனுபவிக்கக்கூடிய பகுதியாகிய துரியம், அதாவது சக்தி தத்துவத்தை இந்த இடத்துல மாயை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக சுழுத்தி, இந்த ஐந்திலும் வேறாக தன்னை உணர்வது வந்து அதீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முன் இதுக்கு முந்தின திருமந்திரத்துல தத்தெரியாத அதீதம் தற்காணவம் அப்படின்னு சொன்னது தொடர்ந்து இந்த கருத்தும் பிரதிபலிக்கிறது. அப்போ மலபரிபாகத்தின் பொருட்டு மாயை கூடி காரியப்படுத்துதல் துரியம். அந்த நுண் கருவிகளான சுத்த மாயா காரிய சிவ தத்துவங்கள் காரியப்படுவதை சுழுத்தி என்று சொல், எல்லா அவத்தைகள் தான் அந்த ஒவ்வொரு நிலை, அதனால அது அழக சுழுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நின்மல அவத்தையில் கனவு கிடையாது. முதல்ல பார்த்தோம் இல்லையா, நின்மல சாக்கரத்து சொப்பனம் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆறா ஆறாறில் ஐந்து அகல நனா நனா வாராமவை விட வாகு நனா கனா வேறான ஐந்தும் விடவே நனாவினில் ஈராம் சுழுமுனை இதின் மாயை தானே. ஒவ்வொரு அவத்தையிலையும் ஒவ்வொரு தத்துவங்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றன. இந்த 36 தத்துவங்கள் மொத்தம் சைவ சித்தாந்தம் சொன்னது, அதுல ஆன்ம தத்துவங்கள் 24, அதுவும் அந்த புருட தத்துவம் ஒன்று, அதாவது வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய புருட தத்துவம் ஒன்றும் நீங்க பெறுவது நின்மல சாக்கிரம். அந்த வித்யா தத்துவங்கள்ல புருடன் நீங்கிட்டு இல்லையா, அதனால இருக்கக்கூடிய ஏனைய ஆறும் கலல்வது நின்மல சாக்கிரத்து சொப்பனம். தனித்த சிவ தத்துவம் ஐந்தும் கலல்வது வந்து சாக்கிரத்து சுளுத்தி என்று சொல்லப்படுகிறது. இதுல சுத்தமாயை ஒன்றுதான் உயிரோடு கூடி ஆணவ மலத்தை பரிபாகப்படுத்துகிறது. இதனால சகல சாக்கரத்துக்கும் நின்மல சாக்கரத்துக்கும் உள்ள வேறுபாடு தெளிவுறுகின்றது நமக்கு. இப்ப இங்க நம் காரியமான தத்துவங்கள் கழிதல் வந்து நின்மல நனவாதி அவத்தை என்று சொல்லப்படுகிறது. காரணமின்மையும் கருதப்படும் என்று கூறி ஞானாவரண விளக்கம் வந்து இந்த அந்த பாடலுக்கு வந்து இந்த திருமந்திரத்தை மேற்கோளாக கொண்டு காட்டுகிறது. ஆகையால் காரணமும் கழிதல் நின்மல நிலைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாயையில் வந்த புருடன் துரியத்தில் ஆய முறை விட்டதுவும் தானன்றாகி சேய கேவல விந்துவுடன் சென்றக்கால் ஆய தனுவின் பயனில்லை ஆகுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த அதீத நிலையில உடம்பும் பயனில்லை என்பது உணர்த்தப்பட்டிருக்கு. அதெல்லாம்தான் அதெல்லாம் கழிஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப இதுக்கு முந்தின திருமந்திரத்துல சுளுத்தி நிலையில மாயையோடு மட்டும் கூடிய ஆன்மா, துரிய நிலையில மாயையோடு கூடி நிற்கக்கூடிய அந்த முறையிலிருந்து நீங்கி அந்த மாயையும் தான் அன்று என்று உணர்ந்து எட்டாத கேவல அவத்தையில் உள்ள விந்துவோடு கூட முயன்ற போது மாயா காரியமான இந்த உடம்பால் ஒரு பயனும் இல்லையாகும் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆன்மா காரியமாயே காரணமாயே இதுல இருந்து நீங்கி விந்து சக்தியோடு கூடுனா இந்த உடல் அனுபவமாகிய வினை விளைத்தலும் நுகர்தலும் கூட இல்லை அப்படிங்கிறது இந்த பாடலோட கருத்து. மாயையில் வந்த புருடன் என்பது அதுல வரக்கூடிய சொற்றொடர். மாயையோடு வந்த ஆன்மா இந்த சுழுத்தி வரைக்கும் உள்ள அனுபவத்தை எல்லாம் இதுல கூறியிருந்ததுனால அடுத்து அதுக்கு மேலாகிய துரியத்தை கூற தொடங்கியுள்ளார். ஆய முறை அப்படின்னு சொல்றது மாயையோடு கூடிய முறை, அங்கே மாயையோடைய கூடிய முறை அது இல்லையா, அம்மாயையை தான் அது குறிக்குது. தான் அன்றாதல் என்றால் மாயை தான் அல்ல என்று உணர்வது, அதுதான் தத்துவ சுத்தி. தசகாரியத்துல அது தத்துவ சுத்தி. சேய கேவல விந்து அப்படிங்கிறது காரண மாயையை குறிக்கிறது. அது எட்டாததாக புலனுணர்வுக்கு மட்டும் உரியதாக தனித்திருப்பதால் இப்படி அடை கொடுத்து சேய கேவல விந்து என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த உடம்பு நமக்கு எதுக்காக, மாயையோட காரியமான இந்த உடம்பு எதுக்காகனா வினை போகங்களை நுகர்தலும் வினை விளைவித்தலும் ரெண்டு பயனுக்காக. அடுத்து அதீத துரியத்து அறிவனாம் ஆன்மா, அதீத துரியம் அதனால் புரிந்தால் அதீத தெழுந்து அறிவாகிய மானன் முதிய அனலில் துரியம் முற்றுமே என்று சொல்லுகிறார். நின்மல துரியாதீதம் என்று ஒரு நிலை இருக்கிறது. அந்த அனுபவத்தை வந்து இந்த பாடல்ல நமக்கு எடுத்து உரைக்கின்றார். துரியாதீத நிலையில ஞான சொரூபியா நிற்கக்கூடிய உயிர் வந்து அந்த நிலையில திருவருளையே துணையாக கொண்டு நிலைக்க பெற்றால் அந்த கடந்த நிலையில் ஞானமே உருவாகி இயமானனாகிய மிக மிக பழமையான தீயில சேர்ந்து முதிய அனல்னு சொல்றாரு இல்லையா, ஒளியோடு கலந்த ஒளியாக விளங்கும் அப்படின்னு. அதாவது நின்மல துரிய நிலையில கேவல விந்துவோடு கூடியிருக்கு ஆன்மான்னு பார்த்தோம். துரியாதீத நிலையில அதையும் கலன்று அறிவே வடிவா பேரொளி பிளம்புல கலந்து இன்புறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மா புரிந்தால் அதீதத்து எழுந்து அறிவாகி யமானன் முதலிய அனலில் துரியத்து முற்றுமாம் அப்படின்னு கொண்டு கூட்டினா இந்த பாடலோட பொருள் நமக்கு விளங்கும். ஐந்து பத்துடன் நானது சாக்கிரம் கைகண்ட ஐயஞ்சில் கண்டங் கனா என்பர் பொய்கண்ட மூவர் புருடன் சுழுமுனையில் மெய்கண்டவன் உந்தி மேவல் இருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் சகல நிலையில் அவத்தைகள் எங்ஞனம் இருந்தன என்பதை இந்த பாடலில் நினைவூட்டுகின்றார். ஐந்து பத்து அப்படின்னா 25 10 35 35 தத்துவங்களோடு புருடன் கூடுனது சாக்கிரம். தண்டத்தானத்துல 25 பயில்வது கனா, அதாவது சொப்பனம். நிலையாத 3 தத்துவங்களோடு புருடன் விளங்குவது சுளுத்தி. உண்மையெல்லாம் ஆராய்ந்த ஆன்மா பிராணனோடு உந்தி கமலத்துல ஒடுங்கிறது துரியம். 35 வர்றது கருவிகளை மட்டும் குறிக்குது அப்படிங்கறத பாக்கிறோம். ஆன்மாவாகிய புருடனை கூட்டும் போது அது 36 ஆகும் அப்படின்னு பாக்குறோம். கைகண்ட 5 அப்படின்னா பழகிய 25 ஞாபகம் வச்சுக்கணும்.

கனவில் நனவாதிகளை எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றார். இப்ப புரியட்டக உடல் அப்படின்னா என்ன? தன் மாத்திரைகள் ஐந்தும் அந்த கரணங்கள் மூன்றும் சேர்ந்தது. அதாவது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இந்த அஞ்சு தான் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம். அந்த தன்மாத்திரைகள் ஐந்தும் மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் மூன்றும் கூடிய நுண்ணுடல், அதாவது சூக்கும சரீரம். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தின்னு அவை கூட அழகாக நமக்கு விநாயகராக வரல இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இதுல ஜீவன் பொருந்துறது, உயிர் பொருந்துறது கனவில் நனவு, சொப்பனத்தில் சாக்கரம். இந்த தன்மாத்திரை ஐந்தும் அடங்க மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்று உட்கரணங்கள் காரியப்படக்கூடிய அவத்தை கனவில் கனவு, சொப்பனத்தில் சொப்பனம், புத்தியும் அகங்காரமும் காரியப்படுவது கனவில் சுளுத்தி, சொப்பனத்தில் சுளுத்தி, அகங்காரம் மட்டும் உயிரோடு இருந்து காரியப்படக்கூடிய நிலை கனவில் துரியம், சொப்பனத்தில் துரியம். இந்த நான்கும் சொன்னதுனால பாரிசேட அளவேல அகங்காரமும் அடங்க உயிர் தனித்திருக்கக்கூடிய நிலை அதீதம் என்று சொல்லப்படுற துரியாதீத நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புரியட்ட உடலோடு உயிர் பொருந்துதல் நனவு, மனம், அகங்காரம், புத்திங்கிற மூன்றும் தொழிற்படக்கூடிய நிலை கனவு, அகங்காரமும் புத்தியும் தொழிற்படக்கூடிய நிலை சுளுத்தி, அகங்காரம் மட்டும் தொழிற்படக்கூடிய நிலை துரியம், அதுவும் அகங்காரமும் அடங்க உயிர் தனித்திருக்கக்கூடிய நிலை துரியாதீதம் என்பது இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. இதனை நமது மெய்கண்ட தேவ நாயனார் அழகாக நாலாம் சூத்திரத்திலே நமக்கு ஒரு வெண்பா தந்திருப்பார். ஒன்றணையா என்ற ஒரு வெண்பாவை நமக்கு தந்திருக்கிறார். அதன் மூலம் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒன்றணையா மூலத்து உயிர் அணையும் நாபியினில் சென்றணையும் சித்தம் இதயத்து மன்றையை ஐயைந்தாம் நன்முதலில் கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு அகன்று வேறு என்று சொல்லுகிறார். ஆக இது நாம் இதற்கு முன்பே பலமுறை சிந்தித்த ஒரு சிவஞான போத வெண்பாதான். ஆகையால் அதையும் மனதிலே வைத்து கொண்டு அதற்கு அடுத்தாற் போல சித்தியாரிலே ஒரு நமது சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அதுபோல அந்த சித்தியாரிலே நமக்கு மிக அழகாக நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் தந்த ஒரு பாடலை இப்போது நாம் சிந்திக்கலாம். ஓசை, நல், பரிசம், ரூப, ரத, கந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் ஐந்தும் பிறக்கும் பூதாதிகத்தின் நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும் ஆசை சேர் மனாதி தன்மாத்திரை புரி அட்டகம்தான் என்று சொல்லுகிறார். அந்த பூதாதி அகங்காரத்திலிருந்து சப்தாதி தன்மாத்திரைகள் ஐந்தும் தோன்றும் அந்த அவற்றோட இயல்பும் அந்த தன்மாத்திரை ஐந்தும் மனம், புத்தி, அகங்காரம் மூன்றும் ஆக எட்டும் சேர்ந்தா புரியட்ட சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இல்லையா, அந்த இரண்டு வகை இந்திரியங்களும் தோன்றிய பின்பாக ஏனைய பூதாதி அகங்காரத்திலிருந்து சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரதம், கந்தம்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் ஐந்தும் தோன்றுகின்றன. அவை முறையே ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று தமிழில் சொல்லப்படும். இந்த மேற்கூறிய இந்திரியங்கள் தத்தம் விடயங்களை விடயிக்குமாறு இறைவனுடைய ஆணையால் அந்த தன்மாத்திரைகள் ஊக்குவித்து நிற்கும். அந்த தன்மாத்திரைகள் ஐந்தும் இச்சையின் வடிவாகிய மனம், புத்தி, அகங்காரம் மூன்றும் ஆக எட்டும் சேர்ந்தா புரியட்டக உடம்புங்கிற சூட்சும சரீரம். இந்த ஆன்மாவுடைய இச்சை அந்த கரணங்களிடத்தும், ஞானம் வந்து ஞானேந்திரியங்களிடத்தும், கிரியை வந்து கர்மேந்திரியங்கள் இடத்தும் நின்று விஷயங்களை எல்லாம் அறிந்து பற்றி அவற்றில் அழுந்தும். ஞானேந்திரியங்களோட இதுக்கு முந்தி ஒரு சித்தியார் பாடல ஞானேந்திரியங்களின் குணங்களாக கூறிய சத்தாதி விஷயங்கள்லாம் வேற, இந்த செய்யுள்ள சத்தாதி விஷயங்கிறது வேறு. அப்போ சத்தாதி விஷயங்கள் வந்து போக வடிவில் புறத்தே இருக்கும் அந்த பழைய பாடல்ல.

0: செய்யுள்ள சத்தாதி விஷயம் வந்து தேக ரூபமாய் அகத்தே இருக்கும். அப்படி இருப்பது எப்படின்னு பார்த்தோம்னா, சப்தம் வந்து அகத்தில் கேட்கும் தன்மையான அறிவாகவும் புறத்தில் கேட்கப்படும் தன்மையான ஒலியாகவும் இருக்கும். கேட்பது தன் அளவிற்றாயும் கேட்கப்படுவது பொருள் அளவிற்றாயும் இருக்கும். அதனால தன் அளவில் கேட்பதற்கு தன்மாத்திரை என்றும் பொருள் அளவில் கேட்கப்படுவதற்கு விடயம் என்றும் பெயர் ஆயிற்று. அது நல்லா புரிஞ்சுக்கணும். விடயம்னா என்ன, தன்மாத்திரைனா என்ன. இந்த செய்யுள்ள மனாதி தன்மாத்திரைன்னு சொன்னது அகத்தில் இருப்பதை உணர்த்துகின்றது. ஆக இந்த திருமந்திர பாடல் நமக்கு அழகாக சித்தியார் பாடலோடு நமக்கு ஒத்து இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பொற்சுண்ணம். வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
2: முத்தணி என்பது முத்துக்களை, நம்ம முன்னோர் முத்து சிறுகை முத்து பங்கர் அளவே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் எங்கேயோ நாம எழுதுவோம். இங்கேயும் பாடுங்க, முத்தணி தாமம், முத்தினுடைய அழகிய மாலைகள், பூமாலை தூக்கி, முளைக்குடம், தீபம், தூபம், நல் தீபம், நல்ல தீபம். நல்ல தீபம் என்பது இதுதான், நெய் தீபம், இருப்பெண்ண, நல்லெண்ண, இந்த எல்லா எண்ணையும் கலந்து கூட்டுறதுக்கு பாருங்க, அது தாந்திரிகம், ஏற்கவே கூடாது, கலப்படமே கூடாது. ஒண்ணுக்கு பசுநீர் தீபத்தை ஏற்றிக்கிட்டு விட்டு பாருங்க, அதே இருப்பெண்ணை ஏற்றிட்டு பாருங்க, இதுக்கு அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது பொண்ணை உருக்கினால் எப்படி இருக்குமோ, தங்கத்தை உருக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ, அந்த ஒளியை உள்ளடக்கி கொண்டிருக்கும் நெய் தீபம். இழுப்பெண்ணை இருக்கு பாருங்க, கொஞ்சம் மாற்றம் இருக்கும், ஆனா வெப்ப சக்தி அதிகமாக கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு இழுப்பெண்ணில ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் பொறுத்து ஒரு டிகிரி வச்சு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சீதோஷ நிலையை மாறிடும், மாற்றத்தை காட்டும். அப்படிப்பட்டது அந்த தீபம். அதான் சொல்றாரு, முளைக்கூடம் தூபம், நல் தீபம், நல்ல வகையிலே தீபம் ஏற்று. கடலில் விளக்கு ஏற்றவே கூடாது, சுத்தம். இந்த மூணுக்கு தான் ஏற்றணுமா, மூணுக்கு தான் ஏற்றணும். விளக்கல்ல ஏற்றுறது எந்த நூல்லையும் சொல்லப்படல. அது பின்னால வந்து அது அஞ்சு அணி ஏற்றி எலுமிச்சம்பழத்துல தீபத்தை ஏற்றுன்றான். அது வந்து அதான் தாந்திரிக முறை, ஒரு அச்ச உணர்ச்சி மற்றதெல்லாம் செய்யக்கூடிய தன்மை. ஆனா நல் தீபம்ன்றார், தூபம் நல் தீபம் வைமின், தீபம் ஏற்றுவதிலே ஒரு பெரிய செய்தி. தூபம் வைமின் அந்த பகுதியில சொல்லிட்டு, சக்தியும் சுவாமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிகளின், சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்வின். இதுல எட்டு பெண்களை தான் சொல்லப்படுது. சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்வின், சித்தியும் கௌரியும் பார்ப்பதும் கங்கையும் வந்து கவரி வீசுங்கள், நாமகளோடு பல்லாண்டு இசைவன், அவங்க பல்லாண்டு பாடட்டும், இவங்க கவரி வீசணும் அப்படின்னு. இது அட்டமங்கல பொருள்களாக, அட்டமங்கலத்துக்கு உரிய தேவதைகளே வந்து செய்யுங்க, தெய்வங்களே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பாடப்போவது யார, அத்தன் ஐயாரன் அம்மா அணைப்பாடி திருவையாறை பற்றி இவர் உயர்ந்த தன்மையை சொல்றார். ஐயாறு என்பது ஐந்து ஆறுகள் பிரிகின்ற பகுதியா, ஐந்து ஆறுகளும் ஒன்றாக இருக்கிற பகுதியான்னா, திருவையாற்றுல ஐந்தும் ஒன்றாகத்தான் இருக்கு, அப்புறம்தான் பிரியுது, கல்லணையில தான் அது பிரியுது. அந்த நாள்லயும் அப்படிதான் இருக்குதா, அப்போ அவர் காலத்திலேயே ஐயாறு இருந்திருக்கு திருவையாறு. அதுக்கு முன்னால மாணிக்க வாசகர் நான் ஏன் சொல்றேன்னா, நான் மூவருக்கும் முன்னதாக கொண்டு போறாங்க, போனா இந்த மாதிரி காரணம்லாம் வரும். அதனால அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொற்சுண்ணம் இருக்குனாரே. ஆடப்பொற்சுண்ணம் என்பது ஆடகம் என்ற பொண்ணை சொல்லல, பொற்சுண்ணம் தனியா வந்துடுது. ஆட என்பது அவன் நீராக நீராடுவல் என்பதுதான், அவன் நீராடுவதற்கு அந்த பொற்சுண்ணத்தை இடணும். அதை நாம் இப்போ சோப் போடுறோம், பவுடர் போடுறோம், சீக்கா பவுடர் போடுறோம், இந்த மாதிரி போடுற மாதிரி அவருக்கு பொற்சுண்ணத்தை வைத்து தான் அதை செய்யணும். அதில் பல தன்மைகள், தெய்வ படிமங்களை நிறுவுதல் என்பது தொல்காட்சியில் சொல்லப்பட்டது, வேதத்தில் கிடையாது, எங்கும் கிடையாது. நேரிய சிறப்பின் ஏனோர் படிமைய, அந்த படிமம் நிறுத்தி அந்த படிமத்தை நீராட்டி அதுக்க கங்கையிலிருந்து கொண்டு வந்தான் கண்ணகை என்பதெல்லாம் கூட சொல்லப்படுது. ஆனால் மதுரை காஞ்சி போன்ற நூல்களில் நமக்கு படிமம் நிறுவி அதை பூசனை செய்து ஆட பொற்சுண்ணம் இடித்து நான் அவன் நீராடுவதற்கு சொல்லிட்டு நாம் அதில் ஒரு அழகாக சொல்ற பூவியல் வாசடைந்தார். கடாமுடி பூப்பம்பரம் ரொம்ப மென்மையானது என்றார். ரொம்ப ரொம்ப மென்ன பூவியல் பூவியினுடைய இயல்பை கொண்டது எது அந்த வாசடை ரொம்ப பூப்பொன்று. சடையப்பன் சடையன் இதெல்லாம் வருது, சடையா எம்மாள் அப்படிதான் வருது. அதெல்லாம் என்ன அப்படின்னா பூப்போன்றது எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது எல்லாருக்கும். சடையவனே வளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். அப்ப அந்த சடையனுடைய தன்மை பூவியல்பானது என்பது பொருள் நிலையிலே சொல்றாரா அருள் நிலையிலே சொல்றாரா அப்படின்னா இது அருள் நிலையில தான் உணர்த்துறார். பூவினுடைய இயல்புடைய வாக்கடை எம்பிரார்க்கு நாம் இடிக்க வேண்டியது பொறுத்திருக்கும்னா ஏன் இதை போய் எடுக்கிறாருன்னா முடியல இருந்துதான் அபிஷேகம் தொடங்கும். மலரிடுவது திருவடியில் வச்சோம், ஒரு மலரிடும் பூசணியை நாம் எங்க தொடங்கணும் அப்படின்னா மேல இருந்துதான் ஆடப்போ சொன்னம் இடித்து நாம் என்றார். இப்ப நாம யாருக்கு அப்படின்னா பூவியல் வாக்கடை எம்பிரார்க்கு பொத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவின் வடுவல் இந்த மாவின் வடுவகில் பல இடத்துல கொடுத்துருவார். மாவடுவகிர் என்ன கண்ணி வங்கார் நின் மலரடிக்கே பூவிடுவாய் அப்படின்வார். இந்த மாவின் வடு மாம் பிஞ்சுகளை வடுவாக பிளந்து அப்படி எடுத்தோம்னா மையத்தில் இருக்குது பாருங்க அந்த கொட்டை அதுதான் கல்வி. மற்ற பகுதி மேல் பகுதி இருக்கிற அது வெண்படலாம். அந்த கண் அப்படியே ஒத்துதுதான் அம்பிகைக்கு. மான் கண் மீன் கண் மாவடு வகிரண்ண கண் இதெல்லாம் ஒவ்வொரு காரணத்தை வைத்து பேசுகிறார்கள். மீன் கண் என்பது பிறட்சியை உடையது, மான் கண் என்பது மருட்சியை உடையது. அந்த கண்ணினுடைய அழகை அப்படி பேசுறாங்க. இங்கேயும் மாவடு வகிரண்ணன் என்ன ஒரு கருத்து சொல்ற இந்த கருத்துக்கு நாம கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். மாவின் வடுவகர் அண்ணா கண்ணீர் பெண்களையும் பாடுறார். பாடுகின்ற பெண்களே வன்மீன்கள் வந்து உடன் பாடு மீன்கள் என்ன அர்த்தம்? ஒருத்தி பாட விட்டு மற்றவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஒருத்தி பாடுற கேட்டு கூட பாடணும், உடன் சேர்ந்து பாடணும். அப்படி உடன் சேர்ந்து பாடுகிற பொழுது ஐயோ கச்சேரி பண்றான் ஒரு பெரிய பாடகர். அதை உட்கார்ந்து அமைதியா கேட்கறது ஒண்ணு, தூங்கின்னு கேட்கறது ஒண்ணு. அமைதியா கேட்டான்னா நம்மளை அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தூங்கினாங்கன்னா நம்ம பாடுறது சரியில்லை, நாம என்ன கதி ஆகணும் அப்படின்னு இவருக்கு அப்பவே எப்படின்னா என்ன சம்பவம்னு சொல்றா இவருக்கு தொங்கிடும். இது ரெண்டாவது கீழ்நிலை மந்ததரம் மந்த மந்ததரம். அவங்களே கைத்தட்டி தாளம் போடுவாங்களானா கூட சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓ இந்த பாட்டு அவங்களுடைய உள்ளத்தை ஈர்த்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அவங்களும் சேர்ந்து பாடுவாங்களானா அப்படி அதான் தீவிரதரம். அந்த பாட்டிலே ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க பாட்டுக்கு வந்து அவங்க பாடுக்கு நம்ம பாட்டு கேட்டு இருப்போம் அப்படின்னா வீடுகளில் கொடுங்க. நீங்க பூஜை பண்றீங்க, அம்மா இருக்காங்க, குழந்தைங்க இருக்குதுங்க, அப்படி பண்றாங்க. நீங்க பூஜை பண்றதுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பார்ப்பீங்க. மூணாவது நாள் உங்களுக்கு ஒரு தனிமை வெறுப்பு வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்க தீபாராதனை பண்ற போதாயும் மணி சத்தம் கேட்டு ஓடி வந்து அவங்களை சேர்ந்து கும்பிட்டான் உங்களுக்கு ஒரு ஆக்கம் இருக்கும். அதுதான் உடன் சேர்ந்து இருப்பது, அடியார்களுடன் சேர்ந்து இருப்பது அந்த அடிப்படை தான். நீங்க தனித்து நின்னீங்கன்னா அது முடியாது. உங்களுடைய கருத்திலே அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு அன்பர்கள் வேண்டும். இதுக்குள்ள பூவியல் வாக்கடை எம்பிராக்கு பொத்திரு குண்ணம் இடிக்க வேண்டும். மாவன் வடுக வகை அன்னகண்ணீர் வந்து வம்மீன்கள் வந்து உடன்பாடு மீன்கள் வந்துடன் இல்ல வந்து உடன் சேர்ந்து பாடுங்கள். பாட்டு ஒரு பூவு மீன் சரி நாங்களதான் கூப்பிடுற வெளியே நிற்கிறாங்க சில பேர் வெளியில் இருக்கிறாங்களே அவங்களை கூப்பிடுங்க. தொண்டர் புறம் நிலாமே புறத்திலே இல்லாதபடிக்கு உள்ளே கூப்பிடுங்க உள்ள வர சொல்லுங்க. பூவுமின் தொண்டர் புறம் நிலாமே துணிமின் தொழுமின் என் கோன் கூத்தன் துணிமின்கள் தொழுமின்கள் எம் தலைவனாகிய கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மையால செம்பன் செய்ய புண்ணம் இடித்து நாமே. இந்த ஒரு அடிப்படை கோட்பாட்டை இருக்கிறார். வெளியில் இருக்கிறவங்களை கூப்பிடுங்க, நம்மள இருக்கிறவங்களை சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொன்னா நான் ஏன் இங்கெல்லாம் சொல்றேன் அவன் வராட்ட போறான் நீ உன் பாட்டுக்கு வேலை பாறேன் நீ என் போய் உட்காந்து வச்சு உங்ககிட்ட அந்த கௌரவம் வந்துருது இல்லையா அவங்க எல்லாம் போய் கூட்டம் ரெண்டு தடவை கூப்பிடும் பண்ண முடியல போய் வேலை ஆகட்டும்மா அப்படின்றான். அப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு போகணும் இல்லையா என்னத்துக்கு அவனை போய் கூப்பிடுற நம்ம பேரும் பாட்டுக்கு போகலாமே அப்படின்னு தனிமை வர்றதுன்னா தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவருவர் தவம் பண்றதுக்கு ஒருத்தான மூணு இன்னொருத்தான தொல்லை, அந்த தவத்துக்கே தொல்லை வர்றது ரொம்ப அது போடும் சொல்லுவோம். ஆனா தமிழுக்கு இருவர் சேரணும்னா தமிழ் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தமிழ் படிப்பதற்கு மட்டும் இல்ல, நீ சொல்ல ஒருத்தர் கேட்கணும். பெரியவர்களே இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் பேசுறேன், உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆர்வம் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு தெரியலன்னா என் கதை அவ்வளவுதான், சுத்தம் உயிரே இல்லாத பேச்சாயிடும். அப்ப உயிர் கொடுக்கறதே கேட்கிறப்ப தானே, அப்ப எப்படிப்பட்ட இந்த அடிப்படையில தான் இதை பேசுறாரு. என்ன சொல்றாரு, வன்மீன்கள் வந்துவுடன் பாடுவீன்கள், கொண்டர் புறம் இல்லாமல் கூவுவீன்கள், அவங்களையும் கூட அழைச்சிக்க வெளியில் நிற்கிறான் கூட்டுகார் உள்ளவா, கொண்டர் புறம் இல்லாமே ஏன் இதுக்கெல்லாம் அப்படின்னா, இறைவன் அப்பதான் தேவியும் சாமியுமாக இங்கே வந்து நிற்பான், நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் ஒற்றுமையோடு இருந்தால்தான் ஒன்னாக சேர்ந்து பாடினாதான் தேவியும் தானும் வந்து எம்மை ஆழ்வான், உடையாள் உன்றன் நடுவிற்கும் உடையாள் நடுவு இருக்கு, அந்த கோட்பாடு அப்படியே இருக்கிறார். அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அப்ப அடியார்களெல்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல இறைவன் திருவருள் பாலிக்கிறான், அதுவும் ஒற்றுமையாக இருக்கிற தன்மையில சொல்லவே தேவையில்லை. அடியார்கள் கூட்டம் இருக்கும், அவங்க ஒன்று நினைச்சு இருப்பாங்க, பலது உண்டு, அது பல கருத்துக்களை சொல்ல போனா வெளியா போகும். அதே போல இங்க சொல்றாரு, அடியார்கள் கூட்டத்தை ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள், வெளியே இருக்கிறவங்களை விடாதீங்க, கூப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த ஐந்து பாட்டுல பாருங்க. அதுக்கு சேர்ந்த சொல்றது, சுந்தர நீரணிந்தும் மெழுகி கூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுத்துடர் வைத்து கொடி எழுவில் கொடி தூக்கணும், இடப்ப கொடி இங்க கூட அந்த கொடி கட்டிருக்கிறது, இது வந்து பதாகை இப்படி கூட அந்த கொடி தோரணம், தோரணம் என்பது ஆமா தோரண வாயில்னு சொன்னோம்னா கீழே தொங்கும் மாவிலை தோரணம், மாவிலைகள் தோரணமாக தொங்குகிறது. ஒரு பெண்ணு டான்ஸ் ஆடினா அப்படி ஆடின போது என்னமா அப்படி பண்ற அப்படின்னு பண்ண என்ன பண்ணா, பாரணம் ஆயிரம் சூழ வளம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்கதில் பூரண பொற்கும்ப கலகங்கள் வைத்து தோரணம் நாட்டேன் போயினான். இந்த பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறான், பிடிக்கிற போது இது போடுறான் கையை போடுறது என்னம்மா அப்படின்னு, மாலை தொங்க உடையா தோரணம் கட்டியா, தோரணம் கட்டணும்னா அதுக்கு என்ன அபிநயம் அப்படின்னா காட்டணும், அதான் தோரணம். தொங்க விட்டினா பூமாலை தூக்கணும், பூமாலையை தொங்க விடுறோம், இந்த பாவனை தெரியும் தோரணம்னா அப்படிதான் அப்படி தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னது கூட அது எங்களுக்கு தமிழ் தமிழ் பெரும்பாலும் பாடகர்கள் நாட்டியம் ஆடுபவர்கள் தமிழ்ல சுத்தம் அது என்னவோ தமிழிசை சங்கத்தை பத்தி தெரியும் கூட எழுதியிருந்தார் தினமணியில் கூட தமிழிசையாவே இல்லையே அப்படின்னு கூட இந்த ஆண்டு நாங்கள் எழுதுக்கிறோம்னா பாருங்க, இந்திரன் கற்பகம் நாட்டி என்று எழுத்துடர் வைத்து கொடியெழுவின் கொடியெழு தூக்குங்கள், எடுத்தல் என்பது தூக்கி நிறுத்தல், எடுத்த பாதம் என்று சொன்னா தூக்கிய பாதம் அது திருவாலங்காடு தான், எடுத்த பொற்சேவடி அப்படின்னு சொல்றது அதுதான் பொருந்தோம், இது குனித்த தன்மையில வரும்போது குஞ்சித பாதம், இது குஞ்சித பாதம் திருவாலங்காட்டில் 26ஆம் தேதி காரைக்காலம் நடக்க போகுது நடக்குது, நீங்க எல்லாம் கூட வந்தீங்கன்னா நல்லது, நான் பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கிறேன் மன்றத்துக்கு, அது பாருங்க, எந்தரம் ஆள் உமையாள் எந்த நிலையிலும் ஆடுகின்றவள் உமையவள், எந்தரம் என்பது எந்த நிலையிலும் எல்லா உயிர்களையும் ஆள்பவள், அதனாலதான் பிரம்மன் தண்ட ஆடல் பாடிடுவார் பின்னால வந்தபோது, காசனி மீன்கள் உலக்கை எல்லாம் அப்படின்னு தொடர்றது. இந்த காசு எங்கிருந்து வருதோ தமிழ் சொற்கள்ல பொண்ணுன்னு அர்த்தம், காசு என்று சொன்னா தமிழ பழங்காலத்துல, ஆமா பழங்காலத்துல காசு என்று சொன்னாலே தங்கம் பொன்னே பொற்பூன் அணியுங்கள் உலக்கைக்கு காசு அணியுங்கள், பொற்சுண்ணம் இடிக்கிறது உலக்கைக்கு இரும்பு பூன் அணியிறது இல்ல, பொற்சுண்ணம் இடிப்பதற்கு உலக்கை கெடுத்து பொன்னாலேயே பூன் கட்டுங்கள், காம்பனி மீன்கள் கரையுறலை, கரை என்பது கரையடி நல்ல யானைன்னு வாங்க வீடம் அகன்றது அதான் கரையடி, யானையினுடைய கால்கள் இருக்க கீழே பிச்சோம்னா கரையடின்னு வாங்க, அத கரை உரல் என்பது உரலும் கீழ்ப்பகுதி பாட்டம் அப்படியே வட்டமா பெருத்திருக்கும், அதற்கு காம்பனி மீன்கள் இது இடிக்கிற பொழுது இந்த காம்பனி மீன்கள் கவசம் கொடுக்கணும், அது ஒன்றும் செய்ய கூடாது, காம்பனி மீன்கள் கரையுரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுங்க, ஞான செய்தியது நிலைபெற்று இருக்கணுமா பறந்து இருக்கணுமா, நம்ம சைவம் நிலைபெற்று இருக்கிறது பறந்து இல்லை, இன்னும் பறந்துருக்கணுமா? ஆமா, பறந்துருந்தா உலகத்துக்கு நல்லது. எல்லாம் நம்ம சைவ சமயத்துக்காக நான் சொல்லலை. இந்த உலகம் உய்யணும்னா சைவ நெறியினுடைய அன்பு நெறி தழைக்கணும். அப்படி தழைத்தால் உலகம் உய்யும். ஒன்றும் ஐயப்பாடே வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா இவங்க பாட்டுக்கிற கருத்தெல்லாம் அந்த அன்பு நெறியினு தான் உலகம் தழைக்குமே தவிர அறிவு நெறியினால் அல்ல. அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிவின் நோய் கண்நோய் போல் பொற்றார் கடை அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்ற நின்று நிலாவுக நிலை பெற்றிருக்கணும், பறந்து இருக்கணும். நிலாவுக என்று நிலவுதல் என்று சொன்னா ஒளி பரவுதல் அர்த்தம். நிலா அப்படின்னா சந்திரனை உனக்கு மட்டும் இல்ல, அதனுடைய ஒளி பரவி இருப்பாருங்க, அதுதான் பேர் நிலா. நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கத்தி திருவேகம் தான். என்ன இது இந்த ரெண்டு பாட்டுல திருவேகம் பத்தியே வருது அப்படின்னா, செம்பன் கோயில் பாதி பெரியவர்களே, இந்த சுண்ணத்துக்கு இதுக்கும் என்ன பொருத்தம் என்பது பாருங்க. அங்க அம்பா நதி பெருக்கெடுத்து வந்தது, ஏகமெல்லாம் புகழ்ந்து ஆடுதல் தான் என்றும் ஏகம்பர் இவருக்கு என்னைக்கு முடியாதுன்னு உலகம் எல்லாம் ஏற்றுக்க. நீங்க திருக்குடிக்கு சொல்ற புராணத்துல சேத்திரியார் சொல்றத பார்க்கணும். நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன்றதால நான் இதை சொல்லல, தயவு செய்து அங்க என்ன நடந்தது என்பது சேத்திரியார் சொல்றார். பெருகி வந்தது எழுதல் இன்றி இமயவ போனை ஈசனை வழிபாடு செய்வாழ்வோர் சுந்தர தேவாரம். உள்ளத்து உழுகி உகந்து உமை நங்கை வழிபட வெள்ளங்காட்டி வெறுட்டிட வஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறு சொல்லப்பட்டார். அந்த நிகழ்ச்சி என்னன்னா, பெருமா நிக்கிறா, வெள்ளம் பெருகுது, இவர் தடுத்து தடுத்து பார்த்தா வரந்தரும் பொருளாம் மலைவள்ளினார் எல்லாவர்களுக்கும் வரந்தருந்து காக்கக்கூடிய இந்த பெருமாட்டி தடுத்து நடுத்து பார்க்க முடியல. கடைசியில தழுவி கொண்டனள் தன்னையே ஒப்பாள். இப்ப தழுவி கொண்டனால் என்ன ஆச்சுன்னா, இவள் தழுவுனால என்ன பெருமான அப்படின்னா, நெஞ்சியும் உடம்பும் உருகி ஒன்றாயிருப்பாள். தழுவினாள் இவள் அவனை தழுவி கொண்டதனால் உலகத்தில் இருக்கிற அந்த சராசரங்கள் அனைத்தும் உயிரும் உடம்பும் உருகி ஒன்றாயின. ஆராய்ச்சியில காண முடியாத ஒன்று சார், உயிர் வியாபகத்தன்மை உடையது. அந்த உயிர் இந்த பூதத்தன்மையில எப்படி புகுந்ததுன்னு கேள்வி. இவர் தழுவனதால்தான் உண்டுன்றாரு. அப்ப என்ன பொற்சுண்ணம் கலக்கிறது பாத்தீங்களா? சுண்ணத்தை பத்தி இங்க பேசுகிற போது திருவேகம்மன் செம்பன் கோயில் பாடி அதை பாடுங்க அப்படின்னா, அந்த கோயிலை பாடுவது இல்ல, அந்த கோயிலுடைய பொருள் கருத்தை உணர்ந்து பாடுங்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படியானா இந்த உயிரும் உடம்பும் உருகி ஒன்றாகிறது. எந்த நேரமும் இந்த உடம்பு இந்த உயிரை கலப்பத்துக்கு தயாரா இருக்கு. வாடகை கொடுக்கலன்னா ஒழுங்கா நீ வாடகை செலுத்தல, தினம் மூணு வேலை கொடுக்கணும் சார் வாடகை. மூணு வேலையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பத்தாத்துக்கு அப்பப்ப கொஞ்சம் நொறுக்கு தீனியும் தரணும். நீங்க அதை கொடுக்காத விட்டீங்க இந்த உடம்பு கலப்பு. மாசந்தோறும் வாடகை இல்லையா? வார வாடகை கூட கிடையாது, நாள் வாடகை கூட கிடையாது, நேரத்துக்கு நேரம் வாடகை கொடுத்துக்கணும். நம்ம இவ்வளவு பெரிய விஷயம் பேசுறமே பிரசாதம் அது நோக்குது. அதுதான் இப்படிப்பட்ட உடம்புல எப்படிப்பட்ட வியாபகம் உடைய உயிர் ஒன்றாகி நிற்கிறது. அது செம்பன் கோயிலை பாருங்கள். தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கத்தி திருவேகம் செம்பன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் எடுத்து நாமே. அதை எண்ணி பாடுங்கள், பொற்சுண்ணத்தினுடைய அருமை விளங்கும் அப்படின்னு சொல்றார். அந்த அளவில் இதோட எக்ஸாமுக்கு ஆகிட்டு நண்பர்கள்லாம் பணிகளுக்கு தான் செல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால எனக்கும் மனசு கூடுமானவருக்கு ஏழையே தொடங்கிட்டோம்னா நாளைக்கு அதை முடிச்சுட முடியும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. குருவர்கள் கூட்டுக நன்றி வணக்கம். என்னாடுடைய சிவனே போர்த்தி போர்த்தி
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு களரிற்றறிவார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

திரு பொய்கை முன்னரம்ப மற்றுடனை வந்துதிப்ப அன்னதால் இறந்திடு மகவளந்து பாடல் ஒன்று அறிந்திட தில்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையடா திருத்தொண்ட தொலையடிய சொல்லும் போற்றி கொல்லையவர் புறாணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செல்

நம்மேனி போலிந்திலங்கா

0: கருப்பிடராகிய அமரவானுடைய குருவிருமையினாலே இன்று பெரிய புராணத்திலே கடலித்தறிவார் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். கடலித்தறிவார் என்பவர் சேரமான் பெருமாள் நாயனார். அவருடைய சிறப்பும் அவருடைய பக்தியும் அவருடைய சொல்லும் அவருடைய நட்பும் நல்ல நட்பு கிடைத்தது, அவருக்கு நல்ல பூசை கிடைத்தது, நல்ல பதவி கிடைத்தது, எல்லாமே அவருக்கு நல்லதாக கிடைத்தது. அவர் மறைநாட்டு மாவீட்டிருந்த பெருஞ்சரப்பின் மன்னன் தொன்மை மறைநாட்டு பாவீட்டிருந்த பல்குவளார் பயிலும் இயல்பில் படம்பரிதார் சேவீட்டிருந்தார் திருவஞ்சை களமும் நிலவி சேரர்குல கோவீட்டிருந்த முறை உரிய குலக்கோமோடு குடும்போடு. அதனால அது மலைநாடு திருவஞ்சக்கலை என்கின்ற தேவார பாடல் சுந்தரமூர்த்தி அவர் தேவார பாடல் பெற்ற தளம் உடையது. அவர் சேர அரசர். அவரை ஆட்சி பண்ணியது குடும்போலூர் என்கின்ற திருவஞ்சக்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றது. அங்கே சைவ சமயம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது. சைவ சமயம் இன்னும் பல நாடுகளிலும் இருந்திருக்கிறது. ஆனா இப்ப அது குறுகி இருக்காது. காலை எழும் பல் கலையின் ஒளி அந்த ஊரில் ஒலிக்கின்ற ஒளி காலை எழும் பல்கலையின் ஒளி. அதனால பல வகையான கலைகளின் ஒளி ஒலிக்கும். அதற்கு மேல கழித்து கண்டு வலிக்கும் ஒளி. கழித்து கண்டுனா யானையினுடைய கன்றுகள் கூடுகிற சத்தம். சோலை எழுமன் கரு சுருங்கின் ஒளி. சோலைகளிலே அந்த தேனை உண்ண வருகின்ற வண்டுகள் பாடுகின்ற ஒளி. சோலை எழுமன் கரு சுருங்கின் ஒளி. தொடக செருக்கார் சுலமுட் ஒளி. நல்ல ஆற்றலுடைய குதிரைகள் போடுகின்ற கணக்கின் சத்தம். பாலை விபஞ்சி பயிரும் மொழி. விபஞ்சி என்கின்ற இசைவானங்கள் என்கின்ற பண்ணை பயிலுகின்ற அர்த்த ஒளி. பாடல் ஆடல் நுழைவி மொழி. பாடல் ஒளி ஆடல் ஒளி நுழைவி மொழி. இத்தனை ஒளிகளும் சேர்ந்து கடல் ஒளியே விழுங்கி விட்டது. வேலை ஒளியை விழுங்கி எழ விளங்கி ஓங்கும் அந்த ஊர்ல இத்தனை வகையான ஒளி. இது என்னென்ன ஒளி? கலையின் ஒளி, யானைக்கருவின் ஒளி, சோலையிலே வண்டுகள் பாடுகின்ற ஒளி, அதற்கு மேலே குதிரை கணக்கின்ற ஒளி, அதற்கு மேலே பண்ணின் ஒளி, பாடல் ஒளி, ஆடல் ஒளி, முளவின் ஒளி, இத்தனை வகையான ஒளிகள் அந்த ஊர்லே. எல்லாமே மக்களகரமான சத்தங்கள். ஒளி என்றாலும் சத்தம் என்றாலும் அது குழலொலி, யாழொலி, கூத்தொலி, இயத்தொலி, எங்கு குழாம்பொலி, விடமொழி, உள்ளடவும் என்று இன்னும் திருவாரூர் என்றார் போல இத்தனை வகையான ஒலியுடைய சத்தமுடைய அது. இக்கடலினுடைய ஒலியை அடக்கி விட்டது உள்ளார். மிக்க செல்வம் மனைகள் வரும். அங்க வந்து அதிகமா பணக்காரங்க இருக்கிறாங்களா அந்த ஒலி. மிக்க செல்வம் விளை மனைகள் ஒரு விளையும் இன்பம் விளங்குவன பக்க நெருந்து சாலைகளும் பயில் சட்ட அறங்கள் பல்குவன. அதனால சாலை தோறும் அறங்கள் இருக்குதுங்கிறார். அறங்கள் என்று சொன்னால் தண்ணீர் பந்தல் அன்னச்சத்திரம் முதலான இதுகள் சாலையில. சாலைன்னா வீதியிலே ஊட்டிலே இருக்கணும். தக்க அணிகள் மடங்கள் ஒரு சைவமேன்மை சாற்றுவன. அங்கே சைவ மடங்கள் நிறைய இருக்கிறது. அந்த மடங்களிலே சைவ பிரசங்கங்கள், அதற்கு மேலே சைவ புராணம், சைவ திருமுறைகள் இப்படி எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கிறது. சைவ மடங்கள் சைவமேன்மை சாத்துவன துக்க வளங்குள் இடங்களுடன் அடங்க நிதியம் துவங்குவன வேத நிதியின் முறை பெறலா துக்க ஒழுக்கம் தர நின்ற சாதி நான்கு நிலையை தலைக்கும் தன்மை தாயி தடமதிசு பூத பகுல சரணரை புதையும் சோலை வளநகர்தான் கோதை அரசன் மகோதை என குலவும் பெயரும் உடைத்துலகி. இதனாலே மலைநாடு கொடுங்கோளூர் மகோதை என்கின்ற நகரம் அந்த அரசர் இருந்து ஆட்சி பண்ணிய இடத்துக்கு மகோதை என்று பெயர். அது சுந்தரமுனி சுவாமி தேவாரத்திலையும் அந்த வாக்கியம் வருகிறது. முருகு விரியும் மலர்ச்சோலை மூதூர் அதன்கண் முறைமறையின் அருகி அழியன் களி நீக்கி அறங்கொள் சைவ திறந்தடைப்ப திருகு சினவெண் களியாறு சேர உலமும் உலகு உலகஞ்சை பெருகதவத்தால் அருணருளால் பிறந்தார் திருமாக்கோலையார். அதனால சேரல் குலத்திலே வந்தவர். அவர் சைவ நிலையை ஒங்கும்படியாக அறம் தடைக்கும்படியாக திருமாக்கோலையார் என்கின்றவர் சிவன் அருளாலே அவதாரம் பண்ணினார். அறம் அருளால் பிறந்தார் திருமாக்கோலையார். அது சேரல் குலத்திலே இவர் தோன்றி இருக்கிறார். திருமாக்கோலையார் என்று அவருக்கு சின்ன வயதில பிள்ளை திருநாமம் திருமான் நகரம் திரு அவதாரஞ்சி விடவின் சிறப்பினால் வருமா வெளியூர் நெய்யாடல் எடுப்ப வான மலர் மாறி தருமா விஜயின் மிக நெருங்க தளங்கும் ஒளி மங்களந்தழைப்ப திருமாநகரத்தில் எவ்வளும் பெருது மகிழ்ச்சி பிறங்கினவா. அதனால அப்படி சிறகு குலத்திலே இவர் அவதாரம் பண்ணிய அந்த சிறப்பின் காரணமாக அந்த ஊர் முழுவதும் விடா எடுத்தார்கள். அவர் வந்து பெரியவர் ஆனார். மண்மேல் சைவ நெறிவாட வளர்ந்து முன்னை வழி என்பார். அதனால அவர் சைவ மரபிலே பிறந்தவர். சேர சோழ பாண்டிய மூவேந்தரும் சைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சைவ அரசர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் சேர சோழ பாண்டியர். அதனால சோழன் வந்து சூரிய வம்சத்திலே வந்தவன். பாண்டியன் சந்திரனுடைய வம்சம். சேரன் அக்னியுடைய வம்சம். அந்த குலத்துக்கு முதல்வராக இருந்தவர்கள் சூரியன் சந்திரன் அகிரி. அப்படி முச்சூடர்களும் தன்னுடைய குலத்தை விருத்தி செய்வதற்காக அவர்கள் சைவத்தை விருத்தி செய்வதற்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அரசர்கள் அந்த காலத்தில் சைவத்துக்கு சிவாலயத்தில் செய்த பணிகள் நிறைய பணி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அரச பரம்பரையிலே இவர் தோன்றினார். இவர் சைவ நெறிவாள வளர்ந்து முன்னை அன்பார் முன்னை வழி அன்பார். முன்னை வழி அன்பார்னா முற்பிறவியிலே இவருக்கு சிவபக்தி இருந்திருக்கிறது. முற்பிறவியிலேயே சிவனிடத்திலே பக்தி இருந்திருக்கிறது. கண்மேல் விளவு நெத்தியினார் கடலே வேணும் கருத்தினராய். இதனால கண் மேலே ஒரு நெத்திக்கண்ணிலே கண்மேல் விளந்து நெத்தியிலே கண் விளந்துகின்றவராகிய சுவாமி. நெத்தியிலே ஒரு கண்ணை உடையவராகிய சுவாமி இருக்கிறாரே அவருடைய திருவடியே வழிபடுகின்ற கருத்துடையவர். உண்மேவிய அன்பினராயி உரிமை அரச துளிர் புரிவார் புரியார் புரியார் தென்னீர் முடியார் திருவஞ்சக்களத்தில் திருத்தொண்டே புரிவார் புரியார் புரிவார். அதனால அரச குலத்திலே பிறந்த அந்த அரசர்களுக்கு உண்டான செயல்களையோ அல்லது அரச பதவியில விருப்பமோ அவருக்கு கிடையாதாம். அது எப்படி சொல்றாருன்னா உண்மையிலே அங்கீகராகி உரிமை அரசர் துளி புரியார். அரசருக்கு உண்டான துளிகளை அவர் சரியா படகலை. பின்ன என்ன விளைகிறது பழகினார்னா தென்னீர் முடியார் திருவஞ்சக்களத்தில் திருத்தொண்டே முடிவார். திருவஞ்சக்களத்தில் இருக்கின்ற சுவாமி இருக்கிறாரு அஞ்சகப்பர் அவருக்கே தொண்டு பண்ணுவார். அரச குலத்துல பிறந்து அரச குலத்துல பிறந்தா அதிகபட்ச யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் இழுத்த மற்ற தனு வேதம் முதலானதெல்லாம் கற்று அரசனுக்கு உண்டான பல வகையான சிறப்புகளை எல்லாம் கற்றுக்கொள்வது வழக்கம். ஆனா அதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னாரு. அது அடுத்த பாட்டுல சொல்றாரு அது சின்ன வயசுலயே அவருக்கு அந்த உண்மை வழங்கி போச்சுன்னாரு. என்ன உண்மைன்னா உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல என உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உலகத்தினுடைய வாழ்வும் அரச வாழ்வும் உறுதி அல்ல. உறுதி அல்லன்னா நிலையானது அல்ல. அதை விட உயிருக்கு உறுதியை தராது. அரச வாழ்வு என்பது பார்க்க வந்து சிறப்பா ஆக அந்த அரசவாழ்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஏழை எல்லாரையும் பணிய வைத்து தான் ஏழை இருந்து ஆட்சி பண்ணுகிற ஒரு அரசவாழ்வு. அது பேரரசன் என்று சொன்னால் சித்திரகன் எல்லாம் வந்து கப்பம் கட்டுவார்கள். அரசவாழ்வுனா அளவில்லாத ஒரு குரு, அளவில்லாத ஒரு குரு, பணம் நிறைய இருக்குமா, அதற்கு மேல வேண்டிய சுகங்களை எல்லாம் ஊருப்பான், வேண்டிய சுகங்களை எல்லாம் நம்ம ஊருப்பான். கட்ட துறக்கப்பதாகியூர் அரச வாழ்வு சொல்ல முடியாது. உலக வாழ்விலே எது உயர்ந்தது அரச வாழ்வு, அரசனுக்குள்ள எல்லாமே அடக்கம். அது அருள்மொழிநாதர் அந்த அரச வாழ்வை பத்தி சொல்லும் போது, போதன கனக வாசலில் முழவு போர் முரசு அதிர, அதனால உங்களுடைய பெருமை எல்லாம் சொல்லி முரசு அடிப்பாங்க. முரசு வாசி போரண கனக வாசலின் உழவு தோல் முரசு அதிர முதிராத முதிராத தோகையர் இளம்பெண்கள் தோகையர் கவரி வீச தீரிய தோல் வழி புகழ மத கோப வாரண ரதம தாயினி உலக மாதிர நிறைய அரசாகி வாழும் என்று அந்த அரச வாழ்வை வருவிப்பார். அப்படிப்பட்ட அரச வாழும் உலகியின் இயல்பு, உலகின் இயல்பு என்பது அதனால தேக நிலை இல்லாதது, செல்வ நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாதது என்பதையும் உணர்ந்து கொண்டார். அது உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதி அல்ல என உணர்வார். இந்த வாழ்வுகள் எல்லாமே ஓரளவு ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் வரையில் இருக்கும், அப்புறம் இல்லாமல் போயிடும். ஓரளவு குறிப்பிட்ட காலம் வரையில் இருக்கும், இல்லாமல் போயிடும். அரசனா இருந்தவன் அப்புறம் என்ன ஆவான்னா, இந்த தர்சனாகவும் ஆவணும். குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்வர், குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்வர். குஞ்சரம்னா யானை வேலை போனார் ராஜா. உடைநிழல் இருந்து குஞ்சரம் ஓர்வோர் நடைமெலிந்து ஓரூர் நன்னிலும் ஹரிவரா பாண்டியது. யானையில இருந்து குடை மேலே விளங்க செல்லுகின்ற ராஜா, அந்த அரசனே ஒரு காலத்துல விரிந்து நடந்து ஒரு ஊருக்கு போகிறது காலம். ஏன்னா அரச வாழ்வு நிறைய இல்லாது, பேரரசன் வந்து இவனை வெற்றி கொண்டு இவனுடைய அரசை பிரிஞ்சு போடலாம். அதனால குடைநிழல் இருந்து குஞ்சல ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓரூர் நன்னினும் நண்ணுவர் என்றார். அதனாலதான் அருள்மொழிநாதர் கந்த அலங்காரத்துல சூரியன் சிறியை கதிர்வேல் இருந்தவன் தொண்டர் குலாம் சாதி கதி அன்றி வேறிலைதான் கண்டு தாவடி போய் தேரில் கடியில் பதியில் புரிபவர் செல்வ என்றார். நீரில் பொறி என்று அறியாத வாழ்வினர் என்ற தேரில் கதியில் பதியில் திரிபவர் செல்வம் என்றார். அரச வாழ்வு நீரில் பொறி, நீரில் பொறினா புரியுதா, நீரிலே இருந்து எடுத்து போற நிலை இல்லாதது. அதனாலே அந்த எண்ணம் இவருக்கு சின்ன வயதிலே வந்துச்சு. அது காரணம் முன்ன பிறவியிலே அவர் சிவபக்தியுடையவராயும் இந்த உண்மை தெரிந்தவராய் இருந்தபடியினாலே இள வயதிலேயே அந்த எண்ணம் வந்துருச்சு. திருநாவுக்கிறதற்கும் அறிவு இல்லாத உலகில் ஒன்று நிறையா வாழ்க்கை அல்லே இருந்து அவர் தோன்றுவிட்டார். இவர் உறுதி இல்லை என உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி, பின்ன என்ன செய்வார் என்றால் காலையில எழுந்து புனல் மூழ்குவார். விரும்புலர் காலை மூழ்கி புத்தற்கு பத்தாராகி அரும்போடு மல்லு உண்டாந்து ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புனல் விளக்கு கூபம் இடிகிறார் இடவல்லார்க்கு கரும்பினை கட்டி போலோர் கடவுள் விரட்டரார் என்றபடி புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீர்த்தினும் மூழ்கி தண்ணீரிலையும் மூழ்குவாரு, வெந்நீரில் நீராடுதல் அப்புறம் நீராடுதல் நீராடுதல் அப்புறம் நீராடுதல். அதான் ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தியிலே, உலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீர்த்தினும் மூழ்கி. அது வெந்நீர்த்தின மூழ்கிறதுதான் வெந்நீர் ஸ்நானம் பண்ணின உடனே ஸ்நானம் பண்றதுல கூட பாவம் இருக்குங்கிறார். ஸ்நானம் பண்றதுல கூட குற்றம் இருக்கிறான். அந்த தண்ணீரில் இருக்கிற சில பிராணிகள் மொழியும் அது மாயா சம்பந்தமானது, அந்த குற்றம் போக திருநீர்த்திலே குளிப்பாயாக என்று திருக்காலத்தி புராணத்தில் அதனால உங்க திருநீர் உத்தூலமாக சொல்லு. பத்ம ஸ்நானம் வந்து பத்ம ஸ்நானம் வந்து திருநீர உத்தூலமாக பூசணும். இன்னும் பலவேருக்கு நம்ம செய்யவற்றெல்லாம் உத்தூலம் பூச தெரியாது, அப்படி ஒரு கோடு போடுவாங்க, அது போடாம கூட பூச்சி போடுறாங்க. முதல் உத்தூழல் தான் முக்கியம். உத்தூழல் உத்தூழல் இல்லையா நன்றாக நிறைய பூச்சிக்கணும். அதனாலே அப்படி பத்ம ஸ்நானம் அதனாலதான் இந்த மற்ற தோஷங்கள் எல்லாம் உலரி எழுந்து புனல் மூலி செய்யா வெந்நீராடிங்கிற மாதிரி திருநீற்றிலே குளிக்கிறது. வெந்நீராடி புனித வெந்நீர்த்தின் மூலி அது அந்த வெந்நீருக்கு புனித தருவதாயிருக்கிற வெளியீடு. புனித வெந்நீர்னா தூய்மையை பிரபுத்திரத்தை சுத்தத்தை தருவதாயிருக்கிற வெளியீடு. மேலும் திருநந்தனவனத்து நீடும் பணிகள் பல செய்யுது. அதற்கு நந்தனவன பணி செய்வார். பூச்செடிகளை வைத்து பராமரிப்பது, பாய்ச்சுவது, அதில் இருக்கின்ற களைகள் எடுப்பது, இப்படி அந்த நந்தனவன பணிகளை செய்வார். அதற்கு மேல மலர் பறிப்பார், அதை மாலையாக கட்டுவார், அதை கட்டி கொண்டு சாமிக்கு காட்டுவார். அது வந்து நிலை பெருமாள் என்னுடைய நெஞ்சே நீவா வித்தரு எம்பிராருடைய கோயில் புக்கு புலர்வதனும் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை முனைந்தேற்றி பொண்ணுவாடி கரையார கும்பிட்டு கூட்டுமாடி சங்கரா தயபூர்த்தி போற்றி என்று அலை உணர்ந்தே செஞ்சடையும் ஆதி என்று ஆரூரா என்றே அழகான இல்லைன்னு சொல்றாங்களோ அப்போ சுவாமி சரியை தொண்டு அது சரியை தொண்டு நிலவு திரு நந்தனவனத்து நீடுமணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திரு மாலை காத்த மகிழ்ந்தமையும். நல்ல மலர் இணைப்பு கொடர்ந்து அதை துண்ணிய பனை மலராக கட்டி சுவாமிக்கு காத்தது. திருமஞ்சனமும் கொணர்ந்து திருவலகும் இட்டு திருமழுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம், திருமஞ்சனங்கிற சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம், அந்த தீர்த்தத்துக்கு திருமஞ்சனம் இல்லை விளங்குறது. தீர்த்தத்தையே என்ன சொல்றது மஞ்சனம் திருமஞ்சனம் அந்த திருங்கிற அடைமொழியோட வரும். அப்புறம் திருவலகு இருக்கு, திருவலகுங்கிறதுலாம் கூட்டுதல் கூட்டுமாறுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது விளக்கு மாறு விளக்கும் விளக்கு மாறு இந்த இதல்ல இந்த குங்கலானா இல்ல இந்த மத்தளத்துக்கு கூடுவோம் இல்ல அந்த ஆனா விளக்குமாறு விளக்குமாறுங்கிறது தவறு. விளக்கமாறு சொல்லுவோம் இல்லவா அது தவறு. விளக்குமாறு விளக்குமாறு விளக்குதல் பாத்திரத்தை விளக்குதல் அல்லவா பாத்திரத்தை என்ன சொல்லுவோம் நல்ல விளக்கு என்ன சொல்லுவோம் விளக்குதல் விளக்குதுன்னா அதுல இருக்கிற அசுத்தத்தை போக்குவது அழுத்த போக்குவது. அதே போல குப்பையை கூட்டுகிற மாறுக்கு விளக்குமாறு விளக்குமாறு அதை வந்து இலக்கியங்கள அழகுன்னு ஒரு திருவலகு திருவலகு அழகு அதுக்கு திருவலகு சுவாமி கோயில் இருக்கிற அந்த விளக்குமாறுக்கு திருவலகு திருவலகம் விட்டு திருமெழுக்கு திருமெழுக்கு அந்த காலத்துல சாணத்தால விழுகிறது அப்புறம் தீர்த்தத்தை விட்டு நிலவரும் திருமெழுக்கு வரும் அன்புடன் இன்புற சாட்சி மற்றும் உள்ள திருப்பணிகள் பெருமை இவரங்க செய்தமைத்து தேனு உருப்பில் திருப்பாட்டும் ஊர்மை நெறியின் உணர்வு வர ஓடி புரிந்து அதனால இப்படி நந்தனவன பணியிலிருந்து கோயில் பணியிலிருந்து மலப்பணியிலிருந்து செய்து அதற்கு மேலே சாமிய உணர்வு வரும்படியா பாடுவாராம். அவர்கள் ஆயுள் கட்டிவிட்டு கண்ணீர் மொழி ஓடுவாராம். அது சொல்றார் ஒருமை நெறியின் உணர்வு வர ஓடி பணிந்தே உழுவனாள் பாட்டு பாடுகள் உணர்வு வரும் முடியா பாடுறது கேட்கறவனுக்கு உணர்வு வரும் முடியா பாடுறது தனக்கு உணர்வு வரும் முடியா பாடுறது நிலை குத்துடையான்களுக்கு அன்பிலை இங்கு உருகி பாடுகின்ற நிலை என்று சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி நல்ல உணர்ச்சி உண்டாகும்படி உருகும்படியா பாடுறது அந்த மாதிரியும் பாடுவார். இப்படி பணி செய்து கொண்டிருக்கிற அரசர் குலத்திலே பிறந்தவராயிருப்பவர் இப்படி சின்ன வயசிலேயே சிவாலயத்துல திருவஞ்சக்களத்துல பணி செய்து கொண்டிருக்கிறார். நீரின் மலிந்த கடல் அகலி நெடுமால் வரையின் குடிமதில் சூழ் சீரின் மலிந்த திருநகர அதனில் செங்கோல் குறையனும் அந்த நகரை ஆண்டவராகி இவருடைய வம்சத்திலே வந்தவராயும் இருக்கின்ற செங்கோர் குறையன் என்கின்ற அரசன் காரின் மலிந்த கொடை நிழலில் கலிக்கும் கொற்ற குடை நிழல் கீழ் காரின் மலிந்த கொயத்தரசன் தரணி நீத்து தரம் சார்ந்தான். அதனால அந்த செங்கோர் குறையன் என்கின்ற அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் ஆண்டு கொண்டிருந்து ஓரளவு குறிப்பிட்ட காலம் வரல ஆண்டான். அதற்கு மேல வயசாச்சு. வயசாச்சுன்னா அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா போற கதிக்கு ஒரு போற இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கதியே ஒரு வாழ்க்கையத்தை ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கணும். கடைசி வரையில அரசு பதவி பணம் கொண்டாட்டி உள்ள வீடு வந்து கடைசியிலேயே அதுலேயே முடிவுக்காக போடாது. கொஞ்ச காலம் இதுல முடிவுச்சாலா அப்புறம் கொஞ்ச காலம் அடுத்தாப்புல போற இடத்துக்கு கொண்டு போகணும் இல்ல இது இங்க இருக்கிறத ஒண்ணு வராது அல்லவா. அதனால அதுக்காக முன்னாடி அரசு அப்படி இருந்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரல அரசர் ஆகிறது, அப்புறம் தவத்துக்கு போயிடும், அப்புறம் தவத்துக்கு போயிடும். இங்க இருக்கிற வந்து அந்த தவம் பண்ண முடியாது. இது கூட வந்து பராமரிக்க அவர்களுக்கு நல்லவனாக நடக்க சம்பாதிக்க காப்பாற்ற இதுலயே சரியா போயிடும். அரும்பாய் செல்வத்தடிகை திருமறைவால் தேவாவுந்தன் கதிரிக்கு வில்வ குடலை எடுக்காமல் வீர குடலை எடுத்தேனே அப்படின்னு பாட்டுக்காரு. அவல வயிற்றை வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அறிநிலைவாய் கவலைப்படுவது அன்றி சிவர் கணிகை சேர கருது சிவலை ஒழிக்கும் திருத்தணியில் திருமால் முருகன் திருத்தாக்கு குவளை குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்தேன். அதனாலே இப்படி உடலுக்காகவும் ஜனத்துக்காகவே பாடுபட்டு போனான்னா போகும்போது சும்மா போயிடுவான், போகும்போது சும்மா போயிடுவான். சும்மா போய் என்ன பண்றது? இப்ப மெட்ராஸுக்கு போனபோது சும்மா போனோம்னா அங்கவும் என்ன வருது? பணம் கொடுத்துட்டு போகணும் இல்லை? மெட்ராஸுக்கு போறதுக்கே பணம் கொடுத்து போனோம்னா நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு சொல்ல முடியாது. அது போற இடத்துக்கு கையில வேணும் இல்லவா? அது வந்து அருண் மலையாறு கூறள வேறு வாங்கினானை மனத்தி நண்பால் நிலையான மாதவன் செய்கிறோம் உண்மை நேடி வரும் தொலையா வலிக்கு புலிசோடு உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் எந்தவேயாயினும் வருது என்ற விஷயங்கிறார். ஏன்னா போற வழிக்கு துணையும் வரும் கட்டுச்சோடும் வருகிறார். அதனால இதற்காக அந்த தவம்ங்கிறத செய்து அந்த தவத்தை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சில்லுகின்ற இடத்துக்கு அது தவம் கொடுக்கும். தனம் வராது தவம், தனம் வராது தவம். அடுத்த அந்த செங்கோர் பாயிரம் என்ற அரசன் ஆண்டான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே உடம்பு தடவு வந்த உடனே தவத்து தரணி நீத்து தவந்தார்தான் பதவியை விட்டுட்டு வேண்டாட்டு தவத்து போட்டார். அந்த அவருக்கு புத்திரம் கிடையாது. அந்த மரபிலே வந்தவர் இவர், அவருடைய மரபிலே வந்தவர் யாரு? இந்த பெருமாள் கோவையார். வந்த மரபில் அரசளிப்பான் பரஞ்சார் தவத்தின் வருவியவின் சிந்தை மதி நூல் தேர் அமைச்சர் சில நாள் ஆய்ந்து தெளிந்தனில் முந்தை மறைவில் முதல்வர் குரு தொண்டு முயல்வார் முகத்தாக இந்து முடியார் திருவஞ்சக்கடத்தில் அவர் வாழுகிறார். இதனாலே அப்படி அந்த அரசன் தவத்துக்கு போய்விட்ட முடியினாலே நாட்டுக்கு அரசன் வேண்டும் என்று மந்திரிகள் பல நாள் ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு அந்த மறைவிலே அந்த வம்சத்திலே இவர் வந்தவர் என்று சொல்லி இவர் இருக்கின்ற திருவஞ்சக்கடத்துக்கு வந்து அவரை வணங்கி தாங்கள் வந்து நீங்க உங்க பரம்பரையில வந்த அரசை நீங்க ஆளுகணும், ஆண்டு கொண்டிருந்த அரசன் தவத்துக்கு சென்று விட்டான், அதனால நீங்கள் தான் அந்த அரசை ஏற்றுக்கொள்ள என்று வேண்டினார்கள். கோயில சாமி கும்பிட்டு பூக்கட்டி போட்டு இந்த பெருமாப்பதையார் அப்படின்னு சொன்னார்கள். அப்படின்னு சொன்ன போது உடனே சரி நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வேணும். உரிமையும் இருக்கிறது வந்து கூப்பிடுறாங்க. இவர் அது மாதிரி நினைக்கல, இது வந்து திருத்தொண்டுக்கு இடையூறாக இருக்கும்னு நினைச்சாராம். அரசபதவி அரசபதவி திருத்தொண்டுக்கு சாமிக்கு தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு நினைச்சார்.
1: shivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி அனுபோக சுத்தி என்ற பத்து பாடல்கள். திருச்சதகத்திலே அனுபோக சுத்தி என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அணு என்ற ஒரு வார்த்தைக்கு பின்னே என்று சொல்கிறது பொருள். அனுபவம், அனுபோகம், அனுஜன், இப்படி பல சொற்கள் சமஸ்கிருதத்திலே இருக்கின்றன. அனுஜன் என்றால் பின்பு பிறந்தவன் என்று பொருள். ராமனுக்கு பிறகு லக்ஷ்மணன் பிறக்கிறான். அந்த லக்ஷ்மணனுக்கு ராமானுஜன் என்று பெயர் வைக்கிறார்கள். ராம அனுஜன், ராமனுக்கு பின்னே பிறந்தவன் என்று அவனுக்கு பெயர். அதுபோல அனுபோகம், அனுபவம் என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே சொற்கள் வருகின்றன. பவம் என்றால் விளைவது, உண்டாவது என்று பொருள். அனுபவம் என்பது முன் நடந்த ஒன்றிற்கு பிறகு உண்டாவது. முன்பு ஒரு காரியத்தை செய்து அதிலிருந்து ஒன்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு அனுபவம் என்று சொல்கிறோம். நெருப்பை தெரியாமல் தொட்டு விட்டோம், தொட்ட பிறகு நமக்கு என்ன தெரிகிறது? ஓஹோ, நெருப்பை தொட்டால் சுட்டுவிடும் என்ற ஒரு அறிவு வருகிறது, அதுதான் அனுபவம். இதே போல ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பல அனுபவங்களை தெரிந்து கொள்கிறோம். நெருப்பை தொடுதல் என்பது முதலில் செய்த செயல், தொட்டால் சுடும் என்று அறிந்து கொள்வது பின்விளைவு. அந்த பின்விளைவுக்கு பெயர் அனுபவகம், அனுபவம் என்று சொல்கிறோம். இதுபோல ஒவ்வொரு காரியத்தையும் செய்து செய்து அதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் அதற்கு பெயர் அனுபவம். மாணிக்க வாசகர் தன்னுடைய குருநாதரோடு சேர்ந்து பல இன்பங்களை அனுபவித்து அனுபவித்து நுகர்ந்து பலவற்றை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு என்ன என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தனக்கு ஏற்பட்ட விளைவு தனக்கு சுகமாக இருக்குமானால், திரும்ப திரும்ப அந்த சுகம் வருமானால் அது அனுபோகம் என்று சொல்கிறோம். முன்னே உண்டான இன்பம் திரும்பவும் வருவது. போகம் என்றால் இன்பம், அனுபோகம் என்றால் அந்த இன்பம் மறுபடியும் வருவது. ஆகவே மாணிக்க வாசகர் குருநாதரோடு இருந்த இன்பம் குருநாதரை பிரிந்த காலத்திலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் இந்த உலக மாயையினுடைய தொடர்பினால் அந்த இன்பம் நடுவிலே கொஞ்சம் விட்டு போகிறது. அப்படி விட்டு போகிறதுனாலே அந்த அனுபோகம் தனக்கு இல்லாமற் போகிறதே, இன்பம் தொடர்ந்து வராமல் போகிறதே என்று அவர் நினைத்து, இந்த அனுபோகம் தொடர்ந்து தனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே அவர் திருத்திக் கொள்ள முயல்கிறார். அந்த திருத்திக் கொள்ள முயல்வதுதான் சுத்தி, அனுபோக சுத்தி. ஆச்சாரியனிடத்திலே கிடைத்த இன்பம் மீண்டும் மீண்டும் வருவது அனுபோகம். அந்த அனுபோகம் இடையறாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இடையூறாக வருவதை நீக்குவதுதான் அனுபோக சுத்தி. அவ அனுபோக சுத்தி என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இப்படி சொன்னால் அன்றி விளங்காது. சித்தாந்த சாஸ்திரத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப லேசா சொல்லி விடுவார்கள், ஒரே பொருளா சொல்லுவார்கள். அதுல அக்கு வேற அணையரா பிரிச்சு விவரமா சொன்னாதான் நமக்கு நல்லா விளங்கும். ஆகவே இந்த பாடல்களை பார்த்தால் தனக்கு அந்த இன்பம் தொடர்ந்து கிடைக்கவில்லை என்று அவர் இயங்குகிற இயக்கம் நன்றாக தெரியும். ஈசனியம் என் மானேயம் எந்த பெருமான் என் பிறவினாசனேயம் நான் யாதும் கொன்றும் அல்லா பொல்லானாயான நீசனேனை ஆண்டாக்கி நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே

இந்த மூன்று சொற்கள் அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. இந்த மூன்று சொற்களை இடையறாது சொல்லிக் கொண்டிருப்போமானால் இறைவனுடைய திருவருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இதை ஞான சம்பந்தர் சொல்கிறார். எந்த ஈசனம் பெருமான் ஏறமர் கடவுளன்றேத்தி சிந்தை செய்பவர்கல்லால் சென்று கை கூடுவதென்றால் எந்தை ஈசன் எம்பெருமான் என்ற இந்த மூன்று சொல்லையும் யார் திரும்ப திரும்ப சிந்தனைக்கு கொண்டு வருவார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் திருவருள் கிடைக்கும். சிந்தை செய்யாதவருக்கு கை கூடாது என்று சொல்கிறார். அந்த மூன்று சொல்லை இவர் கையாள்றார். ஞான சம்பந்தர் சொன்ன அந்த சொல் இவருக்கு நினைவு வருகிறது. ஈசனே, எந்த ஈசன், அதுல ஈசன் என்று ஞான சம்பந்தர் சொன்ன வார்த்தை. எந்த ஈசன் எம்பெருமான், அதுல எம்மானே என்றும் சொல்றார். அடுத்த பாட்டுல எந்த பெருமான் எந்த என்ற சொல்லும் வச்சுட்டார். அப்ப எந்த ஈசன் எம்பெருமான் என்ற மூன்றையும் மறக்கக்கூடாது என்று சொன்ன ஞான சம்பந்தருடைய வாக்கை நினைத்து அந்த மூன்று சொல்லையும் சொல்லி இறைவனை அழைக்கிறார். எனக்கு அந்த இன்பம் கைகூட வேண்டும் என்பதற்காக. என் பிறவி நாசனே, என்னுடைய பிறவியை அழிவிக்க வேண்டியவனே. இன்னுமே அழிக்கல, இன்னும் நான் உடம்போடு தான் இருக்கிறேன். இந்த உடம்பு அழிந்தால்தான் நான் உள்ளத்திலே இடையறாத பேரின்பத்தை பெற முடியும். ஆகவே என் பிறவியை நீ நாசம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் அந்த வார்த்தையினாலே. என் பிறவி நாசனே, நான் யாதும் கொன்றும் அல்லா பொல்லானேசனேன். நான் எப்படிப்பட்டவன்? நீசன், இழிந்தவன், ரொம்ப இழிவானவன், கீழ்குளத்திலே தோன்றியவன்.

இந்த உலகத்திலே நான் எப்படிப்பட்டவன் என்று ஒரு கணக்கெடுக்க வேணுமானால் எனக்கு சமமாக இன்னொரு இழிந்த பொருள் கிடையாது. நான் தான் அவ்வளவு மோசமான இழிந்த பொருள். யாரும் ஒன்றும் அல்ல, யாதொரு பொருளும் எனக்கு சமமாக இல்லாத ஒரு பொருள் நான். பொல்லானாயான நான் நாய் மட்டுமல்ல, பொல்லானாயான நாயானவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பல இடத்திலே மாணிக்கவாசகர் தன்னை நாய் என்று சொல்லிக் கொள்வார். இந்த இடத்திலே நாய்க்கு ஒரு அடைமொழி கொடுத்து பொல்லா நாய் என்று சொல்கிறார். நாய் என்ன செய்யும்? பல தவறுகளையெல்லாம் செய்யும், ஆனால் தன்னுடைய எஜமானிடத்தில் ரொம்ப விசுவாசம் காட்டும். ஒரே ஒரு நல்ல செயல் நாய் இடத்திலே உண்டு. அதனால்தான் மாணிக்கவாசகர் தன்னை நாய் என்று சொல்லிக் கொள்கிறார். தான் பல தீய காரியங்களை செய்தாலும் என்னுடைய இறைவனாகிய எஜமானிடத்திலே நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் நாய் என்று சொன்னார். ஆனா அதே நாய் என்ன செய்யும்? ஒரு சமயம் அதுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்போ எஜமான் வந்தால் அவரை எஜமான் என்று அதுக்கு தெரியாது. எல்லாரையும் கடிப்பது போல அவரை கூட கடிச்சு விடும். அதுதான் கொல்லாத நாய். நான் என்ன பண்ணுகிறேன்? இப்போ இதுவரை என்னுடைய எஜமானனாகிய இறைவனை எனக்கு தலைவன் எஜமான் நினைத்து அவனிடத்திலே ஒரு நேசம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ என் இறைவனையே நான் மறந்துவிட்டு இறைவனையே பழிக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ செய்து விடுகிறேன். அதனால் எஜமானனை புறக்கணித்ததனாலே ஒரு பித்து பிடித்த நாயாக, பொல்லாத நாயாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். பொல்லா நாயான நீசனேன், அதனால்தான் நான் கீழ்த்தன்மையுடையவன் ஆகிவிட்டேன். அதாவது இறைவனை நினையாதவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு இந்த மாதிரி அழகான விளக்கம் தருகிறார். ஆண்டாக்கி என்னை, ஆண்டாக்கி என்னை நீ ஆட்கொண்ட நீசனேனை ஆண்டாக்கி, இழிந்தவனாகி என்னையும் நீ ஆட்கொண்டாய். ஆண் கொண்ட உன்னை நினைக்க மாட்டேன் கண்டாயே, நான் உன்னை நினைக்கவே இல்லை, இப்ப மறந்து விட்டேன் அப்படிங்கிற இவர் மறக்கல, நினைச்சுக்கிட்டுதான் இருக்கார். திருவாசகம் பாடிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் நினைக்கிறார். இருந்தாலும் மக்களாக இருக்கிற மற்றவர்கள், தன்னை படைத்து தனக்கு ஆதரவு காட்டி காத்து கொண்டு வருகிற இறைவனை இன்னும் நினைக்காமல் இருக்கிறார்களே என்று மற்றவருடைய செயலை தன்மேல் விட்டு காட்டு. நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனேம் அம்பலவனே. தேசன் என்றால் ஒளி உள்ளவன். தேஜஸ் என்ற வார்த்தைக்கு ஒளி. தேசன் என்றால் ஒளி உள்ளவன், பிரகாசம் உள்ளவன். தேவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். தேவலோகத்தில் இருக்கிறவர்கள் வானவர்கள், தேவர்கள். ஏன் அவர்களை தேவர்கள் என்று சொல்லுகிறோம்னா, அந்த தேங்கிற வார்த்தைக்கே தேஜஸ் ஒளி. அந்த தேவர்கள் வந்தால் அவர்களுடைய பிரகாசம் பளபளபளன்னு பக்கத்திலெல்லாம் வீசும். நாம போனோம் அப்படி ஒளி வீசாது, நம்முடைய உடம்பில் இருந்து ஒளி வராது. ஆனா தேவர்கள் உடம்பிலே ஒளி வரும். ஒரு சித்தர் வருவாரானால் சித்தர் உடம்பில் இருந்து ஒளி வீசும். அவர் உடம்பிலே அந்த தேஜஸை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு தன்னை உயர்ச்சி பண்ணி விடுகிறார். ஆனால் ஆண்டவன் மிக பேருளி உள்ளவன். அந்த இறைவன் வந்தால் இன்னும் பேருளி கிடைக்கும். அதனாலே அவனை தேசனே அம்பலவனே, தில்லையில் கூத்தாடுகிற பெருமானே. இந்த திருச்சடகம் முழுவதும் சிதம்பரத்தில் தான் பாடியிருக்கிறார். பல இடங்களிலே தில்லையை சொல்லிக் கொண்டே வருகிறார், திருப்பெருந்துறையை சொல்லவில்லை. அதனாலே இது திருப்பெருந்துறையில் அருளியது என்று எழுதியிருந்தாலும் பாட்டை படிக்கிற போது நிச்சயமாக இது சிதம்பரத்தில் தான் பாடப்பட்டது என்பதை தெரிகிறது. அம்பலவனே, தில்லையில் இருக்கிற பெருமானே, செய்வதொன்றும் அறியேனே, இனிமேல் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே சுவாமி. உன்னை நினைக்க வேண்டிய யான் நினைக்காமல் போனேன். இனிமேல் நான் கடை தேடுவதற்கு என்ன வழி என்று நான் அறியாதவனாக இருக்கிறேன். என்னை நான் செய்து கொள்ள வேண்டுமே, அனுபவத்தை பெற சுத்தி செய்ய வேணுமே. நான் சுத்தி செய்ய வேணுமானால் உன்னை நினைக்கணும், நான் நினைக்க மாட்டாதவனா இருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பினார். செய்வது அறியா சிறுநாயேன், செம்பற்பால மலர் காணா பொய்யரு பெரும்பேறு அத்தனை பெறுதற்கு உரியேன். செய்வது அறியா சிறுநாயேன், என்ன செய்வதென்று இன்னும் தெரிந்து கொள்ளாத அறியாமையில் உள்ளவனாக நான் இருக்கிறேன். சிறுநாய் அதான் சிறுமை உள்ள நாய். எஜமான விசுவாசம் கூட இல்லாத அவ்வளவு மோசமான ஒரு நாய் முன்னேஷன்.

ஒண்ணுமே பொல்லானாய் என்று அதைத்தான் இங்கே சிறு நாயன் சொல்றார். அவளது சிறு நாயனாகிய நான் யார் போல இருக்கிறேன்? இந்த உலகத்திலே பொய்யர்களைப் போல இருக்கிறேன். இந்த உலகத்திலே பொய்யர் மெய்யர் என்று ரெண்டு தரத்தார் இருக்கிறார்கள். அதை சொல்றார் இந்த பாட்டுல. பொய்யர் என்பவர் உள்ளும் புறம்பும் ஒத்துள்ளாதவர். வெளியிலே சிவபேடமுடையவராக இருப்பார்கள், உள்ளத்திலே அந்த சிவபக்தி இருக்காது. அப்ப உள்ளத்திலே சிவபக்தி இல்லாமல் புறத்தே மட்டும் சிவக்கோலம் இருந்தால் அவர்கள் பொய்யர்கள். ஆனால் உள்ளத்திலும் வெளியிலும் ஒத்திருந்தார்களானால் அவர்கள் மெய்யர்கள். அதுதான் இங்க வச்சு சொல்ல போற. நான் எப்படி இருக்கிறேன் என்றால், வெளியில் பார்த்தால் ஏதோ பக்தனை போல இருக்கிறேனே தவிர உள்ளத்தில் நான் திருந்தவில்லை. அதனால் நான் ஒரு பொய்யருக்கு சமானம். பொய்யர்களுக்கு என்ன கிடைக்க போகிறதோ அது எனக்கும் கிடைக்க போகிறது என்று சொல்ற. செம்பொற்பாத மலர் காணா, சிவந்த பொற்பாத மலராகிய உன் திருவழியை காணா மனத்தில் வைத்து நினைக்காத. காணுதல் என்பது மனத்தில் தியானம் பண்ணுதல், மனத்துக்குள்ளே இறைவனை தியானம் பண்ணுதல். அதான் காட்சி, புறக்காட்சி அகக்காட்சி. வெளியிலே இறைவனை பார்த்தால் புறக்காட்சி, மனத்துக்குள்ளே இறைவனை பார்த்தால் அகக்காட்சி. அகக்காட்சி இல்லாத பொய்யர் பொய் வேடதாரிகள் பெரும் பேரு அவர்கள் பெறக்கூடிய பாக்கியம் என்னவோ. பொய்யர்கள் எங்கே போய் விழுவார்கள்? நரகத்திலே விழுவார்கள். அந்த நரகம் எனக்கும் சித்திக்கப் போகிறது போலும் என்கிறார். பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுதற்கு உரியேன், அவர் பெறப்போகிற நரக வாழ்வு எனக்கும் கிடைக்க போகிறது. அப்படின்னா இவர் கிடைக்காது. இவர் என்ன சொல்றார்? மற்றவருடைய செய்யை தன்மேல் ஏறிட்டு இப்படி பேசி காட்டுகிறார். பெறுதற்கு உரியேன் பொய்யிலா மெய்யர். இனி அடுத்தது மெய்யரை சொல்றார். பொய்யே இல்லாதவன், உள்ளத்திலே பொய்யில்லை வெளியிலும் பொய்யில்லை. உள்ளத்திலே சிவனை நினைத்து தியானம் பண்ணுகிறவர்கள், வெளியிலையும் இறைவனை வழிபாடு செய்கிறவர்கள், ரெண்டு பக்கம் சுத்தமாயிருக்கிறவர்கள், உள்ளும் புறமும் ஒத்திருக்கிறவர்கள். இதை நம்முடைய பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்லுவார். பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். வெளியிலே பூசுகிற திருநீர் எவ்வளவு பரிசுத்தமோ அதுபோல் மனத்திலும் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் என்று அந்த திருவாரூரிலே காவணம் என்று ஒன்று சொல்லுகிறோமே, அந்த காவணத்தில் இருந்த அடியார்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள் என்று சொல்வார். பொய் இல்லாமையர், உள்ளத்திலே பொய்யே இல்லாத உண்மையான மனமுடையவராகிய அடியார்கள், வெறியார் மலர்பாதம் மேவக்கண்டும் உன்னுடைய வாசனை வீசுகின்ற திருவடியை அடைந்தார்கள் என்பதை நான் தெரிந்திருந்தும், எனக்கு முன் எத்தனையோ அடியார்கள் இருந்திருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் பல அடியார்களுடைய வரலாறுகளை இப்ப சூக்ஷ்மமாக சொல்லிக் கொண்டு வர, பெயர் சொல்ல மாட்டார். அந்த எந்த அடியார் என்று நாம் யூகத்தினாலே சில இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். இப்ப பொதுவா சொல்ற, இந்த பொய்யில்லாத அடியார் இருக்கிறார்களே அவர்கள், பொய்யெழுமை இல்லாத புலவர்க்கும் அடியே என்று சுந்தரர் சொல்லுகிறாரே, அது மாதிரியான அடியார்கள். வெறியார் மலர்பாதம் உன்னுடைய மனம் வீசுகின்ற திருவடி தாமரையை மோட்சத்தை மேவ கண்டும் அடைந்து விட்டார்கள் என்பதை நான் சரித்திர வாயிலாக தெரிந்தும், எனக்கு முன் எத்தனையோ அடியார்கள் இறைவன் திருவடியைச் சேர்ந்தார்கள் என்பதை நான் தெரிந்திருந்தும், கண்டும் கேட்டிருந்தும் பலர் சொல்ல கேட்டும் ரெண்டு விதமாக சொல்றார். தன்காலத்திலேயே சில அடியார்கள் வாழ்ந்து தன்காலத்திலேயே அவர்கள் பரிபூர்ணமாய்விட்டார்கள். அதை நேரே பார்த்திருக்கார். தனக்கு முன்னே தான் பார்க்கவே இல்லை அந்த அடியார்களை, அவர்கள் மோட்சம் போனார்கள் என்ற கதை கேட்டிருக்கிறார். ரெண்டும் சொல்றார். கண்டும் கேட்டிருந்தும் அடியார்கள் உன் திருவடியை அடைந்ததை நேரிலே சில பேரை பார்த்திருக்கிறேன், சில பேரை நீ திருவடி அடைந்தார் என்பதை புராணம் வாயிலாக நான் கேட்டு தெரிந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் பொய்யனேன் நான், பொய்யனாக இருக்கிற நான் உண்டு உடுத்து எங்கு இருப்பதானேன். நான் என்ன செய்கிறேன்? என் உள்ளத்திலே இறைவனை தியானம் செய்யாமல் உண்டு இந்த உடம்பு வாழ வேண்டும் என்பதற்காக சாப்பிடுகிறேன், உடுத்து நல்ல உடை உடுத்துக் கொள்ளுகிறேன், இருப்பதானின் உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சாப்பிடுறேன், உடை உடுத்துகிறேன், இந்த உலகத்திலே நீளமாக ஜீவனம் செய்கிறேன். இதுதான் நான் செய்கிற வேலை. இறைவனை புறத்திலும் வழிபடவில்லை, உள்ளத்திலும் வழிபடவில்லை. போரேரே, பெரிய சிங்கம் போன்ற பெருமானே, என்னுடைய செயல் இப்படி இருக்கிறது. அதாவது பொய்யர் செயலுக்கு ஈடாக என்னுடைய செயல் இருக்கிறது என்று சொன்னார்.
இனி அடுத்த பாட்டுக்கு வருகிறோம். போரேரே சிங்க போன்றவனே, நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி, நின் பொன்னகர் உனது பொன்மயமான நகரம் கைலாயம். பொன்னகர் வாய் அந்த கைலாயத்தில் இருந்து நீ போந்தருளி, நீ அங்கிருந்து கீழே இறங்கி வந்து கைலாயத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு நீ வருகிறாய், வந்து அருளி அருள் செய்கிறாய். யாரோ ஒரு அடியாரின் பொருட்டு நீ கைலாயத்தில் இருந்து பூலோகத்துக்கு இறங்கி வருகிறாய். வந்து அந்த பூலோகத்தில் இருக்கிற ஒரு அடியாரிடத்திலே என்ன மலமாச்சுகள் இருக்கோ அந்த மலமாச்சுகளாகிய இருள் நீக்கி அந்த இருளையெல்லாம் நீக்கினாய். அடியாருடைய அந்த மலமாசுகளை நீக்கினாய். நீ மட்டும் தனியா வரல, அப்படி வரும்போது உன் மனைவியை நீ கூட அழைச்சிட்டு வந்திருக்கப்பா. அந்த அடியாருக்கு நீ அருள் செய்கிற போது நீ தனியே வராமல் வாரேறு இளமென் முளையாளோடு உடன் வந்து, வாரேறு இளமென் முளையாள் கச்சனிந்த நகிலை உடையாளாகிய உமாதேவியோடு கூட வந்து அந்த ஒரு அடியாருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறைவன் தனியா வரல, தானும் தன் மனைவியுமாக வந்திருக்கிறான். அது யாருக்கு வந்தார் இந்த அடியார் பேர் சொல்ல நாம் யோசனை பண்ணி பார்க்க. சுந்தரமுத்து சுவாமியை எடுத்துக்கொண்டு பார்த்தா, அவர் கல்யாணத்துல அவர் தடுத்தாட்கொள்ள வந்தபோது சிவன் மட்டும் வந்தாரே தவிர மனைவியோடு வரல. திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலி உண்டாக்கி அவரை ஆட்கொண்ட போது ஆள் வெளியிலேயே வரல, அசரீரியாக பதில் சொன்னாரே தவிர தன் உருவத்தை கூட காட்டல. ஞானசம்பந்தருக்கு 3 வயசுல குளக்கரையில அழுத போது சிவபெருமான் மட்டும் வரல, சிவபெருமானோடு உமாதேவியும் சேர்ந்து வந்திருக்கார். அப்படியானா இது எந்த அடியாராக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்கிற போது ஞானசம்பந்தராக இருக்கணும். ஞானசம்பந்தரை இந்த வரியிலே அவர் சொல்றார், வாரேறு இளமென் முளையாளோடு உடன் வந்து அருள ஞானப்பால் கொடுக்க. அருளன்னா என்ன கொடுத்தாருன்னு சொல்லல, மனைவியோடு வந்து நீ அருள் செய்தாய்னா மனைவியை அழைச்சிட்டு வந்து அவள் வாயிலாக அந்த அடியாருக்கு நீ ஞானம் கொடுத்தாய். அருள் பெற்ற சீரேரடியார் உன்னிடத்திலே அருள் அவர் பெற்று விட்டார். அந்த சீரேரடியார் உன்னிடத்திலே ஞானம் பெற்ற ஞான சம்பந்தராக ஆயினார். அது மட்டுமல்ல, அந்த அடியார் யார், சீர் ஏறு அடியார், ரொம்ப சிறப்போட வாழ்ந்தவர் இந்த உலகத்திலே. முத்துப்பல்லக்கு என்ன, முத்துக்குடை என்ன, முத்துச்சுவிகை என்ன, அப்படி எல்லாம் அவர் ஊர் ஊரா போயிருக்கிறார். பல அற்புதங்களை செய்திருக்கிறார். மிக புகழ் வாய்ந்த அடியாராக இருந்திருக்கிறார். சீரேறு அடியார், புகழ் வாய்ந்த அடியார், உன்னை யாரா இருக்க முடியும். இப்படி எல்லாம் பார்க்கிற போதுதான் இந்த அடமொழியெல்லாம் சொல்ற போது அவர் பெயரை சொல்லாம அந்த அடியாரை சுட்டி காட்டுறார் என்று நமக்கு தெரியும். அருள் பெற்ற சீரேரடியார் நின்பாதம் சேர கண்டும், அப்பேற்பட்ட அடியார் உன் திருவடியைச் சேர்ந்தார் என்பதை நான் நூல் வாயிலாக தெரிந்தும். இவருக்கு முன் மாணிக்க வாசகர் 9வது நூற்றாண்டு, ஞானசம்பந்தர் 7வது நூற்றாண்டு, 200 வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு செய்தியை நூல் வாயிலாக கண்டேன். அப்படி கண்டும் இன்னும் நான் அதுக்கு தோன்றால் நடந்துக்கலையே. கண் கட்ட ஊரேராய் கண் தெரியாத குருட்டு பசு போல ஆயினேன். ஊரேறு ஊரில் வாழுகிற பசு மாடு, கண் கட்ட கண் இல்லாத பசு. அது என்ன கண் இல்லாத பசு, ஊரிலே வாழுகிற பசு எப்படி உய்ய முடியும் என்று நீங்க கேட்டா, ஒரு இடையன் ஒரு தெருவில் இருக்கிற எல்லார் வீட்டு பசுவையும் ஓட்டி கொண்டு மேய்க்க போவான். அப்ப ஒவ்வொரு வீட்டு மாடு வரும், இந்த குருட்டு மாட்டையும் சேர்த்து அவுட்டு விட்டுருவாங்க. இது கண் தெரியாது இருந்தாலும் மற்ற மாடு போகிற அந்த ஒலிய காதால கேட்டு அந்த மாடு போகிற போக்கிலேயே இதுவும் சேர்ந்து போடும் கூட்டத்தோட. எங்க மேயணுமோ அந்த இடத்துக்கு, மேய்ஞ்ச இடத்துக்கு போனோடனே மேயும். மற்ற மாடுகள்லாம் கனைத்து திரும்புற சத்தம் கேட்ட உடனே அந்த மாடுகளோடையே திரும்பி வந்து கொண்டே இருக்கும். தன்னுடைய வீடு வருகிற இடத்துல அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் அல்லது தெருவில் இருக்கிறவருடைய பேச்சொலியை கேட்டு இந்த வீடுதான் தன் வீடுன்னு அப்படி லேசா வீட்டு ஓரம் ஒதுங்கும். அந்த வீட்டுக்காரன் தெரிஞ்சுக்கான மாடு குட்டு மாடுன்னு வந்து உடனே உள்ள அழைச்சிட்டு போடுவான். அது மாதிரி நான் இருக்கேன்பா. இப்ப நான் மற்றவர் அடியார்களோடு நானும் ஓடுறேன், ஒடியாறேன். மற்ற அடியார்கள்லாம் கண் தெரிந்தவர்கள், நான் கண் தெரியாதவனா இருக்கிறேன். மற்ற மாடுலேயே குருட்டு மாடு போறது மாதிரி நான் எப்படி இருக்கிறேன்னா, மற்ற அடியார்கள் விவரம் தெரிஞ்சவர்கள், நான் விவரம் தெரியாதவன். ஆனா ஒரு சாமர்த்தியத்தினாலே அடியார் ஓடுற ஓட்டத்துல நானும் அவர்களோடய போய் அப்படியே நடிச்சு கொண்டு வரேன். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்துன்னு சொல்றார் பாருங்கள்,
அது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா வீட்டுக்காரன் என்ன செய்யணும், பசு வீட்டுக்கு வந்த உடனே தானா பிடிச்சு கட்டிவிடணும். அது மாதிரி நான் தவிக்கிற போது பெருமானே நீ வீட்டுக்காரன், நான் உன் மாடு, ஏன்னா வந்த உடனே என்ன பிடிச்சி நீ மோட்சத்துல சேர்க்க வேண்டிய உன் கடமை அப்படின்னு. வீடு எனக்கு தெரியாது, எனக்கு வீடு தெரியாமையினால் நீ தான் வந்து என்ன அழைச்சு போய் கட்டணும். இவ்வளவு பொருள் அதுல வச்சு குருட்டு மாடு என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். கண்கட்ட ஊரேராய் இங்கு உழல் வேணும், இந்த பூமியில இன்னும் நான் வாழலாமா, கொடியேன் உயிர் தான் உழவாதே, கொடியவனாகிய என்னுடைய உயிர் இன்னும் நீங்கவில்லையே, இந்த உடம்ப விட்டு நீங்களையே என்ன இந்த உடம்பிலே இருத்து விட்டாயேன்னு சொல்ற. என்ன மாணிக்க வாசகருக்கு ஏன் அப்படி சட்டுன்னு மோட்சம் கொடுக்கலன்னா அது ஒரு காரணம் இருக்கும், இறைவனுக்கு தான் தெரியும். யார் ஒருவருக்கு இந்த பிறவி என்ற ஒன்றை இறைவன் ஏற்படுத்தினானோ அப்போதே அவருக்கு ஊழ்வினை ஒன்று இருக்கிறது, அந்த ஊழ்வினை எல்லாம் கழிக்க வேண்டும் என்பதற்கு உடம்ப கொடுத்திருக்கிறார். இந்த உடம்ப வச்சு என்னுடைய பழையவனே கழிச்சுக்கிட்டே வர்றோம், அந்த வினை பாக்கி இருந்தா இந்த உடம்பு போய்விடாது, உடம்பு இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்கு அந்த வினை சரியா போதோ அன்னைக்குதான் உடம்பு கீழே விழும். இல்லது இந்த உடம்பு இனி லாயக்கு இல்லைன்னா இந்த உடம்ப கீழே விழ வச்சு மறுபடியும் இன்னொரு உடம்ப அடுத்த பிறவியை கொடுத்து அந்த பழையவனே அனுபவிச்சுக்கோன்னு இறைவன் விட்டு விடுவான். ஆக முழு வினையும் என்று அனுபவித்து முடிக்குதோ அதுதான் இருவினை ஒப்புங்கிற காலம். அந்த இருவினை ஒப்பு என்ற காலம் வருகிற வரையில் ஒருவனுக்கு பிறவி இருக்கத்தான் வேண்டும். இப்ப மாணிக்க மாசகருக்கு அப்படித்தான் இருக்கு, அவருடைய பழைய வினை இன்னும் கொஞ்சம் கழிக்க வேண்டி இருப்பதனாலே இறைவன் நீ சிதம்பத்துக்குவான்னு சொல்லிட்டு அவன் போய்விட்டான். இன்னும் நான் வினை கழிக்க வேண்டியவனாய் இருக்கிறேனே, இன்னும் என் உயிர் போகவில்லையே என்று அவர் புலம்பினார்.

முனிவர்கள் பல பேர் இறைவனை பார்க்க வேண்டும் என்று முயல்கிறார்கள். முனிவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தவம் செய்யவில்லையா? உலவா காலம் அளவிட முடியாத காலம், எத்தனையோ ஆண்டுகளாக, பல்லாயிரம் வருஷங்களாக தவம் செய்கிறார்கள். அப்படி பல்லாயிரம் வருஷம்னா முனிவர்கள் சாக மாட்டார்கள், சித்தி பெற்றவர்கள். நம்முடைய திருமூலர் 3000 ஆண்டு இருந்தார்னு சொல்றோமே, அது மாதிரி அந்த உடம்பை காயகல்பம் செய்தவராகி பல வருஷம் இருப்பார். கடவுளை காணுங்க தான் உடம்ப பத்திரப்படுத்துவார். அப்படி அளவில்லாத காலம் தவம் செய்து உறுப்பும் வெறுத்து தன் உடம்பையும், இனி என்ன இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் உடம்ப தாங்கிட்டு இருக்கோமே என்று உடம்பை கூட வெறுத்து விட்டு, இங்கு உன்னை காண்பான், இந்த பிறவியிலேயே உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக காண்பான், காணும் பொருட்டு பல மாமுனிவர், பெரிய பெரிய முனிவர்கள், யோகிகள் எல்லாம் நனிவாட மிகுதியும் வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல எத்தனையோ முனிவர்கள் இறைவனை பார்க்க தவம் செய்கிறார்கள். அந்த முனிவரிடத்திலே இறைவன் போகல. ஆனா மாணிக்கவாசகர் எங்க இருக்கார்? மதுரையில. அவர் திருப்பெருந்துறைக்கு வரப்போறார். அந்த நேரத்துல அவர் போய் பிடிச்சுக்கணும் என்று இறைவன் அங்க வந்துட்டான். மற்றவர்களை எல்லாம் விட்டுட்டு இவர் எந்த தவம் செய்யல, ஆனா இவரை பிடிக்கிறதுக்காக இறைவன் வரானா? பாவியேனே பணி பணி கொண்டாய், பாவம் இன்னும் இருக்கிறது என் உடம்பிலே, பாவம் முழுவதும் கழியவில்லை, இன்னும் பாவமுடையனாக உடம்போடு இருக்கிறான் நான், என்னை வந்து நீ பணி கொண்டாய், என்னை அடிமையாக ஆட்கொண்டு விட்டாய். மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன், குரம்பை இந்த உடம்பு, மல மா குரம்பை 9 விதமான துவாரங்களினாலே மலத்தை வெளிவிட்டு, அழுக்கை வெளிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உடம்பு. இந்த உடம்பிலே 9 துவாரங்கள், 9 துவாரங்கள் வழியாக அந்த மலங்கள் அழுக்குகள் வெளி போரும். மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை என்று சோபுராணத்திலே சொல்வார். அந்த அழுக்கு வெளிப்படும்படியான இந்த குரம்பை இருக்கே உடம்பு, அந்த உடம்பு இது மாய்க்க மாட்டேன், இதை நான் பிரிச்சு கொள்ளலாமே, உயிர் போகலையே உயிர் போகலையேங்கிறான இவரே ஒரு தூக்கு மாட்டிட்டு உயிரை பிரிச்சுள்ளாம் அல்லவா? இப்படி பிரிக்கப்படாது, பிரிச்சா மறுபடியும் பாவம் தான் சம்பவிக்குமே தவிர இருக்கிற பாவம் போவாது. பாவம் போறதுக்கு உடம்பு கொடுத்திருக்காரு, நம்ம அதுக்குள்ளேயே இந்த உடம்பு ஒட்டு உயிரை பிரிச்சோமானா அதுக்காக இறைவன் மறுபடியும் இன்னொரு உடம்பு தான் கொடுப்பானே தவிர மோட்சம் கொடுத்து விட மாட்டான். அதுக்காக எனக்கு தெரியும் ஆகலினாலே நான் உயிரை மாய்க்காமல் இன்னும் வைத்திருக்கிறேன், மாய்க்க மாட்டேன், இந்த உயிரை போய் போக்கிக் கொள்ளாதவனாய் இருக்கிறேன். மணியே உனை காண்பான், மணி போன்ற பெருமானே, குருமணியாயிருக்கிற பெருமானே, உன்னை காண வேண்டும் என்பதற்காக அளவா நிற்கும் அன்பு இலேன். அளத்தல் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் வருந்திக் கொண்டு தெரிதல். ஐயோ என்னுடைய குருநாதரை காணுமே காணுமே, தெருவில் நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா என்று ஒவ்வொருவரையா கேட்டு கேட்டு அலமருதல், அதுதான் அளவுதல். அளவா நிற்கும் அலமருந்து நிற்கின்ற வருந்திக் கொண்டிருக்கிற அன்பு, அந்த அன்பு இலேன் இல்லாதவனாய் இருக்கிறேன். அது போல நான் செய்யல, குருநாதர் எங்க எங்கன்னு நான் தேடல. என் கொண்டு எழுகேன் எம்மானி, இனி எதை ஆதாரமாக கொண்டு நான் மோட்சத்துக்கு வர முடியும்? என் கொண்டு எதை பற்றுக்கோடாக ஆதாரமாக வைத்துக் கொண்டு நான் மேலழந்து வர முடியும்? மானேர் நோக்கி உமையாள் பங்கா, வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே, சிவனே தென் தில்லைக்கோனே, தில்லைக்கோன் சேம்பரத்தில் இருக்கிற பெருமானே, சேம்பரத்திலிருந்து பாடுறதால சேம்பரத்தில் இருக்கிற பெருமானை சுட்டி காட்டுற, தில்லைக்கோனே உன்றன், சேம்பரத்தில் இருக்கிற பெருமானே உன்னுடைய திருக்குறிப்பு ஒன்றை நீ ஒருத்தருக்கு காட்டினாய், தில்லைக்கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார், உன் திருக்குறிப்பை ஒரு அடியார் தெரிந்து கொண்டார். இதில் ஒரு அடியாரை சொல்றார், அந்த அடியார் யார் என்று சொல்லல, ஆனா இடம் சொல்றார், சிதம்பரம். அந்த இறைவனது குறிப்பை அந்த அடியார் தெரிந்து கொண்டார் என்றும், அடியாருக்கும் சேம்பரத்துக்கும் குறிப்பா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். யார் அந்த அடியாராக இருக்க முடியும்? சேம்பரத்துக்கு ஞான சம்பந்தர் வந்த போது இறைவனுடைய குறிப்பு என்று ஒன்று கூட தேவாரத்துல பாடவே இல்லை. சுந்தரமூர்த்தி வந்த போதும் பாடல. 30 வருஷ காலம் இருக்க, 40, 30, 70 வயசு ஆன பிறகு அவர் அக்கா தவறிடுறாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு வேண்டிய கடமை எல்லாம் செய்து முடிச்சுட்டு, இனிமே அக்கா இல்ல நான் மட்டும் தனியா இருப்பானே அப்படின்னா யாத்திரா புறப்படுற, அப்பதான் சேம்பரத்துக்கு போற. அப்ப கேக்குறான் இறைவன்,
நீதான் 40 வயசுக்கே சைவனாயிட்டிய, இந்த ஊர்லயே ஏன் உட்கார்ந்து? அப்பவே நீ யாத்திரை வந்திருக்க வேண்டாமா? எப்ப வந்த? இது நாள் கழிச்சு இப்ப ஏன் வந்த என்று கேட்பது போல அந்த வார்த்தை அமைந்திருக்கு. என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே, இறைவனுடைய திருக்குறிப்பு என்று வந்தாய் என்ற ஒரு குறிப்பு என்று அவர் பாட்டுல பாடினார். அப்ப அந்த திருக்குறிப்பை யார் கண்டுகொண்டது? திருநாவுக்கரசன். அப்ப திருநாவுக்கரசன் பேரை சொல்லாம அந்த அடியாருடைய வரலாற்றை சொல்றார் பாருங்க. அப்ப மாணிக்கவாசர் முன்னாடி ஒரு பாட்டுல ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கார், இந்த பாட்டுல திருநாவுக்கரசரை சொல்லியிருக்கார் நமக்கு தெரியுது. அதுவும் தில்லைக்கோனே சிதம்பரத்தில் இருக்கிற பெருமானே உன்னுடைய திருக்குறிப்பை கண்ட ஒருவர், வேற ஊர்ல இருக்கிற பெருமானுடைய திருக்குறிப்பை கண்டவர்னு சொல்லல, சிதம்பரத்தில் இருக்கிற பெருமானே உன்னுடைய திருக்குறிப்புன்னு சொல்றார். தில்லைக்கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுமார், உன் திருக்குறிப்பை கண்டு கொண்டவராகிய திருநாவுக்கரசர் இப்ப இருக்காரா? இல்ல. நின் கடல் கூட உன் திருவடி அடைஞ்சிட்டார். மாணிக்கவாசர் 9வது நூற்றாண்டு, திருநாவுக்கரசர் 7வது நூற்றாண்டு, 200 வருஷத்துக்கு முன்ன அவர் மோட்சம் ஆயிட்டார். அதையும் சொல்றார், நின் கடல் கூட அவரெல்லாம் உன் திருவடி அடைஞ்சிட்டாங்களே, நான் இன்னும் உன்னுடைய திருவடிக்கு வரலையே. ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன், மாம்சத்தோடு கூடிய இந்த புழு கொடுக்கிற உடம்பை வைத்துக் கொண்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேனே என்று பாடினார். அப்படியானா இந்த பாட்டுல திருநாவுக்கரசரை பற்றி தெரிவிச்சிருக்கிறார் என்ற செய்தி. மாணிக்கவாசகர் வந்து மூவருக்கு முன்னா பின்னான்னு கேட்கிறாங்களே, இவர் பின்தான் என்று என்னுடைய கொள்கைக்கு ஏற்ப அந்த நாயன்மாருடைய பெயரை சொல்லாவிட்டாலும் நாயன்மாருடைய செய்திகளை எல்லாம் அங்காங்கே சுட்டி காட்டி போயிருக்கிறார் என்று பாட்டு. உடையானே நின்றனை உள்கி, எனக்கு எஜமானனே உன்னை நான் நினைக்கிறேன், உள்ளம் உருகும் பெருங்காதல், உள்ளமானது உருகி கொண்டிருக்கிற பெரிய அன்பு உடையார். அந்த அன்பை உடையவர்கள் பல அடியார். இறைவனே உன்னை நினைச்சு நினைச்சு உள்ளம் உருகின்ற அடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். உடையார் உடையாய் அப்பேற்பட்ட அடியார்களை நீ பெற்றிருக்கிற பெருமான், நின்பாதம் சேர கண்டு அவர்களெல்லாம் திருவடிக்கு வந்து விட்டார்கள். இங்கு ஊர் நாயின் கடையானேன், நான் இன்னும் கடைசியில நிக்கிறேன், அவர்களாம் போயிட்டார்கள், நான் இன்னும் வர முடியல, கடைசியில நிக்கிற நாயாக நான் இருக்கிறேன். ஊர் நாயின் ஊரிலே வாடுகின்ற நாயாக, கடைசியிலே வருகிற நாயாக நான் இருக்கிறேன். கடையானேன் நெஞ்சு உருகாதேன், என் மனம் இன்னும் உருகவில்லை, உன்னை கண்டு மனம் நெகிழவில்லை. கல்லாமனத்தேன், கல்லா மனம் என்று எப்படி தனியா பிரிச்சு படிக்கூடாது, கல்லாமனம்னா படிக்காதன்னு அர்த்தம் எழுவாங்க, படிக்காத மனம் தெரிஞ்ச சம்பந்தமே கிடையாது, மனத்துக்கு ஓமை கருங்கல் தான். கல் ஆம் மனம், மாற்றம் மாற்ற மனங்கழியன்னு திருவாசகத்துல வருது பாருங்க, அங்க கூட மாற்றம் மனங்கழிய ஒரு இம்மன்னா சேர்த்துதான் படிக்கணும். அதுபோல இங்க கல்லா மனத்தேன் என்று இருந்தாலும் கல்லாம் மனத்தேன் என்று படிங்க. இலக்கணப்படி இம்மன்னா மறைஞ்சு போகும், செய்யுள்ள வரும்போது மகர ஒற்று மறையும், ஆனா நான் படிச்சு பொருள் தெரியும் போது இம்மன்னா சேர்த்து அர்த்தம் பண்ண. கல்லாம் மனத்தேன் கருங்கல் போன்ற மனத்தை உடைய நான், கசியாதேன் நீர் கசியவில்லை. மணல்ல ஒரு கிணறு தோண்டுனா அந்த மணல்ல நீர் கசிஞ்சு வரும், ஊறி வரும். கருங்கல் பாறைய குடைஞ்சிக்கிட்டே போனா தண்ணி வருமோ? அதுல என்ன கசிவு வரும்? கருங்கல்ல தண்ணி ஊறாது. அதுபோல நான் கருங்கல் பாறையாக இருக்கிறதுனாலே, என் மனம் இருக்கிறதுனாலே அங்க அன்பு சுரக்கவில்லை என்று சொல்றேன். முடையார் புழுக்கூடு, கூடுனா உடம்பு, புழுக்கூடு புழு பொறுக்கிற உடம்பு, இது முடை நாற்றம் வீசு, முடைனா வியர்வை நாற்றம், 2 நாளை குளிக்கலைன்னா நம்ம உடம்புல நாற்றம் எடுக்கிறது. முடை ஆறு புழுக்கூடு, வேர்வை நாற்றம் அடிக்கும்படியான புழு புழுக்கின்ற உடம்போடு கூடி, இது காத்து இந்த உடம்பையே நான் பாதுகாத்து கொண்டு இருப்பதாக முடித்தாயே, இந்த உடம்பை பாதுகாத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் இருன்னு என விட்டுட்டியே, இந்த உலகத்தில் இருக்க வைத்தாயே என்று இறைவன் மேல் குறை சொல்றார். இறைவன் ஏன் வச்சான்? பழைய உழுவினை கழிப்பதற்காக வச்சிருக்கிறான், உடம்பை கொடுத்திருக்கிறான். உழுவினை கழிஞ்சு போனா உடனே உடம்பு நீக்கி அவருக்கு மோட்சம் கொடுத்துருவான். அது கழிய வேண்டும் என்பதற்காக 32 வயசு ஆகணும், அப்பதான் இவருடைய வினை கழியும். இப்பதான் 30 வயசு ஆகுது, 30 வயசுல இவர் இந்த திருவாசகத்துல திருச்சரணம் பாடிட்டு இருக்கார். இன்னும் 2 வருஷ காலம் இருக்க போகிறோம் என்பது அவருக்கு கணக்கு தெரியாது, நாமெல்லாம் பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி ஒரு கணக்கு கொண்டு வச்சுட்டோம், அதனால இன்னும் என்ன வச்சிருக்கிறியே, என்ன கொண்டு போகலையே என்பதாக அவர் புலம்புகிறார். முடித்தவாறும்
எந்தனக்கே தக்கதே. முடித்தவாறும் நீ இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் இரு, சேம்பரத்துக்கு வா, எனக்கு முடிவு கட்டி வச்சிருக்கிறே ஒரு தலையில எழுதி முடித்தவாறும் இப்படி எழுதி வைத்ததும் எந்தனக்கு தக்கது, எனக்கு தக்கதுதான், நான் பாவம் செஞ்சிருக்கேன், இந்த பாவம் ஒழியிற வரல, என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருக்கத்தான் வேணும், அதுக்கத்தான் நீ இந்த உலகத்துல இருன்னு எனக்கு நீ முடிவு கட்டிட்டு போயிருக்க தகுதிதான். முடித்தவாறும் எந்தனக்கு தக்கதே, என்னை இன்னும் கொஞ்ச நாள் இரு என்று எனக்கு முடிவு செய்ததும் கூட என்ன பொறுத்தளவு தகுதி உடையதுதான். அதே போல முன் அடியாரை பிடித்தவாறும், இதற்கு முன் இருந்த அடியார்கள் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் உன் திருவடிக்கு வந்துட்டார்களே, அவர்களெல்லாம் முடித்து விட்டாய், அவருடைய வாழ்க்கையை முடிவு செய்து மோட்சம் கொடுத்து விட்டாய். அங்கும் தக்கதே, அந்த தக்கதேங்கிறத இங்கேயும் சேர்த்து படிக்கணும். இந்த இடத்துல தக்கதே என்ற ஒரு வார்த்தையை முன்னும் பின்னும் சேருகிறது. முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே, தக்கதே முன்னடியாரை பிடித்தவாறும், அந்த தக்கவாறும் என்பதை ரெண்டு தர படிச்சு, உன் அடியாரை நீ பிடித்து கொண்டு போய்விட்டாய் கைலாயத்துக்கு, அதுவும் ஒரு தகுதியானதான். ஏன்னா அவங்க பாவம் சரியா போச்சு, அவங்க ஊழியனை கடந்து வச்சு, அதனாலே நான் அவரை கொண்டு போனாய். இங்கே நான் என்ன பண்ணுகிறேன், சோராமல் சோரனேன் இங்கு ஒரு தீவாய் துடித்தவாறும், துகில் இறையே சோர்ந்தவாறும், முகம் குருவேர் பொடித்தவாறும், இவை உணர்ந்து கேடு எந்தனக்கே சூழ்ந்தேனே. நாங்க இறைவனை நினைக்கல, ஒரு பெண்ணை பார்த்தேன், இங்கு ஒரு தீ, ஒரு பெண் வாய் துடித்தவாறும், அவள் முகத்தை பார்க்கிற போது உதடு அவளுக்கு துடிக்கிறது, அவள் முத்தம் கொடுக்க வேணும் என்று ஆசையினாலே உதடை துடித்து காட்டுறாள், அந்த துடிப்பை நான் பார்க்கிறேன். துகில் இறையே சோர்ந்தவாறும், அவள் தன்னுடைய ஆடையை கொஞ்சம் நெகிழ விடுகிறாள், கொஞ்சம் தளர்ந்து தொங்க ஆரம்பிக்கிறது. துகில் ஆடை, இறை சிறிதளவு, சோர்ந்தவாறும் கீழே தொங்கியது. இதெல்லாம் தொல்காப்பியத்து மெய்ப்பாட்டுல சொல்றான். உடை பெயர்த்து உடுத்தல் அப்படின்னு அதுக்கு ஒரு மெய்ப்பாள். ஒரு தலைவிக்கு ஆசை மிகுந்து போனா இதெல்லாம் செய்வாள். காதலனை அந்த காதல் மயக்கத்திலே ஈடுபடுத்துவதற்காக அவள் செய்கிற சில செய்கைகள் அதெல்லாம் அப்படியே இங்கே சொல்லி காட்டுறார். ஏன்னா இவர் வந்து திருக்கோவையாரும் பாடினவர், அகப்பொருளும் அதிலிருந்து ஒரு தூய ஞானப்பொருளும் துணிக்கும்படி, ரெண்டு பொருள் துணிக்கும்படியா பாடுறவர் இவர் கெட்டிக்காரர். அதனால்தான் திருக்கோவையாருக்கு காமஞ்சான்ற ஞானப்பனுவல், ஒரு பக்கம் படிச்சா காம அர்த்தம் வரும், இன்னொன்று படிச்சா ஞான அர்த்தம் வரும், காமஞ்சான்ற ஞானப்பனுவல் திருக்கோவையாருக்கு பெயர். அந்த காமானுபமான பொருளை இங்கே சொல்ற, ஒரு திவாய் துடித்தவாறும், ஒரு பெண்ணினுடைய வாய் ஆடவனை பார்த்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்று துடித்ததை பார்க்கிறேன். துயில் இறையே சோர்ந்தவாறும், அவள் இடுப்புல கட்டின ஆடை கொஞ்சம் நெகிழ்ந்ததையும் பார்க்கிறேன். முகம் குருவேர் பொடித்தவாறும், அவருடைய நெற்றியிலே கொஞ்சம் கொஞ்சம் வேர்வை தொழி எழுந்தது, அந்த வேர்வை தொழி எழுந்ததும் ஒரு மெய்ப்பாடு. இதெல்லாம் உணர்ந்து இந்த பெண்ணிடத்திலே இதை பார்த்து பார்த்து, கேடு எந்தனக்கே சூழ்ந்தேன், நான் எனக்கு கேட்டை விளைவித்துக் கொண்டேன். இது காமப்பொருள் சொன்னே. இனி அப்படியே இந்த வார்த்தைக்கு ஞானப்பொருள் சொல்லிடு, இது அப்படியே மாறிப்போகுது ஞானப்பொருளுக்கு வரும்போது. ஒரு சிறந்த அடியார், அந்த பக்குவம் மிக்க ஒரு அடியாரை மாணிக்கவாசகர் பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார், தன்னை அறியாம அவர் மெய்தான் அரும்பி அவர் உடம்பெல்லாம் நடுங்கு, உதடு துடிக்குது, அந்த உதடு துடிக்கின்ற அடியாரை பார்க்கிறார். இங்க ஒரு தீ என்பது பக்குவ ஆன்மா, பக்குவம் வாய்ந்த ஒரு பெண் ஆன்மா. அந்த பக்குவ ஆன்மாவாகிய ஒரு தீ வாய், அவருடைய வாயிலே அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக துடிக்கிறது அவருடைய உதடு. துகில் இறையே சோர்ந்தவாறும், அவருடைய ஆடை நெகிழ்ந்து விடுகிறது. அதுவும் அந்த பக்குவான்மாக போகிற காலத்திலே அந்த பெண்களுடைய ஆடை நெகிழும், கையில் இருக்கிற வலை கழண்டு விழும். இதெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்லுவார், பிச்சை போட வந்த பெண்ணினுடைய கை வலை சோர்ந்து, வெள்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன். அந்த முதல் பதிகத்திலேயே இறைவன் என் உள்ளத்தை எப்படி கவர்ந்து கொண்டான், நான் ஒரு பெண், என் கையிலே நான் வெண்மையான சங்கு வளையல் போட்டிருந்தேன், என் வள்வளை கழன்று விடும்படியாக என்னை ஆட்கொண்டு விட்டான். வளை கழலும்படியாக, வளை கழல்கள் என்றாலும் ஆடை நெகிழ்தல் என்றாலும் இந்த பாவங்கள் தன்னை விட்டு நீங்குதுன்னு அர்த்தம். இவனுடைய மலம் பந்தபாசம்
இது அற்று போகிறது, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போகிறது என்பதை அதை காட்டுகிறது. முகங்குருவேர் பொடித்தவாறும் நெற்றியிலே வேர்வை உண்டாதல், இது அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு ஏற்படுகிற ஒரு செய்திகள். இது மாதிரியான பக்குவ ஆன்மாவை பெண்ணாக வச்சு பாவிச்சு பாடுகிறது நம்ம சைவ நூல்களிலே வழக்கம். ஞானசம்பந்தர் கூட ஒரு பக்குவ ஆன்மாகிய ஒரு பெண் இறைவனிடத்திலே தூது விடுகிறார், சிற

கிளியே இங்க வா, உனக்கு தேன் பால் எல்லாம் தரேன், நீ என்ன செய்ய வேண்டும்? கடல் துறையாறும் தோணிபுர தீசன் துள

0: அந்த இறைவனுடைய திருநாமம் ஒரு தர சொல், கிளியே ஒரு தர அந்த இறைவன் பெயரை சொல்லு, கேட்டால் நான் உள்ளகுவேன் என்று கிளியோடு ஒரு தலையை பார்த்து பேசுவதாக, ஒரு பக்குவான்மா பேசுகிறதாக அவர் பாடி காட்டினார். திருநாவுக்கரசர் திருவாரூர்ல போகிற போது அவர் சொல்வார், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தாராசாரத்தை, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னும் அவனுக்கே பிச்சையானாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே தாய் தப்பனை விட்டுட்டாள், அகன்றால் அகலிடத்தாராச்சாரத்தை உலகாச்சாரம் எல்லாம் தெரியல விட்டு போகுது, அதான் ஆடை முதலின கிழந்து விடுவது, தெருவில் போகும்போது ஆடை இல்லாம போகக்கூடாது உலகாச்சாரம், இவள் ஒண்ணுமே தெரியாது, ஆடை நிகழ்ந்ததும் அவிழ்ந்ததும் தெரியாம தெருவில் போய்கொண்டே இருக்கிறாள். அது பக்கான்மா, ஜீவன் முத்திரராயிருக்கிற பெரிய ஞானிகள் தெருவில் போகும்போது இடுப்புல இருக்கிற வேட்டி அவிழ்ந்து கூட விழுந்தா கூட அவர்களுக்கு தெரியாது, அப்படிப்பட்ட நிலை. அதைத்தான் இங்க இவர் சொல்றார், இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நான் கண்டு ஒரு திவாய் துடித்தவாறும் துகில் இறையே சோர்ந்தவாறும் முகம் குருவே பொடித்தவாறும் இதெல்லாம் பார்த்து இவை உணர்ந்து இவற்றையெல்லாம் உணர்ந்து கேடு எந்தனக்கே சூழ்ந்தேன், எனக்கு கேடு சூழ்ந்தேன், கேடு என்பது நான் என்று அழிகின்ற அழிவு, கேடு என்பது இங்க அழிவு, என்ன அழிவு, நான் என்று அகந்த ஆகம், இந்த அடியார் இவ்வளவு பக்குவமா இருக்காரு, நான் என்றத்தில் இந்த பக்குவம் இல்லையே, அப்பனா எனக்கு எவ்வளவு அகந்தை இருக்கிறது, என்னுடைய அகந்தை கெட வேண்டும் என்று என்னுடைய கேட்டுக்கு நான் அகந்தை அழிவுக்கு நான் முயற்சி பண்ணினேன். அப்படி பார்க்கும்போது இது என்ன ஆகிறது, அகப்பொருளாயிருந்தது ஞானப்பொருளுக்கு இந்த வரிகள் மாறி வருகின்றன. தேனைப்பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்தம் பூனை உருக்கும் குடையானை, தேனை வாயிலே பட்டவுடன் இனிக்கின்றது தேன், அதுபோல இறைவன் பாலை, பாலை கொஞ்ச நேரம் வாயில வச்ச பிறகுதான் அந்த ருசி புலப்படும், இது அடுத்தபடியான சுவை. கண்ணலின் தெளிவை கரும்பு இருக்க அத முதல்ல அந்த சிக்கலை கொடுத்து நசுக்கி சாறு பிழியணும், அப்புறம் அதுல தூசி எல்லாருக்கும் ஒரு துணிய போட்டு வடிகட்டணும், அப்புறம் குடிக்கணும், ரொம்ப சீக்கிரமா கரும்ப கிடைச்சிருக்குன்னா சாரை குடிச்சிட முடியாது. ஆக மூணு விதம் ஆண்டவனுடைய அந்த இன்பத்தை பெறுகிற வேகத்துல அதிதீவிர பக்குவமானவர்கள் இருக்கார்கள், அவர்களுக்கு ஒரு சொட்டு தேன் நாள் விழுந்த மாதிரி இனவன் இனிச்சிருவான், உடனே இனிப்பான். கொஞ்சம் பக்குவம் உடையவர்களுக்கு பால் வயல விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தித்தி போடுறது மாதிரி இறைவன் பாக்கியம் கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கும். சாதாரணமானவர்களுக்கு கரும்பு சாறு போல அதை ஆட்டி பிடிஞ்சி வடிகட்டி அப்புறம் சுவையை பார்க்கணும், அது போல இறைவனை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று அந்த சுவையை அனுபவிக்கும். ஆகவே மூன்று பொருளை சொன்னது, நீ மூன்று தரத்தார்க்கு மூன்று விதமான இன்பம் தருவனாக இருக்கிறார், எல்லாம் ஒண்ணுதான் தேனை பாலை கண்ணலைன்னு அடிச்செஞ்சிட்டு போட்டார் ஒரு பாட்டுக்கு, எல்லாம் தித்திக்கிற பொருள் என்று மேலோட்டமா போக முடியாது, மூன்று விதமான பக்குவர்களுக்கு மூணு விதமான பொருளை உவமை காட்டி இருக்கிற. தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை பிரகாசமானவனை, தெளிந்தார் கம்பூனை உருக்கும் குடையானை, தெளிந்த ஞானிகளது ஊன்மை உருக்குகிறான், உள்ளமெல்லாம் உருக்கி ஓட்டுகிறான், எலும்பையே உருக்கி ஓட்டுகிறான், ஞானிகளுக்கு அது நடக்கும். மாணிக்கவாசகம் நடந்திருக்க, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று வேற ஒரு திருவாசகத்துல சொல்றார், தன்னுடைய ஊன் உருகுச்சு எலும்பு உருகுச்சுன்னா சொல்றார். அது மாதிரி தெளிந்தவர் ஞானம் பெற்றவர், தெளிந்தார் என்றால் ஞானி, தெளிவு என்ற வார்த்தைக்கே ஞானம்னு அர்த்தம், நம்முடைய திருமூலர் தான் அதுக்கு பெயர் கொடுக்கிறார், ஞானம் என்ற வார்த்தை வடமொழி, அதுக்கு நேரான ஒரு தமிழ் மொழி பிறணும்னு சொன்னா அறிவுன்னு சொல்ல முடியாது, அறிவுனா புஸ்தத்தை படிச்சா கூட தான் அறிவு, ஆனா ஞானம் என்று இருக்கிறதே அது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம், அந்த உயர்ந்த ஞானத்தை குறிப்பதற்கு தமிழிலே என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு நம்முடைய தெளிவு, எல்லாம் படிச்சு படிச்சு படிச்சு இது ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கி கடைசியில வடிக்கட்டி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் பாருங்க, அந்த தெளிந்த நிலை வடிக்கட்டிய நிலை அதுதான் ஞானம், அந்த ஞானத்துக்கு பெயர் தெளிவு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், ஆச்சாரியனுடைய உருவத்தை பார்ப்பதே ஞானம் என்று திருமூலர் சொல்றார் ஒரு பாட்டில், அதைத்தான் தெளிந்தார் இங்கே இவர் சொல்றார், தெளிந்தார் என்றால் ஞானிகள், தெளிந்த அறிவு பெற்றவர்கள், தெளிந்தார் சங்கூனை உருக்கும் குடையானை, உம்பரானை மேல் உலகத்தில் இருக்கிறவனை, வம்பனேன் புதியவனாகிய நான், புதியவன் வம்புனா புதுமை, இறை வழிபாட்டுல இப்பதான் நான் வந்திருக்கிறேன், அதனாலே நான் புதிய அனுபவம் உள்ளவன், நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால், பெருமானே உன்னிடத்திலே நான் வந்து நிற்கிறேன், என்ன நீ திருப்பெருந்துறையில ஆட்கொண்டு விட்டாய், இப்ப நான் சேம்பரத்தில் இருக்கிறேன், சேம்பரத்தில் இருந்து கொண்டு நீ ஆண்டவன், நான் அடியவன் என்று பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்வேனானால் அவர்கள் சிரிக்கிறது கிடக்கட்டும், எனக்கே இது மாதிரி சொன்னா சிரிப்பு வருது, என்ன பைத்திய காத்தனம், அவனை ஆண்டவன் நான் அடியவன் சொல்றியே, அவன் ஆண்டவன் நீ அடியவனா இருந்தா இந்நேரம் மோட்சம் போயிருக்குமே, இன்னும் நீ உலகத்தில் இருக்கிறியேன்னு அவன் சிரிப்பான், எனக்கு அதான் சிரிப்பா வருது அப்படின்னு சொல்ற. நான் நின் அடியேன், நான் உனக்கு அடியேன் என்றும் நீ என்னை ஆண்டாய், நீ என்னை திருப்பரிந்துரிலே ஆண்டு கொட்டு விட்டாய் என்றால் என்று பத்து பேருக்கு எதுக்க நான் இந்த வார்த்தையை சொல்வேனானால், அடியேற்குத்தானும் சிரித்தே அருளாம், எனக்கே சிரிக்கலாம் போல இருக்கே, எனக்கே சிரிப்பு வருதே, எனக்கே பைத்தியகார்த்தனமா இருக்கே நான் பேசுறது, உன்னை அடியான் உன்னை ஆண்டவன் என்றும் என்னை அடியேன் என்றும் நாலு பேருக்கு இருக்க நான் சொல்லிக்கணும்னா அப்படி சொல்லிடுறதுக்கு என்ற வாய்ப்பே இல்லையே, நான் இன்னும் உயிரோடு இருக்கேனே, உயிரோடு இருந்தா உன்னை ஆட்கொண்டாய் நான் அடியவன் என்று சொல்லிக் கொள்றதுல நியாயமே இல்லை, அதனால எனக்கே சிரிப்பு வருது, ஊரார் இருக்கிறவங்க ஏன் சிரிக்க மாட்டார்கள் என்று அவர் கேட்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு வாக்கியம், ரொம்ப ஊர்ந்து படிச்சாதான் அந்த வாக்கியம் புரியும். நான் நின் அடியேன், உன் அடியேன் நான் என்றும் நீ என்னை ஆண்டாய், நீ என்னை ஆட்கொண்ட எனக்கு எஜமான் என்றும் என்றால் இப்படி நான் எல்லாருக்கும் சொல்வேனே ஆனால், அடியேற்குத்தானும் சிரித்தே அருளலாம், நகையாடும் நகையாடலாம் போல் இருக்கிறது, சிரித்துன்னா நகையாடுதல் பரிகசித்தல் போல் இருக்கிறது, தன்மையாம் அப்பேற்பட்ட தன்மை என்னுடைய தன்மை, என் தன்மையே நகையா சிரித்தே அருளலாம் தன்மை, என்னுடைய இயல்பு சிரிக்க வேண்டிய இயல்பாக பரிகசிக்க வேண்டிய இயல்பாக இருக்கிறது, தம்மை பிறரால் அறியாத தலைவாம், தலைவனே நீ மேம்பட்டவன், உன்னை யாராவது அறிய முடியுமா, அறியவே முடியாது, பிறர் ஒருவராலும் அறிய முடியாது, தன்னை பிறரால் அறியாத மற்றவரால் உன்னை அறிந்து கொள்ள முடியாத ஒப்பற்ற தலைவனே, பொல்லானாயான பொன்மையேனே, பொல்லானாய்க்கு உன்னை விளக்கம் சொன்ன பைத்தியம் பிடிச்ச நாய், நாய் தனக்கு ரொட்டி துண்டு போட்டு பால் ஊட்டி வளர்த்தவனே கடிக்காது, அவனை காப்பாற்றும், ஆனா வேற யாரோ வந்தா அவங்க மேலே சீரும் பாயும் கடிக்கும், ஆனா அதே நாய்க்கு பைத்தியம் வந்து விட்டால் யஜமானா திருடனா தெரியாது, யஜமான கூட கடிச்சிடும், அப்போ அந்த நாய் கொல்லாத நாய். அது போல இறைவனே நீ எனக்கு எஜமான் என்று கூட நினையாமல் உன்னையே நான் மறந்து விட்டு இருக்கிறேன், அந்த யாய் பைத்தியத்துல எப்படி எஜமான மறந்ததோ அது போல நானும் மறந்தேன், அதனால பொல்லாராயான புன்மையேனை, அப்படிப்பட்ட இழிந்த என்னை ஆண்டு ஐயா, ஆண்ட ஐயா, அந்த வரிய ஜாக்கிரதையா பிரிக்கும், ஆண்டயா அப்படின்னு இருக்கத்த ஆண்ட ஐயா, என்னை ஆட்கொண்ட தலைவனே என்று பொருள் பிரிக்கும் பொருள் பெரும்படி என்னை ஆட்கொண்ட தலைவனே, புறமே போக விடுவாயோ, என்னை எங்காயும் வெளியில விட்டுருவியா, சைவ சமயத்திலே உன்னை வழிபடுகின்ற சைவனாய் இருக்கிற இருப்பை விட்டு வேறு ஏதாவது ஒரு மரத்துக்கு மதத்துக்கு நீ போ என்று என்னை விட்டு விடுவாயோ, எனக்கு பயமா இருக்கிறதுங்கிற, புறமே போக புறம்போக வேறு மதத்துக்கு செல்ல வேறு கொள்கையினர் உள்ள இடத்துக்கு போய்விட விடுவாயோ விட்டு விடுவாயோ, அப்படிலாம் விட்டுடவே, என்னை நோக்குவார் யாரே, நான் இப்ப இருக்கிற நிலையில என்னை பாதுகாக்கிறவர் ஒருத்தரும் இல்லை, நான் இந்த சைவத்திலேயே இருப்பேனா உன் திருவடிய மரால் வழிபடுவேனா அல்லது வேற எங்காவும் தவறி விடுவோனா என்று என்னை மேலே கண்காணிக்கிறவர் நோக்குவார், என்னை கண்காணிக்கிறவர் உன்னைத்தவர வேறு யார், நோக்குவார் யாரே, என்னை கண்காணிக்கிறவர் உன்னைத்தவர யார், என்னான் செய்கிறேன் எம்பெருமான், எம்பெருமானே நான் என்ன செய்யட்டும், பொன்னே திகழும் திரிவேணி எந்தாய், பொன் போல ஒளிவேசும் மேனி என்னுடைய பெருமானே, எங்கு புகுவேனே, இனிமேல் வேறு எங்கு போப்பவன், இந்த சைவமாகிய இந்த மதத்தை விட்டு உன் திருவடி வணங்குகின்ற வணக்கத்தை விட்டு வேறு எங்கு நான் போவேன், ஒரு இடத்துக்கும் போக மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னேன், எங்கு போவேன் என்று மறுபடியும் கேட்டாயானால், புகுவேன் எனதே நின்பாதம், நின்பாதம் புகுவேன், உன் திருவடிக்குத்தான் நான் போவேன், வேறு மதங்களுக்கு போக மாட்டேன், ஏன், எனதே நின்பாதம் உன் திருவடி எனக்கு தான் சொந்தம், எனதே நின்பாதம் உன் திருப்பாதம் எனக்கு சொந்தம், அதனால் புகுவேன் திருவடிக்குத்தான் போவேன், போற்றும் அடியார் உள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி, இதற்கு முன் பல அடியார் கூட்டத்துக்கு நடுவிலே நான் நின்று கொண்டிருக்கிற போது, அந்த அடியார்கள் எல்லாம் இறைவனை புகழ்ந்து பேசுற போது நானும் மனம் கசிந்து தோலை கொட்டுறேன். இப்படி என்னுடைய தோலை கொட்டி இப்படி திரும்பி பார்ப்பேன், தோல் நோக்குவேன், நோக்கி நான் எவ்வளவு பூரிப்படைந்து எந்த பெருமானை சேரப்போகிறேன் என்று மகிழ்ந்தேனா. போற்றும் அடியார் உள் நின்று உன்னை துதிக்கின்ற அடியார் கூட்டத்துக்கு நடுவிலே நான் நின்று கொண்டு பண்டு தோல் நோக்கி நகுவேன், என் தோலை நோக்கியே நான் சிரிப்பேன், ஆஹா எனக்கு மோட்சம் கிடைக்கப் போகிறது, இந்த அடியாரோடு சேர்ந்து விட்டேன், அடியாரோடு அடியாராக நானும் மோட்சம் போகப் போகிறேன் என்று நான் நகுவேன் மகிழ்வேன். நாணமில்லான் ஆயினேன், இப்ப என்னாச்சு, கொஞ்சம் கூட வெட்கமில்லாத நாய் போல இன்னும் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறேன். நெகும் அன்பில்லை, நெகும் மனம் நெகிழ்ந்து போகிற அன்பு என்னத்தில் இன்னும் வரவில்லை, உன்னை காண்பதற்கு உண்டான நெகிழ்ச்சி எனக்கு ஏற்படவில்லை. நீ ஆண்டருள் அடியேன் தகுவனே, நீ ஆண்டருள அடியேனும் தகுவனே, நீ ஆண்டு கொள்வதற்கு நான் தகுவனா தக்கவனாக இருக்கிறேனா, நான் யோக்கியம் உள்ளவன் தானா பெருமானே, என் தன்மையே தகுவேனோ, அல்லது என் தன்மையே என்ன, நான் எப்படிப்பட்ட இழிந்த தன்மை உள்ளவன், உன்னால் ஆட்கொள்ளக்கூடிய தகுமை உடையவன் தானே, எந்த ஆய் அந்தோ தரியேனே, எனக்கு தாய் ஒன்று இருக்கிற பெருமானே, இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னால் முடியாது, ஆகவே எனக்கு அனுபோகம் கிடைக்க வேண்டும். அனுபோகம் என்றால் திரும்ப திரும்ப அந்த இன்பம் தொடர்ந்து பின்னே பின்னே வந்து கொண்டிருக்கிற சுகம். போகம் என்பது சுகம், அணு என்றால் திரும்ப திரும்ப பின்வருதல், அனுபோகம் அந்த சுகம் எனக்கு தடைபடுகிறது, தடைபடாமல் இருப்பதற்கு என்னை சுத்திகரித்து விடு, இந்த உடம்பை விட்டு நீக்கு
1: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம்.